உலகாக உருவாகினார், இந்த உலகாக காட்சியளித்துக் கொண்டு வருகின்றார். இதத்தான் வச்சுட்டு நம்ம சிவமயம் விஷ்ணுமயம் சொல்றோம். பார்க்கறதெல்லாம் ஈஸ்வர சுரூபம். எல்லா மனிதர்களும் எல்லா பொருள்களும் யாருன்னா இறைவனுடைய வெளிப்பாடு தான். இந்த அடிப்படையில பார்க்கும்போது அவதாரம்னு ஒண்ணு கிடையாது, எல்லாருமே அவதாரம் தான், எல்லாருமே ஈஸ்வரனுடைய சொரூபந்தான். பிறகு எக்ஸ்ட்ரா அவதாரம்னு சொல்றது தர்மத்தை நிலைநாட்ட நேரடியா இறைவன் வெளிப்படுற சக்தி அவதாரம்ங்கிறோம். பிறகு இந்த கோணத்துல நின்று பார்த்தால் நம்ம வழிபடுகின்ற எல்லாமே பகவான் தான். முதல்ல என்ன சொல்லுவோம், நான் கல்லை வழிபடல கடவுளை வழிபடுறேன் கல்லு மூலியமான்னு சொல்லுவோம். இத புரிஞ்சிட்டம்னா ஏன் அந்த கல்லும் கடவுள் தானே, நான் கல்ல வழிபடல கடவுளை வழிபடுதுன்னு ஏன் சொல்ல முடியும், அந்த சிலையும் கடவுள் தான், எல்லாமே இறைவன் சொரூபம் தான். அப்படி இந்த இரண்டாவது படியில் அனைத்துமே ஈஸ்வரன், இந்த காட்சி அளிக்கின்ற அனைத்தும் ஈஸ்வரனுடைய சொரூபம், பகவானுடைய சொரூபம். இப்ப வந்து தங்கத்துல விதவிதமான நகைகள் செய்யப்பட்டுள்ளது. நம்ம அந்த நகைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே எதை பார்க்கிறோம், உண்மையிலேயே தங்கத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். விதவிதமான பானைகள் களிமண்ண செய்யப்பட்டிருக்கு, ஆனா களிமண்ணு தெரியாம விதவிதமான வர்ணங்கள் எல்லாம் அடிச்சிருக்கு. ஆனா நாம பானைகளை பார்க்கும் போது நம்முடைய கவனம் பானைன்னு இருந்தாலும் கூட நம்மை அறியாம நம்ம எதைத்தான் பார்த்துட்டு இருக்கோம், களிமண்ணை தான் பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு தெரியவில்லை, யாராவது வந்து அறிவூட்டணும் இது களிமண்ணு தான், அப்ப அந்த ஞாபகத்துக்கு வரும். இல்லைன்னா நம்ம வந்து பானைங்கிற எண்ணத்துல பார்த்துட்டு இருக்கோம். அதே போல தெரிஞ்சோ தெரியாமலேயோ நம்ம இந்த உலகத்துல எதை பார்த்துட்டு இருக்கோம், நம்ம பகவானை தான் பார்த்துட்டு இருக்கோம். அது நமக்கு தெரியவில்லை. அப்பகவானையே பார்த்துட்டு நான் கடவுளை தேடணும்னு சொன்னா அது விந்தையாகத்தான் இருக்கின்றது. எல்லா நேரத்திலையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதே பகவானை தான். பகவான்கிட்டயே போய் பகவானே உன்னை பகவானை பார்க்கணும்னா அவர் என்ன சொல்லுவார், அப்படி அவர் அறிவை தான் கொடுக்க முடியும். அவ்விதத்தில் இந்த இரண்டாவது படியில பார்க்கிறதெல்லாம் ஈஸ்வர சொரூபம். இதுக்கு மேல ஒன்றுமே இல்லைன்னு நமக்கு தோணும். இனி மூன்றாவது படியும் இருக்கின்றது. தாய்மானவர் வந்து அந்த உச்ச நிலையிலிருந்து இந்த பாடலை எழுதி இருக்கின்றார். இந்த மூன்றாவது படி என்னவென்றால், இதுதான் நம்ம வேதாந்தத்தினுடைய உச்சகட்டத்துக்கு போறோம். இறைவன் வந்து இந்த உலகமாகவே ஆனார்னு சொல்றோம், ஆனா இந்த உலகமாகவே ஆகி இருக்கின்றார்னு சொன்னா இந்த உலகத்துல அதர்மங்கள் இருக்கின்றது, இந்த உலகத்துல துயரங்கள் எல்லாம் இருக்கு. அப்ப அந்த துயரமும் நோயும் அதர்மமும் எல்லாம் பகவானுடைய சொரூபமா. நமக்கு வந்து ஒரு உடல் இருக்கு, ஒரு உடலுக்கு ஒரு வர்ற நோய் தான். எல்லா உடலும் பகவானுடைய உடல்னா அப்ப பகவானுக்கு எவ்வளவு பெரிய நோய் இருக்கணும், எவ்வளவு பெரிய அதர்மங்கள் இருக்கணும். அது மட்டுமல்ல, இவைகளெல்லாம் அனித்தியமாக இருக்கின்றது, இவைகளெல்லாம் நிலையற்றதாக இருக்கின்றது. அப்ப இறைவனும் அப்படிப்பட்டவர் தானா, அவரும் மாறிக்கொண்டு அழிந்து கொண்டிருப்பவர் தானா என்ற சந்தேகம் வருகிறது. அதை விட முக்கிய ஒரு சந்தேகம் என்னவென்றால், இறைவன் வந்து ஒன்றை செய்தார் என்றால் அந்த செயலினுடைய பலனை அவர் அனுபவித்து தான் ஆக வேண்டும். யார் எதை ஒரு கர்மத்தை செய்தால் அந்த கர்மத்தினுடைய பலனை அவர்கள் அனுபவித்து தான் ஆக வேண்டும். இப்ப இறைவன் வந்து இந்த உலகமாக மாறியிருக்கின்றார், இந்த உலகத்தை படைத்திருக்கின்றார்னு சொன்னா, பிறகு படைக்கப்பட்ட இந்த உலகத்திலிருந்து அந்த இறைவன் தாக்கப்பட்டிருக்க வேண்டும், பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற சந்தேகம் நமக்கு வருகின்றது. அப்பொழுதுதான் இந்த மூன்றாவது படிக்கு நாம் செல்கின்றோம். நம்ம என்ன பதில் சொல்றோம், இறைவன் வந்து இந்த உலகத்தை படைச்சார், இந்த உலகத்தை அவர் படைத்த போதிலும் இந்த உலகத்தை இந்த உலகத்திலிருந்து எந்த விதமான தாக்குதலும் இல்லாமல் இருக்கின்றார். அதத்தான் நீங்க சொல்றார், எல் அத்தனை ஏனும் தாக்கு அற நிற்கும் சமர்த்தன். ஒரு சிறிதளவும் கூட அவருடைய செயலிலிருந்து அவர் தாக்கப்படவில்லை, அவர் பாதிக்கப்படவில்லை, அப்படி இருக்கின்றார் என்று சொல்லப்பட்டுள்ளது. இப்ப இந்த இடத்தில் சாதாரணமாக இயங்கி வருகின்ற ஒரு நியதிக்கு முரண்பாடாக பேசப்பட்டுள்ளது. நான் வந்து ஒரு பொருளை உருவாக்கினேன் என்றால் உருவாக்கப்பட்ட பொருளினால் சுகத்தையோ துக்கத்தையோ அனுபவித்து தான் ஆகணும். ஒரு கம்பெனியில ஒரு பொருளை மேனுபேக்சர் பண்றோம்னா அதுல இருந்து நமக்கு பணம் கிடைக்குது, இல்ல நஷ்டம் கிடைக்குது. அல்லது ஒரு பெற்றோர்கள் ஒரு குழந்தையை உருவாக்கினால் குழந்தைக்கு காரணமாக இருந்தால் அந்த குழந்தையிடமிருந்து சுகமும் துக்கமும் மாறி மாறி வருகின்ற. அப்படி ஒரு வீட்டுல ஒரு பெற்றோர் ஒரு சில குழந்தைகளை உருவாக்கியே அவ்வளவு பெரிய சம்சாரத்தை அனுபவிக்கிறாங்கன்னு சொன்னா
பகவான் இவ்வளவு பெரிய குழந்தைகளை உருவாக்கிட்டு அவருடைய துக்கம் எவ்வளவு பெருசா இருக்கும். ஆகவே கண்டிப்பாக அதை பகவான் அனுபவித்து தான் ஆக வேண்டும். ஆனா இந்த இடத்துல தாய்மானவர் என்ன சொல்லியிருக்கார், இவள் இவ்வளவும் செய்தும் ஒரு எல்லளவும் கூட தாக்கு அற நிற்கும் சமர்த்தன், ஒரு பெரிய சாமர்த்தியசாலின்னு சொல்ற. இத்தனையும் பண்ணாரா, ஆனா வந்து இதுல இருந்து அவர் பாதிக்கப்படவே இல்லையா, அது எப்படி முடியும் என்றால், இது நடக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு நியதியில் தான், ஒரே ஒரு சூழ்நிலையில தான் இப்படி நடக்கும். நீர் எந்த சூழ்நிலையில இப்படி நடக்காது, எப்படி ஒன்றை நம்ம உருவாக்குறோம் அதனால நம்ம பாதிக்கப்படுவதில்லை, ஒன்றை நாம் செய்கின்றோம் அதிலிருந்து நாம் பாதிக்கப்படுவதில்லை என்றால் அது ஒரே ஒரு கண்டிஷன்ல தான் நடக்கும். அது என்ன என்றால், இந்த இடத்துலதான் வேதாந்தம் நமக்கு வருகின்றது. நான் எதை உருவாக்கினேனோ, எதை நான் படைக்கின்றேனோ, அது என்னை காட்டிலும் குறைவான இருப்பை உடையதாக இருக்க வேண்டும். எனக்கு எவ்வளவு சத்தியம் இருக்கோ அதை விட குறைவான சத்தியமாக ஒன்றை நான் உருவாக்கினால் அது என்னை பாதிக்காது. இதுதான் ஒரு நியதி. கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, உதாரணம் சொன்னா நமக்கு புரிஞ்சிடும். இப்போ நான் இருக்கேன், நான் வந்து ஒரு பொருளை உருவாக்கினால் அந்த பொருளுக்கு எனக்கு ஒரே விதமான ரியாலிட்டி இருப்பு இருக்கு. இப்ப ஒருவர் இருக்கார், அவர் வந்து ஒரு பையனை உருவாக்குகின்றார். அப்ப அந்த பையன் வந்து அவரிடமிருந்து பிறந்திருக்காருன்னு சொன்னா அந்த பையனும் அவரும் சமசத்தா, அவரும் உண்மை அந்த பையனும் உண்மை. அவர் இருக்கார், அவரிடமிருந்து ஒரு நிழல் உருவாகி இருக்கின்றது. அவர் மேல ஒரு லைட் அடிக்கணும், அவர் என்ன ஆயிருக்கு, ஒரு நிழல் உருவாகி இருக்கின்றது. அதுக்கும் அவர் தான் காரணம், தன்னுடைய பையனை உருவாக்குறதுக்கும் அவர் தான் காரணம், நிழல் வருவதற்கும் அவர் தான் காரணம். இப்ப இந்த நிழலுக்கும் அவருக்கும் சமமான இருப்பு இருக்கின்றதா என்றால், இவர் இவரை சார்ந்து அந்த நிழல் இருக்கின்றது. இவர் இல்லை என்றால் அந்த இடத்துல நிழல் இருக்காது. ஆனா இவருடைய பையன் அப்படி அல்ல, இவரை சார்ந்து கிடையாது. அவன் உருவாகியவுடன் அவனுடைய வாய் வேறு வயிறு வேறு அப்படி எல்லாம் சொல்றமல்ல, உன் வாய் வேறு வயிறு வேறுன்னு தானே சொல்ற, அது உண்மைதான். அவன் வேறு இவர் வேறு. அல்லது நம்ம முன்னாடி ஒரு முகம் பார்க்கிற கண்ணாடி இருக்கு, அதுக்குள்ள ஒரு ஒண்ணு உருவாகி இருக்கின்றது, நம்மை போன்ற ஒரு முகம் உருவாகி இருக்கின்றது. அந்த கண்ணாடிக்குள் இருக்கின்ற முகமும் நம்ம கழுத்துக்கு மேல் இருக்கிற முகமும் ஒரே ஒரு இருப்பை உடையதா என்றால் கிடையாது. கழுத்துக்கு மேல் இருக்கிற முகம் வந்து உண்மை, கண்ணாடிக்குள் இருக்கிற முகம் வந்து அதை வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது, நம்ம பார்க்கிறோமே. அப்ப என்ன சொல்றோம், சிறிய உண்மை, இது வந்து பெரிய உண்மைன்னு சொல்றோம். ஆனா பக்கத்தில் இருக்கிற பையன் இருக்கானே, அவன் கழுத்துக்கு மேல் இருக்கிற முகமும் இவர் கழுத்துக்கு மேல் இருக்கிற முகமும் சமமான உண்மை. அப்போ எப்பொழுது ஒன்றை உருவாக்கி நான் ஒன்றுக்கு காரணமாக இருந்து அதனால நான் பாதிக்கப்படக்கூடாதுன்னா, அது என்னை விட அதனுடைய இருத்தல் என்ற தன்மை குறைவாக இருக்க வேண்டும். எனக்கு சமமான இருத்தல்ங்கிற தன்மை இருந்துட்டா அதனால நான் பாதிக்கப்படுவேன். இப்ப என்னை விட குறைவான இருத்தல் அந்த எக்ஸிஸ்டன்ஸ் ரியாலிட்டி இருந்தால் அதனால நான் பாதிக்கப்பட மாட்டேன். எப்படின்னா, நிழல் வந்திருக்கு, என்னை விட குறைவான இருத்தல் தன்மை, அதனாலதான் நிழலை யாராவது முதிச்சாலோ அதுல அந்த நிழல் வந்து சாக்கடையில விழுந்தாலோ என்னை அது பாதிப்பதில்லை. கண்ணாடியில ஒரு முகம் இருக்கு, ஒருத்தர் கோபம் வந்து கண்ணாடியில் இருக்கிற முகத்தை அடிச்சாருன்னு வச்சுக்குவோமே, அதனால நான் பாதிப்பு என்னன்னா கண்ணாடி உடஞ்சு போக அந்த முகம் தெரியாம இருக்கலாமே தவிர, அதை விட மேலான இருப்பை உடைய நான் பாதிப்பதில்லை. இந்த நியதியை புரிஞ்சிட்டோம் அப்படின்னா, இறைவன் வந்து மேலான இருப்புடன் இருந்து கொண்டு இந்த உலகத்தை தனக்கு கீழான இருப்பாக உருவாக்கி இருக்கின்றார். அப்ப கடவுளுக்கு இந்த உலகத்துக்கு என்ன உதாரணம் அல்ல என்ன ஒற்றுமைனா, நமக்கும் நம்முடைய கண்ணாடியில் இருக்கிற முகத்தை போல. அப்ப கடவுள் வந்து அந்த ஈஸ்வர தத்துவம் தான் எந்த மாற்றத்தையும் அடையாமல், தான் எந்த விதத்திலும் பாதிப்புக்குள் உள்ளாகாமல் இந்த உலகத்தை பொய்யாக மாயா விளையாட்டாக படைத்திருக்கின்றார். தன்னுடைய நாம நிழல உருவாக்குவது போல, நம்ம வந்து கண்ணாடிக்குள்ள ஒரு முகத்தை உருவாக்குவது போல, இறைவன் வந்து இந்த உலகத்தை உருவாக்கி இருக்கின்றார். அதனாலதான் இந்த உலகத்துல என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் இறைவனை தாக்குவதில்லை. அதுதான் இந்த சொல்லினுடைய பொருள்.
எல் அத்தனையேனும் தாக்கு அற நிற்கும் சமர். ரொம்ப புத்திசாலி பகவான் தனக்கு நிகரா ஒண்ண உருவாக்கி இருந்தாருன்னு வச்சுக்குவோமே, என்ன ஆயிருக்கும், அதோடைய ரகல வந்துடும். ஆனா அவர் என்ன பண்ணிட்டார், தனக்கு நிகராக உருவாக்கவில்லை, தன்னை விட கீழான இருப்பாக இந்த உலகத்தை உருவாக்கி இருக்கின்றார். அதனால என்னன்னா, எவ்வளவு அவர் உருவாக்கினாலும் அது அவரை தாக்காது. நம்ம ரூம்குள்ள அமர்ந்துட்டு ஒரு 1000 கண்ணாடி வச்சுக்கிறோம்னு வச்சுக்குவோமே, ஒவ்வொரு கண்ணாடி ஒவ்வொரு விதத்துல வச்சோம்னா நம்மளே 1000 கணக்குல தெரியும், ஒரே மாதிரி தெரிய மாட்டோம், கோடலா தெரியும், நீளமா தெரியும், எவ்வளவோ முகத்தை நம்ம உருவாக்கிட்டோம். ஆனா அதனால நம்ம பாதிக்கப்படுறோமா, நாம் பாதிக்கப்பட மாட்டோம். காரணம், அந்த கண்ணாடியில் இருக்கின்ற முகத்தினுடைய இருப்பு வேறு, நம்முடைய இருத்தல் வேறு. நம்ம சற்று அதிகமாக மேலான இருத்தல், அது கீழான இருத்தல். அதே போல கனவு உலகம் இருக்கு, கனவு உலகத்துல நாம விதவிதமான பொருள்களை உருவாக்கி விதவிதமா பண்ணி இருக்கோம். நினைவில் இருக்கின்ற நாம் அதனால் பாதிக்கப்படுவதில்லை. காரணம், அவைகளெல்லாம் நம்முடைய மனதிலிருந்து வந்த கற்பனைகள், கீழான இருப்பு. இப்ப இதத்தான் எந்த ஒன்று, இப்ப எந்த நான் என்னை எந்த விதத்திலும் மாற்றிக்கொள்ளாமல், மாற்றிக்கொள்ளாமல்னா உண்மையிலேயே மாற்றிக்கொள்ளாமல், எனக்கு கீழான இருப்பான ஒரு முகத்தை கண்ணாடிக்குள் உருவாக்கினால், அந்த எனக்கு என்ன பெயர் என்றால் விவர்த்த காரணம் என்று சாஸ்திரத்துல சொல்லப்படும். விவர்த்த காரணம் என்றால், தான் எந்த மாறுதலையும் உண்மையில் அடையாமல் இந்த உலகத்தை எதையாவது ஒன்றை தோற்றி வைத்தல். அதுக்கு பல உதாரணங்களை நம்ம சொல்லலாம். கயிறு இருக்கு, எந்த மாறுதலையும் அடையாமல் நம்ம அறியாமையில அதுல பாம்ப பார்த்தோம்னா, அந்த கயிறை வந்து நம்ம நிமித்த காரணம்னு சொல்ல முடியாது, உபாதான காரணம்னு சொல்ல முடியாது, விவர்த்த காரணம்னு சொல்லுவோம். விவர்த்த காரணம்னு சொன்னா, கயிறு எந்த மாற்றத்தையும் அடையாமல் அதைவிட கீழான இருப்பான, அதிக காலம் இல்லாத ஒரு இருப்பான பாம்புக்கு தொற்று வைத்துள்ளது. அது ஏன் வந்ததுன்னா, வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அதனாலதான் சமர்த்தன், எதை செய்ய முடியாதோ அதை செய்து விட்டார். அப்படிப்பட்டவர் தான் பகவான். அந்த பகவானத்தான் பிரம்மன் அல்லது பரமாத்மா, இறைவன் என்றெல்லாம் நம்ம சொல்கின்றோம். இத வந்து ஆரம்பத்துல சொன்னா நமக்கு புரியாது. இப்ப நம்ம ஆரம்பத்துல எதை சொல்றோம், இறைவன்கிறவர் இந்த உலகத்துக்கு நிமித்த காரணம், பானையை செய்பவன் போல. கொஞ்சம் உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன சொல்றோம், உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன அர்த்தம், நம்ம மனசு தூய்மையானதுக்கு அப்புறம் என்ன சொல்றோம், இந்த இறைவனே இந்த உலகமா இருக்காரு, பார்க்கிற ஒவ்வொரு ஜீவனிடத்துல இறைவனை பார்க்க வேண்டும், ஒவ்வொரு மனிதனுக்கு செய்கின்ற சேவை இறைவனுக்கு செய்கின்ற பூஜை, அது அடுத்தபடி. இதற்கும் அடுத்தபடியில போய் தத்துவத்துல நம்ம நின்னோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த கருத்தை சொல்கின்றோம். அதைத்தான் இங்கு தாயுமானவர் கூறினார், இந்த உலகத்தை படைத்து காத்து அழித்து இந்த செயலை செய்து வந்த போதிலும், இவைகளினால் எல்லளவும் கூட தாக்கு அற நிற்கும் சமர்த்தன், ஒரு எல்லளவும் கூட இதனால் தாக்கப்படாமல் இருக்கின்றார், அவர்தான் இறைவன். அதுதான் இறை தத்துவம். அதுதான் நம்ம வந்து இதுவரை பார்த்த கருத்து. இந்த 3 படிங்கிறது, நிமித்த காரணம், நிமித்த உபாதான காரணம், விவர்த்த காரணம். முதல் படி வந்து ஈஸ்வரன் நிமித்த காரணம் மட்டும், 2வது படியில வந்து நிமித்த காரணமும் உபாதான காரணமாகவும் இருக்கின்றார். அதுக்கு உதாரணம் சிலந்தி பூச்சி. சிலந்தி வந்து நிமித்தமா இருக்கு, உபாதானமாகவும் இருக்கின்றது. உபாதானம்னா அந்த வலைக்கு உபாதானம்னு சொல்றோம். பிறகு 3வது விவர்த்த காரணம். விவர்த்தம்னு சொன்னா, நம்ம உதாரணம் எல்லாம் சொல்லி பார்த்தமே, தான் மாறாமல் தனக்கு கீழாக ஒன்றை படைத்தல். அப்படி எல்லாம் படைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. நம்ம உருவாக்குறது நமக்கு சமமா இருக்கிறது தான் உருவாக்குகின்றோம். அப்படி இல்லாமல் நாம் நாம இருந்து கொண்டு நமக்கு கீழான ஒரு படைப்பை, கீழான இருத்தலை உடைய ஒன்றை படைத்தால், அந்த படைப்புக்கு நாம் விவர்த்த உபாதான காரணம் என்று சொல்கின்றோம். அப்படி வந்து நம் முகம் கண்ணாடியில் இருக்கின்ற முகம். அதுபோல அந்த ஈஸ்வரனுடைய பிரதிபிம்பம் தான், அவருடைய ஒரு பொய்யான தோற்றம் தான் இந்த உலகம். இப்ப இருக்கிறது யார் என்றால், உண்மையாக இருக்கிறது அந்த ஈஸ்வரன் ஒருவர் தான். இதுக்கு பல உதாரணம் சொல்லலாம். சூரியன் இருக்கு, சூரியன் வந்து எத்தனையோ பிரதிபிம்பத்துல அது பிம்பிக்கின்றது. அது வந்து கண்ணாடியிலையும் தண்ணீர்லையும் தூய்மையான இடத்திலையும்.
சூரியனை போல ஒன்று தோன்றுகிறது. அப்ப அந்த சூரியன் தன்னை போல ஒரு பொய்யான சூரியனை தோற்றி வைத்துள்ளது. அதுல என்ன அசைவு வந்த

0: நடனத்தை பாக்கிறோம், அவர் ரொம்ப வேகமா சுத்துறதுனால பம்பரம் போல அது அப்படியே நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அப்படி அசைந்து கொண்டிருக்கின்றார். அந்த அசைவுக்குள் அசையாமல் இருக்கின்ற தத்துவம் தான் மெய்ப்பொருள், அதுதான் பரமாத்ம தத்துவம், அதுதான் ஆத்ம தத்துவம். நீ அடுத்த கேள்வி, அந்த ஆத்மா இருக்கே இந்த அனைத்து உலகத்திற்கும் அசையாது எந்த மாற்றத்தையும் அடையாது அறிவு சுரூபமாக இருக்கின்ற அந்த பிரம்ம தத்துவத்தை நம்ம எங்க போய் கண்டுபிடிக்கிறது? இது நீங்க பெரிய விஷயமா சொல்லியிருக்கீர்கள். தாயுமானவர் பெரிய விஷயத்த சொல்லிட்டார். அவர் எந்த இடத்துல போய் பிடிக்கிறது? இங்கதான் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அடுத்த கடைசி வரியில ரொம்ப அழகா சொல்லியிருக்கார், உள்ள இப்படிப்பட்டவனை சாட்சியை சிந்திக்க தக்கது. இது வந்து இந்த தத்துவம் நம்ம புத்திக்குள்ள சாட்சியாகவே இருக்கின்றது. அந்த சாட்சி என்ற தத்துவத்தை தான் அடுத்த 20வது பாடலில் விளக்குகின்றார். ஆகவே நம்ம அந்த சாட்சிங்கிற சொல்லினுடைய விளக்கத்தை அடுத்த பாடல்ல பார்ப்போம். அடுத்த வகுப்பில் நாம் அடுத்த பாடலுக்கு செல்லலாம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Rama. Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: இனி இந்த தலத்தில் உள்ள தீர்த்தங்களை குறிப்பிடும் பொழுது பம்பையை ஆற்றினுடைய நீர்ப்பெருக்கை வர்ணிப்பார். ஞானசம்பந்தரே இந்த பம்பையாற்றினுடைய சிறப்பை எடுத்துரைக்கும் பொழுது புலவர்கள் கூறுவது என்பது சிறப்புடையது ஆகாது என்று கூறுகிறார் இந்த ஆசிரியர். ஆம்பலம் பூம்பொய்கை அமாத்தூர் அம்மான் என்று ஞானசம்பந்தர் பாடியுள்ளதை நாம் இங்கு நினைவு கூற வேண்டும். காழிப்பள்ளியாருடைய வாக்கிலேயே அந்த ஆற்றினுடைய பெருமையும் சிறப்பும் பெயரும் வெளிப்பட்டிருக்கும் பொழுது பிறர் அதை எடுத்து உரைப்பது என்பது அவ்வளவு சரியாகாது என்று இந்த ஆசிரியருடைய கருத்து போலும். இங்கு இறைவன் சுயம்புவாக காட்சியளிக்கின்றான். உமைமணலனாகிய இந்த பெருமான் பிரம்ம விஷ்ணு ருத்ரன் ஆகிய மூவர்க்கும் மேலவனாகவும் மூத்தவனாகவும் பரம்பொருளாகவும் விளங்குகின்றான். ராமன் பூஜைக்கென்று கொண்டு வந்த சிவலிங்கத்தை வாயு மூலையில் இருக்க காண்கின்றோம். அதை ஹனுமனும் வணங்கியுள்ளதால் ஹனுமந்தீஸ்வரர் என்றும் குறிப்பிடுவார்கள். சகஸ்திரலிங்கத்தை தரிசிப்பதால் ஏற்படும் நன்மைகள் ஏராளமாக கூறப்படுகின்றது. இவ்வாறு மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்றாலும் சிறப்புடையது இந்த திருத்தலம். விருத்த சிலை என்பதை வட்டப்பாறை என்று வழங்குகிறார்கள். சத்தியம் சொல்லாமல் பொய் கூறுபவர்களை தண்டிக்கும் இயல்பே உடையது இந்த பாறை. தற்போது நாம் காணும்படி இல்லாவிட்டாலும் இதன் தொடர்பாக நாம் இப்பொழுது காண்பது நாக வடிவு. அது இந்த ஊரை அடுத்து சுமார் 4 கல் தொலைவில் அமைந்திருக்கிறது. அதனை மக்கள் நாகாம்பிகை என்று வழிபடுகிறார்கள். இந்த தலத்தினுடைய பெருமைகளையெல்லாம் கூறி பின்னர் இங்கு யாரெல்லாம் வந்து வழிபட்டார்கள் என்பதை இந்த புராணம் மிகவும் விரிவாக காட்டுகின்றது. அவற்றுள் திருஞான சம்பந்த சுவாமிகள் இங்கு வந்து வழிபட்டது, திருநாவுக்கரசர் வழிபட்டது, சுந்தரமுத்து சுவாமிகள் வந்து வழிபட்டது என்ற தலைப்புகளிலெல்லாம் நாம் காண்கின்றோம். அதோடல்லாமல் இரட்டை புலவர்கள் இங்கு வந்து இறைவனை வழிபட்டு துதித்திருக்கிறார்கள். காஞ்சிபுரத்தில் இறைவனை வழிபட்ட இரட்டை புலவர்கள் முக்தி தருமாறு கேட்கும் பொழுது திருவாமாத்தூர் சென்று பெறுக என்று பெருமான் ஆணையிட்டார். அதன்படி இந்த ஊருக்கு வந்து திருவாமாத்தூர் கலம்பகம் என்ற ஒரு நூலை இருவருமாக பாடினார்கள். அக்காலத்தில் அச்சுதேவ பல்லவன் என்று ஆட்சி புரிந்த மன்னன் இந்த நூலை அரங்கேற்றுவித்தான். பலரும் இதனுடைய சிறப்பினை பாராட்டினார்கள். அந்த நூலில் ஒரு பாடலில் இயல்பாக ஊரின் மேற்புறமாக ஓடக்கூடிய நதி, அதாவது பம்பையாறு, கோயிலை கீழ்கரையில் கொண்டதாகவும் இடது பக்கமாக ஓடுகின்ற பம்பை நதி மேற்கரையில் கோயில் கொண்டதாகவும் மாற்றி அமைத்து பாடியுள்ளார்கள். நதியினுடைய ஓட்டத்தை அறியாமல் இவ்வாறு பாடியபடியால் தவறு அறிந்து இறைவனை வேண்டினார்கள். அன்று இரவு பெருமழை பெய்து இவர்கள் பாடிய வண்ணமே திசை மாறி சென்றது. அரசனும் வியந்து பாராட்டினான். இவ்வாறு இரட்டைப்பவருடைய பெருமையும் இதில் புராணத்தில் விளக்கப்படுகின்றது. இந்த தலத்தினுடைய தேவார திருப்பதிகங்களில் திருஞான சம்பந்த சுவாமிகள் பாடியருளிய சீகாமரப்பெண் அமைந்த 2 பதிகங்கள், திருநாவுக்கரசர் சுவாமிகள் அருளிய ஒரு குறுந்தகை பதிகமும், ஒரு திருத்தாண்டக பதிகமும், சுந்தரமூர்த்தி நாயனார் அவருடைய ஒரு தேவார திருப்பதிகமும் நமக்கு இப்பொழுது கிடைத்துள்ளன. திருவாமாத்தூரில் ஒரு மற்ற ஒரு சிறப்பு என்னவென்றால், 70 மேற்பட்ட கல்வெட்டுக்கள் இந்த கோயிலில் இருக்க காண்கின்றோம். அதாவது முதலாம் ராஜராஜ சோழன் காலம் முதல் ஸ்ரீரங்கதேவ மகாராயர் காலம் வரையில் பேரரசர்கள் சிற்றரசர்கள் அனைவருடைய கல்வெட்டுக்களும் இந்த கோவிலில் இடம்பெற்றுள்ளன. அவை இந்த கோவில் எவ்வாறு உயர்ந்த நிலையில் இருந்தது என்பதை நமக்கு காட்டுகின்றன. மன்னர்களுடைய வீரச் செயல்களையும், அவர்கள் செய்த நிலதானங்கள், பிரதானங்கள், மடங்கள், விளக்கு தானங்கள் போன்றவற்றையும் இக்கல்வெட்டுகள் நன்கு விளக்குகின்றன. அரசாங்க அலுவலர்களுடைய பெயர்கள், அந்த நாட்டின் பிரிவுகள், உட்பிரிவுகள், பூஜை முறைகள், விழாக்கள், சுவாமி அம்மன் பெயர்கள், சமுதாயத்தினுடைய அன்றைய நிலை ஆகியவற்றையும் இந்த கல்வெட்டுகள் நமக்கு காட்டுகின்றன. 985 ராஜராஜ முதலாம் ராஜராஜனுடைய காலம் முதல் தொடர்ந்து இந்த கோயில் உன்னத நிலையில் இருந்திருக்கிறது. சோழர்கள் காலத்தில் இந்த கோயிலினுடைய ஆட்சியை உள்ளூர் பெருமக்கள் ஒரு குழு அமைத்து கவனித்து வந்திருக்கிறார்கள். இந்த கோயில் ஆட்சி செம்மையாக நடைபெறுகிறதா என்பதை பார்ப்பதற்காகவும், குறைகளை நீக்குவதற்காகவும், அறிவுரைகள் கூறுவதற்காகவும் அரசாங்கத்தினுடைய உயர் அலுவலர்கள் இருந்தார்கள். முதலாம் ராஜராஜன் காலத்தில் தாமுலான் கொற்றம் அங்கி என்னும் உயர்ந்த அலுவலன் ஒருவன் கோயிலாட்சி பற்றி ஆராய்ச்சி செய்தான். இந்த கோயிலில் நெல் அளக்கும் மரக்காலுக்கு வீதி விடங்கன் மரக்கால் என்று ஒரு பெயரிடப்பட்டு வந்தது. கோயில் நகைகளையெல்லாம் பார்வையிடுவதும் நிலங்களையெல்லாம் பார்வையிடுவதற்கும் அதிகாரிகள் இருந்தார்கள். இந்த பம்பையாறு என்று சொல்லப்படுகிற நதி சோழர் காலத்தில் முஞ்சியாறு என்று பெயர் பெற்றிருந்தது. இந்த முஞ்சியாற்றினுடைய வடகரையில் உள்ள வயமணி நல்லூரில் இந்த ஆலயத்தின் நிலங்கள் சில குத்தகைக்கு விடப்பட்டிருந்ததாக கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. கோயில் நிலங்களில் விவசாயம் செய்தவர்கள், மரங்களை பயிரிட்டவர்கள் இந்த கோயிலுக்குரிய வரிகளை செலுத்தினார்கள். கோவில் பண்டாரத்திற்கு ஆண்டுதோறும் நில வாடகை கொடுப்பதாகவும் ஒப்புக்கொண்டார்கள். இதனிடையில் ஒரு இருண்ட காலத்தில் குடிகள் இல்லாமல் இந்த ஊர் ஆனபடியால் கோவில் மண்டபங்களும் கோபுரங்களும் சேதமடைந்தன. நரசிங்க உடையார் என்பவர் 1471 இந்த கோயிலையும் அருகில் உள்ள ஏரியையும் பழுதுபார்த்தார். சிறப்பு பூஜைகள் நடைபெற ஏற்பாடு செய்தார். கிருஷ்ணதேவராயர் காலத்தில் இந்த கோயிலுக்கு பல தேவதானமாக அமைந்துள்ள கிராமங்கள், நிலங்கள் கோயிலுக்கே உரிமையாக மீண்டும் தரப்பெற்றது. 1596 கொண்டமநாயக்கர் என்பவர் கோயிலை பார்த்து இந்த ஆலய கோபுரத்தை பழுதுபார்க்கவதற்கும் விழா நடத்துவதற்கும் 1600 வழங்கினார் என்பர். அப்பொழுது இந்த கோவிலுக்கு 2000 நெல்லும் 450 வருமானம் இருந்தது. பாண்டியர்கள் காலத்திலும் விக்கிரம பாண்டியன் பெயரால் விரதம் முடித்த பாண்டிய சதுர்வேதி மங்கலம் என்று நிபந்தங்கள் அமைக்கப்பெற்றிருந்தன. தேவதானங்கள் வழங்கப்பெற்றன. சடைவர்மன் விக்கிரமாண்டியன் காலத்தில் நந்தாவிளக்குகள் எரிப்பதற்காக அவ்வியூரில் 10 நிலத்தை வரியிலியாக வழங்கினான். கிருஷ்ணதேவராயர் முஞ்சியாற்றிலிருந்த ஒரு கால்வாய் வெட்ட உண்டாகும் செலவிற்காக ஒரு நிலம் ஒதுக்கி தந்தார் என்று கூறுவார்கள். இவ்வாறு பல சிறப்பு செய்திகளை நமக்கு கல்வெட்டுகள் விரிவாக நமக்கு வழங்குகின்றன. இவற்றின் மூலம் இந்த கோயில் எவ்வளவு நேர்த்தியாக பராமரிக்கப்பெற்றது, அதனை தொடர்ந்து அடுத்த தலைமுறையில் வந்தவர்கள் திறம்பட எவ்வாறு செய்து வந்தார்கள் என்பதையெல்லாம் இந்த கல்வெட்டுகள் நமக்கு பாடமாக உணர்த்துகின்றன. ஆகவே இத்தலத்தில் அமைந்துள்ள பெருமைகளை நாம் நூல்கள் மூலமாகவும் ஏனையோர் மூலமாகவும் தெரிந்து கொள்வதை காட்டிலும் நேரில் சென்று அனுபவிப்பதே சிறப்பை தரும். அப்படி முக்தாம்பிகை உடனுரை அபிராமேஸ்வரரை தரிசிக்கும்பொழுது அந்த தலத்து பதிகங்களையும் பெருமானுடைய சன்னதியில் பாடினால் இன்னும் அதிக பலனை தரும். ஞானசம்பந்த பெருமான் தாம் அருளி செய்துள்ள பதிகங்களுள் ஒரு பதிகத்தில் இந்த பெருமானை பார்த்து ஆலநிழலின் கீழ் நால்வர்க்கு அறம்பொருள் இன்பம் என்ற நீதியை உரைத்தாயல்லவா, அந்த நீர்மை என்னது, எனக்கும் கூறுவாயாக என்பது போல் ஒரு கருத்தமைந்த ஒரு பாடலை நமக்கு அவர் அருளி செய்துள்ளார். ஓதி ஆரணம்மாயனும் பொருள் அன்று நால்வர் நால்வர் முன் கேட்க நன்னெறி நீதி ஆலன்

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் .org-இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் மூர்த்தி நாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். குழந்தைகள்லாம் கதை கேட்க வந்தாச்சா? சரி, இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? மூர்த்தி நாயனார் வரலாறு. யாரோட வரலாறு? மூர்த்தி நாயனார் வரலாறு. சரியா, இந்த மூர்த்தி நாயனார் யார் தெரியுமா? நம்ம 63 நாயன்மார்கள் இருக்காங்கல்ல, அவங்கள இவரும் ஒருத்தர். ரொம்ப சிறப்பான சிவத்தொண்டர். சரியா, இவர் வாழ்ந்த நாடு பாண்டிய நாடு. சரியா, பாண்டிய நாடு ரொம்ப சிறப்பான நாடு. எப்படி தெரியுமா? நம்ம பாண்டிய நாட்டில் தமிழ்ச்சங்கம் வச்சு அந்த காலத்தில் தமிழ் வளர்த்துருக்காங்க. நிறைய தமிழ் புலவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து நிறைய இலக்கியங்கள் இலக்கணங்கள்லாம் படிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஊர் நம்ம பாண்டிய நாடு. சரியா, இந்த பாண்டிய நாட்டில் முதல் சங்கத்தில் நம்ம சிவபெருமானே தலைவராக இருந்து தமிழ் வளர்த்துருக்கார். அப்படின்னா எவ்வளோ சிறப்பு இல்லையா? அது போக இன்னும் என்ன தெரியுமா? பாண்டிய நாட்டில் நிறைய முத்து கிடைக்கும். ஆறு கடலோட போய் சேர்ற இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல எல்லாம் முத்து நிறைய கிடைக்கும். அந்த காலத்துல ஆழ் கடல்ல அப்படியே முழுகி முத்து எடுப்பாங்க. அதை முத்து குளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு தொழிலாவே இருந்தது பாண்டிய நாட்டுல. சரியா, பாண்டிய நாடு முத்துடைத்து அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப சிறப்பான தொழில் அந்த முத்து குளித்தல் தொழில். சரிங்களா, இப்போ நம்ம தூத்துக்குடி தெரியும்ல உங்களுக்கு, அந்த தூத்துக்குடிக்கு முத்து நகர்னு ஒரு பேர் இப்ப கூட சொல்றாங்க. சென்னையில இருந்து தூத்துக்குடிக்கு ஒரு ட்ரெயின் போகும், அந்த ட்ரெயினுக்கு என்ன பேர் தெரியுமா? கவனிச்சிருக்கீங்களா? முத்து நகர் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு இருக்கும். சரியா, அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல பாண்டிய நாட்டுல முத்து ரொம்ப அதிகமா கிடைக்கும். சரியா, அது ஒரு சிறப்பு. அதனால பாண்டிய நாட்டுல எல்லா பெண்களுமே நிறைய முத்தாலான அணிகள் தான் போட்டுக்குவாங்க. அவங்க போட்டிருக்க செயின் வளையல் எல்லா தோடு எல்லாமே முத்துலயே செய்வாங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக முத்து கிடைக்குவாங்க. சரியா, அது போக இன்னும் என்ன தெரியுமா? அங்க மதுரையில நம்ம மீனாட்சி அம்மை ராணியா இருந்திருக்காங்க. நம்ம சிவபெருமான் ராஜாவா இருந்திருக்காரு. சரியா, அம்மாவும் அப்பாவும் உலகத்துக்கே அம்மையப்பர் அவங்க இல்லையா. அவங்க நம்ம பாண்டிய நாட்டுல நமக்காக ராஜா ராணியா இருந்திருக்காங்க. அப்ப எவ்வளவு சிறப்பு இல்ல, அவங்க நடந்த மண்ணு நம்ம மதுரை மண்ணு. அதனால ரொம்ப சிறப்பான இடம் நம்ம மதுரை. சரியா, இந்த பாண்டிய நாடுக்கு தலைநகர் மதுரை. சரிங்களா, இந்த மதுரைக்கு அந்த காலத்துல மதுராபுரி அப்படின்னு சொல்லுவாங்க பேர். சரியா, அந்த காலத்துல என்ன பேரு? மதுராபுரி. இந்த மதுராபுரியில ரொம்ப அழகான ஒரு சிவன் கோயில் இருக்கு. நம்ம சிவபெருமானுக்கு ரொம்ப அருமையான ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு என்ன பேர் தெரியுமா? திரு ஆலவாய். கோயில் பேரு என்ன? திரு ஆலவாய். மதுரைங்கிறது ஊர் பேரு, ஆலவாய்ங்கிறது கோயில் பேர். சரிங்களா, இப்போ இந்த கோயில்ல நம்ம சாமி பேர் என்ன தெரியுமா? சொக்கநாதர். அம்மா பேர் என்ன தெரியுமா? மீனாட்சி. நீங்க இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க தானே? கண்டிப்பா போயிருப்பீங்க. மதுரைக்கு போகாம எந்த குழந்தை இருக்கும் இல்லையா? கண்டிப்பா போயிருப்பீங்க. சரியா, இந்த கோயில்ல இந்த மதுரையில தான் நம்ம மூர்த்தி நாயனார் இருந்தாங்க. சரியா, நம்ம மூர்த்தி நாயனார் என்ன தொண்டு செஞ்சாங்க தெரியுமா? இவங்க சந்தன அரைச்சு சந்தன காப்புக்கு சாமிக்கு கொடுக்கற தொண்டு செஞ்சாங்க. இவங்க சாமி மேல ரொம்ப அன்போடு இருப்பாங்க. தினமும் என்ன செய்வாங்க தெரியுமா? சந்தன கட்டை வாங்கிட்டு வந்து அங்க ஒரு பெரிய கல் இருக்கும், சந்தன உரைக்கிறதுக்கு ஒரு கல் இருக்கும், பெரிய கல், ஒரு பாறை மாதிரி இருக்கும் வலுவலுன்னு. அது மேல அந்த சந்தன கட்டைய தண்ணி விட்டு அப்படியே உரசுவாங்க. உரசி உரசி உரசி உரசி அந்த அரைச்ச சந்தனம் வரும் இல்லையா, அதை வலிச்சு அடிச்சு அதை அப்படியே பெருமானுக்கு சந்தன காப்பு போடுறதுக்கு கொடுப்பாங்க. நீங்க கோயில்ல எல்லாம் பாத்திருக்கீங்கல்ல, சாமிக்கு சந்தன காப்பு அலங்காரம் போட்டிருக்கத பாத்திருக்கீங்கல்ல, பாத்திருப்பீங்க இல்லையா. அந்த மாதிரி அந்த சந்தன காப்பு அலங்காரத்துக்கு அரைச்ச சந்தனத்தை தினமும் கொடுக்கறது தான் நம்ம மூர்த்தி நாயனார் செஞ்ச சிவத்தொண்டு. சரிங்களா, இவங்க தினமும் இந்த மாதிரி சிவத்தொண்டு செஞ்சுட்டே இருப்பாங்களா. இந்த நேரத்துல என்ன ஆகும்? கர்நாடகத்திலிருந்து வடுக மன்னன் ஒருத்தர் என்ன பண்ணுவான், நிறைய யானை குதிரை படை வீரர்கள் எல்லாத்தையும் திரட்டிட்டு அப்படியே தெற்கு பக்கமாக படையெடுத்து வருவான். வந்தவன் என்ன பண்ணுவான், பாண்டிய நாட்டில் ஒரே போருக்கு வந்துடுவான். வந்து அங்கே ரொம்ப அங்கே இருக்கிற மன்னர் ஏதோ ஒரு மன்னர் இருந்திருப்பாரு இல்லையா, பாண்டிய மன்னர் யாரோ இருந்திருப்பாரு இல்லையா, அந்த நேரத்தில் அவரோட நல்ல போரிட்டு என்ன பண்ணிடுவான், ரொம்ப வீரமாக போரிட்டு அந்த பாண்டிய மன்னனை தோற்கடிச்சிட்டு தான் நாட்டை பிடிச்சிக்குவான். பின்னாச்சு மதுரை அந்த வடுக மன்னன் கையில மாட்டேன். அந்த வடுக மன்னன் நல்லவனே கிடையாது, அவனுக்கு சிவ சிந்தனையே கிடையாது, அவன் சிவ நெறியில நிக்கிறவனே கிடையாது, அவனுக்கு சிவபூசியை பிடிக்கவே பிடிக்காது. அவன் சமண சமயத்தை சேர்ந்தவன். இவன் என்ன பண்ணுவான், அப்படி ஒரு சரியில்லாத ஒரு அரசரோட கையில நம்ம மதுரை மாட்டிடுச்சுப்போம். இவன் என்ன பண்ணுவான், நான் சரியான ஆட்சியே கிடையாது மதுரையில். இப்போ இவன் அந்த சிவனடியார்களுக்கெல்லாம் எந்த மரியாதையும் கொடுக்க மாட்டான், ரொம்ப ஏளனமாக பேசுவான் அவங்கள, அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு வேற கொடுப்பான். அவங்கள சிவத்தொண்டு செய்ய விடாமல் தொந்தரவு கொடுக்குறதான் அவனோட அரசாட்சியில் நடந்த வேலை. அதனால எல்லா சிவனடியார்கள்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. நம்ம மூர்த்தி நாயனார் என்ன பார்த்து தெரியுமா, சாமி இந்த மாதிரி ஒரு சிவநெறி இல்லாத ஒரு மன்னன் கையிலிருந்து எப்போ சாமி இந்த மதுரைக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும், எப்போ சாமி சிவநெறியில் நின்று நல்ல அரசாட்சி செய்கிற அரசர் எப்போ சாமி கிடைப்பாரு, அப்புறம் எப்போ சாமி இது எப்போ சாமி இதற்கு வந்து விடிவு காலம் எப்போ சாமின்னு ரொம்ப நொந்து மனசு நொந்து சாமிகிட்ட இதெல்லாம் வேண்டுவார். சரியா, அப்போ ஒரு நாள் என்னாகும், இவன் செஞ்சுட்டு இருக்கிற நம்ம மூர்த்தி நாயனார் செஞ்சுட்டு இருக்கிற அந்த சிவத்தொண்டு இந்த வடுக மன்னனுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவான், ஓ நீங்கள் தினமும் சந்தன அரைச்சி கொடுக்குற சிவத்தொண்டு தெரியுங்களாக்கும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணும்னு வேணும்னே என்ன பண்ணுவான், நம்ம மூர்த்தி நாயனாருக்கு சந்தன கட்டை கொடுப்பாங்கல்ல, அந்த கொடுக்குற கடைகள்லாம் யார்ட்டையும் கொடுக்காதுன்னு தெரிஞ்சுவான். எங்கேருந்து சந்தன கட்டை அவர் வாங்குவாரோ அந்த எல்லா இடத்துலையுமே மூர்த்தி நாயனாருக்கு சந்தன கட்டை கொடுக்க விடாதபடிக்கு தடை பண்ணிடுவான். சரியா, மூர்த்தி நாயனாருக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும், எல்லா இடமும் போய் தேடி பார்ப்பாரு, எங்கேயுமே அவருக்கு சந்தன கட்டை கிடைக்காது. இப்போ சாமிக்கு சந்தன காப்பு சாத்துறதுக்கு சந்தனம் வேணும் இல்லையா, அரைக்கணும் இல்லையா, அவருக்கு என்ன பண்ணனே தெரியாது. ரொம்ப வேதனையோடு என்ன பண்ணுவார், கண்ணு தண்ணி நிறைய நிறைய அப்படியே கோயிலுக்கு ஓடி வந்து என்ன பண்ணுவார், சந்தனக்கட்டை கிடைக்காட்டா என்ன, சந்தனக்கட்டையை அரைக்கிற இந்த கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், தன்னோட கையவே அந்த சந்தனக்கல்லை வச்சு உரச ஆரம்பிப்பார். சரியா, முழங்கையிலேருந்து அப்படியே விரல் வரைக்கும் அந்த இடம் முன்பக்கம் இருக்குன்னு கையோட முன்பக்கம் அதை அப்படியே கண்ணில் வச்சு தேய்ப்பார். தேய்க்க என்னாகும், அப்படியே தோல் பிழிந்து சதையெல்லாம் அறப்பட்டு எலும்பெல்லாம் தேஞ்சு அந்த எலும்புக்குள்ளே இருக்கிற அந்த மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க, எலும்பு மூளைன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வெளியே ஒழுக ஆரம்பிச்சிடும். அப்பவும் விடாமல் தேய்ப்பார், ரத்தம் கொட்டும் அப்படியே கையிலேருந்து. எப்படி இருந்திருக்கலாம் அந்த இடம் இல்லை, இது வந்து கோயிலுக்குள்ளே நடந்துக்கும், கோயிலுக்குள்ளே இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு அவர். அப்போ நம்ம சாமி இதுக்கு மேலே பொறுப்பாரா, அப்படியே சாமி என்ன பண்ணுவார், அன்பனோட அந்த அன்புக்காக சாமி அப்படியே அச்சரீதி வாக்கு கொடுத்துருவார். குத்தவர் என்ன செய்வார், நீ வந்து உன்னோட சிவத்தொண்டு அன்பால நீ இவ்வளவு சிவத்தொண்டு அழகா செஞ்சிருக்க, இனிமேல கையை உரசாத, இந்த கொடுங்கோல் ஆட்சி செய்கிற இந்த மன்னனோட கையில இருந்து நாளைக்கு இந்த மதுரையுடைய அரசாட்சி உன் கைக்கு வரும், நீ திருநீற்று நெறியில நின்று நல்லபடியா அரசாட்சி செய்து நீ செய்துட்டு இருக்கிற இந்த சிவத்தொண்டையும் இன்னும் சில காலம் தொடர்ந்து செய்து சிறப்பா ஆட்சி செய்து அப்புறமா நீ சிவலோகத்துக்கு வருவ அப்படின்னு நம்ம சாமி அசரீரியா கொடுத்து சொல்லிடுவார். சாமி அசரீரி வாக்கு கேட்டவுடனே அப்படியே மூர்த்தி நாயனாருக்கு விதிர்த்து போய் அப்படியே எழுந்திருச்சிருவாரு. அது வரைக்கும் கை போட்டு தேய்ச்சிட்டு இருந்தார் இல்லையா, அப்படியே விதிர்த்து எழுந்துருவாரு சாமியோட வாக்கு கேட்டவுடனே. எழுந்தவுடனே என்ன ஆகும், அவர் கையில மொத்தம் ஒழுகிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்படியே சரியாயிடும். இந்த புண்ணெல்லாம் ஆறி கை பழையபடி ஆயிடும், அப்படியே ஒரு நிமிஷத்துல அப்படி ஆயிடும். நம்ம சாமி கையை பழையபடி ஆக்கி கொடுத்துருவாரு. அவர் முகத்துல மூர்த்தி நாயனாரோட முகத்துல அப்படியே சிவ மனம் கமலும், அப்படியே பொலிவோடு இருக்கும் அவர் முகம், அவர் உடம்பெல்லாம் சிவமணம் கமல, அப்படியே பொலிவோடு அவர் வந்துடுவார். மூர்த்தி நாயனாருடைய அந்த தோற்றமே பொலிவான தோற்றமாயிடும். பொலிவுனா என்ன, ஒரு தெய்வீக அழகுன்னு அர்த்தம். சரியா, அப்படி ஒரு தெய்வீக அழகோட நம்ம மூர்த்தி நாயனாரோட தோற்றமே மாறிடும். சரியா, இப்போ என்னாகும், நம்ம சாமி சொல்லிட்டாரா, அசரீரில் சொன்னதை மூர்த்தி நாயனார் பார்த்து வச்சுட்டார். இப்போ மூர்த்தி நாயனாருக்கு தெரியும் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நம்ம சாமி சொல்லிட்டார். சரியா, இப்போ என்னாச்சு, ராத்திரியோடு ராத்திரியா அந்த வடுக மன்னன் இருக்கார்ல அவனுக்கு ராத்திரியோடு ராத்திரியா சாவு வந்துடும், இறந்துருவான் அவன். அன்றைக்கி ராத்திரியே அவன் இறந்து போயிடுவான், இறந்து போயிடுவான். எல்லாம் அவங்க அவனை சுற்றி இருக்க அவன் சுற்றத்தார்கள் அவன் மனைவியர்கள் எல்லாம் அவன் ரொம்ப அழுவாங்க, அங்கே இங்கே எல்லாம் ஓடுவாங்க போய் ஆடுவாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவனுக்கு அந்த வடுக மன்னனுக்கு மகன் கிடையாது, பிள்ளை கிடையாது. சரியா, அதனால என்ன பண்ணுவாங்க, அமைச்சர்களே சேர்ந்து அந்த மன்னனுக்கு அந்த இறுதி சடங்கெல்லாம் பண்ணி முடிச்சிருவாங்க. இப்ப என்னாச்சு, அந்த வருக மன்னனோட கொடுங்கோல் ஆட்சிக்கு சாமி ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டா இல்லையா. இப்ப என்னாகும், அந்த வருக மன்னனுக்கு ஒன்னும் மகன் இல்லை இல்லையா, அதனால அவனோட மகன் யாரும் மறுபடியும் அரசாட்சிக்கு வர முடியாது. இப்ப என்னாச்சு, இப்ப அமைச்சர்கள்லாம் என்ன செய்யறாங்க, மதுரைக்கு ஒரு அரசர் கண்டிப்பா தேவை, அரசர் இல்லாத தலைவன் இல்லாத காவலன் இல்லாத நாடு சரியா செயல்பட முடியாது, அதனால நம்ம உடனே ஒரு அரசரை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அமைச்சர்களும் சேர்ந்து பேசி என்ன பண்ணுவாங்க, ஒரு முடிவு பண்ணுவாங்க, எப்படி அடுத்த அரசரை தேர்ந்தெடுக்கிறது, அடுத்த அரசர் மதுரைக்கு யாரு அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணி வைப்பாங்க, ஒரு திட்டம் தீட்டி வைப்பாங்க. என்ன செய்வாங்க, சரி நம்ம என்ன பண்ணலாம், பட்டத்து யானைய கண்ணு கட்டி அனுப்பிடுவோம், அந்த யானை இந்த நகரம் பூரா சுத்தி அடிச்சு யார கூட்டிட்டு வருதோ, யார தன்னோட துதிக்கையில ஏந்திட்டு வருதோ அவங்கள நம்ம ராஜா வாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, அடுத்த நாள் பட்டத்து யானையை நல்ல குளிப்பாட்டி அலங்காரம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இந்த நாட்டுடைய அரசாட்சிய யார் தன்னோட தோளில் சுமக்க வல்லவர்களோ அந்த பெருமகனை நீ ஏந்தி வருக அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, பட்டத்து யானையை அனுப்பிடுவாங்க, கண்ணு கட்டி அனுப்பிடுவாங்க. சரியா, பட்டத்து யானை என்ன பண்ணுவோம், இப்போ ஊரெல்லாம் சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி போயிட்டு இருக்கோம். இப்போ என்னாகும், நம்ம மூர்த்தி நாயனார் கோயில்ல அங்க ஒரு ஓரமா நின்றுட்டு இருப்பார். மூர்த்தி நாயனாருக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா, அசரீரில் நம்ம சாமி வந்து சொல்லிட்டாருல்ல, நாளைக்கு இந்த நாட்டோட அரசாட்சி உன் கைக்கு வரும் அப்படின்னு நம்ம சாமி தான் சொல்லிட்டாரே, அதனால நம்ம மூர்த்தி நாயனாருக்கு தெரியும். அவரு சாமியோட திருவுளம் அதுவானா நம்ம அதை ஏத்துக்கணும் அப்படின்னு அப்படியே பணியோட சாமியோட திருவுளம் அப்படின்னா நம்ம ஏத்துக்கணும்னு நினைச்சாரே தவிர நம்ம ராஜா வாழ்வோம் அப்படின்லாம் அவர் நினைக்கவே இல்லை. சரியா, அப்ப சாமியோடைய திருவுளம் அவருக்கு தெரிஞ்சதுனால என்ன பண்ணுவாரு, அப்படியே பேசாம ஒரு ஓரமா நிற்பார் கோயில் வாசல்ல, அப்படி ஒரு ஓரமா நின்றுட்டு இருப்பார். அப்போ அந்த யானை என்ன பண்ணும், அப்படியே பட்டத்து யானை வருது இல்லையா, அந்த யானை நம்ம மூர்த்தி நாயனாரை பார்த்து வணங்கி அவர் அப்படியே துதிக்கையில எடுத்து தன்னோட முதுகில வச்சுட்டு அப்படியே போய் அப்படியே அந்த முடிசு விட்டு விழா நடக்கிறதுக்கு ஒரு அலங்காரம்லாம் பண்ணி ஒரு இடம் வச்சிருப்பாங்க, முடிசு விட்டு விழா பந்தல்னு ஒன்று வச்சிருப்பாங்கல்ல, அங்க கொண்டு போய் அரியணையில உட்கார வச்சிரும். சரியா, இப்ப என்னாச்சு, மூர்த்தி நாயனார சாமி காட்டிட்டாரு, அடுத்த அரசரா மூர்த்தி நாயனார் வரப்போறாருன்னே அப்படியே எல்லாம் மங்கள வாத்தியம் எல்லாம் வாசிப்பாங்க நாட்டுல, அடுத்த ராஜா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு இல்லையா, அப்போ மங்கள வாத்தியம் எல்லாம் இசைச்சு என்ன பண்ணுவாங்க, முடிசூட்டு விழா செய்ய போவாங்க. அப்ப நம்ம மூர்த்தி நாயனார் சொல்லுவாரு, இந்த சமண நெறிய விட்டு திருநீற்று நெறிய இந்த நாடு கைப்ப தன் பின்பற்றினாதான் நான் இந்த நாட்டுக்கு ராஜாவாயிருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். என்ன சொல்லுவாரு, சமண நெறிய விடுத்து திருநீற்று நெறிக்கு இந்த நாடு வரணும், அப்பதான் நான் ராஜாவா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அமைச்சர்கள்லாம், அரசரே நீங்க என்ன சொன்னாலும் சரிதான், அதுபடி நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள்லாம் வணங்கி அந்த மூர்த்தி நாயனார் சொன்னதை ஒத்துக்குவாங்க. சரியா, இப்ப என்னாகும், மூர்த்தி நாயனாருக்கு முடிசூட்டு விழா செய்வாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, ராஜாவுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு கிரீடம் எல்லாம் சுட்டுவாங்க இல்லையா. அப்ப நம்ம மூர்த்தி நாயனார் சொல்லிடுவாரு, எனக்கு இந்த கிரீடம் எல்லாம் வேண்டாம், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அவர் வந்து சடாமுடி வச்சிருப்பார், நம்ம மூர்த்தி நாயனார் வந்து எப்போதுமே சடாமுடி வச்சிருப்பாரு, அந்த சடாமுடியே எனக்கு கிரீடமா இருக்கட்டும், அப்புறம் நான் கழுத்துல போட்டிருக்க இந்த உருத்ராக்கம், இந்த உருத்ராக்கமே எனக்கு ராஜாவுடைய அணிகலனாக இருக்கட்டும், எனக்கு ராஜாவோட அணிகலன் சொல்லி இந்த தங்கத்தாலையும் வெள்ளியாலையும் வைரத்தாலையும் எனக்கு அணிகலன்கள் பூட்ட வேண்டாம், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப என்னாகும், திருநீரு, அந்த திருநீரே ராஜாவுக்கான அபிஷேகம், பட்டாபிஷேகம் பண்ணாங்க இல்லையா, அது வந்து எனக்கு திருநீராகவே இருக்கட்டும் அப்படின்னு நம்ம மூர்த்தி நாயனார் சொல்லிடுவாங்க. அதனால இப்போ மூர்த்தி நாயனார் என்ன, எப்படி இருக்காங்க, நித்தி நிறைய திருநீரு, கழுத்துல உருத்ராக்கம், தலையில சடாமுடி, இல்லையா, இந்த மூன்றையே வச்சு அவர் வந்து ஒரு நல்ல சிவநெறியில நின்று ஒரு நல்ல சிவத்தொண்டராகவும் சிவநெறியில நிக்கிற ஒரு நல்ல அரசராக இருந்து அவர் மதுரையை ஆட்சி செய்வார். சரியா, அவர் மும்மையால் உலகாண்ட மூர்த்தியார் அப்படின்னு சிவத்தொண்ட தொகையில சொல்லியிருப்பாங்க. அது என்ன மும்மை, மும்மைனா மூணுன்னு அர்த்தம், மூன்று மூன்று எண் அப்படின்னு அர்த்தம். அது என்ன மூன்று தெரியுமா, திருநீரு, உருத்ராக்கம், சடாமுடி. சரியா, இந்த மூன்றால அவர் உலகத்தையே ஆண்டார், அதனால அவர் ஒரு சிறப்பான மன்னர், அவர் ராஜாவுக்கான அந்த ஆரவாரம் அதெல்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது, அவர் எப்போதும் சிவசிந்தனையிலே இருந்து அந்த நாட்டை நல்லபடியா சிவநெறியில கொண்டு போவார். சரியா? இப்ப பட்டாபிஷேகம் முடிஞ்சிருச்சா, இப்ப என்ன பண்ணுவாரு நம்ம மூர்த்தி நாயனார், கை அப்படியே தலைமையில வச்சு வணங்கி அப்படியே சாமி கோயிலுக்கு ஓடி வருவார். வந்து பெருமானை ரொம்ப வணங்கி, பெருமான் என்ன அவர் மனசுல அவர் காமிக்கிறாரோ அதுபடி அவர் அரசாட்சி இருக்கும். சரியா? பெருமானை வணங்கி அவர் எப்போதும் போல அந்த சிவத்தொண்டையும் தொடர்வார். அவர் தொண்டு தொண்டு என்னது, சந்தனத்தை அரைச்சி கொடுக்கற தொண்டு இல்லையா, சந்தன காப்புக்கு சந்தன அரைச்சி கொடுக்கற தொண்டு இல்லையா, அந்த தொண்டையும் தினமும் தொடர்ந்து செய்வார். சரியா? செஞ்சு ரொம்ப சிறப்பான ஒரு ஆட்சி அவருக்கு மதுரையில அமைச்சு கொடுப்பாரு. அதனால மதுரையில எப்போதும் சிவபூசை நடக்கும், சிவமணம் கமழும், அப்படியே நகரத்துல இருக்க எல்லாரும் சிவநெறிக்கு வந்துருவாங்க. சரியா? அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஆட்சி. சரியா? பதவியோ ஆசை இல்லாத சிவநெறியில நின்று சிவத்தொண்டரா இருந்து செஞ்ச ஆட்சி அவ்வளவு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். சரியா? இப்படி மூர்த்தி நாயனார் வந்து கொஞ்ச நாள் அரசாட்சி செஞ்சு நாட்டை எல்லா சிவநெறியில செலுத்தி அப்புறம் தான் செஞ்ச சிவத்தொண்டையும் செய்து கொஞ்ச காலம் கழிச்சு பெருமான் திருவடிக்கு போவார். சரியா? பெருமான் திருவடியில போய் சிவலோகத்துல அவர் இருப்பார். இதுதான் நம்ம மூர்த்தி நாயனாருடைய வரலாறு. சரியா? இந்த மூர்த்தி நாயனார் அவர் சந்தன அரைச்சார் இல்லையா, அந்த சந்தன அரைச்ச அந்த கல்லு இப்ப கூட நம்ம மதுரை கோயில்ல இருக்கு. நீங்க மதுரை கோயிலுக்கு போயிருக்கீங்கல்ல, தெப்பக்குளம் பார்த்துருக்கீங்கல்ல, மதுரை கோயிலுக்குள்ளேயே ஒரு தெப்பக்குளம் இருக்கும் இல்லையா, பொற்றாமரை குளம் சொல்லுவோம் இல்லையா, அந்த குளத்துல இருந்து நம்ம அம்மன் சன்னதிக்கு உள்ள என்ட்ரி பண்ணுவோம் இல்லையா, நுழைவாயில், அந்த இடத்துக்கிட்ட பாருங்க, ஒரு அந்த மூர்த்தி நாயனார் அரைச்ச கல்லு இப்ப கூட இருக்கு, ஒரு பெரிய கல்லு. சரியா? அந்த கல் இப்ப கூட இருக்குது, இப்ப நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா பாக்கணும். சரியா? அந்த கல்லு நம்ம மூர்த்தி நாயனா திருத்தொண்டு செஞ்ச கல். சரியா? சந்தன பணி செய்த கல். அதை நினைச்சு அந்த கல்லை தொட்டு வணங்கிக்கணும், நம்ம மூர்த்தி நாயனார மனசார வணங்கிக்கணும். சரியா? அந்த அருள் செய்த நம்ம சொக்கநாதரையும் நம்ம மீனாட்சி அம்மையையும் வணங்கிக்கணும். சரியா? நம்ம மதுரை கோயில் ரொம்ப சிறப்பான கோயில். அதை நீங்க சும்மா அவசர அவசரமா ஓடி போய் வணங்கிட்டு ஓடி வந்துடக்கூடாது. அதுல ஒரு ஒரு கல்லும் ஒரு ஒரு சிற்பமும் ஒரு பெரிய கதையே சொல்லும். ஒரு ஒரு பிரகாரத்திலையும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. அதுல வரலாற்று நிகழ்வுகள்லாம் எழுதி வச்சிருக்காங்க. சரியா? அந்த காலத்துல வேற வேற மன்னர்கள்லாம் வந்தபோது நம்ம மதுரை எவ்வளவு ஒரு இதுல கஷ்டப்பட்டுச்சு, மதுரையில எப்படி நம்ம சிவநெறி வந்து எவ்வளவு தூரத்துக்கு முடக்கப்பட்டுச்சு, சமணர்கள் எப்படி அதுக்கு முதலுக்கு தொந்தரவு கொடுத்தாங்க, அவங்க முகலாய மன்னர்கள் எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாங்க, அந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் என்னென்ன, அதனால எவ்வளவு சிரமங்கள்லாம் வந்துச்சு, அதெல்லாம் வந்து அப்படியே எழுதி வச்சிருக்காங்க. நீங்க போய் அதெல்லாம் கவனிச்சு வாசித்து பாருங்க. என்ன அப்படியெல்லாம் நம்ம நடந்த நிகழ்வுகள்லாம் எழுதப்பட்டிருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கண்ணில் தண்ணி வந்துடும். நம்ம நம்ம சிவநெறிக்கு இவ்வளவு தொந்தரவு வந்திருக்குதா அப்படின்னு ரொம்ப வேதனையா இருக்கும். நம்ம பாண்டிய நாட்டுல நிறைய காலம் சமணர்கள் ரொம்ப ஆட்சி பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, நம்ம சிவநெறியை அப்படியே சிதைச்சிட்டாங்க. சரியா? அதுக்கப்புறம் நம்ம திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார், அப்புறம் மங்கையர்கரசியார்னு ஒருத்தங்க, ஆனா அவங்கெல்லாம் வந்து படாது பாடுபட்டு மறுபடியும் திருநீற்று ஒளிய நம்ம மதுரையில திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அதனால நம்ம நாயன்மார்களால நிறைய மதுரையில பழையபடி சைவம் தழைச்சு வந்திருக்கு. சரிங்களா? அதனால மதுரை கோயிலுக்கு அடுத்து வர போகும்போது நீங்க அதெல்லாம் கவனிச்சு பார்க்கணும். சரியா? இல்ல அங்க மதுரையில கோயிலே இருக்கிறவங்க யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட கேட்டா அதெல்லாம் காட்டி தருவாங்க. அதெல்லாம் எங்கெங்க இருக்குதுன்னு கேட்டா சொல்லி தருவாங்க. மதுரை கோயில் ரொம்ப பெரிய கோயில் இல்லையா, அதனால நீங்க உங்க அம்மா அப்பாவெல்லாம் கூட்டிட்டு அந்த கோயிலுக்கு போய் ஒரு ஒரு பிரகாரமா பாக்கணும். அதுல இருக்கிற எல்லா வரலாற்று நிகழ்வுகள், புராண இதிகாசத்துக்கான அங்க இருக்கிற அந்த நிகழ்வுகளை காட்டுறும்படியான சிற்பங்கள் அதெல்லாம் பார்க்கணும். சரியா? அங்க வந்து அந்த கோசாலை இருக்குது இல்லையா, அந்த இடத்துல வந்து சாட்சி சொன்ன வன்னி கிணறு

பணிக்கவாசக பெருமான் திரு ஆலவாய் திருக்கோயிலில் சோமசுந்தர கடவுளின் முன் அவர் திருவடியை நினைந்து பாடிக்கொண்டிருக்கின்றார்.

0: திருவாதபுரரே, திருவாதபுரரே, தங்கள் பெருமை அறியாது நான் பல தீங்குகளை செய்துவிட்டேன். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதியாகிய நம் ஈசனாரே தங்களுக்காக மண் சுமந்து பிரம்படி கொண்டார். சிவசிவா, சிவசிவா. வாதவூரரே, நான் அறியாது செய்த தவற்றிற்காக மிகவும் வருந்துகிறேன், மிகவும் வருந்துகிறேன்.
1: மன்னா, வருத்தப்பட வேண்டாம். உங்கள் குல தெய்வமாக சோமசுந்தர கடவுள் விளங்குவதால் பொய்மை நீங்கி நன்மை பெருகும் ஞானம் தங்களுக்கு கிடைத்துள்ளது. மனுநீதி வழியில் நின்று திருநீற்றின் அன்பு நெறி பாதுகாத்து நல்லாட்சி புரிவாயாக. இறைவர் திருவுள்ளபடி அடியேன் பல தலங்களுக்கும் சென்று எம் ஈசர் புகழை பாடுவேன்.
0: திருவாதவூரரே, தங்களால் நம் பாண்டி நாட்டிற்கே அளவிலா புகழும் பெருமையும் கிடைத்தது. சிவசிவா.
2: மாணிக்க வாசகப் பெருமான், இறைவன் தன் பொருட்டு மண் சுமந்து பிரம்படி கொண்டதை நினைந்து நினைந்து உருகி கரைந்து பாடிக்கொண்டு தம்முடைய தலப்பயணத்தை துவங்குகின்றான்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: இந்த ஆச்சாரியரது புகழானது யாவரால அளவுட்டு உரைத்திருக்கையும் முதன்மையுடையதாகால் எவர்தான் சொல்ல வரும். அதனாலே அந்த ஆச்சாரிய ஞானத்த உபதேசம் பண்ணுகின்ற ஆச்சாரியனுடைய புகழ பெருமைய யார் அளவுக்கு உலக பொருளை கொடுப்பதற்கு

0: சாதாரணமானவர்களால இருக்கும், சாதாரணமானவர்களால உலக பொருளை கொடுக்கும், ஞான பொருளை கொடுப்பவன் சிவன் ஒருவன் தான். அந்த சிவன் உள்ளே இருந்து ஆசிரியன் உலகம் நடத்துகின்றார். அந்த ஆசிரியனுடைய பெருமையை சொல்லி ஆசிரியனுக்குள்ள சிவன் இருந்து ஞானத்தை கொடுக்கிறார். மேலே எழுதியது விலைக்கு கொடுப்போன் முறையும் கொள்ளுவோன் முறையும் கூறுகின்றார். அந்தனரானோர் ஞானகாண்டத்தை அறிவித்திய ஆசிரியன் தஞ்சாரியன்கள் இல்லாவிடத்தில் தம்மில் கீழாக நீக்கிய அரையரிடத்தில் கேட்கப்படும். அந்தனர் ஞானகாண்டத்தை உபதேசிக்கிற ஆசிரியன் தன்னுடைய சாதியில இல்லையனா தனக்கு அடுத்தாறு போலத்துல சத்திரி நிலத்துல கேட்பான். அவனும் தஞ்சாதிக்கன் இல்லாவிடத்து வசி நிலத்தில் கேட்கும். சத்திரியன் தஞ்சாதி இல்லைன்னா வசி நிலத்தில் கேட்கும். சூத்திரனும் தஞ்சாதி, சூத்திரன் தஞ்சாதியின் தனக்கு உயர்ந்த சாதியனும் கேட்கலாம். அரையன் முதன் மூவரும் அவரவருக்கு எடுத்த மேற்கொழுப்போருக்கு கருமோபதேசம் கொடுக்கப்படா ஞானோபதேசம் கொடுத்தே விட்டார். அதை முன்ன சொல்லுவாங்க ஞானோபதேசம் பண்ணலாம், கருமோபதேசம் பண்ணலாம். சீக்கியங்கிறது கர்மோபதேசம், சீக்க என்பது கர்மோபதேசம். கர்மோபதேசம்னா காரியம், காரியம் சில காரியம் செய்வதற்கு கொடுப்பது தீட்சை. இப்படிப்பட்ட உபதேசங்கிறது ஞானோபதேசம், இது ஞானோபதேசம். இந்த ஞானோபதேசத்தை கீழ்ச்சாதிக்கார மேற்சாதிக்கணும் செய்யலாம். தீட்சை பண்ணி வைக்கக்கூடாது. சூத்திரன் வந்து வைசியனுக்கு தீட்சை பண்ணி வைக்கக்கூடாது. ஞானோபதேசம் பண்ணலாம், பிராமணனுக்கும் ஞானோபதேசம் பண்ணலாம். அந்த சடங்கு சம்பந்தமா கிரி சம்பந்தமா இருக்கிறா அந்த விஷயத்தை தஞ்சாதிக்காரன் கிட்ட பெற்றுக் கொள்ளவரும் அது தனக்கு முந்தைய சாதிக்காரன். ஆக சாதி என்பது வர்ணம் என்பது எப்போதும் உண்டு, எப்போதும் உண்டு. சாதிகள் இல்லை அடி பாப்பான்னு பாடியிருக்கிறான்ல, அதெல்லாம் சும்மா வேணும்னு ஒரு அக்கிரமத்துக்காக பாடணும். பிரம்மனுடைய முகத்திலிருந்து பிராமணன் தோன்றினான், பரமனுடைய தோளில் இருந்து சத்திரியன் தோன்றினான், பரமனுடைய நாவில் இருந்து வைசியன் தோன்றினான், பரமனுடைய பாதத்திலிருந்து சூத்திரன் தோன்றினான்னு பல நூல்கள் சொல்லப்படுது. ஆக நான்கு வருணம், நான்கு வருணம், நான்கு வருணத்தை, நான்கு வருணம் வந்து அதுக்குப்பட்ட மத்திய ஜாதிகள் சங்கர ஜாதி மற்ற ஜாதி வந்து அவரவர் சாதிக்கு தக்கவாறு அந்தந்த சாதிக்கு விதித்த விதிப்படி வந்து வழிபாடு செய்யும் அப்படின்னு இருக்கிறாரு. ஜனகன் அரையனாயிருக்கவன் சுகர் முதலிய பரமரிஷிகளுக்கு ஞானத்தை போதிக்கையாளும். ஜனகன் அரசன் சத்திரியன், சுகர் பரமரிஷி, அவருக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணான் ஜனகன். ஜனகன் சுகர் உபதேசம், விதுரர் நாலாவனாயிருக்க ஞானத்தை குருவாதற்கு போதிக்கையாலும் கூறியிருந்தது. சிவஞானத்தை உபதேசிக்கும் முறையை உணர்த்தி, சிவஞானத்தை உபதேசிக்கும் முறையை உணர்த்தினார. மேல அதனை எழுதிய புத்தகத்தை தானம் செய்யும் முறை உணர்த்துகின்றார். அதனாலே சிவஞானத்தை பற்றி இப்போ சொன்னேன், இந்த சிவஞானத்தை எழுதி வச்சிருக்கிற புத்தகம் இருக்குதுவாரு, அந்த புத்தக தானம் பண்ணுகிற முறையை சொல்றேன். சிவஞானத்தை பற்றி சொல்லி அந்த சிவஞானத்தை நூல்கள்ல தானே இருக்கு, அந்த நூல்களை பூஜிக்கிற முறை, வாசிக்கிற முறை, அது தானம் பண்ணுகிற முறை. உப்பரிய அரண் அமலன் உரைத்த உரை உதவும் முறை சிப்பினமை தவ சிறந்த சிவஞான கோஷத்தை அப்பரிசே அறிந்தவர்க்கு அடைவிக்கும் அடைவினையும் செப்புவங்கள் இருந்தார்க்கு மறந்தார்க்கும் சிறப்புறவே. அதனாலே அந்த சிவஞானத்தை உபதேசிக்கின்ற முறையை சொன்னேன். அந்த சிவஞானத்தை உபதேசிக்கின்ற அந்த திருமுறைகளை, சிவஞா சிவாகமம் முதலான திருமுறைகளை பக்குவம் உள்ளவர்களுக்கு, அரிய தவமுடையவருக்கு உதவுகின்ற முறையும், தானம் பண்ணுகிற முறையும், ஈவோருக்கும் இறப்போருக்கும் இத்தானமே சிறப்படைத்தன் வண்ணம் சொல்லும். அதனால தானங்களில் மிகச் சிறந்ததாயிருப்பது சிவஞான நூல்களை தானம் செய்வோம். சிவஞான கோஷ தானம் செய்வோர் சிவன் முதலாயினாரை அரிசிக்கும் முறைமை உணர்த்திருந்தார். கோஷம் என்பதற்கு நூல் என்று பெயர், கோஷம் என்பதற்கு நூல் என்று பெயர். அது வந்து உமாதேவிக்கு சிவாகமத்தை உபதேசம் பண்ணியபடியினாலே உத்தர கோஷம் அங்கேன்னு உண்டு. கோஷம்னா நூல், கோஷம்னா நூல், மங்கேனா உமாதேவி, உத்தரம்னா உபதேசம். ஆகமத்தை உபதேசம், மங்கைக்கு உபதேசம் பண்ணிய தலமாகையினாலே உத்தரகோஷம் வழங்குதா. கோஷம் என்பதற்கு நூல் என்பது. பராபரனை முதற் பூஜை பண்ணிடுதல், அதன் பின்பு பராபரனுக்கு ஒத்த பரஞானத்தை பரிமுறவே, பராபரனை போதிக்கும், பரஞானம் பாலிக்கும், பராபரனை தேதிகிற அதன் பின்பு அவ்வாறு கருதியார். முதலிலே பராபரனை பூஜை பண்ணுங்கிறார். பெற்ற தானஞ்சி முன் முதல் கண் பராஜத்திக்கு மேலான சிவனை அர்ச்சனை செய்யணும். சிவஞானதானம் செலுத்துகின்றவன், சிவன் உலை தானம் பண்ணுகின்றவன் முதலிலே சிவபெருமானுக்கு பூசி வச்சு அதன் பிறகு சிவனை அறிவிக்கு மேலான சிவஞானத்தை உபதேசிக்கும் பராவரனாயிருந்துள்ள ஆசிரியரை ஆகமத்தில் சொல்லிய குரு பூஷா பிரகாரத்திலே பூசியிருக்கணும். அதன் பிறகு அந்த நூலை சொல்லுகிற ஆசிரியரை பூஷம். சிவஞானம் என்பது சாதாரணமானது அல்ல. சிவஞானம் என்பது சாதாரணமானது. சிவஞானம் பெற்று விட்டா அந்த உயிரின் மறுபடி பறக்காது, மறுபடி மூலகத்துல ஜென்மம் எடுத்து கஷ்டப்படாது. சிவஞானம் பெற்ற உயிர். அப்படிப்பட்ட சிவஞானத்தை சொல்லுகின்ற ஆசிரியன், அந்த சொல்லுகின்ற ஆசிரியனுக்கு ஆதாரமாக இருக்கின்ற சிவஞான நூல். இப்ப இந்த நூலை வச்சுட்டானே நம்ம சொல்றோம் சிவஞானத்தை. இந்த நூல் இந்த நூலை தரஞ்சியும் போது சிவனை பூஜை பண்ணி இந்த நூலை சொல்லுகிற ஆசிரியனையும் பூஜை பண்ணி பூதலத்துள் அவலங்கள் புதுந்தாது குணம் புரிந்து மாதளத்துள் என்முளத்தால் வகுக்க முறை மண்டபத்தில் ஈதியற்ற அரிதனின் நாலு முளத்தால் நான் முளத்தால் முயற்சிடுக கோதொழிந்த நான் போன வட்டவமான கூறுகிறேன். அது அந்த வித்யாதாரம் செய்வதற்கு மண்டப விதி உணர்த்து இருந்தார். வித்யாதாரம்னா திருமுறைகளை மற்ற சிவ புராண நூல்களை எல்லாம் வைத்து பூஜை பண்ணுகிறது, வச்சு பூஜை பண்றது மண்டபம். அது வந்து அண்ண கந்த ரகங்களை தனித்தனியே அறிந்த பூமி என்கிற வித்யா மண்டபத்தை எட்டு முளத்தினாலே விதிவெளி செய்க, எட்டு முளத்தினாலே செய்க. இங்கனம் செய்யக்கூடாத இடத்து நான்கு முளத்தினாலும் செய்ய கடவுள். இந்த மண்டபம் செய்யும் இடத்து குற்றமற்ற சதுரசரமாகவும் வட்டமாகவும் செய்யலாம், வட்டமாகவும் செய்யலாம் சதுரமாகவும் செய்யலாம் என்று உணர்த்துகிறார். அப்படி செய்து அதன் நடுவே அம்புயத்தை வஞ்சுதுகள், அதுல மாப்புடியினாலே வெள்ளையினாலே எட்டுதல் தாமரை இதுகள், எட்டுதல் தாமரை இதுகள் இப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் தாமரை தான், இது மாதிரி தாமரை இதுகள் பதுமத்தின் பக்கங்களிலும் மற்ற வள்ளி முதலிய அலங்காரங்களை செய்ய இப்படி அலங்கரித்த பதுமத்தின் மேல் பல வகையான மனம் உள்ள பூக்களையும் பரப்பி அது மேல் வெண்ணிறத்தினுடைய கோடி குடி பரிவட்டம் விரிக்க கடலாம். இப்படி பூமி அலங்காரம் பண்ணி அதன் மேல பூக்களை பரப்பி அதன் மேல வெண்பட்டை விரிக்கும். அப்படி விரித்து முத்துக்களை ஒழுங்கு வர அழுத்தி செய்த தூண்கள் நான்கினையும் மண்டபத்துக்கு ஏற்ப கொண்டு நான்கு உரம் நான்கு தூண்களை நிறுத்தி அந்த மண்டபத்தின் ஆற்றையும் அழகு வர நாட்டுகள். அதன் மேல் முத்து மேல் கட்டியையும் கட்டி உள்ளிய முத்து மாலைகளையும் முத்து பந்தனையும் கொடுங்கையும் கட்டி தூங்கு நான்கு நான்கு கால்களை நிறுத்தி சுத்திய அந்த முத்துக்களாலே வந்து தோரணங்களை கட்டுங்கிறார். அந்த மாதிரியாலே செய்து கண்டையாகிய மணியையும் சாமரையும் பல வகையான பட்டுப்புடவையும் குய் கட்டுகள் குயிசு கட்டுகள் அர்த்தசந்திரனை போன்ற பறையையும் நீர்க்குமுடி போன்ற தட்டையும் புலிவினையுடைய கண்ணாடிகளையும் விளங்கும்படி கட்டுக. சென்மை விளங்கிய சனம் குறித்த சாந்தி கும்பங்களின் ஆளு திசையினும் தாவிக்க முதற்கன் அங்குரார்ப்பணம் செய்து துன்பு அந்த சாந்தி கும்பங்கள் தாமரை பூக்களை சாத்தப்படவும். இதெல்லாம் அந்த பூஷா முறை, அந்த புத்தகம் சிவஞான புத்தகத்தை வைத்து அர்ச்சனை பண்ணுகின்ற பூஷை பண்ணுகின்ற இடத்துக்கு தெரியலாம். அதனால இப்ப நம்ம வீட்டுல திருமுறை இருக்குதுன்னா திருமுறை வந்து பூஜா கும்பல் இருக்க வேணும், திருமுறைக்கு தினந்தோறும் பூஜை பண்ண வேணும், திருமுறைக்கு தினந்தோறும் பூஜை பண்ண வேணும். இப்படி அந்த நூல்களுக்கு சிவனை சிவனே தான் நூல், நூலே தான் சிவன். சிவ நூல்கள்னா சிவனே தான், சிவ நூல்னா சிவன் தான். அதனாலதான் நீ கலந்துளாகும் ஞான நூல்னு சொன்னார். நீ கலந்துளாகும் ஞான நூல் சொன்னார். இப்படி செய்து விஸ்வகர்மம் முதலியவற்றில் கூறிய பதும முதலிய ஆதன வேதத்தில் சிங்கங்கள் அழகு பெற தாங்கும் ஆதனமாகிய சிங்காதனத்தை நவரத்தனங்களும் செலுத்தி மதம் புரிந்து யானை கும்பினாலும் செய்வது. இந்த சிங்காதனம் பண்ணக்கூடாது சந்தன மரத்தினாலும் திண்ணிய யானை கூட்டினாலும் எந்திர விடத்தை செய்வது. அதுக்கு மேல யானை தந்தத்தினாலே அல்லது சந்தன மரத்தினாலே இப்பெல்லாம் திருமுறை மண்டபம்னு வருது. அப்படி வச்சு அதுல அந்த பந்தல் நடுவிலே பரிவட்டம் விரித்து அது மேல மனம் உள்ள பூக்களை விரித்து சுத்தனமாய் ஆன்மாக்களுக்கு அறிவுபூர்வமாய் இருக்கின்ற சிவநம்பிக்கை சிவாகமத்தை எழுதும் வெள்ளேட்டு திருமுறையை பொருந்தும்படி வைக்கும். அலேடத்தின் மேல வைத்திருக்கிற சிவாகமங்கள் எழுதிய திருமுறையிலே குற்றமற்ற கோரோஷனையும் குங்குமத்தையும் கற்பூரத்தையும் அழகுபுற பூசி பூமாலை இருந்து தவறத்த அன்பினார் பரிவட்டமும் ஜாத்துவர். அதற்கு மேல வந்து நிவேதனம் சக்கர பொங்கல் பாலன்னம் பல வகையான கனி வர்க்கங்கள் எல்லாம் வைத்து தூம தீபத்தோடு சோடசுபசாரத்தோடு பூசைகள் பண்ணுங்க அந்த திருமுறைக்கு. திருமுறை என்று சொன்னால் இப்ப பன்னீர் திருமுறை சொல்லவா, அந்த பன்னீர் திருமுறை, அது மாதிரி வேத ஆகமங்கள், வேத ஆகமங்கள் வடமொழி இருந்த வேத ஆகமங்கள், சிவ புராணங்கள், இது மாதிரியான சிவ நூல்களும் சாஸ்திர நூல்களும் இது எல்லாமே, இது எல்லாத்துக்குமே இந்த பூஜை. இப்படி பூஜையை பண்ணி ஐவகைய தூபங்கள் ஆவனதான், அதாவது அஞ்சு வகையான தூபங்களை சொல்றாரு. குந்துருக்கம், சூடம், கற்பூரம், வைரமற்ற அகிலம், சந்தனம், கருஞ்சீதாரியம் என்ற இவைகள் எல்லாம் வந்து தூபத்துக்கு உண்டான ஒரு தூப தூபம். சாம்பராணின்னு போடுறோம் அல்லவா, அது எல்லா விட உயர்ந்தது. எது குந்துருக்கம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு மேல அகிலு, கற்பூரம், சந்தன, கருஞ்சீதாரி இவைகள் வந்து தூபத்துக்கு சிறப்புடையது. அதற்கு மேல அந்த மண்டபத்தை வலம் வந்து அச்சாங்க வந்தாங்க பஞ்சாங்கமாக நமஸ்காரத்தை பண்ணி திருமுறை மண்டபத்தை, அதுக்கு மேலே சிவஞான பூஷனை ஏற்றி குரு பூஜையும் பண்ணி ஆச்சாரியனை அர்ச்சித்து பூஷித்து பரமசிவன் பூஷனையை போல் உணர்த்து ஏதற்கு வலஞ்செய்து பணிந்து குவித்து இருகரமும் தேசுற்ற தேசியனை சிவஞான தானகனை ஆதரித்து நிறைவேற அனுமதி என அறிந்தே அற்புதனாம் மாரியந்தன் அனுமதி பெற்று அறநூலி பொற்புடைய வெண்கலிங்கம் புனைந்து அணிந்து வெண்ணீரு தற்பரனை உண்ணினந்து தரணி மீசை பணிந்தெழுந்து சொற்பத வாசக முறைய துயக்கரவை விதித்துடனே மற்ற முறை அது தண்ணீர் வரைக விவை வரைக கவி ஒரு நான்கு என்று உற்ற முறை தனை உடுக்க உபகையுற ஒருமையுடன் அற்புதனை தேசிகனை அறுத்திடுக அண்ணாரி கற்புடைய விரதி இருக்கும் விதி இருக்கும் இருக்கும். இப்படி திருமுறை சிவன் உள்ளை பூஜை செய்து ஆசிரியனை பூஜை செய்து அதற்கு மேலே நமஸ்காரத்தை பண்ணி அதன் பிறகு அயால் ஆசிரியனுக்கு உயர்ந்த தட்சணையை கொடுத்து அதற்கு மேல அடியவர்களுக்கும் வேதியர்களுக்கும் அயால சிறப்பான அண்ணாதி முதலியதை கொடுத்து அதன் பிறகு அயாலே இந்த பூஜை பண்ணினவன் உண்ணவன் செய்தார். இது ஒரு பெரிய பூஜை, பெரிய பூஜை. இது மாதிரி ஒரு சிவ நூல்களை தயார் செய்து அந்த நூல்களை அப்புறம் தானம் செய்வது, அதை வந்து படிக்கிறவனுக்கு அதை விரும்புகிறவன் தானம். இது சிவஞான தானம். கிழவர் வேதாதி உடையவர் பூஜிப்பிக்க அட்டனிசி கணபலிய அமைத்து உயிரினையும் பற்றிடுக பரமசிரி அல்லாதான் பற்றுடுக மற்றைய நான் முதல் யான மண்டபத்தை இரு முளைத்து தற்புறவிமத்தில் காண்பாது கடித்திடவே அற்றையரோ உருத்தரகணங்கள் சேத்திரபாலாது உயிராயுள்ள கரங்களுக்கு பலியிட்டு பின்பு பரமச்சாரியின் உறவம் பரமச்சாரியின் உறக்கம் செய்க இல்வாழ்வானாயின் உறங்காது உரிக. அதற்கு மேலே பின்பு மோர் விதியார் சரஸ்வதி பீட விதியையும் சிவஞானத்தை பூஜையும் விதியையும் உணர்த்துகின்றார். அதற்கு மேலே சரஸ்வதி பீடம் திருமுறை பூஜை முதலானது மறுபடி வேறொரு முறையும் சொல்லுகிறாரு. மேற்றையும் கண்ணும் உணர்த்துகின்றார். அந்த முறியின் உபவசியா அமரநடி அரிசிக்க எழுதி முடிந்த அளவின் வித்யாதானம் செய்பவன் நிராகாரியா இருந்து சிவபூஷையும் அக்னி காரியமும் செய்து அங்கன எழுதிய திருமுறையை சாந்தி கும்பம் தாவித்திருக்கும் மண்டபத்தில் பூங்கோயிலின்கள் வைத்து பூஜை செய்து ஆன முதலிய பாதமந்தத்தை வேறு திருவருளை கொடுக்கும் ஞானாதிரியனை உள்ள மகிழ்ச்சியினாலே விசேட பூஜை செய்யும். இது வந்து எப்படின்னா இந்த நூல்களுடைய அருமையை இந்த அளவுக்கு எடுத்துகிறார். நூல்களுடைய அருமையை, நூல்களை பத்தி இந்த அருமை தெரியவில்லை ஆனால் இப்படி பூஜிக்கவில்லை ஆனால் அவனுக்கு அது அலட்சியமா தெரியும், அலட்சியமா தெரியும். அதனால இந்த நூல்களை இந்த அளவுக்கு சிறப்புடையதாக பூஷித்து அதை வாசிக்க போகணும், தானம் பண்ண போகணுங்கிறார். இப்படி சொல்லி இத்தகைய விமானத்துள் இறை உறையும் மொழி எழுதும் புத்தகத்தை புனர்வித்து பூஷணையை புரிந்துவிடும் பத்தியுடன் நரராலே பதிப்பிக்க பலர் வரவ அத்தரமர் வந்தனமர் ஆலயத்து நிவலஞ்சி தாக்குவே. இச்சிறப்பினுடைய புஷ்பகுமானத்தை சிவனுடைய சிவாகமத்தை எழுந்துள்ள பண்ணி பூஜை செய்து அன்பினோடு நரராகி ஸ்ரீபாதக்காரனார் தாங்க செய்து எல்லாரும் புதி செய்ய நகரை வளமாக எழுந்தருள பண்ணு வச்சு சிவன் எழுந்தருளி இருக்கும் திருக்கோயிலுக்கு கொண்டு சென்று அந்த விமானத்தை திருமுறையுடன் இருக்கும். இப்படி நல்ல குத்துப்பல்லக்களை வைத்து நகர் வளஞ்சி வித்து அதற்கு மேல சிவாலயத்துல திருமுறையோடு ஒன்று போய் அதை வைப்பாயா. இது மாதிரில யாராவது செய்திருக்கிறாங்களா? அல்லது புத்தகம் அதனை யானை முடிவு செய்யமைத்து அப்படி இல்லையா யானை மேலே வைத்து நல்ல நகரும் வளம் வருதல் நகரத்தான் ஆட்டாகும். அதுதான் சேர்க்கலார் எழுதிய பெரிய புராணத்து அனவாயச்சோரன். யானை மேலையிட்டு அலங்காரம் பண்ணி பட்டு வைத்து பின்னால உட்கார்ந்து கவரி வீச சேர்க்கலார் முன்னால் இருந்து வர நகர் வளைஞ்சு அதன் பிறகு பெரிய புராணத்து விரிவு செய்தார். அப்படிப்பட்ட சிறப்பா அரசன் செய்தார். இந்த மாதிரியெல்லாம் அந்த நூல்களுடைய அருமையை நன்றாக தெரிந்து கொள்வதற்காக அதனுடைய பெருமையை இப்படி எல்லாம் உணர்த்துகிறார். இதுக்கெல்லாம் வந்து நகரத்தார் நாட்டார் அரசர்கள் இதற்கு நிறைய உதவி இருக்கும். அல்லது புத்தகம் அதனை யானை முடி மிசையமைத்து நல்ல நகர் வளவருக நகரத்தார் நாட்டாரும் வெள்ளை அறுவையும் வீக்கி விளைவுடனே புடையுடைய புடையடைய மல்கம் மிகு மங்களங்கள் வணங்கி முனே சில மன்னன் இப்படி சொல்லி அதற்கு மேலே இந்த வீதியத்துக்கு விதிக்கு இந்திரன் முதலிய தேவர்களையே ஆச்சாரிய ஆறாலும் இது இருக்கு. அரசனும் தன் திரவியத்தார் செவ்வூசை விஷேடமாக செய்வித்து கொலை களவு கள் காமுதிய தொழில்களையும் தவிர்த்து நெறிமுறையின் இல்லாதவரை தண்டித்தது பொருட்டு தான் இழுத்த விலங்கு தொழு முதலியவற்றில் கிடக்கும் முறையும் விட்டு மகமேருவை உள்ளாவுடைய சிவனுக்கு இல்லங்கூறு விஷேடமுசையும் அதனால அரசன் இந்த மாதிரியான திருமுறை சிவாகமங்களை பூஜை செய்த அந்த ஒரு நாளிலே ஏழை சிறையில இருக்கவன் எல்லாம் விடுதலை செய்து அவங்களுக்கு ஏழை நன்மையை செய்யு அப்படின்னு சொல்றார். சிவனுக்கு பூஜையை கொடுக்கிறார். இதெல்லாம் அரசன் படிக்கணும், அரசன் படிக்கணும் கேட்கணும். நம்ம செஞ்ச பாவம் சாமியே இல்லைங்கிறவன் நம்ம நாட்டுக்காரன் அவங்க அது நம்ம செஞ்ச பாவம் சாமி இல்லைங்கிற அது மற்ற நாடுகள் எல்லாம் பங்கு வேறு அதனுடைய பக்தி வேறு அதனுடைய முறைகள் வேறு. நம்முடையது தெய்வத்தை அடிப்படையாக கொண்டது. அரசன் என்று சொன்னால் சிவபூஷை பண்ணுகிறோம், அவன் தான் அரசன். சிவபூஷை பண்ணுகிறோம். இப்போ சோமசுந்தர கடவுள் மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணார் தெரியுமா? அவர் சிவபூஷை பண்ணார். அரசன் பண்ணவங்கிறத காட்டுறதுக்காக அவர் பூஜை பண்ணார். அவர் தான் அதான் இம்மையை நன்மை தருவார் முடியுது மேலே மாற்றிக்கிட்டே இம்மையே நன்மது பாட்டியனாக இருந்து கொண்டு சிவபெருமான பூஜை பண்ணியிருந்தார். அரசன் பூஜை பண்ணவங்க, அரசன் பூஜை பண்ணவங்க, அரசன் பூஜை பண்ணினா உலகத்து மக்களுக்கெல்லாம் அந்த புண்ணியம் செய்யும். அரசன் பாவம் பண்ணினானா உலகத்து மக்களுக்கெல்லாம் அந்த பாவம் செய்யும். அரசன் மக்களுக்கு தாய் தந்தை குரு செய்யும். இது யாரு சொல்ற, யாரு சொல்ற? யாராவது இதை பத்தியில் இந்த மாதிரி வாக்கி ஏதாவது பேப்பர்ல வருது யாராவது இந்த கட்சிக்காரங்க கட்சியும் பருவமருங்காலத்தின் உலக மதனை பரமனுக்கு மருவனுக்கு விதிமுறையே வரதன மறுத்துவில்லை வரைவுடனே விரவி எமது மானத்தின் புத்தகத்தை பரிபுறவே அரிசிக்க ஜயபுரியும் பரந்தளவே. திருவிழா நடக்க விதித்த காலத்திலிருந்தே சிவஞான தானாங்கமாக சிவனுக்கு திருவுள்ளவர்களை ஒரு நாள் எழுந்தனோ பண்ணி விட்டு வேண்டுவார் வேண்டியாகும் பயக்கு அந்த சிவன் எழுந்தருடையிருக்கும் திருவல்லையை விரைவிலோடு வளம் வந்து சன்னதியில் இருக்கும் விமானத்தில் எழுந்தருடையிருக்கும் சிவஞான உதத்தை ஜய ஜெய என்னும் முழக்கம் திசையங்கு விரிந்து எழ தம் உள்ளத்தில் அன்புண்டாக பூசுது என்று இப்படி சிவஞான தானத்தை பற்றி இன்னும் சொல்லுகிறார். இன்னும் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட ஒரு சிறப்புடையது. அதுக்கு மேல அந்த நூலை எழுதுறதுக்கான முறைகள் அதை பாதுகாக்கிற முறை இதுகளெல்லாம் இதுல வருகிறது. இவைகளெல்லாம் ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால இயன்ற வரையிலும் அதை கடைபிடிக்கலாம். நம்மளால இயன்ற வரையிலும் அதை கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு இருக்கும். சிவஞான தானவியல் அதனால இப்ப இந்த இதுல சிவஞான தானவியல்ல 38 பாட்டு வரையிலும் எழுதியிருக்கு. 38 பாட்டு வரையிலும் எழுதியிருக்கு. 39 சொல்லணும். சிவஞான தானங்கிறத மிக உயர்ந்தது. அதனாலே இதுல இந்த அளவுக்கு அந்த நூலை பூசிக்கிற முறையை சொல்றாரு. இவ்வளவு அலங்காரம் பண்ணி இப்படி எல்லாம் பூசிக்கணுங்கிறது காரணம் என்னன்னா அது சிவபெருமானே. சிவஞான நூல்கள் சொன்னால் சிவபெருமானே அந்த நூல். அந்த நூல்கள் இல்லையானால் மனிதர்களுக்கு அதனால ஞானத்தை பற்றியும் தானத்தை பற்றியும் ஒன்றும் இல்லை. நூல்கள் உணர்வு இல்லையானால் மனிதர்களும் மிருகம்தான். நூல் உணர்வு இல்லையான மனிதர்களும் மிருகம்தான். அதனால மனிதன் தெய்வமாவதற்கு, மனிதன் சிவமாவதற்கு, மனிதன் மனிதனாவதற்கு, மனிதன் தெய்வமாவதற்கு, மனிதன் சிவமாவதற்கு. இப்ப நம்முடையது சிவமாவது, நம்முடைய முறை தெய்வமாவதல்ல சிவமாவது. நவமாய செஞ்சுடல் நல்குதலும் நாம் முடிந்து சிவமான பாபாடி செல்லேனும் கொட்டாமோ என்று சொல்லுவார்கள். இப்ப நாம எல்லாம் என்ன நினைப்போம்? தெய்வமாக நினைக்க மாட்டோம். வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வாங்குவையும் தெய்வத்துள் அனுபவிக்கும். இது சாதாரண நிலை. இப்ப தெய்வமாவதற்கா பாடுவது இல்லை. இல்லாட்டின் சிறையின் சிறதேவர் சிறுநரீஸ்வரே வில்லாண்ட கடகத்தரன் மேறு வடங்கன் உடம்பாலன் பல்லாண்டனும் பதங்கடந்தானுக்கே பல்லாண்டு உறுதுணை என்றார் போல எல்லாவற்றையும் கடந்து எப்பொழுதும் அறிவில்லாமல் இருக்கிற சிவனுடைய திருவுருளை பெற்று சிவலோகத்தில் வசிப்பதற்காகத்தான் இந்த எல்லாம் பாடுவது. தெய்வமாவதற்கு அல்ல, தெய்வங்கள் அழிவுடையது, சிவம் அழிவில்லாது. அதனால இப்படி சிவத்தினுடைய பெருமையே, சிவன் ஞானத்தினுடைய பெருமையே, சிவ நூல்களினுடைய பெருமையே இந்த அளவுக்கு இந்த ஆசிரியர் அது சிவஞான தானவியல்னே ஒரு இது இருக்கு. அதை பத்தி என்ன மீதி இருப்பதை நாளைக்கு திருவருளால சந்திக்கலாம் சிந்திக்கலாம்னு சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். மதியாலுத்தகனாய் மனதாலுத்தமனாய் பதிவாகி சிவஞானபரயோக தருள்வாய நிதியே நித்தியமே என் நினைவேனர் பொருளாயுர் கரியேதோர் பரவேளை கருவூரில் பெருமாடு கருவூரில் பெருமாடே வான்மொழி வராது வேகம் அறிவளந்து ரக்க மன்னன் போன்முறை அரசு செய்ய குறையிடாது இருள் வாழ்க நான்வரை அறங்கடுவங்கள் அற்றவர்கள் எழுமல்ல மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் பார்வதீவதையே.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு சிறுத்தொண்ட நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

எடுக்கும் அக்கதையே என்றவள் செய்யுளாய் நடக்கும் மேன்மையே நமக்கருள்.

வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட துவையடியார் வரம் போற்றி ஒல்லையவர் குறாநகரை உலகறிய விரித்துரைத்த

குளமுலவி வயல்வாடும் தா

வேந்தன் அவன் வேண்ட அந்தூம் கலிகாடி அடிகளையே அடிவரவும் தந்தங்கள் சம்பந்தன் தமிழுரை போ

0: पार्वती वदये அருட்கடனாகிய அம்பலவானவுடைய குருகுருமையினாலே பெரிய புராணத்திலே இன்று சிறுகொண்ட நாயனார் புராணம் பிற்பகுதி பற்றி இப்பொழுது விரிவுரைய முயல்வது. நாயன்மார்கள் எல்லாருமே சிவனையும் சிவனடியார்களையும் வழிபட்டு தன்வசம் விளந்து சிவன் வசமாக ஆகி சிவகைங்கரியத்துக்கே தன்னுடைய உயிர் பொருள் உடல் ஆகிய மூன்றையும் அவர்கள் கொடுத்து பேறு பெற்றவர்கள். உடல் பொருளாகி மூன்றையும் கொடுத்து பேறு பெற்றவர்கள். அன்றே என்ற ஆவியும் உடலும் உடமை எல்லாம் குன்றே அணையா என்னை அட்கொண்ட போதே குண்டிரையோ என்று திருவாசகம் சொல்லுமா போலே மனைவியை கொடுத்து, மக்களை கொடுத்து, கண்ணை கொடுத்து, உயிரை கொடுத்து, பொருளை கொடுத்து இப்படி தியாக சீடர்களாக விளங்கினார். அப்படிப்பட்ட ஒரு தியாகங்கள் எல்லாம் சாதாரணமானவர்களால் செய்ய இயலாததையாக தியாகங்களை செய்திருக்கிறார். அது என்ன காரணம் என்றால் அவர்களெல்லாம் வந்து முற்பிறவியிலேயே தவத்தை செய்து அந்த தவத்தின் மூலமாக ஞானத்தை பெற்று அந்த ஞானத்தின் மூலமாக பாசத்தை அறுத்தவர்கள். பாசம் இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம செய்ய முடியாது, பாசம் இல்லையானால் செய்யலாம். பாசம் இருந்துச்சுன்னா செய்ய முடியாது, இவர்கள் செய்த செயலை செய்ய முடியாது. பாசம் இல்லையானால் அந்த செயலை செய்யலாம். அதனாலே நாயன்மார்கள் பாசத்தை விட்டவர்கள். பாசத்தை பரஞ்சோதிக்கு வைத்து தன் மீதோ பொருள் மீதோ மனைவி மீதோ மக்கள் மீதோ பாசத்தை இல்லாது பண்ணினவர். தன் மீது மனைவி மக்கள் மீதும் பொருள் மீதும் பாசம் இல்லாமல் செய்து சிவனுடைய திருவடியிலேயே பாசத்தை வைத்தவர்கள். அது பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் என்பதனாலே விளங்கும். பாசம் பரஞ்சோதிக்கே வைத்தவர்கள். ஒரு பேரு பரஞ்சோதி தான், இந்த பரஞ்சோதி அந்த பரஞ்சோதியை பாசத்தை வச்சுட்டார். இந்த உலக பாசங்களை விட்டுவிட்டார். அது உலகத்திலே மனைவியோடு மக்களோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நாயன்மார்கள் தாமரை இலையில தண்ணீர் போலவும் புளியம்பழம் போலவும் வாழ்ந்திருக்கிறார். புளியம்பழமானது ஓட்டுக்குள்ளதா இருக்கும், ஓட்டோடு ஒட்டாமல் இருக்கும். ஓட்டுக்குள்ளதான் இருக்கும், ஓட்டோடு ஒட்டாமல் இருக்கும். அதுபோல நாயன்மார்கள் உலகத்துலதான் இருந்தார்கள், உலகத்தோடு ஒட்டாமல் வாழ்ந்தார். அடிபுன் நகர்த்து புறந்தோல் மூடி அடியினுடைய ஆக்கை புளியம்பழமுத்திருந்தேன் என்பது திருவாக்கம். அவர்கள் உடல் மீது கூட தன்னுடைய உடல் மீது கூட பற்று கிடையாது. எல்லாம் சிவன் செயல் என்று எண்ணி சிவ கைங்கரியத்துக்காகவே எதை வேண்டுமானாலும் கொடுக்க தயாராக இருந்தார். சிவ கைங்கரியத்துக்காக, சிவனடியாருக்காக, சிவ பணிக்காக அதான் உயிரையே கொடுக்க தயாராக இருந்தார். கொடுத்தும் விட்டார், உயிரையே கொடுத்தும் விட்டார். மெய்ப்புற நாயனார், ஏனாதிநாத நாயனார் விபூதிக்காக உயிரையே கொடுத்து விட்டார். விபூதிக்காகவே உயிரை விட்டு என்றிருந்தாலும் உயிர் போகும் தானே. காப்பாற்றி வச்சிருந்தோம்னா ரொம்ப நாளைக்கு இருந்துடாது, 10,000 வருஷம் இருந்துடாது. அதனாலே அவர்கள் என்றிருந்தாலும் போறது இதுக்காக போகுது, இதுக்காக இப்படி ஊதிக்காக போகட்டும், சைவத்துக்காக விட்டேன்னு இருக்கட்டுமே. இத்ததுனாலதான் வேறு அவர்கள் வேறு இருக்குது, ஊர் இருக்குது, புராணம் இருக்கிறது, கோயிலே அவர்கள் இருக்கிறார். அதனாலே எல்லா பொருளையும் சிவனுடையதாக எண்ணியிருந்தார். எல்லாவற்றையும் சிவனுடையதாக நீர்ந்தார். நாம் எல்லாவற்றையும் நம்முடையதாக நீர்ந்தோம். இது அஞ்ஞானம், அது விஞ்ஞானம். எல்லாவற்றையும் சிவனுடையதாக எண்ணுவது விஞ்ஞானம், எல்லாவற்றையும் நம்முடையதாக எண்ணுவது அஞ்ஞானம். அப்படிப்பட்ட விஞ்ஞானம் வர்றது சாமானியம் அல்ல. இப்பதான் நம்ம பத்தியத்துறையில புகுந்துருக்கிறோம், பத்தியத்துறையில மெல்ல காடுக்கு வச்சிருக்கிறோம். ஆனாவன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனாலே அப்படி எல்லாவற்றையும் சிவனுடையதாக எண்ணிவிட்டால் அவர்களுக்கு எது போனாலும் கவலை இருக்காது. அவர்களுக்கு சிவகதி ஒன்றே அவர்களுக்கு குறிக்கும். கதியது வரமா அதிசயமாக என்றார் போல சிவகதியை பெறுவதுன்னா அவர்களுக்கு குறிக்கும். அதனாலே பாசத்தை சிவன் திருவடியிலே வைத்து உலக பாசத்தை விட்டுவிட்டவர். அவர்களெல்லாம் அதிகபட்சம் கைலாயத்திலிருந்து வந்தவர்கள். முன்ன பிறவியிலே கைலாயத்தில் இருந்தது. இந்த ரோகத்துக்கு வந்தபடியினால அந்த வைராக்கியம் இருந்தது. அந்த முறையிலே திருச்செங்காட்டன் குடியில வாழ்ந்தவர் திருக்கொண்ட நாயனார். அவருடைய பெயர் பரஞ்சூரியார். அவருடைய செயலின் காரணமாக அடியவர்களுக்கு முன்னாலே மிகவும் சிறியவராக நடந்து கொண்டபடியினார். அடியவர்களுக்கு முன்னாலே மிகவும் சிறியவராக, எங்கும் யாம் ஒருவருக்கு எளியவும் அல்லோ, நாம் யாருக்கும் எளியவர்கள் அல்ல, உலகத்தவர்கள் யாருக்கும் மற்றவர்களுக்கும் நாம் சிவனடியார்கள் எளியவர்கள் அல்ல, எங்கும் யாம் ஒருவருக்கு எளியவும் அல்லோ, யாவர்க்கும் மேலானோ என்று இருமாப்பீனி, யாவர்க்கும் மேலானோ மற்ற சமயவாதிகளுக்கும் மற்றைய உலக பாகங்களிலே அழிஞ்சு கிடக்கின்றவர்களுக்கும் நாம் மேலானவர்கள். நல்லா கவனமாக்கி வருங்க, உலகவாதங்களில் அழிஞ்சு கிடக்கின்றவர்களுக்கும் மற்ற சமயவாதிகளுக்கும் நாம் மேலானவர்கள். எங்கும் யாம் ஒருவருக்கு எளியவோம் அல்ல, யாவருக்கும் மேலானோம் என்று இருமாப்பீ. அதோடு நின்று விடவில்லை. திங்கள் முடியாத அடியார் அடியும், திங்களை முடியிலே முடித்தவராகிய சிவபெருமானுடைய அடியவர்களுக்கு அடியும், மற்ற உலகத்தவர்களுக்கு மேலானவர்கள் அடியார்களுக்கு அடியும். திரிந்திடுவர் சிவஞான செய்தியுடையோரே என்பது சிவஞான சக்தியார். அதனாலே நாயன்மார்கள் அடியவரிடத்திலே மிக பரிவாக நடந்து கொண்டார். பரஞ்சூரியார் என்பவர் ஜனாபதியாக இருந்தார், நிரம்ப படித்தவர், நிரம்ப படித்தவர். பரஞ்சூரியார் ஜனாபதியாக இருந்தார், செல்வம் உடையவர். அப்படிப்பட்டவராயின் அடியவர்களுக்கு முன்னாலே மிக சிறியவராக இருந்தார். சீதமதி அரவினுடன் செஞ்சடவீர் தெரிவித்த சீதமதி அரவினுடன் பாம்பும் சந்திரனையும் தரையில் வைத்த சீதமதி அரவினுடன் செஞ்சடவீர் தெரிவித்த நாதன் அடியார்தம்மை நயப்பாட்டு வழிபாட்டார் மேதகையார் அவர் முன்பு மிக சிறியராய் அடைந்தார். ஆதையினால் சிறுத்தொண்டர் என நிகழ்ந்தார் அவனியின் மேல் என்று காரணம் சொல்றார் அந்த பேருக்கு. அவருடைய கொள்கை என்னவென்று கேட்டால், தினந்தோறும் சிவனடியார்களுக்கு திருவுகோது ஊட்டினார். நல்ல உண்ணாநம்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அரிசி, பால், தயிர், நெய், தேன், பழவர்க்கம், இப்படி அப்பம் உப்பளம் செய்தருடைய என்றார் போல இப்படி பல வகையான உயர்ந்த உணவுகளோடு அடியவர்களுக்கு திருவுகோது செய்து அவருடைய திருவுகோது செய்து மகிழ்ந்த பிறகு கடைசியாக தாங்குது. இப்படிப்பட்ட அது பெரும் தவம், அது பெரிய தவம். நடிகவர்களுக்கு திருவுகோது ஊட்டிவிட்டு பிறகு கடைசியாக செய்யும் இந்த தவம் கைலாயத்தில் போய் பல ஆயிரம் வருஷம் தவம் இருந்தாலும் கூட இந்த பலனை பெற முடியாது. அப்படிப்பட்ட தவம் சிவனடியார்கள் என்று சொன்னால், சிவனை மனத்தாலையும் வாக்கினாலையும் காயத்தாலையும் வழிபடுவது. மனத்தாலை நினைந்து காயத்தாலை வணங்கி கையினாலே கும்பிட்டு தலையினாலே வணங்கி இப்படி மனவாக்கு காயங்களாலே சிவனுக்கு பணி செய்கின்றவர்கள் சிவனடியார். சிவனைத் தவிர வேறு தெய்வங்களை எண்ணாதவர்கள் சிவனடியார். சிவனைத் தவிர வேறு தெய்வங்களை எண்ணாது சிவனுக்கே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பணி செய்கின்ற அவனையே பூசிக்கின்ற மெய்யடியார்கள் சிவனடியார். அவர்களுக்கு பணி செய்வதனாலே சிவனுடைய அருள் எளிதாக கிட்டுகிறது. அவர்கள் மகிழும் போது அவர்கள் வாங்கி வச்சிருக்கிற தவம் பல காலம் அவர்கள் பூஜை பண்ணி தியானம் பண்ணி ஜபம் பண்ணி தரிசனம் பண்ணி இப்படியெல்லாம் சிவ பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள் அல்லவா சிவனடியார்கள். அந்த சிவபாக்கியம் வழிபடுகின்றவர்களுக்கு, அந்த சிவனடியார் வழிபடுகின்றவர்களுக்கு எளிதாக கிடைத்துள்ளார். அவங்க சேர்த்து வச்சிருக்கிறாங்க, இவங்க எளிதாக பெற்றுக்கொள்ளுகிறார். ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச ஒரு பொருளை பாட்டன் சேர்த்து வச்சது பேரை அனுபவிக்கிற மாதிரி, அப்பன் சேர்த்து வச்சது மகன் அனுபவிக்கிற மாதிரி, படாத பாடுபட்டு சின்ன வயசுல கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி சிரமப்பட்டு அப்படியெல்லாம் சேர்த்து வச்சிருப்பான் அப்பன் சேர்த்து வச்சிருப்பான். அவன் சேர்த்து அதை சுகத்தை அனுபவிக்கக்குள்ள அவனுக்கு வயசாகும், அவன் அனுபவிக்க மாட்டான். அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படிலாம் அனுபவிக்கவும் மாட்டான். அந்த பழைய நிலையிலே இருப்பான். அப்படி பணக்காரன் பல பேரை பார்த்துருக்கேன், பழைய நிலையிலே இருப்பான். எவ்வளவு ஊக்கு வந்தா கூட வசர அவனங்கள் ஊக்கு ஒருத்து உணவெல்லாம் அந்த சின்ன வயசுல கஷ்டப்பட்டான் பார். அந்த அளவுக்கு மகன் வந்து அனுபவம், அவன் யோகத்தில் பிறந்திருப்பான், லாபாதிபதி தனாதிபதி பாக்கி அதெல்லாம் கூடி இருந்தா அவனுக்கு வந்து லெகுவாகிறது. அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சான், இவ அந்த கஷ்டப்பட்ட சம்பாதிச்சதை அவன் அனுபவிக்கிறான். அது போல சொல்லியாரை மனத்தாலும் வாக்காலும் காயத்தாலும் பலகாலம் தியானம் பண்ணி பூஜை பண்ணி அவனை பாடி அவனை ஜபம் பண்ணி கண்ணால கண்டு பலம் வந்து கோயிந்திரகன் மீது பல வகையாலும் தேடுகின்ற செவ்வாய்க்கு சாதாரணம். இப்ப நாங்கள் சிவனடியாரில் இருக்கிறோம், நம்ம இருக்கிறோம்னு சொன்னா தினந்தோறும் சிவவாக்கியத்தை சேர்த்துக்கிட்டேதான் இருக்கிறோம், தேடிக்கிட்டேதான். பூஜை பண்ணுறத போது பார்த்தீங்கன்னா தெரியும், அத்தனை பொருள் தேடி அவ்வளவு நேரம் மனக்கிட்டு செய்யறான். அது நேராக வந்து சொல்லணும்னு சொல்ல மாட்டேங்கிறான், சொல்லாமல் இருக்கட்டும். அதனால காலையில் அவ்வளவு பாடு கொட்டு எல்லா பொருளையும் தேடி வச்சு ரெண்டு மணி நேரம் மனக்கிட்டு பூ எல்லா வேலையும் ஒட்டி வச்சு விட்டு பூஜை பண்ணி அவனுக்கிட்ட நல்ல வீடு வாங்கி வெளியில் வரணும், சிவனுக்கிட்ட நல்ல வீடு வாங்கி வெளியில் வரணும். அதுக்கு மேலே சிவபுராணத்தை கேட்கறது, சிவபுராணத்தை படிக்கிறது, சிவனடியார தரிசனம் பண்ணுவது, சிவாலய தரிசனம் பண்ணுவது, சிவ தியானம் பண்ணுவது, அது மாதிரி நேரம் கிடைச்ச போதெல்லாம் அந்த மந்திரத்துக்கு ஜெபிக்கிறது. விழிப்பு வந்துட்டா அதுதான் வரும், சிவனடியார்களுக்கு ராத்திரி விழிப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்க, தேவார திருவாசகம் சிவநாமம் இப்படி தான் வரும், வேற சிந்திக்க வரா, அந்த அந்த நேரத்தையும் வீணாக்கக்கூடாது. இரவில் விழிப்பு வருதுன்னு வச்சுக்க, அந்த நேரத்திலையும் அதனால தூக்கம் வர்ற வந்து தேவாரமோ திருவாசகமோ சிவமந்திரமோ அந்த தோழிக்குள்ளதான் அந்த மனம் இருக்கு. இப்படி எல்லாம் பாடுபடுவதனால என்ன கிடைக்கும் வந்தால் திருவருள் அவர்களிடத்துல சேர்ந்து இருக்கிறது, யார்கிட்ட சிவனடியாரத்துல சேர்ந்து இருக்கு. அதனால சிவனடியாரிடத்துல திருவருள் சேர்ந்து இருப்பதால் சிவனடியாரில் சிவமாகவே பாவித்து வணங்குகிறது, சிவமாகவே பாவித்து வணங்குகிறது. சிவனடியாரில் அலட்சியம் பண்ணினானால் அவனுக்கு திருவருள் கிடைக்காது. சிவனடியாரில் அலட்சியம் பண்ணிட்டு சிவலிங்கத்தில் எவ்வளவு பூஜை பண்ணாலும் பலம் கிடைக்கும். ஒருத்தன் பிள்ளைய அவமதிச்சுட்டு அப்பனுக்கு ஒவ்வொரு உபசாரம் பண்ணாலும் வச்சுக்க, அப்பனுக்கு என்னமா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், ஏற்றுக்குமா? பிள்ளைய அவமதிச்சு பிள்ளைக்கு உபசாரம் வந்து அப்பனுக்கு உபசாரம் பண்ணாமல் இருந்தால் அவனை சந்தோஷம். பிள்ளைக்கு உபசாரத்தை பண்ணி பிள்ளைக்கு பலகாரம் வாங்கி கொடுத்து சட்டை தச்சு கொடுத்து சந்தோஷப்படுத்தினா அப்பனுக்கு என்னமா இருக்கும், அதான் நம்ம பிள்ளைக்கு இவ்வளோ செய்யறாங்கன்னா அப்பனுக்கு சந்தோஷமா. அதுபோல சிவனடியார்களை மகிழ்விக்கும் போது சிவன் மகிழ்கிறார். அப்படிப்பட்ட சிவனடியாரை வணங்குகின்றவனுக்கு அவன் தேடி வைத்த அந்த திருவருளானது வழிபடுகின்றவனு கிடைக்கும். அதனால அடியாறு வழிவாது எளிதாக திருவருளை பெறுவதற்கு வழியாகும், சிவ வழிபாட்டை விட விளங்குகிற. ஆகையினால அந்த வழிபாட்டை இவர் கடைபிடித்துக் கொண்டார். இது சங்கம வழிபாடு, குரு லிங்க சங்கமம் என்கின்ற மூன்று வகையிலே சங்கம வழிபாடு. அந்த வழிபாட்டை மேற்கொண்டு அது அந்த வழிபாட்டை எப்படி வைத்திருந்தார் என்றால், தினந்தோறும் சிவனடியாருக்கு திருவுறுதி, தினந்தோறும் சிவனடியாருக்கு திருவுறுதி. அவர்கள் சாப்பிட்டு அந்த பலத்தை கொண்டு என்ன பண்ணுவார்கள் என்றால் பூஜை செய்வார்கள், தியானம் பண்ணுவார்கள். சிவனடியார் சாப்பிட்டா அந்த பலத்தை கொண்டு என்ன பண்ணுவார், சூதாட போக மாட்டான், திருட போக மாட்டான், வேற அக்கரகாரியும் அக்கிரமகாரியங்களும் போக மாட்டான், தபஜபங்களில் தான் ஈடுபடுவான். அவன் தபஜபங்களில் ஈடுபடும் போது இந்த கோட்டவனுக்கு அதில் பங்கு கமிஷன். அதனாலே அந்த வழிபாட்டை இவர் மேற்கொண்டார். இது லிங்க சங்கம வழிபாடு அடியார் வழிபாடு. அந்த வழிபாட்டில் பிரதானமாக வழிபாடு சும்மா அவரை போற்றுவது கும்பிடுவது நமஸ்காரம் பண்ணுவதோடு விட்டுட்டா பிரயோஜனம் இல்லை. திருவேடம் சிவவேடம் அழகா பிரமாதமா இருக்கு, இவளை பார்த்தா சிவனை பாக்குறாப்பிலே இருக்குது, வந்து ராசிபுரம் மாதிரி இருக்குது, அகத்தியர் மாதிரி இருக்குது அப்படின்னு கும்பிட்டா பிரயோஜனம் இல்லை. விரும்பு வச்சு புகழ் பழம் நழுவி பாலில் விழுகிற மாதிரி அப்படி பேசினா அவருக்கு வயிறு கும்புமா? இப்போ சிவனை வந்திருப்பாரு, பிரமாதம் இங்கே வந்ததே எனக்கு பெரிய ஆச்சரியம், கைலாயத்தில் சிவபெருமான் வந்தது மாதிரியே இருக்குதுங்க, ரொம்ப சந்தோஷமுங்க, ரொம்ப சந்தோஷமுங்க அப்படின்னு விழுந்து விழுந்து கும்பிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு வச்சு சொன்னோம்னு வச்சுக்கா. அப்புறம் அந்த நேரத்தில் பசியாக வந்திருந்தாருன்னு வச்சுக்கா, என்னமா இருக்கும், வயிறு எரிந்து போவார். இது அவர் இப்படி இல்லாமல் சிவனடியாரிடம் வருவித்து அவர்களுக்கு கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாத விளக்கி மண்டு காதலின் ஆதனத்தை வைத்து அர்ச்சனை செய்தவன் உண்டிய நாடு விதத்தில் ஆறு சுவைத்தரத்தில் உப்பில அண்டர் நாயகன் சொன்ன இச்சையில் அமுது நீ அளித்துள்ளார் என்ற மாகேஸ்வர பூஜையை தினந்தோறும் செய்து வந்தார். தினந்தோறும் செய்து இந்த மாதேச பூஜை செய்ய செய்ய செய்ய செய்ய செய்ய இவருக்கு திருவுருள் அதிகமாக இவருக்கு உண்டாகிவிட்டது. வாசம் அச்சுக்குவிட்டது, உலக வாசம் அச்சுக்குவிட்டது. மனைவி வாசம், மக்கட்பாசம், உடற்பாசம், பொருட்பாசம் எல்லாவற்றையும் தானே நீங்கிவிட்டது. தானே அது ஏற ஏற ஏற ஏற இது தானே இதெல்லாம் கிளம்பி இருக்கிறீர்கள். ஒளி வந்தால் இருள் ஓடிப்போவது போல இப்படி திருவுருள் வர வர வாசம் விட்டுக்குவிட்டது. பாசம் விட்டு போய்விட்டது, திருவருள் அதிகம் சேர்ந்து விட்டது. இப்படிப்பட்ட காலத்திலே இவருக்கு ஒரு புத்தரன் உண்டானான். கண்ணுகரால் கணபதி ஈஸ்வரத்தின் கருத்தவர அங்கே இருக்கின்ற ஆலயம் கணபதி ஈஸ்வரன் திருச்செங்காட்டங்குடியில் இருக்கிற சிவாலயம் கணபதி ஈஸ்வரன் விநாயகர் பெருமான் கஷமுகாதூரனை சம்காரம் செய்து அவருடைய ரத்தம் பறந்த இடம் அது. அதனாலே அது செங்காட்டம் முடிவு சிவந்த காடாக இருந்தது அப்படின்னாலே செங்காட்டம் முடிவு. இது கணபதீஸ்வரனுடைய பாடுறாரு. அதனாலே இப்படி அந்த கணபதீஸ்வரத்தில் இருக்கிற பெருமானத்தில் அளவில்லாத பற்றி கொண்டவர், நிறைய பணி செய்தவர், உன்னிறை அன்பினில் பணி செய்து ஒழுகுவாறு வலுவின்றி வலுவின்றி எண்ணில் வெறும் சீரடியார் இடைவிடாத அபுல் செய்ய நன்னிய வேறு போயுடன் அயன் குறையும் ஆடினார்.
1: அரியாதத்திலிருந்து ஒன்றும் நிறைய வருவார்கள். திருவங்கு மகிழ்ச்சியோடு செய்து வைப்பார். அவர்கள் இவர் இவர் மேலே அதிகமான ஒரு பிரியத்தோடு மகிழ்ச்சியோடு செய்வார். நீராலும் தடை முடியார் அருவினால் நிறைதவர்த்து பேராளர் அவர் தமக்கு பெருகுவிடும் அணையரத்தில் நீராளும் கடைமுடியாராகிய சிவபெருமானுடைய திருவருளினாலே
0: மனையறத்தின் வேறாகி விளங்குகிறது வெண்காட்டுனங்கவார். அந்த அம்மையார் பெயரு வெண்காட்டுனங்கேவர், திருவெண்காட்டுனங்கேந்து திருவெண்காட்டுல பிறந்திருப்பார். திருவெண்காட்டுங்கிறது அல்லவா அந்த ஊர் பேர் திருவெண்காட்டு நன்கே அப்படின்னு நீராளும் கடைமுடியார் அருளினாலும் நிறைதவர்க்கு பேராளர் அவர்தவர்க்கு திருகு திரு மனையறத்தின் வேறாகிவிடும். மனை அறம் என்று சொன்னால் இல்லறம் என்பது மறுவன் மனைவியோடு வாழ்தல் எதற்காக இருந்தால் தர்மம் செய்வதற்காக. தர்மம் செய்ய முடியலன்னா ஜாமியாரா போயிடும். சாமியார் கூட தர்மம் செய்ய முடியலை அண்ணன் ஜாமியாரா போட்டா ஜாமியார் ஜாமியார் மற்றபடி இல்லறத்தில் இருக்கிறியா தர்மத்தை இல்லறம் அறம் என்றுதானே வருது. அறம் என்றுதானே சொல்லுகிறது. என்ன அறம்? இல்லறம். இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்பது அவைவாது. அதனால இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு என்பது திருக்குறள். துறந்தார்க்கும் சுபாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. இப்படி சொல்றாங்க தெரியுமா? துறந்தார்க்கும் துறந்த சன்னியாசிகளுக்கும் சுபாதார்க்கும் துறவாதவர்களுக்கு உறுப்பினர்களுக்கும் இறந்தார்க்கும் புதிர்கடுக்கும் இல்வாழ்வான் என்பான். இல்லதான் அவ்வளவு உயர்ந்தது. ஆனா அந்த முறையில் இருக்கும், அந்த முறையில் இருந்தா அவன் இல்லறத்துல இருந்தாதான் அவன் ஞானி விருகின்ற பாக்கியத்தை பெற்றுவான். துறவி திருக்கடன் செய்ய வேண்டியது அவன் நினைப்பாவனையினாலே நினைப்பினாலே பண்ணிட்டு சன்னியாசம் விட்டன எல்லாவற்றையும் விட்டவன் சன்னியாசி எல்லாவற்றையும் விட்டு விடுவது. அப்படி வந்து மனையறத்தின் வேறாகி அந்த மனையில செய்யப்படுகின்ற தர்மங்களுக்கு தர்மம் என்கின்ற மரத்திற்கு தர்மம் என்கின்ற விருத்தத்திற்கு இவள் வேறாக இருக்கிறாளாம். ஆணி வேறா இருக்கிறார். யாரு? திருவெண்காட்டு நங்கு சிறுதொண்ட நாயனார் செய்கின்ற அந்த தர்மத்திற்கு தர்மமாகிய மரத்திற்கு இவள் வேறாக இருக்கிறார். வேறாக இல்லாமல் வேறாகி இருக்கிறார். வேறாக இருந்துட்டா செய்ய முடியாது. வேறாக இருந்துட்டா செய்ய முடியாது. வேறாக இருக்கிறார். அந்த மர நிலைக்கு நின்று பூத்து காய்ச்சறதுக்கு வாய்ப்பாக எது உதவி செய்கிறது? நீர்னா மரம் பூத்து இருக்குது காய்ச்சல் இருக்குதுன்னா எதன் மூலமாக? நீர் மூலமாக. நீரை எது எடுத்து கொடுக்குது? மனையறத்தின் வேறாகி விளங்கு அருமையா சொல்றாரு. மனையறத்தின் வேற அப்படி மனைவி அமைஞ்சிருச்சுன்னா அவனுக்கு இல்லறத்தில் இருந்தாலும் அவன் ஞானியை பெறுகின்ற புத்தியில் எளிதாக பெற்று விடுவார். அதுதான் பட்டினத்து சுவாமி சொன்னார். காடே விரிந்தன காற்றே புகித்தன்ன கந்தை சுற்றி ஓடே எடுத்தன உள்ளங்கிலாத காடையே தெரிந்தன்ன, காற்றே விழித்தன்ன, கண்டை சுற்றி ஓடை எடுத்தன்ன, உள்ளந்திலாடோ ஓங்கும் விண்ணோர், நாடே இடைமறு வீசற்கு நல்லன்பர், நாடே இடைமறு வீசற்கு நல்லன்பர், நாரியர்வாள் நாரி என்ன பெண்கள், நாரியர்வாள் வீடே இருப்பினும் விஞ்ஞான வீட்டு என்பது உச்சத்தோட்ட முனிவர் பற்றி என்ன சொல்றார், விளங்குத. அதனால அப்படி கணவனும் மனைவி அமைஞ்சிட்ட சிவலோகம் அவர்களுக்கு எளிதாக கிடைச்சிடும். அப்படித்தானே நாயன்மார்ல இருந்துட்டாங்க, அப்படித்தான் நாயன்மார்ல. அதனாலதான் சொல்றாரு, மனையறத்தின் வேறாகி விளங்கு திரு பெண்காட்டு நங்கைவாள் சீராள தேவரினும் திருமைந்தர் அவதைத்தார். இவன் இந்த வரியில அவனை சீராளன் எனும் திருமைந்தன் அவதரித்தான் அப்படித்தான் சொல்லணும். இவருக்கு அப்படி சொல்ல மனசு இல்லை, ஏன்னா இவனுடைய அவனுடைய செயல் வந்து அளவில்லாததாகினாலே, யாரும் எண்ணி பார்க்க முடியாத செயலாகினாலே சீராள தேவர் எனும் திரு மைந்தர் அவதரித்தார். இது இது போட்டார் சீராள தேவன், சீராளன் தான் சொல்லணும். இது இலக்கண பிள்ளைகள் கூட சொல்லலாம், அவன் அவள் என்றுதான் சொல்லணும். அவர் என்றால் அது பன்மையில் கூட வரும். அதனாலே சீராள தேவர் எனும் திருமைந்தர் அவதரித்தார். சீராரும் தடைமுடியார் அருளினார். திருவருளாலே அந்த குழந்தையை பிறக்கிறது. நிறைவரத்து பேராளர் அவர்தமக்கு பெருகு திரு மனையறத்தில் வேறாகி விளங்கு விரு வெங்காட்டு நங்கைவால் சீராள தேவர் எனும் திருமைந்தர் அவதரித்தார். பிறக்கும் போதே அந்த அளவுக்கு அவரவர்கள் அருமையினில் தனிப்புதல்வு பறந்த பொழுது அலங்கரித்த பெருமையினில் கிளைகளிப்ப பிறர்க்கரிய மணிவற்று வறுமகிழ்ச்சி தாதையார் மன மனதடங்கா வகை வளர திருமலினை ஆடல் விழா செங்காட்டம் குடியெடுப்பார். அதனாலே அந்த புத்திரன் பிறந்த உடனே அந்த ஊர் முழுவதும் விழாக்கோலமாக இருந்தது. மங்கள நல்லியம் முழங்கம், மறை முழக்கம், வானடப்பம், அங்கனர்தம் சீரடியாருக்கு அளவிறந்த நிதியளிப்பு. புள்ள பிறந்த உடனே வேதாகமங்கள் முடங்க செய்தாரு. அதற்கு மேல வந்து திருமுறை இன்னிசங்க செய்தி வச்சாரு. அதுக்கு மேல அடியாரனுக்கு வாரி வந்தது. அங்கனர்தன் ஈரடியாருக்கு அளவிறந்த நிதியளித்து தங்கள் மறைவினில் உரிமை சடங்கு தச தினத்தினும் பத்து நாடும் பொங்கு வேறு மகிழ்ச்சியுடன் புரிந்து காப்பணி உணைந்தார். இப்படி அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் செய்தாரு. அதற்கு மேலே மூவாண்டிலே மயிர் வனைமங்கலம் செய்தார். மூன்றாவது வயசுல மயிர் வனைமங்கலம்ங்கிறார். அதையாலே முடிவெடுத்தல் கர்ணபூஷணம் இந்த மாதிரி கடங்குகள் எல்லாம் செய்தார். சிந்தை மலர் சுற்றடிவில் செடுங்கலைகள் பயிலத்தம் பந்தம் அற வந்தவரை பள்ளியினில் இருந்தார். அச்சராபியாசம் பந்தம் அற வந்தவரை பள்ளியினில் இருந்தினார். அப்படியே அந்த இதெல்லாம் அப்படியே கொண்டுகிட்டே வர்றார். மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல இந்த பின்னாடி வர்ற செயலுக்கு தகுந்தா போல என்ன செயல் நடக்க போதோ அந்த செயலுக்கு தகுந்தாப்ப செல்ல கொண்டுகிட்டே வர்றார். யாரு கேட்கிறார், பந்தம் அற வந்தவரை பள்ளியினில் இருந்தினார். புத்திரனை பெற்று புத்திரனுக்கு செய்ய வேண்டிய இடங்கள் எல்லாம் செய்து அவனை கல்வியுடையவனாக ஆக்குவது தந்தையுடைய முக்கியமான கடமை. கல்வியுடையவனாக ஆக்குவது தந்தையுடைய முக்கிய கடமை. அப்படி கல்வியுடையவனாக ஆக்குவதற்கு அவனை பள்ளியிலே இருக்கிறார். அந்நாளி செம்பை நகராண்டகையார் எழும் தருள முன்னாக எதிர்கொண்டு கொடுபுகுந்து உன்மாதி திருத்தொண்டர் புகழிகாவலனாகம் நன்னாமச்சேவடிகள் போற்றிவிட்டு நலம் சிறந்தார். திருஞான சம்பந்தர் எழுந்துள்ளினார். திருஞான சம்பந்தர் அளவில்லாத மகிழ்ச்சியினால வணங்கினார், வாழ்த்தினார், தன் மனைக்கு கொண்டு போனார். புகழூர்ல தங்கி இருந்தார்கள். திருப்புகலூர்ல முருகநாயனார் மடத்துல திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், முருகநாயனார், திருத்தொண்டர், திருநீலநக்கநாயனார் இவரோட திருத்தொண்டர் தங்கியிருந்தார். அப்படி எல்லாம் அவங்கெல்லாம் உருகார். திருநீலநக்கநாயனார், திருத்தொண்ட நாயனார், முருகநாயனார், திருநாவுக்கரசனார், திருஞான சம்பந்த நாயனார், திருத்தொண்டர் இப்படி இவர்களெல்லாம் ஒரு காலம் எல்லாரும் கூடி முருகநாயனார் மடத்திலே சில நாள் தங்கியிருந்தார். திருப்புகலூர்ல அதுக்கு பக்கம் திருச்சம் காட்ட முடியும்.
2: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

எழுதப்பட்டு புத்தியினுடைய ஆலோசனையினால சொல்லப்படல, பரமாத்மான்னு சொல்லக்கூடிய ஆல்மைட்டி இந்த வேத ஸ்வரூபமாகவே அவர் இருக்கார். அவரே வேதம்ங்கிறதாக வேத சிவ சிவோ வேதா வேதாத்தியாய சதா சிவா இத்தியாதி எல்லாம் சொல்லியிருக்கு. பேர்பட்ட வேதங்கிறதுக்கே விது ஞானேங்கிற ரூட்லேருந்து எல்லா அறிவுகளுக்கும் களஞ்சியமாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கோம். அதில் பிரதானமாக சொல்ல வந்த விஷயம், நாம் இம்மையிலும் மறுமையிலும் சௌக்கியம் அடையணுமேயானால் அதற்கு அதிர்ஷ்ட விதமாக உள்ளதான கர்மாக்களை நிறைய விதிக்கிறது. அதனால தான் நம்ம மாதத்தில் ஹோமங்கள்லாம் பண்ணும்போது வாத்தியாரெல்லாம் அக்னே உபஸ்தானங்கரிஷேன்னு பிரார்த்தனை பண்ணி கடைசியில் ஒரு நமஸ்காரம் சொல்லும்பொழுதோ கண்டத்வயோபபாத்யாய கர்ம பிரம்மஸ்வரூபிணே ஸ்வர்காபவர்க்கரூபாய யஜ்ஞேஷாய நமோ நமஹ நாளாம் அப்படி போய் சொல்லிருக்கார். இதெல்லாம் நாம ஒரு சாரமாக சொல்றோம். வேதம்ங்கிறதான ஹோல் டெக்ஸ்ட் நம்முடைய சனாதன தர்மத்துக்கு ஆதாரமான நூல். ஒவ்வொரு மதத்துக்கு ஆதாரமான நூல் என்னன்னு கேட்டால் ஒவ்வொருத்தர் பைபிள் சொல்கிறார், அந்த மதக்காரா இன்னொருத்தர் வந்து குரான் சொல்கிறார், இன்னொருத்தர் வேறு ஏதோ சொல்கிறார், தமிழை கேட்டால் திருக்குறள்னு சொல்கிறான், தப்பே கிடையாது. ஆனால் நம்ம மொத்தமாக பாரதத்தில் இருந்த சனாதன தர்மத்துக்கு ஆதாரமான நூல் என்னன்னு வேதம். இது நமக்கு வேதம்னு இதை சொல்ல தெரியாது. ஆனால் வேதம் நாலு, உருக்கு வேதம், யஜுர்வேதம், சம வேதம் எதுவோ சொல்லிட்டுருக்கான். இருந்தாலும் வேதம்னா என்ன, அது என்ன சமாச்சாரம்? வித்யாரண்ய சுவாமிகள் ஒரு வேடிக்கை பண்ணார், ரொம்ப பேருக்கு வேதாத்தியனமும் தெரியறதில்லை, அதில் என்ன சொல்லிருக்குன்னு தெரியறதில்லை, நீ யாருன்னா அதுவே சொல்ல தெரியல. இந்த மாதிரிலாம் நம்ம மதம் போயின்னு இருக்குங்கிறது அவர் கொஞ்ச நாள் முன்னாடி இவ்வளோ கண்டுபிடி காட்டாலும், ஒரு சமயம் வேடிக்கையாக சொல்கிறா, சதுர்வேத விதே தேயம் இது ஸ்ருத்வாஹ மூடதீஹி. வேதாந்தத்தில் நானே பிரம்மன் நானே பிரம்மன் வெறுமையாவது வார்த்தையை சொல்லிண்டே சில பேர் இருந்துருக்கோம் இல்லையா. இதில் உள்ள பூந்து அர்த்தம் தெரிஞ்சுக்காதவன் பிரம்ம வித்தியன்னு சொல்லவிடேன். பிரம்ம வித்தியன்னா என் பிரம்மன் ஞானம் நான் தான் பிரம்மன் தெரிஞ்சுக்கிறதுன்னா இப்படின்னா என்னாச்சுப்போ. இதுக்கு உதாரணம் சொல்கிறார், அது ப்ராக்டிக்கலாக நாம் அனுபவிக்கணும். சதுர்வேத விதே தேயம், அங்கே ஒரு 500 பவுனில் ஒரு பெரிய தங்க கிரீடம் பண்ணி இது ஒருத்தர் கொடுக்கறதுன்னு ராஜா தீர்மானம் பண்ணார். அவர் ராஜா என்ன அனௌன்ஸ் பண்ணார், 4 வேதமும் தெரிந்தவனுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற சென்ஸில் சதுர்வேத விதே, சதுரா வேதானு வேத்தி இது சதுர்வேத வித் தஸ்மை சதுர்வேத விதே தேயம் இது ஸ்ருத்வா. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டோன்னு ஒரு அம்பி எழுந்திருந்தாங்க, தைரியமான ஆள், மஹ்யம் தேஹி த்யுவாச்சா, எனக்கு கொடுத்துருங்க அந்த கிரீடத்தன். ஏண்டா சதுர்வேத விதே தேயம்னு சொல்கிறானே, நெய் நெய் எனக்கு கொடுங்கறி என்னார். வேதாச்சத்வாரயித்யேவம் ஜானாம்யேவன சம்சயா, வேதங்கள் 4, ரிக்வேதம், யஜுர்வேதம், சமவேதம், அசர்வேதம் எனக்கு தெரியணுட்டான். எனக்கு 4 வேதத்தினுடைய பேர் தெரியுமா, 4 வேதம் ஆரம்பித்தா சொல்வேன். சில பேர் போட்டுக்கிறதுனா எனக்கு 4 வேதம் வருங்கிறது, 6 சூத்திரம் பண்ணி வைக்க வருங்கிறது, அங்கே கேட்டால் ஏதாவது சசேமிரா. அது மாதிரி சப்தத்தில் மட்டும் இல்லாமல் அர்த்தத்தோடு தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷமான விஷயம். இந்த வேதத்திலேயே எல்லா இடமும் ரொம்ப உசத்தியாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ திடீர்னு நான் வரும்போது இந்த சதுர்ஹோத்திர மந்திரம் நடந்துட்டு இருந்தது. 82 பிரச்சனங்கள் இருக்கு நம்ம கிருஷ்ண யஜுர்வேதத்தில், அசீதி துவயம் சம்ஹிதாவில், 44 பிராமணத்தில், 38 8, 8, 9, 25 +3 +10 மொத்தம் இது வச்சுக்கிறது. இந்த 10 சொல்லக்கூடிய உபனிஷத்தில் 8, 9, 7, 8, 9, 10 7, 8, 9, 1 பண்ணிவிட்டால் 2 குறையும், 80 வரும். அந்த 80 கணக்கு வந்ததுன்னா மந்திர பிரச்சனை 2 பிரச்சனத்தை சேர்த்துக்கணும். அப்போ அசீத்தியத்தையும் தமிழ் பாஷா நியாயத்தேகல அப்படி சொல்கிறது. 82 பிரச்சனங்கள் இதில் எங்கே எடுத்தாலும் உயர்ந்ததான மந்திரம், எதை சொன்னாலும் ரொம்ப நன்னாத்தான் இருக்குன்னாலும் இந்த அருணத்தில் 3வது பிரச்சனம் சதுர்ஹோத்ரு சயனத்துக்கு உபயோகப்படக்கூடிய மந்திரங்கள். கம் அக்னிஞ்சனுதே சாவித்ரம் அக்னிஞ்சின் வானஹ, கம் அக்னிஞ்சனுதே நாஜிகேதம் அக்னிஞ்சின் வானஹ, கம் அக்னிஞ்சனுதே சாதுர்ஹோத்ரியம் அக்னிஞ்சின் வானஹ, கம் அக்னி. நான் நேத்திக்கு முந்தா நாளே சொல்கிறேன், பலவிதமான யாகங்களில் சயனம்னு ஒரு யாகம். சயனம்னா அடுக்கி வைக்கிறது, பறிக்கிறதுன்னு அர்த்தம்.

மேடையை கட்டி கல்லெல்லாம் வச்சு அது மேலே விசேஷமான ஒரு பிரயோகத்தில் சயனங்கள், அது சாவித்ர சயனம், நாச்சிகேத சயனம், வருஷம் சயனங்கள், அதில் சாதுர்ஹோத்திர சயனம்னு ஒன்று. இந்த சாதுர்ஹோத்திர சயனம்னா சதுர்ஹோத்திர மந்திரங்கள் இருக்குது, அதை வச்சு பண்ணக்கூடிய சயனம் அது. அந்த சயனத்தில் சதுர்ஹோத்திர மந்திரங்கள்னு இருக்கு. சதுர்ஹோத்திர மந்திரங்களுக்குள்ள பெருமையை ரெண்டாவது அஷ்டகம், ரெண்டாவது பிரச்சனம், மூணாவது பிரச்சனம் ரெண்டும் வளவளா அளவளாவி பேசுறது. என்னென்ன மந்திரங்களை சொன்னால் என்ன கிடைக்கும், என்னென்ன கிடைக்கும். ஒருவருக்கு நல்ல படிப்பு இருக்குது, நல்ல குலம் இருக்குது, நல்ல இது இருக்குது,

மங்குஹ்யம் பிரம்மா யச்சதுர்ஹோதாரஹ. இதுல அத்தியனம் பண்றதுக்கா சில பேர் இருக்கா, சித்தி ஸ்ருக் சித்தமாஜ்யம் வாக்வேதி ஆதீதம் பலிஹி கேதோ அக்னி அப்படின்னு ஆரம்பிச்சு ஆறு அனுவாக்கங்கள் இருக்கு. அதுல வந்து ஷட்ஹோதாவுக்கு ரெண்டு இருக்கு. இந்த மந்திரங்களை சொல்லி பண்ண வேண்டியதான ஒரு கர்மான்னு வச்சுப்போம். அந்த கர்மாவில் டீட்டெயில் நான் அதுக்கு போகல. இப்போ இதை பல தினசான பிரயோகங்களுக்கு அது சதுர்ஹோதர் பண்ணால் என்ன சொர்க்காதி லோகம் வருங்கிறது அப்புறம் இருக்கட்டும். இதை ஜபத்தினாலேயே யம் வித்வாகம் சஞ்யசோ நர்ச்சோதம் படிச்சிருக்கான்னு என்ன தெரிஞ்சிருக்கான், குடத்தில் ஏற்றின விளக்கு மாதிரி அவனுக்கு புகழே வல்ல. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இவன் பிரதம வர்ணத்தாராக இருக்கிறதுனால கவர்மெண்ட் அமைக்கியிருக்கலாம். அது எப்படியோ வச்சுங்க நீங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சு. வித்வாம்சம் எம் யசோ நர்ச்சேத்து சஹா அரண்யம் பரேத்திய, ஒரு ஏகாந்தமான ஒரு இடத்துல போய் உட்காந்து ஒரு அத்தியனம் பண்ண ஒரு பிராமணரை அஸ்வத்தாவதான மாதிரி ஒருத்தர் பக்கத்தில் வச்சுண்டு பிராமணன் தட்சிணதோ நுஷாத்யா இந்த ஆறு அனுவாகத்தை ஜபிச்சாப்போம். இது ஒரு ஒருக்கு இல்லை, நான் என்னால் ரொம்ப பேரை சொல்றது. எந்த ஜபம் பண்ணாலும் சித்தி சுருக்கிலேருந்து ஆரம்பிச்சு சப்தஹோத்திர மந்திரம் வரைக்கும் உள்ள அனுவாகங்களை சொல்லுங்கோ பல்லதரம், பெரிய புண்ணியம் வரும். இதுக்கு ரெண்டாம் பிரஷ்ணம் மூணாம் பிரஷ்ணம் பூரா இந்த பலனையே சொல்லியிருக்குன்னா தனித்தனியாக உள்ள படம் அது. இன்னைக்கு இப்போ நான் வரும்போது அவ அந்த பஞ்சாயத்து சொன்னதுனால அதை சொல்லணும்னு தோணிது. அந்த சதுர்ஹோத்திர மந்திரங்கள் ரொம்ப ஒசத்தி அப்படி சொல்லி தர்பஸ்தம்பம் கிரத்தா கையில் தர்ப்பையும் பிடிச்சிண்டு வச்சுண்டு சொன்னேலையானால் இவனுக்கு கிடுகிடுகிடுன்னு என்னென்ன கிடைக்கணுமோ என்ன புகழ் வரணுமோ அதனால் என்ன வருமோ எல்லாம் வருங்கிறார். எந்த டைரக்ஷனில் நாம் போனாலும் சர்வாஹாஸ்மி திசகான்னா இந்தியாவில் மட்டும் இல்லை ஃபாரினில் போனாலும் ஜெயிக்கலான்னு என்னுடைய வியாக்கியானம். திசகா நசந்திவா விதேசேஷு சர்வசப்தஸ்ய சங்கோச்சம் வினா எதி உச்சதே அஸ்மை சதுர்ஹோத்ர மாஹாத்மிய விதே ஏதே அயம் பாகா எத்யபி அர்த்தவாதா அதாபி அவாந்தர தாத்பரியம் சீக்கிரியத்தே சே நதோஷா. அப்போது இதை பற்றி சொல்லும்போது ஒரு இது ஸ்துதியாக சொல்லியிருந்தாலும் கூட அந்த ஸ்தோத்திரத்துலையும் கொஞ்சம் உண்மை இருக்கும். நேற்று விக்ஸை பற்றி சொன்னேன் இல்லையோ, விக்ஸு தடவினா அப்படியே பாறை பாறையாக இருக்கிறதான செலியெல்லாம் அப்படி கைண்டு அப்படின்னு எவ்வளோ போய்டுறது குழாயிலேருந்துன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் தடவினா எதமாவது இருக்கணும், மண்ணு மாதிரி இருந்தால் சொல்ல மாட்டான் புரியுது. அதனால் எப்போவுமே அந்த இதை நாம் எடுத்துக்கணும். இப்போ நான் ஆரம்பித்த அனுவாக்கத்தில் பிரம்மவை சதுர்ஹோதாரஹா இந்த சதுர்ஹோத்திர மந்திரங்கள் இருக்கே சாட்சாத் பரமாத்மஸ்வரூபம். இதிலிருந்து இந்த பரமாத்மாவிலேருந்து தான் யஜ்யங்கள்லாம் வருது, எல்லா உலகங்களும் வருது, யஜ்யம் உபலட்சிதமான சர்வமும் வருது அப்படிங்கிற பெருமையை தெரிஞ்சுக்கணும். அதோடு ஒரு ஸ்பெஷலான ஒரு நோஹுன்னு சொல்லுவாள். ஒரு பெரிய வேலையை செய்யும்போது அதுக்கு நோஹு தெரியுதுன்னா ஹவு டு ஒர்க் திஸ்ங்கிறது தான் நோஹு. ஹவுங்கிறது நோ பண்ணால் நோஹு. கையில் ஒரு ஸ்க்ரூ டிரைவரை கொடுத்து அந்த ஸ்க்ரூவை போடுங்கன்னா ஹவு டு ஹேண்டில் திஸ்னு தெரியணும். இப்போ போய் அந்த ஸ்க்ரூ டிரைவரை கொண்டு போய் வச்சு அங்கே ஒரு தட்டு தட்டினே இருந்தாலும் சுத்தில் மாதிரி ஹவு டு ஹேண்டில்ங்கிறது விஷயம். இதுக்கு தான் ஒரு குரு தேவை வேதாந்தத்தில். வேதாந்தம் இருக்குது, பாஷ்யம் இருக்குது, நீங்களே போய் படித்தேன்னா ஹவு டு ஹேண்டில்னு தெரியாது. அது எப்படி நாம் இதி கர்த்தவியதா பாகம் மீமாம்சா பூரயிஷ்யதி அப்போ அது தெரியணும். அதுக்காக என்ன பண்ணுறார் இந்த சதுர்ஹோத்ர மந்திரங்களில் தசஹோதா சப்தஹோதா ஷட்ஹோதா பஞ்சஹோதா சதுர்ஹோதான்னு அஞ்சு. அந்த அதில் உள்ள விஷயங்கள் நாலு விஷயத்தை பேசுறது அஞ்சு விஷயத்தை பேசுறது. இது எல்லாத்துக்கும் சதுர்ஹோத்ர மந்திரம்னு பேர். மினிமத்தை வச்சு பேசியிருக்கு சதுர்ஹோத்ரிலேருந்து தசஹோத்ர வரைக்கும். இதை சாதாரணமாக எல்லா இடங்கள்லையும் ஜபங்களில் மகன்யாசம் ருத்ரன் தெரிஞ்ச லௌகிகாலெலாம் கூட பிரம்மா ஆத்மன் மத சிருஜதா ததகாமயதா சமாத்மனா பத்யேயேதி அப்படிங்கிற அனுவாகம் என்ன சொல்கிறதுன்னா இந்த தசஹோத்ரு சப்தஹோத்ரு ஷட்ஹோத்ரு பஞ்சஹோத்ரு சதுர்ஹோத்ருன்னு அஞ்சு அனுவாக்கங்களில் சொல்கிற மந்திரங்களை அது ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னு ஒரு வேடிக்கை பண்ணிருக்கேன். இதெல்லாம் சூக்ஷமான விஷயத்துக்காக சொல்கிறேன். தசஹோதான்னு இருக்கக்கூடாதான், அது தசஹூதான்னு இருக்கணுமா தம்

0: இதில் லோக விஷயம் என்ன சொல்றதுங்கிறதையும் உடனே சொல்றேன். ஒரு பெரிய மனுஷா இருக்கான்னா அவளை டைரக்டான பேரை சொல்லி கூப்பிட்டா அவளுக்கு சந்தோஷமா இருக்காது. கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி இங்க வான்னா எனக்கு நல்லா இருக்காது. முகமோபாத்தாய வாங்குவோங்கணும். இந்த மகாமாவது முகமாவது உபநாம அதே இது ஸ்தோத்திரம் பண்றதுன்னா கடிக்குயிலே வாருங்கள், சொல்லின் செல்வனே வாருங்கள். என்ன சொல்லாத செல்வன்? இவருக்கு அந்த பேர் டைரக்டா ஒட்டாத பரோட்சமாக அதை கொஞ்சம் மாத்தியாவது சொல்லணும். ஏன்னா தேவாகன்னா ஸ்டேட்டஸ்ல உள்ளவான்னு அர்த்தம். இப்போ யாரோ ஒருத்தர் பரிமிஷர் இருக்காருன்னா அவர் பேரை சொல்லி மிஸ்டர் கம் அப்படின்னா கர்ணத் தரையும் அவருக்கு எவ்வளவோ புரோட்டோக்கால் அது இது திரவிடலாம் இருக்குது. கையை ரெண்டு பேர் பிடிச்சி காலை ரெண்டு பேர் பிடிச்சி ஏற்றி இறக்கி இதெல்லாம் வேதனை நிறைய சொல்கிறது. அங்கே பிரம்மாத்மன் வத சச்சிதா ததகாமயதா சமாத்மனா பத்தியில் அந்த அஞ்சு பிள்ளைகளை பெற்றாராம். ஒரு பையனை ஏ அம்பிங்க வாங்கினாராம். ஒரு தரம் கூப்பிட்டா இதில் நீங்கள் வேறு விதமாக எடுத்துக்கூடாது. ஒரு தரம் கூப்பிட்டார், ரெண்டு தரம் கூப்பிட்டார், மூணு தரம். ஆத்மன் ஆத்மன் நித்யாமந்திரயதா தஸ்மை தசமகம் ஹூதப்ரத்யஷ்ணோத். பத்து தரம் கூப்பிட்டான்னு அந்த பையன் வந்தானான். தசமம்னா பத்தாவது தடவை ஹூதா ஆஹூதா பிரத்யஷ்ணோத் என்னப்பான்னு கேட்டானா. எப்படி அப்போ நீங்கள்லாம் பத்து தரம் கூப்பிட்ற வரைக்கும் சும்மா இருக்கணும்னு அர்த்தமான இங்க சரி இல்லை. ராமாயணத்தில் எவ்வளோ கேரக்டரை பற்றி பேசியிருக்கு. சகுனி கூனி இருக்கா, நேற்றுக்கு சகுனியை கேட்டால் இந்த கூனி இருக்கா, சூர்பனகை இருக்கா, மந்தோதரி இருக்கா, ஏகாட்சி ஏகமுகி அஸ்வமுகி கோமுகி பாதமுகி இருக்கா, கும்பகர்ணா இருக்கான், புரியல வாலி இருக்கான், சுக்ரீவர் இருக்கான், ராமர் இருக்கார், எல்லாத்தையும் சேர்த்து தான் அது இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கும் சொல்கிறது, எப்படி இருக்கப்படாதுங்கிறதுக்கும் சொல்கிறது. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். கர்த்தவியம் அகர்த்தவியம் உபயம் போதையதி எது ததேவ சாகித்யம். ராமாதிபத் வர்த்தித்தவியம் ராவணாதிபம். ஆனால் இதில் ஒரு கல்பனையாக சொல்றது, பத்து தரம் கூப்பிட்டோன்னு வந்தான்னா அவனுக்கு தசஹூதகான்னு பேர் இல்லையா. டென் டைம்ஸ் கால்டு. ரொம்ப பெரிய மனுஷாலாக இருந்தால் நீங்கள் பத்து தரம் கூப்பிட்டா தான் அவர் காலே கிடைக்கும். ஏன்னா அவர் எவ்வளோ பிஸியாக இருக்கார், ரொம்ப பெரியவர்னு அர்த்தம். மிஸ் காலில் பண்ணுவார்னா பண்ணுறாரா பண்ணலையான்னு சொல்ல முடியாது. அவருக்கு ஏகப்பட்ட மிஸ் கால் இருக்கு. மிஸ்டு கால், மிஸ் கால்னா எம்ஆர்எஸ்சி அப்படி மிஸ்ஸஸ் நடத்தும். அது மிஸ்ஸுன்னாக்க கல்யாணம் ஆகாத பொண்களுக்கு ஓதா மோதைவான்னு எந்த டிக்ஷனரியில் பார்த்தாலும் கிடைக்கவே கிடைக்காது. ஓம் அத ஆமோதா ஏவ பேஷ். எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது சொல்லிட்டே இருக்கணும். சில பேர் நன்னா பாடும்போது சபாஷ் சபாஷ் சொல்லிட்டே இருக்கக்கூடாது. அவன் புடு புடு புடு புடு புடுன்னு மிதங்க அடிக்கிறச்சே இந்த பாட்டுக்காரன் சபாஷ்னு சொல்லணும். அப்போ தான் அந்த வயலுக்கு அடிப்பு ஜாஸ்தியாகும், புரியுறதோ இல்லையோ. ஆனால் இவன் பாடுறச்சே அவன் சபாஷ் சொல்லப்படாது, அது பைத்தியகார்த்தனும். மேல் ஆசாமி பாடுறவன் தானே முக்கியம். இதில் எனக்கு ரொம்ப சங்கீதத்தை தெரியாது, இதெல்லாம் நானாக கண்டுபிடிச்சிக்கிறது. வயலின் இருக்கான் வர்க்கான் வர்க்கான் தனியாக வருத்தம் அவளுக்கு விடுவான் கடைசியில் பாட்டில். இந்த பெரிய இப்படி இப்படி தாளம் போட்டுனே இருந்து ரொம்ப ஹை பிச்சர் சபாஷ்னு சொல்லணும். யாரே மெயின் பாடகர், மெயின் பாடகர் ஜோரா ஆனந்த பைரி பாட்டு கட்சி இவன் சபாஷன் வயலில் நிறுத்தி சொன்னான்னா அரைஞ்சு போடுவான் அரைஞ்சு. அந்த குரலுக்கு நடைபெற எதுவும் பேசப்படாது. அப்போது ஒருத்தருக்கு நாம் அப்ரிசியேஷன் வார்த்தை சொல்லணும்னா நடந்துட்டு கட்சி ஒரு ஜங்ஜரில் சொல்லணும். ஒரு தினம் சொல்லலாம், ரெண்டு தினம் சொல்லலாம். ஆனால் வேதம் ஒரு ஒருவருக்கு முடிஞ்ச உடனேயும் ஒன் ஹவரில் இவர் கிட்டத்தட்ட 200 தரம் ஓ தாமோதைவா ஆனால் நடந்து பார்க்கக்கூடாது. இந்த வார்த்தை முடியச்சு ஓ தாமோதைவா ஓ தாமோதைவா பேஷ் ரொம்ப நல்லது இன்னும் ஓம் நல்ல ரொம்ப நல்லது இன்னும் அதான் இன்னும் மேலே சொல்லுங்கன்னு அர்த்தம். நிறுத்தி விடப்படாது உடனே சந்தோஷம்னு நிறுத்தி விடுறதா? சந்தோஷம்னு சொன்னோன்னா பாட்டு நின்று போச்சு. எங்கே தெரியுமோ, இமயமலையில் பார்வதியினுடைய சந்நிதியில் பரமேஸ்வரனுடைய பாட்டை பாடிட்டே இருக்கா சரஸ்வதி. விபஞ்சா காயந்தி விவிதம் அபதானம் பசுபதே துவயாரத்தே பக்தும் சலித சிரசா சாதுவச்சனே ததியைர் மாதுரியைரபலபித தந்திரி கலரவாம் நிஜாம் வீணாம் வாணி நிச்சுலயதி சோலேன நிபிருத்தம். ஆதிசங்கர் அம்பாளுடைய குரலினுடைய இனிமையை வர்ணிக்கிற இடம் அது. அதுக்காக ஒரு பெரிய ஒரு இமேஜினேஷன் ஒரு உத்பிரேட்ச பண்ணுறாரு. ஒரு கதை சொல்கிறார். இந்த விவாதத்தில் எப்போதுமே கச்சேரி கச்சேரி நடந்துட்டுருக்கும். பரமேஸ்வரன் ரொம்ப ஐஸ்வர்யம் உள்ள அவரில் தினமும் கச்சேரி 365 நாள் கச்சேரி. கச்சேரி யார் பாடுறாருன்னா இப்போ யாரோ ஒருத்தர் எக்ஸ் ஒய் இதெல்லாம் விட்டுங்க. ஏன்னா நான் எதாவது சொன்னால் நீங்கள் கொச்சுன்னு கிளப்புறோம். இவெல்லாம் இல்லை, சரஸ்வதியே பாடுறான். சரஸ்வதி பாடவும் பாடுறா, வீணையும் வாசிக்கிறான். ஒரே ஆசாமி சரஸ்வதி வீணை வாசிச்சுன்னு பாடி பாடின்ட்டுருக்கா. இந்த பாட்டு பாடும்போது ஸ்லிப்பெல்லாம் கொடுத்தனுப்பான், இப்போ இந்த பாடு அது பாடுன்னு. இங்கே என்னன்னு கேட்டால் பார்வதி ஒரு ஸ்லிப்பு பர்மனெண்ட்டாக கொடுத்துருக்கான். அதுக்கு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் பேர், எஸ்ஐ பேங்கில் கொடுத்துட வேண்டியது. ஒன்றாந்தேதி இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு 10,000 ரூபா அனுப்பிச்சிட வேண்டியதுன்னு கொடுத்துருப்பான் அந்த பேங்க்கில். இவெல்லாம் கொடுத்துருக்கா வேத பாட நிதி ட்ரஸ்ட்டு, வேத ரட்ச நிதி ட்ரஸ்ட்லாம் வந்து நம்ம பெரியவா சொன்ன இன்ஸ்டியூஷனில் பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று ஆரம்பித்து 65 வயசுல மேலே உள்ள வாழ்க்கையும் போயின்ட்டுருக்கு. இது ஒன்று இவன் மாதம் மாதம் இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த அட்ரஸுக்கு 3rd தேதி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா பண்ணிட்டுருக்கான். அவர் போயிட்டார்னா இங்கே தெரிவிக்கணும், அது வேறு விஷயம். அதுபோல் என்ன ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியுமோ, எந்த பாட்டும் பாடப்படாது, எங்கள் ஆத்துக்காரர் பெருமையை தான் பாடணும், என் பெருமையை பாடப்படாதுன்ட்டு அதுதான் முக்கியம் அங்கே. இது சௌந்தர்யலேயே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா சௌந்தர்யலேயே இப்போ எல்லாருக்கும் ரொம்ப அத்துப்படியாக இருக்குது. இதில் முதல் ஸ்லோகம் எல்லாருக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது பெண்களுக்கு. ஏன்னா சிவனுக்கு சக்தி இல்லைன்னா காலனாக பிரயோஜனம் இல்லைன்னு இருக்கு, மாமி இல்லைன்னா மாமா பிரயோஜனம் இல்லைன்னா மாமிக்கு சந்தோஷம். சிவசக்தியா, இதுக்கு ஒரு பெரியவா கதையோ நிறுத்திவிடுறேன். சிவசக்தியா யுக்தோ எதிபவரி சக்த பிரபவிதும் நச்சே தேவம் தேவோ ந கலு குசல ஸ்பந்தித்தும் அபி அதஸ்துவாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதி விரபி பிரணந்தும் ஸ்தோதும் வா கதம் அகிருத புண்ணிய பிரபவதி அப்படின்னு. இந்த பெட்டர் ஹாஃப் இல்லைன்னா அந்த மாமாவால் ஒன்றும் பண்ண முடியாது, அச்சய கூட முடியாது. அது என்னவோ வாஸ்தவம் தான். இப்போ இல்லைன்னா நம்மக்கு டிஃபன் பண்ண தெரியுமா, சாப்பாடு பண்ண தெரியுமா, கை சுட்டுன்னு நிற்பான்னு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, பூவா கிடைக்காது பழைய காலத்து சொல். அதனால் இவ இல்லைன்னா அவரால் வாழ முடியாதுன்னா இது பெண்கள்னா அப்படி மேலே பார்த்தா. நான் சொன்னேன் இந்த ஸ்லோகத்துக்கு வாங்கோ, இதையும் கவனிங்கோ, மீடியமாக இருக்கும். இந்த ஸ்லோகத்தில் பாட்டு பாடணும்னா அம்பாள் தன்னை பற்றி என்ன பேசுன்னு சொல்லணும், தற்புகழ்ச்சி தானே பண்ணணும், அது கிடையாது. என்ன சொன்னார், விவிதம் அபதானம் பசுபதேஹே, எங்கள் ஆத்துக்காரர் பண்ண 64 லீலைகள் இருக்கு இல்லையா, அதில் ஒவ்வொரு லீலையை பற்றின ஸ்லோகங்களை தான் நீ பாடணுமே விழி வேற ஒன்றும் பாடப்படாதுன்னு சொல்லிட்டாலும். யார் சொல்கிறா, பார்வதி. யார்கிட்ட சொல்கிறா, சரஸ்வதி. நீங்கள் பார்த்தீங்களன்னா இந்த ஸ்லோகத்தில் இருக்கு, விபஞ்சா காயந்தி விவிதம் அபதானம் பசுபதேஹே துவயா. முதல் நாளைக்கு கச்சேரி நடந்தபோது அது வேறொரு தின்சு. இவன் என்ன பண்ணா, கச்சேரி நடுப்புற ஒரு சவுண்டு கொடுத்தா டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்கிறதுக்காக. இப்போது நான் உபன்யாசம் படித்த பல பேர் பேசினா சைலன்ஸ் சைலன்ஸ்னு நீங்கள் கத்தக்கூடாது, கிட்ட போய் இப்படி இப்படிங்கணும். நீங்கள் சைலன்ஸுங்கிறது எனக்கு பெரிய இடைஞ்சலாகிடுமோ இல்லையா, இது ஒரு பெரிய விஷயம். ஒரு இடத்துல ஒரு சபைக்கு போயிருந்தேன், ஓங்காரானந்தா யாகம் நடந்துகிட்டே இருந்தது, அங்கே உபன்யாசம் பண்ணிகிட்டு இருந்தோம், யாரோ பேச ஆரம்பித்தா 2-3 பையன் ஒரு இதை எடுத்துன்னு வந்தோம் குச்சியில் பேப்பரை எழுதி, சைலன்ஸ் ப்ளீஸ், அது காட்டினே போகிறான். இவன் சைலன்ஸ் பண்ணி வாயால் சொன்னால் நீங்கள் மட்டும் கத்தலாமான்டுவான். இப்போ பெரிய ப்ராப்ளம் என்னது, நீ நிறுத்துறான்னா நீ நிறுத்துறாங்கிறா, முதல் நீ நிறுத்துறான்னா நீ நிறுத்துறாங்கிறா. அதனால மொதல் என்ன பண்ணா, இந்த அம்மா குணத்காரைஹி மண்டையை மட்டும் ஆட்டினா, அது தப்பு இல்லையா. நான் என்ன சொல்லுங்கள், மண்டே ஆட்டணுமோ வேண்டாமாங்கன்னா, நன்னா இருந்தோம் நல்லாலையோ ஆட்டணும் போடுதுன்னு சார், அப்போ தான் எனக்கு உற்சாகம் இருக்கும். அதனால் இப்படி இப்படின்னாலாம் இப்படி இப்படின்னா அது பார்த்துருந்தது சில பேர், ஷாம் வேணுமா வேண்டாமான்னு, வேணும் வேண்டாம்னு சொன்ன இப்படி இப்படி கை காட்டுவான், ஓ போட்டு போடுவான், என் வாய் என்ன பண்ணுறதுன்னு கேட்பான். அதுபோல் முதல் நாள் பாட்டில் இதுக்கு முந்தின ஸ்லோகத்தில் குணத்காரைகிங்கிறார், அப்போ காதில் இது போட்டுன்னு முத்து ஜெமிக்கி போட்டு அது இப்படின்னு டை டைன்னு அடிக்கிறது, புரியல. இவ சலித சிரச அந்த குணத்காரைகி பிரதிவச்சனம் ஆச்சஷ்ட இவத்தேன்னு இருக்கு முந்தின ஸ்லோகம், பிரதிவச்சனம் ஆச்சஷ்ட இவத்தே. அப்போ பாடுற பாட்டுக்கு சபாஷ்னு பதில் சொன்ன மாதிரி ஆகிடுது, இது இட்டிங்னு, இது இட்டிங்னா ரொம்ப சந்தோஷம்னு சொல்கிறது நீங்கள் வச்சுக்கணும். நம்ம அது குழந்தைகள் சில சமயம் எழுத ஆரம்பித்தேன், லெட்டர் எழுதும், அப்பா இது இன்னும் லெட்டர் எழுதி பழக்கம் ஏதோ இருக்கும், தாத்தா நமஸ்காரம்னு எழுதியிருக்குன்னு பண்ணுவேன், ஒன்றும் இருக்காது, ஷார்ட் ஹேண்ட் மாதிரி இருக்கும். அதை கிரிக்கணும்னா நம்ம பேரணும் இல்லையோ, என்ன அழகாக எழுதியிருப்பார். அடுத்த ஆத்து குழந்தை நன்னாவே எழுதியிருக்கும், மூஞ்சப்பார் நன்னாவே இல்லை, இதான் நமக்கு. நம்ம ஆத்து குழந்தை பேமாளம் மாதிரி இருந்தாலும் மன்மதம் மாதிரி இருக்கும், அடுத்தாத்து குழந்தை ரத்தி மாதிரி இருந்தாலும் மூஞ்சப்பார் பிரம்மஹத்தி மாதிரி இருக்கு, இதுதான் ராகத்வேஷங்க, இதுதான் ஒழியணும் முதல்ல. அப்போது முதல் நாளைக்கு இதுலேருந்து ஒன்று என்ன தெரியுதுன்னா, காதில் ஏதோ ஒன்று போட்டுக்கணும், இதெல்லாம் உண்டுங்கிறது தெரியுது. இன்னொரு இடத்துல என்ன தெரியுது, சௌந்தர் லஹரியிலேருந்து தர்மசாஸ்திரம் நான் சொல்கிறேன், மூக்குத்தி கட்டாயம் போட்டுக்கணும் ஸ்திரீகள்னு சௌந்தர் லஹரியில் இருக்குது. இப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கலையா, எங்கே இருக்குது சொல்லுங்கன்னா, அவன் மூக்கை வர்ணிக்கிறார், தேர் இஸ் நோ போயட் ஹூ டிஸ்கிரைப்ஸ் நோஸ் ஆஸ் மூங்கல் பாம்பு ட்ரீ. என்ன அந்நியாயம் சார் இது? ஆச்சாரியால் வர்ணிக்கிறார் அம்பாளுடைய மூக்கு எப்படி இருக்கு, மூங்கல் மாதிரி இருக்கு. அப்போ பரமேஸ்வரன் எப்படி கிட்ட போவார்னா, அது வேற விஷயம். மூங்கல் கிட்ட பண்ணது குத்துமே, அப்படி அர்த்தம் இல்லை. நாசாவம்சஹ அசௌ நாசாவம்சஹ, நாசா வம்சம் இல்லை, நாசான்னா மூக்குக்கு பேர், நாசான்னா நாசம். அசௌ நாசா வம்சஹ, இந்த உன்னுடைய மூக்காகிற வம்சஹான்னா மூங்கல் இருக்கு. என்ன சார் மூக்க போய் மூங்கல் மூ மூ மு மூன்னு இருக்கு, மூக்கு மூங்கல். இந்த நல்ல மூங்கல்ல உள்ளுக்குள்ள முத்துக்கள் இருக்குமா? உடனே நீங்கள் மூங்கெல்லாம் வாங்கி எல்லாத்தையும் உடச்சி பார்த்துட்டுருக்காங்க. இப்போ இதெல்லாம் பழைய கால சமாச்சாரம். யானையினுடைய தலையில் பெரிய ரத்தனங்கள் இருக்கும், நாகப்பாம்புனுடைய தலையில் நாகரத்னம் இருக்கும், இதெல்லாம் சொல்லியிருக்கேன் அந்த காலத்தில். இப்போ எல்லாமே ஏன் மறைஞ்சு போச்சுன்னா, இவன் ஒரு பாம்பையும் உயிரோடு வைக்க மாட்டான்னு எல்லாத்தையும் அடித்து கொண்டுடுவான். மேருமலைன்னு தங்கமலை இருந்ததாக புஸ்தகங்கள்லாம் இருக்குது. இப்போ ஏன் காணும்னா, அந்த மலையே காலி பண்ணிடுவனே, இவன் இருக்கடிச்சே ஒன்றும் வைக்க முடியாதுங்க. இப்போ பேசாமல் இங்கே வெள்ளித்தட்டெலாம் போட்டு வைக்கலான்னு யாரோ எடுத்துன்னு போகாமல் தானே போடலாம். அழுக்கு ரெண்டாயிரத்துன்னு போட்டு என்ன பண்ணுறது, என்ன பிளாஸ்டிக் தட்டாது. அதனால் அசோ நாசா வம்சஹான் நார் எப்படி தெரியறதுன்னு நார், அந்த மூங்கலுக்குள்ள ஏகப்பட்ட முத்துக்கள் இருக்கு. அது ரொம்ப ஓவர் ஃப்ளோ ஆகி இந்த பக்கம் ஒன்று வெளியில் வந்திருக்கு. ஆகையினால தான் நீ முத்து மூக்குத்தி போட்டுருக்கேங்கிறார். முத்தால் மூக்குத்தி போட்டுக்கணும். இது அம்பாளை வர்ணிக்கையில் சொன்னால் இதில் பல விஷயங்கள் இருக்கு, ரொம்ப சொல்லவும் இல்லை சொல்லவும் இல்லை. இதுக்கப்புறம் லேடிஸுடைய சில தர்மங்களை அஸ்தமிச்சும் ஆரம்பிக்கிறேன்னா, இப்போ எதுக்காக சொல்ல வந்து, முதல் நாள் அந்த முத்து அங்கே இருக்குது, இங்கே காதில் போட்டுக்கணும், காது மூக்கெல்லாம் போட்டுக்கணும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளிசிட்டிங்கிறது, ரெண்டையும் கட்டி விடுறது. ரொம்ப பேராத்தில் ரொம்ப ஸ்டைலில் என்னாச்சு, தாலியும் கட்டி விட்டான். எல்லாம் என்ன சார் சூப்பர் ஸ்டேஷனுங்கிறான், எனக்கு தெரிஞ்ச ஒரு முப்பே அதையும் கட்டி வச்சுட்டான். கேட்டால் சிம்பிளிசிட்டிங்கிறான், ஏதாவது கேட்டால் அது ஒன்று சொல்ல வேண்டியது, ஒன்று கேட்டால் ஒன்று சொல்கிறதுன்னு தான் நம்ம பதிலே. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அவன் மூக்குத்தி டிக் டிக்னு ஆடித்தான். முத நாளைக்கு சரின்னு முடிஞ்சு போச்சு, கச்சேரி முழுக்க முடிஞ்சு 3 மணி நேரம் எழுந்து போட்டா. ரெண்டாம் நாளைக்கு இவளுக்கே என்ன தோணித்து, என்னதான் இருந்தாலும் வாயால் ஒரு வார்த்தை சொன்னாலே பார்த்தீங்களா சபாஷன் அப்படின்னு சரஸ்வதி நினச்சி போலவும் நினச்சின்னு இவளுக்கு ஒரு குறுத்தல். எல்லாமே அவள் நினச்சி போலவும் நம்ம நினச்சிக்கிறது பலது சரியாக இருக்கும், பலது சரியாக இருக்காது. மறுநாள் என்ன பண்ணால், துவயாரத்தேவக்தும் சலித சிரசா, தலையும் ஆட்டினாளாம். பேஷனா என்ன இது, என்ன அப்பன்யாசம் பண்ணிச்சு பேஷம் சொன்னேன், பேஷ் அப்படியே சொல்லுவது அப்படின்னா சொல்லணும். சலித சிரசா, வேதம் சொல்லி கொடுக்குறது, சலையும் ஆட்டணும் சபா. என்ன என்ன என்ன பஜ்ஜி சார், என்ன வடை சார் அப்படி சொல்லணும். தலைகளையும் ஆட்டிண்டு சலித சிரசா, தலையும் ஆட்டிண்டு சாது, சாதுன்னா குட், பேஷ் சபாஷ். இதெல்லாம் சபாஷனா என்ன அர்த்தம்னா, என்கிட்ட போய் டிக்ஷனரி எடுத்துருவாங்க சபாஷனா என்னென்னு. சுபாஷ்னா எக்ஸ்கிளமேட்டரி வேர்ட், சொன்னாலாம் சாது வச்சனே. கச்சேரியை நிறுத்தி வீணையை மூடி உடனே கட கட கட கடன்னு எடுத்து அந்த உரைக்குள்ளே போட்டு எழுந்திருக்க ஆரம்பிச்சுட்டாலாம் சரஸ்வதி. என்ன சார் என்னாச்சு, திடீர்னு தேள் கொட்டித்தான் என்னாச்சு? சாது அப்படின்னு ரெண்டு எழுத்து அம்பாளுடைய வாக்கிலேருந்து வந்த உடனே அந்த இனிமையை பார்த்ததுக்கப்புறம் நம்ம வீணாநாதன் எடுபடாதுன்னு கிளம்பிட்டாலாம். என்ன என்ன ஒரு கவி, துயாரத்தே வக்தும் சலித. இதுதான் அத்வைத பாஷ்யம் எழுதின சங்கரர் எழுதியிருக்கார். சங்கரர் எழுதினாரா இல்லையா அந்த சர்ச்சை வேற, மத்தூரில் வச்சுப்போம். சங்கரர் எழுதினார்னு வச்சுண்டா ஒரு பெருமை, சிவானந்தில் சங்கரர் எழுதினார்னு வச்சுண்டா ஒரு பெருமை. சலித சிரசா பஹவஹா கிரந்தாக தைஹி லிகிதாவா நவா இத்தத்திர மத்தூர் விஷய இத்தரேஷாம் விஷய சர்ச்சாக சந்தி அந்யோ விஷய வாக்கியார்த்த சபாயம். அது உபன்யாச கால வர்த்ததேன்னு சொல்லணும் இல்லையா, அது காய்ப்பாடு. உமக்கு நமக்கும் உள்ள கனெக்ஷனை தெரிவிச்சுக்கிறேங்க. என்ன பண்ணான், ததியாபிர் தொதியாபிர் வாக்பிஹி தொதியைர் மா ததியைர் மாதுரியைஹி சாதுன்னு ரெண்டு எழுத்த கேட்ட காது இந்த வீணையினுடைய மாதுரியம் கேட்க முடியாதுன்னு நினைச்சு கட கட கடன்னு சோலேன, சோலம்னா வஸ்திரம், அந்த உரை உரையில போட்டு முடிவிட்டாலாம். இது ஆபத்தா முடிஞ்சு போச்சு. இதுக்காக சொல்லுவனே, ஒரு அப்ரிசியேஷன் வேர்டுங்கிறது அம்பாலும் பண்ணியிருக்கா. அதுபோல இந்த பிரதிகரம் பிரதிகரனா தீல ஓ தாமோத இவா, ஓம தாமோத இவா, எப்ப சொல்லணும் பங்கச்சுவலா, அவர் அந்த இருக்கு முடிஞ்சு இன்னொரு இருக்கு ஆரம்பிக்கிறச்சே சொல்லணும் அப்படிங்கிறதா சொல்றார். இதே போல ஒவ்வொன்றும் அந்த சாமிதேனி மந்திரங்கள் எல்லாம் ஒன்னு முடிச்சு ஒன்னு சேர்க்கணும், இதை சேர்க்கணும். ஏன்னாக்கா அர்த்தர்ச்சோசந்ததாதி. அந்த ஒரு ஒரு ஃபிராக்ஷனா செகண்ட் கூட இல்லாம இந்த மந்திரத்தை அந்த மந்திரத்தோட சேர்க்கணும். இது மாதிரி நம்ம 10 இடம் வச்சிருக்கேன். பங்க்சுவாலிட்டிங்கிறது வேதத்துல தான் முதல்ல ஆரம்பம். அதை ஃபாலோ பண்ணவா விட்ட உடனே இந்தியன் பங்க்சுவாலிட்டின்னு கேலி பண்ண முடியாது ஆயிடுத்து. இந்தியன் போலன்னு இப்போ கேலி பண்ண முடியாது. நம்முடைய எக்கனாமிக்கும் ஆயிடுத்து, நம்முடைய ஆச்சார விவகாரங்களும் ஆயிடுத்து. ஆனால் இதெல்லாம் தான் பெஸ்ட்டாக ஐடியெல்லாம் இருந்தது. அதை திருப்பி கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த முயற்சியெல்லாம் பண்ணிட்டுருக்கோம்.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் Shaivam.org அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: வேத சிவாகங்கள் ஓர் அறிமுகம். வழங்குபவர் திருவிடை முருகர். சிவாகம் ரத்தினம் சிவஸ்ரீ க சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: அப்ப திருக்குறளுடைய பயன்தான் என்ன? இந்த இதுல சொல்லப்பட்டிருக்கின்ற மந்திரங்கிறத பார்த்தோம், உபதேசம்ங்கிறத பார்த்தோம் ஆகவங்கள்ல. அதனால அந்த மந்திரம்ங்கிறது என்ன அப்படின்னா, திருவள்ளுவர் என்ன சொல்றாரு மந்திரங்கிறதுக்கு? திருவள்ளுவர் அழகா சொல்றாரு என்னன்னு கேட்டா, நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். அவர் சொல்றதுக்கு முன்னாடி தொல்காப்பியர் என்ன சொல்றார்? நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கலந்த மறைமொழி தானே மந்திரம் என்று. அப்ப நிறைமொழி மாந்தருங்கிறது யாரு? நிறைமொழி மாந்தருங்கிறவர் பெரும்பாலானவர் என்ன எழுதியிருக்காங்கன்னா, ரொம்ப சிறந்த சான்றோர்கள், இறந்த புலவர்கள் அப்படியே எழுதியிருக்காங்க. ஆனா நாம எதை சொல்லணும்னா, அவங்க எல்லாமே ஒன்னும் நூலறிவரா இருப்பாங்க இல்லையா? அப்ப நிறைமொழி யாரால சொல்ல முடியும் அப்படின்னா, எல்லாம் வல்லவரால் தான் சொல்ல முடியும், என் குணத்தானால தான் சொல்ல முடியும். ஆக அது யாருன்னா இறைவன். அப்ப இறைவன் சொன்ன மொழிதான் மந்திரம் அல்லவா? நிறைமொழி மாந்தர் ஆணையர் கிளர்ந்த, அப்படியே வருமா அவருக்குள்ளே, கிளர்ந்த மறைமொழி தானே மந்திரம் என்ப அப்படி. அதனால இப்ப இவ்வாறெல்லாம் சிறப்பாக உள்ள இந்த விஷயங்களை எல்லாம் நாம் காணும் பொழுது, கேட்கும் பொழுது, படிக்கும் பொழுது நமக்கு தோன்றுகின்ற விஷயங்கள், நாம் இன்று வைத்திருக்கக்கூடிய சைவாகமங்கள் 28 தான், வடமொழியில் இருக்கக்கூடிய ஆகமங்கள் தான் நமக்கு மூலாகமங்கள். அவ வடமொழியிலே இருக்கிறது என்பதற்காக தமிழ் உலகமாகிய நாம் அவற்றை வெடுத்தோம் என்று சொன்னால், நம்மிடமில்ல ஒரு உயர்ந்த நட்பொருளை நாம் இழப்பவர்கள் ஆவோம் அப்படிங்கிறது இதன் மூலமாக சொல்லப்படுகிறது. அப்புறம் திருக்குறள் வேத நான்கின் மெய்ப்பொருள் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. இதை வந்து எழுதியவர் வந்து இலங்கையில் இருந்த அச்சுவேலிங்கிற பகுதியில் குமாரசாமி சிவாச்சாரியார்னு குறுக்கள்னு விட்டார், அவர் எழுதியிருக்கார். இதுக்கு வேத ஆகம நிரூபணம்னு பெரிய இது ரெண்டு தொகுப்புகளாக இருக்கு. இது அந்த காலத்தில் இதே மாதிரி ஒரு பிரச்சனை ஸ்ரீலங்காவில் ஏற்பட்ட பொழுது அங்கே செய்திருக்காங்க. நம்ம இதில் திருச்சியில் இருந்த சாம்பசிவம் பிள்ளைங்கிற ஒரு பெரியவர் அழகாக நான்முறை வேத விளக்க ஆராய்ச்சி நூல் ஒன்று எழுதியிருக்கேன், அதை பார்க்கலாம். இது மாதிரி நிறையா நூல்கள்லாம் இருக்குது, வந்திருக்கு. நாம் தான் தேடி சென்று படிக்க வேண்டும். ஆம் என்பது ஆமே, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவார் கம்பர். இது மாதிரி இல்லை, உண்டுன்னா உண்டு, இல்லைன்னா இல்லை, கடவுளாக இருந்தாலும் அதுதான். நீங்கள் தான் அதை புரிஞ்சு நம்பணும். இல்லைன்னு சொன்னால் சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்கள்லார் திருமுறையில், நாம் தான் அவர் சலமில்லன், அவர் வந்து சலமில்லாதவர் இறைவன். அவருடைய நன்பயனை நாம் பெற வேண்டும்னா நாம் தான் சென்று அவரை அடைய வேண்டும் இல்லவா? ஆகையினால செய்யாமொழிக்கும், செய்யாமொழி அப்படின்னா என்ன, செய்யப்படாத ஒரு மொழி, தானாகவே தோன்றிய மொழி என்று அர்த்தம். அதுக்கு பொள்ளார் இணைய மலர்ன்னு சொல்கிறது மாதிரி மெய்கண்டாரில் தானாகவே சொல்லப்பட்டது, தானாகவே உண்டானவர் பொள்ளார் பிள்ளையார்ன்னு சொல்லுவாங்க, செதுக்கப்படாத விநாயகர் அப்படின்னு. மாதிரி தானாகவே தோன்றியதுன்னா செய்யாமொழின்னு அர்த்தம். அது வேதம், இறைவன்ட்ட தானாகவே கிளர்ந்தது இல்லையா, கிளர்ந்த மறைமொழி. ஆகவே செய்யாமொழிக்கும் திருவள்ளுவர் மொழிந்த பொய்யாமொழிக்கும் பொருள் ஒன்றே. இதை சொன்னவர் வெள்ளி வீதியார் என்கிறவர். திருவள்ளுவருடைய குறளினுடைய பெருமையை சொல்லும்பொழுது, வண்ணக்கஞ்சாந்தனார் அப்படிங்கிறவர் ஆரியம் அப்படிங்கிற நூலில் என்ன சொல்கிறாருன்னா, ஆரியம் வேதமுடைத்து தமிழ் திருவள்ளுவர் ஓது குரட்பா உடைத்து அப்படிங்கிறார். ஆரியம் வேதம் உடைத்தான், அப்போ வேதங்கள் ஆரியத்தில் இருந்ததுன்னு அவர் சொல்லிவிடுறார். வண்ணக்காஞ்சாத்தனாருங்கிறவர் ஆரியம் வேதம் உடைத்து தமிழ் திருவள்ளுவர் ஓது குரட்பா உடைத்து அப்படி. இதை விட அழகாக யாராவது சொல்ல முடியுமா? உக்ரப்பெருவெழுதியார் அவர் சொல்கிறார், நான் மறையின் மெய்ப்பொருளை முப்பொருளான் நான்முகத்தோன் தான் மறைந்து வள்ளுவனாய் தந்துரைத்த நூன்முறையை. நான்முகன் நான் செய்த வேதத்தோட இதை நம்ம சொன்னோம், இதே நான்முகன் செய்தான் வருது அப்படின்னு கேட்டா, பிரம்மா படைத்தார் இந்த வேதங்கள்லாம் இல்லை, அருளப்பட்டு இறைவனால் அருளப்பட்டு வருகின்ற வழியில் அது சக்தியின் மூலமாக விஷ்ணுவையும் விஷ்ணுவின் மூலமாக பிரம்மனையும் பிரம்மன் மூலமாக ரிஷிகளையும் அடைந்தது. அதனால பிரம்மன் சொன்னான், அந்த வழியை அந்த வழியாக அது வந்ததுனால அவனும் சொன்னான். அப்படி நான்முகனாகிய பிரமணம் சொன்னதுனாலே அந்த நான் மறைத்து வள்ளுவனாய் தானுரைத்த நூன்முறையை, தான் மறைத்து வள்ளுவனாய் தானுரைத்த நூன்முறைங்கிறார். அந்த நான் மறைத்தோன் தான் மறைத்து அந்த மறையை வள்ளுவனார் தந்துரைத்த நூன்முறைமை, அந்த வள்ளுவனார் தந்து உரைத்த நூன்முறைமை எதை பற்றியதுன்னா, நான்முகத்தோன் தான் மறைந்தது. இதா அப்போ மாங்குடி மருதனார் சொல்லுவது, ஓதற்கெளிதாய் உணருதற்கு அரிதாகி வேதப்பொருளாய் மிக விளங்கி, ஓதுவதற்கு அரியதாகவும் விளங்கி கொள்வதற்கு எளிதாகவும் இல்லை அந்த வேதம், ரொம்ப கடினமானதாக இருக்கிறது, எளிதாக புரிந்து கொள்ள முடியல, ரொம்ப நுணுக்கமானதாக இருக்குது, அரியதாகவும் இருக்குது, ஓதவும் முடியல, அதை புணர்ந்து அப்படி இருக்கக்கூடிய ஒரு வேதத்தினுடைய பயனை மக்களெல்லாம் பயன்பெறணுங்கிறதுக்காக வள்ளுவர் என்ன பண்ணுறாருன்னா, வேதப்பொருளாய் மிக விளக்கி, வேதப்பொருளாக திரு நான்மறை விளக்க ஆராய்ச்சி அப்படிங்கிற நூலை நமது சாம்பசிவம் பிள்ளை அவர்கள் அருளி செய்தார்கள். அதான் அந்த நான் சொன்னது மாதிரி இந்த வேதாகம நிரூபணத்து மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் எழுந்த இந்த அறம்பொருள் இன்பம் வீடுங்கிறது வேதம் இல்லை, வேதம் தமிழில் இல்லை, வடமொழியில் தான் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் சொன்ன விஷயங்களை இங்கே நன்றி திரு ஜெயக்குமார் அவர்களே, அவர் இங்கே குறிப்பிட்டு காட்டுறார். ஏன்னா இங்கே சந்தேகம் வரும்பொழுதுலாம் அவர் இங்கே எனக்கு விளக்க உரை எடுத்து கொடுக்க நிறைய இடங்களில் எடுத்து கொடுத்துருவார் அந்த ஆரம்பத்துலேருந்து அப்படியாக இருக்கு. அப்புறம் நன்றி. அடுத்ததாக செய்யலூர் கொடும் செங்கனார் அப்படிங்கிறவர், செய்யலூர் கொடும் செங்கண்ணனார் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, வேதப்பொருளை விறகால் விரித்து உலகோர் ஓத தமிழால் உரை செய்தார் அதலால் உள்ளும் நருளும் பொருளெல்லாம் உண்டென்ப வள்ளுவர் வாய்மொழி மாட்டு அப்படிங்கிறார். காவிரி பூம்பட்டினத்து கரிக்கண்ணனார் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, மெய்யா வேத பொருள் விளங்க பொய்யாது தந்தா உலகிற்கு தான் வள்ளுவனாகி அந்தா மறை மேல மேலயன். இங்கே தாம்மா பிரம்மனே வள்ளுவனாக பிறந்து வந்திருக்கான், நமக்கு வந்து இந்த திருக்குறளை தமிழில் தரணும், வேதத்தை தமிழில் தரணுங்கிறதுக்காகனு சொல்கிறார் காவிரி பூம்பட்டினத்து காரிக்கண்ணனாருங்கிறவர். அப்புறம் களத்தூர் கிழார், இந்த கிழாருங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நிறைய இடத்துல, கிழாருன்னா அந்த பெரிய பண்ணையாறுகளுக்கு பேர், நிறைய நிலக்கிழார், இது மாதிரி நம்ம செக்கிழார் சொல்கிறோம், அது மாதிரி ஞாயிறு கிழார் அப்படிங்கிறவர் வந்து பறவை ஞாச்சியாருடைய தகப்பனார். இது மாதிரி நிறைய இதில் பார்க்கலாம், நிறைய தமிழ் நூல்களில் பார்க்க முடியும். அது மாதிரி களத்தூர் கிழாருங்கிறவர் சொல்கிறார், அருமறைகள் அனைத்தும் சமய நூல் ஆறும் வள்ளுவனார் முத்தி ஒழிந்த பொருள் அப்படிங்கிறார் திருக்குறளை. மதுரை பெருமருதனார் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, வேத விழுப்பொருளை வெண்குரலா வள்ளுவன் ஓத வழுக்கற்ற நூல், வழுக்கற்றது உலகு அப்படிங்கிற உலகத்தினுடைய வழுக்கு வந்து தமிழ் உலகத்திலே உள்ள வழுக்கு இதனால் தீர்ந்ததுங்கிறார். ரொம்ப பெருமையாக சொல்கிறார். ஏன்னா இது ஆரியத்தில் இருக்கேன், தமிழில் அது மாதிரி ஒரு நூல் இல்லையேன்னு யாரும் சொல்லிடக்கூடாதான், அதாவது ஒரு உயர்த்தி சொல்கிறதுக்காக. அதனால் தமிழ் ஒன்றும் குறைஞ்சி போயிடலை, தமிழ் எப்பொழுதும் அது உயர்ந்தது, அது இறைவன் ரெண்டு பேரும் ஒன்றா அருளியது, வடமொழியும் தமிழும் ஒன்றா அருளியதுங்கிறத திருமூலர்னு சொல்கிறார். அது அடுத்தது எடுத்துக்குவோம். அப்போ வேத விழுப்பொருளை வெண்குரலால் வள்ளுவனான் ஓத வழுக்கற்றது உலகு. ஏன்னா அந்த வேத பொருளை சொல்லும்போது ஏன் வழுக்கடைஞ்சதுன்னா, தமிழ் உலகு வழுக்கடைஞ்சதுன்னு கூட நம்ம கொள்ள வேண்டாம். எனக்கு என்ன தோன்றுறதுன்னா, அதை பார்க்கும் பொழுது உலகம் வழுக்கு எப்படி அடைஞ்சது அப்படின்னா, வேத பொருளை வேற வேற மாதிரி அவங்கவுங்க இஷ்டப்பட்ட மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால வேதம்ங்கிறத சொல்லும் பொழுது நம்ம உலகத்துக்கு இப்படி ஒரு நுண்ணு இருக்க அப்படின்னு ஒரு வழுக்கு இருந்துதான். அதோடைய சரியான பொருளை இவர் சொல்லிட்டதுனால அந்த வழுக்கு போயிட்டு அப்படி வச்சுக்கணும். அதான் சரியானதா இருக்கும் நம்ம பார்க்கும்போது. அப்புறம் நெறி ஒரு தலையனாருங்கிறவர், இன்பம் பொருள் அறம் வீடம் இன்ன வீடுன்னு மின் நான்கு முன்பறிய சொன்ன முதுமொழி நூல் மண்பதனை கண்குள்ள வரி தென்று அவை வள்ளுவன் உலகங்கொள்ள மொழிந்தார்கள். இந்த இன்பம் பொருள் இது நான்கையும் முன்பே அறிய சொன்ன, அதுதான் வேதம்னு சொல்லல. இதனாலையும் நாம எப்படி பயன்படுத்துறது, எப்படி உபயோகப்படுத்துறது, நாம எப்படி அடையிறதுங்கிறதுக்கு வழி சொன்ன வேதம் இருக்கே, அந்த வேதத்தை தமிழில் பண்ணது தான் மொழிந்தார் குறள்ங்கிறார். இதான் அப்படியாக. அடுத்தது ஆசிரியர் நல்லாத்துவனாருங்கிறவர், சாற்றிய பல்களையும் தப்பா வருமுறையும் போற்று உரைத்த பொருளெல்லாம் தோன்றவே அப்படிங்கிறார் கௌதமனார். அவர் எப்படி சொல்றாருன்னா, ஆற்றல் அழியும் என்ற அந்தனற்கண் நான்முறையை போற்று உரைதோடின் பொறுத்தெழுந்தார் அப்படிங்கிறார். நான்முறையை பொறித்தார்ங்கிறத உத்தரவேதத்திலே அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாகின்றது மன்னவன் கோள் என்றும், அபயன்கு அருந்தொழில் குன்றால் நூர் மரப்பர் கோவலன் காவாயினன் என்றும் அது வேதத்தினுடைய செய்திகளை நமக்கு சொல்கிறார் அவர். அது நேரடியாக அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். வேதத்தை நீங்கள் படித்து நூல்களை படித்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நிறைய ஆராய்ச்சி செய்யுங்கள், உண்மை பெறுவோம், தெளிவோம், தெளிவான வாழ்க்கையை பெறுவோம். குழப்பம் இருந்ததுன்னா வாழ்க்கை துன்பம் உள்ளதாக இருக்கும். அதனால் இப்போ வேதம்ங்கிறது வந்து திருக்குறள், புரிஞ்சுதா? திருக்குறளில் நம்ம வேதத்தை தெரிஞ்சுக்கணும்னா திருக்குறளை படிச்சுக்கலாம். அப்போ திருக்குறள் வேதம் வந்து முன்னா திருக்குறளுக்கு முன்பே இருக்கிறதுங்கிறது எல்லா நூலாராய்ச்சியிலும் பழமையை கொடுக்க விரும்பாத மேலை நாட்டினர் கூட அதை பழமையானதுன்னு தான் சொல்லிவிடுறாங்க. அதனால் அதுக்கு எந்த விதமான இவையும் இல்லை, அதுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை, ஐயமும் இல்லை அப்படி புரியப்பட்டது. அடுத்ததாக நாம் திருமந்திரத்துக்கு நேராக போயிடுவோம். திருமந்திரம் இல்லையா, திருமந்திரத்தில் திருக்குறளை நம்ம ஆகமங்களை பற்றி என்ன சொல்கிறார், வேதச்சிறப்பை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னு நேராக பார்ப்போம். வேதத்தை விட்டு அறமில்லை, வேதத்தில் ஓதத்தகும் அறம் எல்லாம் உள்ள, தர்க்க வாதத்தை விட்டு மதிஞர் வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களேன்ற, புரிஞ்சுதா? அப்புறம் அந்த வேதங்கிறத சொல்லிட்டாரே தவிர அது எந்த நீங்கள் சொல்லக்கூடாது. வேதத்தானும் வேதியன் ஆகிலன், வேதம் உரைத்தானும் வேதா விளங்கிட, வேதம் உரைத்தானும் வேதியர் வேள்விக்காய், வேதம் உரைத்தானும் மெய்ப்பொருள் காட்டவே. வெறும் வேதியியல் வேதிக்காகவும் அதை படைத்திருக்கான், உண்மை பொருளை செய்து கொள்வதற்காகவும், அதாவது இக பலன்களை பெறுவதற்காகவும். வேத வேள்வியினுடைய பயன் இக பலன்கள், அதை பெறுவதற்கும், அப்புறம் மெய்ஞானமாகிய மோற்ற இன்பத்தை அடைவதற்கும் இந்த வேதம் நமக்கு நாம தெரிந்து கொள்கிறோம் இதன் மூலமாக. அப்புறம் இருக்கு உருவாம் இருக்கு வேதம்னே சொல்லிவிடுறாரு, இருக்கு உருவாம் எழில் வேதத்தின் உள்ளே உருக்கு உருவாய் உணர் வேதத்து ஓங்கி வெறுக்கு உருவாகிய வேதியர் சொல்லும் கருத்தெல்லாம் எழுதியிருக்காங்க. இருந்தாலும் இன்னும் ஆழ்ந்து சிந்தித்து பொருள்கொண்ட இந்த இதுக்குள்ளே நாலு வேதத்தையும் நாம பார்த்திட முடியும். இதுல இடங்கள்ல இந்த கம்பீர ஒளியுடைய வேதம்னு சொல்லுது, கம்பீரத்தனை சாமவேத ஜனகம் அப்படின்னு சொல்லப்படுது. சாம வேதத்தை சொல்லியிருக்காங்க இல்லையா. அது மாதிரி பழைய நூல்களில் வடமொழி நூல்கள்லையும் இருக்குது, தமிழ் நூல்கள்லையும் நிறைய இடங்களில் சாம வேதம்ங்கிறது கம்பீரமானது, அழகானது, பாடல் வடிவானது, இதெல்லாம் நாம் நிறைய இடங்களில் பார்க்க முடியும். அதனால் அது பெரிய பெரிய வேதத்துக்குரியதல்ல. அதனால் அது நான்கு வேதங்களையும் இதிலேயே நாம் பார்த்துட முடியும் அப்படிங்கிறது இருக்குது. அப்புறம் இப்படியே எல்லாம் ஆறு அங்கங்களை பற்றி சொல்கிறார், வேத நூல்களை எல்லாம் பற்றி சொல்கிறார். நம்ம ஆனால் ஆகமத்தில் பற்றி பார்க்கணும், திருமந்திரத்தை பார்க்கணும், ஆகமத்தை பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இதில் உள்ள தந்திரங்கள் அது வந்து தந்திரம் அப்படின்னு போட்டார் அவருடைய, இவருக்கு வந்து அதிகாரம்னு போட்டிருக்காரு, பஞ்சஸ்வதிகரணேஷு அப்படின்னு இருக்கு வேதத்தில், அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்குன்னு அவர். அதனால அதனுடைய குரல் பாருங்க, திருக்குறள் அதிகாரம் உடையது இல்லையா, எல்லா அதிகாரங்களும் அதில் அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு இல்லையா. இது தந்திரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு, ஏன்னா தந்திரம்ங்கிற பெயர் வந்து ஆகமத்துக்குரிய பல பெயர்களில் ஒரு பெயர். அதனால் இவர் தன்னுடைய நூலெல்லாம் சொல்லும்பொழுது தந்திரம் தந்திரம்னே சொல்கிறார், முதலாம் தந்திரம் இரண்டாம் தந்திரம் அப்படியே சொல்கிறார். அப்படி சொல்லுகின்ற அவர் கொள்ளும்பொழுது அந்த தந்திரங்களில் அவர் ஆகமத்தினுடைய விஷயங்களை எல்லாம் அழகாக மொழிபெயர்த்துறார். இப்போ நாம் சொல்லும்பொழுது இவர் மொழிபெயர்த்தாரன்னு நீங்கள் எப்படி சொல்லலான்னு ஒரு விஷயம் படித்தேன், ஒரு கட்டுரையை படிக்க வரும்பொழுது அதில் கீழே அதுக்கு இது போட்டிருப்பாங்க இல்லையா, முகநூலில் படிக்கும் பொழுது, அதுக்கு கீழே ஒரு வெப்சைட்டில் படிக்கும் பொழுது, அதுக்கு கீழே வந்து ஃபீட்பேக் போட்டிருப்பாங்க இல்லையா, அதுக்கு வந்து கருத்துரை கீழே எழுதியிருப்பாங்க இல்லையா, அவங்க அவங்களுடைய கருத்தை அப்படி எழுதும்போது ஒருத்தர் வந்து நீங்கள் இப்போ சொல்கிற போக்க பார்த்தா நீங்கள் வந்து ஆகமத்தை பொருள் சொல்லி தான், ஆகமத்தை மொழிபெயர்த்து தான் இதுவே எழுதியிருப்பாருன்னு சொல்லுவீங்க போல இருக்க அப்படின்றார் அவர். அப்புறம் என்னன்னு சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. ஏன்னா அவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறுங்கிறாரு, என்னை நன்றாக இறைவன்படுத்துன்னு தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறுன்றார். இப்போ தமிழில் தான் செய்ய போகிறாருன்னா எதை பார்த்து தமிழில் செய்யணும்னு ஏன் சொல்லணும், இப்போ வேற ஒரு மொழியில் இருக்குது அதை தமிழில் செய்யணும்னு அர்த்தம் ஆயிடுது இல்லையா. அப்போ இது அதே மாதிரி நாம் முதல் நாள் பார்த்தோம், நான்கு முகங்கள்லேருந்து நான்கு வேதங்கள் தோன்றினா, ஐந்தாவது ஈசான முகத்திலிருந்து மேல்முகத்திலிருந்து ஆகமம் தோன்றியதுன்னு பார்த்தோம். அதனால் அஞ்சாம் முகத்தில் அரும்பொருள் கேட்டதே அப்படின்னு சொல்கிறாரு அது என்ன. அப்புறம் நான் சொன்னேன், நமக்கு மட்டும் இல்லை, தமிழர் உலகுக்கு மட்டும் இல்லை, நம்ம இந்தியாவில் உள்ள எல்லா மொழி பேசுகின்ற எல்லா மாநிலங்களில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே எதுன்னு கேட்டால், ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இவங்க எல்லாருக்குமே சம்ஸ்கிருதத்தில் தான் சடங்குகள் இருக்குது. அவங்கவுங்க வேறு வேறு சுபாஷை கொண்டிருக்காங்க, அவங்க மாத்ருபாஷை தாய்மொழிங்கிறது வேறு வேறாக இருந்தாலும் அவருடைய சடங்குகள்லாம் சம்பிரதாயம்லாம் தமிழில் தான் இருக்குது இல்லையா. இவ்வளவு நாம் இதுவாக போக வேண்டாம். இன்னும் நிறையா முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா, இப்போ நம்ம இதில் வந்து முற்காலத்தில் கள்ளுக்குருக்கள்னு இருந்தாங்க, அப்புறம் வந்து பண்டாரத்தார் இவங்கெல்லாம் இருப்பாங்க. இவங்க வந்து இந்த சைவ உலகில் தீட்சை பெற்று கொண்டவர்களுக்கு சோடச பிரகாசிகைன்னு அகோர சிவாச்சாரியர் அருளி செய்திருக்கிற இந்த கர்ப்பாதான முதலான சம்ஸ்காரங்களை எல்லாம் செய்து வைப்பார்கள். அது மாதிரி அவங்க இறந்த பிறகு உள்ள ஈமக்கடன் தென்புலத்தாருடைய கடன்களை எல்லாம் செய்து வைப்பார்கள். அப்படி செய்து வைக்கும்பொழுது அவர்கள் வந்து முன்ற இருந்தவர்கள் யாரும் இடையில தோத்திரமாக தேவார திருவாதங்களை ஓதுவார்களே தவிர யாரும் வந்து தமிழில் மந்திரங்களை கற்பித்து அவங்களாவே உண்டாக்கி யாரும் அந்த சடங்குகளை செய்யலை. வடமொழி மந்திரங்களை தான் உபயோகப்படுத்துனாங்க. இடையில வரக்கூடிய பொருள் செய்யக்கூடிய விஷயங்களை தமிழில் சொல்லுவாங்க, இதை எடுத்துகிட்டு வாங்க, இதை வெஞ்சிங்க, இதை எடுங்க, கையில் எடுங்க அப்படின்னு சொல்லணும்னா அது தமிழில் சொல்லுவாங்க. இடையிலேயே மந்திரத்தை வந்து சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. இப்போயும் அனுஷ்டானம் பயில்வோர், சைவ அனுஷ்டானம் செய்கிறவரெல்லாம் அந்த பழைய முறைப்படி சரியாக சொன்னோம்னா நாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லோரும் அந்த வடமொழி மந்திரங்களை எல்லாம் உபயோகப்படுத்தி தான் அவங்களுக்கு உபதேசமும் அதுதான் பண்ணப்படுகிறது. சைவ தீட்சையும் பொழுது, சமய தீட்சையும் பொழுது, அதன் பிறகு அவங்க அந்த கலா மந்திரங்கள் அப்படின்னா பஞ்ச மந்திரங்கள் இருக்குது, சம்ஹிதா மந்திரங்கள் 11 இருக்குது, இதெல்லாம் தீட்சை செய்து கொள்ளவர்களுக்கு உபதேசிக்கப்படும். அப்படி உபதேசிக்கப்படும் பொழுது அதெல்லாம் எந்த மொழியில் இருக்குது அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் தானே இருக்குது. அதை அகோர ஹிருதயாயனமா அகோர இதயாயனமாகனு எழுதினா இது வந்து எதை தான் தமிழ்படுத்துறதுன்னு ஒரு வியவஸ்தை இல்லாததான் இருக்குது. ஏதாவது பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம விட்டுற முடியாது. ஏன்னா இது வந்து கண்டிக்கத்தக்க, பேசாமல் நல்லவரெல்லாம் இப்போ பேசாமல் ஊமையாக இருந்தோம்னா கெடும் அப்படிம்பாங்க. அப்பப்போ சொல்ல வேண்டிய விஷயங்களை எங்கேயோ அங்கங்கே சொல்லணும். சொல்லாமல் பேசாமல் இருந்தோம்னா நாம் இந்த உலகத்தில் குற்றமுடையவராக அவங்களுக்கு துணை போனவர்களாக ஆகிவிடுவோம். அதனால் சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஏற்றுக்கொள்வது ஏற்காதது அவர்களுடைய தலையெழுத்தை பொறுத்தது, இறை அருளை பொறுத்தது. அதனால் நாம் அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம அதிகமாக பேச வேண்டியது இல்லை என்று நான் நினைக்கிறேன். நல்லதல்ல, ஏன்னா நாம் யாருக்கும் பிரச்சனை செய்கிறதுக்காக இங்கே இதை காணொலியை கொடுக்கல. என்னுடைய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஏற்போர் மறுப்போர் எல்லாரும் இருக்கலாம், அதில் அவர்களுடைய விருப்பம். உங்களை சிந்திக்க தூண்டுவது நோக்கம், நான் எண்ணியிருக்கிற பக்கங்களுடைய நியாயங்களை நான் உங்களுக்கு உரைக்கிறேன், அவ்வளவுதான். இதில் நீதிபதியாக இருப்பவர் இறைவன் தான், வேறு யாரும் கிடையாது. அவர் தான் அதுக்கு பொருள் சொல்லி அவரை நம்மளை சரி பண்ணணும், வேறு யாராலையும் அதுக்கு சொல்ல முடியாது. அப்படி இருக்கு. அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம், எண்ணில் 28,100,000 விண்ணவர் ஈசன் விருப்பம் உரைத்தனர், எண்ணி நின்று அப்பொருள் ஏத்துவன் நானே அப்படிங்கிறார். இப்போ 28,100,000 அப்படிங்கிற 28,00,000,000 இருக்கு அப்படின்னா இல்லையா, இதை என்னன்னு கேட்டால் 28 ஒரு ஒரு ஆகமத்துக்கும், 28 ஆகமும் ஒரு ஒரு ஆகமும் 100,000,000 ஸ்லோகங்களை உடையது. அதில் நமக்கு அவ்வளவும் கிடைக்கல. எப்படி நமக்கு திருமுறைகளில் இந்த காலத்துக்கு தக்கன உங்களுக்கு அருள் செய்தோன்னு கடவுள் நமக்கு நம்பியாண்டார் நம்பி ராஜராஜ சோழன் மூலமாக அருள் செய்தாரோ அது மாதிரி இந்த காலத்துக்கு தக்கது மட்டும் தான் நம்மள்கிட்ட இப்போ கிடச்சிருக்கு. அதுதான் வச்சுன்னு நம்ம உபயோகப்படுத்தின்னு இருக்கோம். நமக்கு தேவையை இப்போ உள்ளதுக்கு மட்டும் நாம் கொடுத்துருக்கார் சுவாமி, அதுதான் உபயோகப்படுத்துகிறோம். அப்புறம் விண்ணவர் ஈசன் விருப்பம் உரைத்தனர் எண்ணி நின்று அப்பொருள் ஏத்துவன் நானே அப்படிங்கிறார். அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, எல்லா வாழ்க்கைக்கும் கர்மம் வந்து சடங்குகள் வந்து இதில் தான் இருக்கு, சம்ஸ்கிருதத்தில் தான் இருக்குங்கிறதுக்கு நமக்கு எப்பொழுதுமே நல்ல விஷயங்களுக்கு பல இடையூறுகள் வந்துருந்தான் இருக்கு. ஸ்ரேயாம்சே பகு விக்னானு அப்படின்னு சொல்லுவார். நல்ல காரியத்திற்கு பல்வேறு இடையூறுகள் வரும், ஏன்னா அதனுடைய ஊக்கத்தை அதிகப்படுத்துவதற்காக. இப்போ ஒரு நல்ல தேர் ஓடுகின்றது என்று சொன்னால், அவ்வாறு தேர் ஓடும் பொழுது அந்த வீதிகள் கண் அந்த தேர் நேராக செல்ல வேண்டும்னு சொன்னால் அந்த தேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா முட்டுக்கட்டைகள்ங்கிறத பண்ணுவாங்க. தேர் செய்கிறதுக்கு முன்னாடி முட்டுக்கட்டை தான் பண்ணுவாங்கன்னு பெரிய ஒன்று சொல்லுவாங்க. அந்த முட்டுக்கட்டை போட்டோம்னா தான் அந்த தேர் நேராக போகும், இல்லைன்னா அது என்ன பண்ணும், வளைந்தோடும். அது மாதிரி இங்கே முட்டுக்கட்டையாக நிறைய விஷயங்கள் உலகத்தில் நமக்கு வரும் பொழுதெல்லாம் நாம் என்ன நினச்சிக்கணும் அப்படின்னு கேட்டால், அது கடவுள் மறுப்பு கொள்கையாக இருந்தாலும் சரி, இல்லை கடவுள் கொள்கையில் உள்ள வழக்குகளாக இருந்தாலும் சரி, அது எதாக இருந்தாலும் அதெல்லாம் என்னன்னு கேட்டால், நமக்கு வருகின்ற முட்டுக்கொட்டை நம்ம நேர்படுத்துவதற்காக வருகிறதுன்னு அர்த்தம். நம்மள்ட்ட ஏதோ குற்றம் இருக்குது, அதுக்காக அவங்க அதை பண்ணி அதை நேர் செய்கிறாங்க, இறைவன் பண்ணுறார் அவங்க மூலமாக அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்கு. அதனால் இது பல வரலாறு மூலமாக இது பல இடங்களில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி இப்போ இந்த ஆகமங்கள் ஆகம சிறப்பை சொல்லும் 57வது பாடல், இந்த நூலினுடைய 57வது பாடல் திருமந்திரத்தோட. ஆனால் இந்த ஆகம சிறப்புங்கிறதுல முதல் பாடலாக இருக்கக்கூடியது, அஞ்சனை மேறி அறிவை ஓர் பாகத்தன் நெஞ் அஞ்சோடு 23 உல ஆகமம், 5 3 28 ஆகமங்கிறத அவர் சொல்கிறார். அஞ்சலி கூப்பி 60 அஞ்சாமுகத்தில் அரும்பொருள் கெட்டதே அப்படிங்கிறார். ஈசாலமுகத்திலிருந்து சொல்லப்பட்டது அப்படிங்கிறத வேத பொருள் அப்படிங்கிறத சொல்கிறோம். இருக்கட்டும், இவைகளெல்லாம் மூலமாக மட்டும் நாம் இது 28 ஆகமங்கிறத இவர் சொன்னாருங்கிறத மட்டும் சொல்லலை, இந்த இதை யார் யார் கேட்டாங்கன்னு அவர் சொல்லும்பொழுது அஞ்சலி கூப்பி 66 பேருக்கு சொல்லப்பட்டது தான் 28 ஆகமங்கள்ங்கிறது தான் நம்மளுடைய ஆகமங்களுடைய தந்திராவதார பாடலில் சொல்லியிருக்கிறது. இந்த ஆகமங்கள் அருளி செய்யப்பட்டன. அப்படி அருளி செய்யப்படுகின்ற இந்த ஆகமங்கள் எல்லாம் இங்கே சொல்லப்படுகிறது அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லையா. அப்புறம் எல்லா பாஷைக்கும் கிரியாகாண்டம் கர்மகாண்டங்கள்லாம் வந்து சடங்குகள்லாம் சம்ஸ்கிருதத்தில் தான் இருக்குங்கிறது. பண்டிதராவர் 18 பாடையும் கண்டவர் கூறும் கருத்தறிவாருங்க, நல்லா தெரிந்தவங்கள்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. பண்டிதர்கள் தங்கள் 18 பாஷையும் அண்ட முதலாம் அரண் சொன்னவாறே, இந்த 18 பாஷையும் அண்ட முதலாகிய எம்பெருமான் தான் சொன்னது தான். அறிஞர் என்பவர் 18 மொழிகளும் அறிந்தவர். அத்தகவையர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆகமம் கூறும் பொருளை நன்றாக உணர்ந்தவர். அறிஞர் அறிந்த 18 மொழிகளும் அண்டங்களுக்கு முதல்வனான சிவபெருமான் வெளிப்படுத்திய அறத்தையே கூறுவன நூல்களெல்லாம் கூறுகிறது. ஏன் இந்த இடத்துல இந்த பாடலை சொல்லணும், 18 பாஷையும் இது தான் சொல்கிறதுனா 18 பாஷையிலையும் ஆகமங்கள் இருக்குன்னு சொல்கிறாரா, சொல்லலையே இதில் 18 பாஷையிலையும் அறிஞர்கள் 18 பாஷையும் தெரிஞ்சு கொள்ளுவாங்க, தெரியும் அவங்களுக்கு. அத்தகைய ஒரு ஆகமம் கூறும் பொருளை நன்னாகணும், ஆகமம் குரல் சொல்கிற பொருளை அது உணர்ந்துக்குவேங்கிறாங்க. ஆகமங்கிற வரியும் அது 28ங்கிறதையும் அது சிவாகமங்கள் சித்தாங்கங்கிற பிரிவில் வரக்கூடியதையும் நாம் நேற்றைய பதிவில் பார்த்தோம். அதை தான் இப்பொழுது இவர் சொல்கிறிருக்காருங்கிறது. இதை விட விளக்கமானது தேவையில்லை. எல்லாருக்கும் வடமொழியில் தான் கர்மகாண்ட சடங்குகள்லாம் இருக்குங்கிறதையும் நாம் தனியாக சொல்லி தெரிய வேண்டியது அல்ல இல்லையா. அப்போ இந்த புரிஞ்சுக்கலை அப்படின்னு சொன்னால் எண்ணிலும் நீர்மேல் எழுத்து ஆகுமே, இது எல்லாம் எண்ணில் ஆகமம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா சேர்க்கிறார். அந்த எண்ணில் ஆகமங்கள் எல்லாம் என்ன 28,100,000 இல்லையா, எண்ணில் அந்த கணக்கில்லாத அந்த ஆகமங்கள் எல்லாம் நீ புரிஞ்சிக்கல என்ன, எவ்வளவு சொல்லி என்ன பிரயோஜனம், புரிஞ்சிக்கலன்னா நீர்மேல் எழுத்தேங்கிறார். இதையும் நமக்கு விளக்கங்களை சொல்ல முடியாது. சரி நான் ஆகமத்துலேருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டேனா, எல்லா ஆகமங்களுக்கும் பொருள் சொல்லிட்டானான்னு அவர் அப்படி சொல்லலை. நான் எல்லா ஆகமத்தையும் எடுத்து பொருள் சொல்லலை, இந்த ஆகமம் எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் சொல்கிறார் இல்லையா. ஆக அர்ச்சிக்கிறதுக்கு ஆகமம் தான் அப்படிங்கிறத பரணாய் பராபரங்காட்டி உலகில் தரணாய் சிவதர்மம் சிவதன்மம் தானே சொல் காலத்து அரணாய் அமரர்கள் அர்ச்சிக்கும் நந்தி உரணாகி ஆகமம் ஓங்கி நின்றானே அப்படிங்கிறார். அர்ச்சிக்கிறதுக்காக ஆகமங்களை ஓங்கி சொல்கிறாருன்னு இல்லையா. சிவமாம் பரத்தினில் சக்தி சதாசிவம் ஓமா மகேஸ்வரர், உமா மகேஸ்வரர்ங்கிறத ஓமா மகேஸ்வரர் அல்லது ஓமை இல்லாத மகேஸ்வரர் உருத்திர தேவர் தவமால் பிரம ஈசர் தம்மில் நாம் பெற்ற நவ ஆகமம் எங்கள் நந்தி பெற்றானே அப்படிங்கிறார். இல்லையா? சரி, எந்தெந்த ஆகமங்களை எடுத்து நான் இந்த பொருளை சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத அவரே சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பெற்ற நல் ஆகமம் காரணம் காமிகம் உற்ற நீல் உற்ற நல் வீரம் உயர் சிந்தியம் வாதுளம் மற்ற இவ்வியாகுலம் வியாமலம் உத்ரயாமலம்ங்கிறதெல்லாம் இந்த 207 உபாகமங்களில் இருக்குது. ஆகமங்களுடைய உபநூல்களாக இருக்கக்கூடிய 207 நூல், 28 ஆகமங்கள் வந்து 10 சிவவேதம் 18 ருத்ரவேதம். இந்த 10-18 ஆகிய 28-க்கும் 207 உபாகமங்கள் இருக்கிறது. அந்த உபாகமங்களில் இருக்கக்கூடியவைகள் வியாமலம் காலோத்தரம். நேதி காலோத்தரத்துலேருந்து ஒரு ஸ்லோகம் எடுத்து நமக்கு சொன்னேன். சித்தாந்தம் அப்படிங்கிறது தான் ஆகமங்கள் தான் அப்படிங்கிறது சித்தம் சித்தாந்தம் அப்படின்னு அந்த காலோத்தர ஸ்லோகம் நமக்கு சொல்லியதை நம்ம பார்த்தோம். துற்றனர் உயர் சுப்னர் சுப்ரபேதம் சொல்லும் மகுடமே. இந்த மகுடாகமம் தான் தஞ்சை பெரிய கோயில் இருக்குது அப்படின்னு அந்த கல்வெட்டுகளில் குறிப்பிடப்படுகிறது, நூல்களில் எழுதியிருக்காங்க. தஞ்சாவூர் உலால தமிழ் பாடல்லையும் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அதனால் ஆக இந்த ஆகமங்கள் எல்லாம் எடுத்து தான் அவர் வந்து இது சொல்கிறார். இந்த ஆகமங்கள் 9 இருக்குது. இதில் 9-லேருந்தும் அவருக்கு முக்கியமான பகுதிகளை எல்லாம் எடுத்து ஒன்றாக தொகுத்து 9 தந்திரங்களை அவர் செய்கிறார். 9 ஆகமம் 9 ஆகமங்களில் அவருக்கு பிடித்த இடங்கள்லேருந்து நமக்கு முக்கியமான கருத்துக்கள் நமக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு அவர் நினைத்த பகுதிகளை எடுத்து அவர் நமக்கு அருளி செய்திருக்கிறார். இதில் மந்திரங்களை எல்லாம் நிறையா சொல்கிறார். கிளாம் கிளியும் ஐயம் சவம்லாம் நிறையா சொல்கிறார். இப்போ கந்தசஷ்டி கவசத்தில் ஐயம் கிளியும் அடைபட சவம்னு வரும். அது என்ன அப்படின்னா ஐயம் சவ் இல்லையா. இப்படி சித்தர் மந்திரங்கள்லாம் நிறையா இருக்குது. சித்தர்களுடைய மந்திர விஷயங்கள்லாம் சித்தர் பாடல்கள்லாம் நிறையா இருக்குது. அப்புறம் சீச்சின்னு கூட ஒரு மந்திரம் இருக்குது. என்ன அப்படி ஒரு மந்திரமாக இருக்குது அப்படின்னா அதுவே மந்திரம்னு அதுக்கு பெரிய வியாக்கியானமே பண்ணியிருக்காங்க நிறையா பேர். அதாவது பொழிப்புறையே செய்திருக்கிறார்கள். இப்படி சிவசிவ சீங்கிறது ஒரு மந்திரம். ஏன்னா மாதிரி இந்த வார்த்தையெல்லாம் அருளாளர்கள்லாம் சொல்ல மாட்டாங்க. இப்போ அந்த பாடலில் வருதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது ஒரு மந்திரம், அது அப்படி மறைமுகமாக சொல்லியிருக்காங்க நேரடியாக சொல்லாமல். ஏன்னா நம்ம நேரடியாக சொன்னோம்னா என்ன பண்ணுவோம்னா நம்ம இஷ்டத்துக்கு மறைமுகமாக சொல்லும்போதே அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பொருள் கொள்கிறாங்க. நேரடியாக சொன்னால் இவங்க இப்போ பயன்படுத்துவோரும் தவறாக பயன்படுத்துவோர் யாரும் எடுத்து பயன்படுத்திடக்கூடாதுங்கிறதும் ஒரு காரணம். நல்ல உயர்ந்தோர் மாட்டு தான் அது கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம். அதனால் அப்படி மறைத்து வைத்தார்கள், மறைபொருளாக வைத்தார்கள். அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் எண்ணிலி கோடி தொகுத்திடுமாயினும் அண்ணல் அறிந்த அறிவுரையாவிடின் அந்த அண்ணல் அறிந்த அறிவு அறியாவிடின் அதை அறியலன்னா எண்ணிலி கோடியின் நீர்மேல் எழுத்தேன்னு சொல்லிட்டார். இது எப்போ தோன்றினது இந்த சம்ஸ்கிருதம் தமிழும் எது முன்னாடி தோன்றினது பின்னாடி தோன்றினது இந்த பிரச்சனை நமக்கு வரும்னு அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. முற்றறிவாளர் இல்லையா அவர், இறைவனோட அருள் பெற்றவர், முக்காலம் உணர்ந்த முனிவர் இல்லையா? அதனால் அவர் சொல்கிறார், மாரியும் கொடையும் வார்பணி தூங்க நின்று ஏரியும் நின்று அங்கு இழைக்கின்ற காலத்து ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி, தனித்தனியாக சொல்லியில்லை உடனே சொல்லி, காரிகை யாருக்கு கருணை செய்தானே. அதனால தான் நம்ம பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உடுக்கையிலேருந்து சொன்னார்ன்ற. உடுக்கை எப்படின்னா இப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி மாற்றி அடிக்கும், ஒரே டயத்தில் கடை கடை கடைன்னு ரெண்டு பக்கம் அடிக்கும். அப்படி அடிக்கிறது மாதிரி பல இடத்துலேருந்து ரெண்டு மொழிகளும் தோன்றிட்டேன் அப்படிம்பாங்க. அப்படி இது மாதிரி எல்லா விஷயங்களையும் நமக்கு அழகாக சொல்லியிருக்கிறது. ஆகவே வேதத்தினுடைய தமிழ்படுத்தப்பட்ட உலகோர் உய்வதற்காக வேதத்தில் உள்ள இதை அறப்பொருளை மட்டும் எடுத்து அதை நமக்கு தகுத்து கொடுத்தவர் திருவள்ளுவர். ஆகமத்தினுடைய பொருளை சொல்லவர் திருமந்திரத்தில் திருமூலதேவர். ஆகையினால் இது ரெண்டையும் நாம் படித்து வேத ஆகமங்களுடைய நுட்பங்களை எளிதாக உணர்ந்து கொள்ள முடியும். மற்ற நிறைய நூல்கள் எல்லாம் இருக்குது. நம்ம ஔவையாருடைய தேவர் குறளும் திரு நான்மடை முடிவுன்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலை எடுத்து பார்த்தீங்கன்னா எது இதெல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒரு வாசகம் என்று உணர் அப்படின்னு அவர் போட்டுவார். எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒரே பொருளை தான் சொல்கிறது அப்படின்னு சொல்லிடுவார். என்ன அதனால் தேவர் குறளும் திரு நான்மடை முடிவும் எல்லாம் ஒன்று தான் அப்படிம்பார். கோவை திருவாசகம்லாம் வரும் அதில் இல்லையா, மூவர் தமிழும் முடிமொழியும் இதெல்லாம் வரும். அதனால் இது எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒரு மொழி தான், எல்லாம் வேறு அப்படிங்கிறது நம்மளுடைய பெரியோர்கள் எல்லாரும் இதை திரும்ப திரும்ப நமக்கு வலியுறுத்தியிருக்காங்க. எல்லா காலத்துலையும் இந்த பிரச்சனை வந்திருக்கு போல இருக்கு, அதனால் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதனால் பிரச்சனைகளை தீர்ப்பது நம்மளுடைய நோக்கம் அல்ல, உண்மையை புரிந்து கொள்வது நம்முடைய நோக்கம் என்பதை சொல்லி எம்பெருமானுடைய அருள் அனைவருக்கும் சித்திக்க பிரார்த்தித்து இப்பொழுது என்னுடைய உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். இந்த ஆகமங்களும் நம்முடைய வேதங்களும் நமக்கு இறையருளால் பெறப்பட்டவை. இவைகள் இன்றும் நம்மோடு வாழ்கின்றன. நமக்கு தேவையானவற்றை நம்மோடு வைத்திருக்கிறார் இறைவன். ஆகவே அந்த பகுதிகளிலிருந்து நமக்கு வேண்டியவைகளை நாம் பயன் கொள்வோம், இறையருள் பெறுவோம், உய்தி அடைவோம் என்பதை சொல்லி இப்பொழுது இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
4: ஓம் நமஃ சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
5: Om Namah Shivaya.

0: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
1: மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதம். வழங்கியிருப்பவர் சிவசௌரிதாசன் ஐயா அவர்கள்.
2: அத்வைதம் அப்படிங்கிற சொல்ல அது ரெண்டு சொல் அடங்கியிருக்கு. அத்வைதம் எப்பொழுதுமே வடமொழி, வடமொழி சொல்லு, வடமொழி சொல்லுல ந என்பதை ஒரு சொல்லோடு முன் சேர்த்தால் எதிர்மறை உணர்வு. அனாதி, ஆதி, அதுக்கு எதிர்மறை என்ன? அனாதி. அப்ப என்ன சேர்க்கிறோம் முன்னாடியே? ந என்பதை சேர்க்கணும். அது எப்படி அனாதின்னு வருதுன்னு சொல்றேன் உங்களுக்கு. அப்போ எதிர்மறையை தெரிவிப்பதற்கு முன்னாடி நகாரம் அப்படிங்கிற எழுத்தை சேர்க்கணும். இப்ப அத்வைதம் என்பதுல ரெண்டு சொற்கள் இருக்கின்றன, ந பிளஸ் துவைதம். நல்லா இதை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். ந பிளஸ் துவைதம், ந பிளஸ் துவைதம் அத்வைதம் இருக்கு. அந்த ந எங்க போச்சு? ஒரு இது வந்து பாணினி வியாக்கரணம் என்று சொல்லி அந்த மொழிக்குள்ள இலக்கணத்தை சொல்றேன். நாம பாணினி வியாக்கரணம் நமக்கு தெரியாது, அறிஞர்கள் சொன்னதை வச்சு நான் சொல்றேன். அப்ப சொல்லும் பொழுது ந அத்வைதம் அப்படின்னா நத்திவிதம்னு வரணும் இல்லையா? நத்வைதம்னு வரணும். அப்படி வராது. அது எப்படி வரும்னா அத்வைதம்னு வரும். எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, நங்கிற எழுத்துக்குள்ள ரெண்டு எழுத்துக்கள், அது உயிர்மை எழுத்து அல்ல, ரெண்டு எழுத்துக்கள் இருக்கின்றன. இன் பிளஸ் அ, இன் மறைந்து ஆ மட்டும் இருந்து துவைதம் அத்வைதம். அப்ப எதிர்மறை பொருளை சொல்லணும். எதிர்மறை பொருளை சொல்லுவதற்காக அது வந்துருக்கு. அப்போ வருமொழியில இத்து, வருமொழின்னு சொல்லுவாங்க, தேர்ற சொல்லு, அது வந்து ஒற்று எழுத்தாக இருந்தால் இந்த முன்னாடி இருக்கிற நகரத்தில் உள்ள ந மறைந்து ஆ மட்டும் அதோட சேர்ந்து அத்வைதம் அப்படின்னு வரும். இப்படிதான் அத்வைதம்ங்கிற சொல்லு வந்தது. அந்த அத்வைதம் என்பதை தமிழிலே சொல்லும் பொழுது அத்துவிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து அத்வைதத்தை அத்வைதம் எழுத மாட்டாங்க. எதா இருந்தாலும், வடமொழி சொல்லா இருந்தாலும், வேற்றுமொழி சொல்லா இருந்தாலும் தமிழ் தன்மையப்படுத்தும், தமிழுக்குள்ள சிறப்பு அது. ஆக அத்வைதம் என்பதை அவர்கள் எப்படி சொல்லுவோம்? நம்ம அத்துவிதம் அப்படின்னு சொல்லணும். ஆகவே ந பிளஸ் துவைதம் அது எப்படி வரும்? அத்வைதம்னு வரும். இது ஒரு ஒரு இலக்கணத்தில் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, வர்ற மொழியில நம்ம முதல்ல துவைதம்னு இத்து இருந்தது இல்லையா? அந்த இத்து புள்ளி வச்ச எழுத்து இல்லாம, மெய் எழுத்து இல்லாம வேற எழுத்து வந்ததுன்னா அது வேற மாதிரி வரும். இப்ப சொன்ன முதல்ல சொன்ன உதாரணம் ஆதி, அதுக்கு முன்னாடி ந சேர்க்கிறோம், அது எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா அனாதின்னு வரும். என்ன? அதுல வந்து இன் பிளஸ் ஆன்னு பிரிக்கிறோமா, அந்த இன் பிளஸ் ஆவில ஆ முன்னாடி வந்துக்கும். இலக்கணத்தினுடைய விதி அது, ஆ முன்னாடி வந்துக்கும், இன் வந்து ஆவண்ணாவோட சேர்ந்துக்கும். அப்ப ஆதி என்பது எதிர்மறையாக வரும்பொழுது எப்படி வரும்? அனாதி அப்படி வரும். இது வடமொழி இலக்கணம். இந்த வடமொழி இலக்கணம் எதிர்மறையை சொல்லும் பொழுது ஒரே மாதிரி எதிர்மறையை சொல்லாதா, பல விதங்களில் சொல்லுமாறு, எதிர்மறையாகவும் இருக்கலாம், இல்லாமையும் சொல்லலாம். அது பல ஆறு முறைகளிலே எதிர்மறையை உணர்த்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஆறு பெயரை மட்டும் சொல்றேன், விளக்கம் சொன்னோம்னா அது நமக்கு வேண்டிய இல்லை, வேண்டிய அளவுக்கு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாமியம், இன்மை, அண்மை, சிறுமை, இழிவு, மறுதலை அப்படிங்கிற எதிர்மறையை உணர்த்தும் பொழுது இந்த ஆறு வகைகளில் அது எதிர்மறை உணர்த்துகிறது. இதுல ஒரு மூன்று முறை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், இந்த அத்வைதம் உணர்வதற்கு மூன்று முறை தெரிஞ்சுக்கலாம். ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்மை, அண்மை, மறுதலை, இந்த மூணு மட்டும். இன்மைனா என்ன, அண்மைனா என்ன, மறுதலைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது இன்மை என்றால் இல்லாமை. இப்ப மலம் அப்படின்னு இருக்கு, அதனுடைய மலம் இல்லைங்கிறத எப்படி சொல்லலாம்? சாமியை குறிக்கிற வார்த்தைகள் கூட இருக்கு, திரைவனை குறிக்கிற வார்த்தைகள்.

ஏன்னா இந்த அத்வைதம் என்பதை வைத்துக் கொண்டு பலரும் பலவிதமாக வியாக்கியானம், இப்ப சங்கரர் எப்படி தப்பா வியாக்கியானம் பண்ணியிருக்காரு, ராமானுஜர் எப்படி தப்பா பண்ணியிருக்காரு, தப்புன்னு சொல்லக்கூடாது, போயால பொருந்தாமல் சொல்லி இருக்கிறார். ராமானுஜர் எப்படி பொருந்தாமல் இருக்கிறது அவருடைய கருத்து, மத்வர் எப்படி பொருந்தாமல் சொல்லி இருக்கிறார், தவறுன்னு சொல்லக்கூடாது, நம்ம வாயில சொல்றவங்க ரொம்ப பெரியவங்க. அப்ப எப்படி பொருந்தாமல் சொல்லி இருக்கிறார் என்று நம்ம ஆராயணும். அதுக்காக தான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ அமலம் அப்பிரகாசம் இரண்டையும் நல்லா ஞாபகம் எடுத்துங்க. நான் பின்னடி இதை வச்சு ஒரு கோட்டை கட்ட போறேன், ஒரு செய்தி சொல்ல போறேன் உங்களுக்கு, அப்ப இது பயன்படும். அப்ப மலம் இல்லாத தன்மை இன்மை, அப்பிரகாசம் வெளிச்சம் இல்லாத நிலை, இது ஒண்ணு இன்மை பொருள். இன்மை பொருளுக்கு அடுத்தது மறுதலை பொருள். மறுதலை பொருள்னா நேர ஆப்போசிட், நீதி அதுக்கு எதுக்கு சொல்லுங்க பாக்கலாம், அநீதி, நீதிக்கு அநீதி. அப்படி நீதி அப்படின்னா அநீதினா அந்த இடத்துல நீதி இல்லாத விஷயம் நடக்குதுன்னு அர்த்தம். அந்த இன்மை பொருள்னாக்க அது பிரகாசம் இல்ல, வெளிச்சம் இல்ல, அவ்வளவுதான், இருட்டு வந்துட்டு சொல்ல முடியாது. ஆனா இது முற்றிலும் பாருங்க பாருங்க, இப்ப இன்மைக்கும் மறுதலையும் வித்தியாசம் வந்துட்டு பாத்தீங்களா. அப்ப வந்து நீதி அநீதி நடக்குது, நீதி நடக்கிறதுங்கிறது வேற, அநீதி என்டையர்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் நீதி. அப்புறம் அடுத்து தர்மம், ஆமா தர்மம் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுறான் அவனை கொலை பண்ணிடுறான், அதர்மம் அப்படி வருது. அப்போ இந்த அகரம் வந்து மறுதலை பொருளாக இருக்கு, மறுதலை அப்படின்னா முற்றிலும் மாறுபாடு. இப்ப ரெண்டு சொல்லியாச்சு, என்ன சொல்லியிருக்கேன், இன்மை மறுதலை, இன்னொன்னு அண்மை. அதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம சுத்தாதிதத்தை தெளிவா புரிஞ்சுக்கலாம். அண்மை பொருள் நம்முடைய மெய்கண்டார் இந்த அண்மை பொருள் தான் சொல்றாரு. அவரை பொருத்தி நான் மறுபடியும் சொல்றேன், ரெண்டு பொருள் இருக்கின்றன, நல்லா கவனிங்க, ரெண்டு பொருள் இருக்கின்றன, ஓரளவு ஒற்றுமையும் ஓரளவு வேறுபாடும் இருக்கிறது, அதைத்தான் அண்மை பொருள் என்று சொல்லலாம். முற்றிலும் பகைமை பொருளோ முற்றிலும் இல்லாம இன்மையோ மறுதலையோ இல்ல, ஓரளவு ஒற்றுமையும் ஓரளவு ஒற்றுமை இன்மையும் இருக்கிறது. ஒரு புறா இருக்கு, அந்த புறாவை காட்டி இது கிளியா இது கிளியா, புறா மாதிரியே தான் இருக்குது இது கிளியா அப்படின்னு. அப்ப என் பதில் என்ன சொல்லணும், இது இது கிளியானா கிளி அன்று, கிளி அன்று இலக்கணம், கிளி இல்லைன்னு சொல்லக்கூடாது, இல்லைன்னு தப்பு, அன்று அண்மை பொருள் அன்று. அசுவம்னா குதிரை, ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன், ரெண்டு ரெண்டு உதாரணம் எல்லாருக்கும் சொல்றேன், ஏன்னா உங்களுக்கு தெளிவா இருக்கணுங்கிறதுக்காக. அசுவம்னா குதிரை, இந்த இது வந்து வியாக்கரணமா இருக்கிறதுனால நம்ம அந்த மாதிரி வார்த்தைகள் உபயோகப்படுத்துறோம். அசுவம் அனசுவம், ஏன்னா எதிர்மறைக்க அந்த ஆ வந்துருது இல்லையா, அனசுவம் அப்படின்னா என்ன, குதிரை அல்லாதது, குதிரை அல்லாதது, குதிரை அல்லாதது எத்தனையோ பொருள் இருக்கலாம் ஆனா அதெல்லாம் குடிக்காது. அனசுவம் என்றால் அது கழுதையைத்தான் குடிக்கும் அந்த பொருள், இது அண்மை பொருள் என்று பெயர். இது ரொம்ப புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். ஒரே ஒரு இலக்கணம் மட்டும் நீ தெரிஞ்சுக்கலாம், என்னன்னு கேட்டீங்கன்னா ஓரளவு ஒற்றுமையும் மனிதனை காப்பாத்து இது அனுசுவம் சொல்லக்கூடாது, ஏன்னா குதிரைக்கும் மனிதனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு, அது சொல்லக்கூடாது, கழுதையை காட்டி கேட்கலாம். அப்போ அனசுவம் என்பது எதை குறிக்கிறது, அந்த குதிரையை போன்ற உருவமுடைய கழுதையை தான் குறிக்கிறது. அப்போ ஓரளவு ஒற்றுமையும், இப்ப கிளிக்கும் புறாவுக்கும் ஓரளவு ஒற்றுமையும் ஓரளவுக்கு வேறுபாடும் இருக்கிறது, குதிரைக்கும் கழுதைக்கும் ஓரளவு ஒற்றுமையும் ஓரளவுக்கு வித்தியாசம் இருக்கிறது. அதுக்கு அப்படி குறிப்பிடுவதுதான் அதுக்கு அந்த நகரம் முன்னாக வரும் முன்னோட்டாக, அது அகரம் அகரமா மாறுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு, அப்படி வருவதுதான் அது அண்மை பொருள். இதைத்தான் நம்முடைய மெய்கண்டார் இங்கு பயன்படுத்துகிறார். இப்ப மூணு இலக்கணம் பாத்துட்டோமா. இப்போ சங்கரர் வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, சங்கரர் இன்மை பொருளை பயன்படுத்துகிறார். இன்மை பொருள் அது இல்லை அப்படின்ட்டு எப்படி இன்மை பொருளை பயன்படுத்துகிறான்னு பாருங்க. இப்ப மூன்று இலக்கணம் சொல்லியாச்சு, இன்மை மறுதலை அண்மை. இப்ப சங்கரர் எப்படி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அத்விதம் என்பதுல இன்மை பொருள். அப்ப என்ன சொல்றாரு, ரெண்டு அத்விதம், துவிதம்னா ரெண்டா, இரண்டு இல்லை அப்ப ஒன்று அப்படின்னு அவர் விளக்கம் சொல்றாரு. இப்ப நான் இதை சொன்னது மாதிரிதான் இது புரியும் உங்களுக்கு. அத்விதம்னா என்ன, அவர் என்ன சொல்றாரு, இன்மை பொருள் சொல்றாரு இல்லையா, அது இல்லை ரெண்டு இல்லை அப்படின்னு சொல்லி கடவுளுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு பத்தி பேசிட்டு இருக்கோம். அவரும் கடவுளுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு தான், கடவுள் உயிர்னு ரெண்டு கிடையாது ஒண்ணுதான் கடவுளும், அவர் அந்த அத்வைதம் வியாக்கியானம் கொடுக்கிறாரு. அப்ப கடவுளும் உயிரும் ரெண்டு பொருள் இல்ல, ரெண்டு ஒண்ணுதான், என்ன அது, கடவுளும் நம்மளும் ஒன்னா, நம்ம இந்த மாதிரி கஷ்டப்படுறோமே உலகத்துல வந்து கடவுள் கஷ்டப்படுவாரா, கடவுள் துன்பம் அடைவாரா, கடவுள் பெருமை எடுத்துக்குவாரா அப்படின்லாம் கேட்டா, நீ மயக்க உணர்வினால் உன்னை நீ மனிதன் என்று ஜீவன் என்று நினைத்துக் கொண்டிருக்காய், இந்த நினைப்பை விட்டு விட்டால் நீ என்ன ஆயிடுவ, நீயே கடவுள், நாம ஒருவன் தான் கடவுளையும் உன்னையும் பிரிக்குது, நாமும் நமக்கு ஒரு பேரு சௌரியராஜன், ஒருவன் கருப்பா ஒரு அஞ்சரை அடியில் ஒரு மனிதன், இந்த நாமமும் ரூபமும் தான், நீ உனக்கு நாமமும் கிடையாது, உனக்கு சௌரியராஜன் பேர் கிடையாது, உனக்கு இந்த உருவமும் கிடையாது, நீ உன்னை உருவத்தில் கட்டுப்படாத நீ

0: பண்ணிக்கிட்டு இருக்கிற. அதனாலதான் நீ மனுஷனா ஜீவனா இருக்க. நீ இந்த நினைப்பெல்லாம் விட்டுட்டீங்கன்னா நீ யாராயிடுவ? கடவுளை. கடவுளை நீ ஒண்ணு அப்படின்னு அவர் சொல்றார். அத்வைதத்திற்கு சங்கரர் இன்மை பொருளை கொண்டு கடவுளுக்கும் மனிதனுக்கும் உயிர்களுக்கும் உள்ள தொடர்பை சொல்லுகிறார். இது முற்றிலும் இந்த கொள்கை மறுக்கப்பட வேண்டிய கொள்கை. பிரம்ம பொருள் ஒண்ணு இருக்குன்னு உணர்றோம் இல்லையா, அப்போ இன்னொரு பொருள் இருக்கு இல்லையா, அதுதான் ஜீவன் நம்ம சொல்றோம். அதுக்கு மறுப்பு அதுதான். அதோடு கூட கடவுளுடைய இயல்பு வேற, மனிதனுடைய இயல்பு வேற. அவன் இயல்பாகவே பாசங்கள், நான் இதெல்லாம் விளக்கமா சொல்றேன். கடவுள் இயல்பாகவே பாசங்கள் இருந்தும் நீங்கியவன். பாசங்கள் இந்த உயிரை பற்றுது. அப்போ உயிர்கிட்ட ஒரு பலவீனம் இருக்கு இல்லையா, அப்ப இது எப்படி கடவுளாக முடியும்? அவங்க என்ன சொல்றாங்க, ஒண்ணு பவுன், அந்த பவுனிலிருந்து செய்யப்பட்ட ஆபரணங்கள், ஆபரணங்களும் பவுன் தான். அந்த ஆபரணங்களுடைய உருவத்தையும் அதனுடைய பெயரையும், இப்ப ஒரு ரிங் மோதிரம்னு சொல்றோம், மோதிரம்ங்கிறது பெயர், அதனுடைய உருவம் வளையமா இருக்கு, ரெண்டையும் நீக்கிட்டு அது பவுன் ஆயிடும். அது போல கடவுளும் உயிரும் ஒன்னாயிடும். அத்வைதம் என்பதற்கு அவர் இன்மை பொருள் கொண்டு அப்படி சொல்லுகிறார். அது உண்மை அல்ல. ஜீவர்களுக்கும் கடவுளுக்கும் ரொம்ப நிரம்ப வேறுபாடு உண்டு. ஜீவர்கள் அனைவரும் உயிர்கள் அனைத்தும் அறிவு உடையனவே தவிர, அவைகளுடைய அறிவு யாராலாவது அறிவிக்க வேண்டும், தானாக அந்த அறிவு இயங்காது. நம்ம சென்ற வகுப்பு சில வகுப்புகள் உங்களுக்கு உதாரணம் சொல்லியிருக்கேன். அதுக்கு கண்ணை உதாரணம் சொல்லுவோம். கண்ணு பார்க்கிற ஆற்றல் கண்ணுக்கு உண்டு, ஆனால் கண் பார்ப்பதற்கு அதுக்கு ஒரு ஒளி தேவை. இருட்டுல பார்க்குமா கண்ணு? பார்க்கிற சக்தி இருக்காது, ஆனா இருட்டுல பார்க்காது. அப்ப இருட்டுல பார்ப்பதற்கு அது கண்ணு பார்க்க வேண்டும் என்றால் அந்த ஒளி தேவை. எந்த ஒளியாவது சூரிய ஒளிச்சம் தேவை. இரவு கூட ஒன்றும் தெரியல, மேடு பள்ளம் தெரியல. அப்போ அதை பார்க்கறது கண்ணுக்கு வேற ஒரு ஒளி தேவைப்படுகிறது இல்லையா. அதுபோல உயிர்களுக்கு அறிவு உண்டு, ஆனால் அந்த உரிவை அந்த அறிவை யாராவது அறிவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அப்ப அறிவிக்க அறியும் தன்மையுடையது உயிர், அறிவிக்காமலே அறிவது கடவுள். அப்ப கடவுளுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா. இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் அவனால் தான் படைக்க முடியும், நம்மளால படைக்க முடியாது. நம்ம வீட்டுல வீட்டையே படைக்க முடியாது. நம்மளால கொத்தனார் லட்சம் பணமும் காசு வேணும், ஒரு ஊடு கூட நம்மளால உற்பத்தி பண்ண முடியாது. அவன் இந்த மாயிலிருந்து பிரபஞ்சம் அனைத்தையும் தோற்று வைக்கிறான். அப்ப அவன் அந்த குல பெரிய பிரபஞ்சத்தையும் அவன் படைக்கிறான். ஒரு குடும்பத்தை கூட நல்லா நம்ம நிர்வாகம் முடியாது. அப்பாவுக்கு மனைவியின் சண்டை வந்து ஜீக்க முடிய மாட்டேங்குது, நிர்வாகம் பண்ண முடியல நமக்கு. அவன் இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் முறையா நடத்திட்டு போயிட்டு இருக்கான். எந்த கிரகமாவது எங்கேயாவது இடிச்சுட்டு நிக்கிறதா, அவ்வளவு ஸ்பேஸ் ஆகாயத்துல அவ்வளவு இன்னும் நீ சொல்லிட்டே போலாம். அவனுடையது பேரறிவு, அவனுடைய பேராற்றல், அவனுடையது பெருங்கருணை, அவன் இயற்கை உணர்ச்சினன், அவன் எல்லாவற்றையும் இருந்த இடத்திலிருந்து அறியக்கூடியவன், அவன் வியாபக பொருள். நம்ம எல்லாம் நடந்து போய் இடத்துல இருக்கிற பொருளை தெரிஞ்சுக்கணும், அவன் நடக்கவே வேண்டியில்ல. இருந்த இடத்திலிருந்து அவன் ஓடாமல் ஓடுவான், நடக்காமல் நடப்பான், பேசாமல் பேசுவான், கண் இல்லாமலே பார்ப்பான், காது இல்லாமலே கேட்பான், மெய் இல்லாமலே உணர்வான். எல்லாம் அவனால முடியும், அவ்வளவு வியாபக பொருள். அவன் எங்கும் நிறைந்தவன், எங்கும் உடனொருவன், காணும் கொள் என்றி அங்கம் குலைவது அறிவு. யாரையாவது ஏமாத்த பாத்தீங்கன்னா ஒருத்தரும் தெரியாம ஏமாத்துறான் நினைக்காத. எங்கும் உடனொருவன், காணும் கொள் என்று அஞ்சு அங்கம் குலைவது அறிவு. பயப்படணும் நீ, கடவுள் எங்கேயும் பார்த்துட்டு இருக்க. ஆகவே அவனுடைய பேராற்றல் வேறு, நம்முடைய ஆற்றல் வேறு. அவனால் செய்ய முடிஞ்சதெல்லாம் நம்மளாலே செய்ய முடியாது. ஆகவே இந்த சங்கருடைய அத்வைதத்திற்கு அவருடைய கொடுத்த விளக்கம் பொருந்தாமல் இருக்கிறது. இவ்வளவு சொல்றேன், நிறைய சொல்லலாம், நிறைய எடுத்துட்டு அதை பத்தி விரிவா பேசலாம். ஏகான்மவாதம் என்றும் அதுக்கு கேவலாத்வீதம் என்றும் பேர் சொல்கிறார். கேவல அத்வைதம், ஏன்னா வெறும் அத்வைதம் சொன்னா அதை குறிக்காது, அதனால அதுக்கு கேவலாத்வீதம். அதே மாதிரி விசிஷ்டாத்வைதம், ராமானுஜாச்சாரியார் அவர் விசிஷ்டாத்வைதம் சொன்னார். அவரும் சங்கரர் கொண்டது மாதிரியே அவர் இன்மை பொருள் தான் சொல்லுகிறார். இல்லை அப்பிரகாசம் அமலம்னு சொன்னோம் இல்லையா, அந்த உதாரணம் ஞாபகம் வச்சு அதான் சொல்றார். இல்லைன்னு சொல்ற இன்மை பொருள் உண்டு, கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லவர் அதோட நிறுத்த, கடவுள் ஒருத்தர் தான், அந்த கடவுளுடைய உலகமும் உயிரும் அவருடைய உடலாக இருக்கிறது. கடவுளுடைய உடல் உலகமும் உயிரும், அது சரீரம். அந்த சரீரத்தை உடையவனாகிய சரீரி உயிராக இருக்கக்கூடியவன் கடவுள். அப்ப ஒண்ணுதான், அவரும் இன்மை பொருள் தான் சொல்கிறார். அவர் இதை வந்து கடவுள் ஒருத்தர் தான், அவருக்குள்ள இந்த பிரபஞ்சம் அனைத்தும் உயிர்கள் அனைத்தும் அடக்கம். கடவுளுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு சொல்லுக்கும் பொருளுக்கும் உள்ள தொடர்பு போல. சொல்லு இருக்கு, அதனுடைய பொருள் அதையே சொல்லுகிறது. அப்ப சொல்லு என்றும் பொருள் என்றும் ரெண்டு இருக்கு, ஆனா அதே சமயத்துல ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கிறது. அப்போ பேதமும் இருக்கிறது, அபேதமும் இருக்கிறது. இதை பேதாபேதம்னு சொல்லுவாங்க, அது விசிஷ்டாத்வைதம். ஆகவே கடவுளுக்கு உள்ள தொடர்பு பேதமாகவும் இருக்கிறது, பேதம் இல்லாமலும் இருக்கிறது என்று அத்வைதத்துக்கு விளக்கம் சொன்னார். அதனால அதுக்கு என்ன பேர் ஏற்பட்டுச்சு, விசிஷ்டாத்வைதம். அது இன்மை பொருளை சொன்னார். இது வந்து பேதாபேதம் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். சங்கரருடையது அபேதம், ஒரு பேதமும் இல்லை, கடவுள் உயிரும் ஒன்னு, அபேதம். இது பேதாபேதம். அடுத்தது யார பாக்கணும் நம்ம, மத்துவர் இவர் மறுதலை பொருளை கொள்கிறார். என்னென்ன பொருள் இருக்குன்னு நம்ம சொன்னோம், இன்மை பொருள், மறுதலை பொருள், அண்மை பொருள். அண்மை பொருள் சொல்லியிருக்கோம், அந்த கிளி புறா உதாரணம் ஒண்ணு, குதிரை கழுது உதாரணம் ஒண்ணு சொல்லியிருக்கோம் நம்ம, அது ஞாபகம் வச்சுங்க. மறுதலை பொருள்னா நீதி, அப்படியே மறுதலை. அணி தர்மம் அதர்மம், அது மாதிரி அத்வைதம் என்ற சொல் அதனுடைய மறுதலை ஆகிய இரண்டு. அத்வைதம் என்ன சொல்றார், மறுதலை பொருள் கொண்டு ரெண்டு இருக்கு அப்படிங்கிறார். கடவுள் வேறு, உயிர்கள் வேறு. அப்ப கடவுளும் உயிர்களும் முத்தியில கூட வேற வேறதா இருக்கும் என்று இவர் பேதப்படுத்தி, கடவுளையும் உயிரையும் பேதப்படுத்தி, தொடர்பு இல்ல. நம்ம தொடர்பை பத்தி பேசிட்டு இருக்கோம், தொடர்பு பற்றிய தொடர்பு இல்லைங்கிறார். ரெண்டும் வேற வேற. கடவுள் ஒளி போன்றவர், உயிர்களெல்லாம் உயிர்களும் உலகமும் இருள் போன்றவைகள், துன்பத்தை அனுபவிக்கக்கூடியவள். எந்த நிலையிலும் அவரோட கடவுள் தொடர்பு கொள்ள முடியாது. முத்தியிலும் கூட வேற வேறதான் இருக்கும். கடவுள் ஒளி போன்றவர், இந்த உலகமும் உயிரும் இருள் போன்றவைகள் என்று அவர் மறுதலை பொருளை சொல்லுங்கள். எத்தனை எத்தனை விஷயம் வந்திருக்குது, இன்மையும் மறுதலை வந்திருக்கு, இன்னொன்னு அண்மை பொருள் இருக்கு. இந்த மூன்று பேரும் என்ன மாதிரியான வாதங்களை சொல்லுறாங்க தமிழ்ல சொன்னோம்னா, முதல்ல சொன்னவர் அத்வைதம், அதுக்கு வந்து கேவலாத்வைதம் அப்படிங்கிற கொள்கை. அத்வைதத்தோட ஒரு ஒட்டு சேர்த்தாதான் அவங்களுக்கு புரியும். கேவலாத்வைதம், கேவலம் என்றால் தனிமை, இறைவன் மட்டும் இருக்கார். இந்த ஓர உயிர்கள் நம்ப பெண்ண இப்ப, அதனாலதான் பாரதியார் ஒரு பாட்டு பாடுறாரு பாருங்க, நிற்பதுவே நடப்பது அந்த படம் பாத்திருக்கீங்களா, அதுல வந்து நிற்பதுவே நீங்கள் எல்லாம் போய்களா, நீங்களாம் கற்பனை தானா, அதெல்லாம் இல்ல. அவர் நம்ம கருத்தை சொல்ல வர்ற அந்த பாட்டுல, நிற்பதுவே நடப்பதே நீங்கள் எல்லாம் கற்பனை தானா, இதெல்லாம் உண்மையா இருக்கு. பையன் உண்மையா இருக்கா, மனைவி உண்மையா இருக்கா, கணவன் உண்மையா இருக்கா, உலகம் உண்மையா இருக்கு, பொருள் எல்லாம் உண்மையா இருக்கு. நம்ம எல்லாம் கைதெல்லாம் எல்லாம் உண்டு உண்டு சொல்லிட்டு இருக்கிறோம். சில பேர் அஞ்சு பொருள் ஒரு பொருள் இல்லங்கிறாங்க. உலகம் இல்லையா, உயிர்கள் கிடையாது, ஆணவம் கிடையாது, மாயை கிடையாது, எதுவுமே கிடையாது. நீ அப்படி கற்பனை பண்ணிட்டு இருக்க, அந்த கற்பனை போச்சுன்னா நீனும் கடவுளும் ஒன்று. அப்படிதான் சங்கரர் சொல்லுகின்றார். அதனால அதுக்கு கேவலா அத்வீதம், இவர் விசேஷத்தோடு கூடிய அத்வீதம். ஒண்ணுதான் இருக்கு, ஆனா ஒண்ணுக்குள்ள இருக்கு, வேதமும் இருக்கு அபேதம் இருக்கு, பேதாபேதம் அப்படின்னு அதை சொல்றோம். முதலிலே சொன்னது சங்கருடைய கொள்கை அபேதம், இது பேதாபேதம். மத்துவர் என்ன பண்றாருன்னா அது பேதம், பேதத்தை சொல்ற. ஆகவே இப்படி மூன்று கொள்கைகள் இருக்கின்றன. அடுத்து மெய்கண்டார் இந்த அத்வைதத்திற்கு அண்மை பொருள் கொள்ளுகிறார். அண்மை பொருள், ரெண்டு பொருள்கள் இருக்கு அத்வைதம் என்பதிலே, ரெண்டு பொருள்கள் இருக்கின்றன. அண்மை பொருள், ரெண்டு பொருள்களிலே ஒரு சில ஒற்றுமைகளும் ஒரு சில வெற்றுமைகளும் இருக்கின்றன. அப்படிதானே அண்மை பொருளுக்கு இலக்கணம். அப்படி இந்த அண்மை பொருளை சொல்லுகின்றவர், இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, குதிரை அணத்துவம் அப்படிங்கறது எதை குறிக்கிறதுன்னு சொன்னா, அத சாதுருசிய அண்மை பொருள், அந்த இலக்கண முறைப்படி, அந்த பாணினி இலக்கணப்படி சாதுருசிய அண்மை பொருள் சொல்லுவாங்க. அந்த சைவ சித்தாந்தம் உணர்த்துகின்ற சாதுருசிய அண்மை பொருளை பற்றி இப்ப நம்ம பார்க்கலாம். அத்வைதம் என்ற சொல்லில் உள்ள நகரம் சாதுருசிய அண்மை பொருளை குறிக்கும் அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்கிறது. துவைதம் என்றால் இரண்டு, அத்வைதம் என்றால் இரண்டு அல்லாதது. இரண்டு இல்லைன்னு சொல்ற அன்றுன்னு சொல்லல, இரண்டு இரண்டு அல்லாதது. இங்க சிவத்துக்கும் உயிருக்குள்ள சம்பந்தம் குறித்து இந்த சொல் வருகிறது. அதான இப்ப நம்ம பார்க்க வரோம், கடவுள் ஏன் அந்த உலகத்தை படைச்சார், உயிர்களையே உயிர்களுக்கு உடலை கொடுத்தார், அந்த சம்பந்தம் தெரியணும் நமக்கு. அவனுக்கும் உலகத்துக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு தெரியணும், அந்த தொடர்பைத்தான் இந்த அத்வைதம் என்பது குறிக்கிறது. எனவே அந்த வந்து இரண்டு அல்லாதவை, இரண்டுன்னு பன்மையில் வந்ததுனால அதனுடைய முடிவும் அல்லாதவை. அப்ப இரண்டு அல்லாதவை என்று பன்மையால் இதை சொல்லணும். அத்வைதம் என்பதற்கு என்ன பொருள், உண்மையான பொருள் சொல்லணும், இரண்டு அல்லாதவை. அப்ப என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரண்டு அல்லாதவைன்னா இரண்டு பொருள்கள் தான், இரண்டு பொருள்களாக இருந்தாலும் அது கலப்பினால் ஒன்றாக இருக்கிறது. ரெண்டு பொருள், ஆனா உயிரோட இறைவன் எப்படி இருக்கான், கலந்து இருக்கிறான், பிரிக்க முடியாதபடி கலந்து இருக்கிறான். இதான் அண்மை பொருள், பிரிக்க முடியாதபடி கலந்து ரெண்டாக இருந்தும். இப்ப ரெண்டு அல்லாதவையும் தானே அது பொருள் நம்ம சொல்லணும், அத்வைதம் என்பதற்கு இரண்டு அல்லாதவை அண்மை பொருள். அப்ப இரண்டு அண்மை பொருள் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப இரண்டு அல்லாதவை அப்படின்னு சொன்னா, அதுக்கு சாதிரித்த அண்மை பொருளை நம்ம கொள்ளுகிறோம். இரண்டு அல்லாதவை என்றால் இரண்டு பொருளாக இருந்தும் கூட அவைகள் இரண்டாக இல்லாமல் கலப்பினால் இறைவனும் உயிர்களும் ஒன்றாக இருக்கிறது. அப்படி ஒன்றாக இருக்கின்ற ஒன்றுக்கு துன்பம் வந்த பொழுது அந்த ஒன்று கலந்து இருப்பதினாலே இறைவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, உயிருக்கு செய்ய வேண்டியதை செய்யறான். அந்த ஒன்றாக இருப்பதனால தான் செய்ய வேண்டியதை செய்யறான். கருணை இல்ல, இன்னொரு கருணை தான், கருணை தான் நீ சொல்ற கருணை தான். அந்த திருவருட் பயன்ல ஒரு பாடல் இருக்கு, என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறோம், ஒரு வீட்டுல குடும்பமா இருக்கிறோம், ஒரு தாய், ஒரு தகப்பனார், ஒரு பையன், ஒரு பொண்ணு, எல்லாம் இருக்கிறோம், நாலு பேர் வீட்டுல இருக்கிறோம். அந்த வீட்டுல சின்ன பையன் வளர்ந்து கொண்டு வருகிறான். அப்ப அந்த பையன் வளர்ந்து கொண்டு வருகின்ற பையனுக்கு சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா அவனுடைய குணம் தெரியும், அவன் எதுலயாவது திறமைசாலியா இருப்பான். பக்கத்திலேயே இருக்கிறதுனால அப்பாவுக்கு தெரியும் இவனை எந்த வழியில கொண்டுட்டு போகணும். எதனால தெரியுது? பக்கத்துல இருக்கிறதுனால தெரியும் இவனுடைய நோக்கம் என்ன. சில பையன் பாத்தீங்கன்னா சின்ன வயசா இருக்கும், எதையாவது வச்சுக்கிட்டு இப்படி தட்டுவான், கரெக்டா தாளம் கிடைக்காது. அவனுக்கெல்லாம் அந்த இசையை சொல்லி கொடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையா வருவான் பிற்காலத்துல வருவான். சில பையன் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் பிரிச்சு பிரிச்சு போட்டு மறுபடியும் அசம்பிள் பண்ணிடுவான். சில பையன் டிவியை கூட பிரிச்சு போறான், கம்ப்யூட்டர் இதெல்லாம் பிரிச்சுடுவான். இங்க இருக்கிற நம்முடைய இந்த கைபேசி இருக்கு பாருங்க, பிரிச்சு போட்டுவான். தமிழ் சில பேர் பிரிச்சு போடுவோம், மறுபடியும் அசம்பிள் பண்ண தெரியாது, எந்த இடத்துல எடுத்தவங்கிறது தெரியாது. ஆராய்ச்சி அறிவு சில பேர் ஒரு ஒரு குழந்தைக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வீட்டிலேயே இருக்கிற தகப்பனார் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கு இந்த விஷயத்தில் அவனுக்கு ஆர்வம் இருக்கிறது அப்படின்னு அந்த துறையில் அவனை பயிற்றுவிப்பார். அதுல நிறைவடைந்த பிறகு தகப்பனார் என்ன பண்ணார், இவன் நம்ம பையன் இந்த தகுதிக்கு வந்திருக்கான், இந்த இடத்துல அவனை வேலையில கொண்டு போய் விடணும் அப்படின்னு அவர் தான் நினைப்பார். அப்போ அவர் இங்க களத்தினால் ஒன்றாக இருக்கிறார் முதல்ல அப்பா பையனோட கலந்து ஒன்றா இருக்கார், அதனால அவனுக்கு என்ன வேணும் என்பதை அறிவிக்கிறார். அவனுடைய இயல்பு தெரிந்து அறிவி, அவனுக்கு இயல்பு தெரிந்துங்கிறத முக்கியமா வச்சுக்கணும், இயல்பு தெரிந்து அறிவிக்கிறார். அந்த அறிவித்து அவனுக்கு முழு அறிவு வந்த உடனே அவனை எந்த இடத்துல கொண்டுட்டு போய் பணியமர்த்த வேண்டும் என்று அங்கேயும் சேர்ந்துகிறார். அரசாங்கத்தில் லஞ்சம் கேட்டா அல்லது தனியார் லஞ்சம் கேட்டா அதையும் கொடுத்துட்டு அவனை உணவுப்படுத்திக்கிறார். அப்போ பக்கத்துல இருக்கிறவனுக்கு தானே அவனுக்கு அறிவிக்க வேண்டியது தெரிகிறது, அறிவிக்க வேண்டியது தெரியும்னா அவனை கொண்டு போய் எங்க வைக்கணும் அப்படிங்கறதும் தெரியுது. அதுதான் இங்க இறைவன் செய்யக்கூடிய காரியமும். அப்போ இரண்டாக இருக்கிறவன் களத்தினால் ஒன்றாக இருக்கிறான், களத்தினால் ஒன்றாக அவனோட அந்த இருக்கிறான். பொருள் தன்மையால் ரெண்டு தான், கடவுள் பெரியவர், ஆனால் அந்த பெரிய பொருள் தன்னுடைய வியாபக தன்மையினாலே எல்லா உயிர்களோடும் கலந்து இருக்கிறது. உயிர் உயிராக அதுதான் சொல்றோம், ஒரே சேரும் 84. இந்த பாட்டை நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன், ஏன்னா ஒவ்வொரு குணத்துல சொல்லுவேன், ஒரே சேரும் 84 100,000 யோனிவேதம் படைத்து நிறைசேர படைத்து ஆங்காங்கே நின்றான் சிவபெருமான். அங்கங்கே இருக்கிறான், அந்தந்த உயிருக்கு உயிராக இருக்கான், ஒவ்வொரு உயிருக்கும் உயிராக அவன் இருக்கிறான். படைத்ததோடு மட்டுமல்ல அந்த உயிரோடு அவன் கலந்து இருக்கிறான். கலந்திருப்பதனாலே நம்முடைய தேவை அவனுக்கு எதை அறிவிக்கணுமோ அதை அறிவிக்கிறான். பக்கத்துல இருந்துட்டு அறிவிப்பதோடு நம்ம கொண்டு போய் எந்த இடத்துல செலுத்தணுமோ அந்த இடத்துலயும் அவன் செலுத்தி விடுகிறான். அவன் நம்ம இயக்குகின்றான், கொண்டு போய் நமக்கு தெரியலன்னா அவன் கொண்டு இயக்குகின்றான். அவே நம்ம நம்மளோட இருக்கிறவங்களை தான் நம்ம பற்றி தெரியும். இப்ப சங்கரர் சொல்லுகின்றபடியே கடவுளும் நம்மளும் ஒண்ணு அப்படின்னா ஒன்னா கலந்துட்டா நமக்கு என்ன வேணுங்கிறத வெளியில இருந்து அறிவிக்கிறதுக்கு ஆள் இல்லை. மதுவர்களின்படி பிரித்து தனித்தனியா இருந்தாக ஒன்றுத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு இல்லாம போயிடும். ராமானுஜர் சொல்லுகின்ற தத்துவமும் ஒரு வகையிலதான் நமக்கு உதவி செய்யும். ஆகவே நம்முடைய சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது என்றால், இறைவன் உயிர்களோடு ஒன்றாகவும் இருக்கிறான், எப்ப தேவையோ அப்பொழுது வேறாகவும் இருக்கிறான், எப்ப நம்மை செலுத்த வேண்டுமோ அப்பொழுது உயிருக்கு உயிராக இருந்து நம்மை செலுத்திக் கொண்டும் இருக்கிறான். மூன்று வகையிலும் இருக்கிறான். இந்த மூணு பேரும் சொல்றதும் சேர்த்து இறைவனுடைய பணி. நீங்க சொல்றது எதை சொன்னாலும் செய்தாலும் உயிருடைய தேவை முழுமையடையாது. அது வேதமாக இருந்தாலும் வேதாபேதமாக இருந்தாலும் அபேதமாக இருந்தாலும் அது உயிருக்கு செய்ய வேண்டிய உதவிகளில் ஒன்றைத்தான் செய்ய முடியும். இந்த மூன்றாகவும் இறைவனையே இயங்கிக் கொண்டிருப்பதனால்தான் உயிர் எந்த லட்சியத்தை அடையணுமோ அதற்கு அது உதவியாக இருக்கிறது. ஆகவே கடவுள் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய உயிரிலே உயிராக அவன் கலந்திருக்கிறான், உயிரே உயிராக அவன் கலந்திருக்கிறான். நம்முடைய அறிவு அறிவித்தால்தான் அறியும், அதனால அவன் வேறாகவும் இருந்து பொருளின் தன்மையால் உயிர் வேற கடவுள் வேற வேறாகவும் அவனே இருந்து நமக்கு அறிவிக்கிறான். அறிவித்த உயிர் செயல்படுவதற்கு நம்மாலே தனித்து செயல்பட முடியாது. ஆகவே அந்த உயிரோடு சேர்ந்து அவனும் நம்மை செலுத்துகிறான், உயிர்க்குயிராக இருந்து நம்மை அவன் செலுத்தி செயல்பட வைக்கிறான். இவ்வளவு காரியமும் செய்கிறான் என்று அந்த அண்மை பொருளின் மூலமாக மெய்கண்டார் இந்த சுத்தாத்துவத்தை நமக்கு விளக்குகிறார். இப்ப நம்ம சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற சுத்தாத்வீதம் என்பது இதுதான், இறைவன் ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருந்து உயிர்க்கு உதவி செய்கிறான். இந்த முத்தொழில் மூன்று தன்மையாக அவன் இருந்து செய்வதனால்தான் உயிர் தன்னுடைய பரிபூர்ண நிலையாகிய சில சாயுச்சியத்தை அதனாலே அடைய முடிகிறது. இதுல ஒரு தொழில் குறைந்தாலும் உயிரானது நிறைநிலை அடைய முடியாது. அப்ப நிறைநிலை அடைவதற்கு என்னென்ன தேவையோ அதுவாகவே எல்லாம் சிவபெருமான் விளங்குகிறான். ஒருவனை இதெல்லாம் செய்ய முடியுமானா? அவனால எதையும் செய்ய முடியும். அவன் பேராற்றல் படைத்தவன், முற்றுணர்ந்தவன், அதனால அவனால இதெல்லாம் செய்ய உயிருக்கு என்னென்ன நன்மைகள் வேண்டுமோ அதையெல்லாம் சொல்ல செய்ய முடியும். அதனாலதான் இது வந்து சைவ சித்தாந்தத்தினுடைய மிக உன்னதமான ஒரு கொள்கை, மிக மிக உன்னதமான கொள்கை. இந்த கொள்கைக்கு நிகரான ஒரு கொள்கை இல்லை. ஏன்னா உயிர்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பு இதுல மிக சிறப்பாக வர்ணிக்கப்படுகிறது. இதைத்தான் சைவ சித்தாந்தத்தினுடைய உன்னதமான கருத்து அப்படின்னு சிவபிரகாசத் தலைவர் சொல்லுகின்றார், உமாபதி சிவாச்சாரியர் சொல்லுகின்றார். புற சமயத்தவர்க்கு இருளாய், கடவுள் புற சமயத்தை பேசுறவங்களுக்கு எல்லாம் எப்படி இருப்பாரா? இருட்டா இருப்பார். புறப்புற சமயம், புறச்சமயம், அகப்புற சமயம்.
1: அப்படின்னு வேதத்தை ஒத்துக்கிறவங்க ஒத்துக்காதவங்க இப்படி எல்லாம் பல பிரிவுகள் இருக்கின்றன. அவர்களுக்கெல்லாம் கடவுள் தோன்றவே மாட்டார். அடக்கமயத்தவர்கள் இருக்கிறாங்க, அவங்க சிவாகமத்தை எல்லாம் ஒத்துக்கொள்வார்கள். ஆனால் முக்தி நிலையிலே வேறு வேறு கொள்கைகள் உடையவர்கள், அவர்களுக்கும் கடவுள் அகப்பட மாட்டார். அகத்தமயத்தவர்கள், ஏன்னா அகத்தமயத்தில் இருக்கின்றவர்கள் மிக நெருங்கி நம்மை வருகிறார்கள், சரிதான் நெருங்கி வருகிறார்கள். அவர்களுக்கு அவன் ஒளியாக விளங்குகிறான். மிக விரைவிலே அந்த வெளிச்சம், காலையில சூரியன் வருவதற்கு 5 மணி ஆன உடனே கிழக்கு பக்கத்தம் பார்த்தா வெளிச்சம் தெரியும். அந்த மாதிரி அகத்தமயத்தில் உள்ளவர்களுக்கு அவன் ஒளியாக விளங்குவான். ஆனாலும் அவர்களும் இந்த சைவ சமயத்துக்குள் வர வேண்டியவர்கள் தான். இன்னும் அவருக்கு நிறைய பிறவிகள் இருக்கின்றன. அப்படி இருக்கக்கூடிய சிவபெருமான் புகழ் அளவைக்கு அளவாகி பொற்பணி போல் அபேத பிறப்பியலதாய் பொண்ணும் பணியும். பொண்ணுன்னா பவுன், பணினா ஆபரணம். இந்த பொண்ணும் அதனுடைய ஆபரணமும் ஒரே உலகத்தால் செய்யப்பட்டது. ஆபரணம் நாமருவத்தை நீக்கிவிட்டால் மறுபடியும் பொண்ணாயிடும் அப்படின்னு யார் சொன்னாங்க? சங்கரர் சொன்னாரு. அது மாதிரி இல்லாமல் அது அந்த கொள்கை அபேதம், கடவுளும் நாமும் ஒண்ணுங்கிற கொள்கை பொருந்துவதாக இல்லை. இருள் வழிவேல் பேதமும், இருள் வெளி போல் அதாவது இருட்டும் வெளிச்சம் போல் பேதமாக சொல்லுவது அது யார் சொல்ற? மத்துவர் சொல்லுகின்றார். அதுபோல இல்லாமலும் சொற்பொருள் போல் பேதாபேதமும் இன்றி, இந்த மூணு பேரும் ஒரு ஒரு கருத்தை தான் சொல்லுகிறார்கள். இறைவனுக்கும் கடவுளுக்கும் உள்ள ஒரு கோணத்தை சொல்லுகிறார்கள், மற்ற கோணத்தை அவர்கள் சொல்லுவதில்லை. அதனாலே அவருடைய தத்துவம் பொருந்துவதாக இல்லை, பரிபூரணமானதாக இல்லை. ஆகவே அண்மை பொருளை சொல்லும் பொழுது, அண்மை பொருளை சொல்லி நம்முடைய மெய்கண்டார் அவர்கள் இந்த சுத்தாத்வைதத்தை நிர்ணயம் செய்கிறார்கள். கடவுளுக்கும் உலகத்துக்கும் உள்ள தொடர்பு, கடவுள் உயிர்களோடு ஒன்று கலந்து கலப்பினால் உயிர்களோடு உயிர்களாகவே இருக்கிறார். பொருளின் தன்மையால் வேறாக இருந்து அறிவித்தால் தான் நம்ம உயிர் அறியும், அதனால அறிவிப்பதற்காக வேறாகவும் இருக்கிறார். இந்த உயிர்களால் தனித்து செயல்பட முடியாது, ஆகவே உயிர்கள் செயல்படுவதற்காக உயிரோடு சேர்ந்து அவரும் செயல்படுகிறார். இப்படி மூன்று, அபேதம், வேதாபேதம், வேதம் என்ற மூன்று கொள்கைகளையும் உள்ளடக்கிய ஒரு கொள்கையாக சுத்தாத்வைதம் என்பது விளங்குகிறது. அதனால என்ன சொல்றார்? வேதாபேதம் இந்த மூன்றும் இன்றி, மூன்றும் பொருந்துவதாக இல்லாமல் இருப்பதனாலே பெருநூல் சொன்ன அறத்தின் விளைவதா, பெருநூல்கள் எல்லாம் வேதம் ஆகமம் எல்லாம் பெருநூல்கள், அந்த அவைகள் சொன்னத்துடைய சாரமாக உடலுயிர் கண்ணருக்கண் அறிவு ஒளி போல் பிரிவரும் அத்விதமாகும் சிறப்பினதாய். இந்த சைவ சித்தாந்தம் மட்டும் இந்த சுத்தாத்வைதம் என்ற சிறப்பை உடையது. இது அறிவு ஒளி போல் பிரிவரும் அத்விதமாகும் சிறப்பினதாய் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறனிங்கு தெரிக்கலுத்தாம். சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற இந்த அத்விவித சம்பந்தமான உயிருக்கும் உலகுக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பை நான் இங்கு வேதாந்தத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடிய செய்தியை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லுகிறேன் அப்படின்னு இந்த பாடல்ல அந்த இந்த அத்விதத்தை தான் மிக சிறப்பாக சொல்லுகின்றார். இதே கருத்தை இது வந்து ஏதோ நம்முடைய கற்பனையிலிருந்து விளைந்தது இல்லை, இறைவன் இவ்வாறு இருக்கிறான், அதுதான் உண்மையான தொடர்பு என்பதை சித்தியாரும் சொல்கிறது. நீங்க படித்ததுதான் பாட்டை மட்டும் சொல்றேன். உலகலாமாகி வேறாய் உடனுமாய் ஒளியாய் ஓங்கி அலைகளா உயிர்கள் கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்ல தலைவனாய் இவற்றின் தன்மை தனக்கு எய்தலின்றி தானே நிலவு சீர் அமலனாகி நின்றனன் நீங்காதெங்கும். உலகெல்லாம் ஆகி வேறாய் உடனுமாய் இறைவன் இருக்கிறான். இதே திருஞான சம்பந்த பெருமான் திருவீழிமிழலை பதிகத்துல சொல்லுகின்றார். ரொம்ப இதெல்லாம் நம்ம நமக்கு ஆதாரம். இதெல்லாம் வந்து இறைவன் உயிர்களோடு நம்ம வந்து கருத்தை ஏதோ கற்பனையில சொல்லல, அறிவுக்கு பொருந்தாத விஷயத்தை சொல்லலங்கிறது நீங்க உணர வேண்டும் என்பதற்காக இவ்வளவு மேற்கோள். அந்த ஆதாரம் நம்ம எது எது பேசினாலும் கற்பனையில பேசக்கூடாது, என் சொந்த கருத்தையும் பேசக்கூடாது, அதுக்கு ஆதாரத்தோடு பேச வேண்டும். நம்முடைய ஞானிகள் சொன்னது அனுபவத்துக்கு பொருந்தது, யுக்திக்கு பொருந்தது அப்படிதான் சொல்லணும். ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண்ணான் குணம் மூன்றாய் மாறாமறை நான்காய் வரு பூதம் அவை ஐந்தாய் ஆறார் துவை ஏழோசையோடு எட்டு திசை தானாய் வேறாய் தானாய் ஆனாய்னா கலத்தினால் ஒன்றாய் அப்படின்னா வேறாய் பொருளின் தன்மையினால் வேறாக உடனானான் செயல்படுவதற்காக உடனாகியும் வருகிறான். இடம் வீழிமிழலையே என்று அந்த கருத்தை ஒன்றாய் வேறாய் உடனாயிருப்பதை திருஞான சம்பந்த பெருமான் பாட்டுக்கெல்லாம் விளக்கம் சொல்லலாம். நம்முடைய மைய கருத்திலிருந்து நம்ம அது விரிவா போயிட்டு இருக்கோம். அதுக்காகத்தான் திருக்கிழிச்சுப்படியார் என்ற சாத்திர நூலும் இந்த உண்மையை சொல்லுகிறது. ஈராகி அங்கே முதல் ஒன்றாய் இங்கு இரண்டாய் மாறாத எண்வகையாய் மத்தியவற்றின் வேறாய், எண்வகையாய் வரையெல்லாம் ஒன்றாய் மத்தியவற்றின் வேறாய் பொருளால் வேறாய் உடனாயிருக்கும் உருளவை என்றும் கடனாயிருக்கின்றான் தான். இந்த உலகத்தோடு ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருப்பதனாலே நம்மோடு ஒன்றாக இருக்கின்ற இந்த உயிர் அறியாமை அகப்பட்டு துன்பப்படுகிறது. அதனாலே இதுக்கு அறிவிப்போம் வினை, அது செய்கின்ற வினைக்கு தகுந்தது போல உலகத்துக்கு அனுபவித்து இதுக்கு வினையின் வழியாக இதற்கு அனுபவத்தை ஊட்டுவோம்
0: அப்படி அனுபவத்தை அடைவதற்கு அந்த உயிராலே முடியாது. ஆகவே நாமும் இந்த வினை வழிப்படி அந்த உயிர் இயங்கும் பொழுது அதோடு சென்று அதற்கு அனுபவித்து தருவோம் என்று சொல்கிறான் வருகிறான். ஆகவே ஒன்றாகவும் வேறாகவும் அவனே உடனாகவும் நம்மோடு இருக்கிறான். இதுதான் சுத்தாத்விதம் என்று சொல்லக்கூடியது. இத மணிவாசக பெருமான் சொல்லனா சொல்றதோட அத அந்த கருத்தை சொன்னால் தானே நமக்கு சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். ஏனென்றால் அவர் சொல்லாத எந்த விஷயம் இருக்கு சைவ சித்தாந்தத்தில்? வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாய் என்று சொல்லி வாழ்த்துவரேன். இதுல வானாகி ஒன்றாய், வானாகி மண்ணாகி வழியாகி இந்த பொருள்களெல்லாம் நிலைத்து நிற்பதற்கு அவன் தான் காரணம். மண்ணுக்கு திண்மை இருக்கிறது என்றால் அவனுடைய இருப்பு அதனுடைய அவன் கலந்து இல்லாவிட்டால் மண் திண்மையுடையதாக இருக்காது, நீங்கள் இந்த உலகத்தில் வாழ முடியாது. நீருக்கு குளிர்ச்சி அவன் தான் உண்டு பண்ணி இருக்கிறான், நிலவுக்கு குளிர்ச்சி அவன் தான் உண்டு பண்ணி இருக்கிறான், சூரியனுக்கு வெம்மை அவன் தான் உண்டு பண்ணி இருக்கிறான், காற்றுக்கு ஊற்றுணர்ச்சி அவன் தான் உண்டு பண்ணி இருக்கிறான். அவன் அல்லாவிட்டால் இந்த உலகத்துல எந்த பொருளும் அந்தந்த பொருளாக இருக்காது, அவைகள் தன்னுடைய நிலை கெட்டு போய்விடும். அதான் சொல்றார் மணிவாசக பெருமான் சொல்றார், அருக்கனில் தோதி அமைத்தோன், அருக்கனா சூரியன், சூரியனுக்கு ஒளி கொடுத்தவன் அவன் தான், திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன், அழகு பொருந்திய அந்த நிலவு இருக்கிறதே அதில் தன்மை வைத்திரு குளிர்ச்சி அவன் தான் வைத்திருக்கிறான், திங்கள் தீயில் வெண்மை செய்தோன், அந்த நெருப்பிலே வெம்மையை கொடுத்தவன் அவன் தான், அவன் வெம்மையை அதுக்கு ஊட்டாவிட்டால் அது வெம்மையை தராது, சுடாது. பொய்நீர் வானில் கலப்பு வைத்தோன், ஐந்து பூதங்களும் நிறைவேறும்படியாக வானத்திலே கலப்பு வைத்திருக்கிறான், ஐந்து பூதங்கள் கலந்து நிற்கிறதுக்கு அதனை இடம் கொடுத்திருக்கு. பொய்நீர் வானில் கலப்பு வைத்தோன், மேதகு காலில் ஊக்கம் கண்டோன், காற்று காற்று ஊக்கத்தோடு சீறி பாய்கிறது அலைகிறது இல்லையா, அதுக்கு ஊக்கம் கொடுத்தவன் அவன் தான், இல்லாட்டி காற்று அசையாது. நிரந்திகள் நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன், அதை சொல்லும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த ஞானம் வரும். இப்படி எட்டி பார்த்தா நிழல் தெரியும் தண்ணியில, அதை சொல்றாரு. நிழல்திகள் நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன், வாயில ஏதாவது ஒரு பொருளை போட்டா நீர் சுரக்கலன்னு வச்சுங்க ருசி தெரியாது. அப்ப நீர் தான் நமக்கு சுவை தருகிறது. அப்ப அந்த நீருக்கு சுவை தருகின்ற ஆற்றலை அவன் தான் வைத்திருக்கிறான். வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் என்று என்று எனைப்பல கோடி எனைப்பல பெறவும் அனைத்தனைத்தவையும் அடைத்தோனர்தான், ஒவ்வொரு பொருளுக்கும் அவனுடைய தன்மையை அதுக்குள்ளே அடைத்து வைத்திருக்கிறான். இணைப்பல கோடி இணைப்பல பெறவும் அனைத்தனைத்தவையும் அடைத்தோனர்தான்று உன்னோன் காண்க பொழுதோன் காண்க. அப்ப ஒவ்வொரு பொருளும் அந்தந்த பொருளாக இருப்பதற்கு அவன் தான் காரணம். அதனாலே ஒவ்வொரு பொருளிலும் அவன் கலப்பினால் ஒன்றாக இருக்கிறான், ஒன்றாய். அவன் ஒன்றாய் இல்லாவிட்டால் ஒரு பொருளும் இருக்காது. அப்ப ஜீவர்கள் ஆணவங்களத்திலிருந்து விடுபடுவதற்குரிய வாழ்க்கை அதற்கு அமைக்காது, அவன் கிடையாது. அவனால் அவளால் வந்த ஆக்கம் என்று சொல்வார்கள், அவன் கொடுத்ததுதான் நமக்கு வாழ்வு, அவன் கொடுக்கலாம் இந்த வாழ்வு நமக்கு கிடையாது, அவளால் வந்த ஆக்கம். ஆகவே சிவபெருமான் தான் ஒவ்வொரு பொருளையும் அந்தந்த பொருள் அவ்வப்பாறு இருக்கும்படியாக அவன் தான் அவன் திருஷ்டி செய்திருக்கிறான். அது சொல்றார், வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய். அப்போ இதெல்லாம் கலப்பினால் ஒன்றாயிருத்தல். அடுத்தது சொல்றா இதுலயே மூணு சொல்லிடுறாரு, கோணாகி. அப்ப அவன் தலைவனாக இருக்கிறான், வேறாக இருந்து நமக்கு அறிவிப்பதற்காக தலைவனாக இருக்க கோணாகி. முதல்ல ஒன்றாய், இப்ப வேறாய் இருக்கிறான். அடுத்தது யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி. வினை வயப்பட்டு ஆணவ வயப்பட்டு நாம் செயல்படுகின்ற செயல்கள்லாம் நம்மோடு வந்து நமக்கு அறிவு தருவதற்காக தாயாக இருந்து வளர்க்கின்ற சிவபெருமான் நம்மோடு உடன் வந்து நாம் செல்லுகின்ற இடத்துல எல்லாம் அவன் சென்று நமக்கு ஒவ்வொரு இடத்திலிருந்தும் நம்ம என்ன ஞானம் கிடைக்க வேண்டுமோ அந்த ஞானத்தை அவன் தான் கிடைக்க வைக்கிறான். அது உடனாக இருப்பதால் நமக்கு நிகழ்கிறது. கூத்தாட்டு வானாகி நின்றாயை, நின்ற உன்னை நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே, நான் என்ன சொல்லி வாழ்த்த முடியும், நீ என்னோடு என்னுடைய உயிரிலே உயிராக ஒன்று கலந்திருக்கிறாய், கலப்பினால் ஒன்றாகவும் பொருள்தன்மையால் நீ வேறாகவும் நான் என்னை இயக்குவதற்காக என்னோடு உடன் வந்து என்னை இயக்கியும் எனக்கு உதவி செய்கிறாயே, உன்னை என்ன சொல்லி வாழ்த்த என்னாலே முடியும், என் சொல்லி வாழ்த்துவனி அப்படின்னு சொல்றார். இப்ப சூத்திரத்துக்கு வரலாமா? இந்த முன்னுரையோடு இதுக்குள்ள புகணும். இந்த முன்னுரையோடு நம்ம இந்த சூத்திரத்துக்குள்ள புகுந்தாதான் இங்க சுத்தாத்விதம் என்பதை மிக தெளிவாக நாம் அறிய முடியும்.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1, தலைப்பு முதல் சூத்திரம் 22 பாடல் முதல் 38 பாடல் வரை. வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: போற்றிடும் நித்தமோ உன்னை, போற்றிடும் அவ்வையே நீண்டவான் கையில சேர உத்தம உன்னை துதிக்க இல்லவளை துதிக்கையார் கையில சேர்த்தாய் நிதனே உன்போல் அருள் செய்யும் தெய்வம் நிலத்தினில் எங்கனும் இல்லையே பத்தமோ மதியும் வைத்தவன் புதல்வா மாணிக்க விநாயக போற்றி மாணிக்க விநாயக போற்றி உலகினுக்கு நன்மை செய்ய புள்ளை பெற்றான் உயிர்க நல்ல கதியடைய கூத்து கண்டான் பல பயிர்க விளைவு வர பாடுபட்ட பண்புமிக்க பேருளவன் வியாக்கிரபாதன் நலமிக்க பதஞ்சலியின் இருவர் கூடி நாட்டிற்கு செய்த நன்மை அளவும் உண்டோ பல மிகவும் பெற வேண்டில் இரு முனிவர் பாதம் பாடுவீர் தேடுவீர் பரவுவீரே. திருச்சிற்றம்பலம் பார்வதி பதே சிச்சவேஷா அருட்கடலாகிய அகிலாண்டேஸ்வரி செம்புகேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இந்த சிவஞான சித்தியார் என்கின்ற ஞான பூசையிலே சுபக்கத்திலே பதியுண்மை என்கின்ற பகுதியிலே 22 பாடல் முதலாக இப்பொழுது உரை செய்ய எண்ணுகிறேன். உயிர்கள் புலன்களாலே பொருள்களை அறியும். உயிர்கள் புலன்களாலே பொருள்களை அறியும். புலன்கள் என்றால் கண்ணாலே காண்பது, அதே போல செவியினாலே ஓசையை அறிவது, மூக்கினாலே நாற்றத்தை அறிவது, நாவினாலே சுவையை அறிவது, உடம்பினாலே பரிசத்தை அறிவது. ஓசை, பரிசம், உருவம், சுவை, நாற்றம், இதை வந்து ஐம்புலன்கள் என்று சொல்லுவது. இதை பொறிகள் என்று சொல்லுவது, இந்திரியம் என்றும் சொல்லுவது. கண்ணிந்திரியம், செவியந்திரியம் என்று இவைகளை இந்திரியம் என்றும் சொல்லுவது, பொறி என்றும் சொல்லுவது. இப்படி பொறிகளாலே புலன்களை அறிதல் பொறி புலன்னு சொல்லுவார். பொறி புலம் அது பொறிவாயில் ஐந்தவித்தான் என்றும் சொல்லப்படுது அல்லவா திருக்குறள். அதனாலே பொறிகளாலே கண்ணாகிய பொறியினாலே பொருள்களை காண்பது, செவியாகிய பொறியினாலே ஓசையை கேட்பது, மூக்காகிய பொறியினாலே வாசனையை அறிவது, நாவாகிய பொறியினாலே சுவை அறிவது, மெய்யாலே பரிசத்தை அறிவது. மெய்வாய்கள் நூக்கு செவி, கைவாய் கதிர்வேல் முருகன் கடல் வெற்று, உய்வாய் மனநே ஒளிவாய் ஒளிவாய், மெய்வாய் வழி நாசியுடுஞ்செவியாம், ஐவாய் வழி செல்லும் அவாவினையே என்பது கந்தர் அனுபவம். இப்படி பொறிகளாலே உலகத்து பொருள்களை அறியும். பொறிகளாலே உலகத்து பொருள்களை அறியும். இந்த பொறிகள் அறிவிக்கிற கர்த்தாவாயிருக்கிற பொறிகள் தனக்கு அறிவிக்கிற கர்த்தாவாயிருக்கிற உயிரை அறியாது. பொறிகள் உலகத்து பொருளை அறியும். இது நமக்கு அறிவிக்கிறது யார் என்று அந்த பொறிகளுக்கு தெரியாது. கண்ணுக்கு மூக்குக்கு செவிக்கெல்லாம் உயிரை பற்றி தெரியாதுன்னு சொல்கிறேன். உயிர் தானே அறிவிக்குது, உயிரை பற்றி தெரியும். இப்படி புறப்பொருள்களை பார்க்கின்ற, கேட்கின்ற, நுகர்கின்ற, சுவைக்கின்ற இந்த பொறிகளாலே அகப்பொருளை காண முடியாது. அகத்தில் இருக்கிற பொருளை காண முடியாது. அதே கண்முதற் புலனார் காட்சியும் இல்லோன் என்றார் மாணிக்கவாசகர் திருவண்ட பகுதியிலே. கண்முதற் புலனார் காட்சியும் இல்லோன் என்பது திருவண்ட பகுதி. கண்ணாலே சுவாமியை காண முடியாது, காதாலே கேட்க முடியாது, வாயாலே பேச முடியாது. இப்படி இந்த புறப்பொறிகள் இப்படி போனாலும் அகத்திலே உயிருக்கு இருக்கின்ற அறிவின் மூலமாக கடவுளை காணலாம் என்றால் அந்த அறிவுக்கு ஆற்றல் போதாது. அது சிற்றறிவு ஆகையினாலே அது பேரறிவு பொருளாக இருக்கிற சிவத்தை அறியறதற்கு அதுக்கு தகுதி கிடையாது, தகுதி கிடையாது. இந்த பொறிகளாலே, இந்த பொறிகளாலே புலன்களை அறிகிறது என்று சொன்னாலும் கூட, அந்த உயிர் அறிகிறது என்று சொன்னாலும் கூட, அந்த உயிருக்கு உயிராக இருந்து சிவம் காட்ட உயிர் அறிகிறது. சிவம் உயிருக்கு காட்ட, உயிர் பொறிகளுக்கு காட்ட. சிவம் உள்ளே இருந்து உயிர்களுக்கு காட்ட, உயிர் வந்து பொறிகளுக்கு காட்ட. அந்த பொறிகள் வந்து நமக்கு காட்டுவது உயிர் என்று அறியாது, உயிர் நமக்கு காட்டுவது சிவம் என்று அறியாது. இதுக்கு அது தெரியாது, அதுக்கு அது தெரியாது, இதுக்கு அது தெரியாது, அதுக்கு அது தெரியாது. பொறிகளுக்கு உயிர் தெரியாது, உயிர்களுக்கு கடவுள் தெரியாது. இப்படி சீவ லட்சணம், இது சீவ லட்சணம். கண் காணும் காணுகின்ற கண்ணுக்கு உதவியாயிருப்பது உயிர், அந்த உயிருக்கு உதவியாயிருப்பது சிவம், உயிருக்கு உதவியாயிருப்பது சிவம். இப்படி உயிருக்கு உதவி செய்கின்ற சிவத்தை கூடவே இருக்கிற உயிராலேயே அறிய முடியவில்லை. கூடவே இருக்கிற உயிராலேயே சிவத்தை அறிய முடியவில்லை. அது இந்த விவேகாமலே தண்டாமரையில் உடன் பிறந்தும், தண்டாமரையில் உடன் பிறந்தும் தண்டே நுகரா மண்டூகம், உடன் பிறந்தும் தண்டாமரை தாமரையோடு உடன் பிறந்து மண்டூகம் தவளை தண்டே நுகரா அத்தேனை சாப்பிடாது, தண்டே நுகரா மண்டூகம். வண்டே காணத்திட இருந்து வந்தே கமலம் அதுவும், காட்டில் இருக்கிற வண்டு வந்து அதில் இருக்கிற அது இது போலன்னு ஒரு உமாரம் சொல்கிறார். பண்டே பழகி இருந்தாலும் அறியார் புல்லோர் நல்லோரை, இவ்வளோ காலம் பழகினாலும் புல்லர்களுக்கு நல்லோர் தெரியாது. கண்டும் கழித்தும் உறவாடி தம்முள் கலப்பர் கற்றோரை என்பது விவேகிருந்தாபு. அதனாலே கூடவே இருந்தாலும் கூட பெரியோருடைய அருமையை சிறியோர்கள் அறிய மாட்டார்கள். கூடவே இருந்தால் அப்படியே நேரே பார்க்குறீங்கள, கணவனும் மனைவி வச்சுங்க, ரெண்டு பேரும் ஒரே உள்ள இருக்கிறவங்க ரொம்ப ஒன்றுக்கு ஒன்று துணைன்னு வச்சுக்கோங்க. கணவன் அறிஞனாக இருப்பான், வித்வானாக இருப்பான், புலவனாக இருப்பான், மனைவிக்கு அந்த ஞானம் இருக்காது, அவனை அறிய மாட்டாள், அவனை லேசாத்தான் நினைப்பான். அப்படி இருக்கு இல்லடம் கணவன் வெறும் புலவன். அதே போல் தந்தை மைந்தன், தந்தை பெரிய வித்வானாக இருக்கலாம், புலவனாக இருக்கலாம், ஞானியாக இருக்கலாம், பிள்ளைக்கு தெரியாது, அவன் தெரிகிறதுக்கு அவனுக்கு பாக்கியம் இல்லை. குலவு பெரியோர் அருமை நல்லோர்களை அறிவார் குடும்புடன் தாமறிவரோ என்பது கூட குமரேச சதகம். குலவு பெரியோர் அருமை நல்லோர்களை அறிவார் குடும்புடன் தாமறிவரோ என்பது குமரேச சதகம். அதனாலே இப்படி உயிரறிவினுடைய இந்த பொறிகளுடைய லட்சணம், உயிரறிவினுடைய ஆற்றல் மிக குறைவு, மிக குறைவு. அறிவை பற்றி சொல்லும்போது சித்தாந்தத்தில் நம்முடைய சாஸ்திரங்களில் உயிர் எப்படிப்பட்டது என்றால் அதுக்கு தனக்கென்று சுதந்திரம் கிடையாது, சார்ந்ததன் வண்ணமாக இருக்கும், சார்ந்ததன் வண்ணமாக, தனக்கென்று தனி ஒரு பவர் கிடையாது. நீங்கள் உலக வாழ்க்கையிலேயே நீங்கள் பார்க்கலாம், உலக வாழ்க்கையிலேயே சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அப்பா அம்மாவுக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கிறான், இதுதானா? அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டால் மனைவிக்குள்ளே கட்டுப்பட்டுறான், புரியுதா? அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போனால் வாத்தியாருக்குள்ளே கட்டுப்பட்டுறான், புரியுதா? அப்புறம் புள்ளக பெருசாச்சுன்னா பிள்ளைகளுக்குள்ளே கட்டுப்பட்டுறான். சுதந்திரம் கிடையாது, கிடைக்க இருக்காருன்னு சுதந்திரம் இல்லை, இது நல்லா வெளியில் தெரியும். அதே போல் உயிரானது சிவத்தை சாரும்போது சிவமாயும் மலத்தை சாரும்போது மலமாயும், அதனால தனக்கென தனி சுதந்திரம் கிடையாது. அதை உயிரானது பளிங்கு போன்றது என்பார்கள், பளிங்கு, பளிங்கு வெண்மையாக இருக்கும், அதன் பக்கத்திலே ஒரு பச்சை நிறம் உள்ள பொருளை வச்சா அது பச்சையாக இருக்கும், சிவப்பு நிறம் உள்ள ஒரு பொருளை வச்சோம்னா பளிங்கு சிவப்பாக இருக்கும். இது தெரியுமில்ல உங்களுக்கு? அதான் நம்ம சித்தாந்தத்தில் உயிருக்கு எடுத்துக்காட்டு, சார்ந்ததன் வண்ணம், பச்சையை சார்ந்தால் பச்சையாக இருக்கும், சிவப்பை சார்ந்தால். அதனால் சார்ந்ததன் வண்ணமாயிருக்கிற உயிர் தனக்கென்று அறிவில்லாததாயிரு, தனக்கென அறிவில்லாதான் சிவபிரகாசத்திலே சொல்கிறார், தனக்கென அறிவில்லாதது, தனக்கென அறிவில்லாதது உயிர், தனக்கென்று அறிவில்லாத அறிவில்லாததாயிருக்கிற உயிர் உலக பொருளையே நன்றாக அறிய தெரியாத இந்த உயிரானது கடவுளை அறிவது சாத்தியமே அல்ல. உலக பொருளையே நன்றாக அறிய தெரியாது, அது இப்போ முன்னால் வரவன் தெரியும், பின்னால் வரவன் தெரியாது, முன்னால் வரவனே தெரியாது புத்தி எங்கேயோ போயிடுச்சுனா, இதுதான் நம்ம கதை. முன்னால் வருவான், அவனை பார்க்காமே போகிறது உண்டு, தெரிஞ்சவனாக இருப்பான், அவன் சொல்லுவான் அப்புறம் இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்க்காம போனீங்கம்பான், அவன் இவன் பார்த்தவன் பேச வேண்டியதான். ஏன்னா இவன் கருத்து எங்கேயோ இருந்தா, கருத்து எங்கே இருந்தா முன்னால் வந்தவன் தெரியாது. அதனாலே என்ன சொல்கிறேன்னா, உயிருக்கு சுதந்திரம் கிடையாது. ஒன்று, பொருள்களை நன்றாக அறிய தெரியாது, பொறிகள் இல்லாமல் பொருள்களை அறிய முடியாது. உயிருக்கு அறிவுன்னு பேர் தானே, உயிருக்கு அறிவுன்னு பேர், அந்த அறிவு பொறி இல்லாமல் அது அறியாது. கண் இல்லாமல் பார்க்க தெரியாது, காது இல்லாமல் கேட்க தெரியாது, மூக்கு இல்லாமல் நுகர தெரியாது, வாய் இல்லாமல் பேச தெரியாது. அதே திருவூர் பயனில் உமாவிசுவா பரிகாசமாக சொல்கிறார், ஒரு கண் இல்லாமல் பார்க்க தெரியாது, காது இல்லாமல் கேட்க தெரியாது, இதுக்கு பேர் அறிவுன்னு பேர். பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவென்ற பேர் மிக நன்று அருளார், அறிவென்ற பேர் நன்று, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அறிவுன்னு சொல்லலாமா? கண்ணு இல்லைன்னா உனக்கு பார்க்க தெரியாது, உனக்கு போய் அறிவுன்னு இருக்கு. இதான் நம்ம கதை, நம்ம லட்சணம். இப்படிப்பட்ட உயிர்களாய் இருக்கின்றவர்கள் சிவானுக்கிரகத்தை பெறாதவர்களாய், சிவானுக்கத்தை பெறாதவர்களாய், கடவுள் அனுக்கிரகத்தை பெறாதவர்களாய் இருக்கின்ற மற்ற சமயவாதி லோகாயதன் முதலான மற்ற சமயவாதி. லோகாயதன்னா புரியுத, கடவுளே இல்லைங்கிற பின்னாத்தியம். அது நம்ம சித்தாந்த நூல்ல லோகாயதன் நூல், உலோகாயதன் ஒன்றன் பாம்பின் கலாபதத்த கடுபட்ட மெய்தி அதிர்பெருமாயே எனப்பல சூழவனும் தப்பாமே தான் பிடித்து திருவாசகம் போட்டு திருவன். அவன் என்ன சொல்றார், உலோகாயதன் ஒன்றன் பாம்பின்
4: உலோகாயதன் பாம்பு போலும் கடவுள் இல்லைங்கிறது.
3: அதனாலே அப்படியே தனக்கென்று அறிவில்லாமலும் சிவானுக்கத்தை பெறாமலும் சிவானுக்கரகம் பெறாமலும் உள்ளவன் நூல் செய்தானால் அந்த நூல் எப்படி இருக்கும்? இப்ப நல்லா விளங்குதா? தனக்கென்று அறிவு கிடையாது, அதற்கு மேல அனுக்கரகம் கடவுளே இல்லையன்னு சொல்றான், அவன் நூல் செய்தா அது என்னமா இருக்கு அந்த நூல்? ஐயோ குப்பையில போட முடியாது. அதே உலகாயனத்தான் முதல்ல பரபக்கத்துல காட்டுறாரு. யாரு? அருணி சிவாசுரன். அவன் உலகம் உண்டாவதற்கு கடவுள் வேண்டுவதில்லை என்கின்ற கொள்கையுடையவன். உலகம் உண்டாவதற்கும் நிற்பதற்கும் ஒடுங்குவதற்கும் கடவுள் வேண்டியதில்லை, ஒரு கர்த்தா வேண்டியதில்லை. அது என்ன அடுத்தாப்புல ஒரு காட்சி பரமானந்தா அவனுக்கு உடன்பாடு. காட்சி பரமானந்தா அவனுக்கு உடன்பாடு. ஆகம பிரமாண உடன்பாடு கிடையாது, அனுமான பிரமாணமும் உடன்பாடு கிடையாது. காட்சி பரமானந்தா அவனுக்கு உடன்பாடு. கண்டது கண்ணுக்கு கா தெரியாதெல்லாம் இல்லை. அதுல உலகம் கடவுளாலே உண்டு பண்ணப்பட்டது சைவ சித்தாந்தம். அவன் பூதங்களாலே உலகம் உண்டாச்சு, பூதங்களாலே மண் தண்ணீர் நெருப்பு காற்று இதானே. அவன் ஆகாயத்தை ஒத்துக்க மாட்டான், அவன் நாளே பூதம் தான். லோகாயுதனுக்கு நாளே பூதம் தான், ஆகாயத்தை ஒத்துக்கிறது. ஆகாயம் தெரியல இல்ல, ஆகாயிலன்னா நம்ம சஞ்சரிக்க முடியாது. இப்ப நம்ம இருக்கிறதுல ஆகாயத்துல தான் இருக்கிறோம். அது தெரியுதா? இதெல்லாம் வெளியெல்லாம் வெளியின்னு சொல்லுது. பரவெளி எங்க சுவாமி ஆடுறது, இது பூதாகாசம், இது பூதாகாசம். சுவாமி ஆடுறதான் ஞானாகாசம். வானாகி மண்ணாகி வழியாகி உளியாகிங்கிறது அல்லவா? வழி என்றால் காற்று, வெளி என்றால் ஆகாயம். ஆகாயங்கிறது வடமொழி, வெளி என்பது தமிழ். அதனாலே இந்த வெளி என்கின்ற ஆகாயம் கண்ணுக்கு தெரியாமையினாலே அஞ்சு பூதத்தை ஒத்துக்கிறது இல்லை, நாலு பூதம் தான் ஒத்துக்கும். மண்ணு தெரியும், தண்ணீர் தெரியும், நெருப்பு தெரியும், காற்று தெரியும். காற்று தெரியலைனாலும் உடம்புல போடுது இல்லை, அதை ஒத்துக்கணும். காற்று அடிக்குதுன்னு சொல்கிறான்ல மேலே தெரியும் பெருசம். ஆகாயம் கண்ணுக்கு தெரியாது. அதனாலே இந்த பூதங்களாலே உலகம், பூதங்கள் கூட்டுறவினாலே உலகம் உண்டாவது என்று அந்த லோகாயதன் சொல்லுவார். அதுக்கு அவன் உதாரணம் சொல்றது எப்படின்னா, வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு மூனையும் கூட்டினா மென்ன சிவக்குமா சிவக்காத நல்லா சிவக்கு. வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு மூனையும் போட்டு மென்றால் சிவக்கும் இல்ல, வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு மூன்றும் சேர்ந்தால் சிவப்பு உண்டாவது போல இந்த பிருத்திவிய பூத்தியையும் வாய் என்கிற நான்கு பூத கூட்டுறதுனால உலகம் உண்டாவதுங்கிறான். இதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க மறுப்பு? சொல்ல நியாயமா தானே இருக்குது. வெத்தலை பாக்கு சொன்னா மூணு சேர்ந்தா செவக்குது, இந்த நாலு பூதம் செஞ்சா உலகம் உண்டாகும். அடைய அறிவுள்ளவனே, அடைய அறிவுள்ளவனே, இந்த மூணையும் ஒரு ஆள் சேர்த்து மென்னாத்தான்டா செவக்கும். நாலு பூதம் எப்படி தானா கூடும்? இங்கனே வச்சிரு வெத்தலை பாக்கு சொன்னா மூணு, இங்கனே வச்சிரு ஆயிரம் வருஷம் ஆனாலும் செவக்கு பண்ணுவாங்க. இங்கனே இருக்கட்டும், வெற்றிலே பாக்கு சொன்ன ஒன்னாம் பருவத்திலே பாக்கு சொன்னாம் வச்சுக்கோ, ஆயிரம் வருஷம் ஆனாலும் செவக்குமோ? ஒருவன் சேர்த்து வென்றானால் செவக்கும். அதே போல நான்கு பூதங்களையும் ஒருவன் கூட்டினால் உலகம் உண்டா. இது மூணு கூடாது போல அது நாளும் கூடாது. ஒரு ஒருவன் கூட்டினால் செவக்கும், அதையும் ஒருவன் கூட்டினால் உலகம் உண்டா. அப்படி அடிக்கிறார் அருணந்தி சிவன். ஆகவே இப்படி உலகம் இவன் என்ன பண்றான்னா, உலக தோற்றத்துக்கு கர்த்தா வேண்டியதில்லை என்று சொல்றதோட, உலக தோற்றத்துக்கு கர்த்தா வேண்டியதில்லை என்று சொல்லுவது போல அது மாத்திரமல்லாமல் உலகம் தோற்றமும் ஒடுக்கமும் இல்லை, நிலையாக எப்போதும் இருப்பது. தோற்றமும் கிடையாது, தோற்றமும் தெரியலே இல்ல. இந்த பூமி உண்டானது, தண்ணீர் உண்டானது, எத்தனையோ காலமும் எங்கள் பாட்டன் காலத்திலிருந்து இப்படித்தான் இருக்குது, முப்பாட்டங்காலத்திலிருந்து இப்படியே தான் இருக்குது. தோன்றினது ஒன்றும் தெரியல, அழியறதும் தெரியல. தோற்றமும் இல்லையா, அழிவும் இல்லையா, நிலையா இருக்கிறது இருப்பதனால இது எப்போதும் நித்தியம் இந்த உலகம் அப்படியே இருக்கிறது. இப்படி நிலையா இருக்கிறத ஒத்துக்கொள்வாரே தவிர தோற்றம் கொடுக்கத்தை ஒத்துக்கொள்ளுறது இல்லை. அதுக்கு அருளஞ்சி சிவன் சொல்றாரு, உதிப்பதும் ஈரும் உண்டென்று உரைப்பது இங்கு என்னை. உதிப்பதும் தோன்றுவதும் ஈரும் முடிவும் உண்டு என்று உரைப்பது இங்கு என்னை. தோற்றம் உண்டு, ஒடுக்கம் உண்டு என்று நீங்கள் சொல்லுகிறது என்ன இருக்கு? முன்னோர் மதித்துலகு அனாதியாக மன்னியது என்பர். கையாலே முன்னோர்கள் எங்கள் பாட்டங்காலத்துலேருந்து பார்க்குறேன் அப்படியே தான் இருக்குது. இந்த பாறை, இந்த மண், இந்த இடங்கள் இதெல்லாம் அப்படியே தான் இருக்குது, புதுசாக உண்டானதான் ஒன்றும் இல்லையே. இது அனாதியாக அப்படியே உள்ளது, அனாதியாக அப்படியே இருப்பது, இது ஒரு காலம் தோன்றதும் கிடையாது ஒடுங்கிறதும் கிடையாது அப்படியும். என்ன இதற்கு யார் அனுமானாதி எடேன், ஐயால இதற்கு நான் அனுமான ஆகோப்பிரமாணம் எடுக்க வேண்டியதில்லை. நீ சொல்லுகிற அந்த வினாவுக்கு பூதாதி எல்லாம் விதிப்படி தோற்றி மாய காணலாம் மீதி நிற்கும். பூதாதி என்கின்ற பூதங்களால ஆக்கப்பட்ட உடலும், பூதங்களாலே உடம்பு பூத உடல், பூத உடல்னே சொல்றது, பூதம் தான் அஞ்சு பூதம் தான் உடலே, அஞ்சு பூதம் உலகம், அஞ்சு பூதம் உடம்பு, குண்டை எப்படியோ அண்டமும் அப்படி. நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அரைஞ்சு பார்த்தா அண்டமும் பிண்டமும் ஒரே மாதிரியா இருக்கும். என்னென்ன பிண்டத்து அண்டத்துல இருக்கோ அத்தனையும் பிண்டத்துல இருக்கு. அதே பரிணாமம்னு சொல்றது, பரிணாமம்னு சொல்றது, பூத பரிணாம தனு, பூத சார பரிணாம தனுன்னு சொல்றது, தனுன்னா சரீரம், பால் தயிரானார் போல, பால் தயிரானார் போல, அதனால மண்ணு தண்ணீர் நெருப்பு காற்று ஆகாய எல்லாம் அஞ்சு உருளால இந்த உடம்ப பண்ணியிருக்கிறேன். மண்ணெல்லாம் தசைப்பகுதி, தண்ணீர் இருக்கிறதா நல்லா தெரியுது, தண்ணீர் இருக்கிறது நல்லா தெரியுது, தண்ணீர் வச்சிருக்கான் பார்த்தீங்களா, புரியுதா? அப்புறம் நெருப்பு, ஐயோ அது இல்லைன்னா ஜீரணமே கிடையாது. உஷ்ணம், நெப்ப வெப்பம் இருக்குல்ல, வெப்பம் உஷ்ணம், நெருப்பு நெருப்பு நெருப்பு. அதற்கு மேலே வந்து காற்று, காற்று உங்களுக்கு பத்து வகை காற்று, தசவாயுக்குன்னு சொல்லுவோம். அந்த காற்று நல்லா தெரியுது, காற்று நல்லா தெரியுது, நல்லா போகுது வருது போகுது வருது. இந்த காற்றை நினச்சி பார்த்தாலே ஒருத்தர் இருக்கிற அந்த காற்றை கணக்கு பண்ணி கூட உள்ளுக்கு அது வர தள்ள, வெளியில் தள்ள உள்ளுக்கு தள்ள ஒரு ஆள் ரொம்ப தள்ளிவிடு. இப்போ நம்மளால் அந்த காற்றை வெளியில் விட முடியலையோ, நம்மளால் அடக்கவும் முடியலையோ. இப்போ இந்த பிராணவாயுவே, இது பிராணவாயுன்னு சொல்லுது, இதை நம்மளாலே வெளியிலே இஷ்டம் போல நிறுத்தவும் முடியாது, உள்ளேயும் நிறுத்த முடியாது. வெகு வேறு அப்படி நிறுத்தி ஆளை நின்று போட்டானா, கேள்வி போட்டிருக்கேன். இந்த மாதிரி அடயோகம்னு சொல்றது, வாசி யோகா அடயோகம்னு சொல்லி நாசிபூ பிராணவாயுவை, அந்த அடயோகளை பற்றி நிறைய கண்டிக்கிறார் அருணகிருஷ்ணர். நாசிபூ பிராணவாயுவெட்டாத யோகிகள், ரேசித்து எட்டாத யோகிகள் நாடிற்று காணோனானதென நின்றானாதா, நாகத்து சாயை ஓய்வுயர் மேகத்தை சேர் சிராமலன் அதற்கு சுவாமியே சுரர் தம்பிரானே. நம்ம திருச்சிராம்பலத்துக்கு போகும், மலைக்கோட்டத்துக்கு போகும், நாசிக்கூட் பிராணவாயு, அதுக்கு அந்த அலங்காரத்திலேயும் சொல்றாரு. அதனாலே இப்படி காற்று இருக்கிறது தெரிகிறது. அப்புறம் ஆகாயம் தான், எத்தனையோ ஆகாயம் இருக்கு, துவாரங்கள் எல்லாம் ஆகாயம், புரியுதா? மண், தண்ணீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இப்படி பூதங்களால் ஆக்கப்பட்ட உலகம். அப்புறம் பூதங்களாலே உலகத்தில் உண்டாகின்ற மற்றைய பொருள்களும், செடி கொடி மரம் முதலான பொருள்களும் தோன்றுவதையும் பார்க்கிறோம். அப்புறம் அது ஒடுங்குவதையும், நிற்கிறதும் தெரிகிறது ஒடுங்குவது. பூத சம்பந்தமான பொருள் அத்தனையும், பூத சம்பந்தமான பொருள் அத்தனையும் உண்டாகிறதும் தெரிகிறது, ஒரு குறிப்பிட்ட காலம் நிற்கிறதும் தெரிகிறது, அப்புறம் அது அழியறதும் தெரிகிறது, தெரியுதா? பூதத்தினால் ஆக்கப்பட்ட உடல் உண்டாவதும் நிற்பதும் அழிவதும் போல பூதங்களான, பூதங்களால் ஆன உலகமும் உண்டானது ஒரு காலம், ஒரு குறிப்பிட்ட காலம் நிற்கு, அப்புறம் கடைசியாக சுத்தமாடி. இதுக்கு நான் அனுமானமே வேண்டியதில்லை, இது ஆகமும் வேண்டியதில்லை, இது காட்சி பிரமாணத்தாலேயே தெரிஞ்சுக்கலாம். காட்சி பிரமாணத்தாலேயே இப்போ மரம் செடி கொடி முதலானதெல்லாம் உண்டாகுதா, அப்புறம் சில காலம் இருக்கிறது போகுதா, அதே மாதிரி இந்த தேகமும் என்ன பண்ணுது, இருக்குது அப்புறம் போயிருக்கு. அதுபோல இந்த உலகமும் பூத சம்பந்தமான உலகமும் ஒரு காலத்தில் உண்டானது, ஒரு குறிப்பிட்ட காலம் நிற்கும், ஒரு காலம் சங்காரம் ஆகிவிடும். அதற்கு நான் அனுமான பிரமாணமும் உனக்கு சொல்ல வேண்டியதில்லை, ஆகம பிரமாணமும் வேண்டியதில்லை, காட்சி பிரமாணமே போதும். இதற்கு யான் அனுமானாதி எடேன், இப்பூதாதி எல்லா விதிப்படி தோற்றி மாய காணலான் மேதினிக்கு. அதுக்கு மேலே இப்படி தோன்றுவதும் மாய்வதும் இயல்புன்னா, இயல்புன்னா இயல்பு வேறு, இயற்கை வேறு செயற்கை வேறு, இயற்கை வேறு செயற்கை வேறு. இயற்கை என்று சொன்னால் ஒரே மாதிரியா இருக்கும், மாறாது. இயற்கை என்றால் அப்படியே இருக்கும், மாறாது. செயற்கை என்றால் மாற்றம் உண்டாகுது, செயற்கை என்றால் அதான் மாற்றமா வையகத்தின் வேறை, மாற்றமா வையகம் மாறுபாடு உடையது, வையகம் மாற்றம் என்பதுதான் உண்டாவதும் இருப்பதும் போவதும், இன்னும் பல பொருள். ஆக மாற்றம் என்பது மாற்றத்தை உடையது, வையகம் மாற்ற, வையகம் உலகம், வையகம் என்றால் உலகம், உலகம் மாற்றத்தை உடையது. அதான் மாற்றமா வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவான் தேற்றனை என்று சௌராணத்துல சொன்னார. அதனாலே இப்படி உலகம் தோன்றுவதும் ஆய்வதும் இயல்பு என்று சொன்னான். இயல்புன்னு சொன்ன செயல் என்கிறது ஒன்று கிடையாது. இயல்பு என்று சொன்னால் செயல் என்பது ஒன்று இருக்கும் அல்லவா? இயல்பு இயற்கைன்னா செயற்கை உண்டு, செயற்கைன்னா இயற்கை உண்டு. சரி, இப்படி இயல்பாக அது உண்டாதுன்னு சொன்னா அது மாயுதுன்னு சொன்னா அதுக்கு செய்தியே கிடையாது. செய்தி கிடையாது, இது பூதந்தானே செய்யும். அடுத்தா போலவே பூதந்தானே செய்யும். முதல்ல சொன்னான்லவா, பூதங்களை உலகத்தை உண்டு கொள்ளணும் தானே செய்யும். இயல்பாதாம் பூதந்தானே ஏற்றிடும் செய்தி என்னின் செயல் செய்வான் ஒருவன் வேண்டும் செயற்படும் அசேதனத்தால். செயல் செய்வான் ஒருவன் வேண்டும். அதையாலே பூதங்கள் எல்லாம் அசேதனம். அசேதனம்னா அறிவில்லாதது. பூதங்கள் அசேதனம், அறிவில்லாதது. அசேதன பொருள்கள் தன்னை ஆக்கிக் கொள்ளவும் நிறுத்திக் கொள்ளவும் போக்கிக் கொள்ளவும் முடியாது. அறிவு பொருளாயிருக்க இதுவே செய்ய முடியல. ஆக்கிக் கொள்ளவும் நிறுத்திக் கொள்ளவும் போக்கிக் கொள்ளவும் முடியவில்லை. அசேதன பொருள் எப்படி செய்யும்? அசேதனம்னா உலக பூதங்கள். அசேதனம் அறிவில்லாது, அறிவு இல்லாது. அதனால அதுவே தானே தோன்றாது, தானே நிற்காது, தானே போகாது. அதுக்கு செயல் செய்வான் ஒருவன் வேண்டும், செயல் செய்வான் ஒருவன் வேண்டும் செயற்படும் அசேதனத்தால். அசேதனம் செயற்படுவது, இந்த பூதம் ஆகிய உலக பொருள்கள் செயற்படுவது. அசேதனம் ஆகிய பூத பொருள் செயல்படுவது, சேதனன் ஆகிய கடவுள் செயல்படுத்துபவன், செயல்படுத்துவோம். அது எது போலவெண்ணில், எது போலவெண்ணில், ஒன்னா நம்பர் காரு 1 கோடி ரூபாய்க்கு வாங்கின காரு நல்லாவே ஓடும். நல்லா ஓடுமா? 1 கோடி ரூபாய்க்கு வாங்கணும், ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி கார். அதான் ஓடுமா? நல்ல காருப்பா. எதுக்கு அவ்வளோ பணம் போட்டு வாங்கினா? அதான் ஓடாத காரை, ஆள் போட்டு ஓடுற காரை எதுக்கு அப்படி பணம் போட்டு? 1 கோடி ரூபாய்க்காரு, 1 நம்பர் காரு, எல்லா தகுதியும் அதுக்கு இருக்குது. பெட்ரோல் இருந்து சகல போனதும் ஃபஸ்ட்டு எந்த ரிமார்க்கும் இல்லை. பார்த்தா நேற்று எடுத்தது கார், அதான் ஓடணும் இல்லை? ஓடாது. அறிவு இல்லாமையினாலே அறிவுள்ளவன் ஓட்டினால் ஓடும். அறிவுள்ளவன் ஓட்டினால் ஓடும். அதே போல அறிவில்லாத பூதங்களை அறிவுள்ளவனாகிய கடவுள் இயக்கினால் பூதங்கள் இயங்கும். அதைத்தான் திருப்பள்ளி எழுச்சியிலே பூதங்கள் தோறும் நின்றாய், பூதங்கள் தோறும் நின்றாய், இனி நல்லால் பூக்கலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லார் கேட்டறியோனை கண்டறிவார். பூதங்கள் தோறும் நின்று பூதங்களை இயக்குகிறான், உயிர்கள் தோறும் நின்று உயிர்களை இயக்குகிறான். பூதம் சடப்பொருள், உயிர் சிற்றறிவு. இதுக்கு தனக்குன்னு புத்தி இல்லையன்னு முதல் சொல்லிட்டேன்ல, உயிரினுடைய லட்சணம் சொல்லிட்டனா. தனக்குன்னு புத்தி கிடையாது, சுதந்திரம் கிடையாது. இது கேப்பா வச்சு கேட்கறோம், தெரியுமா உங்களுக்கு? கேப்பா புத்தி. அது புரியுதுல்ல? பொங்குபோல் அப்படி இருக்க நிறைய இருக்கும், தனக்குன்னு புத்தி கிடையாது. அதனாலே இப்படி இது சிற்றறிவுடையதாகினாலே இதுவும் உலகத்தை ஆக்க முடியாது. அது பூதம் சடப்பொருளாகினாலே, அச்சடப்பொருளாக அதுவும் ஆக்கும். அதனால அசேதனம் அறிவில்லாத பொருள், சேதனம் அறிவுடைய அப்படின்னு சொல்லி அதற்கு மேலே நிலம் புனல் அனல் கால் காண நிறுத்திடும் அழிக்கும் ஆக்கும் பலந்தரும் ஒருவனுக்கு பண்ணிட வேண்டாம். அதான் நிலம் புனல் மண்ணு தண்ணீர் நெருப்பு காற்று, அதான் 4 பூதம் தான் சொல்றான் பாருங்க. நிலம் புனல் அனல் கால் காண நிறுத்திடும் அழிக்கும் ஆக்கும், அந்த பூதங்களே ஆக்கும் அழிக்கும். பலந்தரும் ஒருவனுக்கு பண்ணிட வேண்டாம் என்னின் இலகிய தோற்றம் நிற்றம் ஈரில் ஈரிவை இசைதாலே. இது தானே தோன்றுகிறது நிற்கிறது போறது என்று சொன்னால், இது போறது என்று சொன்னால், இதை தோற்றுவதற்கும் நிறுத்துவதற்கும் முடிப்பதற்கும் தோற்றமும் நாசமும் இல்லாத ஒருவன் வேணும். இப்ப தானே தோன்றுதா உலகம், அதுக்கு அழியலாமன் மனசு வர்றார். அழியலாமன் மனசு வருமா? இப்ப நமக்கு போலாமல் மனசு வர மாட்டேங்குது இல்லை, ரொம்ப நாளைக்கு இருக்கணும்னு தானே மனசு வரும் இல்லை? அப்படித்தானே நினைக்கிறேன். 99 100 ஆகி கூட தொலையாமல் வாழ நனைந்து வருந்து குண்டர்கள் அருணகிரினார். தொலையாமல் வாழ நனைந்து வருந்து குண்டர்கள் என்பார் அருணகிரிநாதர். அதனாலே இப்படி எந்த பொருளும் அழியலாம் என்று என்ன தானே அது தோன்றுகிறது என்று சொன்னால் அது அறிவுள்ள பொருளுக்கே இயலவில்லை. ஆனால் அறிவில்லாத பொருளுக்கு எப்படி? அறிவுள்ள பொருளுக்கே இயலவில்லையானால் அறிவில்லாத பொருளுக்கு தானே தோன்றுவதோ நிற்பதோ அழிவதோ கிடையாது, செய்ய முடியாது. அதுக்கு தோற்றமும் நாசமும் இல்லாத ஒருவன் வேண்டும்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
5: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு அமர்நீதி நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: என்ன பண்றது, ஒன்றும் இல்ல.
7: உடனே அங்கே நம்முடைய இது வந்து யாரு பக்தர்கள் பார்த்த உடனே அடாராடா அப்படிமோ. பகுத்தறிவாதி அங்கிருந்து வந்த உடனே ஐயா இது வந்து வைத்தது இடதுபுறத்தில் வைத்தது என்னது, ஒரே ஒரு கோவணம். வலதுபுறத்தில் வைத்தது என்ன கேட்கிறாங்களா, எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் கோவணம். எப்படி அது சரியில்லாமல் இருக்கும், ஏன் இவன் அறிவு இல்லவா இவன் அது என்ன நினைக்கிறான்னு கேட்டா, இந்த மாதிரி வர்ற எண்ணமே தன்னுடைய அறிவும் தன்னுடைய அனுபவத்தோடு ஒத்ததுதான் அமர்நீதியார் நினைக்கிறான். நான் சொல்றேன் அங்கேயே சித்தமும் உட்கார வைக்கிறேன். உன்னுடைய அறிவும் உன்னுடைய அனுபவம் மட்டுமே உடையதா இருந்தால் அவர் அடியவராக, உன்னுடைய அறிவுக்கும் அனுபவத்திற்கும் அப்பாற்பட்டவராயிருந்த ஒரு அருளாளர் ஆனதுனாலதான் அவர் வந்து அடியவராகிறார். அதனால முதல்ல உனக்கு அது அதனால நீ முதல்ல ஆராய்வதற்கே அன்பி தகுதி இல்லையும். அதனால அது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டா, எப்படி திருமூலர் 3000 இருந்திருப்பார், ஏன் 30 நான் கொட்டாய விடுறனே, 60 கொட்டாய விட்டுறனே, எங்க அப்பா 70 போயிட்டாரு, எங்க அம்மா 65 போட்டாரு, எங்க தாத்தா வந்து 55 போட்டாரு, எனவே இவங்க பாரம்பரியமே 100 3000 எப்படிங்கிறான். அப்போ நீ உங்க தாத்தா பாட்டி தான் எங்க திருமூலர மக்கு பயலையாண்டா, உங்க தாத்தா பாட்டி எங்க திருமூலரா தான் நாங்கே வச்சுட்டு ஜெய்யே போடுறோம். திருமூலர் வாழ்க்கு திருமந்திர வாழ்க்கிற முதல்ல அடிப்படையில் உன் நினைப்பே தப்பு உட்கார. இதுக்கு நீங்க பேச்சுக்கே இட வேண்டியதில்லை, பேச்சுக்கு பேசவே கூடாது. உங்க அப்பா உங்க தாத்தா உங்க அண்ணாச்சி உங்க அண்ணி உங்க மாமி உங்க இது மாதிரிதான் எல்லாரும் கொட்டாய் விட்டுறாங்க 100. எனவே திருமூலர் எப்படி இருப்பாரு கேக்குறேன். அப்ப உங்க மாமி உங்க அண்ணன் மாதிரிதான் எங்க திருமூலரா, அப்படிதான் ஏண்டா திருமூலர் ஆகிறார், அடிப்படையிலேயே தகுறார் உட்கார். ஆமா இது அப்படிதான் சொல்லணும், உண்மை உண்மைதான். அதனால ஆனாலும் செய்கலார் பெருமான் மாண்புமிகு அமைச்சர். அதனால என்ன சொல்றார், கொஞ்சம் சொன்னார் இந்த பையன், முட்டில் அன்பார்தம் அன்பீடும் தட்டுக்கு முதல்வர் மட்டு நின்ற தட்டு ஆறுளோடும் தாழ் ஊரும் வழக்கால். அருமையான ஒரு சொல்லார். இதுல பகுத்தறிவாதியும் ஒத்துக்கொள்ற மாதிரி இப்ப நமக்கு எல்லாம் கோபம் வந்துட்டு ஒன்னே எப்படி சொல்லிவிட்டோம், மாண்புமிகு அமைச்சர் அல்லவா, மதிநுட்பம் நூலுடைய அமைச்சர் உரையாருக்கு அதிநுட்பம் அவ்வளவு முன்னேற் போய் இந்த திருவள்ளுவர் சொன்னாரு. ஒரு அமைச்சரா இருக்கணும்னா 2 இருக்கணுமா அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். மதிநுட்பம் நூலோடு உடையாருக்கு இயற்கையாகவும் கூர்மையா இருக்கணும், செயற்கையாகவும் படிச்சிருக்கணும், அவரு தான் மாண்புமிகு அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போய் தொலைகிறேன். மக்கு மக்கு அவர் நம்ம தமிழ நம்பினதே தப்பு. தமிழை நம்பி ஒரு திருக்குறள் பாடி வச்சாரு, நம்ம நம்பலாமா, நம்பர் கூறியர் வீரர் அல்ல நம்ம, படி போனாலப்பா நடப்போம் நினைச்சாரு செஞ்சு தொலைச்சு விட்டாரு. என்ன பண்ற, மதிநுட்பம் நூலோருடையார்க்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை, இயற்கையான அறிவும் நூலோடு கலந்த செயற்கேறியும் உடையவர் உடைய அமைச்சருக்கு எந்த சூழ்ச்சியும் எதுவும் முன்னிற்காது, சரண் அடையாதுன்னு நுட்பம் நூலுடையாருக்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பைன்னு பாண்டாம் திருவள்ளுவர். இயற்கை அறிவும் நூலறிவும் ஒருங்கிருந்த ஒரு அமைச்சருக்கு எந்த சூழ்ச்சியும் எதிராகா, சிங்க மாதிரி பாண்டாம் அமைச்சியல் ஒரு அதிகாரமே பாண்டார் பாண்டார். இங்க என்ன சொன்னார், இங்க தம்பி இங்க வா, நீ என்ன என்ன படிக்கிறேன்னார், நான் இப்ப வந்து டிகிரி படிக்கிறதுக்கு 3rd ஃபைனல் இயர் அப்படின்னார். என்ன பிகாமி பிஎஸ்சி ஏதோ சரி, இன்னும் எம்ஏ போகல, நான் அடுத்த ஆண்டு எம்ஏ போறேன் மாஸ்டர் எம்ஏ எம்ஏவை நான் எம்ஏன்னு சொல்றதில்ல எம்ஏ, ஏன்னா அவ்வளவுதான் அதுக்கு தகுதி பொறுப்பு, எம்ஏ போகல என்ன சரி. இன்னொரு பையன் இவன் எம்ஏ எம்ஏ சார், இவன் எம்ஏன்னு உட்கார், இவன் இவன் பிஹெச்டி எல்லாம் உட்காரன். இப்ப எப்படி ஒரு கோவனம் வச்சு இவ்வளவு கோவனம் இவ்வளவு ஆடை இவ்வளவு மற்ற எல்லா பொருளும் வச்சு ஏன் வந்து சரிவில்லை அப்படின்னு கேட்கிறேன் அல்லவா. இப்ப இந்த அன்பர் யார் தெரியுமா, இந்த அமர்நீதி யார் யார் தெரியுமா அப்படின்னு, அவர் ஒரு அடியவர் நல்ல சான்றோர் உண்மையிலேயே வஞ்சனை இல்லாமல் அந்த கோவனை திருநவர் அல்ல வச்சுக்கிட்டு இல்லேன்னு இல்லை, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் சுவாமி. அப்ப நல்ல அன்பர், ஆமா. இப்ப இந்த மாதிரி வந்த இவர் யாரு? இவரு பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரின்னு நீ இப்ப அவர் சொன்னாலும் கூட உண்மையிலேயே இவர் யாருன்னு நீ செய்ய போற பின்னால இறைவன்க, இறைவன் தான் இப்படி அடிவரா வந்தார், அதை நான் ஒத்துக்கறேங்க. அப்ப அவர் வந்து இறைவனத்துல என்ன இருக்கும்? அருள். இவர்கிட்ட என்ன இருக்குது? அன்பு. அன்பு அன்புங்கிறதுக்கும் அருளுக்கும் என்ன வேற்றுமை தெரியுமா? படிச்சிருக்கியா? பாழா போன பரிமையல உரையெல்லாம் படிச்சு வச்சியா? அந்த பக்கமே போலீங்க. இன்னும் ஏன் பண்ண போற? எப்படி வழங்க உட்காரான்னு.

பொருளிடத்தில் செலுத்துவது மட்டுமே இருப்பது அன்பு. இப்ப அந்த அவர்நீதியார் இந்த இடது பக்கத்தில் இருக்கிற தட்டில் எதை வச்சிருக்கார், அன்பு ஆகிய தன்னுடைய கோவணத்தை வச்சார். ஆனா இது என்ன, இது என்ன, எது அருள் இங்க வச்சிருக்கிறது என்ன அல்லவா, அன்புங்கிறது ஆமா, அருள்ங்கிற தட்டு இந்த இடது படத்தில் இருக்கிற கோவணம் இல்லைங்களா, இது அன்பு ஆகிய இவர் அடியவர் வச்சது இந்த வலது படத்தில் இருக்கு, இது என்ன பண்ணிருக்கு தூக்கி இட்டிக்குது அல்லவா. இப்ப இதுல வந்து அன்பு வைத்தா அருள் வைத்தா ஆங்கில சொல்லு போட்டா தானே விளங்குது உனக்கு அல்லவா. ஆமாங்க, இது தொடர்பு இல்லாத எல்லா உயிரத்திலும் செலுத்துவதனால அருள் தானுங்க வெயிட்டு, அன்பு தொடர்புடைய இடத்துல அன்பு தூக்கி நிக்கிது அருள் தாழ்ந்து நிக்கிது போடான. அப்ப ஒரு கோவணம் வைத்த தட்டு தாழ்ந்தே இருக்குது, ஏன் அருள்ங்கிறது ரொம்ப பலமானது. இவர் எத்தனையோ போட்டு வச்சார், ஆனா அது அன்பு, அன்பு எப்படிப்பட்டது தொடர்புடைய கொஞ்சம் தான், ஒரு எல்லைக்கு உட்பட்டது அன்பு, எல்லைக்கு உட்படாதது அருள். எனவே அன்புக்கு அருள் தாழ்வு, ஆதலா இந்த தட்டு தாழ்ந்தது அந்த தட்டு உயர்ந்தது. இது அறிவியலா சொல்லி வச்சு, அறிவியலா சொல்லி வச்சு, இப்படி எங்கேயும் சொல்லல, என்ன வரலாறு சொல்லிட்டு போடுவார். இது மாதிரி இவங்க தகராறு பண்ண உடனே அந்த அறிவியலுக்கும் அறிவியலுக்கு அறிவியலா பதில் சொல்லுவோம்னு சொல்லிட்டு அருள் என்பது. அதனாலதான் 25 என்ன அருளுடைமை, 8 என்ன அன்புடைமை. ஏன் இதை எட்ட கொண்டே 8 அன்பை வச்ச படிச்சொழிச்சாதானே திருக்குறள் படிச்சா ஒரு நூலா. 4 என்ன இல்வாழ்க்கை, இது நான் அரண்மொழி உறுத்தல். 5 என்ன இல்வாழ்க்கை. 6 என்ன மனைவியோடு வாழ்தல். 7 என்ன மக்களை பெறுதல். 8 என்ன ஓ மனைவி ஓ மக்களோட அன்பா இருக்கிறது 8 வச்சார். எல்லா உள்ளத்திலும் அன்பா இருப்பதை 25 இல்லறம் எல்லாம் முடித்து ஈதல் இசைப்பட வாழ்தல் இவ்விரண்டும் அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்குன்னு போல் என்ற அதிகாரத்தை நிறைவுபடுத்தி விட்டு இப்படி வாழ்வாங்க இல்லறத்தில் வாழ்ந்த நீ இனி துறவு மேற்கொண்டு வாழணும். அப்படி துறவு மேற்கொண்டு வாழ்கின்ற பொழுது என்ன வரும், அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுள்ள. செல்வத்துல செல்வம்னா அருட்செல்வம் தாண்டா அப்படின்னா சார் சில்ற அது முட்டா பயிர கூட இருக்கும், ஆனா அருட்செல்வம் நல்ல ஞானி இடத்தில் தான் இருக்கும் என்று சொல்லி 25 அருள்மைத்தார். அப்போ 8 இருக்கிறது அன்பு, 25 இருக்கிறது அருள் அல்லவா. அப்போ அது பறந்தது விரிந்தது, இது சுருங்கியது ஒரு எல்லைக்குட்பட்டது. எனவே அன்பு தாழ்ந்து அருள் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி ரொம்ப அருமையான அறிவியல் வகையிலும் சொல்லி வைத்தார். முட்டில் அன்பர்தம் அன்பீடும் தட்டுக்கு முதல்வர் மட்டு நின்ற தட்டு அருளோடும் தாழ்வுறும் வழக்கால். அருள் என்பது ரொம்ப வெயிட்டானதுனால கனமானது ஆனதுனாலே அது தாழவும், அன்பானது சிறிது அதில் குறைபாடுடையதாதனாலே அது உயர்ந்தும் இருக்கிறது. பட்டோடும் தூயில் அநேக கோடி அழியிடும் பத்தர் தட்டு மேற்பட தாழ்ந்தது கோவன தட்டு. இங்க நீங்க உயர்வு தாழ்வுன்னு பார்க்கும்போது அன்பருடைய இதெல்லாம் உயர்ந்திருக்குங்க, இங்க திராசுல எது உயர்வு, திராசுல எது உயர்வு தெரியுமில்ல, எது தாழ்ந்திருக்கு அதான் உயர்வு. ஆமா, இவன் போட்டு போட்டு பாக்குறான், குண்டுமணியை போட்டு பாக்குறான், இதை போட்டு பாக்குறான், இதை போட்டு பாக்கலன்னா சார் இது 5 மேல இருக்க மாட்டிருங்க. அப்ப உன் குண்டுமணி எல்லாம் சின்ன விஷயம் இருக்கும். தராசுன்னு வைக்கும் போது எது தாழுதோ அது உயருது, எது உயருதோ அது தாழுது. தராசை பொறுத்து வரைக்கும் விளங்குதா, இங்க தராசை வச்சல பாக்குற அருமையா இந்த ஓமை எல்லாம் காட்டி சொன்னார். ஆன தன்மை கண்டடியவர் அஞ்சு அந்த நர்பும் தூணருந்துயில் வர்க்க நூல் வர்க்கமே முதலா மானம் இல்லன குவிக்கவும் தட்டின் மட்டிதுவால் என் தன் என் ஏனை என் தானம் இடப்பெற வேண்டும் என்றிறஞ்ச பார்த்தார். மற்ற தட்டு மட்டும் நூலா வச்சிருந்தார், இன்னுமே என்ன இதெல்லாம் இதுக்கு போகணும், நெய்தல் நெய்து துணியாகணும், அந்த நூல் மூட்டை இருந்தது அதையும் வைகிறார் வச்சார். ஆசங்கம் ஒரே இருந்தது, நல்ல பொன்னோடும் வெள்ளியும் நவமணித்திரளும் எல்லாம் உணர்ந்து வச்சாரு. எல்லையில் பொருள் சுமந்தவர் இடையிட கொண்டே மல்கு தட்டு மீதெடுந்தது பார்த்தார். அப்ப என்னடா அது, இது மாதிரி உழவு தனம் எல்லாம் பவுன் எல்லாம் போட்டு கூட வந்து அது மாதிரி உயர்ந்தே இருக்குது, இது வந்து ஒரே ஒரு கோவணம் அங்க அப்படியே இருக்குது, தட்டோட தட்டு அப்படியே மண்ணோட பதிஞ்சிருக்கு. ஒரு கால் மண்ணுகண்ணு ஏதாவது ஆகர்ஷண சக்திங்கிறமே ஈர்ப்பு சக்தி, அந்த ஈர்ப்பு சக்தி எடுத்து வச்சுட்டு தானே, ஏன் இங்கேயும் தான் மண்ணு இது மாதிரி அமைச்சிருக்கு, ஆகிர சக்தினா எங்கேயும் தானே இருக்கு சார் ஈர்ப்பு சக்தி, இந்த ஒரு தட்டை மட்டும் எழுத்துக்கிட்டு ஒரு தட்டை மட்டும் தூக்கி விடுமா அத போட, அதெல்லாம் கிடையாது. அப்ப என்னமோ ஒண்ணு இருக்கு, என்ன ஒண்ணு இருக்கு, திருவருள் இந்த ஆன்மாவினுடைய அறிவிற்கும் செயலுக்கும் உடைமைக்கும் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட ஒன்று, மனித எல்லை அவற்றிற்கு மிகச்சி சிறிய எங்கேயோ கிஞ்சித்தாக இருக்கின்ற மனித எல்லையை வைத்து அருள் எல்லையை ஆராயக்கூடாது, ஆராய முடியாது, அது தெரியணுமே தவிர வேற ஒன்றும் நம்முடையதில்லை. அதான் எதுக்கு

0: எல்லாம் பார்த்தார். அங்கிருந்து வீடே காலி பண்ணிட்டார், எல்லாத்தையும் எல்லாம் வச்சுட்டார். இங்க ஒரு சந்தேகம் வரும், ஏ சார் தராசு என்ன அவ்வளவு பெருசா அப்படின்னு. பெருசா தான் இருந்திருக்கணும்ப்பா. எப்படின்னா இது எப்படி வெயிட்ல அதிகமா இருக்குதோ இது வைக்க வைக்க அகன்று கொடுத்துருக்கணும். அதெல்லாம் ஆசிரியர் சொல்லல, உன் மூலையில வச்சுக்கிட்டாங்க. ஆமா, நீ எல்லாத்தையும் வைக்கும் போது ஏசா தட்டு எப்படி ரொம்ப இம்மா தஞ்சாவூர்காரன் இம்மா பெருசா இருக்கும், இம்மா பெருசா தான் இருக்கும் போ. என்ன பண்றது, எல்லாத்தையும் வச்சாரு. வந்தார், தான் மனைவி பையனை அழைச்சிட்டு வந்தார். இனி வைக்காதது வீடுதான், வீட்டை பேர்த்து வைக்க முடியல, அவ்வளவுதான் வைக்கல, மற்றதெல்லாம் வச்சுட்டு வந்து நின்னார். உண்மையை சொல்லணும்ல, வேற என்ன செய்யலாம். என்ன சொன்னார், தலைவ யானும் என் மனைவியும் சிறுவனும். இப்ப நாங்க எஞ்சி இருக்கிறது மூன்று பேர் தான், மாதிரி நிறைய நாலஞ்சு பிள்ளையாட்டிருக்கு. ஒரே பையன் சிறுவன், இப்பதான் தெரியுது இல்ல, சிறுவனும் மூணு பேர் இருக்கிறோம். இனிமே உங்க தராசுக்கு இடையா வைக்கணும்னு சொன்னா அடியவங்கள் மூணு பேர் தான் இருக்கு. ஆனா தகுமேல் அது வேற, ஏன்னா இவர் வந்து யாரார எடை கொடுக்கலாம்னு சொன்னாதானே, ஏ நீ என்ன மனுஷன் ஏறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றது, திருவுள்ளம் பற்றி அடியோங்களும் அந்த தட்டில ஏறி நிக்கலாம் என்பது திருவுள்ளம் பற்றினால், தூளையில் ஏறிட பெறுவது உன்னாருள் என தொழுதார். மூணு பேரும் வணங்கினாங்க, பெருமானி நாங்க மூன்று பேரும் ஏறி இந்த எடைக்கு சரியா வரலாம்னு சொன்னா அடியோங்களையும் எடுத்துக்கலாம். இதுக்கு போய் என்ன கேக்குற, அனுமதி கேட்கிறாருன்னு, அனுமதி கேட்கிற. கேட்ட உடனே பொச்சமில்ல அடிமை தீரம் புரிந்தவர் எது நின்று அச்ச முன்புற உரைத்தாலும் அங்க நரருளால் நிச்சயத்தவர் நிலையினை துளை எனும் தளத்தால் இச்செழக்கி நின்று ஏற்றுவார் ஏறுதற்கு சிந்தார். தேய்க்கிறார்லவா, வந்த அவர் நீதி யாரே அவருடைய குடும்பத்தை எல்லாம் எதுல ஏத்த போறார்னர், விமானம் கொண்டு வல்ல இந்த துளை துளைங்கிற விமானத்துல வச்சு அழைச்சிட்டு போறதுக்கு வந்தவர் அவர், அதனால பார்த்தார் ஏறலாம் அப்படின்ட்டு. ஆகவே வந்தவர் ஏதோ எடை போட்டு வந்து இவங்களை சொல்லி நாளைக்கு இவங்க எல்லாம் போண்டி ஆக்கி நீங்களா பாருங்க சார், ஒரு மனுஷன் ஊரை விட்டு ஊர் வந்து கோவணத்தை கொடுத்து ஆண்டவங்கிட்டையும் ஆண்டவனையார்ட்டையும் அப்படியே அன்பா இருந்து தன் இதெல்லாம் அர்ப்பணிச்சவருக்கு இதான் கதியா, இதான் கதியா, இல்லடா இது கதி அல்ல, மேல் இருக்கிற எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவிலை, இதுக்கு மேலான கதி ஒண்ணு இருக்குதே அந்த கதிக்கு ஆளாக்கா வந்ததுனால இந்த கதி எப்படி வச்சார். சரின்ட்டார். சரி என்ன ஒண்ணு, இந்த மூன்று பேரும் இப்பொழுது இல்ல ஒளிய ஒளியில காட்டினா நல்லதுதான். இந்த மூன்று பேர் என்ன செய்யணும் இப்ப, என்ன மானா மகிழ்ந்து அவர் மலர்காடல் சென்னியால் வணங்கி புனை மலர்கூடல் மனைவியார் தம்மோடு புதல்வன் தானே உடன்கோடு தானித்தூளை வளம் கொண்டு. ரொம்ப அருமை. தான் மனைவி தம்பி எல்லாரும் மூணு பேர் வணங்கி, இன்னொரு தரம் வணங்கிக்குவோம்ப்பா, இன்னொரு தரம் வணங்கிக்குவோம், மூன்று முறை வணங்கி எழுந்திருச்சுன்னு எல்லாம் கையப்பிடிச்சுக்கிட்டாங்க. பிடித்து கொண்டு ஒரு காலத்துல அரசாணி சுத்தி அம்மி மிதிச்சு வந்த கை இல்ல, அது எப்படி குழந்தை இல்லாம மன கணவன் மனைவிமா, இன்னைக்கு பிள்ளையோடு கூட இந்த தராச வளம் வர்றாங்களாம். தராச மூன்று பேருமா, தான் தன் மனைவி அந்த சிறுவன் அந்த மூன்று பேருமா இந்த தராச அப்படியே வளம் வர்றாங்களாம். வளம் வரும்போது மூன்று முறை வளம் வரணும்னு சொல்லுவது, அதனால மூன்று முறை அப்படியே வளம் வந்தான். இதோ மூன்று முறை ஆயின, நிறுத்தி என்ன செய்யறாங்க, இந்த தொலையில் ஏறப்போகிறார்கள். தராசுல என்ன சொன்னாங்க, ஒன்று சொன்னார் திருவள்ளுவர், பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். இல்ல இல்ல அது மாதிரி ஒரு மனுஷன் இல்லதான், இல்லதான் திருவள்ளுவர் தான் முதல் ஞானி, அதுல ஒண்ணு மாற்றமில்லை. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். ஒருத்தன் பெருமையா இருக்கிறான் சிறுமையா இருக்கிறாங்கிறத ஊர்ல போய் உரைச்சு பார்க்காத, நீ இதுவரைக்கும் செய்த செயலை உரைச்சு பாருங்க. சிவசிவ இப்படி வேணாலும் சொன்னானா, திருவள்ளுவர் ஒருத்தான் சொன்னது, நீ இதுவரைக்கும் செய்து வந்திருக்கிற செயல் இருக்கு பாரு அதை உரைச்சு பாடுறாங்க. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள், உரைத்து பார்க்க வேண்டிய மூன்று முறை வளம் வந்தாயிற்று. இனி தான் தன் மனைவி அந்த சிறுவன் மூவரும் ஏறணும். அதுக்கு முன்னால் என்ன சொன்னார், ரொம்ப அருமையான பாட்டு, இழைத்த அன்பீனில் ஈரை தீரு நீற்றுமை அடிமை பிழைத்தீரோம் எனில். பெருமானி இதுவரைக்கும் அடியின் விவரம் தெரிஞ்சதிலிருந்து இறைவனுக்கும் அடியவர்களுக்கும் செய்து வந்த தொண்டு உண்மையானால், நான் கள்ளங்கபடிந்து செய்தது உண்மையானால், நாங்கள் மூவரை ஏறுகிறோம் இந்த தொலை சரியா வரட்டும், நாங்கள் இதுவரைக்கும் செய்தது வந்து கபடோட அல்லது வஞ்சனையோட செய்திருக்குமானால் இந்த தொலை சரியாக வேண்டாம். சத்தம் கருமமே கட்டளைக்கல். இந்த குரல் சொன்னாதான் அழுத்தப்படும், அழுத்தப்படும். எனவே இது வந்து நீங்க இப்ப ஊர்ல இருக்கிற ஒண்ணு சத்தியம் பண்ணல, இந்த உலகத்துல அன்புன்னு ஒண்ணு இருக்குமானா, உண்மைன்னு ஒண்ணு இருக்குமானா, நான் ஏறேன்னா அது ஒண்ணும் இல்ல. ஏன், அது வந்து இவருடைய செயல் அல்ல. இதுகாரும் நான் இறைவனுக்கும் அடியவருக்கும் செய்து வந்த தொண்டு என்பது உண்மையாகவே இருக்குமானால், வாய்மை பிறழாது இருக்குமானால், அடியனும் மனைவியும் சிறுவனும் ஏறுகிறோம், இந்த தொலை நிற்கட்டும், இன்றேல் விடுகிறேன். அது மாதிரி சொல்லிவிட்டு என்ன செய்யறாரு, தாழைத்த அஞ்செழுத்து ஓதியனார் ஏறினார் தட்டில். இந்த வார்த்தையை சொன்னார் ஊரவர் அறிய, இவரும் அறிய, இந்த வந்திருக்கிற பிரம்மச்சாரியும் அறிய சொல்லிவிட்டு அப்படி ஏறும்போது என்ன செய்யணும், நத்தவாவுனை நான் மறைக்கணும், சொல்லும் நான் அமைச்சி வாயவி. அதனால ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் என்ற அருமையாக அந்த மந்திரத்தை சொல்லியவாறு தான் தன் மனைவி அந்த குழந்தை மூன்று பேர் ஏறினார். அவ்வளவுதான். அண்டர் தம்பிரான் அரை திரு அரை கோவனம் அதுவும் கொண்ட அன்பினில் குறைபடா அடியவர் அடிமை தொண்டோடும் ஒத்தாளால் ஒத்து நே நின்றது அத்தொலைதான். அருமையா என்னாச்சினர், இதுவரையில இந்த தாழ்ந்திருந்த அந்த தராசினுடைய ஒரு தட்டு இடதுபுற தட்டு இப்போ அப்படியே நேரம் அப்படி வேணும் சரியறி பார்த்தா அந்த மேல் முனை எப்படி இருக்குது, சமன் செய்து சீர் தூக்கும் போல் போல் என்றாரே சமன் செய்து அப்படியே அந்த நேரம் இருக்காங்க, இதுவும் அதுவும் செய்யாரு. அப்பொழுதுதான் அந்த மாதிரி தட்டு நேரம் நின்னது இங்க இருந்த அந்த பிரம்மச்சாரிய காணும். ஏன், வந்த வேலை முடிஞ்சு போச்சு, மங்களவாத்தியம் வாசிக்குது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எதுக்கு வந்த, சோதிக்கல்ல, இவருடைய அன்பை உலகத்திற்கெல்லாம் காட்டி என்ன அன்பு, தானும் தன்னுடைய குடும்பமும் இதுவரையிலும் ஆண்டவனுக்கும் அடியவருக்கும் செய்து வந்த தொண்டு உண்மையானால் தொலை நேர் நிற்கன்னு சொல்லி ஏறினார் நின்றது. எனவே என்ன தெரியுது, அவருடைய தொண்டு அவ்வளவு உயர்ந்தது என்பது உலகமெல்லாம் அறிய, ஊரெல்லாம் அறிய, நாமெல்லாம் அறியும்படியாக செய்துவிட்டனால உடனே வந்த வேலை முடிஞ்சிட்டு அவர் போனார். போனவருக்கு முக்கியம் இல்ல, அருமையா வானவர்கள் அந்த பூமழை பொழிய பெருமான் பெருமாட்டியோடு காட்சியளிக்க இந்த துளையே விமானமாக, எது இந்த தராசே விமானமாக இருந்து நீர செல்வர் சிவபுரத்தினுள்ளார் சிவன் அடிக்கீழ் உள்ளார் பல்லோரும் ஏத்த பணிந்து அருமையா வீடுபேரடைந்தார்கள் என்று அமர்நீதியார் வரலாற்றை நிறைவுபடுத்துகிறார். ரொம்ப அருமையானது. அது போல இந்த 63 நாயன்மார்கள விமானத்துல போனது இவர் ஒருத்தர் தான். விமானத்துல இப்படின்னா ஈரோட்ல நாங்க சிலமைப்போம், அப்படியானால் கயிலைக்கு சென்றதுல விமானத்துல போனது அமர்நீதியார், குதிரையில போனது யார், யானையில் போனது யார், பார்த்துட்டு வருவாங்க. சரி, இந்த குதிரையிலயோ யானையோலயோ இல்லாம மூச்சு காற்றினால் மட்டுமே போனார் ஒருவர், அவர் யார், பார்த்துட்டு வருவாங்க, பார்த்துட்டு வருவாங்க. எனவே விமானத்தில் சென்றவர் அமர்நீதியார், இனி யானையில் சென்றார் ஒருவர், குதிரையில் சென்றார் ஒருவர், மூச்சு காற்று வழியாகவே சென்றார் ஒருவர், அவரெல்லாம் யார் யார் அடுத்து பார்ப்போம். இப்படி ஒரு அமர்நீதியார் அல்லிமன் முல்லையந்தார் அமர்நீதிக்கு அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே என்று தில்லைவாடந்தன சருக்கத்தை நிறைவுபடுத்தியிருக்கிறோம் என்று சொல்லி இவையெல்லாம் நாம் தொடர்ந்து சிந்தனை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட நல்ல கருத்துக்கள் எல்லாம் நினைவு கொள்ள வேண்டும் என்று கருதி நம்முடைய பந்து கேட்டு மகிழ்ந்த நம்மளுடைய அத்தனை பேருக்கும் என்று வணக்கம் தெரிவித்தேன்.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு திருவருட்பயன், தலைப்பு 2 அதிகாரம், வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: கண் இருக்கின்றது, கண்ணுக்கு காணுந்தன்மை உண்டான்னு கேட்டா காணுந்தன்மை உண்டுன்னு சொல்ல முடியும், இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனால் புற ஒளியின் துணையின்றி கண்ணொளி காணாது. கண்ணுக்கு ஒளி உண்டுதான், ஆனால் விளக்கொழியின் துணையின்றி அல்லது கதிரவன் ஒளியின் துணையின்றி கண்ணொளி காணாது. அதுபோல ஆன்மாவுக்கு அறிவு உண்டு, திருவருளின் துணையின்றி அந்த அறிவு விளங்காது. திருவருளால் தான் ஆன்ம அறிவு விளக்கப்பெறும். இதுதான் நம்முடைய கொள்கை. ஆனா சிலர் என்ன சொல்லிடுறாங்க, உயிர்களுக்கு அறிவு என்பதே கிடையாது என்று சொன்னார். அப்ப அவர்களிடம் மிக அருமையாக தர்க்க முறையிலே கேள்வி கேட்கின்றார். ஒளியும் இருளும் உலகும் அலர்கன் தெளிவில் எனில் என் செய்ய என்று அருமையாக கேட்கும். அதாவது உயிருக்கு அறிவு அறிவே கிடையாது என்று சிலர் சொல்கின்றார்களே, அந்த கருத்து எதை போன்றது என்றால் கண்ணுக்கு காணந்தன்மையே கிடையாதுன்னு சொல்ற மாதிரி. இப்ப கண்ணுக்கு வந்து காணந்தன்மை இருப்பதனால்தான் சூரிய ஒளியால் கண்ணுக்கு காட்ட முடிகின்றது. கண்ணுக்கு காணந்தன்மை இருக்க போய் தான் இருளால அந்த கண்ணொளியை மறைக்க முடியுது. இப்ப காணந்தன்மை இல்லைன்னு வச்சுக்கோங்க, இருள் இருந்தாலும் இல்லாட்டாலும் எல்லாம் ஒண்ணுதான். இப்ப படலத்தால் மறைப்புண்ட கண், காணந்தன்மையை இழந்து நிற்கின்ற கண் இருக்கின்றதே, குருட்டுத்தன்மை பெற்றிருக்கின்ற கண் என்பது என்ன? படலத்தால் மறைப்புண்ட கண். படலத்தால் மறைக்கப்பட்ட கண்ணுக்கு வந்து இருள் இருந்தாலும் சரி ஒளி இருந்தாலும் சரி ஒரு வித்தியாசமும் கிடையாது. அந்த கண் எதையும் காணப்போவதில்லை. ஏனென்றால் அது படலத்தாலே தடுக்கப்பட்டு அந்த கண்ணானது காணந்தன்மையை இழந்து நிற்கின்றது. அது மாதிரி கண்ணுக்கு காணந்தன்மை இருக்க போய் தான் ஒளியினால், அதாவது கதிரவன் ஒளியினால் கண்ணுக்கு காட்ட முடிகின்றது, இருளால் கண் பார்வையை மறைக்க முடிகின்றது. மேலும் இந்த உலகமானது இந்த கண்ணால் காணும் பொருட்டு தான் இந்த உலகம் உள்ளது. கண்ணுக்கு காணந்தன்மை இல்லை என்றால் கதிரவன் ஒளியினால் என்ன பயன் இருக்க முடியும்? இருள் தான் என்ன செய்ய முடியும்? இருள் தான் மறைக்க முடியுமா? உலகத்தினாலதான், உலகத்தை உலகம் இருந்துதான் எதுக்கு? கண்ணுக்கு காணந்தன்மை இல்லாட்டா அந்த கண் முன்னால உலகம் இருந்துதான் எதுக்கு என்று கேட்டு அதோடு நிறுத்திக் கொள்கின்றார். அப்போ இந்த குரட்பாவை பார்க்கும் பொழுது கண்ணுக்கு காணந்தன்மை உள்ளது என்ற கருத்தை சொல்ல வருவதாக தெரிகின்றது. ஏனென்றால் அந்த குரட்பா அப்படிதான் சொல்கின்றது. அலர்கண் தெளிவில் எனில், அலர்கண் தெளிவில் எனில் சொன்னார். அதாவது விழித்திருக்கின்ற கண்ணிலே காணும் தன்மை இல்லை என்று சொன்னால் சூரிய ஒளியினாலும் பயன் இல்லை. பார்க்கக்கூடிய கண்ணுக்கு தான் சூரிய ஒளி வேண்டும், சூரிய ஒளியின் துணை கொண்டு அந்த கண் பார்க்கும். பார்க்கக்கூடிய அந்த தெளிவே இல்லை அந்த கண்ணுக்கு அப்படின்னா சூரிய ஒளியாலும் அந்த கண்ணுக்கு பயன் இல்லை. இருளும் அந்த கண்ணிலே எந்த மறைத்தலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அந்த கண்ணுக்கு காணுந்தன்மையே இல்லை. அது மாதிரி கண்ணுக்கு எதிரே இருக்கிற உலகத்தாலும் அந்த கண்ணுக்கு எந்த பயனும் இல்லை. ஆகவே அலர்கன் தெளிவு இல் எனில், விழித்திருக்கின்ற கண்ணிலே தெளிவு அதாவது காணந்தன்மையாகிய அந்த தெளிவு இல் எனில் இல்லை என்றால் ஒளியும் இருளும் உலகும் என் செய்ய, கதிரவன் ஒளியும் கார் இருளும் உலகமும் என்ன செய்வதற்காக இருக்கின்றன, என்ன பயனை செய்தற் பொருட்டு இவை எல்லாம் இருக்கின்றன என்று முடிக்கின்றார். அப்ப இந்த குரட்பாவை பார்க்கும் பொழுது கண்ணுக்கு காணந்தன்மை உண்டு என்ற கருத்தை சொல்லுவதாக தெரிகின்றது. ஆனால் இதன் மூலம் சொல்கின்ற கருத்து வேறு. எப்படி ஓமை மட்டும் சொல்லியிருக்கின்றார். பெரிதும் மொழிதல் அணியிலே அருமையாக சொல்வது குரல் வெண்பாவிற்கே உரிய ஒரு தனி சிறப்பு என்று சொல்லலாம். அதான் தகுந்த ஆசிரியரிடத்திலே குரல் வெண்பா என்ற யாப்பு அமைந்து விட்டது என்றால் அதனுடைய சிறப்புக்கு கேட்கவே வேண்டாம். வள்ளுவர் சொல்வார், சில குரட்பாக்களை பார்க்கின்றோம், சொல்வார் நெடும்புணலுள் வெல்லும் முதலை அடும் புணலின் நீங்கின் அதனை பிற என்று சொல்லி முடித்துடுவார். அதாவது தண்ணீரிலே முதலையானது பிற விலங்குகளை வென்றுவிடும், தண்ணீரில் இருக்கும் போது வென்றுவிடும். ஆனால் அந்த முதலை தலைக்கு வந்து விட்டது என்று சொன்னால் மற்ற விலங்குகள் அந்த முதலையை, மற்ற வனவிலங்குகள் தாக்கி அழித்துவிடும். ஆக எந்த விலங்கையினாலும் முதலை வெல்லும், ஆனா எங்க வச்சு? தண்ணீர்ல வச்சுதான். வரைக்கு வந்துக்குதுன்னா மற்ற வனவிலங்குகள்கிட்ட அம்பிட்டுச்சுன்னா மற்ற விலங்குகள் இதை அழித்து விடும் என்று சொன்னார். இந்த கருத்து தான் சொல்லியிருக்காரு. இப்ப இந்த குரட்பாவின் மூலம் வள்ளுவர் சொல்ல வருவது என்ன? முதலை எந்த இடத்துல வெல்லும், முதலை எந்த இடத்துல தோற்கும் என்று இந்த கருத்து தான் அங்க சொல்ல வேண்டிய கருத்தா என்றால், இந்த கருத்தின் மூலம் அங்கே வள்ளுவர் உணர்த்துகின்ற கருத்து வேறு. என்ன கருத்து உணர்த்துகின்றார் என்றால், அதுபோல அரசனும் இடனாரை இடமறிந்து அவன் நடக்க வேண்டும். எந்த இடத்துல தன்னுடைய அதிகாரத்தை காட்டினால் செல்லுமோ அந்த இடத்துல தன்னுடைய அதிகாரத்தை காட்ட வேண்டும். எந்த இடத்துல வச்சு அவன் போர் செய்தால் வெற்றி பெறுவானோ அந்த இடத்துல போர் செய்யணும். எவ்வளவுதான் வந்து எளியவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய இடத்திற்கு போய் அவர்களோடு மோதினால் அது வெற்றிக்கு வெற்றியை நமக்கு தேடித்தருவது கடினம் என்று சொல்கின்றார். அதான் அங்க கருத்து, அதான் அரசன் இடமறிந்து நடக்க வேண்டும் என்பதான் கருத்து. அதான் அந்த முதலை மேல வைத்து சொன்னார். இப்படி வேறொரு கருத்தை கூறி அதன் மூலம் உரிய கருத்தை தர வைப்பதை இது ஒரு அழகு, ஒரு அணிநயம். அணி என்றாலே அழகு, அழகாக சொல்வது கவிதைக்கு இயல்பல்லவா? ஆகவே இந்த அணியினை என்ன சொல்வார்கள் என்றால் பிரிது மொழிதல் அணி என்று சொல்வார்கள். பிரிது மொழிதல், வேறொன்றை சொல்லுதல், வேறொன்றை சொல்லி உரிய கருத்தினை பெற வைத்தல். அது நம்ம அதை மாதிரிதான் இங்கேயும் அந்த பிரிது மொழிதல் அணியைத்தான் இங்கே நம்முடைய உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகளும் கையாண்டுள்ளார்கள். விழித்திருக்கின்ற கண்ணிலே ஒளி இல்லை என்றால், காணந்தன்மை இல்லை என்றால், கதிரவனுடைய ஆளும் பயனில்லை, இருளாளும் பயனில்லை, உலகத்தாலும் பயனில்லை சொல்வதன் மூலம் என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், ஆன்மாவுக்கு அறியும் தன்மை இல்லை என்றால் திருவருளாலும் ஆன்மா பயன்பெறுவதற்கு ஒன்றுமில்லை. சூரிய ஒளி மாதிரி திருவருள், இருள் மாதிரி ஆணவமலம். ஆணவமலம் உயிரை என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம், உயிரின் அறிவை தடுக்கின்றது அப்படின்னு சொல்றோம். இப்போ இவங்க சொல்ற மாதிரி உயிருக்கு அறிவுன்னே ஒன்று இல்லை என்றால் இந்த ஆணவம் எதை மறைக்கின்றது, உயிர்களுடைய எதை மறைக்கின்றது? உயிர்களுக்கு அறிவுன்னு ஒன்று இருந்தால் இந்த ஆணவம் உயிர்களின் அறிவை மறைக்குதுன்னு சொல்லலாம். உயிர்களுக்கு அறிவே இல்லைன்னு சொல்ல ஒரு முடிவு வந்து விட்டால் இப்ப ஆணவத்திற்கும் வேலை இல்லை, திருவருளுக்கும் வேலை இல்லை. திருவருள் உணர்த்தினாலும் ஜடப்பொருள் உணரப்போவதில்லை. அது மாதிரி உலகத்தை வச்சு இந்த உயிர்கள் என்ன அனுபவிக்க போகின்றன, அறிவுள்ள பொருள் தான் அனுபவிக்க போறது. ஆகையினாலே அந்த கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று, உயிர்களுக்கு அறிவே இல்லை என்ற கருத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, உயிர்கள் தானே அறியக்கூடிய சுதந்திர அறிவுடையவை என்ற கருத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியானால் எப்படி சொல்கின்றோம், அதான் கண்ணில் வைத்து சொல்கின்றோம், கண் காணும் தன்மை உடையதுதான், ஆனால் புற ஒளி காட்டினாலன்றி காணாது. அதுபோல உயிர்கள் அறியும் தன்மை உடையவைதான், ஆனால் திருவருள் அறிவித்தாலன்றி உயிர்கள் அறிய மாட்டா. ஆக திருவருள் அறிவிக்கின்ற திருவருள் சிறந்த பொருளை அறிவிக்க வேண்டியதுதானே. உயிர்களுக்கு சிறந்த சார்பு சிவம் தான், அந்த சிவத்தை உயிர்களுக்கு காட்ட வேண்டியதுதானே. அதனை விடுத்து ஏன் உலகத்தையே காட்டி நிற்கின்றது என்று சொன்னால், உயிர்களுக்கு பற்றெல்லாம் உலகத்துல தானே இருக்கின்றது. சிவத்தை அறிய வேண்டும் என்று எத்தனை உயிர்கள் கேட்கின்றன. அதிபக்குவம் தீவிரதர சத்தியபாதம் வந்த உயிர்கள் தான் அப்படி வேண்டி நிற்கின்றன. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியவையும் குற்றாலத்தவந்துறையும் பூத்தா உன் குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல அசிந்துருக வேண்டுமனே என்று, அப்படி அந்த நிலையிலே எம்பெருமானுடைய திருவடியே வேண்டும் என்று உருகி நிற்கின்ற உயிர்களுக்குத்தான் திருவருள் எம்பெருமானை காட்டும். நாமெல்லாம் உலக பேர்கள் இன்னும் எத்தனையோ உலக பேர்களை எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஆகவே அந்த பற்று தீரும் வரை திருவருளானது சிவபெருமானை காட்டாது. வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய். ஆகையினாலே உயிர்கள் பக்குவம் அடையும் வரை யான் எனது என்ற உணர்ச்சியை விடாது. அந்த உணர்ச்சியோடு இருந்து கொண்டு உலக சார்பிலே உயிர்கள் அழிந்து நிற்கும். ஆகவே உலகத்தை அசத்து என்பார்கள், சிவத்தை சத்து என்பார்கள். சத்து என்றால் என்ன என்று தெரிந்தால்தான் அதற்கு எதிர்ப்பதமாகிய அசத்து என்னன்னு. சத்து என்றால் எப்போதும் ஒரே தன்மை தாய் இருக்கக்கூடிய பொருள், அதாவது நிலை மாறாத பொருள். சிவம் மேன்மையான நிலையிலே இருக்கும், அந்த நிலையில் விட்டு ஒரு நாளும் மாறாது. ஆனால் உலகம் அப்படி அல்ல, நேற்று ஒரு மாதிரி இருக்கும், இன்னைக்கு ஒரு மாதிரி மாறி இருக்கும். அதுதான் உலகத்தினுடைய உலகம் இன்று ஒரு நிலையிலே காணப்படுகின்றது, சில பல ஆண்டுகள் கழித்து இதன் நிலை மாறிவிடும். எத்தனையோ காலத்துக்கு முன்பு வேறு ஒரு மாதிரி இருந்தது. அந்த உலகமானது தோன்றி இருந்து அழிந்து பின்பு மீண்டும் தோன்றி இப்படி நிலை மாறிக்கொண்டே வருவது. அது மட்டுமன்று, தோன்றுகிறது இருக்கின்றது, அந்த இருக்கின்ற குறிப்பிட்ட காலம் வரையாவது ஒரே நிலையில் இருக்கின்றதா என்றால் அதுவும் இல்லை, அன்றாடம் மாறிக்கொண்டே வருகிறது இந்த உலகம். அப்படி ஒரு நிலையில் இல்லாமல் நிலை மாற்றங்களை அடைந்து கொண்டே இருக்கின்ற பொருளைத்தான் அசத்து என்பார்கள். அதான் சத்து என்பது ஒரே நிலையில் உள்ள பொருள், அதுக்கு எதிர்ப்பதான் அசத்து. அப்ப நிலை மாறிக்கொண்டே வருது. சத்து என்பது சிவம், அசத்து என்பது உலகம். இப்ப அருமையாக சொன்னார்கள், இது ரெண்டும் ஒன்றை ஒன்று அறிந்து அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சத்தாகிய சிவம் அது எதை சார்ந்து எதை அனுபவிக்கணும், அதுக்கு என்ன குறை? பாருங்க, நம்ம உலக வழக்கில் என்ன சொல்றோம், எல்லா வளங்களையும் அனுபவிப்பவனுக்கு இவனுக்கு என்ன குறை இருக்கு? இதுதான் ராஜா யாயமை, எதுனாலும் அனுபவிப்பாங்க. ஆனால் உன் சித்தாந்த நோக்கு எப்படி உள்ளது, எதுவுமே தேவையில்லை, எந்த அனுபவமும் எனக்கு தேவையில்லை, எதையும் சாராமலேயே நான் நிறைவாக இருந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த நிலையத்தான் வந்து குறை இல்லாத நிலைன்னு சித்தாந்தம் சொல்லுது. அப்ப சிவபெருமான் தான் குறை இல்லாதவன், ஏன்னா எதையும் சார்ந்து எதையும் அனுபவிக்க வேண்டும் என்ற தேவையே இல்லாதவன், பரிபூரணமான பொருள்ங்கிறது அதுதான். அதைத்தான் குறைவிலா நிறைவே என்று திருமுறை சொன்னது, நம்முடைய திருவாவூரை பதிகம் சொன்னது, சுந்தரமுத்து சுவாமி பதிகம் தான் குறைவிலா நிறைவு. ஆகவே சத்தாகிய சிவம் நிலை மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த அசத்தாகிய உலகத்தை அறிய வேண்டியதில்லை. ஆனா உலகம் இருப்பதை சிவம் அறியும், ஏன்னா உலகமே வந்து சிவபெருமானால் தோற்றிருக்கப்பட்டதுதான், சிவபெருமானால் நிலைநிறுத்தப்படுவது, சிவபெருமானால் ஒடுக்கப்படுவது. ஆகவே உலகம் உள்ளது என்பது சிவபெருமானுக்கு தெரியும். அப்ப அறிய வேண்டியதில்லைன்னு எதுக்காக சொன்னா, தன் பொருட்டு, தன் அனுபவத்தின் பொருட்டு. நாமெல்லாம் எப்படி உலக தெரிகிறோம், நம் பொருட்டு, நம்முடைய அனுபவத்தின் பொருட்டு உலக தெரிகின்றோம். இந்த மாதிரி உலகத்தை அறிய வேண்டிய தேவை சிவபெருமானுக்கு இல்லை. அதான் ஏழாம் சூத்திரத்துல சொன்னார்கள் என்றால், யாவையின் சூனியம் சத்ததில் ஆகலின் சத்தே அறியாது என்று சொன்னால், அப்ப சத்தாகிய சிவம் உலகத்தை அறியாதுன்னு நாம, அப்ப உலகம் இருப்பதே சிவம் அறியாதுன்னு அப்படி பொருள் பண்ணிடக்கூடாது. அங்க சூத்திர உரையில சித்துறையிலும் பாடியத்திலும் நன்கு விளக்குவார்கள், சூன்யம் என்பதற்கு கூட பொருள் விளக்குவார்கள். நமக்கு தனித்தனி பொருளாக உலகப் பொருள்கள் தோன்றது மாதிரி அப்படி சிவத்தின் முன்னிலையில் முனைத்து தோன்ற முடியாது. ஏன்னா எல்லா பொருளிலும் சிவம் கலந்துள்ளது, எல்லா பொருளையும் சிவபெருமான் ஒருங்கே அறிவான், நம்மை மாதிரி தனித்தனியாக சுட்டி அறிய மாட்டான். அதுதான் அங்க யாவையும் சூன்யம் என்பதற்கு பொருள். ஆகையினாலே சத்து அசத்தை சாரா, சத்து அசத்தை சாராது என்று வாசிரியர் தெளிவாக கூறினார். நமக்கு உலக சார்பு இல்லாமல் நம்மால் முடியாது, விளங்குகின்ற சுற்றறிவும் விளங்காமல் போய்விடும். ஆனால் சிவத்திற்கோ உலக சார்பு தேவையில்லை, சத்தாகிய சிவத்துக்கு அசத்தாகிய உலக சார்பு தேவையில்லை. ஆகவே சத்து அசத்தை சாராது. சரி, அப்ப அசத்தாகிய உலகம் சிவத்தை சாருமா? அசத்தாகிய உலகத்திற்கு அது அறிவு கிடையாது, அது அசித்தும் கூட. அசித்து என்றால் அறிவற்றது, உலகம் அறிவற்றது. ஆகவே அது தன்னை அறியாது, சிவத்தையும் அறியாது. ஆகையினாலே சிவமும் தன் அனுபவத்தின் பொருட்டு உலகை அறிய வேண்டியதில்லை, உலகமோ அறிவற்ற சடம். ஆகையினாலே அதுவும் சிவத்தை அறிய முடியாது. ஆகையினாலே உலகத்தை அறிந்து உலகத்தை அனுபவிப்பதும், சிவத்தை அறிந்து சிவத்தை அனுபவிப்பதுமாக உள்ள பொருளே உயிர்களாகும். உயிர்கள் பக்குவம் வரும் வரை உலகத்தை அறிந்து உலகத்தை அனுபவிக்கும், பக்குவம் வந்த பிறகு அவை குருவருளால் சிவத்தை அறிந்து சிவத்தை அனுபவிக்கும். ஆகவே அசத்தாகிய உலகத்தையும் அறியக்கூடியது, சத்தாகிய சிவத்தையும் அறியக்கூடியது இந்த உயிர். ஆகையினாலே இந்த உயிர் சதசத்து என்று சொல்லப்படும். இவை உய்தல் சதசத்தாம் உயிர். இவை என்றால் அசத்து சத்து என்ற இரண்டையும், அசத்து அதாவது உலகம், சத்து சிவம், உலகம் சிவம் என்ற இரண்டையும் உய்தல், உய்த்து அறியக்கூடியது. உய்த்து அறியக்கூடியது எது என்றால் உயிர். ஏன்னா சிவமும் உலகத்தை அனுபவத்தின் பொருட்டு அறியாது, உலகமோ சிவத்தை அறிய முடியாது சடம். ஆகையினாலே உலகையும் அறியக்கூடியதாக சிவத்தையும் அறியக்கூடியதாக இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா என்று சொல்வார்கள். ஆக இப்படி சத்து ஆகிய சிவம் அசத்தாகிய உலகம் ரெண்டையும் அறியக்கூடியது, உய்த்து உணரக்கூடியது உயிர். இந்த உயிரை சத்து என்று சொல்வதா அசத்து என்று சொல்வதா என்று சொன்னால், இது அசத்தாகிய உலகத்தை அறியும் பொழுது அந்த உலகத்தை சார்ந்து இந்த உலகத்தை அறியும், அந்த அசத்தாகிய உலகத்தின் மயமாகவே இந்த உயிர்கள் இருக்கும். உலகத்தின் இயக்கத்தை வைத்துத்தான் நம்ம உயிர்களின் இருப்பினை அறிந்து கொள்கின்றோம். உடல் இயங்குகின்றது, உடலுடைய இயக்கத்தை வைத்துத்தான் உயிர் இருப்பதை அறிந்து கொள்கின்றோம். உயிர் தனித்து விளங்கவில்லை. உலகம்னா அதுல உடம்பும் அடங்கும். ஆகவே உடம்பை சார்ந்து, உடம்பாகிய அசத்தை சார்ந்து, உடம்பாகிய அசத்தாகவே வாழ்ந்து கொண்டிருப்பது உயிர். ஆகவே அசத்தை சார்ந்து அசத்தின் மயமாய் விளங்குவது. அப்போ அது அசத்த பக்குவம் வந்த பிறகு முத்தி அடைந்து சத்தாகிய சிவத்தை சார்ந்து சத்தின் மயமாகவே விளங்கும். அப்போ அது சத்தான் தன்மை பெறுகிறது. எனவே இது இப்படி ரெண்டு தன்மையும் பெறக்கூடியதா இருப்பதனால இந்த உயிர்களை சதசத்து என்று சொல்வார்கள். சதசத்து என்று இந்த உயிர்களை சொல்வார்கள் என்று அரிய கருத்து இந்த 17வது குறட்பாவிலே சொல்லப்பட்டது. எல்லாம் அப்படி தொடர்ச்சியாக வருகின்றது. உயிர்களுக்கென்று சுதந்திரமாக செயல் கிடையாது என்றார்கள். தானே அறிந்து கொள்ளக்கூடிய சுதந்திர அறிவும் கிடையாது என்றார்கள். அது பற்றி உயிர்களுக்கு அறிவே இல்லை என்று சொல்லக்கூடாது. அறிவே இல்லை என்று சொன்னால் திருவருளாலும் ஆணவ மனத்தாலும் உலகத்தாலும் இந்த உயிர்களுக்கு என்ன தொடர்பு இருக்க முடியும், என்ன நன்மை தீமை இருக்க முடியும் என்று கேட்டார்கள். ஆகவே உயிர் அறிவுள்ளது. அது அந்த அறிவை கொண்டு அது எதையெல்லாம் அறிகின்றது என்றால், அசத்தாகிய உலகத்தையும் அறிகின்றது, சத்தாகிய சிவத்தையும் அறிகின்றது. இந்த உயிர்கள் இல்லை என்று சொன்னால் உலகத்தாலும் சிவத்தாலும் பயன் கொள்வதற்கு யாரும் இல்லை. ஏன்னா உலகமும் அனுபவப் பொருள், சிவமும் அனுபவப் பொருள். உலகம் மலச்சார்புடைய உயிர்களுக்கு அனுபவப் பொருள், சிவமோ மலத்தினின்று நீங்கிய சுத்த ஆன்மாக்களுக்கு அனுபவப் பொருள். நமக்கெல்லாம் உலக அனுபவப் பொருளா இருக்கு, நாயன்மார்களுக்கெல்லாம் சிவம் அனுபவப் பொருளா இருக்கு. எனவே உலகம் சிவம் ரெண்டுமே அனுபவப் பொருள். அனுபவிப்பதற்கு ஆள் வேண்டும் அல்லவா? ஆகவே அந்த அனுபவத்திற்குரிய இந்த ஆட்கள் தான் உயிர்கள். உலகத்துக்கு அசத்துன்னு பேரு, சிவத்துக்கு சத்துன்னு பேரு. அசத்தை சாரும் போது இந்த உயிர்கள் அந்த. ஆக இந்த 17வது குறட்பாவிலே கூறப்பட்ட உண்மை என்னவென்றால், உலகம் நிலை மாறக்கூடியது, ஆகையினாலே உலகமானது அசத்து. சிவம் என்றும் ஒரே பெருநிலையிலே மாறாமல் விளங்குவது. எனவே சிவம் சத்து. உயிர்கள் சத்தா அசத்தா என்று சொன்னால், உயிர்கள் அசத்தாகிய உலகத்தை சார்ந்திருக்கும் பொழுது அசத்தான் தன்மையும், சத்தாகிய சிவத்தை சார்ந்துவிட்ட போது சத்தான் தன்மையும் பெற்று இப்படி இருதிறன் கொண்டு விளங்குவதனாலே உயிர்கள் சதசத்து என்று சொல்லப்படும். ஆகவே இந்த சதசத்தாகிய உயிர்கள் கண்டிப்பாக வேண்டும். ஏனென்றால் சிவம் உலகத்தை அனுபவத்தின் பொருட்டு அறியாது, உலகமும் சிவத்தை அறியாது. எனவே உலகத்தை அறிந்து ஆக இவ்வாறு சதசத்தாக உயிர்கள் விளங்குகின்றன என்ற உண்மை 17வது குறட்பாவிலே தெரிவிக்கப்பட்டது. இது 18வது குறட்பாவிலே என்ன செய்தி தெரிவித்தருகின்றார்கள் என்று சொன்னால், இவ்வாறு அசத்தை சார்ந்து அசத்தின் மயமாக விளங்குகிறது உயிர், அதுபோல முத்தி காலத்திலே சத்தை சார்ந்து சத்தின் மயமாக விளங்குவது என்று சொன்னால் அது எப்படி முடியும்? இப்படி எதை சார்ந்ததோ அதன் அந்த சார்ந்ததன் மயமாக விளங்குவதற்கு உயிரால் முடியுமா? அப்படி ஒரு பொருள் இருக்கத்தான் முடியுமா என்று ஒரு ஐயம் வரும்பொழுது அந்த கேள்விக்கு, அந்த தடைக்கு விடை கூறுவது போல அருமையாக 18வது குறட்பாவை அமைத்துள்ளார்கள். எதை சார்ந்ததோ அதன் மயமாக விளங்கக்கூடிய பொருள் இந்த உலகத்தில் இல்லையா என்று கேள்வி கேட்டு பதில் கூறாமலே விட்டுவிட்டார்கள். ஏனென்றால் அந்த கேள்வியை நாம் அறிந்து கொள்வதன் மூலம் பதில் நம்மிடமிருந்தே வந்துவிடும். அப்படி அமைத்துள்ளார்கள். பாருங்கள், அருமையாக கேட்கின்றார்கள். இருளில் இருளாகி எல்லிடத்தில் எல்லாம் பொருள்கள் இலதோ புவி என்று கேட்கிறது. புவி, இந்த புவியிலே இருளை சார்ந்து இருள்மயமாக விளங்குவதும் ஒளியை சார்ந்து ஒளிமயமாக விளங்குவதுமான பொருள்கள் இல்லையோ இந்த புவியிலே இல்லையோ என்று கேட்கிறார். அப்ப நமக்கு உடனே தெரிகின்றது கண், இந்த கண்ணானது இருளை சார்ந்தால் கண்ணும் இருள்மயமாக விளங்கும், ஒளியை சார்ந்தால் கண்ணும் ஒளிமயமாக விளங்கும். ஆகவே கண்ணானது இருளை சார்ந்து இருள்மயமாக விளங்குகின்றது, ஒளியை சார்ந்து ஒளிமயமாக விளங்குகின்றது. மேலும் ஆகாயம், ஆகாயமாகிய நம்மை சுற்றி உள்ள இந்த வெட்ட வெளி இருக்கின்றது, இதுவும் இருளை சார்ந்தால் ஆகாயம் இருள்மயமாக விளங்கும், ஒளியை சார்ந்தால் ஒளிமயமாக விளங்கும். இருளுக்கும் ஒளிக்கும் வேறாக நாம் ஆகாயத்தை தனித்து பார்க்க முடியாது. பகல்லெல்லாம் ஆகாயத்தை ஒளிமயமா பார்க்கின்றோம், இரவில் இருள்மயமா பார்க்கின்றோம். இப்படி ஆகாயமும் இருளை சார்ந்து இருள்மயமாகவும் ஒளியை சார்ந்து ஒளிமயமாக விளங்குகிறது. ஆகவே உலகத்திலே அப்படி பொருள்கள் இல்லையோ, இருளை சார்ந்து இருள்மயமாகவும் ஒளியை சார்ந்து ஒளிமயமாகவும் விளங்கக்கூடிய பொருள்கள் உலகத்திலே இல்லையோ என்று கேட்பதன் மூலம், நாம் இருக்கத்தான் செய்கின்றன, ஆகாயம் உள்ளது, கண் உள்ளது என்று நாம் உய்த்து உணர்கின்றோம். அதே மாதிரிதான் உயிர்களும் எதை சார்ந்ததோ அந்த சார்ந்தன்மை பற்றி விளங்குவன. உலகத்தை சார்ந்தால் உலகத்தைப் போல இவையும் நிலையற்ற தன்மை பெற்று பல பிறவிகளிலே நிலையற்று சுழந்து வருகின்றன. இறைவனை சார்ந்தால் அந்த இறைவன் மயமாக சிவமயமாக விளங்குகின்றன என்று 17 குரட்பாவிலே சொன்ன கருத்தினை இந்த 18 குரட்பாவின் மூலம் சாதித்தார். இனி 19 குரட்பாவிலே ஒரு கேள்வி என்னவென்றால், இந்த உயிர்கள் உலகத்தை சார்ந்து அசத்தாக உலகத்தை சார்ந்து இவையும் அசத்தாந்தன்மையோடு விளங்குகின்றன சொன்னீர்கள், சத்தாகீஸ்வரத்தை சார்ந்தால் சத்தாந்தன்மை பெறுகின்றன. கேள்வி என்னவென்றால், உலகமும் சிவமும் பிரிந்தா இருக்கின்றன, சிவம் தான் எல்லா பொருள்களும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பொருளாயிற்றே. இந்த நூல முதல் குரட்பாவிலே அதைத்தானே சொன்னார்கள். ஆகையினாலே சிவத்தை சாராமல் உலகத்தை சார்ந்திருக்கின்ற சொல்ல எப்படி முடியும்? உலகம் என்பது தான் சிவம் கறந்திருக்கின்றதே. இருளினாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி அருணிலய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி என்றெல்லாம் திருமுறைகள் சொல்கின்றன. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி இப்படி உலகெங்கிலும் சிவம் நீக்கமர நிறைந்துள்ளது. உயிர்களிடத்திலும் சிவம் நீக்கமர நிறைந்துள்ளது, ஊனாகி உயிராகினார். அப்படி இருந்தும் இந்த உயிர்கள் தம்மிடத்திலும் தாம் வாழ்கின்ற இந்த உலகத்தினிடத்திலும் கடந்திருக்கின்ற சிவத்தை ஏன் இந்த உயிர்கள் சார்ந்து அறியவில்லை? இந்த உயிர்கள் உலகத்தை அறிகின்றன, ஆனால் இந்த உலகத்திற்கு இரண்டரை கலந்திருக்கின்ற சிவத்தை அறியவில்லை. ஏன் இந்த உயிரிடத்தில் கூட இந்த சிவம் கலந்துள்ளது, அப்படி இருந்தும் இந்த உயிர்கள் சிவத்தை அறியவில்லை. உலகத்தை அறியும் போது உலகத்தை மட்டுமே அறிகின்றன, அதில் உள்ள சிவத்தை அறியவில்லை. அது ஏன் என்று தடையிடும். அப்ப அதுக்கு அருமையாக சொன்னார்கள், சிவம் எங்கும் நிறைந்திருக்கின்றது என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அப்ப என்ன கேள்வி வருது? எங்கும் நிறைந்த சிவத்தை இந்த உயிர்கள் ஏன் அறியவில்லை? கேள்வி உலகத்தை அறியும் போது உலகத்தை மட்டும் அறிதல் சொல்றீங்களே, அப்புறம் பக்குவம் வந்த பிறகுதான் அது சிவத்தை சார்ந்து சிவத்தை அறிகிறது சொல்கிறோம். இப்போ உலகத்தை அறியும் போது உலகத்திலே கலந்துள்ள சிவத்தை ஏன் அறிய முடியவில்லை என்று சொன்னால், இப்போ ஊமன் என்று ஒரு பறவை இருக்கின்றது, அது கூகைன்னு சொல்லுவாங்க. அந்த கூகை வந்து சூரிய ஒளியின் சூரியன் சன்னதியிலே இருந்தாலும் சூரிய ஒளியிலே இருந்தாலும் அந்த சூரிய ஒளியின் துணை கொண்டு அந்த கூகை எதையும் காணாது. என்னவென்றால், அதற்கு அந்த ஒளியும் இருள் போலத்தான் விளங்குகிறது. சூரிய ஒளியிலே எதையும் அதனால அறிய முடியும். அதனுடைய கண்ணின் தன்மை அப்படி. அது மாதிரி உயிர்கள்லாம் சிவசந்தி தான் இருக்கின்றன, சந்தேகம் இல்லை. உயிர்கள் உலகம் எல்லாம் சிவசந்ததியில் தான் இருக்கின்றன. இருந்தும் இந்த உயிர்களுக்கு அந்த கூகைக்கு எப்படி ஒளியை அறிந்து கொள்ள முடியாதா இருக்கின்றதோ, அதுபோல இந்த சிவபெருமானை காண இயலாத உயிர்களும் அப்படித்தான் சிவபெருமானை அறியாமல் இருக்கின்றன. ஒளியும் மிக விருளே, திருவருளாகிய ஒளி எங்கும் நிறைந்துள்ளது, சிவசக்தியாகிய ஒளி ஆனா உயிர்களுக்கு அது இருளாகத்தான் இருக்கு. எப்படிப்பட்ட உயிர்களுக்கு? மண்கண் காணாதவை. அதாவது மண் என்று சொல்லும் போது இங்க சிவபெருமானை குறிக்கின்றது. ஆனா அறிவாய் அகலா நடிகவர்க்கு வானாடர் காணாத மண் என்று ஏற்கனவே சிவபெருமானை மண் என்று குறிப்பிட்டார். மண் என்றால் மன்னவன். மண்கண் காணாதவை, அதாவது சிவஞானத்தை காண இயலாத ஆன்மாக்களுக்கு இந்த சிவஞானம் அறிய முடியாததாக விளங்குகின்றது. எப்படி என்றால், சூரிய ஒளியை காண இயலாத கூகைக்கு அந்த சூரிய ஒளியை அறிய முடியாத இருளாக இருப்பது போல, மண்கண் காணாதவை, அதாவது ஊமன் கண் போல மண்கண் காணாதவை, கூகையினுடைய கண்ணை மாதிரிதான் சிவஞானத்தை காணாத ஆன்மாக்களும். எப்படி என்றால், ஒளியும் மிக இருளே. ஒளி இருள் என்பது கூகைக்கு கூகைக்கும் வச்சுக்கிடணும், உயிர்களுக்கும் வச்சுக்கிடணும். கூகைக்கு வைத்துக் கொள்ளும் போது ஒளி என்பது சூரிய ஒளி, இருள் என்பது பூத இருள். உயிர்களுக்கு வைத்துக் கொள்ளும் பொழுது ஒளி என்பது சிவஞானம், இருள் என்பது அறியாமை என்று வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக ஊமன் கண் போலதான் இந்த மண்கண் காணாதவை, இது சிவஞானம் காணாத உயிர்கள். கூகையின் கண் போலத்தான் சிவஞானம் காணாத உயிர்கள். அவற்றிற்கும் ஒளியும் மிக இருளே. அவற்றிற்கும் ஒரு சொல் வருவித்துக் கொள்ள வேண்டும். அந்த உயிர்களுக்கும் கூகையின் கண் போல சிவஞான ஒளியும் இருளாகவே உள்ளது. கூகையின் கண்ணுக்கு புற ஒளியானது பூத இருளாக இருப்பது போல, சிவஞானத்தை காண இயலாத உயிர்களுக்கு அந்த சிவஞானமாகிய அந்த திருவருளும் அறிய முடியாததாகவே உள்ளது. அப்போ உயிர்கள் சிவசன்னதியில் இருந்து கொண்டும் சிவபெருமானை அறிய முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால், உயிர்கள் உலகத்தை அறிகின்றன சொன்னோம், உலகத்தையும் தாமே அறிகின்றன இல்ல, திருவருளின் துணை கொண்டுதான் அறிகின்றன. ஆனால் என்ன அறியவில்லை? தமக்கு உலகத்தை காட்டுகின்ற அந்த திருவருளை உயிர்கள் அறியவில்லை. யாரோட துணை கொண்டு நாம் உலகத்தை அறிகின்றோமோ அந்த துணை செய்கின்ற அருளை, அந்த அருளின் தலைவனாகிய சிவனை இந்த உயிர்கள் அறிந்திருக்கவில்லை. அது என்ன காரணம் என்று சொன்னால், எடுத்துக்காட்டு சொன்னார், ஒளியில இருந்துகிட்டே இந்த ஒளியை காண முடியாமல் இருக்கின்றதே கூகை, அதை போல. அப்ப இதுக்கு உண்டான காரணம், உண்மையான காரணத்தை அடுத்த அதிகாரத்தில் சொல்வார்கள். அதான் அடுத்த அதிகாரத்துக்கு அப்படி நம்மளை அழைத்து வருகின்றார்கள். ஆணவமலத்தை பற்றி சொல்ல போகின்றார் அடுத்த அதிகாரத்தில். இந்த ஆணவமலம் அறிவை தடை செய்வதனால்தான் அறிய முடியவில்லைன்னு அங்க தெளிவாக விளக்குவார்கள். அடுத்த இந்த அதிகாரத்தின் இறுதி குறட்பா, இப்படி சிவசன்னதியில் இருந்து கொண்டே சிவபெருமானையும் அருளையும் அறியாமல் இருக்கின்றனவே இந்த உயிர்கள். அறியாமல் இருப்பதனால எவ்வளவு நஷ்டம் அந்த உயிர்களுக்கு. உலகத்தையே அறிந்தறிந்து வினைகளை ஈட்டி உலகத்திலேயே மீடமேட பிறந்து சொல்லனாத துன்பங்களை எல்லாம் இந்த உயிர்கள் திரவிடுத்து அனுபவிக்கின்றனவே. அன்றளவும் ஆற்றும் அளவொன்றில்லா இடர், அளவில்லாத இடர்களை துன்பங்களை அன்றளவும் ஆற்றும் உயிர், அன்று தொட்டு இன்று வரை இந்த உயிர்கள் அளவில்லாத இடர்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன. அருள் தெரிவது என்று இந்த உயிர்கள் திருவருளை உணர்வது எப்போது? அந்தோ என்று இறங்கி கூறுகின்றார்கள். அன்றளவும் ஆற்றும் உயிர் அந்தோ, அருள் தெரிவது என்று அளவொன்றில்லா இடர் என்பது குறட்பா. நாம் எப்படி கூட்டிக் கொள்ள வேண்டும்? அன்று, அன்றளவும்னா அன்று முதல் இன்றளவும் அப்படின்னு சேர்த்துக் கொள்ள வேண்டும். அன்றளவும் அளவொன்று இல்லா இடர் ஆற்றும் உயிர், அருள் தெரிவது என்று அந்தோ என்று கூட்டிக் கொள்ள வேண்டும். ஆக இறுதி பாடலை உபதேசமாக, நமக்கு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய உபதேசமாக, இத்தனை காலமும் திருவருளையே உன்னை தாங்கிக் கொண்டிருக்கின்றது, அந்த திருவருளை உணராமல், அந்த திருவருளை உணர்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த செயல்முறைகளிலே ஊக்கம் காட்டாமல் பொழுதை கழித்து வருகின்றீர்களே என்ற ஒரு விழிப்புணர்ச்சியை நமக்கு ஊட்டு வகையிலே அருமையான உபதேசமாக வைத்துள்ளார். ஆக இந்த உயிரவை நிலையினை இந்த அளவிலே நிறைவு செய்கின்றார்கள். ஆக இந்த உயிரவை நிலையிலே நாம் தெரிந்து கொண்டதன் தொகுப்பு என்னவென்றால், உயிர்கள் எண்ணற்றவை. அது நாம் பிறந்த பிறவிகள் போலவும், பிறக்க இருக்கின்ற பிறவிகள் போலவும், முத்தி அடைந்த உயிர்களும், முத்தி அடைய இருக்கின்ற உயிர்களும் எண்ணற்றவை. எண்ணற்ற எல்லா உயிர்களும் மூன்று வகைப்படும் என்று இரண்டாவது குறட்பா சொன்னது. மூன்றாவது குறட்பாவிலே அந்த மூவகை ஆன்மாக்களுமே ஆணவமலச்சார்புடைய ஆன்மாக்கள். அதிலே மாயாமலச்சார்புடைய ஆன்மாக்கள் நம்முடைய ஆணவமலச்சார்பினையே அறிந்திருக்கவில்லை என்பது. அடுத்த குறட்பாவிலே என்ன சொன்னார்கள் என்றால், இந்த உயிர்களுக்கு தானாகவே செயல்படக்கூடிய சுதந்திரமான செயல் கிடையாது. ஏனென்றால் நனவில் கண்டவற்றை கனவிலே ஒழுங்காக காணக்கூட தெரியவில்லை உயிர்களுக்கு. ஆகவே தன்னிச்சையாக செயல்பட முடியாது இந்த உயிர்கள். அடுத்த குரட்பாவிலே தானே அறிந்து கொள்ளக்கூடிய அறிவும் இந்த உயிர்களுக்கு கிடையாது. அப்படி தானே அறிந்து கொள்ளணும்னா பொறியில்லாமல் இந்த உயிர்களால் அறிய முடியவில்லையே என்று கேட்கின்றார்கள். அதற்கு அடுத்த குரட்பாவிலே அதை பற்றி இந்த உயிர்களை சடம் என்றும் சொல்லிவிடக் கூடாது. அறிவு உண்டு, திருவருள் அறிவித்தால் இந்த உயிர்கள் அறியும். அறிவு இல்லை என்றால் திருவருளாலோ ஆணவ மலத்தாலோ உலகத்தாலோ இந்த உயிர்களுக்கு எந்த நன்மையோ தீமையோ இல்லை. ஆகவே உயிர்களுக்கு அறிவு உண்டு, அது உணர்த்த உணரும் அறிவாகும் என்று சொன்னார்கள். அத்தகைய அறிவை கொண்டு இந்த உயிர்கள் மலச்சார்போடு இருக்கும் பொழுது உலகத்தை சார்ந்து உலகத்தை அறிந்து வரும். மலச்சார்பின் நீங்கி அருளை சார்ந்த பிறகு சிவத்தை சார்ந்து சிவத்தை அறிந்து வரும். ஆக அசத்தாம் உலகத்தையும் சத்தாகிய சிவத்தையும் அறிவதனாலே இந்த உயிர்கள் சதசத்து என்று சொல்லப்படும் என்று தெரிவித்தார்கள். அப்படி சார்ந்ததன் வண்ணமாய் விளங்கக்கூடிய பொருள்களுக்கு எடுத்துக்காட்டாக அடுத்த குரட்பாவிலே ஆகாயத்தையும் கண்ணையும் உய்த்துணர வைத்தார்கள். ஆகாயமும் கண்ணும் இருளை சார்ந்த போது இருள்மயமாகவும் ஒளியை சார்ந்த போது ஒளிமயமாகவும் விளங்குவன. அதுபோல் உயிர்கள் உலகத்தை சார்ந்த போது உலகமயமாகவும் சிவத்தை சார்ந்த போது சிவமயமாகவும் விளங்குவன என்று சொன்னார்கள். அடுத்த குரட்பாவிலே உலகத்தை சார்ந்த போதும் சிவ வியாபகத்துக்குள்ளேதானே உயிர்கள் இருக்கின்றன, அப்படி இருந்தும் ஏன் சிவத்தை உணரவில்லை என்று சொன்னால், கூகை சூரிய ஒளியினுடைய வியாபகத்துக்குள் இருந்தாலும் கூகையின் கண்ணுக்கு ஒளி இருளாக இருப்பது போல மலச்சார்பற்ற உயிர்களுக்கு திருவருள் அறிய முடியாதாக இருக்கின்றது என்று தெரிவித்தார்கள். இறுதி குரட்பாவிலே இவ்வாறு அருள் வெளிக்குள்ளே இருந்து கொண்டும் அந்த திருவருள் வெளியினை அறியாமல் தன்முனைப்போடு இந்த உயிர்கள் வாழ்ந்து பல பிறவிகளை ஈட்டி அளவொன்றில்லா இடர்பாடுகளை அனுபவித்து வருகின்றனவே இந்த உயிர்கள். இந்த உயிர்கள் திருவருளை உணர்ந்து பிறவி துன்பத்திலிருந்து நீங்குவது எப்போது என்று கேட்கின்றார்கள். என்ன பெரிய கடல்ல மாட்டிட்டு இருக்கோம், எப்ப எவ்வளவு பெரிய கடல்ல இருக்கா, இவன் இந்த கடலை கடந்து கரை சேர்வது எப்போதுன்னு கரையில இருப்பவர் சொல்வது மாதிரி இங்கே சொல்கின்றார்கள். அப்ப முதல்ல என்ன தெரிய வேண்டும் என்றால் நாம் ஒரு பெரிய கடலுக்குள்ளே இருக்கின்றோம். என்ன உரை இருக்கின்றது நான் கேட்டுருக்கேன், என்ன உரை இருக்கின்றது, எல்லாம் சௌக்கியமா இருக்குன்னு நான் சொல்லிட்டு நம்முடைய அருளாளர்கள் என்ன சொல்கின்றார்கள், பிறவி என்ற பெரிய கடலுக்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கின்றான். அப்ப முதல்ல என்ன உணர்ச்சிக்கணும், நாம மாட்டிக்கொண்டிருக்கின்றோம் உணர்ச்சிக்கணும். அது வருத வரைக்கும் மீள்வதற்கு எந்த சிந்தனையும் அங்கே எழுவதில்லை. ஆகவே பிறவி என்ற பெருங்கடலிலே மாட்டிக்கொண்டிருப்பவர்கள் அந்த பிறவி கடலிலே நாம் சிக்கி இருக்கின்றோம் என்ற விழிப்புணர்ச்சி முதலில் வந்தால்தான் அதிலிருந்து மீள்வதற்குரிய உபாயங்களை தேட முடியும். ஆகவே அப்படிப்பட்ட தக்க உபாயங்களை இனி வரக்கூடிய அதிகாரங்களிலே ஆசிரியர் சொல்ல இருப்பதனாலே அந்த உபாயங்களை நாம் சிரத்தையோடு கேட்டு கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த குரட்பாவிலே நம்மை ஆயத்தம் செய்கின்றார். இப்படி பிறவியாகிய சுழிக்குள்ளே இருக்கின்ற உயிர்கள் இதனின்றும் மீண்டு அருளை தெரிவது எப்போது என்று கேட்கின்றார்கள். ஆகையினாலே இந்த ஆசிரியருடைய நூல் உரைக்கின்ற பாங்கினை பார்க்கும் பொழுது போன அதிகாரத்திலும் சரி இந்த அதிகாரத்திலும் சரி இறுதி குரட்பாவினை உபதேசமாக வைக்கின்றார்கள். ஒரு அதிகாரத்திற்கு 10 குரட்பாக்கள் என்று எடுத்துக்கொண்டார்கள். 9 குரட்பாக்களிலே அதிகாரத்திற்குரிய செய்திகளை எல்லாம் அழகுற தெளிவாக எடுத்துரைக்கின்றார்கள். 10வது குரட்பாவிலே உயரிய உபதேசம் ஒன்றினை வைக்கின்றார்கள். அதான் முதல் அதிகாரத்தை நாம் நினைத்து எண்ணி பார்த்தோம் என்றால் 9 குரட்பாக்களை சொல்லி அதன் மூலம் பதியினுடைய தலைமைப்பாட்டினை உணர்த்திய ஆசிரிய பெருந்தகை 10வது குரட்பாவில் என்ன சொன்னார், இப்படி பதிப்பொருளாகிய சிவம் உள்ளது என்று அறிந்து கொண்டாய், அந்த பதிப்பொருள் மிகவும் கருணை உள்ளது மேன்மை உள்ளது என்று அறிந்து கொண்டாய், அறிந்ததன் பயன் என்ன, அந்த பதிப்பொருளாகிய சிவத்தை நீ தியானிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், வழிபட வேண்டும் என்று உபதேசமாக 10வது குரட்பாவை சொன்னார். அதுபோல இந்த 2வது காலத்திலும் உயிர்கள் இப்படி அறிவிக்க அறிபவை செலுத்த செய்பவை, இந்த உயிர்கள் உலகத்தை தான் சார்ந்திருக்கின்றன, திருவருளின் துணை இருந்தும் திருவருளை அறியாமல் இருக்கின்றன, திருவருள் எல்லா உதவிகளையும் செய்ய தயாராக இருக்கின்றது, ஆனாலும் அந்த திருவருளை துணை கொள்ளும் சிந்தனையின்றி இந்த உயிர்கள் வீணே வாழ்கின்றன, அதன் மூலமாக பல பிறவிகளை எடுத்து அல்லல்படுகின்றன. எனவே நம்மோடு இரண்டரம் கலந்திருக்கின்ற திருவருளை நாம் அறிவது எப்போது, உய்வது எப்போது என்ற அரிய சிந்தனையை நம்மிடத்திலே எழுப்பி இந்த உயிரவை நிலை என்ற இந்த அதிகாரத்தினை ஆசிரியர் நிறைவு செய்கின்றார். ஆக இந்த அளவிலே இந்த உயிரவை நிலை அதிகாரத்தை நிறைவு செய்த அளவிலே இன்றைய சைவ சித்தாந்த சாத்திர சிந்தனையாகிய திருவருட்பை சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு இந்த சித்தாந்த சாஸ்திர சிந்தனைக்கு குருவர்கள் பாலித்த சீர்வர் சீர் குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை பல்கால போற்றி பரவி கொண்டு இந்த சிந்தனை நிறைவு செய்கின்றேன். திரு சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 19.
1: இதுகாலம் நாம் படித்த ஒரு இடத்திலே இருந்து அடுத்த படிநிலைக்கு நாங்கள் உயரப்போம். இதுவரை நாங்கள் படித்த அந்த 24 தத்துவங்களும் பிரகிருதி மாயையிலே உண்டாகிய ஆன்ம தத்துவங்கள், பெரும்பாலும் ஆன்மாவினுடைய அறிவுக்கு துணை செய்கின்ற கருவிகள், அதை பற்றி தான் படித்தோம். இங்கேதான் ஒரு பிரச்சனை வருகிறது. நாங்கள் படிக்கிற முறை கீழிருந்து மேல் நோக்கி போகிற ஒடுக்க முறை. இதுல ஒரு சின்ன சங்கடம் எப்பவும் இருக்கிறது. எப்பொழுதும் தோற்ற முறையிலே படிக்கிற பொழுதுதான் அந்த வரிசை நமக்கு சரியாக நிற்கும். இவர்கள் நமக்கு தெரிந்ததில் இருந்து தெரியாததுக்கு போகிறோம் என்று சொல்லுகிற முறைமையினாலே சில குழப்பங்கள் இருக்கின்றன. அது குழப்பங்கள் அல்ல, சில மாற்றங்கள் இருக்கு. ஒரு கட்டடத்தை அத்திவாரத்திலே இருந்து கட்டி கட்டி கட்டி கட்டி கொண்டு போவது என்பது ஒன்று. கட்டப்பட்ட கட்டிடத்தை ஒவ்வொரு கல்லாக இடித்து இடித்து இடித்து கீழே எங்க போகிறது என்று அடிக்கொண்டு போவது ஒன்று. இந்த ஒடுக்க முறை என்பது அப்படித்தான். அதனாலே நாங்கள் ரிவர்ஸ்லே வருகிறோம் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். தோற்ற முறைதான் உண்மையிலே அது நாம் விளங்க வேண்டிய முறை, தத்துவத்தை விளங்க வேண்டிய முறை என்பது என்னுடைய சொந்த அபிப்பிராயம். இப்போ இதுவரைக்கும் 24 தத்துவங்கள் படித்தோம். 24 தத்துவங்களும் ஆன்ம அறிவுக்கு துணை செய்பவையே தவிர ஆன்ம அறிவு சார்ந்த விஷயம் அல்ல. மீண்டும் ஒரு தரம் முன்பு சொன்ன ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல போகிறேன். செய்தி என்னவென்று கேட்டால், பதி பசு பாசம். இந்த சித்தாந்தம் என்ற ஒரு செய்தி ஸ்ரீராம் சொல்லுகிற பொழுது, இந்த சித்தாந்தத்திலிருந்துதான் சைவம் வைஷ்ணவம் ஆகிய இரண்டும் பிறக்கிறதாக சொன்னதாக ஞாபகம் என்ற தொகுப்பிலே, சரிதானா என்பதை ஒரு தரம் நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள். சித்தாந்தத்திலே இருந்து வைஷ்ணவம் பிறக்கிறதாக எனக்கு தெரியவில்லை. இதை பற்றி நாங்கள் இருவரும் தனியே பேசிக்கொள்வோம். இந்த ஒழுங்கை பார்க்கிற பொழுது, பதி பசு பாசம், பதி கடவுள், பசு ஆன்மா, பாசம் மலங்கள். எல்லாம் வல்லவன் என்றபடியால் அவனுக்கு பதி தலைவன் என்ற பெயர் வருகிறது. சொன்னதையே தான் சொல்லுகிறேன். உங்கள் மனதுக்குள் இந்த படம் ஒழுங்காவதற்காக சொல்லுகிறேன். தெரியாமல் சொல்லவில்லை. கூறியது கூறல் குற்றமாக இருந்தாலும் சில விஷயத்தை அழுத்துவதற்கு உகந்தது என்று இலக்கண நூல்கள் சொல்லுகிறபடியால் அதை சொல்வதில் தவறில்லை என்று சொல்லுகிறேன். பதி முற்றறிவு பொருள், ஆகவே அவன் தான் தலைவனாக இருக்கிற தகுதி உள்ளவன். பசு சிற்றறிவு உள்ளது, கட்டுண்டு கிடப்பது, அதனாலே அதுக்கு பசு என்று பெயர். கட்டி வைப்பது, பசுவை கட்டி வைக்கிறதுனாலே அதுக்கு பசு என்று சொல்வது போல இந்த ஆன்மா மலத்தாலே கட்டுப்பட்டு கிடக்கிறபடியால் அதுக்கு பசு என்று பெயர். கட்டுவதாகிய மலங்களுக்கு பாசம் என்று பெயர். பாசம் என்பது கயிறை குறிக்கிற தமிழ் சொல். பாசம் என்பது கயிறை குறிக்கிற சொல். அப்ப பசுவை கட்டுவது இந்த பாசம். இதுதான் நமக்கான அடிப்படை, இந்த மூன்றுக்குமான விளக்கம். இந்த சிற்றறிவு பொருளான ஆன்மா தனக்கு உறவான அறிவு பொருளாகிய இறைவனை சேராமல் அறிவில் பொருளாகிய பாசத்தை சேர்ந்து தன்னறிவை இழக்கிறது. ஏன் அது அப்படி செய்ய வேண்டும் என்றால், அது உயிர் இயல்பு. நன்மையும் தீமையும் ஒன்றுபட்டு கிடக்கிற பொழுது தீமையை நாடுவது என்பது உயிர் இயல்பாக இருந்திருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. ஆகவே பக்கத்திலேயே பதி இருக்க அதை நாடாமல் பாசத்தை நாடி மெல்ல மெல்ல மெல்ல அந்த பாசமாகிய சடப்பொருள் தன்மையை இந்த ஆன்மாவும் பெற்றுவிடுகிறது. அதற்கு இயல்பாக இருக்கக்கூடிய அறிவு முற்றாக அழுந்தி போக பாடான நிலை என்கின்ற நிலைக்கு வருது. பாடானம் என்றால் கல், ஒரு கல்லு போல ஆன்மா ஆகிவிடுகிறது. அப்படி ஆன பிறகுதான் தான் விளை செய்தது அந்த ஆன்மாவாலே உணரப்படுகிறது. அப்படி உணரப்படுகிற பொழுது அது துன்பப்படத் தொடங்குகிறது. ஏனென்றால் அதனாலே இயங்க முடியவில்லை. மெல்ல மெல்ல மெல்ல இருட்டுக்குள்ளே போனவன் ஒரு நட்டி இருளுக்குள்ளே போன உடனே அசைய முடியாமல் அகப்பட்டு போவது போல, இந்த ஆன்மாவும் மலத்துக்குள்ளே போய் ஆணவமாகிய இருள் மலத்துக்குள்ளே போய் போய் போய் அது அசைய முடியாத ஒரு நிலை எய்துகிறது. ஆனால் அந்த இருளுக்கும் ஆன்மாவுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், இருள் சடம், அதுக்கென்று அறிவு கிடையாது. ஆன்மா அறிவுள்ள ஒரு பொருள். அறிவுள்ள பொருளுக்கு எப்பொழுதும் மூன்று குணம் இருக்கும் என்று நான் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு முன்பு பல தரம் சொல்லியிருக்கிறேன், இப்பொழுதும் சொல்லுகிறேன். அது என்னவென்றால், ஒன்று அறியும் தன்மை, விரும்பும் தன்மை, செயல்படும் தன்மை. இது மூன்றும் இருந்தால்தான் ஒரு பொருள் அறிவு பொருள் என்று அர்த்தம். இப்ப பாருங்கள், நம்முடைய வீட்டிலே தொங்குகிற மணிக்கூடு இயங்குகிறது, அதை வைத்து அதை அறிவு பொருள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இயங்குகிற சக்தி மட்டும்தான் இருக்கிறது. மூன்றும் ஒருமித்து இருக்க வேண்டும், அறிகிற தன்மை, இயங்குகிற தன்மை, விரும்புகிற தன்மை. இதைத்தான் நூலாசிரியரும் குறிப்பிட்டிருந்தார், இச்சை கிரியை ஞானம் என்கின்ற மூன்று. இந்த மூன்று சக்தியும் இருந்தால்தான் ஒரு பொருள் உயிர் பொருள். ஆன்மா உயிர் பொருள் என்றபடியால் அதற்கு விரும்புகிற தன்மை, அறிகிற தன்மை, செயல்படுகிற தன்மை கட்டாயம் இருக்க வேண்டும். ஆனால் இருவயப்பட்ட காரணத்தினாலே அந்த மூன்றையும் இழந்து போய் அது நிற்கிறது. ஒரு சிறை கைதியை ஜெயிலே போட்டு அடைத்த உடனே அதனுடைய இயக்கம் முதலியவற்றை நிறுத்துவது போல மலபயப்பட்டு இந்த ஆன்மா இந்த மூன்றையும் இழந்து போய்விடுகிறது. தானாகத்தான் போய் அகப்பட்டு அதை இழக்கிறது. அகப்பட்ட பிறகு அது அது அதனுடைய துன்பத்தை அனுபவிக்கிறது. இப்பொழுது என்னவென்றால், அந்த இருளிலே இருந்து வெளியிலே வர வேண்டும் என்ற விருப்பம், அகப்பட்டு விட்டோமே என்ற வெறுப்பும் தோன்ற இருவினை பிறக்கிறது. இதுதான் வினை. ஆணவம் வந்தது, அடுத்தது வினை வந்துவிட்டது. விருப்பு வெறுப்புக்குத்தான் வினை என்று பெயர், கண்மம் என்று பெயர். இப்போ அகப்பட்டு விட்டோமே என்ற வெறுப்பும் விடுபட வேண்டுமே என்ற விருப்பம் வந்தவுடனே ஆன்மாவுக்கு இயங்குகிற அந்த இயங்க வேண்டிய அந்த அந்த உந்துதல் வந்தவுடனே உறவு ஆன்மாவுக்கு அறிவாலே உறவானவனாகிய ஆண்டவன் அதற்கு சில துணைகள் செய்ய முன்வருகிறான். அவன் ரொம்ப தெளிவான ஒரு நிர்வாகி. ஆன்மாவை தூக்கி வெளியிலே போடலாமே என்றால் அதுவாக போய் அகப்பட்டபடியால் அது வெளியிலே வருவதற்கான துணை செய்வானே தவிர அதை வெளியிலே அவன் எடுக்க மாட்டான். எடுத்தால் அவன் விருப்புவருக்குள்ளவனாக மாறிவிடுவான். ஆகவே என்ன செய்கிறான் என்றால், இந்த ஆன்மா வெளியிலே வருவதற்காக, அதை அதை வெளியிலே வருவதற்கான ஆயத்தங்கள் செய்து கொடுப்பதற்காக மாயை என்ற ஒரு ஊடகத்தை, மூன்றாவது மலத்தை அவன் தேர்ந்தெடுக்கிறான். ஆணவன் வயப்பட்டது, பிறகு அது இருவினை வயப்படுகிறது, ஆகவே கண்ம வயப்படுகிறது. கண்மத்தை ஆன்மத்திலே கண்மத்திலே இருந்து விடுபடுவதற்காக மாயை என்கின்ற ஊடகத்தை எடுத்து தத்துவங்களை இறைவன் உருவாக்குகிறான். அப்படி உருவாக்கப்பட்டவைதான் இந்த 36 தத்துவங்களும். மாயை என்கின்ற ஒரு ஊடகத்திலே இருந்து 36 தத்துவங்களை உருவாக்கி இந்த உயிரை இந்த ஆணவ பிடியிலே இருந்து விடுவிப்பதற்கான துணையை இறைவன் செய்வான். இதற்கு மாயையை பயன்படுத்துவான். அப்படி பயன்படுத்துகிற பொழுதும் இறைவன் என்ன செய்வான் என்றால், அந்த மாயைக்குள்ளே, இது நான் தோற்ற முறமை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், மாயைக்குள்ளே என்ன செய்யும் என்றால், முதலிலே வேலை செய்விக்கிறவன் வர வேண்டும். நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? ஒரு இடத்திலே, ஒரு ஆபீஸிலே வேலை நடக்க போகிறது என்றால் அந்த வேலை செய்விக்கிறவன் முதலிலே வர வேண்டும். பிறகு வேலை செய்கிறவனை தயார்படுத்த வேண்டும், பிறகு வேலை செய்ய வேண்டும். இதுதான் ஒரு வேலை செய்கிற முறைமை. வேலை செய்கிறவனே வராமல் அந்த வேலை செய்கிறவர்களை தயார்படுத்த முடியாது. ஆகவே இறைவன் தன் சக்தி ரூபமாக அவன் மாயைக்குள்ளே இறங்குவான். இது முதல் நிலை படிப்பு. இப்படித்தான் முதல் விளங்க வேண்டும். அதனாலே அவன் இயங்குவதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. ஒரு பெரிய ஒரு நிர்வாகத்தை நடத்துகிற ஒரு மேனேஜர், அவர் என்ன செய்யலாம் என்றால் ஆபீஸுக்கு வரலாம், அதுக்காக போய் உள்ளே நின்று பாத்ரூம் கழுவ முடியாது. அவருக்கான ஒரு கௌரவமான இடத்திலே இருந்து கொண்டுதான் அவர் நிர்வாகத்தை நடத்த வேண்டும். அவருக்கென்று ஒரு ஏசி ஆபீஸ் இருக்கும், அது மற்றவர்களுக்கு இருக்காது. ஆனால் ஆபீஸ் என்பது எல்லாருக்கும் உரிய அந்த கட்டிட அமைப்பிலே ஒரு பகுதியை

அந்த சுத்த மாயைக்குள்ளே இறைவன் தான் படிப்படியாக ஒரு நிலையுற்று இறங்குகிறான். அப்படி அவன் இறங்குகிற நிலையை ஐந்து தத்துவமாக இறங்குகிறான். நாதம், விந்து, ஈஸ்வர், சதாசிவம், ஈஸ்வரம், சுத்தவித்தை என்கின்ற இந்த ஐந்துக்கும் சிவ தத்துவங்கள் என்று பெயர். இந்த ஐந்துமே சுத்த மாயைக்குள்ளே நிகழ்கிற பகுதி, அதாவது ஏசி ஆபீஸுக்குள்ளே முதலாளி வந்து விட்டார். இதுக்கு கீழே அவர் இறங்க முடியாது. அவர் இனி இங்கிருந்து மற்றவர்களை தொழில்படுத்த வேண்டும். இங்கே வந்து விட்ட உடனே இப்ப அவர் எல்லா ஆயத்த நிலையை வந்து விட்டார். இனி என்ன செய்ய வேண்டும் என்றால் வேலை செய்கிறவர்களை தயார்படுத்த வேண்டும். வேலை செய்ய போகிறவர்கள் இங்கே ஆன்மாக்கள், வேலை செய்கிறவர்களாக நான் உவமிக்கிறவர்கள் ஆன்மாக்கள். அவர்கள் நித்திரையிலே இருக்கிறார்கள். முதல் நாள் பாட்டியிலே குளித்து விட்டோ அல்லது நிறைய சாப்பிட்டு விட்டோ தூக்கத்திலே இருக்கிறார்கள். அவர்களை வேலை செய்யும்படியான ஆயத்தத்தை செய்ய வேண்டியது முதலாளியினுடைய கடமை. வேலை செய்ய வேண்டுமானால் அவர்களுக்கு மூன்று சக்தி கொடுக்கப்பட வேண்டும். என்ன சக்தி என்றால், ஒன்று, அவர்கள் அறிவு பெற வேண்டும். மயக்கத்திலே இருக்கிறவன் வரையிலேயே வேலை செய்ய முடியாது, அறிவு பெற வேண்டும். அறிவு பெற்ற பிறகு விரும்ப வேண்டும், இந்த நிலையை விரும்ப வேண்டும். அதற்கு பிறகு செய்ய வேண்டும். இந்த மூன்று நிலையையும் உருவாக்குவது இறைவனுடைய பொறுப்பாகிறது. அதற்காகத்தான் அவர் சிவ தத்துவத்திலே ஓரளவு இறங்கி வருகிறார். சக்தி கலப்பினாலே ஓரளவு இறங்கி வருகிறார். இறங்கி வந்து நின்று கொண்டு பாடான நிலையிலே இருக்கிற உயிரை இயக்குவதற்கு தயார்படுத்துகிறார். இப்பொழுது ஒன்னொன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு உயிருக்கு வேலை கொடுத்து அதை இயங்க பண்ண வேண்டும். ஒரு இயங்க பண்ணுவது என்பது வேலை. முதல், ஒரு நல்ல நிர்வாகி, ஒரு முதலாளி தொழிலாளர்களை தயார்படுத்தினால் அவர்களுக்கு வேலை செய்ய தயார்படுத்துவதிலே முதல் வேலை என்னவென்றால், அவர்கள் எவ்வளவு நேரம் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும். ஒரு முதலாளியினுடைய வேலை, 4-5 மணிக்கு வேலைக்கு வா, 4 மணிக்கு வேலை முடிந்து போ. இதை முதலாளி தான் தீர்மானிப்பார். இதை தொழிலாளி தீர்மானிக்க முடியாது, இதை முதலாளி தீர்மானிக்க வேண்டும். ஆகவே முதலில் அந்த வேலை செய்கிற காலத்தை முதலாளி தீர்மானிக்க வேண்டும். பிறகு ஒரு நாளிலே இன்னென்ன வேலையை, இவ்வளவு வேலையை செய்ய வேண்டும் என்று வேலைக்கான அட்டவணை போட வேண்டும். அதுக்கும் முதலாளியினுடைய வேலை தான். வேலைக்கான அட்டவணை போடுவது, அதாவது இன்றைக்கு நீ இன்ன வேலை செய். கிளாக் ஃபைல்களை பார், சாதாரண கூலியால் பாத்ரூம் கழுவு, மற்றவன் கூட்டு, இப்படி வேலைகளை பிரித்து இன்னென்ன காலம் என்பது அவரவர்க்கான காலத்தை கொடுத்து அவரவர்க்கான வேலையை பிரித்து கொடுக்க வேண்டும். கொடுத்த பிறகு இது இப்ப வேலை பட்டியல் தயாராகி விட்டது. இனி முதலாளி என்ன செய்ய வேண்டும்? இந்த தொழிலாளியை எழுப்பி வேலை செய்யறதுக்கு தயார் பண்ண வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலிலே அவனை, உறக்கத்திலே கிடக்கிற அவனை எழுப்பி விட வேண்டும். உறக்கத்திலே இருக்கிற பொழுது அவனுக்கு அறிவே வேலை செய்யவில்லை. இப்ப எழுப்பி விட்ட உடனே அவனிடம் அறிவு வேலை செய்ய தொடங்கும். அறிவு வேலை செய்ய இயங்க தொடங்குவான். இயங்க தொடங்கினோடனே அறிவு வேலை செய்ய தொடங்கும். அறிவு வேலை செய்ய தொடங்கினோடனே வேலையிலே விருப்பம் வரும். இந்த ஐந்து நிலையும் கூடின உடனே, அதாவது ஒரு நேரம் ஒதுக்கி ஆகிவிட்டது, வேலை ஒதுக்கி ஆகிவிட்டது, அவனிடம் இச்சை ஞானம் கிரியை என்கின்ற மூன்றும் சேர்த்தாகிவிட்டது. இந்த மூன்றையும் வைத்துக் கொண்டு, மாயை என்ற ஒன்றையும் வைத்துக் கொண்டு சேர்த்த பொழுது இப்பொழுது தொழிலாளி என்ற ஒரு சூக்கும வடிவம் அவனுக்கு உருவாகிறது. அதாவது ஒரு தொழிலாளிக்குரிய லட்சணங்களை பெற்றுவிட்ட வடிவம். நீங்கள் இதை தூள வடிவமாக நினைக்கக்கூடாது, சூக்கும வடிவமாக நினைக்க வேண்டும். மாயை கிடைத்து விட்டது வேலை செய்ய. மாயைதான் எல்லாவற்றையும் தரப்போகிறது. அதிலே இவனுக்கு மூன்று இயல்பு வந்து விட்டது, நேரம் கிடைத்து விட்டது, வேலை செய்கிற தகுதி கிடைத்த உடனே இப்போ ஒரு மூல வடிவம் வருகிறது. இதே போலத்தான் இறைவன் சுத்தமாயிலே இருந்து கொண்டு ஆன்மாவை தயார் செய்வதற்கும் இப்படித்தான் வேலை செய்கிறான். என்ன செய்கிறான்? முதலிலே காலம் என்கின்ற ஒன்றை நிறுவுகிறான். அதற்கு பிறகு அவரவர் அனுபவிக்க வேண்டிய வினை என்கின்ற அளவிலே நியதி என்கின்ற ஒரு தத்துவத்தை உருவாக்குகிறான். இப்போ காலம் வந்து விட்டது, நியதி வந்து விட்டது. அடுத்தது கலை என்கின்ற தத்துவம். அதாவது தூங்கி கிடக்கிற ஆன்மாவை உசுப்பி விடுகிறான். அதற்கு பிறகு அந்த அது உசுப்பப்பட்ட உடனே அதுக்கு அறிவு வருகிறது. அப்போ அதுக்கு வித்தை என்கின்ற தத்துவம் என்று பெயர். இப்ப பாருங்க, காலம், நியதி, கலை, வித்தை, அடுத்தது அராகம். அராகம் என்பது விருப்பம்.

0: இப்போ இந்த இந்த இவ்வளவும் சேர்ந்த உடனே, காலம் சேர்ந்து விட்டது, நியதி சேர்ந்து விட்டது, காலம் நியதி கலை வித்தை அராகம் அஞ்சும் சேர்ந்து விட்டது, இது இயங்குவதற்கான மாயை இருக்கிறது ஆறு, இவ்வளவும் சேர்ந்த உடனே ஒரு மொத்த வடிவம் ஆன்மாவுக்கு, மொத்த வடிவம் என்பது உருவம் அல்ல, ஒரு இது ஒரு ஆன்மா என்கின்ற செயல்படக்கூடிய ஒரு வடிவம் வருகிறது. அதன் அந்த ஏழும் சேர்ந்து வருகிறபடியால் வித்தை தருகிற இந்த தத்துவங்களுக்கு வித்யா தத்துவங்கள் என்று பெயர். பிறகு இப்ப எல்லாரும் தயாராகி விட்டார்கள், இனி வேலை செய்ய வேண்டும். செய்யவதற்கு என்ன செய்கிறார் என்றால், இந்த மாயிலிருந்து அசுத்த மாயிலிருந்து ஒரு பகுதியை பரிணமிக்க செய்து அதற்கு பிரகிருதி மாயை என்று பெயரிட்டு அதற்குள்ளே 24 தத்துவங்களை ஒழுங்குபடுத்தி கொடுக்கிறார். அந்த கரணங்கள் 4, ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, தன்மாத்திரை 5, 15 4 19, அதுக்கு பிறகு பூதங்கள் 5, 24. இந்த 24 செயல்படுவதற்கான இடங்கள், ஆன்மா செயல்படுவதற்கான இடங்கள். இதற்குள்ளே இனி ஆன்மா செயல்பட்டு வினைகளை தீர்ப்பதும் சேர்ப்பதுமாக இயங்கி இயங்கி அந்த அனுபவத்தினாலே, அந்த வினை அனுபவத்தினாலே மெல்ல மெல்ல முதிர்ச்சி உண்டாக ஆணவ கலப்பிலே இருந்து அது குறைந்து கொண்டே போய் ஒரு எல்லையிலே ஆணவம் முற்றாக தீர்கிற அல்லது தீர்கிறன்ற இல்லாமல் போவதற்கு வழிகட்டு போகிற நிலை வந்தவுடனே பழையபடி அது ஏறி போய் கடவுளிடம் சேரும் என்பதுதான் தத்துவ விளக்கம். இதை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நாங்கள் இப்ப கீழே இருந்து போனபடியால், இந்த நூலே கீழே இருந்து போகிறபடியால் ஆத்ம தத்துவம் 24 படித்து விட்டோம். அதெல்லாம் ஆன்மா இயங்கக்கூடிய விடயங்களே தவிர அறிவு பொருள்கள் அல்ல. இனி அறிவு பொருளாகிய ஆன்மா எப்படி இதற்குள்ளே இயங்க தயாரானது என்பது பற்றி படிப்பதுதான் வித்யா தத்துவம் என்று ஏழு. இதிலே இந்த காலம் நியதி கலை வித்தை அராகம், சுருக்கமாக சொல்ல போனால் நேரம் அல்லது டைம், டைம் டேபிள், அதுதான் நியதி. அதற்கான விருப்பம், செயல், அறிவு, இந்த ஐந்தும் கூடிவிட்டாலே ஆன்மாவுக்கு ஒரு வடிவம் வருகிறதா. அதை என்ன சொல்வார்கள் என்றால், ஒரு ஒரு சட்டை போட்ட, ஒரு சட்டை போட்டோன்னு ஒருவன் உருப்படியாக தோன்றுவது போல ஒரு சட்டை போட்ட வடிவம் தோன்றுகிறது. அந்த வடிவத்துக்கு அந்த ஐந்தும் சேர்ந்து வடிவம் கொடுப்பதனாலே அதற்கு பஞ்ச கஞ்சுகங்கள் என்று பெயர். கஞ்சுகம் என்றால் உடை. இந்த அஞ்சு அந்தாகிய உடையை போட்ட உடனே, மாயையிலிருந்து உடையை போட்டவுடனே ஆன்மாவுக்கு ஒரு வடிவம் வருகிறது. அந்த வடிவத்துக்கு புருடன் என்று பெயர். ஆண்பால் ஏற்றி சொல்வதனாலே அது ஒரு ஆண் வடிவம் என்று நீங்கள் நினைக்க கூடாது. புருடன் என்பது ஒரு தத்துவத்திற்கான பெயர். அவ்வளவு நான் விளங்க வேண்டும். இப்போ நாங்கள் இந்த நூல்வரிசையிலே ஆன்ம தத்துவம் கடந்து விட்டு கீழே இருந்து நாங்கள் புருட தத்துவம் படிக்கப்பட்ட வித்யா தத்துவம் படிக்கப் போவோம். அது எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது, எங்கே மட்டும் போகிறது என்று பார்க்கிற பொழுது உங்களுக்கு விளங்கும். ஆனால் இது இவ்வளவும் மினப்பட்டு உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், நீங்கள் இந்த இடத்திலே இருந்து மேலே போகிறீர்கள் என்பது தெரிய வேண்டும். ஆத்ம தத்துவம் வரையும் படியேறியாகிவிட்டது, இனி வித்யா தத்துவம் வரையும் படியேறப் போகிறோம். அதுக்கு மேலேயும் இருக்கிறது. வித்யா தத்துவ படிகள் கீழிருந்து ஒவ்வொன்றாக, புருடன் மாயை, புருடன் காலம் நியதி கலை வித்தை அராகம் என்கின்ற இந்த ஐந்து ஏழும் பெறுகிற விஷயத்தை இப்பொழுது சொல்ல போகிறார். இதை மனதிலே வைத்துக் கொண்டு படித்தால் இனி லகுவாக விளங்கும். சொல்லுங்கள்.
1: பிரகிருதி பிரகிருதிக்கு மேலேயுள்ள அசுத்த மாயையிலிருந்து தோன்றுவனவாகும். அவை மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் என்பன. இவை அசுத்த மாயா தத்துவங்கள் எனப்படும். இவை ஒவ்வொரு
0: பிரகிருதி மாயை, ஒரு நிமிஷம் குழப்பதற்கு நீங்கள், பிரகிருதி மாயை தத்துவமாக கொள்ளப்படுவதில்லை, அசுத்த மாயை தத்துவமாக கொள்ளப்படுகிறது. அது அதிலே வேற வேற நூல்களிலே சில மாற்றங்களும் இருக்கின்றன. ஆனால் நீங்கள் அடிப்படையிலே பிரகிருதி மாயை தத்துவம் இல்லை. நாங்கள் சித்தத்திலே அல்லது குண தத்துவத்திலே இருந்துதான் கீழே தத்துவம் தொடங்குகிறோம். பிரகிருதி மாயையை ஒரு தத்துவமாக எண்ணுவதில்லை. மேலே அசுத்தமாயையும் தத்துவமாக எண்ணினால்தான் ஏழு வரும். மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன். அப்ப ஏழு வருவதானால் மாயையும் ஒரு தத்துவமாக உட்கொள்ளப்படுகிறது. இதற்கான என்ன விளக்கம், ஏன் இந்த மாயை தத்துவமா எடுக்கவில்லை, அதை ஏன் தத்துவமாக எடுத்தார்கள் என்பதால் மேல் நூல்கள் படிக்கிற பொழுது அதை விளக்கலாம். அதாவது எல்லாம் ஒரு இடத்திலே விளங்கி கொண்டு மேலே போக முடியாது, இதை நீங்கள் தெரிந்து கொண்டால் போதும். அதனாலேதான் வித்யா தத்துவத்திலே அவர் என்ன சொல்லுகிறார், மாயை சொல்லுங்கள்.
1: மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் என்பன இவை அசுத்த மாயா தத்துவங்கள் எனப்படும். இவை ஒவ்வொன்று பற்றியும் இனி காண்போம். அடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் உள்ள போதும் ஐயா. மாயை அப்படின் போது மாயை
0: நாளைக்கு போவோம்.
1: அதுதான் உங்களுக்கு
0: ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயத்தை உங்க புத்திக்குள்ள திணிச்சிருக்கிறேன். ஆனா உங்களுக்கு தெரிந்த விஷயம் என்றபடியால் அது அவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்காது, புதிதாக வந்தவர்களுக்கு இருக்கலாம். இப்ப நாங்கள் படிக்க போது திரும்பவும் இன்னொரு சுருக்கம், அதாவது சுருக்கத்தின் சுருக்கம் சொல்வதானால் மூன்று பகுதியாக தத்துவம் பிரிக்கப்படுகிறது. சிவதத்துவம், யாதத்துவம், ஆன்ம தத்துவம். சிவதத்துவம் இறை செயல்பாடு பற்றி சொல்லுகிற தத்துவம், வித்யாதத்துவம் உயிர் செயல்பாடு பற்றி சொல்லுகிற தத்துவம், ஆன்ம தத்துவம் இவற்றுக்கு இந்த செயல்பாடுகளுக்கு இடம் கொடுக்கிற விஷயம் பற்றி சொல்வது. ஆன்ம தத்துவம் படித்து விட்டோம். இனி வித்யாதத்துவத்திலே உயிர் எப்படி இந்த வினைகளை அனுபவிக்க தயாராகிறது என்பதை ஏழு படிகளிலே படிக்கப் போவோம். அதை நாங்கள் அடுத்த நாளைய வகுப்பிலே படிப்போம்.
2: உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.
3: ஓம் நமசிவாய்.
4: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
3: ஓம் நமசிவாய்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: எந்த வழியில சென்றாலும் கடைசியில் என்ன வேணும்? ஞானம் என்பதின்றி வீடு வேறு கிடையாது, இல்லையா? அதனால இங்க ரெண்டு பேர் மறுத்தாங்க. ஒன்னு ஏதாவது இதை மாதிரி ஒருத்தன் சொன்னான், இன்னொருத்தன் வேள்வி செஞ்சா போதாதான், கர்மகாண்டத்தை சொன்னா அதில் செஞ்சாதான் போகும், இல்லையா? கிரியை செய்யாதபடி நமக்கு என்ன கிடையாது? ஊதி கிடையாது, அழுக்கு போகாது என்றான், இல்லையா? சோப்பே போடாம அழுக்கு போனா போயிருமா அப்படிங்க? ஏதாவது செஞ்சா தானே போகும், விளங்குதா? அப்போ அவங்க ரெண்டு பேரையும் மறுக்கிறார். இரண்டு வெண்பாக்களால மறுத்தார். முதல் வெண்பாவில் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? இந்த தவம் செய்தார், பற்றுடன் தவம் செய்தாருங்கிறத வருவிச்சுக்கணும்னு சொன்னா இல்லையா? பற்றுடன், அதெல்லாம் புஸ்தத்தில் எழுதியிருக்கீங்களா? புஸ்தத்திலே எழுதிடணும், பற்றுடன் அப்படின்னு அங்கே போட்டணும். பற்றுடன் தவம் செய்தார், பற்றுடன் தவம் செய்தார். அவர் பற்றுடன் செய்தாரே ஆயினும் அவங்க என்ன கொடுப்பாரு? தவலோகத்தை கொடுத்து, தவலோக போகங்களை கொடுத்து. அந்த தவலோகம் என்பது பல்வேறு வகைப்பட வேறுபடுன்னு சொன்னா இல்லையா? அது வேற எங்கேயும் பார்க்க முடியாது, பாடியத்தில் மட்டும்தான் அதை சொல்லுவார். எல்லாத்திலையும் சாலோகம் சாருபம்னு தான் சொல்லுவாங்க. இது சாருபம்னா அங்கே நினைச்சிடக்கூடாது, விளங்குதா? இங்கே இது எவ்வளவோ கீழே கிடக்கு, அதுதான் கிடைக்கும், விளங்குதா? எனவே தவலோகம் சார்ந்து அங்க சார்ந்துன்னு என்ன, அந்தந்த லோகங்கள்ல பிறந்து அங்க உள்ள இன்பங்களை அனுபவித்து என்பதெல்லாம் வருவிச்சுக்கணும். அதை அனுபவித்து முடிந்த பின்னாலே, அனுபவித்து முடிந்த பின்னாலே அவனுக்கு என்ன இருந்தது? பற்றோட செய்தாமல அந்த பற்று என்ற குற்றத்தை அறுத்தற் பொருட்டு, பற்று அறுப்பாராக, பற்று அறுப்பாராக பவம் செய்து. ஆக என்பது என்னதுன்னு சொன்ன? பொருட்டு. ஆக என்பது என்னது? பொருட்டு. அந்த பற்றை அறுத்தல் பொருட்டு பவம் செய்து. அந்த பற்று எப்படி அறும், எப்படி அறும்? அதுக்கும் அதே தான், வேற ஒன்றும் ஆப்ஷன் கிடையாது. பற்று இல்லாம ஜபம் செய்யணும், விளங்குதா? எனவே இங்க வந்து பழையபடி, இங்க வந்து பழையபடி பிறந்து அங்க பற்றோட செஞ்சான் இல்லையா, அந்த குற்றம் நீக்கி தவம் செய்யவே இல்லையா, பற்றறுப்பாராக. அப்போ அப்படி செய்வதற்கு என்ன செய்யறான் இவன் அப்படின்னா, அந்த பிறக்கிற சூழ்நிலையை மாத்தி பிறக்க வைக்கான். நல்லபடியா செய்யக்கூடிய இந்த தவத்தை முற்றிக்கக்கூடிய துணை காரணங்களோடு கூட்டுதான். துணை காரணங்கள் யாரு? நம்ம பிறக்கிற சூழ்நிலை இல்லையா, இடம், தாய் தந்தையர், நண்பர்கள், சுற்றம், ஈன்றாளுமா எனக்கு எந்தையுமாங்கிறார் இல்லையா, எல்லாம் யாருங்கிறாரு? பெருமான். பெருமான் தான் இப்படி வந்தாருங்கிறார் இல்லையா. எனவே அதுபோல இந்த காரணங்களோடு கூட்டி இல்லையா, பற்றறுப்பாராக தவம் செய்ய நற்சார்பில் வந்து உதித்து என்ன செய்வாங்க? அந்த பற்றை நீக்கி ஞானத்தை நண்ணுதலை, ஞானத்தை நண்ணுதலை. இந்த ஞானம் என்பது என்ன? ஞான குருவை. இங்கே ஞானம் என்பது என்னன்னு சொன்னேன், நேற்றே சொன்னேன், அதில் எழுதணும். நீங்கள் வேற நோட்டில் எழுதி வச்சா கூட நோட்டெல்லாம் எங்கே போகுமோ தெரியாது. இங்கே ஞானம் என்பது எதை குறிக்கிறது? ஞான குருவை ஞானம் என்றார், ஞானத்தை நண்ணுதலை. எனவே ஞான குருவை சேருவான், ஞான குருவை சேருவான். எனவே ஞானத்தை நன்னுதலை கற்றார் சூழ் சொல்லுமாம் கண்டு என்று சொல்கிறார். எனவே இந்த இதில் நம்ம பற்றில்லாமல் செய்யணும், பற்றோடு செஞ்சால் அதுக்கு ஒரு பிறவியை கொடுத்துருவாரு. இது நமக்கு எத்தனையோ புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? நான் நேற்று கூட ஒன்று சொன்னேன், அந்த சிலந்தி, அது வெறுமனே பெருமானுக்கு அந்த அன்பு பெருமான் மீது எதுவும் விழக்கூடாதுன்னு அதோடு நிற்கணும். நாம் இந்த யானை வந்து உடைக்க முடியாமல் கட்டணுமே அப்படின்னு அந்த இதில் உள்ள குற்றம் என்னன்னு விளங்குதா உங்களுக்கு? என்ன விளங்குச்சு? இல்லை சார், பற்று இருக்கணும். இந்த பற்றில் இதை முக்கியமானது, இது நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த பற்று சிவன் மீது மட்டும்தான் இருக்கும், அதான் மற்று பற்றுன்னாரு. சிவன் மீது பற்று, சிவன் மீது விழலாமான்னு அதோட நினைக்கணும். இதை உடைக்க முடியாம உன்னால நம்மால கட்ட முடியலன்னு தன்னை நோக்கி வந்தா குற்றம். இப்போ வந்த குற்றம் எது? நம்மாலன்னு, நம்மால இதை உடைக்க முடியாத உன்னை கட்ட முடியலையே அப்படின்னு சொல்லி அது எதை நோக்கி வந்தது? அந்த சூக்குமத்தை உணர்ந்துக்கணும். நீங்க விளங்குதா? உங்களுக்கு எல்லாம் வெளிச்சம் போட்டேன். அந்த சொல்ல வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கணும் அங்க என்ன குற்றம் அப்படின்னு. விளங்குதா? அது சிவத்தை நோக்கித்தான் இருக்கணுமே தவிர தன்னை நோக்கி வந்தாச்சுனாலே போச்சு, சோழி முடிஞ்சு போச்சு. விளங்குதா? அதுல ஒரு குடம் நிறைய பால் இருந்தாலும் ஒரு சொட்டு கல் விழுந்தாற் போல அனைத்தையும் கெடுக்கும். புரிஞ்சுதா? அதனால எனவே எந்த ஒரு இதுவும் தன்னை நோக்கி வரவே கூடாது. உலகை நோக்கியோ தன்னை நோக்கியோ அவனை நோக்கி மட்டும் இருந்தா அவன் வேக்காடு ஆயிட்டான்னு அர்த்தம். விளங்குச்சா? இல்லைன்னா கொஞ்சம் வேக்காடு பத்தாது. ஏன்னா கண்ணிலேன் மற்றோர் களை கண்ணிலேன் என்றார் யாரு? எனவே மற்றதை பார்க்க கண்ணே இல்லை. கண் என்பது அறிவு, மற்ற சிந்திக்கிற அறிவெல்லாம் போயிடுது. என்ன பார்க்கிற அறிவோ, உலக பார்க்கிற அறிவோ என்கிட்ட இல்லை ஜாமிங்கிறாரு. பிறகு எதுக்கு கொண்டாந்து இதெல்லாம் காட்டுதுங்கிறாரு. விளங்குதா? அது இருந்தாதான் முக்தி. விளங்குதா? அதனால இங்கே அந்த பற்று வைக்கக்கூடாதுங்கிறத முதல்ல சொன்னார். இரண்டாவது வெண்பாவில் என்ன சொல்றாரு? அதில் என்ன சொல்றாரு? பசித்து உண்டு மீண்டும் பசிப்பானை புசிப்பானை ஒக்கும். புசிப்பானைன்னு என்ன? புசிப்பானைங்கிறதுக்கு என்ன சொன்னா? பசித்து உண்டு பின்னும் பசிப்பானை. பசிப்பானைன்னா என்னது? அது என்ன பானை? பின்னும் பசிப்பானை. பசிப்பானைன்னு அது என்ன பானைன்னு கேட்டேன். அது பசின்னா என்னதுன்னு கேட்டால் அது சொல்லணும். நான் என்ன கேள்வி கேட்குறேன்னு அது உணர்ந்துக்கிடாமே பதில சொல்றீங்க. பசின்னா நான் எந்தனா கேட்டேன். இப்போ பசிப்பானைன்னா என்னதுன்னு கேட்டேன். பசிப்பானை என்றதாவது பசி, அதுக்கு அது பசிப்பானை என்ற சொல்லு எதை குறிக்கி? இங்கே அந்த பசிப்பானுக்கு உண்டான பயனை குறித்து நின்றது. பசிப்பானை என்பது எதை குறிக்கி? அந்த பசித்து நின்றவனை குறியாது, அவனுக்கு விளைந்த பயனை குறித்து நின்றது. பசிப்பானுக்கு வந்தது போல அந்த அனுபவம் போல என்று. விளங்குதா? எனவே அந்த பசிப்பானை அதை குறிக்கல. அது எதை குறிக்கிறது? அந்த உணவின் பயன், அவனுக்கு வந்த பயனை குறிக்கி. எதை குறிக்கி? அந்த சாப்பாட்டுனால அவனுக்கு விளைந்த பயனை குறிக்கிறது. அந்த பயன் என்ன? எப்படிப்பட்ட பயனே? அழிதன் மாலை அது. அது எப்படிப்பட்டது? அழிதன் மாலை அது, அழியும் தன்மை உடையது. விளங்குதா? அங்க சொல்றது அவனை சொல்லல. அந்த உண்டியே ஆல ஏற்பட்ட பயனை குறிக்கிறது. அதை தான் நோட் பண்ணிக்கணும். மற்றதெல்லாம் படித்தாலே தெரியும். எங்கே நமக்கு விளங்காதோ அதை மட்டும்தான் நீங்க கவனமாக குறிக்கணும். எனவே அவனுக்கு அந்த பயனை ஒக்கும் இசைத்து வரும் இணையின் இன்பம். எனவே அந்த வேள்விகளோடு இசைத்து சேர்த்து, இசைத்துன்னு என்ன? சேர்த்து. அந்த எதை சேர்த்து? அந்த வேள்விகளை சொல்கின்ற நூல்களிலே, வேத முதலான நூல்களிலேயே இந்த வேள்வியை செஞ்சா என்ன பயன் என்று சேர்த்தே வரும். புத்திர காமேஷ்டிகா யாகம் சொல்றாங்க. அது என்னது? புத்திர பேரை தரும். அதிலே சொல்லியிருக்காளே, அது மட்டும்தான் தரும், வீடு பேர தராது. எனவே இங்க இப்போ ஆயுஷ் யோகம் அப்படிங்க, அவனுக்கு என்ன தரும்? கூட கொஞ்ச நாள், கூட கொஞ்ச நாள் இருப்பான், அவ்வளவுதான். விளங்குதா? இப்படி எல்லாமே உடற்பயனைத்தான் தரும். அதனால இங்கே அந்த இசைத்து வருகின்ற வினையின் இன்பம், அதோடு சொல்லக்கூடிய சேர்த்தே வரக்கூடிய அந்த இன்பத்தை தான் நமக்கு தரும். இசைத்த இருவினை ஒப்பில், இசைத்த இருவினை ஒப்பில் இறப்பில் தவத்தான். இறப்பில் தவத்தான் என்பதை முன்னால போட்டுக்கணும். இறப்பில் தவத்தான் இசைந்த இருவினை ஒப்பு. இருவினை ஒப்பு எப்படி வந்தது? இறப்பில் தவத்தான் இசைந்த இருவினை ஒப்பு. விளங்குதா? எனவே இந்த இறப்பில் தவத்த இந்த சிவபுண்ணியத்தை செய்ய செய்வையே நம்ம அறிவில் என்ன வந்தது, என்ன இசைந்தது? இருவினை ஒப்பு என்ற பக்குவம் நிகழ்ந்தது. சிவபுண்ணியத்தில் ஒப்பு வந்தா இதெல்லாம் வந்துடும் சொன்னேன். அது உங்களுக்கு அது விளங்குறது கஷ்டம்தான். ஒரு ஆள் தான் நீங்க கேட்டியோ மற்றவங்களாம். அதாவது பிராரத்தத்தில் ஒப்பு வருதுன்னா இன்ப துன்பத்தை உணராமல் இருக்கிறது, ஆகாமியத்தில் ஒப்பு வருதுன்னா விருப்பு வெறுப்பு ஏற்படாமல் இருக்கிறதுங்கிறது தெளிவா விளங்குது. சஞ்சீதத்தில் எப்படியா அப்படின்னு சந்தேகம். அதானையா? இப்போ நாம ஒரு வினையை செய்யும் பொழுது இது பாவமாயிருமா புண்ணியமாயிருமா நினைக்கிறோமா இல்லையா? அதுதான் சஞ்சீதத்தில் ஒப்பு. பாவ புண்ணியம்ங்கிறது நினைக்கலாம் என்னது? சஞ்சீதம். விளங்குதா உங்களுக்கு? எனவே இதை செஞ்சா நம்ம பாவம் குறைஞ்சிருமா? ஏய், நாலு பேருக்கு சாப்பாடு போடு, நீ செஞ்ச பாவம்லாம் குறையும் சொல்றமா இல்லையா? அது என்னது? பாவம்லாம் எங்க இருக்கு? சஞ்சீதத்தில். அப்போ அதை நோக்கி தானே இது செய்யறீங்க? விளங்குதா? விளங்கிட்டா அதுதான் கேட்டது ரொம்ப நல்லது. ஆகாது, அதான் செய்யக்கூடாதுங்க. அப்படிலாம் செய்யாதீங்கன்னு தான் சொல்றாரு. விளங்குதா? எனவே அந்த பாவ புண்ணியம் பாவத்தை இதனால் அந்த புண்ணியத்தால் நேர் செஞ்சிடலாம்னு நினைச்சி செய்யறது. அதெல்லாம் எதை நோக்கி செய்வது? சஞ்சீதத்தை நோக்கி செய்வது. இப்போ வெறைய வட்டி வாங்குறாங்க, திருப்பதியில கொண்டு உண்டியில போடுதான், சரியா போச்சுங்க. ஏன்னா இவன் செஞ்சு முடிச்சாதான் எங்க போயிருந்தது? சஞ்சீதத்துக்கு போயிருந்தா இல்லையா? செஞ்சு முடிச்சாச்சுன்னா அப்போ நாம நிறைய பாவம் செஞ்சுட்டோம்னு அவனுக்கே தெரியுது. தெரியுதா இல்லையா? தெரியுது. அதை போக்குறதுக்காக என்ன செய்யறான்? போடுதான். அது எதை நோக்கி செய்வது? சஞ்சீதத்தை நோக்கி செய்வது. விளங்குதா? தனித்தனியா இருக்கும். அதுக்கு என்ன பார்க்கணும் கேளோ? பாவம் தனியா இருக்கும், புண்ணியம் தனியா தான் இருக்கும். ஆகவே ஆகாது. அதுக்கு தனியா அனுபவிக்கணும், இதுக்கு தனியா அனுபவிக்கணும். என்னமா? கண்டிப்பா. அது ஜெனரல் ரூல், அது பொது விதி, சிறப்பு விதி இருக்கு. அப்படி எல்லாம் அதுல சொன்ன மாதிரி மட்டும்தான் நடக்கும் அப்படின்னா நம்ம முயற்சியே தேவையில்லைன்னு ஆயிருமே இல்லையா? முதல்ல நமக்கு எதுல என்ன இருக்குன்னே தெரியாது, அதனால நம்ம முயன்று கொண்டே தான் இருக்கணும் இல்லையா? ஆனாலும் இப்போ ஒருவன் ஒரு கொலை செய்தால் இவனுக்கு ஆயுள் தண்டனை மரண தண்டனை வச்சிருக்காங்க. இப்போ ஆயுள் தண்டனை எவ்வளவு வச்சிருக்காங்க? இப்போ சொல்லிட்டாங்க, முன்னால எப்படி வச்சிருந்தாங்க? வச்சிருந்தாங்களா இல்லையா? அவன் 14 வருஷங்கிறது வந்து ஜென்ரல் ரூலு. ஆனா அதுக்கப்புறம் குறைக்கிறாங்களா இல்லையா? அது சிறப்பு விதி. விளங்குதா? அது மாதிரிதான். விளங்குதா? ஏன்னா இது நீங்க சேர்க்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரிலிமினரியா இருக்கு. ஒருவர் இத மாதிரி வெளிநாட்டில் நான் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு பெரிய சயின்டிஸ்ட் அவர் ஒரு கேள்வியை கேட்டார். ஐயா, நீங்க சொல்ற தத்துவங்கள் எல்லாம் பார்த்தா ரொம்ப பிரமிப்பா இருக்கு, இந்த மாதிரிலாம் வேலை செய்யுதுன்னு சொல்றீங்க. இவ்வளவு நுட்பமான கருவிகளை எல்லாம் செய்து நமக்கு ஃபிட் பண்ணியிருக்காரு யாரு? பெருமான். அவருக்கு இந்த வினையை செஞ்சவனுக்கு இந்த வினை இப்படித்தான் அனுபவிக்கணும்னு ஒரு சாப்ட்வேரை அங்கே வச்சுட்டா தானா செஞ்சுட்டு போகுது. இவர் எதுக்கு சங்கடப்படுதாருன்னாரு. ஒரு புரோகிராம்டு ஐசி இருக்கா இல்லையா, அதை ஃபிட் பண்ணிட்டா அது பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கவன் இவர் கிடந்து எந்த பாடுபடணும்? அவருக்கு தான் செய்வாரே. அவர் நினைச்சா குவிச்சிருவாரே வண்டி வண்டியா? ஒருவர் வேணுமாவோ அவர் தான் செஞ்சு குவிச்சிருவாரே. அப்படி செஞ்சுட்டு இவர் சிவனின்னு உட்கார வேண்டியதானே ஈச்சரில் சாஞ்சிக்கிட்டு. இவர சொல்றாரு, நல்ல கேள்வி தானே, சிந்தனை நல்ல சிந்தனை தானே சார்? சிந்தனை நல்ல சிந்தனை தான், ஆனா அப்படி செய்யக்கூடாது, செய்ய மாட்டார். ஏன் செய்யல அவரு? இவருக்கு தோன்றின யோசனை அவருக்கு தோன்றாதா? ஏன்னா அப்படி அல்ல. இப்போ அதான் நம்முடைய வினை கொள்கை ரொம்ப ரொம்ப நுட்பமானது. ஏன்னா இப்ப ஒருவர் வினை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அந்த வினை செய்யும் போது அவனுடைய கருத்து என்ன கருதி செய்தான் என்பதை வச்சுதான் அந்த வினையினுடைய மென்மை வன்மை மென்மை நிர்ணயிக்கப்படுகிறது. அதுக்கு தந்தாப்புல அவர் எழுதிடுவார், எழுதும் கீழ்கணக்கு. கீழ்கணக்குன்னு அதுதான் கணக்கு எழுதும் சொல்ல வேண்டியதானே, என்ன கீழ்கணக்கு? அதுதான்மா, அது கணக்குன்னு தான் சொல்லியாச்சே, கீழ்கணக்குன்னு ஏன் சொல்றாருன்னு கேட்கேன். ஓஹோ, பாவ கணக்கு புண்ணிய கணக்கா விட்டுருவாரா? அப்போ புண்ணிய கணக்கா விட்டுருவாரா? அதாவது அதை வந்து என்ன செய்ய, ரவுண்ட் அப் பண்றது இல்லை, ரவுண்ட் அப் பண்றோமா இல்லையா, அப்படி செய்யறது இல்லை. அதை எவ்வளவு செஞ்சானோ அவ்வளவு துல்லியமாக, நாட் நாட் ஒன்னுன்னு சொன்னார்ல, அது மாதிரி கரெக்டா எழுதி வச்சு கொஞ்சம் கூட கூட குறைதல் இல்லாம கரெக்டா கொடுப்ப, அதான் கீழ்கணக்கு இல்லையா, அப்படி வைக்கிறார் அவர். அவர் கணக்கில் எழுதி வைக்கிறார். அப்படி எழுதி வைத்தாலும் அந்த அவர் செய்த அந்த வினைப்பயலனை அனுபவிக்கின்ற காலம் வருமா இல்லையா, வருமா வர, அந்த காலம் வரும் பொழுது அந்த இறைவன் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அப்போ அவர் என்ன எழுதி வச்சாரோ அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ண மாட்டார். இப்போ இவன் எப்படி இருக்கான், இப்போ இதை அனுபவிக்கிற சமயத்தில் இவனுடைய பக்குவம் என்ன, இவன் இப்போ பெரிய சிவன் ஞானியா இருக்கான்னு வைங்க, அப்பவும் அந்த தண்டனையை கொடுத்து பிரயோஜனம் இல்லையே. மருந்தெல்லாம் எதுக்கு, நோய் நீக்கத்துக்கு, நோய் நீங்கினதுக்கு அப்பவே எழுதி வச்சுட்டேவே நீ சாப்பிட்டு தான் தீரணும் அப்படின்னு சொல்ல முடியுமா, விளங்குதா? எனவே அப்போனா அப்போ சரி, மருந்து வேணா டானிக்குன்னு மாத்திருந்தாரா இல்லையா, மாத்திருந்தாரா இல்லையா? அதுபோல அந்த தீவினையே பரிசாகவும் வரும், விளங்குதா? இல்லை கொஞ்சம் இருக்காமன்னா நினைச்சுவார், மாற்றி கொஞ்சம் டோசேஜை குறைச்சிடுவார். இப்போ ஒருத்தனுக்கு 100,000 ரூபா நஷ்டம் வரணும்னு இருந்தால் நினச்சிவார், இப்போ அவனுடைய பக்குவம் நோக்கி சரி 50,000 மாற்றுவார், விளங்குதா? 25,000 மாற்றுவார். எனவே அது மாற்றத்துக்குரியது. எனவே அவன் கூட இருந்து அப்போ என்ன தத்துவ என்ன மாதிரி பக்குவத்தில் இருக்கான்னு பார்த்து அதற்கு தகுந்தாற் போல பாவ புண்ணியங்களை அளந்து கொடுக்க வேண்டும். அதுக்கு எந்த சாஃப்ட்வேரும் அப்படி செய்யாது, இவர் ஒருவர் தான் செய்ய முடியும் என்பது பற்றி நம்ம சைவம் அப்படி சொல்லி இருக்கிறது, விளங்குதா? அதனால இங்க இந்த இசைத்த இருவினை ஒப்பில், இருவினை ஒப்பு எப்படி வந்தது, இசைத்த எதோடு இசைந்த, இறப்பில் தவத்தான் இயைந்தன்னு மாத்திக்கிடணும்னு சொன்ன இல்லையா, இறப்பில் தவத்தான் இயைந்த இருவினை ஒப்பு. அப்போ இருவினை ஒப்பு வருவதற்கு எது காரணம், இறப்பில் தவம், அதனால வந்த இருவினை ஒப்புனால என்ன வந்துச்சு. அப்போ இருவினை ஒப்பு என்று சொல்லவே அதனால் விளையக்கூடிய மற்ற வழியும் உடன் சேர்த்து கொள்ள வேண்டும். இருவினை ஒப்பு வந்தா என்ன வரும் இல்லையா, இப்போ உங்களுக்கு 51வது பாட்டு என்னது திருவருப்பையில, நீடும் இருவினையும் நேராக நேராதல் கூடும் இறை சக்தி குழல், அதானே, அதானே ஐயா? அப்படின்னா என்னது, என்னதுன்னா திருவள்ளு பையனு அப்படிங்களா, 51 நீடும் இருவினைன்னு என்ன, நீடும் இருவினை என்றதாவது காரணகாரிய தொடர்ச்சியாய் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்ற, விளங்குதா? எனவே இது ஒரு வினையை செய்கிறோம், அந்த வினைய அனுபவிக்கிறதுக்கு அனுபவிக்கும், அது அனுபவிக்க எப்படி வருது, பிராரத்தமாக அனுபவத்துக்கு வருது, அது வரும்போதே ஏற்படுத்த கருத்துனால புது வினை வந்துடுது, இப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கா இல்லையா, அதனால அந்த வினை என்னதுக்கு வரமாட்டேக்கு, முடிவுக்கே வரமாட்டேக்கு. அதனால என்ன சொன்னாரு, நீடும் இருவினையும், இந்த ரெண்டு வினையுமே எப்படி இருக்கு, நல்வினை தீவினைகளெல்லாம் அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கான். அந்த எரிவினையும் நேராக, நேராக என்னது, என்னம்மா இந்த திருவயில் பயனெல்லாம் படிச்சுட்டு தானே இங்கே வந்திருப்பீங்க, இங்கே நேராதல் என்பது ஒப்பு, அந்த இருவினைகளிலும் ஒப்பு, இருவினை ஒப்பு, நேராக நேராதல் கூடும், அது என்னது, இன்னும் ரெண்டாவது உள்ள நேர் என்னது, முதல்ல ஒரு நேர், ரெண்டாவது ஒரு நேர் இருக்கு, அது என்னது? ஆ, ரெண்டாவது உள்ள நேராவுதல் என்பது திருவருள். அருள் நேராதல் கூடும், அருள் நேராதல் கூடும். அதுக்கப்புறம் நீடும் இறைவினையும் நேராக நேராதல் கூடும் இறை சக்தி கோளல் உணர்தாலியா? அதுக்கு என்னது? ஆஹ, நம்மை அந்த இறை சக்தி இதுவரைக்கும் உள்ளிருந்த சக்தி நேராதல் கூடும், நம் முன்னால குருவாய் எதிர்பட்டு வருதல் கூடும், கொளல் கூடும், நம்மை ஆட்கொள்ளல் கூடும். விளங்குதா? விளங்குதா? எனவே இது அந்த பாட்டு தானே இங்க வருது. நான் அதை சொல்ல போனா அதுவும் தெரியலங்கியோ, என்னடாது. சரி, ஏற்கனவே திருவூர் போய் நல்லா படிச்சிருப்பாங்களே, அதை சொன்னா இங்க லேசா புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு பார்த்தா, ஒருத்தன் காட்டு மாடை பார்த்தான். இது என்னது? நான் இது காட்டு மாடுன்னா அது எப்படி இருக்கும்னா, நாட்டு மாடு, நாட்டு மாடுன்னா அப்படின்னா போ, அவனுக்கு பெரிய என்ன சொல்ல, விளங்குதா? அந்த மாதிரி இருக்கு. இதுதான் தெரிய கஷ்டப்படுதாங்க பாடியம்னு திருவருள் பையனில் சொல்லோம்னா அதுவும் அதே மாதிரி தான் சார். நாங்கள் எல்லாம் ஒரே மாதிரி. திருவருள் பையனு ஒரு எளிமையான குரல் வடிவில் சொல்லப்பட்ட நூல். கருத்து ஆழமாக இருந்தால் கூட அது மனதில் இருத்தி கொள்வதற்கு ஏதுவான ஒரு நூல். படிக்கணும், இதெல்லாம் மனசில் இருந்தாதான் நமக்கு பயன்படும். இதெல்லாம் உயிர்கல்வி, இதெல்லாம் உயிர்கல்வி. படித்து படித்து மறந்துட்டு போகிறதுக்கு இல்லை, எப்போது நம்ம அறிவில் நினைவில் இருக்க வேண்டியது. இருந்து இருந்து நாம் தப்பு செய்யும்போது உணர்த்தி உணர்த்தி திருத்துவதற்கு தானே படிச்சிருக்கோம் இல்லையா? எதுக்கு படிக்கணும்னு சொல்கிறாரு? நிற்க கற்க என்றார். நிற்க கற்க, அந்த குரலையே எப்படி அமைச்சிருக்காரு? இயல்பு வாக்கியத்தான் அமையாது, எப்படி ஆரம்பிச்சாரு அந்த குரல் எப்படி அமைஞ்சிருக்கு? கேள்வி பதில் தான். அந்த இதையே வந்து சாதாரண வாக்கியம் இருக்கா இல்லையா, இயல்பா சொல்ற வாக்கியம், அந்த வாக்கியத்தில் அமைக்கல. ஆமா, அதை கட்டளை வாக்கியமா அமைக்கிறாரு. அது எப்படி அமைக்கிறாரு? கட்டளை வாக்கியமா. எனவே அது எதுக்காக அமைச்சிருக்காருன்னா, அதனுடைய முக்கியத்துவம் நோக்கி. அதனால் மற்றதை மாதிரி சொல்லலை, எல்லாம் வியங்கோள். கற்க நிற்கங்கிறதுலாம் என்னது? வியங்கோள். அதனால் அது நிற்கணும், கற்கணும், நிற்கணும். அது நிற்கணும்னா மனசில் நிற்கணுமே, அதுக்கப்புறமா நீங்கள் நிற்க, விளங்குதா? சரி, பார்ப்போம். இப்போ இந்த ரெண்டாவது பாட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இசைத்த இருவினை ஒப்பில். இருவினை ஒப்பு வருது எதனால? புண்ணியம் செஞ்சதுனால, சிவ புண்ணியங்களால் இல்லையா? அப்போ அது வருதுன்னா என்னெல்லாம் வச்சுக்கணும்னு சொன்னோம்? இருவினை ஒப்பு வந்தால் மலபரிபாகம், சத்தினிபாதம் இதெல்லாம் நிகழும் இல்லையா? அது நிகழ்ந்தால் ஆமாம், அந்த அதனால் ஞானத்தை மறுபுவனாம், ஞான குருவை மறுபுவனாம். ஆம் என்பது என்ன? மறுபுவனாம்னு என்ன? ஆம் என்பது அசைன்னு நேற்று சொன்னோம்ல, மறுபுவன். ஆம்னு சொன்னாலும் எப்படி படிக்கணும் நம்ம? ஞானத்தை மறுபுவன், ஞான குருவோடு கூடுவான். விளங்குதா? அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? எனவே இப்போ இந்த இரண்டாவது பாட்டில் என்ன சொல்லியிருக்கிறாரு? இந்த வேள்விகள் எல்லாம் அழிஞ்சக்கூடியதான், அதெல்லாம் நல்ல நிலைத்த பயனாகிய ஞானத்தை தராது இல்லையா? அதுபோல இறப்புடைய தபம், இறப்புடைய தபம். எனவே அதனால நமக்கு இந்த பயனும் இல்லை அப்படி சொல்லிட்டு பழையபடி என்ன சொல்றாரு? மேல முதல் நூற்பாவில் சொன்னமே அந்த தபம், மேல முதல் நூற்பாவில் சொன்னோம் இல்லையா, முதல் உதாரணம் என்பால அந்த தபம், அந்த தபத்தை செஞ்சா நமக்கு முதல்ல என்ன வருங்கிறாரு? இருவினை ஒப்பு வரும். இருவினை ஒப்பு வந்தா மலபரிபாகம் வரும். மலபரிபாகம் வந்தா சத்தினிபாதம் வரும் இல்லையா? அது வந்தா குரு வருவார் என்று சொல்கிறார். விளங்குதா? அப்போ இந்த வேள்வியினால நமக்கு ஞானம் கிடைக்கும் என்று சொல்பவர்கள் மறுக்கப்படுகிறார்கள். ஏதாவது ஒன்று ஒன்று செஞ்சா கிடைக்கும் சொல்றவரும் மறுக்கப்படுகிறார்கள். இந்த தீக்கை அது இதுன்னு சொல்ற எல்லாமே என்னது? ஞானத்துக்கு வழி, ஞானம் ஒன்றே வீட்டுக்கு வழி. இதெல்லாம் எழுதி வைக்கணும். நீங்க இங்க சொல்லும் போது எல்லாம் புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். நல்லா விளங்கிடுது அப்படிம்பீங்க. பிறகு வெளியில போய் கேட்டா வந்த மாதிரியே போயிடுது சார். இப்போ இவ்வாறு சொல்லவே அதுக்கு நேத்து நாம இது நேத்து சொன்னதை திரும்ப சொல்லும் போதே புதுசா இருக்கு உங்களுக்கு. என்ன செய்யறது? நேத்து இந்த பித்து பிடித்தவனுக்கு உபதேசம் செய்து பயனில்லை அப்படின்னு பார்த்தோம். நாளை புதுமணமாம் நாளரும்பு அப்படின்னு ஒரு இது. இதெல்லாம் எதுல இருந்து பார்த்தோம்? பண்டார சாத்திரங்களிலிருந்து. விளங்குதா? பார்த்தேன், ஞாபகம் இருக்கா? அதனால அந்த பக்குவம் வந்தாதான் அவன் உணர்த்துனா உபதேசம் செய்தா நமக்கு அது பயன்படும். பக்குவம் இல்லாதபடி உபதேசம் செய்தாலும் பயன்படாது என்பதற்கு தான் இவ்வளவும் சொல்லியிருக்காரு இல்லையா. அதனால இந்த தவத்தினில் என்பது அதனால அதை வலியுறுத்தினார். தவத்தினில் உணர்த்த என்பதை வலியுறுத்தினார். ஏன்னா பூவாதே காய்க்கும் மரமும் உள, பூவாதே காய்க்கும் மரமும் உள, அதுபோல மக்கள் உள்ளும் ஏவாதே நின்றுணர்வார் தாமுளரே இல்லையா. தூவா விரைத்தாலும் நன்றாக வித்தனவே பேதைக்கு உரைத்தாலும் தோன்றாது உணர்வு. பேதைக்கு உரைத்தாலும் என்ன தோன்றாது? மெய் உணர்வு தோன்றாது. இது நாலடியார். எனவே பேதைக்கு உரைத்தாலும் உணர்வு தோன்றாது. பூவாதே காய்க்கும் மரமும் உள, அதுக்கு விளக்கம் நிறைய இருக்கு. அது அந்த விளக்கம் சொல்றதுக்கு நம்ம வரல இல்லையா. இவ்வளவு சத்தினிபாதம் இது எல்லாம் நிகழ்ந்தாலும் இந்த சகல வகை ஆன்மாவுக்கு இறைவன் முன்னால நின்று உணர்த்தினாதான் அவன் நம்ம போல வந்தாதான் பார்வையன மாக்களை பற்றி பிடித்தற்காம் போர்வையினார்லாம். ஏன்னா ஒருவனை பார்த்த உடனே, இப்போ பரமேஸ்வரன் ஐயா தெரியுமா இல்லையா? தெரியாது. பரமேஸ்வரனே தெரிய மாட்டேக்கு. ஐயா உங்களை காமிச்சிருங்க. நம்ம மாணவர் தான், உங்கள் சக மாணவர்கள் தான். இந்த பரமேஸ்வரன் ஐயா இங்கேருந்து டெல்லிக்கு போகிறாங்க. டெல்லிக்கு ட்ரெயினில் போகிறாங்க. ட்ரெயினில் ரிசர்வ் பண்ணி உட்காந்துருக்காங்க. அவங்க பக்கத்தில் ஒரு யூரோப்பியன், ஒரு யூரோப்பியன், அவன் வந்து வெள்ள விளையர்னு ஆஜானு பாகுவா, அவன் அந்த மேல்நாட்டு பாணியோட வந்து உங்கள்கிட்ட பக்கத்தில் உட்காந்தா என்ன செய்றீங்க? கொஞ்சம் தள்ளி உட்காருதி. அவன் மனுஷன்தான், நம்மளே ஆள்தான். நீங்கள் என்ன செய்றீங்க? தள்ளி உட்காருதிங்க. இல்லை ஒரு நரி குடும்பம் வந்து உட்காந்துட்டானோ எங்கள் பக்கத்தில், அப்பவும் என்ன செய்றீங்க? ஏன் அந்த தோற்றமே உங்களை அவனிடத்திலிருந்து வேறுபடுத்த விலகி நிற்க செய்கிறது. ஏன்னா இது ஆன்மாவின் சைக்காலஜி, இது ஆன்மாவினுடைய சைக்காலஜி. அதனால ஒரு உபதேசத்தை கேட்கணும்னா அவனுக்கு இவன் மேல இச்சை இருந்தால் வண்டி அவன் சொல்ற உபதேசத்தை உம பார்த்தாலே எரிச்சலா இருக்கியா அடிமா புள்ளி அப்படித்தானே சொல்லுது. நீர் வந்து அதுக்கப்புறம் அதை செய் இதை செய்யின்னு அட்வைஸ் வேற பண்ணிதிருங்க சொல்லுதானா இல்லையா? விளங்குதா? நம்ம மேல பிரியத்தோட குழந்தைகள் வரும்போது சொன்னா கேட்பான், இப்படி செய்யக்கூடாதுப்பா அப்படின்னா சொன்னான், உன்னை பார்த்தாலே எரிச்சலா இருக்குன்னு அதுக்கப்புறம் அவன்கிட்ட என்னது சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா நீங்க சொன்னாலும் எடுபடாது. அந்த மென்டாலிட்டி அவன்கிட்ட இல்லை. விளங்குதா? அதனால இறைவன் நம்முடைய சைக்காலஜி இருந்தாப்புல செய்யறாரு. விளங்குதா? எனவே எந்த மாதிரி வந்தா இவன் நம்ம கூட நெருங்கி இருப்பான், எது அவனை நம்ம இருந்து விளக்க செய்யும் என்று தெரிந்து அதை தவிர்த்து இப்படி வருகிறார். அப்படி வந்தாலும் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. அவன் இதோட பக்குவம் கூண்டவன். இப்போ ஆசிட்டிஸ் நம்மளுடைய இது என்னன்னா இதுதான். உலகத்தில் அப்படித்தானே இருக்கும். அதனால இறைவன் அப்படி வாராரு. அது மட்டுமல்ல, இப்ப அவங்களுக்கெல்லாம் ஒரு டோஸ் மருந்து. என்ன மருந்து? ஒரு டோஸ் மருந்து. விளங்குதா? நமக்கு அப்படி இல்லை, டோசேஜை மாத்தி மாத்தி கொடுக்கணும். விளங்குதா? அப்ப மாத்தி மாத்தி கொடுக்கணும்னா கூட தானே இருக்கணும். ஏன்னா நமக்கு அப்பவே பசுஞானம் வந்துருது, நானே பிரம்மம்னு நினைச்சிருந்தோம். அப்பமெல்லாம் கூட இருந்து திருத்தி திருத்தி கொண்டு போகணுமா இல்லையா? அப்போ நம்ம மாதிரி இருந்தாதான் அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் வந்து டக்கார்னு மறைஞ்சிருவார். விளங்குதா? அதனால அப்படி இருந்தால் பயன் இல்லை. அது பற்றி அவர் நம்போல் வருகிறார். அதனால இந்த தவம் தான் நமக்கு தகுதியை தருகிறது என்பதை முதல் பகுதியில் சொல்கிறார்.
2: ஓம் நமசிவாய.
3: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம், ஓர் அறிமுக உரை. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: அப்புறம் சங்கற்ப நிராகரணம், இந்த நூலை கற்றால்தான் சித்தாந்தத்திலே நுண்ணறிவு பெற முடியும் என்று பெரும் பேராசிரியர்கள் எல்லாம் எடுத்துச் சொல்கின்றார்கள். ஆக சங்கல்பம் என்பது அது பிற சமயங்களின் கருத்துக்கள், நிராகரணம் என்பது அவற்றின் மறுப்புகள். யார் கூட ஒரு மோதல் போக்கை கடைபிடிப்பதற்காக இதையெல்லாம் ஆச்சாரிய பெருமக்கள் அருள் செய்யவில்லை. இதுவாகட்டும் சித்தியார் பரபக்கமாகட்டும் இல்ல, நாம தெளிவு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் செய்துள்ளார்கள். ஆக இந்த சங்கற்ப நிராகரணத்திலே ஏகாண்மவாதம், ஐக்கியவாத சைவம் உட்பட பிற அகச்சமயங்களாகிய சைவ சமயங்கள், அகச்சமயங்கள் பற்றி நாம தெரிந்து கொள்ளணும்னா இந்த ஒரு நூல் தான் நமக்கு துணை செய்கின்றது. அவ்வளவு விரிவாக உள்ளது. மாபாடியத்திலையும் அவையடக்கத்துல எல்லா சமயங்களை பற்றியும் சுருக்கமாக குறிப்புகள் தந்துள்ளார்கள். ஆக பாடனவாத சைவம் முதல் சிவாத்வீத சைவம், சுத்த சைவம், அதாவது சைவவாதின்னு வரும் அதுல அந்த நூல்ல வர எல்லாருடைய கருத்துகளும் அவற்றினுடைய பொருந்தாமைகளும் சொல்லப்பட்டுள்ளன. அந்த சங்கற்பநாதத்தில் ஒரு தொடர்ச்சியாக அந்த சங்கற்பநாதம் நம்மளை அப்படியே திரு சிவபிரகாசத்துல கொண்டு வந்து விடுற மாதிரி அது முடிகின்றது. அது ஒரு சிறப்பு. என்னன்னா தில்லையில சிதம்பரத்துல ஆணி மாதத்து திருவிழாவில் ஆறாம் திருவிழா நாளிலே அங்கே சமய சான்றோர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கின்றார்கள். ஒருபுறம் ஏகாண்மவாதத்திலே சிறந்த ஞானம் உள்ள ஒருவர் இருக்கின்றார், அப்புறம் பல சமயவாதிகள், இறுதியாக சித்தாந்த சைவ சமயத்தை சார்ந்த சமய சந்தான முதற்குறவராகிய ஸ்ரீ மைகண்ட தேசிகருடைய பூரண அருளை பெற்ற ஒரு சிவனையைச் செல்வர் அமர்ந்திருக்கின்றார். அங்கே ஒரு பக்குவமான ஒருவர் வந்து அவருக்கு பிறவியிலிருந்து உய்ய வேண்டும் என்ற வேட்கை இருக்கின்றது, ஆனால் எது உய்யும் நெறி என்பது குறித்து அவருக்கு தெளிவில்லை. ஆகவே அங்கு வந்து கேட்கின்றார், வஞ்ச பிறவிக்கு அஞ்சு வந்து ஒருவன் ஏது இறை அருள் என, இறை அருளின் இயல்பு எப்படிப்பட்டதுன்னு கேட்கிறார். அப்பந்தான் ஏகாண்மவாதி வந்து இப்படிப்பட்டதுன்னு தன்னுடைய மதக்கருத்தை எடுத்து சொல்கின்றார். அதை அடுத்தவர் மறுத்து அவர் தம்முடைய மத கருத்தை சொல்கின்றார், அதை அடுத்தவர் மறுக்கின்றார். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் அழகாக அமைத்திருக்கின்றார். முடிவிலே அந்த சைவவாதி சொல்கின்ற கருத்தை மெய்கண்ட தேசிகருடைய அருள் பெற்ற அந்த பெருமகனார் மறுத்து, அப்போ உண்மையிலேயே திருவருளை பற்றிய தெளிவு வேண்டுமென்றால் எந்த நூலை பார்க்க வேண்டும் என்று சொல்கின்றார். வெண்ணயம் பதிதிகள் மெய்கண்டவன் அருள் உள்நிலை உடையவன் ஒருவன் உரைத்த தவப்பிரகாச தன்மையில் விரித்த சிவப்பிரகாச செழுந்தமிழ் உண்மையை அருளுடன் ஆய்ந்து கொள்ள திருவருள் வினவல் திருந்திடுமன்றே. திருவருள் குறித்து நீ வினாவினாயே, அந்த வினவல் உனக்கு தெளிவாகும். திருவருள் வினவல் திருந்திடுமன்றே என்று அருமையாக உரைத்தருள்வார். ஆக அந்த சங்கற்பநாதனத்தின் முடிவிலே சிவப்பிரகாசத்தை கற்க வேண்டும் என்று நமக்கு உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் வழிகாட்டுகின்றார்கள். நாம் அந்த சிவப்பிரகாச நூலினை முதலிலே சிந்திக்கக்கூடிய ஒரு நிலையிலே வந்திருக்கின்றோம். ஆகவே வள்ளுவர் பிறந்தவி சொல்லுவார், எய்தற்கரிய எய்ந்த கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் என்று சொல்வார். அதாவது எய்தற்கரிய கிடைத்தற்கரிய ஒன்று கிடைத்திருக்கும் போது அதை நல்ல முறையில் பயன்படுத்தி செயற்கரிய செயலை செய்துவிட வேண்டும் என்று சொல்லுவார். ஆக வள்ளுவர் பிறந்தவி இப்படி ரெண்டு அடிகளிலே சுருக்கமாக சொல்லும் பொழுது உரையாசிரியர் பரிமேரழகர் அவர்கள் அதிலே பொதிந்து கிடக்கின்ற அருமையான கருத்து வளங்களை எல்லாம் தம்முடைய விசேட உரையிலே வெளிக்கொணர்வார்கள். ஏன் எய்தற்கரியதுனார், எதை சொன்னார், அதிகாரம் காலம் அறிதல். ஆகவே காலத்தை சொன்னார், காலம் வந்து கிடைத்தற்கரியது. ஏன்னா நம்முடைய ஆற்றலாலே நாம் காலத்தை உருவாக்கிக் கொள்ள முடியாது, அந்த ஆற்றல் நம்ம யாருக்கும் கிடையாது. ஆற்றல் முதலியவற்றால் வரைந்து கொள்ளப்படாமையின் எய்தற்கு அரியது என்றும், அது அது தானாக வந்தாதான் உண்டு, காலம் தானாக வந்து கை கூடுனாதான் உண்டு இல்லீங்களா. தானாக வருவது ரொம்ப அரிது, அது தானாக வந்து எய்தல் அரிதாகலின் இயந்த கால் என்றும், எய்யும் போது காலம் கைகூடும் போது ஏன் அவ்வளவு தூரம் சொல்றாரு, ஏன்னா அது தானாக வந்து கைகூடுவதும் அரிது. நாம அந்த காலத்தை ஆக்கிக் கொள்ளவும் முடியாது, அது தானாக கை கூடலாம், ஆனா அவ்வளவு லேசில கை கூடாது, கை கூடுவதும் அரிதுனார். அதான் இயந்த கால் என்றார். இயந்த வழி பின் இல்லாத ஓடுதலின், அப்படி கிடைத்திருக்கிற காலம் கிடைக்கும் போது நம்ம கொஞ்சம் கண்ணை சந்திட்டோம்னா அந்த காலம் ஓடிக்கிட்டே இருக்கும், நிக்காது. அதனால அந்நிலையே அந்த காலம் கிடைச்ச அந்த சந்தர்ப்பத்திலேயே செய்தற்கரிய செயல், செய்தற்கு அறியவற்றை செய்யணும். ஏன்னா அந்த காலம் கிடைக்காத போது நாம் இந்த மாதிரி செயல்களை எல்லாம் செய்ய முடியாது, அந்த காலத்துல மட்டும்தான் இந்த செயல்களை செய்ய முடியும். அதனால அந்த செயலை செய்தற்கரிய செயல் நேரம் இல்லைங்களா. அது இல்லாத வழி செய்யப்படாமையின் செய்தற்கு அறிய என்றும் கூறினார் என்று சொல்லி அருமையாக விசேட உரையிலே விளக்கம் தருவார் ஆசிரியர் பரிமேரழகர். ஆக அப்படிப்பட்ட ஒரு எய்தற்கரிய ஒரு காலத்தை நமக்கு திருவருளும் குருவருளும் வழங்கியுள்ளன. இந்த காலத்தை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்தி நம்முடைய உமாவதி சிவம் அவர்கள் அருள் செய்த இந்த சிவப்பிரகாசத்தை நாம் நன்முறையிலே சிந்திக்க வேண்டும். அவர்கள் வழக்கம் போல தில்லை பூசையினை முடித்து சிவிகையிலே வரும்பொழுது உரிய அந்த மரியாதைகள் எல்லாம் புடைசூழ்ந்து வர அவர்கள் வரும்பொழுது அவ அங்கே வீற்றிருந்த ஸ்ரீ மறைஞான சம்பந்த பெருமான் பட்டகட்டையில் பகற்குருடு போகுது பாரீர் என்று ஒரு வசனம் அருளினார்கள். அது தமக்கு அருளப்பட்ட உபதேச வசனம் என்பது அவர்களுக்கு புரிந்தது, எல்லாருக்கும் அது புரியாது. பார்வையென மாக்களை முன் பற்றி பிடித்தற்காம், போர்வையென காணா புவியினர், புவியோடு அதை காண மாட்டார்கள். மானுட சட்டை தாங்கி சிவபெருமான் தான் அங்கே மறைஞான சம்பந்த சிவமாக வீற்றிருக்கின்றார் என்பதை எல்லாரும் காண மாட்டார்கள். ஆனால் அந்த உபதேச வாக்கின் மூலமாக தாம் சிவம் என்பதை அங்கே மறைஞான சம்பந்த பெருமான் உமாவதி சிவத்துக்கு உணர்த்தி அருளினார். உடனே அவர்கள் சிறுகையிலிருந்து இறங்கி ஓடோடு சென்று அவர்கள் திருவடியிலே வீழ்ந்து அவர்களுக்கு சீடராக உடல் பொருள் ஆவியெல்லாம் அவர்கள் பால் ஒப்படைத்து விட்டார்கள். திருவருட்சக்தியினாலே ஞான பால் உண்டு திருமுறைகளை தந்தார்கள் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான். அதுபோல குருவருட்சக்தி வடிவமாக இருந்த அந்த திருவருள் தான் குருவருள். அந்த குருவருட்சக்தி வடிவமாக இருந்த மறைஞான சம்பந்த ஆச்சாரியர் அருந்திய கூழினுடைய அந்த சேடத்தை தாம் அருந்தி அந்த கூழின் மூலமாக குருவருள் பெற்று ஞான சாக்கரங்களை எல்லாம் நமக்கு தந்திருக்கின்றார்கள் நம்முடைய உமாசிவாச்சாரிய பெருந்தகை. ஆகவே அப்படி ஒரு தொடர்பு அங்க பாலின் மூலமாக நமக்கு திருமுறை கிடைத்தது, இங்கே கூழின் மூலமாக சித்தாந்த அட்டகம் என்று நமக்கு எட்டு ஞான சாத்திரங்கள் கிடைத்துள்ளன என்பதையெல்லாம் நாம் எண்ணி எண்ணி மகிழ வேண்டியுள்ளது. ஆக இந்த சிவப்பிரகாசம் என்பது இது சித்தாந்த அட்டகத்துள் ஒன்றாக இருப்பினும் இதற்கு மேலும் ஒரு தனிச்சிறப்பு உள்ளது. என்னவென்றால் முதல் நூல் என்று போற்றப்படுவது சிவஞான போதம், வழி நூல் என்று போற்றப்படுவது சிவஞான சித்தியார். அது பரபக்கம் சுபக்கம் என்று இரண்டு பகுதிகளாக உள்ளது, முதல் நூல் வழி நூல். அப்புறம் சார்பு நூல், இன்னொரு பேரு சார்பு நூலுக்கு இன்னொரு பேரு புடை நூல், எப்படினாலும் சொல்லலாம், சார்பு நூல்னு சொல்லலாம் புடை நூல்னு சொல்லலாம். சார்பு நூல் அல்லது புடை நூல் என்று போற்றப்படுவது சிவப்பிரகாசம், அந்த ஒரு சிறப்பும் இதற்கு உள்ளது. ஆக முதல் நூல் வழி நூல் சார்பு நூல். ஆக முதல் நூல் சொன்ன கருத்தை அதுல சுருக்கமா சொல்லியிருந்தா அதை விரிவாக சொல்லும் வழி நூல், அல்லது முதல் நூல்ல ரொம்ப விரிவா இருந்தா வழி நூல் அதை சுருக்கமா சொல்லும். இலக்கணத்தை எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் இலக்கணத்துல அகத்தியம் முதல் நூல், அது ரொம்ப விரிவானது. தொல்காப்பியம் அதுக்கு வழி நூல், அது அகத்தியத்தை விட சுருக்கமானதுதான். நமக்கு தொல்காப்பியத்தை பார்த்தாலே ஏ அப்பா எவ்வளவு பெருசா இருக்குன்னு நமக்கு தோணுது, ஆனா அகத்தியத்தை நோக்க அது சுருக்கமானதுதான் என்று சொல்கின்றார்கள். நமக்கு சிவஞான போதம் தெரியும் இல்லைங்களா, அது அளவில் சிறியது ஆனால் பொருள் வளத்தில் கடலிலும் பெரியது, அப்படி தொகுத்து அடக்கி கூறியுள்ளார்கள் நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார். அந்த முதன் நூலாகிய சிவஞான போதத்தை விரித்தல் யாப்பின் மூலமாக, விரித்தல் யாப்பின் மூலமாக, யாப்புங்கிறது அந்த செய்யுள் இலக்கணம் என்போ ஆசிரியப்போ அதை யாப்புன்னு சொல்லுவதுதான் ஒரு வழக்கு இல்லைங்களா. ஏன் யாப்புங்கிறதுக்கு இன்னொரு பொருள் இருக்கு, என்னன்னா இந்த வழிநூல் செய்யும் போது யாப்புன்னு ஒன்று சொல்கின்றார்கள். என்னவென்றால் வழிநூல் முதல் நூலை வந்து அங்க விரிவா இருந்தா இங்க தொகுத்து சொல்லுவாங்க இல்லைங்களா, தொகுத்து சுருக்கமா சொல்லுவாங்க, அந்த தொகுத்தல் அது ஒரு யாப்பு. இல்ல முதல் நூல் சுருக்கமா இருந்தா வழிநூல் ஆசிரியர் அதை விரித்து சொல்லுவாங்க, அது விரித்தல் யாப்பு. ரெண்டும் சேர்ந்தும் இருக்கும், அங்க சுருக்கமா சொன்ன செய்திகளை விரித்தும், விரித்து சொன்ன செய்திகளை சுருக்கியும், தொகுத்தல் விரித்தல் ரெண்டும் சேர்ந்த யாப்பு. இன்னொன்னு மொழிபெயர்ப்பு, அது இன்னொரு யாப்பு. இது வந்து வழிநூல் செய்யக்கூடியவர்கள் பின்பற்றக்கூடிய யாப்பு. வெண்ப ஆசிரியப்பா அந்த யாப்பு, அது வேற, அது செய்யுள் இலக்கணத்தை யாப்பு. இது வழிநூல் ஆசிரியர் மேற்கொள்கின்ற யாப்பு. ஆக அந்த சிவஞான போதத்தை விரித்தல் யாப்பினாலே 600க்கும் மேற்பட்ட செய்யுளிலே விரித்து அருளினார்கள் நம்முடைய அரவிந்த் சிவாச்சாரிய சுவாமிகள். அது வழிநூல் சார்பு நூல் என்று உமா சிவாச்சாரிய செய்தது. அந்த சிவஞான போதம் அளவுக்கு மிகவும் சுருக்கமாக இல்லாமல், சிவஞான சித்தியார் அளவுக்கு மிகவும் விரிவாக இல்லாமல், ஒரு நடுத்தரமாக 100 பாடல்கள், 100 திருவிருத்தங்கள் அருளி அப்படி செய்தார்கள். அது மட்டுமல்ல, சிவஞான போதம் அந்த சித்தாந்தத்தை எப்படி வழங்கி உள்ளதோ அந்த வழங்கும் முறையை அப்படியே பின்பற்றி செய்யப்பட்டது சிவஞான சித்தியார். வழிநூல் செய்தவர்கள் அப்படித்தான் செய்வார்கள். நூல் அமைப்புலாம் ஒன்று போல இருக்கும், பொது அதிகாரம், உண்மை அதிகாரம், அது இதுல பிரமாண இயல், இலக்கண இயல், அந்த அதிகாரத்துல சாதன இயல், பயனியல், இயல்தோறும் 3 சூத்திரங்கள், சூத்திரந்தோறும் அதிகரணங்கள் என்ற அவர் அமைப்பு. இந்த அமைப்பு சிவஞான போதத்திலையும் சித்தியாரிலையும் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா வழிநூல் வந்து அப்படித்தான் செய்யணும். ஆனா சிவபிரகாசத்துல அப்படி இல்லாமல், பொது அதிகாரம், உண்மை அதிகாரம் என்ற அதிகார பகுப்பை மட்டுமே காட்டி, பொது அதிகாரத்தில் 50 செயல்களும், உண்மை அதிகாரத்தில் 50 செயல்களும், மற்றபடி சூத்திர பாகுபாடு எதுவும் ஆசிரியர் குறித்து காட்டவில்லை. இதுதான் சார்பு நூலுங்கும் போது இதுதான் என்ன அப்படின்னா, அந்த வழங்கும் முறையிலே வித்தியாசப்பட்டு விளங்கும். முதல் நூல் வழங்கிய அதே முறையில், ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது அதை பிரசன்டேஷன் என்று சொல்கின்றார்கள். அந்த பிரசன்டேஷன் வந்து அப்படியே இருக்கும் வழிநூல்ல, ஆனா சார்பு நூல்ல அந்த பிரசன்டேஷன் மாறும். இன்னும் வேறு வேறு துறைகளிலே சார்பு நூல் ஆசிரியர், முதல் நூல் ஆசிரியர், வழிநூல் ஆசிரியரை சிறு சில இடங்களிலே மறுத்த கூட நூல் செய்வார்கள். ஆனால் நம்முடைய சார்பு நூலாக சிவபிரகாசத்திலே அதை பார்க்க முடியாது. ஏனென்றால் இது ஞான பரம்பரை, ஒவ்வொருவரும் சிவமாகவே விளங்கி நூல் செய்திருக்கின்றார்கள். ஆகவே இங்க கருத்து வேறுபாடு என்ற பேச்சுக்கே இடமில்லை, வழங்கும் முறையிலே அது வேறுபட்டு இருக்கின்றது. ஆக இந்த சார்பு நூலை புடைநூல் என்று குறிப்பிட்டு நல்லூலிலே ஒரு நூற்பா சொல்லப்பட்டுள்ளது. இருவர் நூற்கும் ஒரு சிறை தொடங்கி திரிபு வேறுடையது புடைநூல் ஆகும் என்று நன்னூல் புடைநூலாகிய சார்பு நூல் பத்தி சொன்னது. இருவர் நூல் என்று சொல்லும்பொழுது முதல் நூல், வழிநூல், அந்த ரெண்டு நூல்கள், இந்த ரெண்டு ஆசிரியர்களும் செய்த, ஒரு ஆசிரியர் முதல் நூல் செய்கின்றார், இன்னொரு ஆசிரியர் வழிநூல் செய்கின்றார். அந்த ரெண்டு நூல்களை தான் இருவர் நூல் என்று குறிப்பிடுகின்றார். அந்த நூல்களோடு ஒரு உடை ஒத்து சிறிது வேறுபாடுகளையும் கொண்டிருப்பது சார்பு நூல் என்பது கருத்து. பழைய இலக்கண உரையாசிரியர்கள், தொல்காப்பிய உரையாசிரியர்களே ஒரு சாரார் சார்பு நூல் என்ற அந்த கருத்தை உடன்பட மாட்டார்கள். நூல்னா அது முதல் நூல், வழிநூல், அவ்வளவுதான் என்ற கோட்பாடு உடையவர்களாக சில உரையாசிரியர்கள் இருக்கின்றார்கள் என்பதும் நாம் இங்கே கொள்ள வேண்டும். ஏன்னா தொல்காப்பியத்தில் முதல் நூல் வழிநூலுக்கு தான் நூற்பாக்கள் உள்ளன. ஆனால் பிற்காலத்தில் நன்னூல்ல சார்பு நூலுக்கும் உள்ளது. ஆனால் இதை நாம எதை ஏற்பது என்று சொல்லும் பொழுது, நமக்கு பிரமாணம் நம்முடைய திராவிட மாபாடியம். மாபாடியத்தில் நம்ம சுவாமிகள், நம்முடைய உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளை புடைநூல் ஆசிரியர் என்று அடிக்கடி குறிப்பிடுவார். ஆகவே சார்பு நூல் என்ற கோட்பாடு நமக்கு உடன்பாடானதுதான். ஏன்னா அந்த காலப்போக்கில் சில கருத்துக்கள் உருவாகும். ஆகவே அவை பழமையில் இல்லை என்பது பற்றி மட்டுமே அவற்றை தள்ளிவிடக்கூடாது. காலத்தின் தேவைக்கேற்ப சில கோட்பாடுகளை நம்முடைய முன்னோர்கள் ஆதரித்திருக்கவும் செய்கின்றார்கள். ஆகவே அது தொல்காப்பியத்தோடு முரண்பட்ட கருத்து அல்ல. சார்பணூல் என்ற கோட்பாடை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் நமக்கு சிவஞான சுவாமிகள் வழிகாட்டியிருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு, இந்த சிவபிரகாச சாஸ்திரத்தை பற்றி இன்னொரு முக்கியமான செய்தி, முதல் நூல், வழிநூல், சார்பணூல் என்று குறிப்பிட்டேன். இதிலே முதல் நூலாகிய சிவஞான போதத்திற்கும் வழிநூலாகிய சிவஞான சித்தியாருக்கும் நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகளுடைய சிறந்த உரைகள் உள்ளன. அது சிவஞான போதத்துக்கு பாடியம், சிற்றுரை, ஒரு உரைக்கு ரெண்டு உரைகள் உள்ளன. சிற்றுரைனா பாடியத்தை நோக்கதான் அது சிற்றுரைய ஒழிய, அதை மட்டும் வச்சுக்கிட்டு பார்த்தா அதுவே பெரிய உரைதான் இல்லைங்களா. ஆமா, ஆக சிற்றுரையில் மட்டுமே சிறப்பாக இடம்பெற்றுள்ள சில கருத்துக்களும் உள்ளன. நான் மாபாடியமே படித்தாச்சு என்ன சிற்றுரை வேணா அவருக்கு சொல்ல முடியாது. நியாயமா பார்த்தா மாபாடிய படிப்பதற்கு முன்பு சிற்றுரை படித்து அந்த பதப்பொருளை எல்லாம் உணர்ந்துதான் செல்ல வேண்டும். சரி, சிவஞான சித்தியாருக்கும் அருமையான விளக்க உரை, அரிதனும் அரிதாகிய விளக்க உரை. சிவபிரகாசத்திற்கு என்று தனியாக அவர்கள் உரை எழுதி அருளவில்லை. ஆயினும் தம்முடைய மாபாடியத்திலே ஆங்காங்கு இந்த சிவபிரகாச பாடல்களை மேற்கோளாக குறிப்பிட்டு, மேற்கோளாக மட்டும் குறிப்பிட்டு சென்று விடாமல், அதற்கு இப்படி இப்படியெல்லாம் பொருள் கொண்டால் பொருந்தாது அதற்கு இந்த மாதிரி பொருள் கொள்ள வேண்டும் என்ற அரிய வழிகாட்டுதல்களை தந்து சென்றிருக்கின்றார்கள். ஆகையினாலே அந்த வழிகாட்டுதல்களை கடைபிடித்து இங்கே நாம் சிவபிரகாசத்துக்கு பொருள் காண வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆக சிவஞான போதத்தினாலே நமக்கு சைவ சித்தாந்தம் கற்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த முரண்பாடான சிந்தனைகள் எல்லாம் நீங்கும். சிவஞான சித்தியாரை கற்பதனாலே அந்த சிவஞானமே சித்தியாகும், கைவரப்பெறும். சிவஞானம் கைவரப்பெற்ற ஆன்மாவுக்கு அதன் அறிவிலே சிவம் பிரகாசிக்கும் அல்லவா, அதைத் தொடர்ந்து சிவபிரகாசம் என்று அந்த பெயரிலே கூட ஏதோ ஒரு பெயர் வைத்தோம்னு இல்லாம அருமையான ஒரு பொருள் தொடர்ச்சி வரை அமைந்திருப்பதை நாம் பார்த்து மகிழ்கின்றோம். ஆகையினாலே இந்த சிவபிரகாசமாகிய சாத்திரத்துக்கு பல உரைகள் உள்ளன. மாபாடியத்திலே நம்முடைய சுவாமிகள் காட்டியுள்ள அந்த வழிகாட்டுதல்கள் ரொம்ப முக்கியம். உரைகள் என்று பார்த்தால் நம்முடைய திருவாவூர் ஆதீனத்திலே மாதவ சிவஞான சுவாமியுடைய பன்னிரு மாணாக்கர்களுள் ஒருவராக திகழ்ந்த இலக்கணம் சிதம்பரநாத முனிவர் என்ற திருக்கூட்டத்து முனிவர் பெருமான் இதற்கு ஒரு உரை அருள் செய்துள்ளார்கள். இலக்கணம் சிதம்பரநாத முனிவர் உரை உள்ளது. அப்புறம் பழைய உரைகளுள் இன்னொன்று மதுரை சிவபிரகாசர் உரை, அது விரிவாக உள்ளது. மதுரை சிவபிரகாசர் உரை. அப்புறம் நாம் திருநாவுக்கர் சுவாமிகள் திருமடத்திலே நாம் எல்லாம் கூடியிருக்கின்றோம். இது போல திருநெல்வேலி நகரத்திலே உள்ள திருநாவுக்கர் சுவாமிகள் திருமடம், திருநெல்வேலி நகரத்திலே நெல்லையப்பர் சுவாமி சன்னதியிலே இருக்கின்றது அல்லவா திருநாவுக்கர் சுவாமி திருமடம். அந்த திருமடத்தை சார்ந்த ஒரு முனிவர் பெருமான் இந்த சிவபிரகாசத்துக்கு ஒரு உரை செய்துள்ளார்கள். அது 1908 முதலில் வெளியிடப்பட்டதாக தெரிய வருகின்றோம். அப்பர் அருட்பணி கழகம் என்ற ஒரு அமைப்பின் மூலமாக 1963 அந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை மாத பிறப்பு தமிழ் புத்தாண்டிலே 1963 அதே உரை மீண்டும் வெளியிடப்பட்டது. அப்பர் அர்ப்பணி கழகம் திருநெல்வேலி மூலமாக அது விரிவான உரை. அந்த உரையாசிரியரை திருவுருமாமலை சுவாமிகள் திருவுருமாமலை அடிகளார் என்றும் குறிப்பிடுவார்கள். அவர்கள் அங்க யாழ்ப்பாணத்தை சார்ந்த ஒரு சுவாமிகளாலே தொடங்கப்பெற்றது அந்த திருநெல்வேலி திருநாக்கூர் சுவாமி மடம் என்று சொல்வார்கள். அவர்களுடைய பரம்பரையிலே வந்த இன்னொரு சுவாமிகள் அவர்கள் குறுக்குத்துறை என்று சொல்லக்கூடிய திருவுருமாமலையிலே இருந்தார்களாம். ஆகவே அவர்கள் செய்த ஒரு விரிவான உரையும் உள்ளது. இன்னும் ஒரு பழைய உரையினை தஞ்சை சரஸ்வதி மகாலிலே வெளியிட்டுள்ளார்கள். சமீபத்தில் ஒரு ஓரிரு ஆண்டுகளுக்குள்ளாக அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். ஆக ஆதீனத்திலே 3வது பட்டத்திலே எழுந்தருளியிருந்த ஸ்ரீ அம்பலவான தேசிக மூர்த்திகள் சிவஞான போதம் சித்தியார் சிவபிரகாசம் மூன்றுக்குமே சிந்தனை உரை என்று அருள் செய்திருப்பதாக அவர்களுடைய சீடர் உலகுடைய நாயனார் பாடிய பாடல் மூலமாக அறிந்து கொள்கின்றோம். ஆனாலும் சிவஞான போத சிந்தனை ஒன்றுதான் நமக்கு கிடைத்துள்ளது. ஆதீனத்திலே பின்வந்த அடியார் பெருமக்களிலே ஒரு சிறந்த அடியார் சிவபிரகாசத்துக்கு சிந்தனை உரை என்று எழுதியுள்ளார்கள். அது முன்னர்

0: இதற்கு உரை எழுதியுள்ளார்கள். அதைத்தான் அம்மா அவர்கள் தொடக்கத்திலே குறிப்பிட்டுள்ளார்கள். இன்னும் பல உரைகள் இருக்கின்றன. அப்பப்போது நினைவு கூறும் போது நான் பல உரைகளை குறிப்பிடுவேன்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: இந்த சீவன்முத்தியினுடைய ஒரு தனித்தன்மையை, சீவன்முத்தன் அவன் முத்தியே படைந்து அந்த ஆன்மா சிவத்திற்கு அங்கமாக விளங்கினாலும் அவன் குருலிங்க சங்கம திருமணியிடத்திலே குர வழிபாடு செய்ய வேண்டியுள்ளது. அப்படி செய்யும் போது அந்த வழிபாட்டிலே வந்து குறைபாடு நிறந்துவிட்டால், ஒரு முட்டுப்பாடு நிறந்துவிட்டால் அந்த சீவன்முத்தன் வருந்துகின்றான். வழிபாடுகள் சிறப்பாக நடந்தால் மகிழ்கின்றான் என்று சொல்லும் பொழுது, இது சீவன்முத்திக்கு மட்டுமே உள்ள இயல்பு, பரமுத்திக்கு இந்த நிலை கிடையாது என்று சொல்லும் பொழுது மாணாக்கன் நினைக்கின்றான், எப்படியோ ஒரு வழியில் இந்த சீவன்முத்தனுக்கு இன்ப துன்ப அனுபவங்கள் வந்துவிடுகின்றனவே. அப்ப அதுவும் இன்ப துன்ப அனுபவங்கள் வந்து அது வந்து உலக வாழ்க்கை தானே, பெத்த நிலை தானே. அப்ப ஒரு படி குறைந்தது பரமுத்தியினும் ஒரு படி குறைந்தது தானே சீவன்முத்தி என்று சொன்ன என்ற ஒரு ஐயப்பாடு அவனுக்கு தோன்றக்கூடும். அதுக்கு தோன்றதற்கே வழி இல்லாமல் அடுத்த பாடலே சொல்கின்றார்கள், ஈசன் மேல் எழுந்த அன்பும் ஈசனாம். எந்த பொருள் மேல அந்த சீவன்முத்தனுக்கு அன்பு விளைந்தது? குரு மேலையும் லிங்கம் மேலையும் சங்கம மேலையும். இந்த குருலிங்க சங்கமங்களும் சிவமும் வேறா. இரும்பு எப்படி உள்ளது? இரும்பிலே நெருப்பானது தங்கி இருந்து அந்த இரும்பை தொட்டால் நமக்கு சுடுகின்றது என்றால், அந்த இரும்பிலே தங்கி இருந்து அந்த சுடுதல் தொழிலை செய்வது எது? நெருப்பு தான். அதே மாதிரி குரு லிங்கம் சங்கமம் ஆகிய மூன்று திருமேனிகளிடத்தும் தங்கி இருந்து நோக்குவது, தொடுவது, பேசுவது போன்ற அருட்செயல்களை எல்லாம் செய்வது எது? சிவம்தான். ஆகவே அவனுக்கு குருலிங்க சங்கமம் மீது அந்த சிவன்முத்தனுக்கு அன்பு நிகழ்கின்றது என்றால், அது ஈசனாகிய எம்பெருமான் மீது எழுகின்ற அன்புதான். ஆகவே அந்த அன்பானது எம்பெருமானே ஆகும். சீவன் தன் பேர் பேசியதென்று அது உயிருடைய அன்பு என்று சொல்வதற்கே வழி கிடையாது. ஈசன் மேல் எழுந்த அன்பும் ஈசனாம், சீவன் தன் பேர் பேசியது அன்று. எனவே சிவபெருமான் மீது சீவன் முத்தனுக்கு எழுந்த அன்பு இருக்கின்றதே, அந்த அன்பும் சிவமே ஆகும். சிவ அன்பினை ஆன்ம இச்சை, உயிரின் விருப்பம் என்று பேசக்கூடாது. எதனால அப்படின்னா, அவன்தாள் பின்னமே அற்ற அன்பார். அவன் திருவடியிலே வேற்றுமையின்றி இந்த சீவன் முத்தன் கலந்திருக்கின்றான். ஆகையினாலே அந்த குருவின் மீதும் லிங்கத்தின் மீதும் அடியார்களின் மீதும் அந்த ஆன்மாவுக்கு அப்படிப்பட்ட பேர் இச்சையை, பெரு விருப்பத்தை எழுப்பியவனே அந்த சிவபெருமான் தான். என இந்த ஆன்மா தானாக எந்த இச்சையும் மேற்கொள்ளாது, தானாக எதையுமே செய்யாது. சீவன் முத்தன் சிவன் செயல் என்ற நிலையில் தான் அவன் இருக்கின்றான். ஆகையினாலே இந்த மூன்று திருமேனிகளிடத்தும் இந்த ஆன்மாவுக்கு அன்பினால் ஆசையை எழுப்பியவன் சிவபெருமானே. ஆகவே சிவன் முத்தருக்கு எழுகின்ற ஆசையும் சிவமே ஆகும், சிவத்தின் வேறென்று அந்த ஆசை. இதனை வந்து நான் சொல்கிற நினைக்க கூடாது. மாசிலா நூலோர் மிக்கு விதித்தலான், மாசற்ற ஞானாசிரியர்கள் நமக்கு முன்னமே அருளி செய்துள்ளார்கள், தங்கள் ஞான பண்புகளிலே அருளி செய்துள்ளார்கள். ஆகவே நாமும் இந்த கருத்தை துணிந்து கூறுகின்றோம் என்று சொன்னார்கள். மாசிலா நூலோர் மிக்கு விதித்தலான், மிகவும் வலியுறுத்தி விதித்து கூறியிருப்பதால் மதித்ததாமே, நாமும் துணிந்து இவ்வாறு கூறுகின்றோம் என்று கூறுகின்றார்கள். ஈசனிடம் சீவன் முத்தனுக்கு எப்படிப்பட்ட சம்பந்தம் உள்ளது? வேற்றுமையற்ற அத்துவித சம்பந்தம் உள்ளது. எனவே சீவன் முத்தனுடைய அறிவு இச்சை செயல்கள் யாவும் சிவத்தில் தோய்ந்து சிவமாகவே இருக்கும். அந்த அறிவிச்சை செயல்கள் விளங்குதல் சிவசங்கல்பத்தின் வழியேதான் விளங்குகின்றன. இந்த முத்தான்மாவின் இச்சை இவ்வாறு விளங்கக் கடவது, இந்த முத்தான்மாவுடைய ஞானம் இவ்வாறு விளங்கக் கடவது, இந்த முத்தான்மாவுடைய செயல் இவ்வாறு நடைபெறக் கடவது என்று சிவபெருமான் சங்கல்பிக்கின்றார். அந்த சங்கல்பத்தின் வழியாகத்தான் அந்த சீவன் முத்தனுடைய இச்சை, அறிவு, செயல் ஆகியவை வெளிப்படுகின்றன. எனவே அந்த சீவன் முத்தன் அவன் எதன் மீதும் ஆசைப்பட்டாலும், அதனால் அவன் வருந்தினாலும் மகிழ்ந்தாலும் அவை அனைத்தும் சிவமே, சிவமயமே ஆகும். ஆகையினாலே உலகோர்கள் அனுபவிக்கின்ற இன்ப துன்பங்களோடு எந்த வகையிலும் சேர்த்து அல்ல இந்த சீவன் முத்தன் அந்த பூசை வந்து தடைபடுவதனாலே ஏற்படும்.

0: என்று அவனுக்கு ஏற்படுகிற வருத்தமோ அல்லது செம்மையாக நடைபெறுவதனால ஏற்படுகின்ற மகிழ்ச்சியோ உலகோருடைய மகிழ்ச்சிக்கும் வருத்தத்திற்கும் சம்பந்தமுடையவை அல்ல. இந்த மகிழ்ச்சியும் வருத்தமும் கூட சிவமே ஆகும். தேரும் வகை நீ, திகைப்பும் நீ, தீமை நன்மை முழுதும் நீ என்பதல்லவா சிவன் முத்தருடைய திருவாக்கு குலைத்தபத்திலே திருவாசகத்திலே. அதான் நம்முடைய சுந்தரமூர்த்தி பெருமான் இருக்கிறார்களே, அவர்களும் சொல்வார்கள், நான் பிழை செய்வது போல கூட தோன்றலாம், பிறருக்கு தோன்றலாம், ஆனால் உன் திருவடியை மரத்தலாகிய பிழை ஒருபோது செய்ய மாட்டேன். அப்ப அவனது திருவடியே சிந்தித்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருக்கின்றார்கள் என்றால் நடப்பது பிழையாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் எல்லாம் அவனுடைய சிவனுடைய செயல்தானே அது. அதான் பிழைப்பனாகிலும் திருவடி பிழையேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவொற்றியூர் திருப்பதிகத்திலே கூறியுள்ளார்களே. அவருடைய பார்வையை பறித்த போது அப்போது பாடியுள்ளார்களே, பிழைப்பனாகிலும் திருவடி பிழையேன் என்று சொல்லியுள்ளார்கள். ஆகவே திருவடியை விட்டு நீங்காமல் அவர்கள் இருப்பதனாலே அவர்கள் வாயிலாக வருத்தம் விளைந்தாலும் மகிழ்ச்சி விளைந்தாலும் எல்லாம் சிவ சங்கல்பமே ஆகும். அது அந்த ஆன்மாவுடைய செயலே அல்ல. பூசை நிகழ்ந்தால் மகிழ்ச்சியும், அந்த பூசை தடைபட்டால் வருத்தமும் ஆகிய அனுபவங்கள் சீவன்முத்தியில் உள்ளன, பரமுத்தியில் இல்லை என்று அறிந்தோம். எனவே சீவன்முத்தியானது மாணாக்கரின் ஐயம் என்ன, சீவன்முத்தியானது பரமுத்தியினை போல சிவானுபவத்தை மட்டுமே கொண்டிராமல் மேற்சொன்ன மகிழ்ச்சி வருத்தங்கள் ஆகிய அனுபவங்களையும் உடன் கொண்டுள்ளனவே என்று மாணாக்கன் மயங்கலாம். அம்மயக்கத்தை போக்கும் முறையில் சிவ வழிபாட்டின் காரணமாக சீவன்முத்தன் கொள்ளும் மகிழ்ச்சியும் வருத்தமும் சிவமயமாய் விளங்கி சிவானுபவமே ஆகும். அந்த வருத்தமும் சிவானுபவம் தான், அந்த மகிழ்ச்சியும் சிவானுபவம் தான் என்று இப்பாடலில் ஆசிரியர் தெளிவுட விளக்கி அருளினார்கள். எனவே இந்த ஒரு வேற்றுமை காரணமாக, அதாவது சீவன்முத்தன் குருலிங்க சங்கமங்களை வழிபடுகின்றான், பரமுத்தி உற்றான்மா வழிபடுவதில்லை. சீவன்முத்தன் அந்த வழிபாட்டிலே குறைபாடு நேர்மானால் வருந்துகின்றான், செம்மையாக நிறைவான மகிழ்கின்றான். இந்த மகிழ்ச்சி வருத்தங்கள் பரமுத்தனுக்கு இல்லை என்ற இந்த ஒரு வேற்றுமையை வைத்துக் கொண்டு சீவன்முத்தி பரமுத்தியினும் தாழ்ந்தது என்று கருதிவிடல் ஆகாது. சீவன்முத்தி முடிவான முத்தியே. அப்ப வருத்த மகிழ்ச்சி நேர்ந்தேன்னா அவையும் சிவன் செயலே. ஆதலினால் அந்த வருத்தமோ மகிழ்ச்சியோ அவனுடைய முத்தி பேரின்பத்தை, அவனுடைய சிவ சிந்தனையை, சிவத்தை விட்டு அவன் சிந்தனை எங்க திரும்பிச்சு, சிவத்துக்காகத்தான் அவன் எல்லாமே அவன் செய்யறான். அதுவும் அவன் செய்யற அவன் வாயிலாக அந்த சிவம் தான் செய்கின்றது. அவன் அந்த சிவத்திலே தோய்ந்திருப்பது மட்டுமே செய்கின்றான். ஆகையினாலே எந்த ஒரு வகையினாலும் இப்போது சொன்ன இந்த ஒரு வேற்றுமை, புற வழிபாடு, அதிலே ஏற்படுகின்ற மகிழ்ச்சி வருத்தங்கள் என்ற இந்த ஒரு வேற்றுமையை வைத்துக் கொண்டு கூட நாம் சீவன்முத்தி பரமுத்தியினும் சிறிது தாழ்ந்தது என்று கூட சொல்லக்கூடாது. வேற்றுமை உள்ளது என்றுதான் சொல்லியிருக்கின்றாரே ஒழிய, அது மிக மிக சிறிய ஒரு வேற்றுமை உள்ளது என்றுதான் ஆசிரியர் அருள்கின்றாரே ஒழிய, அந்த சிறிய வேற்றுமை காரணமாக சீவன்முத்தி பரமுத்தியினும் சிறிது தாழ்ந்தது என்று கூட அவர்கள் சொல்லவே இல்லை. இரண்டும் தம்முள் சமமானவைதான். இதை மிக்கோர் சொல்லியிருக்கின்றார்கள், நமக்கும் மேலோர் சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னால் இவர்கள் திருக்கயிலாய பரம்பரையிலே வந்தவர்கள், அதிலே இந்த ஆதீன குருமுதல்வருக்கு நேரடி மாணாக்கராக இருந்தவர்கள். அந்த ஆதீன குருமுதல்வர் அருள் திரு நமச்சிவாய மூர்த்திகளோ சந்தானக்குறவர்கள் எல்லாம் தமக்கு குருவாக வாய்க்கப்பட்ட சீலமுடையவர்கள். அந்த சந்தானக்குறவர்களிலே முதல் குருவாக விளங்குபவர்கள் மெய்கண்ட தேவநாயனார் அவர்கள். அவர்களுடைய அருமை சீடராகிய அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் தான் தம்முடைய சிவஞான சித்தியார் 11 சூத்திரத்திலே அருமையாக சொல்லி அருளினார்கள். சீவன் முத்தியினை சொல்லக்கூடியது அந்த 11 சூத்திரம். அதிலே சொன்னார்கள், அந்நிலைமை இந்நிலையில் ஆனபடியினாலே என்று சொன்னார்கள். அந்நிலைமை என்றால் பரமுத்தி நிலைமை, இந்நிலையில் ஆனபடியாள் என்றால் இந்த சீவன்முத்தி அனுபவத்திலே விளைந்து விட்டபடியினாலே. பரமுத்தி அனுபவம் இருக்கின்றதே, அந்த அனுபவம் தான் சீவன்முத்தி நிலையிலும் விளைகின்றது என்பதை 11 சூத்திரத்திலே மிகச்சிறப்பாக சொல்லியுள்ளார்கள். அவர்களுடைய சீடருக்கும் சீடராகிய நம்முடைய அருமை ஞானாசிரியராகிய உமாபதி சிவாச்சாரிய பெருமானோ தம்முடைய திருவருள் பயணிகள் சொல்லியிருக்கின்றார்கள், அம்மையும் இம்மையாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அம்மை என்பது அவர் பரமுத்தி, இம்மை என்பது சீவன்முத்தி என்று சொல்லி அந்த பரமுத்தி அனுபவம் இந்த சீவன்முத்தியிலேயே விளையும் என்று அருமையாக தம்முடைய ஆசிரியர் வழி நின்று உமாபதி சிவாச்சாரிய பெருமானும் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த பெரிய ஞானாசிரியருடைய வழிவந்த நம்முடைய 3 பட்டத்து சுவாமிகளும் அந்த மேலோர் மிக்கோர்கள் அவ்வாறு விதித்ததனாலே யானும் இவ்வாறு துணிகின்றேன் என்று நமக்கு அருமையாக உண்மைகளை எல்லாம் அருளி செய்துள்ளார்கள். இனி அடுத்த பாடலிலே மிகச்ச மாணாக்கர் மீது எவ்வளவு கருணை. ஆகவே இரண்டு முத்திகளும் எல்லா வகையிலும் சமம்தான். இந்த ஒரு வேற்றுமையை வைத்து சீவன் முத்தியை குறைந்தது முடிவான முத்தி அல்ல என்றும் குழம்பி விடாதே. இந்த வேற்றுமை இருந்தாலும் இந்த வேற்றுமை சீவன் முத்தியினுடைய உயர்வை பாதிக்கவே இல்லை. ஆகவே அந்த உடம்பு ஏதோ இருக்கின்றது அவ்வளவுதான். அதனாலதான் சீவன் முத்தின்னு ஒரு தனி பெயர் கொடுக்க வேண்டியது இருக்கு. மற்றபடி சீவன் முத்தி பரமுத்தி என்ற வேற்றுமை தான் கிடையாது. இந்த உடம்பு இருப்பது இல்லாததை வச்சுதான் நம்ம ரெண்டு பேர் கொடுக்கிறோம். இந்த வருத்த மகிழ்ச்சியும் அது சிவத்தின் வேறல்ல. ஆகையினாலே சீவன்முத்தியை வந்து நாம எந்த காரணத்தை கொண்டும் பரமுத்தியிலும் சிறிது குறைந்தது என்று கூட கருதிவிடக் கூடாது என்பதை அருமையாக சொன்ன ஆசிரியர் இதை சில கேள்விகள் கேட்டு பார்த்தாயா, இப்படியெல்லாம் நூல்கள் சொல்கின்றனவே, இதை வைத்தே நீ தெரிந்து கொள்ளலாமே, சீவன்முத்தி முடிவான முத்தி தான் என்று இங்கே அருமையாக சொல்கின்றார்கள். அது நமக்கு சித்தாந்தம் கற்பவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் மிகச்சிறந்த தெளிவையும் தரவல்லதாக உள்ளது. இந்த 54 பாடல் மிக அருமையாக அருள் செய்துள்ளார்கள். நூல்கள் எல்லாம் முத்தியை எத்தனை வகையாக சொல்கின்றன தெரியுமா? 4 வகையாகத்தானே சொல்கின்றன. 5வதாக ஒரு முத்தி சொல்லியிருக்கின்றார்களா? சிந்தித்துப்பார் என்று கேட்கின்றார்கள். அதே மாதிரி சுத்த நின்மர 5 அவத்தைகள் சொல்கின்றார்கள். நின்மர 5 அவத்தைகள் தானே சொல்லியிருக்கின்றார்கள். அந்த நின்மர 5 அவத்தைக்கு மேலே 6வது அவத்தை என்று ஒன்றை சொல்லியிருக்கின்றார்களா? சிந்தித்துப்பார் கேட்கின்றார்கள். என்ன, முத்தியை 4 மொழிந்தனர், பரமமாகும் முத்தியோடு 5 மொழிந்தனர் இல்லை. சைவ சித்தாந்தத்தில் எத்தனை முத்தி சொல்கின்றார்கள்? 4 முத்திகள் சொல்கின்றார்கள். அவை எவை? சாலோக முத்தி, சாமீப முத்தி, சாரூப முத்தி, சாஜிச்சிய முத்தி என்று 4 தானே சொல்கின்றார்கள். அப்ப சாலோக முத்தி என்பது என்ன? கைலாயத்திலே எம்பெருமானுடைய அந்த சிவலோகத்திலே இருத்தல் சாலோகம். சாமீப முத்தி என்பது என்ன? அவருக்கு அருகிலே குழந்தை நிலையிலே இருத்தல். சாலோக முத்தியிலே ஒரு தொண்டன் என்ற நிலையிலே கைலாயத்தில் இருப்பான். சாமீப முத்தியிலோ அவருக்கு குழந்தை நிலையிலே இருப்பான். சாரூபிய முத்தியிலே அந்த சிவருமானுடைய திருவுருவம் திருநாமம் போன்றவற்றை பெற்று சிவருபமாக விளங்குவான் சாரூப முத்தியிலே. அதுக்கு மேல என்ன சொல்லியிருக்காங்க? சாயிச்சிய முத்தின்னு ஒரு முத்தி தான் சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த சாயிச்சிய முத்தி என்பது என்ன? சீவன் முத்தி தான் என்று சொல்லிவிட்டார்கள். அப்ப 5வதா ஒரு முத்தி, இந்த சாயிச்சியத்துக்கு மேல ஒரு பரமுத்தின்னு ஒண்ணு 5வதா சொன்னார்களா? இல்ல. அந்த சாயிச்சிய முத்தியில வந்து உடல் இருக்குமானால் அது சீவன் முத்தி, உடல் நீங்கி இருக்கும், உடல் வந்து நீங்கி போய்விட்டது என்றால் பரமுத்தி, அவ்வளவுதான். அதனால அந்த சாயிச்சிய முத்தின்னு சொல்லி அதற்கு மேல பரமுத்தின்னு சொல்லல. சீவன் முத்தி பரமுத்தி ரெண்டுமே அந்த சாயிச்சிய முத்தி தான் என்று நமக்கு உணரும் வகையிலே சாயிச்சிய முத்தி என்று ஒரே பொது சொல்லார் சொல்லியிருக்கின்றார்கள். சீவன் முத்திக்கும் பரமுத்திக்கும் இந்த ரெண்டு பெயர்கள் இருப்பதனாலதான் இவை ரெண்டும் வந்து உயர்வு தாழ்வு இருக்குமோன்னு சொல்லி மயங்கிறான் மாணவன். ரெண்டுக்கும் ஒரு பொது பெயர் இருக்கு பாருப்பா, சாயிச்சியம்னு சொல்லி. அந்த சாயிச்சியமாகிய முத்திக்கு மேல இன்னொரு முத்தி சொல்லியிருக்கின்றார்களா? சொல்லவில்லையே. 4வது முத்தி அந்த சாயிச்சிய முத்தி, அதற்கு மேல 5வது முத்தி தான் பரமுத்தி என்று எந்த நூலாவது சொல்கின்றதா? சிந்திக்க வேண்டும். அருமையாக கேட்கின்றார்கள். நாம இல்லைன்னா சொல்லுவோம், இல்லை சுவாமி சாயிச்சிய முத்திக்கு மேல் முத்தி சொல்லவில்லை. அப்போ அந்த சாயிச்சிய முத்தி தானே சீவன் முத்தி, பரமுத்தியும் அதுதானே, அப்ப ரெண்டும் ஒன்றுதான், சீவன் முத்தி குறைந்தது என்று புரிந்து கொள் என்று சொல்றார்கள். அப்புறம் இந்த 5 அவத்தைகளிலே வைத்து, நின்மல அவத்தைகளிலே வைத்து முத்தியை சொல்வார்கள். நின்மல சாக்கிரம் அதாவது நனவு, நின்மல நனவு, நின்மல கனவு, நின்மல உறக்கம், நின்மல பேருறக்கம், நின்மல உயிர்ப்படங்கள் சொன்னார்கள். அந்த நின்ம உயிர்ப்படங்களை துரியாதீதம் சொல்வார்கள். நின்மல துரியாதீதம், அந்த நின்மல துரியாதீதம், ஒருவர் சீவன் முத்தி அடைந்து விட்டால் அவர் நின்மல துரியாதீதத்தில் இருக்கான்னு அர்த்தம். கலசை 15 நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் கலசை சிதம்பரேஸ்வரரை போற்றி, அடியனை நின்மல துரியாதீதம் என்ற நிலையிலே நீ இருத்தி இருக்கின்றாய், அதிலிருந்து பிறளாமல் கால் தருவாய்னு சொல்றாங்க. அப்ப அவர்கள் உடலோடு, அவர்கள் உடல் நீங்காமல் இருக்கும் பொழுது அவர்கள் பாடியதுதானே கலசை 15 நூல் செய்யணும்னா உடம்போடு இருந்தா தானே செய்ய முடியும். அப்ப உடம்பு இருந்ததுன்னா அப்ப அவர்கள் சீவன் முத்தி நிலையில இருந்தார்கள். அந்த சீவன் முத்தி நிலையை அவர்கள் எவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள்? நின்மல துரியாதீத நிலையிலே இருந்தேன். அப்போ இந்த 5 சுத்த அவத்தைகள் சொல்லும் போது நின்மல துரியாதீதம்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க. நின்மல துரியாதீதத்துக்கு மேல 6வதா உள்ளது பரமுத்தின்னு தனியா பிரிச்சு சொன்னார்களா? சொல்லவில்லையே. அப்ப நின்மல துரியாதீதத்திலேயே எப்படி அந்த 4 முத்தி சொல்லும் போது 4வதாக சாயிச்சியத்துல சீவன் முத்தியும் அதுதான், பரமுத்தியும் அதுதான், சாயிச்சியம் என்று பொதுவாக சொன்னது போல, இந்த 5 சுத்தவத்தைகளாக சொல்லும் பொழுது 5வதாக உள்ள நின்மல துரியாதீதத்தை சிவன்முத்தியும் அதுதான், பரமுத்தியும் அதுதான் என்று ரெண்டுக்கும் பொருந்தும்படியாக நின்மல துரியாதீதம் என்றுதானே சொல்லியுள்ளார்கள். அந்த நின்மல துரியாதீதத்துக்கு மேலே பரமுத்தின்னு இருக்கு அப்படின்னு தனியா சொன்னார்களா, பிரித்து சொன்னார்களா? சொல்லவில்லையே. 6 சத்திய அவத்தை தன்னை, 6வதாக ஒரு உண்மை அவத்தை ஒன்று இருக்கின்றது என்று சாற்றினர் இல்லை, சொன்ன ஞானிகள் யாரும் இல்லையே. முன்னாள் உத்தமன் உரைத்தான் ஏனும், எனவே சீவன்முத்தி பரமுத்தி என்று 2 பெயர்கள் வைத்து உத்தமனாகிய சிவபெருமான் சிவாகமங்களிலே சொல்லியிருந்தாலும் உணருமாறு உணர்ந்து கொள்வோம். இரண்டுக்கும் வேற்றுமை இல்லை என்பதை உணரக்கூடிய நான் அருளி செய்த இந்த முறைகளை பின்பற்றி உணரும் முறையிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏதோ 2 பெயர் இருக்கிறதுனால, சீவன்முத்தி பரமுத்தி 2 பெயர் இருக்கிறதுனால அதுல ஒன்றுதான் முடிவான முத்தி, இன்னொன்று முடிவான முத்தி அன்று என்று கருத வேண்டாம். இந்த சான்றுகளை ஏற்கனவே சான்று சொல்லி விளக்கியாச்சு. அந்த சீவன்முத்தன் எந்த வகையிலே வேறுபடுகின்றான், அந்த வேற்றுமையினாலே அவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பதை விளக்கியாச்சு. இதற்கு மேலும் இன்னும் சான்றுகள் சொன்னேன். நான்கு முத்திகள் சொல்கின்றார்கள். நான்காவதிலே சீவன்முத்தி பரமுத்தி ரெண்டுக்கும் பொதுவாக சாயிச்சியம் சொன்னார்கள். சாயிச்சியத்துக்கு மேல ஐந்தாவதாக பரமுத்தியும் சொல்லவில்லை. அதே மாதிரி ஐந்து சுத்தாவத்தைகளை வைத்தும் முத்தியை சொன்னார்கள். அதில் ஐந்தாவதாக நிர்மல துரியாதீதம், அந்த நிர்மல துரியாதீதத்துக்கு மேலாக உள்ளது பரமுத்தின்னு பிரித்து சொல்லவில்லை. எனவே ஏதோ சீவன்முத்தி பரமுத்தி என்ற இரண்டு பெயர்களை உத்தமன் சிவாபங்களிலே சொல்லியிருப்பதனால் அந்த பெயர் வேற்றுமை வைத்து அவற்றுக்கிடையே வேற்றுமை உயர்வு தாழ்வு உள்ளது என்று நாம் கருதிவிடல் ஆகாது. உத்தமன் அவ்வாறு இரண்டு பெயர்களை சொல்லியிருந்தாலும், சீவன்முத்தி பரமுத்தி என்று இரண்டு பெயர்களை உத்தமன் தன்னுடைய சிவாகமங்களிலே சொல்லியிருந்தாலும், நாம் உணரும் முறைப்படி இங்கே நாம் அருள் செய்த இந்த முறைப்படி இந்த சான்றுகளை கொண்டு முறைப்படி உணர்ந்து அந்த சீவன்முத்தியும் பரமுத்தியும் ஒன்றுதான் என்று தெளிவோமாக என்று சொல்லி தம்முடைய இந்த ஞான பணிவினை அவர்கள் நிறைவு செய்கின்றார்கள். ஆகவே தசகாரியங்களை தத்துவ ரூபம் தொடங்கி எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு தசகாரியமாக விளக்கி அருளி செய்து அதற்கு அவற்றுக்கெல்லாம் முன்பாக அந்த தசகாரிய அனுபவங்களுக்கு முன் நிகழக்கூடிய இன்றியமையாத சிறப்பான நிலைகளையெல்லாம் இருவினை ஒப்பு மலவரிவாகம் சத்தினிவாதம் ஆகியவற்றையெல்லாம் மிகத் தெளிவாக வரையறுத்து பாசஞானம் பசுஞானம் பதிஞானம் என்ற மூவகை ஞானங்களையும் தெளிவுற வரையறை செய்து அருளி அதன் பிறகு முப்பருடைய பொதுவியல்பு சிறப்பியல்பு என்ற இரண்டு இயல்புகளை கூறி இந்த இரண்டு இயல்புகளிலே பத்து காரியங்களும் அடங்கும் என்பதை நாம் உணரும் முகமாக இந்த இரண்டு இயல்புகளையும் தான் இங்கே தசகாரியங்களாக சொல்லப் போகின்றேன் என்று சொல்லி தொடங்குகின்றார்கள். தத்துவங்களை சார்ந்திருப்பது பொதுவியல்பு, தத்துவங்களிலிருந்து நீங்கி இருப்பது அந்த உயிருக்கு சிறப்பியல்பு. எனவே தத்துவங்களை சார்ந்திருக்கின்ற பெத்தநிலை பொதுவியல்பு, தத்துவங்களிலே இருந்து உயிர் நீங்கி சிவத்தை சார்ந்திருக்கும் நிலை அந்த உயிருக்கு முத்தியல்பு. எனவே பொதுவியல்பு என்பது பெத்தநிலை, சிறப்பியல்பு என்பது முத்தி நிலை. இந்த நூலிலே நமது மூன்றாவது பட்டம் அவர்கள் இவ்வாறு அருள் செய்துள்ளார்கள். ஆகவே நாம் மாபாரதியத்தை பார்க்கின்றோம். அங்கு சிவஞான சுவாமிகள் சொல்கின்றார்கள், பொது அதிகாரம் உண்மை அதிகாரம் என்று சிவஞான போதம் இரண்டு பிரிவா இருக்கின்றது என்றால், பொது அதிகாரம் என்பது பெத்த நிலையை பற்றி சொல்வது, பொது என்றால் பெத்தம் என்று பொருள். உண்மை அதிகாரம் முத்தியை பற்றி சொல்வது, உண்மை அல்லது சிறப்பு என்றால் முத்தி என்று பொருள் என்று சொல்லி அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால், அதற்கு அடிப்படையாக இங்கே சொல்லி வைத்திருக்கின்றார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆகையினாலே இந்நூல் பாடல்கள் பாடல்களாக உள்ளன, பாடியமானது உரைநடையாக உள்ளது. ஆக இந்த பாடல்களை சிந்தித்து பாடியத்தை சிந்தித்தால் பாடியத்திற்கு எப்படி சிறந்ததொரு ஆதாரமாக இந்த பண்டார சாத்திரங்கள் விளங்குகின்றன. நம்முடைய ஆதீன குரு பரம்பரையிலே பெற்ற அந்த குருவரு கொடைதான் மாபாடியமாக மலர்ந்துள்ளது. காலத்தின் தேவையை கருதி அது மாபாடியமாக மலர்ந்துள்ளது, விரிந்துள்ளது என்ற உண்மையை நான் நன்கு உணரலாம். ஆக இவ்வாறு பத்து காரியங்களையும் விளக்கி அருள் செய்த ஆசிரியர் அதிலே பத்தாவதாகிய சிவபோகமாகி அந்த முத்தியினை சீவன்முத்தி பரமுத்தி என்று இரண்டாக சொல்கின்றார்களே, அந்த இரண்டாக சொல்வதனாலே நமக்கு ஏற்படுகின்ற ஐயப்பாடுகளை எல்லாம் நீக்கி இரண்டிற்கும் இரண்டு பெயர்கள் வைத்ததற்கு ஒரு வேற்றுமை உள்ளது. அந்த வேற்றுமை காரணமாக இரண்டு பெயர்கள் வைத்தார்கள் சீவன்முத்தி பரமுத்தின்னு. மற்றபடி அந்த பெயரால் பெயர்கள் தான் வித்தியாசம். உடைய சிவானுபவத்திலே வலுவாமல் இருக்கின்ற அந்த சிறப்பிலே ரெண்டுமே ஒன்றுதான். சீவன்முத்தனும் சிவானந்தத்திலே பிறளமாட்டான், பரமுத்தனும் பிறளமாட்டான் என்பதை. ஆனால் சீவன்முத்தன் அதிலே பிறளாமல் இருப்பதற்காக வேண்டி குருலிங்க சங்கம வழிபாடாகிய சாதனத்தை செய்து கொண்டிருப்பான். பரமுத்தன் அதை செய்ய வேண்டியதும் இல்லை, அவனுக்கு பிரார்த்தம் தாக்கிவிடுவோம் என்ற நிலை சிறிதும் இல்லை, உடம்பே நீங்கிவிட்டது. அதனாலதான் சீவன்முத்தருடைய திருவாக்கிலே நாம் பார்க்கின்றோம், நம்முடைய குருமூர்த்தியுடைய இந்த பண்டார சாத்திரமாகிய உபதேசத்தை நாம் கேட்டுவிட்டு தேவார திருவாசங்களை நாம் பார்த்தால் இன்னும் இந்த உடல் நீங்காமல் இருக்கின்றதே என்றெல்லாம் நம்முடைய மணிவாசக பெருமான் முதலியவர் பாடுவதனுடைய பொருள் நமக்கு விளங்கும். ஏன்னா அந்த உடலானது இருந்து கொண்டிருந்தால் மலவாதனை தாக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், குருலிங்க சங்கம வழிபாடுகளை செய்து கொண்டு வர வேண்டும் இல்லையா. ஆகவே அந்த பிராரத்த வாதனை சிறிதும் தாக்காமல் இருக்க வேண்டும், அதற்குரிய சாதனைகளை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை சிவனுத்திலே உள்ளது. அதற்கு இந்த உடல் இருப்பதுதானே காரணம். செடிசேர் உடலை சிதையாதது எத்துக்கு எங்கள் சிவலோகா, இவ்வாழ்க்கை வைத்தாய் வாங்காய் வானோர் அறியா மலர் சேவடியானே என்றெல்லாம் சொல்லி செத்திலாபத்து என்றெல்லாம் பாடி நம்முடைய சீவன்முத்தர்கள் அருள் செய்கின்றார்கள் என்றால் அதனுடைய உண்மை சிறப்பானது எத்துணை சிறப்பான நிலையிலே அவர்கள் இருக்கின்றார்கள் என்ற அந்த புலப்பாடெல்லாம் இந்த நம்முடைய குருமூர்த்திகளாகிய அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அவருடைய திருவாக்கு. அதான் சிவஞான சுவாமியுடைய திருவாக்கு திருமுறைகளை உணர்வதற்கு எவ்வளவு துணை செய்கின்றது என்பது ஏற்கனவே நாம் கேள்விப்பட்ட ஒன்றுதான். அதுபோலவே நம்முடைய பண்டார சாத்திரங்களும் துணையாக கொண்டால்தான் நமக்கு திருமுறையுடைய சிறப்பானது சாத்திரனுடைய சிறப்பானது நமக்கு நன்கு புலப்படும். இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு தோன்றுவது என்னவென்றால், திருக்கயிலாய பரம்பரை திருவாவூரே ஆதீனம் என்று சொல்லும் பொழுது திருக்கயிலாய பரம்பரையே வந்தது திருவாவூரே ஆதீனம் என்பது மட்டுமல்ல, அந்த திருக்கயிலாய பரம்பரையிலே வந்த ஞான சாத்திரங்களை எல்லாரும் சொல்கின்றார்கள். சொல்லாதவர்கள் பாக்கி கிடையாது. திருமுறைகளை வந்து நாம நன்கு உணர்ந்து ஓதணும்னா நெய்கண்ட சாத்திரங்கள் 14 சாத்திரங்களையும் பயிற்சி வேணும். அப்பதான் திருமுறையுடைய சிறப்பே புலப்படும் சொல்கின்றார்கள். ஆனால் அந்த திருக்கைராய பரம்பரையில் வந்தவை தானே மெய்கண்ட சாத்திரங்கள் 14. அந்த திருக்கைராய பரம்பரை மெய்கண்ட சாத்திரங்களை நாம் நன்கு அதனுடைய பெருமையை உணர வேண்டும் என்றால் அதற்கு நம்முடைய சிவஞான சுவாமியுடைய மாபாடியம் வேண்டும் என்பது மட்டுமன்று நம்முடைய பண்டார சாத்திரங்களுடைய துணையும் இன்றியமையாது வேண்டப்படும் என்பதுதான் நாம் இங்கே உணரக்கூடிய உண்மையாகும். ஆகவே ஏற்கனவே அந்த பண்டார சாத்திரங்கள் அருளை பெற்று இருக்கின்றவையினாலே அதற்கு அனுகூலமாக துணை செய்யும் வகையிலே தாமும் பல நூல்களை மாதவ சிவஞான சுவாமிகள் தம்முடைய குரு பரம்பரையிலே வந்த முறையிலே தம்முடைய அருளாசிரியமானுடைய அருளானை வடிநின்று அவர்கள் அருள் செய்தார்கள். ஆகையினாலே திருக்கைராய பரம்பரையிலே வந்த மெய்கண்ட சாத்திரங்கள் எல்லாம் திருமுறைகளை உணர்வதற்கு இன்றியமையாது வேண்டப்படும். இது எவ்வளவு உண்மையோ அதுபோலவே அந்த திருக்கைராய பரம்பரை மெய்கண்ட சாத்திரங்களை உணர்வதற்கு திருவாவளி ஆதீனத்து பண்டார சாத்திரங்களும் திருவாவளி ஆதீனத்து திராவிட மாபாடியமும் இன்றியமையாது வேண்டப்படும். எனவே திருவாவளி ஆதீனம் என்பது திருக்கைராய பரம்பரையுடைய பெருமையினை உணர்வதற்கு அவசியம் அன்பர்கள் சார்ந்திருக்க வேண்டிய ஒன்று. ஆதீன சார்பில்லையே திருக்கைராய பரம்பரையுடைய மேன்மையினை நாம் உணர்தல் என்பது இயலாத ஒன்று என்பதைத்தான் இந்த சாத்திரங்கள் தான் நமக்கு ஆணித்தரமாக நிறுவி காட்டுகின்றன. அடுத்தபடியாக இந்த நூலை எந்த முறையிலே அருளி செய்தேன் என்று சொல்லும் பொழுது திருக்கைராய பரம்பரையிலே வந்த முறைப்படி இந்த நூலை அருளி செய்துள்ளேன் என்று ஆசிரியர் தெரிவித்து வருகின்றார்கள். இந்த நூல்களுக்கு முதல் நூல்கள் எவை? திருக்கைராய பரம்பரையிலே எழுந்த ஞான நூல்கள் தான் அடியனுடைய இந்த தசகாரியமாகிய நூலுக்கு முதல் நூல்கள் என்பதை அருளி செய்கின்றார்கள். முன்னவன் வடநூல் நோக்கி மொழிந்தனன் போதம் மற்றோன், பின்னவன் அந்நூல் நோக்கி பெயர்த்தனன் சித்தியாக, அன்னவை இரண்டும் நோக்கி அரைந்தனன் புடைநூல் மற்றோன், சொன்னவை மூன்றும் நோக்கி தொகுத்தனன் அவத்தை பத்தாய் என்று அருளி செய்கின்றார். என்ன சொல்கின்றார்கள்? முன்னவன் வடநூல் நோக்கி மொழிந்தனன் போதம் மற்றோன். முன்னவன் என்பது யாரை சொன்னார்கள்? சிந்திக்க வேண்டிய விஷயம். முன்னவன் என்று முதற்குருவாகிய சிவபெருமானை சொன்னார்கள். சிவபெருமானை முன்னவன் என்று சொல்லும் வழக்கு உள்ளது. முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ. பெரிய புராணத்திலே திரு நகரச்சிறப்பிலே 47 வாழ்தலே தெய்வ சேர்க்கிறார் பெருமான் சுவாமியா அப்படிதான் சொல்றான். சிவபெருமானே வந்து அங்கே எழுந்தருளி அந்த தேரிலே அடிபட்ட கன்று உயிர் பெற்றிருக்கின்றது, இளவரசன் உயிர் பெற்றிருக்கின்றான், இந்த அற்புதங்கள்லாம் நிகழ்கின்றன என்றால் சுவாமியே முன் வந்துட்டார், அப்புறம் நிகழாதான்னு சொல்ற மாதிரி முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோன்னு சொன்னான். அப்போ சிவபெருமானை முன்னவன் சொல்லியிருக்கார் இல்லையா? அதுபோலத்தான் இந்த பாடலில் முன்னவன் என்பது சிவபெருமானை சொன்னதுதான். முன்னவன் வடநூல் என்று சொல்லும் பொழுது அங்கு செய்யுட்கிழமைக்கு வந்த 6வது வேற்றுமை தொக்கது என்ன? முன்னவன் செய்த வடநூல், வடநூலாவது சமஸ்கிருத நூல், அது சிவாகமம். சிவபெருமானே அருளி செய்ததுதான் சிவாகமம். ஆகையினாலே சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும் மண்ணு மாமலை மகேந்திர மதரில் சொன்ன ஆகமம் என்று சொல்லி உங்கள் பெருமான் சொன்ன ஆகமம் என்று சொல்லி கூட முத்தநாதன் சொல்வதாக கூட மெய்ப்பொருளாயனார் குணத்தில் சொல்கின்றார். உங்கள் பெருமான் சொன்ன ஆகமத்தை கொண்டு வந்திருக்கின்றேன் சொல்லுவான். அதுபோல முன்னவன் வடநூல் நோக்கினா முன்னவனாகிய சிவபெருமான் அருளி செய்த அந்த வடமொழி சிவஞான போதத்தை நோக்கி மொழிந்தனன் போதம் மற்றோர் ஆசிரியராகிய மெய்கண்டார் தமிழ் சிவஞான போதத்தை அருளி செய்தார் என்று சொல்கின்றார். முன்னவனாகிய சிவபெருமான் அருளி செய்த அந்த வடநூல் சிவஞான போதத்தை நோக்கி மற்றைய ஆசிரியராகிய மெய்கண்டார் சிவஞான போதமாக தமிழிலே மொழிந்தார். பின்னவன்னா அந்த மெய்கண்டாருடைய சீடர் அது யாரு? அருளந்தி சிவாச்சாரியார். அந்நூல் நோக்கி அந்த தமிழ் சிவஞான போதத்தை மெய்கண்டான் நூலை நோக்கி மெய்கண்டான் நூல் சென்னையிற் கொண்டு சைவ திறத்தினை எதிர்க்கலுற்றாம் என்று சித்தியாரிடம் சொல்கின்றாரே. பின்னவன் அந்நூல் நோக்கி பின்னவனாகிய அருளந்தி சிவாச்சாரியார் அந்த தமிழ் சிவஞான போதத்தை நோக்கி பெயர்த்தனன் சித்தியாக சிவஞான சித்தியார் என்று விரிவாக ஒரு வழிநூல் அருள் செய்தார். அன்னவை இரண்டும் நோக்கி அந்த முன்னவன் செய்த சிவஞான அதாவது மெய்கண்டார் செய்த சிவஞான போதத்தையும் அருளந்தி சிவாச்சாரியார் செய்த சிவஞான சித்தியார் ஆகிய அந்த இரண்டையும் நோக்கி அரைந்தனன் புடைநூல் மற்றோன் ஆகிய அந்த அருளந்தி சிவாச்சாரியின் சீடருக்கும் சீடராகிய உமாவதி சிவாச்சாரியர் ஆகிய அந்த மற்ற ஆசிரியர் அந்த இரண்டு நூலையும் நோக்கி சிவஞான போதத்தையும் சிவஞான சித்தியாரையும் மூன்று நூல்கள்னு சொல்லலையே சுவாமி சொன்ன சிவஞான போதத்தையும் சேர்த்துன்னா அந்த சிவஞான போதத்தை அப்படியே தமிழில் தானே சொல்லியிருக்காரு. மொழிதான வேற்றுமை. ஆகவே நூல்களா என்னும் போது ரெண்டு தான், சிவஞான போதம் சிவஞான சித்தி. அந்த ரெண்டு நூல்களையும் நோக்கி புடை நூல் சொன்னார் யாரு? உமாவதி சிவாச்சாரியர் ஆகிய மற்ற ஆசிரியர் அரைந்தனன் புடை நூல் இல்லையா? புடை நூல்னாலும் சார்பு நூல்னாலும் ஒண்ணுதான். உமாபதி சிவமே சிவபிரகாசத்தில் அப்படிதான் சொல்லியிருக்கார். விளம்பிய நூல் அவை இரண்டும் விரும்பி நோக்கி தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினர். பின்பு அவர் புதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர். அவர்கள் திருவடிகள் போற்றி விளம்பிய நூல் அவை இரண்டும் விரும்பி நோக்கி என்று உமாதிசிவன் சொல்லியிருக்கின்றார். அதைத்தான் அப்படியே சொல்லியிருக்கின்றார். இங்கேயும் அன்னவை இரண்டும் நோக்கி, மெய்கண்டாருடைய சிவஞான போதம், அருணந்தி சிவாச்சாரியுடைய சிவஞான சித்தியார் என்ற இரண்டையும் நோக்கி, அரைந்தனன் புடைநூல் மற்றோனாகிய ஆசிரியராகி மற்ற ஆசிரியராகிய உமாவதி சிவம் புடைநூல் அருளி செய்தார். சொன்னவை மூன்றும் நோக்கி, இந்த மூன்று நூல்களையுமே நோக்கி, மெய்கண்டாருடைய சிவஞான போதம், அருளந்தி சிவாச்சாரியுடைய சிவஞான சித்தியார், உமாவதி சிவாச்சாரியருடைய சிவப்பிரகாசம், இந்த மூன்று நூல்களையும் நோக்கி தொகுத்தனன் அவத்தை பத்தாய். இங்கு பத்து காரியங்களை, பத்து அவத்தைகளாகிய அந்த பத்து காரியங்களை, அந்த தச காரியங்களை இங்கே தொகுத்து கூறினேன் என்று சொல்லி ஆசிரியர் இந்த தசகாரிய நூலினை முடித்தருள்கின்றார். இந்த அளவிலே இந்த அம்பலமான தேசிக பெருமானுடைய தசகாரிய சிந்தனை செய்வதற்கு குருவர்கள் பாலித்த சீர்வளசீர் குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை அடியேன் மனமொழிமைகளாலே பல்காலம் வணங்கி தோத்தரித்துக் கொண்டு இன்றைய பண்டார சாத்திர தசகாரிய சிந்தனையினை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். கைலாய பரம்பரையர் சிவஞான போதனரி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை, மெய்கண்டான் சந்ததி கோர்மைஞான பாணுவாகி, குயிலாரும் பொழி திருவாவுடுதலைவாள் குருநமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ. திருச்சிற்றம்பலம். நம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவா.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர்
3: நினைக்கவரம் எனக்கு நீதா, மனக்கவலை நிற்கின்ற தென்மதுரை மதனில் எவ்வுலகம் ஆக்கின்ற சொக்கநாதா, ஆடல் இயற்றினான் கூடலால வாயில பாடிய மனம் நாடி வாழ்வினே. இங்கே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற கலையன் அவர்களே, சான்றோர் பெருமக்களே, பெரும்பலவர்களாக விளங்குகிற பெரியோர்களே, உங்கள் எல்லோரையும் இந்த நல்ல நாளிலே வணங்கி மகிழ்ந்தேன். இறைவனை வணங்க தலை வைத்திருக்கிறான், அதுபோல அடியார்களையும் வணங்குவதற்கு இந்த தலை கொடுத்திருக்கிறார். ஆக அடியார் பக்தியிலே தலைக்கூடிய நிலை நம்முடைய அருளாளர்களுக்கு உண்டு. ஆனாலேதான் அடியாருக்கு அடியேன் ஆவேனோ என்று கேட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அன்புரு சிந்தையராக அரணாருடைய ஆடல்களை கேட்பதற்கு இவ்வளவு தொலைவு வந்திருக்கிற உங்கள் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்ந்தேன். இதை நிகழ்த்த வேண்டும் என்று என்னை பணித்திருக்கிற வண்ண பணித்து என்னை வா எந்த வாங்கலனை அது சுண்ண பொன்னீஸ்வருடைய வழியாக அன்னையாருடைய உள்ளத்திலே தோன்றி இங்கே ஆள் செய்யும்படியான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பிற்கு எழுபதப்பும் நன்றி கூறுகிறேன். 1952 ஆண்டிலே இளைஞனாக இருந்த போது நம்முடைய ராமநாதபுரம் மன்னர் பாஸ்கர் சேதுவருடைய மாணவராக இருக்கக்கூடிய சிவஞானம் பிள்ளை அவரிடத்திலே அணுக்கமாக தொண்டு செய்து அவருடைய அன்பிற்கு உரியவனான போது அவர் திருவிளையாடற்பான புத்தகத்தை கொடுத்து எனக்கு பல செய்திகளை சொல்லி வந்தார்கள். தொடர்ந்து அவரிடத்திலே கேட்கின்ற ஒரு நல்ல பேறு கிடைத்தது. அந்த வாய்ப்பு பலகாலம் என்னை அந்த பொருளிலே பேசும்படியான ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறது. நம்முடைய ஐயா முனைவர் டாக்டர் சுப அண்ணாமலை அவருடைய தலைமையிலே திருவிளையாடப்பான சொற்பொழிவிலிருந்து கழகத்தார் ஒரு நூல் வெளியிட்ட போது அடியேனும் அதிலே பங்கு பெற்று பேசுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பினுடைய நிறைவு நிலையிலே முடிந்த வாழ்வியல் பாங்குகள் எல்லாம் இந்த திருவிளையாடப்பானத்தில் இருப்பதாக அடியேன் கருதி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அருமையான ஒரு சுந்தரன் ஆடல் தன்னை 10 நாட்கள் சிந்திக்கிற வந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆனாலே நான் அதை பெருமதிப்பாக கொண்டு அந்த பணியை மேற்கொள்ளுகின்றேன். சுந்தரன் ஆடல் தன்னை மிகச்சிறந்த பெரும் புலவர்கள் எல்லாம் சொன்னார்கள், நான் சொல்லும்படியான நிலை ஏற்பட்டது என்று பதினோரு முடிவு சொல்லுகிறார். வெள்ளறிவுடைய எண்ணம் ஆசையினாலே சொல்லுகிறேன், ஆனால் இந்த தளத்திலே உள்ளவர்கள் அந்த காலத்தில் அவர்கள் இதை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்களாம். அப்படிப்பட்ட உயர்ந்த அறிஞர்கள் எல்லாம் வீட்டிருக்கக்கூடிய இந்த மதுரையிலே நான் ஆறுகால் பீடத்திலிருந்து இதை சொல்லுகிறேன். ஏன்

0: ஆசையால் சொல்லுகிறேன். அதே அமைப்பு தான் அடியனுக்கும் இங்கே இருக்கிறது. இந்த திருவிளையாண்டப்பாணத்தை பற்றி நினைக்கிற போது மூன்று புராணங்களை நம்முடைய சைவம் மூன்று கண்ணாக அமைத்திருக்கிறது. நெற்றி கண் போல இருப்பது கந்த புராணம், அண்மையிலே கண்டிருப்பீர்கள். வலது கண் போல இருப்பது பெரிய புராணம், திருத்தொண்டர் மாக்கதை. இடது கண் போலே அங்கையக்கண் நம்மினுடைய அந்த இடது கண் போல, இடது பாகத்தில் இருக்கக்கூடிய அருட்கண் போலே விளங்குவது திருவிளையாடுப்பான. அருளுடைய உச்சியை தருவது கடைக்கண்ணால் மங்கை உமை நோக்க என்மேல் ஊனமதியெல்லாம் ஒழித்தான் தன்னை. உணர்வாகி அடியேனது உள்ளே நின்ற தேனமுதை செங்கூடல் திருவாலவாய் சிவனடியே சிந்திக்கப்பட்டேன் என்று அப்பர் பெருமான் சொன்னது போலே, அந்த உணர்வாகி நின்ற எட்டு எட்டு 64 திருவிளையாடுகளை நான் சொல்கிறேன் சொன்னார். இந்த முறை வைப்பு முற்காலத்தில் இருந்த பல நூல்களிலே இல்லை, திருவாலவாயுடையார் புராணத்திலேயும் இல்லை, சுந்தரபாண்டியத்திலும் இல்லை, கடம்பவன புராணத்திலும் இல்லை. ஆனால் கல்லாடத்திலேதான் இந்த 64 என்ற எண்ணிக்கை வருகிறது. அதனுடைய அடிப்படையாக கொண்டுதான் சிவாசகத்திலே பல பகுதிகளிலே பல நூல்களிலே பல செய்திகள், இந்த தலத்துக்குரிய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவற்றையெல்லாம் ஆடல் என்று சொல்லி தொகுத்து இந்த பரஞ்சோதி மாமணிவர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். இந்த பரஞ்சோதி என்ற பெயரிலே 4 பேர் இருந்திருக்கிறார்கள். அவையெல்லாம் விருக்கில் தெரியும். ஆனால் அந்த பரஞ்சோதி முனிவர் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஆண்டவர். ஆனாலும் கூட வேதாரண்யத்திலிருந்து வந்து மதுரை பகுதியிலே இறைவனுடைய திருவடிக்கு ஆளாகிற அன்பு அவருக்கு கிடைத்தது. மிக மகோன்னதமான ஒரு புராணத்தை தமிழ் இலக்கியம் பயில்கிறவர்களெல்லாம் தமிழ் பயில்கிறவர்களெல்லாம் முதல் முதலே படிக்கிற புராணமாக இந்த திருவிளையாடல் பாணத்தை அமைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கும் கூட திருவிளையாடல் பாணத்தில் கயிறு சாத்தி பார்க்கிற ஒரு பழக்கம் இருக்கிறது என்று சொன்னால், இது சைவ திருவினார்களுடைய வீட்டிலே தமிழறிஞர்களுடைய வீட்டிலே எந்த அளவுக்கு போற்ற பெற்றிருக்கிறது என்ற ஒரு சிந்தனையை நாம் எண்ணி பார்க்க உண்டு. காசி மடத்து அதிபர் அருணி தம்பிரான் சாமியில் அவர்கள் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்திலே 24 நாட்கள் இந்த புராணத்தை சொல்லும்படியாக பணித்திருக்கிறார்கள். அடியன் 55வது ஆண்டிலிருந்து பல முறை இந்த திருவிழா பணத்தை சொல்கிற புத்தாமர்கர் என்று சொல்கிறார். அப்ப சொல்லுவேன், பலர் கேட்கவில்லையே என்று சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள், நீ படித்துக் கொள்வதற்காகத்தான் இந்த அறக்கட்டளை என்று சொன்னார். அப்படி புலவர்களை படித்துக் கொள்ள சொல்லுகிற காலம் இந்த காலம் இல்லை. எல்லாரும் மிகுந்த பரந்த நிலையிலே செய்திகளை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள் தவிர ஆழமாக சொல்லுகிற நேரம் இல்லை. பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சில பகுதிகளையாவது ஆழமாக சொல்ல வேண்டும் என்று அன்னையார் அவர்கள் விரும்பி இந்த அருமையான ஏற்பாட்டை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் நன்றி கூறுகின்றேன். சரி, இந்த மாதிரி திருவிழா பயணத்தை சொல்லுவதனால என்னையா பயன்? எல்லாம் பயன் இல்லாமல் இந்த உலகத்தில் எழுதுகிறேன். ஆனால் தான் திருஞான சம்பந்த பெருமான் மிகச் சிறப்பாக ஒவ்வொரு பதிகத்தினுடைய இறுதியிலையும் பயன் சொல்லிவிட்டார். ஆனாலே திருஞான சம்பந்த பெருமானை எல்லாரும் கொண்டாடுகிறார். என்ன வேண்டும் உங்களுக்கு எல்லாம் தரலாம். ஆகவே பலன் வேண்டும் என்று நினைக்கிறது ஆன்மாக்களுடைய உயிர் வர்க்கத்தினுடைய இயல்பு. அது சிறியதா பெரியதா என்பது கவலை இல்லை. ஒரு பாக்கெட் உளுத்தம்பருப்பு வாங்கினா 2 பாக்கெட் ஆரோக்கிய பால் கொடுக்கிற காலம் இது. ஆகவே பலன் இல்லாமல் யாருமே எந்த காரியத்தையும் செய்வதற்கு உடன்படாத ஒரு நிலை இருக்கிறது. இங்கே மிக அழகாக எடுத்தெடுப்பிலே பெருமானை நினைக்கிற போது நமக்கு சக்தி வேண்டும். சக்தியாய் சிவமாகி தனிப்பர முத்தியான முதலை துதி செய்ய, எதற்காக நான் துதி செய்கிறேன் என்று கேட்டால், சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ, கடவுளை ஏன் வணங்குகிறோம் ஒரு கேள்வி கேட்கிறார். சுத்தமான வார்த்தை நல்கு. இந்த வார்த்தை என்றால் சொன்னால் பலிக்க வேண்டும், சொன்னால் நடக்க வேண்டும். அப்படி யாராவது சொல்லி நடக்க ஆரம்பித்து விட்டால் அவர் தான் இந்த உலகத்தை இப்போ நிலைநாட்டுகிறவராக போய்விடுகிறார். ஆனால் அதற்காக சுத்தமான வார்த்தையை கேட்கவில்லை. அந்த பெருமானை பாடுவதற்கு எனக்கு சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ, எது எவை சித்தியானைதன் செய்ய பொற்பாதமை என்று தொடங்குகிற போதே அம்மிகையினுடைய திருவுருளை நினைந்து சத்தியாச்சிவமாக என்று தொடங்குகிறார். அந்த பாடல்கள் எல்லாம் அந்த காப்பு செய்திகளை எல்லாம் சொல்லிக் கொண்டு போனா நேராகிவிடும். 1.5 மணி நேரத்துக்குள்ள இன்றைக்கு 4 திருவிளையாடல் சொல்லணும், 3 திருவிளையாடல் சொல்லணும். திருவிளையாடல் மட்டுமல்ல, முதல்ல இருக்கக்கூடிய நாட்டு சிறப்பு நகர சிறப்பு என்று 2 பெரிய பகுதி. அதற்கப்புறம் தல விசேடம், தீர்த்த விசேடம், மூத்து விசேடம் என்ற 3 பகுதி. அப்புறம் இந்திரன் பழிவீர்த்தது, அப்புறமேல் யானை வெள்ளை யானையுடைய சாபம் தீர்த்தது, திருநகரம் கண்டது. அது மிகப்பெரிய பகுதி. இல்லை என்று சொன்னால் இந்த பத்து நாட்களுக்குள்ளே ஓரளவுக்காக தொடர்பாக சிந்திக்க வேண்டும். இங்கொன்றும் அங்கொன்றுமாக சிந்திப்பது என்பது இப்ப இயல்பாக போய்விட்டது. மாடரை பார்த்தா துணி நல்லா இல்லை, துணியை பார்த்தா முந்தானம் நல்லா இல்லை, இப்படி ஒன்று கொண்டு சம்பந்தம் இல்லாமல் ஏதாவது ஒன்று வாங்கிக் கொள்வோம், எது ஒன்று பிடித்திருந்தா போறோங்கிற நினைப்பு. அப்படிப்பட்டவர்கள் இந்த நூல் பயிற்சியிலே உள்ளவர்கள் அல்ல. எல்லாம் சரியா இருக்க வேண்டும், எல்லா பலனும் முழுமையாக பெற வேண்டும், நிறைவு பரிபூரணம் எந்த ஒரு நிலை பெற வேண்டும், அந்த உள்ள திருப்தி பெற வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் விரைந்துதான் செய்திகளை சொல்ல வேண்டும். இங்கே இந்த புராணத்தை பாடுக என்று என்னை படித்த போது நான் பாடினேன். அந்த பாடலை கேட்கிறவர்களுக்கு என்ன பயன்? சொல்லுகிறவருக்கு பயன் இருக்கிறது, ஏதாவது கொடுப்பார்கள் வாங்கிக் கொள்ளலாம். கேட்கிறவர்களுக்கு என்ன பயன்? வெகு தூரத்திலிருந்து வருகிறோம், புத்தாட்சியினுடைய தொடக்க நாள் என்ன சொல்கிற? திங்களானி திருவாலவா எம்மண்ணல், எம்மண்ணல் எம்முடைய தலைவர், உயிர்களுக்காகவே அந்த ஆடல்களை செய்கிற பெருமானவர் எம்மண்ணல் என்ன செய்தார்? திருவிளையாட்டிவை அன்பு செய்து கேட்போர். கேட்பது என்பது பலர் கேட்கிறார்கள், டிவியில கேட்கிற மாதிரி, பட்டிமன்றங்கள் கேட்கிற மாதிரி, பல பேர் பொழுதுபோக்காக கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள். எப்படி கேட்க வேண்டுமா என்றால், கேட்பது எப்படி என்று இலக்கண நூலிடம் சொல்லி இருக்கு. இங்க அன்பு செய்து கேட்போர் அப்படி கேட்டா என்ன பயன்? வில்லியனா வில்லியனா அப்படின்னா சங்க நிதி பரும நிதி செல்வம் ஓங்கி இருக்கு, செல்வம் அது ஓங்கும். எவரிடத்திலையும் செல்வம் இல்லாமல் இல்லை, நிறைவான செல்வம் என்று கருதுகிற நினைப்பு இல்லை. இது நிறைவான செல்வம் பெற்றிருக்கிறோம் என்று யாரும் நினைப்பதில்லை. ஆகவே செல்வமானது ஓங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், இன்றைக்கு நாளைக்கு நாளைக்கு நாளைக்கு குடிக்கொண்டே போக வேண்டும். குமரகுரு சொல்வார், செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு என்று. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு அது சொன்னால் அவ்வளவு பொருத்தம் இல்லை, ஓங்கி என்று சொன்னார். இந்த ஓங்குக என்ற தொடரே இப்பொழுது அந்த சொல்லை இப்ப வழங்குவதில்லை, எல்லாம் அதுக்கு எதிர்மாறாக சொல்லுகிறோம். சங்க நீதி பருமநீதி செல்வம் ஓங்கி தகைமை தரும் மகப்பெறுவர். சில பேருக்கு செல்வம் நல்ல செல்வம் இருக்கும், அதை வைத்து காப்பாற்றுகிற தகுதியுடைய பிள்ளைகள், அதை வளர்த்துக் கொள்ளுகிற ஆற்றல் உடைய பிள்ளைகள் இல்லாமல் போய்விடுவார்கள். ஆனால் சில தகமை தரு மகப்பெறுவர். சிலருக்கு நல்ல பிள்ளைகள் தகுதியான பிள்ளைகள் இருக்கும், தொடர்ந்து மங்கள வினைகள் இயற்றுகிற சூழ்நிலை இல்லத்திலேயோ தம்முடைய அலுவலகத்திலே இல்லாது போனவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். மங்கள நன் மனம் பெறுவர் எல்லாம் இருக்கும், நோய் நொடியோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். பிணி வந்து எய்தார், பிணி வரக்கூடாது. சரி, வாழ்நாளும் நணிவது வந்து விரும்பிய கால அளவு வாழ்கிற வாழ்வு பயன் அவர்களுக்கு கிடைக்கும். வாழ்நாளும் நணிவருவர் பிறகு இதோட போதுமா? இது மேலான போகங்கள் அங்கு வாணாடு எய்தி உங்க வராய் தேவர்கள் கூட்டத்தில் போய் பசியாத உறங்காத வேர்க்காத பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை புங்கவராய் அங்குள்ள போகம் மூழ்கி அதோட நின்று போகக்கூடாது. புண்ணியராய் கன்வர்ஷன் அருள் பெறுகிற நிலையிலே புண்ணியராய் சிவனடி கீழ் நன்னி வாழ்வார். இறுதியான மீட்டிங்கு வாராத ஒரு நெறியிலே சென்று நிறைந்த நிலையிலே இருக்கக்கூடிய தன்மையை இந்த திருவிளையாடற்பாணத்தை அன்பு செய்து கேட்கிறவர்கள் பெறுவார்கள் என்று பழம் சொன்னார். அதெல்லாம் நமக்கு நிறைய சித்திக்கும் என்ற நம்பிக்கை உடையவன், அந்த நம்பிக்கையினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவன், நம்பிக்கையினாலே நாளும் பலன் பெறுகிறவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறவன், பல காவலங்களுக்கு அப்பால் பல நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிறவர்களுக்கு இந்த பாடல்களில் ஒன்றை சொல்லி நீங்கள் படியுங்கள் என்று சொன்னால் அவர்கள் படித்து பயன்பெற்றேன் என்று மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டிருக்கிற ஒரு அருமைப்பாட்டையும் அடியன் கேள்விப்பட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட புராணத்தை தொடங்குகிற போது ஒரு வாழ்த்து சொல்ல வேண்டும். வாழ்த்து எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும்? எதனாலே வாழ்கிறதுனால் புறவரனுடைய செங்கோல் வாழ வேண்டும் என்ற நல்ல ஆட்சி இருக்க வேண்டும். அந்த ஆட்சியினாலே என்ன செய்கிறது? மல்குக வேத வேள்வி. இந்த வேதம் வேதம் என்று சொன்ன உடனே இருக்கு அஜு சாமம் அரவணம் என்று நான்கு வேதத்துக்குள்ளே எல்லாம் போகிறார்கள். வித் அறிவினர் அறிவோடு தொடர்புடைய செயல்களை வேத வேள்வி என்று சொல்வார்கள். வேதம் வேதம் என்ற உடனே எல்லாரும் இருக்கு எங்கிறது யாருக்கு தெரியும்? இருக்கு எஜுர்வேதம் ஜம்புநாதையர் மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார். மிகச்சிறப்பாக காசி மடத்தினுடைய தொடர்பினாலே வேதங்களை மொழிபெயர்த்திருக்கிறார். யார் அந்த மொழிபெயர்ப்பு கூட படித்ததில்லை. மூல மொழியிலே எவர்கள் படித்து முயன்றிருக்கிறார்கள் அறிந்திருக்கிறார்கள். இந்த வித் என்றால் அறிவு, அறிவோடு கூடிய முயற்சிகள். வேள்வி என்றால் முயற்சி. வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான். ஆக முயற்சி உடையவன் விரும்புகிறவன் நல்ல சிந்தனையோடு கூடிய செயலாற்றல் உடையவர்கள் அதான் அது நிறைய வேண்டும் உலகத்தில். ஏன்னா உயிர் என்று சொன்னால் எந்தைக்கு உயிர் உடல் எடுத்ததோ அன்று தொடங்கி அந்த உடலை விட்டு போகிற வரைக்கும் முயன்று கொண்டே இருக்க வேண்டும். சோம்பி இருக்கக்கூடாது. அதுதான் உயிருடைய நிலை. அந்த உயிர் இடையலாது உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதனால்தான் உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ என்று சொன்னார். ஆகவே வே மல்குக வேத வேள்வி. அதனால என்ன வேண்டும்? இந்த முயற்சியினாலே வழங்குக தொடர்ந்து வானம். மழை தவறாது பெய்ய வேண்டும், செய்ய வேண்டும், பொய்க்காது பெய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிற தன்மை வாழ்த்தில் அமைக்கிறார். எல்லா விதமான நன்மைகள் இருந்தாலும் கூட வளங்கள் நிறைய வேண்டும். பல்குக, அது பல்கி பெருக வேண்டும் வளங்கள் சொன்னார். அறங்கள் இன்பம் எங்கும் பரவுகின்றனர். இந்த அறத்தோடு கூடிய வாழ்க்கை முறை எல்லா இடங்களிலும் பர வேண்டும். இன்பங்கள் பரவி கொண்டிருக்கின்றன. ஆனால் அறத்தோடு கூடிய இன்பமோ அறத்தோடு கூடிய பொருளோ இல்லாமல் குறைவுபட்டுக் கொண்டிருக்கிற காலகட்டத்திலே பரஞ்சோதிமனுடைய வாழ்க்கை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எங்கும் பரவுக அறங்கள் இன்ப மல்க. அந்த அறங்கள் அடிப்படையில் வருகிற இன்பங்கள் நமக்கு அமைவதாகுக என்று வாழ்த்துகிறார். உயிர்களுக்கெல்லாம் இன்பம் நல்குக. அறத்தின் மூலமாக வருகிற இன்பங்களாக அவை அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறார். நான்மறை சைவம் ஒன்று மிகச்சிறந்ததாக இருக்கக்கூடிய சைவம் என்று சொன்னால் ஏதோ திருநீர் பூச்சிக் கொள்வது, உத்ராசம் அணிந்து கொள்வது, கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது என்ற நிலையில இருக்கக்கூடாது. எல்லா உயிரிலும் இன்புற்றிருக்கிற நினைக்கிற நினைப்புத்தான் சைவ வாழ்க்கை. அதுதான் மங்கள வாழ்க்கை. எல்லா உயிரிலும் இன்புற்றிருக்க வேண்டும். அதனாலே அந்த சைவம் ஓங்க வேண்டும். அந்த சைவ நெறி இந்த உலகத்திலே புரிக வேண்டும். உறவலன் செங்கோல் என்றும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறார். இப்படி அருமையாக மதுரை பதியில இருந்து கொண்டு ஒரு புலவர் பாடியிருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு உயர்ந்த சிந்தனை. இன்றைக்கும் நாளைக்கும் என்றைக்கு உரிய வாழ்த்தாக அமைந்திருக்கிறது. அந்த வாழ்த்தை சொல்லி தொடங்குகிற போது ஒவ்வொரு தெய்வத்துக்கு சொல்லி வருகிறார். இங்கே கால்மாறி ஆடிய நடராஜா ஒருவர் இருக்கிறார். அவரை கால்மாறி ஆடியவரை கருத்துள் வைப்பான் என்று சொல்கிறார். பாட்டை சொல்லவில்லை. ஏனென்றால் நம்முடைய கதி மாற வேண்டும். இந்த தாளம் போட்டு பாடுகிறவர்களுக்கு நடை மாற்றினால்தான் நல்லா இருக்கும். ஒரே நிலையிலே இந்த தாளத்திலே அமைத்து பாடிக்கொண்டிருந்தா கொஞ்சம் சோறு கொண்டு விடும். அவர் இடது பாதம் தூக்கி ஆடுகிற பெருமானை நோக்கி கால்மாறி ஆட வேண்டும் என்று ஒருத்தன் நினைத்தான். அந்த நினைப்பை ஏற்றுக்கொண்டு பெருமான் மற்ற ஊர்களில் இல்லாத முறையிலே மதுரையிலே கால்மாறிய ஆடுகின்றார். அவரை ஏன் கருத்துக்குள்ளே வைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கதி மாறுவதற்கு. நாம் செல்லுகிற நெறி இருக்கிறார், நேரான நெறிக்கு, உயர்வான நெறிக்கு, முடிந்த பெருநிலைக்கு சென்று சேருவதற்குரிய நிலையினாலே அதை கருத்திலே வைக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். இதெல்லாம் ஒவ்வொருவரும் இந்த திருவிழா படத்தில் அச்சு போட்டிருக்கக்கூடிய பாடி இருக்கக்கூடிய கடவுள் நாட்டு பாடுகளை அச்சு போட்டு கொடுத்து ஒவ்வொரு சன்னிதானத்திலையும் பாட வேண்டும். இன்றைக்கு சன்னிதானத்தில் போய் என்ன பேசுவது, என்ன பாடுவது, என்ன முறையிடுவது என்று பலருக்கு தெரியாமல் இருக்கிறது. மதுரை கோயிலில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களையும் எல்லா சன்னிதானங்களிலும் இறைவனை தோற்றிருக்கிற பாடல்கள் மிக அருமையாக பாடியிருக்கிறார். அங்க ஒரு இடத்துல சொல்லுகிறார், விநாயகர் பெருமான் நினைக்கிறார், உள்ளம் எனும் கூடத்தில் ஊக்கம் எனும் தடி நிறுவினர். யானையை கட்டி போடுறதுக்கு யானை வாங்கிடுறாங்க, தெருவில் நிறுத்தி வச்சு பல பேர் கார் வாங்கி விடுகிறார்கள். காருக்கு ஒரு செட்டு கட்ட தெரியவில்லை என்றால் கார் வாங்கினால் என்ன பயன்? காரை பாதுகாக்கக்கூடிய அளவிலே அது ஒரு கொட்டாக இருப்பது போலே உள்ளம் என்ற கூடத்திலே யானையை கட்ட வேண்டும் என்றால் ஒரு தறி வேண்டும், நடுதறி. ஊக்கம் எனும் தருவி நிறுவி அதை கட்டி போடுவதற்கு ஒரு சங்கிலி வேண்டும் என்றால் தள்ளறிய அன்பினாகிய தொடர் ஊற்றி அதற்கு ஆகாரம் நீதியாக கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் நெறிந்து போகவிடும், பார்ப்பதற்கு அழகில்லாமல் போய்விடும். அதனாலே நம்முடைய பசுபோதம் ஆணம் என்ற இரண்டையும் அதற்கு கவலமாக இட்டால் அந்த வெள்ளமதம் அருளாகிய வெள்ளமதத்தை சொல்கிற சித்தி வேளத்தை நினைந்து வரு வினைகள் நாம் அறுக்கலாம். மேல் வினைகள் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். விநாயகர் பெருமான் இப்படி வழிபாடு செய்யுங்கள், அக வழிபாடு செய்யுங்கள். புறத்திலே நிகழ்த்துகிற சடங்குகளை எல்லாம் கொஞ்சம் மேலே போக போக போக போக அகத்திலே நிறுவி காட்டுகிற ஒரு அற்புதத்தை காட்ட வேண்டும் என்ற அருமையான அருளிப்பாட்டை செய்திருக்கிறார் வாழ்த்து பாட்டிலே. இன்னும் மிக பலமாகிய கடவுள் வாழ்த்து பாடல்களை சொல்லலாம். இந்த 64 திருவிழாடல இன்றைக்கு தலைப்பு நாடும் நகரமும். நாடு என்றால் அதுக்கு ஏற்கனவெல்லாம் சொல்வார்கள், அது ஆடவர் எவ்வழி நல்லவர் அவ்வழி நாடுனர். அது காடா இருந்தா என்ன, மேடா இருந்தா என்ன, பழமா இருந்தார். நாடு நகரம் நல் திருக்கோயில் இது மூன்றும் நகரத்தார் பெருமக்களுக்கே உரியது. நாட்டார், நகரத்தார், திருக்கோயிலர். இந்த மூன்றையும் பாரம்பரியமாக பெற்றிருந்த நாடு இந்த தமிழ்நாடு. இந்த நாடு பாண்டிய நாடே பழம்பதியாகவும் எவ்வளவு சிறப்பு. தென்னாடுடைய சிவன், இப்படியெல்லாம் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்கிவிட்டு அப்பாசடையப்பன். இந்த பாண்டி பதியை நினைத்தால், பாண்டி நாட்டை நினைத்தால் எவ்வளவு சிறப்பு! மூவேந்தர்களுக்கு, மூவேந்தருடைய நாட்டுக்கு கொடுக்கிற சிறப்பிலே பாண்டிய நாட்டிற்கு இறைவன் கொடுத்திருக்கிற நிலை என்ன என்றால், தானே இங்க வந்திருக்கிற மதுரை கலம்பகத்தில் சொல்வார் குமரகுரு சுவாமிகள், தான் வருவதற்கு முன்னதாக தன்னுடைய ஒரு பங்குடைய அம்மையை அனுப்பி பாண்டியன் மகளாக அவதாரம் செய்ய சொல்லி, பிறகு தானும் வந்து மணந்து கொண்டு ஆட்சி ஏற்று, பிறகு தன்னுடைய மகனையும் அழைத்துக் கொள்வது போலினர். ஒரு சுவையான அனுபவத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், முதல்ல தன்னுடைய சிறந்த துணையாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுக்க வேண்டும். அதை முதல்ல செய்தார். பிறகு தானும் வந்தார். பிறகு தன்னுடைய தோன்றலாக இருக்கக்கூடிய முருகப் பெருமானையும் ஆட்சி பண்ணும்படியா விட்டார் என்று குமரர்கள் ஒரு நல்ல கற்பனையை செய்தார். ஏன் வந்தார்னா, இந்த தமிழ் சுவையை அனுபவிப்பதற்காகவே குடும்பமாக வந்து விட்டார்கள். கைலாயத்தை காலி பண்ணி கொண்டு வந்து விட்டார்கள். பர்மனன்ட் அட்ரஸை விட்டுட்டு இந்த முகாமிலேயே தங்கி விட்டார்கள். பெருமான் இன்றைக்கு இங்கே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட திருத்தலம் ஆதலினாலே மதுரை தலம் பாண்டி நாட்டிலே அமைகின்றது. இந்த நாட்டினுடைய சிறப்பை சொல்ல வருகிறார். இந்த நாட்டினுடைய சிறப்பை சொல்ல வருவதற்கு பிறகு அடியாருடைய பெருமைகளை வாழ்த்துகிறார். மாடக்காளி முனிவன் இந்த மதுரையிலே செய்த அற்புதத்தை நினைக்கிறார். அவனுடைய திருவடிகளுக்கு வணக்கம் செய்கிறார் ஞான சம்பந்த பெருமான். அதுபோல சுந்தரர் நினைக்கிற போது, இரவிடை தூது கொண்டான் இணையடி மொழிமேல் வைப்பான் என்று பேய்கள் கூட உறங்குகிற இரவு நேரத்தில் ஒரு பெண்ணின் வீட்டிற்கு ஒரு முறைக்கு இருமுறை இறைவனை நடத்த சொன்னான். அந்த இறைவன் எப்படிப்பட்டவன்? தன்னுடைய வேதத்திலே மூன்று ஆசைகளை நீக்கியவர்களுக்குத்தான் அருளிப்பாடு கிடைக்கும் என்று சொன்ன தலைவன் அவன். வேதத்திலே தான் சொன்ன வேதத்திலே பெண்ணாசை நீத்தவர்களுக்குத்தான் அருளிப்பாடு என்று சொன்ன பெருமானை பெண்ணின் பொருட்டாக இரவு நேரத்தில் திருவாரூரில் அந்த வீதியில ஒரு முறைக்கு இருமுறை நடக்க செய்தவன் எவ்வளவு பெரியார். இறைவன் விதித்த விதியையே மாற்ற செய்து அந்த இறைவனையே மாற்றி நடக்க முடியாத செய்த வல்லாளர் சுந்தர், அவரை வணங்குகிறார். அதுக்கு மேல மாணிக்கவாசகர் நினைக்கிற போது என்ன சொல்றது? பாட்டு அழுது அடி அடைந்த அன்பர் என்ன சொல் தொடர். எவ்வளவு அற்புதமான தமிழினுடைய நீர்மை! தமிழை சொல்லி சொல்லி பாடி பாடி அனுபவிக்கக்கூடிய உயர் நிலைக்கு நம்ம அழைத்துக் கொண்டு போகிறார் பழஞ்சமொழி. அப்படி அடியவர்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்லிய பிறகு மிக அழகாக நாட்டினுடைய சிறப்பு சொல்லுகிறார். நாடுன்னு சொன்னா எப்படி இருக்கணும்? அந்த நாட்டில் நல்ல மழை வளம் செய்யவன். அந்த மழை எப்படி வருகிறதா? இறைவனுடைய வெண்ணீர் அணிந்த திருமேனி போல போகலாம் வெள்ள மேகம். பாட்டெல்லாம் சொல்லல, போய் அந்த பவ்வம் கடலை மேய்ந்து கொண்டு திரும்பி அம்மையுடைய திருமேனி போல வருகிறான். அவள் அருள்கிற உண்ணி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழிகிறதான். அந்த பொழிகிற தண்ணீர் மலையிலே மலை முகட்டில போய் பொதிய மலை உச்சியிலே போய் பெய்கிறது. உயர்ந்த இடத்துல பெய்தால்தான் தாழ்ந்த இடத்துக்கு வரும். எப்பவும் உயர்ந்த இடத்துல செல்வம் சேருமானால், அறிவு சேருமானால், ஆற்றல் சேருமானால், அதிகாரம் சேருமானால் எல்லாருக்கும் பயன்படும். உயர்ந்த இடத்துல என்ன சேரணும்? செல்வம் சேரணும். உயர்ந்த இடத்துல அறிவு சேர வேணும். உயர்ந்த இடத்துல சான்றோர் இடத்துல அதிகாரம் சேர வேண்டும். அது எல்லாருக்கும் நன்மை. அதுபோல பொதிய மலையில போய் இந்த மேய்ந்த மேகமானது மழையாக பொழிகின்றது. அதை பரிசோதனை நினைக்கிறார். ராமன் வந்து சிவலிங்க மதுரை சிவலிங்கத்தை வழிபாடு செய்தது போல இருந்தது திருமஞ்சன மாட்டது. என்ன கற்பனை பாருங்க! அகத்திய முனிவரை கண்டு விஷமாதிரி என்று சொல்லக்கூடிய இந்த இடப மலையிலே சுந்தரனை போய் வழிபாடு செய்தால் உன்னுடைய கருத்து முடியும் என்று சொன்னார். இங்க வந்து வழிபாடு செய்தார் என்று நம்முடைய திருவிழா படுத்துள்ளார். அந்த கற்பனையை நினைத்துக் கொண்டு புதிய மலையிலே மழை பொழிவது, லிங்கத்திலே ராமபெருமான் கரிய மேகமாகிய ராமபெருமான் மழை பொழிகிற நிலையிலே அது நல்ல திருமஞ்சனம் ஆட்டுவது போல இருந்தார். அதுக்கு அடுத்தபடியா இந்திரன் வழிபாடு செய்வது போல இருந்தார். ஏன்னா இந்திரனை பொறுத்துதான் நம்முடைய வரலாறு தொடங்குது. ஆகவே இப்படி அற்புதமான கற்பனைகளை நாட்டு சிறப்பிலே சொல்லி தெய்வநாயகன் நீரணி மேனி போல் சென்றினர். தெய்வநாயகன் இந்த பேர் பாருங்க, இந்த தெய்வநாயகம்னா கொண்டகையில் இருக்கிற பெருமாளுக்கும் தெய்வநாயகன், தெய்வங்களுக்கும் நாயகன் தலைவர். அந்த உடம்பு திருநீர் அணிந்த மேனி போலே சென்றது என்று சொன்னார். இனி தடஞ்சிலை ராமன் குடங்கொண்டு ஆட்டிய அந்த திருமஞ்சன ஆட்டு போல இருந்தது என்று பாராட்டுகிறார். அந்த கொதிய மலையிலே பொழிகிற மழை இருக்கிறது, அது சிற்றருவியாக பேரருவியாக கானாக பிரிந்து பேராறாக மாறுகிறது. அது சொல்றாரு, இந்த பொதிய மலை ஒரு பெண்ணா இருந்தவ தாயா மாறி மகளை பெற்று வளர்க்கிறது போல இருக்கிறார். ஒரு பெண்ணு சகோதரியா இருக்கிறார், தாயா மாறுகிறாள். அந்த தாய் வந்து மகளை வளர்ப்பது போல இந்த பொருணை ஆறு அந்த மகளை வளர்க்கிறாள். மிக அற்புதமான கற்பனை. இந்த பாட்டெல்லாம் சொன்னா அதுக்குள்ள போனா ஒவ்வொரு சொல்லுக்குள்ளே நம்ம போயிடுவோம், காலத்துக்குள்ள முடிக்க முடியாது, அதனால விரைந்து போகிறேன். ஆகவே பெண்ணக பெற்றாள் பொதியமாம் செயலப்பாவை பெருகு தன் பொருணை என்னும் பெண்ணக பெற்றாள். அற்புதமான கற்பனை. அருவி ஆறாகிறது, தாயினுடைய அன்பு பெருகுகிற பெண்மையாக மகளாக ஆகிறது. ஒரு தாய் வல்லவளாக இருப்பாளால் வளர்க்கின்ற திறமுடையவளாக இருந்தால் அவள் பெருகின்ற மகள் உலகத்துக்கு தாயாக விளங்குவாள். அந்த கதை தான் பின்னே வந்து தடாதக பிராட்டி நாளை பார்ப்போம். ஒரு பெண் விரும்புகிற விருப்பம் ஒற்றை மகளாக மாற்றுகிறது. பின்னையனும் பின்னையும் கன்னியனும் மரவேசம் ஆனந்த ரூபமையிலாக இருக்கிறவளை மகவாக பெற வேண்டும் என்று ஒரு மகவு நினைக்கிறது. அதான் இந்திய நாட்டினுடைய பண்பாடு. அன்னை என்று சொல்லக்கூடிய நிலையை பெறுவதுதான் பெண்களுடைய மகோன்னதமான வாழ்க்கை பயன். அதை சொன்னால் இந்த பொதிய மலை அன்னை போலே தாமிரவரணி ஆகிய பொருணையை மகவாக பெற்று வளர்க்கிறாள் சொன்னார். இந்த ஆறு உரை வருகிறது. ஒரு நாட்டினுடைய சிறப்பு நாடு எப்படி இருக்குன்னா, அந்த ஆற்றை பார்த்தாலே தெரிந்துவிடும். ஓடுகிற ஆற்றினுடைய அழகை பார்த்தாலே வல்லையாய் இருபாலும் சிவாலயங்கள் இருக்கிறது. ஒரு ஆறு போகிறது சொன்னா ரெண்டு பக்கம் சிவாலயம் இருக்கணும். காவிரியில பாத்தீங்கன்னா அவ்வளவு சிவாலயங்கள், வெய்ய ஆற்றில பாத்தீங்கன்னா அந்த ஆத்தங்கரையிலே சிவாலயங்கள் இருக்கிறதா. அது இந்த ஆறு ஓடுகிற வழிகளில் எல்லாம் இருக்கிறத பார்க்கிற போது இந்த ஆறுகள் என்ன செய்கின்றன, சிவபூஜை செய்கின்ற பக்திமை உடைய மாக்கள் போல இருக்கிறார். ஆறு என்னன்னு ஆற்றினுடைய இயல்பு வெள்ளப்பெருக்கிலே நல்ல சந்தன குரல்களை வன்னியும் மத்தம் என்ற திருவேடக பாட்டிலே ஏடு சென்று அனைவரும் ஏடகம் அதுல நல்ல சந்தன மரங்கள் எல்லாம் அழித்துக் கொண்டு வருகின்றான். ஆக மலையிலே இருந்து சந்தனம் அகில் முரளாகிய மனப்பொருள்கள் கத்தூரி ஆண் ஐந்து முல்லை நிலத்தின் வழியாக வருகிற போது பால் நெய் தயிர் ஆகிய குறைவில்லாத திருமஞ்சன பொருள்கள் நல்ல மலர்கள் தே நடைகள் இவைகளெல்லாம் அழித்துக் கொண்டு வந்து ரெண்டு கரைகளில் தள்ளுகிற போது இந்த ஆறே தன்னுடைய அலைகளாகிய கரைகளின கைகளினாலே சிவபூஜை பண்ணுவது போல இருக்கலாம். அப்போ பரஞ்சோதிமனுடைய உள்ளம் ஒரு உயிரற்ற ஐந்து நிலைகளிலே இருக்கக்கூடிய பூத பொருள்களிலே ஒன்றாக இருக்கக்கூடிய நீர் கூட தன்னுடைய கரம் தரும் பயன் என்று கருதி பூஜை செய்கிறது என்று சொன்னால் ஐந்து அறிவு பெற்ற ஆறாவது பெருநிலையை சிந்திக்கின்ற நிலை பெற்ற மனிதன் தன்னுடைய கைகளினாலாகிய பயன் இறைவன் வழிபாடு செய்வது கைகால் கூப்பி வெளியிருக்கிறது. காஞ்சிபுரத்திலே கரம் தரும் பயன் போல எண்ணி காமாட்சி அந்த கள்ளக்கம்பரை வெள்ளக்கம்பரை தழுவி கொண்டாள், பூஜை செய்தாள் என்று நாம பார்க்கிறோம். ஆகவே ஆற்றின் ஓட்டத்திலே வைத்து சிவபூஜையினுடைய செம்மையை எடுத்துச் சொல்கிற பாங்கை நாம் அந்த நாட்டு சிறப்பிலே பார்க்கிறோம். இனி நல்ல வெள்ளம் அடித்துக் கொண்டு வருவதனால கலங்கி வருகிறது. அந்த கலக்கம் எப்படி இருக்கிறது, தெளிவு எப்படி இருக்கிறது என்று சொல்கிறார். இதெல்லாம் என்ன கலக்கம், நமக்கு பல கலக்கங்கள். ஒரு கலக்கமா வந்து ஸ்கூட்டர் மோதிடுமோ, அது மோதிடுமோ, இது மோதிடுமோ, கீழே தவறி விழுந்துமோ, எத்தனையோ கலக்கங்கள். அந்த கலக்கங்கள் போல நீர் வந்து கலங்கி இருக்கிறது. அறிவு எல்லாவற்றிற்கும் தலைவனாக இருக்கிற இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று நினைக்காதவருடைய பல பல தெய்வங்கள் பேசுகிற நெஞ்ச கலக்கமுடையவர்கள் போல அந்த நீர் வந்து கலங்கி இருந்துதான். இறைவன் ஒருவனே, தெளிந்த சிந்தனையுடையவர்கள் இறைவன் ஒருவனே என்று நினைக்கிறார்கள். அதை சொல்லுகிற போது ஊறி வெள்ளம் தெளிந்தது. கலங்கித்தான் தெளியணும். தெளிவு என்பது கலக்கத்தின் அடிப்படையில வரணும். நல்ல கலக்கி விட்டு தெளிஞ்சிட்டுன்னா தெளிவுல அந்த ரசத்துல ரொம்ப சிறப்பான பொருள் எல்லாம் வரும். சும்மா வெறுமன கலக்காம விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க வெறும் தண்ணி தான் வரும். ஆகவே சாறு எப்படி எடுப்பது என்று சொன்னால் நன்றாக கலக்கி எடுக்க வேண்டும், தெளிய வைக்க வேண்டும். சொன்னார் மறை முதல் கலைகள் எல்லாம் மணிமிடத்தவனே எங்கும் நிறைபரம் என்று. நிறைபரம் என்று மறை முதல் கலைகள் எல்லாம் மணிமிடத்தவனே. அந்த மணிமிடத்தவன் இந்த ஒரு சொல் போதும். அதைத்தான் எடுத்துக்கொண்டு நீல மணிமிடத்து ஒருவன் போல மன்னுக பெருமன்னர். ஆக மணிமிடத்தவன் என்றால் தியாகராஜன் அவன். அந்த தியாகராஜன் தான் எங்கும் நிறைந்திருக்கிற பரமன் என்று நினைத்து என்ன செய்ய வேண்டும், பூதி சாதன நெறி விபூதி சாதனம்னா உண்மையால் உலகாண்டவர் மூர்த்தி நாயனார் மதுரையில மனிதர்கள் தோன்றலாக பிறந்து அரசராக இருந்தவர். பூதி சாதன நெறி வீடு என்றும் இந்த வழியிலே போனால்தான் புத்திப்பேறு என்பதையும் அறைவது அறிந்து பல நூல்கள் சொல்லுகின்றன. இதையெல்லாம் அறிந்தாலும் கூட தேரா தெளிய மாட்டாதவர்கள் பலராக இருக்கிறார்கள். ஆனால் சிலர் தேடுகிறார்கள், தெளிகிறார்கள். அறிவு என கலங்கி, தெளிவில்லாதவருடைய அறிவு எப்படி இதுவா அதுவா என்று மயங்கி கலங்குகிறதோ அது போல இந்த ஆற்று வெள்ளம் முதலிலே கலங்கி வெள்ளம் கலங்கியது. பிறகு எப்படி தெளிந்தான்? முறையும் படிப்படியாக ஒவ்வொரு நிலையிலும் உயர்ந்து உயர்ந்து உயர்ந்து கரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நிலை முறையும் வீடு உணர்ந்தோன் போன்று தெளிந்தது மூடி வெள்ளம் என்று ஒரு ஆற்றை எடுத்துக்கொண்டு மனித வாழ்க்கையில ஏற்படுகிற கலக்கமும் தெளிவும் உயர்வு தருகிற பாங்கிலை வைத்து ஒப்பு நோக்கி காட்டுகிறார் நம்முடைய முனிவர். இனி 64 கலைகள் எப்படி ஒன்றிலே இருந்து தோன்றியதோ அதுபோல மேகம் பொழிந்த மழையானது அருவிகளாக கால்களாக வந்து அது பல இடங்களிலே சென்று ஈரில்லாத ஒரு சக்தியே பல இடங்களிலே பல ஆற்றலுடைய சக்திகளாக நிரம்புவது போலே இங்கே ஒரு நீர் பெருக்கானது கூவல் கிணறு குண்டு அகழி கண்மா என்று பல இடங்களிலே பறந்து பலனை தருகிறது. அது ஏக சக்தியாக இருக்கிற ஒன்று அவரவருடைய பக்குவத்துக்கு ஏற்ப பலன் தருவது போலே இந்த வெள்ளம் இருக்கிறது என்று படம் பிடித்து காட்டுகிறார்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: இந்த டேட்டா வந்து ஸ்டோரேஜ் பண்ணும்பொழுது கம்ப்யூட்டர்ல இது வேண்டியது இது சொல்லுவாங்க இல்லையா, மெயில்ல பார்க்கும் பொழுது இது வந்து பிரயோஜனம் இல்லாது இது வந்து விளக்கத்தக்கது என்று சொல்லி நம்ம மெயில்ல பார்க்கிறோம் இல்லையா, அதே போலத்தான் இது சரியான விஷயம் இல்லை இதை வந்து விளக்கத்தக்கது என்று பார்க்கும் பொழுது மனிதர்கள் காமத்தை வேண்டியது என்று நினைத்து கொண்டால் காமம் அடையத்தக்கது எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டால் அந்த காமத்திலேயே மூழ்கி கிடக்கிறார்கள். இது மனத்தினுடைய செயல். மனமானது இந்த காமத்தை எப்படி ஐடென்டிஃபை பண்ணும்னா அதை இது எனக்கு ஆனந்தகரமானது என்று நினைத்து கொண்ட காரணத்தினாலே மீண்டும் மீண்டும் மனிதன் அதிலே மூழ்குகிறான். ஒரு விஷயம். இரண்டாவது காமத்துக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த அகங்காரம் நான் என்கின்ற தன்னையை அங்கே இழக்கும் பொழுது ஒரு க்ஷணம் மீண்டும் நான் என்பது வருகின்றது. தன்னை நிலைநாட்டிக் கொள்வதற்காக மீண்டும் மீண்டும் நான் என்பது இந்த காமத்திலே ஈடுபடுகிறது. இது இந்த அல்வா உதாரணத்துக்கு பொருந்தாது. அல்வாவிலே நான் என்பதை இழக்கவில்லை. கவனிக்க வேண்டும், அல்வா சாப்பிடும் பொழுதோ லட்டு சாப்பிடும் பொழுதோ பாக்கா சாப்பிடும் பொழுதோ நான் என்பதை இழக்கவில்லை. நான் சாப்பிடுகிறேன், நான் ஆனந்திக்கிறேன் என்று நினைக்கிறான். ஆனால் காமத்திலே தன்னை இவன் மறக்கின்ற காரணத்தினாலே அகங்காரம் மீண்டும் எழுகின்றது. என்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக நான் என்பதை காட்டிக் கொள்வதற்காக அகங்காரம் மீண்டும் மீண்டும் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்று காட்டிக் கொள்வதற்காக தன்னை இழக்கக்கூடிய காமத்திலே மீண்டும் மீண்டும் ஈடுபடுகிறது. இதான் இதனுடைய நுணுக்கம் உள்ள இருக்கக்கூடியது. ஆனா இது பேசுறது சுலபம், சிந்திப்பது சுலபம், படிப்பது சுலபம், கேட்பது சுலபம், பிராக்டிஸ் பண்றதுதான் கஷ்டம். ஏன்? அகங்காரம் மனது என்பதை நாம் கொண்டிருக்கிறோம். இந்த மனது என்பதை கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே நாம் தவறு செய்கிறோம். இதுதான் காசியபருடைய சரித்திரம் சொல்ல காட்டக்கூடியது. பிரம்மாவினுடைய மானசபுத்திரராக இருந்தாலும் கூட தபத்திலே சிறந்தவர், கோபமே இல்லாதவர், மிகச்சிறந்த குணசாலி, தர்ம நியாயங்கள் தெரிந்தவர் என்று ஸ்காந்தமானது இவரை பற்றி அந்த இன்ட்ரோடக்ஷன் முகவரை கொடுத்தாலும் கூட காசியபரே தவறு செய்கின்றார் என்று சொன்னால் இந்த மனத்தினுடைய வன்மை, ஐம்பொறிகளினுடைய தன்மை, காமத்தினுடைய வலிமை, காமம் தீயை போன்றது என்று சொல்லக்கூடிய தன்மை இங்கேதான் வந்து தோன்றும். அதனுடைய வலிமை இங்கேதான் சுட்டி காட்டப்படும். அருணையர்நாதர் ஆகட்டும், தன்னுடைய கந்தரவன் உதியிலே ஆகட்டும், இல்லது அபிராமி பட்டரே ஆகட்டும், அமையும் அமையிறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே என்று சொல்லும்படியாக எனக்கு அந்த ஆசையெல்லாம் போகும்படியாக அம்பிகை செய்கின்றாள் என்று அபிராமி பட்டர் பாடுவார். அதே போல கந்தர் அனுபூதியிலே பாடும் பொழுதும் கூட எல்லாவற்றையும் இந்த காமத்தை நீக்கும்படியாக இறைவன் தருகின்றான் என்று அவர் பாடுகின்றார். எப்ப சொல்ல முடியும் அவர்களாலே இந்த காமத்தை எப்படி நீக்க முடியும்? பிரம்மா வந்து உபதேசம் செய்தாராம், நீ இப்படி இருக்கலாமா என்று சொன்னார். காமத்தை நீக்கும்படியாக நீ தவறு செய்கின்றாய் என்று சொல்லுகிறார். நம்மை படைத்தவன் வந்து சொல்ல வேண்டுமா?

மனமானது ஐம்பொறிகளின் மூலமாகத்தான் செல்லும். தன்னை இழந்த நலம் என்று சொல்லும்படியாக தன்னை இழக்கின்ற பொழுதுதான் இந்த காமத்திலே மனிதனுக்கு அகங்காரம் இழந்து அவன் அதிலே மூழ்குகிறான். பூஜையிலே அவ்வளவுதான். பூஜையானது எப்பேற்பட்டது? நாயகி பாவத்திலே இறைவனை நோக்கி இவர்கள் பாடுகின்றார்களே, எப்படி பாடுகின்றார்கள்? நாயகி பாவத்திலே அருணகிரிநாதனும் பாடுகிறார், ஆழ்வார்கள் பாடுகின்றார்கள், நாயன்மார்கள் பாடுகின்றார்கள். அப்பறெல்லாம் அம்பி அந்த சிவபெருமானை பற்றி பாடும் பொழுது தன்னை நாயகியாக நினைத்துக் கொண்டு, தன்னை பெண்மணியாக நினைத்துக் கொண்டு இறைவனை பற்றி பாடுகிறார். இப்ப பாடும் பொழுது இவர்கள் இது உடற்காமம் அல்ல, மனக்காமம் அல்ல, ஐம்பொறிகளும் இறை என்கின்ற உயர் நிலையை அடைந்துவிட்ட நிலை. இதுதான் மாற்றுவது. எப்படி? இது கேள்வி என்ன, இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? ஐம்பொறிகளின் மூலமாக மனம் ஈடுபடுகின்றது. சரி, ஒரு விஷயம். இரண்டாவது, இந்த ஐம்பொறிகளும் இந்த உடற்காமத்திலே முழுமையாக ஈடுபடுகின்றன. இரண்டாவது, மூன்றாவது, இந்த மனம் மீண்டும் மீண்டும் அதனை நினைத்து பார்க்கிறது, அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி மீண்டும் மீண்டும் அரைக்கின்ற காரணத்தினாலே அது வலிமை பெறுகின்றது. டைனமோ சுத்த சுத்த அதுல மின்சாரம் அதிகமாக ஏற்றப்படுவதை போலவே இது மீண்டும் மீண்டும் ஏற்றப்படுகிறது. சரியா, இதை அப்படியே கொண்டு வாருங்கள். ஐம்பொறிகளின் மூலமாக மனம் செல்ல வேண்டுமா? சரி, செல்ல வேண்டும். இப்போ ஐம்பொறிகளின் மூலமாக மனம் செல்ல வேண்டும், அவ்வளவுதானே? ஐம்பொறிகளுக்கு வேலை கொடுக்கணும், கரெக்டா? சரி, இப்ப ஐம்பொறிகளுக்கு மேல கொடுத்தாரா இல்லையா இந்திரனுக்கு? இங்க கண்ணால் அங்கே சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் பார்க்க, காதால் அந்த வேத மந்திரங்களை கேட்க, தன்னுடைய வாயாலே ஹரஹர சிவசிவா என்று சொல்லி அந்த சிவபெருமானை வந்திக்க, கைகளாலே உடலினாலே தொழ, மூக்கினாலே அங்கே இருக்கக்கூடிய வாசனாதி திரவியங்களை எல்லாம், அங்கே வரக்கூடிய தாமரை மல்லி முதலிய மலர்கள் எல்லாம் இறைவனுக்கு சூட்டப்படும் பொழுது அந்த வாசனையானது இவர்கள் நுகர, இந்த ஐம்பொறிகளும் இறைவனுடைய பூஜையிலே செய்யும் பொழுது, இறைவனை பூஜை செய்யும் பொழுது இந்த ஐம்பொறிகளும் ஒன்றுவிடுகின்றன. சரியா இல்லையா? சரி, இரண்டாவது, ஐம்பொறிகளும் மனமானது அங்கே செல்லும் பொழுது தன்னை இழக்கின்றது, தன்னை இழந்தனலம். இதுதானே அவர் தன்னை இழந்தனலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே என்று தன்னை இழக்கக்கூடிய நலம் இறைவனுடைய தன்மையிலே கிடைக்கிறது. எத்தனையோ பேர் நம்ம பார்த்திருக்கிறோமே பாடும் பொழுது பஜனை பாடுகிறார்கள், தன்னை மறந்த நிலையிலே பாடுகிறார்களா இல்லையா? தன்னை நான் எத்தனை நானே பார்த்திருக்கிறேன். இது பெரிய யோகிகளை எல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம், யோகிகளை பத்தியே நான் சொல்லவில்லை. ஒரு வயதான அம்மையார் இருந்தா திருப்புகள் பாடும் பொழுது அவருக்கு ரெண்டு மூணு திருப்புகள் ரொம்ப பிடிக்கும். அதுலயும் முதலே நம்ம பார்த்திருக்கிறோமே, நான்

என்னுடைய திருப்புகழ் ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி, அமரர் கிருஷ்ணமூர்த்தி, அவர் ரொம்ப அழகா பாடுவார். எடுக்கும் பொழுது வாராய் மன கவலை.

தன்னை தீர இப்படி பாடும் பொழுது தன்னை மறந்த நிலை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு அந்த அம்மா வயதான மூதாட்டியவர், கணவனை இழந்தவர். அவர் பாடும் பொழுது முருகப்பெருமான் அப்படி ஊர்வலம் வரும் பொழுது அப்பொழுதுதான் முதன்முறையாக அந்த பாடலையும் நான் அந்த திருப்புறையும் அப்பொழுது கேட்டேன். தன்னை அந்த ஒரு நிலை பார்க்கும் பொழுது நமக்கு புரிபடும். ஒரு நான் உயர்ந்த ஒரு பெரிய ஒரு யோகி ஞானி எல்லாம் நான் சொல்லலை, இருக்கலாம் அது அடுத்த விஷயம் எனக்கு தெரியாது. ஆனா சாதாரணமான ஒரு குடும்ப பெண்மணி ஒரு திருப்புகளிலே அவ்வளவையும் ஒரு திருப்புகளிலே தன்னை மறந்து அவராலே ஈடுபட முடிகிறது. அந்த திருப்புகளை அந்த நாவானது பாட, அருள்மிகு பெருமானை கண்ணானது பார்க்க, காதுகள் எல்லாரும் பாடுகின்ற இந்த திருப்புகளை பாட, கைகளானது கொட்டி கொட்டி தாரம் போட்டு இந்த ஆதி தாரத்தை போட்டு கொண்டு அவர் இது பண்ண குதிக்க மனமானது ஈடுபடுகின்றதை மீண்டும் மீண்டும் இதையே தான் நீங்க பார்க்கலாம். வள்ளிமல சுவாமிகள் எப்படி ஏற்பட்டதுன்னா, அவருக்கு திருப்புகள் கேட்ட பொழுதுதான் வள்ளிமல சச்சியானந்த சுவாமிகளுக்கு

0: சாதாரணமாக இருந்த ஒருவர், அர்த்தநாரியாக இருந்த ஒருவர் சச்சிதானந்த சுவாமிகளாக ஆக முடிந்தது அப்படின்னு சொன்னா,
1: சிங்கார ரூபமயில் வாகன நமோ நமன
0: அப்படி பங்கார மார்கழணி என்று சொல்லும்படியாக திருப்புகை பாடினார்களாம். தன்னை மறந்த, தன்னுடைய வயிற்று நோவை அந்த இடத்துல இழந்தாராம் பழனியிலே. அவராலே அப்படி சச்சிதானந்த சுவாமிகளாக ஆக முடிந்தது. இப்போ இறைவனுடைய பூஜையிலே இந்திரனை ஈடுபடுத்திய நிலை, பிரம்மன் காசியப்பை தேற்றிய நிலை இதுதான். என்ன சூக்ஷ்மம் இருக்கிறதுன்னா, நம்முடைய ஐம்பொறிகளுக்கும் வேறு வேலை, உயர்ந்த வேலை கொடுக்க வேண்டும், வேற உயர்ந்த வேலை கொடுக்க வேண்டும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். இந்த ஐம்பொறிகளையும் நம்மாலே ஈடுபடுத்த முடிந்தது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. ஐம்பொறிகளுக்கும் வேலை கொடுக்கணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், யானை இருக்கு தெரியுமா? யானையை நீங்க பார்த்துருக்கலாம், இந்த கோயில்கள்ல இங்கேயாவது அப்படியே கட்டி போட்டிருப்பாங்க. அது என்ன பண்ணா, அது சும்மாவே இருக்காது, ஆடிக்கிட்டே இருக்கும். அப்படி இப்படி அப்படி இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கும், துதிக்கே ஆட்டிக்கிட்டு இருக்கும், தலையை ஆட்டிக்கிட்டு இருக்கும், உடம்பு ஆட்டிக்கிட்டே இருக்கும், அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்கும், எப்ப பார்த்தாலும் ஆடிக்கொண்டே இருக்கும். யானையானது ஆடிக்கொண்டே இருக்கும். இந்த யானையினுடைய ஆட்டத்தை போலவே தருணகிரிநாதர் அதையும் பாடுவார். அந்த ஆனை ஆடுற மாதிரி அப்படியே ஆடிக்கொண்டே இருக்கும். அதனுடைய நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, குதிக்கே சுத்தி சுத்தி அப்படியே ஆட்டிட்டு இருக்கும், தலையும் துதிக்கே சுத்தி சுத்தி ஆகும், உடம்பு ஒரு பக்கம் ஆடும், வால் இன்னொரு பக்கம் ஆடும். அதாவது வலப்புறமாக சுத்துவது, இடப்புறமாக சுத்துவது, நேரம் முன்ன பின்ன போவது, இந்த எல்லா விதமான அசைவும், மேல் கீழ் பக்க அசைவு, முன் பின், வலப்புறம் சுற்றுவது, இடப்புறம் சுற்றுவது, இது எல்லாமே இந்த யானைக்கு உண்டு. இந்த ஆனை வந்து எல்லா வகையும் சுத்தும். அதாவது எல்லா விதமான எல்லா பக்கத்திலையும் இருக்கக்கூடிய அசைவுகள், மனது எல்லா பக்கத்திலையும், பத்து திக்கிலையும் போகும்னு சொல்லுவாங்க தெரியுமா, மனது பத்து திக்கிலையும் போகும், எல்லா மேலே கீழே பக்கத்துல முன்னே பின்னே எல்லாத்துக்கும் போகும் மனது. அதே போல தான் அந்த ஆணையானது என்ன பண்ணுனா, முன்னே பின்னே நீங்க கவனித்து பாருங்கள், உற்று கவனித்து பாருங்கள், ஆணைக்கு அது ஒரு குணம் உண்டு. முன்னே பின்னே அசையும், பக்கத்துல பக்கத்துல அசையும், துதிக்கெல்லாம் மேலே கீழே அசைஞ்சிருக்கும். எதுனா தலை துதிக்கே வாலு உடம்பு எல்லாமே அசையும். யானை நம்முடைய மனத்தை போல, யானுடைய யானை நம்முடைய மனத்தை போல, மனத்திற்கு யானையினுடைய வலிமை, யானையினுடைய சக்தி உண்டு. அதை விட மிக அதிகமான வலிமை நம்முடைய மனத்துக்கு உண்டு. இப்போ அது எப்பொழுது பார்த்தாலும் முன்னும் பின்னும் மேலும் மேலும் கீழும் எல்லா புறத்திலேயும் இந்த மலமானது, மனமானது அசைந்து கொண்டே இருக்கும். நம்ம நேற்றுக்கு நடந்தது, போன வருஷம் நடந்தது, நாளைக்கு நடக்க வேண்டியதுன்னு நம்ம நினைச்சுக்கிறது, எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பக்கம் பார்ப்போம், அடுத்தது நினைப்போம், பக்கத்து விட்ட நினைப்போம், மேல் வீடு கீழ் வீடு எல்லா வீடு, இந்த ஊரு அந்த ஊரு, டிவிச்சு எல்லாத்தையும் நம்ம நினைத்துக் கொண்டே இருப்போம். இந்த மனத்துக்கு யானை ஒரு மிகப்பெரிய உதாரணம். யானை மிகப்பெரிய உதாரணம். இந்த யானைக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பாகர்கள் பார்த்திருக்கீங்களா? யானைட்ட அந்த பெரிய சங்கிலி, கட்டுப்படக்கூடிய சங்கிலி இருக்கே, அந்த சங்கிலியை கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அந்த யானை அந்த சங்கிலியை வச்சுட்டு இருக்கும். வச்சுட்டு கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய ஆட்டம் கட்டுப்படும். ரொம்ப அதிகமாக ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய யானை இடத்துல சங்கிலியை கொடுத்தா கட்டுப்பட்டு என்ன பண்ணும், அந்த சங்கிலியை போட்டு உட்காந்துக்கும், அந்த சங்கிலியை பிடித்து கொண்டிருக்கும். அதே போலத்தான் மனம் இருக்கிறது இல்லையா, இந்த மனமானது யானையை போலவே வலிமை உடையது. ஆனால் முன்னும் பின்னும் மேலும் கீழும், பழைய காலம், வரப்போகிற காலம், அதாவது நடந்த காலம், எதிர்காலம், நிகழ்கின்ற காலத்தை தவிர எல்லாவற்றிலேயும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் மனது. ஒரு க்ஷணம் நில்லவா நில்ல நின்றவா நில்லா நெஞ்சினை உடையேன் என்று ஆழ்வார் பாடுவார். இந்த கணத்துல இப்ப நான் நினைச்சிட்டே இருப்பேன், திடீர்னு அமெரிக்கா போயிருப்பேன், இல்ல திடீர்னு சந்திரமண்டலத்துக்கே போயிருக்கலாம், இல்ல செவ்வாய் கிரகம் புதன் கிரகத்துக்கே போயிருக்கலாம், இல்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் நினைச்சிருக்கலாம். இப்ப நடக்கிறத தவிர நடக்க போவது, நடந்தது, சினிமா செய்திகள், பத்திரிகை செய்திகள் எல்லாவற்றையும் மனமானது நினைத்துக் கொண்டிருக்கும். முன்ன பின்ன கீழே மேல எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும். இதை என்ன பண்ணணும், யானை துதிக்கையிலே அந்த சங்கிலியை, இரும்பு சங்கிலியை கொடுப்பதை போலவே, இந்த ஐந்து இந்திரியங்களை உடைய ஐங்கரன்னு அதுதான் அதையும் சொல்றோம். எதே யானையை சொல்லும் பொழுது ஐந்து கரன், நாலு காலு ஒரு துதிக்கியோட. கணேச பெருமானுக்கு என்ன சிறப்புன்னா, இது ஒரு பெரிய கணேசனுடைய, விநாயக பெருமானுடைய தத்துவத்துல ஒன்று என்னன்னா, ஐந்து கரமாக, ஐம்பொறிகளின் மூலமாக இந்த மனமானது செயல்படுகிறது. இங்கே பிடித்து கொள்ளும்படியாக, கட்டுத்தறியாக எவன் இருக்கிறானோ, யானை கட்டும் தறியாக கந்தன் என்று எவன் இருக்கிறானோ, அவனை கொடுத்து விட வேண்டும், அவனை கொடுத்து விட வேண்டும். இதைத்தானே எல்லாரும் சொன்னார்கள், கண்கால் கான்மீன் கான்மீன்களோ, செவிகால் கேள்மீன்களோ, மூக்கே நீ முரலாய், வாயே வாழ்த்து கண்டாய், தலையே நீ வணங்காய் என்று அந்த இறைவனை என்ன செய்ய வேண்டும், பஞ்சேந்திரியங்களின் மூலமாக இறைவனை துதிக்கக்கூடிய இறைவனை நினைக்கக்கூடிய தன்மையிலே செயல்பட்டால் மனமானது அதிலே ஈடுபடும். உடனே கேட்கலாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நாங்களும் பார்த்திருக்கிறோம், பல இடத்துல பூஜை பண்ணுவாங்க, நம்ம சிவாய வாழ்கநாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என்னஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, என்னமா என்ன பிரசாதம் ஆயிடுச்சா, இமைப்பொழுதும் என்னஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோரி ஆண்ட குருமணி பத்திரிக்கை வந்தாச்சா பாரு, இந்துவா இங்கிலேஷ் பிரசா என்ன போட்டிருக்கான், டக்கான் போட்டிருக்கான், என்ன போட்டிருக்கான், போட்டாச்சா பாரு, இமைப்பொழுதும் என்னஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குருமணிதன் தாழ்வாழ்க, அகமாகி என்று அன்னிப்பான் தாழ்வமா, மணி என்ன பாரு, அடுத்தது வரப்போகுது பஸ் பசங்களுக்கு வந்தாச்சா, என்ன இது என்ன சார், இது பூஜையா, இவர் வந்து வாய்தான் சொல்லி கொண்டிருக்கிறது டேப் ரெக்கார்டர் மாதிரி, ஆனா அதற்காக விட்டு விடாதீர்கள். மனம் எந்த க்ஷணத்துல நிற்கும் என்று நமக்கு தெரியாது. பிராக்டிஸ் பயிற்சி மீண்டும் மீண்டும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் அப்பர் பெருமான் ஒரு வார்த்தை சொல்லுவார், ரொம்ப எனக்கு அடிச்சு போட்ட ஒரு வார்த்தை என்னன்னா, நகமெல்லாம் தேய நாள் மலர் கொய்து என்று பாடுவார். இது கிவாஜ் அவர்கள்லாம் இதை சொல்லும் பொழுது நகம் தேயாது, நகம் மிகவும் வலிமை உடையது, அது மட்டுமல்ல இறந்த பிறகும் கூட இந்த உடலிலே மயிரும் நகரமும் நகமும் மட்டும் கொஞ்ச நேரத்துக்கு வளருமா, அந்த வளர்ச்சி இருக்குமா, அந்த அளவுக்கு உடல் இறந்தாலும் அவை இறந்து விடாது, அந்த அளவுக்கு அந்த வளர்ச்சி இருக்கும் என்று சொல்லுகிறார்கள், கொஞ்சம் வளர்ச்சி இருக்குமா. இப்போ அந்த நகம் தேயும்படியாக காலையிலே நான் பூப்பறிக்க வேண்டும் என்றால் எவ்வளவு பூ கொய்து இருக்க வேண்டும், யோசித்து பாருங்கள். அப்ப நகமெல்லாம் தேய நாள் மலர் கொய்து என்று பாடுவார் அப்பர் பெருமான். ரொம்ப அதாவது பழுக்கம் வரணும், தழும் நாத்தெழும்பிள நாரணா என்று தொழுது என்று பாடுவார். ஆழ்வார் பாடும் பொழுது நாத்தெழும்பிள என்று ஒரு வார்த்தை பாடுவார், ரொம்ப அற்புதமான வார்த்தை இதெல்லாம். நம்முடைய மனத்திலே மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும் இதுக்காக பூஜை புனஸ்காரம் எல்லாம் பெரியவர்கள் வைத்திருக்கிறார்கள். பிராக்டிஸ் பயிற்சி பழக்கப்படுத்த வேண்டும். நீங்க 10 நாளைக்கு 4:30 5 மணி பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா 11வது நாள் அலாரமே வைக்க வேண்டாம், நீங்க எந்திரிப்பீங்க. ஏன், பழக்கம் காரணம். இந்த உடல் பழக்கத்துக்கு அடிமை, இந்த இந்திரியங்கள் பழக்கத்துக்கு அடிமை. அதைத்தானே நம்ம 3வது விஷயமா பார்த்தோம், 1 5 பொறிகளின் மூலமாக பார்க்கும், 2வது அகங்காரத்தை இழக்கும், 3 மீண்டும் மீண்டும் டைனமோ மாதிரி சுத்தி கொண்டே அரைச்சமாவே அரைக்கும் இந்த மனசு. இதைத்தான் செய்திருக்கிறார்கள். காலையில வெகு சீக்கிரம் எழுந்துரு, ஏன்னா சுத்தமாக இருக்கும், 4:30 எழுந்திருக்க வேண்டும். எழுந்திருந்து முருகா முருகா என்று எழுந்து எழுந்து காலை காலையில் எழுந்தும் நாமமே முழிந்து காதலுமை மைந்த எனபோகோதி அப்படின்னு, காலையில் எழுந்தும் நாமமே முழிந்து காதல் உமை மைந்தா எனபோதி காண இரு கண்கள் என்று பாடும்படியாக காலையில் எழுந்த உடனே சண்முகா முருகா ஹரஹரா சிவசிவா என்று சொல்லிக்கொண்டே எழுந்திருங்கள். எப்பொழுது பார்த்தாலும் அவனுடைய அறன் நாமமே சூழ்க என்று சொல்லும்படியாக வாக்குல என்ன இருக்க வேண்டும், அறனுடைய திருநாமம் ஹரஹரா சிவசிவா என்று சொல்லக்கூடிய நாமங்களே எப்பொழுதும் இருக்கட்டும். கண்கள் எப்பொழுது பார்த்தாலும் அவனை பார்க்கட்டும். காதுகள் எப்பொழுது பார்த்தாலும் நல்ல விஷயங்களையே கேட்டுக்கொண்டிருக்கட்டும். எதை எடுத்தாலும் அந்த இடத்திலே வாருங்கள். இதெல்லாம் எப்ப நடக்கும், பயிற்சி கொடுத்தால் மட்டும்தான் நடக்கும். ஒரு க்ஷணம் கண்டிப்பாக எங்காவது ஒரு இடத்திலே நமக்கு மனம் நிற்கும். எப்பொழுது இந்த 5 புலன்களும் 5 பொறிகளும் எங்காவது சென்று கொண்டிருக்கும் அப்போ சொல்ல முடியாது எந்த க்ஷணத்துல நிக்கணும். அந்த க்ஷணத்துக்காக நம்ம பயிற்சி செய்து கொண்டே வர வேண்டும். ஒலிம்பிக்ஸ்ல ஓடுகிறான் இல்ல ஒலிம்பிக்கிலே தடை தாண்டும் ஏதாவது பயிற்சி செய்கிறார்கள், எத்தனையோ பயிற்சிகள், குத்துச்சண்டை பயிற்சி, என்ன அன்னைக்குதான் அவங்க பயிற்சி அங்க போய் ஓடுவாங்களா, ஓடுவதற்கு முன்பாக எத்தனை வருடங்கள் பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தார்கள், எத்தனை விதமான கடினமான பயிற்சிகள், இந்த சாப்பாடு சாப்பிடணும், இந்த வெயிட்டுக்கு மேல போக கூடாது. அதுவும் சைனாவில ஜிம்னாஸ்டிக்ஸ் பத்தி அதை பற்றி அவர்கள் கட்டுரைகள் படிக்கும் பொழுது சின்ன குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு எப்படியெல்லாம் பயிற்றுவிக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, முதல்ல ரஷ்யா USSR இருந்த பொழுது, சோவியத் ரஷ்யாவாக இருந்த பொழுது அப்படி பயிற்றுவித்தார்களாம். ஒலிம்பிக்ஸ்ல அவர்கள் தான் முதல் முதலாக வருகின்றார்கள். ஏன், பயிற்சி காரணம், மிகப்பெரிய பயிற்சி காரணம். இப்போ உடலை வளர்க்கிறார்கள், மனத்தையும் வளைக்கிறார்கள். நினைத்து பார்க்க வேண்டும், இந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது, இந்த வெயிட்டுக்கு மேல் அவர்கள் இருக்கக்கூடாது, இந்த உடல் கனம் இதுக்கு மேல போகக்கூடாது, இப்படி வளைய வேண்டும். எத்தனை பயிற்சிகள், ஒரு ஒலிம்பிக்ஸுக்கு பயிற்சி எடுக்கணும்னா வருஷக்கணத்துல நம்ம பண்ணுகிறோமே,
2: இந்த உடல் தன்னை இழக்கக்கூடிய, மனம் தன்னை இழக்கக்கூடிய ஒரு நிலையிலே வர வேண்டும் என்றால், ஆத்மாவை இறைவனிடத்திலே கொண்டு செல்லக்கூடிய, தன்னை இழக்கக்கூடிய, எல்லாம் இழந்தனாலும் சொல்லா என்று சொல்லக்கூடிய தன்னை வர வேண்டும் என்றால் பயிற்சி வேண்டாமா? யோசிச்சு பாருங்க, பயிற்சி வேண்டாமா? எனக்கு இப்பொழுதே அடைந்து விட வேண்டும். நான் நினைச்சேன், நான் போய் இப்ப கோயிலுக்கு போய் முருகப்பெருமான பார்த்தேன், பார்த்த உடனே நான் ஞானி ஆயிடணும், முடியுமா? ஆகக்கூடிய காரியமா இது? நடக்காத காரியம். பயிற்சி வேண்டும். பயிற்சி வந்தாலும் கூட நடந்துரும்னு சொல்றது இல்ல, பயிற்சி வந்தாலும் நடந்து விடுறது இல்ல. என்ன பண்ணும்? நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தொருள் கண்முகனுக்கியல் செய்ய செஞ்சற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரானை பதிமணி மாறி நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருகும்படியாக உணர்ந்து உணர்ந்து நினைந்து நினைந்து நன்னறியே ஞான நடத்தரசே என்று அந்த உற்றலும் கண்ணீர் அதனால் உடன் நனைந்து நனைந்து என்று பாடுவாரே, அது மாதிரி நினைந்து நினைந்து நினைந்து நட நனைந்து நனைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அப்படியே வர வேண்டும். வருவதற்கு பயிற்சி வேண்டும். மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும் இதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். யோசித்து பாருங்கள், பூஜையிலே இறைவனை பற்றி நினைக்கக்கூடியதிலே, இறைவனுக்கான தொண்டிலே, அதனாலதான் சரியை என்கின்ற மார்க்கத்தை முதலிலே வைத்தார்கள். சைவ சித்தாந்தத்துல சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லக்கூடியதுல சரியை அரும்பு என்று சொல்வார்கள். அதுதான் முதன் முதல்ல அரும்ப வேண்டும். பக்தி அரும்ப வேண்டும், தானா வந்து விடாது. இறைவனுடைய அருள் வேண்டும், நமக்கு பயிற்சியும் வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? முதல்ல சரியை என்று சொல்லும்படியாக அலகிடுதல், அதாவது முதல்ல அங்கே கொண்டு போய் தீபம் ஏற்றுதல், விளக்குமாறு வைத்து அங்கே பெருக்கக்கூடிய இது, சாணி வைத்து பெருக்கக்கூடியது, விளக்குகளை துடைத்தல், என்ன இது மாதிரி சின்ன சின்ன வேலைகள் துவைத்து போடுறது, இதெல்லாம் முதல்ல செய்ய வேண்டும். மனது அதுல ஈடுபட வேண்டும். அடுத்ததுதான் பூஜை. பூஜை இரண்டாவது விஷயம், கிரியை அது. சரியை முதல்ல உடலினாலே துண்டு செய்யக்கூடியது, திருவலகிடத்திலே இருந்து பலவிதமான காரியங்களை செய்திருக்கின்றது சைவ சித்தாந்தம் சொல்ல, அதுல நமக்கு சொல்லி வைத்திருக்கின்றது. முதல்ல ஐம்பொறிகளையும் ஈடுபடுத்த வேண்டும், சரியை மார்க்கத்திலே ஈடுபடுத்த வேண்டும். என்றாவது ஒரு சமயம் என்ன செய்யும் இது? அந்த மனமானது தன்னை இழந்து நிற்கும். அது மூன்றாவது, மூன்றாவது நிலை, அதாவது கடைசி நிலைக்கு போகும். ஆனா நினைந்து நினைந்து பார்க்கணும், அடேப்பா எப்பேற்பட்ட விஷயம். அவர் பார்த்து அம்மா அம்மையாரை பற்றி எத்தனையோ வருடம், 20 வருடங்களுக்கு மேலாக ஆயிருக்கும், இன்றைக்கும் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன், இன்றைக்கும் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி பாடும் பொழுது எத்தனையோ பேர் திருப்புகளை நம்ம கேட்கிறோம், கொண்டு வந்து காதல், அடேயப்பா இப்படியெல்லாம் பாடுகிறார்களா என்று சொல்லி அந்த திருப்புகள் நமக்கு என்றைக்குமே மறப்பதில்லை. கொண்டு வந்து காதுக்குள்ளே போட்ட மாதிரி, அப்படி அந்த கல்லு கொண்டு போட்ட மாதிரி உள்ள இருக்குன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நினைத்து விடுகிறது. இன்றைக்கும் அதை நினைத்து பார்க்கிறேன், பலவிதமான கருத்துக்கள் நினைத்து பார்க்க முடிகிறது. எப்படி முடியும்? தண்டபாணி தேசியவர் அவர்கள் எங்க ஊர்ல சின்னதா அப்படி ஒரு சின்ன உரை நிகழ்த்தினாரா, திருவாசகத்துக்கு உரை எழுதினார், அதீன வித்வானாக இருந்தவர். அவர் சொல்லும் பொழுது ரொம்ப அருமையான மெலிந்த உருவம் குடுமியோட அந்த தண்டபாணி தேசிகர் சொல்லும் பொழுது மனமானதை இங்கே ஈடுபடுகிறது. சில விஷயங்கள் வாரியார் சுவாமிகள் முங்கி இதை பற்றியெல்லாம் திறப்புகள் பாடும் பொழுது தன்னை மறந்து நிற்கிறோமே, அதை மீண்டும் மீண்டும் அரைத்த மாதையே அரைப்பது இங்கே நாம பண்ண வேண்டும். மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டு வர வேண்டும். வந்தால் என்றைக்காவது ஒரு சமயம் தன்னை இழந்த நலம் சொல்லா, என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே என்று என்னை இழக்கக்கூடிய தன்மை, இந்த மனமானது தன்னுடைய அகங்காரத்தை விட்டு ஐம்பொறிகளிலேயும் முருகனையே நினைக்கக்கூடிய முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வா என்று பாடுவாரே அருணகிரிநாதர். அந்த பேசா அனுபூதி வரும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் பயிற்சி. என்ன பயிற்சி? சரியையிலே இருந்து ஆரம்பிக்க வேண்டும். இது முருகனை அடைவதற்கு மட்டுமே கிடையாது, காமத்தை ஒழிப்பதற்கும் இதுதான் காரணம். காமம் வளருவதற்கு முக்கியமான காரணம் நாம் இதிலே சரியை மார்க்கத்திலே செல்லாத காரணம். நம்ம எல்லாரும் இப்ப ஞானிகளாக நம்மை நினைத்துக் கொண்டு விடுகின்றோம், அதான் பெரிய விஷயமே. எல்லாரும் நம்ம ஞானிகள், அதெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை சார். இங்க உட்கார்ந்திருந்து எங்கேனும் இருந்து நினைத்திருந்தால் அங்கே வந்து அருள் புரியும். என்னமோ நம்ம தான் அடுத்தது அப்படியே திருமூலர் அந்த பரம்பரை, அவரை விட நம்ம பெரியவர்னு நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். வேணும் கிடையாது. அங்கிருந்து ஒரு நாய் வயலார் நாயனார் பூசலார் நாயனார் பூசலார் நாயனா இருந்த இடத்துல இருந்து கோயில் கட்டலையா, நான் என்ன கோயிலுக்கு போகணுமா, அங்கே போய் பார்க்கணுமா, அதெல்லாம் அவசியமே கிடையாது. சிவன் தலையில என்ன 108 கோடம் சங்காபிஷேகம் பண்ணுமா, என்ன 108 கோடம் பாலாபிஷேகம் பண்ண, அதெல்லாம் வேஸ்ட் சார், அதெல்லாம் அவசியமே இல்லை. மனசு சுத்தமா இருக்கணும். நம்ம இதெல்லாம் வாய்ச்சவிடால் பேசுறதுக்கு நல்லா இருக்கும். இப்ப பல பேர் ஞானிகள் மாதிரி பேசுகிறார்கள், ஆனால் ஞானிகளுக்கும் கூட சரியை கிரியை மார்க்கம் யோக மார்க்கம் தேவைப்பட்டிருக்கிறது. ஞான மார்க்கம் கடைசி, இதத்தான் தாயுமானவர் மிகச்சிறந்த ஞானி அவர் பாடுகிறார். அரும்பு அரும்பு முதல் காய் கனி என்றோ அரும்பு மலர் காய் கனியாக சரியை கிரியை ஞானம் யோகம் ஞானம் என்கின்ற மார்க்கம் இருக்கிறது. நான் அப்படியே பழுத்துட்டேன்னு சொல்ல முடியாது. தாயுமானவரே அந்த நிலை என்றால் சித்தியெல்லாம் சினமிறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லாக்கு வாயேன் பராபரமே என்று அவர் பாடுவார். நான் எவ்வளவு செய்தாலும் கூட என்னால முடியலையே என்று தாயுமானவர் பாடுகின்றார். அவர் அருணாகிரிநாதர் பாடும் பொழுது சும்மா இரு சொல்லற என்று இவர் பாடுகிறாரே, அப்பேற்பட்ட அருணகிரி பாடினான் அந்த நிலை நான் எப்பொழுது அடைவேன் என்று தாய்மான சுவாமிகள் பாடுகிறார். யோசிச்சு பாருங்கள், இப்பேற்பட்ட பெரிய மகான்கள் தவித்திருக்கிறார்கள். நம்ம அவர்களை விட பெரியவர்களாக நினைத்து கொண்டு அதெல்லாம் அவசியமில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய மகான்கள் அல்லது ரிஷிகள் எல்லாம் முட்டாள்கள் அல்ல, நினைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம முட்டாள்கள். நான் வலிமையாக சொல்வதற்கு தயவு செய்து மன்னிக்க வேண்டும். நாம் முட்டாள்தனமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம வந்து பூஜை செய்வது அதெல்லாம் சின்ன பிள்ளை விளையாட்டு, பொம்மையை வச்சு விளையாடக்கூடிய விளையாட்டு கிடையாது. பஜனை செய்கிறோம், முட்டா பசங்க சார், என்னது பஜனை அவசியமா? நாம் முட்டாள்கள். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த காமத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னாலும் இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னாலும் முக்கியமான விஷயம் ஒன்று உண்டு. அவர்கள் ரிஷிகள் மகான்கள் வைத்திருக்கக்கூடிய பாதை, வகுத்து கொடுத்திருக்கக்கூடிய பாதை சாதாரணமான பாதை அல்ல, பெரிய ராஜ பாட்டை. நாம பெரிய மகான்கள் மாதிரி நினைத்து கொண்டு நாம் தவறுகள் செய்கின்றோம். நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும், நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். அதான் முக்கியமான விஷயம். நம்மை திருத்திக் கொள்வதற்கு இந்த கந்தபுராணம் முதலிய விஷயங்கள் எல்லாம் ஒரு வகையிலே உதவி செய்யக்கூடியது, ஒரு கருவிகள் இதெல்லாம் நமக்கு உதவி செய்கின்றன. இந்த சமயத்துல மனம் முழுவதும் முருகப்பெருமானை நினைத்த மனம் முழுவதும் அவனுடைய திருடாளிலே திருத்தாளிலே பதிந்து கொண்டிருக்கிறதே, அதுதான் முக்கியமான விஷயம். அப்பொழுது காமம் தொலையும். காமம் தொலையும் அல்ல, காமம் மாற்றப்படும். அதான் சரியான வார்த்தை. காமமானது உடற்காமமாக இருக்கக்கூடியது மாறி இறைவனையே நினைக்கக்கூடிய அந்த நாயகி பாவம் மாணிக்க வாசகரை விடவா பாட முடியும்? மாணிக்க வாசகரை விட ஒரு நாயகி பாவத்துல யாரும் பாட முடியுமா? முன்னே அவர் அப்பர் பெருமான் பாடுவாரே, முன்னே அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னை அவன் இருக்கும் அரூர் கேட்டால் பெயர்த்தும் அவனுக்கு பிச்சியா நாள் என்று சொல்லும் முடியாத அவனுடைய நாமத்தை கேட்க வேண்டும், அவனை தோத்தரிக்க வேண்டும், அவனை பூஜை செய்ய வேண்டும். செய்தால் நாம் அவனுக்கு பிச்சியாக ஆவோம். ஆனால் இந்த காமம் மனமானது உடற்காமத்திலே கீழாக செல்லக்கூடியது. ஊர்த்வரேதசாக நாம் இறைவனை நோக்கி செல்லக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும். நமக்கு நிச்சயமாக இது கிடைக்கும். அருணகிரிநாதர் பாடுவார், இளமகளிர் கலவிதனிலே மூழ்கி ஆளுகினும் இமயாகாதே இரவினில்

0: எப்பேற்பட்ட நிலை! இளமகளிர் கலவித நிலையே மூழ்கி ஆளுகினும், இமையாதே இரவினடை துயிலுகினும், யாரோடு பேசுகினும் இளமையும் உன் அழகு புனை ஈராறு தோல் நிறையும் இருபதமும் அறுமுகமும் யான் ஓத. அந்த காமம் உடற்காமம் இருந்தாலும் கூட முருகா முருகா என்று சொல்லக்கூடிய தன்மையை யான் போத ஞானமதை அருள்வாயே என்று பாடுவாரே அருணகிரி பெருமான். அதே போல எத்தனையோ கருத்துக்கள் அசுரகாண்டம் வெறும் காண்டம், அசுரர்களை பற்றி சொல்வதில்லை, நாம் செய்யக்கூடிய தவறுகளை பற்றி சொல்லக்கூடிய காண்டமாக இது இருக்கிறது. ஆக நம்மை திருத்திக் கொண்டு முருகனுடைய திருத்தாள்களிலே பணிந்து, பெரியவர்கள் முட்டாள்கள் அல்ல, அவர்களுடைய வழி சரியே கிரியே யோகம் ஞானம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்திலே முறைப்படி செல்லுவோம், இறைவனை அடைவோம் என்று சொல்லி அடுத்த கருத்துக்கு கதையும் வேணும் இல்லையா? அடுத்த கருத்துக்கு கதைக்கு நாம் செல்லுகிறோம்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: சிவாய சிவாய ஸ்ரீ சிவ மகாபுராணம் இரண்டாவதான ருத்ர சம்ஹிதை, அதிலே மூன்றாவதான பார்வதி கண்டம், அத்தியாயம் 9-10. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, நீ சொர்க்க உலகம் சென்றபின் சிறிது காலம் கழித்து ஒரு நாள் மேனை தன் கணவனான இவமானிடம் சென்று வணங்கி நின்று அன்போடு வணக்கமாக கூறலானாள். மேனை கூறுகிறாள், என் கணவரே, அன்றொரு நாள் நாரதர் கூறியதை பெண்மை காரணமாக நான் நன்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நம் பெண்ணின் திருமணம் நல்ல அழகுள்ளவனுடன் தான் நடக்க வேண்டும் என்பதே என் வேண்டுகோள். அத்திருமணம் இதுவரையில் இல்லாத ஓர் உயர்ந்த அற்புதமான ஆனந்தத்தை தருவதாக இருக்க வேண்டும். பார்வதிக்கு வரும் கணவன் அனைத்து நல் இலக்கணங்களும் நற்குடி பிறப்பும் கொண்டவராக இருக்க வேண்டும். என் உயிரை விட என் பெண் எனக்கு அதிக பிரியமானவள். அவள் மகிழ்ச்சியும் இன்பமும் பெறுமாறு உள்ள நல்லதொரு வரனை அடைய வேண்டும் என்று செய்ய நான் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு கூறிவிட்டு கண்களில் நீர் வழிய மேனை தன் கணவரது திருவடிகளை வணங்கினாள். அறிஞனான இமமான் அவளை வாரி தூக்கி எடுத்து உண்மையை உணருமாறு கூறத் தொடங்கினான். இமமான் கூறுகிறான், மேனையே, நான் கூறும் உண்மையை கேள், கலங்காதே. நாரத முனிவர் கூறியது என்றும் பொய்க்காது. உனக்கு உன் மகள் மீது உண்மை அன்பு இருக்குமேயானால் அவள் பக்தியோடு மனதை ஒருநிலைப்படுத்தி சிவபெருமானை குறித்து தவம் ஏற்றச்சோ. மேனையே, அவளது தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் அவளை திருமணம் செய்து கொள்வாரேயாகில் அனைத்தும் நலமாக முடியும். நாரத முனிவர் கூறியபடி தீயனவும் அமங்கலமும் அகலும். சிவபெருமானிடம் அனைத்து அமங்கலங்களும் கூட நன்மங்களங்களாகவே ஆகும். ஆகவே உன் மகளை சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய சொல். சிவபெருமானிடம் அனைத்து அமங்கலங்களும் கூட நன்மங்களமாகவே ஆகும். ஆகவே உன் மகளை சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய சொல். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, இமமான் கூறியதை கேட்டு மகிழ்ந்த மேனை தன் மகளுக்கு நல்வார்த்தைகள் கூறி தவத்தில் ஈடுபாடு கொள்ள செய்ய எண்ணி அவளது இருப்பிடம் சென்றாள். ஆனால் தன் மகளது திருமேனியின் மென்மை கண்டு வருந்தினாள். அதனால் கண்களில் நீர் பெருகியது. ஆகவே அவளுக்கு தன் மகளை தவம் செய்ய சொல்ல மனதில் திறனில்லை. ஆனால் பார்வதி பிராட்டி தன் தமையின் மனநிலையை நன்கு புரிந்து கொண்டாள். அனைத்தும் அறிந்தவளான பரமேஸ்வரி காளிகா தேவி தன் தாயை தேற்றிய வண்ணம் கூறத் தொடங்கினாள். பார்வதி தேவி கூறுகிறாள், தாயே, நீங்களோ அனைத்தும் அறிந்தவர், நான் சொல்வதை கேளுங்கள். நேற்றிரவு விடிவோரையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நான் கண்டதோர் கனவினை கூறுகிறேன். தாயே, கனவில் கருணை உள்ளம் கொண்ட ஒரு சிறந்த அந்தன தவசி சிவபெருமான் மகிழ்ச்சி கொள்ளுமாறு ஒரு உயர்ந்த தவம் செய் என கூறி எனக்கு உபதேசித்தார். நாரதா இதை கேட்ட மேனை உடனே தன் கணவரை அழைத்து தன் மகள் கண்ட கனவினை முழுவதுமாக அவரிடம் கூறினாள். அதனால் இமமானம் மகிழ்ச்சி கொண்டு தன் மனைவிக்கு அறிவுறுத்தி கூறலானான். மலையரசன் கூறுகிறான், அன்பானவளே, நானும் நேற்றிரவு ஒரு கனா கண்டேன். அதையும் அன்போடு கேள். வரனை பற்றி நாரதர் கூறிய அனைத்து இலக்கணங்களும் பொருந்திய ஓர் உயர்ந்த தபசி பெருமகிழ்ச்சியோடு தவம் செய்ய எண்ணி நம் அரண்மனைக்கு அருகில் வந்தார். அவரை கண்டதும் பெருமகிழ்ச்சி கொண்ட நான் நம் மகளையும் உடன் அழைத்துச் சென்றேன். அவர்தான் நாரதர் கூறியவரான சிவபெருமான் என்று எனக்கு தோன்றியது. நானும் நன் மகளை அவருக்கு பணிவிடை செய்ய சொல்லிவிட்டு அவரையும் இவளது பணிவிடையை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினேன். ஆனால் அவரதை ஒத்துக்கொள்ளவில்லை. சாங்கிய ரீதியிலும் வேதாந்த ரீதியிலும் அதாவது அகம்புற வழிகளில் எங்களுக்குள் பெருத்ததொரு விவாதம் உண்டது. பின்பு அவரது கட்டளைப்படி என் பெண் அங்கேயே தங்கி அவரையே மனதில் நினைத்த வண்ணம் பக்தியோடு அவருக்கு பணிவிடை செய்யலானாள். இதுதான் நான் கண்ட கனவு. ஆகவே மேனையே, இக்கனவின் பயன் என்ன என சற்று பொறுத்துத்தான் பார்ப்போமே. இப்பொழுது இதுதான் சரி என தோன்றுகிறது. நீயும் சிந்தித்துப்பார். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரத முனிவரே, இவ்வாறு கூறிவிட்டு இமமானம் மேனையும் தூய மனதுடன் தாம் கண்ட கனவின் நற்பலனை எதிர்நோக்கி காத்திருந்தனர். தேவரிஷியே, நீயோ சிவன் அடியவர்களில் தலை சிறந்தவன். சிவபெருமானது திருப்புகழ் மிகவும் பரிசுத்தமானது. மங்களங்கள் தருவது பக்தியை பெருக்கும் உத்தம சாதனம். ஆகவே இதை அன்போடு கேள். தட்சணது வேள்வியை அழித்து திரும்பி கையிலே வந்த சிவபெருமான் தன் மனைவின் பிரிவாற்றாமையால் மனம் கலங்கி தன் உயிர்க்கும் மேலான காதல் மனைவி சதீ தேவியையே சிந்தித்த வண்ணம் இருந்தார். தன் அணுக்கத் தொண்டர்களிடம் சதியின் பிரிவாற்றாமையை சொல்லி வருந்தி அவருடைய குணநலன்களை பாராட்டி சோகித்தார். இவை அனைத்தும் உலகியல் நடைமுறையை எடுத்துக்காட்டவே அவர் புரிந்த திருவிளையாடல்கள். இல்வாழ்வானது அழகிய நிலையையும் வழிமுறைகளையும் வெறுத்து திகம்பரனாக அனைத்து உலகங்களிலும் பித்தனைப் போல சுற்றித் திரியலானார். திருவிளையாடலை புரிவதில் வல்லவரான அவர் காதல் மையல் கொண்டவன் காதலியின் பிரிவாற்றாமையினால் இவ்வாறு இருப்பான் என்பதை உலகினருக்கு எடுத்து காட்டினார். சதியின் விரக தாபத்தில் துன்பமுற்ற பகவான் எங்கு சுற்றியும் அவளை காணாது திரும்பவும் கைலை வந்தார். கைலை வந்து அடைந்தார். பின் மனதை ஒருநிலைப்படுத்தி சமாதி நிலையில் அமர்ந்தார். அந்நிலை அனைத்து துன்பங்களையும் துடைக்கக்கூடியதல்லவா? சமாதி நிலையில் அகிபற்ற தனது ஆன்மஸ்வரூபத்தையே சிந்தித்திருந்தார். முக்குணங்களையும் கடந்த இறைவன் வெகுகாலம் வரை அந்த சமாதி நிலையிலேயே நிலைத்திருந்தார். மாயைக்கு தலைவரும் விகாரமற்ற பரபிரம்மமும் அவர்தானே. எண்ணற்ற ஆண்டுகள் கழித்து அவர் தன் சமாதி நிலையிலிருந்து மீண்டார். அதன் பின் நடந்த நிகழ்ச்சிகளை கூறுகிறேன் கேள். அப்பொழுது சிவபெருமானது கரைப்பினால் நெற்றியிலிருந்து ஒரு துளி வியர்வை நிலத்தில் விழுந்தது. உடனே அத்துளி ஓர் ஆண் குழந்தையாக மாறிற்று. அக்குழந்தை நான்கு திருக்கரங்களும் சிவந்த திருமேனியும் கொண்டு அழகே வடிவெடுத்தது போன்றிருந்தது. ஒப்புயர்வற்ற காந்தி, எழில், கண்கள் கூசும் ஒளி இருந்தும் உலகியலுக்கேற்ப அக்குழந்தை அழத் தொடங்கியது. இதை கண்ட பூமி பிராட்டி சிவபெருமானுக்கு பயந்து அழகிய ஒரு பெண் வடிவம் கொண்டு அங்கு தோன்றி அழகு வெளிரும் அக்குழந்தையை தூக்கி தன் மடியில் இருத்தி தன் திருமுலை தடங்களில் இருந்து பெருகும் பாலை ஊட்டினாள். அன்போடு பன்முறை முத்தமிட்டாள். தன் மகனாகவே எண்ணி சிரித்து விளையாடினாள். பரமசிவனாரது திருவருளை வாங்கித் தந்தருளும் பூமி பிராட்டி மனமுவந்து அக்குழந்தைக்கு தாயானாள். சிவபெருமானன்றோ அனைத்தையும் படைப்பவர், அனைத்தும் அறிந்தவர், என்றும் குதூகலமுடையவர், அனைத்தினுள்ளும் நீக்கமர நிரம்பி நிற்பவர். இதைக் கண்டு அவர் சற்றே சிரித்த வண்ணம் பூமி பிராட்டியிடம் கூறலானார். பூமி தேவியே, நீ பெரும் புண்ணியம் செய்தவள். இக்குழந்தையை அன்போடு வளர்த்துவா. இவன் பெருவொளி படைத்த எனது வியர்வை துளியில் உன்னிடம் தோன்றியுள்ளான். பூமியே, எனது வியர்வையில் இருந்து தோன்றியவன் ஆயினும் இவன் உன் பெயரில் உன் மகன் என்றே புகழ் பெறுவான். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌவிதிகம், ஆதி தெய்வீகம் என்னும் முத்தாவங்களும் அற்றவன், நற்குணசாலி, பூமியை தருபவன், அதாவது நிலத்தை தருபவன். இவன் எனக்கும் இன்பம் அளிப்பவன். உன் விருப்பம் போல் இவனை எடுத்துக்கொள். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இவ்வாறு கூறி மௌனமேற்ற சிவபெருமானது பிரிவாற்றாமையின் துக்கம் சற்றே குறைந்தது. அவருக்கென துன்பமேது? உலகியலையே எடுத்து காட்டுகிறார். உண்மையில் சான்றோர்கள் போற்றும் அவர் விகாரமற்ற பரம்பொருள் அல்லவா? சிவபெருமானது கட்டளையை ஏற்ற பூமி பிராட்டி தன் மகனுடன் தன் இருப்பிடம் சென்றாள். அதனால் எல்லையற்ற இன்பம் அடைந்தான். அக்குழந்தை பௌமன், அதாவது செவ்வாய் கிரகம் என்னும் பெயரில் புகழ் பெற்று வளர்ந்து காளை பருவம் அடைந்தவன் காசி என்பதை சென்று வெகுகாலம் சிவபெருமானுக்கு பணிவிடைகள் புரிந்தான். காசி விஸ்வநாதனின் அருளை பெற்று ஒன்பது கோள்களில் ஒருவனாக ஆகி சுக்கர கிரக உலகிற்கும் மேலுள்ள உயர்ந்த தெய்வீக உலகிற்கு சென்றான். அத்தியாயம் 11. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, உலகமெல்லாம் கொண்டாடும் சக்தியின் சொரூபமான பார்வதி பிராட்டி இமமானின் அரண்மனையில் அவனது திருமகளாக வளர்ந்து வந்தாள். அவளுக்கு 8 வயதான போது சதீதேவியின் பிரிவாழ்வாடும் சிவபெருமானுக்கு அவள் பிறந்துள்ளது தெரிய வந்தது. அவளை மனதில் நினைந்து இதயத்தில் பெருமகிழ்ச்சி கொண்டார். இதற்கிடையில் உலகியலுக்கு ஏற்ப சம்பவமான இறைவன் மனதை ஒருநிலைப்படுத்த தவம் செய்ய நினைத்து நந்தி முதலிய தன் அணுக்க தொண்டர்களுடன் இமயமலையின் உயரிய சிகரமான கங்காவதாரம், அதாவது கங்கோத்ரி என்னும் புண்ணிய தலத்திற்கு சென்றார். இவ்விடத்தில் தான் முன்பொரு சமயம் பிரம்மலோகத்திலிருந்து கிளம்பிய பரம பாவனமான கங்கா நதி உலகின் பாவ குவியல்களையெல்லாம் அழித்து தொலைக்க முதன் முதலில் இந்நுலவுலகில் வந்து இறங்கினாள். புலன்களையெல்லாம் அடக்கிய இறைவன் அவ்விடத்திலேயே அமர்ந்து தவம் செய்ய தொடங்கினார். ஆலசியம் என்னும் சோம்புதலை ஒழித்தார். சுத்த சைதன்யமான அறிவே விடுவிடுத்த நித்தியமான உடிமயமான நிராமயமான அனைத்துலக வடிவான சித் ஆனந்த ஸ்வரூபமான இரண்டற்ற தனக்கென்று எந்த ஒரு தாங்குதலும் இன்றி தானே அனைத்தையும் தாங்குவதாக தன்னுள் தானாகவே விளங்கும் ஆன்ம நாயகரான பரபிரம்மத்தை ஒருநிலைப்பட்ட மனதுடன் சிந்திக்கலானார். இவ்வாறு சிவபெருமான் தியானத்தில் அமரவே நந்தி பிரங்கி முதலிய சிவ பார்ஷத கணங்களும் தியானத்தில் அமர்ந்தனர். அப்பொழுது சில பிரமத கணங்கள் பரமனான சிவபெருமானுக்கு படிமுடைகள் செய்தன. அனைவரும் எந்த ஒரு சத்தமும் இன்றி அமைதியாக மௌனம் காத்தனர். சிலர் தலைவாயிலை காத்து நின்றனர். இச்சமயத்தில் மலை அரசனான இமவான் முனிகைகள் நிறைந்துள்ள அந்த ஓஷதி பர்வதத்தின் சிகரத்திற்கு சிவபெருமான் வந்துள்ளதை அறிந்து அவரிடம் கொண்ட மரியாதையினால் தன் பணியாட்களுடன் அங்கு வந்து அவரை வணங்கி பூஜித்து மகிழ்ச்சியோடு இரு கைகளையும் கூப்பிய வண்ணம் அழகுற துதிக்கலானான். இறைவனே, இன்றுதான் என் பெரும் பேறு பலிதமாயிற்று. ஏனெனில் தாங்கள் இங்கு வந்தருளி இருக்கிறீர்களே. இன்று என்னை பிறவிப்பயனை பெற்றவன் ஆக்கினீர்கள். தங்களை ஏழை பொங்காளன் என்று சான்றோர்கள் வர்ணிக்கிறார்கள் என்றால் அது சர்வ நிச்சயம்தானே. இன்று என் பிறவியும் வாழ்வும் பயனுடையதாயிற்று. இன்று தாங்கள் தங்கள் பொன்னடிகளை இங்கு சாற்றியதாலேயே என் பிறவி, வாழ்வு என அனைத்தும் பயனுடையதாயின. என்னையும் தங்களது அடியவன் என்று கொண்டு பணிவிடை செய்ய எனக்கு கட்டளையிட வேண்டுகிறேன். வேறு எந்த ஓர் எண்ணமுமின்றி மகிழ்ச்சியோடு தங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் நான். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, மலையரசன் இவ்வாறு வேண்டுவதை செவியுற்ற சிவபெருமான் சற்றே தன் கண்களை திறந்து தன் பணியாளர்களுடன் அவனை நோக்கினார். தனது சேவகர்களுடன் இவமான் அங்கு வந்துள்ளதைக் கண்ட சிவபெருமான் தியான யோகத்தை கரைத்து சற்றே புன்சிரிப்புடன் கூறலானார். சிவபெருமான் கூறுகிறார், மலைமன்னனே, நான் உனது கொடுமுடியில் தனித்திருந்து தவம் செய்ய வந்துள்ளேன். இங்கு யாரும் வராத வண்ணம் ஏதாவது ஏற்பாடு செய். நீ பெருமனம் படைத்தவன், தவத்திற்கே இருப்பிடம். முனிவர்கள், தேவர்கள், அரக்கர்கள் மற்றும் உள்ள சான்றோர்கள் ஆகிய அனைவருக்கும் புகலிடமாக உள்ளவன். அந்தணர்கள் வாழுமிடம் கங்கை உன்மேல் பொழிவதால் நீ என்றென்றும் பரிசுத்தமானவன், பிறருக்கு உதவுவன், அனைத்து மலைகட்கும் ஆளுமை கொண்ட ஒப்பற்ற மலையரசன். இங்கு உன் தயவில் கங்கோத்ரி என்னும் சிகரத்திலிருந்து கொண்டு மனதையும் புலன்களையும் அடக்கி மகிழ்ச்சியாக தவம் செய்யப் போகிறேன். மலையரசனே, என் தவத்திற்கு எந்த ஒரு இடையூறும் நேராத வண்ணம் வேண்டுவன செய். அதையும் மகிழ்ச்சியோடு செய். இதுவே நீ எனக்கு செய்யும் பெரும் சேவையாகும். நான் கூறியதை மனம் கோணாது நன்கு செய்துவிட்டு நீ உன் அரண்மனைக்கு செல். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இவ்வாறு கூறி மௌனமேற்ற இறைவனிடம் இமவான் அன்புழுக கூறலானான், உலகநாயகரே, பரம்பருளே, இன்று இங்கு என்னிடத்தில் எழுந்தருளிய தங்களை வரவேற்று உபசரித்து பூஜித்ததே எனது பெரும் பேராகும். அவ்வாறிருக்க யான் தங்களிடம் வேண்டுவதற்குத்தான் என்னை இருக்கிறது. எவ்வளவோ மகான்கள் பெருமுயற்சி கொண்டு கடுந்தபம் இயற்றியும் தங்களை காணகில்லார். அவ்வாறிருக்க தாங்களே இன்று இங்கு வந்து எழுந்தருளி இருக்கிறீர்கள். மேலும் தவம் செய்ய என் மலைமுகட்டிற்கே வந்துள்ளமையால் என்னை விட பேறு பெற்றவரோ புண்ணியம் செய்தவரோ வேறொருவர் இருக்க முடியாது. தேவர் கோனான இந்திரனை விட யானே பெரும் பாக்கியசாலி. மேலும் தாங்கள் மட்டும் தனித்தின்றி சிவன் அடியார்களுடன் அல்லவா நேரில் வந்து எழுந்தருளி அருள் புரிந்திருக்கிறீர்கள். இறைவனே, தாங்களோ சர்வ சுதந்திரர், எந்தவித இடையூறுமின்றி இங்கு தவம் செய்யலாம். நானோ தங்களது அடியவன், ஆகவே தங்கள் கட்டளைப்படி பணி செய்வேன். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இவ்வாறு கூறிய இமவான் உடனே தன் அரண்மனைக்கு சென்று தன் மனைவி மேனகையிடம் அனைத்தையும் விளக்கமாக கூறினான். பின்பு தன்னோடு வந்திருந்த பணியாளர்கள், சேவகர்கள் முதலிய அனைவரையும் அழைத்து பின்வருமாறு அறிவுறுத்தினான். இமவான் கூறுகிறான், என் கட்டளையை ஏற்று இன்று முதல் என் மலைமுகட்டில் இருக்கும் கங்காவதரணம் என்னும் இடத்திற்கு தவறியும் யாரும் செல்லக்கூடாது. யாராவது சென்றால் அத்தவறு செய்த கச்சடனை நிச்சயம் கண்டு கடுமையாக தண்டிப்பேன். இவ்வாறு தன் பணியாட்களுக்கு கட்டளையிட்ட இமவான் இடையூறுகளை தவிர்க்க மேற்கொண்ட முயற்சியை பற்றி இனி கூறுகிறேன். கேள். அத்தியாயம் 12. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, இதன் பின் மலைமன்னன் இமவான் உயர்ந்த புஷ்பங்களையும் பழங்களையும் எடுத்துக்கொண்டு தன் மகள் பார்வதியுடன் பெருமகிழ்ச்சியோடு சிவபெருமானிடம் சென்று தியானத்தில் அமர்ந்திருக்கும் மூலக நாதரான சிவபெருமானை வழங்கி தன் ஒப்பற்ற மகளான காளியை, பார்வதியை மனமோந்து அவருக்கு பணிவிடை செய்ய அர்ப்பணித்தான். பழம், புஷ்பங்கள் ஆகியனவற்றையும் தன் மகளையும் அவர் முன் நிறுத்திய இமவான் பகவானிடம், இறைவா, என் மகள் பார்வதி நிலமணிந்த பிரானான தங்களுக்கு பணிவிடை செய்ய மிகவும் ஆவலாக இருக்கிறாள். ஆகவே தங்களை சேவிக்க விரும்பியே இவளையும் உடன் அழைத்து வந்துள்ளேன். இவள் தன்னது தோழிகளோடு தங்களுக்கு பணிவிடை செய்வாள். எம்பிரானே, என் மேல் தங்களுக்கு கருணை உள்ளம் உள்ளதேயாகில் இந்த என் பெண் தங்களுக்கு பணிவிடை செய்ய கட்டளையிட்டு அருளுங்கள் என்று வேண்டி நின்றான். மனதைக்கு வரும் அழகே விடுவிடுத்த கன்னியான பார்வதியைக் கண்ட சிவபெருமான் உடனே தன் கண்களை மூடிக்கொண்டு முக்குணங்களையும் கடந்து நிற்கும் அழிவற்ற பரம்பொருள் தத்துவமான தன் ஆன்மஸ்வரூபத்தை தியானிக்கத் தொடங்கினார். எங்கும் நீக்கமர நிறைந்து விளங்கும் சடையுடை எம்பெருமானான சந்திரசேகர கடவுள், வேதங்களின் உச்சியில் திகழ்பவர், பத்மாசனத்தில் அமர்ந்து கண்மூடி தவத்திற்கு ஆட்பட்டார். இதைக் கண்ட இமவான் திரும்பவும் அவரது திருவடிகளில் தலைதாழ்த்தி வணங்கினான். உண்மையில் எக்குறைகளும் அற்றவனாகினும் இப்பொழுது இறைவன் எனது வேண்டுகோளை ஏற்றுக்கொள்வாரா இல்லையா என்னும் சந்தேகத்தில் அவன் மனம் ஊசலாடியது. சொல்லின் செல்வனான இமவான் அகில உலகங்கட்கும் ஒப்பற்ற ஒரே உறவினரான சிவபெருமானிடம் கூறலானான். இமவான் கூறுகிறான், இறைவா, மகாதேவா, கருணைக்கடலே, நலமே செய்யும் பரனே, நானோ தங்களையே சரணம் பற்றியுள்ளேன். சற்றே கண்களை திறந்து இந்த எளியவனை காணக்கூடாதா? சிவனே, மங்களமானவரே, தலைமைக்கும் தலைவரே, அகில உலகங்கட்கும் ஆனந்தம் அளிப்பவரே, இறைவா, தேவதேவரே, துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி அருள்பவர் அல்லவா தாங்கள்? நான் தங்களை திரும்ப திரும்ப வணங்கி வேண்டுகிறேன். நான் தினமும் என் மகளுடன் இங்கு வந்து தங்களை தரிசிக்க அனுமதி தாருங்கள். இதை செவிமடுத்த தேவதேவரான சிவபெருமான் தியானத்தை விடுத்து கண்களை திறந்து சற்றே சிந்தித்த வண்ணம், மலையரசனே, நீ உன் மகளை உனது திருமாளிகையிலேயே விட்டுவிட்டு அதன் பின் தினமும் என்னை தரிசிக்க வரலாம், இல்லையே தரிசிக்க வர வேண்டாம் என்று கூறி நின்றார். சிவபெருமான் இவ்வாறு கூறவே பார்வதியின் தந்தையான இமவான் தலைவணங்கி பேசலானான். இறைவா, என்ன காரணம் பற்றி நான் என் மகளையும் அழைத்துக் கொண்டு தங்களை தரிசிக்க இங்கு வரக்கூடாது? இவள் தங்களுக்கு பணிவிடை செய்ய தகுதியற்றவளா? ஏன் இவளை அழைத்து வரக்கூடாது என்கிறீர்கள் என்பதுதான் புரியவில்லை. இவ்வாறு கூற கேட்ட எருதுக்குடியானான சிவபெருமான் சற்றே நகைத்த வண்ணம், சில தீய யோகியரது உலகியல் நடைமுறையை சுட்டிக்காட்டி கூறுவார் ஆயினார். மலைமன்னனே, உனது மகளோ இடை அழகி, மெலிந்த மென்னை விடைத்த திருமேனி உடையவள், நில ஒளியற்ற திருமுகத்தாள், பெண்ணைக்கு வகுத்ததோர் இலக்கணமாய் அமைந்தவள். ஆகவேதான் இவளை இங்கே என் முன் அழைத்து வராதே என்று பன்முறை உன்னை தடுக்கிறேன். வேதம் உணர்ந்த அறிஞர்கள் பெண்களை மாயையின் வடிவம் என்கிறார்கள். பெரும்பாலும் இளமங்கையர் தவம் செய்பவர்களது தவத்திற்கு ஊறு விளைவிப்பவர்களே ஆகும். நானோ தவசி யோகி, மாயையை விடுத்து ஒட்டாது ஒதுங்கியிருப்பவன். அவ்வாறிருக்க இம்மங்கையின் பணிவிடை எனக்கெதற்கு? நீயோ தவம் செய்வோர்களுக்கான சிறந்த புகலிடம், வேதத்தின் அறநெறி உணர்ந்தவன், சிறந்த ஞானி, அனைத்தும் அறிந்த அறிஞன். ஆகவே நீ இவ்வாறு கூறக்கூடாது. மலையரசனே, பெண்களின் சேர்க்கையால் உலகியல் வாசனை விரைவிலேயே மனதில் துளிர்விடும். அதனால் வைராக்கியமான உறுதி தளரும். வைராக்கியம் தளரவே மனிதன் உயர்ந்த தவத்தில் இருந்து நழிவு விடுகிறான். ஆகவே மலையரசே, தவசிகள் பெண்களை அருகில் சேர்த்த கூடாது. அறிவையும் உறுதியையும் அழியச் செய்யும் உலகியல் வாசனைக்கு அணிவேர் பெண் சேர்க்கையே ஆகும். மாயாரூபா ஸ்மிருதா நாரி வித்வத்பிர் வேதபாரகைகி யுவதீ தூ விசேஷேண விக்ரகர்த்ரி தபஸ்வினாம் பவத்யச்சல தத் சங்காது விஷயோத்பத்திராசுவை வினஸ்யதி ச வைராக்கியம் ததோ பிரஸ்யதி சத்தப அத்தஸ்தபஸ்வினா சைல ந காரியம் ஸ்திரீஷு சங்கதி மகாவிஷய மூலம் ச ஞான வைராக்கிய நாசினி. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, இவ்வாறு பல பல கூறிய இறைவன் யோகிகளுக்கும் தலைவனான சிவபெருமான் மௌனமானார். இறைவனது சொற்களோ குற்றமற்றது, பற்றற்றது, சற்றே கடினமானதும் கூட. இதை கேட்டு காளியின் தந்தை இமவான் சற்றே திகைத்தான், சிறிது கவலையுற்றான், வாய் திறக்க வழியின்றி மௌனமானான். தபசியான சிவபெருமான் கூறியதை கேட்டு இமவான் திகைத்து நிற்பதையும் கண்டு பார்வதி பிராட்டி உடனே சிவபெருமானை வணங்கி அழகாக விளங்க கூறலானாள்.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உலகநாத சுவாமி அருளிய ரிபுகீதை அத்தியாயம் 1-44 வரை பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம. பாய நம.
4: ரிபுகீதை 4வது அத்தியாயம் அகண்ட ஏகரச, அதாவது அகண்ட ஏகரச நிர்ணயமும் அகண்ட அனுபூதியும் உரைக்கும் அத்தியாயம். சகலவித உலகத்தும் சார்வதற்கு சாலவுமே அரிதாகி அத்தமும் ஆகி நிகழ்மறை நூலவற்றிலுமே சாரமாக நிகழ்த்துமகண்டை கரச நிர்ணயத்தை சுகவடிவாம் பரமசிவன் அருளால் முன்னும் சொன்ன விதமாக நினக்கிண்ணம் சொல்வேன். வெகுவிதமாம் ஜீவேச ஜெகங்கள் யாவும் வேறற்ற அகண்டைகரசமையாகும். மேதினியீத கண்டைகரசுவரூபம் மேவுஜலம் அகண்டைகரசுவரூபம் ஜோதியனல் அகண்டைகரசுவரூபம் சுழல் வாயு அகண்டைகரசுவரூபம் மோதிய விண் அகண்டைகரசுவரூபம் ஒலி முதலும் அகண்டைகரசுவரூபம் பூதமெல்லாம் அகண்டைகரசுவரூபம் புகழ்கிரியை அகண்டைகரசுவரூபம் மறுபயன் அகண்டைகரசுவரூபம் மகிழ்விடரும் அகண்டைகரசுவரூபம் நரக முதல் அகண்டைகரசுவரூபம் நாகமுமே அகண்டைக ரசஸ்வரூபம், விரிகுலகும் அகண்டைக ரசஸ்வரூபம், விரிஞ்சனுமே அகண்டைக ரசஸ்வரூபம், ஹரிஹரனும் அகண்டைக ரசஸ்வரூபம், அமரரலாம் அகண்டைக ரசஸ்வரூபம், எரியினும் அகண்டைக ரசஸ்வரூபம், இந்துவுமே அகண்டைக ரசஸ்வரூபம், மறைபொருளும் அகண்டைக ரசஸ்வரூபம், மறையாதும் அகண்டைக ரசஸ்வரூபம், மறைபொருளும் அகண்டைக ரசஸ்வரூபம், மறையாதும் அகண்டைக ரசஸ்வரூபம், ஒரு பெயரும் அகண்டைக ரசஸ்வரூபம், உருவமெல்லாம் அகண்டைக ரசஸ்வரூபம், நிகழ்பரனும் அகண்டைக ரசஸ்வரூபம், நிகழ்பறையும் அகண்டைக ரசஸ்வரூபம், மகிழ்குருவும் அகண்டைக ரசஸ்வரூபம், மாணக்கண் அகண்டைக ரசஸ்வரூபம், திகழொளியும் அகண்டைக ரசஸ்வரூபம், தெரிபொருளும் அகண்டைக ரசஸ்வரூபம், அகிலமுமே அகண்டைக ரசஸ்வரூபம், ஆன்மாவும் அகண்டைக ரசஸ்வரூபம், இகழுடலும் அகண்டைக ரசஸ்வரூபம், இந்திரியமும் அகண்டைக ரசஸ்வரூபம், புகழ் மனது அகண்டைக ரசஸ்வரூபம், புத்தியுமே அகண்டைக ரசஸ்வரூபம், அகமதுவும் அகண்டைக ரசஸ்வரூபம், அமர்ச்சித்தம் அகண்டைக ரசஸ்வரூபம், பகர்ஜீவன் அகண்டைக ரசஸ்வரூபம், பரபிரம்மம் அகண்டைக ரசஸ்வரூபம், மறுபிதா அகண்டைக ரசஸ்வரூபம், மாதாவும் அகண்டைக ரசஸ்வரூபம், பரபுபதி அகண்டைக ரசஸ்வரூபம், பாரியுமே அகண்டைக ரசஸ்வரூபம், கருதுத்தமர் அகண்டைக ரசஸ்வரூபம், கலவாரும் அகண்டைக ரசஸ்வரூபம், சரமவையும் அகண்டைக ரசஸ்வரூபம், தாவரமும் அகண்டைக ரசஸ்வரூபம், காத்திரமும் அகண்டைக ரசஸ்வரூபம், கரமுதலும் அகண்டைக ரசஸ்வரூபம், ஸ்தோத்ராமும் அகண்டைக ரசஸ்வரூபம், சொலுமொழியும் அகண்டைக ரசஸ்வரூபம், நேத்ரமும் அகண்டைக ரசஸ்வரூபம், நிகழ்வுருவும் அகண்டைக ரசஸ்வரூபம், பாத்திரமும் அகண்டைக ரசஸ்வரூபம், பலப்பொருளும் அகண்டைக ரசஸ்வரூபம், கோத்திரமும் அகண்டைக ரசஸ்வரூபம், குலமுதலும் அகண்டைக ரசஸ்வரூபம், ஸ்தோத்ராமும் அகண்டைக ரசஸ்வரூபம், ஸ்துதிப்பவனும் அகண்டைக ரசஸ்வரூபம், சூத்திரமும் அகண்டைக ரசஸ்வரூபம், சொற்பொருளும் அகண்டைக ரசஸ்வரூபம், சாஸ்திரமும் அகண்டைக ரசஸ்வரூபம், சகலமுமே அகண்டைக ரசஸ்வரூபம், அசுப உடல் அகண்டைக ரசஸ்வரூபம், அவித்யலாம் அகண்டைக ரசஸ்வரூபம், விஸ்வன் முதல் அகண்டைக ரசஸ்வரூபம், பிராட்டாதி அகண்டைக ரசஸ்வரூபம், பசுபதியும் அகண்டைக ரசஸ்வரூபம், பாசமெல்லாம் அகண்டைக ரசஸ்வரூபம், நஸ்வரமும் அகண்டைக ரசஸ்வரூபம், நசியாதும் அகண்டைக ரசஸ்வரூபம், காரணமும் அகண்டைக ரசஸ்வரூபம், காரியமும் அகண்டைக ரசஸ்வரூபம், பூரணமும் அகண்டைக ரசஸ்வரூபம், புண்மையுமே அகண்டைக ரசஸ்வரூபம், ஆரணமும் அகண்டைக ரசஸ்வரூபம், அதன் பொருளும் அகண்டைக ரசஸ்வரூபம், தாரணமும் அகண்டைக ரசஸ்வரூபம், தவிர்வதுவும் அகண்டைக ரசஸ்வரூபம், அகம்புறமும் அகண்டைக ரசஸ்வரூபம், அரசர்களும் அகண்டைக ரசஸ்வரூபம், மகிழ்ச்சிருவும் அகண்டைக ரசஸ்வரூபம், மற்றுளதும் அகண்டைக ரசஸ்வரூபம், தகுஜபமும் அகண்டைக ரசஸ்வரூபம், தந்திரமும் அகண்டைக ரசஸ்வரூபம், திகத்யானம் அகண்டைக ரசஸ்வரூபம், திருடஜானம் அகண்டைக ரசஸ்வரூபம், உள்வெளியும் அகண்டைக ரசஸ்வரூபம், உருபதமும் அகண்டைக ரசஸ்வரூபம், கொள்பொருளும் அகண்டைக ரசஸ்வரூபம், கூடாதும் அகண்டைக ரசஸ்வரூபம், தெள்பொருளும் அகண்டைக ரசஸ்வரூபம், தெளியாதும் அகண்டைக ரசஸ்வரூபம், வில்பொருளும் அகண்டைக ரசஸ்வரூபம், வில்லாதும் அகண்டைக ரசஸ்வரூபம், புகழ்போகம் அகண்டைக ரசஸ்வரூபம், போக்யமும் அகண்டைக ரசஸ்வரூபம், தகுசெயலும் அகண்டைக ரசஸ்வரூபம், தங்கிடமும் அகண்டைக ரசஸ்வரூபம், சகலமுமே அகண்டைக ரசஸ்வரூபம், சாட்சியுமே அகண்டைக ரசஸ்வரூபம், அகல்பரமும் அகண்டைக ரசஸ்வரூபம், ஐக்கியமும் அகண்டைக ரசஸ்வரூபம். அகண்டைக ரசமலது வித்யை இல்லை, அகண்டைக ரசமலது முக்தி இல்லை. அகண்டைக ரசமலது சுகமும் இல்லை, அகண்டைக ரசமலது சுத்தம் இல்லை. அகண்டைக ரசமலது சர்வம் இல்லை, அகண்டைக ரசமலது கிஞ்சில் இல்லை. அகண்டைக ரசமலதிங்கவையும் இல்லை, அகண்டைக ரசமதுவே அனித்துமாகும். அகண்டைக ரசமலது ஸ்தூலம் இல்லை, அகண்டைக ரசமலது சூக்மம் இல்லை. அகண்டைக ரசமலதிங்க வித்யை இல்லை, அகண்டைக ரசமலதோர் அணுவும் இல்லை. அகண்டைக ரசமலது நீயும் இல்லை, அகண்டைக ரசமலது நானும் இல்லை. அகண்டைக ரசமலதிங்காரும் இல்லை, அகண்டைக ரசமதுவே அனைத்துமாகும். அகண்டைக ரசமலது ஜெகமும் இல்லை, அகண்டைக ரசமலது சிருஷ்டி இல்லை. அகண்டைக ரசமலது ஸ்திதியும் இல்லை, அகண்டைக ரசமலது நாசம் இல்லை. அகண்டைக ரசமலதிங் உண்மை இல்லை, அகண்டைக ரசமலதிங் இன்மை இல்லை. அகண்டைக ரசமலதோர் இறையும் இல்லை, அகண்டைக ரசமதுவே அனைத்துமாகும். அகண்டைக ரசமலது கர்த்தா இல்லை, அகண்டைக ரசமலது போக்தா இல்லை. அகண்டைக ரசமலது ஞாதா இல்லை, அகண்டைக ரசமலது ஜீவன் இல்லை. அகண்டைக ரசமலதிங் ஈசன் இல்லை, அகண்டைக ரசமலது ஜெகத்தும் இல்லை. அகண்டைக ரசமலதோர் அணுவும் இல்லை, அகண்டைக ரசமதுவே அனைத்துமாமே. புகழ் பொருள் ஓரணவு மையமில்லை, பூரணமா பரமசிவன் அறிய சொன்னேன். சகல ஜெகநாயகனாய் அனந்த சக்தி, சாந்தவனாய் ஆனந்த கனமாமீசன். அகிலமுமே அகண்டைக ரசஸ்வரூபம், ஆனதன அருளியின் நிர்ணயத்தை மிகவும் ஒரு மண்புடனே கேட்டுணர்ந்தோன், மெய்யுணர்வானந்த பர பிரம்மமாவான். ஜகத்தினிடை எவ்விடத்தும் அடைவதற்கு சாலவுமே அரிதாகி குஹ்யமாகி, மகத்வமாம் ஆச்சரியமான எந்தன் மாறாத அனுபவமாம் பாக்கியத்தை. வகுத்துனின கிண்ணமுமே நிதாக சொல்வேன், வாங்காத மனதுடனே பொருந்தி கேளாய். பகுத்திடுமோர் பேதம் இல்லாத கண்டமான பரமசிதாகாசபர பிரம்மனானே. அகமென்றும் பரமார்த்த சத்தாகின்றோன், அகமென்றும் பரமார்த்த சித்தாகின்றோன். அகமென்றும் ஆனந்த கனமாகின்றோன், அகமென்றும் அகண்டைக ரசமாகின்றோன். அகமென்றும் அகிலமுமே ஆகா நின்றோன், அகமென்றும் அணுவளவும் இலாது நின்றோன். அகமென்றும் பகுப்பரவே நெறிந்து நின்றோன், அகமென்றும் பரபிரம்மம் ஆகா நின்றோன். அகமகில காரணமாம் சொருபமானோன், அகமகில பூரணமாம் சொருபமானோன். அகமகில ஆதார சொருபமானோன், அகமகில ஆகார சொருபமானோன். அகமமல விஞ்ஞான சொருபமானோன், அகமனவும் விகாரமிலா சொருபமானோன். அகமனிஷம் பங்கமிலா சொருபமானோன், அகமமல பரபிரம்ம சொருபமானோன். அகமென்றும் பரமசிவ சொருபமானோன், அகமென்றும் பரகுருவாம் சொருபமானோன். அகமென்றும் சத்தியமாம் சொருபமானோன், அகமென்றும் சனாதனமாம் சொருபமானோன். அகமென்றும் சுத்தமதாம் சொருபமானோன், அகமென்றும் சூக்ஷ்மமாம் சொருபமானோன். அகமென்றும் பந்தமுரா சொருபமானோன், அகமென்றும் பரபிரம்ம சொருபமானோன்.

அகமென்றும் நிஷ்கிரிய சொருப்பமானோன், அகமென்றும் நிரமயமாம் சொருப்பமானோன், அகமென்றும் நிராகார சொருப்பமானோன், அகமென்றும் நிரவயவ சொருபமானோன், அகனிமல பரபிரம்ம சொருபமானோன். தொடருமொரு விசேஷமிலா சொருபனானே, துவைதமுடத்வைதமிலா சொருபனானே, இடரின்பம் யவஜுமிலா சொருபனானே, இருளொழியும் இலாத பர சொருபனானே, மடமை உணர் ஒன்றுமிலா சொருபனானே, மான அவமானமிலா சொருபனானே, பரபாவா பாவமிலா சொருபனானே, பகுப்பற்ற பரபிரம்ம சொருபனானே, ஆகுமகங்காரமிலா சொருபனானே, ஆதாராதேயமிலா சொருபனானே, தேகமுதல் உபாதியிலா சொருபனானே, தெளிவான சைத்தன்ய சொருபனானே, மோகமனம் ஆதியிலா சொருபனானே, மோக்ஷமொடு பந்தமிலா சொருபனானே, ஊகமுறும் விசாரமிலா சொருபனானே, ஒன்றுமிலா பரபிரம்ம சொருபனானே, சித்தமுதல் எவையுமிலா சொருபனானே, செவ்வியதாய் விசாரிக்கும் சொருபனானே, புத்தியினால் தியானிக்கும் சொருபனானே, பொருந்து தியானாதியிலா சொருபனானே, விஸ்தரமா மகர முதல் சொருபனானே, விளங்கிடும் ஓங்கார சொருபனானே, மெத்தவுமே புனித மதம் சொருபனானே, மெய்யான பரபிரம்ம சொருபனானே, பெரிதுக்கும் பெரிதான சொருபனானே, வேதமர பெருங்க

திரிபுடி ஏதொன்றும் இலாசொர் பொனானே பரவியிடும் லட்சிய லட்சணம் ஏதொன்றும் பற்றாத பரபிரம்ம சொருப்பொனானே கிழக்கிரியாவுக்கும் ஹிதமாய் நின்றும் கேவலமாம் பரபிரம்ம சொருப்பொனானே வளர்வு முதல் விகாரமிலா நிர்விகார வஸ்துவதாம்

தோற்றியிடையாவர்க்கும் ஹிதமா சொன்னேன் துகளறவே சொல்லிய இவ்வர்த்தம் தன்னை ஏற்றிய நல்லங்குடனே ஒரு காலேனும் ஹிருதயத்தில் திருடமாக கேட்டுணர்ந்தோன் சாற்றிய அஜ்ஞான முதல் யாவும் தள்ளி சந்ததமும் பரபிரம்மம் ஆவனன்றே திகழ்வுமா நாயகனா திருடபோதத்தை தெரிவிக்கும் பரசிவனை ஆராதித்த பகவனருட்கருணையினால் பாவம் யாவும் பற்றறவே தீர்ந்து மன சுத்தி பெற்றோர் அகில ஜகதான்மாவாய் அற்பமாகி அகடச்சிதா காசமதாய் நெறிந்து நின்று சுககணமாம் பரசிவமே நாம் என்றெண்ணி சோகமெலாம் தீர்ந்து பரசிவமேயாவர் பன்னியமா பரமசிவன் கருணைசாரா பாதகர்கள் தேகாதி நாம் என்றெண்ணி மன்னிய வர்ணாசிரம அபிமானத்தால் மயங்கி வெகு கர்மங்கள் செய்து சோர்ந்து துன்னியிடும் விஷயாசை கூந்தலைந்து துக்கிகளாய் அனவரதம் திரிவரென்றே அன்னறிவு கருணையுடன் இதகனுக்கங்கு அகண்ட பரமார்த்தத்தை அருள் செய்தானால் அகிலமான சராச்சர தோற்றமும் அகண்ட ஏகரசமென்றறைந்ததும்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.

சக நோபுனத்து சக வீரியம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வந்தே தட்சிண கைலாசம் வந்தே ஹேமாத்வினேமபி வந்தே வேணுவனேஸ்வரம் வந்தே ஸ்ரீமத்காந்திமதீஸ்வரி வந்தே ஸ்ரீமூலலிங்கஞ்ச ஸ்ரீமத்தாம்ரசபாபதி சிவகாமி சமோ வேதம் சுந்தரம் லோகசுந்தரம் மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயாரத் தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவர்

கண்ணன் காலத்தியான் அவன் என் கண்ணுடனே போற்றிவோம் நமச்சிவாய புயங்கதே மயங்குகின்றேன்.

புறவனை போக்கல்கண்டாய் போற்றிவோம் நமசிவாய ஜய ஜய போற்றி போற்றி. ஒளிவளர் விளக்கு உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்தளோர் உணர்வே செடிவளர்ப்பணிங்கும் திரள்மணி குன்றே சித்தத்துள் சித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆழரங்காக வெளிவளர் தெய்வக் குத்து கண்டாயே தொண்டனேன் விளம்புமா விளம்பே பாலுக்கும் பாலகன் வேண்டி எழுகின பார்க்கடன் நின்றபிரான் மாலுக்கு சக்கரன் நன்று அருள் செய்தவன் மன்னியதில்லைதன்னல் ஆலிக்கும் அன்றனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயிரவலானுக்கு பல்லாண்டு கூறுதுமே வேதனறிதழைத் தோங்க மிகு

0: ஸ்ரீதபெடர்மயற்றுகளித்திருஞான சம்பந்தர் பாடமலர் சலை கொண்டு சிறுத்தொண்டு பரபுவா வேத பொருள் உணர்ந்தேன் மேவு சிவாகமத்து தீரே பொருளும் தெளிந்து உய்ந்தேன் ஏது குறை தெற்றி சூழ் சிங்கை சிவையான மாமுனிவன் ஒற்றாமரை அடிக்கு போக்கு அரஹர நம பார்வதி பஜயே ஹர மகாதேவா. எல்லாம் அல்ல பரம காருண்ய நிதியாகிய அம்மையப்பருடைய திருவருளினாலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றான இந்த காஞ்சிபுராண பழன வகுப்பிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மணிகண்டேசோடலம் முடிந்திருக்கிறது. அதற்கு அடுத்தது சார்ந்தாசாய படலம், அதை இன்று சிந்திக்கலாம் என்று நினைக்கின்றேன். சார்ந்த பிளஸ் ஆசிரயம், சார்ந்தாசிரயம். சார்ந்த என்பது தமிழ் சொல், ஆசிரயம் என்பது வடசொல். இப்படி வடசொல்லும் தமிழ் சொல்லும் கலந்து வருவது ஒரு வழக்கம்தான். உதாரணமாக சில தமிழ் சொற்கள் வடசொற்களிலே கலந்து வந்து கொண்டிருக்கின்றது. உதாரணமாக மீனாட்சி என்ற சொல், மீன் பிளஸ் அக்ஷி, அக்ஷின கண், மீன் போன்ற கண்ணுடையவள் சொல்லணும். ஆனால் இங்க மீன்கிற சொல் தமிழ் சொல், வட சொல்ல மீன்கிறது வட சொல் இல்லை, தமிழ் சொல். ஆனால் தமிழ் சொல்லும் வட சொல்லும் கலந்திருக்கிறது மீனாட்சி. இப்படி பல சொற்கள் வழக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே அதே மாதிரி இங்கே சார்ந்த ஆசிரயம், ஆசிரியம் என்றால் அனுசரித்தல், ஆசிரியத்தல். அந்த இந்த படலத்தினுடைய முக்கியமான கருத்து, வியாச பகவான் காசியிலே இரண்டு கையும் கூப்பிக்கொண்டு நாராயணனே பரபிரம்மம் என்று சொன்ன அந்த கதை இங்கே சிந்திக்க இருக்கின்றார். எவ்வளவு படித்திருந்தாலும் அந்த ஆணவ மலத்தினுடைய அழுத்தம் இருந்து கொண்டுதான் இருக்கும், ஒரு மயக்கம் வரத்தான் செய்ய. அதையெல்லாம் தாண்டி இருப்பது என்பது மிகவும் சுலபம். இங்கே பாருங்கள், வியாசர் நான்கு வேதங்களையும் வகுத்தவர், 18 புராணங்களை இயற்றியவர், 18 புராணத்திலும் 10 புராணம் சிவபுராணம் அப்படி செய்தவர், பிரம்மசூத்திரன் செய்தவர், இப்படிலாம் செய்த ஒரு வியாசர் பகவான் கடைசியில் என்ன சொன்னார், மயக்கம் வந்து விட்டது அவருக்கு, உச்சி மயக்கம் வந்து வேறுபாடாக அவர் கூறினார். இருந்த ஆணவ மலத்தினுடைய ஒரு செயல்பாடு, இதற்கு நாம் ஆட்பட்டு விடாமல் சுவாமி நம்ம காப்பாற்றணும், சுவாமி தான் நம்ம காப்பாற்றணும் தவிர நாம் மாற முடியாது. ஏனென்றால் மரத்தில் மூன்று பாசம் என்பதிலே ஆணவம் கண்மம் மாயை என்று, இது இந்த ஆணவம் இறப்பு முக்தி வரும் தொடர்ந்து கொண்டே இருக்கும், அது நம்ம எப்படாது நம்ம மயக்கருங்கிறதிலே இருந்து கொண்டிருக்கிறோம். அதுன்னு மீண்டு வருமானா அவன் அருள் இருந்தால் தான் முடியும். ஆனால் அவன் அருளாலே அவன் தாழ் விளங்கி என்பது போல அவன் தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பக்குவப்படுத்தி கொண்டு வரணும். எப்படி பக்குவப்படுத்துவது என்பதுலாம் சாஸ்திர சிந்தனையின் மூலமாக நமக்கு பக்குவம் ஏற்படும். இது நிஜம் இது பொய் என்று நமக்கு ஒரு உணர்வு கலை வரணும். அப்படியே நம்முடைய எளிமை, எம்பெருமானுடைய பெருமை, இதெல்லாம் நமக்கு தெளிவாக ஏற்படணும் சாஸ்திர சிந்தனையின். அவ்வப்போது புராண படன் கேள்வியும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். அதில் இந்த ஆணவ மூலம் எப்பேற்பட்டவனே குளிர் தள்ளிடும். அதனால் வியாசரங்க எவ்வளவு இருந்தோம் ஒரு நிமிஷத்தில் அவரை குளிர் தள்ளிட்டு, காரணம் அந்த ஆணவ மரத்தினுடைய முனைப்பு தான் காரணம். அந்த முறையில் என்று வளைத்த பார்ப்பணி அணிமணி கண்ட நாயகனாம் முளைத்த வெண்பிரைக் கண்ணியோன் வரவிறு ஒழிந்த பாம்பை மறைந்திருக்கின்றன பாம்பை அணிந்தவர் சந்திரனை சூடியவர் அண்டங்களுக்கெல்லாம் நாயகர். அவரை பற்றி இங்கே ஏற்கனவே சிந்தித்தோம். அதாவது மணிகண்டேச பகிரத்தில் விளைத்த சூழினால் இழைத்துறும் வியாதனை காட்ட இழைத்து சார்ந்தவர் சார்பினான் வரவினை இசைப்பா. சத்தியத்தினாலே இருந்த அந்த வியாதனை காட்ட அந்த சார்பா சார்ந்தாசாய படனம் என்பதை இங்கு சிந்திப்போமாக. முனிவர்களெல்லாம் சூழ்ந்து உட்கார்ந்திருக்கிறார்கள் வியாசரை சூழ்ந்து கொண்டு. அப்பொழுது வியாசர் முனிவருக்கு உபதேசம் செய்கிறார். என்ன செய்கிறார்? பராசர பயர் முனிவரன் பழுதறு வரத்தாய் தராதலத்திலை தோன்றி நான்மறை தனி பனி பதினன் புராணம் எனவும் பகுத்து. பராசர முனிவருக்கு அவர் செய்த தவத்தினாலே பிறந்தவர் வியாச முனிவர். அவர் தோன்றி என்ன பண்ணார்? நான்மறை நான்கு மறையும் தனித்தனியாக பிரித்தார். வேதத்தை அவர் செய்யவில்லை. சிலர் அப்படி சொல்லிக் கொண்டு தருகிறார்கள். நான்கு வேதத்தையும் வியாசர் அழைச் செய்தார் இல்லை. இருந்த வேதத்தை நான்காக பகுத்து கொடுத்தார். வேதம் ஒன்றாக இருந்தது. அதை யுக தர்மத்துக்கு ஏற்ப பிற்கால வாங்கும் சக்தி மக்களுக்கு குறைந்து கொண்டிருக்கிறது என்பதனால் அதை நான்காக பகுத்து கொடுத்தார் வியாசர். தனி பதினெண் புராணம் எனவும் பகுத்து பதினெட்டு புராணம் செய்தார். உயர்ந்த ஒப்புரட்ட பதினெண் புராணத்தை செய்தார். உயர் புறவு பூண்டோங்கி பிரான் எனத் தகு யாதனாம் பெரியவன் மேனாள். இப்படி சிறந்த புராணங்களை பகுத்து காத்து கொடுத்த அந்த பிரானாகிய வியாசனுடைய பெரியவன் அவர் ஒரு நாள். கொடிய பாதகக் கலிகம் மறுநிலை குறித்து படியில் யாங்கினை செல்வதென்று அஞ்சு பணித்து கடினரும் புனற் கங்கைசுள் காசியின் நெய்தி முடிவில் மாதவம் செய்து வித்திருந்த நன்முறையா. முனிவர்கள்லாம் என்ன செய்தார்னா, கலிகம் நெருங்கி கொண்டிருக்கிறதே நாம் என்ன செய்வது, கலிகம் நெருங்க நம்முடைய அனுஷ்டானங்கள் எல்லாம் முறையாக செய்ய முடியாமல் போய்விடுமே, யாகங்கள் நடக்காது, தபஸ் பண்ண முடியாது, என்ன செய்வது என்று மயங்கி பயந்து எங்கு செல்வது என்று முடிவு பண்ணி கடைசியில் கடிவரும் புனர் கங்கைசூழ் காசி என்னை அந்த கங்கைசூழ்ந்த காசிக்கு வருகிறார்கள். முடிவில் மாலவும் செய்து வித்திருந்த நன்முறையால் அந்த எல்லாரும் தபஸ் பண்ணி கொண்டு உட்கார்ந்துருக்கிறார்கள். அப்படி உட்கார்ந்துருக்கும்போது அங்கண் மைத்தவர் யாவரும் அவன் அடிவணங்கி இங்கமக்கு நீ மறைமொழி புண்மை இதன்ன செங்கை நெல்லியன் தெளிவரத் திருட்டுக என்றிருந்தார். அந்த மைத்தவர்களெல்லாம் ஒன்று கூடி வியாசபெருமான் மறங்கி என்ன மறை நான்கு முடிவுகளெல்லாம் இதைகளெல்லாம் சொன்னீர்கள். அந்த மறைமொழி வேடத்தினுடைய முடிவு இதுதான் என்ற செங்கையின் நல்லிக்கணி ஒரு உள்ளங்கை நல்லிக்கணி போல எங்களுக்கு திருட்டி தர வேண்டும் என்ற அவர் யாரு? வெண்கொடும் பகை வினைக்குறும் பெருந்துயர் வியாதன். கொடிய வினையாகிய பகையை அறுத்தவன் என்ற அப்பேருடனா பின்னால சொல்லப்போறான். வெண்கொடும் பகை வினை வினை வந்து மிக பகையான வினை. அதை வெல்வதுங்க நம்ம சிரமம். அப்படி கொடும் பகையை சொல்ல வினையை குறும்பெறிந்து உயரும் அந்த தீமையை நீக்கிய யாதவனிவர். அவர் மிருதி நூல் புராணத்தொகை வேத நூல் அங்கம் இருவகைப்படு நியாயம் ஆயுள்மறை கந்தர்வ வேதம் வில்வேதமூடு அறுத்த நூல் இவற்றின் பொருளின் உண்மை மற்ற இரு எனவெனச் தனித்தனி புகன்றான். ஸ்மிருதி, பயனெட்டு ஸ்மிருதி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பயனெட்டு ஸ்மிருதியில கடைசியாக வந்ததுதான் மனுஸ்மிருதி. அதைத்தான் பின்னால் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வச்சுக்காங்க. அந்த ஸ்மிருதி நூல் புராண தொகை, பயன் புராணங்களுடைய தொகை. வேத நூல் வேதம், அங்கம் வேத அங்கங்கள், வேத அங்கங்கள் ஆறு என்று சொல்லப்படுகிறோம். அது என்ன? சிக்ஷை, கல்சந்தஸ், ஜோதிஷம், வியாகரணம், நிருத்தம், நியாயம் என்று கல்பம். இந்த ஆறு அங்கத்தின் துணை கொண்டு தான் வேதத்துக்கு பொருள் காண வேண்டும். ஆனால் இந்த வேதத்துக்கு பொருள் முதல் முதல்ல எழுதினவன் ஆங்கிலேயன். அவனுக்கு இந்த ஆறு அங்கத்தை வைத்துக்கொண்டு அவன் எழுதவில்லை. அவனுக்கு தேர ஒரு முறையில் எழுதியிருக்கான். அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பை இவங்க வைத்துக் கொண்டு தான் இந்த பாடுபடுத்துறாங்க. இவங்க நேர டெக்ஸ்ட்ல இவங்க போய் பார்த்து ஒன்றும் இவன் பேசலை, இங்க குதிக்கல. அவன் எதோ எழுதி வச்சிருக்கான். அந்த எழுதி வச்சதை படிச்சுட்டு இவங்க ஆஹா ஓஹோன்னு குறிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஆறு அங்கத்தின் துணை கொண்டு அதை எழுதியிருக்கான் என்று சொல்ல முடியாது. அந்த முறையில் ஆறு அங்கம், இருவகைப்படும் நியாயம், பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சான்னு ரெண்டு. அந்த ரெண்டு நியாய நூல்கள். ஆயுள்மறை ஆயுர்வேதம், எழில் கந்தர்வ வேதம், காந்தர்வ வேதம், வில் வேதம், தனுர்வேதம், அர்த்தநூல், அர்த்தசாஸ்திரம், இவற்றின் பொருளின் உண்மை. இந்த நூல்களுடைய பொருள் உண்மையே மற்ற இது எது என தனித்தனி உகந்தான். இது இப்படியாகும் இப்படியாகும் சொல்லி தனித்தனியாக அந்த முனிவர்களுக்கெல்லாம் சொன்னாங்க. பெருவலி தவ முனிவர் கேட்டு உளம் பிறழாது ஒரு வழிபட துணிந்ததொரு வார்த்தையின் எமக்கு ஸ்ருதி நூல் முடி இதுவெனத் தொகுத்து உரை என்றான். முனிவரெல்லாம் கேட்டாச்சு, ஒரு மயக்கம்தான் வந்தது. அவங்க என்ன கேட்டாங்க? துணிந்த ஒரு வார்த்தையில் எமக்கு ஸ்ருதி நூல் மொழி இதான. ஸ்ருதி நூல்னா வேதனுடைய முடிவு இதுதான் யா, அதனால ஒரு வார்த்தையில் எங்களுக்கு சொல்லுங்க கேட்டாங்க. மருளின் மூழ்கிய சிந்தையன் யாதமாமனைவன், ஆணவ மத மயக்கத்தில் மூழ்கிய யாதவன் தான். மருளின் மூழ்கிய, மறு என்றால் ஆணவம், இருள், அதில் மூழ்கிய வியாழவனையன் சொல்லலற்றான். இவ்வளவு படித்தான், இவ்வளவுதான் உலகத்துக்கெல்லாம் சொன்னான். கடைசியில் என்னன்னா ஆணவ இருளிலே மயங்கிறான். அந்த சிந்தையிலே உடைய யாரன் சொல்றான், என்ன சொல்றான்? ஒருவர் யாரையும் நோக்கி முன் உரைக்கும் ஆறாக தருகன் ஆண்மையில் கூறுதல் உற்றனன். முனிவர்கள் எல்லாரையும் நோக்கி இதுகாரும் சொன்ன உரைக்கு மாறாக என்ன சொன்னார்? தருகன் ஆண்மையில் கூறுதல். தருகன் ஆண்மைன்னு சொன்னா அந்த ஆணவளத்தினுடைய திண்மை, அது ஆழமாக சொல்றார். அதாவது ஆண்மை என்பது அஞ்சாமை என்பதற்கு ஆண்மை ஒன்று. அது ஆனால் எதற்கு அஞ்சனமோ அது அஞ்சது தான் ஆண்மை. அஞ்சுவது அஞ்சாமை பேதவை சொல்லிடு, அஞ்சுவது அஞ்சல் அறிவுடையார் சொல்லின் சொல்லலையா. அவன் எவ்வளவு தைரியசாலியாக இருந்தாலும் பயப்பட வேண்டிய பயன்தான் ஆகணும். பயப்படலைன்னா அவன் அஞ்சுவது அஞ்சாமை பேதவையினர், அஞ்சுவது அஞ்சல் அறிவுடையார்கள், பயப்பட வேண்டிய பயன்தான் ஆகணும். இவர் என்ன பண்ணார்? பயப்படலை. தருகன் ஆண்மையை கூறுதல் விட்டான். அந்த அந்த இலக்கணத்துக்கு விரோதமாக நின்று சொல்ல வருட்டான். தபத்தே அறிவு நூலெலாம் பன்முறை ஆயினம் தெளிய பெறுவது என்றது. அறிவு நூலெல்லாம் பல தரம் ஆய்ஞ்சாச்சுனா அந்த ஆய்ஞ்சனை தெளிய பெற்றது ஒன்று. எதுனா நாராயணே பரபிரம்மன், நாராயணன் தான் பரபிரம்மன். அப்போ முனிவர்களுக்கெல்லாம் என்னடா இது இவ்வளவு இப்படிலாம் சொன்னார், திடீர்னு இப்பவும் காலை வர்றாரு என்ன தெரியலையே சொன்ன. கேட்ட மாதவர் வெறிவி வெறியினர் அஞ்சினர், ஐயோ இவ்வளவு நாள் இவ்வளவு நேரம் சொன்னதுக்கெல்லாம் நேர் விரோதமா இருக்கே. ஸ்ரீதரன்மாரை பொருட்கு கோட்டமாம் இது எமனோர் கோட்ட கதன்றார். இதுவரையிலும் கேட்ட மறை வேதங்களுக்கெல்லாம் மாறுபாடாக இருக்கிறதே, இது கொள்ளத்தக்கது அல்லவே என்று நாட்டி ஈங்கிவன் புகண்டது என்று உள்ளம் நடுங்கி, உள்ளவனால் நடுங்கி என்ன இப்படி சொல்றாரு, நீட்டு செஞ்சடை மணிவரன் தன்னை நேர் நோக்கி, நீண்ட செஞ்சடையுடைய அந்த மணிவன் யாதவனை நோக்கி கேட்கிறார், வாத நாராயணன இவன் ஒளி தருமாற்றம் வேதனூர் பொருள் உண்மையேயாமெனில். வியாசருக்கு வாதராயணர்னு ஒரு பெயர், இந்த ஆடி மாசம் கூட அவளுக்கு வியாசருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பூஜை பண்ணுவா மற்ற மடத்துல எல்லாம் சாந்திர மாசம் சொல்லி அவர் என்ன பண்ணா, தடுமாற்றம் வேதனூர் பொருள் உண்மையாமெனில் நீ சொல்றது உண்மைன்னு சொன்னா என்ன செய்யணும், விஸ்வநாதனா திருமுன்பு எமக்கு உரை எனவென்ற. விஸ்வநாதருடைய சன்னையில வந்து சொல்லுவான் சொல்ற, அப்போ அவர் அதெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லலாம், இங்க சொன்னதான் போறாது அங்க வந்து அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க, ஏன் சொல்லலேன்னார். ஓதுகன மூர்க்கனன் எழுந்து சென்றுற்று, மூர்க்கன் என்று சொன்னார் யாதரன், அந்த மூர்க்கனா இருக்கிறனால்தான் அந்த மூர்க்கன் என்பவன் ஆணவத்தோட உச்சியில் இருக்கிறவன், அதனால அவர் அதுக்கு என்ன சொல்லிடும். அதில் இந்த ஆணவ மலர்ச்சினுடைய கூறுபாடுகள் என்ன என்று சொல்லும் பொழுது, மூன் கூறிய மூன்று மதத்தின் குணங்குறி வேறு கிழக்கின், விகற்பம் கற்பம் குரோதம் மோகம் குலைஞர் மத நகை விரா என் குணங்கள் மாறும், எட்டு குணம் உடையவளாக இருப்பாராம். இந்த ஆணவ மதத்தில் மதத்தில் சேரணுமாலும் என்ன குறைகளும் இருப்பார், என்ன நினைக்கிறாருன்னா, தன்னை வேறாக எண்ணி தனக்கு மற்றவரும் சமம் இல்லை என்றது. என் குலம் என்ன தெரியுமா, என்னுடைய இறந்த குலம் தெரியுமா, நான் யார் தெரியுமா, இவங்கள நேற்று வந்த பசங்க, அதனால் மற்றவருக்கு சமமாக என்னால் தான் தான் உயர்ந்தவன் என்ற நினைவன். ஏதாவது ஒன்றை கற்பத்து கொண்டு அதையை பற்றி பேசுவது, அந்த காட்டை எங்கள் தாத்தா பல்லக்கில் போனார் தெரியுமா, எங்கள் தாத்தா குதிரை சாரட்டில் போனார் தான், தாத்தா போயிட்டு தரேன் இன்னைக்கு ஒன்றமே என்ன, அதையே சொல்லி பேச்சு பேசிக்கொண்டிருப்பதன். கோபம் மேற்கொண்டு விரோதம், கோபம் வந்தாச்சுன்னா விரோதம் வரும், சிலவருக்கு எடுத்ததெல்லாம் சல்லுப்புடன்னு வந்துகிட்டே இருப்பான், அவனுக்கு இனிமையான வார்த்தையே வராது. அது அந்த ஆணவ மலர்ச்சியுடைய வேலை தான் இதெல்லாம். எதையும் ஆசைப்படுவேன், எதற்கு எடுத்தாலும் ஆசை, அதை பார்த்தா வேணும் இதை பார்த்தா வேணும் எல்லாம் இதை பார்த்தாலும் வேணும், அவர் பேனா பார்த்தாலும் அந்த பேனை நமக்கு வந்தாச்சே வழியே, இப்படி சொந்த புஸ்தம் நமக்கு வந்தாச்சே வழி. என்னோட சொந்தக்காரவன் ஒரு பையன் இருந்தான், அவனுக்கு இதே தான், ஒரு நிமிஷத்தில் அசத்தான் பொருள், இன்ன அவனுக்கு இன்ன பொருளாக வேணுங்கிறதே இல்லை, வேணுமோ வேண்டாவோ இந்த பொருளை எடுக்கணும்னா எடுத்தது இதுவான், ஆறாவது அது ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் ஒரு சமயம் 1958 சபரிமலை போனோம், சபரிமலை பஜனை எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம், அங்கே புள்ளிக்காரன் வந்து உட்காந்துருந்தாங்க, அதனால ஏ புள்ளிக்காரன் வந்திருக்கான் பா ஜாகரேன், ஆ நான் இவ்வளோ பேர் இருக்கும்போது என்ன பண்ணிட முடியும் அவனாலேன்னா, ஒரு படத்தில் ஒரு மாலை போட்டோம்னா திராட்சை மாலை இவங்களை எல்லாம் வந்தாச்சு, பஜனை முடிஞ்சாச்சு, பிரசாதம் விளங்கியாச்சு, எல்லாம் கூடி நின்று பேசிகிட்டு இருக்காங்க, ஒருத்தரும் போகலை, பொருளை காணல, திராட்சை மாலையே காணல, எப்படி அடித்தான், சரி இந்த பொருளை எடுக்கிறானே அவன் பயன்படுத்துவானான் இல்லை, என்ன பண்ணுறாங்க, எதை நேராக வீட்டில் கொண்டு போட்டுருவான், அதோடு சரி அது ஒரு டிசீஸ்ங்கிறாங்க, இது ஒரு டிசீஸ் வேறானு ஒன்று, இப்படி அந்த பொருள் தனக்கு வேணும், அப்புறம் அதை உபயோகிக்கிறோமா உபயோகிக்கலாங்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, இப்படி எதையும் ஆசைப்படாது, தனக்கு வேணும். எவ்வுரையும் எவ்வுயிரையும் கொல்லுதல், கொலமா கொலங்கறிக்கு அண்ணமாட்டான் கொலபாதகன். ஏதாவது ஒரு சின்ன விஷயமானாலும் சரி உடனே தீர்த்து கட்டிடுவான். அதாவது எனக்கு தெரிஞ்ச எங்கள் ஒருவர் தெரிந்தார், அவர் பெரிய சித்தாந்த வித்தகர் தான், ஆளெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் அந்த விரல் பத்து வரணும், இது தடியாக இருக்கும், இதெல்லாம் ஒல்லியாக இருக்கும், இது மாதிரி நல்லா தடியாக இருக்கும், ஒன்று தடியாக இருக்கும். ஒருத்தன் சொன்னால் அந்த விரல் ஏன் இப்படி இருக்கு தெரியுமா, இப்படி லட்சணம் இருந்தால் அவன் கொலவாதத்துக்கு அஞ்ச மாட்டான். அதே விதான் அந்த லட்சணத்தை இப்படி எவரையும் துன்பம் அடைந்தால் கவலைப்படுது, துன்பம் வந்தாச்சுனாலே கவலை. அதாவது நமக்கு துக்கத்தை அனுபவிக்கிறோம்னாலே அது ஒரு ஆணவம் அளிச்சுடைய குறி தான். என்ன வந்தால் வருது போனால் போகுது, பெண்ணா இப்போ நடந்துட போகுது, எது எது நடக்கணும் அது தான் நடக்கும். ஆனால் இருக்க முடியுதா நம்மளால முடியலையே, எல்லாம் பதினெட்டு சாஸ்திரம் படித்தாச்சு, எல்லாம் சரிதான். ஏன் கடைசியில் விஷயம் என்ன, நடந்தபடி நடக்கு, எது நடக்கணுமோ அது நடக்கும், விதிப்படி நடக்கும். ஆனால் அப்படி இருக்க முடியுதா, முடியுதே. அதான் துன்பம் அடைந்தால் அது விஷனப்படுதல், சொல்லிலும் செயலிலும் அகங்காரம். சில பேர் எப்போ பார்த்தாலும் அகங்காரமாக தான் பேசுவான், அது அப்படி இன்னொரு எதற்கும் சிரித்து கொண்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். இப்போ ஏ அந்த அந்த மேலாத்து பெரியவர் ஆக்சிடென்ட்ல கால் விழுந்தது, அப்படியா, அதாவது அசலாது ஆப்பியான்னு அப்படி கேட்கணும், அப்படியா கால் போயிடுச்சா, ஏ உனக்கு தெரியுமா அந்த மேலாஜி மாமா காய்ச்சல் கால் போயிடலாம், அது எதெடுத்தான் அது சிரிச்சுக்கிட்டே தான் கேட்கணும். ஆ இதெல்லாம் அந்த ஆழமாக மூலத்தினுடைய வேலைகள் எல்லாம் இப்படி அந்த முறை தான் இந்த வியாசனையும் ஆட்கொண்டதுனால தான் இப்படி சொல்கிறார் மூர்க்கன் சொல்கிறார். ஆனால் மூர்க்கன் இழந்து சென்றுட்டு விஸ்வேசன் முன் நின்று இரு கரமிசை நிமிர்த்தாங்கு அச்சமின்றி முன் புகந்ததே புகந்தது. கையெழுத்து என்னால் என்ன சொன்னாரோ அதே தான், என்ன சொன்னார், நாராயணனே பரபிரம்மம். கரமிசை நிமித்து அங்கு அச்சமின்றி முன் புகந்ததே புகந்தனம் அந்தோர் வீச்சை நூல் பதகற்பினும் சிவனருள் விரவா கொச்சையோதம விடுவதோ கொடுமலர் செருக்கு. படிப்பு சூருமானை சார்ந்திருக்கணும், அது அவனோட அருளோடு படித்திருக்கணும். அது இல்லைன்னா நான் படித்து அவன் உயர்த்தன் தான், இந்த மாதிரி தான் இங்கேயா கொண்டு தள்ளிடும். இவ்வளோ நூல் பல கற்றும் சிவனுடைய அருள் அவருக்கு கிடைக்கல இல்லையா, சிவனருள் வெறவா கொச்சையோர் தமை அறிவியினர்கள், கொச்சையோர்னா அறிவியினர்கள், அவ எழுவதோ கொடுமல சிறக்கு. அறிவு போல் அடர்த்து எழும் அறியாமையன் வழியால், அறிவு எப்படி உச்சத்தில் இருக்காதே மாதிரி அறியாமையும் உச்சத்தில் வரும். அறிவு போல் அடர்ந்து எழும் அறியாமையன் மறிய பொறியிலான் இது கிழப்பவும் வெகுண்டிலன் புனிதன். இப்ப சொன்ன விஸ்வநாத ஸ்ரீ சந்தோஷப்பட்டான், ஏன்னா குழந்தை நம்ம குழந்தைன்னு ஏதோ சொல்றேன், அவர் கோவப்படலையாம். அவர் பொறியிலான் இது கிழப்பவும் வெகுண்டிலன் புனிதன் மறுவில் கூற்றலாம் தன் பயர் எனும் அறை வழக்க. எல்லா பேரும் என்னுடைய பேர் தானே, அதனால சின்ன குழந்தை குழந்தை சொல்லிட்டு போறான். வெறி மலர் குழல் உமையோடு மகிழ்ந்து வைத்திருந்த உமையோடு சந்தோஷமா இருந்துட்டு இருந்தாராம். நம்மால இருக்க முடியும் அப்படி, நம்ம எத்தனை ஏத்தனாச்சும் முடியாது. நந்தியம்பெருமான் வெகுண்டு அவரால் பொறுக்க முடியுமா, அவர் இருப்பாரு நந்தி பெருமான பொறுக்க முடியும். அவர் என்ன பண்ணாரா, நந்தியம் பெருமான் வெகுண்டு நான் மலர்கரம் எடுத்த அந்த வண்ணமே அசைவர நிற்குமா ஜபிப்ப. அந்த கையை தூக்குனான் இல்லை, ஸ்டாப் நின்று வச்சு ஒரு உருவாரு, கையை அப்படியே நின்று வச்சு கீழே இறக்க முடியல. மந்தனாயினான் நிமித்தகை மழக்க வல்லாமை, கூர்மையில்லாத புத்தி கூர்மையில்லாதவன் மந்தனாயினான். அவன் நிமித்த கை மடக்கவில்லை. நிந்தைய சிலை தூண் முத்தசைவர நின்றனன். சில ஒரு அப்படியே நின்றுட்டான். நிக்க முடியுமா? 5 நிமிஷம் நிக்க முடியாது. ஆமா, தெச்சஞ்சட எம்பிரான் திருமுன்பு நாட்டும் வெற்றி தம்பமுத்திலகி வல் விழும்பை கூர்வியாதன் பற்றி சிந்தையில் நெடியமால் இணையடி பரவன் அட்டை பொதுமுன் தோன்றி நின்ற சுதன் அறைவான். கை ஸ்தம்பிச்சு நிக்கணும்னு அப்பவாது சுகரமா நினைக்கிறாங்க. ஐயா நான் தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்லாமல நாராயணன் தான் நினைச்சாராம். யோ இப்படி எனக்கு நிலைமை வந்துருட்டே அச்சுதன் தான் நினைச்சாராம். உடனே விஷ்ணு வந்துட்டார். இவர் நினைச்சானா வந்தேன ஒன்றார்னா, என்ன காரியம் செய்தனே, என்னடா செய்த காரிக்க, பெஸ்ட் பெஸ்ட் சொன்ன, என்ன பத்தம் சொன்ன, ஆனா அப்படி சொல்லல, என்ன காரியம் செய்தனை என்னையும் கெடுத்தாய். இப்ப என்னை விலங்கத்தை வந்து மாற்றிட்டியேப்பா. பன்மறை பரப்பி ஆவையும் பார்ப்பழுத்தோர் பார்ப்பழுத்து அவற்று சொன்ன மெய்ப்பொருள் உண்மையை துணிந்தனி அந்தோ கொன்னும் இம்மயக்கு எவ்விடை பெற்றனே ஊராய். பல முறைகள் வேதங்கள்தான் சொல்லி பாராட்டி இந்த மெய்ப்பொருளை உணராம இப்படி சொல்லிட்டேடா. கொன்னும் இம்மயக்கு, அந்த அஞ்சத்தக்கக்கூடிய இந்த மயக்கு உனக்கு எப்படி வந்தது? யாற்ற பெற்றாய். ஏனையாரையும் அறத்துறந்து யாவரும் என்றும் பான்மையில் தியானம் செய்படும் ஒரு முதல்வன் மேன்மன்கூர் சிவன் ஒருவனே என விரித்தன்றே நான் வரை தலையாம் அதர் சிவகை நவீனம். தியானிக்கப்படுபவன் தியானிப்பவன் தியானம் 3 பொருள். தியானிக்கப்படுபவன் யாரை தியானிக்கிறோமோ அவன், தியானிப்பவன் அதை நினைப்பவன் நினைப்பது, 3 விஷயம். இதுல யாரை தியானிக்கணும் யார் தியானிப்பவன்ங்கிற ஒரு தெரியணும் இல்லையா. உபநிஷதங்கள் 108 அதெல்லாம் அகர்வசிகைங்கிற ஒரு உபநிஷம், உயர்ந்த உபநிஷம், சிவபுருவத்தை சிவபரத்துவத்தை நிலைநாட்டுகின்றான உபநிஷம். இவா சொல்லுகிற 10 உபநிஷம் சிவபரத்துவம் தான் சொல்லுது. ஆனா அதுக்கு மாறாக புரிகொண்டா சொல்லுவாங்க வியாசர் மாதிரி தான் வாழும். ஆமா, ஏன்னா ராமானுஜரும் சொல்லுவாரு மத்தூரும் சொல்லுவாருன்னா அப்ப இப்படி இருக்கும். அந்த மயக்கத்தில் அவங்க சொல்றாங்க. அப்படி இந்த அதில் அதர்வசிகைங்கிற உபநிஷம் சொல்லுதேப்பா, நீலாம் பெரிசா உபநிஷத்தெல்லாம் படிச்ச கிழிச்சவேன, அது கூட உனக்கு தெரியலையா என்ன சொல்றது. ஜாயேத் ஈசானம் பிரஜாஜிதவ்யம் சர்வமிதம் பிரம்ம விஷ்ணு ருத்ரேந்திராஸ்தே சம்பிரசூயந்தே சர்வாணி சேந்திராணி சகபூதை ந காரணம் காரணானாம் ஜாதா காரணம் சுஜேயா சர்வைஸ்வர்ய சம்பன்ன சர்வேஸ்வர சம்பு சிவம் ஆகாசமத்யே. பிரம்ம விஷ்ணுக்கள் எல்லாம் தியானிக்கப்படும் பொருள், நாமெல்லாம் தியானிக்க வேண்டிய பொருள் அந்த சர்வேஸ்வரிய சம்பன்னன் சம்பு சிவம் அந்த ஆகாசமத்தியில இருக்கானே அப்படின்னு இளவரசிகளான்னு சொல்லியிருக்கே, நீ என்னத்தை படிச்சே இப்படி சொல்றியேப்பா ஆன்னு சொல்றான். யாமெல்லாம் அவன் இணையடி தியானம் செய் பசுக்களாம் என நாமெல்லாம் அவன் நினைக்கிற பசுக்கள் இல்லாம நாமெல்லாம் பிரம்மாவும் சேர்த்துக்கிறார். ஆமா, பிரம்ம விஷ்ணு ருத்ரேந்தாஸ்தே ஆன்னு சொல்லுவாங்க, அந்த பிரம்ம விஷ்ணுக்களெல்லாம் தியானிக்கிறவர். யாமெல்லாம் அவன் இடையே தியானம் செய் பசுக்களாம் என செடி அவன் அருள் சேர்தலில் பசுவும் ஊமி பூமிசைச்சான பொருளாமென புனைந்து தோமரச் சில நூல் புகழ் உண்மையும் துணியாய். ஆயினாலே அவனை தியானிக்கப்படும் பொருள் சோறுமானே என்பதை நீ துணியிலேயேப்பா ஆன்னு சொல்றான். அறிஞர் கொண்டு அறிஞர் கொண்ட கோட்பாடு இது அறிந்தில்லையம்மா, அறிஞர்களான் கொண்ட கோட்பாடு இது என நீ தெரிஞ்சுக்கலையே. பிறவில் ஆணவ செருக்கினின் மயங்கிய பேதாய் பிறப்பிறப்பை கொடுக்கக்கூடிய ஆன செருக்கில் நீ மயங்கிட்டியப்பா, ஏதாய் வெளிய நீ இனி உயர்வது வேட்டனையாயின் உண்மையிலே நீ உனக்கு உயர்வு ஒன்று வேணும்னு சொன்னா என்ன செய்யணும்? குறி பிறன்றிடாது என் உரை மையுறக்கோடி, குற்றமினால் என் உரைய நீ கேளு, கேட்டா நீ புழப்ப என்ன? மந்திரத்தழல் மகத்தினுக்கு இறையவன் மகவான், சந்தமாம் அறைக்கு இறையவன் தாமரை கிழவன், இந்திராதியாம் உலகினுக்கு இறையவன் யானே. அதாவது யாகங்களுக்கெல்லாம் தலைவன் இந்திரன், மாமாம் வேதங்களுக்கெல்லாம் இறையவன் பிரம்மா தாமரை கிழவன், இந்திராதியராம் உலகினுக்கு இறையவன், இந்திராதியர்கள் தேவர்களுக்கெல்லாம் இறையவன் நான் சொல்லிட்டு, மைந்தனே எனக்கு இறையவன் மணிமிடத்திரையேன். ஏண்டா எனக்கு இறைவன், நமக்கெல்லாம் இறைவன் யாரு? சொல்லுவான் அல்லவா, அகில நாயகன் அவர்க்கு மேல் இறையவன் இல்லை, உலகக்கெல்லாம் நாயகன் அவனுக்கு மேல் தெய்வம் இல்லை. அகில லோகமும் அவன் திரு ஆணையில் நடக்கும், எல்லா உலகமும் அவன் ஆணையின் கீழான நடந்து கொண்டிருக்கிறது. அகிலால் ஓகமும் படைத்து அழிப்பவன் அவனே. இந்த உலகத்தில் நான் சிருஷ்டி சிறி சம்ஹார திரோ அனுக்கிரகம் நான் துணிகளை தான் செய்வன் அவனே. அகிலால் ஓல்கனும் அவைத்திடம் துணி விடுவாமால், எல்லா நூல்களும் சொல்லக்கூடியது இதுதானேப்பா. இப்படி துணியாம போயிட்டியே. வானம் ஏத்த யான் வைகுந்த வாழ்வு பெற்றரும், ஞானன் ஆன்மகன் சத்திய உலகம் அன்னையரும், ஏனை விண்ணவர் தத்தம் வாழ்க்கு எய்தியரும். பிரம்மாவுக்கு சத்தியலோகம் எப்படி கிடைச்சு தெரியுமா உனக்கு? எனக்கு வைகுண்டம் எப்படி கிடைச்சு தெரியுமா? இந்த இந்திராதிகளெல்லாம் சுகபோகங்களில் மூழ்கிருக்காரு, எதில் கிடைச்சு தெரியுமா? யாரால தெரியுமா? ஆண் உயர்த்தமன் அருட்குறி அர்ச்சனை பயனா. ரிஷபத்தை தாங்கினாடு சிவலிங்கத்தை அர்ச்சனை செய்தினாரு. அருக்குறி என்றால் சிவலிங்கம். அந்த சிவலிங்கத்தை அர்ச்சனை செய்தனுடைய பலன் பயலாம். அன்றவன் திருவடிகளே சரணம் என்ன அடையோமோ, ஆனால் அவன் திருவடியே சரணம் என்ன நாம் அடைவோம். என்னதாய என் மயக்கினை விடுமறியின்றேன், இத்தோட தொலை இந்த மயக்கத்தை விடு. பின்னல் வேணினி கெட்டனை பிறரையும் கெடுக்க உண்ணுகின்றனை, நீ கெட்டதும் ஒரு ஆளு உலகத்தையும் கெடுக்கட்டியேப்பா என வெகுண்டு உரைத்தனன் திருவான். உடனே அப்புறம் அவர் புத்தி வருது. அதாவது யார பரபிரம்மன் என்று சொன்னாரோ அவனே வந்தவன், நான் இல்லப்பா பரபிரம்மம், இப்படி கெட்டுட்டியே உலகத்தையும் கெட்டுட்டியே அவன் சொன்னதுக்கப்புறம் புத்தி வரும். வாயுருத்திய கடுமொழி கேட்டனன், வாயுருத்தியனா உண்மை மொழி, அந்த உண்மை மொழியை கேட்டான். மத்தை தூய வானவத் தொகையலான் துரும்பன கழித்தான். உடனே வானவத்தை எல்லாரும் துரும்பா நடிச்ச போய் எல்லாரும் பாயும் ஆழ்விழை பகவனே பரமனத் தெளிந்தான். ஆக அந்த ஆழ்விழை வெள்ளை ரிஷபவாகனத்திலே இருக்கின்றது பரமசிவன் தான் பரம் தெளிந்தான். ஏயுமாறு அருகிழத்துயர் இருந்தவத் தலைவன். ஆகா அப்பதான் புத்தி தெளிஞ்சது, சூரமான் தான் பரபிரம்மம் என்று கண்டது.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் சிவகாமி அம்மையார் துதி மற்றும் சுப்பிரமணிய பெருமான் துதி. வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
3: நிறுத்தஞ்சய வல்லவரில் சிவன் போல் உண்டோ? ஆடுறதுல கட்டிக்கார யாரு? அதனால ஆடல் வல்லான்னு தமிழ் எழுதுவான். ஆடல் வல்லாது தமிழ் எழுதுவான். ஆடல்ல கட்டிக்கார யாரு? ஆடல்னு ஆரம்பிச்சு வச்சது அவர்தான். அதுக்கு பேர் பரதம்னு பேரு. அந்த கூத்துக்கு பரதநாட்டியம் கேள்விப்பட்டீங்களா? பரதம் பரதம் பரதம் பாவா ராக தாளம், பாவா ராக தாளம் முதல் எழுத்து மூணு சேர்ந்தது. அதனால பரதம் ஆடுகின்றபடியினால இந்த நாட்டுக்கு பரத நாடுங்குது. அது எல்லாரும் பாரத நாடு பாரத நாடுன்னு நூல்களையும் பெரிய வாழ்களோடு எழுதியிருக்காங்க. பாரத நாடல்ல பரதம் ஒரு அரசு இருந்தா அவனுக்கு ஒன்பது உள்ள இருந்துச்சு, அது ஒன்பது கண்டமா பிரிச்சு கொடுத்தான்லாம் கூட எழுதியிருக்கிறாங்க. பெரிய நூல் எல்லாம் கூட அது உண்மை இல்ல. ஒரு அரசனுக்கு நாட்டை பிரிச்சு கொடுத்தா அவன் மூலமா அந்த நாடு பேராகும். இந்த பேரரசன் பரதம் ஆடுகின்றபடியினாலும் இந்த நாட்டுக்கு பரத நாடுங்குது. அந்த அரசே அவன் சொல்ற அரசே ஏழை இருந்தான், இருந்தா ஆட்சி செஞ்சான், அப்புறம் போனான், அவனால இந்த நாட்டுக்கு பேர் வருமா? பரத நாடு. பரத ஆடுகின்றபடியினால இந்த நாட்டுக்கு. அதனாலே ஆடுவதிலே வல்லவன் யார் என்றால் சோழநாடு போனான். அதே நிறுத்தஞ்சய வல்லவரில் சிவம்பு உண்டோ? உண்டோன்னா எதிர்மறை இல்லை. நின்று காண வல்லவரில் உமை போல் உண்டோ? அதை பார்க்க யாராலும் முடியும்ப்பா. அப்பா அப்பா அப்பா இப்ப நான் பேசிட்டு கூட இருக்கல, நீங்க நேர வழி பேசின இருப்பீங்கள, பேசிட்டு போற வழியா போலாம் செக் பண்ணுங்க நேராச்சு அப்படி. அது போல அந்த கூத்தை ஓயாது பார்ப்பவள் யாரு? மாதிரி அவன் ஆடுறதுல கட்டிக்காரி. கட்டிக்காரே இப்ப பார்க்கறதுல கட்டிக்காரி. நிறுத்தஞ்சய வல்லவரில் சிவன்பூர் உண்டோ? நின்று காண வல்லவரில் உமைபூர் உண்டோ? பொருத்தி வைக்க, இந்த ரெண்டையும் பொருத்தி வைக்க, சேர்த்து வைக்க, பொருத்தி வைக்க. பதஞ்சலி புலியை போல பூ உலையில் முனிவர் உண்டோ? போற்றி செய்ய அறுத்தம் உள திருமுறை போல் நூலும் உண்டோ? அரிசிக்க தில்லை வாழ் அந்தனர் போல் உண்டோ? கருத்துள்ள சைவம் போல் சமயம் உண்டோ? காசி நீர் எங்குமே இல்லை என்பது பதஞ்சலி வியாக்கரவாதம். இந்த பாட்டெல்லாம் நீங்க பாடம் பண்ணும் விளங்குதா? இப்படி வாக்கியங்கள்லாம் கிடைக்காது. ஆகையினாலே இப்படி ஆடுவதிலே வல்லவன், அவள் பார்ப்பதிலே அந்த கூத்தை அனுபவிச்சவங்க பல பேர். அதுல கோவூர் சுவாமி அங்கே இருந்து அனுபவிச்சிருவார். சிதம்பர பொம்மணி கோவில், சிதம்பர செய்யூர் கோவில் ரெண்டு நூல் இயற்றி இருக்கிறார் சிதம்பரத்திலேயே. அதுல ஒரு பாட்டுல சொல்றாரு, அந்த மன்றம் பொன் மன்றம், அது தாமரை போல இருக்கிறது, தாமரை போல இருக்கிறது. அதுல ஆடுகிற சாமி தேனை போல இருக்கிறாரு. அப்புறம் அந்த கூத்த பாக்குற உமாதேவி இருக்கிறவர் சிவகாமி, அவளுடைய கண்ணு வண்டு போல இருக்கிறது. அந்த தேனை, அந்த தாமரை இருக்கிற தேனை இந்த உமாதேவியுடைய கண்ணாகிய வண்டு சாப்பிடுதான். பொன்மந்திரம் போற்ற ஆவரை உக்கும் அம்மனில் செம்மல் திருமேனி தேன் உக்கும் அத்தேனை உண்டு கழிக்கும் கடிவண்டை உக்குமே எம்பெருமாட்டி விடி என்பது குமர ஒரு பாட்டு. ஆகையினாலே வண்டு வாட குண்டலோடும் குளர் கோதையோடும் கரை கண்ட நாடுங்கிறம் காண்பினோ காண்பன். கொஞ்சம் ரொம்ப நல்லா அனுபவிச்சிருக்கிறார் யாரு? அதனாலே இப்படி அந்த பூத்தை பார்க்கின்றவளாய் மாதவியே, ஆடக சிதம்பர அனங்குமை அணங்கிதா? ஆடக சிதம்பரம், ஆடகம்னா புண் புண் தங்கம். முதல்ல தங்கத்துல வேந்தவன் இரண்டியவண்ணம், முதல்ல சிதம்பரத்துக்கு தங்க ஓடு போட்டவன். அம்பலத்தை பொன்னம்பலம் ஆகச் செய்ய அருள் செய்த சிவமுனிவன் வியாக்கிரவாதம். தம்பலமில் என்று வந்த தமக்கு பலமில்லே தகுதி இல்லையே, நம்முடைய தேகம் சிங்கம் போல இருக்கிறது, நாட்டை ஆடுவதற்கு தகுதி இல்லையே, நான் தீர்த்த யாத்திரையா போறப்பா அப்படின்னு அப்பா கிட்ட சொல்லி விட்டு புறப்பட்டான். தன்னை விருத்து உடம்பை விருத்து. தம்பலமில் என்று வந்த கவுடதேச தனியவனை பொன் வண்ணம் ஆகச் செய்து ஒவ்வொருக்கும் கிடைக்காத இன்ப வாழ் உதவி நான் புலிமுனியின் பெருமசாற்ற எம்பரமோ எவ்வளாலும் இயலாதாலும் ஏத்தியவன் திருவடியை வாழ்த்துவோமே. அருணறைந்த புலிப்பாத முனிவன் பொன் அடியினை அன்பு போற்றி. முதல்ல வியாக்கிரவாதர் தான் அவனுக்கு அருள் பண்ணவர். முதல்ல வியாக்கிரவாதர் வந்து கண்டான், உபதேசம் நியமித்தார். அருணறைந்த புலிப்பாத முனிவன் பொன் அடியினை அன்பு போற்றி. திருநறைந்த உலத்தனாய் சிவகங்கை தனி மூழ்கி பொன்மயமாய் தகடத்திற்று. பொருளறிந்த அம்பலம் பொன் அம்பலமாய் அந்தனருக்கு மாளிகைகள் போற்றி செய்து இருள் நீக்கு உலகாண்ட இரண்மயத்தன் பொன்னடியை இறங்கி வாழ்வான். அவனுடைய விருத்தாந்தங்களை எல்லாம் நன்றாக ஞானத்திலேயே தெரிந்து கொண்டார் வியாக்கிரபாதம். தெரிந்து கொண்டு இவன் நல்லவன் ஆனான், இந்த கோவிலுக்கு திருப்பணி செய்யும். இந்த ரெண்டு பேர் தான் அங்க இருக்கிறாங்க, அந்த நபரோடு இவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க, செய்வான் என்று தெரிந்து அதன் பிறகு சாமியிடம் போய் வேண்டினார்களாம். இந்த மாதிரி சிங்க பன்மனாக ஒருத்தன் வந்திருக்கிறேன், அவனுக்கு அது பண்ண போனோம் அப்படின்னு நாங்களாம். சாமி சொன்னாராம், அவனை சிவகங்கையில குளிக்க வச்சு கூட்டிட்டு வந்தாராம். சிவகங்கையில போய் குளிச்சு எழுந்தான் தங்கமாச்சு. அந்த சிவகங்கை சிங்கத்தை தங்கமாச்சு, தங்கமாச்சு. அந்த புலீச்சரத்துல இருக்கிற அந்த குளம் இருக்குதுவாரு, இளமையாக்கினார் கோயில், அந்த குளம் வந்து கிழவனையும் கிழவியையும் குமரனும் குமரியுமாக ஆச்சு. அந்த குளம் குமரன் குமரி ஆக்குச்சு, இது சிங்கம் தங்கமாச்சு. அதனாலே குளித்து எழுந்தானே இல்லையோ தங்க நிறமா இருக்கு. முதல்ல சிங்க ஒண்ணு, அதன் பிறகுதான் அவனுக்கு இரண்ய ஒண்ணு. இரண்யம்னா தங்கம், இரண்யம் என்றால் இரண்ய வர்ணம். அதன் பிறகு அந்த குளக்கரையிலே அவனுக்கு பஞ்சாட்சர உபதேசம் பண்ணினார் வியாக்கிரபாதம். அதன் பிறகு கூத்த தரிசனம் பண்ணான். அப்புறம் அதுக்கு மேல அவனுடைய சாதனை அவனுடைய சிறப்பு சொல்லி முடியாது, சொல்லி முடியாது. அதுக்கு இரண்யம். அதன் பிறகு தன்னுடைய தேசத்துக்கு போய் ஏராளமான தங்கங்களையும் வெள்ளிகளையும் ரத்தனத்தையும் கொண்டு வந்து அதனால 3000 அந்தனருக்கு 3000 மாடி கட்டி கொடுத்தாராம். அதுக்கு மேல அம்பலத்தை பொன்னம்பலமா செஞ்சுட்டான். உற்சவங்கள் போக்குவரத்து எல்லாம் செஞ்சிருக்கான். அப்படி செய்து தங்கம் ஆக்கினாரு, அவன் கோயில தங்கம் ஆக்கி விட்டான். நம்மளை சாமி தங்கம் ஆக்கினாரு, நம்ம கோயில தங்கம் ஆக்கி விட்டான். அவனுக்கு வியாக்கிரபாதனுடைய உபதேசத்தினாலே அவனுடைய உயிர் தங்கம் ஆயிடுச்சு. உயிர் அந்த பங்கம் போயிடுச்சு, நாடகமலம் போயிடுச்சு, தங்கமாயிடுச்சு. சிவகங்கையில குளிச்சதுனாலே உடல் தங்கமாயிடுச்சு. பதஞ்சலி முனியுடைய பார்வையினாலே உள்ளம் தங்கமாயிடுச்சு. உயிரும் தங்கம், உள்ளமும் தங்கம், உடம்பும் தங்கம். யாருக்கு? அவனை போல பேர் பெற்றவர் யாரு இருப்பார்கள்? அதனால யார் அறுவட்டையாவது உள்ள ஆம்பளை பிள்ளை வரதா இரண்டிய ஒன்று வைங்க, காணவே காண அந்த பேரெல்லாம் காணும். பெரிய சாதனை. அவன் போய் ஆட்சி பண்ணின இடம் தான் கொற்றவனுடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கிட்ட கொற்றவனுடைய உமாபதீசன் கோயில் இருக்குது, அங்கதான் மாளிகை கட்டி இருந்தது கொற்றவனுடி. கொற்றவன் அரசன் குடி அங்க இருந்தான். அது யாரு சொல்ற? கொற்றவன் ஆகிய அரசன் குடி இருந்த இடம் கொற்றவன் குடி. அவனுக்கு புலிக்கொடியை கொடுத்து, சோழனுக்கு புலிக்கொடி, பாண்டியனுக்கு மீன்கொடி, சேரனுக்கு ஒரு கொடி. அவனுக்கு புலிக்கொடியை கொடுத்து ஆட்சி பண்ண வச்சிருக்கிறார். அவர் இருந்து ஆட்சி பண்ண நடந்தா அந்த திரு வேட்கடம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கொற்றவர்கள். இப்படி பொன் மன்றம் அது, மேலையும் பொண்ணு கீழையும் பொண்ணு எல்லாமே பொண்ணு தான். எது அதனால இதுக்கு பொன்னம்பல முடியும், அதுக்கு அதனாலே அந்த பொன்னம்பலத்திலே ஆடுகிறான் சாமி. ஆடக சிதம்பரம் அணங்கு, அணங்கு என்றால் உமாதி, அணங்கு கூடு அணிது இல்லைங்கிறது அல்லவா, அணங்குனா உமாதேவி உமை. அணங்குலா நாடகம் அது, அணங்கு முதல்ல என்ன உமாதேவி, அணங்கு உமை, அணங்கிலா, அணங்கிலா துன்பம் இல்லாத இன்பத்தை கொடுக்குன்ற நாடகம் அணங்கிலா நாடகம். அணங்குன்னா முதல்ல பெண்ணு, இரண்டாவது ஒரு அணங்குக்கு துன்பம், துன்பம் இல்லாத இன்பத்தை தருகின்ற நாடகம் அந்த. அதுக்கு பேர் என்ன பேரு அதுக்கு, அந்த தாண்டவத்துக்கு என்ன பேரு? ஆனந்தம். ஆனந்தம் என்றாலும் இன்பம் என்றாலும் ஆனந்த. அதனாலே மற்ற தலங்கள்லாம் ஆடுகின்ற வெவ்வேறு கூத்து, கூர்த்துவ தாண்டவம், காளிகா தாண்டவம், ஜங்கார தாண்டவம் என்று பல தாண்டவங்கள். சிதம்பரத்தில் ஆடுகின்ற தாண்டவம் தான் ஆனந்த தாண்டவம். ஆனந்த தாண்டவம் தான் முதல்ல நான் எழுதுனேன், திருவாடுதுறை 23வது சன்னிதானங்கள் ஆனந்த தாண்டவம். அதனாலே ஆடக சிதம்பர அணங்குமை அணங்கிலா நாடகம் அனந்த சுகன் அங்குமுனை பங்கினார். அந்த குத்திலே வருவது ஆனந்த சுக ஆனந்த சுகம்னா அளவில்லாத இன்பம். அந்த இன்பத்தை நன்கு முறை பண்ணினால் அந்த இன்பம் முழுவதையும் தான் வாங்கி வைத்து பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம். அந்த அக்குத்துல ஒரு இன்பத்தை தான் வாங்கி சேமித்து வைத்திருந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம். நன்கு முனை பங்கினால் அவனுடைய பங்கிலே இருக்கும். ஏடக மனம்பூர்வ எங்கன்னு எழுந்துள்ளார். ஏடகம்னா மலர் ஏடு என்பது மலர். அந்த மலரிலே மனம் எப்படி இருக்குதோ அதே போல உலகம் முழுவதும் வியாபித்து மலரிலே மனம் எங்க இருக்கிறது? எல்லா இடங்களிலும் பூவில் நாற்றம் ஒன்று என்னெங்கும் ஒளிவர நிறைந்து நேவிய மலரிலே மனம் போல. மலரிலே மனம் ஒரு இடத்துலயே இருக்கு. மலர் முழுவதும் இருப்பது போல உலகம் முழுவதும் ஏடுன்னா மலர் ஏடுடைய மலரான் முனை. ஏடுன்னா அந்த தாமரையை குறிப்பது. அந்த இதழ் இதழா இருக்குது பாரு, அது ஏடு ஏடா இருக்குதுல்ல, ஏடு ஏடா இருக்குதுல்ல தாமரையில. ஈடுடைய மலரான் முனை நாட்பணிந்து ஏற்ற அருள் செய்த வீடுடைய பரமாபுரமேவிய பெருமாறு நன்றினவர்கள் அல்லவா. ஏடு இதழ் என்று அது அதான் ஏனக மனம்புருவ எங்கனும் இயங்குளார். பாடகம் இழந்து சிறு பங்கையம் அடைஞ்சுவான். ஐயால அப்படி எல்லா உலகங்களிலும் வியாபித்திருப்பவளாகிய சிவகாமி அம்மையுடைய திருவடியிலே அணிந்திருக்கிற பாடகம் சிலம்பு முதலான அணிந்திருக்கிற அந்த திருவடியை வணங்குவான். அதை எப்படி சொல்றாருன்னா, ஆடக சிதம்பர அணங்கு உமை அணங்கிலான் ஆடகன் அனந்த சுக நந்து உனை பங்கினால் ஏடக மனம்புருவ எங்கனும் இயந்துளால் பாடகம் இழந்து சிறு பங்கையம் அடைஞ்சுவான். அதனால இந்த மூர்த்தி இந்த இரண்டுமே இது ஒரு அதிசயமான திருக்கோணம். திருமேனி அதிசயமானது. அதுக்கு மேலே கோயில்ல எங்கேயுமே சிவாலயத்துல சிவலிங்கம் தனியா இருக்கும், அம்பாள் தனியா இருக்கும், எல்லா மூர்த்தியிலும் அப்படித்தான் இருக்கும். நடராசர் தான் பக்கத்துல சொல்லுவார். நடராசர் தான் பக்கத்துல இருக்கும் எல்லா கோயில்லயும். நடராசர் இருப்பாரு பக்கத்துல சொல்லுவார். அங்க சாஸ்வதமா தங்கி இருக்கிறது மாணிக்கவாசகம். நடராசர் யார் இருக்கா? பதஞ்சலி வியாக்கிரமாக கட்டாயம் வைக்கும், அதை யாரும் சொல்லாம கொடுத்தா. பதஞ்சலி வியாக்கிரம் கட்டாயம் இருக்கும் நடராசா. அது நடராசா புறப்பாடுன்னா முதல்ல இவங்க ரெண்டு பேரும் போகும். யாரு கூட்டிட்டு வந்தவங்க? ரெண்டு பேரும் கூத்தாட கூட்டிட்டு வந்தாங்கல்ல. இவ்வளவு பணம் கட்டி கூட்டிட்டு வந்தாங்க தெரியுமா? சும்மாவா வருவேன் கூத்தாடுறவன், பணம் இல்லாம வருவானா ஐயா? அங்கேயே பேசிட்டு தானே வருவான். இப்ப இந்த கூத்தாடி பெரிய கூத்தாடி, எவ்வளவு பணம் கொடுத்துருப்பாங்க தெரியுமா? கொஞ்சமா நஞ்சம். கையில ஆயத்துல இருந்து பணம் சம்பாரிச்சு கொடுத்து, இல்லவனத்துல வந்து பணம் சம்பாரிச்சு கொடுத்து, அத்தனை தவம். இந்த கூத்தாடி தனத்துக்கு வருவான், இந்த கூத்தாடி தவத்துக்கு வருவான். இந்த கூத்தாடி இருக்கிறான் பாரு, திருக்கூத்தாடுறவன், அவன் தனம் தனத்துக்காக வருவான். தனம்னா புரியுது இல்ல, இவன் தவத்துக்காக வருவான். ஒரே எடுத்து தேமே. இப்படி இருவர் செய்த தவத்துக்காக கண்ணல் மொழி உமையவளும் கண் புளிரக்கான கண்ணல் மொழி உமையவளும் கண் புளிரக்கான கனகசபை தனி நடிக்கும் காரணம்தான் யாதோ. இன்னல்கட உயிர்கல்ல ஆனந்தம் தன்னை ஈவதற்கு நடிக்கும்தான் எறும்பு. இதுக்கு இப்படி கூத்தாடுறேன், எல்லா கூத்தாடியும் பணம் வாங்கிட்டு ஆடுவேன், சும்மா ஆடுறானே அப்படிங்கிறீங்களா? சும்மா ஆடல, எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்காக ஆடுறேன். இந்த கூத்தாடி வாங்குறதுக்காக, இந்த கூத்தாடி கொடுக்கறதுக்காக. இன்னல்கட உயிர்கல்ல ஆனந்தம் தன்னை ஈவதற்கு நடிக்கின்றான் எறும்பு. அப்படியா? அப்படி கொடுக்கற கூத்தாடிய கூட்டிட்டு வந்தால் ஆறு கொடுக்கற கூத்தாடி எங்கேயாவது இருப்பானே, வாங்குற கூத்தாடி தானே பாருப்பா. நன்னயமாய் இங்கு இவரை அழைத்து வந்தார் யாரே? நாவலர்கள் போற்றுகின்ற பதஞ்சலியும் புரியும். அன்னவர்கள் இல்லை என்றால் இங்கு இவரை காண்பது அரிதாகும், யாராலும் ஆகாது காணே என்பது பதஞ்சலி வியாக்கிர பாதம். நீ பாட்டு இப்படி நல்லா கொஞ்சம் உணர்ந்து பார்த்து படிச்சீங்கன்னா, அப்ப சிலையப்பா எப்படி இருக்குமா, அல்வா அப்படி இருக்கும். இப்படி உமாதேவியை தோத்திரம் பண்ணி அதுக்கு மேல சுப்பிரமணிய கடவுளுக்கு தோத்திரம் பண்றாரு. சுப்பிரமணியர் வருங்க உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சாமி தான். அசுரர்கள் ரொம்ப நல்ல உண்டு, அசுரர்கள் ரொம்ப நல்லவும், புரியுதா? சூரபன்மன் கயமுகாசுரங்களான அசுரர்கள் எல்லாம் நல்லவர். தேவர்களுக்கு கெட்டவனா இருந்தான் நமக்கு நல்லவன். அப்படி நல்லவரா இருந்தபடியினால்தான் சாமி ஒளிலும். அத அவள அக்கிரம பண்ணல சாமி ஒளி. கைமுகாசு உரை ஒருத்தர், கைமுகாசு உரை அவன் வந்து தண்ணீரை சாப்பிட்டுட்டு 1000 வருஷம், இலைய சாப்பிட்டுட்டு 1000 வருஷம், காற்றை சாப்பிட்டுக்கிட்டு 1000 வருஷம். இப்படி தமம் ஒரு சாமி வந்தாரு, காட்சி தந்தாரு, என்ன வேணும்னாரு, யாராலையும் சாகப்படாது, எந்த ஆயுதத்தாலையும் சாகப்படாது அப்படின்னு ஒரு கேட்டான். அப்படியே கொடுத்துட்டேன், எந்த ஆயுதத்தாலையும் சாகப்படாது, யாராலையும் சாகப்படாதுன்னு கேட்டேன், கொடுத்துட்டே இருந்தாரு. அப்புறம் கேட்கிறான் கடைசியா ஒரு வரம், கயமகாசு குறேன், அன்றியும் ஒன்றுடரும். இப்ப நான் கேட்ட வரத்துக்கெல்லாம் மீறி எனக்கு தெரியாம ஏதாவது ஒரு சூழ்ச்சியில கஜியமா இருந்து எனக்கு கெடுதல் வந்தாலும் நான் கேட்டுக்கிறேன், கேட்காது ஏதாவது தெரியாம இருக்கலாம் இல்லவா. அன்றியும் ஒன்றுடது, அடியன் சூழ்ச்சியால் பொன்றினும் ஏதோ ஒரு வகையில நான் இறக்க நேர்ந்தாலும் பிறவியும் புகாமையில் வந்து அப்படியே நான் ஏதோ ஒரு வகையில் சூழ்ச்சியில் இறந்தேனாலும் மறுபடி பிறப்பாம. அன்றியும் ஒன்றுள்ளது அடியன் சூழ்ச்சியால் பொன்றினும் பிறவியுட் புகாமை வருந்துவார் என்றலும் நன்றன நோற்றவர் கீதும் ஈபவன், என்றலும் நோற்றவர் கீதும் ஈபவன், நன்றவை பெருகன நல் ஈழார். அப்படியே கொண்டு பெற்றுக்கொள். அதனால கைமுகாசு என்னான பிறாயிரம் முன்னால் அப்படி இருக்கிறார், இறக்கலை பிறக்கலை சமாயிட்டு கைமுகாசு. அதே மாதிரிதான் சூரபன்மை, சூரபன்மை 1008 அண்டங்களையும் 108 யுகம் ஆண்டு. என்ன அக்கிரமம் இருக்குமோ அத்தனையும் செய்யுங்க. அதுக்கு சுக்கராச்சாரிய உபதேசம், சுக்கராச்சாரியர் உபதேசம், அசுர அசுரகுரு அத்தனை அக்கிரமங்களையும் செய்து தேவர்களை எல்லாம் ஜெயில போட்டான். 108 யுகம் தேவர்கள் சிறையில் கிடந்தார். போடச்சம் வந்து சிவபெருமான் தான் சிறையில், சிவபெருமான் தான் சிறையில போடச்சு. புரியுதா? ஏன் போட சொன்னாரு? தக்கையாகத்து போன முடியும், தக்கையாகத்து போன முடியினாலே சிறையிலே 108 யுகம் கிடந்தோம். தக்கையாகத்துக்கு போனது அங்க அடிபட்டதுல பாவம் தீரலையா, அதுக்கு மேல ஜோர பண்பனை உண்டு பண்ணி அவங்க ஒரு மாச்சிறையில போட்டு அந்த பாவத்தை, அது சிவ துரோகம், சிவா அபராதம். அதனால சிவா அபராதம் பண்ணவே யாரு? தக்கன். அவன் யாகத்துல போயிருந்து பாயாசம் சாப்பிட்டு, சாப்பிடக்கூடாத இடத்துல சாப்பிட்டா

கலைஞரையிலே போனார். அப்படி போட்டு வெகு காலம் கடந்தார்கள். அதன் பிறகு தேவர்கள் எல்லாம் அந்த துன்பத்தை தாங்க முடியாம திருவண்ணத்தில் போய் முறையிட்டார். அப்படி முறையிட்ட போது சுவாமி அருள் பண்ணினார். இப்படி அருள் பண்ணாரு. அஞ்சு முகமா இருந்த சாமி ஆறு முகமா. வந்திக்கும் மலரோனாதி வானவர் உரைத்தல் வேணும். ஒரு பிள்ளைய தரவணும்னு கேட்டாங்க. நான் பார்வதியை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு புத்திரனை கொடுக்கறேன், அந்த புத்திரன் மூலமாக உங்களுக்கு துன்பம் தீருவனர். பார்வதியை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப நாளா பேசாம இருந்தாரு குழந்தை வைக்காங்க. அதன் பிறகு தேவர்கள் எல்லாம் போய் முறையிட்டார்கள். அப்போது கேக்குறாங்க, சாமி கிட்ட புள்ள ஒன்று புத்திரனை தருகிறேன் என்று சொல்லிய சுவாமி, அந்த புத்திரனை இப்பொழுது கொடுத்து எங்க துன்பத்தை தீர்க்கவும் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த புத்திரன் எப்படி இருக்க போகணும் அந்த புத்திரன்னு தேவர்களே சொல்றாங்க சாமி கிட்ட. அது கடவுள் இலக்கணம், அற்புதமான பாடம். ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவும் உப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமின்றி வேதமும் கடந்து நின்ற விமல ஓர் புதல்வன் தன்னை நீ தரல் கொண்டு நின்பால் நின்னையே நகர்த்து. இந்த மாதிரி பாட்டு 14 ரோகத்தில் இருக்கு, 12 இலக்கணம். ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவும் உப்பும் ஏதுவும் வரவும் போக்கு இன்பமும் துன்பம் இன்றி வேதமும் கடந்து நின்ற உங்களாலேதான் கடவுள். ஆதி இல்லாதது, நடுவு இல்லாதது, அந்தம் இல்லாதது, அருவம் இல்லாதது, உருவு இல்லாதது, உப்பு இல்லாதது, ஏது இல்லாதது, வரவு இல்லாதது, போக்கு இல்லாதது, இன்பம் இல்லாதது, துன்பம் இல்லாது வேதத்தை கடந்து வந்து. ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவும் உப்பும் ஏதுவும் வரவும் போக்கு இன்பமும் துன்பம் இன்றி வேதம் கடந்து நின்ற விமல ஓர் புதல் வந்த நீ தரல் வேண்டும் நின்பால் என்ன ஏன் நகர்த்த என்றார். அப்படி கேட்ட உடனே உடனே தர்றேனார், உடனே ஆறுமுகமானார். அஞ்சு முகமா இருந்து ஒரு ஆறுமுகனார். ஈசானம் தத்துசா ஊர பாமதீபம் சத்யூர் சாதம் அதோமுக என்கின்ற ஆறு முகங்கள். வந்திக்கு மலரோனாதி வானவர் உழைத்தவைகளா புந்திக்குள் இடர் செய்யற்க புதல்வரை தருது மன்ன அந்திக்கு நிகர்மை என்னால் அருள் புரிந்து அறிஞராயர் சிந்திக்கும் தனது தொல்லை திருமுகம் ஆறும் கொண்டார். அப்படி ஆறு முகம் ஆனார். ஆறு முகத்துல ஆறு நெற்றிக்கண், ஆறு நெற்றிக்கண்ட இருந்து ஆறு நெருப்பு புரிய வெளியில விட்டார். தேவரெல்லாம் பயந்து ஓடி போனாரு. பார்வதியும் பயந்துட்டார். அந்த நெருப்பு புரியனுடைய வேகத்தை தாங்காம ஓடிட்டார் பார்வதி. அப்படி அளவில்லாத ஜோதியாய் வெப்பமாய் இருந்த அந்த புரியே அதன் பிறகு பக்கத்துல வர சொன்னாரு. அப்புறம் வாயுதேவன் அக்கினி ரெண்டு பேர்த்தையும் கொண்டுட்டு போச்சோன்னு கங்கையில ஒண்டி விடுங்கன்னாரு. அவங்க எங்களால் தாங்க முடியாது அப்படின்னாங்க. அதுக்கு ஆற்றல் கொடுத்தாரு, கங்கையில கொண்டு போய் விட்டார்கள். கங்கை அந்த வெப்பத்தை தாங்க முடியாம சரவண புயல் விட்டாங்க. சரவண புயல ஆறு புரிய விட்ட உடனே அந்த ஆறு புரியலும் ஆறு குழந்தைகளும் ஆகாச்சு. அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பரமமாய் நின்ற ஜோதி பழம்பு அது ஒரு மேனியாக கருணை ஒரு முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்து அங்குடித்தான் உலகம் என்பது கந்தபுரான். ஆகையினாரே இப்படி தேவர்கள் அஞ்சு முகத்தோடு போனார்கள். அவர்களுக்கு ஆறு முகமாகி ஆறு தலை தந்தார். அஞ்சு தலையோட போனார்கள் தேவர்கள், அவர்களுக்கு ஆறு தலையாக இருந்து ஆறு தலை தந்தார். அது காலமேகப்பலவர் சொன்னாரு, சங்கரருக்கும் ஆறு தலை, சண்முகருக்கும் ஆறு தலை, சங்கரருக்கும் ஆறுதலை, சண்முகருக்கும் ஆறுதலை, ஐங்கரருக்கு ஆறு ஆறுதலை ஆனது, சங்கை பிடித்தோருக்கு ஆறுதலை, புத்தான் என்பாதம் படித்தோருக்கு ஆறுதலை பார் அப்படின்னு காலம் கொடுப்பார். சங்கரருக்கு ஆறு தலை, சங்கரருக்கு ஆறு தலையில ஆறு இருக்குது இல்ல, சண்முகருக்கு ஆறுதலை, ஐங்கரருக்கு மாறுதலை ஆனது, ஆனதலை மாறுதலை ஆனது, சங்க பிடித்தோருக்கு ஆறுதலை. அதான் தலைக்கு வச்சு படுத்திருக்காருல்ல, சங்க பிடித்தோர் பித்தாரின் பாதம் படித்தோருக்கு ஆறுதலை பார் என்பது காலமேக போல ஒரு பாட்டு. ஆகையினாரே இப்படி ஆறு முகமாக வந்து தேவர்களுக்கும் உலகத்துக்கும் வாழ்வி தந்தார். அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாறு அண்டர்மான மகிழ்மீற அருளாரே. இப்படி தேவர்கள் எல்லாம் குடி போய்விட்டார்கள், குடி போய்விட்டார்கள். அப்புறம் குடி ஏற்றினார் வெண்புகு குடி ஏற்றுவிடல் ஒரு கந்தபுராடு. எல்லாம் குடி போயிட்டார் தேவர்கள் எல்லாம் ஊற விட்டு வானுகோபை அடிச்சதுல. அப்புறம் எல்லாம் குடி வந்து சேர் அத அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற என்று திருப்பூர்ல வரும். ஆகையினாலே இப்படி சூரபன்மனுடைய தவத்தில்

சூரபனுடைய தவத்தினால முருகப்பெருமான் இருக்கார். சூரபன்மன் பெரிய தவம் பண்றவர். சூரபன்மன் தவத்தை நீங்க கேட்டிருக்கீங்களா கந்த புராணத்துல? அவனை போல யாரும் தவம் பண்ணணும் கிடையாது. 1000 வருஷம் 1000 ஆகாயத்தினால சரீரத்தை அறிஞ்சறிஞ்சு போட்டான். முதல்ல 10000 வருஷம் தவம் பண்ண வல்ல, வேதி பண்ண வல்ல சாமி. அப்புறம் 1000 வருஷம் ஆகாசத்தினூர் சரீரத்தை அறிஞ்சறிஞ்சு அக்னியில போட்டான். அப்பவும் வல்ல, அக்னியிலே விழுந்துட்டேன், இறந்து போல. அதன் பிறகு சிங்கமுகாசுரன் அழுது கொண்டிருந்தான். சுவாமி சுந்தரருக்கு வந்து ஓலை காட்டின மாதிரி கிழவனா வந்தாராம். நீ ஏன் அழுகிறான்னு கேட்டாரான் சிங்கமுகாசுரனே. விஷயத்தை சொன்னானா இப்ப உனக்கு என்ன செய்யணும்னாரா? அந்த எங்க அண்ணன் எழுப்பி விடுனானா. உடனே ஆகா கங்கை அணைச்சாரா, ஆகாயங்க வந்து அதுல பயந்தாலாம் சோரமனை வந்துச்சு. அப்புறம் காட்சி கொடுத்தாரு, அப்புறம் வரம் கொடுத்தாரு, விளங்குறாரு. ஆனா சோரமன்னன் தவம் பெருசு, அக்கிரமும் பெருசு, தவமும் பெருசு. அது பின்னாடி அவனுக்கு விஸ்வரூபம் காட்சி தர்றாரு முருகன். யுத்த களத்திலே காட்சி தர்றாரு, யுத்தத்துல காட்சி தர்றாரு. அப்படி எங்கேயா சாமி இருக்குமா? யுத்தத்துக்கு போய் அவனுக்கு காட்சி தர்றாரு. அந்த காட்சியை பார்த்துட்டு அந்த காட்சிக்கு பாக்குறதுக்கு ஞான கண்ணை கொடுத்தாரு. காட்சியை பார்க்க ஞான கண்ணை கொடுத்தாரு. அந்த ஞான கண்ணால பாக்குறான், இந்த தேவர்கள் எல்லாம் தப்பு பண்ணாத, ஒரு தப்பும் பண்ணல தேவர்கள் அப்போது. அதனால தப்பு பண்ணா தேவர்களை எல்லாம் பிடிச்சி சிறையில போட்டது எல்லாரும் குத்தம் குத்தம்னு சொன்னானு. எல்லாரும் என்ன சொன்னார்? சும்மா இருக்குன்னு பிடிச்சி ஜெயில போடலாமாடா, இது பெரிய அக்கிரமம் இல்ல. அதிகாரத்துக்குன்னு பிடிச்சி ஒருத்தனை ஜெயில போடலாமா? போடப்படாது இல்ல அப்படின்னு சொன்னானுங்க. அது நான் கூட அது நியாயமாத்தான் இருக்கு, நம்ம ஜெயில போட்டது தப்புன்னு தான் நான் நினைச்சேன். இல்ல இல்ல, ஜெயில போட்டதுதான் ரைட்டுன்னு. தேவர்கள் எல்லாம் சிறையில போட்டதுதான் நல்லதா போச்சுன்னா என்னடாண்ணா? வேதம் தேடி காண முடியவில்லை இந்த சாவியே, பரமவிஷ்ணுகளா காண முடியாத சாமி இப்ப என்ன தேடி வந்திருக்கு, என்னை தேடி வந்திருக்கு. ஏதமில் அமரதம்மை யாஞ்சரை வைத்ததெல்லாம் சீதன உரைத்தார் வல்லூர் அன்னதன் ஜெயக்கையாலே வேதமா அயன ஏறி விண்ணவர் பலருங்கான நாதன் இங்கு அணுகப்பட்டேன் அன்றதையானது அன்றை என்று சூரபன்மன் அளவில்லாத ஆச்சரியத்தோடு பாடுகிறான். அந்த சுப்பிரமணியருக்கு தோத்திரம் சொல்ற துங்க மத கும்ப உயிர் தும்பி முகர்ந்தம் பேசியது. துங்க மதம்னா பரிசுத்தமாகிய மதத்தை பொழிகின்ற கும்பத்தை உடையவராகிய விநாயக பெருமானுடைய தம்பி அப்படின்னு ஆரம்பிச்சு அவனுடைய சீர் தங்கு நெகிழஞ்சிறு சதங்ககள் உலம் எத்தண்டயனி வெண்டயம் கிண்கிணி சதங்கையும் தங்களும் சிலம்புடன் கொஞ்சவேன் வருது அல்லவா, அந்த மாதிரி முருகப்பெருமான் திருவடியில அணிந்திருக்கிற தண்டை முதலான ஆபரணங்கள் எல்லாம் ஒழிக்கும்படியாக உமாதேவிக்கு முன்னாலே விளையாடுகின்ற சிறுவன் என்று சொல்லி பாடுகிறார். தங்கு நெகிழஞ்சிறு சதங்ககள் புலம்பவே மங்கையுமை கண்குளிர வந்துலவு என்றதால் அந்த மலர் கொண்டு மிகு அன்புணன் அறிஞ்சுவான். அதனால உமாதேவிக்கு முன்னாலே வந்து இப்படி விளையாடுபவனாகிய முருகப்பெருமானுடைய திருவடியிலே நல்ல மலர்களை தூவி நாம் இறஞ்சுவோமாக தோத்திரம் சொல்லுகிறார். ஆகையினாலே முதல்ல விநாயக தோத்திரம், பிறகு சபாபதி தோத்திரம், அப்புறம் சிவகாம சுந்தரி தோத்திரம், இப்பொழுது சுப்பிரமணியர் தோத்திரம், அதுக்கு மேல மற்றைய நிகழ்ச்சிகளை சொல்லுகிறார். ஆகவே இப்படி வந்து சுவாமி எல்லை இல்லாத கருணையினாரை பூமியிலே ஆடுகிறான். அந்த கூத்தை பார்த்து உதவி பண்ணுகிறாள் உமாதேவி. இப்படிப்பட்ட ஒரு உலகம் பூலோகம். அது முதல்ல நேற்று ஆரம்பிக்கும் போது சொன்னேன், பூலோகம் சிவரோகம், பூலோகம் சிவரோகம். சாமி இருக்கிற இடம் சிவலோகம் தானே, சிவன் இருக்கிறது சிவலோகம். அதனால இப்ப நம்ம நாடு போல வேற நாடு கிடையாது, தேவலோகம் எல்லாம் இதுக்கு ஈடாகாது. அது அத மாணிக்கவாசர் தேவலோகத்தை படிச்சு கொடுத்து பூமிக்கு வந்து நம்மளே ஆண்டு விட்டுறாரு. வான் பொழித்து மண் பூந்து மனிதரை ஆட்கொண்ட மனிதரை ஆட்கொண்டவர்கள் தேவர்கள் எங்கே, மனிதர்கள் எங்கே, தேவர்களை படித்து விட்டு நம்மை ஆண்டு கொள்கிறாங்க. அதனால இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நாடு இந்த நாடு. இந்த நாட்டிலே வந்து பிறக்க சைவத்துல சேர இப்படி சிவபெருமானுடைய பெருமையை கேட்க அளவில்லாத தவம் பண்ணி இருக்கவனும் அப்படி தவம் பண்ணினபடியினால்தான் இப்பொழுது திருவாதவுடைய புராணத்தை இப்படி சிவியார கேட்க கொடுத்து வைத்திருக்கிறது. அன்பர்கள் நன்றாக கேட்டு திருவுருளை நிறைய பரவணும், எல்லாரும் தீட்சை பெற்றுக் கொள்ளவனும், சமய தீட்சை விசேட தீட்சை நிர்வாண தீட்சைங்கிற தீட்சையை பெற்று தினந்தோறும் சிவபூஷம் தவறாம பண்ணவனும் ஜென்மத்தை வீணாக்கி விடக்கூடாது. இந்த ஜென்மத்துல சிவபூஷம் பண்றதான் பலம். அதனாலே பூஷை பண்ணலையானா பிரயோசனமே இல்லை. அதனாலே அப்படி சிவபூஷையை செய்து திருவுருளை நிரம்ப பரவணும் என்று சொல்லி இப்படி சிவபுராணங்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். சிவ சிவ சிவ வான்முகில் விழாது பெய்க மறிவளம் துறக்க மன்னன் போன்முறை அரசு செய்க.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஒரு உதிரி கேள்வி அரங்கிறேன். வந்து சிலைகளை வந்து நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுற போது கீழே மருந்து என்று சொல்வார்.
2: அஷ்டபந்தனம்,
1: அஷ்டபந்தனம்,
2: பந்தனம் என்றால் ஒற்றுறது. எட்டு திரவியங்கள் இருக்குது, அரக்கு, மெழுகு, பஞ்சு, இப்படி போனெல்லாம் போட்டு இடித்து அதை எடுப்பார்கள். அது 12 வருடத்துக்கு அசையாமல் இருக்கும். நீர் கசிவு அது இதுகள் போனாலும் அது அப்படியே இருக்கும். அடுத்து விக்கிரத்துக்கு கீழே ஜந்திரம் வைத்தார்.
1: ரைட்,
2: யந்திர ரூபம் கடவுளுடைய இதில் வந்து சொல்வார்கள். இட்ஸ் சவுண்ட், மந்திரம் வந்து சவுண்டு ஃபார்ம் ஆஃப் தி காட், ஜந்திரம் வந்து கிராஃபிக் ஃபார்ம் ஆஃப் தி காட், விக்கிரகம் வந்து விஷுவல் ஃபார்ம் ஆஃப் தி காட். அப்போ ஒவ்வொரு ஃபார்ம் கொடுக்குறோம், அந்த மூன்றும் கம்பைன்டா நாங்கள் விக்கிரகத்தில் இருக்குது. அந்த மந்திர வடிவு, ஜந்திர வடிவு, மற்றது விக்கிரக வடிவு, விஷுவல் ஃபார்ம். அந்த மூன்று ஃபார்மையும் கம்பைன் பண்ணி தான் நாங்கள் வைக்கிறார்கள். மற்ற அதுக்கு தகுதி ஆக்குகிற கிரியை தான் கும்பாபிஷேகம். To make that place and the stone and the statue sanctified for the invocation of the presence of the God, for the invitation of the presence of the God, for the presence of the presence of the God, then Kumbha Abhishekathile Mandala Abhishekamaga 45 naal 48 naalkalaga naangal abhishekam seidhu mandira thandrangalala seigindrathu abhishekathile
1: yandra thagadu. Ippa naanga oru pudhiya silaiyai maattam pannugira bodhu andha yandra thagadu yerkanave naangal valivaattil irundha yandra thagadu adhu ella enna nadakkum?
2: அது ஆகம விதிப்படி ஒவ்வொரு ஆகமங்களே அதில் இருக்கிறது. சுப்ரபேத ஆகமம் இருக்கின்றது, அதே மாதிரி குமாரதந்திரம் வந்து
1: முருகனுடைய,
2: விஜய ஆகமத்திலேயே துர்கையை பற்றி அந்த பிரதிஷ்டை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். காரண ஆகமம், காமிக ஆகமம், ஒவ்வொரு ஆகமங்கள்லேயும் என்ன விக்கிரகம், விக்கிரகத்துடைய லட்சணங்கள் என்ன, எத்தனை கை, எத்தனை கண்கள், எத்தனை முகங்கள், எவ்வளவு உயரம், பரிமாணம், இப்பெல்லாம் இருக்கிறேன். அதன் பரிமாணம் விளக்கு, இப்பெல்லாம் ஆளளவு விக்கிரகங்கள் வைத்து விடுவது ஒரு பஷனாக இருக்கின்றது. மேலே வந்து விக்கிரகத்தினுடைய உருவ பரிமாணம் இந்த கோயிலுடைய பரிமாணத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்க வேண்டும். கர்ப்பகிரகம் இந்த விக்கிரகத்தினுடைய இது, அந்த கதவு நிலை, உயரம், இது எல்லாம் அளவு பரிமாணம், கோபுரம் அதெல்லாம் அளவு பரிமாணத்தின்படி இருக்க வேண்டும். கோயில் கட்டுகின்ற போது உள்ளுக்கு இருந்து தான் வரும். இப்ப மூல விக்கிரகத்தின் அளவுக்கு ஏற்ற வேறத்தான் கற்பகிரகம், கற்பகிரகத்தின் அளவுக்கு ஏற்ற வேறத்தான் அதுக்கு தூபம் தீபம் அதுகள், அப்புறம் அதுக்கு ஏற்ற வேறத்தான் முன்னுக்கு அந்த இடைவெளி, நந்தியினுடைய பரிமாணம், அது எல்லாம் அப்படி அப்படித்தான் இருக்க வேண்டும். அதுதான் ஆகம விதி. ஆகம விதிக்கு அப்பாற்பட்டு கோயில்கள் இருக்கின்றன. இப்போ ரோச்சஸ்வரரில் இருக்கிற அம்பாளுடைய ஆலயத்துக்கு போடுங்க, நாங்கள் கருவறை கிடையாது,
1: கருவறை கிடையாது.
2: அம்பாள் நேரடியாக பீடத்திலே இருக்கின்ற தன்மையத்தை நாங்கள் பார்க்கணும், அங்கே கருவறை கிடையாது. அது ஆகம வழிபாட்டுக்கு அப்பாற்பட்டது. இப்போ அப்படியான முறை அது அது சொல்லுவார்கள். அந்த அவர்களுடைய முறையின்படி, ஸ்ரீ வித்யா சம்பிரதாயத்தின்படி அதை செய்யணும். அந்த சம்பிரதாயம் அது வேறு சம்பிரதாயம். நார்த் இந்தியாவிலெல்லாம் ஆகம முறைகள் எல்லாம் அழிந்து விட்டன. முஸ்லீம் இன்வேஷனின் போது அந்த ஆகம முறைப்படி வழிபாடுகள் கோயில்கள் எல்லாம் சிதைந்து அழிந்து விட்டன. இந்த காசிக்கு போனால் கூட ஆகம வழிபாட்டை காண முடியாது. காசிலிங்கத்துக்கு போனால் சமீபத்தில் போன சென்ற யார் என்று சொன்னார், இந்த அந்த பூஜையில கலந்து கொண்ட பொழுது அந்த மூன்று முறை பிரதட்சிணம் பண்ண விடவில்லை. பண்டாண்டு இருக்கின்ற அங்கே இருக்கிற பிராமணர்கள் கிரௌடன் இல்லை, தனிப்பட்ட பூஜை எடுக்கணும், அங்கே அந்த பிரதட்சிணம் பண்ற மரபு இல்லை என்று வருத்தப்பட்டார். அங்கே மரபு அதுதான், குருவானவர் என்ன சொன்னாரோ அதை கேட்டுக்கொள்ள வேண்டும். குருவார்த்தை எல்லாவற்றுக்கும் மேலானது. அது கொண்டு இரண்டாவதாக அந்த மரபு மறந்து விட்டது, வழக்கொழிந்து விட்டது. ஆகவே மரபு இந்த முஸ்லீம் இன்வேஷனே இல்லாம போயிட்டது. சரி, சத்யசாயி பாபா அவர்கள் அங்கே விஜயம் செய்திருக்கின்றார் காசிக்கு. அங்கே போன உடனே அந்த காசிலிங்கத்துக்கு எது முன்பக்கம் எது பின்பக்கம் என்று அவர்களுக்கு தெரியாது. அவர் ஒரு பதக்கத்தை உருவாக்கி அதுக்கு அணிவித்தார், இதுதான் முன்பக்கம் என்றுதான் அந்த மரபு. ஆனால் எங்களுடைய ஆகம மரபு நேபாளில் பசுபதீச்சரர் கோயில்ல இருக்குது.
1: ஆமாம்,
2: 5 முகலிங்கம் கொண்ட கோயில். அது இடையில இந்தியா வட இந்தியா முழுக்க இல்லை, அது தென்னிந்தியாவிலேயும் யாழ்ப்பாணத்திலேயும் அந்த மரபு இருக்குது. ஆகவே வி ஆர் த ட்ரெடிஷனல் ஹஸ்டடியன்ஸ் ஆஃப் திஸ் ஏஜ் ஓல்ட் ட்ரெடிஷன் அண்ட் விஸ்டம். அதுதான் நான் எங்களுடைய இது, இதுதான் எங்களுடைய விளக்கம். அதுல இருக்கிற
1: அற்புதமான ஒரு விளக்கம் அந்த இதுல.
2: இதில் இன்னொரு பகுதி நீங்கள் சொன்னீங்க, இந்த பிரிண்டிங் பிக்சர்ஸ் அதுகள் எல்லாம் ஒன்று, த வி ஷுடன் வேஸ்ட் எனி திங். இதையும் அபரிக்கிரகம் ஒன்று இருக்கின்றது. அபரிக்கிரகம் என்று சொன்னால் இதையும் எவ்வளவு மினிமம் தேவையோ அவ்வளவு மினிமமாக யூஸ் பண்ண முடியும். சாப்பாடு கூட அளவுக்கு அதிக அளவுக்கு மிஞ்சினால் அமிதமும் நஞ்ச். அது அதே மாதிரி உணவில் கூட உடையில கூட அதில் ஒரு அளவு வச்சிருக்க வேணும். என்னுடைய கம்யூனிட்டி பக்கத்தில் ஒரு பாடசாலை இருக்கின்றது. அந்த பாடசாலையிலே சென்றவரோட கொடைக்கால விடுமுறைக்கு அந்த வெளியில் நோட்டீஸ் போர்டில் ஒன்று போட்டிருக்காங்க, அந்த எக்கோ அப்போ என்எஸுக்காக ஒன்று போட்டிருந்தாங்க, கன்சியூம் லெஸ். கன்சியூம் லெஸ் இட்ஸ் கன்சியூம் ஐயா, எல்லாரும் எல்லாத்தையும் வேண்டி வேண்டி செய்யறது குறைவாக. அதே மாதிரி நீங்கள் பிரிண்ட் பண்ணுகின்ற பொழுது இந்த பேப்பர்கள் தாள்கள் இந்த பத்திரிகைகள் எல்லாம் வந்து மரங்கள் போன்ற இதில்தான் வருகிறது. ஆகவே நாங்கள் இந்த பத்திரிகை பேப்பர் பிரிண்டை குறைச்சோம் என்றால் மரங்கள் வெட்டப்படுவதையும் அழிவதையும் தவிர்க்கக்கூடியதாக குறைக்கக்கூடியதாக இருக்கும். இது நாங்கள் பூமிக்கு செய்கின்ற பூஜை. இறைவனுடைய அஷ்டமுஷ்டங்கள், இறைவன் இந்த விக்கிரகத்தில் மட்டுமில்லை இயற்கையாகவே எட்டு இடங்களில் வழிபட்டிருக்கிறான். இது அஷ்டமூர்த்தம் என்று சொல்லுவார்கள். அது பஞ்சபூதங்கள், நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம், மற்றது அடுத்ததாக சூரிய சந்திரன் என்ற ரெண்டு சுடர்கள், அடுத்ததாக எல்லா உயிர்கள். இந்த எட்டு இடங்களையும் வி ஹேவ் டு ரெஸ்பெக்ட் பிகாஸ் காட் இஸ் ஆல்ரெடி ப்ரெசன்ஸ் தேர். அது அப்போ அதில் இந்த பூமிக்கு நாங்கள் செய்கின்றது தான் இந்த என்ன சொல்கிறது பேப்பர்கள் தான் குறைவாக பாவிக்கணும். அடுத்ததாக அந்த இது வந்தால் கிணறு கேட்குற கலண்டர் மட்டங்கள் எல்லாம் வந்தால் என்ன செய்கிறது, நான் ரீசைக்கிளுக்கு போடுங்க, ரீசைக்கிளுக்கு போடுங்க, அதில் தப்பு இல்லை. நாங்கள் விக்கிரகங்களை வழிபட்டுட்டு பிறகு திருப்பி கடலுக்கு போடுறோம் தானே, கைவிடுகிறோம் தானே, அதனுடைய இதில் எந்தவித தப்பும் இல்லை. இது அந்த நேரம் உங்களோட இன்வொகேஷன் இந்த பிரசன்ஸுக்கு அது வந்ததே தவிர அதில் மீன் சுத்தி வருவதாலேயோ மாமிசம் சுத்தி வருவதாலேயோ அதுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இது நாங்கள் இன்னும் எங்களுடைய சிலை வழிபாட்டை, விக்கிரக வழிபாட்டை, உருவ வழிபாட்டை, திருவுருவ படங்களின் வழிபாட்டை நன்றாக புரிந்து கொள்ள இன்னும் நன்றாக உதவும் எங்களுக்கு.
1: அற்புதமான விளக்கம். இதை இந்த விளக்கத்தை பற்றி கடந்த வெள்ளிக்கிழமை இங்கே நடைபெற்ற ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பல நேயர்கள் குழம்பி போயிருந்தார்கள். இந்த பிராம்டன்லே பிள்ளையார் சிலையை கொண்டு போய் வைத்தபோது அது எப்படி வைக்கலாமா அப்படி வைக்கலாமான்னு சொல்லி அந்த அதுக்கு புரிம்பாவே ஒரு நிகழ்ச்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார்கள். அந்த நிகழ்ச்சியிலே இதை நான் இப்பொழுது உங்களிடம் கேட்டதை சரியாக தெரிந்து கொண்டு நினைக்கின்றேன். மை அதர் குவஸ்டன், என்னுடைய அடுத்த கேள்வி, ஆகாஷிக் ரீடிங் என்று சொல்லி ஒரு ரீடிங்கை பற்றி என்று நாங்கள் ஒரு விவரம் கொடுத்திருந்தோம். இந்த ஆகாஷிக் ரீடிங் என்ன என்று நான் ஆய்வு செய்தபோது எனக்கு கிடைத்தது வந்து அருள் வாக்கு, அருள் வாக்கு சொல்லுதல். ஸோ இந்த அருள் வாக்கு எப்படி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஆலயங்களிலே, சிறு சிறு ஆலயங்களிலே வந்து கலையாடி அங்கே அருள் வாக்கு சொல்வார்கள். இன்னும் சில இடங்களில் போனீங்கன்னா ஒரு ஒருவர் இருப்பார், அவர் சின்ன ஒரு பூஜையில் இருப்பார், அவர் அந்த பூஜையில் இருந்து நீங்கள் கேட்கறத சொல்லுவார் அருள் வாக்கு. இது பல இடங்கள்லேயே அது பலிதமாகி இருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். சில இடங்களிலே மிகச்சிறிய வயதிலேயே இந்த அருள் வாக்கு சொல்லப்படுவதும் அது பலிதமாவதும் இருக்கிறதையும் பார்க்கின்றோம். அப்படி பார்க்கிற போது இலங்கையிலே அண்மையிலே ஒரு 8 வயது சிறுமி, 4 வயது சிறுமி அந்த அருள் வாக்கை சொல்வது சரியாக மிகச்சரியாக இருந்ததை பார்க்கின்றோம். இந்த அருள் வாக்கு, இந்த ஆகாஷிக் ரீடிங், நான் கேட்டேன் ஓகே ஆகாஷிக் ரீடிங் என்ன, இது பிரபஞ்சத்திலிருந்து எடுத்து சொல்றது, பிரபஞ்சத்திலிருந்து பெற்று சொல்லப்படுகின்ற ஒன்று என்று சொல்லி எனக்கு விளக்கம் தந்தார்கள். பட் அதுக்கு பிறகு நான் அதை இன்னும் டீப்பாக பார்த்தபோது அருள் வாக்கு என்று சொல்லி இருந்தது. இந்த அருள் வாக்கு சொல்கிறது எப்பொழுது வந்தது, இதனுடைய தாற்பரியம் என்ன, இது உண்மைதானா?
2: முதலாவதாக இந்த வாக்கு, நான் பேசுகிறேன், நடராஜுமர்கள் பேசுகின்றார்கள், அதில் பேச டங் டு டிம்பனி, உங்கள் நாக்கிலிருந்து உதட்டிலிருந்து அந்த பேச்சு வருகின்றது, அந்த பேச்சு வேற. அதை நான் இங்கே என்னுடைய காதலே செவிப்பறை மென்சபுக்கு வந்தவுடனே நாங்கள் அதை கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ இந்த ஸ்பீச்சில் அல்லது இந்த பேச்சில் பார்த்தோமென்றால் இது வந்து அதை உந்தி முதலா முந்து வழி தோன்றி, இது நன்னூல் சூத்திரம். ஒரு பேச்சு எப்படி பிறக்குதுன்னு சொல்றது, உந்து என்றால் அடி வயிற்றிலிருந்து, இதில் அதை வந்து சொல்லுவார்கள் அந்த பேர்த் ஆஃப் த ஸ்பீச் வந்து வர்றது வந்து எப்படி என்று சொல்லி, அடி வயிற்றிலிருந்து வந்து இந்த தசைகளில் வந்து அதில் வந்து இருக்குது, ஒரிஜினேட்டர் பிரெயினில் இருந்து வர்றது, மற்றது அதில் இருந்து ஒரிஜினேட்டர், மற்றது கோஆர்டினேட்டர், வைப்ரேட்டர், ரெகுலேட்டர், மாடுலேட்டர் எல்லாம் இருக்கின்றது. அப்போ இதெல்லாம் வந்து தொண்டைக்கு குரல் நான் வருகின்றது, அப்புறம் உதட்டுக்கு வந்தால் அன்னம் இதில் இருக்கிறது. இதில் பிரெயினில் ஸ்ட்ரோக் வந்தால் ஸ்பீச் போயிடும், ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் பேரலைஸ்டானால் ஸ்பீச் போயிடும், வோக்கல் கோர்ட்டில் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தாலே எங்களுக்கு குரல் கீறி ஸ்பீச் போகுது, நாக்கு உதடு பல்லு போனால் சொல்லு போச்சு. 6 இடங்கள் சொல்கிறார் உற்பத்தி, இது மெடிக்கல் சயின்ஸ்ல கூட இல்ல, அவ்வளவு அற்புதமா நன்னூல்ல சொல்லியிருக்காரு. உந்தி முதலா முந்துவாளி தோன்றி என்ற பாடல்ல அருமையாக இந்த வாக்கு எப்படி தோன்றுகின்றது, எங்கே இருந்து வருகின்றது என்றதில் பற்றியெல்லாம் சொல்லுகின்றார். இது வந்து சொல்ற வாக்கு சத்தம் போட்டு நான் கதைக்க நீங்கள் கேட்கிறது, இஸ் அ க்ரோஸ் ஸ்பீச். அதான் நடக்குது, அது சொல்றது வைகரி
1: வைகரி
2: வைகரி. இதே மாதிரியாக இந்த வைகரி என்ற இதுக்கு வேற முதல் இந்த வாக்கு வந்து அதுக்கு முந்தின நிலை ஒன்று இருக்கிறது, அதை சொல்லுவார்கள் மத்திமை. அதை சொல்லுவார்கள் மத்திமை. இந்த மத்திமை என்ற இடத்திலேயே வாக்கு வருகின்ற பொழுது சொல்லுவார்கள் அது வந்து வெளியில் வரையலை. இப்போ நான் உங்களோட கதைத்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்குது. அப்போ நான் என்ன கதைக்க போறேன்றது உள்ளுக்கு எனக்கு கேட்குதல்லோ. I can hear that within me, but you cannot hear. That is madhime. That is madhime. அப்படி கதைக்கிறதுக்கு முதல் எனக்கு தெரிய முதலே உள்ளுக்கு சாடையா தெரியும் முழுக்க தெரியாது. What I am going to sell என்றது எனக்கு கொஞ்சம் தெரியுது கொஞ்சம் தெரியல. அது அதுக்கு முதல் இதுக்கு ஃபார்மேஷனை சொல்றேன். தட் ஸ்பஷந்தி சொல்லுவார்கள் மயில் முட்டைக்குள்ள மயில் குஞ்சு இருக்குமா, அதுக்குள்ள அந்த வண்ணம் எப்படி கலந்து போயிருக்கோ அது முதலா இருக்குமா, அது பஷந்தி. அதுக்கு முந்தி இருக்கிற வார்த்தை சூச்சுமை அல்லது பறைவாக்கு, அது தெரியாது. இதுதான் நாலு வகையான வாக்கு. சூக்குமை என்றால் வெளிமக்கு கூட தெரியாமல் வெளிப்படாமல் இருக்கிற நிலையில வாக்கு. பஷந்தி வெளிப்பட தொடங்குது, இது மூலாதாரத்திலிருந்து தான் தொடங்குறதாம். இப்ப பஷந்தி வந்து அப்படியே சூக்கும மூலாதாரத்தில இருந்து மேல வேற பஷந்தி வரையக்குள்ள ஜாடையா தெரியுது என்ன சொல்ல போறேன்னு, என்னத்தை பத்தி கதைக்க போறேன்னு ஒரு வேக் விஷுவலைசேஷன் ஆஃப் மை ஸ்பீச் டு கம் உனக்கு தெரியுது. மத்திமை எனக்கு தெரியுது ஆனா உங்களுக்கு தெரியாது. வைகரி நான் சொல்லுறேன் உங்களுக்கு தெரியுது, நீங்க கேக்குறீங்க. இதுதான் ஃபோர் ஸ்பீச்சஸ். இதுல யோகிகள் ஞானிகள் எங்களுக்கு வந்து இப்ப நான் சொன்னா தான் உங்களுக்கு கேட்கும், நீங்க சொன்னா தான் எனக்கு கேட்கும். நீங்கள் இதுல வானொலிக்கு முன்னால இருந்து கொண்டு இந்த மதுக்கு முன்னால இருந்து கொண்டு மனதில கேள்விய நினைச்சு கொண்டு லம்போதரன் எங்க பாப்பம் சொல்லுங்க மனதுக்கு நினைச்சால் எனக்கு தெரியாது. பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் த பவர்ஸ் டு பெர்சீவ் யுவர் மத்திமா ஸ்பீச். அது சில பேருக்கு உண்டு, அவர்கள் சில பேர் ஞானிகள், சில பேர் யோகிகள், சில பேர் சைக்கிக் ரீடிங். நோட் ஞானிகளும் இல்லை யோகிகளும் இல்லை, சும்மா பார்த்து சொல்றது சைக்கிக் ரீடிங். ஆனா எல்லா ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் அது கிடையாது. விவேகானந்தர் ஒரு முறை அவர் டிராவல் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது அவருடைய தாயார் உடல்நலத்தை பற்றி கவலைப்பட்டார். ஒரு இடத்துல போய் இப்படி அருள் வாக்கு சொல்லவுடன் கேட்க அவன் அவரை பற்றி சொல்லி உனக்கு கடிதம் வரும் என்று சொல்லுகின்றார். அதே மாதிரி அவருக்கு வருது. இது விவேகானந்தர். அதுக்காக விவேகானந்தர் ஞானி இல்லை என்று இல்லை, அவருக்கு அருள் வாக்கு சொன்னவர் ஞானி என்றும் இல்லை. இட் டசன்ட் ஹேவ் எனி கோரிலேஷன் வித் தி ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட். But it is, comes as a siddhi, a power for some of the spiritually advanced souls. இது மத்திமையில வரும் மத்திமை. அது உங்களுக்கு தெரிகிறத அவர் சொல்லுவார். அதான் எனக்கு கிட்ட இல்லை என்னுடைய உறவினர் ஒருவர் சொன்னார், நான் அருள்வாக்கு கேட்க போயிருந்தேன் இங்கே அருள்வாக்கு சொல்லுவவரிடம். அப்போ வந்து நான் அந்த நேரம் ரியல் எஸ்டேட் படித்து கொண்டிருந்தேன். அப்போ என்னுடைய வேலையை விட்டுட்டு இதில் வர்றது என்றால் யோசித்து கொண்டிருந்தேன். உள்ளுக்குள்ளே கொஞ்சம் குழப்ப நிலை இருந்தது. அவரோட அருள்வாக்கு சொல்லுவா அவர் சொன்னார், நீ உன்னுடைய வேலையை விடுவாய், நீ ரியல் எஸ்டேட் தான் செய்ய போகிறாய், அதுதான் வரப்போறாயின்னு சொன்னதுண்டு. ஆனால் ஏற்கனவே அவனோட மனதிலே அது இருக்குத்தானே, அவ சொல்லாமலே அவர் அதை உணர்ந்து சொல்லக்கூடியதாக இருக்கும். இது மத்திமை வாக்கை. உங்களுக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள், உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களுடைய ஐடியாஸ், உங்களுடைய பிளான்ஸ், அதுகளை அவர் வாங்கி அவர் அதுக்கு பதில் சொல்றது, உந்துதல் கொடுக்கறது. இதை வந்து ஒரு வழிகாட்டியாக செய்யலாம். இது ஒரு தொண்டு, உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங். அந்த நேரத்தில் இப்படி செய் அப்படி செய் என்று சொன்னால் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரும், ஊக்கம் வரும். அது கடவுள் நம்பிக்கையும் அதோட சேர்த்து ஊட்டி ஒரு கைடன்ஸ் கொடுப்பார்கள். அதை மிஸ்யூஸ் பண்ணுபவர்களும் இருக்கிறார்கள், பணம் பண்றதற்கு தன்வதற்கு மிஸ்யூஸ் பண்ணுபவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இதை நல்ல விதத்திலே ஒரு அதற்கு பாவிக்கலாம். இது அரை வாக்கில் ஒன்று. இன்னொன்று இருக்குது, எனக்கே தெரியாது உள்ளுக்குள்ள, எனக்கே தெரியாது அவருக்கு தெரிஞ்சிடும். ஸ்ரீ சத்யஜித் பாபாவோட எல்லாம் இருந்தது, எனக்கே தெரியாது என்ன சொல்ல போறேன் என்ன நடக்க போறேன் அவர் சொல்லிடுவார். ஒரு இலங்கையில் இருந்து ஒரு கல்வித்துறையிலே பணியாற்றுகின்ற ஒருத்தர் போயிருந்தார். அமர்ந்திருந்த பொழுது அப்படி வரிசையிலேயே பாபா வந்து கொண்டிருக்கார். இவளுக்கு முன்னாலே சற்று மினக்கட்டார். மினக்கட பக்கத்தில் இருந்தவர் பாபாவுக்கு அவர் அறிமுகப்படுத்துகிறார். அந்த நேரம் நான் நினைக்கிறேன் டிஸ்ட்ரிக்ட் எடுக்கேஷன் சம்திங் அந்த அவருடைய டைட்டிலை சொல்லி அறிமுகப்படுத்த பாபா திருப்பி நோ என்று சொல்லி அவருக்கு கரெக்ட் பண்ணி அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிற பதவியை சொல்லி என்று சொல்லி அவர் அறிமுகப்படுத்தி போட்டு போட்டார். இவர் இங்கே வர அவருக்கு ஒரு மோஷன் அங்கே இருக்குது, இவருக்கே தெரியாது. பார்த்தீர்களா, இதெல்லாம் வாக்குகளை அது வர்றதுக்கு முந்தியே கண்டுபிடிக்கிறது. ஆகவே இவர் இப்படி வந்த பிறகு இவர் ஆட்ட போகின்ற கதைகள் இதுகள் எல்லாம் இங்கே முதலே வந்துடும்,
1: முதலே வந்துடும்.
2: இதுதான் அந்த நிலைமை. அதனுடைய இதை அருள் வாக்கு சொல்லுபவர்கள் எல்லாம் அருளாளர்கள் அல்ல, அருளாளர்கள் எல்லாரும் அருள் வாக்கு சொல்வதில்லை.
1: இது எப்படி வாய்க்குது? இது இது இது
2: ஒரு சில பேருக்கு பிறப்பிலேயே வந்துருக்கு, சில பேருக்கு ஆக்சிடென்டலா இடையில வருகுது. நம்புங்கள் நாராயணன் இருந்தார், நம்புங்கள் நாராயணன் வந்து பெரிய ஒரு தொழிலதிபர், மில் வைத்திருந்தார், இந்தியாவில் இருந்தவர், இப்போ இருக்கின்றார் நினைக்கிறேன், தெரியவில்லை. அவர் ஒரு முறை அந்த மில்லிலே பெல்ட்டை இழுத்து மாட்டுகின்ற பொழுது விழுந்து தலையிலே அடிபட்டு தலை காயம்பட்டு வைத்தியசாலையில் இருந்தார். அதுல இருந்து நினைவு தெரிவிக்கின்ற பொழுது எக்ஸ்ட்ரா சென்சுவல் பெர்செப்ஷன் ESP என்று சொல்லுவார்கள், டக்கண்டு எதிர்ப்பு உரத்து வாங்கிவிட்டார் வைத்தியசாலையில் இருக்கின்ற பொழுது. எங்களுக்கு தெரியும் மகாராஜா சுண்டைக்கு இலங்கையில இருக்கின்ற தொழில் நிறுவனம், அந்த நிறுவனம் அந்த காலத்திலே இலங்கைக்கு போவதா இல்லையா என்று யோசித்துக் கொண்டிருக்கிற பொழுது நம்புகள் நாராயணன் போனார்கள், சொன்னார் இலங்கைக்கு போ, உனக்கு வாய்ப்பு கிடைக்கும், நீ நல்லா வருவாய் என்று. அந்த காலத்திலே மகாவலி அபிவிருத்தி திட்டம் நடந்து கொண்டிருந்த காலம், லலித திருமலை ஜிஆர் ஜவஹர் அரசாங்க காலம், அவர் வந்து மகாராஜா நிறுவனம் இலங்கையிலே நன்றாக இருக்கின்றது. அதான் இந்த அந்த வாக்கு, அது ஆக்சிடென்ட் ஆல தலையில அடிபட்ட பிறகு வந்த என்று சொல்லுகின்றார். சில பேர் கடவுளுடைய வழிபாட்டினூடாக வந்தது என்று சொல்லுகிறார்கள். சில ஞானியர்களுக்கு இயற்கையாக இருக்கின்றது. ஸ்ரீ ராமகிருஷ்ணரை அவருடைய அந்திம காலத்திலே விவேகானந்தர் ஒரு முறை அவரை படுத்திருக்கின்றார், இவர் பக்கத்தில் இருக்கின்றார், அப்போ யோசிக்கின்றார், இவரை அவதாரம் அவதாரம் என்று அவர் நல்லா சோதித்து போக சொல்லுகிறாரே, இந்த நேரம் இவர் தன்னை அவதாரம் என்று சொன்னார் என்றால் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று தன்னுடைய மனதிலே நினைக்க ராமகிருஷ்ணர் எழுப்பித்தனர். இவன் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் வந்தானோ அவனே இந்த ராமகிருஷ்ணனாக வந்திருக்கிறான் என்று உடனே சொன்னார். இது உள்ளுக்கு இருக்கிறத டக்கன் எடுத்து வெளியே சொல்றது, இதுதான் அருள் வாக்கு. இதுல வழிகாட்டலும் உண்டு, அருளாளர்கள் உண்டு, ஞானிகள் உண்டு, அவதாரங்கள் உண்டு, சைக்கிக் ரீடிங் சாத்திரக்காரர்களும் உண்டு, ஏமாற்று பித்தலாட்டக்காரர்களும் உண்டு.
1: இந்த இதை எனக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க டாக்டர், இந்த சைக்கிக் ரீடர்ஸையும் இந்த அருளாளர்கள் அருள் வாக்கு சொல்லுவர்களையும் வந்து கொஞ்சம்
2: இட்ஸ் எ பவர் யார்கிட்ட இருக்குன்றதை பொறுத்தது.
1: சரியா இருக்குமா? How can you judge?
2: இருக்குது. ரஸ்புடின் இருந்தான் தானே, ரஷ்யாவிலே ரஸ்புடின் இருந்தான் கேட்டிருப்பீர்கள். அவர் பெரிய வைத்தியங்கள் எல்லாம் செய்தான், குணமானது தானே. அப்ப அது எங்கே இருக்கின்றது என்பதை பொறுத்தது. நான் சமீப காலத்தில் ஒரு முறை இந்தியாவுக்கு போயிருந்தேன், மதுரைக்கு. மதுரைக்கு போயிருந்த காலத்திலே மதுரைக்கு பக்கத்தில் இருக்கின்ற பழமுதிர்ச்சியோட அந்த கோயில் வேலை வெளியில வரும்பொழுது அதில் அந்த
1: அழகர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கு,
2: ஓ அதில் வரும்பொழுது அந்த பிச்சைக்காரர் மாதிரி ஒருத்தர் வந்தார், கையில் ஒரு சின்ன வேலுண்டம் வைத்திருந்தேன். நான் அவருக்கு கொஞ்சம் காசை கொடுத்தேன், அந்த சாப்பிட்டு பண்ணுறதுக்காக கொடுத்தேன். அப்போ அவர் சடாரணு நான் அந்த வாகனத்தில் ஏற பொழுது அவர் வந்து சொன்னார், இந்த அருள்வாக்கை கேட்டுட்டு போகிட்டு போனதில் கையை பிடித்து இழுத்து கையில் வேலை வைத்து கொண்டு சொன்னார் இருந்து கொண்டு நீர் வந்திருக்கிற பயணம் நீர் எதிர்பார்த்து வரவில்லை இந்த கோயிலுக்கு, உண்மை நான் அந்த கோயிலுக்கு கண்டு நான் வெளிக்கிட்டு வரவில்லை, டக்கண்டு வந்த பொழுது இருந்தா போல ஞாபகம் பண்ணி வந்தேன். இரண்டாவது சொன்னார், நீர் வந்த பயணங்களில் இந்த கோயில் வழிபாடுகள் செய்து கொண்டிருக்கிறீர், ஆனால் உமக்கு எந்த விதமான தேவையங்கிறது நீர் வழிபடையில, பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் எனி நீட் சொன்னார். அண்ட் யூ ஹேவ் சம் வொரிஸ் என்று சொல்லி அந்த வொரிஸையும் சொன்னார், அவ்வளவும் சொன்னார், ஓ சொன்னார் அதெல்லாம். அப்ப அவருக்கு எப்படி தெரிகிறது எல்லாம்? இது சாதாரண வழியில இருக்கிற உடனே அவருக்கு 810 ரூபாய் தூக்கி வச்சுட்டு நான் காரில் ஏதாவது விடாம கலைஞ்சு கலைஞ்சு காசு கேட்டு கொண்டிருக்கிறேன். அப்ப இது ஒவ்வொருத்தர் பாவிக்கிற விதத்தை பொறுத்தது. அப்ப அவருக்கு அந்த சக்தி இருக்குது, அதை அதுக்காக ஒரே வழியாக அடிபணிந்து இவர் தான் சுவாமி என்றது இல்லை. அவருக்கு சிலவேளை புத்தி இருந்தால் இவர் தானே அவதாரம் பண்ணிடுவார், அவருக்கு பின்னால் ஒரு கூட்டமே சேர்ந்துடும்.
1: சைக்கிக் ரீடர்ஸ், இது இது வந்து கொஞ்சம் எனக்கு கண்ட்ரோவர்ஷியலான டாபிக். பட்
2: சைக்கிக் ரீடர்ஸ் வந்து ஒன்று வந்து பையன் சொல்வது, எங்கள் ஊரில் வந்து நினைச்ச காரியம் சொல்வதென்று இருக்கின்றது, நினைச்ச பிரச்சனம் என்று சொல்லுவார்கள் சமஸ்கிருதத்தில். இது ஒரு ஜோதிட சாஸ்திரம், ஒருவர் பிரச்சனை சாஸ்திரம் என்று சொல்லுவார்கள். அதில் நினைச்ச காரியம், எனக்கு வீட்டுக்கு முன்னால் இருந்த ஒரு பிராமணர் கூட அதை செய்து கொண்டு வந்தார், மிகவும் அன்புக்கு அன்பாக என்னை பார்த்தவர்கள். அதனால் அவர் வந்து நிச்சயகாரியம்னா அது வந்து சொல்றதுக்கு ஒரு இது இருக்குது, அதுக்கு ஒரு முறை இருக்குது. உதாரணமாக ஒருவர் வந்து ஒரு கேட்க ஒரு எங்களுக்கு ஒரு பொருள் துளைந்து விட்டது, அல்லது ஒரு வியாதியும் நடக்க போகுது, ஒரு வியாதியில் இருக்கிறார் எலும்பு வேற நிச்சயம் நடக்குமான்னு கேட்பதுக்கு வருவோம். அதில் இவ்வளவு காசுண்டு கிடையாது. நாங்கள் வந்து போய் அவன கேட்கலாம், பார்ப்பார் எந்த நேரத்தில் வருகிறார்கள், எந்த கிழமையில வருகிறார்கள், ஒரு ஆள் வருதோ ரெண்டாள் வருதோ மூன்றாள் வருதோ, எந்த திக்கில் இருந்து வருகிறார்கள், எந்த கோலத்தில் இருந்து வருகிறார்கள், என்னென்ன வஸ்திரம் தரித்திருக்கிறார்கள். போன உடனே வித்தி வைத்து போட்டு ஒரு கிழமையின் பெயர் சொல்லு, ஒரு பூவின் பெயர் சொல்லு, ஒரு இலக்கத்தின் சொல்லு என்று சொல்லி ஒவ்வொன்றுக்கும் பொருள் இருக்குது, பாட்டாக இருக்கின்றது. கிழக்கு திசையிலிருந்து ஒருவர் வந்தால் என்ன பலன், ரெண்டு திசை வந்தால் என்ன பலன், மூன்று திசை வந்தால் என்ன பலன், கைம்பெண் வந்தால் என்ன பலன், தலைவரி கோலத்தில் வந்தால் என்ன பலன், வெள்ளாடை உடுத்தி வந்தால் என்ன பலன், கருப்பாடை உடுத்தி வந்தால் என்ன பலன், அந்தி சாயும் பொழுது வந்தால் என்ன பலன், அதிகாலையில் வந்தால் என்ன பலன், குந்தி இருந்து கேட்டால் என்ன பலன், கூட இருந்து கேட்டால் என்ன பலன், இது எல்லாத்துக்கும் இருக்குது. அதுல எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு காம்பினேஷன் பெர்மிட்டேஷன் அதை போட்டுட்டு அவர்கள் அந்த நிகழ்தகவை சொல்லுவார்கள். இந்த பொருள் வந்து கிடையாது, இது நீ உயிருள்ள பொருளை பற்றி கேட்டு வந்திருக்கிற, அதை அழிஞ்சு போச்சு, மாடு கொண்டு வெட்டி போட்டாங்க, அதில் உயிருள்ள பொருளை பற்றி வந்திருக்கிற, தென்கிழக்கு திசையில் போய் கொண்டிருக்குது, போய்பிடி. அதில் நீ ஒரு உலோக பொருளை பற்றி வந்திருக்கிற, பவுனை பற்றி வந்திருக்கிற, தண்ணி போகிற இடத்துல நிற்குது, கிணத்தடியில் குளிக்க போட்டுது மோதிரம் அடே, அல்லது திருட்டு போயிட்டுது வராது, இப்படியெல்லாம் சொல்லுவார்கள். இது நிச்ச காரியம், இது சாஸ்திர விதி, இது படித்து சொல்லுவது, இது சக்தி இல்லை, இது படித்து கான்சென்ட்ரேட் பண்ணி பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸால சொல்றது, படித்து சொல்வது, அது ஒரு கல்வி.
1: இப்போ பாருங்க, இந்த சின்ன சின்ன ஆலயங்களில் கலையாடி சொல்றது இருக்கோ,
2: அதுவும் இருக்கிறது. கலையாடி சொல்வதிலே சில அது நேரம் அறுவை வாக்கு வருவது உண்டு, அவரே கொள்ள அதில் பலிதமாவதும் உண்டு. என்னுடைய நண்பர் ஒருவர் இங்கே இருக்கின்றார், அவர் சொன்னார் தான் அந்த நாளில் இருந்த பொழுது அங்கே இருக்கிற பல்கலைக்கழக மாணவராக இருந்த பொழுது அந்த பொண்ணு சொன்னார், நீ இங்கே இருந்து இந்தியா போவாய், ஆனால் இந்தியாவில் படிக்க மாட்டேன், நீ கனடா போவாய்னு அந்த பொண்ணு கலையாடி சொன்னாவாம். அந்த நேரம் பொழுது அவருக்கு இந்தியா போகிற எண்ணவும் இருக்கவில்லை, கனடாவுக்கு போகிற எண்ணவும் இருக்கவில்லை, இல்லை இன்றைக்கு கனடாவிலே அவர் இருக்கின்றார். இது கலையாடும் பொழுது சொன்ன வாக்கு.
1: சரி, ஓகே. இப்போ இங்கே வந்து சில வட அமெரிக்காவிலே கூட, இந்த விஞ்ஞான வளர்ச்சி கண்ட நாடுகளிலே கூட சில கோர்ட் கேசஸ் தீர்க்க முடியாமல், எத்தனையோ வருடங்கள் அது தீர்க்க முடியாமல் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்தால், சில வேளைகளிலே ஒரு சைக்கிக் ரீடர்கிட்ட போய் அந்த சைக்கிக் ரீடரோட கைடன்ஸோட அந்த கோர்ட் கேஸை திருப்பி எடுத்த சம்பவங்கள் நிறைய இருக்கு.
2: அது வந்து அது அந்த இன்வெஸ்டிகேட்டர் அல்லது பொறுப்பாளருடைய பர்சனாலிட்டி தான் இருக்குது. சைக்கிக் ரீடிங்கை நீங்கள் எவிடென்ஸாக கோர்ட்ஸில் கொடுக்க இயலாது, பட் இட் கிவ்ஸ் சம் டிரெக்ஷன் அண்ட் க்ளூ டு சர்ச் ஃபார் எவிடென்ஸ்.
1: இட் இஸ் நாட் எவிடென்ஸ்.
2: அதே மாதிரி தான் நாங்கள் வாழ்க்கையிலே சைக்கிக் ரீடிங்ஸை நாங்கள் ஏதோ வேத வாக்காக எடுக்கப்படாது. இட் கிவ்ஸ் அஸ் எ கைட்லைன். It's not a, what do you call, determined law. உங்களுக்கு தந்தது இப்படி செய்யண்டில்ல. It gives us a guideline and guidance. அவ்வளவுதான். அப்படிதான் நாங்கள் சைக்கிக் ரீடிங்ஸ் எடுக்க வேண்டும். அடுத்ததாக இன்னொன்று, இது பிரபஞ்சத்தில் இருந்து வருகின்றது சொல்லுது. பிரபஞ்சத்தில் இருந்து இறக்கப்படுகின்றது வேத ஆகமங்கள், காஸ்மிக் பொட்டன்ஷியலில் இருந்து வர்றது, அது வேறு, சைக்கிக் பொட்டன்ஷியல் வேறு. அதை எடுத்தவர்கள் ரிஷிகள், அவர்களுக்கு அதை பார்க்க திருஷ்டி என்றால் பார்ப்பது, அவர்கள் ரிஷிகள் என்றால் இவற்றை பார்க்கக்கூடிய சக்தி வைத்தவர்கள். காஸ்மிக் சவுண்ட் பொட்டன்ஷியல் இருக்கிற இந்த மெசேஜ் ஆஃப் தி காஸ்மிக் மெசேஜ் ஆஃப் தி காஸ்மிக் ட்ரூத், அதான் மெய் என்று சொல்லுவோம். அதை டீசைவ் பண்ணி இறக்கி எங்களுக்கு வார்த்தைகளாக வடித்து வந்ததுதான் எங்களுடைய வேதங்கள், உபநிடதங்கள், ஆகமங்கள். இதுதான் குரான், இதுதான் பைபிள். அப்ப அந்த டீசைவ் பண்ணி கொடுக்கின்ற அந்த இது இருக்கின்றது, அது வேறு, அது அருள் வாக்கு அல்ல. அது ஏற்கனவே இருப்பதை அவர்கள் எடுத்துக் கொடுக்கிறார்கள். இது போனாலும் அந்த ட்ரூத் அப்படியே இருக்கும். அதான் இந்த உண்மைகளை சொல்லுகின்ற நூலை தமிழில் சொல்லுவார்கள், மெய் கண்ட சாஸ்திரம். மெய் என்றால் உண்மை, காஸ்மிக் ட்ரூத், தி ரிவீல்ட் ரெவல்யூஷன் ஆஃப் தி காஸ்மிக் ட்ரூத்.
1: டாக்டர், இதில் இன்னொரு ஒரு உதிரி கேள்வி. நாங்கள் பூஜைக்கு வந்து, நாங்கள் வந்து இந்த சோட சோபச்சாரத்தில் வந்து இந்த வீட்டில் செய்கின்ற ஆத்மார்த்தமான பூஜைக்கு வந்து சில வேளைகளில் வந்து நாங்கள் பூக்கள் பயன்படுத்துகிறோம். அந்த பூக்களை பல நாட்கள் அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் வைப்போம். பரம்பரான வீடுகளில் வந்து மச்ச மாமிசமும் அதுவும் எல்லாம் ஒரே ஃப்ரிட்ஜில் தான் இருக்கும். அதே இடத்துல பூவை வச்சுட்டு கொண்டு போய் சுவாமிக்கு பூஜை பண்ணலாமாங்கிற ஒரு கேள்வி.
2: உமநிலையம் வந்து அந்த புஷ்ப விதி என்னொன்று இருக்கின்றது. புஷ்ப விதி என்று கமலை ஞான பிரகாசர், தர்மபுர ஆதீனத்துக்கு குருவாக இருந்தவர், இல்லறத்தலைவர், ஒரு மகா ஞானி. அவர் மனைவியோடு இருந்து தான் பாடம் சொல்லிக் கொடுப்பாராம். அப்படியே மாணாக்கர் ஒருத்தர் யோசித்தார், இவர் என்ன மனைவியோட நெருக்கமாக இருக்கிறார், இவர் எப்படி இவ்வளவு ஞானவானாக இருக்க முடியும்ண்டு அவர் நினைத்தவுடன் அதான் வாக்கு தெரிஞ்சிட்டது அவருக்கு. அவர் நினைச்சோடனே இவருக்கு தெரிஞ்சிட்டது. அடுத்த நாள் பாடம் சொல்லிக்க மனைவியை கூப்பிட்டு தன்னுடைய தொடையிலே அமர சொன்னாராம். அமர்ந்து கொண்டு பாடம் சொல்லிக் கொடுக்கின்றார். பார்க்கின்ற மாணவருக்கு பார்வதி பரமேஸ்வரராக அவர் காட்சி அளிக்கின்றார். அவர்தான் கமலை ஞானப்பிரகாசர், அவர் இல்லறத்தார். அவருடைய வழியிலே தான் தர்மயாதீன குரு முதல்வர் முதல் முதல் வந்து அவருடைய சன்னியாசம் எடுத்து அவர் தர்மய குரு ஆதீனம் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்றது. அந்த கமல ஞான பிரகாசர் வந்து புட்ப விதி, அதாவது புஷ்ப விதி என்றது எழுதுகிறார். என்னென்ன பூக்களை பாவிக்க வேண்டும், என்னென்ன பூக்களை பாவிக்கப்படாது என்ற விதியெல்லாம் எழுதியிருக்கின்றார். அதிலே விளக்கமாக இருக்கின்றது. ஆரம்ப நாவலர் வந்து சிவாலய கைங்கரியவியல்ல எப்படிப்பட்ட பூக்களை நாங்கள் பாவிக்க வேண்டும், எப்படிப்பட்ட பூக்களை பாவிக்கக்கூடாது என்ற விபரங்களை எல்லாம் போட்டு வைத்திருக்கிறார். சிவாலய கைங்கரியவியல் என்று சொல்லி அவருடைய சைவ வினாவிடையிலே ஒரு பகுதி இருக்கின்றது. கோயிலை போய் கூட்டி எப்படிப்பட்ட பூக்கள், பத்திர புஷ்பம் எடுத்தல் என்று அர்த்தம் இருக்கின்றது. அப்போ எப்படிப்பட்ட பூக்களை பாவிக்க வேண்டும், கடவுட் பூசைக்கு ஆகாத பூக்களவை, எடுத்து வைத்து உலர்ந்த பூ, எடுத்து வைத்து உலர்ந்த பூவும், தானே விழுந்து கிடந்த பூவும், பழம்பூவும், உதிர்ந்த பூவும், அரும்பும், இரவில் எடுத்த பூவும், கைச்சீலை, எருக்கு இலை, ஆமணக்கிளை இவற்றில் கொண்டு வந்த பூவும், காற்றின் அடிபட்ட பூவும், புழுக்கடி, எச்சம், சிலந்தி, நூல், மயிர் என்பவற்றோடு கூடிய பூவும், மோந்த பூவுமா, இவ்வளவு பூவும் பூசக்குதவாது. இது புஷ்ப விதியின் சுருக்கம ஆரம்ப நாவலர் ஒரு வசனத்தில் சொல்லியிருக்கிறார். அப்போ பழம்பூ உதவாது. அதே மாதிரி பின்னப்படுத்தப்பட்ட பூ, நாங்கள் தான் பூஜைக்கெல்லாம் இதழ்களை கொடுத்துத்தானே கொடுக்கணும், என்னுடைய வீட்டில் கூட அப்படித்தான் சொல்லணும், அதுக்கும் பூஜைக்கு கூடாது, முழுமையாக உதவணும். மகாவிஷ்ணு சிவனுக்கு 1000 தாமலர் கொண்டு பூஜை செய்கின்ற பொழுது கடைசியாக எல்லாம் பார்த்தா 999 முடிஞ்சிச்சு, ஒன்று கணக்கு மிஸ் பண்ணிட்டார். உடனே ஒரு இதழ் எடுத்து போட்டிருக்கலாம் தானே,
1: இது
2: தன்னுடைய கண்ணை எடுத்து போட்டார், தன்னுடைய கண்ணை எடுத்து போட்டார். அதான் புண்டரீகாஷன் அவருக்கு பெயர். இந்த அதாவது அந்த அந்த
1: தாமரை
2: தாமரையாக தாமரை போன்ற கண் தாமரையாக போட்டவன், ரெண்டும் பேரும் இரண்டு அர்த்தத்துக்கும் பேரும் புண்டரீகாஷன்
1: தாமரை.
2: அப்ப அச்சம் என்ற கண், ஒருத்தர் அச்சம் என்ற ஒருத்தருடைய கண், காமாட்சி என்ற காமக்கண், மீனாட்சி என்றா மீன் போல கண், விசாலாட்சி என்றா விசாலமான கண், அந்த காம கண்ணியார் என்று சங்கப்புலவர் ஒருத்தர் இருந்திருக்கின்றார். காமாட்சியினுடைய தமிழ் பெயர் அது. அப்ப இந்த இப்படிப்பட்ட அந்த அப்ப பூவை அவர் உதிர்ந்து பிச்சு எடுத்து போடப்படாது. இது விதி, இது விதி, விதி தெரிந்திருக்க வேணும். ஆனால் எங்களுக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இங்கே எல்லா சீசனுக்கும் பூ வராது, ஒவ்வொரு நாளும் போய் பூக்கடையில் பூ எடுக்க இயலாது, முன்னால் பூ மரம் வைத்து எடுக்க முடியாது. ஆனால் இப்போ சீசன் வருகுது, தயவு செய்து உங்களை வீட்டில் முன்னால் கொத்தி பூங்கண்டு வைக்கின்ற போது மலர்கின்ற பூக்களை வைத்து பூனை அதில் உதற விடாமல் அதில் ஒன்று ரெண்டாலும் எடுத்து சுவாமிக்கு ஒரு நாளும் பயங்கள் மிகுந்த புண்ணியமாக பாவம் போகும், வீட்டில் மங்களம் வரும். கன பேர் வீட்டில் பூக்கண்டு வைத்திருப்பார்கள், உயிர்ந்து கொட்டும், சுவாமிக்கு எடுத்து வைக்க மாட்டேன். ஆனால் வீட்டில் நிறைய பிரச்சனை, அந்த பூவில கொஞ்சம் எடுத்து சுவாமிக்கு வைத்தால் அறவாசி பிராஜனம் ஓடும். எங்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் எங்களுடைய கர்மா. நாங்கள் வினை சொல்றது இது மாமனால பிரச்சனை, மாமியால பிரச்சனை, மனுஷியால பிரச்சனை, மனுஷனால பிரச்சனை, ஒருவராலும் இல்லை. தீதம் நன்றம் புறவரவாரா, அதான் இருக்கிறது. அப்ப என்ன சொல்றது, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன். இந்த வினைப்பயன் எல்லாம் ஓய்ந்து போக வேணும் என்றால் அவருக்கு போட வேணும். ஒரு பில்வம் வச்சால் சொல்வார்கள், திரிஜன்ம பாப சம்ஹாரம் ஏக பில்வம் சிவார்ப்பணம். ஒரு வில்வமிலையை எடுத்து சிவனுக்கு வச்சால் 3 ஜன்மங்கள்ல செய்த பாவம் போகுது. அஷ்ட தரித்திர விநாசக லிங்கம், 8 விதமான தரித்திரங்களையும் நாசம் செய்கின்றது லிங்கம். என்ன 8 விதமான தரித்திரம், 8 விதமான செல்வங்கள் இருக்கின்றன இல்லையா, அஷ்டலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி, வீரம் இருக்க வேணும், விஜயம் என்றால் புகழ் இருக்க வேணும், தனமற்றது சந்தானலட்சுமி இருக்கின்றது இல்லையா, அறிவு சந்தானம் எல்லாம் வேணும். இது ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதா தரித்திரம், தனம் இருக்காது,
1: ஒரு
2: தனம் இருந்தாலும் சாப்பாடு இருக்காது, தானியலட்சுமி தனம் தானியம் இருந்தாலும் சம்பத்து என்ன பிள்ளைகள் இருக்காது, தனம் தானியம் பிள்ளைகள் இருந்தாலும் அறிவு இருக்காது,
1: சின்ன
2: அறிவு இருந்தாலும் ஒரு துணிவு வீரம் இருக்காரு, மனைவியுடைய முந்தானைக்கு பின்னால இருப்பார், வீரம் இருக்காது, அடுத்து வீரம் இருந்தாலும் புகழ் இருக்காது, இதெல்லாம் இல்ல. அஷ்ட தரித்திர விநாசகலிங்கம் என்றால் அஷ்ட லட்சுமியும் வரும். பூ எடுத்து ஒரு வச்சாருந்து இந்த விதி விலக்கு தெரிஞ்சிருக்க வேணும். உதிர்ந்த பூக்களால பூஜை செய்வதற்கு உரிமை உண்டு, அது சன்னியாசிகளுக்கு உரியது. ஞான நிலையில இருக்கிற சன்னியாசிகள் பூவை கூட பிடுங்க வாண்டவர்கள், உதிர்ந்த பூவைத்தான் எடுத்து செய்வார்கள். சிவஞான சித்தியார் அது விதிவிலக்காக உண்டு. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய துணைவியார் சாரதாதேவி அவர்கள் அப்படி உதிர்ந்த பூவில கீழே துணி விரிச்சு வச்சு அந்த பூ எடுத்து பூஜை பண்ணியிருக்கிறா. எங்கள் ஊர்ல பவள மல்லிகை என்ற ஒரு மல்லிகை இருக்குது, அதுவும் உதிர்ந்த பிறகு எடுத்து பூஜை செய்வார்கள் சில பேர் செய்வார்கள். அதெல்லாம் விதி விலக்குகள். பூ இல்லை என்று கவலைப்பட தேவையில்லை. நீங்க வில்வமில வேண்டி வச்சால் 6 மாசத்துக்கு வச்சு பூஜை பண்ணலாம். வில்வமிலைக்கு நிர்மாலிய தோஷம் இல்லை, திருப்பி கழுவி போட்டு திருப்பியும் பூஜை பண்ணலாம். துளசி இலையும் இதே மாதிரி 6 மாசம் வச்சு பூஜை பண்ணலாம். ஆனா இங்க சூதர்சன இலைக்கு கொஞ்சம் கருகி உதிருது, அந்த பொடி ஆகுது. மற்ற மாதிரி செய்யலாம், அது இருக்கிறது. கொஞ்சம் வசதி இருந்து தங்கத்துல பூஜை வச்சீங்கன்னா அது எவ்வளவு காலக்கும் திருப்பி திருப்பி பூஜை பண்ணலாம் என்று ஆகம விதி இருக்குது. நான் செய்வதை பார்க்கவில்லை.
1: வணக்கம், கொஞ்சம் கேள்வி குயிக்கா இருக்கணும், வேண்டாம் 1 நிமிடம் தான் இருக்கிறது. வணக்கம்.
3: வணக்கம் ராஜ்குமார். வணக்கம் டாக்டர் கலைச்சவலகன். உண்மையில நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்க எனக்கு இந்த வானொலியை விட்டு அங்கலைஞ்சரை இறக்க மனம் இல்லை. ஒவ்வொரு நாட்டுக்கிழமையும் அப்படித்தான் நடக்கின்றது. எனக்கு எனக்கு நிறைய அறிய வேணும். நீங்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன ரீதியில உண்மையில வந்து ரெண்டு சொன்னால் இப்ப சில பேர் அந்த விளக்கம் சொல்லுவேன்னு தான் ஊருக்கு உபதேசம் எனக்கு நடி பாப்பான்னு சொல்லி அதுல வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து ஒரு சின்ன புள்ளி வந்து சாக்லேட் சாப்பிட்டு கொண்டிருக்கான். இனிப்பு இனிப்பு சாப்பிட்டு கொண்டிருக்க தான் வந்து சொல்லி சொல்ல நிப்பாட்டி நினைச்சு போட்டு ராமகிருஷ்ணன் கூட்டி கொண்டு போயிருக்குள்ள இந்த புள்ள வந்து இனிப்பு சாப்பிட்டு கொண்டிருக்கு, இதுக்கு ஒரு புத்தி சொல்லி நிப்பாட்ட சொல்லி. அப்ப அவர் சொன்னாராம் என்னன்னு சொன்னால் வாரக்கிழமை வேற சொல்லி நான் அது மனவழி சொல்றேன்னு சொல்லி. அப்ப இவருக்கு வந்து இந்த புள்ளைய கூட்டி வந்தாச்சு, ஒரு கதையும் திருப்பி கதைக்கிறாரு. அப்ப அடுத்த கிழமை போறதுக்குள்ள யோசிச்சிருக்கிறேன் உடனே புத்தி சொல்றவர் என்ன சொல்ல இல்லையான்னு சொல்லி. அப்ப போய் அடுத்த கிழமை கூட்டி கொண்டு போய் ராமகிருஷ்ணன் தம்பி என்ன நீ இனிப்பு சாப்பிடறத நிப்பாட்ட சொல்லி புள்ளை சொல்லிச்சான் உமனி நான் நிப்பாட்டுறேன்னு சொல்லி. அப்பதான் தாய் கேட்டவாம் ஏன் நீங்கள் உடனே சொல்ல இல்லையான்னு சொல்லி. அப்ப ராமகிருஷ்ணன் சொன்ன தாயே இதுவரையும் நானும் அந்த இனிப்பை சாப்பிட்டு கொண்டுதான் இருந்தேன், நான் நீங்கள் வந்து கேட்டு அண்டைக்கே நான் விட்டுட்டேன். அதுதான் ஒரு கிழமைக்கு பிறகு பெற சொன்னான். இப்ப நான் கிளியரா இருக்கின்றேன், நான் புத்து சொல்ல தகுதியத்தவன் சொல்லி.
1: நன்றி நன்றி இவ்வளவுநாதன், நன்றி.
2: வணக்கதை. இந்த பூக்கள்ல ரெண்டு விஷயம் இருக்கின்றது. இதுல ஆர்வனாவோட சொல்லுகின்றார், இன்ன இன்ன பத்திர புஷ்பம் இவ்வளவு இவ்வளவு காலத்துக்கு வைத்து சாத்தலாம் என்ற நியமம் உண்டோ, புரட்சிக்கு வச்சு சாத்த பத்தி. ஆம், வில்வம் 6 மாசத்துக்கும், வெண்துளசி 1 வருஷத்துக்கும், தாமரைப்பூ 7 நாளுக்கும், அலரிப்பூ 3 நாளுக்கும் வைத்து சாத்தலாம். இது ஆர்வனாவுடைய சைவ வினாவிடை. அதே மாதிரியாக சில பூக்கள் சில பேருக்கு சாத்தப்படாது. நான் சமீபத்திலே கூட ஒரு கோயிலில் போயிருந்தேன், துளசியை விநாயகருக்கு சாத்தி இருந்தார்கள், சாத்தப்படாது. ஆலயத்திலே கூட அப்படி செய்திருந்தார்கள். இன்ன இன்ன தேவருக்கு இன்ன இன்ன பத்திர புஷ்பம் ஆகாது என்ன நியமம் உண்டோ? ஆம், விநாயகருக்கு துளசியும், சிவபெருமானுக்கு தாளம்பூவும், உமாதேவியாருக்கு அருகும் நெல்லியும், பைரவருக்கு நந்தியாவத்தமும், சூரியனுக்கு வில்வமும், விஷ்ணுவுக்கு அட்சதையும், பிரம்மாவுக்கு தும்பையும் ஆகாவாம். அப்ப அட்சதையும் வச்சு கும்பிடலாம். அதாவது பூஜை இல்லாட்டிக்கு கொஞ்சம் அரிசி, முழு அரிசியா இருக்கணும், உடஞ்ச அரிசியா இருக்கப்படாது. அவட கொஞ்சம் மஞ்சள் தூள் கலைஞ்சி வச்சிருந்தா அதே பூவுக்கு பதிலாக போடலாம். ஆனா அட்சதையை போட்டு விஷ்ணுவை கும்பிட இயலாது.
4: ஓம் நம சிவாய்.
0: யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: ஓம் நம சிவாய்.

எது நல்லது எப்படி இருந்தால் சௌக்கியமா இருப்போம் நமக்கு தெரியல. மனம் போன போக்கா போயிட்டு இருக்கோம், இதான் வழின்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா நம்ம என்ன பண்ணணும், சாஸ்திரம் சொன்ன வழியை கேட்கணும். தஸ்மா சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரிய வியவஸ்தௌ, இது பண்ணணும் இது பண்ணப்படாது அப்படிங்கிறதுக்கு சாஸ்திரம் சொன்ன வழியில தான் நம்ம போகணும். ஏன்னா நம்ம கண்ணு அதுக்கு மேல தெரியாது. நாம் ஏதோ என்னதுன்னு நினைச்சுண்டு நல்லதுன்னு நினைச்சுண்டு போயிட்டு இருக்கோம். சில சமயத்துல மனுஷாளுக்கே ஒரு சந்தேகம் வந்தது, நாம் போற வழி நல்லதா கெட்டதா? என்னமோ சார் பெரியவர் ஒரு பஞ்சாட்சர உதயம் பண்ணார், அதை மட்டும் பண்ணிட்டே இருக்கேன் ரொம்ப நாளா, இது நல்ல வழியா இது போருமா வேற ஏதாவது பண்ணணுமா தெரியலேன்னு வந்து கேட்கிறார். ஏன் அவளுக்கு வந்து லோகத்துல ஒரு ப்ரூஃப் இல்லை, இதோ பண்ணிட்டு இருக்கோம் இது பண்ணினதுனால இது நல்லது வந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா அதுல நம்பிக்கை வரும். ஏதோ பெரியவர் சொன்னார் ராமனா ராமக்கோட்டி எழுதுன்னு எழுதிட்டே இருக்கேன், இது 1,70,000 ஆச்சு, இப்பதான் டவுட் வருது வேற ஏதாவது பண்ணணுமா, இது ரைட்டா, பாதியில விட்டுடலாமா, டைம் வேஸ்டா, என்ன பண்றது அவள? ஏன் இந்த எண்ணம் வந்தது? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த எண்ணம் வரணுமோ இல்லையோ, வேற வழியா ஏன் தோன்றது அப்படின்னு சாஸ்திரம் வாசிக்காதனால். அதே மாதிரியே பெரியோர் இடத்துல இருக்கக்கூடியதான ஒரு பக்தியானது யார் சொன்னாரோ அவர் இடத்துல இருக்கிற பக்தியானது நாளடவுல தளர ஆரம்பிச்சது. அதனால நாம் போற வழி ரைட்டா தப்பான்னு தெரியல, அது இருக்கப்படாது. அதனாலதான் பகவான் சொல்றார், சாஸ்திரத்தை வாசிங்கோ, பெரியோர்கள்ட்ட சாஸ்திரத்தை கேட்டுட்டு இருங்கோ, அப்ப இதுதான் நல்ல வழி இது கெட்ட வழின்னு நன்னா தெரியுமோ இல்லையோ. ஆகையால் நல்ல வழியிலேயே ஒரு மனுஷியன் இருக்கணும். இந்த சமுத்திரம் என்ன பண்றதா, இந்த நதியானது ஓடிண்டே இருக்க எத்தனை நாள் ஓடுறதுன்னு சமுதிர ஜலத்தை நதி ஜலத்தை 10,000 பேர் எடுத்துன்னு போறான். அது ஒரு காவாயா கட்டி அவா வயலுக்கெல்லாம் போறது, அவாவெல்லாம் சில பேர் எல்லாம் உபயோகிக்கிறா. என்ன உபயோகித்தாலும் அந்த நதி கவலைப்படவே இல்லையா. என்னுடைய வாழ்க்கையில என் திசை ஒரே திசை தான், எங்க அந்த சமுத்திரத்தை போய் பார்க்கணும். சமுத்திரத்தை போய் சேர்ந்த பிறகு என்னாச்சு, தான் தனியா இல்ல, தன்னுடைய ஐடென்டிட்டி போயிடுது. இது வரைக்கும் கங்கா நதினு சொன்னேள், பரம பாவனமான நதினு சொன்னேள், கங்கையில எத்தனையோ காரியங்கள் பண்ணியிருக்கேள், கங்கை கரையில வரிசையா எத்தனை கோவில் இருக்க, வரிசையா ஹரிச்சந்திர காட்டு, மணிகாரிய காட்டு, கேதார காட்டு, ஆசி காட்டு, வரிசையா இத்தனை காட்டுகள், அங்கெங்க கோவில்கள் எல்லாம் பாக்குறல. ஆனா இந்த கங்கையானது சமுத்திரத்துல போய் சேர்ந்த பிறகு கங்கைன்னு சொல்றோம், நதிகள் எல்லாம் சமுத்திரத்தோட சேர்ந்து இந்த நதி எனக்கூடியதான பேரும் உருவமும் போயிடுது. அதுக்குன்னு எப்ப சமுத்திரத்துல சேர்ந்தோ இது பேர் அந்த நதி பேர் இல்ல, எல்லாம் சமுத்திரம் தான் சொல்றேன், அதுக்கு உருவம் இல்ல. கங்காஜலம் இப்படி பால் மாதிரி சுத்தமா இருக்கும். பக்கத்திலே யமுனான்னு ஒரு ஜலம் இருக்கு, அது என்ன அப்படி பச்சையா இருக்கு, கிரீன் கலர்ல இருக்க. சரஸ்வதினு உனக்கு கீழே ஓடுறதா, யாரும் பார்த்ததில்ல. அது கீழே அந்தர்வாகினு சொல்ற, இவைகள்லாம் சமுத்திரத்தில் போய் சேர்ந்த பிறகு என்னாச்சு, கங்கா ஜலம் அவ்வளவு திதிப்பா இருக்குமே, கொண்டு வந்து நீங்க வச்சோம்னா 20 வருஷம் 30 வருஷம் ஆனாலும் கெட்டு போறது இல்லையே, இது மாதிரி இருக்கா? இல்ல. யமுனா ஜலம் ஒரு மாதிரி இருக்க, காவேரி ஜலம் ஒரு மாதிரி இருக்க. சாதாரணமா நம்ம ஆத்துல பூஜை பண்ணும் பொழுது கங்கே செய்யமுனே செய்வ, கோதாவரி சரஸ்வதி, நர்மதே சிந்து காவேரி, ஜலேஸ்மின் சந்நிதிங் குரு அப்படின்னு எங்க பஞ்சபாத்திரத்துல இருக்கிற ஜலத்துல எல்லா ஜலமும் வரணுமா? என்ன ஆசை பார்த்தீங்களா, கொழாடியில இருந்து புடிச்சுன்னு வந்திருக்கேன், கணத்துல இருந்து கூட எடுக்கல விவகாரம் முழுக்க. அது டேங்க்ல இருக்கிற ஜலம், அந்த டேங்க் கிளீன் பண்ணி எத்தனை நாள் ஆச்சோ. ஆனா நீங்க என்ன சொல்றேன், அத்தனை நல்ல ஜலமும் இங்க வரணும். கங்கா யமுனா கங்கேஜ யமுனே செய்வ, கோதாவரி சரஸ்வதி, நர்மதே சிந்து காவேரி, ஜலேஸ்மின் சந்நிதிங் குரு. தாமிரபரணியை விட்டேன், கிருஷ்ணா நதியை விட்டான், இங்கதான் தெலங்கானா சண்டை நடக்கிறது பாருங்க. விவகாரம் என்ன, இவைகள்லாம் விட்டான், ஆனா என்னடா விவகாரம்னு, அத்தனை நதிகளும் இங்க வரணுங்கிறேன். ஆனா இந்த நதிகள்லாம் எப்பொழுது சமுத்திரத்துக்குள்ள போய் சேர்ந்ததோ அதனுடைய பேர் இல்ல, உருவம் இல்ல. அதே போல நானும் அந்த பரம்பொருளா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனோட சேர்ந்த பிறகு, ததா வித்வான் நாமரூபத்விமுக்தா பராத்பரம் புருஷமுபைதி திவ்யம், பராத்பரனா இருக்கக்கூடியது அந்த புருஷன்,
அவரை போய் சேரணும். அவரை போய் சேருவதற்காகத்தான் இவைகள்லாம் பண்ணது. இந்த பக்தி எங்க சார் கொண்டு போறது உங்களை? நாம ஏதோ பகவான் இடத்துல பக்தியா அங்க இருந்தோமையானால் இந்த பக்தி உங்களுக்கு தெரியாம பரமாத்மாவோட ஒன்னாக்கி விடுறது. அந்த மோட்சத்தையே கொடுக்கறது, ஞானத்தை கொடுக்கறது, மோட்சத்தை கொடுக்கறது. மோட்சத்து பக்தி ஞானத்தை கொடுத்து அதன் வழியாக மோட்சத்தை கொடுக்கும். ஆகையால் மோட்ச சாதன சாமக்ரியாம் பக்திரேவகரீயசி ஆச்சாரியால் சொல்லும் பொழுது, மோட்ச சாதன சாமக்ரியாம் உங்களுக்கு வீடு மோட்சம் கிடைக்கணுமே ஆனால் அதுக்கு வழி என்ன? பக்தியே தான் சிறந்ததான ஒரு வழி அப்படின்னு சொல்றார். அந்த பக்தின என்னதுன்னு கேட்டுட்டார். ஸ்வஸ்வரூப ஐக்கிய சந்தானம் பக்தி ரித்யபிதீயதே. வேதாந்தத்தை வாசிச்சு அந்த வேதாந்தத்துல நான் யார், பரமாத்மா யார், எப்படின்னு தன்னுடைய உண்மையான ஒரு ஸ்வரூபத்தை சர்வதா சர்வகாலமும் அந்த பரம்பொருளை நினைத்து கொண்டிருப்பதற்கு பக்தின்னு பேர். அது முடியலையா? ஸ்வாத்ம தத்துவானுசந்தானம் பக்தி ரித்ய பரேஜகு. தானே பரம்பொருள்னு உபாசனையாவது பண்ணுங்க. வேதாந்தத்தை வாசிச்சு வேதாந்தத்தை கேட்கக்கூடியதான மனப்பான்மை இல்லாத போனால் நானே பரம தத்துவம் அப்படின்னு அகமித்தேவ விபாவே பவானியும் அப்படின்னு தியானம் பண்ணுங்க. இதுவும் ஒரு பக்தி தான் அப்படின்னு விவேக சூடாமணி கிரந்தத்துல சொல்லியிருக்கார். அது மாதிரி அந்த சாத்வினை ஜவிபும் லதாட்சிரு திருகம் சிந்து சரித்வல்லபம். அந்த சரித்வல்லபம் எல்லா ஆகாஷாத் பதிதம் தோயம் யதாகச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதி. யாருக்கு நீங்க நமஸ்காரம் பண்ணினாலும் வணங்கினாலும் எங்க போய் சேர்றது? உலகத்தை எல்லாம் படைச்சு நம்மளை ஒரு கணமும் ஒவ்வொரு கணமும் பார்த்து கொண்டிருக்க கூடியது அந்த பகவான் இடத்துல போய் சேர்றது. ஆகையால் அப்படிப்பட்டதான ஒரு தத்துவத்துக்கு இந்த அறிவுக்கு பக்தின்னு பேர். அதனால நாம அது பண்ணிட்டு இருக்கேன், இது பண்ணிட்டு இருக்கேன், உத்தியோகத்துக்கு போறேன், காசு சம்பாதிக்கிறேன், யார் வேண்டாம்னா உங்க இஷ்டமா பண்ணுங்க, ஆனா உங்க மனசு மட்டும் பகவான் இடத்துல செலுத்துங்க. கெட்ட வழிக்கு போக வேண்டாம், பொய் சொல்ல வேண்டாம், யாரையும் ஏமாத்த வேண்டாம், யாருடைய மனசும் புண்படும் போது நடத்து கொள்ள வேண்டாம். ஆனால் நீங்க எது பண்ணினாலும் எக்கரோஷு எத்ஜோசி எதாசி எதாசி எல்லாமே என்ன பண்ணணும்? பகவானுக்காக நினைச்சு தற்குருஷ்வம் அதர்ப்பணம் அப்படின்னு இருக்கிறது பக்தியா. அதான் விசேஷமா சொல்ற சாத்வேனை ஜவிபம் லதாட்சி திருகம் சிந்து சரித்வல்லபம் பிராப்னோதீஹ யதா ததா பசுபதே. எப்படி இவைகளை வந்து சேர்றதோ அதே போல ஹே பசுபதே ஹே பாதாரவிந்தத்வயம், அந்த பகவானுடைய ரெண்டு பாதாரவிந்தங்கள் அதன் இடத்துல உங்க மனசு போய் ஒட்டிக்கணும். இந்த ஊர்லயே இருக்கும், எத்தனை நாள் கற்பாங்கால போய் பார்த்துட்டு வந்தேன். ஒவ்வொரு கணம் போவேண்டா ஒருத்தர் வந்து கேட்கிறார், நீரே கோவிலுக்கு போறீர்கள், என்ன பண்றது? அவருக்கு என்ன பதில் சொல்றது? ஏன் சார் நீங்க கோவிலுக்கு போறேங்கிறார். கோவிலுக்கு போனா என்ன தப்பா? இல்லையா, நீங்க தான் வேதாந்த வச்சா கோவிலுக்கு போகப்படாதாக்கும். அவரை கேட்டேன், உங்க அம்மாவை பார்க்க போறீங்களான்னு பாரு என்ன. அதே மாதிரிதான் எங்க அம்மா கற்பகாம்பாள், வேற என்ன சொல்றேன், வேற என்ன காரணம் இருக்க? அம்மாவை போய் பாக்குறோம், எதுக்காக பாக்குறோம்? ஒரு காரணமும் இல்ல, நம்மளை காப்பாத்தினா அவ்வளவுதான். அதே போல அனுட்சணமும் நம்மளை காப்பாத்தின்னு இருக்கார் பரமேஸ்வரன். அவருடைய திருவுடைகளை நினைக்க வேண்டாமா? அதுக்காக காரணம் வேணுமா? காசு கொடுத்தாதான் போய் பார்ப்பீளா? இந்த ஒரு கான்செப்ட் அவளுக்கு தெரியல, வெளியூர்ல இருக்கிறவாளுக்கு தெரியல. இந்த பக்தின்னா என்னதுங்கிற அபிப்பிராயம் அவளுக்கு, சின்சியரிட்டி கிராட்டிடியூட் இப்படிதான் வார்த்தைகள் தெரியும். இந்த பக்திங்கிறத ஒண்ணும் சொல்ல முடியாது. ஏண்டா அவளால நாம இருக்கோம், அவளால இப்பொழுது பிரயோஜனம் இல்லாத போனாலும் காசு இதெல்லாம் கொடுக்காத போனாலும் அவளுக்கு நம்ம எப்பொழுதும் தாசாளா இருக்கணும் எனக்கூடியதான ஒரு எண்ணம் இருக்கு பார்த்தேளா, அதுக்கு தான் பக்தின்னு பேரும். ஆகையால் பிராப்னோதி ஹயதா ததா பதபதே பக்த பாதாரவிந்தத்வயம் சேதோ விருத்தி உபேத்திய திஷ்டதி. சேதோ விருத்தி உபேத்திய, நம்ம மனசுல இருக்கக்கூடியதான எண்ணமானது அவரிடத்துல சேர்ந்து திஷ்டதி, அங்கே பர்மனண்டா நின்று போயிடுதுன்னு அதான் பார்க்கணும். திஷ்டதின்ட்டு அவர் ஸ்டா கதி நிவர்த்தவுங்கிற தாத்துவன். மனுஷன் நடந்துட்டு இருக்கான், நடந்துட்டே இருக்கவன் நட நிறுத்தினா அதுக்கு என்ன பேரு? நிக்கிறான்னு பேர். சம்ஸ்கிருதம் எப்படி நிக்கிறதுன்னு? நின்றுண்டு நடக்கலையா, நடந்துட்டே இருக்கவன் நின்னா அவனுக்கு நிக்கிறான்னு பேரு. பாருங்க, நிக்கிறதுங்கிறத என்ன அர்த்தம்? இல்லாத போனா போயிட்டே இருக்கணும்,
சோ கதி நிவிருத்திக்கு தான் நிக்கிறதுன்னு அர்த்தம். நீங்க இங்கிலீஷ் வாசிக்கிறத ஸ்டாண்டிங் ஏதோ ஸ்டாண்டிங் அப்படி நிக்கிறார். ஒரு அசைவு இல்லாம அப்படி இல்ல, இது வரைக்கும் போயிட்டே இருந்தான், இங்க வந்து நின்று விட்டான். அந்த பரமேஸ்வரனுடைய பாதார விந்தங்கள் உங்களுக்கு தெளிச்ச இனிமேல எங்கேயும் போக வேண்டியது இல்லை, எதுவும் இந்த வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது இல்லை, எல்லாமே இங்க கிடைக்கிறது. அதான் திஷ்டதிங்கிறது திஷ்டதி சதா, அங்க பார்க்கணும் சதா திஷ்டதி, இனிமேல இனிமேல அசையாது. இது வரைக்கும் நின்னு பார்த்தீங்களா, யாராவது நிக்கிறாளா உலகத்துல, என்னமோ தலை தெரிச்சுட்டு ஓடுற சார், இங்க போகணும் அங்கே போகணும், அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும். ரிட்டையர் ஆனவர் கூட ஓடிட்டு இருக்காளே, ஜென்மம் முழுக்க ஓடிட்டு இருக்காளே, ஒன்னும் லாபம் ஒண்ணும் இல்லை. ஆனா அந்த பரமாத்மாவை நாடி நீர்னு வச்சுங்களேன், மனசுல ஏற்படக்கூடியதான சாந்தி அது வேற, அதை அனுபவிச்சாதான் தெரியும். அலைஞ்சு அலைஞ்சு சுத்தின் இருக்கிறது இல்லாம அப்படியே ஒரு மணி நேரம் சிவானந்தரி கேட்டோம், சாந்தமா ஆனந்தமா எல்லாம் அவர் பார்த்து பாருன்னு ஒரு கொஞ்சம் எண்ணம் உண்டாகிறது பாருதா, அதான் ரொம்ப விசேஷம். இதனால இந்த சதாங்கிற பதத்துல ஒரு தரம் பரமனை அடைந்தீரையானால் உன் மனசு இங்கு அங்கும் சுத்தாது. அந்த சுத்தாம இருக்கக்கூடியதான நிலையானது எப்பொழுதும் இருக்கும். மற்ற விவகாரங்கள்லாம் இங்கெங்கும் போனா திரும்பி திரும்பி இதை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும், அதை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு அந்த குரங்கானது எப்படி எல்லா மரங்கள்லையும் கிளைகள்லையும் தாவி கொண்டிருக்க, அப்படி தாவி கொண்டிருக்கும் உங்க மனசு. ஆனா பரமாத்மாவை அடைந்த பிறகு இந்த வேதாந்த தத்துவத்தை புரிந்து கொண்ட பிறகு இதை விட வசதியான தத்துவம் இல்லை. இதுதான் வழி, இந்த வழியில நாம் இருப்போம், பகவான பரமனை அடைவோம் அப்படின்னு ஒரு நிச்சயம் மனசுக்கு ஏற்படும். அதுதான் பக்தி. இப்போ பக்தாளுடைய சரித்திரம் என்ன, அவளுக்கு என்ன மழையில நனைஞ்சா வெயில காஞ்சா சிவனடியார்கள் எவ்வளவு தபஸ் பண்ணினா, ஏன் அவளுக்கு என்ன வீடு கிடையாதா ஏசி ரூம் கிடையாதா உட்கார மாட்டாளா தெரியல, அந்த பரமாத்மாவுடைய திருவடிகள் அவருடைய மனசுல தோணின பிறகு வேற எந்த துன்பமே அவளுக்கு துன்பமாவே தெரியலையே, எல்லாம் ஒரு ஆனந்தமாகத்தானே இருந்தது. அதுன்னா நமக்கு வேணும், நமக்கு எல்லா வசதிகளும் வேணுங்கிறோம், ஒரு வசதியும் குறைச்சி வச்சுக்கல. மைத்ரேயின்னு ஒரு அம்மா, அவருக்கு யாஜ்ஞவல்கேர்னு ஆத்தக்காரர் தான் பண்ணினார், நான் உத்தியாசியன்வாரே அகமேஸ்மீதி நான் சந்நியாசம் வாங்கிக்கிறேன்னு. இது என்னது சன்னியாசம் என்ன, முன்னாலே சொல்லிவிட்டு பஞ்சாங்கம் பார்த்து அப்புறம் வாங்கிப்பா, பஞ்சாங்கம் பார்த்தாரே இல்லை வாங்கிக்க மாட்டார். ஏன்னா அந்த மனசுல அந்த வைராக்கியம்னு ஒரு க்ஷணம் வரும், அடுத்த க்ஷணம் ஒரு விஷயத்தை பார்த்தோமே அப்படியே வந்துடும். அப்படி இல்லாம எப்ப ஒரு வைராக்கியம் வந்து எதஹரேவ விரஜே ததஹரேவ பிரவரஜே, அப்படி இருக்கும்பொழுது இவர் நிதானமா ஆத்துக்காரிட்ட சொல்றார், அம்மா நீ ஒரு ஆத்துக்காரி, காத்தியாயினின்னு ஒரு ஆத்துக்காரி, நிறைய பிரபூதம் தனம் ரட்சிதம், கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுன்னு ஆயிரக்கணக்கான பசுமாடு மனைக்கு ஆயிரம் மனைக்கு ஆயிரம் தடவை வாங்கியிருக்கார். எவ்வளவு பசுமாடு இருக்கு பாருங்க, அப்பெல்லாம் வாங்கினா விற்க மாட்டா, இப்ப எல்லாத்தையும் வித்துட்டு இருக்க பாருங்க, இன்னைக்கு வாங்கறது நாளைக்கு விற்கிறது, அது என்ன விவகாரம் தெரியல. தங்கத்தை வாங்குறான், வாங்குறப்பவே திருப்பி போட்டா 912 KDM, அது நீங்க திருப்பி வித்தலையானால் நிறைய சேதாரம் போகாது, 5% 20 தரம் வித்த மொத்தமா போயிடுத்த. இந்த விவகாரம் என்னடா, அப்படித்தான் பார்த்துட்டு இருக்கா இவ விவகாரங்கள் முழுக்க. பழைய நாள்லாம் வாங்கினா வாங்கியதோட சரி, அதுல இருந்துட்டே இருக்கும், அப்படின்னா விவகாரம். அது இல்லாம இது வேணும் அது வேணும்னு இங்க வாங்காம ஒரே இடத்துல சாஸ்வதமா இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் வேண்டாமா? ஆகையால் இவ்வளவு பணம் நான் என்கிட்ட இருக்க அதெல்லாம் பிரிச்சு கொடுத்துடுறேன்னு சொன்னார். அப்ப ஒரு வார்த்தை கேட்டாலே பார்க்கணும் அந்தம்மா, ஆமா நீங்க இவ்வளவு பணம் எனக்கு கொடுத்துட்டு போறேங்கிறல, இந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ணுவேங்கிற, எனக்கு மோட்சம் கிடைக்குமா இந்த பணத்தினால, மனசு நிம்மதி கிடைக்குமா இந்த பணத்தினால, என்ன அப்பப்ப வேதாந்த கிளாஸுக்கு வந்திருக்க அந்தமா, மனுஷன் நாட வேண்டியது எது, மனசு நிம்மதி, சாந்தமா இருக்கணும், படுத்துண்டா தூக்கம் வரணும், அவ்வளவுதான். இவ்வளவு பணம் கொடுக்கறேங்கிறல நான் என்ன பண்ணுவேன் அந்தமா கேட்டா மோட்சம் வருமானம். அமிர்தத்வஸ்யது நாசாஸ்தி வித்தேனேதி, ஒரே வார்த்தை சொன்னமா, மோட்சத்துக்கு இந்த பணத்தினால ஆசை இல்லை, ஆசைப்படாது, ஒன்றும் வராது,
மோட்சத்துக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த பணம் மட்டும் இல்ல, பணத்தினால அடையக்கூடியதான கர்மாக்கள் அந்த கர்மாக்கள்னாலையும் வராது. பணத்தை நிறைய வச்சுட்டு எல்லாம் எங்க யாகங்கள் பண்றேன், அது பண்றேன், இது பண்ண, அதனால மோட்சம் வருமா? நிச்சயம் வராது. ஏன்னா உனக்கு மேலும் மேலும் ஆசை இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. ஸ்வர்க்கலோகத்துக்கு போனா அந்த ஸ்வர்க்கலோகத்திலே ஹையர் அபார்ட்மெண்ட் வேணுமா? அதை விட வேற லோகங்கள் இருக்கா? திரும்பி வராத லோகங்கள் இருக்கா? இப்படி மேலும் மேலும் ஆசை போகுமே தவிர உனக்கு ஆசை போக நிக்காது. சாதாரணமா வெறும் மேல் வேஷ்டி மட்டும் இருந்தது பழைய நாள்ல. அதுக்கப்புறம் சொக்கா போட்டுட்டான், சொக்கா போட்டபோது டெரிலின் சொக்கான்னா டெரிகாட்டன் சொக்காங்கிறான். வேற ஏதாவது ஒண்ணு வந்துட்டே இருக்கு, மாறிண்டே இருக்கு. ஆனா இதை விட அது தோக்கவே வேண்டியது இல்லைன்னா அது எதுக்கு போட்டுக்கணும்னு? அப்படியே சோப்புல நினைச்சு அப்படியே போடுறது. அந்த ஜலத்தை சொட்டு சொட்டா சொட்டிண்டே இருக்கணும். வஸ்திரத்திலிருந்து ஜலம் சொட்டிச்சுன்னா அது வீட்டுக்கு தரித்திரம்னு பேர். வஸ்திரமாக நல்லா புழிஞ்சுதான் போடணும். தெரிக்காட்டம் சட்டு தெரிக்கலாம் சட்டெல்லாம் புழிஞ்சுனா அவ்வளோதான், புழிஞ்ச மாதிரியே இருக்கும். அப்போ காஞ்சாலும் சரியா வராது. என்னமோ அதுல ஒரு வியாமோகம் ஜனங்களுக்கு. ஆனா எப்படின்னா, எதைவ உபகரணவதாம்.

ಸದಾ ಸಾ ಭಕ್ತಿರಿತ್ಯುಚ್ಯತೆ ಅಂಕೋಲಂ ನಿಜ ಬೀಜದಂತೆ ಜರಯಸ್ಕಾಂತೋ ಫಲಂ ಸೂಚಿಕ ಸಾಧ್ವೀ ನೈಜ ವಿಭುಂಲತಾಕ್ಷಿಚಿರುಹಂ ಸಿಂಧು ಸರಿಜ್ವಲ್ಲಭಂ ಪ್ರಾಪ್ನೋತಿ ಯಥಾ ತಥಾ ಪಶುಪತೇ ಪಾದಾರವಿಂದದ್ವಯಂ ಚೇತೋ ವೃತ್ತಿ ರೂಪೇತ್ಯ ತಿಷ್ಟತಿ ಸದಾ ಸಾ ಭಕ್ತಿರಿತ್ಯುಚ್ಯತೆ ಅಪಡಿನೇ ಭಕ್ತಿಯನುಡಿಯ ஒரு விசேஷமான ஸ்வரூபத்தை சொன்னார். இந்த ஒரு பக்தி சூத்திர நாரபக்தி சூத்திரங்கள் முழுக்க சாண்டில்ய பக்தி சூத்திரங்கள், அதுல இருக்கக்கூடியதான எத்தனை திருஷ்டாந்தங்கள் எத்தனை விஷயம் சொன்னாரோ அத்தனை திருஷ்டாந்தத்தையும் ஒரு ஸ்லோகத்துல கொண்டு வந்து கொடுத்துட்டார் ஆச்சாரியார். அதற்கு பிறகு இந்த பக்தி மாதா நமக்கு எப்படி காப்பாத்துறதுன்னு அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார். பக்திங்கிறத அம்மா மாதிரி காப்பாத்துறாளாம். அம்மா என்ன பண்றா, அந்த குழந்தைக்கு குழந்தை பார்த்ததுமே அம்மாவுக்கு ஒரு ஆனந்தம். அந்த குழந்தை எப்படி இருந்தாலும் சரி, அது கருப்பா இருந்தாலும் சரி, அழகு இல்லாத போனாலும் சரி, குழந்தைய பார்த்தா அம்மாவுக்கு ஆனந்தம். இது இங்க இல்ல. அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அப்படின்னு பரமேஸ்வரன் பார்த்தாராம். பார்வதியை பார்த்ததுமே என்னாச்சுன்னு, பார்வதி சீரியஸா அப்படி இருந்துருக்கா, ஜனங்களை காப்பாத்தணும் அது இதுன்னு பிள்ளையார் எதிர்க்க வந்தாராம். வந்ததுமே என்ன, 32 பல்லும் தெரியுதா போல சிரிச்சாலாம். என்ன, அந்த பிள்ளையார் பிள்ளையார் பார்த்தீங்களா, பெரிய தொப்ப, யானை முகம், உடம்பு முழுக்க யானையினுடைய சரீரம் மாதிரி, யானையை தொட்டு பார்த்தீங்களா எவ்வளவு குறக்கறான்னு இருக்கு பார்த்தீங்களா, அப்படி இருக்கு. துதிக்கு ஆட்டின் இப்படி இப்படி ஆட்டின் இருக்கார். அந்த குழந்தைய பார்த்ததுமே அந்த அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷமா. எங்க தெரியுது, அகஜ ஆனன பத்மார்க்கம். அகஜம் மலைக்கு பிறந்தவள், மலைக்கு பிறந்தவளுடைய முகம் இருக்க, அவளுடைய முகத்தை முகத்தாமரையை மலர வைக்கக்கூடியதான சூரியனாக இருக்கார் கணபதிங்கிறார். அப்படி இந்த கணபதியை பார்த்ததுமே அந்த அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷமா, எதிர்க்க நானும் உட்கார்ந்துட்டு இருக்கேனே என்ன பார்த்து சிரிக்கலையேங்கிறார் பரமேஸ்வரர். என்ன பண்றது, அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம். அவர் எப்படின்னார், இன்னதுன்னு தெரியல, மாதாமக மகாசைலம். அம்மாக்கு அப்பா யாருன்னு கேட்டார் கணபதி, கேட்டு ஒரு மலைன்ட்டார். மாதாமக மகாசைலம், சரி அப்பாவுக்கு அப்பா என்ன, மகஸ்தத் அபிதாமகம், அவருக்கு அப்பா இல்லைங்கிறார். அம்மாவுக்கு அப்பா யாருன்னா ஒரு மலைங்கிறார், அப்பாவுக்கு அப்பா யாருன்னா தெரியாதுங்கிறார், இல்லைங்கிறார் அவர். என்ன பண்றது, ஆனா விவகாரம் என்ன, காரணம் ஜெகதாம் வந்து மூலத்துக்கும் காரணமா இருக்க, உலகங்களா விஸ்வோத்பத்தி விபத்தி சம்ஸ்திதிகரஹா, உலகத்தை உண்டு பண்றதோ உலகத்தை காப்பாத்துறதோ உலகத்தை அழிக்கிறதோ அந்த பிரம்மஸ்வரூபமா கணபதி தான் இருக்கார். அப்படிப்பட்டதான அந்த மகா கணபதி, காரணம் ஜெகதாம் வந்து கண்டாது பரிவாரணம், கழுத்துக்கு மேல யானையா இருக்காராம். அப்படி இந்த கணபதி ஏன் சொல்ல வந்தேன்னா, உலகத்துல யாரா இருந்தாலும் சரி, அந்த அம்மாவனுடைய அன்பு இருக்கு பார்த்தல, அதை ஒண்ணுமே கணக்கிட முடியாது. எதற்காக இவ்வளவு அன்பை கொடுத்தா அம்பாள், அம்மா ஏன் கொடுத்தா யாருக்கு தெரியும், அம்மாவை கேட்கணும். அந்த அம்மாவை கேட்டா தெரியாதுங்கிற அந்த அம்மா, அது என்னமோ அந்த குழந்தைய கண்டா அவ்வளவு ஒரு அபிமானம், ஒரு அபிப்பிராயம். ஆத்துக்காரர் இருக்காரு, தன்னுடைய அம்மாவும் இருக்கா, அந்த அம்மாவுக்கும் ஒரு அம்மா இருக்கா, ஆனா அந்த அம்மாவை இந்த அம்மா கவனிக்கல, தன் குழந்தைய பார்த்தாலும் மட்டும் உள்ள அபிமானம். என்ன பண்றது, எல்லோருக்கும் இத வேதாந்திகள் மோகம்னு சொல்றா, இருக்கட்டும். ஆனா விவகாரம் என்ன, எப்படி அந்த குழந்தைய பார்த்ததுமே அது மீசி இழுக்கிறதாம். ஆனந்தாஸ்ரபிராதனோதி புலகம் நைர்மல்ய சாதனம் நைர்மல்ய தச்சாதனம். அந்த குழந்தை இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வந்தாலும், அது என்ன ட்ரெஸ் எல்லாம் நாசம் ஆக்கின்றாலும், மண்ணுல விளையாடினாலும், என்ன பண்றா தெரியுமா, நான் வெளியில போய் வந்து அந்த குழந்தைய உட்கார வச்சு ட்ரெஸ் எல்லாம் கட்டி குளிப்பாட்டி அதுக்கு உடம்பெல்லாம் பவுடர் பூசி அதுக்கு மறுபடியும் அழகு பண்ணி புது ட்ரெஸ்ஸை போட்டு அந்த குழந்தைய ஆசைய பாக்குறான். அந்த சின்ன குழந்தைக்கு எவ்வளவு பண்றா, நைர்மல்ய தச்சாதனம் வாச்சா சங்க முகே ஸ்திதைச்சா, அதுல அன்னத்தை ஊட்டுறா. அது சாப்பிடுற வயசு வந்தாச்சு, இருந்த போதிலும் 7-8 வயசானாலும் அந்த ஸ்கூலுக்கு அர்ஜென்டா போகணும், அது வச்சுன்னா கொஞ்சமா சாப்பிடும், 2 கொஞ்சம் சாப்பிட்டு ஓடி போயிடும், டைம் ஆயிடுதுன்னு. ஆனா தான் பிசைஞ்சு வச்சு அதோட என்ன, அது தொட்டுக்கிறதுக்கும் வச்சு அந்த மாதிரி வாயில ஊட்டின்னு இருக்காளாம், வேகமா சாப்பிடு அப்படின்னு.
நடுவில் பொற ஏற போறதுன்னு ஒரு கிளாஸ்ல

0: கிளாஸ்ல தீர்த்தம் வச்சுட்டு இருக்கா, இது வச்சுட்டு கொடுத்துட்டு இருக்கா. ஏன் அந்த குழந்தை சாப்பிடணும், எப்படியா இருந்தாலும் அந்த குழந்தை வயிறு ரொம்ப இடம். அந்த அம்மாவுக்கு எவ்வளவு அபிமானம் பாருங்க. வாசங்க முகேஸ்தி ஜடரா பூர்த்தி சரித்தாமிரதை, ஜடரா பூர்த்தி வயிறு ரொம்ப வரைக்கும் கொடுத்துட்டே இருப்பா. இனிமேல் இன்னொரு ஒரு கபடம் உள்ள போச்சுன்னா வெளியில வருங்கிற அளவுக்கு ஊட்டுறாளாம். தானா ஓட்டினா கொஞ்சம் சுவ போயிடும், வேண்டான்னு விட்டுரும். ஆனா அந்த குழந்தைக்கு அப்படி இருக்கக்கூடாது, வயிறப்பூ ஃபுல்லா இருக்கணுமா அந்த அம்மாவுக்கு. ருத்ராட்சைர் பஜிதேன தேவ பௌஷா ரக்ஷாம் பயத் பாவ பவத் பாவனா பரியங்கே. என்ன பண்றாளாம், இத்தனையும் பண்ணிவிட்டு அந்த குழந்தை சௌக்கியமா இருக்கணும்ங்கிறதுக்காக நெத்திக்கு திருமணிட்டு நெத்தியில திரு விபூதிட்டு எதற்காக பத்திரமா இருக்கணும். உடம்புல ருத்ராட்ச வேற கட்டி இருக்கா, கழுத்துலயோ கையிலயோ ருத்ராட்ச கட்டிருக்கா. ஏன், அந்த பையனுக்கு திருஷ்டி தோஷம் வரப்படாது, அந்த பையன் சௌக்கியமா இருக்கணும். அப்படியே அந்த குழந்தை மேல எவ்வளவு அபிமானம் பாருங்க. ருத்ராட்சோ பசிதேனா தேவ வபுஷோ ரக்ஷாம், சரீரத்துக்கு ஒரு ரட்சைய பண்ணி கொடுத்துருக்க. பவத் பாவனா பர்யங்கே வினிவேசியா, இத்தனையும் பண்ணிவிட்டு பவத் பாவனா பர்யங்கே வினிவேசியா. ஒரு குழந்தை வந்து எல்லாம் ஆடி விளையாடி சாப்பிட்டேன் எல்லாம் ஆச்சுன்னா ஒரு கட்டில மெத்தையில படுக்க வைக்கிறார். இங்க என்ன மெத்தைனர், பவத் பாவனா பர்யங்கே, உங்களுடைய பாவனை எனக்கூடியதான பக்தி பர்யங்கத்துல கட்டில போட்டு பக்தி ஜனனி பக்தார் பகம் ரட்சதி இப்படின்னு பக்தன் எனக்கூடியதான அர்பகரை ஒரு குழந்தைய காப்பாத்துறதான். எப்படி ஆனந்தாஸ்ரபிராதனோ திபுலகம், தன்னுடைய இந்த குழந்தைய பார்த்ததுமே கண்ணுல இருந்து ஒரு ஆனந்தமான ஆனந்த பெருக்கு ஏற்படும். அதனால மெய்தி இருக்கிறதுக்கு முடி பண்றது நைர்மல்ய தச்சாதனம், நிர்மலமான ஒரு எண்ணம். அம்மானுடைய ஒரு அன்பு இருக்க அதுக்கு ஒரு ஈடும் கட்ட முடியாது, ஒரு காரணமும் சொல்ல முடியாது. நைர்மல்ய தச்சாதனம், ஒரு வஸ்திரம் எப்படி நிர்மலமாக இருக்கணும் அதே போல ஒரு அன்பு நாம வரச்சுட்டோம்னா நிஜமாக பகவான் அடைஞ்சிருப்போம். ஒவ்வொரு அம்மா தன் குழந்தை இடத்துல ஒரு அன்பை செலுத்தினாலே அந்த அன்பு நம்ம பரமாத்மா இடத்துல செலுத்திருக்குமையானால் க்ஷேமத்தை அடைஞ்சிருப்போம். நைர்மல்ய தச்சாதனம் வாசாசங்க முகே ஸ்திதைத்ததடரா பூர்த்திம் சரித்ராமிருதைஹி, அந்த பரமாத்மானுடைய சரித்திரங்கள் திவ்யமான சரித்திரங்கள் கதைகளை சொல்லி சொல்லி ஒரு ராமாயணத்தையும் ஒரு பாகவத்தையும் எத்தனை தரம் சொல்லியிருப்பா அம்மா சின்ன வயசுல. சினிமா பாட்டா சொன்னா, சினிமா கதையா சொன்னா, இல்லையே எவ்வளவு சரித்திராமிரதங்கள் அத்தனை சொல்லி சொல்லி வயிற ரொம்பும்படி பண்ணினாளே. அதே போலயே சரீரத்துக்கு ஒரு ரட்சைய கொடுத்த ருத்ராட்சைர் பஜிதேன தேவ வபுஷா ரக்ஷாம் பாவ பண்ணி பவத் பாவனா பரியங்கே வினிவேசியா, தங்களுடைய எண்ணம் எனக்கூடியதான கட்டில படுக்க வச்சு பக்தி ஜனனி பக்தியானது பக்தார் பகம் ரட்சதி அப்படின்னு பக்தின்னு நம்ம வர வச்சுக்கணும். அவ்வளவுதான், பக்தி வந்தாச்சுன்னா பக்தி நம்மளை காப்பாத்தும். தர்மோ ரட்சதி ரட்சிதான, காப்பாற்றப்பட்டதான தர்மம் இவனை காப்பாத்துது. அதே போல பக்தியை நீங்க வரவழைச்சுன்னா இனிமேல நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம், பக்தி உங்களை காப்பாத்தும். எது வரைக்கும் காப்பாத்துறது, முக்தி வர பரியந்தம் காப்பாத்தும், மற்றவைகள்லாம் ஏதோ கொஞ்ச நாள் காப்பாத்தும். உத்தியோகத்துல இருந்தா ரிட்டையர் ஆகிற வரைக்கும் சம்பளம் கொடுப்பான். ஆனா இங்க என்னடா, அது போல இல்ல, மோட்சம் வர பரியந்தம், மரணம் வந்தாலும் மறுபிரிவையும் கொடுத்து மறுபடியும் பக்தியை கொடுத்து உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதான் திவ்யமான ஒரு சரித்திரம் பக்தி என்று ஒரு அம்மாவாக சொல்லி வச்சிருக்கார். அடுத்ததாக 63வது ஸ்லோகம், 63 நாயன்மார்கள் நம்ம பார்க்கிறோம். இந்த 63 நாயன்மார்கள்ல ரொம்ப வசத்தியாக இருக்கக்கூடியதான கண்ணப்ப நாயனர், அதனால்தான் 63வது ஸ்லோகமா போட்டார். இந்த விவகாரம் அது மாதிரி, அந்த கண்ணப்ப நாயனுடைய திவ்யமான ஒரு சரித்திரம். அவர் எப்படி பகவானை ஆராதனம் பண்ணின, அவர் சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சாரா, பகவத்கீதை வாசிச்சாரா, உபனிஷத்து வாசிச்சாரா, ஒண்ணுமே தெரியாது. வேடனா இருந்தவர், இருந்தாலும் பரமேஸ்வரத்துல ஒரு பக்தி. இதனால நம்ம தெரிஞ்சுக்கணும், அப்பப்ப நமக்கு சந்தேகம் வரலாம், நான் வேதங்களை வாசிக்கலையே, சாஸ்திரங்கள் வாசிக்கலையே, ஆச்சாரமோட இல்லையே, எனக்கு ஒண்ணும் தெரியாதே, வாழ்க்கையில எத்தனையோ தப்பு பண்ணினேனே, என் பகவான் என்ன ஆட்கொள்வாரா, நீங்க யார் நினைக்கிறது, அப்படி இல்ல வேண்டாம், பகவான் அடையிறதுக்கு இவைகள்லாம் வேண்டாம், இருந்தா நல்லது. இது இருந்தா தான் காப்பாத்துவேன்னு சொல்லல. அவர் அவர்கிட்ட வேண்டியது பக்தி தான். தெலுங்குற பகவான ஸ்தோத்த துதிக்கிறதா, தமிழ்ல துதிக்கிறதா, இங்கிலீஷ்ல துதிக்கிறதா, வம்பு வேண்டாம். அவரா பாக்கிறதுக்கு பக்திங்கிற லாங்குவேஜ் தான் அவருக்கு. இது வேணும் அது வேணும்னு சொல்லல. பக்தியினால பகவான போற்றினால் போரும். அப்படி அந்த பக்தி இருந்துட்டு அனன்ய ஒரு பக்தியா இருந்ததான அந்த கண்ணப்ப நாயனாருடைய திவ்யமான ஒரு சரித்திரத்தை ஆச்சாரியார் இங்க சொல்றார். மார்க்காவத்தித பாதுகா பசுபதே ரங்கசிய குர்ச்சாயதே கண்டூஷம்பு நிஷேஜனம் புரரி போ திவ்யாபிஷேகாயதே கிஞ்சித் பட்சித மாம்சேஷ கபலம் நவ்யோபஹாராயதே பக்தி கிம் ந கரோத்யஹோ வனசரோ பக்தாவதம் சாயதே அப்படின்னு அழகான இந்த ஸ்லோகம். இதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org.
2: ஓம் நம சிவாய். சைவம்.org இன் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஓம் அகண்டம் சச்சிதானந்தம் அவாங் மனசகோச்சரம் ஆத்மானம் அகிலாதாரம் ஆஶ்ரயே பீஷ்ட சித்தயே. அசர்வபூதாயாம் ரஜௌ சர்ப உ சர்ப ஆரோபவது வஸ்துனி அவஸ்து ஆரோப அத்தியாரோபாக. அத்தியாரோபம்னா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அங்க ரெண்டு விஷயத்த சேர்த்து விட்டாரு. வஸ்து இந்த மாதிரி பிரகரண கிரந்தங்களுடைய ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு ஒரு வார்த்தையும் நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். ஒரு புது வார்த்தையை போடுவாங்க, போட்டு ஒரு விஷயத்த விசாரம் பண்ணுவாங்க. அது என்ன வார்த்தை புரியல அப்படின்னா, ஒரு நிமிஷம் அடுத்த பேஜுக்கு போ அப்படிம்பாங்க. அடுத்த வாக்கியத்துல அந்த வார்த்தையை விசாரம் பண்ணும்போது இன்னொரு புது வார்த்தை அப்படி இங்க என்ன சொல்றாரு. சர்ப ஆரோபவது வஸ்துனி அவஸ்து ஆரோப அப்படின்னாரு. வஸ்துனி அவஸ்து ஆரோப அப்படின்னா வஸ்து அவஸ்துனா என்ன அப்படின்னு கேட்டா, வஸ்துனா விஷயம், வஸ்துனா விஷயம். இது சாதாரணமான பொருள். இங்க என்னத்த சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, வஸ்து அப்படிங்கிறது சச்சிதானந்தம் அத்வயம் பிரம்ம. வஸ்துங்கிறது சச்சிதானந்தமான அத்வயமான இரண்டற்றதான அந்த பிரம்மன் தான் வஸ்துன்னு சொல்லப்படுறது. இங்க அஜ்ஞானாதி சகல ஜட சமூக அவஸ்து, அஜ்ஞானம் முதலிய அஜ்ஞானம் முதலாக கொண்டதான, அஜ்ஞானத்தை முதலாக கொண்டதான இந்த ஜட சமூகம் எல்லாமே அவஸ்து. வஸ்து அவஸ்து அப்படின்ட்டு ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க. அப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, வஸ்து அப்படிங்கறது விஷயம் அப்படின்னு எடுத்தா, வஸ்து அப்படிங்கறத விஷயம்னு எடுத்தா, பிரம்மம் மாத்திரம்தான் விஷயம், வேற விஷயமே இல்லை அப்படிங்கிற அர்த்தத்துல கொண்டு வரணும் நீங்க. ஏன்னா பிரம்மத்தை விஷயமா நாம சாஸ்திரத்துல ஒத்துக்கிறது இல்ல. மத்த எல்லாத்தையும் கடபடாதிகள், பானை துணி முதலிய எல்லா விஷயத்திலையும் வந்து விஷய புத்தியானது இருக்கு. பானை அப்படின்னா பானையுடைய ஆக்காரத்தோட, பானையுடைய ரூபத்தோட ஒரு அறிவு எனக்கு உண்டாருது. அந்த மாதிரி விஷயத்தோட சேர்ந்ததான அறிவு உண்டாக்காது. பிரம்ம ஜானமானது அந்த மாதிரி ஒரு அறிவு உண்டாக்காது. அந்த மாதிரி ஒரு அறிவும் உண்டாகாது உங்களுக்கு. பானை அப்படின்னு சொல்லி சொன்னோட பானை ரூபமான ஒரு புத்தி நமக்கு உண்டாற மாதிரி, பிரம்மன்னு சொன்னோட பிரம்ம ரூபமான ஒரு புத்தி உண்டாகாது. அப்படின்னா என்ன அர்த்தம், விஷயம் ஒரு ஒரு ஒரு ஞானமானது உண்டாகும் போது அதனுடைய உருவத்தோடைய சேர்ந்ததாதான் ஞானமானது உண்டாருது. எந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட விஷயமாக்குதல் அப்படிங்கிற நிலையானது பிரம்மத்துல இல்ல, அதத்தான் அங்க சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல வஸ்து அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அவஸ்து அப்படின்னு மத்ததெல்லாம் விளக்கி விட்டாச்சு. விஷயமாக கூடிய மத்த எல்லாத்தையும் அவஸ்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இங்க விஷயம்னு சொல்லி சொல்றது தப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம் ஆகுது. ஏன்னா விஷயம்னு சொல்ல இந்த வார்த்தை வந்து ரொம்ப சாதாரணமான, ஒரு ஒரு வார்த்தையும் வந்து ரொம்ப சாதாரணமான, வேதாந்தத்துல வந்து ரொம்ப ஜாக்கிரதையா உபயோகப்படுத்த வேண்டியது இருக்கு. சாதாரணமான வார்த்தைகள் ஒண்ணு ஒண்ணும் ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா உபயோகப்படுத்த வேண்டியது இருக்கு. வேதாந்திகள்கிட்ட பேசும்போது கூட ஜாக்கிரதையா பேசணும் அப்படிம்பாங்க. அதான் இப்போ ஒரு கடைக்கு போனாரு ஒரு சாமி. போனா என்ன சொன்னாங்க, தங்க கடை. அவரை வந்து, சாமி நீங்க வாங்க வந்திருக்கீங்க, நம்ம ஊருக்கு வந்திருக்கீங்க, வாங்க சாமி கடைக்கு வாங்க கடைக்கு வாங்கன்னு கடைக்கு கூட்டிட்டு போனா அந்த சேட்டு. சரி வா அப்படின்னாரு. சாமிக்கு இதுல எல்லாம் ஒண்ணுமே இல்லை, இவர் வாடா அப்படின்னா சரி வா போலாம் அப்படின்னு போனாரு. போன உடனே எல்லாம் கடையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு கல்லாப்பட்டியில உட்கார வச்சு ஏன்னா தன்னுடைய தனக்கு எது பெருமையா இருக்கோ, தனக்கு எது தன்னுடைய திருஷ்டியில வந்து தன்னுடைய பார்வையில எது ரொம்ப மேன்மையா இருக்கோ அந்த நிலையை கொடுக்கணும். அது மாத்திரம் இல்ல, கல்லாப்பட்டியில உட்கார வச்சா சாமி உட்கார வச்சா நிறைய இன்னும் சேரும் அப்படிங்கிற எண்ணத்துல அவன் அதுங்களை உட்கார வச்சான். குறைச்சு நல்ல மரியாதையெல்லாம் பண்ணிட்டு, சாமி ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் சாமி, எதுனாலும் நீங்க சொல்லுங்க சாமி, அங்க மோதிரமும் செய்யணும் வளையணும் தான் இருக்கு, என்னத்த கேட்பாரு சாமி. வேண்டாமியா உடையா, நான் அதை போட்டுக்கிட்டு என்ன பண்ண போறேன், தங்க வேண்டாம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அப்படி. இல்ல சாமிஜி, ஏதாவது ஒண்ணு ஏதாவது ஒண்ணு எதுனாலும் சரி, எதுனாலும் சரி, ஏதாவது ஒண்ணு அட்லீஸ்ட் நீங்க கேளுங்க, ஏதாவது ஒண்ணு கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒண்ணு கொடுத்துறேன். அவர் சொன்னாரு, இந்த பாரு வேதாந்திங்கிட்ட இந்த மாதிரி சொல்லக்கூடாது, நான் உனக்கு இவ்வளவு நாள் சொல்லி கொடுத்தோம் நீ கேட்க மாட்டேங்கிறேன். இல்ல சாமி, நீங்க ஒண்ணு கேளுங்க, எதுனாலும் நான், எனக்கு அதை பத்தி ஒண்ணு கவலை இல்ல, இந்த இவ்வளவு பெரிய இந்த மாலை இருக்குல்ல, இந்த மாலையினாலும் பரவாயில்ல, எத்தனை சவரன்னாலும் ஒண்ணு பிரச்சனை, நீங்க ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு போனோம், இவ்வளோ பிடிவாதம் பண்ற, சரி எனக்கு தங்கத்தை கொடு போதும் வேற ஒன்றும் வேண்டாம் அப்படின்னாரு. கடையில் இருக்கிற தங்கத்தை மாத்திரம் கொடு, இந்த வளையல் செயின் எல்லாம் நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டாரு சாமி. அப்படின்னாரு, எல்லாத்துக்கும் ஆதாரம் என்னது, தங்கம் மாத்திரம் தான், தங்கத்துக்கு நாமரூபம் தான் வளையல் செயின் எல்லாம், நீ நாமரூபத்தை வச்சுக்கோ, எனக்கு தங்கத்தை மாத்திரம் கொடுத்துரு, காரணத்தை மாத்திரம் கொடுத்துரு அப்படின்னாரு. அவன் கடையை எழுத்து மூடிட்டு இல்லை போனோம், ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. வேதாந்தத்தில் பேசும்போது எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் அது. வேதாந்தத்துல இந்த மாதிரிதான், தப்பான ஒரு வார்த்தை நீங்க போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தப்பான சம்ஸ்காரம் உண்டாகும், தப்பான சம்ஸ்காரம் இருந்ததுன்னா அங்கேருந்து ஆரம்பிக்குது நம்மளுடைய தப்பான வழி, ஞானத்துக்கு தப்பான வழியில நம்ம ட்ராக் போயிட்டு இருக்கோம். அதனால என்ன சொல்றாரு, வஸ்து அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இங்க விஷயம்னு சொல்லி சொல்லிட்டா மத்த எதுவுமே விஷயமா ஆகாது அப்படிங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கணும். ஆனா விஷயம்ங்கிற அர்த்தம் இங்க எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா, விஷயம் பானை முதலியதுல ஆர்வு, ஏன்னா விஷயத்தோட சேர்ந்த விஷயாக்கார ரூபத்தோட சேர்ந்த ஞானம் அங்க உண்டாகும். இங்க விஷய ஆக்காரத்தோட சேர்ந்த ஞானமானது உண்டாகாது பிரம்மத்துல, இதுதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். அப்படி அஜ்ஞானம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்போ வஸ்து சச்சிதானந்தம் அத்வயம் பிரம்ம அப்படின்னு விட்டாரு, அஜ்ஞானது சகல ஜட சமூகம் அவஸ்து அப்படின்னு விட்டாரு. ஃபர்ஸ்ட் எதை சொன்னாரு, சச்சிதானந்தம் அத்வயம் பிரம்ம, அதுல என்னென்ன புரிஞ்சுது, வஸ்து அப்படின்னா என்னன்னு சொன்னதுக்கு வஸ்துக்கு விளக்கம் கொடுக்கிறாரு, வஸ்துக்கு நமக்கு தெரியாத ஒரு வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. என்னதுன்னா சச்சிதானந்தம் அத்வயம் பிரம்ம, அது எதுவுமே நமக்கு தெரியாது. சச்சிதானந்தம் சத்து சித்து ஆனந்தம் அத்வயம் பிரம்ம அப்படின்னு. சரி அவஸ்துனா என்ன அப்படின்னு கேட்டா, அஜ்ஞானாதி சகல ஜட சமூக அவஸ்து அப்படின்னு. அப்போ நமக்கு அதாவது பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது பிரம்ம சத்தியம் புரியலன்னு தான் நம்ம இவ்வளவு எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். ஜெகத் மித்யான்னா அது என்னன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இந்த வாக்கியம் இந்த வேதாந்தத்தை படிச்சுட்டு நிறைய பேர் இந்த பெருமை இத ஒரு வாக்கியத்தை டயலாக் மாதிரி விட்டுருவாங்க, பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா அவ்வளவுதானே என் வேதாந்தம் சொல்றது, ஜீவ பிரம்மம் வேற வேற இல்லப்பா, அது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றது. இன்னும் அர்த்தம் சொல்லு, இந்த கொஞ்சம் சமஸ்கிருதமும் தெரிஞ்சிடுச்சுன்னா வச்சுக்கோங்க, இன்னும் ஒன்னும் இல்ல, ஒரு மாலையை இதை ஓட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா ஜீவ பிரம்ம ஏகோ நாபரஹா, பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா ஜீவ பிரம்ம ஏகோ நாபரஹா, முடிஞ்சு போச்சு, மண்டையில உட்காந்து போய் உட்காந்துரும், நல்லா உட்காந்துரும். வேதாந்த என்னையா, பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா ஜீவ பிரம்ம ஏகோ நாபரஹா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இதுக்கு போய் என்ன இவ்வளவு நாள் படிச்சுட்டு அப்படின்ட்டுருவான். அப்போ அங்க பிரச்சனை என்ன, பிரச்சனை இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமான்னு கேளுங்க, பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா, ஏன்னா பல வருஷம் படிச்சுட்டு இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம என்கிட்ட வந்து சாஸ்திரம் படிக்கிறதோடைய பிரயோஜனமே என்னன்னு கேட்டான் ஒருத்தன், நீங்க இவ்வளவு எல்லாம் படிச்சிருக்கீங்களா, இதெல்லாம் தேவையே இல்லையே, பாஷ்யம் படிச்சாலே போதுமே அப்படின்னு என்கிட்ட ஒருத்தன் கேட்டான். ஏண்டா அப்படின்னா, அதை ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு, பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா அப்படின்னு. அதுக்கப்புறம் எதுக்கு படிக்கணும், இவ்வளவு சிம்பிளா பகவான் பாஷ்யக்காரர், நான் சொன்னேன் உனக்கு அவர் மேல அவ்வளவு மரியாதை இருக்கு அப்படிங்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் இருக்கு, பெருமையா தான் இருக்கு. ஆனா நீ அடுத்த மத்த ஆச்சாரியங்கள் எல்லாம் இவ்வளவு கீழ்மையா கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்ல, அவங்க சொன்ன விசாரம் வந்து ரொம்ப அதுக்கும் மேல போயிருக்கு, அதுக்கு மேல வந்த பிரச்சனைகள் எல்லாம் பின்னாடி வந்த பிரஸ்தானத்திரயத்துக்கு பகவான் பாஷ்யக்காரருடைய பாஷ்யம் இருக்கு, அதுக்கு பின்னாடி காலத்துல வந்த ராமானுஜர் மத்வாச்சாரியர் முதலிய பலரும் இருக்காங்க, நிம்பாக்கர் இவர் அவரு நிறைய பேர் இருக்காங்க, இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, வார்த்தைகளை திருச்சு மறிச்சும் அர்த்தத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வார்த்தையை எங்கெங்கெல்லாம் உடைக்க கூடாது, தத்துவம் மசி அப்படிங்கிற இடத்த வார்த்தையை உடைச்சு அதோடைய வேற்றுமை உருவ மாற்ற முடியாது, மாற்றக்கூடாது. நமக்கு இப்ப வேற்றுமைனா வேற்றுமை உருவன்னா என்னன்னு தெரியும் நமக்கு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தஸ்ய தமசின் சஷ்டி ஆக்கிட்டாங்க, தது அப்படிங்கறத சத்தியன் ஆக்கிட்டாங்க, சப்ஜெக்ட வந்து கொண்டு போய் சஷ்டி ஆக்கிட்டாங்க, தஸ்ய தமசி இல்லட்டி சப்தமி தஸ்மின் தமசி, அதனுடையவனாக நீ இருக்கிறாய், தஸ்ய தஸ்மின் அதனில் நீ இருக்கிறாய், தஸ்மாத் தோமசி பஞ்சமீ லட்டி, அதனால் நீ இருக்கிறாய். இப்படி இந்த வேற்றுமை உருவா மாற்றதுனால அர்த்தமானது வேற வேறமா ஆயிடுறது. தத்து அப்படிங்கிறது வேற மாதிரியான ரூபத்தை கொண்டு வந்து தஸ்ய தஸ்மாது தஸ்ய தஸ்மின் அப்படின்ட்டு ஒரு ஒரு வேற்றுமை உருவம் மாறுறதுனாலையும் ஒரு ஒரு அர்த்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருது. இவங்க இந்த மாதிரி இந்த வேதத்தோட நிறுத்தாம பகவான் பாஷ்யக்காரர் சொன்னதும் மத்தவங்க சொன்னதும் அத்வைதத்துல சொன்னதெல்லாம் தப்பு, இந்த மாதிரி இருக்கு, இந்த தப்பு, இந்த தப்பு, இந்த தப்பு, தப்பு தப்பா அவங்க தப்ப காமிச்சாங்க. சரியான தப்ப காமிக்கல, தப்பு தப்பா தப்ப காமிச்சாங்க. ஏன்னா அவங்களுடைய குறுகிய புத்தியினால அவங்க புரிஞ்சிக்க கூடிய அம்சம் அவ்வளவுதான் முடிஞ்சது. அவங்களுக்கு அதனுடைய சரியான தாற்பயமானது புரியல, அதனால மத்த கிரந்தங்கள்லாம் வர வேண்டியது இருந்தது. அப்போ கேட்டான், சரிப்பா நீ இந்த புரிஞ்சுடுத்து அப்படின்னு, ஏன் உனக்கு இந்த பாஷ்யம் கூட தேவையில்லையே, அப்படி சொல்றவனுக்கு அந்த பாஷ்யம் கூட தேவையில்லையே, நீ எதுக்கு அப்ப அந்த நீ என்ன புரிஞ்சதுன்னு சொல்லு, இந்த பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா. அவன் உடனே இங்கிலீஷ்ல சொன்ன, பிரம்மன் ட்ரூத், மித்யா ஃபால்ஸ், ஜீவன் அண்ட் பிரம்மா ஆர் நாட் டூ டிஃபரெண்ட் திங்ஸ் அப்படின்னா. வெரி குட், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, பிரம்மன் ட்ரூத் அது எனக்கு புரியல, அதனாலதான் இவ்வளவு படிச்சேன் நானு, எனக்கு புரியலங்கிறதுனாலதான் படிக்க வேண்டியது இருந்தது எனக்கு. உனக்கு இவ்வளவு சிம்பிளா புரிஞ்சுடுத்து, அதனால அதை விட்டுடு, அந்த பிரம்மன் ட்ரூத் எனக்கு வேண்டாம். இந்த ஜீவா ஃபால்ஸ் சொல்லி சொன்னிய, ஜெகத் ஃபால்ஸ் சொன்னிய, அது ட்ரூவா ஃபால்ஸா சொன்னது, ட்ரூத்தா ஃபாலா ஃபால்ஸா, உண்மையா பொய்யா, ஜெகத்து பொய் அப்படின்னு சொல்லி சொன்னியே, அந்த ஜெகத்து பொய் அப்படிங்கறது உண்மையா பொய்யா என்ன, அப்படியே ஒரு திக்காரமான ஒரு பார்வை பார்த்தேன். இது கூட புரியாது இவனுக்கு, நல்லா கரெக்டா தான் இவன் உங்களை படிச்சது, இவனுக்கு எல்லாம் தேவைதான் இது அப்படின்ட்டு கேட்டேன். ஏன் அப்படின்னு, அது உண்மைதான், அது என்ன சந்தேகம் வேண்டி கிடக்கு அப்படின்னா சொன்னேன், ஜெகத்து பொய்யுங்கிறது உண்மை, சரி, ஏற்கனவே பிரம்மங்கிற இன்னொரு உண்மை இருக்கு, ரெண்டு உண்மையா ஒத்துக்கிறீங்க அத்வைதத்துல அப்படின்னு கேட்டேன். அவனுக்கு அப்பதான் பிரச்சனையே புரிஞ்சுது. ஓ, யோசிக்காம, அதாவது இந்த பிரச்சனையில யாராவது மாட்டின்ட்டாங்கன்னா, இந்த மாதிரி வாக்கு பிரச்சனையில யோசிக்காம அடுத்த பதில சொல்ல ஆரம்பிப்பாங்க, அந்த பிரச்சனை இந்த இல்ல அது பொய் அப்படின்னா, நீ என்ன எனக்கு வந்து தெளிவு கொடுக்கற அப்படிங்கறத நினைச்சுட்டு நீ இன்னும் கன்ஃபியூஷன் எல்லாம் யோசி பண்ற, அவசரம் இல்லாம யோசி பாரு. ஜெகத்து பொய் அப்படிங்கறது பொய்ன்னு என்ன ஆச்சு, ஜெகத்து பொய், நான் சொன்னது பொய்ப்பா அப்படின்னா, நான் பொய்ன்னு சொன்னது பொய் அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் சொன்னது உண்மை அப்படின்னு ஆயிடுச்சு. அப்படி ஜெகத்து பொய் அப்படிங்கறது பொய் அப்படின்னா, ஜெகத்து உண்மை, இப்ப ஜெகத்து உண்மையாயிட்டும் பிரம்ம, திருப்பியும் துவைத்தம் தான் நீங்க பேசிட்டு இருக்க, நீ அத்வைத்த எங்க பேசிட்டு இருக்க அப்படின்னா, இப்பதான் சுரீர்னு உரைச்சது அவனுக்கு, எங்கேயோ பிரச்சனை. என்ன பிரச்சனை, என்ன எனக்கு புரியலையே, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம கிட்டான். இந்த வந்து இந்த புதிய பரம்பரையில படிச்ச ஒரு கூட்டம் சொன்ன, மித்தியானா என்னன்னு ஃபர்ஸ்ட் போய் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசு, நீ ஆரம்பிச்ச இடமே தப்பு. மித்யா, அஜானம், அவித்யா, மாயா, இதுக்கு லட்சணமானது நீ பண்ணினதே தப்பு. பிரம்மன் சத்தியம், பிரம்ம சத்தியம் சொன்னதுக்கு பிரம்மன் ட்ரூத் சொல்லிட்ட, அதை எச்சுண்டு நீ என்ன பண்ணிட்ட, ஜெகத்து ஃபால்ஸ் அப்படின்னுட்ட, ஜெகத்து பொய் அப்படின்ட்ட, இது உண்மைனா அது பொய் அப்படின்னு ஆக்கிட்ட, அங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சது. இப்ப என்ன சொல்லணும் அப்படின்னா, நீ யார்கிட்ட படிச்சு அவர்கிட்டயே போய் கேளுப்போ, ஒழுங்கா வந்து படிக்கும் போது கேட்கலாம் அப்படின்ட்டு. அங்க அந்த மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்கு சொல்றாரு. என்னது, அஜானம். அஜானம்னா என்ன, அவித்யானா என்ன, மாயா என்ன, மித்யானா என்ன, தமஸ்னா என்ன, அதுக்கு சொல்றாரு. இதெல்லாம் பல சொற்கள், ஒரே பொருளை குறிக்கிறது இல்ல, சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு. அதனாலதான் எல்லாத்தையும் திருப்பி திருப்பி சொல்றேன் நானு. அஜானம், அஜானம் தூ, அஜானம் நிச்சயமாக, எப்படிப்பட்டது அஜானம் தூ, நிச்சயமாக சந்தேகமே வேண்டாம். அஜானம்னா என்ன அப்படின்ற கேட்டீங்களா, அஜானம்னா இதுதான். என்னது, சதசத்யாம் அனிர்வச்சனீயம் திரிகுணாத்மகம் ஞான விரோதி பாவரூபம் எத்கிஞ்சித் இதி வதந்தி, எத்கிஞ்சித் இதி வதந்தி, ஏதோ ஏதோ என்னது ஏதோ இதி வதந்தி அப்படின்னு சொல்றாங்க, ஏதோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க, அஜானத்துக்கு லட்சணம் இதுதான், இத புரிஞ்சுண்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாதான் வேதாந்தமானது புரியும். இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்கிறது, இது புரிஞ்சுட்டோம் அப்படின்னா வேதாந்தம் புரியும், இது புரியலன்னா வேதாந்தம் எப்பவுமே புரியாது. அங்க சொல்றாரு, சதசத்யாம் அனிர்வச்சனீயம், அஜானம்னா என்ன, ஜெகத் எப்படி, ஜெகத் மித்யா, மித்யானா என்னது, பொய் அப்படின்னு சொல்லக்கூடாது. சது அசதுபியாம் அனிர்வச்சனீயம், சது அசது பின்னம், பொய் உண்மை இதுல ரெண்டிலும் வேறுபட்டது. வேறுபட்டதுன்னா எப்படி, ஒரு விஷயம் பொய்யா இருக்கலாம், இல்ல ஒரு விஷயம் மெய்யா இருக்கலாம், ஒரு விஷயம் பொய்யும் மெய்யுமா இருக்க முடியாது, ஒரு விஷயம் பொய்யும் மெய்யல்லாததாகவும் இருக்க முடியாது. அந்த நாலு நிலையும் நமக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுக்கு உதாரணம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆடு இருக்கு, ஆடு இருக்கு. இது ஆடு இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? மாடுன்னு நீங்க நினைச்சுப்பீங்க, மாடுதான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. குதிரைன்னு சொல்லலாம், யானைன்னு சொல்லலாம். அப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இந்த உலகத்துல பாக்குற எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கு. நம்ம பாக்குறது எல்லாமே கருப்பு வெள்ளையா தான் நம்ம பாத்துருக்கோம். இருட்டுன்னா வெளிச்சம், வெளிச்சம்னா இருட்டு. இப்படித்தான் ஜோடி ஜோடியா பாத்திருக்கோம். அதனால நம்ம புத்தியில அந்த ஜோடி தான் தெரியறது. அதனால என்ன சொல்லிட்டாரு? சதசத்பியாம் அப்படின்னு. சதசத்பியாம், சத்து அசத்திலிருந்து வேறுபட்டது, சதசத் பின்னம். பியாம் அப்படிங்கிறது த்விவசனம், சதசத்து உபய பின்னத்வம். இது முதல் முதல் பாகம். சதசத்யாம் அப்படிங்கறத சதசது உபய பின்னத்வம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சது அசது உபய பின்னத்வம், இது ரெண்டுத்திலிருந்தும் வேறுபட்டது, வேறுபட்ட தன்மை முதல். அது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா அந்த சந்தேகத்தை சொல்றாரு. அனிர்வச்சனீயம், அனிர்வச்சனீயம். வச்சனீயம் அப்படின்னா சொல்லக்கூடிய வழிமுறை, சொல்வது. நிர்வச்சனீயம்னா தெளிவாக உரைப்பது, விளக்கி கூறுவது. அநிர்வச்சனீயம் அப்படின்னா ஆவ சேர்த்துட்டீங்கன்னா, நெஞ்ச மாச சேர்த்தீங்கன்னா உரைக்கப்பட முடியாதது, சொல்லப்பட முடியாதது அப்படின்னு அர்த்தம். எதை விளக்க முடியாதோ, எதை கூற முடியாதோ அது. அந்த சதசத்தியாம அநிர்வச்சனீயமான அந்த அப்ப அது உண்மையா இருக்கா இல்லையா அப்படின்னா, திரிகுணாத்மகம், மூன்று குணங்கள் கூடியது, சத்துவம் ரஜஸ்தமஸ் ஆகிய மூன்று குணங்கள் கூடியது அப்படிங்கறதுனால. சரி, மூன்று குணங்கள் கூடியது அப்படின்னா அப்ப ஏதோ இருக்குத்தானே? மூன்று குணங்கள் கூடியது அப்படிங்கறதுனால ஏதோ இருக்கு அப்படின்னா, மூன்று குணங்கள் கூடியது அப்படின்றது பார்வையோட தோஷம், தோஷத்தை காமிக்கிறது. மூணு குணம் கூடியிருக்குன்னு சொல்லி சொல்றது என்னது? தோஷத்தை காமிக்கிறது. ஏன்னா ஒரு ஒரு 10 ரூபா நோட்டு இங்க இருக்கு, 10 ரூபா நோட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம உடனே ஒருத்தர் ஒருத்தருக்கும் ஒரு ஒரு புத்தி வரும். 10 ரூபாவா? ஒருத்தனுக்கு ஆச்சரியம், அதுல 10 ரூபா தானே. இன்னொருத்தனுக்கு அதே 10 ரூபால உபேக்ஷா புத்தி, இன்னொருத்தனுக்கு 10 ரூபா சி 10 ரூபா அப்படின்னு ஒரு வெறுப்பு. ஒரே 10 ரூபால ஒரே ரூபா நோட்ல மூணு விதையான ஞானம் உண்டாருது. ஏன் அப்படின்னா, இதுக்கு சொல்லுவாங்க ஒரு குணம் கூடிய காரணத்தினால, சத்துவ குணத்தினால, இல்ல சத்துவ குணம்னால அந்த மாதிரி சத்துவ குணம் ஓங்கி இருக்கிறதுனால பற்று ஆசை சந்தோஷத்தை கொடுக்கும். சத்துவ குணம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய குணம். அதே மாதிரி ஒரே விஷயத்துல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய குணம் சத்துவத்துக்கு, அதே விஷயத்துல துக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் ரஜோ குணத்துக்கு, அதே விஷயத்துல அசட்டையை கொடுக்கக்கூடிய விஷயம் தமோ குணத்துக்கு. அப்படி குணங்கள் பேரமா இருக்கிறதால தான் விஷயத்துல நாம வேறு வேறுபட்ட நிலையை பாக்கிறோம். அதனால திரிகுணாத்மகம் அப்படின்னு ஒத்துக்க வேண்டியது இருக்கு. அந்த திரிகுணாத்மகமும் உண்மைன்னு சொல்ல சொல்ல வேண்டாம், திரிகுணாத்மகமும் மாயையில ஒரு அம்சமா தான் சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட அது அப்போ சதசத்திலிருந்து வேறுபட்டது, சொல்லப்பட முடியாதது, அதே மாதிரி முக்குணங்கள் கூடியது அப்படின்னு சொல்லி சொன்னா, இது அப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ இந்த சாஸ்திரம் படிக்கிறதே பிரயோஜனம் இல்ல. ஏன் சாஸ்திரம் படிக்கிறது எதுக்கு? இத இந்த ஜெகத்தை இல்லாட்டி இந்த அஜ்ஞானத்தை இந்த அறியாமைய நீக்கத்துக்கு தான். ஆனா இது நீங்கவே நீங்காது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்புறம் படிக்கிறதுல பிரயோஜனம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, அதை நிராகரிக்கிற சொல்லாரு, ஞான விரோதி. ஞான விரோதி அது எப்படிப்பட்டது? ஞானத்துக்கு விரோதியா இருக்கிறது. நெரு இருட்டு வெளிச்சத்துக்கு விரோதி, வெளிச்சம் இருட்டுக்கு விரோதி. அப்படி இந்த இருட்டான, இந்த இருளான, இந்த தமசான, இந்த அஞ்ஞானமானது ஞானத்தினால நீங்கக்கூடியது. ஞானத்தினால நீங்கக்கூடியது அது எப்படிப்பட்ட ரூபமுடையது? இருத்தலுடையதா, இன்மைத்தன்மையுடையதா? கயர்ல பாம்பு பாக்குறோம், கயர்ல பாம்பு பாக்குறோம், அதைத்தான் ஏற்றி பார்த்தல்னு சொன்னோம், அத்தியாரம்னு சொன்னோம். அந்த ஏற்றி பார்த்ததான பாம்பு இருக்கா இல்லையா? இருக்குன்னா உங்களுடைய அறிவை வச்சு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, அது இங்கதான் இருக்கும், கடிச்சுப்படும், ஜாக்கிரதையா இருந்துக்கணும். இல்லைன்னு சொல்லி சொன்னா நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அதை அங்கிருந்து போக்கவும் முடியாது. ஏன்னா இல்லாது இல்லாத நீங்க எனக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய முயற்சியே வேஸ்ட். இருக்குன்னாலும் உங்களுடைய பிரயத்தனம் ஒண்ணும் பண்ண முடியாது, இல்லைனாலும் நீங்க உங்களோட பிரயத்தனத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப என்னத்துக்கு இந்த சாஸ்திரம்? இந்த ஜெகத்தை நான் வந்து இந்த கயர்ல ஏத்தின பாம்பு மாதிரி பாக்கிறேன் அப்படிங்கறதுனால ஜகத் இந்த சாஸ்திரம் எதுக்கு அப்படின்னு கேட்டா, பாவரூபம் அப்படிங்கிறார். அத சொல்றதுக்கு பாவரூபம். பாவம்னா இருத்தல், ரூபம்னா உருவம். இருத்தல் உருவம் குடையது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம் சாதாரணமா, வார்த்தை ஒண்ணு ஒன்னும் புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா இந்த பாவ ரூபத்துல பல பேரு தப்பு தப்பான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு இது தப்பு இப்படி சொல்லப்படாது, பாவ ரூபம்னா இருத்தலுடையது, இருத்தலுடையது அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாதா அப்படின்னு. அதுக்காக இதுக்கு பயந்துகிட்டு என்ன பண்ணுவாங்க, அபாவ ரூபம் அப்படிம்பாங்க. அஜ்ஞானம் வழிபட்டது அபாவ ரூபம். அபாவ ரூபம்னா நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம், நீ என்ன பண்ணாலும் இந்த சாஸ்திரத்தினால அது போக போறது இல்ல. அதனால அபாவ ரூபம்னு சொல்லக்கூடாது தப்பு. பாவ ரூபம்னு ஏன் அப்ப சொல்றோம், நமக்கு தெரியுது அந்த தப்பு. பாவ ரூபம்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா அபாவம் இல்லாதது அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு பாவ ரூபமே சொன்னே தவிர பாவத்தை நிரூபிக்கிறதுக்காக சொல்லலாங்க. இருத்தல் உடையதுன்னு சொல்லல, இன்மை அல்லாதது அப்படின்னு சொல்லி சொல்லணும். அங்க இன்மை அல்லாதது அப்படிங்கறத இருத்தல் உடையது அப்படிங்கிற சப்தத்தினால சொல்றோம். இது எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, இது நீங்க உங்க கதை கதை கூட்டு கதை விட்டு போயிட்டே இருப்பீங்களா அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல. சத்து சித்து ஆனந்தம், மேல இருக்கிற வாக்கியம் சத்தியம் ஞானம் அனந்தம், சச்சித் ஆனந்தம் அத்வயம் பிரம்ம அப்படின்ட்டு. சத்தியம் ஞானம் அனந்தம், சத்தியம் ஞானம் அனந்தம்னா என்ன அப்படின்னா, பகவான் பாஷைக்கார் விசாரம் பண்ணும்போது சொல்றாரு அஜ்ஞான வெத்திரிக்தம் அப்படிங்கிறாரு. அஜ்ஞானம் அல்லாதது, அஜ்ஞானம் அல்லாதது அப்படிங்கறத சொல்றதுக்கு என்ன சொல்றது, ஞானம் ஸ்ருதி சொல்றது. பொய் அல்லாதது அப்படிங்கறத சொல்றதுக்கு சத்தியம் அப்படிங்கிறது. துக்கம் அல்லாதது அப்படிங்கறத சொல்றதுக்கு ஆனந்தம் அப்படிங்கிறது. அந்த மாதிரி இங்க அபாவம் அல்லாதது அப்படிங்கறத சொல்றதுக்கு நாம என்ன சொல்றோம், பாவம் அப்படிங்கிறோம். அதனால உண்மையாத எங்க பாவம் ஒண்ணுமே இல்ல, அபாவ ரூபம்னு இல்ல அப்படிங்கறத சொல்றதுக்கு தான். அது இந்த மாதிரி நிலையில இருந்தாதான், ஏன்னா பாம்பு பாக்குறோம், அது பாம்பு தெரியுது, பாம்பு இருக்கிறதா தெரியுது, அதனாலதான் எனக்கு பயம் முதலிய எல்லா பிரச்சனையும் வந்துகிட்டு இருக்கு. அப்ப அதை போக்கணும்னா என்ன பண்ணணும், அதோடைய உண்மையான தத்துவத்தை நான் தெரிஞ்சுக்கணும். அந்த தத்துவத்தை தான் சொல்றாரு, அது அபாவம் இல்ல, இல்லாம இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம புத்தியில ஏன்னா இவனுக்கு ஜெகத் வந்து இருக்கிறதா தோன்றது, அந்த இருக்கலா தோன்ற அந்த ஜெகத்துல அவனுக்கு சொல்றாரு அது இல்லாம இருக்கிறதுன்னு ஒன்னும் இல்ல. அது எப்படி அப்போ இருக்கா அப்படின்னா, அது அப்புறம் பாப்போம், இல்லங்கிறது இல்ல, நீ எத்தி பாத்துட்டு இருக்க. இந்த நிலையில வச்சுட்டு எத்கிஞ்சி திதி ஏதோ அப்படின்னுட்டு சொல்லுவாங்க அகம் அக்ஞஹ. இது எப்படி எப்படி இது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, எப்படி உங்களுக்கு தெரியும் இல்ல, எப்படி உனக்கும் தான் தெரியும், அது உன்னுடைய அனுபவம் தான். என்னுடைய அனுபவமா, நான் அஜ்ஞானத்தா அனுபவிச்சதே இல்ல. நீங்க தான் சொல்றீங்க அறியாமை அஜ்ஞானம், நான் அஜ்ஞானத்தை அனுபவிச்சதே இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா, அகம் அக்ஞஹ, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தையும் பத்தி பேசும்போது நம்ம சொல்றோம்ல, அந்த தெரியாது அப்படிங்கறது எனக்கு எப்படி தெரியும், தெரியாது அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சிருக்குல்ல. அப்ப இல்லாமை அதனுடைய அந்த அஜ்ஞானத்துடைய இருத்தலானது இருக்கு, அதைத்தான் சொல்ற அகம் அஜ்ஞஹ இதி அனுபவாத். அந்த எனக்கு தெரியாது அப்படிங்கிற அனுபவத்தினாலேயே ஏவ ஆத்மசக்தி ஸ்வகுணைஹி நிகூடம் இதி இத்தியாதி சுத்தேஷ்ச. அதனாலதான் இந்த அனுபவம் இருக்கிறதுனாலதான் ஆத்மசக்தி சொகுணைர் நிகூடம் இத்தியாதி ஸ்ருதேஷ்ச. இந்த மாதிரி ஸ்ருதியும் சொல்றது ஆத்மசக்தி, இப்படிப்பட்ட ஒரு ஆத்மசக்தி தேவாத்மசக்தி அனுபவாத் தேவாத்மசக்தி, இப்படிப்பட்ட தேவாத்மசக்தி அது தேவாத்மசக்தி ஸ்வகுணைஹி நிகூடம். இந்த தேவாத்மசக்தி, இந்த மாயையானது, இந்த அவித்யானது தேவ ஆத்மாவுடைய தேவனுடைய ஒரு சக்தி. இது எப்படிப்பட்டது அப்படின்னா, ஸ்வகுணைஹி நிகுடம், தன்னுடைய குணங்களில் முக்குணங்களில் நிலைப்பட்டதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸ்ருதியிலையும் சொல்லிருக்கு, ஸ்மிருதியிலையும் சொல்லிருக்கு. மம மாயா துரத்தியா அப்படின்னு பகவானும் பகவத்கீதையில சொல்றாரு, என்னுடைய மாயானது கடத்தலுக்கு அரிது அப்படிங்கிறாரு. அப்படி இந்த மாயானது அவித்யானதா சொல்றாரு. சரி, மாய அவித்யை இதை பத்தி சொல்லிட்டோம், இது எப்படி இந்த சிருஷ்டிய பண்றது அப்படின்னு கேட்டா அத சொல்றாரு, இடம் அஜ்ஞானம் சமஷ்டி வெஷ்டி அபிப்ராயேன ஏக்கம் அநேக்கம் இத்திச்ச வியவஹ்ரியதே. இந்த அஜ்ஞானம் ஒன்னா பலசா, பலதா, எத்தனை அஜ்ஞானம் இருக்கு, இதுலயும் பாத வேற்றுமை இருக்கு. ஏற்கனவே சொன்ன ரெண்டு வகையான விசாரதாரை இருக்கு அப்படின்ட்டு, விவரணம் பாமதி அப்படின்ட்டு. இந்த இடத்துலயும் பாட்ட வேதமானது இருக்கு, விசார வேதமானது இருக்கு. சொல்றாங்க அஜ்ஞானம் ஒன்னு தான் அப்படிம்பாங்க ஒரு கூட்டம், ஏக்க ஜீவவாதிகள் அப்படிம்பாங்க அவங்களுக்கு பேரு. அடுத்தது அஜ்ஞானம் பலது, இது நானா ஜீவவாதிகள். இதத்தான் தமிழ்ல நானா ஜீவவாத கட்டளை அப்படின்னு புஸ்தகத்துல சொல்லியிருக்கு. நானா ஜீவவாத கட்டளை அப்படிங்கிற அந்த முறையானது என்னது, நானா ஜீவவாதத்தை இயக்குற ஒரு சித்தாந்தம். தேவ ஏகஜீவவாதம் சன்னாபி அசன்னாபி இல்ல, இதுல இல்ல, அது வேக சூடாமணி கொண்டு வந்தது, ஒன்னும் இல்ல இதுல சொல்லல. சரி, அந்த புத்தகத்துல அது வேக சூடாமணிலேருந்து கொண்டு வந்தது, மூலத்துல அது இருக்காது நினைக்கிறேன். நீங்க ஹிந்தி டீக்கா படிச்சுட்டு இருக்கீங்க, ஆறு அங்கோத முடியுது, அது ஆறு அங்கேன்னு முடியறது, மூலத்துக்கும் இல்ல அது இதுக்கும் இல்ல, ஆறு ஆறுடைய ஹிந்தி விளக்கம் அங்க முடியறது. இதம் அஜானம் சமஷ்டி வெஷ்டி அபிப்பிராயன ஏக்கம் இத்தி சவகிரியதே. அது வேக சூடாமணியத்தை சொல்லியிருக்காரு, சன்னாபி அசன்னாபி அப்படின்ட்டு உபய உபய உபயம் அப்பி என்ன சன்னாபி அசன்னாபி உபயம் அப்பி உபயாத்மிகானோ பின்னாபிய பின்னாபி உபயாத்மிகானோ சங்காபிய சங்காபி அபி உபயாத்மிகானோ மகாத்புத அனிர்வச்சனீய ரூபா அப்படின்ட்டு. இதையே தான், இது சத்து இல்ல அசத்து இல்ல ரெண்டு வகையும் இல்ல, பின்னமும் இல்ல அபின்னமும் இல்ல ரெண்டு வகையும் இல்ல, வேறுபட்டதும் இல்ல வேறுபடாததும் இல்ல, ரெண்டு வகையும் இல்ல. ரெண்டு வகையும் சேர்ந்ததுன்னா ரெண்டும் கலந்தது, வேறுபட்டது வேறுபடாது, ஏன்னா பேதாபேதம் அப்படிம்பா ஒரு வாதி, அந்த மாதிரி எல்லாம் வேறுபட்டதும் வேறுபடாததும் ரெண்டும் ஒரே இடத்துல இருக்க முடியாது, அதனால அந்த மாதிரி வகையும் இல்ல. சத்தாவும் இருக்க முடியாது அசத்தாவும் இருக்க முடியாது, ரெண்டு வகையாவும் இருக்க முடியாது, சத்தம் அசத்தம் ஒரே இடத்துல இருக்க முடியாது, ரெண்டுமே விரோதிகள். அதே மாதிரி சங்காப்பி அசங்காப்பி சாங்காப்பி அசங்காப்பி அங்கம் கூடியதாகவும் அங்கம் அற்றதாகவும் இருக்க முடியாது, ரெண்டாகவும் இருக்க முடியாது அப்படின்ட்டு அந்த மாயையுடைய லட்சணத்தை விசாரம் பண்றது அது. அப்படி நானாஜீவாதலை வாதம் அப்படின்னு சொல்லிருந்த ஜானாஜீவாத கட்டளை கட்டளை வச்சு சொல்லிருந்த. அப்படி அங்க என்ன அப்படின்னா நானா ஜீவத்தை ஒத்துக்கிற, நானா அப்படின்னா பல, நானானா அப்பா இல்ல, நானானா பல, பல ஜீவம் அப்படின்னு ஜீவன்கள் எத்தனை அப்படின்னு கேட்டா பலது அப்படின்ட்டு ஒரு வாதம். இன்னொரு வாதம் ஏக்க ஜீவவாதம் அப்படிங்கிறது, ஸ்ருதியில அந்த சாஸ்திர பத்தத்தில ரெண்டு வகையான விசாரம் இருந்தாலும் சித்தாந்தத்துக்கு ரொம்ப அனுகுணமா ஒத்துக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் அப்படிங்கிறது ஏக்க ஜீவவாத கட்டளையை தான் ஒத்துக்கிறாங்க. அனுபவத்துக்கு அனுகுணமா இருக்கிறது அப்படிங்கறதுனால நானாஜீவவாத கட்டளை. நானாஜீவவாதம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய அனுபவத்துக்கு, ஏன்னா நான் ஞானம் அடையிறேன், நான் ஞானம் அடைஞ்சதுனால நீங்க யாரும் ஞானம் அடையல, நான் ஞானம் அடைஞ்சிட்டேன் நீங்க யாரும் ஞானம் அடையல. இப்போ ரெண்டு நிலை இருக்கு, ஒரு ஞானம் அடைஞ்ச ஒரு ஆள் இருக்கு, அவருடைய இது முடிஞ்சு போச்சு, நான் ஞானம் அடைஞ்சிட்டேன் அப்படிங்கறதுனால மத்த யாருமே ஞானம் அடையல அப்படிங்கறதுனால ஏக்க ஜீவமா இருந்தானா நான் அடைஞ்சிருந்தா எல்லாருமே அடைஞ்சிருக்கணுமே அப்படிங்கிற இந்த தர்க்கத்தை வச்சுக்கிட்டு நானா ஜீவத்தை நிரூபிக்கிறாங்க. ஒரு ஜீவனுடைய கனவுன்னு சொல்லி சொன்னா அந்த ஜீவனானது ஞானம் அடைஞ்ச நிலையில இந்த ஜகத்து முழுவதுமே ஞானம் அடைஞ்சதா இருக்கணும் அப்படிங்கறதுனால இந்த ஜீவன் இந்த ஏக்க ஜீவவாதத்தை ஏத்துக்க முடியாது அப்படிங்கறதுனால நானா ஜீவத்தை ஒத்துக்கிறாங்க. ஆனா நானா ஜீவவாதத்திலிருந்து விசாரம் பண்ணி பார்க்கும்போது, ஏக்க ஜீவவாதத்திலிருந்து விசாரம் பண்ணி பார்க்கும்போது அங்க என்ன சொல்லணும், இந்த ஜீவனுக்கு அஜ்ஞானம் தீந்து போச்சு, இந்த ஜீவனுக்கு அஜ்ஞானம் தீந்து போச்சு, ஆனா இந்த சமஷ்டி வெஷ்டி பேதத்தை கொண்டு வந்து இதனால அது அந்த மாதிரி வேற்றுமையா இருக்கிற மாதிரி தோன்றது அப்படின்ட்டு. ஆனா அனுபவத்துக்கு ஏத்ததா இருக்கு, அதாவது ஏக ஜீவவாதம் அப்படிங்கறது விவரணக்காரருடைய சித்தாந்தம், நானா ஜீவம் அப்படிங்கறது வந்து பாமதிக்காரருடைய சித்தாந்தம். பாமதிக்கும் விவரணத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி சொன்னா, பாமதிக்காரர் அனுபவத்துக்கு மிகவும் நெருங்கியதான தர்க்கத்தை கொடுப்பார், விவரணக்காரர் தர்க்கத்துக்கு அனுகூலமான தர்க்கத்தை கொடுப்பார், தர்க்கத்தினால நிரூபிக்கக்கூடிய ஒரு தர்க்கத்தை கொடுப்பார். அதனால வேற எதையுமே பிரம்மத்தை தவிர வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு முழுமுதல் பிரம்மம் வந்து சிருஷ்டியே உண்டாகல அப்படின்னு முழுவதுமாக எழுத்து கண்டனம் பண்ற ஒரு சித்தாந்தம் அது விவரணவாதம். அதனால சன்னியாசிகள் விவரணவாதத்தையும் கிரஸ்தர்கள் பாமதிவாதத்தையும் அனுமோதிக்கிறதா சப்போர்ட் பண்றதா அத அனுகூலமா சொல்றதா ஒத்துக்கிறாங்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, ரெண்டு வகையான ஆளுங்களும் ரெண்டு இடத்துலயும் பாக்கலாம். நீங்க இப்போ சமஷ்டி வெஷ்டி அபிப்பிராயன ஏக்கம் அநேக்கம் ஏக்கம் அநேக்கம் இது விவகரியதே. இது சமஷ்டி வெஷ்டி அப்படிங்கிற பேதத்தினால ஒன்னு பலது அப்படின்னு பல வகையான விசாரமானது விவகாரமானது இருக்கு. அது எப்படி அப்படின்னு கேட்டா சமஷ்டினா என்ன வெஷ்டினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சமஷ்டினான வெஷ்டினா என்ன அப்படின்ட்டு, சமஷ்டினா என்ன, சாஹி யதா விருக்ஷாணாம் சமஷ்டி அபிப்பிராயேன வனம் இதி ஏகத்வ விவாதிக்க பிரதேசஹ யதா வா ஜலானாம் சமஷ்டி அபிப்பிராயேன ஜலாஷய இதி நானாத்வேன பிரதிபாசமானாம் ஜீவகத அஜ்ஞானானாம் சவஷ்டியபிப்ராயேன ததேகத்வ விவதேச அஜாமேகாம் இத்யாதி ஸ்ருதேஹே. ததாஹி யதா விருக்ஷாணாம் சமஷ்டியபிப்ராயேன வனம் இது ஏகத்வ விவதேச. பல விருக்ஷங்கள், மரம் அப்படிங்கிறது தனி, மரம் அப்படிங்கிறது வெஷ்டி, மரம் எனல் வெஷ்டி பேதம், வனம் எனல் சமஷ்டி பேதம் அப்படிம்பாரு கையில் நவநீத்துல. மரம் அப்படிங்கிறது வெஷ்டி, தனியது, தனியா இருக்கிறது, ஒருமை. வனம் அப்படிங்கிறது கூட்டு, சமஷ்டினா கூட்டு, கூட்டம். அப்படி ஒரு ஒரு மரத்தை வந்து தனி மரம் தோப்பாக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு மரம் அப்படிங்கும் போது அது வெஷ்டியா இருக்கு, அது வனமா பார்க்கும்போது சமஷ்டியா இருக்கு. அந்த சமஷ்டியானது ஒன்னு அப்படின்னு வியபதேசம், ஏகத்துவ உபதேசம் அதான் சொல்றது. சமஷ்டி இது ஏகத்துவ உபதேச, சமஷ்டி அப்படின்னுட்டு ஒன்னா பாக்குறத, அந்த கூட்டத்தை ஒன்னா பாக்குறது. இல்லாட்டி ஜலம், நீர், நீர் அப்படிங்கிறது ஆபக அப்படிங்கிறது எப்பவுமே பண்மையில ஓடக்கூடிய ஒரு வார்த்தை, பண்மையில மாத்திரம் தான் இருக்கு ஆப சப்தம். அந்த மாதிரி ஜலம் அப்படிங்கிறது இங்க என்ன சொல்றாரு, ஜலம் அப்படிங்கிறது சமஷ்டி அபிப்பிராயின ஜலாசிஹ, ஜலத்துடைய சமஷ்டிய என்ன சொல்றாங்க, கூட்டத்தை ஜலக்கூட்டம் அப்படிங்கறத ஜலாசியம், ஜலக்கூட்டம் அப்படிங்கிறாங்க, ஜலத்தினுடைய சமஷ்டிய. அப்படி ஏகத்துவ உபதேசமும் பகுத்துவ உபதேசத்தையும் வச்சுட்டு அந்த பகுத்துவத்தை ஏகத்துவமா ஆக்கணும் அப்படிங்கும் போது சமஷ்டி அப்படின்ட்டு, ஏகத்துவமா பார்க்கும்போது சமஷ்டி அப்படின்னு பாக்குறாங்க. அதுதான் ததா அந்த மாதிரி உதாரணம் சொல்லப்பட்ட மாதிரி உதாரிக்கப்பட்டதுல கொண்டு வந்து சேர்க்கிறாரு. நானாத்வேன பிரதிபாசமானாம் ஜீவகதா ஞானானாம் சமஷ்டி அபிப்ராயேன ததேகத்துவ விபதேச. ததா அதே மாதிரி நானாத்வேன பிரதிபாசமானாம், பல வகையா தோற்றம் அளிக்கிறதா இருக்கு, பிரதிபாசமானாம் பா பிரகாசமே நமக்கு பிரதிபலிக்கிறதா இருக்கு.
4: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
5: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
6: அலசெய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும் மெய்வகையால் நான்காக விதித்த பொருள் எனக் கொண்டே சாக்கிய நாயனார் புராணத்தை சொல்றேன். இந்த வினையை பற்றி ரொம்ப ரிசர்ச் பண்ண நாயனார் வந்து சாக்கிய நாயனார். ஏன்னா அந்த வினையை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது அவர் என்னவா இருக்காரு, பௌத்த சமய குருவாக இருக்கிறார். பெரிய ஆச்சரியம் பாருங்க, சைவத்துல எவ்வளவு பெரிய சிறப்பா, 63 நாயன்மார்கள்ல 2 நாயனார் வேற்று சமயத்தை சார்ந்தவர்கள். சாக்கிய நாயனார் பௌத்த சமயம், கூட்டுவ நாயனார் சமண சமயம். 2 சமய பிற சமயத்தை சேர்ந்தவர்களையே நாம நாயன்மாரா வைக்கிறோம். ஏன்னு கேட்டா அங்கே இறைவனுடைய அருள் சக்தி அவர்கள் மீது பதிய ஆரம்பித்து விட்டது. அவர்கள் வந்து தன்னுடைய உடலாலையும் அந்த யூனிஃபார்ம் வந்து மாத்தலையே ஒழிய அவருடைய ஆன்மா வந்து சைவன்தான் உண்மை என்பதை அவருடைய ஆன்மா ஏற்றுக்கொண்டது என்பது அறிகிறார். இது மாதிரி ஒரு எந்த சமயத்திலையும் இப்படி ஒன்று இருக்குங்கிறது சொல்லவே முடியாது. அவ்வளவு அது அது வந்து என்ன கேட்டா அந்த வினை கொள்கை அப்படி கரெக்டா ரெகுலேட் பண்ற. ஆகவே அந்த தாரகாவனத்து ரிஷிகள் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக, அதாவது வினையினுடைய பயனை இறைவன் தான் ஊட்டுகிறான், அதோடு அந்த வேத வேள்விகளிலே சொல்லப்பட அந்த கர்மகாண்டத்தை அனுஷ்டிக்கின்றதுனால ஞானம் வராது என்பதை உணர்த்துவதற்காக அங்கே ஒரு திருவிளையாடல் புரிகிறார். அந்த திருவிளையாடலே அந்த ரிஷி பத்தினிகள் இன்னொரு ஜென்மத்தில் அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை இங்கேயே அனுபவிக்குமாறு செய்கிறார். இந்த வர்ணனைகள்லாம் மிக அற்புதமாக வரும். அதன் பின்பு அந்த ரிஷி பத்தினிகள் தங்களுடைய கற்பை இழக்கிற நிலைமைக்கு வந்து விட்டார்கள் என்கிற நிலையிலே வரும்போது மறைந்து விடுகிறார். அது ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறார் அவ்வளவுதான். ஆனா அவருடைய நிலையை பார்த்து பின்னாடி வருகிறாங்க நம்ம முனிவர்கள் வருகிறார்கள். பார்க்கும் பொழுது அவர்களுக்கு உண்மை, அவர்கள் ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை வந்தது என்று பார்க்கிறார்கள். தன்னுடைய தவ வலிமையினாலே அவர்களுக்கும் ஓரளவுக்கு தவ வலிமை இருக்கு இல்லையா, அதனால புரிந்து கொண்டார்கள். இறைவன் நம்முடைய கொள்கை தவறு என்பதை உணர்த்தியவன் சிவபெருமான் தான் என்பதை அவர்களே உணர்கிறார்கள். உணர்ந்துவிட்டு தங்களுடைய மனைவிகளுக்கு எப்படி அகலிகையினுடைய தவறுக்கு எப்படி கௌதம முனிவர் சாபத்தை கொடுத்தாரோ அதே போல இவர் என்ன சாபம் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் மறுபடியும் பிறக்கப் போகிறீர்கள், மதுரை மாநகரிலே வணிகர் குலத்திலே நீங்கள் மறுபடியும் அடுத்த பிறவிலே நீங்கள் பிறக்கப் போகிறீர்கள் என்பதை ஞானதிருஷ்டியில் அவங்களே உணர்த்திடுறாங்க. அப்பொழுது அந்த பெண்கள் கேட்கிறார்கள், இந்த சாபமானது எப்பொழுது நிவர்த்தியாகும் என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், எந்த ஒரு சோமசுந்தர கடவுள் இங்கே வந்து திருவிளையாடல் செய்து இந்த என்னதான் நாம நம்ம இந்த பிறவியில் எவ்வளவு பெரிய தவத்தை நாம் செய்தாலும் அந்த எந்தெந்த பிறவியில செய்யக்கூடியதை எந்தெந்த பிறவியில ஊட்ட முடியும் என்பது சிவபெருமான் கையில தான் இருக்கு என்பதை நாங்கள் இப்பொழுது நன்றாக உணர்ந்து கொண்டோம். ஆகவே வேதத்தினுடைய பொருள் நாங்கள் தவறாக கொண்டு விட்டோம். ஆகையினால நாம் ரெண்டு பேருமே தண்டனைக்குரியவர்கள் தான், நீங்களும் தண்டனைக்குரியவர்கள், நாங்களும் தண்டனைக்குரியவர்கள். ஆனால் இந்த திருவிளையாடல் இறைவனே நடத்திய காரணத்தினாலே நீங்கள் மறுபடியும் அந்த சோமசுந்தர கடவுள் அந்த மதுரையிலே நீங்கள் வளையல் விற்ற அந்த படலத்திலே வரும்பொழுது உங்களுடைய மெய்யை அவர் தீண்டும் பொழுது இந்த சாபம் நிவர்த்தியாகிவிடும். அப்பொழுது இந்த மறையும் பொழுது அவர்கள் அந்த நிறை அழிந்த ஒரு சூழ்நிலையிலே அந்த வளையல்களை எல்லாம் அவர் பெற்றுக் கொள்கிறார். அப்ப அந்த பெண்கள் எல்லாம் திரும்ப வந்து எங்களுடைய கணவன்மார்கள் வந்து எங்களுடைய வளையலை எங்கன்னு கேட்பாங்க அப்படின்னு திருப்பி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, மறைந்துருவார். அப்போதான் மறைஞ்ச பிறகுதான் தெரியுது வந்தவர் இறைவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று யூகம் செய்கிறார்கள். ஆகவே அந்த வளையலை மறுபடியும் என்ன செய்கிறார் என்றால், அந்த வளையல் விற்ற படலம் என்று வரக்கூடிய அந்த படலத்திலே அதை வந்து அந்த வளையல்களை திரும்ப கொடுக்கிறார். அந்த திரும்ப கொடுத்த உடனே அந்த திருவிளையாடல் இப்படி நிகழ்கிறது என்பதை காட்டுவதற்காக அந்த மதுரையிலே உள்ள மக்கள் எல்லாம் உணரும்படியாக அந்த வளையல் வியாபாரியா வந்தார் இல்லையா, அந்த வளையல் வியாபாரியா வந்த கோலத்தை அந்த விமானத்திலேயே காட்டார் மக்களுக்கு. இவ்வாறு திருவிளையாடல் நடத்தினது நான் தான். எதற்காக என்றால், இந்த வேதத்தை தவறாக பொருள் செய்த காரணத்தினாலே அந்த முனிவர்களுக்கு அந்த வேதத்தில் நான் அவ்வாறு உணர்த்தவில்லை என்பதை அவர்களுக்கு உணர்த்தினேன். ஆனால் அதே சமயத்தில் இந்த பெண்களுக்கு நான் ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறு ஒரு திருவிளையாடல் நடத்தினேன் என்று அவரே வந்து அந்த மதுரையில் இருக்கக்கூடிய அந்த விமானத்திலே வந்து காட்சி கொடுத்து மதுரை மக்கள் எல்லோருக்கும் அறிவுறுத்துகிறார். அப்ப என்ன தெரிகிறது என்று கேட்டால், வேதத்திலே சொல்லப்பட்ட, ஏன்னா வேதத்தை இன்டர்பிரட் பண்ணக்கூடிய அதிகாரமும் இறைவனுக்குத்தான் உண்டு. அதனால் வேதத்துக்கு பொருள் அடிச்சேத படலம் என்று 64 திருவிளையாடல் அப்படி ஒரு திருவிளையாடல் வரும். ஆகவே இங்கு என்ன கொள்கை குறிப்பு என்று கேட்டால், அந்த தாருகாவனத்து முனிவர்களை பனிஷ் பண்றது நோக்கம் இல்லை. எப்பயுமே இறைவனுடைய கருணை மரக்கருணை. எப்படி சூரபத்மனுக்கு ஒரு தண்டனையை கொடுத்து அவனையே வாகனமாக வைத்துக் கொள்கிறார், அதே போல கஜமுகாசுரன் வந்து அவனை விநாயகப் பெருமானை எதிர்த்தவர் அவரையே வாகனமாக கொள்கிறார். எல்லாமே வந்து இறைவன் நடத்துகின்ற ஒரு அருள் திருவிளையாடல் தான். அது எதற்காக உணர்த்துகிறார் என்று கேட்டால், அது அது மாணிக்கவாசர் சொல்லும்போது சொல்வார், விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரன் காட்டினார். அந்த தாருகாவனத்து முனிவர்கள் வேதத்தை நன்றாக படித்தும் கூட வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே அவர்களுக்கு உணர்த்துவதற்காக இந்த திருவிளையாடலை நடத்துகிறார் என்று சொல்லி இதற்கு தாற்பயத்தை நம்முடைய ரெண்டு நோக்கம், ஒன்று வேதம் பிரமாணம், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா வேதம் சுயம்பு அல்ல. அவர் என்ன அந்த ஏழு கொள்கை எதெல்லாம் உணர்த்துற, வேதம் பிரமாணம், ஆனால் வேதம் சுயம்பு அல்ல. சுயம்புன்னு அர்த்தம் வேதம் தானே தோன்றியது, அந்த வேதத்துக்கு கர்த்தா நான் தான், அந்த வேதத்திலே நான் அவ்வாறு விதிக்கப்படவில்லை, நீங்கள் வந்து சரியாக தவறாக புரிந்து கொண்டீர்கள் என்று அவர்கள் கொண்ட அந்த ஏழு கொள்கைகளையும் உணர்த்துவதோடு மட்டுமன்று அவர்களை தன்னுடைய கடலை நினைக்கும்படியாக செய்கிறாராம். இது வந்து எங்க சொல்றாருன்னா, இதை குறித்துக் கொள்ளுங்கள், திருமந்திரம் 1888. திருமந்திரம் 1888 தெளிவா சொல்றாரு பாருங்க. அந்த திருவள்ளியாளர் புராணத்திலையும் அந்த கோயில் புராணத்திலையும் சொல்லப்பட்ட செய்திகளுடைய தாற்பரியத்தை ஒரே வழியில திருமூல சொல்லிடுறார். பறந்து உலகு ஏழும் படைத்த பிரானை இறந்துணி என்பர்கள். இறைவனை போய் அவன் பிச்சை எடுத்தான், இறந்துணி. பிச்சை அப்படின்னு சொல்றது பிக்ஷாங்கிறதே சம்ஸ்கிருத வார்த்தை தான், தமிழ் நேர் தமிழ் சொல்றார் திருமூல. இறந்துணி என்பர்கள், இறத்த இறந்துணி என்பர்கள், அவன் பிச்சை எடுத்தான் என்று சொல்லப்படுகிறது. எற்றுக்கு இறக்கும், சிவபெருமானையே பிச்சை எடுத்தார். கேள்விக்கு திருமூலையே பதில் சொல்லார், ஏன் பிச்சை எடுத்தார்? அவங்க சொன்ன மாதிரி ஏழரை அடிச்சனி சிவபெருமான பிடிக்கிற காரணம் சொல்றார் திருமூல. சொல்றார், எட்டுக்கு இறக்கும் நிரந்தரமாக நினையும் அடியார் இறந்து உண்டு தன் கடல் எட்டச் செய்தானே. அந்த தாருகாவனத்து முனிவர்கள் வேதத்தை நிரந்தரமாக ஓதிக்கொண்டிருந்தார்கள். அது உண்மையிலேயே பாராட்டத்தக்க இந்த செயல். திருமூல திருக்குறளை முற்றுவது பண்ணா செயல் ஒண்ணும் தவறு இல்லை, திருக்குறளுக்கு தப்பார்த்தம் சொல்றதுதான் தவறு. அதே போல அந்த இறந்துணி என்பர்கள் எட்டுக்கு இறக்கும் நிரந்தரமாக நினையும் அடியார் இறந்து உண்டு தன் கடல் எட்டச் செய்தானே. அவர்களுக்கு அந்த வேதத்தின் உண்மை பொருள் என்ன என்பதை அவர்களுக்கு உணர்த்தி அவருக்கு ஞானத்தை கொடுப்பதற்காகவும் அந்த ரிஷி பத்தினிகள் இருக்காங்களே அவர்களுக்கு ஒரு திருவிளையாடல் புரிந்து அவர்களுடைய பெருமையை உலகத்திற்கு காட்டுவதற்காகவும் அந்த சாப நிவர்த்தி வந்து, அதாவது ரெண்டுக்கும் எவ்வளவு நாள், பெரிய விஷயங்கள் தான், ரெண்டுக்கும் இடையே எவ்வளவு நாள்னு சொல்ல முடியாது, அதுதான் புராணங்கள்ல பெரிய விஷயம். அந்த தாருகாவனத்திலே விஷாடன கோலமாக வந்தது என்ன காலம்னு தெரியாது, ஆனா மறுபடியும் அடுத்த பிறவியிலே வந்து அவர்கள் வந்து மறுபடியும் பிறக்கிறார்கள். அங்கேயே சொல்லிடுறாரு ரிஷி பத்னி, அவர்களே முனிவர்களே சொல்லிடுறாங்க, தவோ வலிமையினாலே பார்த்து நீங்கள் எல்லாரும் மதுரையிலே வணிகர் குலத்திலே வந்து மகளிராக பிறக்கப் போகிறீர்கள். அப்பொழுது சோமசுந்தர கடவுள் வந்து, ஏன்னா அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்துடுற, அந்த ரிஷிகளுக்கும் பலனை கொடுத்துடுற, அப்பொழுது அவனே வந்து உங்களுக்கு உங்களுடைய மெய்யை தீண்டி வளையல் அணியும் பொழுது, அதுலயும் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா, திருவிழா போனது ஒரு அற்புதமான கருத்து பாருங்க. அவர்கள் அந்த காம மயக்கத்தினாலே இந்த விஷாடன மூர்த்தி இடத்திலே தன்னுடைய நிறை அழிந்த பொழுது அவர்கள் வளையல்கள் எல்லாம் அப்படியே அவருடைய பிச்சா பாத்திரத்தில் விழுந்துதான், இந்த வளையல் எல்லாம் மெலிந்து மெலிந்து விழுந்துதான் பிஷா பாத்திரத்தை. இவங்க ஐயோ உங்க கணவன் வந்து திரும்பி கேட்பாங்களேன்னு கேட்கும் போது அப்ப சொல்றாரா, அப்ப சொல்லிட்டு நான் தருவேன் அப்படின்னு மறைஞ்சிடுறேன். அதுல சொல்லப்படுகிறது எந்த வளையலை கவர்ந்தாரோ அதே வளையலை கொண்டாந்து திரும்பி கொடுத்தாராம் அது அடுத்த ஜென்மத்துல. என்ன விஷயம், எவ்வளவு ஆச்சரியமா, அந்த கவர்ந்த வளையலை மறுபடியும், அதாவது இது ஒரு திருவிளையாடல் அது ஒரு திருவிளையாடல். அப்ப நோக்கம் என்ன, சிவபெருமானின் நோக்கம் என்ன என்றால், அந்த கரும வினையானது இறைவன் ஊட்டும் பொழுதுதான் வரும். நீ எவ்வளவு பெரிய வேத வழியை செய்தாலும் அவர் இந்த ஜென்மத்தில் ஊட்டணும்னா ஊட்டிடுவார், அடுத்த ஜென்மத்தில் ஊட்டினா ஊட்டுவார், அது உன் கையில இல்லை அப்படிங்கிறது அந்த மீமாம்சை கொள்கை தவறு என்பதற்காக. அதாவது ஒன்லி த வேதாஸ் ஆர் நாட் எரோனியஸ், அதான் கவனிக்க வேண்டியது, வேதாஸ் ஆர் நாட் எரோனியஸ், த இன்டர்பிரேஷன் ஆஃப் த வேதாஸ் ஆர் எரோனியஸ், அதான் ஒரு முக்கியமான பயன். அப்படிங்கறத அவங்க முனிவர்களுக்கும் உணர்த்தி அவர்களுக்கும் கொடுக்கிற இத அருமையாக, இதுக்கு இந்த திருமந்திரத்துக்கு உரை எழுதுனவங்க கூட தப்பா எழுதுறாங்க, நான் ரெண்டு மூணு உரைகளை பார்த்திருக்கிறேன், மிக தெளிவாக இங்க காட்டுக்கிறேன். அது போல என்னன்னு கேட்டா, எவ்வளவு தெளிவா சொல்றேன், நிரந்தரமாக நினையும் அடியார் இறந்து உண்டு தன் கடல் எட்டச் செய்தானே. ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த சாதனையில வருகின்றவர்களுக்கு, அந்த சாதனையிலே வரக்கூடிய ஐயங்களை நீக்குவதற்காகவும் அவர்களை நல்வழிப்படுத்துவது, இந்த ரெண்டு தானே இறைவனுடைய செயல். இத மாணிக்க வாசகர் எப்படி சொல்றாருன்னு பார்ப்போம். அதாவது இந்த செய்திய அந்த கோயில் புராணத்துல சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன சொல்லுவாருன்னு கேட்டா, இத அந்த கோயில் புராணத்துல கோயில் புராணத்தை குறித்துக் கொள்ளுங்கள். கோயில் புராணத்தை செய்தவர் உமாவதி சிவம். அவர் தான் நம்முடைய 14 சாத்திரங்களில் 8 சாத்திரத்தை அருளி செய்தார். அவருக்கு மட்டும் ஒரு தனி சிறப்பு என்னவென்றால், அந்த சந்தான குறவர்களையே தமிழ்லையும் வடமொழியிலேயும் நூல் செஞ்சவர் அவர் ஒருத்தர் தான். தமிழ்லையும் நிறைய நூல் பண்ணியிருக்கிறாரு, வடமொழியிலையும் சொல்லியிருக்கிறாரு. பௌஷ்கர ஆகமம் என்ற ஒரு ஆகமத்துக்கு விளக்க உரையும் செய்திருக்கிறார். பௌஷ்கர ஆகம விருத்தித்து என்று ஒரு வடமொழியில ஒரு நூலையே அவர்கள், ஹி வாஸ் எ கமெண்டேட்டர் ஆல்சோ ஃபார் ஆகமம். அவ்வளவு மேஜர் கான்ட்ரிபியூஷன் அவர் தான் சைவ சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டால். அதே போலதான் அந்த உமாசிவத்துக்கு இன்னொரு பெருமை என்னவென்றால், இந்த திருமுறைகள் நமக்கு எப்படி கிடைத்தது என்ற வரலாற்றையும் அவர் தான் சொன்னவர். அதுக்கு வந்து நம்ம சைவத்துல அவருடைய பங்கு பெரும் பங்கு. இப்ப சேக்கலாரியையும் பெரிய புராணத்தை எழுத வேண்டிய அவசியம் வந்தது. இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? அது பெரிய புராணத்துல இல்லையே. அப்போ சேக்கலார் சுவாமிகள் வரலாறு, அதையும் அவர் தான் சொன்னார். நம்பியாண்டார் நம்பிகள் எப்படி திருமுறைகளை தொகுத்து தந்தார்? திருநாரையூர் பொல்லாப்பிள்ளையாருடைய அருளை பெற்றுதான் திருமுறைகளை தொகுத்தார். சைவத்துல மந்திரங்கள் 11 என்பதற்காக தான் 11 திருமுறைகளாக தொகுத்தார் அவர். அவர் தொகுக்கும் போது 12 இல்லையா, 11 தானே தொகுக்கிறார். ஆக இந்த 11 ஏன் தொகுத்தார் என்றால், அந்த சம்ஹிதா மந்திரங்கள் 11 என்பதற்காக அந்த நம்பர் 11 வச்சாராம். சப்தகோடி மந்திரங்கள் 7 என்பதற்காக தான் 7 திருமுறையா வச்சாராம். இந்த மாதிரி அற்புதமான செய்தி இல்ல. தேவாரத்தை ஏன், தேவாரத்தை 7 திருமுறையா ஏன் பண்ணார்? மந்திரங்கள் 70 ஆதலினால் மன்னுமவர் இந்த முறை திருமுறைகள் 7 எடுத்து அமைத்து, பந்தமூறு மந்திரங்கள் 11 ஆதலினால் அந்த முறை 4 முறை 11 இது மாதிரி அற்புதமான செய்திகளை எல்லாம் நமக்கு அவர் தான் காட்டுறார். அதே போல நாம பாடுறமே நால்வர் துதி, புளியர்கோன் வெப்பளித்த புகழியர்கோன் கடல் போற்றி, இந்த நால்வர் துதி எழுதினவர் அவர் தான். த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் உமாவதி சிவம் டு சைவிசம் இன்எஸ்டிமபிள். அவ்வளவு பண்ணியிருந்தார். அதனாலதான் ஜியு போப் வந்து அவரை புகழும் கூட சொல்வார், ஏப்ளஸ்ட் ஆஃப் சித்தாந்தா ஸ்கூல்மே அப்படிம்பார். நிறைய சைவ சித்தாந்தம் அவர்கிட்ட தான் நான் படிச்சுட்டேங்கிறேன். உமாவதி சிவத்தினுடைய ரைட்டிங்ஸ்ல இருந்தா இந்த சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கொள்கைகளை நான் தெரிந்து கொண்டேன். அவரே சொல்றார், போப்பே சொல்றேன், அப்படி ஒரு விளக்கம் சொல்றார். ஏ பிளஸ்ட் ஆஃப் சித்தாந்தா ஸ்கூல் மேன் அப்படிம்பார். எவ்வளவு பெரிய புகழ். அதே போல இன்னொரு விஷயம் சொல்றாரு பாருங்க, வடமொழியில அந்த கம்பேரிட்டிவ் பிலாசபி என்று சொல்லக்கூடிய சர்வ தரிசன சங்கிரகத்தை செய்த மாதவாச்சாரியார், அவர் செய்த சர்வ தரிசன சங்கிரகம். அந்த சர்வ தரிசன சங்கிரகத்தை நான் படிச்சிருக்கிறேன். ஆனாலும் அதுல கிடைக்காத விளக்கங்கள் எல்லாம் உமாவு சிவத்தை படித்துத்தான் நான் தெரிந்து கொண்டேன்கிறேன். என்ன ஆச்சரியம், நமக்கு ரெண்டும் தெரியும், சம்ஸ்கிருதமும் தெரியும், போப்புக்கு சம்ஸ்கிருதமும் தெரியும், தமிழும் தெரியும். ஆகவே அந்த சம்ஸ்கிருத டெக்ஸ்டையும் படிச்சிருக்கேங்கிறேன். படித்தாலும் ஆனால் மாதவாச்சாரியாரை விட மிகச்சிறப்பாக உமாவு சிவம் சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்னொரு கேள்வி சொல்றாரு, உலக புகழ் ஏன் இவருக்கு மட்டும் வரல? அதுக்கு காரணம் சொல்ற, ஏன்னா உமாசிவனுடைய அந்த நூல்கள் எல்லாம் இங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இல்ல, மாதவாச்சாரியாருடைய நூல்கள் எல்லாம் இங்க ஆக்ஸ்போர்ட்ல இருக்குது சொல்ற. ஆனா எப்படி அனலைஸ் பண்ற, இலக்கான எப்படி அனலைஸ் பண்றாரு? ஆகவே மாதவாச்சாரியாருடைய சிறப்பு உலக புகழ் அதுக்கு சொல்றாரு. அந்த மாதவாச்சாரியாரை விட சிறந்தவர் உமாவதி சிவம். ஆனால் மாதவாச்சாரியாருக்கு வந்த புகழ் ஏன் உமாசிவத்திற்கு வரவில்லை என்றால், பிகாஸ் ஹி டாட் இன் தி வெர்னாகுலர். அவர் தமிழ்ல எழுதினதான் தப்புங்கிறார். அவர் சான்ஸ்கிரிட்ல மட்டும் பண்ணியிருந்தால் அப்படியே சொல்ல, பிகாஸ் யூ டாட் இன் தி வெர்னாகுலர். அதனால தமிழ்ல சொல்றதுனால என்னாதுன்னா, சில பேர் இங்கிலீஷ்காரங்க வந்து மொழிபெயர்க்காம விட்டாங்க. அவருக்கு அங்கதான் படிச்சார், அவர் எல்லாம் இங்கிலீஷ்ல படிச்சுதான் அவர் தமிழ்ல வந்து படிக்கிறார். அவர் லண்டன்ல இருந்து வரும்போதே புத்திசம், ஜெயினிசம், இந்திய நாட்டிலே சர்வதரிசன சங்கம் எல்லாத்தையும் படிச்சிட்டேங்கிறார். எல்லாம் டிரான்ஸ்லேஷன் அவர் படிச்சதெல்லாம். அப்புறம் இங்க வந்து உள்ள படித்தேன். அதனால அவ்வளவு பெரிய புகழ் இந்த உமாசிவத்துக்கு வருகிறது. அவர் தான் கோயில் புராணத்துக்கு ஆதர். அந்த கோயில் புராணத்துக்கு உரை சொன்னவர் நம்முடைய நாவலர். நாவலர் கை வைக்காத இடமே கிடையாது. கோயில் புராணத்துக்கு உரை எழுதினவர் ஆர்வ நாவலர். எவ்வளவு பெரிய, அதாவது நாவலர் பெருமான உயர்ந்தவர் தெரியுது. அண்ணாவுடைய எக்ஸாக்ட் கான்ட்ரிபியூஷன் என்ன, என்ன பண்ணியிருக்கிறாருங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் இல்லையா? அதான ஒரு பெரிய விஷயம். அதை சொல்றாரு பாருங்க, இத சொல்லிட்டு ஆகையினால இங்க என்ன வர்றார் என்றால், அந்த பிச்சாடன மூர்த்தி என்ற அந்த ஒரு நிலையை அவர் மேற்கொண்டது காரணம் என்னன்னு கேட்டா, ஞான சாதனையிலே வருகின்றவர்கள் அந்த வேதத்தை தவறாக புரிந்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு உணர்த்த வேண்டியது சிலவற்றை வாயால சொல்லி உணர்த்தலாம், சிலவற்றை

திருவாச டிரான்ஸ்லேஷன் தான் இருக்கு, திருவாச டிரான்ஸ்லேஷன் தான் இருக்கு. இந்த விஷாடனமூர்த்தியினுடைய தாற்பரியம் என்ன என்பதை அந்த கோயில் புராணத்தை வைத்துக்கொண்டு நாவலர் சொன்ன அந்த விளக்கத்தை நான் இங்கிலீஷ்ல எழுதுறேங்கிற. அப்ப அவர் என்ன சொல்றாரு, The rishis held seven erroneous doctrines. வேதத்தை படித்துவிட்டு வேதம் அந்த தவறான கொள்கைகளை தான் சொல்லுகிறது என்று தவறாக புரிந்து கொண்ட காரணத்தினால அவர்களை ஒரு திருவிளையாடல் மூலமாக இந்த வேதத்தினுடைய பொருளை உணரச் செய்து, அதே சமயத்துல அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணதுனால் வரக்கூடிய பயனையும் கொடுக்கிறார் பாருங்க. அதான் பெரிய விஷயம், அவர் செய்த செயல் வீணா போயிடக்கூடாது. அதுக்காக ஞானத்தையும் உணர்த்தி அந்த வேதனுடைய உட்பொருள் அது இல்லை, அதனால வேதமும் அருளி வேதத்தை வந்து சிவபெருமானே பொருள்கள் அளவு அளவு இல்லை என்றால் யாருக்கு தெரியும். அதனாலதான் ஞானசம்மதி பாதங்கள் சொன்னார் இந்த மங்கையர்கரசிங்கிற மங்க

பொங்கலல் உருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி. Lord Shiva has not only made revealed the Vedas, he has interpreted the Vedas also. நுட்பம் பாருங்க, தேவாரத்தில் எவ்வளவு நுட்பம் இருக்கு. நாள் வேதத்தை மட்டும் அருளி செய்யல, என்ன சொன்னது சொல்ல, நாள் வேதமும் பொருள்களும் அருளி. This is a meaning and intent of the Vedas. படிக்கிற தேவாரம் தான், எவ்வளவு நுட்பம் இருக்கு பாருங்க. நாள் வேதமும் பொருள்களும் அருளி. அங்கய கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே. தேவானத்துடைய நுட்பங்கள் அண்டலை பண்ண முடியும் என்ன, வேதமும் பொருள்களும் அருளி, அதான் முக்கியம். அதை அருமையாக ரசித்து விட்டு அவர் சொல்றாரு பாருங்க. அதாவது the rishis held seven erroneous doctrines. அதனாலதான் வேதத்துக்கு the interpretation of பூர்வமீமாம்சா, the mimamsa அப்படிங்கிற சான்ஸ்கிரிட் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா இன்கொயரின்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல சொல்றதா இன்கொயரி, என்கொயரி வேற இன்கொயரி வேற இல்லையா. என்கொயரிங்கிறது இன்ஃபார்மல், இன்கொயரிங்கிறது ஃபார்மல். அதுபோல ஒரு சட்ட திட்டங்களை வைத்துக் கொண்டு இன்கொயரி பண்றது, அதான் மீமாம்சா. மீமாம்சாங்கிற வார்த்தைக்கு அதான் அர்த்தம். ஆகவே அது அந்த வேதத்தை வந்து சொல்ற இன்கொயரி டு த வேதாஸ் அப்படி சொன்னா அது அப்படி அர்த்தம். மீமாம்சானா இன்கொயரி டு த வேதாஸ். அது ரெண்டு வகைப்படும், ஒன்னு பூர்வ மீமாம்சா, இன்னொன்னு உத்தர மீமாம்சா. அது என்ன காரணம்னா அந்த கிரியைகளை பற்றி மட்டும் சொல்லுவது பூர்வ மீமாம்சா, அந்த கிரியைகளுடைய தாற்பயத்தை உணர்த்துவது உத்தர மீமாம்சா. அப்படின்னா அந்த ஏழியர் அந்த லேட்டர் அர்த்தம். பூர்வ மீமாம்சா மீன்ஸ் த ஏழியர் இன்கொயரி, உத்தர மீமாம்சா மீன்ஸ் த லேட்டர் இன்கொயரி. எல்லாம் அந்த பொருள்களை தெரியாது. இந்த அற்புதமான கருத்தை அந்த திருமூலர் எப்படி சொல்ற நமக்கு என்னன்னு கேட்டா, ஒரு திருமூலையில சொல்லப்பட்ட விஷயத்தை கயப்பாக்க சதாசிவ செட்டியார் சொல்லுவார். திருமூலைகளுக்கு எப்படி நீ அர்த்தம் பண்ணணும் தெரியுமா பார், கயப்பாக்கம் சதாசிவ செட்டியார் அவர் தான் திருமுறைக்கு முதல்ல உரை எழுதினவர். அது வரைக்கும் திருமுறைக்கு யாருமே உரை எழுதல. இவர் தான் ஒண்ணுமே சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது, எல்லாரும் போயிட்டா எப்படிதான் இவங்க தெரிஞ்சுக்கிறது மக்களுக்குன்னு தான் அகத்தியர் தேவாரத்தை ரெட்டு 25 பதிகத்துக்கு மட்டும்தான் உரை எழுதினார். அவர் தான் சிகேஎஸ்க்கு குரு, சிகேஎஸ் ஐயாவுக்கு பெரிய புராணத்துக்கு உரை எழுதணுங்கிற எண்ணமே அவரை பார்த்துதான் வந்தது. அவர் கொஞ்ச நாள் இருந்து அவருடைய பெரிய புராண சொற்பொழிவெல்லாம் கேட்டார், அப்புறம் தான் பெரிய புராணத்துக்கு உரை எழுதுங்கிற ஆவலே எனக்கு வந்துச்சுன்னு எழுதுறாரு. ஏன்னா இவர் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஃபீல்டு ஐயாவை மாதிரி, அவர் சட்டத்தரணி, அவர் அவர் தமிழ் துறை இல்லை. சி கே கேள்விப்பட்டீங்களா, சி கே சுப்பிரமணியம் இல்லையா, அவர் அந்த காலத்துல அவர் லாயர், அப்ப பிஎல்லாம் கிடையாது. அப்ப எப்படி எங்க இந்தியாவில் எப்படி இங்கே எப்படின்னு தெரியல, இந்தியாவில் எப்படின்னு கேட்டீங்கன்னா பிஎஸ்சி எல்லாம் அப்ப கிடையாது, பிஎஸ்சி பிகாம் அப்படின்லாம் கிடையாது, பிஏ தான், பிஏ சயின்ஸ் தான் கொடுப்பான், பிஏ சயின்ஸ், பிஏ லா.

0: பிஏ காமர்ஸ் அப்படிதான், அப்படிதான் பிஎஸ்சி பிகாம் எல்லாம் வந்தது. ஒரிஜினலா இங்கிலீஷ்காரன் கொடுத்தது வந்து பிஏ தான் கொடுப்பான், பிஏ லா, பிஏ சயின்ஸ், பிஏ காமர்ஸ் அப்படிதான். பிஎல்லும் கிடையாது அப்போ, பிஏ லா படிச்சாலே போதும் சட்டம் பிராக்டிஸ் பண்ணலாம். அப்படி வந்த வக்கீல் அவர். அதனால அவர் கயப்பாக்கம் சொல்வாரு, எப்பொழுதுமே ஒரு திருமுறைகள்ல சொன்ன ஒரு விஷயத்துக்கு நம்ம இன்னொரு திருமுறையில என்ன சொல்லியிருக்குன்னு நீ பார்க்கணும் பே. பத்திரிக்கைக்காரன் என்ன எழுதுறான், டிவியில என்ன சொல்றான்னு பார்க்காத. அப்போ இந்த கோலத்துக்கு திருமூலர் என்ன சொல்றாரு இன்டர்பிரேஷன், அதான் நம்ம பார்க்கணும். அது போலதான் மாணிக்க வாசகர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அதாவது பல செய்திகளை வருது. மாணிக்க வாசகர் எங்க சொல்றாருன்னா திருவார்த்தை 43வது பதிகத்துல இந்த கான்செப்ட் எப்படி சொல்றாரு பாருங்க. அங்கணன் எங்கள் அமரர் பெம்மான் அடியார்க்கு அமுதன், அவனி வந்த எங்கள் விரான், இரும் பாசம் தீர இகவரமாயது ஓர் இன்பம் எய்த சங்கம் கவர்ந்து. இவ்வளவு அருமைய சொல்ல. அதாவது அங்கணன், அங்கணன் என்ன அர்த்தம், கருணை கண்களை உடையவன். அம் என்பது கருணைங்கிற அர்த்தம், அம் கணன் அழகிய கண்ணை உடையவன் அர்த்தம் பண்ணிடக்கூடாது. அம்கணன் அப்படியே அர்த்தம் பண்ணலாம். அம்கண சிவருமானுக்கு அங்கணன் பேர், அதாவது கருணை கண்களை உடையவன். ஏன்னா கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம். கண்ணுக்கு எது அழகுன்னு கேட்டா நாவுக்கடை சொன்னா இல்லையா, நாக்குக்கு எது அரசு, எது அழகு, நமசிவாயன்னு சொல்றதா நாக்குக்கு அழகு, நாவினு கருங்கலம் நமசிவாயவே. கண்ணுக்கு அழகலாம் எதுன்னு கேட்டா ஞானதுக்கு சொன்ன, திருமுறை திருவள்ளுவர் சொன்ன, கண்ணுக்கு அணிகலன் கண்ணோட்டம். கண்ணோட்டம்னா மெர்சின்னு அர்த்தம், மெர்சி. மெர்சிங்கிற வார்த்தை தான் கண்ணோட்டம் தமிழ்ல. கண்ணுக்கு அணிகலன் கண்ணோட்டம், அதாவது பிற உயிர்கள் படுகின்ற துயரை பார்த்து கண்ணீர் வடிப்பதுதான் கண்ணுக்கு அழகு.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Sivaya Namah. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு திருநாவுக்கரசு நாயனார் புராணம். வழங்குபவர் திருவானிக்கா சிவராகவனையா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: முதல்வன்றால் விழுவதற்கு பொன்னாறு மணி பாட பூம்புகளும் தலங்களை வழிபடுறதுக்காக பூம்புகள் விட்டு சென்றாராம். முதல் தலை என்ன போறாங்கன்னா திருவம்பர். சிறுத்துண்டரும் நீலனுக்கும் வரலன்னா சொல்லுவாங்க, கூட வரேன்னு தான் சொல்லிருப்பாங்க. ஆனா என்ன சொல்றாரு ஞான சம்பந்தம், நாவுக்கரசுரம் வேண்டாதீங்க, எங்க இருங்க. சிறுத்துண்டர் செங்காட்டங்குடி சாமிக்கு தொண்டு பண்ணும், முருகனாயனார் புகழூர் பெருமானுக்கு தொண்டு பண்ணணும், நீலகண்ணாயனார் அயோத்தி பெருமானுக்கு தொண்டு பண்ணணும். அவங்க வந்துட்டாங்கன்னா அந்த பெருமானுக்கு தொண்டு நின்று போகும். அப்படி இங்கே இருந்து தொண்டு செய்யுங்க, நாங்க எங்க வேலையை பார்த்துக்கணும், நீங்க உங்க வேலையை பார்த்தோன்னு சொல்லி பிரியா விடை பெற்றுட்டு போயிடுறாங்களாம். அத சொல்றார் திருநீல நற்கடிகள், சிறுத்தொண்டர், முருகனார், பெரியுமே அடியார்கள், பிறரும் விடை கொண்டு ஏக. காலத்தை அப்படிதான் நடக்கும், தொடர்ந்து போக முடியாது. மறுநீர் செஞ்சடை கலந்தா திரு அம்பர் வணங்கினா. இங்க ஒரு நாயனர் இருக்கார், சோமாசி மார நாயனார், கொச்சங்கச்சோட நாயனார் கட்டிய கோவில் இது, மாடக்கோவில் திருவம்பர் பெருந்திரும். இது அற்புதமான திருத்தலம். அப்பருடைய பதிவு நமக்கு கிடைக்கல, பிள்ளையாருடைய பதிவு தான் கிடைக்கும். அம்பர் திருக்கோவில்ல காந்தார பஞ்சமத்துல ஒண்ணும் மாகாலத்துல மூணு பதிவுமா பாடி இருக்கிறார். திருவம்பர் வணங்கிட்டு கடவுள் போறாங்க. அந்த குங்கிலி கலைனா அவர் காலத்துல வாழ்ந்த பிரியார், சோமாசி மாற சுந்தர காலத்துல வாழ்ந்த பிரியார், அதாவது ஞான சம்பந்த நாவுக்கரசர் காலத்துக்கு பிறகு 100 ஆண்டுகள் கழித்து வாழ்ந்தவர் சோமாசியார். நான் ஆழைய பிள்ளையார் அரசர் இந்த காலத்துல வாழ்ந்த பிரியார் கலைய நாயனர் திருக்கடவுர்ல இருக்கு. அவர் அண்ணன், அவர் இல்லத்துக்கு போறாங்க. சென் குமுத மலர் வாவி திருக்கடவு அணிந்தருளி. வாவியில் ஆம்பல் மலர் சூழக்கூடிய சிறப்பு கடவு உள்ளது. அதாவது போன உயிரை மீட்டு கொடுத்த ஊரு, அதனால வாவியில் ஆம்பல் பூக்குதுன்னு சொல்லி அறிமுகப்படுத்துறா செய்து மார்க்கண்டேயருக்காக மரளியை உதைத்த தலம் கடவுள் திருத்தர். பொங்கியவன் கூட்டடத்த பொன்னடிகள் தொழுதியை தொழுதிய வணங்குற சுங்கிலிய கலையனா திருமடத்தில் குறை வருத்தார். அடியார் குறைய அறுக்கின்றார். குறைனா என்ன? தங்க இடம், உண்ண உண்டி, உடுக்க ஆடை, இதெல்லாம் கொடுத்தா குறை நீங்க. இதுதான் அடியார் வென்றது. அவங்க பொன்னாபரணங்களையோ மணிகளையோ நாடுபவர்கள் அல்ல. அவர்களுக்கு உணவு வேணும், அங்க இடம் வேணும், கொடுத்ததற்கு ஆடை வேணும். மூணையும் கொடுத்தா குறை வருத்தான் குறை வரும். அப்படி குறை வருத்தவர் யாரு? இங்கே கலைனா அங்க வருவா சிவனடியாருடன் அமுது செய்தார். இனி அமுது செய்யற முறை சொல்லாருவாங்க, தனியா அமுது செய்யக்கூடாது, அடியாரோட சேர்ந்தான் சாப்பிடும். இது சிறுத்தொண்ட ஒரு நாட்டில் சிறப்பாகவே விதியாகவே சொல்வார். இங்கு நமக்கு தனி உண்ண ஒன்னார் ஈதனடியார் இப்பாங்கல் என்றார் படைக்குடர்வீர் என்று பரம படைத்தார். சீர்மன் திருக்கடவு திருமயானம் வினை பகத திருமயானம் கடவு திருமயானம்னு பேரு. பெரிய பெருமான் அடிகள்னு அங்க இருக்கிற சாமிக்கு பேர். இந்த கடவுளும் ஒவ்வொரு பாடினத்தலும் மயானமும் ஒவ்வொரு பாடினத்தலும். சீர்மன்னும் இன்னிசைப்பா பல பாடி அழகு புரிஞ்சி இன்னிசைப்பான்னு சொல்றார். பெரிய பெருமானடிகள் தன்னை நோக்கி தொழுதிடுவார்க்கெல்லாம் பின்ன என்னார் பெருமானடிகளே என்பது அப்புற தேவார். அந்த சாமியை கும்பிட்டா கடவுள் மயான பெருமானை கும்பிட்டா அப்புறம் வாங்கி சொல்ல மாட்டாராம், இப்பயே வாங்கிக்குவாருல்ல, இப்பயே வாங்கி போவாருல்ல அப்படிமா, கையில என்ன வச்சிருக்க கேரி பேக் இருக்காமா இல்லன்னு சொல்லுவோம். அதுவும் அவரே கொடுத்து அச்சிட்டு கடவுள் மயான பெருமானே ஒரு கேரி பேக்கில் அருளை போட்டு கொடுத்துருவோம். அவ்வளவு அற்புதமான பெருமான் கடவுள் மயான பெருமான். இதெல்லாம் நம்ம சென்று வழிபட வேண்டும். ஊபர் பாடல் பெற்ற தலைமை தேர்மன்னும் மணிவீதி திருவாக்கு சிறப்புலி நாயனார் அவதரித்த தலம் அது திருவாக்கும். கார்மண்ணும் கரைக்கின்ற கலைநேகள் தொழுதுகின்ற பேர்மண்ணு மணிவீதி திருவாக்கு சென்றனை. அந்த பெருமான சார்ந்தா என்ன கிடைக்கும்னு சொல்ற சாந்தாரம் புகழிடத்தை, அவரை சார்ந்தா நமக்கு புகழ் கிடைக்கும். அந்த கோயிலுக்கு ஒரு பேர் உண்டு, தான் தோன்றி மாடத்து கூர்ந்த ஆர்வம், தான் தோன்றி மாட பெருமான் கூர்ந்த ஆர்வமுடன் பணிந்து கோயில் தமிழ்த்தொடை பணிந்து வாழ்ந்தாடும் சடையாதம் பரிபலமும் வணங்கி வாழ்ந்து ஆடுதல் அசைந்து ஆடுதல் சடை பெருமானுக்கு அசைந்து ஆடுது. அவருடைய தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டு சேர்ந்தார்கள் தம் பெருமான் திருவியையும் இழையினை மேலே கொண்டார். அம்பர் போனாங்க, கடவுர் கடவுள் மயானம் ஆக்கூர் பிற தலங்கள், இப்ப வீழ்வெளி கொண்டார். வீழ்வெளி மிக அற்புதமான திருத்தம். அப்பபூத்திகள் எட்டு பெரிய அருளி இருக்கிறார், பிள்ளையா 15 பெரிய அருளி இருக்கிறார், நம்பிகள் ஒரு பதிகம், 15, 8, 1 24 பதிகம் பெற்றதெல்லாம் திருவீழி மேடம். அதனாலதான் கழிபாதி வீழிபாதி ஒரு பழமொழி இருந்தது. வீழிமேள சாமி கல்யாண சுந்தரேசர் அவர் வணங்கினோம்னா வெகு விரைவில் கல்யாணம், ஆனா மனசு உருகி வணங்கணும். வேறு வணங்கிட்டு வேற தெய்வத்தை வணங்கப்படாது. ஜோசியம் சொன்னாலும் சொல்லிட்டு ஒரு பிராச்சியத்தை பண்ணப்படாது. ஆனா கௌனிக்கணும், சாமியை கும்பிடுறவங்க சாமியே தான் கும்பிடணும். அதனாலதான் உன்னையெல்லாம் ஒரு தெய்வம் உள்கேறின் ஏழை தெய்வங்களுக்கு ஒப்பா சிவபெருமான் நினைச்சு வழிபட்டா பலம் குறையும் குறையும். அந்த மந்திராத்திரை நம்ம சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. திருவேமலை போய் சாமியை வணங்கி அவருடைய கல்யாணத்தை பார்த்துட்டு சாமி அப்பா என் பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் வேண்டி வர்றோம், வேற கவலையே நம்ம பண்ணணும், வீட்டுக்கு போகிறதுக்குள்ள நல்ல ஜாதகம் வந்துடும், பையன் நல்ல பையனா இருப்பான், இல்ல பொண்ணை மாட்டுக்கு மருமகள் வர்றதா நல்ல மருமகள் குணமுடையவளா இருப்பான், இதான் நடக்கும். நம்ம வேற சிந்தனை இருக்கக்கூடாது. இப்ப நாம என்ன பண்ணுவோம், ரெண்டு சிந்தனை வச்சிருப்போம். ஜோசியம் ஒண்ணு சொல்லிருப்பான், சனி தோறும் போய் என்ன போடு சனி கீமோ எள்ளு சாதம் போடும் அதையும் செய்வோம். அப்ப என்ன தெரியுமா ஆகும், சனி தலையிறதுனால சிவபெருமான் நமக்கு அருளை கொடுக்க மாட்டேன், நீ சனியை கும்பிடுற அவனே கொடுக்கணும். அப்ப அருள் என்ன ஆகும், குறைய ஆரம்பிச்சு அருள் குறைஞ்சிடும். 240 வாட் மின்சாரம் தான் இந்த தம்பியில பாயுது, 0 வாட் பல்ப் போட்டாக்க அது புரிய முடி அவருடைய ஒளி குறையுது அல்லவா. எந்த தெய்வமும் வழியாக சிவருமான் தான் அருள் பண்ணா கூட இந்த சிறு தெய்வங்கள் வழியே அருளை நாம பெற முயலும் பொழுது சிறு தெய்வங்களுடைய சக்திக்கு ஏற்பதான் அருள் மாறும். நேரடியா சிவருமான வழிபட்டு பெறக்கூடிய அருளுடைய தீட்சண்யம் வேற, சிறு தெய்வங்களை வழிபட்டு பெறக்கூடிய அருளுடைய ஆற்றல் இதை நம்ம உணர வேண்டும். சொல்ல வீழிவேல பெருமான வணங்குங்க, நடக்காத கல்யாணம் தானான் செவ்வா தோஷம் ராகு தோஷம் எந்த துன்பமும் இதுவும் வராது. அவ்வளவு அற்புதமான செய்தும் வீழிமேலை வந்தனைய மேவுனாவு கரஜினையும் காழிஞான பிள்ளையையும் கலந்து உள்ள காதலினம் ஆடி வளவு நிறையாத மாப்பிள சுவாமியே பேர் அது பெருமானுக்கு. அதுக்கு ஒரு பழமொழி அங்கெல்லாம் உண்டு. மாப்பிள சுவாமியை வணங்கிதான் ஆசாரியத்தை சொல்லிட்டுதான் மாப்பிள சாமியை வணங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பழமொழி அங்கெல்லாம் நிலவு. ஏன் சொல்றாங்கன்னா, சாமி வணங்குறதுல கதவை உடைச்சிட்டு ஜாதகம் வந்துடும். கதவை உடைச்சு ஆச்சாரி ஒண்ணும் இல்ல, ஆச்சாரி ஏற்பாடு பண்ணி அப்பா கதவு உடையும், ஜாதகம் வரப்போது நான் மாப்பிள சாமியை வணங்க போறேன், கதவு இன்னும் தயார் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லிட்டுதான் வணங்கணும். ஏன்னு சொல்லுவாங்க, அவ்வளவு வேகமா நடக்கும். இன்னைக்கும் நடக்கும், நம்பிக்கை வேணும். அது திரும்ப சொன்னது போல, இவரை வணங்கிட்டு மாப்பிள சாமி வணங்கிட்டு பக்கத்துல நானு ஏழு நாட்டு சனியை வணங்கிட்டு வரேன்னு சொன்னா அது இறப்பாடுல உள்ள வீடுமீழை வந்தனைய மேவுனாவு கரைசலையும் காளிஞான பிள்ளையையும் கலந்து உள்ள காதலினார் ஆழிவளவன் அறியாத அடியாரடியார் அவரோடு வாழிவரையர் திருவண்டு வணங்க வணங்கி உடுத்துக்கார். ரெண்டு பெருமக்கள் வர்றாங்க, வீடுமீழ நிறைய அடியார்கள் இருக்காங்க. விஞ்ஞான சம்பந்தரே போறார், உம்மன்பினோடு எம்மன்பு சீதீசன் கோவில் நால்மலர் தொட்டு தொழுது உய்ய விட்டு தொழுது உய்ய அடியாரே வாருங்கள் என்கின்றார் சின்ன சம்பந்த பெருமா. அடியார் பெருமை பொருந்தி இடம் வீழிமேடு அவங்க எல்லாம் எதிர்கொண்டு வரவேற்கிறாங்களாம். முதல்ல வர்றவர் திருநாவுக்கரசர், பின்னால சிவிகையில வர்றவர் சின்ன சம்பந்தம். மாட வீதி அலங்கரிச்சு மறையோர் வாயில் மணி விளக்கு, வாசல்கள்ல மணி விளக்கு, நீடு கதலி வாழமரம் தழைப்பூ சமூக குலைகள் நிறைத்து பரிசா வைத்து நிறை பொற்குடம் எடுத்து நிரம்ப அழகான குடங்கள்ல நல்ல வாசனை ததும்பு நீரை தேக்கினார். வீடு மெருக வாகீசர் பிள்ளையாரும் தொண்டர்களும் கூட மகிழ்ந்து விண்ணில் இருந்த கோவில் வாயில் சென்றடைந்தார். அது விண்ணின்றி இழிந்த விமானம், அது ஆகாயத்திலிருந்து அரியால் புடரப்பட்ட விமானம், வீழ்மேல விமானம். அந்த விமானத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. ஒரு பகுதி பார்த்தா காழியுடைய விமானம் போல இருக்கும், ஒரு பகுதி பார்த்தா விண்ணின்றிந்த வீழியினுடைய விமானமா இருக்கும். ரெண்டு சிறப்பு உண்டு. அந்த ஊருக்கு புகழையும் வீழ்மேலையும் சேர்த்து ஒரு பதிகம் பாடுகிறார் விஞ்ஞான சம்பந்தர். ஆகவே அந்த விமானத்தை பாத்தீங்கன்னா ரெண்டு அமைப்பா இருக்கும். தோணிபுர விமானம் ஒரு பகுதி இருக்கும், ஒரு பகுதி வீழ்மையிலுக்கு உரிய விமானமா ஒரு பகுதி இருக்கும். சென்று உள் புகுந்து திருவிழை மேலே அமர்ந்த செங்கனக குன்றவில்லியார் வகைந்த கோவில் பலமா வந்து திருமுண்டில் வணங்கி முன்னேறி முக்கச்சக்க சடைமொழி வெள்ளி வழியா சேவடிக்கு விழுந்தார். எழுந்தார் விம்மினார், பெருமான வணங்கினாங்களாம். விம்மி அழைகின்றார், கைகளை குவித்து கழகோற்றி கலந்த அன்பு கரைந்துருக மெயில் விழியும் கண்ணருவி திரவ பரவன் சொன்னால் செய்ய சரையார் அமைச்சரா தீங்கு நெறி சேர்கின்றார். முக்கியமான ஒரு செய்தி சொல்றேன், சாமியை கும்பிடாதவங்க தீய நெறிக்கு போறாங்க, சாமியை கும்பிடாதவங்க நடுத்தரமா நிக்க முடியாது. நம்ம போற நெறி ஒன்றுதான், அது என்ன? தீய நெறி என்கின்றார். அது தீய நெறியில போகணும்னா நாம திருவழி மேல பெருமாள் கும்பிடணும். தேரானை திருவீடி மிளகையானை சேராதார் தீ நெறிக்கே சேர்கின்றாரே என்பது திருத்தாண்டம். உயிரெறி தாண்டகம் அடைத்தரா சேர்க்கல. இந்த தாண்டகம் நம்ம உயிர் கொடுக்க வந்த தாண்டகம். எதனால உயிர் கிடைக்குது? அப்ப சேரலன்னா தீங்கு வரும் நமக்கு தெரியுது. ஆகவே நாம சேருகின்றோம், சேர்வதனால தீங்குல இருந்து விடுபடுகின்றோம். இப்படி இருக்கிற நாட்கள்ல அங்க ஒரு பஞ்சம் இருக்கு. இந்த பகுதியை நம்ம ஓதினோம்னா நம்ம வாழ்வுல பட்டி பஞ்சமே வராது. அவ்வளவு அற்புதமான பகுதி. முன்னாளையும் திருமாலும் முடிவு முதலும் காணாத பொன்னார்மேனி மணிவெற்பை கூலில் மேலையினில் போற்றி கண்ணாள் பிரியா நிலைமையினால் வைர கும்பிட்டு இருப்பாராய். அண்ணாள் மறைவர் திருப்பதியில் அமர்ந்தார் மீமேறவர்கள். மாலுக்கும் ஐனத்தும் கிடைக்காத வீழ்மேல பெருமான திருநாளும் வணங்கிட்டிருக்கிறார். அப்ப பஞ்சம் வருது. பஞ்சத்துக்கு காரணம் என்ன அழகா சொல்றார், சீதி விளங்கும் திருத்தொண்டர் இருந்து சில நாள் சென்றதன்பின் மாறி சுருங்கி. இன்னைக்கு இருக்கிற நிலைமைதான், மழை பெய்யல. வளம் பொன்னி நதியும் பருவம் மாறுதலும் அதுவும் இன்னைக்கு இருக்கிற நிலம். பொன்னி நதி கூட பொன்னி வான் பொய்ப்பிலும் தான் பொய்யா காவிரி என்றாலே சிறப்பிக்கப்படுவது, பூந்தன் பொன்னி என்னாலும் பொய்யாதளிக்கும் புடல் நாட்டுன்னு பெரிபுராணத்துல பேசப்படுவது, அந்த பொன்னி கூட பருவம் மாறக்கூடிய சூழ்நிலை ஒன்னொன்னு நேரக்கூடும். இதுதான் இருக்கு. இந்த பகுதியை நம்ம ஓதுவோம், உலக மக்கள் சுபிச்சமாக வாழ்வார்களாக. நீர் நீ என்ற உணவரை நீர் இல்லாதனால உணவும் அருகிற்று. நிலவும் பல மண்ணுயிர்கள் எல்லாம் பாரிமலிந்து இளம் பாட்டு. இளம்னா இல்லாமை, பாடுனா துன்பம், இல்லாமையினால வர்ற துன்பத்துக்கு இளம்பாடு. வடர்கூர் வறுமை பறந்தவர் எங்கும் வறுமை, எங்கும் பஞ்சம், எங்கும் இளம்பாடு, எங்கும் ஏழ்மை. பையம் எங்கும் வர்க்கடமாய் செல்ல பஞ்சத்துல பட்னியா இருக்க உலகோர் வருத்த முறை நையும் நாளில் பிள்ளையாதவக்கும் நாவுக்கரசருக்கும் கையில் மானும் மழுவும் உடனான கடற்கரந்தர்களும் செய்ய சிலையார் திருவிழி மேலே உடையார் அருள் செய்வார். இப்ப இவங்க நிலையான என்ன இப்படி சிரமம் வந்துருச்சு? கண்ணுதலால் திருநீற்று சார்பினோருக்கும் கவலை வருமோன்னு நினைக்கிறாங்க. திருநீற்று சார்பு ரொம்ப முக்கியம். திருநீர் அணிந்தவங்களுக்கு தும்மம் வராது அப்படின்னு நினைக்கிறார். ஞாபகம் சம்பந்தம் உடனே கனவுல சாமி வர்றார். இப்ப நல்லா பாருங்க, அந்த ஊர்ல அடியார்கள் இல்லாமையா இருக்காங்க, எத்தனையோடியார்கள் இருந்தாங்க. எத்தனையோடியார்கள் இருந்தாலும் அவங்க வேண்டி சாமி வரல, குருநாதர் வேண்டிதான் பரமாச்சாரியர்களாகி ஞானசம்பந்தரும் நாவுக்கரசும் வேண்டிய பிறகுதான் சாமி விடுறார். இத சாத்திரம் சொல்லும், ஆசான் அருளார் அடிசே ஞானம் வந்திடும் மற்ற ஒன்றாலும் வாராதாலும். ஆகவே தக்க குருநாதருடைய அருளை பெற்றுதான் பெருமானவர்களை நாம் அடைய முடியும். இப்ப சாமி கனவு வர்றார். கால நிலைமையால் உங்கள் கருத்தில் வாட்ட முடியும், உங்களை பசியோ பட்டினையோ வர்க்கணமோ இளம்பாடோ எதுவும் செய்யாது. ஆனா உங்களை சார்ந்து சில தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பட்னி ஆளாப்படாது அல்லவா, அதனால தினத்துக்கு ஒரு காசு தர. வாகீசனுக்கு ஒரு காசு, வன்புமி சேந்தனாகிய உனக்கு ஒரு காசு, ரெண்டு பேரும் சொல்றாரு. ஏன் தினத்துக்கு ஒரு காசு தராருன்னா, தினமும் பாடுவாங்கிறதுக்காக. சாமி தினமும் பாட்டு கேட்கற ஆசை, பாட்டு கேட்கணுன்றதுக்காக வீட் பாதியில பாட்டு கேட்கற மாதிரி கேட்டுனே இருப்பார். ஸ்டேஷன் மாத்தினா நாவுக்கு சார், இன்னொரு பக்கம் போனா ஞான சம்பந்தம், இப்படி மாறி மாதிரி கேட்பேன். அதுக்காக இப்படி செய்யறது, மொத்தமா காசு ஒரு உளவாக்கடி மாதிரி கொடுத்து வேணுங்கிற எடுத்துக்கோன்னு சொன்னா பாட்டை குறைச்சிருவாங்களே. பாடு நிறைய பாடணுங்கிறது பெருமாளுடைய இது ஒரு நல்ல ஒரு செய்தி, ஒரு உண்மையும் உணர்த்த போறார் சாமி. கோலங்கான எழுந்துருளி ஏல உண்மை வழிபடுவார்க்கு அழிக்க அழிக்கின்றோம், நம்மை வழிபடுவார்க்கு இல்ல உண்மை வழிபடுவார்க்குங்கிற. அப்ப ஏல ஒரு உண்மை உணர்த்தப்படுகிறது சாமிக்கு. அவரை வழிபடுறத காட்டிலும் ஞானசம்பந்தரையும் நாவுக்கரசரையும் வழிபடுறதுதான் மிகுந்த பிரீதியை தருவோம், இன்பத்தை தருவோம்னு தெரியுது. அப்ப நாம அருளை சாமியோட அருளை பெறதுக்கு யார வணங்கணும், ஞானசம்பந்தரையும் நாவுக்கரசரையும் வணங்கணும். வணங்கினோம்னா இவங்களே பரிந்துரை செய்வாங்க, சாமியினுடைய துன்பத்தை தீர்த்து வைப்பான், அவங்க விரும்புவதும் அதுதான் அப்படின்னு பெறப்படுகிறது. கோலங்கான எழுந்தர்களை குலவும் பெறும் இருவருக்கும் ஞாபகமறிய அடிக்காசு வைத்தார் மேலை நாயகனும். படிக்காசுனா ஒரு முறையாக நீதியாக ஒழுங்குபட வைக்கக்கூடிய காசு படிக்காசு, அது தினந்தோறும் ஒரு கட்டளையா வைக்கிறது. விண்ணின் விமானத்தின் கிழக்கு மேற்கும் பீடத்து, கிழக்கையும் பீடருக்கு மேற்கையும் பீடருக்கு, கிழக்கு பீடத்துல திஞ்ஞான சம்பந்தமும் மேற்கு பீடத்துல நாவுக்கரசும் வைக்கிறார். அதெல்லாம் இங்க இருக்கு, பார்க்கலாம். அந்த கோயிலை போய் பாடு. அண்ணன் புகழை ஆண்டகையா நமக்கும் ஆண்டரசனுக்கும் நன்னும் நாள்கள் தோறும் காசு படிவைத்தருள ஆநிலத்தில் எண்ணில் அடியாருடன் அமுதுகீரன் இருந்தார் இருவரும். ஒரு சின்ன ஒரு செய்தி ஒண்ணு சொல்லுவார் பின்னால, அடுத்த பாட்டையும் பாத்துருவோம். இவங்க என்ன செய்யறாங்க, ரெண்டு பேரை சூடு போடுறாங்க, ரெண்டு பேரை சூடு போடுறாங்க. நாவுக்கரசர் ஞானசம்பந்தர் பறை நிகழ்த்தி சொல்லாலையும் சொல்லி சோறு போடுறாங்க. முதல்ல பறை, அது முதல்ல அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை ஒன்று தூண்டு போடணும். பறை வந்து என்னமோ சொல்ல போறாங்க, தயாரா இருப்பான், அது கூட சொல்லாத எல்லாரும் வந்து சாப்பிடுங்க. இது ரெண்டு பேரையும் பறைய எடுக்கணும்னா எவ்வளவு அன்பு இருக்கும். ஒண்ணு மத்தியானம் நண்பகல் கண்மணி, இன்னொன்னு இரவு எழுது, இப்படி உணவு படைக்கிறாங்க. இந்த பாட்டும் தினந்தோறும் நம்ம சாப்பிட பொழுது இந்த பாட்டை ஓதலாம்.
4: அல்லார் கண்டத்து அன்பமினான் அருளால் பெற்ற படிக்காது பல்லார் என்ற வளம் பெருக.
3: இந்த காது காதுனால வளம் பெருகுது, இது நம்ம இந்த சோறு சாப்பிடறதுனால வளம் பெருகுது. இந்த பாட்டை சொல்லி நம்ம தினமும் சாப்பிடலாம்.
4: பரமனடியார் ஆனார்கள் எல்லாமே உங்க இரண்டு பொழுது பறையை, ஒருவேளை சோறு இல்ல ரெண்டு வேளை சோறு போடுறாங்க. பறை நிகழ்த்தி பறையையும் பாதிக்க செய்து சொல்லாலும் அறிவிக்க செய்து சொல்லால் சாற்றி சோறிட்டார் சோறாயிட்டா சேர்வூர் வறுமை தொலைத்திட்டார். வறுமை அல்லவா தொலைத்தார்கள் இங்க எல்லாரும் ஜெயிக்கணும். இதுல ஒரு சரித்திர ஒரு வேட்சி உண்டு, இது பின்னால விஞ்ஞான சம்பந்த புராணத்துல விரிவா பேசப்படுறோம். அவருக்கு வாசியோட இருக்கிற காசு வரும் விஞ்ஞான சம்பந்தருக்கு, வாசினா ஒரு சின்ன குற்றம். அப்ப இந்த காலம் தாத்தினா அந்த காசுக்கு மாதிரி பொருள் தருவாங்க. குருநாதர் காசு வாசி இல்லா காசா இருக்கும், உடனே பொருள் கொடுப்பாங்க, பண்டங்களை தருவாங்க. இது திருஞான சுந்தர் கண்டுபிடிச்சு பிறகு பதிகம் பாடி வாசி இல்லா காசு பெறுவார் என்பது வரலாறு. ஏன் இப்படி கொடுத்தாருன்னு சேர்க்கிறார் காரணம் சொல்றாரு. திருஞான சம்பந்த தொண்டிலையும் திருநாவுகர தொண்டிலையும் வித்தியாசம் இருக்கு. திருஞான சம்பந்தர் சுவாமிக்கு திருக்குமாரர் போல புள்ள, அவர் சாமி அப்பா, இவர் சாமிக்கு புள்ள. அதனால இவர் உரிமை ஜாஸ்தி, உரிமை ஜாஸ்தினால கொஞ்சம் மட்டமான காசு சாமி இவர் கொடுக்குறாராம். அதிசா அப்படி இல்ல, தொண்ட தாத மார்க்கத்தினர் சரியையாளர், அவரை ஏமாற்றலாமா? அவன் மெய்வருந்தி உழைத்தவருக்கு பொய்யா குறி கொடுக்கலாமா? சாமி செஞ்ச நீதி மாறுமே. குழந்தையெல்லாம் ஏமாற்றலாம், வீட்டுல வேலை செய்யற தொண்டனை ஏமாத்தவருக்கு எவ்வளவு நீதி சொல்றாரு பார்த்தீங்களா? இப்ப நம்ம வீட்டுல நம்ம வீட்டு குழந்தைக்கு தீபாவளிக்கு பட்டுல வாங்க இருந்தாலும் பருத்தியில வாங்கி கொடுக்கலாம், வேலை செய்யறவனுக்கு பட்டுல வாங்கிக்கலாம். நீங்க நடக்கிறது எப்படி இருக்கு, மாறிதான் இருக்கு. ஒரு நீதி சொல்ற, அதாவது வேலை செய்யறவன ஏமாத்தப்படாது. இப்ப இவர் என்ன செஞ்சாரு, இன்னொரு நுட்பம் இதை வச்சு சில பேர் நம்ம சொல்லுவாங்க, கைத்துண்டுதான் சிறப்புடையது, உடம்பால செய்யறது ஒன்று செய்யறது சிறந்ததுதான், கருத்து இல்ல. ஆனா பாட்டு தொண்டை குறைச்சி மதிப்பிட முடியாது. மெய்த்துண்டுதான் சிறப்புன்னா திருஞான சம்பந்தர் என்ன பண்ணிருப்பார்,
3: அவரும் உழவாரப்படையேந்தி அதுதானே செய்திருக்கார். ஆகவே அவர் மறுநாள் அதிகம் பாடி அந்த வாசியை அந்த வாசியை நீக்கி காசு பெற்றதுனால நான் பெறுகின்ற உண்மை என்ன, பதிகமும் பதிகம் பாடுவதும் சாதாரண தொண்டு இல்லை என்பது நல்லபடியா உணரணும். தவறான ஒரு அணுகுமுறை கொண்டு இந்த பகுதிகள் எல்லாம் ஆராயக்கூடாது. சீக்கிரம் சொல்லப்படுறாங்க, ஈசர் மிடலை இறையவர்வா, இமயப்பாவை திருமுலைப்பா, தேசமொழிய உண்டவதான், திரு மா மகனா ஆதலினம் உங்களும் அனைத்தர காசு வாசியுடன் பெற்றார். அழகு சொல்றாரு, வாசியுடன் பெற்றார். அந்த வினை இறந்த கால வினை முடிஞ்சிடுச்சு. கைத்துண்டாகும் படிமையினால் வாசியில்லா காசு படி பெற்று வந்தார். பெற்றார்னு சொல்லாம பெற்று வந்தார்கிறார். அந்த இறந்த கால வினை தான் வந்தாருங்கிற இறந்த காலம், பெற்று வந்தாருங்கிறது இறந்த காலம் தொடர்ந்து வருது. இவர் சொல்லும் போது விஞ்ஞான சம்பந்த சொல்லும் போது பெற்றார், அது இறந்த காலமும் முடிஞ்சு போகுது. ஆங்கிலத்தில் சொன்னா சொல்லுவார்கள், இது சிம்பிள் பாஸ்ட், இது பாஸ்ட் கண்டினியூஸ் என்று சொல்லுவார். இறந்த காலத்திலே ஒரு தொடர்ச்சி இருக்கு. நான் பாகீதர பத்தி சொல்லும் போது, ஞானசம்பந்தர் சொல்லும் போது இறந்த காலம் முடிஞ்சதா இருக்கு. ஏன் இப்படி சொன்னார் சீக்கிரம்? இது ரொம்ப அருமையான இடம். திருஞான சம்பந்தர் பெற்ற காசு வாசியோட பொருந்திய காசு, ஆகவே பெற்றாத முடித்தார். அந்த காசு எங்க முடிஞ்சு போச்சு, நாளைக்கு வரப்போற காசு எப்படி வரும்? வாசி இல்லா காசு, ஆகவே முடிச்சிட்டார் வினைய. ஆனா நாவுக்கரசர் வாங்கின காசு கடைசி வரைக்கும் ஒரே மாதிரியான காசு, ஆகவே பெற்று வந்தார்னு தொடர்ச்சியா சொல்லு. எவ்வளவு அருமையான இடம் தான் சேக்கியாருடைய வாக்கு. ஒவ்வொரு சொல்லும் அவ்வளவு ஆழமா இருக்குங்கிறது இந்த இடம் ஒரு ஆதாரமா இருக்கு. ஆறு சடைமேல் அணிந்தருளும் மன்னல் வைத்த படிக்காதா, ஈரில்லாத பொருளுடைய இருவருடைய திருமணங்கள், சோறு நாளும் தொண்டர் மகிழ்ந்து உண்ண உண்ண துளையாதே, ஏறு பெருமை குவி போற்ற இன்புற்றிருக்கும் அந்நாடு. வர்ற தொண்டர் ஒத்தர் கூட காய் வைக்காம அந்த வேலையை சாப்பிட போடுறாங்க. நண்பகலும் இரவு வேலை கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு தானே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு எம்பெருமான் சிவக்குமணி அது உரையை எழுதுறாங்க. பேருரை வரைகின்றார். ஒரு ஆண்டு காலம் வீழ்மையில தங்கி இருக்க கூடும். இப்ப அந்த பஞ்சகாலம் போய் நல்ல காலம் வருது. இந்த பகுதியை படிக்கிறதுனால இங்க இருக்கிற அடியாருடைய அந்த பாவனா மந்திரத்தினால, பாவனையுடைய ஆற்றலால, நல்ல சங்கல்பத்தினால காலம் தவறு தீர்ந்து கழிவான் குழிந்த புனல் கலந்து ஞானம் எல்லாம் குளிதூங்கி உணவு பெருகி நலம் சிறப்பதாக. பாட்டு அடுத்தபடி வரப்போகுது. காலம் தவறு தீர்ந்து, இதெல்லாம் காலத்தினால வர கோளாறு தானே, அந்த தவறு எல்லாம் நீங்கிட்டு. எங்கும் கழிவான் பொழிந்த புனல்கள், இந்த பகுதியெல்லாம் நம்ம ஓதலாம். இந்த பகுதியை நீ ஒரு பெரிய சிறப்பா செய்திருக்கிறோம். மழை பொழிவதாக, காவிரியிலே வெள்ளம் பாய்வதாக, மக்களுடைய குறை தீர்வதாக, இதுக்கு நம்ம நாவுக்கரசோட ஞான சம்பந்தம் அருள் பிரிவாராக. உள்ள அடியார் பெருமக்கள் எல்லாம் பாவனையினாலே பெருமாள் இடத்திலே விண்ணப்பம் செய்வார்களாம். ஞானம் எல்லாம் குளிர் தூங்கி, குளிர் தூங்கினா கழிப்பினாலே ஆழ்ந்திருத்தல், குளிர் நிறைந்திருத்தல், மனதுல கழிப்பு இருக்கும் போது விரைவி வெப்பமோ பசியினால் வர்ற வெப்பமோ வேற துன்பமோ இல்லை என்பது பொருள். உணவு பெருகி நலன் சிறப்பு, அதாவது எல்லா நலங்களும் சிறந்ததான். மூல அன்பர் இருவர்களும் இதுக்கு காரணமானவங்க இவங்கதானே, ஆக மூலம்னு சொல்லார். இவங்கதான் மூலமா இருக்காங்க. மொழி மாலைகளும் பல சாத்தி நீலகண்ட உறைபடிகள் பிறமும் வணங்க நினை உற்றார். பெருமானுடைய பிற தலங்களையும் வணங்குவதற்கு மனதிலே எண்ணம் கொண்டார்கள்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த கழிப்பு. தலைப்பு சிந்தை பிறந்ததும். வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
5: சாட்சி என்ற தத்துவத்தை தான் 20வது பாடலில் விளக்குகின்றார். ஆகவே நம்ம அந்த சாட்சிங்கிற சொல்லினுடைய விளக்கத்தை பார்ப்போம். இப்ப இந்த சாட்சிங்கிற வார்த்தை எங்கிருந்து வந்தது, இந்த சாட்சிங்கிற வார்த்தையினுடைய நிலை என்ன என்றால், இப்ப ஒரு விளக்கினார் அல்லவா, ஆக்கி அழித்து துடைக்கும் தொழில் அத்தனை வைத்தும், இந்த எல்லா செயலையும் வைத்துக் கொண்டிருப்பவன், ஆனால் எல்லத்தனையேனும் தாக்குற நிற்கும் சமர்த்தன். அந்த சமர்த்தன் யார்? யார் அந்த பரபிரம்மன்? யார் அந்த மெய்ப்பொருள்? எல்லாவற்றையும் செய்து கொண்டு ஆனாலும் அதனால் தாக்கப்படாமல் இருப்பவர் யார் என்றால், அவர்தான் நம்ம மனதிற்குள்ள சாட்சியாக இருக்கின்றார். சாட்சியை அப்படிப்பட்ட சாட்சி இருக்கின்றதல்லவா அந்த தத்துவம், அதை என்ன சொல்றார், சிந்திக்கத்தக்கது. இந்த சிந்திக்கத்தக்கதுங்கிற வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால், இந்த சாட்சியை தான் நம்மால் உணரப்பட வேண்டும். நாம எதை உணரணும்னு சொன்னா, எதை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, இப்படிப்பட்ட சாட்சியத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் உபனிஷத்துல வந்த வாக்கியங்கள். அப்படியே சாரமா தாய்மானவர் நமக்கு புரிஞ்சு கொடுக்கிறார். ச ஆத்மா ச விஜ்ஞேயக, அதுதான் ஆத்மா, அதுதான் விஜ்ஞேயக. விஜ்ஞேயகன்னு சொன்னா ஞான யோக்கியம்னு சொல்ற. இந்த உலகத்துல நமக்கு அறிவு பசி இருந்து கொண்டே இருக்கு. எதையாவது தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு அந்த பசி இருக்கு. அது இருக்கிறது நல்லது. ஏன்னா தமோ குணத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த பசியே இருக்காது, வெறும் சாப்பாட்டு பசி தான் இருக்கும். அறிவு பசி இருப்பவர்கள் வந்து சத்துவ குணத்தில் இருப்பவர்கள். ஏதாவது ஒரு பொட்டலை வாங்கினாலும் கூட அதை பிரிச்சு படிச்சுட்டு இருப்பார்கள், உள்ள என்னதான் எழுதி இருக்குன்னு சொல்லி. அதுதான் அறிவு பசின்னு சொல்றது. ஏன்னா தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுங்கிற என்ன விஷயம்னு. இப்போ எதை தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு சொல்லுவார்கள், இந்த காலத்து படிப்பு வந்து எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டார்களாம், எதை படிக்கணும்னு சொல்லி கொடுக்கலையா. அப்படி நமக்கு படிக்க தெரிஞ்சு போச்சு, ஆங்கிலமோ தமிழோ ஏதோ படிக்க தெரிஞ்சு போச்சு, எதை படிக்கணும்னு தெரியல. அதைத்தான் இங்க சொல்கின்றார். தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்கு, ஆனா உனக்கு எதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை வரவில்லை. அந்த ஆசை வந்துட்டு அதுக்கு பேரு தான் முமுட்சுத்துவம், சாதகர்கள். ஆகவே இந்த உலகத்துல எது தெரிந்து கொள்வதற்கு யோக்கியதையுமாக இருக்கின்றது, எதை தெரிஞ்சிட்டா நமக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கும், ஒரு புருஷார்த்தம் இருக்கும், அது சொல்றார். இந்த சாட்சியை சிந்திக்கத்தக்கது. நம்ம தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் உள்ள போட்டுட்டு இருக்கோம். தேவையில்லாதவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, நாயன்மார்கள் ஆழ்வார்கள் வாழ்க்கை வரலாறு படித்தா என்ன பிரயோஜனம். இந்த தீபாவளிக்கு எல்லாம் பாருங்க, யாருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் டிவியில் ஓடிட்டு இருக்கும். இப்படி தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் உள்ள போட்டுட்டு இருக்கோம், அதுலதான் விருப்பம் ஓடிட்டு இருக்கு. அதனால நமக்கு என்ன பிரயோஜனம், ஒரு பயனும் இல்லை. இப்ப எதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், எதை தெரிந்து கொள்வதற்கு யோக்கியதையாக இருக்கின்றது, அது வந்து இந்த மெய்ப்பொருள் தத்துவம், சாட்சியை சிந்திக்கத்தக்கது. சிந்திக்கத்தக்கதுன்னா இந்த சாட்சி தான் நமக்கு உண்மையான அறிவுக்கு பொருளாக இருப்பது. மீது எல்லாமே அபராவித்யான்னு ஒரு உபனிஷத் சொல்லும். நம்ம அடைகின்ற அறிவை ரெண்டா பிரிச்சு, பராவித்யா அபராவித்யான்னு பிரிச்சு, நாம அடைகின்ற அனைத்து அறிவும் அபராவித்யா. அபரான கீழான அறிவு, அது ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா கொஞ்சம் காசு கிடைக்கலாமே தவிர, ஆனா வேற விதத்துல அது பிரயோஜனப்படாது. ஆனா அபராவித்ய பராவித்யான் இருக்கு, அந்த பராவித்யாங்கிறது பிரம்மத்தை பற்றிய ஞானம். அதத்தான் இங்க வந்து இந்த சாட்சி தான் அறியத்தக்கது அப்படின்னு சொல்லி முடிச்சார். அப்ப இந்த 19வது பாடல்ல இறைவனுடைய மேலான இலக்கணத்தை சொல்லி, அந்த இறை தத்துவம் இருக்கே அதுதான் நமக்குள்ள சாட்சியாக விளங்குகின்றது என்று சொல்லி, இந்த சாட்சியை பற்றிய அறிவைத்தான் நம்ம அடையணும்னு சொல்லி முடிச்சார். உடனே நமக்கு அடுத்த சந்தேகம், சரி இந்த சாட்சி நமக்குள்ள எப்படித்தான் விளங்கி கொண்டிருக்கின்றது, சாட்சின்னு சொன்னா என்ன அர்த்தம். இந்த வார்த்தை சமஸ்கிருத சொல்லாக இருந்தாலும் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச சொல்லுதான். ஏன்னா இந்த கோர்ட்ல சாட்சி சொல்றதுன்னு சொல்லி சொல்லி நமக்கு தெரிஞ்ச சொல்லுதான். அதனுடைய இலக்கணம் என்ன என்ற சந்தேகம் வரும் பொழுது 20வது பாடலில் அதை தெளிவுபடுத்துகின்றார். இப்பொழுது நாம் அடுத்த 20வது பாடலுக்கு செல்லலாம். சிந்தை பிறந்ததும் ஆங்கே, அந்த சிந்தை இறந்து தெளிந்ததும் ஆங்கே, எந்த நிலைகளும் ஆங்கே, கண்ட யான் தான் இரண்டற்று இருந்ததும் ஆங்கே. இதுல வந்து ஆங்கே ஆங்கேன்னு சொல்ற, அந்த இடத்துல அந்த இடத்துலயும், அந்த இடத்துலயும் சொல்றதனுடைய அர்த்தம் வந்து போன பாடல்ல இருந்து எடுத்துக்கணும் சாட்சி. என்ன சாட்சியத்தான் சிந்திக்கணும்னு சொன்ன ஆசிரியர் உடனே அந்த சாட்சியை பற்றிய விளக்கம் கொடுக்கின்றார். இதனுடைய பொருளை பார்த்து விட்டு பிறகு நாம் விளக்கத்துக்கு வரலாம். சிந்தை பிறந்ததும் ஆங்கே, இங்க வந்து சிந்தை என்றால் நம்முடைய மனம், நம்முடைய மனம் எங்கு தோன்றியது, நம்முடைய மனதினுடைய தோற்றமே எங்கு வந்ததுன்னா அந்த சாட்சியிலிருந்து தான் வந்திருக்கு. நம்மளுடைய மனதினுடைய தோற்றம் அந்த சாட்சி. ஆங்கேன்னு சொன்னா அந்த இடத்துல, ஏதோ புதிர் வச்சு பேசுற மாதிரி இருக்கு அங்கு அங்குன்னு. அது எங்குன்னு ஏற்கனவே சொல்லிவிட்டார், சாட்சி தான் சொல்லியிருக்கார். அதை நம்ம இங்க எடுத்துக்கொள்கின்றோம். அந்த சாட்சியிடம் இருந்துதான் நம்முடைய சிந்தையானது, மனமானது பிறந்துள்ளது, தோன்றியுள்ளது. முன்ன வந்து இந்த உலகமே தோன்றுச்சுனார், இப்ப இங்க மனதுக்கு வருகின்றார். மனதும் சாட்சியிடமிருந்து தோன்றி பிறகு அந்த சிந்தை இறந்து தெளிந்ததும் அங்கே. மிக அழகான சொல், அந்த சிந்தை எங்க போய் ஒடுங்கியதான், இறந்ததுன்னு சொன்னா ஒடுங்கியது, அது ஒடுங்குற இடமும் சாட்சி தான், அது எங்கிருந்து வந்ததோ அங்கதான் சென்று ஒடுங்குகின்றது. பிறகு அது எப்படி ஒடுங்குகின்றது, இறந்து, இறந்தல் இங்கு ஒடுங்குதல். பிறகு அந்த சிந்தை தெளிந்ததும் அங்கே. இந்த சாட்சிய புரிஞ்சுக்காத வரைக்கும் யாருக்குமே தெளிவில்லைன்னு சொல்ற, யாருக்கும் எல்லாருமே ஒரு விதத்துல பைத்தியம் தான் சொல்ற. இங்க தெளிவு எப்ப ஏற்பட்டதான், அந்த சாட்சி இடத்துலதான் ஒருவனுக்கு தெளிவு ஏற்பட்டது. சிந்தை தெளிந்ததும் அங்கே. பிறகு என்ன சொல்றார், இந்த சிந்தை மட்டுமா பிறந்து அங்கு ஒடுங்குகின்றது, எல்லாமே அங்கதான் சொல்றார். எந்த நிலைகளும் அங்கே, எல்லா நிலைகளும் அங்கதான் இருக்கு, அங்கதான் தோன்றி அங்கதான் ஒடுங்குகின்றது, அந்த இடத்துலதான் தெளிவு வருகின்றது. கண்ட, இதையெல்லாம் உணர்ந்த யான் தான், இதையெல்லாம் உணர்ந்த நான் இருக்கின்றேனே யான் தான், இரண்டற்று இருந்ததும் அங்கே. நான் இரண்டற்றவனாக அத்வைதியாக அத்வைத நிலையில் இருக்கிற இடமும் அதுதான், அந்த சாட்சி தான் சொல்ற. அப்போ சிந்தை பிறந்து அங்கே, அங்குதான் சிந்தை பிறந்தது, அங்குதான் சிந்தை இறந்தது, அந்த இடத்துலதான் சிந்தையானது தெளிந்தது. பிறகு சிந்தை மட்டுமல்ல எல்லா நிலைகளும் அந்த இடத்துலதான் இருக்கு. இதையெல்லாம் உணர்ந்து இதை கண்ட யான் தான், நானும் தான், இரண்டற்று இருந்ததும் அங்கே. நான் துரியனாக அத்வைத தத்துவமாக நான் இருக்கிற இடமும் அதுதான். இதுதான் இதனுடைய பொழிப்புரை. இனி இதுல இருந்து எடுத்து சில விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த சாட்சி அப்படிங்கிற சொல்லினுடைய அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். பிறகு இதுல இருந்து சில தத்துவங்களை எடுத்துக் கொள்ளலாம். சாட்சி என்றால் விகாரத்தை அடையாமல் அறிபவர், நிர்விகார வேதா. இது சமஸ்கிருதத்துல லட்சணம், நிர்விகார வேத்தா. வேத்தா என்றால் அறிபவர், நிர்விகாரம் என்றால் எந்த மாற்றத்தையும் அடையாமல் அறிபவர். இதுதான் இந்த சாட்சிங்கிற சொல்லுக்கான இலக்கணம். நம்ம அனுபவத்துல ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, அது நல்லதாகத்தான் தீய சம்பவம் ஆகலாம், அந்த சம்பவத்துக்குள்ள சம்பந்தப்படாமல் வெளியே இருந்து ஒருவர் வேடிக்கை பாக்கிறார், அவரைத்தான் சாட்சின்னு சொல்லி கோர்ட்டுக்கு வருவர். ஏதோ ஒரு பொருளை ஒருவர் அபகரிக்கிறார், அபகரிக்கிறவனும் அதை பார்த்துட்டு தான் இருக்கான், அவன் வந்து சாட்சியா கோர்ட்டுக்குள்ள வரமாட்டான், அவன் வந்து சாட்சின்னு சொல்ல முடியாது. பிறகு யாரு சாட்சின்னு சொல்லுவோம், அந்த சம்பவத்துக்கு சம்பந்தம் இருக்க கூடாது, ஆனா அந்த சம்பவத்தை முழுமையா பார்த்திருக்கணும். அப்போ நிர்வீகார வேதா. நிர்வீகாரம்னா இந்த இடத்துல அந்த சம்பந்தத்துக்குள்ள, அந்த சம்பவத்துக்குள்ள சம்பந்தப்படாமல், ஆனா ஒரே ஒரு சம்பந்தம், அதை பார்த்துட்டார் அவ்வளவுதான், அதுதான் சாட்சின்னு சொல்றோம். அது நம்ம உலக வழக்கத்துல சொல்ற இலக்கணம். இந்த இடத்துல என்ன என்றால், எந்த ஒன்றை அறியும் பொழுது தான் எந்த மாற்றத்தையும் அடையாமல் அதை அறிபவர் தான் சாட்சின்னு சொல்றோம். இந்த மனதுக்குள்ள ஒரு அறிவு இருக்கே, அது வந்து மாற்றத்தை அடையாமல் அறிவு அடையாது. இப்ப கண்ணு வழியா நம்ம மனசு சென்று ஒரு பொருளினுடைய உருவத்தை பாக்குதுன்னு சொன்னா, மனம் கண்மூலமா சென்று அந்த பொருளினுடைய வடிவத்தை எடுத்து அறிவை அடைகின்றது. பிறகு நம்மளுடைய கவனம் காது வழியா போன உடனே மனம் காது வழியாக இருந்து சப்தத்தை, அந்த ரூபத்தை அடைந்து அந்த எண்ணங்களே அந்த ரூபமா மாறி அறிவை அடைகின்றது. இப்படி இந்த மனதில் உள்ள அறிவுகள் எல்லாம் மாற்றத்தை அடைந்துதான் அறிவை அடையும். எந்த ஒரு அறிவும் மாற்றத்தை அடைஞ்சுதான் அடையும். இப்ப நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், ஒவ்வொரு சொல்லும் உங்களுக்கு அறிவா வரணும்னா மனதுல மாற்றம் நடந்துட்டே இருக்கணும். இப்ப எனக்கு மனசு மாறாம இருக்குன்னு சொன்னா ஒரு அறிவும் வரலன்னு அர்த்தம். அப்படி மனதுல ஒரு மாற்றமும் வரலன்னா ஒரு விதமான அறிவும் தோன்றி இருக்காதுன்னு அர்த்தம். இப்படி மனதுல வர்ற அறிவெல்லாம் மாறிக்கொண்டு வருகின்ற. இனி இந்த சாட்சி இங்க எங்க வந்தார் என்ற கேள்வி வந்தால், இனி ஒரு அறிவு நமக்கு இருக்கு. என்ன அறிவு, இதை அறிந்தேன், இதை நான் அறிந்து கொண்டிருக்கின்றேன், நான் இருக்கின்றேன் என்ற ஒரு உணர்வு ஒன்று இருக்கின்றது. இது யாருனால வருகின்றது என்றால், இது வந்து இந்த மனதுக்குமே அறிவை ஊட்டுகின்ற ஒரு அறிவு தேவைப்படுகிறது. ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்கின்றது, இந்த ஸ்தூல பதார்த்தங்கள் எல்லாம் ஸ்தூலமான பஞ்சபூதத்துல சேர்ந்தது, அதனால இந்த ஸ்தூல உடல் வந்து ஜடந்தான். மனசு இதனோட ஒட்டி இருக்கிறதுனால இது அறிவு பூர்வமா உணர்வு பூர்வமா இருக்கு. அதே போல நம்முடைய மனது இருக்கே அதுவுமே சூக்ஷ்மமான பஞ்சபூதத்தில் தோன்றியது, ஆகவே அதுவும் பஞ்சபூதத்தின் சேர்க்கைங்கிறதுனால அதுவும் ஜடந்தான். எப்படின்னா மனதுக்கு மூணு குணம் இருக்கு, மூணு குணம் மனதினுடைய சுரூபம். இந்த மாயையிடம் மூணு குணம் இருக்கு, ஜடமான மாயையிலிருந்து மனசு வந்ததுனாலதான் மனசுக்கு மூணு குணம் இருக்கு. ஆகவே மனசு இயற்கையில் ஜடமானது, அறிவற்று. ஆனா அந்த மனசை யாரு, அந்த மனசுக்கு ஒரு அறிவை ஊட்டினார்கள், அதுதான் சாட்சி அல்லது பரமாத்மா அல்லது பிரம்மன் என்றெல்லாம் சாஸ்திரம் கூறுகின்றது. அவ்விதத்தில் இந்த சாட்சி மனசை விளக்கும் பொழுது எந்த மாற்றத்தையும் அடையாமல் விளக்குகின்றது. ஆனால் இந்த மனம் உலகத்தை விளக்கும் பொழுது மாற்றத்தை அடைந்து விளக்குகின்றது. இதுதான் இந்த மனசுக்கு சாட்சிக்குள்ள முக்கியமாக சாஸ்திரத்துல பேசப்படுகின்ற கருத்து. சாட்சி என்கின்ற பரமாத்மா மாற்றத்தை அடையாமல் மனதை விளக்குகின்றார். மனம் இந்திரியங்கள் துணை கொண்டு மாற்றத்தை அடைந்து, எண்ணங்கள் துணை கொண்டு மாற்றத்தை அடைந்து உலகத்தை விளக்குகின்றது. இந்த சாட்சி இருக்கின்றதே இதுதான் ஆதாரம்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அந்த சாட்சியாக இருக்கின்ற பரம்பொருளிடமிருந்துதான் எந்த மாற்றத்தையும் அடையாமல் இந்த அகில உலகமுமே தோன்றியது என்றால், இங்கு சிந்தை பிறந்ததும் ஆங்கே. சிந்தைன்னு சொன்னா நம்ம மனசே யாரிடமிருந்து உருவானது என்றால் இந்த சைத்தன்யத்திடமிருந்துதான் தோன்றியது. இந்த உலகமே அவரிடமிருந்து வந்ததுன்னு சொன்னதுக்கு பிறகு மனதை பற்றி சொல்லவா வேண்டும்? இருந்தாலும் ஆசிரியர் சொல்றார், இந்த மனமே அங்கிருந்துதான் தோன்றியது. இந்த அறிவு சுரூபமான பிரம்மனிடமிருந்து சிந்தை பிறந்ததும் ஆங்கே. இனி அடுத்தது என்ன? அந்த சிந்தை இறந்ததும் ஆங்கே. அந்த சிந்தை இறந்தது எங்கேனா, அது எங்க போய் ஒடுங்கும்? இறுதியில அந்த சைத்தன்யத்திடம்தான் அது சென்று ஒடுங்க வேண்டும். அப்ப அதனுடைய தோற்றம், அதனுடைய லயம், ஆக்கி அழித்து துடைக்கும் சொன்னாரே, அந்த அழித்து துடைக்கிறது அதே இடம்தான். பிறகு சிந்தை தெளிந்ததும் ஆங்கேன்னு சொல்றார். இப்ப இந்த இடத்துல ஆசிரியர் என்ன சொல்றார், நம்முடைய மனம் இருக்கு, இந்த மனம் எங்கிருந்து வந்தது என்றால் சாட்சியிடமிருந்துதான் வந்தது. அதனுடைய உண்மையான இருப்பிடம் வந்து சாட்சி தான். ஆனா இந்த மனத்துக்குள் சாட்சியினுடைய அறிவு பிரதிபிம்பிக்கும் பொழுது இந்த மனசுக்கு தெரியல நம்ம எங்கிருந்து வந்தோம்னு. தெரியாம இந்த மனசு அப்படியே சுத்தி பாக்குது நம்ம எங்கிருந்து வந்தோம்னு. பார்த்தா இந்த மனசுக்கு நம்ம உடல் தான் தெரியுது. இப்ப மனசு என்ன நினைச்சுக்குது, நம்ம இந்த உடல்ல இருந்து தான் வந்துள்ளோம். அதுக்கு ஒரு சிறிய உதாரணம் சொன்னா நன்கு புரிந்துவிடும். சூரியன் இருக்கு, பானைக்குள்ள தண்ணீர், அதற்குள்ள ஒரு சூரியனுடைய பிரதிபிம்பம் இருக்கு. இந்த பிரதிபிம்பம் வந்து நினைச்சு பாக்குது, நான் எங்கிருந்து வந்தேன் அப்படின்னு. என்னுடைய உண்மையான இருப்பிடம் எது, என்னுடைய சோர்ஸ், நான் எதுல இருந்து உற்பத்தி ஆனேன்னு அது மேல பாக்குறதுக்கு பொதுவா சைட்ல பாக்க ஆரம்பிச்சது. உடனே அந்த பிரதிபிம்ப சின்ன சூரியன் என்ன உணர்ந்து விடுகிறது, இந்த பானைக்குள்ள இருந்துதான் நான் வந்திருக்கேன், இந்த தண்ணியில இருந்துதான் நான் வந்திருக்கேன். காரணம் என்ன, தண்ணி ஆடுனா நானும் ஆடுறேன், பானை உடஞ்சதுன்னா நானும் போயிடுறேன். அப்ப என்னுடைய யார் என்ன எனக்கு மூல காரணம்னா இந்த பானைன்னு முடிவு பண்ணிக்கு. அது முடிவு பண்ண அது எவ்வளவு முட்டாள்தனம். அதேதான் ஒவ்வொரு ஜீவர்களும் செய்து விட்டார்கள். எப்படின்னா இந்த பானை தான் நம்மளுடைய உடல். இந்த உடலை பார்த்து என்ன, இந்த உடலுக்குள்ளதானே நான் இருக்கேன், உடல் அசையும் போது நான் செய்யறேன். பிறகு வந்து இந்த மனசு என்ன முடிவு செய்து விட்டது, எல்லாம் இந்த உடல் தான் சொல்லி, உடல் போனா நானும் போயிடுறேன். இப்படி மனது நினைத்து கொண்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த உடலை பாதுகாக்கணும். ஏன்னா உடல் இருக்கிற வரைக்கும் தானே நான் இருக்கேன். அந்த சூரியனுடைய பிரதிபிம்பம் என்ன நினைக்கும், இந்த பானையை விடவே கூடாது, எவ்வளவு காலம் ஆனாலும் இந்த பானை தான், இதுல இருந்து தானே நம்ம இருக்கோம், அது இருக்கிற வரைக்கும் தானே நான் இருக்கேன். அப்ப இந்த பானையை கட்டியே பிடிச்சிருக்கு. ஆனா பானை எவ்வளவு நாள் இருக்கும், உடைய ஒரு காலத்துல உடையத்தான் போகுது. அதே போல நம்ம உடலும் தான், நம்ம உடலை பிடிச்சிட்டு இருக்கோம், உடலை விடுறதுக்கு மனசு இல்ல. எவ்வளவு வயதான காலத்திலும் உடலை யாரு விடுறதுக்கு தயாரா இருக்கா? உடல்ல எந்த இந்திரியங்களும் வேலை செய்யல, எந்திரிச்சு நடக்க முடியல, சுத்தி இருக்கிறவங்க நமக்காக நடந்துட்டு இருக்காங்க. அப்பவும் போயிடுறீங்களான்னு கேட்ட என்ன சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் நாள் இருந்துட்டு போறேன்னு தான் சொல்றோம். காரணம் என்ன? அந்த உடலை விடுறதுக்கு நம்ம தயாரா இல்லை, அந்த அளவுக்கு நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம், அதனால துயரங்கள். ஆனா அந்த உடல் வந்து ஒரு காலத்துல பானையை போல போகத்தான் போகுது. அப்படி துயரப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த மனம் இருக்கே, சிந்தை இருக்கே, அது வந்து துயரத்திலிருந்து தெளிவு அடையணும்னு சொன்னா இந்த சூரியனுடைய பிரதிபிம்பத்துக்கு என்ன தெரியணும்? யாராவது வந்து நீ கொஞ்சம் சைட்ல பாக்காத, கொஞ்சம் மேல பாரு, நீ யாரிடமிருந்து வந்துள்ளாய்னு சொன்னா பிறகு அதுக்கு ஒரு அறிவு வரும். அப்ப இந்த பானை வந்து என்னை வெளிப்படுத்துற ஒரு கருவியை தவிர இதை விட நான் மேலானவன் என்று அது உணர்ந்து கொள்ளும். அப்படி அந்த சூரியனுடைய குஞ்சுன்னு சொல்லலாம், சூரியனுடைய பிரதிபிம்பத்துக்கு ஒரு தெளிவு எப்படி வரும்னா ஒரிஜினல் சூரியனை பார்த்தா தான் வரும், அதை உணரும் பொழுதுதான் வரும். அப்படி நம்ம இந்த சிந்தை இருக்கின்றதே, அந்த சிந்தை தெளிய வேண்டும் என்றால் அந்த சிந்தை எதன் பக்கம் தான் திரும்பி பார்க்க வேண்டும்? அந்த சாட்சி பக்கம் செல்ல வேண்டும். அதத்தான் இங்க அழகா சொல்றார், சிந்தை தெளிந்ததும் ஆங்கே. இந்த இறந்ததுங்கிற இடத்துல ஆங்கே போட்டுக்கணும், இறந்ததும் ஆங்கே, தெளிந்ததும் ஆங்கே. ஆங்கேனா அந்த சாட்சியை உணரும் பொழுது, சாட்சியை பற்றிய அறிவை அடையும் பொழுது அந்த சிந்தையானது தெளிவு பெறுகின்றது. அது வரைக்கும் என்னன்னா அந்த சிந்தையே நமக்கு துயரத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. சாஸ்திரம் சொல்லும், மனம்தான் நம்முடைய துயரத்துக்கு காரணம். அப்படி என்றால் மனதை அழித்து விடலாமா? மனம்தான் மோட்சத்துக்கும் காரணம். நமக்கு எது துயரத்துக்கு காரணமோ அதுதான் மோட்சத்துக்கும் காரணம். அவ்விதத்தில் நம்முடைய சிந்தை தான் தெளிவில்லாம நம்ம துயரப்படுத்துகிறது. அதே சரியான சிந்தை தான் அந்த சாட்சியிடம் செல்லும் பொழுது ஒரு தெளிவை கொடுத்து நமக்கு நிறைவை கொடுக்கின்றது. இந்த தெளிவுங்கிறது ஒரு அறிவு அல்லது மோட்சம். இவ்விதத்தில் சிந்தை பிறந்து சிந்தை இறந்து அது தெளிவு, இதெல்லாம் எங்கேனா அந்த சாட்சியிடம் தான் நடக்கின்றது. பிறகு இது சிந்தை விஷயத்துல மட்டுமா என்றால் இல்லைன்னு சொல்றார். எந்த நிலைகளும் ஆங்கே, எந்த நிலைகளும் ஆங்கே என்றால் நமக்கு சாஸ்திரத்துல பல நிலைகள் சொல்லப்பட்டுள்ளது. இங்கு நிலை என்றால் அவஸ்தா என்று பொருள். ஜாகிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தைன்னு சொல்லி விழிப்பு நிலை, பிறகு கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை, அதத்தான் இங்கு நிலைன்னு சொல்ற. எந்த நிலைகளும்னு சொன்னா இந்த மூன்று நிலைகள் இருக்கின்றது அல்லவா. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விழிப்பு நிலை, பிறகு வந்து உறங்கும் பொழுது கனவு வந்தால் அது கனவு நிலை, ஆழ்ந்த உறக்கத்துல உறக்க நிலை. இவைகள் எல்லாம் எதற்கு, இந்த மூன்றுக்கும், இந்த மூன்று நிலைகளுக்கு எது ஆதாரமா இருக்குன்னா இந்த மூன்று நிலைகளையும் மாறாமல் மூன்று நிலைகளுக்குள் ஒரு பொருளாக இல்லாமல், ஆனா இது இல்லாம எந்த நிலையும் கிடையாது, அப்படி இருப்பது வந்து அந்த சாட்சி சைத்தன்யம் தான். அதத்தான் சாஸ்திரத்துல துரியம் என்று சொல்லப்படும். அது நான்காவது நிலை அல்ல, இந்த மூன்றுக்கு அப்பாற்பட்டது. அதே சமயத்தில் மூன்றிலும் ஊடுருவி இருப்பது, இந்த மூன்றுக்குள்ளேயும் ஊடுருவி மாறாமல் இருப்பது. எந்த நிலைகளும் ஆங்கே, மூன்று அவஸ்தைகளும் அந்த துரிய தத்துவத்தை சார்ந்திருக்கின்றது. இதை உணர்ந்ததற்கு பிறகு நான் எப்படிப்பட்டவனா, எங்க இருக்கேன், அதையும் அழகா சொல்லி முடிக்கின்றார். கண்ட யான் தான், கண்டனா இதையெல்லாம் தெரிந்த, இந்த உண்மையெல்லாம் புரிந்து கொண்ட யான் தான், நானும் இரண்டற்று இருந்ததும் ஆங்கே. இரண்டற்றவனாக தெளிவு வந்ததற்கு பிறகும் மீதி இடத்துக்கு வந்தா நான் இரண்டற்றவன் அல்ல. நான் உடல்னு வந்துட்டா நான் உடல்னு சொல்லலாம், கைகள் கால்கள்னு இரண்டுக்கு மேல போயிருது, அது எண்ணிக்கைக்கு எண்ணிக்கை அடங்காத துவைதங்கள் இருக்கின்றது. ஆனா நான் அந்த சாட்சி சைத்தன்யம் நான் புரிந்து கொண்டால் அந்த இடத்துலதான் நான் இரண்டற்றவனாக இருக்கின்றேன். இரண்டுன்னு வந்தாவே துயரம் வந்துவிடும். இரண்டற்ற நிலைன்னு சொன்னா ஐயோ யாருமே இல்லைன்னா பயம் வருமேன்னு சொல்லக்கூடாது. அங்க ரெண்டாவது இல்லையே, யார் வந்து பயப்படுத்துறதுக்கு, பயப்படுறதுக்கு யார் இருக்கா? பிறகு பயம் ஏன் வருதுன்னா இரண்டாவது இருக்கோ இல்லையோ, ரெண்டாவது இருக்குங்கிற எண்ணமே பயத்தை கொடுக்கின்றது. தனியா போயிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு சத்தம் வருது, யாரோ வந்துட்டாங்களான்னு நினைச்ச உடனே பயம், இல்ல யாராவது வந்து விடுவார்கள் நினைச்சாலும் பயம். இரண்டுனா பயம், இரண்டற்ற நிலைனா மோட்சம். அப்படி நான் இரண்டற்ற நிலையாக எங்க இருந்தேன்னு சொன்னா அது அந்த சாட்சியிடம் தான் இருக்க முடியும். இதெல்லாம் அறிவுல சொல்ற, அந்த அறிவுல நான் இருக்கும் பொழுது நான் இரண்டற்றவனாக இருக்கின்றேன். அந்த இடமும் சாட்சி என்று சென்ற பாடல்ல அந்த சாட்சியை சிந்திக்கத்தக்கதுன்னு சொன்னார். அந்த சாட்சியை எப்படி சிந்திக்கணும்னு இங்க நமக்கு காட்டி கொடுத்துள்ளார். அந்த சாட்சி தான், அந்த சிந்தை பிறக்கிற இடமும் அந்த சாட்சி தான், அது இறக்கிற இடமும் சாட்சி தான், சிந்தை தெளிவு பெற்ற இடமும் அந்த சாட்சி தான், பிறகு எல்லா அவஸ்தைகளும் அந்த சாட்சியிடம் இருந்துதான். இதையெல்லாம் உணர்ந்த நான் இரண்டற்றவனாக இருப்பதும் அந்த சாட்சியிடம் என்று இந்த பாடல்களில் ஆழ்ந்த வேதாந்த கருத்தை ஆசிரியர் கூறினார். அடுத்த வகுப்பில் நாம் அடுத்த பாடலுக்கு செல்லலாம்.
6: ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
2: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
7: Om Namah Shivaya.

தில்லைவாழ் அந்த நரகம் அடியார்க்கும் அடியேன் என்று தொடங்கும் திருப்பதிகம். இதனை அருளியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பண் கொல்லி கௌவான். திருவாரூர் கோயிலுக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செல்லும்போது தேவாசிரியர் மண்டபத்தில் உள்ள அடியார்களை வணங்காமல் சென்றார். இதனால் கோபம் கொண்ட விரண்மிண்ட நாயனார் சுந்தரமூர்த்திகளை அடியார்க்கும் புறம்பு என்று சபித்தார். இதனால் அஞ்சிய சுந்தரமூர்த்திகள் இறைவனிடம் வேண்டி நிற்க பெருமான் அடியவர்களை பாடுகே என்றார். எங்கனம் யான் பாடுகேன் என்று சுந்தரமூர்த்திகள் கேட்க, தில்லைவாழ் அந்த நரகம் அடியார்க்கும் அடியேன் என்று பெருமான் அடியெடுத்து கொடுத்தார். இதுவே நாயன்மார்களின் வரலாறு கூறும் திருத்தொண்டத் தொகையாகும்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நமஸ் சிவாய்.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

0: சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya. சைவம் டாட் ஆகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: இனி இந்த தலத்தில் உள்ள தீர்த்தங்களை குறிப்பிடும் பொழுது பம்பையை ஆற்றினுடைய நீர்பெருக்கை வர்ணிப்பார். ஞானசம்பந்தரே இந்த பம்பையாற்றினுடைய சிறப்பை எடுத்துரைக்கும் பொழுது புலவர்கள் கூறுவது என்பது சிறப்புடையது ஆகாது என்று கூறுகிறார் இந்த ஆசிரியர். ஆம்பலம் பூம்பொய்கை அமாத்தூர் அம்மான் என்று ஞானசம்பந்தர் பாடியுள்ளதை நாம் இங்கு நினைவு கூற வேண்டும். காழிப்பள்ளியாருடைய வாக்கிலேயே அந்த ஆற்றினுடைய பெருமையும் சிறப்பும் பெயரும் வெளிப்பட்டிருக்கும் பொழுது பிறர் அதை எடுத்து உரைப்பது என்பது அவ்வளவு சரியாகாது என்று இந்த ஆசிரியருடைய கருத்து போலும். இங்கு இறைவன் சுயம்புவாக காட்சியளிக்கின்றான். உமைமணலனாகிய இந்த பெருமான் பிரம்ம விஷ்ணு ருத்ரன் ஆகிய மூவர்க்கும் மேலவனாகவும் மூத்தவனாகவும் பரம்பொருளாகவும் விளங்குகின்றான். ராமன் பூஜைக்கென்று கொண்டு வந்த சிவலிங்கத்தை வாயு மூலையில் இருக்க காண்கின்றோம். அதை ஹனுமனும் வணங்கியுள்ளதால் ஹனுமந்தீஸ்வரர் என்றும் குறிப்பிடுவார்கள். சகஸ்திரலிங்கத்தை தரிசிப்பதால் ஏற்படும் நன்மைகள் ஏராளமாக கூறப்படுகின்றது. இவ்வாறு மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்றாலும் சிறப்புடையது இந்த திருத்தலம். விருத்த சிலை என்பதை வட்டப்பாறை என்று வழங்குகிறார்கள். சத்தியம் சொல்லாமல் பொய் கூறுபவர்களை தண்டிக்கும் இயல்பே உடையது இந்த பாறை. தற்போது நாம் காணும்படி இல்லாவிட்டாலும் இதன் தொடர்பாக நாம் இப்பொழுது காண்பது நாக வடிவு. அது இந்த ஊரை அடுத்து சுமார் 4 கல் தொலைவில் அமைந்திருக்கிறது. அதனை மக்கள் நாகாம்பிகை என்று வழிபடுகிறார்கள். இந்த தலத்தினுடைய பெருமைகளையெல்லாம் கூறி பின்னர் இங்கு யாரெல்லாம் வந்து வழிபட்டார்கள் என்பதை இந்த புராணம் மிகவும் விரிவாக காட்டுகின்றது. அவற்றுள் திருஞான சம்பந்த சுவாமிகள் இங்கு வந்து வழிபட்டது, திருநாவுக்கரசர் வழிபட்டது, சுந்தரமுத்து சுவாமிகள் வந்து வழிபட்டது என்ற தலைப்புகளிலெல்லாம் நாம் காண்கின்றோம். அதோடல்லாமல் இரட்டை புலவர்கள் இங்கு வந்து இறைவனை வழிபட்டு துதித்திருக்கிறார்கள். காஞ்சிபுரத்தில் இறைவனை வழிபட்ட இரட்டை புலவர்கள் முக்தி தருமாறு கேட்கும் பொழுது திருவாமாத்தூர் சென்று பெறுக என்று பெருமான் ஆணையிட்டார். அதன்படி இந்த ஊருக்கு வந்து திருவாமாத்தூர் கலம்பகம் என்ற ஒரு நூலை 20 பாடினார்கள். அக்காலத்தில் அச்சுத தேவ பல்லவன் என்று ஆட்சி புரிந்த மன்னன் இந்த நூலை அரங்கேற்றுவித்தான். பலரும் இதனுடைய சிறப்பினை பாராட்டினார்கள். அந்த நூலில் ஒரு பாடலில் இயல்பாக ஊரின் மேற்புறமாக ஓடக்கூடிய நதி, அதாவது பம்பையாறு, கோயிலை கீழ்கரையில் கொண்டதாகவும் இடது பக்கமாக ஓடுகின்ற பம்பை நதி மேற்கரையில் கோயில் கொண்டதாகவும் மாற்றி அமைத்து பாடியுள்ளார்கள். நதியினுடைய ஓட்டத்தை அறியாமல் இவ்வாறு பாடியபடியால் தவறு அறிந்து இறைவனை வேண்டினார்கள். அன்று இரவு பெருமழை பெய்து இவர்கள் பாடிய வண்ணமே திசை மாறி சென்றது. அரசனும் வியந்து பாராட்டினான். இவ்வாறு இரட்டைப்பவருடைய பெருமையும் இந்த புராணத்தில் விளக்கப்படுகின்றது. இந்த தலத்தினுடைய தேவார திருப்பதிகங்களில் திருஞான சம்பந்த சுவாமிகள் பாடியருளிய சீகாமரப்பெண் அமைந்த 2 பதிகங்கள், திருநாவுக்கரசர் சுவாமிகள் அருளிய ஒரு குறுந்தகை பதிகமும் ஒரு திருத்தாண்டக பதிகமும், சுந்தரமூர்த்தி நாயனார் அவருடைய ஒரு தேவார திருப்பதிகமும் நமக்கு இப்பொழுது கிடைத்துள்ளன. திருவாமாத்தூரில் ஒரு மற்ற ஒரு சிறப்பு என்னவென்றால், 70 மேற்பட்ட கல்வெட்டுக்கள் இந்த கோயிலில் இருக்க காண்கின்றோம். அதாவது முதலாம் ராஜராஜ சோழன் காலம் முதல் ஸ்ரீரங்கதேவ மகாராயர் காலம் வரையில் பேரரசர்கள் சிற்றரசர்கள் அனைவருடைய கல்வெட்டுகளும் இந்த கோயிலில் இடம்பெற்றுள்ளன. அவை இந்த கோயில் எவ்வாறு உயர்ந்த நிலையில் இருந்தது என்பதை நமக்கு காட்டுகின்றன. மன்னர்களுடைய வீரச் செயல்களையும், அவர்கள் செய்த நிலதானங்கள், பிரதானங்கள், மடங்கள், விளக்கு தானங்கள் போன்றவற்றையும் இக்கல்வெட்டுகள் நன்கு விளக்குகின்றன. அரசாங்க அலுவலர்களுடைய பெயர்கள், அந்த நாட்டின் பிரிவுகள், உட்பிரிவுகள், பூஜை முறைகள், விழாக்கள், சுவாமி அம்மன் பெயர்கள், சமுதாயத்தினுடைய அன்றைய நிலை ஆகியவற்றையும் இந்த கல்வெட்டுகள் நமக்கு காட்டுகின்றன. 985 ராஜராஜ முதலாம் ராஜராஜனுடைய காலம் முதல் தொடர்ந்து இந்த கோயில் உன்னத நிலையில் இருந்திருக்கிறது. சோழர்கள் காலத்தில் இந்த கோயிலினுடைய ஆட்சியை உள்ளூர் பெருமக்கள் ஒரு குழு அமைத்து கவனித்து வந்திருக்கிறார்கள். இந்த கோயில் ஆட்சி செம்மையாக நடைபெறுகிறதா என்பதை பார்ப்பதற்காகவும், குறைகளை நீக்குவதற்காகவும், அறிவுரைகள் கூறுவதற்காகவும் அரசாங்கத்தினுடைய உயர் அலுவலர்கள் இருந்தார்கள். முதலாம் ராஜராஜன் காலத்தில் தாமுலான் கொற்றம் அங்கி என்னும் உயர்ந்த அலுவலன் ஒருவன் கோயிலாட்சி பற்றி ஆராய்ச்சி செய்தான். இந்த கோயிலில் நெல் அளக்கும் மரக்காலுக்கு வீதி விடங்கன் மரக்கால் என்று ஒரு பெயரிடப்பட்டு வந்தது. கோயில் நகைகளையெல்லாம் பார்வையிடுவதும் நிலங்களையெல்லாம் பார்வையிடுவதற்கும் அதிகாரிகள் இருந்தார்கள். இந்த பம்பையாறு என்று சொல்லப்படுகிற நதி சோழர் காலத்தில் முஞ்சியாறு என்று பெயர் பெற்றிருந்தது. இந்த முஞ்சியாற்றினுடைய வடகரையில் உள்ள வயமணி நல்லூரில் இந்த ஆலயத்தின் நிலங்கள் சில குத்தகைக்கு விடப்பட்டிருந்ததாக கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. கோயில் நிலங்களில் விவசாயம் செய்தவர்கள், மரங்களை பயிரிட்டவர்கள் இந்த கோயிலுக்குரிய வரிகளை செலுத்தினார்கள். கோவில் பண்டாரத்திற்கு ஆண்டுதோறும் நில வாடகை கொடுப்பதாகவும் ஒப்புக்கொண்டார்கள். இதனிடையில் ஒரு இருண்ட காலத்தில் குடிகள் இல்லாமல் இந்த ஊர் ஆனபடியால் கோவில் மண்டபங்களும் கோபுரங்களும் சேதமடைந்தன. நரசிங்க உடையார் என்பவர் 1471 இந்த கோயிலையும் அருகில் உள்ள ஏரியையும் பழுதுபார்த்தார். சிறப்பு பூஜைகள் நடைபெற ஏற்பாடு செய்தார். கிருஷ்ணதேவராயர் காலத்தில் இந்த கோயிலுக்கு பல தேவதானமாக அமைந்துள்ள கிராமங்கள், நிலங்கள் கோயிலுக்கே உரிமையாக மீண்டும் தரப்பெற்றது. 1596 கொண்டமநாயக்கர் என்பவர் கோயிலை பார்த்து இந்த ஆலய கோபுரத்தை பழுது பார்க்கவதற்கும் விழா நடத்துவதற்கும் 1600 வழங்கினார் என்பார். அப்பொழுது இந்த கோவிலுக்கு 2000 நெல்லும் 450 வருமானம் இருந்தது. பாண்டியர்கள் காலத்திலும் விக்கிரம பாண்டியன் பெயரால் விரதம் முடித்த பாண்டிய சதுர்வேதி மங்கலம் என்று நிபந்தங்கள் அமைக்கப்பெற்றிருந்தன. தேவதானங்கள் வழங்கப்பெற்றன. சடைவர்மன் விக்கிரபாண்டியன் காலத்தில் நந்தா விளக்குகள் எரிப்பதற்காக அவ்வியூரில் 10 நிலத்தை வரியிலியாக வழங்கினான். கிருஷ்ணதேவராயர் முஞ்சியாற்றிலிருந்த ஒரு கால்வாய் வெட்ட உண்டாகும் செலவிற்காக ஒரு நிலம் ஒதுக்கி தந்தார் என்று கூறுவார்கள். இவ்வாறு பல சிறப்பு செய்திகளை நமக்கு கல்வெட்டுகள் விரிவாக நமக்கு வழங்குகின்றன. இவற்றின் மூலம் இந்த கோயில் எவ்வளவு நேர்த்தியாக பராமரிக்கப்பெற்றது, அதனை தொடர்ந்து அடுத்த தலைமுறையில் வந்தவர்கள் திறம்பட எவ்வாறு செய்து வந்தார்கள் என்பதையெல்லாம் இந்த கல்வெட்டுகள் நமக்கு பாடமாக உணர்த்துகின்றன. ஆகவே இத்தலத்தில் அமைந்துள்ள பெருமைகளை நாம் நூல்கள் மூலமாகவும் ஏனையோர் மூலமாகவும் தெரிந்து கொள்வதை காட்டிலும் நேரில் சென்று அனுபவிப்பதே சிறப்பை தரும். அப்படி முக்தாம்பிகை உடனுரை அபிராமேஸ்வரரை தரிசிக்கும் பொழுது அந்த தலத்து பதிகங்களையும் பெருமானுடைய சன்னதியில் பாடினால் இன்னும் அதிக பலனை தரும். ஞானசம்பந்த பெருமான் தாம் அருளி செய்துள்ள பதிகங்களுள் ஒரு பதிகத்தில் இந்த பெருமானை பார்த்து ஆலநிழலின் கீழ் நால்வர்க்கு அறம்பொருள் இன்பம் என்ற நீதியை உரைத்தாயல்லவா, அந்த நீர்மை என்னது, எனக்கும் கூறுவாயாக என்பது போல் ஒரு கருத்தமைந்த ஒரு பாடலை நமக்கு அவர் அருளி செய்துள்ளார். ஓதி ஆரணம்மாயனும் பொருள் அன்று நால்வர் நால்வர் முன் கேட்க நன்னெறி நீதி ஆலனு

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி, இதில் எம்பெருமான் மூர்த்தி நாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். குழந்தைகள்லாம் கதை கேட்க வந்தாச்சா? சரி, இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? மூர்த்தி நாயனார் வரலாறு. யாரோட வரலாறு? மூர்த்தி நாயனார் வரலாறு. சரியா, இந்த மூர்த்தி நாயனார் யார் தெரியுமா? நம்ம 63 நாயன்மார்கள் இருக்காங்கல்ல, அவங்கள இவரும் ஒருத்தர். ரொம்ப சிறப்பான சிவத்தொண்டர். சரியா, இவர் வாழ்ந்த நாடு பாண்டிய நாடு. சரியா, பாண்டிய நாடு ரொம்ப சிறப்பான நாடு. எப்படி தெரியுமா? நம்ம பாண்டிய நாட்டில் தமிழ்ச்சங்கம் வச்சு அந்த காலத்தில் தமிழ் வளர்த்துருக்காங்க. நிறைய தமிழ் புலவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து நிறைய இலக்கியங்கள் இலக்கணங்கள்லாம் படிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஊர் நம்ம பாண்டிய நாடு. சரியா, இந்த பாண்டிய நாட்டில் முதல் சங்கத்தில் நம்ம சிவபெருமானே தலைவராக இருந்து தமிழ் வளர்த்துருக்கார். அப்படின்னா எவ்வளோ சிறப்பு இல்லையா? அது போக இன்னும் என்ன தெரியுமா? பாண்டிய நாட்டில் நிறைய முத்து கிடைக்கும். ஆறு கடலோட போய் சேர்ற இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல எல்லாம் முத்து நிறைய கிடைக்கும். அந்த காலத்துல ஆழ் கடல்ல அப்படியே முழுகி முத்து எடுப்பாங்க. அதை முத்து குளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு தொழிலாவே இருந்தது பாண்டிய நாட்டுல. சரியா, பாண்டிய நாடு முத்துடைத்து அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப சிறப்பான தொழில் அந்த முத்து குளித்தல் தொழில். சரிங்களா, இப்போ நம்ம தூத்துக்குடி தெரியும்ல உங்களுக்கு, அந்த தூத்துக்குடிக்கு முத்து நகர்னு ஒரு பேர் இப்ப கூட சொல்றாங்க. சென்னையில இருந்து தூத்துக்குடிக்கு ஒரு ட்ரெயின் போகும், அந்த ட்ரெயினுக்கு என்ன பேர் தெரியுமா? கவனிச்சிருக்கீங்களா? முத்து நகர் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு இருக்கும். சரியா, அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல பாண்டிய நாட்டுல முத்து ரொம்ப அதிகமா கிடைக்கும். சரியா, அது ஒரு சிறப்பு. அதனால பாண்டிய நாட்டுல எல்லா பெண்களுமே நிறைய முத்தாலான அணிகள் தான் போட்டுக்குவாங்க. அவங்க போட்டிருக்க செயின் வளையல் எல்லா தோடு எல்லாமே முத்துலயே செய்வாங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக முத்து கிடைக்குவாங்க. சரியா, அது போக இன்னும் என்ன தெரியுமா? அங்க மதுரையில நம்ம மீனாட்சி அம்மை ராணியா இருந்திருக்காங்க. நம்ம சிவபெருமான் ராஜாவா இருந்திருக்காரு. சரியா, அம்மாவும் அப்பாவும் உலகத்துக்கே அம்மையப்பர் அவங்க இல்லையா. அவங்க நம்ம பாண்டிய நாட்டுல நமக்காக ராஜா ராணியா இருந்திருக்காங்க. அப்போ எவ்வளவு சிறப்பு இல்ல, அவங்க நடந்த மண்ணு நம்ம மதுரை மண்ணு. அதனால ரொம்ப சிறப்பான இடம் நம்ம மதுரை. சரியா, இந்த பாண்டிய நாடுக்கு தலைநகர் மதுரை. சரிங்களா, இந்த மதுரைக்கு அந்த காலத்துல மதுராபுரி அப்படின்னு சொல்லுவாங்க பேர். சரியா, அந்த காலத்துல என்ன பேரு? மதுராபுரி. இந்த மதுராபுரியில ரொம்ப அழகான ஒரு சிவன் கோயில் இருக்கு. நம்ம சிவபெருமானுக்கு ரொம்ப அருமையான ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு என்ன பேர் தெரியுமா? திரு ஆலவாய். கோயில் பேரு என்ன? திரு ஆலவாய். மதுரைங்கிறது ஊர் பேரு, ஆலவாய்ங்கிறது கோயில் பேர். சரிங்களா, இப்போ இந்த கோயில்ல நம்ம சாமி பேர் என்ன தெரியுமா? சொக்கநாதர். அம்மா பேர் என்ன தெரியுமா? மீனாட்சி. நீங்க இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க தானே? கண்டிப்பா போயிருப்பீங்க. மதுரைக்கு போகாம எந்த குழந்தை இருக்கும் இல்லையா? கண்டிப்பா போயிருப்பீங்க. சரியா, இந்த கோயில்ல இந்த மதுரையில தான் நம்ம மூர்த்தி நாயனார் இருந்தாங்க. சரியா, நம்ம மூர்த்தி நாயனார் என்ன தொண்டு செஞ்சாங்க தெரியுமா? இவங்க சந்தன அரைச்சு சந்தன காப்புக்கு சாமிக்கு கொடுக்கற தொண்டு செஞ்சாங்க. இவங்க சாமி மேல ரொம்ப அன்போடு இருப்பாங்க. தினமும் என்ன செய்வாங்க தெரியுமா? சந்தன கட்டை வாங்கிட்டு வந்து அங்க ஒரு பெரிய கல் இருக்கும், சந்தன உரைக்கிறதுக்கு ஒரு கல் இருக்கும், பெரிய கல், ஒரு பாறை மாதிரி இருக்கும் வலுவலுன்னு. அது மேல அந்த சந்தன கட்டைய தண்ணி விட்டு அப்படியே உரசுவாங்க. உரசி உரசி உரசி உரசி அந்த அரைச்ச சந்தனம் வரும் இல்லையா, அதை வலிச்சு அடிச்சு அதை அப்படியே பெருமானுக்கு சந்தன காப்பு போடுறதுக்கு கொடுப்பாங்க. நீங்க கோயில்ல எல்லாம் பாத்திருக்கீங்கல்ல, சாமிக்கு சந்தன காப்பு அலங்காரம் போட்டிருக்கத பாத்திருக்கீங்கல்ல, பாத்திருப்பீங்க இல்லையா. அந்த மாதிரி அந்த சந்தன காப்பு அலங்காரத்துக்கு அரைச்ச சந்தனத்தை தினமும் கொடுக்கறது தான் நம்ம மூர்த்தி நாயனார் செஞ்ச சிவத்தொண்டு. சரிங்களா, இவங்க தினமும் இந்த மாதிரி சிவத்தொண்டு செஞ்சுட்டே இருப்பாங்களா. இந்த நேரத்துல என்ன ஆகும்? கர்நாடகத்திலிருந்து வடுக மன்னன் ஒருத்தர் என்ன பண்ணுவான், நிறைய யானை குதிரை படை வீரர்கள் எல்லாத்தையும் திரட்டிட்டு அப்படியே தெற்கு பக்கமாக படையெடுத்து வருவான். வந்தவன் என்ன பண்ணுவான், பாண்டிய நாட்டில் ஒரே போருக்கு வந்துடுவான். வந்து அங்கே ரொம்ப அங்கே இருக்கிற மன்னர் ஏதோ ஒரு மன்னர் இருந்திருப்பாரு இல்லையா, பாண்டிய மன்னர் யாரோ இருந்திருப்பாரு இல்லையா, அந்த நேரத்தில் அவரோட நல்ல போரிட்டு என்ன பண்ணிடுவான், ரொம்ப வீரமாக போரிட்டு அந்த பாண்டிய மன்னனை தோற்கடிச்சிட்டு தான் நாட்டை பிடிச்சிக்குவான். பின்னாச்சு மதுரை அந்த வடுக மன்னன் கையில மாட்டேன். அந்த வடுக மன்னன் நல்லவனே கிடையாது, அவனுக்கு சிவ சிந்தனையே கிடையாது, அவன் சிவ நெறியில நிக்கிறவனே கிடையாது, அவனுக்கு சிவபூசியை பிடிக்கவே பிடிக்காது. அவன் சமண சமயத்தை சேர்ந்தவன். இவன் அதனால என்ன பண்ணுவான், அப்படி ஒரு சரியில்லாத ஒரு அரசரோட கையில நம்ம மதுரை மாட்டிடுச்சுப்போம். இவன் என்ன பண்ணுவான், நான் சரியான ஆட்சியே கிடையாது மதுரையில். இப்போ இவன் வந்து அந்த சிவனடியார்களுக்கெல்லாம் எந்த மரியாதையும் கொடுக்க மாட்டான், ரொம்ப ஏளனமாக பேசுவான் அவங்கள, அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு வேற கொடுப்பான். அவங்கள சிவத்தொண்டு செய்ய விடாமல் தொந்தரவு கொடுக்குறதான் அவனோட அரசாட்சியில் நடந்த வேலை. அதனால எல்லா சிவனடியார்கள்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. நம்ம முத்தி நாயனர் என்னென்ன பார்த்து தெரியுமா, சாமி இந்த மாதிரி ஒரு சிவநெறி இல்லாத ஒரு மன்னன் கையிலிருந்து எப்போ சாமி இந்த மதுரைக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும், எப்போ சாமி சிவநெறியில் நின்று நல்ல அரசாட்சி செய்கிற அரசர் எப்போ சாமி கிடைப்பாரு, அப்புறம் எப்போ சாமி இது எப்போ சாமி இதற்கு வந்து விடிவு காலம் எப்போ சாமின்னு ரொம்ப நொந்து மனசு நொந்து சாமிகிட்ட இதெல்லாம் வேண்டுவார். சரியா, அப்போ ஒரு நாள் என்னாகும், இவன் செஞ்சிட்டு இருக்கிற நம்ம மூர்த்தி நாயனார் செஞ்சிட்டு இருக்கிற அந்த சிவத்தொண்டு இந்த வடுக மன்னனுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவான், ஓ நீங்கள் தினமும் சந்தன அரைச்சி கொடுக்குற சிவத்தொண்டு தெரியுங்களாக்கும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணும்னு வேணும்னே என்ன பண்ணுவான், நம்ம மூர்த்தி நாயனாருக்கு சந்தன கட்டை கொடுப்பாங்கல்ல, அந்த கொடுக்குற கடைகள்லாம் யார்ட்டையும் கொடுக்காதுன்னு தெரிஞ்சுவான். எங்கேருந்து சந்தன கட்டை அவர் வாங்குவாரோ அந்த எல்லா இடத்துலையுமே மூர்த்தி நாயனாருக்கு சந்தன கட்டை கொடுக்க விடாதபடிக்கு தடை பண்ணிடுவான். சரியா, மூர்த்தி நாயனாருக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும், எல்லா இடமும் போய் தேடி பார்ப்பாரு, எங்கேயுமே அவருக்கு சந்தன கட்டை கிடைக்காது. இப்போ சாமிக்கு சந்தன காப்பு சாத்துறதுக்கு சந்தனம் வேணும் இல்லையா, அரைக்கணும் இல்லையா, அவருக்கு என்ன பண்ணனே தெரியாது. ரொம்ப வேதனையோடு என்ன பண்ணுவார், கண்டு தண்ணி நிறைய நிறைய அப்படியே கோயிலுக்கு ஓடி வந்து என்ன பண்ணுவார், சந்தனக்கட்டை கிடைக்காட்டா என்ன, சந்தனக்கட்டையை அரைக்கிற இந்த கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், தன்னோட கையவே அந்த சந்தனக்கல்லை வச்சு உரச ஆரம்பிப்பார். சரிங்களா, முழங்கையிலேருந்து அப்படியே விரல் வரைக்கும் அந்த இடம் முன்பக்கம் இருக்குன்னு கையோட முன்பக்கம் அதை அப்படியே கண்ணில் வச்சு தேய்ப்பார். தேய்க்க என்னாகும், அப்படியே தோல் பிழிந்து சதையெல்லாம் அறப்பட்டு எலும்பெல்லாம் தேஞ்சு அந்த எலும்புக்குள்ளே இருக்கிற அந்த மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க, எலும்பு மூளைன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வெளியே ஒழுக ஆரம்பிச்சிடும். அப்பவும் விடாமல் தேய்ப்பார், ரத்தம் கொட்டும் அப்படியே கையிலேருந்து. எப்படி இருந்திருக்கோம் அந்த இடம் இல்லை, இது வந்து கோயிலுக்குள்ளே நடந்துக்கும், கோயிலுக்குள்ளே இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு அவர். அப்போ நம்ம சாமி இதுக்கு மேலே பொறுப்பாரா, அப்படியே சாமி என்ன பண்ணுவார், அன்பனோட அந்த அன்புக்காக சாமி அப்படியே அச்சரீதி வாக்க கொடுத்துருவார். கொடுத்தவர் என்ன செய்வார், நீ வந்து உன்னோட சிவத்தொண்டு அன்பால நீ இவ்வளவு சிவத்தொண்டு அழகா செஞ்சிருக்க, இனிமேல கைய உரசாத, இந்த கொடுங்கோல் ஆட்சி செய்கிற இந்த மன்னனோட கையில இருந்து நாளைக்கு இந்த மதுரையுடைய அரசாட்சி உன் கைக்கு வரும், நீ திருநீற்று நெறியில நின்று நல்லபடியா அரசாட்சி செய்து நீ செய்துட்டு இருக்கிற இந்த சிவத்தொண்டையும் இன்னும் சில காலம் தொடர்ந்து செய்து சிறப்பா ஆட்சி செய்து அப்புறமா நீ சிவலோகத்துக்கு வருவ அப்படின்னு நம்ம சாமி அசரீரியா கொடுத்து சொல்லிடுவார். சாமி அசரீரி வாக்க கேட்டவுடனே அப்படியே மூர்த்தி நாயனாருக்கு விதிர்த்து போய் அப்படியே எழுந்திருச்சிருவாரு. அது வரைக்கும் கை போட்டு தேய்ச்சிட்டு இருந்தார் இல்லையா, அப்படியே விதிர்த்து எழுந்துருவாரு சாமியோட வாக்கு கேட்டவுடனே. எழுந்தவுடனே என்ன ஆகும், அவர் கையில மொத்தம் ஒழுகிட்டு இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் அப்படியே சரியாயிடும். இந்த புண்ணெல்லாம் ஆறி கை பழையபடி ஆயிடும், அப்படியே ஒரு நிமிஷத்துல அப்படி ஆயிடும். நம்ம சாமி கையை பழையபடி ஆக்கி கொடுத்துருவாரு. அவர் முகத்துல மூர்த்தி நாயனாரோட முகத்துல அப்படியே சிவ மனம் கமலும், அப்படியே பொலிவோடு இருக்கும் அவர் முகம், அவர் உடம்பெல்லாம் சிவமணம் கமல, அப்படியே பொலிவோடு அவர் வந்துடுவார். மூர்த்தி நாயனாருடைய அந்த தோற்றமே பொலிவான தோற்றமாயிடும். பொலிவுனா என்ன, ஒரு தெய்வீக அழகுன்னு அர்த்தம். சரியா, அப்படி ஒரு தெய்வீக அழகோட நம்ம மூர்த்தி நாயனாரோட தோற்றமே மாறிடும். சரியா, இப்போ என்னாகும், நம்ம சாமி சொல்லிட்டாரா, அசரீரில் சொன்னதை மூர்த்தி நாயனார் பார்த்து வச்சிட்டார். இப்போ மூர்த்தி நாயனாருக்கு தெரியும் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நம்ம சாமி சொல்லிட்டார். சரியா, இப்போ என்னாச்சு, ராத்திரியோடு ராத்திரியா அந்த வடுக மன்னன் இருக்கார்ல அவனுக்கு ராத்திரியோடு ராத்திரியா சாவு வந்துடும், இறந்துருவான் அவன். அன்னைக்கு ராத்திரியே அவன் இறந்து போயிடுவான், இறந்து போயிடுவான். எல்லாம் அவங்க அவனை சுற்றி இருக்க அவன் சுற்றத்தார்கள் அவன் மனைவியர்கள் எல்லாம் அவன் ரொம்ப அழுவாங்க, அங்கே இங்கே எல்லாம் ஓடுவாங்க போய் ஆடுவாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவருக்கு அந்த வடுக மன்னனுக்கு மகன் கிடையாது, பிள்ளை கிடையாது. சரியா, அதனால என்ன பண்ணுவாங்க, அமைச்சர்களே சேர்ந்து அந்த மன்னனுக்கு அந்த இறுதி சடங்கெல்லாம் பண்ணி முடிச்சிருவாங்க. இப்ப என்னாச்சு, அந்த வடுக மன்னனோட கொடுங்கோல் ஆட்சிக்கு சாமி ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டா இல்லையா. இப்ப என்னாகும், அந்த வடுக மன்னனுக்கு ஒன்னும் மகன் இல்லை இல்லையா, அதனால அவனோட மகன் யாரும் மறுபடியும் அரசாட்சிக்கு வர முடியாது. இப்ப என்னாச்சு, இப்ப அமைச்சர்கள்லாம் என்ன செய்யறாங்க, மதுரைக்கு ஒரு அரசர் கண்டிப்பா தேவை, அரசர் இல்லாத தலைவன் இல்லாத காவலன் இல்லாத நாடு சரியா செயல்பட முடியாது, அதனால நம்ம உடனே ஒரு அரசரை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அமைச்சர்களும் சேர்ந்து பேசி என்ன பண்ணுவாங்க, ஒரு முடிவு பண்ணுவாங்க, எப்படி அடுத்த அரசரை தேர்ந்தெடுக்கிறது, அடுத்த அரசர் மதுரைக்கு யாரு அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணி வைப்பாங்க, ஒரு திட்டம் தீட்டி வைப்பாங்க. என்ன செய்வாங்க, சரி நம்ம என்ன பண்ணலாம், பட்டத்து யானைய கண்ணு கட்டி அனுப்பிடுவோம், அந்த யானை இந்த நகரம் பூரா சுத்தி அடிச்சு யார கூட்டிட்டு வருதோ, யார தன்னோட துதிக்கையில ஏந்திட்டு வருதோ அவங்கள நம்ம ராஜா வாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, அடுத்த நாள் பட்டத்து யானையை நல்ல குளிப்பாட்டி அலங்காரம் பண்ணி பூசையெல்லாம் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இந்த நாட்டுடைய அரசாட்சிய யார் தன்னோட தோளில் சுமக்க வல்லவர்களோ அந்த பெருமகனை நீ ஏந்தி வருக அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, பட்டத்து யானையை அனுப்பிடுவாங்க, கண்ணு கட்டி அனுப்பிடுவாங்க. சரியா, பட்டத்து யானை என்ன பண்ணுவோம், இப்போ ஊரெல்லாம் சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி போயிட்டு இருக்கோம். இப்போ என்னாகும், நம்ம மூர்த்தி நாயனார் கோயில்ல அங்க ஒரு ஓரமா நின்றுட்டு இருப்பார். மூர்த்தி நாயனாருக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா, அசரீரில் நம்ம சாமி வந்து சொல்லிட்டாருல்ல, நாளைக்கு இந்த நாட்டோட அரசாட்சி உன் கைக்கு வரும் அப்படின்னு நம்ம சாமி தான் சொல்லிட்டாரே, அதனால நம்ம மூர்த்தி நாயனாருக்கு தெரியும், அவரு சாமியோட திருவிழம் அதுவானா நம்ம அதை ஏத்துக்கணும் அப்படின்னு அப்படியே பணியோட சாமியோட திருவிழம் அப்படின்னா நம்ம ஏத்துக்கணும்னு நினைச்சாரே தவிர நம்ம ராஜா வாழ்வோம் அப்படின்லாம் அவர் நினைக்கவே இல்லை. சரியா, அப்ப சாமியோடைய திருவிழம் அவருக்கு தெரிஞ்சதுனால என்ன பண்ணுவாரு, அப்படியே பேசாம ஒரு ஓரமா நிற்பார், கோயில் வாசல்ல அப்படி ஒரு ஓரமா நின்றுட்டு இருப்பார். அப்போ அந்த யானை என்ன பண்ணும், அப்படியே பட்டத்து யானை வருது இல்லையா, அந்த யானை நம்ம மூர்த்தி நாயனாரை பார்த்து வணங்கி அவர் அப்படியே துதிக்கையில எடுத்து தன்னோட முதுகில வச்சுட்டு அப்படியே போய் அப்படியே அந்த முடிச்சு விட்டு விழா நடக்கிறதுக்கு ஒரு அலங்காரம்லாம் பண்ணி ஒரு இடம் வச்சிருப்பாங்க, முடிச்சு விட்டு விழா பந்தல்னு ஒன்று வச்சிருப்பாங்கல்ல, அங்க கொண்டு போய் அரியணையில உட்கார வச்சிரும். சரியா, இப்ப என்னாச்சு, மூர்த்தி நாயனார சாமி காட்டிட்டாரு, அடுத்த அரசரா மூர்த்தி நாயனார் வரப்போறாருன்னே அப்படியே எல்லாம் மங்கள வாத்தியம் எல்லாம் வாசிப்பாங்க நாட்டுல, அடுத்த ராஜா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு இல்லையா, அப்போ மங்கள வாத்தியம் எல்லாம் இசைச்சு என்ன பண்ணுவாங்க, முடிசூட்டு விழா செய்ய போவாங்க. அப்ப நம்ம மூர்த்தி நாயனார் சொல்லுவாரு, இந்த சமண நெறிய விட்டு திருநீற்று நெறிய இந்த நாடு கைப்ப தன் பின்பற்றினாதான் நான் இந்த நாட்டுக்கு ராஜாவா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். என்ன சொல்லுவாரு, சமண நெறிய விடுத்து திருநீற்று நெறிக்கு இந்த நாடு வரணும், அப்பதான் நான் ராஜாவா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அமைச்சர்கள்லாம், அரசரே நீங்க என்ன சொன்னாலும் சரிதான், அதுபடி நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள்லாம் வணங்கி அந்த மூர்த்தி நாயனார் சொன்னதை ஒத்துக்குவாங்க. சரியா, இப்போ என்னாகும், மூர்த்தி நாயனாருக்கு முடிசூட்டு விழா செய்வாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ராஜாவுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு கிரீடமெல்லாம் சுட்டுவாங்க இல்லையா. அப்போ நம்ம மூர்த்தி நாயனார் சொல்லிடுவார், எனக்கு இந்த கிரீடமெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் அவர் வந்து சடாமுடி வச்சிருப்பார், நம்ம மூர்த்தி நாயனார் வந்து எப்போதுமே சடாமுடி வச்சிருப்பாரு, அந்த சடாமுடியே எனக்கு கிரீடமாக இருக்கட்டும், அப்புறம் நான் கழுத்தில் போட்டிருக்கேன் இந்த உருத்ராக்கம், இந்த உருத்ராக்கமே எனக்கு ராஜாவுடைய அணிகலனாக இருக்கட்டும், எனக்கு ராஜாவோட அணிகலன் சொல்லி இந்த தங்கத்தாலையும் வெள்ளியாலையும் வைரத்தாலையும் எனக்கு அணிகலன்கள் பூட்ட வேண்டாம், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னாகும், திருநீரு, அந்த திருநீரே ராஜாவுக்கான அபிஷேகம், பட்டாபிஷேகம் பண்ணாங்க இல்லையா, அது வந்து எனக்கு திருநீராகவே இருக்கட்டும் அப்படின்னு நம்ம மூர்த்தி நாயனார் சொல்லிடுவாங்க. அதனால இப்போ மூர்த்தி நாயனார் என்ன, எப்படி இருக்காங்க, நித்தி நிறைய திருநீரு, கழுத்துல உருத்ராக்கம், தலையில சடாமுடி, இல்லையா, இந்த மூன்றையே வச்சு அவர் வந்து ஒரு நல்ல சிவநெறியில நின்று ஒரு நல்ல சிவத்தொண்டராகவும் சிவநெறியில நிக்கிற ஒரு நல்ல அரசரா இருந்து அவர் மதுரையை ஆட்சி செய்வார். சரியா, அவர் மும்மையால் உலகாண்ட மூர்த்தியார் அப்படின்னு சிவத்தொண்ட தொகையில சொல்லியிருப்பாங்க. அது என்ன மும்மை, மும்மைனா மூணுன்னு அர்த்தம், மூன்று மூன்று எண் அப்படின்னு அர்த்தம். அது என்ன மூன்று தெரியுமா, திருநீரு, உருத்ராக்கம், சடாமுடி. சரியா, இந்த மூன்றால அவர் உலகத்தையே ஆண்டார், அதனால அவர் ஒரு சிறப்பான மன்னர், அவர் ராஜாவுக்கான அந்த ஆரவாரம் அதெல்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது, அவர் எப்போதும் சிவசிந்தனையிலே இருந்து அந்த நாட்டை நல்லபடியா சிவநெறியில கொண்டு போவார். சரியா? இப்ப பட்டாபி செய்தெல்லாம் முடிஞ்சிருச்சா? இப்ப என்ன பண்ணுவாரு நம்ம மூர்த்தி நாயனார்? கை அப்படியே தலைமையில வச்சு வணங்கி அப்படியே சாமி கோயிலுக்கு ஓடி வருவார். வந்து பெருமானை ரொம்ப வணங்கி பெருமான் என்ன அவர் மனசுல அவர் காமிக்கிறாரோ அதுபடி அவர் அரசாட்சி இருக்கும். சரியா? பெருமானை வணங்கி அவர் எப்போதும் போல அந்த சிவத்தொண்டையும் தொடர்வார். அவர் தொண்டு தொண்டு என்னது? சந்தனத்தை அரைச்சி கொடுக்கற தொண்டு இல்லையா? சந்தன காப்புக்கு சந்தனம் அரைச்சி கொடுக்கற தொண்டு இல்லையா? அந்த தொண்டையும் தினமும் தொடர்ந்து செய்வார். சரியா? செஞ்சு ரொம்ப சிறப்பான ஒரு ஆட்சி அவருக்கு மதுரையில அமைச்சு கொடுப்பாரு. அதனால மதுரையில எப்போதும் சிவபூசை நடக்கும், சிவமணம் கமழும், அப்படியே நகரத்துல இருக்க எல்லாரும் சிவநெறிக்கு வந்துருவாங்க. சரியா? அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஆட்சி. சரியா? பதவியோ ஆசை இல்லாத சிவநெறியில நின்று சிவத்தொண்டரா இருந்து செஞ்ச ஆட்சி அவ்வளவு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். சரியா? இப்படி மூர்த்தி நாயனார் வந்து கொஞ்ச நாள் அரசாட்சி செஞ்சு நாட்டை எல்லாம் சிவநெறியில செலுத்தி அப்புறம் தான் செஞ்ச சிவத்தொண்டையும் செய்து கொஞ்ச காலம் கழிச்சு பெருமான் திருவடிக்கு போவார். சரியா? பெருமான் திருவடியில போய் சிவலோகத்துல அவர் இருப்பார். இதுதான் நம்ம மூர்த்தி நாயனாருடைய வரலாறு. சரியா? இந்த மூர்த்தி நாயனார் அவரு சந்தன அரைச்சார் இல்லையா, அந்த சந்தன அரைச்ச அந்த கல்லு இப்ப கூட நம்ம மதுரை கோயில்ல இருக்கு. நீங்க மதுரை கோயிலுக்கு போயிருக்கீங்கல்ல, தெப்பக்குளம் பார்த்துருக்கீங்கல்ல. மதுரை கோயிலுக்குள்ளேயே ஒரு தெப்பக்குளம் இருக்கும் இல்லையா, பொற்றாமரை குளம் சொல்லுவோம் இல்லையா. அந்த குளத்துல இருந்து நம்ம அம்மன் தள்ளதிக்கு உள்ள என்ட்ரி பண்ணுவோம் இல்லையா, நுழைவாயில். அந்த இடத்துக்கிட்ட பாருங்க, ஒரு அந்த மூர்த்தி நாயனார் அரைச்ச கல்லு இப்ப கூட இருக்கு, ஒரு பெரிய கல்லு. சரியா? அந்த கல் இப்ப கூட இருக்குது. இப்ப நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா பாக்கணும். சரியா? அந்த கல்லு நம்ம மூர்த்தி நாயனார் திருத்தொண்டு செஞ்ச கல். சரியா? சந்தன பணி செய்த கல். அதை நினைச்சு அந்த கல்லை தொட்டு வணங்கிக்கணும். நம்ம மூர்த்தி நாயனார மனசார வணங்கிக்கணும். சரியா? அந்த அருள் செய்த நம்ம சொக்கநாதரையும் நம்ம மீனாட்சி அம்மையையும் வணங்கிக்கணும். சரியா? நம்ம மதுரை கோயில் ரொம்ப சிறப்பான கோயில். அதை நீங்க சும்மா அவசர அவசரமா ஓடி போய் வணங்கிட்டு ஓடி வந்துடக்கூடாது. அதுல ஒரு ஒரு கல்லும் ஒரு ஒரு சிற்பமும் ஒரு பெரிய கதையே சொல்லும். ஒரு ஒரு பிரகாரத்திலையும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. அதுல வரலாற்று நிகழ்வுகள்லாம் எழுதி வச்சிருக்காங்க. சரியா? அந்த காலத்துல வேற வேற மன்னர்கள்லாம் வந்தபோது நம்ம மதுரை எவ்வளவு ஒரு இதுல கஷ்டப்பட்டுச்சு. மதுரையில எப்படி நம்ம சிவநெறி வந்து எவ்வளவு தூரத்துக்கு முடக்கப்பட்டுச்சு. சமணர்கள் எப்படி அதுக்கு முதலுக்கு தொந்தரவு கொடுத்தாங்க. அவங்க முகலாய மன்னர்கள் எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாங்க. அந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் என்னென்ன, அதனால எவ்வளவு சிரமங்கள்லாம் வந்துச்சு, அதெல்லாம் வந்து அப்படியே எழுதி வச்சிருக்காங்க. நீங்க போய் அதெல்லாம் கவனிச்சு வாசித்து பாருங்க. என்ன அப்படியெல்லாம் நம்ம நடந்த நிகழ்வுகள்லாம் எழுதப்பட்டிருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கண்ணில் தண்ணி வந்துடும். நம்ம நம்ம சிவநெறிக்கு இவ்வளவு தொந்தரவு வந்திருக்குதா அப்படின்னு ரொம்ப வேதனையா இருக்கும். நம்ம பாண்டிய நாட்டுல நிறைய காலம் சமணர்கள் ரொம்ப ஆட்சி பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, நம்ம சிவநெறியை அப்படியே சிதைச்சிட்டாங்க. சரியா? அதுக்கப்புறம் நம்ம திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார், அப்புறம் மங்கையர்கரசியார்னு ஒருத்தங்க, ஆனா அவங்கெல்லாம் வந்து படாது பாடுபட்டு மறுபடியும் திருநீற்று ஒளிய நம்ம மதுரையில திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அதனால நம்ம நாயன்மார்களால நிறைய மதுரையில பழையபடி சைவம் தழைச்சு வந்திருக்கு. சரிங்களா? அதனால மதுரை கோயிலுக்கு அடுத்த வர போகும்போது நீங்க அதெல்லாம் கவனிச்சு பார்க்கணும். சரியா? இல்ல அங்க மதுரையில கோயிலே இருக்கிறவங்க யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட கேட்டா அதெல்லாம் காட்டி தருவாங்க. அதெல்லாம் எங்கெங்க இருக்குதுன்னு கேட்டா சொல்லி தருவாங்க. மதுரை கோயில் ரொம்ப பெரிய கோயில் இல்லையா. அதனால நீங்க உங்க அம்மா அப்பாவெல்லாம் கூட்டிட்டு அந்த கோயிலுக்கு போய் ஒரு ஒரு பிரகாரமா பாக்கணும். அதுல இருக்கிற எல்லா வரலாற்று நிகழ்வுகள், புராண இதிகாசத்துக்கான அங்க இருக்கிற அந்த நிகழ்வுகளை காட்டுறும்படியான சிற்பங்கள் அதெல்லாம் பார்க்கணும். சரியா? அங்க வந்து அந்த கோசாலை இருக்குது இல்லையா, அந்த இடத்துல வந்து சாட்சி சொன்ன வன்னி, கிணறு, சிவலிங்கம் இப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துவீங்க. அப்புறம் ஒரு நாள் அதுக்கான கதை என்னங்கிறத அப்புறமா பார்ப்போம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம மூர்த்தி நாயனார எல்லாரும் மனசார வணங்கிப்போம். சரியா? சந்தனம் உரைக்கும் போதெல்லாம், சந்தனத்தை எடுத்து நம்ம நெத்தியில வச்சுக்கும் போதெல்லாம் நம்ம மூர்த்தி நாயனார மனசார நம்ம வணங்கிக்கணும். சரிங்களா? சரி, இப்போ நாளை பார்க்கலாமா? திருச்சி செம்பலம்
3: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

பணிக்கவாசக பெருமான் திரு ஆலவாய் திருக்கோயிலில் சோமசுந்தர கடவுளின் முன் அவர் திருவடியை நினைந்து பாடிக்கொண்டிருக்கின்றார்.

0: திருவாதபூரரே, திருவாதபூரரே, தங்கள் பெருமை அறியாது நான் பல தீங்குகளை செய்துவிட்டேன். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதியாகிய நம் ஈசனாரே தங்களுக்காக மண் சுமந்து பிரம்படி கொண்டார். சிவசிவா, சிவசிவா. வாதவூரரே, நான் அறியாது செய்த தவற்றிற்காக மிகவும் வருந்துகிறேன், மிகவும் வருந்துகிறேன்.
1: மன்னா, வருத்தப்பட வேண்டாம். உங்கள் குல தெய்வமாக சோமசுந்தர கடவுள் விளங்குவதால் பொய்மை நீங்கி நன்மை பெருக்கும் ஞானம் தங்களுக்கு கிடைத்துள்ளது. மனுநீதி வழியில் நின்று திருநீற்றின் அன்பு நெறி பாதுகாத்து நல்லாட்சி புரிவாயாக. இறைவர் திருவுள்ளபடி அடியேன் பல தலங்களுக்கும் சென்று எம் ஈசர் புகழை பாடுவேன்.
0: திருவாதவூரரே, தங்களால் நம் பாண்டி நாட்டிற்கே அளவிலா புகழும் பெருமையும் கிடைத்தது. சிவசிவா.
2: மாணிக்க வாசகப் பெருமான், இறைவன் தன் பொருட்டு மண் சுமந்து பிரம்படி கொண்டதை நினைந்து நினைந்து உருகி கரைந்து பாடிக்கொண்டு தம்முடைய தலப்பயணத்தை துவங்குகின்றான்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: இந்த ஆச்சாரியரது புகழானது யாவரால அளவுட்டு உரைத்திருக்கையும் முதன்மையுடையத்தாயால் எவர்தான் அதை சொல்ல வரும். அதனாலே அந்த ஆச்சாரி ஞானத்த உபதேசம் பண்ணுகின்ற ஆச்சாரியனுடைய புகழ பெருமைய யார் அளவுட்டு உலக பொருளை கொடுப்பதற்கு சாதாரணமானவர்களால இருக்கும். சாதாரணமானவர்களால உலக பொருளை கொடுக்க, ஞான பொருளை கொடுப்பவன் சிவன் ஒருவன் தான். அந்த சிவன் உள்ளே இருந்து ஆசிரியன் உலகம் அமர்த்துகின்றார். அந்த ஆசிரியனுடைய பெருமையை சொல்லி முடியும். ஆசிரியனுக்குள்ளே சிவன் இருந்து ஞானத்தை கொடுக்கிறார். மேலே எழுதியது விலைக்கு கொடுப்போன் முறையும் கொள்ளுவோன் முறையும் கூறுகின்றார். அந்தனரானோர் ஞானகாண்டத்தை அறிவித்திய ஆசிரியன் சஞ்சாரியன்கள் இல்லாவிடத்தில் தம்மில் கீழாக நீக்கிய அரையரிடத்தில் கேட்கப்படும். அந்தனரும் ஞானகாண்டத்தை உபதேசிக்கிற ஆச்சரியன் தன்னுடைய சாதியில இல்லையனா தனக்கு அடுத்தாறு போறதுல சத்திரி நிலத்துல கேட்பான். அவனும் தஞ்சாதிக்கன் இல்லாவிடத்து வசி நிலத்தில் கேட்கும். சத்திரியன் தஞ்சாதி இல்லைன்னா வசி நிலத்துல கேட்கும். சூத்திரனும் தஞ்சாதி, சூத்திரன் தஞ்சாதியின் தனக்கு உயர்ந்த சாதியனும் கேட்கலாம். அரையன் முதன் மூவரும் அவரவருக்கு எடுத்த மேற்கொழுப்போருக்கு கருவோதேசம் கொடுக்கப்படா ஞானோபதேசம் கொடுத்தே விட்டார். அதை முன்ன சொல்லுவாங்க ஞானோபதேசம் பண்ணலாம், கர்மோபதேசம் பண்ணலாம். சீக்கியங்கிறது கர்மோபதேசம், சீக்க என்பது கர்மோபதேசம். கர்மோபதேசம்னா காரியம், காரியம் சில காரியம் செய்வதற்கு கொடுப்பது தீட்சை. இப்படிப்பட்ட உபதேசங்கிறது ஞானோபதேசம். இது ஞானோபதேசம். இந்த ஞானோபதேசத்தை கீழ்ச்சாதிக்கார மேற்சாதிக்கணும் செய்யலாம். தீட்சை பண்ணி வைக்கக்கூடாது. சூத்திரன் வந்து வைசியனுக்கு தீட்சை பண்ணி வைக்கக்கூடாது. ஞானோபதேசம் பண்ணலாம். பிராமணனுக்கும் ஞானோபதேசம் பண்ணலாம். வீச்சமொழி அந்த சடங்கு சம்பந்தமா கிரி சம்பந்தமா இருக்கிறா அந்த விஷயத்தை தஞ்சாதிக்காரனு கிட்ட பெற்றுக் கொள்ளவரும் அது தனக்கு முந்திய சாதிக்காரன்.

சாதிக்கு தக்கவாறு அந்தந்த சாதிக்கு விதித்த விதிப்படி வந்து வழிபாடு செய்யும் அப்படின்னு இருந்தார். ஜனகன் அரையனாயிருக்கவன் சுக முதலிய பரமரிஷிகளுக்கு ஞானத்தை போதிக்கையாகும். ஜனகன் அரசன் சத்திரியன் சுகர் பரமரிஷி அவருக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணான் ஜனகன். ஜனகன் சுகர் உபதேசம் விதுரர் நாலாவணனாயிருக்க ஞானத்தை துருவாதருக்கு போதிக்கையாலும் கூறியிருந்தது. சிவஞானத்தை உபதேசிக்கும் முறையை உணர்த்தி சிவஞானத்தை உபதேசிக்கும் முறையை உணர்த்தினார. மேலதனை எழுதிய புத்தகத்தை தானும் செய்யும் உறவை உணர்ந்திருந்தார். அதனாலே சிவஞானத்தை பற்றி இப்போ சொன்னேன், இந்த சிவஞானத்தை எழுதி வச்சிருக்கிற புத்தகம் இருக்குதுவாரு, அந்த புத்தக தானம் பண்ணுகிற முறையை சொல்றேன். சிவஞானத்தை பற்றி சொல்லி அந்த சிவஞானத்தை நூல்கள் தான் இருக்கு, அந்த நூல்களை பூஜிக்கிற முறை வாசிக்கிற முறை அது தானம் பண்ணுகிற முறை உப்பரிய அரண் அமலன் உரைத்த உரை உதவும் முறை சிப்பினமை தவ சிறந்த சிவஞான கோஷத்தை அப்பரிசே அறிந்தவர்க்கு அடைவிக்கும் அடைவினையும் செப்புவங்கள் இருந்தார்க்கும் மறந்தார்க்கும் ஜெறப்புறவே. அதனாலே அந்த சிவஞானத்தை உபதேசிக்கின்ற முறையை சொன்னேன். அந்த சிவஞானத்தை உபதேசிக்கின்ற அந்த திருமுறைகளை சிவஞான சிவாகமம் முதலான திருமுறைகளை பக்குவம் உள்ளவர்களுக்கு அரிய தவமுடையவருக்கு உதவுகின்ற முறையும் தானம் பண்ணுகிற முறையும் ஈவோருக்கும் இறப்போருக்கும் இத்தானமே சிறப்படைத்த வண்ணம் சொல்லும். அதனால தானங்களில் மிகச் சிறந்ததாயிருப்பது சிவஞான நூல்களை தானம் செய்யும். சிவஞான கோஷ தானம் செய்வோர் சிவன் முதலாயினாரை அரிசிக்கும் முறைமை உணர்த்திருந்தார். கோஷம் என்பதற்கு நூல் என்று பெயர், கோஷம் என்பதற்கு நூல் என்று பெயர். அது வந்து உமாதேவிக்கு சிவாகமத்தை உபதேசம் பண்ணியபடியினாலே உத்தர கோஷம் அங்கேன்னு உண்டு. கோஷம்னா நூல், கோஷம்னா நூல், மங்கேனா உமாதேவி, உத்தரம்னா உபதேசம். ஆகமத்தை உபதேசம் மங்கைக்கு உபதேசம் பண்ணிய தலமாகையினாலே வழங்குதா கோஷம் என்பதற்கு நூல் என்பது. பராபரனை முதற் பூஜை பண்ணிடுங்க, அதன் பின்பு பராபரனுக்கு ஒத்த பரஞானத்தை பரிமுறவே, பராபரனை போதிக்கும் பரஞானம் பாலிக்கும் பராபரனை தேதிகிற அதன் பின்பு அவ்வாறுகிறார். முதலிலே பராபரனை பூஜை பண்ணுங்கிறார். அஜ்ஞான கோஷத்தை தானம் செய்வோம் முதல் கண் பராஜத்திக்கு மேலான சிவனை அரிசனை செய்யக்கிறவன் சிவஞான தானம் செல்கின்றவன் சிவன் உலை தானம் பண்ணுகின்றவன் முதலிலே சிவபெருமானுக்கு பூஜையை செய்யும். அதன் பின்பு சிவனை அறிவிக்க மேலான சிவஞானத்தை உபதேசிக்கும் பராபரனாயிருந்துள்ள ஆசிரியரை ஆகமத்தில் சொல்லிய குரு பூஷா பிரகாரத்திலே பூஜிக்கிறவன். அதன் பிறகு அந்த நூலை சொல்லுகிற ஆசிரியரை பூஜம். சிவஞானம் என்பது சாதாரணமானது அல்ல, சிவஞானம் என்பது சாதாரணமானது. சிவஞானம் பெற்றுவிட்டா அந்த உயிரின் மறுபடி பறக்காது, மறுபடி பூலோகத்துல ஜென்மம் எடுத்து கஷ்டப்படாது. சிவஞானம் பெற்ற உயிர் அப்படிப்பட்ட சிவஞானத்தை சொல்லுகின்ற ஆசிரியன், அந்த சொல்லுகின்ற ஆசிரியனுக்கு ஆதாரமாக இருக்கிறது சிவஞான நூல். இப்ப இந்த நூலை வச்சுட்டாலே நம்ம சொல்றோம் சிவஞானத்தை இந்த நூல். அதை இந்த நூலை தானம் செய்யும் போது சிவனை பூஜை பண்ணி இந்த நூலை சொல்லுகிற ஆசிரியனையும் பூஜை பண்ணி பூதலத்துள் அவலங்கள் புருந்தாது குணம் புருந்து மாதளத்துள் என்முளத்தால் வருக்க வகுக்க முறை மண்டபத்தில் ஈதியத்த அரிதனின் நாலு முளத்தால் நான் முளத்தால் முயற்சிடுக கூதொழிந்த நான் போன வட்டவுமான் கூறுகிறேன். அது அந்த வித்யாதாரம் செய்வதற்கு மண்டப விதி உணர்த்திருந்தார். வித்யாதாரம்னா திருமுறைகளை மற்ற சிவ புராண நூல்களை எல்லாம் வைத்து பூஜை பண்ணுகிறது, வச்சு பூஜை பண்றது மண்டபம். அது வந்து அண்ணா கந்த ரசங்களை தனித்தனியே அறிந்த பூமி என்கிற வித்யா மண்டபத்தை எட்டு முளத்தினாலே விதிவெளி செய்க, எட்டு முளத்தினாலே செய்க. இங்கனம் செய்யக்கூடாத இடத்து நான்கு முளத்தினாலும் செய்ய கடவுள். இந்த மண்டபம் செய்யும் இடத்து குற்றமற்ற சதுரசரமாகவும் வட்டமாகவும் செய்யலாம், வட்டமாகவும் செய்யலாம் சதுரமாகவும் செய்யலாம் என்று உணர்த்துகிற அப்படி செய்து அதன் நடுவே அம்புயத்தை வஞ்சுதுகள் அதுல மாப்புடியினாலே வெள்ளையினாலே எட்டுதல் தாமரை இதுகள் எட்டுதல் தாமரை இதுகள் இப்படின்னு வச்சுக்கோங்களே. இதுவும் தாமரை தான், இது மாதிரி தாமரை இதுகள் பதுமத்தின் பக்கங்களிலும் மற்றுள்ள வள்ளி முதலிய அலங்காரங்களை செய்ய இப்படி அலங்கரித்த பதுமத்தின் மேல் பல வகையான மனம் உள்ள பூக்களையும் பறப்பு அது மேல் விண்ணகத்தினுடைய கோடி குடி பரிவட்டம் விரிக்க கடவுள். இப்படி பூமியை

0: பண்ணி அதன் மேல பூக்களை பறப்பு, அதன் மேல வெண்பட்டை விரிக்கும். அப்படி விரித்து முத்துக்களை ஒழுங்கு வர அழுத்தி செய்த தூண்கள் நான்கினையும் மண்டபத்துக்கு ஏற்ப கொண்டு நான்கு உரம் நான்கு தூண்களை நிறுத்தி அந்த மண்டபத்தின் ஆற்றையும் அழகு வர நாட்டுவர். அதன் மேல் முத்து மேல் கட்டியையும் கட்டி உள்ளிய முத்து மாலைகளையும் முத்து பஞ்சனையும் கொடுங்கையும் கட்டி தூங்கும். நான்கு நான்கு கால்களை நிறுத்தி சுத்திய அந்த முத்துக்களாலே வந்து தோரணங்களை கட்டுகிறார். அந்த மாதிரியாலே செய்து கண்டையாகிய மணியையும் சாமரையும் பல வகையான பட்டுப்புடவையும் குய் கட்டுவர், குயிசு கட்டுவர். அர்த்தசந்திரனை போன்ற பறையையும் நீர்க்குமுடி போன்ற தட்டையும் புரிவினையுடைய கண்ணாடிகளையும் விளங்கும்படி கட்டுவர். சென்மை விளங்கிய சனம் குறித்த சாந்தி கும்பங்களின் ஆளு திசையினும் தாவிக்கும் முதற்கன் அங்குரார்ப்பணம் செய்து துன்பு அந்த சாந்தி கும்பங்கள் தாமரை பூக்களை சாத்தப்படவும். இதெல்லாம் அந்த பூஷா முறை அந்த புத்தகம் சிவஞான புத்தகத்தை வைத்து அர்ச்சனை பொண்ணுகின்ற பூஷ பொண்ணுகின்ற இடத்துக்கு தெரியலாம். அதனால இப்ப நம்ம வீட்டுல திருமுறை இருக்குதுன்னா திருமுறை வந்து பூஷா கும்பல் இருக்க வேணும், திருமுறைக்கு தினந்தோறும் பூஷை பண்ணவன், திருமுறைக்கு தினந்தோறும் பூஷை பண்ணவன். இப்படி அந்த நூல்களுக்கு நீ கலந்துளாகும் ஞான நூல் சொன்னார் அருணகிரிநாதர். நீ கலந்துளாகும் ஞான நூல் சொன்னார். இப்படி செய்து விஸ்வகர்மம் முதலியவற்றில் கூறிய பதும முதலிய ஆதன வேதத்தில் சிங்கங்கள் அழகு பெற தாங்கும் ஆதனமாகிய சிங்காதனத்தை நவரத்தனங்களும் செலுத்தி மதம் புரிந்து யானை கும்பினாலும் செய்வர். இந்த சிங்காதனம் பண்ணக்கூடாது சந்தன மரத்தினாலும் திண்ணிய யானை கூட்டினாலும் எந்திர விடத்தை செய்வர். அதுக்கு மேல யானை தந்தத்தினாலே அல்லது சந்தன மரத்தினாலே இப்பெல்லாம் திருமுறை மண்டபம்னு வருது. அப்படி வச்சு அதுல அந்த பந்தல் நடுவிலே பதிவட்டம் விரித்து அது மேல மனம் உள்ள பூக்களை விரித்து சுத்தனமாய் ஆன்மாக்களுக்கு அறிவுபூர்வமாய் இருக்கின்ற சிவநம்பிக்கை சிவாகமத்தை எழுதும் வெள்ளேட்டு திருமுறையை பொருந்தும்படி வைக்கும். அலேடத்தின் மேல வைத்திருக்கிற சிவாகமங்கள் எழுதிய திருமுறையிலே குற்றமற்ற கோரோசனையும் குங்குமத்தையும் கற்பூரத்தையும் அழகுபட பூசி பூமாலை இருந்து தவறற்ற அன்பினார் பதிவட்டமும் சாத்துவர். அதற்கு மேல வந்து நிவேதனம் சக்கர பொங்கல் பாலன்னம் பல வகையான கனி வர்க்கங்கள் எல்லாம் வைத்து தூப தீபத்தோடு சோடசுபசாரத்தோடு பூசையை பண்ணுங்கிறார். அந்த திருமுறைக்கு திருமுறை என்று சொன்னால் இப்ப பன்னீர் திருமுறை சொல்லவா அந்த பன்னீர் திருமுறை, அது மாதிரி வேத ஆகமங்கள் வேத ஆகமங்கள் வடமொழியில் இருந்த வேத ஆகமங்கள் சிவ புராணங்கள் இது மாதிரியான சிவ நூல்களும் சாத்திர நூல்களும் இது எல்லாமே இது எல்லாத்துக்குமே இந்த பூஜை. இப்படி பூஜையை பண்ணி ஐவகைய தூபங்கள் ஆவனதா அதாவது அஞ்சு வகையான தூபங்களை சொல்றாரு. குந்துருக்கம் சூடம் கற்பூரம் ஐரமற்ற அகிலம் சந்தனம் கருஞ்சீதாரியம் என்ற இவைகள் எல்லாம் வந்து தூபத்துக்கு உண்டான ஒரு தூப தூபம். சாம்பராணின்னு போடுறோம் அல்லவா அது எல்லா விடையும் உயர்ந்தது. எது குந்துருக்கம்னு ஒன்று இருக்கு, அதுக்கு மேல அகிலு கற்பூரம் சந்தன கருஞ்சீதாரி இவைகள் வந்து தூபத்துக்கு சிறப்புடையது. அதற்கு மேல அந்த மண்டபத்தை வர வந்து அச்சாங்க வந்தாங்க பஞ்சாங்கமாக நமஸ்காரத்தை பண்ணி திருமுறை மண்டபத்தை அதுக்கு மேலே சிவஞான பூஷனை ஏற்றி குரு பூஜையும் பண்ணி ஆச்சாரியனை அர்ச்சித்து பூஷித்து பரமசிவன் பூஷனையை போல் உணர்த்து ஏதற்று வலஞ்செய்து பணிந்து குவித்து இருகரமும் தேசுற்ற தேசியனை சிவஞான தானகனை ஆதத்து நிறைவேற அனுமதஞ்சி என அறிந்தே அற்புதனாம் மாரியந்தன் அனுமதி பெற்று அறநூலி பொற்புடைய வெண்கலிங்கம் புனைந்து அணிந்து வெண்ணீரு தற்பரனை உண்ணினந்து தரணிமிசை பணிந்தெழுந்து சொற்பத வாசக முறைய துயக்கரை விதித்துடனே மற்ற முறை அருதண்ணீர் வரைக விவை வரைக கவி ஒரு நான்கு என்று உற்ற முறை தனை உடுக்க உபகையுற ஒருமையுடன் அற்புதனை தேசிகனை அறுத்திடுக அண்ணாறி கற்புடைய விரதி இருக்கும் விதி இருக்கும் இருக்கும். இப்படி திருமுறை சிவநூலை பூஜை செய்து ஆசிரியனை பூஜை செய்து அதற்கு மேலே நமஸ்காரத்தை பண்ணி அதன் பிறகு அயால் ஆசிரியனுக்கு உயர்ந்த தட்சணையை கொடுத்து அதற்கு மேல அடியவர்களுக்கும் வேதியர்களுக்கும் அயால சிறப்பான அண்ணாதி முதலியதை கொடுத்து அதன் பிறகு அயாலே இந்த பூஜை பண்ணினவன் உண்ணவன் என்கிறார். இது ஒரு பெரிய பூஜை, பெரிய பூஜை. இது மாதிரி ஒரு சிவநூல்களை தயார் செய்து அந்த நூல்ல பிறந்த ஆனந்தி நூல். அது வந்து படிக்கிறவனுக்கு அது விரும்புகிறவன் தானம். இது சிவஞான தானம். கிணவர் பேராசியுடையவர் பூஜிப்பிக்க அட்டனிட்டி கணவழியை அமைத்து நீரினையும் பற்றிடுகள் பரமசிரி அல்லாதான் பற்றுடுக மற்றைய நான் முதலியான மண்டபத்தை இது முளைத்து கற்புறவிமத்தில் காண்பாறு கடித்திடவே அற்றையரவு உருத்தர கணவர் சேத்திர பாலாறு உயிராயுள்ள கரங்களுக்கு பலியிட்டு பின்பு பரமச்சாரியின் உறவும் பரமச்சாரியின் உறக்கம் செய்க இல்வாழ்வானாயின் உறங்காதுரிக அதற்கு மேலே பின்பு மோர் விதியார் சரஸ்வதி பீட விதியையும் சிவஞானத்தை பூஜையும் விதியையும் உணர்த்துகின்றார். அதற்கு மேலே சரஸ்வதி பீடம் திருமுறை பூஜை முதலானது மறுபடியும் வேறொரு முறையும் சொல்லுகிறாரு. மேற்றையும் கண்ணும் உணர்த்துகின்றார். அந்த முறியின் உபவசியா அமரநடி அரிசிக்க எழுதி முடிந்த அளவில் வித்யாதானம் செய்பவன் நிராகாரியா இருந்து சிவபூஷியை அக்னி காரியம் செய்து அங்கன எழுதிய திருமுறையை சாந்தி கும்பம் தாவித்திருக்கும் மண்டபத்தில் பூங்கோயிலின்கள் வைத்து பூஜை செய்து ஆன முதலிய பாதமந்திரத்தை வேறு திருவருளை கொடுக்கும் ஞானாதிரியனை உள்ள மகிழ்ச்சியினாலே விசேட பூஜை செய்யும். இது வந்து எப்படின்னா இந்த நூல்களுடைய அருமையை இந்த அளவுக்கு எடுத்துகிறார். நூல்களுடைய அருமையை நூல்களை பத்தி இந்த அருமை தெரியவில்லை ஆனால் இப்படி பூஜிக்கவில்லை ஆனால் அவனுக்கு அது அலட்சியமா தெரியும். அலட்சியமா தெரியும். அதனால இந்த நூல்களை இந்த அளவுக்கு சிறப்புடையதாக பூஷித்து அதை வாசிக்க போனும் தானம் பண்ண போனும்ங்கிறார். இப்படி சொல்லி இத்தகைய விமானத்துள் இறை உறையும் மொழி எழுதும் புத்தகத்தை புணர்வித்து பூஷணையை புரிந்துள்ளார். பத்தியுடன் நரராலே பதிப்பிக்க பலர் வரவ அத்தரமர் வந்தனமர் ஆலயத்து நிவலஞ்சி ஆக்குவேன். இச்சிறப்பினுடைய புஷ்பகுமானத்தை சிவனுடைய சிவாகமத்தை எழுந்துள்ள பண்ணி பூஜை செய்து அன்பினோடு நரராகி ஸ்ரீபாதக்காரராக தாங்க செய்து எல்லாரும் புதி செய்ய நகரை வளமாக எழுந்தருள பண்ணு வச்சு சிவன் எழுந்துள்ளிருக்கும் திருக்கோயிலில் கொண்டு சென்று அந்த விமானத்தை திருமுறையுடன் இருக்கும். இப்படி நல்ல புத்தப்பல்லக்களை வைத்து நகர் வளஞ்சி வித்து அதற்கு மேல சிவாலயத்துல திருமுறையோடு உண்டு போய் அதை வைப்பாயா. இது மாதிரி யாராவது செய்திருக்கிறார்களா? அல்லது புத்தகம் அதனை யானை முடிவு செய்யமைத்து அப்படி இல்லையா யானை மேல வைத்து நல்ல நகர் வளம் வருதல் நகரத்தான் ஆட்டாரும் அது மாதிரிதான் சேர்க்கலார் எழுதிய பெரிய புராணத்து அனவாயச்சோழன் யானை மேல வைத்து அலங்காரம் பண்ணி பட்டு வைத்து பின்னால உட்கார்ந்து கவரி வீச சேர்க்கலார் முன்னால் இருந்து வர நகர் வளஞ்செய்து அதன் பிறகு பெரிய புராணத்தில் இவர் செய்தார். அப்படிப்பட்ட சிறப்பா அரசன் செய்தார். இது மாதிரியெல்லாம் அந்த நூல்களுடைய அருமையை நன்றாக தெரிந்து கொள்வதற்காக அதனுடைய பெருமையை இப்படி எல்லாம் உணர்த்துகிறார். இதுக்கெல்லாம் வந்து நகரத்தார் நாட்டார் அரசர்கள் இதற்கு நிறைய உதவி இருக்கணும். அல்லது புத்தகம் அதனை யானை முடி மிசையமைத்து நல்ல நகர் வளவருக நகரத்தார் நாட்டாரும் வெள்ளை அறுவையும் வீக்கி விளைவுடனே புடையுடைய புடையடைய மல்கம் மிகு மங்களங்கள் வணங்கி முனே சில மன்னன் இப்படி சொல்லி அதற்கு மேலே இந்த வீதிக்கு விதிக்கு இந்திரன் முதலிய தேவர்களையே ஆச்சாரிய ஆறால் இது இருக்கு. அரசனும் தன் துறவியத்தார் ஜவுசை விசேடமாக செய்வித்து கொலை களவு கல் காமுதிய தொழில்களையும் தவிர்த்து நெறிமுறையின் இல்லாதவரை தண்டித்தது பொருட்டு தான் இழுத்த விலங்கு தொடு முதலியவற்றில் கிடக்கும் முறையும் விட்டு மகமேருவை இல்லாவுடைய சிவனுக்கு இல்லங்கொரு விசேட பூஜையும் அதனால அரசன் இந்த மாதிரியான திருமுறை சிவாகமங்களை பூஜை செய்த அந்த ஒரு நாளிலே ஏழை சிறையில இருந்தவனெல்லாம் விடுதலை செய்து அவர்களுக்கு ஏழை நன்மையை செய்ய அப்படின்னு சொல்றார். சிவனுக்கு பூஜையை கொடுக்கிறார். இதெல்லாம் அரசன் படிக்கணும். அரசன் படிக்கணும் கேட்கணும். நம்ம செஞ்ச பாவம் சாமியே இல்லைங்கிறவன் நம்ம நாட்டுக்காரன்னா உண்மையா? அது நம்ம செஞ்ச பாவம் சாமி இல்லைங்கிற அது மற்ற நாடுகளெல்லாம் பங்கு வேறு அதனுடைய பக்தி வேறு அதனுடைய முறைகள் வேறு. நம்முடையது தெய்வத்தை அடிப்படையாக கொண்டது. அரசன் என்று சொன்னால் சிவபூஷை பண்ணுகிறோம். அவன் தான் அரசன். சிவபூஷை பண்ணுகிறோம். இப்ப சோமசுந்தர கடவுள் மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணாரு தெரியுமா? அவர் சிவபூஷை பண்ணாரு. அரசன் பண்ணவங்கிறத காட்டுறதுக்காக அவர் பூஜை பண்ணார். அவர் தான் அதான் இம்மையே நன்மை தருவார் மொழிங்க வேலை மாற்றியதிலே இம்மையே நன்மை பாட்டியனாக இருந்து கொண்டு சிவருமான பூஜை பண்ணியிருந்தார். அரசன் பூஜை பண்ணவங்க அரசன் பூஜை பண்ணவங்க அரசன் பூஷம் பண்ணினா உலகத்து மக்களுக்கெல்லாம் அந்த புண்ணியம் சேரும். அரசன் பாவம் பண்ணினானா உலகத்து மக்களுக்கெல்லாம் அந்த பாவம் சேரும். அரசன் மக்களுக்கு தாய் தந்தை குரு தெய்வம். இது யாரு சொல்ற, யாரு சொல்ற, யாராவது இதை பத்தி இந்த மாதிரி வாக்கி ஏதாவது பேப்பர்ல வருது, யாராவது இந்த கட்சி அந்த கட்சியும் பருவ வருங்காலத்தின் உலக மகனை பரமனுக்கு மருவனுக்கு விதிமுறையே வரதன மறுப்பதுவில்லை வரைவுடனே விரவி எமது மானத்தின் புத்தகத்தை பரிபுறவே அரிசிக்க ஜய ஒளியும் பறந்தளவே. திருவிழா நடக்க விதித்த காலத்திலிருந்தே சிவஞான தானாங்கமாக சிவனுக்கு திருவுள்ளவர்களை ஒரு நாள் எழுந்தருளோ பண்ணி விட்டு வேண்டுவார் வேண்டியாகும் பயக்கு அந்த சிவன் எழுந்தருளி இருக்கும் திருவல்லையை விரைவிலோடு வள வந்து சன்னதியில் இருக்கும் விமானத்தில் எழுந்தருளி இருக்கும் சிவஞான உதத்தை ஜய ஜெய என்னும் முழக்கம் திசையெங்கு விரிந்து எழ தம் உள்ளத்தில் அன்புண்டாக பூசுகிறேன் என்று இப்படி சிவஞான தானத்தை பத்தி இன்னும் சொல்லுகிறார். இன்னும் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட ஒரு சிறப்புடையது. அதுக்கு மேல அந்த நூலை எழுதுறதுக்கான முறைகள், அதை பாதுகாக்கிற முறை இதுகளெல்லாம் இதுல வருகிறது. இவைகளெல்லாம் ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால இயன்ற வரையிலும் அதை கடைபிடிக்கலாம். நம்மளால இயன்ற வரையிலும் அதை கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு இருக்கும். சிவஞான தானவியல். அதனால இப்ப இந்த இதுல சிவஞான தானவையல்ல 38 பாட்டு வரையிலும் எழுதியிருக்கு. 38 பாட்டு வரையிலும் எழுதியிருக்கு. 39 சொல்லணும். சிவஞான தானங்கிறத மிக உயர்ந்தது. அதனாலே இதுல இந்த அளவுக்கு அந்த நூலை பூசிக்கிற முறையை சொல்றாரு. இவ்வளவு அலங்காரம் பண்ணி இப்படி எல்லாம் பூசிக்கணுங்கிறது காரணம் என்னன்னா அது சிவபெருமானே. சிவஞான நூல்கள் என்று சிவபெருமானே அந்த நூல். அந்த நூல்கள் இல்லையானால் மனிதர்களுக்கு அழகால ஞானத்தை பற்றியும் தானத்தை பற்றியும் ஒன்றும் இல்லை. நூல்கள் உணர்வு இல்லையானால் மனிதர்களும் மிருகம்தான். நூல் உணர்வு இல்லையானால் மனிதர்களும் மிருகம்தான். அதனால மனிதன் தெய்வமாவதற்கு, மனிதன் சிவமாவதற்கு, மனிதன் மனிதனாவதற்கு, மனிதன் தெய்வமாவதற்கு, மனிதன் சிவமாவதற்கு, நம்முடையது சிவமாகும். நம்முடைய கொட்டாமோ என்று இப்ப நாம எல்லாம் என்ன நினைப்போம், தெய்வமாகவும் நினைக்க மாட்டோம். வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானுவையும் தெய்வத்துள் வைக்கும். இது சாதாரண நிலை. இப்ப தெய்வமாவதற்கா பாடுவது இல்லை. சில்லாட்டி சிறையும் சிறதேவன் சிறுநரீஷராமே வில்லாட்ட கரகத்தனன் மேறு வடங்கன் உடம்பாளன் பல்லாண்டு என்னும் பதங்கடந்தானுக்கே பல்லாண்டு உறுதுணை என்றார் போல எல்லாவற்றையும் கடந்து எப்பொழுதும் அறிவில்லாமல் இருக்கிற சிவனுடைய திருவுருளை தொற்று சிவலோகத்தை வசிப்பதற்காகத்தான் இந்த எல்லாம் பாடுபடுது. தெய்வமாவதற்கல்ல, தெய்வங்கள் அழிவுடையது, சிவம் அழிவில்லாது. அதனால இப்படி சிவத்தினுடைய பெருமையே, சிவன் ஞானத்தினுடைய பெருமையே, சிவ நூல்களினுடைய பெருமையே இந்த அளவுக்கு இந்த ஆசிரியர் அது சிவஞான தானவியல்னு ஒரு எழு அதை பத்தி என்ன மீதி இருப்பதை நாளைக்கு திருவருளால சந்திக்கலாம் சிந்திக்கலாம்னு சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு
1: செய்கின்றேன். பதிவாகி சிவஞான பரயோக தருள்வாய நிதியே நித்தியமே என் நினைவேனர் பொருளாயு கரியேது பரவேள கருவூரில் பெருமாடு கருவூரில் பெருமாடு வான் உயிர் வராது வேகம் அறிவளந்து இறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறையிடாது இருள் வாழ்க நான் வரை அறங்கடுங்கள் அற்றவன் எழுதி மல்ல மேல்மைகள் செய்வ நீதி விளங்குகிற உலகம் எல்லாம் பார்வதீவதையே.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: சிறுத்தொண்ட நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: எடுக்கும் மாக்கரை

என்றவள் செய்யுளாய் நடக்கும் மேன்மையே.

பிள்ளை வாழந்தகரே முதலாக சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்டையடியார் வரம் போற்றி கொல்லையவர் புறாநகரை உலகறிய விரித்துரைத்த செல்

வாயல்வா

0: पार्वती भजे। அருட்கடலாகிய அம்பலவானவருடைய குருகுருமையினாலே பெரிய புராணத்தில் இன்று சிறுக்கொண்ட நாயனார் புராணம் பிற்பகுதி பற்றி இப்பொழுது விரிவு உரைய முயல்வது. நாயன்மார்கள் எல்லாருமே சிவனையும் சிவனடியார்களையும் வழிபட்டு தன்வசம் விளந்து சிவன் வசமாக ஆகி சிவகைங்கரியத்துக்கே தன்னுடைய உயிர் பொருள் உடல் ஆகிய மூன்றையும் அவர்கள் கொடுத்து பேறு பெற்றவர்கள். உடல் பொருள் ஆகிய மூன்றையும் கொடுத்து பேறு பெற்றவர்கள். அன்றே என்ற ஆவியும் உடலும் உடமை எல்லாம் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே குண்டிரையோ என்று திருவாசகன் சொல்லுமா போலே மனைவியை கொடுத்து, மக்களை கொடுத்து, கண்ணை கொடுத்து, உயிரை கொடுத்து, பொருளை கொடுத்து இப்படி தியாக சீடர்களாக விளங்கினார். அப்படிப்பட்ட ஒரு தியாகங்கள் எல்லாம் சாதாரணமானவர்களால் செய்ய இயலாததையாக தியாகங்களை செய்திருக்கிறார். அது என்ன காரணம் என்றால், அவர்கள் எல்லாம் வந்து முற்பிறவியிலேயே தவத்தை செய்து அந்த தவத்தின் மூலமாக ஞானத்தை பெற்று அந்த ஞானத்தின் மூலமாக பாசத்தை அறுத்தவர்கள். பாசம் இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம செய்ய முடியாது, பாசம் இல்லையானால் செய்யலாம். பாசம் இருந்துச்சுன்னா செய்ய முடியாது, இவர்கள் செய்த செயலை செய்ய முடியாது. பாசம் இல்லையானால் அந்த செயலை செய்யலாம். அதனாலே நாயன்மார்கள் பாசத்தை விட்டவர்கள். பாசத்தை பரஞ்சோதிக்கு வைத்து தன் மீதோ பொருள் மீதோ மனைவி மீதோ மக்கள் மீதோ பாசத்தை இல்லாது பண்ணினவர். தன் மீது மனைவி மக்கள் மீதும் பொருள் மீதும் பாசம் இல்லாமல் செய்து சிவனுடைய திருவடியிலேயே பாசத்தை வைத்தவர்கள். அது பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் என்பதனாலே வளரும். பாசம் பரஞ்சோதிக்கே வைத்தவர்கள். ஒரு பேரு பரஞ்சோதி தான், இந்த பரஞ்சோதி அந்த பரஞ்சோதிக்கு பாசத்தை வச்சுட்டார். இந்த உலக பாசங்களை விட்டுவிட்டார். அது உலகத்திலே மனைவியோடு மக்களோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நாயன்மார்கள் தாமரை இலையில தண்ணீர் போலவும் புளியம்பழம் போலவும் வாழ்ந்திருக்கிறார். புளியம்பழமானது ஓட்டுக்குள்ளதான் இருக்கும், ஓட்டோடு ஒட்டாமல் இருக்கும். ஓட்டுக்குள்ளதான் இருக்கும், ஓட்டோடு ஒட்டாமல் இருக்கும். அதுபோல நாயன்மார்கள் உலகத்துலதான் இருந்தார்கள், உலகத்தோடு ஒட்டாமல் வாழ்ந்தார். அடிபுன் நகர்த்து புறந்தோர் மூடி அடியினுடைய ஆக்கை புளியம்பழமுத்திருந்தேன் என்பது திருவாசகம். அவர்கள் உடல் மீது கூட தன்னுடைய உடல் மீது கூட பற்று கிடையாது. எல்லாம் சிவன் செயல் என்று எண்ணி சிவ கைங்கரியத்துக்காகவே எதை வேண்டுமானாலும் கொடுக்க தயாராக இருந்தாங்க. சிவ கைங்கரியத்துக்காக, சிவனடியாருக்காக, சிவ பணிக்காக அதான் உயிரையே கொடுக்க தயாராக இருந்தாங்க. கொடுத்தும் விட்டாரு, உயிரையே கொடுத்தும் விட்டாரு. மெய்ப்புற நாயனார், ஏனாதிநாத நாயனார் விபூதிக்காக உயிரையே கொடுத்து விட்டார். விபூதிக்காகவே உயிருக்கு என்றிருந்தாலும் உயிர் போகும் தானே. காப்பாத்தி வச்சிருந்தோம்னா ரொம்ப நாளைக்கு இருந்துறாரு, 10,000 இருந்துறாரு. அதனாலே அவர்கள் என்றிருந்தாலும் போறது இதுக்காக போகுது, இதுக்காக இப்படி மூதிக்காக போகட்டும், சைவத்துக்காக விட்டேன்னு இருக்கட்டுமே. இத்தனைனாலதான் வேறு அவர்கள் வேறு இருக்குது, ஊர் இருக்குது, புராணம் இருக்கிறது, கோயிலே அவர்கள் இருக்கிறார். அதனாலே எல்லா பொருளையும் சிவனுடையதாக எண்ணியிருந்தார். எல்லாவற்றையும் சிவனுடையதாக நீர்ந்தார். நாம் எல்லாவற்றையும் நம்முடையதாக நீர்ந்தோம். இது அஞ்ஞானம், அது விஞ்ஞானம். எல்லாவற்றையும் சிவனுடையதாக எண்ணுவது விஞ்ஞானம், எல்லாவற்றையும் நம்முடையதாக எண்ணுவது அஞ்ஞானம். அப்படிப்பட்ட விஞ்ஞானம் வர்றது சாமானியம் அல்ல. இப்பதான் நம்ம பத்தியத்துறையில புகுந்துருக்கிறோம், பத்தியத்துறையில மெல்ல காரணத்து வச்சிருக்கிறோம். ஆனா அவன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனாலே அப்படி எல்லாவற்றையும் சிவனுடையதாக எண்ணிவிட்டால் அவர்களுக்கு எது போனாலும் கவலை இருக்காது. அவர்களுக்கு சிவகதி ஒன்றே அவர்களை குறிக்கும். கதி எது வரமா அதிசயமாக என்றார் போல சிவகதியை பெறுவதுன்னா அவர்களுக்கு குறிக்கும். அதனாலே பாசத்தை திருவள்ளைய சிவன் திருவடியிலே வைத்து உலக பாசத்தை விட்டுவிட்டவர். அவர்கள் எல்லாம் அதிகபட்சம் கைலாயத்திலிருந்து வந்தவர்கள். முன்ன பிறவியிலே கைலாயத்தில் இருந்து இந்த இந்த ரோகத்துக்கு வந்தபடியினால அந்த வைராக்கியம் இருந்தது. அந்த முறையிலே திருச்சக்காட்ட முடியல வாழ்ந்தவர் திருத்தொண்ட நாயனார். அவருடைய பெயர் பரஞ்சூரியார். அவருடைய செயலின் காரணமாக அடியவர்களுக்கு முன்னாலே மிகவும் சிறியவராக நடந்து கொண்டவரையினார். அடியவர்களுக்கு முன்னாலே மிகவும் சிறியவராக, எங்கும் யாம் ஒருவருக்கு எளியோம் அல்லோ, நாம் யாருக்கும் எளியவர்கள் அல்ல, உலகத்தவர்கள் யாருக்கும் மற்றவர்களுக்கும் நாம் சிவனடியாரும் எளியவர்கள் அல்ல, எங்கும் யாம் ஒருவருக்கு எளியோம் அல்லோ, யாவருக்கும் மேலானோ என்று இம்மாப்பீவி, யாவருக்கும் மேலானோ மற்ற சமயவாதிகளுக்கும் மற்றைய உலக பாகங்களிலே அழிஞ்சு கிடக்கின்றவர்களுக்கும் நாம் மேலானவர்கள். எல்லாம் கவனமாக உலகவாதங்களிலே அழிஞ்சு கிடக்கின்றவர்களுக்கும் மற்ற சமயவாதிகளுக்கும் நாம் மேலானவர்கள். எங்கும் யாம் ஒருவருக்கு எளிவோம் அல்லோ, யாவருக்கும் மேலானோம் என்று இம்மாப்பீவி. அதோடு நின்று விடவில்லை. திங்கள் முடியாத அடியார் அடியும், திங்களை முடியிலே முடித்தவராகிய சிவபெருமானுடைய அடியவர்களுக்கு அறியும், மற்ற உலகத்தவர்களுக்கு மேலானவர்கள் அடியார்களுக்கு அறியும். திரிந்திடுவர் சிவஞான செய்தியுடையோரே என்பது சிவஞான சித்தியார். அதனாலே நாயன்மார்கள் அடியவரிடத்திலே மிக பணிவாக நடந்து கொண்டார். பரஞ்சோதியார் என்பவர் சேனாபதியாக இருந்தார், நிரம்ப படித்தவர் பரஞ்சோதியார் சேனாபதியாக இருந்தார், செல்வம் உடையவர். அப்படிப்பட்டவராயின் அடியவர்களுக்கு முன்னாலே மிக சிறியவராக இருந்தார். சீதமதி அரவியனுடன் செஞ்சடமே தெரிவித்த சீதமதி அரவியனுடன் பாம்பும் சந்திரனையும் தரையில் வைத்த சீதமதி அரவியனுடன் செஞ்சடமே தெரிவித்த நாதன் அடியார்தம்மை நயப்பாட்டு வழிபாட்டார் மேதகையார் அவர் முன்பு மிக சிறியராய் அடைந்தார். அதையினால் திருத்தொண்டர் என நிகழ்ந்தார் அவனியின் மேல் என்று காரணம் சொல்றார் அந்த பேருக்கு. அவருடைய கொள்கை என்னவென்று கேட்டால், தினந்தோறும் சிவனடியார்களுக்கு திருவுவது ஊட்டினார். நல்ல ஒன்னா நம்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அரிசி, பால், தயிர், நெய், தேன், பழவர்க்கம், இப்படி அப்பம் முப்படா அமுது செய்தவர்கள் என்றார் போல, இப்படி பல வகையான உயர்ந்த உணவுகளோடு அடியவர்களுக்கு திருவுறு செய்து அவருடைய திருவுறு செய்து மகிழ்ந்த பிறகு கடைசியாக தான் இப்படிப்பட்ட அது பெரும் தவம், அது பெரிய தவம். அடியவர்களுக்கு திருவுறு ஊட்டிவிட்டு பிறகு கடைசியாக செய்யும் இந்த தவம் கைலாயத்தில் போய் பல ஆயிரம் வருஷம் தவம் இருந்தாலும் கூட இந்த பலனை பெற முடியாது. அப்படிப்பட்ட தவம் சிவனடியார்கள் என்று சொன்னால், சிவனை மனத்தாலையும் வாக்கினாலையும் காயத்தாலையும் வழிபடுவது, மனத்தாலை நினைந்து காயத்தாலை வணங்கி, கையினாலே கூப்பிட்டு தலையினாலே வணங்கி, இப்படி மனவாக்கு காயங்களாலே சிவனுக்கு பணி செய்கின்றவர்கள் சிவனடியார். சிவனைத் தவிர வேறு தெய்வங்களை எண்ணாதவர்கள் சிவனடியார். சிவனைத் தவிர வேறு தெய்வங்களை எண்ணாது சிவனுக்கே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பணி செய்கின்ற அவனையே பூசிக்கின்ற மெய்யடியார்கள் சிவனடியார். அவர்களுக்கு பணி செய்வதனாலே சிவனுடைய அருள் எளிதாக கிட்டுகிறது. அவர்கள் மகிழும் போது அவர்கள் வாங்கி வச்சிருக்கிற தவம் பல காலம் அவர்கள் பூஜை பண்ணி தியானம் பண்ணி ஜபம் பண்ணி தரிசனம் பண்ணி இப்படியெல்லாம் சிவ பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள் அல்லவா சிவனடியார்கள். அந்த சிவபாக்கியம் வழிபடுகின்றவர்களுக்கு, அந்த சிவனடியார் வழிபடுகின்றவர்களுக்கு எளிதாக கிடைத்துள்ளார். அவங்க சேர்த்து வச்சிருக்கிறாங்க, இவங்க எளிதாக பெற்றுக் கொள்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச ஒரு பொருளை பாட்டன் சேர்த்து வச்சத பேரை அனுபவிக்கிற மாதிரி, அப்பன் சேர்த்து வச்சத மகன் அனுபவிக்கிற மாதிரி, பாடுபட்டு சின்ன வயசுல கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி சிரமப்பட்டு அப்படியெல்லாம் சேர்த்து வச்சிருப்பான், அப்பன் சேர்த்து வச்சிருப்பான், அவன் சேர்த்து அதை சுகத்தை அனுபவிக்கிறப்ப அவனுக்கு வயசு ஆயிடும், அவன் அனுபவிக்க மாட்டான், அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படிலாம் அனுபவிக்கவும் மாட்டான், அந்த பழைய நிலையிலே இருப்பான். அப்படி பணக்காரன பரவுகிற பார்த்துருக்கு, பழைய நிலையிலே இருப்பான். எவ்வளவு ரூப்பு வந்தா கூட அவசர அவனங்கள் ஊருக்கு ஒரு தூணவெல்லாம் அந்த சின்ன வயசுல கஷ்டப்பட்டான் பார், அந்த அளவுக்கு மகன் வந்து அனுபவம் அவன் யோகத்துல பிறந்திருப்பான், லாபாதிபதி ஜனாதிபதி பாக்கி அதெல்லாம் கூடி இருந்தா அவனுக்கு வந்து லெகுவாகிறது. அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சான், இவன் அந்த கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை அவன் அனுபவிக்கிறான். அது போல சொல்லியார்கள், மனத்தாலும் வாக்காலும் தாயத்தாலும் பலகாலம் தியானம் பண்ணி பூஜை பண்ணி அவனை பாடி அவனை ஜபம் பண்ணி கண்ணால கண்டு பலம் வந்து கோயில் திருகன் மீது பல வகையாலும் தேடுகின்ற செவ்வாக்கி சாதாரணம். இப்ப நாங்கள் சிவனடியாரில் இருக்கிறோம், நம்ம இருக்கிறோம்னு சொன்னா தினந்தோறும் சிவவாக்கியத்தை சேர்த்துக்கிட்டேதான் இருக்கிறோம், தேடிக்கிட்டேதான். பூஜை பண்றத போது பாத்தீங்கன்னா தெரியும், அத்தனை பொருள் தேடி அவ்வளவு நேரம் மனக்கட்டு செய்யறான். நேரம் வந்து சொல்லணும்னு சொல்ல மாட்டேங்கிறான், சொல்லாம இருக்கட்டும். அதனால காலையில அவ்வளவு பாது கொட்டு எல்லா பொருளையும் தேடி வச்சு ரெண்டு மணி நேரம் மனக்கட்டு எல்லா வேலையும் ஒட்டி வச்சு விட்டு பூஜை பண்ணி அவனுக்கிட்ட நல்ல வீர் வாங்கி வெளியில வரணும். சிவனுக்கிட்ட நல்ல வீர் வாங்கி வெளியில வரணும். அதுக்கு மேலே சிவபுராணத்தை கேட்கறது, சிவபுராணத்தை படிக்கிறது, சிவனடியாரை தரிசனம் பண்ணுவது, சிவாலய தரிசனம் பண்ணுவது, சிவ தியானம் பண்ணுவது, அதுக்குள்ள நேரம் கிடைச்ச போதெல்லாம் அந்த மந்திரத்தை ஜெபிக்கிறது. விழிப்பு வந்துட்டா அதுதான் வரும். சிவனடியார்களுக்கு ராத்திரி விழிப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்க, தேவார திருவாசகம் சிவநாமம் இப்படித்தான் வரும். வேற சிந்திக்க வர அந்த அந்த நேரத்தையும் வீணாக்க கூடாது. இரவில் விழிப்பு வருதுன்னு வச்சுக்க, அந்த நேரத்திலையும் அதையாலே தூக்க வர்றவர்களையும் தேவாரமோ திருவாசகமோ சிவமந்திரமோ அந்த தோழிக்குள்ளதான் அந்த மனம் இருக்கு. இப்படி எல்லாம் பாடுபடுவதனால என்ன கிடைக்கும் வந்தால் திருவருள் அவர்களிடத்துல சேர்ந்து இருக்கிறது. யார்கிட்ட சிவனடியாரத்துல சேர்ந்து இருக்க, அதனால சிவனடியார் இடத்துல திருவருள் சேர்ந்து இருப்பதால் சிவனடியாரில் சிவமாகவே பாவித்து வணங்குகிறேன், சிவமாகவே பாவித்து வாங்குகிறேன். சிவனடியாரோட அலட்சியம் பண்ணினானால் அவனுக்கு திருவருள் கிடைக்காது. சிவனடியார்கள் அலட்சியம் பண்ணிட்டு சிவலிங்கத்துல எவ்வளவு பூஜை பண்ணாலும் பலன் கிடைக்கும். ஒருத்தன் பிள்ளைய அவமதிச்சுட்டு அப்பனுக்கு ஒவ்வொரு உபசாரம் பண்ணான்னு வச்சுக்க, அப்பனுக்கு என்னமா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், ஏத்துக்கணும். பிள்ளைய அவமதிச்சு பிள்ளைக்கு உபசாரம் வந்து அப்பனுக்கு உபசாரம் பண்ணாம இருந்தா அவனை சந்தோஷம். பிள்ளைக்கு உபசாரத்தை பண்ணி பிள்ளைக்கு பலகாரம் வாங்கி கொடுத்து சட்டை தச்சு கொடுத்து சந்தோஷப்படுத்தினா அப்பனுக்கு என்னமா இருக்கும், அதான் நம்ம பிள்ளைக்கு இவ்வளவு செய்யறாங்கன்னா அப்பனுக்கு சந்தோஷமா இருக்கும். அதுபோல சிவனடியார்களை மகிழ்விக்கும் போது சிவன் மகிழ்கிறார். அப்படிப்பட்ட சிவனடியாரை வணங்குகின்றவனுக்கு அவன் தேடி வைத்த அந்த திருவருளானது வழிபடுகின்றவனு கிடைக்குது. அதனால அடியார் வழிபாடு எளிதாக திருவருளை பெறுவதற்கு வழியாகும். சிவ வழிபாட்டை விட விளங்குகிற ஆகையினால அந்த வழிபாட்டை இவர் கடைபிடித்துக் கொண்டார். இது சங்கம வழிபாடு. குரு லிங்க சங்கமம் என்கின்ற மூன்று வகையிலே சங்கம வழிபாடு. அந்த வழிபாட்டை மேற்கொண்டு அது அந்த வழிபாட்டை எப்படி வீட்டிருந்தார் என்றால் தினந்தோறும் சிவனடியாருக்கு திருவோம் செய்து தினந்தோறும் சிவனடியாருக்கு திருவோம் செய்து அவர்கள் சாப்பிட்டு அந்த பலத்தை கொண்டு என்ன பண்ணுவார்கள் என்றால் பூஜை செய்வார்கள், தியானம் பண்ணுவார்கள். சிவனடியார் சாப்பிட்டா அந்த பலத்தை கொண்டு என்ன பண்ணுவார், சூதாட போக மாட்டான், திருட போக மாட்டான், வேற அக்கிரமகாரியங்களும் போக மாட்டான். தபஜபங்களில் தான் ஈடுபடுவான். அவன் தபஜபங்களில் ஈடுபடும் போது இந்த கோட்டவனுக்கு அதுல பங்கு கமிஷன். அதனாலே அந்த வழிபாட்டை இவர் மேற்கொண்டார். இது லிங்க சங்கம வழிபாடு அடியார் வழிபாடு. அந்த வழிபாட்டுல பிரதானமா அதை வழிபாடு சும்மா அதை போட்டுவது கும்பிடுவது நமஸ்காரம் பண்ணுவதோடு விட்டுட்டா பிரயோஜனம் இல்லை. திருவேடம் சிவவேடம் அழகா பிரமாதமா இருக்கும். கூட பார்த்தா சிவனை பாக்குறாப்பிலே இருக்குது, வந்து காசிபுர மாதிரி இருக்குது, அகத்தியர் மாதிரி இருக்குது, அப்படின்னு கும்பிட்டா பிரயோஜனம் இல்லை. விரும்பு வச்சு புகழ் பல நிலவி பாலில் விழுகிற மாதிரி அப்படி பேசினா அவருக்கு வயிறு கும்புமா? பசியோட வந்திருப்பாரு, பிரமாதம் இங்கே வந்ததே எனக்கு பெரிய ஆச்சரியம், கைலாயத்துல சிவபெருமான் வந்தது மாதிரியே இருக்குதுங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் உங்க அப்படின்னு விழுந்து விழுந்து கும்பிட்டுக்கிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு வச்சு சொன்னு வச்சுக்க. அப்புறம் அந்த நேரத்தில் பசியா வந்திருந்தாருன்னு வச்சுக்க, என்னமா இருக்கும், வயிறு எரிஞ்சு போவார். இது அவர் இப்படி இல்லாமல் சிவனடியாரிடம் வருவித்து அவர்களுக்கு கொண்டு வந்து மனை புகுந்து குலாபுபாத விளக்கி மண்டு காதலின் ஆதனத்தில் வைத்து அர்ச்சனை செய்ததும் இந்திய நாடு விதத்தில் ஆறு சுவைத்தரத்தில் உப்பில அண்டர் நாயகன் சொன்ன இச்சையில் அமுது நிகழ்த்தியுள்ளார் என்ற மாகேஸ்வர பூஜையை தினந்தோறும் செய்து வந்தார். தினந்தோறும் செய்து வந்தார். இந்த மாகேஸ்வர பூஜை செய்ய செய்ய செய்ய செய்ய செய்ய இவர் இருக்கிற திருவுருள் அதிகமாக இவருக்கு உண்டாகிவிட்டது. வாசம் அச்சுக்குவிட்டது, உலக வாசம் அச்சுக்குவிட்டது. மனைவி வாசம், மக்கட்பாசம், உடற்பாசம், பொருட்பாசம் எல்லாவற்றையும் தானே நீங்கிவிட்டது. தானே அது ஏற ஏற ஏற ஏற இது தானே இதெல்லாம் கிளம்பி வச்சுக்கிறீர்கள். ஒளி வந்தால் இருள் ஓடி போவது போல இப்படி திருவுருள் வர வர வாசம் விட்டுக்குவிடும். பாசம் விட்டு போய்விட்டது, திருவருள் அதிகம் சேர்ந்து விட்டது. இப்படிப்பட்ட காலத்திலே இவருக்கு ஒரு புத்தரன் உண்டானான். கண்ணுகரார் கணபதி ஈஸ்வரத்தின் கருத்தவர, அங்கே இருக்கின்ற ஆலயம் கணபதி ஈஸ்வரம் வந்து திருச்செங்காட்டங்குடியில் இருக்கிற சிவாலயம் கணபதி ஈஸ்வரம் வந்து விநாயக பெருமான் தசமுகாதூரனை சம்காரம் செய்து அவனுடைய ரத்தம் பறந்த இடம் அது. அதனாலே அது செங்காட்டங்குடி, சிவந்த காடாக இருந்தது அப்படின்னாலே செங்காட்டங்குடி. அது கணபதி ஈஸ்வரனுடைய பாடுறார். அதனாலே இப்படி அந்த கணபதி ஈஸ்வரத்தில் இருக்கு எழுந்து இருக்கிற பெருமானத்தில் அளவில்லாத பற்றி கொண்டவர், நிறைய பணி செய்தவர், உன்னிறை அன்பினில் பணி செய்து ஒழுகுவார் வலுவின்றி. வலுவின்றி எண்ணில் வெறும் சீரடியார் இடைவிடாத அபுசய நன்னிய வேறு போயுடன் அயன்குறையும் ஆளுங்கள். ஐயாவும் நிறைய வருவார்கள். திருவங்கு மகிழ்ச்சியோடு செய்து வைப்பார். அவர்கள் இவர் மேலே அதிகமான ஒரு பிரியத்தோடு மகிழ்ச்சியோடு செய்வார். நீராலும் தடை முடியாத அருவினால் நிறைந்தவர்ந்து பேராளர் அவர் தமக்கு பெருகுவிடும் மனையரத்தி. நீராலும் தடை முடியாராகிய சிவபெருமானுடைய திருவருளினாலே மனையரத்தின் வேறாகி விளங்குகிறது வெண்காட்டு நம்பியவார். அந்த அம்மையார் பெயரு வெண்காட்டு நம்பியவர், திருவெண்காட்டு நம்பியிருந்து திருவெண்காட்டில் பிறந்திருப்பார். திருவெண்காடுன்னு இருக்குது அல்லவா, அந்த ஊர் பேர் திருவெண்காட்டு நம்பி அப்படின்னு. நீராலும் தடை முடியார் அருளினால் நிறைந்தவர்க்கு பேராளர் அவர்தவர்க்கு திருச்சி திரு மனையரத்தின் வேறாகிவிடும். மனை அறம் என்று சொன்னால் இல்லறம் என்பது மறுவன் மனைவியோடு வாழ்தல் எதற்காக இருந்தால் தர்மம் செய்வதற்காக. தர்மம் செய்ய முடியலன்னா ஜாமியாரா போயிடும். ஜாமியாரை கூட தர்மம் செய்ய வேண்டியதில்லை. அண்ணன் ஜாமியாரா போட்டான், ஜாமியார்த்தால் ஜாமியார்ந்துதான் மற்றபடி வரையும். இல்லறத்தில் இருக்கிறியா தர்மத்தை. இல்லறம் அறம் என்றுதானே வருது, அறம் என்றுதானே சொல்லுகிறது. என்ன அறம்? இல்லறம். இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்பது அவைவாக்கு. அதனால இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு என்பது திருக்குறள். பிறந்தார்க்கும் சுகாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான என்பான் துணை. எப்படி சொல்றா தெரியுமா? பிறந்தார்க்கும் பிறந்த சன்னியாசிகளுக்கும், சுகாதார்க்கும் புறவாதவர்களுக்கு விருந்தினர்களுக்கும், இறந்தார்க்கும் புதிர்கடுக்கும் இல்வாழ்வான் என்பான். இல்லதான் அவ்வளவு உயர்ந்தது. ஆனா அந்த முறையில் இருக்கும், அந்த முறையில் இருந்தா அவன் இல்லறத்தில் இருந்தாதான் அவன் ஞானியை விருகின்ற பாக்கியத்தை பெற்றுவிடுவான். துறவி பெரு கடன் செய்ய வேண்டியது அவன் நினைப்பாவனையினாலே நினைப்பினாலே பண்ணிட்டு சன்னியாசம் விட்டன எல்லாவற்றையும் விட்டவன் சன்னியாசி, எல்லாவற்றையும் விட்டு விடுவது. ஆகையினாலே அப்படி வந்து மனையரத்தின் வேறாகி யாரும் அந்த மனையிலே செய்யப்படுகின்ற தர்மங்களுக்கு, தர்மம் என்கின்ற மரத்திற்கு, தர்மம் என்கின்ற விருட்சத்திற்கு இவள் வேறாக இருக்கிறாளாம். ஆணி வேறா இருக்கிறாள். யாரு? திருவெண்காட்டு நம்பி சிறுதொண்ட நாயனார் செய்கின்ற அந்த தர்மத்திற்கு, தர்மமாகிய மரத்திற்கு இவள் வேறாக இருக்கிறாள். வேறாக இல்லாமல் வேறாகி இருக்கிறார். வேறாக இருந்துட்டா செய்ய முடியாது, வேறாக இருந்துட்டா செய்ய முடியாது. வேறாக இருக்கிறார். அந்த மர நிலைக்கு நின்று பூத்து காய்க்கிறதுக்கு வாய்ப்பாக எது உதவி செய்கிறது? என்ன மரம் பூத்திருக்குது காய்ச்சிருக்குதுன்னா எதன் மூலமாக? நீர் மூலமாக. நீரை எது எடுத்து கொடுக்குது? மனையரத்தின் வேறாகி விளங்கு அருமையா சொல்றாரு. மனையரத்தின் வேற அப்படி மனைவி அமைஞ்சிருச்சுன்னா அவனுக்கு இல்லறத்தில் இருந்தாலும் அவன் ஞானியை பெறுகின்ற புத்தியில் எளிதாக பெற்று விடுவார். அதுதான் பட்டினத்து சுவாமி சொன்னார், காடே விரிந்தன்ன காத்தே புகித்தன்ன கந்தை சுற்றி ஓடே எடுத்தன்ன உள்ளங்கிலாத. காடே விரிந்தன்ன காத்தே புகித்தன்ன கண்டை சுற்றி ஓடை எடுத்தன்ன உள்ளந்திலாடோ ஊங்கும் முன்னோர் நாடே இடைமறு வீசற்கு நல்லன்பர் நாடே இடைமறு வீசற்கு நல்லன்பர் நாரியர்வாள் நாரி என்ன பெண்கள் நாரியர்வாள் வீடே இருப்பினும் விஞ்ஞான வீட்டு என்பது உச்சத்து வந்த முனிவர் பற்றி என்ன கருதுன்றார் விளங்குத. அதனால அப்படி கணவனும் மனைவி அமைஞ்சிட்ட சிவலோகம் அவர்களுக்கு எளிதாக கிடைச்சிது. அப்படித்தானே நாயன்மார்ல இருந்துட்டாங்க, அப்படித்தான் நாயன்மார்ல. அதனாலதான் சொல்றாரு, மனையறத்தின் வேறாகி விளங்குகிறது பெண்காட்டு நங்கைவால் சீராள தேவரினும் சிறுமைங்கிற அவதரித்தார். இவ இந்த வரியில அவன சீராளன் எனும் சிறுமைங்கன அவதரித்தான் அப்படித்தான் சொல்லணும். இவருக்கு அப்படி சொல்ல மனசு இல்லை. ஏன்னா இவனுடைய தியாக அவருடைய செயல் வந்து அளவில்லாததாகினாலே யாரும் எண்ணி பார்க்க முடியாத செயலாகினாலே சீராள தேவர் இன்னும் திரு மைந்தர் அவதரித்தார். சீராள தேவன் சீராளன் தான் சொல்லணும். இது இலக்கண பிள்ளையர் கூட சொல்லலாம். அவன் அவள் என்றுதான் சொல்லணும். அவர் என்றால் அது பன்மையில கூட வரும். அதனாலே சீராள தேவர் என்னும் திரு மைந்தர் அவதரித்தார். சீராரும் தடைமுடியார் அருளினார். திருவருளாலே அந்த குழந்தை பிறக்கிறது. நிறைநலத்து பேராளர் அவர்களுக்கு பெருகுதிரு மனையறத்தில் ஏறாகி விளங்குவிடு வெங்காற்று நங்கைவால் சீராள தேவர் என்னும் திருமயங்கள் அவதரித்தார். பிறக்கும் போதே அந்த அளவுக்கு அவரவர்கள் அருமையினில் தனிப்புதல் பறந்த பொழுது அறங்கரித்த பெருமையினில் கிளைகளிப்ப பிறந்தறிய மணிவற்று வறுமகிழ்ச்சி தாதையார் மன மனதடங்கா வகை வளர திருமறிமை ஆடல் விழா செங்காட்டன் முடிவெடுப்பார். அதனாலே அந்த புத்திரன் பிறந்த உடனே அந்த ஊர் முழுவதும் விழாக்கோலமாக இருந்தது. மங்கள நல்லியம் முழக்கம் மறை முழக்கம் வா நடப்ப அங்கனர்களும் சீரடியாருக்கு அளவிறந்த நிதியளித்து பிள்ளை பிறந்த உடனே வேதாகமங்கள் முடங்க செய்தாரு. அதற்கு மேல வந்து திருமுறை இன்னிசங்க செய்து விட்டாரு. அதுக்கு மேல அடியாரனுக்கு வாரி வந்தது. அங்கனர்களும் சீரடியாருக்கு அளவிறந்த நிதியளித்து தங்கள் மறைவினில் உரிமை சடங்கு தச தினத்தினும் பத்து நாடும் பொங்கு வரும் மகிழ்ச்சியுடன் புரிந்து காப்பணி உணைந்தார். இப்படி அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் செய்தாரு. அதற்கு மேலே மூவாண்டிலே மயிர் வனைமங்கலம் செய்தார். மூன்றாவது வயசுல மயிர் வனைமங்கலம்ங்கிறார். அதையாலே முடிவெடுத்தல் கர்ணபூஷணம் இந்த மாதிரி சடங்குகள் எல்லாம் செய்தாரு. சிந்தை மலர் சுற்றடிவு செடுங்கலைகள் பயிலத்தம் பந்தமர வந்தவரை பள்ளியில் இருந்தார். அச்சராபியாசம் பந்தம் அற வந்தவரை பள்ளியினில் இருத்தினார். அப்படியே அந்த இதெல்லாம் அப்படியே கொண்டுகிட்டே வர்றார். மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல இந்த பின்னாடி வர்ற செயலுக்கு தகுந்தா போல என்ன செயல் நடக்க போதோ அந்த செயலுக்கு தகுந்தாப்ப செல்ல கொண்டுகிட்டே வர்றார். யாரு கேட்கிறார்? பந்தமர வந்தவரை பள்ளியினில் இருத்தினார். புத்தரனை பெற்று புத்தரனுக்கு செய்ய வழி இடங்கள் எல்லாம் செய்து அவனை கல்வியுடையவனாக ஆக்குவது தந்தையுடைய முக்கியமான கடமை. கல்வியுடையவனாக ஆக்குவது தந்தையினுடைய முக்கிய கடமை. அப்படி கல்வியுடையவனாக ஆக்குவதற்கு அவனை பள்ளியிலே இருக்கிறார். அண்ணாளி செம்பை நகராண்டகையாரிடும் அருள அந்த காலத்தில் செம்பையார் நகையாராகி திருஞான சம்பந்த சுவாமிகள் அங்கு முன்னாக எதிர்கொண்டு கொடுபுகுந்து உன்மாதி திருத்தொண்டர் புகழிகாவலனாகம் நன்னாமச்சேவடிகள் போற்றிழித்து நலம் சிறந்தார். திருஞானசம்பந்தர் எழுந்தொழினார். திருஞானசம்பந்தர் அளவில்லாத மகிழ்ச்சியினால வணங்கினார், வாழ்த்தினார், தன் மனைக்கு கொண்டு போனார். புகழூர்ல தங்கி இருந்தார்கள். திருப்புகலூர்ல முருகநாயனார் மடத்துல திருஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் முருகநாயனார் திருத்தொண்டர் திருநீலநக்க நாயனார் இவரோட திருத்தொண்டர் தங்கியிருந்தார். அப்படி எல்லாம் அவங்கெல்லாம் ஒருகார். திருநீலநக்க நாயனார் திருத்தொண்ட நாயனார் முருக நாயனார் திருநாவுக்கரசனார் திருஞான சம்பந்த நாயனார் திருத்தொண்டர் இப்படி இவர்கள் எல்லாம் ஒரு காலம் எல்லாரும் கூடி முருகநாயனார் படத்திலே சில நாள் தங்கியிருந்தாரு. திருப்புகளுடைய அதுக்கு பக்கம் திருச்ச காட்ட முடியும்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

वेदः सर्वेषां ज्ञानानाम् आकरः अत एव ब्रह्मसूत्रेषु आरम्भे शास्त्रयोनित्वाधिकरणे तृतीये अधिकरणे शास्त्रस्य ऋग्वेदादेः सर्वार्थावद् प्रदीपवद् सर्वार्थावद्योतिनः सर्वज्ञकल्पस्य वर्णाश्रमादि प्रविभाग हेतोः योनिः कारणं ब्रह्म इति वेदविषये उक्तं वेदः सर्वज्ञः परमात्मा सर्वज्ञः वेदः तस्यैव वचनं यदा परमात्मा लोकं शुश्रूषुः तदा प्रथमं वेदान् सृष्टवान् वेदसृष्टिं कृत्वा अनन्तरं तत्प्रभावेण साक्षात् हिरण्यगर्भद्वारा च भूतभौतिकसृष्टिम् अकरोत् यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये तादृशवेदः आत्मस्वरूपम् अथवा ब्रह्मस्वरूपं तत्स्वरूपप्राप्तये उपायभूतम् आरादुपकारकं कर्म च बोधयत् श्रेष्ठत्वं लभते इति वस्तुस्थितिः लौकिकाः अपि विषयाः ऐहिकसुखप्राप्तये केचन विषयाः लोकविषयेषु परिज्ञानार्थं व्यवहारार्थं केचन विषयाः राजकीयाः विषयाः एवं सर्वेपि विषयाः मध्ये मध्ये बोध्यन्ते तादृशमध्ये बोध्यमान अप्रधानभूतविषया एव लौकिकेषु प्रधानभूताः इति कृत्वा तत्रैव सञ्चारः वेदान्तविषये इदानीं न सञ्चारः क्रियते इति वेदसप्ताहस्य वस्तुस्थितिः इति अवधानिनां पुरतः निवेद्यते வேதம்ங்கிறதற்கே இது ஒரு நாளும் ஒருவராலும் எழுதப்பட்டு புத்தியினுடைய ஆலோசனையினால் சொல்லப்படல பரமாத்மான்னு சொல்லக்கூடிய ஆல்மைட்டி இந்த வேதஸ்வரூபமாகவே அவர் இருக்கார் அவரே வேதம்ங்கிறதாக வேத சிவ சிவோ வேதா வேதாத்தியாய சதாசிவா இத்தியாதி எல்லாம் சொல்லியிருக்கு பேர்பட்ட வேதங்கிறதுக்கே விது ஞானேங்கிற ரூட்லேருந்து எல்லா அறிவுகளுக்கும் களஞ்சியமாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கோம் அதில் பிரதானமாக சொல்ல வந்த விஷயம் நாம் இம்மையிலும் மறுமையிலும் சௌக்கியம் அடையணுமேயானால் அதற்கு அதிர்ஷ்ட விதமாக உள்ளதான கர்மாக்களை நிறைய விதிக்கிறது அதனால தான் நம்ம மாதத்தில் ஹோமங்கள்லாம் பண்ணும்போது உபாத்தியாரெல்லாம் அக்னேர் உபஸ்தானங்கரிஷேன்னு பிரார்த்தனை பண்ணி கடைசியில் ஒரு நமஸ்காரம் சொல்லும்பொழுது கண்டத்வயோபபாத்யாய கர்ம பிரம்மஸ்வரூபிணே ஸ்வர்காபவர்கூபாய யஜ்னேஷாய நமோ நமஹ நாளாம் இப்படி போய் சொல்லிருக்கார் இதெல்லாம் நாம் ஒரு சாரமாக சொல்கிறோம் வேதம்ங்கிறதான ஹோல் டெக்ஸ்ட் நம்முடைய சனாதன தர்மத்துக்கு ஆதாரமான நூல் ஒவ்வொரு மதத்துக்கு ஆதாரமான நூல் என்னன்னு கேட்டால் ஒவ்வொருத்தர் பைபிள் சொல்கிறார் அந்த மதக்காரா இன்னொருத்தர் வந்து குரான் சொல்கிறார் இன்னொருத்தர் வேறு ஏதோ சொல்கிறார் தமிழை கேட்டால் திருக்குறள்னு சொல்கிறான் தப்பே கிடையாது ஆனால் நம்ம மொத்தமாக பாரத மத பாரதத்தில் இருந்த சனாதன தர்மத்துக்கு ஆதாரமான நூல் என்னன்னு வேதம் இது நமக்கு வேதம்னு இதை சொல்ல தெரியாது ஆனால் வேதம் நாலு உருக்கு வேதம் யஜுர்வேதம் சமவேதம் எதுவோ சொல்லிட்டுருக்கான் இருந்தாலும் வேதம்னா என்ன அது என்ன சமாச்சாரம் வித்யாரண்ய சுவாமிகள் ஒரு வேடிக்கை பண்ணார் ரொம்ப பேருக்கு வேதாத்தியனமும் தெரியறதில்லை அதில் என்ன சொல்லிருக்குன்னு தெரியறதில்லை நீ யாருன்னா அதுவே சொல்ல தெரியல இந்த மாதிரிலாம் நம்ம மதம் போயின்ட்டு இருக்குங்கிறது அவர் கொஞ்ச நாள் முன்னாடி இவ்வளோ கண்டுபிடி காட்டாலும் ஒரு சமயம் வேடிக்கையாக சொல்கிறார் சதுர்வேத விதே தேயம் இது ஸ்ருத்வாஹ மூடதீஹி வேதாந்தத்தில் நானே பிரம்மன் நானே பிரம்மன்னு வெறுமையாவது வார்த்தையை சொல்லிண்டே சில பேர் இருந்துருக்கோம் இல்லையா இதில் உள்ள பூந்து அர்த்தம் தெரிஞ்சுக்காதவன் பிரம்ம வித்தியன்னு சொல்லவிடேன் பிரம்ம வித்தியன்னா என் பிரம்மன் ஞான நான் தான் பிரம்மன் தெரிஞ்சுக்கிறதுன்னா இப்படின்னா என்னச்சுப்போ இதுக்கு உதாரணம் சொல்கிறார் அது ப்ராக்டிக்கலாக நாம் அனுபவிக்கணும்
சதுர்வேத விதே தேயம். அங்கே ஒரு 500 பவுனில் ஒரு பெரிய தங்க கிரீடம் பண்ணி இதை ஒருத்தர் கொடுக்கறதுன்னு ராஜா தீர்மானம் பண்ணார். அவர் ராஜா என்ன அனௌன்ஸ் பண்ணார், 4 வேதமும் தெரிந்தவனுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற சென்ஸில் சதுர்வேத விதே, சதுரா வேதானு வேத்தி இது சதுர்வேத வித் தஸ்மை சதுர்வேத விதே தேயம் இது ஸ்ருத்வா. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டோன்னு ஒரு அம்பி எழுந்திருந்தாங்க, தைரியமான ஆள், மஹ்யம் தேஹி த்யுவாச்சா, எனக்கு கொடுத்துருங்கோ அந்த கிரீடத்தன்னு. சதுர்வேத விதே தேயம்னு சொல்கிறானே, நெய் நீ எனக்கு கொடுங்கிற என்ன, வேதாச்சத்வாரயித்யேவம் ஜானாம்யேவன சம்சயா, வேதங்கள் 4, ரிக்வேதம் யஜுர்வேதம் சமவேதம் அசர்வவேதம் எனக்கு தெரியும்னுக்கான். எனக்கு 4 வேதத்தினுடைய பேர் தெரியுமா, 4 வேதம் ஆரம்பித்தா சொல்வேன். சில பேர் போட்டுக்கிறதுனா எனக்கு 4 வேதம் வருங்கிறது, 6 சூத்திரம் பண்ணி வைக்க வருங்கிறது, அங்கே கேட்டால் ஏதாவது சசேமிரா. அது மாதிரி சப்தத்தில் மட்டும் இல்லாமல் அர்த்தத்தோடு தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷமான விஷயம். இந்த வேதத்திலேயே எல்லா இடமும் ரொம்ப உச்சத்தியாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ திடீர்னு நான் வரும்போது இந்த சதுர்ஹோத்திர மந்திரம் நடந்துட்டு இருந்தது. 82 பிரஸ்னங்கள் இருக்குது நம்ம கிருஷ்ண யஜுர்வேதத்தில், அசீதி துவயம் சம்மிதால 44, பிராமணத்தில் 38, 38 8, 8, 9, 25 +3 +10 மொத்தம் இது வச்சுக்கிறது. இந்த 10 சொல்லக்கூடிய உபனிஷத்தில் 8, 9, 7, 8, 9, 10, 7, 8, 9, 1 பண்ணிவிட்டால் 2 குறையும், 80 வரும். அந்த 80 கணக்கு வந்ததுன்னா மந்திர பிரச்சனை 2 பிரச்சனத்தை சேர்த்துக்கணும், அப்போ அசீதித்தேன் தமிழ் பாஷா நியாயத்தேகலோ அப்படி சொல்கிறது. 82 பிரச்சனங்கள் இதில் எங்கே எடுத்தாலும் உயர்ந்ததான மந்திரம், எதை சொன்னாலும் ரொம்ப நன்னாத்தான் இருக்குன்னாலும் இந்த அருணத்தில் 3வது பிரச்சனம் சதுர்ஹோத்ர சயனத்துக்கு உபயோகப்படக்கூடிய மந்திரங்கள். கம் அக்னிஞ்சனுதே சாவித்ரம் அக்னிஞ்சின் வானஹ, கம் அக்னிஞ்சனுதே நாஜிகேதம் அக்னிஞ்சின் வானஹ, கம் அக்னிஞ்சனுதே சாதுர்ஹோத்ரியமக்னிஞ்சின் வானஹ, கம் அக்னி. நான் நேற்றுக்கு முந்தா நாளே சொல்கிறேன், பலவிதமான யாகங்களில் சயனம்னு ஒரு யாகம். சயனம்னா அடுக்கி வைக்கிறது பறிக்கிறதுன்னு அர்த்தம். மேடையை கட்டி கல்லெல்லாம் வச்சு அது மேலே விசேஷமான ஒரு பிரயோகத்தில் சயனங்கள், அது சாவித்ர சயனம் நாச்சிகேத சயனம் வருஷம் சயனங்கள், அதில் சாதுர்ஹோத்ர சயனம்னு ஒன்று. இந்த சாதுர்ஹோத்ர சயனம்னா சதுர்ஹோத்ர மந்திரங்கள் இருக்குது, அதை வச்சு பண்ணக்கூடிய சயனம் அது. இந்த சயனத்தில் சதுர்ஹோத்ர மந்திரங்கள்னு இருக்கு. சதுர்ஹோத்ர மந்திரங்களுக்குள்ள பெருமையை 2வது அஷ்டகம், 2வது பிரச்சனம், 3வது பிரச்சனம் 2 வளவளா அளவளாவி பேசுறது. என்னென்ன மந்திரங்களை சொன்னால் என்ன கிடைக்கும், என்னென்ன கிடைக்கும். ஒருவருக்கு நல்ல படிப்பு இருக்குது, நல்ல குலம் இருக்குது, நல்ல இது இருக்குது,

மங்குஹ்யம் பிரம்மா யச்சதுர்ஹோதாரஹ. இதுல அத்தியனம் பண்றதுக்கா சில பேர் இருக்கா, சித்தி ஸ்ருக் சித்தமாஜ்யம் வாக்வேதி ஆதீதம் வரிஹி கேதோ அக்னி அப்படின்னு ஆரம்பிச்சு ஆறு அனுவாக்கங்கள் இருக்கு. அதுல வந்து ஷட்ஹோதாவுக்கு ரெண்டு இருக்கு. இந்த மந்திரங்களை சொல்லி பண்ண வேண்டியதான ஒரு கர்மான்னு வச்சு அந்த கர்மாவில் டீட்டெயிலாக நான் அதுக்கு போகலை. இப்போ இதை பல தினசான பிரயோகங்களுக்கு அது சதுர்ஹோதர் பண்ணால் என்ன சொர்க்காதி லோகம் வருங்கிறது அப்புறம் இருக்கணும். இதை ஜபத்தினாலேயே யோ எம் வித்வாகம் சையசோ நர்ச்சோதம் படிச்சிருக்கான் என்ன தெரிஞ்சிருக்கான், குடத்தில் ஏற்றின விளக்கு மாதிரி அவனுக்கு புகழே வல்ல. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இவன் பிரதம வர்ணத்தாராக இருக்கிறதுனால கவர்மெண்ட் அமைக்கியிருக்கலாம். அது எப்படியோ

பண்ணாலும் சித்திசுருக்கிலேருந்து ஆரம்பித்து சப்தஹோத்திர மந்திரம் வரைக்கும் உள்ள அனுவாகங்களை சொல்லுங்கோ பல்லதரம். பெரிய புண்ணியம் வரும். இதுக்கு ரெண்டாம் வருஷம் மூணாம் வருஷம் பூரா இந்த பலனே சொல்லியிருக்குன்னா தனித்தனியாக உள்ள பலன் அது. இன்னைக்கு இப்போ நான் வரும்போது அவள் அந்த பஞ்சாயத்து சொன்னதுனால அதை சொல்லணும்னு தோணுது. அந்த சதுர்ஹோத்திர மந்திரங்கள் ரொம்ப வசதி அப்படி சொல்லி தர்பஸ்தம்பம் கிரத்தா கையில் தர்ப்பையும் பிடிச்சிண்டு வச்சுட்டு சொன்னேலையானால் இவனுக்கு கிடுகிடுகிடுன்னு என்னென்ன கிடைக்கணுமோ என்ன புகழ் வரணுமோ அதனால் என்ன வருமோ எல்லாம் வருங்கிறார். எந்த டைரக்ஷனில் நாம் போனாலும் சர்வாகாஸ்மி திசகான்னு இந்தியாவில் மட்டும் இல்லை ஃபாரினில் போனாலும் ஜெயிக்கலான்னு என்னுடைய வியாக்கியானம். திசகா நசந்திவா விதேசேஷு சர்வசப்தஸ்ய சங்கோச்சம் வினா எதி உச்சதே அஸ்மை சதுர்ஹோத்ரு மாஹாத்மிய விதே ஏதே அயம் பாகா எத்யபி அர்த்தவாதா அதாபி அவாந்தர தாத்பரியம் சீக்கிரியத்தே சே நதோஷா. அப்போது இதை பற்றி சொல்லும்போது ஒரு இது ஸ்துதியாக சொல்லியிருந்தாலும் கூட அந்த ஸ்தோத்திரத்துலையும் கொஞ்சம் உண்மை இருக்கும். நேற்று விக்ஸை பற்றி சொன்னேன்னு இல்லையோ, விக்ஸு தடவினா அப்படியே பாறை பாறையாக இருக்கிறதான செலியெல்லாம் அப்படி கைண்டு அப்படின்னு போய்டுறது குழாயிலேருந்துன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் தடவினா எதமாவது இருக்கணும், மண்ணுமா இருந்தால் சொல்ல மாட்டான் புரியுது. அதனால் எப்போவுமே அந்த இதை நாம் எடுத்துக்கணும். இப்போ நான் ஆரம்பித்த அனுவாகத்தில் பிரம் ஹவை சதுர்ஹோதாரஹா இந்த சதுர்ஹோத்திர மந்திரங்கள் இருக்கே சாட்சாத் பரமாத்மஸ்வரூபம். இதிலிருந்து இந்த பரமாத்மாவிலேருந்து தான் யஜ்யங்கள்லாம் வருது, எல்லா உலகங்களும் வருது, யஜ்ஞ உபலட்சிதமான சொர்வமும் வருது அப்படிங்கிற பெருமையை தெரிஞ்சுக்கணும். அதோடு ஒரு ஸ்பெஷலான ஒரு நோகுன்னு சொல்லுவாள். ஒரு பெரிய வேலையை செய்யும்போது அதுக்கு நோகு தெரியுதுன்னா ஹவு டு ஒர்க் திஸ்ங்கிறது தான் நோகு. ஹவுங்கிறது நோ பண்ணால் நோகு. கையில் ஒரு ஸ்க்ரூ டிரைவரை கொடுத்து அந்த ஸ்க்ரூவை பிடுங்கன்னா ஹவு டு ஹேண்டில் திஸ்ன்னு தெரியணும். இப்போ போய் அந்த ஸ்க்ரூ டிரைவரை கொண்டு போய் வச்சு அங்கே ஒரு தட்டு தட்டினே இருந்தாலும் சுத்தில் மாதிரி ஹவு டு ஹேண்டில்ங்கிறது விஷயம். இதுக்கு தான் ஒரு குரு தேவை வேதாந்தத்தில். வேதாந்தம் இருக்குது, பாஷ்யம் இருக்குது, நீங்களே போய் படித்தேன்னா ஹவு டு ஹேண்டில்னு தெரியாது. அது எப்படி நாம் இதி கர்த்தவியதா பாகம் மீமாம்சா பூரயிஷ்யதி. அப்போ அது தெரியணும். அதுக்காக என்ன பண்ணுறார், இந்த சதுர்ஹோத்ர மந்திரங்களில் தசஹோதா சப்தஹோதா ஷட்ஹோதா பஞ்சஹோதா சதுர்ஹோதான்னு அஞ்சு. அந்த அதில் உள்ள விஷயங்கள் நாலு விஷயத்தை பேசுறது அஞ்சு விஷயத்தை பேசுறது. இது எல்லாத்துக்கும் சதுர்ஹோத்ர மந்திரம்னு பேர். மினிமத்தை வச்சு பேசியிருக்கு சதுர்ஹோத்ரிலேருந்து தசஹோத்ர வரைக்கும். இதை சாதாரணமாக எல்லா இடங்கள்லையும் ஜபங்களில் மகன்யாசம் ருத்ரன் தெரிஞ்ச லோகிகாலெலாம் கூட பிரம்மா ஆத்மன் மத சிருஜதா ததகாமயதா சமாத்மனா பத்யேயேதி அப்படிங்கிற அனுவாகம் என்ன சொல்கிறதுன்னா இந்த தசஹோத்ரு சப்தஹோத்ரு ஷட்ஹோத்ரு பஞ்சஹோத்ரு சதுர்ஹோத்ருன்னு அஞ்சு அனுவாக்கங்களில் சொல்கிற மந்திரங்களை அது ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னு ஒரு வேடிக்கை பண்ணிருக்கேன். இதெல்லாம் சூக்ஷமான விஷயத்துக்காக சொல்கிறேன். தசஹோதான்னு இருக்கக்கூடாதான், அது தசஹூதான்னு இருக்கணுமா. தம்பா ஏ தன் தசஹூதகம் சந்தம் தசஹோதே தியாச்சக்ஷதே பரோக்ஷேண பரோட்ச பிரியாயி தேவாஹ. இதில் லோக விஷயம் என்ன சொல்கிறதுங்கிறதையும் உடனே சொல்கிறேன். ஒரு பெரிய மனுஷாக இருக்கான்னா அவளை டைரெக்டான பேரை சொல்லி கூப்பிட்டா அவளுக்கு சந்தோஷமாக இருக்காது. கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி இங்கே வானா எனக்கு நல்லா இருக்காது. மகாமகோபாத்தியாய வாங்குவோங்கணும். இந்த மகாமாவது மகாமாவது உபநாமா அதே இது ஸ்தோத்திரம் பண்ணுறதுன்னா கவிக்குயிலே வாருங்கள் இல்லையா, சொல்லின் செல்வனே வாருங்கள். என்ன சொல்லாத செல்வனாவது இவருக்கு அந்த பேர் டைரக்டாக ஒட்டாத பரோட்சமாக அதை கொஞ்சம் மாற்றியாவது சொல்லணும். ஏன்னா தேவாகன்னா ஸ்டேட்டஸில் உள்ளவான்னு அர்த்தம். இப்போ யாரோ ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் இருக்காருன்னா அவர் பேரை சொல்லி மிஸ்டர் கம் அப்படின்னா கர்ணத் தரையும் அவருக்கு எவ்வளவோ புரோட்டோக்கால் அது இது திரவிடலாம் இருக்குது. கையை ரெண்டு பேர் பிடிச்சி காலை ரெண்டு பேர் பிடிச்சி ஏற்றி இறக்கி இதெல்லாம் வேதனை நிறைய சொல்கிறது. அங்கே பிரம்மாத்மன் வத சஜிதான் ததகாமயதா சமாத்மனா பத்தியை ஏற்றியில் அந்த அஞ்சு பிள்ளைகளை பெற்றாராம். ஒரு பையனை ஏ அம்பிங்க வாங்கினாராம். ஒரு தரம் கூப்பிட்டா இதில் நீங்கள் வேறு விதமாக எடுத்துக்கூடாது. ஒரு தரம் கூப்பிட்டார், ரெண்டு தரம் கூப்பிட்டார், மூணு தரம் ஆத்மன் ஆத்மன் நித்யாமந்திரயதா தஸ்மை தசமகம் ஹோத பிரத்யஷ்ணோத் பத்து தரம் கூப்பிட்டான்னு அந்த பையன் வந்தானா.
தசமம்னா பத்தாவது தடவை ஹூதா ஆஹூதா பிரத்யக்ஷம்.

0: என்னப்பான்னு கேட்டாங்க. எப்படி அப்போ நீங்கள்லாம் பத்து தூரம் கூப்பிட்ற வரைக்கும் சும்மா இருக்கணும்னு அர்த்தமாக தான் இங்கே சரிங்களா? ராமாயணத்தில் எவ்வளோ கேரக்டரை பற்றி பேசியிருக்கு. சகுனி கூனி இருக்கா, நேற்றுக்கு சகுனியை கேட்டால் இந்த கூனி இருக்கா, சூர்பனகை இருக்கா, மந்தோதரி இருக்கா, ஏகாட்சி, ஏகமுகி, அஸ்வமுகி, கோமுகி, பாதமுகி இருக்கா, கும்பகர்ணா இருக்கான், புரியல, வாலி இருக்கான், சுக்ரீவர் இருக்கா, ராமர் இருக்கார், எல்லாத்தையும் சேர்த்து தான் அது இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு சொல்கிறது, எப்படி இருக்கப்படாதுங்கிறதுக்கு சொல்கிறது. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், கர்த்தவியம் அகர்த்தவியம் உபயம் போதையதி இயது ததேவ சாகித்யம். ராமாதிபத் வர்த்தித்தவியம் நொத்து ராவணாதிபம். ஆனால் இதில் ஒரு கற்பனையாக சொல்கிறது, பத்து தரம் கூப்பிட்டோன்னு வந்தான்னா அவனுக்கு தசஹூதகான்னு பேர் இல்லையா, 10 times கால்டு. ரொம்ப பெரிய மனுஷாலாக இருந்தால் நீங்கள் பத்து தூரம் கூப்பிட்டா தான் அவர் காலே கிடைக்கும். ஏன்னா அவர் எவ்வளோ பிஸியாக இருக்கார், ரொம்ப பெரியவர்னு அர்த்தம். மிஸ் காலில் பண்ணுவார்னா பண்ணுறாரா பண்ணலையான்னு சொல்ல முடியாது, அவருக்கு ஏகப்பட்ட மிஸ் கால் இருக்கு. மிஸ்டு கால், மிஸ் கால்னா எம்ஆர்எஸ்சி, அப்படி மிஸ்ஸஸ்னு அர்த்தம். அது மிஸ்ஸுன்னாக்கா கல்யாணம் ஆகாத பொண்களுக்கு ஓதா மோதைவான்னு எந்த டிக்ஷனரியில் பார்த்தாலும் கிடைக்கவே கிடைக்காது. ஓம் அத ஆமோதா ஏவ பேஷ், எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ சொல்லே இருக்கணும். சில பேர் நன்னா பாடும்போது சுபாஷ் சுபாஷ் சொல்லே இருக்கக்கூடாது, அவன் புடு புடு புடு புடு புடுன்னு முதங்க அடிக்கிறச்சே இந்த பாட்டுக்காரன் சுபாஷ்னு சொல்லணும், அப்போ தான் அந்த வயலுக்கு அடிப்பு ஜாஸ்தியாகும், புரியுறதோ இல்லையோ. ஆனால் இவன் பாடுறச்சே அவன் சுபாஷ் சொல்லக்கூடாது, அது பைத்தியகார்த்தனும். மேல் ஆசாமி பாடுறவன் தானே முக்கியம், இதில் எனக்கு ரொம்ப சங்கீதத்தை தெரியாது, இதெல்லாம் நானாக கண்டுபிடிச்சிக்கிறது. வயலின் இருக்கான் வர்க்கான் வர்க்கான் தனியாக வருத்தம் அவளுக்கு விடுவான் கடைசியில் பாட்டில். இந்த பெரிய இப்படி இப்படி தாளம் போட்டுனே இருந்து ரொம்ப ஹை பிச்சர் சபாஷ்னு சொல்லணும். யார் மெயின் பாடகர், மெயின் பாடகர் ஜோரா ஆனந்த பைரவி பாட்டு கழிச்சு இவன் சபாஷன் வயலில் நிறுத்தி சொன்னான்னா அரைஞ்சு போடுவான் அரைஞ்சு, அந்த குரலுக்கு நடைபெற எதுவும் பேசப்படாது. அப்போது ஒருத்தருக்கு நாம் அப்ரிசியேஷன் வார்த்தை சொல்லணும்னா நடந்துட்டுருக்கச்சு ஒரு ஜங்ஜரில் சொல்லணும், ஒரு தினம் சொல்லலாம் ரெண்டு தினம் சொல்லலாம். ஆனால் வேதம் ஒரு ஒருவருக்கு முடிஞ்ச உடனேயும் 1 hour இவர் கிட்டத்தட்ட 200 times ஓ தாமோதைவா ஆனால் நடந்து பார்க்கப்படாது. இந்த வார்த்தை முடியச்சு ஓ தாமோதைவா, ஓ தாமோதைவா பேஷ் ரொம்ப நல்லது, இன்னும் ஓம் நல்லது ரொம்ப நல்லது, இன்னும் அதான் இன்னும் மேலே சொல்லுங்கன்னு அர்த்தம். நிறுத்தி விடப்படாது உடனே, சந்தோஷம்னு நிறுத்தி விடுறதா, சந்தோஷம்னு சொன்னோன்னா பாட்டு நின்று போச்சு. எங்கே தெரியுமோ, இமயமலையில் பார்வதியினுடைய சந்நிதியில் பரமேஸ்வரனுடைய பாட்டை பாடிட்டே இருக்கா சரஸ்வதி. விபஞ்சா காயந்தி விவிதம் அபதானம் பசுபதே துவயாரத்தே பக்தும் சலித சிரசா சாதுவச்சனே ததியைர் மாதுரியைரபலபித தந்திரி கலரவாம் நிஜாம் வீணாம் வாணி நிச்சுலயதி சோலேனிருத்தம். ஆதிசங்கர் அம்பாளுடைய குரலினுடைய இனிமையை வர்ணிக்கிற இடம் அது. அதுக்காக ஒரு பெரிய ஒரு இமேஜினேஷன் ஒரு உத்பிரேட்ச பண்ணுறாரு, ஒரு கதை சொல்கிறார். இந்த விவாதத்தில் எப்போதுமே கச்சேரி கச்சேரி நடந்துட்டுருக்கும். பரமேஸ்வரன் ரொம்ப ஐஸ்வர்யம் உள்ள அவரில் தினமும் கச்சேரி, 365 நாள் கச்சேரி. கச்சேரி யார் பாடுறாருன்னா இப்போ யாரோ ஒருத்தர் எக்ஸ் ஒய் இதெல்லாம் விட்டுங்க, ஏன்னா நான் எதாவது சொன்னால் அவன் எங்கள் கொச்சுன்னு கிளப்புறோம். இவாள்லாம் இல்லை, சரஸ்வதியே பாடுறான், சரஸ்வதி பாடவும் பாடுறா, வீணையும் வாசிக்கிறான், ஒரே ஆசாமி சரஸ்வதி வீணை வாசிச்சுன்னு பாடி பாடின்ட்டுருக்கா. இந்த பாட்டு பாடும்போது ஸ்லிப்பெல்லாம் கொடுத்தனுப்பான், இப்போ இந்த பாடு அது பாடுன்னு. இங்கே என்னன்னு கேட்டால் பார்வதி ஒரு ஸ்லிப்பு பர்மனெண்ட்டாக கொடுத்துருக்கான், அதுக்கு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் பேர், எஸ்ஐ பேங்க்கில் கொடுத்துட வேண்டியது, 1st, 1st இந்த இன்ஸ்டியூஷனுக்கு 10,000 அனுப்பிச்சிட வேண்டியதுன்னு கொடுத்துருப்போம் அந்த பேங்க்கில். இவெல்லாம் கொடுத்துருக்கா வேதபாட நிதி ட்ரஸ்ட்டு, வேதரட்ச நிதி ட்ரஸ்ட்லாம் வந்து நம்ம பெரியவா சொன்ன இன்ஸ்டியூஷனில் பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று ஆரம்பித்து 65 மேலே உள்ள வாழ்க்கலாம் போயின்ட்டுருக்கு. இது ஒன்று இவன் மாதம் மாதம் இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த அட்ரஸுக்கு 3rd ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு பண்ணிட்டுருக்கான். அவர் போயிட்டார்னா இங்கே தெரிவிக்கணும், அது வேறு விஷயம். அதுபோல் என்ன ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியுமோ, எந்த பாட்டும் பாடப்படாது, எங்கள் ஆத்துக்காரர் பெருமையை தான் பாடணும், என் பெருமையை பாடப்படாதுன்ட்டு அதுதான் முக்கியம் அங்கே. இது சௌந்தர்யே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஏன்னா சௌந்தர்யம் இப்போ எல்லாருக்கும் ரொம்ப அத்துப்படியாக இருக்குது. இதில் முதல் ஸ்லோகம் எல்லாருக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது பெண்களுக்கு, ஏன்னா சிவனுக்கு சக்தி இல்லைன்னா காரணம் பிரயோஜனம் இல்லைன்னு இருக்குது, மாமி இல்லைன்னா மாமா பிரயோஜனம் இல்லைன்னா மாமிக்கு சந்தோஷம். சிவசக்தியா, இதுக்கு ஒரு பெரியவா கதையோ நிறுத்தி போடுறேன். சிவசக்தியா யுக்தோ எதிபவரி சக்த பிரபவிதும் நச்சே தேவம் தேவோ நகலு குசல ஸ்பந்தித்தும் அபி அத்தஸ்துவாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதி விரபி பிரணந்தும் ஸ்தோதும் வா கதம் அகிருத புண்ணிய பிரபவதி அப்படின்னு. இந்த பெட்டர் ஹாஃப் இல்லைன்னா அந்த மாமாவால் ஒன்றும் பண்ண முடியாது, அச்சய கூட முடியாது. அது என்னவோ வாஸ்தவம் தான். இப்போ இல்லைன்னா நம்மக்கு டிஃபன் பண்ண தெரியுமா, சாப்பாடு பண்ண தெரியுமா, கை சுட்டுன்னு நிப்பன் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, பூவா கிடைக்காது பழைய காலத்தில் சொல். அதனால் இவ இல்லைன்னா அவளால் வாழ முடியாதுன்னா இது பெண்கள்னா அப்படி மேலே பார்த்தா. நான் சொன்னேன் இந்த ஸ்லோகத்துக்கு வாங்கோ, இதையும் கவனிங்கோ, மீடியமாக இருக்கும். இந்த ஸ்லோகத்தில் பாட்டு பாடணும்னா அம்பாள் தன்னை பற்றி என்ன பேசுன்னு சொல்லணும், தற்புகழ்ச்சி தானே பண்ணணும், அது கிடையாது. என்ன சொன்னார், விவிதம் அபதானம் பசுபதேஹே, எங்கள் ஆத்துக்காரர் பண்ண 64 லீலைகள் இருக்கு இல்லையா, அதில் ஒவ்வொரு லீலையை பற்றின ஸ்லோகங்களை தான் நீ பாடணுமே விழி வேற ஒன்றும் பாடப்படாதுன்னு சொல்லிட்டாலும். யார் சொல்கிறா? பார்வதி. யார்கிட்ட சொல்கிறா? சரஸ்வதி. நீங்கள் பார்த்தீங்களன்னா இந்த ஸ்லோகத்தில் இருக்கு, விபஞ்சா காயந்தி விவிதம் அபதானம் பசுபதேஹே துவயா. முதல் நாளைக்கு கச்சேரி நடந்தபோது அது வேறொரு தின்ஸ். இவன் என்ன பண்ணா, கச்சேரி நடுப்புற ஒரு சவுண்டு கொடுத்தா டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்கிறதுக்காக. இப்போது நான் உபன்யாசம் படித்து பல பேர் பேசினா சைலன்ஸ் சைலன்ஸ்னு நீங்கள் கத்தக்கூடாது, கிட்டே போய் இப்படி இப்படிங்கணும். நீங்கள் சைலன்ஸுங்கிறது எனக்கு பெரிய இடைஞ்சலாகிடுமோ இல்லையா, இது ஒரு பெரிய விஷயம். ஒரு இடத்துல ஒரு சபைக்கு போயிருந்தேன், ஓங்காரானந்தா யாகம் நடந்துகிட்டே இருந்தது, அங்கே உபன்யாசம் பண்ணிகிட்டு இருந்தோம், யாரோ பேச ஆரம்பித்தா ரெண்டு மூணு பையன் ஒரு இதை எடுத்துன்னு வந்தோம் குச்சியில் பேப்பரை எழுதி, சைலன்ஸ் ப்ளீஸ் அதை காட்டினே போகிறான். இவன் சைலன்ஸ் பண்ணி வாயால் சொன்னால் நீங்கள் மட்டும் கத்தலாமான்டுவான். பெரிய ப்ராப்ளம் என்ன, அது நீ நிறுத்துறான்னா நீ நிறுத்துறாங்கிறான், முதல் நீ நிறுத்துறான்னா நீ நிறுத்துறாங்கிறான். அதனால முதல் என்ன பண்ணா, இந்த அம்மா குணத்காரைஹி மண்டையை மட்டும் ஆட்டினா, அது தப்பு இல்லையா, நான் என்ன சொல்லுவேன், மண்டே ஆட்டணுமோ வேண்டாமாங்கன்னா, நல்லா இருந்தோம் நல்லா இல்லையோ ஆட்டணும் ஒருதுன்னு சார், அப்போ தான் எனக்கு உற்சாகம் இருக்கும். அதனால் இப்படி இப்படின்னாலாம் இப்படி இப்படின்னா அது பார்த்தா இருந்தது சில பேர் ஷாம்பு வேணுமா வேண்டாமான்னு வேணும் வேண்டான்னு சொன்ன இப்படி இப்படி கை காட்டுவான், ஓ போட்டு போடுவான், என் வாய் என்ன பண்ணுறதுன்னு கேட்பான். அதுபோல் முதல் நாள் பாட்டில் இதுக்கு முந்தின ஸ்லோகத்தில் குணத்காரைகிங்கிறார், அப்போ காதில் இது போட்டுன்னு முத்து ஜெமிக்கி போட்டு அது எப்படின்னா டை டைன்னு அடிக்கிறது, புரியல. இவ சலித சிரச அந்த குணத்காரைகி பிரதிவச்சனம் ஆச்சஷ்ட இவத்தேன்னு இருக்கு முந்தின ஸ்லோகம், பிரதிவச்சனம் ஆச்சஷ்ட இவத்தே. அப்போ பாடுற பாட்டுக்கு சபாஷ்னு பதில் சொன்ன மாதிரி ஆகிடுது, இது இட்டிங்னு, இது இட்டிங்னா ரொம்ப சந்தோஷம்னு சொல்கிறது நீங்கள் வச்சுக்கணும். நம்ம அது குழந்தைகள் சில சமயம் எழுத ஆரம்பித்தோம் லெட்டர் எழுதும், அப்பா இது இன்னும் லெட்டர் எழுதி பழக்கம், ஏதோ கிருக்கும் தாத்தாவுக்கு நமஸ்காரம்னு எழுதிருக்குன்னு பண்ணுவேன், ஒன்றும் இருக்காது ஷார்ட் ஹேண்ட் மாதிரி இருக்கும். அதை கிரிக்கணும்னா நம்ம பேரணும் இல்லையோ, என்ன அழகாக எழுதியிருப்பார், அடுத்த ஆத்து குழந்தை நன்னாவே எழுதியிருக்கும், மூஞ்சப்பார் நன்னாவே இல்லை, இதான் நமக்கு. நம்மாத்து குழந்தை பேமாளம் மாதிரி இருந்தாலும் மன்மதம் மாதிரி இருக்கும், அடுத்தாத்து குழந்தை ரத்தி மாதிரி இருந்தாலும் மூஞ்சப்பார் பிரம்மஹத்தி மாதிரி இருக்கு, இதுதான் ராகத்வேஷங்கள், இதுதான் ஒழியணும் முதல்ல. அப்போது முதல் நாளைக்கு இதுலேருந்து ஒன்று என்ன தெரியுதுன்னா, காதில் ஏதோ ஒன்று போட்டுக்கணும் இதெல்லாம் உண்டுங்கிறது தெரியுது. இன்னொரு இடத்துல என்ன தெரியுது, சௌந்தர் லஹரியிலேருந்து தர்மசாஸ்திரம் நான் சொல்கிறேன், மூக்குத்தி கட்டாயம் போட்டுக்கணும் ஸ்திரீகள்னு சௌந்தர் லஹரியில் இருக்குது. இப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கலையா, எங்கே இருக்குது சொல்லுங்கன்னா, அவன் மூக்கை வர்ணிக்கிறார், தேர் இஸ் நோ போயட் who describes nose as மூங்கல் பாம்பூ ட்ரீ. என்ன அநியாயம் சார் இது, ஆச்சாரியால் வர்ணிக்கிறார் அம்பாளுடைய மூக்கு எப்படி இருக்கு, மூங்கல் மாதிரி இருக்கு. அப்போ பரமேஸ்வரன் எப்படி கிட்ட போவார்னா, அது வேறு விஷயம், மூங்கல் கிட்ட பண்ணது குத்துமே, அப்படி அர்த்தம் இல்லை. நாசாவம்சா அசௌ நாசாவம்சா, நாசாவம்சம் இல்லை, நாசான்னா மூக்குக்கு பேர், நாசான்னா நாசம், அசௌ நாசா வம்சா, இந்த உன்னுடைய மூக்காகிற வம்சகான்னா மூங்கல் இருக்கு. என்ன சார் மூக்கை போய் மூங்கல் மூ மூ மு மூன்னு இருக்கு, மூக்கு மூங்கல், இந்த நல்ல மூங்கல்ல உள்ளுக்குள்ள முத்துக்கள் இருக்குமா. உடனே நீங்கள் மூங்கல்லாம் வாங்கி எல்லாத்தையும் உடச்சி பார்த்துட்டுருக்காங்க இப்போ, இதெல்லாம் பழைய கால சமாச்சாரம். யானையினுடைய தலையில் பெரிய ரத்னங்கள் இருக்கும், நாகப்பாம்புனுடைய தலையில் நாகரத்னம் இருக்கும், இதெல்லாம் சொல்லியிருக்கா அந்த காலத்தில். இப்போ எல்லாமே ஏன் மறைஞ்சு போச்சுன்னா, இவன் ஒரு பாம்பையும் உயிரோடு வைக்க மாட்டான்னு எல்லாத்தையும் அடித்து கொண்டுடுவான். மேருமலைன்னு தங்கமலை இருந்ததாக புஸ்தகங்கள்லாம் இருக்குது, இப்போ ஏன் காணும்னா அந்த மலையே காலி பண்ணிடுவனே, இவன் இருக்கடிச்சே ஒன்றும் வைக்க முடியாதுங்க. இப்போ பேசாமல் இங்கே வெள்ளித்தட்டெலாம் போட்டு வைக்கலான்னு யாரும் எடுத்துன்னு போகாமல் தானே போடலாம், அதுக்கு ரெண்டாயிரத்துன்னு போட்டு என்ன பண்ணுறது, என்ன பிளாஸ்டிக் தட்டாது. அதனால் அசோனாசா வம்சஹான் எப்படி தெரியறதுன்னார், அந்த மூங்கலுக்குள்ள ஏகப்பட்ட முத்துக்கள் இருக்கு, அது ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகி இந்த பக்கம் ஒன்று வெளியில் வந்திருக்கு, ஆகையினால தான் நீ முத்து மூக்குத்தி போட்டுருக்கேங்கிறார். முத்தால் மூக்குத்தி போட்டுக்கணும். இது அம்பாளை வர்ணிக்கையில் சொன்னால் இதில் பல விஷயங்கள் இருக்கு, ரொம்ப சொல்லவும் இல்லை சொல்லவும் இல்லை. இதுக்கப்புறம் லேடிஸுடைய சில தர்மங்களை அஸ்தமிச்சும் ஆரம்பிக்கிறேன்னா, இப்போ எதுக்காக சொல்ல வந்து முதல் நாள் அந்த முத்து அங்கே இருக்குது, இங்கே காதில் போட்டுக்கணும், காது மூக்கெல்லாம் போட்டுக்கணும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளிசிட்டிங்கிறது, ரெண்டையும் கட்டி விடுறது ரொம்ப பேராத்தில் ரொம்ப ஸ்டைலில் என்னாச்சு, தாலியும் கட்டி விட்டான், என்ன சார் சூப்பர் ஸ்டிஷனுங்கிறான். எனக்கு தெரிஞ்ச ஒரு முப்பே அதையும் கட்டி வச்சுட்டான். கேட்டால் சிம்பிளிசிட்டிங்கிறான், ஏதாவது கேட்டால் அது ஒன்றும் சொல்ல வேண்டியது, ஒன்று கேட்டால் ஒன்று சொல்கிறதுன்னு தான் நம்ம பதிலே. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அவன் மூக்குத்தி டிக் டிக்னு ஆடித்தான். முதல் நாளைக்கு சரின்னு முடிஞ்சு போச்சு, கச்சேரி முழுக்க முடிஞ்சு 3 மணி நேரம் எழுந்து போட்டா. ரெண்டாம் நாளைக்கு இவளுக்கே என்ன தோணித்து, என்னதான் இருந்தாலும் வாயால் ஒரு வார்த்தை சொன்னாலே பார்த்தீங்களா சபாஷன் அப்படின்னு சரஸ்வதி நினச்சி போலவும் நினச்சின்னு இவளுக்கு ஒரு குறுத்தல் எல்லாமே. அப்போ நினச்சி போலவும் நம்ம நினச்சிக்கிறது பலது சரியாக இருக்கும் பலது சரியாக இருக்காது. மறுநாள் என்ன பண்ணால், துவயாரத்தே பக்தும் சலித சிரசா, தலையும் ஆட்டினாளாம். பேஷனா என்ன இது, இல்லை என்ன உபன்யாசம் பண்ணிச்சு பேஷம் சொன்னேன், பேஷ் அப்படியே சொல்லுவது அப்படின்னா சொல்லணும். சலித சிரசா, வேதம் சொல்லி கொடுக்குறது, சலையும் ஆட்டணும் சபா, என்ன என்ன என்ன பஜ்ஜி சார் என்ன வடை சார் அப்படி சொல்லணும், தலைகளையும் ஆட்டிண்டு சலித சிரசா தலையும் ஆட்டிண்டு சாது, சாதுன்னா குட், பேஷ் சபாஷ். இதெல்லாம் சபாஷனா என்ன அர்த்தம்னா, என்கிட்ட போய் டிக்ஷனரி எடுத்துருவாங்க சபாஷனா என்னென்ன, சபாஷனா எக்ஸ்கிளமேட்டரி வேர்ட் சொன்னாலாம் சாது வச்சனே. கச்சேரியை நிறுத்தி வீணையை மூடி உடனே கட கட கட கடன்னு எடுத்து அந்த உரைக்குள்ளே போட்டு எழுந்திருக்க ஆரம்பிச்சுட்டாலாம் சரஸ்வதி. என்ன சார் என்னாச்சு திடீர்னு தேள் கொட்டித்தான் என்னாச்சு, சாது அப்படின்னு ரெண்டு எழுத்து அம்பாளுடைய வாக்கிலேருந்து வந்த உடனே அந்த இனிமையை பார்த்ததுக்கப்புறம் நம்ம வீணாநாதன் எடுபடாதுன்னு கிளம்பிட்டாலாம். என்ன என்ன ஒரு கவி, துயாரத்தே பக்தும் சலித, இதுதான் அத்வைத பாஷ்யம் எழுதின சங்கரர் எழுதியிருக்கார். சங்கரர் எழுதினாரா இல்லையா அந்த சர்ச்சை வேற, மத்தூரில் வச்சுப்போம். சங்கரர் எழுதினார்னு வச்சுண்டா ஒரு பெருமை, சிவானந்தில் சங்கரர் எழுதினார்னு வச்சுண்டா ஒரு பெருமை. சலித சிரசா பகவா கிரந்தாக தைஹி லிகிதாவா நவா இத்தத்திர மத்தூர் விஷய இத்தரேஷாம் விஷயச்ச சர்ச்சாக சந்தி அந்யோ விஷய வாக்கியார்த்த சபாயம். அதுதான் உபன்யாச கால வர்த்ததேன்னு சொல்லணும் இல்லையா, அதுக்காக பாடு உமக்கு நமக்கும் உள்ள கனெக்ஷனை தெரிவிச்சுக்கிறேங்க. என்ன பண்ணான், ததீயாபிர் தொதீயாபிர் வாக்பி தொதீயர் மா ததீயர் மாதுரியைஹி சாதுன்னு ரெண்டு எழுத்த கேட்ட காது இந்த வீணையினுடைய மாதுரியம் கேட்க முடியாதுன்னு நினைச்சு கட கட கடன்னு சோலேன, சோளம்னா வஸ்திரம், அந்த உரை உரையில போட்டு முடிவிட்டாலும் இது ஆபத்தா முடிஞ்சு போச்சு. இதுக்காக சொல்லுவேன், ஒரு அப்ரிசியேஷன் வேர்டுங்கிறது அம்பாலும் பண்ணியிருக்கா. அதுபோல இந்த பிரதிகரம் பிரதிகரனா தீல ஓ தாமோத இவா ஓம தாமோத இவா எப்ப சொல்லணும் பங்கச்சுவலா, அவர் அந்த இருக்கு முடிஞ்சு இன்னொரு இருக்கு ஆரம்பிக்கிறச்சே சொல்லணும் அப்படிங்கிறதா சொல்றார். இதே போல ஒவ்வொன்றும் அந்த சாமி தேனி மந்திரங்கள் எல்லாம் உன்னை முடிச்சு உன்னை சேர்க்கணும், இதை சேர்க்கணும். ஏன்னாக்கா இந்தியன் பங்க்சுவாலிட்டின்னு கேலி பண்ண முடியாது. இந்தியன் போலன்னு இப்போ கேள்வி பண்ண முடியாது, நம்முடைய எக்கனாமிக்கும் ஆயிடுது, நம்முடைய ஆச்சார விவகாரங்களும் ஆயிடுது. ஆனால் இதெல்லாம் தான் பெஸ்ட்டாக ஐடியெல்லாம் இருந்தது, அதை திருப்பி கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த முயற்சியெல்லாம் பண்ணிட்டுருக்கோம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் shaivam.org அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு வேத சிவாகமங்கள் போர் அறிமுகம். வழங்குபவர் திருவிடை மருது. சிவாகம ரத்தினம் சிவஸ்ரீ க சாம்பசிவ சிவாச்சாரிய அவர்கள் திருச்சிற்றம்பலம்.
3: அப்ப திருக்குறளுடைய பயன்தான் என்ன? இந்த இதுல சொல்லப்பட்டிருக்கின்ற மந்திரங்கிறத பார்த்தோம், உபதேசம்ங்கிறத பார்த்தோம் ஆகமங்கள்ல. அதனால அந்த மந்திரம்ங்கிறது என்ன அப்படின்னா, திருவள்ளுவர் என்ன சொல்றாரு மந்திரங்கிறதுக்கு? திருவள்ளுவர் அழகா சொல்றாரு என்னன்னு கேட்டா, நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். அவர் சொல்றதுக்கு முன்னாடி தொல்காப்பியர் என்ன சொல்றார், நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கலந்த மறைமொழி தானே மந்திரம் என்ற. அப்ப நிறைமொழி மாந்தருங்கிறது யாரு? நிறைமொழி மாந்தருங்கிறவர் பெரும்பாலானவர் என்ன எழுதியிருக்காங்கன்னா, ரொம்ப சிறந்த சான்றோர்கள், இறந்த புலவர்கள் அப்படியே எழுதியிருக்காங்க. ஆனால் நம்ம எதை சொல்லணும்னா, அவங்க எல்லாமே ஒன்றும் நூலறிவராக இருப்பாங்க இல்லையே. அப்போ நிறைமொழி யாரால் சொல்ல முடியும் அப்படின்னா, எல்லாம் வல்லவரால் தான் சொல்ல முடியும், என் குணத்தானால் தான் சொல்ல முடியும். ஆக அது யாருன்னா இறைவன். அப்போ இறைவன் சொன்ன மொழி தான் மந்திரம் அல்லவா? நிறைமொழி மாந்தர் ஆணையர் கிளர்ந்த, அப்படியே வருமான அவருக்குள்ளே கிளர்ந்த மறைமொழி தானே மந்திரம் என்ப அப்படின்னு. அதனால் இப்போ இவ்வாறெல்லாம் சிறப்பாக உள்ள இந்த விஷயங்களையெல்லாம் நாம் காணும் பொழுது, கேட்கும் பொழுது, படிக்கும் பொழுது நமக்கு தோன்றுகின்ற விஷயங்கள், நாம் இன்று வைத்திருக்கக்கூடிய சைவாகமங்கள் 28 தான், வடமொழியில் இருக்கக்கூடிய ஆகமங்கள் தான் நமக்கு மூலாகமங்கள். அவள் வடமொழியில் இருக்கிறது என்பதற்காக தமிழ் உலகமாகிய நாம் அவற்றை வெடுத்தோம் என்று சொன்னால், நம்மிடமில்ல ஒரு உயர்ந்த நட்பொருளை நாம் இழப்பவர்கள் ஆவோம் அப்படிங்கிறது இதன் மூலமாக சொல்லப்படுகிறது. அப்புறம் திருக்குறள் வேத நான்கின் மெய்ப்பொருள் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. இதை வந்து எழுதியவர் வந்து இலங்கையில் இருந்த அச்சுவேலிங்கிற பகுதியில் குமாரசாமி சிவாச்சாரியார்னு குறுக்கள்னு விட்டார், அவர் எழுதியிருக்கார். இதுக்கு வேத ஆகம நிரூபணம்னு பெரிய இது ரெண்டு தொகுப்புகளாக இருக்குது. இது அந்த காலத்தில் இதே மாதிரி ஒரு பிரச்சனை ஸ்ரீலங்காவில் ஏற்பட்ட பொழுது அங்கே செய்திருக்காங்க. நம்ம இதில் திருச்சியில் இருந்த சாம்பசிவம் பிள்ளைங்கிற ஒரு பெரியவர் அழகாக நான்முறை வேத விளக்க ஆராய்ச்சி நூல் ஒன்று எழுதியிருக்கார், அதை பார்க்கலாம். இதுமாதிரி நிறையா நூல்கள்லாம் இருக்குது, வந்திருக்கு, நாம் தான் தேடி சென்று படிக்க வேண்டும். ஆம் என்பது ஆமே, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவார் கம்பர். இது மாதிரி இல்லை, உண்டுன்னா உண்டு, இல்லைன்னா இல்லை, கடவுளாக இருந்தாலும் அதுதான். நீங்கள் தான் அதை புரிஞ்சு நம்பணும். இல்லைன்னு சொன்னால் சலமிலன் சங்கரன் சார்ந்தவர் கல்லார் திருமுறையில், நாம் தான் அவர் சலமிலன், அவர் வந்து சலமில்லாதவர் இறைவன், அவருடைய நன்பயனை நாம் பெற வேண்டும்னா நாம் தான் சென்று அவரை அடைய வேண்டும் இல்லைவா? ஆகையினால செய்யாமொழிக்கும், செய்யாமொழி அப்படின்னா என்ன, செய்யப்படாத ஒரு மொழி, தானாகவே தோன்றிய மொழி என்று அர்த்தம். அதுக்கு கொள்ளார் இணைய மலர்ன்னு சொல்கிறது மாதிரி மெய்கண்டாரில் தானாகவே சொல்லப்பட்டது, தானாகவே உண்டானவர் கொள்ளார் பிள்ளையார்ன்னு சொல்லுவாங்க, செதுக்கப்படாத விநாயகர் அப்படின்னு. இது மாதிரி தானாகவே தோன்றியதுன்னா செய்யாமொழின்னு அர்த்தம், அது வேதம். இறைவன்ட்ட தானாகவே கிளர்ந்தது இல்லையா, கிளர்ந்த மறைமொழி. ஆகவே செய்யாமொழிக்கும் திருவள்ளுவர் மொழிந்த பொய்யாமொழிக்கும் பொருள் ஒன்றே. இதை சொன்னவர் வெள்ளி வீதியாருங்கிறவர், திருவள்ளுவருடைய குறளினுடைய பெருமையை சொல்லும் பொழுது. வண்ணக்கஞ்சாந்தனார் அப்படிங்கிறவர் ஆரியம் அப்படிங்கிற நூலில் என்ன சொல்கிறாருன்னா, ஆரியம் வேதமுடைத்து தமிழ் திருவள்ளுவர் ஓது குரட்பா உடைத்து அப்படிங்கிறார். ஆரியம் வேதம் உடைத்தான், அப்போ வேதங்கள் ஆரியத்தில் இருந்ததுன்னு அவர் சொல்லிவிடுறார் வண்ணக்காஞ்சாத்தனாருங்கிறவர். ஆரியம் வேதமுடைத்து தமிழ் திருவள்ளுவர் ஓது குரட்பா உடைத்து அப்படி. இதை விட அழகாக யாராவது சொல்ல முடியுமா? உக்ரப்பெருவெழுதியார் அவர் சொல்கிறார், நான்மறையின் மெய்ப்பொருளை முப்பொருளான் நான்முகத்தோன் தான் மறைந்து வள்ளுவனாய் தந்துரைத்த நூன்முறையை. நான்முகன் நான் செய்த வேதத்தோட இதை நம்ம சொன்னோம், இதே நான்முகன் செய்தான்னு வருது அப்படின்னு கேட்டால், பிரம்மா படைத்தார் இந்த வேதங்கள்லாம் இல்லை, அருளப்பட்டு இறைவனால் அருளப்பட்டு வருகின்ற வழியில் அது சக்தியின் மூலமாக விஷ்ணுவையும், விஷ்ணுவின் மூலமாக பிரம்மனையும், பிரம்மன் மூலமாக ரிஷிகளையும் அடைந்தது. அதனால பிரம்மன் சொன்னான் அந்த வழியை, அந்த வழியாக அது வந்ததுனால அவனும் சொன்னான். அப்படி நான்முகனாகிய பிரமணம் சொன்னதுனாலே அந்த நான் மறைத்து வள்ளுவனாய் தான் உரைத்த நூன்முறையை, தான் மறைத்து வள்ளுவனாய் தான் உரைத்த நூன்முறைங்கிறார். அந்த நான் மறைத்தோன் தான் மறைத்து அந்த மறையை வள்ளுவனார் தந்துரைத்த நூன்முறைமை. அந்த வள்ளுவனார் தந்து உரைத்த நூன்முறைமை எதை பற்றியதுன்னா நான்முகத்தோன் தான் மறைந்தது. இதா அப்ப மாங்குடி மருதனார் சொல்லுவது, ஓதற்கெளிதாய் உணருதற்கு அரிதாகி வேத பொருளாய் மிக விளங்கி, ஓதுவதற்கு அரியதாகவும் விளங்கி கொள்வதற்கு எளிதாகவும் இல்லை அந்த வேதம், ரொம்ப கடினமானதாக இருக்கிறது, எளிதாக புரிந்து கொள்ள முடியல, ரொம்ப நுணுக்கமானதாக இருக்குது, அரியதாகவும் இருக்குது, ஓதவும் முடியல, அதை புணர்ந்து அப்படி இருக்கக்கூடிய ஒரு வேதத்தினுடைய பயனை மக்களெல்லாம் பயன்பெறணுங்கிறதுக்காக வள்ளுவர் என்ன பண்ணுறாருன்னா வேத பொருளாய் மிக விளக்கி, வேத பொருளாக திரு நான்மறை விளக்க ஆராய்ச்சி அப்படிங்கிற நூலை நமது சாம்பசிவம் பிள்ளை அவர்கள் அருளி செய்தார்கள். அதான் அந்த நான் சொன்னது மாதிரி இந்த வேதாகம நிரூபணத்து மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் எழுந்த இந்த அறம்பொருள் இன்பம் வீடுங்கிறது வேதம் இல்லை, வேதம் தமிழில் இல்லை, வடமொழியில் தான் இருக்குது அப்படிங்கிற பற்றின சொன்ன விஷயங்களை இங்கே நன்றி திரு ஜெயக்குமார் அவர்களே, அவர் இங்கே குறிப்பிட்டு காட்டுறார். ஏன்னா இங்கே சந்தேகம் வரும்பொழுதுலாம் அவர் இங்கே எனக்கு விளக்க உரை எடுத்து கொடுக்க நிறைய இடங்களில் எடுத்து கொடுத்துருவார் அந்த ஆரம்பத்துலேருந்து அப்படியாக இருக்கு. அப்புறம் நன்றி. அடுத்ததாக செய்யலூர் கொடும் செங்கனார் அப்படிங்கிறவர், செய்யலூர் கொடும் செங்கண்ணனார் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, வேத பொருளை விறகால் விரித்து உலகோர் ஓத தமிழால் உரை செய்தார் அதலால் உள்ளும் நருளும் பொருளெல்லாம் உண்டென்ப வள்ளுவர் வாய்மொழி மாட்டு அப்படிங்கிறார். காவிரி பூம்பட்டினத்து கரிக்கண்ணனார் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, மெய்யா வேத பொருள் விளங்க பொய்யாது தந்தா உலகிற்கு தான் வள்ளுவனாகி அந்தா மறை மேல மேலயன். இங்கே தாம்மா பிரம்மனே வள்ளுவனாக பிறந்து வந்திருக்கான், நமக்கு வந்து இந்த திருக்குறளை தமிழில் தரணும், வேதத்தை தமிழில் தரணுங்கிறதுக்காகனு சொல்கிறார் காவிரி பூம்பட்டினத்து காரிக்கண்ணனாருங்கிறவர். அப்புறம் களத்தூர் கிழார், இந்த கிழாருங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நிறைய இடத்துல, கிழாருன்னா அந்த பெரிய பண்ணையாரிகளுக்கு பேர், நிறைய நிலக்கிழார் இது மாதிரி நம்ம செக்கிழார் சொல்கிறோம், அது மாதிரி ஞாயிறு கிழார் அப்படிங்கிறவர் வந்து பறவை ஞாச்சியாருடைய தகப்பனார். இது மாதிரி நிறைய இதில் பார்க்கலாம், நிறைய தமிழ் நூல்களில் பார்க்க முடியும். அது மாதிரி களத்தூர் கிழாருங்கிறவர் சொல்கிறார், அருமறைகள் அனைத்தும் சமய நூல் ஆறும் வள்ளுவனார் முத்தி ஒழிந்த பொருள் அப்படிங்கிறார் திருக்குறளை. மதுரை பெருமருதனார் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, வேத விழுப்பொருளை வெண்குரலா வள்ளுவன் ஓத வழுக்கற்ற நூல், வழுக்கற்றது உலகு அப்படிங்கிற உலகத்தினுடைய வழுக்கு வந்து தமிழ் உலகத்திலே உள்ள வழுக்கு இதனால் தீர்ந்ததுங்கிறார். ரொம்ப பெருமையாக சொல்கிறார். ஏன்னா இது ஆரியத்தில் இருக்கேன், தமிழில் அது மாதிரி ஒரு நூல் இல்லையேன்னு யாரும் சொல்லிடக்கூடாதான், அதாவது ஒரு உயர்த்தி சொல்கிறதுக்காக. அதனால் தமிழ் இன்னும் குறைஞ்சி போயிடலை, தமிழ் எப்பொழுதும் அது உயர்ந்தது, அது இறைவன் ரெண்டு பேரும் ஒன்றா அருளியது, வடமொழியும் தமிழும் ஒன்றா அருளியதுங்கிறத திருமூலர்னு சொல்கிறார். அது அடுத்தது இருந்து போவோம். அப்போ வேத விழுப்பொருளை வெண்குரலால் வள்ளுவனான் ஓத வழுக்கற்றது உலகு. ஏன்னா அந்த வேத பொருளை சொல்லும்போது ஏன் வழுக்கடைஞ்சதுன்னா, தமிழ் உலகம் வழுக்கடைஞ்சதுன்னு கூட நம்ம கொள்ள வேண்டாம். எனக்கு என்ன தோன்றுறதுன்னா, அதை பார்க்கும்பொழுது உலகம் வழுக்கு எப்படி அடைஞ்சது அப்படின்னா, வேத பொருளை வேறு வேறு மாதிரி அவங்கவுங்க இஷ்டப்பட்ட மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் வேதங்கிறத சொல்லும் பொழுது நம்ம உலகத்துக்கு இப்படி ஒரு நூல் இருக்க அப்படின்னு ஒரு வழுக்கு இருந்துதான், அதனுடைய சரியான பொருளை இவர் சொல்லிட்டதுனால அந்த வழுக்கு போயிட்டு அப்படி வச்சுக்கணும், அதுதான் சரியானதாக இருக்கும் நம்ம பார்க்கும்பொழுது. அப்புறம் நெறிவுறு தலையனாருங்கிறவர், இன்பம் பொருள் அறம் வீடம் இன்னா வீடுன்னு மின் நான்கு முன்பறிய சொன்ன முதுமொழி நூல் மண்பதனை கண்குள்ள வரி தென்று அவை வள்ளுவன் உலகங்கொள்ள மொழிந்தார்கள். இந்த இன்பம் பொருள் இது நான்கையும் முன்பே அறிய சொன்ன, அதுதான் வேதம்னு சொல்லலை. இதனாலையும் நாம் எப்படி பயன்படுத்துறது, எப்படி உபயோகப்படுத்துறது, நாம் எப்படி அடையிறதுங்கிறதுக்கு வழி சொன்ன வேதம் இருக்கே, அந்த வேதத்தை தமிழில் பண்ணது தான் மொழிந்தார் குறள்ங்கிறார். இதான் அப்படியாக. அடுத்தது ஆசிரியர் நல்லாத்துவனாருங்கிறவர், சாற்றிய பல்களையும் தப்பா வறுமுறையும் போற்று உரைத்த பொருளெல்லாம் தோன்றவே அப்படிங்கிறார் கௌதமனார். அவர் எப்படி சொல்கிறாருன்னா, ஆற்றல் அழியும் என்ற அந்தனர்கண் நான்மறையை போற்றி உரைதோடின் பொறுத்தெழுந்தார் அப்படிங்கிறார். நான்மறையை பொறித்தார்ங்கிறத உத்தரவேதத்திலே அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாகின்றது மன்னவன் கோள் என்றும், அபயன் அருந்தொழில் குன்றால் நூர் மரப்பர் கோவலன் காவாயினன் என்றும் அது வேதத்தினுடைய செய்திகளை நமக்கு சொல்கிறார் அவர். அது நேரடியாக அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். வேதத்தை நீங்கள் படித்து நூல்களை படித்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நிறைய ஆராய்ச்சி செய்யுங்கள், உண்மை பெறுவோம், தெளிவோம், தெளிவான வாழ்க்கையை பெறுவோம். குழப்பம் இருந்ததுன்னா வாழ்க்கை துன்பம் உள்ளதாக இருக்கும். அதனால் இப்போ வேதம்ங்கிறது வந்து திருக்குறள், புரிஞ்சுதா? திருக்குறளில் நம்ம வேதத்தை தெரிஞ்சுக்கணும்னா திருக்குறளை படிச்சுக்கலாம். அப்போ திருக்குறள் வேதம் வந்து முன்னா திருக்குறளுக்கு முன்பே இருக்கிறதுங்கிறது எல்லா நூலாராய்ச்சியிலும் பழமையை கொடுக்க விரும்பாத மேலை நாட்டினர் கூட அதை பழமையானதுன்னு சொல்லிவிடுறாங்க. அதனால் அதுக்கு எந்த விதமான இவையும் இல்லை, அதுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை, ஐயமும் இல்லை அப்படி புரியப்பட்டது. அடுத்ததாக நாம் திருமந்திரத்துக்கு நேராக விடுவோம். திருமந்திரம் இல்லையா, திருமந்திரத்தில் திருக்குறளை நம்ம ஆகமங்களை பற்றி என்ன சொல்கிறார், வேதச்சிறப்பை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னு நேராக பார்ப்போம். வேதத்தை விட்டு அறமில்லை, வேதத்தில் ஓதத்தகும் அறம் எல்லாம் உள்ள, தர்க்க வாதத்தை விட்டு மதிஞர் வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களேன்றார். புரிஞ்சுதா? அப்புறம் அந்த வேதங்கிறத சொல்லிட்டாரே தவிர அது எந்த நீங்கள் சொல்லக்கூடாது. வேதத்தானும் வேதியன் ஆகிலன், வேதம் உரைத்தானும் வேதா விளங்கிட, வேதம் உரைத்தானும் வேதியர் வேள்விக்காய், வேதம் உரைத்தானும் மெய்ப்பொருள் காட்டவே. வெறும் வேதியியல் வேதிக்காகவும் அதை படைத்திருக்கான், உண்மை பொருளை செய்து கொள்வதற்காகவும், அதாவது இக பலன்களை பெறுவதற்காகவும். வேத வேள்வியினுடைய பயன் இக பலன்கள், அதை பெறுவதற்கும் அப்புறம் மெய்ஞானமாகிய மோட்ட இன்பத்தை அடைவதற்கும் இந்த வேதம் நமக்கு நாம் தெரிந்து கொள்கிறோம் இதன் மூலமாக. அப்புறம் இருக்கு உருவாம்னு இருக்கு வேதம்னே சொல்லிவிடுறாரு. இருக்கு உருவாம் எழில் வேதத்தின் உள்ளே உருக்கு உருவாய் உணர் வேதத்து ஓங்கி வெறுக்கு உருவாகிய வேதியர் சொல்லும் கருத்துலாம் எழுதியிருக்காங்க. இருந்தாலும் இன்னும் ஆழ்ந்து சிந்தித்து பொருள்கொண்டோம்னா இந்த இதுக்குள்ளே நாலு வேதத்தையும் நாம் பார்த்துட முடியும். இதில் இடங்களில் இந்த கம்பீர ஒளியுடைய வேதம்னு சொல்லுது, கம்பீரத்தனை சாமவேத ஜனகம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சாமவேதத்தை சொல்லியிருக்காங்க இல்லையா. அது மாதிரி பழைய நூல்களில் வடமொழி நூல்கள்லையும் இருக்குது, தமிழ் நூல்கள்லையும் நிறைய இடங்களில் சாமவேதம்ங்கிறது கம்பீரமானது, அழகானது, பாடல் வடிவானது, இதெல்லாம் நாம் நிறைய இடங்களில் பார்க்க முடியும். அதனால் அது பெரிய பெரிய வேதத்துக்குரியதல்ல. அதனால் அது நான்கு வேதங்களையும் இதிலேயே நாம் பார்த்துட முடியும் அப்படிங்கிறது இருக்குது. அப்புறம் இப்படியே எல்லாம் ஆறு அங்கங்களை பற்றி சொல்கிறார், வேத நூல்களை எல்லாம் பற்றி சொல்கிறார். நம்ம ஆனால் ஆகமத்தில் பற்றி பார்க்கணும், திருமந்திரத்தை பார்க்கணும், ஆகமத்தை பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இதில் உள்ள தந்திரங்கள் அது வந்து தந்திரம் அப்படின்னு போட்டார் அவருடைய, இவருக்கு வந்து அதிகாரம்னு போட்டிருக்கிறது, பஞ்சஸ்வதிகரணேஷு அப்படின்னு இருக்கு வேதத்தில், அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்குன்னு அவர். அதனால் அது தன்னுடைய குரல் பாருங்க, திருக்குறள் அதிகாரம் உடையது இல்லையா, எல்லா அதிகாரங்களும் அதுல அதிகாரங்களா பிரிக்கப்பட்டிருக்கு இல்லையா, இது தந்திரங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா தந்திரம்ங்கிற பெயர் வந்து ஆகமத்திற்குரிய பல பெயர்களில் ஒரு பெயர். அதனால இவர் தன்னுடைய நூல் எல்லாம் சொல்லும்பொழுது தந்திரம் தந்திரம்னே சொல்றாரு, முதலாம் தந்திரம் இரண்டாம் தந்திரம் அப்படியே சொல்றார். அப்படி சொல்லுகின்ற அவர் சொல்லும்பொழுது அந்த தந்திரங்கள்ல அவர் ஆகமத்தினுடைய விஷயங்களை எல்லாம் அழகா மொழிபெயர்த்துறார். இப்ப நாம சொல்லும்பொழுது இவர் மொழிபெயர்த்தாரன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்னு ஒரு விஷயம் படித்தேன், ஒரு கட்டுரையை படிக்க வரும்பொழுது அதில் கீழே அதுக்கு இது போட்டிருப்பாங்க இல்லையா, முகநூலில் படிக்கும் பொழுது அதுக்கு கீழே ஒரு வெப்சைட்டில் படிக்கும் பொழுது அதுக்கு கீழே வந்து ஃபீட்பேக் போட்டிருப்பாங்க இல்லையா, அதுக்கு வந்து கருத்துரை கீழே எழுதியிருப்பாங்க இல்லையா அவங்க அவங்களுடைய கருத்தை. அப்படி எழுதும்போது ஒருத்தர் வந்து நீங்கள் இப்போ சொல்கிற போக்க பார்த்தா நீங்கள் வந்து ஆகமத்தை பொருள் சொல்லி தான் ஆகமத்தை மொழிபெயர்த்து தான் இதுவே எழுதியிருப்பாருன்னு சொல்லுவீங்க போல இருக்க அப்படின்றார் அவர். அப்புறம் என்னன்னு சொல்கிறதுன்னு எனக்கு புரியல, ஏன்னா அவர் சொல்கிறாரே என்ன சொல்கிறாரே அப்படின்னு கேட்டால், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறுங்கிறாரே, என்னை நன்றாக இறைவன்படுத்தினு தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறுன்றார். இப்போ தமிழில் தான் செய்ய போகிறாருன்னா எதை பார்த்து தமிழில் செய்யணும்னு ஏன் சொல்லணும், இப்போ வேற ஒரு மொழியில் இருக்குது அதை தமிழில் செய்யணும்னு அர்த்தம் ஆயிடுது இல்லையா. அப்போ இது அதே மாதிரி நாம் முதல் நாள் பார்த்தோம், நான்கு முகங்கள்லேருந்து நான்கு வேதங்கள் தோன்றினா ஐந்தாவது ஈசான முகத்திலிருந்து மேல்முகத்திலிருந்து ஆகமம் தோன்றியதுன்னு பார்த்தோம். அதனால் அஞ்சாம் முகத்தில் அரும்பொருள் கேட்டதே அப்படின்னு சொல்கிறாரு அது என்ன. அப்புறம் நான் சொன்னேன், நமக்கு மட்டும் இல்லை, தமிழர் உலகுக்கு மட்டுமல்ல, நம்ம இந்தியாவில் உள்ள எல்லா மொழி பேசுகின்ற எல்லா மாநிலங்களில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே எதுன்னு கேட்டால், ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இவங்க எல்லாருக்குமே சம்ஸ்கிருதத்தில் தான் சடங்குகள் இருக்குது. அவங்கவுங்க வேறு வேறு சுபாஷை கொண்டிருக்காங்க. அவங்க மாத்திரு பாஷையா தாய்மொழிங்கிறது வேறு வேறாக இருந்தாலும் அவருடைய சடங்குகள்லாம் சம்பிரதாயம்லாம் தமிழில் தான் இருக்குது இல்லையா. இவ்வளவு நாம் இதுவாக போக வேண்டாம். இன்னும் நிறையா முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா, இப்போ நம்ம இதில் வந்து முற்காலத்தில் கள்ளுப்பொருட்கள்னு இருந்தாங்க. அப்புறம் வந்து பண்டாரத்தார் இவங்கெல்லாம் இருப்பாங்க. இவங்க வந்து இந்த சைவ உலகில் தீட்சை பெற்று கொண்டவர்களுக்கு சோடச பிரகாசிகைன்னு அகோர சிவாச்சாரியர் அருளி செய்திருக்கிற இந்த கர்ப்பாதான முதலான சம்ஸ்காரங்களை எல்லாம் செய்து வைப்பார்கள். அது மாதிரி அவங்க இறந்த பிறகு உள்ள ஈவக்கடன் தென்புலத்தாருடைய கடன்களை எல்லாம் செய்து வைப்பார்கள். அப்படி செய்து வைக்கும்பொழுது அவர்கள் வந்து முன்ற இருந்தவர்கள் யாரும் இடையில தோத்திரமாக தேவார திருவாதங்களை ஓதுவார்களே தவிர யாரும் வந்து தமிழில் மந்திரங்களை கற்பித்து அவங்களாவே உண்டாக்கி யாரும் அந்த சடங்குகளை செய்யலை. வடமொழி மந்திரங்களை தான் உபயோகப்படுத்துனாங்க. இடையில வரக்கூடிய பொருள் செய்யக்கூடிய விஷயங்களை தமிழில் சொல்லுவாங்க. இதை எடுத்துகிட்டு வாங்க, இதை வெஞ்சிங்க, இதை எடுங்க, கையில் எடுங்க அப்படின்னு சொல்லணும்னா அது தமிழில் சொல்லுவாங்க. இடையிலேயே மந்திரத்தை வந்து சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. இப்போயும் அனுஷ்டானம் பயில்வோர், சைவ அனுஷ்டானம் செய்கிறவரெல்லாம் அந்த பழைய முறைப்படி சரியாக சொன்னோம்னா நாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லோரும் அந்த வடமொழி மந்திரங்களை எல்லாம் உபயோகப்படுத்தி தான் அவங்களுக்கு உபதேசமும் அதுதான் பண்ணப்படுகிறது. சைவ தீட்சையும் பொழுது, சமய தீட்சையும் பொழுது, அதன் பிறகு அவங்க அந்த கலா மந்திரங்கள் அப்படின்னா பஞ்ச மந்திரங்கள் இருக்குது, சம்ஹிதா மந்திரங்கள் 11 இருக்குது. இதெல்லாம் தீட்சை செய்து கொள்ளவர்களுக்கு உபதேசிக்கப்படும். அப்படி உபதேசிக்கப்படும் பொழுது அதெல்லாம் எந்த மொழியில் இருக்குது அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் தானே இருக்கு. அதை அகோர ஹிருதயாயனமாக அகோர இதயாயனமாகனு எழுதினா இது வந்து எதை தான் தமிழ்படுத்துறதுன்னு ஒரு வியவஸ்தை இல்லாததான் இருக்குது. ஏதாவது பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம விட்டுற முடியாது. ஏன்னா இது வந்து கண்டிக்கத்தக்க பேசாமல் நல்லவரெல்லாம் பேசாமல் ஊமையாக இருந்தோம்னா கெடும் அப்படிம்பாங்க. அப்பப்போ சொல்ல வேண்டிய விஷயங்களை எங்கேயோ அங்கங்கே சொல்லணும். சொல்லாமல் பேசாமல் இருந்தோம்னா நாம் இந்த உலகத்தில் குற்றமுடையவராக அவங்களுக்கு துணை போனவர்களாக ஆகிவிடுவோம். அதனால் சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஏற்றுக்கொள்வது ஏற்காதது அவர்களுடைய தலையெழுத்தை பொறுத்தது, இறை அருளை பொறுத்தது. அதனால் நாம் அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம அதிகமாக பேச வேண்டியது இல்லை என்று நான் நினைக்கிறேன். நல்லதல்ல. ஏன்னா நாம் யாருக்கும் பிரச்சனை செய்கிறதுக்காக இங்கே இதை காணொலியை கொடுக்கல. என்னுடைய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஏற்போர் மறுப்போர் எல்லாரும் இருக்கலாம். அதில் அவர்களுடைய விருப்பம் உங்களை சிந்திக்க தூண்டுவது நோக்கம். நான் எண்ணியிருக்கிற பக்கங்களுடைய நியாயங்களை நான் உங்களுக்கு உரைக்கிறேன். அவ்வளவுதான். இதில் நீதிபதியாக இருப்பவர் இறைவன் தான், வேறு யாரும் கிடையாது. அவர் தான் அதுக்கு பொருள் சொல்லி அவரை நம்மளை சரி பண்ணணும். வேறு யாராலையும் அதுக்கு சொல்ல முடியாது. அப்படி இருக்கு. அண்ணல் அருளால் அருளும் சிவாகவம் எண்ணில் 28,100,000 விண்ணவர் ஈசன் விருப்பம் உரைத்தனர் எண்ணி நின்று அப்பொருள் ஏத்துவன் நானே அப்படிங்கிறார். இப்போ 28,100,000 அப்படிங்கிறது 28,00,000,000 இருக்கு அப்படின்னா இல்லையா, இதை என்னன்னு கேட்டால் 28 ஒரு ஒரு ஆகமத்துக்கும், 28 ஆகமும் ஒரு ஒரு ஆகமும் 100,000,000 ஸ்லோகங்களை உடையது. அதில் நமக்கு அவ்வளவும் கிடைக்கல. எப்படி நமக்கு திருமுறைகளில் இந்த காலத்துக்கு தக்கன உங்களுக்கு அருள் செய்தோன்னு கடவுள் நமக்கு நம்பியாண்டார் நம்பி ராஜராஜ சோழன் மூலமாக அருள் செய்தாரோ அது மாதிரி இந்த காலத்துக்கு தக்கது மட்டும்தான் நம்மள்கிட்ட இப்போ கிடச்சிருக்கு. அதுதான் வச்சுன்னு நம்ம உபயோகப்படுத்தின்னு இருக்கோம். நமக்கு தேவை இப்போ உள்ளதுக்கு மட்டும் நாம் கொடுத்துருக்கார் சுவாமி, அதுதான் உபயோகப்படுத்துகிறோம். அப்புறம் விண்ணவர் ஈசன் விருப்பம் உரைத்தனர் எண்ணி நின்று அப்பொருள் ஏத்துவன் நானே அப்படிங்கிறார். அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, எல்லா வாழ்க்கைக்காரருக்கும் கர்மம் வந்து சடங்குகள் வந்து இதில் தான் இருக்குது, சம்ஸ்கிருதத்தில் தான் இருக்குங்கிறதுக்கு நமக்கு எப்பொழுதுமே நல்ல விஷயங்களுக்கு பல இடையூறுகள் வந்துருந்தான் இருக்கும். ஸ்ரேயாம்சே பகு விக்னானு அப்படின்னு சொல்லுவார். நல்ல காரியத்திற்கு பல்வேறு இடையூறுகள் வரும். ஏன்னா அதனுடைய ஊக்கத்தை அதிகப்படுத்துவதற்காக. இப்போ ஒரு நல்ல தேர் ஓடுகின்றது என்று சொன்னால், அவ்வாறு தேர் ஓடும் பொழுது அந்த வீதிகள் கண் அந்த தேர் நேராக செல்ல வேண்டும்னு சொன்னால் அந்த தேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா முட்டுக்கட்டைகள்ங்கிறத பண்ணுவாங்க. தேர் செய்கிறதுக்கு முன்னாடி முட்டுக்கட்டை தான் பண்ணுவாங்கன்னு பெரிய ஒன்று சொல்லுவாங்க. அந்த முட்டுக்கட்டை போட்டோம்னா தான் அந்த தேர் நேராக போகும், இல்லைன்னா அது என்ன பண்ணும், வளைந்தோடும். அது மாதிரி இங்கே முட்டுக்கட்டையாக நிறைய விஷயங்கள் உலகத்தில் நமக்கு வரும்பொழுதெல்லாம் நாம் என்ன நினச்சிக்கணும் அப்படின்னு கேட்டால், அது கடவுள் மறுப்பு கொள்கையாக இருந்தாலும் சரி, இல்லை கடவுள் கொள்கையில் உள்ள வழக்குகளாக இருந்தாலும் சரி, அது எதாக இருந்தாலும் அதெல்லாம் என்னன்னு கேட்டால், நமக்கு வருகின்ற முட்டுக்கொட்டை நம்ம நேர்படுத்துவதற்காக வருகிறதுன்னு அர்த்தம். நம்மள்ட்ட ஏதோ குற்றம் இருக்குது, அதுக்காக அவங்க அதை பண்ணி அதை நேர் செய்கிறாங்க, இறைவன் பண்ணுறார். அவங்க மூலமாக அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்கு. அதனால் இது பல வரலாறு மூலமாக இது பல இடங்களில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி இப்போ இந்த ஆகமங்கள் ஆகம சிறப்பை சொல்லும் 37வது பாடல், இந்த நூலினுடைய 57வது பாடல் திருமந்திரத்தோட. ஆனால் இந்த ஆகம சிறப்புங்கிறதுல முதல் பாடலாக இருக்கக்கூடியது, அஞ்சனை மேறி அறிவை ஓர் பாகத்தன் நெஞ் அஞ்சோடு 23 உல ஆகமம், 5 3 28 ஆகமங்கிறத அவர் சொல்கிறார். அஞ்சலி கூப்பி 60 அஞ்சாமுகத்தில் அரும்பொருள் கெட்டதே அப்படிங்கிறார். ஈசாலமுகத்திலிருந்து சொல்லப்பட்டது அப்படிங்கிறத வேத பொருள் அப்படிங்கிறத சொல்கிறோம். இருக்கட்டும், இவைகளெல்லாம் மூலமாக மட்டும் நாம் இது 28 ஆகமங்கிறத இவர் சொன்னாருங்கிறத மட்டும் சொல்லலை. இந்த இதை யார் யார் கேட்டாங்கன்னு அவர் சொல்லும்பொழுது அஞ்சலி கூப்பி 66 பேருக்கு சொல்லப்பட்டது தான் 28 ஆகமங்கள்ங்கிறது தான் நம்மளுடைய ஆகமங்களுடைய தந்திராவதார பாடலில் சொல்லியிருக்கிறது. இந்த ஆகமங்கள் அருளி செய்யப்பட்டன. அப்படி அருளி செய்யப்படுகின்ற இந்த ஆகமங்கள் எல்லாம் எங்கே சொல்லப்படுகிறது அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லையா. அப்புறம் எல்லா பாஷைக்கும் கிரியாகாண்டம் கர்மகாண்டங்கள்லாம் வந்து சடங்குகள்லாம் சம்ஸ்கிருதத்தில் தான் இருக்குங்கிறது. பண்டிதராவர் 18 பாடையும் கண்டவர் கூறும் கருத்தறிவாருங்க, நல்லா தெரிந்தவங்கள்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. பண்டிதர்கள் தங்கள் 18 பாஷையும் அண்ட முதலாம் அரண் சொன்னவாறே, இந்த 18 பாஷையும் அண்ட முதலாகிய எம்பெருமான் தான் சொன்னது தான். அறிஞர் என்பவர் 18 மொழிகளும் அறிந்தவர். அத்தகவையர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆகமம் கூறும் பொருளை நன்றாக உணர்ந்தவர். அறிஞர் அறிந்த 18 மொழிகளும் அண்டங்களுக்கு முதல்வனான சிவபெருமான் வெளிப்படுத்திய அறத்தையே கூறுவன நூல்களெல்லாம் கூறுகிறது. ஏன் இந்த இடத்துல இந்த பாடலை சொல்லணும்? 18 பாஷையும் இது தான் சொல்கிறதுனா 18 பாஷையிலையும் ஆகமங்கள் இருக்குன்னு சொல்கிறாரா? சொல்லலையே இதில் 18 பாஷையிலையும் அறிஞர்கள் 18 பாஷையும் தெரிஞ்சு கொள்ளுவாங்க, தெரியும் அவங்களுக்கு. அத்தகைய ஒரு ஆகமம் கூறும் பொருளை நன்னாகணும், ஆகமம் குரல் சொல்கிற பொருளை அது உணர்ந்து குவங்கிறாங்க. ஆகமங்கிற வரியும் அது 28ங்கிறதையும் அது சிவாகமங்கள் சித்தாங்கங்கிற பிரிவில் வரக்கூடியதையும் நாம் நேற்றைய பதிவில் பார்த்தோம். அதை தான் இப்பொழுது இவர் சொல்லிருக்காருங்கிறது. இதை விட விளக்கமானது தேவையில்லை. எல்லாருக்கும் வடமொழியில் தான் கர்மகாண்ட சடங்குகள்லாம் இருக்குங்கிறதையும் நாம் தனியாக சொல்லி தெரிய வேண்டியது அல்ல இல்லையா. அப்போ இந்த புரிஞ்சுக்கலை அப்படின்னு சொன்னால் எண்ணிலும் நீர்மேல் எழுத்து ஆகுமே, இது எல்லாம் எண்ணில் ஆகமம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா சேர்க்கிறார். அந்த எண்ணில் ஆகமங்கள் எல்லாம் என்ன 28,100,000 இல்லையா எண்ணி, அந்த கணக்கில்லாத அந்த ஆகமங்கள் எல்லாம் நீ புரிஞ்சிக்கலன்னா எவ்வளவு சொல்லி என்ன பிரயோஜனம்? புரிஞ்சிக்கலன்னா நீர்மேல் எழுத்தேங்கிறார். இதையும் நமக்கு விளக்கங்களை சொல்ல முடியாது. சரி, நான் ஆகமத்துலேருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டேனா, எல்லா ஆகமங்களுக்கும் பொருள் சொல்லிட்டானான்னு அவர் அப்படி சொல்லலை. நான் எல்லா ஆகமத்தையும் எடுத்து பொருள் சொல்லலை, இந்த ஆகமம் எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் சொல்கிறார் இல்லையா. ஆக அர்ச்சிக்கிறதுக்கு ஆகமம் தான் அப்படிங்கிறத பரணாய் பராபரங்காட்டி உலகில் தரணாய் சிவதர்மம் சிவதன்மம் தானே சொல் காலத்து அரணாய் அமரர்கள் அர்ச்சிக்கும் நந்தி உரணாகி ஆகமம் ஓங்கி நின்றானே அப்படிங்கிறார். அர்ச்சிக்கிறதுக்காக ஆகமங்களை ஓங்கி சொல்கிறாருன்னு இல்லையா. சிவமாம் பரத்தினில் சக்தி சதாசிவம் ஓமா மகேஸ்வரர், உமா மகேஸ்வரர்ங்கிறத ஓமா மகேஸ்வரர் அல்லது ஓமை இல்லாத மகேஸ்வரர் உருத்திர தேவர் தவமால் பிரம ஈசர் தம்மில் நாம் பெற்ற நவ ஆகமம் எங்கள் நந்தி பெற்றானே அப்படிங்கிறார் இல்லையா. சரி, எந்தெந்த ஆகமங்களை எடுத்து நான் இந்த பொருளை சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத அவரே சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பெற்ற நல் ஆகமம் காரணம் காமிகம் உற்ற நீல் உற்ற நல் வீரம் உயர் சிந்தியம் வாதுளம் மற்ற இவ்வியாக்குளம் வியாமலம் குந்திரயாமலம்ங்கிறதெல்லாம் இந்த 207 உபாகமங்களில் இருக்குது. ஆகமங்களுடைய உபநூல்களாக இருக்கக்கூடிய 207 28 ஆகமங்கள் வந்து 10 சிவவேதம் 18 ருத்ரவேதம். இந்த 10 18 ஆகிய 28 207 உபாகமங்கள் இருக்கிறது. அந்த உபாகமங்களில் இருக்கக்கூடியவைகள் வியாமலம் காலோத்தரம், நேதி காலோத்தரத்துலேருந்து ஒரு ஸ்லோகம் எடுத்து நமக்கு சொன்னேன். சித்தாந்தம் அப்படிங்கிறது தான் ஆகமங்கள் தான் அப்படிங்கிறது சித்தம் சித்தாந்தம் அப்படின்னு அந்த காலோத்தர ஸ்லோகம் நமக்கு சொல்லியது நம்ம பார்த்தோம். துற்றனர் உயர் நர் சுப்ரபேதம் சொல்லும் மகுடமே, இந்த மகுடாகமம் தான் தஞ்சை பெரிய கோயில் இருக்குது அப்படின்னு அந்த கல்வெட்டுகளில் குறிப்பிடப்படுகிறது, நூல்களில் எழுதியிருக்காங்க. தஞ்சாவூர் உலால தமிழ் பாடல்லையும் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அதனால் ஆக இந்த ஆகமங்கள் எல்லாம் எடுத்து தான் அவர் வந்து இது சொல்கிறார். இந்த ஆகமங்கள் 9 இருக்குது, இதில் 1 9லேருந்தும் அவருக்கு முக்கியமான பகுதிகளை எல்லாம் எடுத்து ஒன்றாக தொகுத்து 9 தந்திரங்களை அவர் செய்கிறார். ஒன்று தந்திரம், ஒன்பது ஆகமம் 9. ஆகமங்களில் அவருக்கு பிடித்த இடங்கள்லேருந்து நமக்கு முக்கியமான கருத்துக்கள் நமக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு அவர் நினைத்த பகுதிகளை எடுத்து அவர் நமக்கு அருளை செய்திருக்கிறார். இதில் மந்திரங்களை எல்லாம் நிறையா சொல்கிறார். கிளாம் கிளியும் ஐயம் சவம்லாம் நிறையா சொல்கிறார். இப்போ கந்தசஷ்டி கவசத்தில் ஐயம் கிளியும் அடைபட சவம்னு வரும். அது என்ன அப்படின்னா ஐயம் சவ் இல்லையா. இப்படி சித்தர் மந்திரங்கள்லாம் நிறையா இருக்குது. சித்தர்களுடைய மந்திர விஷயங்கள்லாம், சித்தர் பாடல்கள்லாம் நிறையா இருக்குது. அப்புறம் சீச்சின்னு கூட ஒரு மந்திரம் இருக்குது. என்ன அப்படி ஒரு மந்திரமாக இருக்குது அப்படின்னா, அதுவே மந்திரம்னு அதுக்கு பெரிய வியாக்கியானமே பண்ணியிருக்காங்க நிறையா பேர். அதாவது பொழிப்புறையே செய்திருக்கிறார்கள். இப்படி சிவசிவ சீங்கிறது ஒரு மந்திரம். ஏன்னா மாதிரி இந்த வார்த்தையெல்லாம் அருளாளர்கள்லாம் சொல்ல மாட்டாங்க. இப்போ அந்த பாடலில் வருதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது ஒரு மந்திரம், அது அப்படி மறைமுகமாக சொல்லியிருக்காங்க, நேரடியாக சொல்லாமல். ஏன்னா நம்ம நேரடியாக சொன்னோம்னா என்ன பண்ணுவோம்னா, நம்ம இஷ்டத்துக்கு மறைமுகமாக சொல்லும்போதே அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பொருள் கொள்கிறாங்க. நேரடியாக சொன்னால் இவங்க இப்போ பயன்படுத்துவோரும் தவறாக பயன்படுத்துவோர் யாரும் எடுத்து பயன்படுத்தக்கூடாதுங்கிறதும் ஒரு காரணம். நல்ல உயர்ந்தோர் மாட்டு தான் அது கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம். அதனால் அப்படி மறைத்து வைத்தார்கள், மறைபொருளாக வைத்தார்கள். அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் எண்ணிலி கோடி தொகுத்திடுமாயினும் அண்ணல் அறிந்த அறிவுரையாவிடின் அந்த அண்ணல் அறிந்த அறிவு அறியாவிடின் அதை அறியலேன்னா எண்ணிலி கோடியின் நீர்மேல் எழுத்தேன்னு சொல்லிட்டார். இது எப்போ தோன்றினது இந்த சம்ஸ்கிருதம் தமிழும், எது முன்னாடி தோன்றினது பின்னாடி தோன்றினது, இந்த பிரச்சனை நமக்கு வரும்னு அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. முற்றறிவாளர் இல்லையா அவர், இறைவனோட அருள் பெற்றவர், முக்காலம் உணர்ந்த முனிவர் இல்லையா. அதனால் அவர் சொல்கிறார், மாரியும் கொடையும் வார்பணி தூங்க நின்று ஏரியும் நின்று அங்கு இழைக்கின்ற காலத்து ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி, தனித்தனியாக சொல்லி இல்லை உடனே சொல்லி, காரிகை யாருக்கு கருணை செய்தானே. அதனால தான் நம்ம பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உடுக்கையிலேருந்து சொன்னார்ன்றார். உடுக்கை எப்படின்னா, இப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி மாற்றி அடிக்கும், ஒரே டயத்தில் கடை கடை கடைன்னு ரெண்டு பக்கம் அடிக்கும். அப்படி அடிக்கிறது மாதிரி பல இடத்துலேருந்து ரெண்டு மொழிகளும் தோன்றிட்டேன் அப்படிம்பாங்க. அப்படி இது மாதிரி எல்லா விஷயங்களையும் நமக்கு அழகாக சொல்லியிருக்கிறது. ஆகவே வேதத்தினுடைய தமிழ்படுத்தப்பட்ட உலகோர் உய்வதற்காக வேதத்தில் உள்ள இதை அறப்பொருளை மட்டும் எடுத்து அதை நமக்கு தகுத்து கொடுத்தவர் திருவள்ளுவர். ஆகமத்தினுடைய பொருளை சொல்லவர் திருமந்திரத்தில் திருமூலதேவர். ஆகையினால் இது ரெண்டையும் நாம் படித்து வேதாகமங்களுடைய நுட்பங்களை எளிதாக உணர்ந்து கொள்ள முடியும். மற்ற நிறைய நூல்கள்லாம் இருக்குது. நம்ம ஔவையாருடைய தேவர் குறளும் திரு நான்முடைய முடிவும்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலை எடுத்து பார்த்தீங்கன்னா, எது இதெல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒரு வாசகம் என்று உணர் அப்படின்னு அவர் போட்டுவார். எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒரே பொருளை தான் சொல்கிறது அப்படின்னு சொல்லிடுவார். என்ன அதனால் தேவர் குறளும் திரு நான்முறை முடிவும் எல்லாம் ஒன்று தான் அப்படிம்பார். கோவை திருவாசகம்லாம் வரும் அதில் இல்லையா, மூவர் தமிழும் முடிமொழியும் இதெல்லாம் வரும். அதனால் இது எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒரு மொழி தான், எல்லாம் வேறு அப்படிங்கிறது நம்மளுடைய பெரியோர்கள் எல்லாரும் இதை திரும்ப திரும்ப நமக்கு வலியுறுத்தியிருக்காங்க. எல்லார் காலத்துலையும் இந்த பிரச்சனை வந்திருக்கு போல இருக்கு, அதனால் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதனால் பிரச்சனைகளை தீர்ப்பது நம்மளுடைய நோக்கமல்ல, உண்மையை புரிந்து கொள்வது நம்முடைய நோக்கம் என்பதை சொல்லி எம்பெருமானுடைய அருள் அனைவருக்கும் சித்திக்க பிரார்த்தித்து இப்பொழுது என்னுடைய உரையை இத்துடன் நிறை செய்கிறேன். இந்த ஆகமங்களும் நம்முடைய வேதங்களும் நமக்கு இறையருளால் பெறப்பட்டவை. இவைகள் இன்றும் நம்மோடு வாழ்கின்றன. நமக்கு தேவையானவற்றை நம்மோடு வைத்திருக்கிறார் இறைவன். ஆகவே அந்த பகுதிகளிலிருந்து நமக்கு வேண்டியவைகளை நாம் பயன் கொள்வோம், இறையருள் பெறுவோம், உய்தி அடைவோம் என்பதை சொல்லி இப்பொழுது இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
4: ஓம் நம சிவாய்.
5: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: Om Namah Shivaya.

0: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதம். வழங்கியிருப்பவர் சிவ சௌரிதாசன் ஐயா அவர்கள்.
1: அத்வைதம் அப்படிங்கிற சொல்ல அது ரெண்டு சொல் அடங்கியிருக்கு. அத்வைதம் எப்பொழுதுமே வடமொழி, வடமொழி சொல்லு, வடமொழி சொல்லுல ந என்பதை ஒரு சொல்லோடு முன் சேர்த்தால் எதிர்மறை உணர்வு. அனாதி, ஆதி, அதுக்கு எதிர்மறை என்ன? அனாதி. அப்ப என்ன சேர்க்கிறோம் முன்னாடியே? ந என்பதை சேர்க்கணும். அது எப்படி அனாதின்னு வருதுன்னு சொல்றேன் இப்ப உங்களுக்கு. அப்போ எதிர்மறையை தெரிவிப்பதற்கு முன்னாடி நகாரம் அப்படிங்கிற எழுத்தை சேர்க்கணும். இப்ப அத்வைதம் என்பதுல ரெண்டு சொற்கள் இருக்கின்றன, ந பிளஸ் துவைதம். நல்லா இதை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். ந பிளஸ் துவைதம், ந பிளஸ் துவைதம், அத்வைதம் ஆயிருக்கு. அந்த ந எங்க போச்சு? ஒரு இது வந்து பாணினி வியாக்கரணம் என்று சொல்லி அந்த மொழிக்குள்ள இலக்கணத்தை சொல்றேன். நாம பாணினி வியாக்கரணம் நமக்கு தெரியாது, அறிஞர்கள் சொன்னதை வச்சு நான் சொல்றேன். அப்ப சொல்லும் பொழுது ந அத்வைதம் அப்படின்னா நத்திவிதம்னு வரணும் இல்லையா? நத்வைதம்னு வரணும். அப்படி வராது. அது எப்படி வரும்னா அத்வைதம்னு வரும். எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, நங்கிற எழுத்துக்குள்ள ரெண்டு எழுத்துக்கள், அது உயிர்மை எழுத்து அல்ல, ரெண்டு எழுத்துக்கள் இருக்கின்றன. இன் பிளஸ் அ, இன் மறைந்து ஆ மட்டும் இருந்து துவைதம் அத்வைதம். அப்ப எதிர்மறை பொருளை சொல்லணும். எதிர்மறை பொருளை சொல்லுவதற்காக அது வந்துருக்கு. அப்போ வருமொழியில இத்து வருமொழின்னு சொல்லுவாங்க, தேர்ற சொல்லு, அது வந்து ஒற்று எழுத்தாக இருந்தால் இந்த முன்னாடி இருக்கிற நகரத்தில் உள்ள ந மறைந்து ஆ மட்டும் அதோட சேர்ந்து அத்வைதம் அப்படின்னு வரும். இப்படிதான் அத்வைதம்ங்கிற சொல்லு வந்தது. அந்த அத்வைதம் என்பதை தமிழிலே சொல்லும் பொழுது அத்துவிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து அத்வைதத்தை அத்வைதம் எழுத மாட்டாங்க. எதா இருந்தாலும், வடமொழி சொல்லா இருந்தாலும், வேற்றுமொழி சொல்லா இருந்தாலும், தமிழ் தன்மையப்படுத்தும், தமிழுக்குள்ள சிறப்பு அது. ஆக அத்வைதம் என்பதை அவர்கள் எப்படி சொல்லுவோம்? நம்ம அத்துவிதம் அப்படின்னு சொல்லணும். ஆகவே ந பிளஸ் துவைதம் அது எப்படி வரும்? அத்வைதம்னு வரும். இது ஒரு ஒரு இலக்கணத்தில் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, வர்ற மொழியில நம்ம முதல்ல துவைதம்னு இத்து இருந்தது இல்லையா? அந்த இத்து புள்ளி வச்ச எழுத்து இல்லாம, மெய் எழுத்து இல்லாம, வேற எழுத்து வந்ததுன்னா அது வேற மாதிரி வரும். இப்ப சொன்ன முதல்ல சொன்ன உதாரணம் ஆதி, அதுக்கு முன்னாடி ந சேர்க்கிறோம், அது எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா அனாதின்னு வரும். என்ன? அதுல வந்து இன் பிளஸ் ஆன்னு பிரிக்கிறோமா, அந்த இன் பிளஸ் ஆவில ஆ முன்னாடி வந்துக்கும். இலக்கணத்தினுடைய விதி அது, ஆ முன்னாடி வந்துக்கும், இன் வந்து ஆவண்ணாவோட சேர்ந்துக்கும். அப்ப ஆதி என்பது எதிர்மறையாக வரும்போது எப்படி வரும்? அனாதி அப்படி வரும். இது வடமொழி இலக்கணம். இந்த வடமொழி இலக்கணம் எதிர்மறையை சொல்லும் பொழுது ஒரே மாதிரி எதிர்மறையை சொல்லாதா, பல விதங்களில் சொல்லுமாறு, எதிர்மறையாகவும் இருக்கலாம், இல்லாமையும் சொல்லலாம். அது பல ஆறு முறைகளிலே எதிர்மறையை உணர்த்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஆறு பெயரை மட்டும் சொல்றேன், விளக்கம் சொன்னீங்கன்னா அது நமக்கு வேண்டிய இல்லை, வேண்டிய அளவுக்கு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாமியம், இன்மை, அண்மை, சிறுமை, இழிவு, மறுதலை அப்படிங்கிற எதிர்மறையை உணர்த்தும் பொழுது இந்த ஆறு வகைகளில் அது எதிர்மறை உணர்த்துகிறது. இதுல ஒரு மூன்று முறை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், இந்த அத்வைதம் உணர்வதற்கு மூன்று முறை தெரிஞ்சுக்கலாம். ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்மை, அண்மை, மறுதலை. இந்த மூணு மட்டும், இன்மைனா என்ன, அண்மைனா என்ன, மறுதலைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது இன்மை என்றால் இல்லாமை. இப்ப மலம் அப்படின்னு இருக்கு, அதனுடைய மலம் இல்லைங்கிறத எப்படி சொல்லலாம்? சாமிய குறிக்கிற வார்த்தைகள் கூட இருக்கு, திரைவனை குறிக்கிற வார்த்தைகள், மலம், அமலம். அந்த இடத்துல மலம் இல்லாமை, அந்த இடத்துல மலம் இல்லாதவன் அப்படின்னு சொல்றோம். அதாவது இன்மை அது இல்ல, அது இல்ல, இன்மை என்பது அது இல்ல அப்படின்னு. அப்புறம் அடுத்தது அப்பிரகாசம். ஒரு உதாரணம், அப்பிரகாசம், அப்பிரகாசம்னா அங்க வெளிச்சம் இல்லை, பிரகாசம் இல்லைன்னு அர்த்தம், இருட்டு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அதான் இன்மை இல்ல, அது இல்ல, அவ்வளவுதான். இன்னொன்னு இருக்குன்னு சொல்ல முடியாது, இதுல எவ்வளவு நுணுக்கமா இருக்கு பாருங்க. ஏன்னா இந்த அத்வைதம் என்பதை வைத்துக் கொண்டு பலரும் பலவிதமாக வியாக்கியானம், இப்ப தங்கரர் எப்படி தப்பா வியாக்கியானம் பண்ணியிருக்காரு, ராமானுஜர் எப்படி தப்பா பண்ணியிருக்காரு, தப்புன்னு சொல்லக்கூடாது, போயால பொருந்தாமல் சொல்லி இருக்கிறார். ராமானுஜர் எப்படி பொருந்தாமல் இருக்கிறது அவருடைய கருத்து, மத்வர் எப்படி பொருந்தாமல் சொல்லி இருக்கிறார், தவறுன்னு சொல்லக்கூடாது, நம்ம வாயில சொல்றவங்க ரொம்ப பெரியவங்க. அப்ப எப்படி பொருந்தாமல் சொல்லி இருக்கிறார் என்று நம்ம ஆராயணும். அதுக்காக தான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ அமலம், அப்பிரகாசம் இரண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, நான் பின்னாடி இதை வச்சு ஒரு கோட்டை கட்ட போறேன், ஒரு செய்தி சொல்ல போறேன் உங்களுக்கு, அப்ப இது பயன்படும். அப்ப மலம் இல்லாத தன்மை இன்மை, அப்பிரகாசம் வெளிச்சம் இல்லாத நிலை, இது ஒண்ணு இன்மை பொருள். இன்மை பொருளுக்கு அடுத்தது மறுதலை பொருள். மறுதலை பொருள்னா நேர ஆப்போசிட், நீதி, அதுக்கு எது சொல்லுங்க பாக்கலாம், அநீதி, நீதிக்கு அநீதி. அப்படி நீதி அப்படின்னா அநீதினா அந்த இடத்துல நீதி இல்லாத விஷயம் நடக்குதுன்னு அர்த்தம். அந்த இன்மை பொருள்னாக்க அது பிரகாசம் இல்ல, வெளிச்சம் இல்ல, அவ்வளவுதான், இருட்டு வந்துட்டு சொல்ல முடியாது. ஆனா இது முற்றிலும் பாருங்க பாருங்க, இப்ப இன்மைக்கும் மறுதலையும் வித்தியாசம் வந்துட்டு பாத்தீங்களா. அப்ப வந்து நீதி அநீதி நடக்குது, நீதி நடக்கிறதுங்கிறது வேற, அநீதிங்கிறது என்டையர்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் நீதி. அப்புறம் அடுத்து தர்மம். ஆமா, தர்மம் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுறான், அவனை கொலை பண்ணிடுறான், அதர்மம் அப்படி வருது. அப்போ இந்த அகரம் வந்து மறுதலை பொருளாக இருக்கு. மறுதலை அப்படின்னா முற்றிலும் மாறுபாடு. இப்ப ரெண்டு சொல்லியாச்சு, என்ன சொல்லியிருக்கேன், இன்மை மறுதலை, இன்னொன்னு அண்மை. அதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம சுத்தாதிதத்தை தெளிவா புரிஞ்சுக்கலாம். அண்மை பொருள், நம்முடைய மெய்கண்டார் இந்த அண்மை பொருள் தான் சொல்றாரு. அவரை பொறுத்தி நான் மறுபடியும் சொல்றேன், ரெண்டு பொருள் இருக்கின்றன, நல்லா கவனிங்க, ரெண்டு பொருள் இருக்கின்றன, ஓரளவு ஒற்றுமையும் ஓரளவு வேறுபாடும் இருக்கிறது, அதைத்தான் அண்மை பொருள் என்று சொல்லலாம். முற்றிலும் பகைமை பொருளோ முற்றிலும் இல்லாம இன்மையோ மறுதலையோ இல்ல, ஓரளவு ஒற்றுமையும் ஓரளவு ஒற்றுமை இன்மையும் இருக்கிறது. ஒரு புறா இருக்கு, அந்த புறாவை காட்டி இது கிளியா இது கிளியா, புறா மாதிரியே தான் இருக்குது அது, இது கிளியா அப்படின்னு. அப்ப என் பதில் என்ன சொல்லணும், இது இது கிளியானா கிளி அன்று, கிளி அன்று இலக்கணம், கிளி இல்லைன்னு சொல்லக்கூடாது, இல்லைன்னு தப்பு, அன்று அண்மை பொருள், அன்று அசுவம்னா குதிரை. ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன், ரெண்டு ரெண்டு உதாரணம் எல்லாருக்கும் சொல்றேன், ஏன்னா உங்களுக்கு தெளிவா இருக்கணுங்கிறதுக்காக. அசுவம்னா குதிரை, இந்த இது வந்து வியாக்கரணமா இருக்கிறதுனால நம்ம அந்த மாதிரி வார்த்தைகள் உபயோகப்படுத்துறோம். அசுவம், அனசுவம், ஏன்னா எதிர்மறைக்கு அந்த ஆ வந்துருது இல்லையா, அனசுவம் அப்படின்னா என்ன, குதிரை அல்லாதது, குதிரை அல்லாதது, குதிரை அல்லாதது எத்தனையோ பொருள் இருக்கலாம், ஆனா அதெல்லாம் குடிக்காது. அனசுவம் என்றால் அது கழுதையைத்தான் குடிக்கும் அந்த பொருள், இது அண்மை பொருள் என்று பெயர். இது ரொம்ப புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். ஒரே ஒரு இலக்கணம் மட்டும் தெரிஞ்சுக்கலாம், என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓரளவு ஒற்றுமையும் மனிதனை பார்த்து இது அனுசுவம் சொல்லக்கூடாது, ஏன்னா குதிரைக்கும் மனிதனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு, அது சொல்லக்கூடாது. கழுதையை காட்டி கேட்கலாம். அப்போ அனசுவம் என்பது எதை குறிக்கிறது, அந்த குதிரையை போன்ற உருவமுடைய கழுதையை தான் குறிக்கிறது. அப்போ ஓரளவு ஒற்றுமையும், இப்ப கிளிக்கும் புறாவுக்கும் ஓரளவு ஒற்றுமையும் ஓரளவுக்கு வேறுபாடும் இருக்கிறது, குதிரைக்கும் கழுதைக்கும் ஓரளவு ஒற்றுமையும் ஓரளவுக்கு வித்தியாசம் இருக்கிறது. அதுக்கு அப்படி குறிப்பிடுவதுதான் அதுக்கு அந்த நகரம் முன்னாக வரும் முன்னோட்டாக, அது அகரம் அகரமா மாறுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு, அப்படி வருவதுதான் அது அண்மை பொருள். இதைத்தான் நம்முடைய மெய்கண்டார் இங்க பயன்படுத்துகிறார். இப்ப மூணு இலக்கணம் பாத்துட்டோமா. இப்போ சங்கரர் வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, சங்கரர் இன்மை பொருளை பயன்படுத்துகிறார். இன்மை பொருள் அது இல்லை அப்படின்ட்டு எப்படி இன்மை பொருளை பயன்படுத்துகிறான்னு பாருங்க. இப்ப மூன்று இலக்கணம் சொல்லியாச்சு, இன்மை மறுதலை அண்மை. இப்ப சங்கரர் எப்படி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அத்விதம் என்பதுல இன்மை பொருள். அப்ப என்ன சொல்றாரு, ரெண்டு அத்விதம், துவிதம்னா ரெண்டா, இரண்டு இல்லை அப்ப ஒன்று அப்படின்னு அவர் விளக்கம் சொல்றாரு. இப்ப நான் இதை சொன்னது பிறகுதான் இது புரியும் உங்களுக்கு. அத்விதம்னா என்ன, அவர் என்ன சொல்றாரு, இன்மை பொருள் சொல்றாரு இல்லையா, அது இல்லை ரெண்டு இல்லை அப்படின்னு சொல்லி கடவுளுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு பத்தி பேசிட்டு இருக்கோம். அவரும் கடவுளுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு தான், கடவுள் உயிர்னு ரெண்டு கிடையாது ஒண்ணுதான் கடவுள் தான். அவர் அந்த அத்வைதம் வியாக்கியானம் கொடுக்கிறாரு. அப்ப கடவுளும் உயிரும் ரெண்டு பொருள் இல்ல, ரெண்டு ஒண்ணுதான். என்ன அது, கடவுளும் நம்மளும் ஒன்னா, நம்ம இந்த மாதிரி கஷ்டப்படுறோமே உலகத்துல வந்து, கடவுள் கஷ்டப்படுவாரா, கடவுள் துன்பம் அடைவாரா, கடவுள் பெருமை எடுத்துக்குவாரா அப்படின்லாம் கேட்டா, நீ மயக்க உணர்வினால் உன்னை நீ மனிதன் என்று ஜீவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய், இந்த நினைப்பை விட்டு விட்டால் நீ என்ன ஆயிடுவ, நீயே கடவுள், நாம ஒருவன் தான் கடவுளையும் உன்னையும் பிரிக்குது, நாமும் நமக்கு ஒரு பேரு சௌரியராஜன், ஒருவன் கருப்பா ஒரு அஞ்சரை அடியில் ஒரு மனிதன், இந்த நாமமும் ரூபமும் தான், நீ உனக்கு நாமமும் கிடையாது, உனக்கு சௌரியராஜன் பேர் கிடையாது, உனக்கு இந்த உருவமும் கிடையாது, நீ உன் உருவத்துல கட்டுப்படாத நீ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க, அதனாலதான் நீ மனுஷனா ஜீவனா இருக்க, நீ இந்த நினைப்பெல்லாம் விட்டுட்டீங்கன்னா நீ யாராயிடுவ, கடவுளை கடவுள் நீ ஒண்ணு அப்படின்னு அவர் சொல்றாரு. அத்வைதத்திற்கு சங்கரர் இன்மை பொருளை கொண்டு கடவுளுக்கும் மனிதனுக்கும் உயிர்களுக்கும் உள்ள தொடர்பை சொல்லுகிறார். இது முற்றிலும் இந்த கொள்கை மறுக்கப்பட வேண்டிய கொள்கை. பிரம்ம பொருள் ஒண்ணு இருக்குன்னு உணர்றோம் இல்லையா, அப்போ இன்னொரு பொருள் இருக்கு இல்லையா, அதுதான் ஜீவன் நம்ம சொல்றோம், அதுக்கு மறுப்பு அதுதான். அதோடு கூட கடவுளுடைய இயல்பு வேற, மனிதனுடைய இயல்பு வேற, அவன் இயல்பாகவே பாசங்கள், நான் இதெல்லாம் விளக்கமா சொல்றேன் அவங்க, கடவுள் இயல்பாகவே பாசங்கள் இருந்தும் நீங்கியவன், பாசங்கள் இந்த உயிரை பற்றுது, அப்போ உயிர்கிட்ட ஒரு பலவீனம் இருக்கு இல்லையா, அப்ப இது எப்படி கடவுளாக முடியும். அவங்க என்ன சொல்றாங்க, ஒண்ணு பவுன், அந்த பவுன்லிருந்து செய்யப்பட்ட ஆபரணங்கள், ஆபரணங்களும் பவுன் தான். அந்த ஆபரணங்களுடைய உருவத்தையும் அதனுடைய பெயரையும், இப்ப ஒரு ரிங் மோதிரம்னு சொல்றோம், மோதிரம்ங்கிறது பெயர், அதனுடைய உருவம் வளையமா இருக்கு, ரெண்டையும் நீக்கிட்டு அது பவுன் ஆயிடும். அது போல கடவுளும் உயிரும் ஒன்னாயிடும். அத்வைதம் என்பதற்கு அவர் இன்மை பொருள் கொண்டு அப்படி சொல்லுகிறார். அது உண்மை அல்ல. ஜீவர்களுக்கும் கடவுளுக்கும் ரொம்ப நிரம்ப வேறுபாடு உண்டு. ஜீவர்கள் அனைவரும் உயிர்கள் அனைத்தும் அறிவு உடையனவே தவிர, அவைகளுடைய அறிவு யாராலாவது அறிவிக்க வேண்டும், தானாக அந்த அறிவு இயங்காது. நம்ம சென்ற வகுப்பு சில வகுப்புகள் உங்களுக்கு உதாரணம் சொல்லியிருக்கேன். அதுக்கு கண்ணை உதாரணம் சொல்லுவோம். கண்ணு பார்க்கிற ஆற்றல் கண்ணுக்கு உண்டு, ஆனால் கண் பார்ப்பதற்கு அதுக்கு ஒரு ஒளி தேவை. இருட்டுல பார்க்குமா கண்ணு? பார்க்கிற சக்தி இருக்காது, ஆனா இருட்டுல பார்க்காது. அப்ப இருட்டுல பார்ப்பதற்கு அது கண்ணு பார்க்க வேண்டும் என்றால் அதனுடைய ஒளி தேவை. எந்த ஒளியாவது சூரிய ஒளித்தம் தேவை. இரவு பூரா ஒன்றும் தெரியல, மேடு பள்ளம் தெரியல.

அதை பாக்குறது கண்ணுக்கு வேற ஒரு ஒளி தேவைப்படுகிறது இல்லையா. அது போல உயிர்களுக்கு அறிவு உண்டு, ஆனால் அந்த உரிவை அந்த அறிவை யாராவது அறிவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அப்ப அறிவிக்க அறியும் தன்மையுடையது உயிர் அறிவிக்க

ரெண்டாவது ஜீக்க முடிய மாட்டேங்குது, நிர்வாகம் பண்ண முடியல நமக்கு. அவன் இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் முறையா நடத்திட்டு போயிட்டு இருக்கான். எந்த கிரகமாவது எங்கேயாவது இடிச்சுட்டு நிக்கிறா, அவ்வளவு ஸ்பேஸ் ஆகாயத்துல அவ்வளவு இன்னும் நீ சொல்லிட்டே போலாம். அவனுடையது பேரறிவு, அவனுடைய பேராற்றல், அவனுடையது பெருங்கருணை, அவன் இயற்கை உணர்கினன், அவன் எல்லாவற்றையும் இருந்த இடத்திலிருந்து அறியக்கூடியவன், அவன் வியாபக பொருள். நம்ம எல்லாம் நடந்து போய் ஒரு இடத்துல இருக்க பொருளை தெரிஞ்சுக்கணும், அவன் நடக்கவே வேண்டிய இருந்த இடத்திலிருந்தே அவன் ஓடாமல் ஓடுவான், நடக்காமல் நடப்பான், பேசாமல் பேசுவான், கண் இல்லாமலே பார்ப்பான், காது இல்லாமலே கேட்பான், மெய் இல்லாமலே உணர்வான், எல்லாம் அவனால முடியும். அவளது வியாபக பொருள், அவன் எங்கும் நிறைந்தவன், எங்கும் உடன் ஒருவன் காணும் கொள் என்று அஞ்சி அங்கம் குலைவது அறிவு. யாரையாவது ஏமாத்த பாத்தீங்கன்னா ஒரு திருந்தெரியாம ஏமாத்த, எங்கும் உடன் ஒருவன் காணும் கொள் என்று அஞ்சி அங்கம் குலைவது அறிவு. பயப்படணும் நீ, கடவுள் எங்கேயும் பார்த்துட்டு இருக்க. ஆகவே அவனுடைய பேராற்றல் வேறு, நம்முடைய ஆற்றல் வேறு. அவனால் செய்ய முடிஞ்சதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது. ஆகவே இந்த சங்கருடைய அத்வைதத்திற்கு அவருடைய கொடுத்த விளக்கம் பொருந்தாமல் இருக்கிறது. இவ்வளவு சொல்றேன், நிறைய சொல்லலாம், நிறைய எடுத்துட்டு அதை பத்தி விரிவா பேசலாம். ஏகான்மவாதம் என்றும் அதுக்கு கேவலாத்வீதம் என்றும் பேர் சொல்கிறார். கேவல அத்வைதம், ஏன்னா வெறும் அத்வைதம் சொன்னா அதை குறிக்காது, அதனால அதுக்கு கேவலாத்வீதம். அதே மாதிரி விசிஷ்டாத்வைதம், ராமானுஜாச்சாரியார் அவர் விசிஷ்டாத்வைதம், அவரும் சங்கரர் கொண்டது மாதிரியே அவரும் இன்மை பொருள்தான் சொல்லுகிறார். இல்லை அப்பிரகாசம் அமலம்னு சொன்னோம் இல்லையா, அந்த உதாரணம் ஞாபகம் வச்சு அதான் சொல்றாரு. இல்லைன்னு சொல்ற இன்மை பொருள் உண்டு, கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லவரு, அதோட நிறுத்த கடவுள் ஒருத்தர் தான், அந்த கடவுளுடைய உலகமும் உயிரும் அவருடைய உடலாக இருக்கிறது. கடவுளுடைய உடல் உலகமும் உயிரும் அது சரீரம். அந்த சரீரத்தை உடையவனாகிய சரீரி உயிராக இருக்கக்கூடியவன் கடவுள். அப்ப ஒண்ணுதான், அவரும் இன்மை பொருள் தான் கொள்கிறார். அவர் இதை வந்து கடவுள் ஒருத்தர் தான், அவருக்குள்ள இந்த பிரபஞ்சம் அனைத்தும் உயிர்கள் அனைத்தும் அடக்கம். கடவுளுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு சொல்லுக்கும் பொருளுக்கும் உள்ள தொடர்பு போல, சொல்லு இருக்கு அதனுடைய பொருள் அதையே சொல்லுகிறது. அப்ப சொல்லு என்றும் பொருள் என்றும் ரெண்டு இருக்கு, ஆனா அதே சமயத்துல ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கிறது. அப்போ பேதமும் இருக்கிறது அபேதமும் இருக்கிறது, இதை பேதாபேதம்னு சொல்லுவாங்க, அது விசிஷ்டாத்வைதம். ஆக கடவுளுக்கு உள்ள தொடர்பு பேதமாகவும் இருக்கிறது பேதம் இல்லாமலும் இருக்கிறது என்று அத்வைதத்துக்கு விளக்கம் சொன்னார். அதனால அதுக்கு என்ன பேர் ஏற்பட்டுச்சு, விசிஷ்டாத்வைதம். அது இன்மை பொருளை சொன்னார். இது வந்து பேதாபேதம் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். சங்கரனுடைய இது அபேதம், ஒரு பேதமும் இல்ல, கடவுளும் உயிரும் ஒண்ணு, அபேதம். இது பேதாபேதம். அடுத்தது யார பாக்கணும், நம்ம மத்துவர். இவர் மறுதலை பொருளை கொள்கிறார். என்னென்ன பொருள் இருக்குன்னு நம்ம சொன்னோம், இன்மை பொருள், மறுதலை பொருள், அண்மை பொருள். அண்மை பொருள் சொல்லியிருக்கோம், அந்த கிளி புறா உதாரணம் ஒண்ணு, குதிரை கழுது உதாரணம் ஒண்ணு சொல்லியிருக்கோம் நம்ம, அது ஞாபகம் வச்சுங்க. மறுதலை பொருள்னா நீதி, அப்படியே மறுதலை. அநீ தர்மம், அதர்மம். அது மாதிரி அத்வைதம் என்ற சொல் அதனுடைய மறுதலை ஆகிய இரண்டு. அத்வைதம் என்ன சொல்றார், மறுதலை பொருள் கொண்டு ரெண்டு இருக்கு அப்படிங்கிறார். கடவுள் வேறு, உயிர்கள் வேறு. அப்ப கடவுளும் உயிர்களும் முத்தியில கூட வேற வேறதா இருக்கும் என்று இவர் பேதப்படுத்தி, கடவுளையும் உயிரையும் பேதப்படுத்தி, தொடர்பு இல்ல. நம்ம தொடர்பு பத்தி பேசிட்டு இருக்கோம், தொடர்பு பற்றிய தொடர்பு இல்லைங்கிறார். ரெண்டும் வேற வேற. கடவுள் ஒளி போன்றவர், உயிர்களெல்லாம் உயிர்களும் உலகமும் இருள் போன்றவைகள், துன்பத்தை அனுபவிக்கக்கூடியவள். எந்த நிலையிலும் அவரோட கடவுள் தொடர்பு கொள்ள முடியாது. முத்தியிலும் கூட வேற வேறதான் இருக்கும். கடவுள் ஒளி போன்றவர், இந்த உலகமும் உயிரும் இருள் போன்றவைகள் என்று அவர் மறுதலை பொருளை சொல்லுங்க. எத்தனை விஷயம் வந்திருக்குது, இன்மையும் மறுதலை வந்திருக்கு, இன்னொன்னு அண்மை பொருள் இருக்கு. இந்த மூன்று பேரும் என்ன மாதிரியான வாதங்களை சொல்லுறாங்க தமிழ்ல சொன்னோம்னா, முதல்ல சொன்னவர் அத்வைதம், அதுக்கு வந்து கேவலாத்வீதம் அப்படிங்கிற கொள்கை. அத்வைதத்தோட ஒரு ஒட்டு சேர்த்தாதான் அவங்களுக்கு புரியும். கேவலாத்வீதம், கேவலம் என்றால் தனிமை, இறைவன் மட்டும் இருக்கார். இந்த உலக உயிர்கள் நம்ம இப்ப, அதனாலதான் பாரதியார் ஒரு பாட்டு பாடுறாரு பாருங்க, நிற்பதுவே நடப்பது. அந்த படம் பாத்திருக்கீங்களா, அதுல வந்து நிற்பதுவே நீங்கள் எல்லாம் போய்களா, நீங்களாம் கற்பனை தானா, அதெல்லாம் இல்ல. அவர் நம்ம கருத்தை சொல்ல வர்ற அந்த பாட்டுல, நிற்பதுவே நடப்பதே நீங்கள் எல்லாம் கற்பனை தானா, அதெல்லாம் உண்மையா இருக்கு. பையன் உண்மையா இருக்கா, மனைவி உண்மையா இருக்கா, கணவன் உண்மையா இருக்கா, உலகம் உண்மையா இருக்கு, பொருள் எல்லாம் உண்மையா இருக்கு. நம்ம எல்லாம் கைவிதல் எல்லாம் உண்டு உண்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். சில பேர் அஞ்சு பொருள் ஒரு பொருள் இல்லங்கிறாங்க. உலகம் இல்லையா, உயிர்கள் கிடையாது, ஆணவம் கிடையாது, மாயை கிடையாது, எதுவுமே கிடையாது. நீ அப்படி கற்பனை பண்ணிட்டு இருக்க, அந்த கற்பனை போச்சுன்னா நீனும் கடவுளும் ஒன்று. அப்படிதான் சங்கரர் சொல்லுகின்றார். அதனால அதுக்கு கேவல அத்வீதம். இவர் விசேஷத்தோடு கூடிய அத்வீதம், ஒண்ணுதான் இருக்கு ஆனா ஒண்ணுக்குள்ள இன்னொன்னு இருக்கு, பேதமும் இருக்கு அபேதம் இருக்கு, பேதாபேதம் அப்படின்னு அதை சொல்றோம். முதலிலேயே சொன்னது சங்கருடைய கொள்கை அபேதம், இது பேதாபேதம். மத்துவர் என்ன பண்றாருன்னா அது பேதம், பேதத்தை சொல்ற. ஆகவே இப்படி மூன்று கொள்கைகள் இருக்கின்றன. அடுத்து மெய்கண்டார் இந்த அத்வைதத்திற்கு அண்மை

0: சொல்லுகிறார் அண்மை பொருள். ரெண்டு பொருள்கள் இருக்கு அத்வைதம் என்பதிலே, ரெண்டு பொருள்கள் இருக்கின்றன அண்மை பொருள். ரெண்டு பொருள்களிலே ஒரு சில ஒற்றுமைகளும் ஒரு சில வெற்றுமைகளும் இருக்கின்றன, அப்படித்தானே அண்மை பொருளுக்கு இலக்கணம். அப்படி இந்த அண்மை பொருளை சொல்லுகின்றவர், இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா குதிரை அனசுவம் அப்படிங்கறது எதை குறிக்கிறதுன்னு சொன்னா, அத சாதுருசிய அண்மை பொருள், அந்த இலக்கண முறைப்படி அந்த பாணினி இலக்கணப்படி சாதுருசிய அண்மை பொருள் சொல்லுவாங்க. அந்த சைவ சித்தாந்தம் உணர்த்துகின்ற சாதுருசிய அண்மை பொருளை பற்றி இப்ப நம்ம பார்க்கலாம். அத்வைதம் என்ற சொல்லில் உள்ள நகரம் சாதுருசிய அண்மை பொருளை குறிக்கும் அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. துவைதம் என்றால் இரண்டு, அத்வைதம் என்றால் இரண்டு அல்லாதது. இரண்டு இல்லைன்னு சொல்ற அன்றுன்னு சொல்லல, இரண்டு இரண்டு அல்லாதது. இங்க சிவத்துக்கும் உயிருக்குள்ள சம்பந்தம் குறித்து இந்த சொல் வருகிறது. அதான இப்ப நம்ம பார்க்க வரோம், கடவுள் ஏன் அந்த உலகத்தை படைச்சார், உயிர்களை ஏன் உயிர்களுக்கு உடலை கொடுத்தார், அந்த சம்பந்தம் தெரியணும் நமக்கு. அவனுக்கும் உலகத்துக்கு உயிருக்கும் உள்ள தொடர்பு தெரியணும், அந்த தொடர்பைத்தான் இந்த அத்வைதம் என்பது குறிக்கிறது. எனவே அந்த வந்து இரண்டு அல்லாதவை, இரண்டுன்னு பன்மையில் வந்ததுனால அதனுடைய முடிவும் அல்லாதவை. அப்ப இரண்டு அல்லாதவை என்று பன்மையால் இதை சொல்லணும். அத்வைதம் என்பதற்கு என்ன பொருள், உண்மையான பொருள் சொல்லணும், இரண்டு அல்லாதவை. அப்ப என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்க, இரண்டு அல்லாதவைன்னா இரண்டு பொருள்கள் தான், இரண்டு பொருள்களாக இருந்தாலும் அது கலப்பினால் ஒன்றாக இருக்கிறது. ரெண்டு பொருள் ஆனா உயிரோட இறைவன் எப்படி இருக்கான், கலந்து இருக்கிறான், பிரிக்க முடியாதபடி கலந்து இருக்கிறான். இதான் அண்மை பொருள், பிரிக்க முடியாதபடி கலந்து ரெண்டாக இருந்தும். இப்ப ரெண்டு அல்லாதவை தானே அதுக்கு பொருள் நம்ம சொல்லணும், அத்வைதம் என்பதற்கு இரண்டு அல்லாதவை அண்மை பொருள். அப்ப இரண்டு அண்மை பொருள் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப இரண்டு அல்லாதவை அப்படின்னு சொன்னா அதுக்கு சாதிரித்த அண்மை பொருளை நம்ம கொள்ளுகிறோம். இரண்டு அல்லாதவை என்றால் இரண்டு பொருளாக இருந்தும் கூட அவைகள் இரண்டாக இல்லாமல் கலப்பினால் இறைவனும் உயிர்களும் ஒன்றாக இருக்கிறது. அப்படி ஒன்றாக இருக்கின்ற ஒன்றுக்கு துன்பம் வந்த பொழுது அந்த ஒன்று கலந்து இருப்பதினாலே இறைவன் என்ன பண்றான்னு உயிருக்கு செய்ய வேண்டியதை செய்யறான். அந்த ஒன்றாக இருப்பதனால்தான் செய்ய வேண்டியதை செய்யறான். கருணை இல்ல, இன்னொரு கருணை தான், கருணை தான், நீ சொல்ற கருணை தான். அந்த திருவருள் பயன்ல ஒரு பாடல் இருக்கு, என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறோம், ஒரு வீட்டுல குடும்பமா இருக்கிறோம், ஒரு தாய், ஒரு தகப்பனார், ஒரு பையன், ஒரு பொண்ணு, எல்லாம் இருக்கிறோம், நாலு பேர் வீட்டுல இருக்கிறோம். அந்த வீட்டுல சின்ன பையன் வளர்ந்து கொண்டு வருகிறான். அப்ப அந்த பையன் வளர்ந்து கொண்டு வருகின்ற பையனுக்கு சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா அவனுடைய குணம் தெரியும், அவன் எதுலயாவது திறமைசாலியா இருப்பான். பக்கத்திலேயே இருக்கிறதுனால அப்பாவுக்கு தெரியும் இவனை எந்த வழியில கொண்டுட்டு போகணும். ஏதனால தெரியுது, பக்கத்திலே இருக்கிறதுனால தெரியும் இவனுடைய நோக்கம் என்ன. சில பையன் பாத்தீங்கன்னா சின்ன வயசா இருக்கும், எதையாவது வச்சுக்கிட்டு இப்படி தட்டுவான், கரெக்டா தாளம் கிடைக்காது. அவனுக்கெல்லாம் அந்த இசையை சொல்லி கொடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையா வருவான் பிற்காலத்துல வருவான். சில பேர் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் பிரிச்சு பிரிச்சு போட்டு மறுபடியும் அசம்பிள் பண்ணிடுவான். சில பையன் டிவி எவ்வளவு பிரிச்சுப்படுறான், கம்ப்யூட்டர் எல்லாம் பிரிச்சுடுவான், இங்க இருக்கிற நம்முடைய இந்த கைபேசி இருக்கு பாருங்க பிரிச்சு போட்டுவான், சமையல் சில பேர் பிரிச்சு போடுவோம், மறுபடியும் அசம்பிள் பண்ண தெரியாது, எந்த இடத்துல எடுத்துங்கிறது தெரியாது. ஆராய்ச்சி அறிவு சில பேர் ஒரு குழந்தைங்க ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வீட்டிலேயே இருக்கிற தகப்பனார் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கு இந்த விஷயத்தில் அவனுக்கு ஆர்வம் இருக்கிறது அப்படின்னு அந்த துறையில் அவனை பயிற்சிப்பார். அதுல நிறைவடைந்த பிறகு தகப்பனார் என்ன பண்ணுவார், இவன் நம்ம பையன் இந்த தகுதிக்கு வந்திருக்கான், இந்த இடத்துல அவனை வேலையில கொண்டு போய் விடணும் அப்படின்னு அவர் தான் நினைப்பார். அப்போ அவர் இங்க கலத்தினால் ஒன்றாக இருக்கிறார், முதல்ல அப்பா பையனோட கலந்து ஒன்றாக இருக்கார், அதனால அவனுக்கு என்ன வேணும் என்பதை அறிவிக்கிறார். அவனை இயல்பு தெரிந்து அறிவி, அவனை இயல்பு தெரிந்துங்கிறத முக்கியமா வச்சுக்கணும், இயல்பு தெரிந்து அறிவிக்கிறார். அந்த அறிவித்து அவனுக்கு முழு அறிவு வந்த உடனே அவனை எந்த இடத்துல கொண்டுட்டு போய் பணியமர்த்த வேண்டும் என்று அங்கேயும் சொல்லுகிறார். அரசாங்கத்தில் லஞ்சம் கேட்டா அல்லது தனியார் லஞ்சம் கேட்டா அதையும் கொடுத்துட்டு அவனை உணவுப்படுத்திக்கிறார். அப்போ பக்கத்துல இருக்கிறவனுக்கு தானே அவனுக்கு அறிவிக்க வேண்டியது தெரிகிறது, அறிவிக்க வேண்டியது தெரியும்னா அவனை கொண்டு போய் எங்க வைக்கணும் அப்படிங்கறதும் தெரியுது. அதுதான் இங்க இறைவன் செய்யக்கூடிய காரியமும். அப்போ இரண்டாக இருக்கின்றவன் கலத்தினால் ஒன்றாக இருக்கிறான், கலத்தினால் ஒன்றாக அவனோட அந்த இருக்கிறான். பொருள் தன்மையால் ரெண்டுதான், கடவுள் பெரியவர், ஆனால் அந்த பெரிய பொருள் தன்னுடைய வியாபக தன்மையினாலே எல்லா உயிர்களோடும் கலந்து இருக்கிறது. உயிர்க்குயிராக அதான் சொல்றோம், ஒரே தேரும் 84. இந்த பாட்டை நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன், ஏன்னா ஒவ்வொரு குணத்துல சொல்லுவேன், உரை சேரும் 84 100,000 யோனி வேதம் படைத்து நிறைசேர படைத்து ஆங்காங்கே நின்றான் சிவபெருமான், ஆங்காங்கே இருக்கிறான், அந்தந்த உயிருக்கு உயிராக இருக்கான், ஒவ்வொரு உயிருக்கும் உயிராக அவன் இருக்கிறான். படைத்ததோட மட்டுமல்ல அந்த உயிரோடு அவன் கலந்து இருக்கிறான். கலந்திருப்பதினாலே நம்முடைய தேவை அவனுக்கு எதை அறிவிக்கணுமோ அதை அறிவிக்கிறான். பக்கத்துல இருந்துட்டு அறிவிப்பதோடு நம்ம கொண்டு போய் எந்த இடத்துல செலுத்தணுமோ அந்த இடத்துலயும் அவன் செலுத்தி விடுகிறான். அவன் நம்ம இயக்குகின்றான், கொண்டு போய் நமக்கு தெரியலன்னா அவனுக்கு இயக்குகின்றான். அவே நம்ம நம்மளோட இருக்கிறவங்களதான் நம்ம பற்றி தெரியும். இப்ப சங்கர சொல்லுகின்றபடி கடவுளும் நம்மளும் ஒண்ணு அப்படின்னா ஒன்னா கலந்துட்டா நமக்கு என்ன வேணுங்கிறத அது வெளியில இருந்து அறிவிக்கிறதுக்கு ஆள் இல்லை. மதுவர்களின்படி பிரித்து தனித்தனியா இருந்தாங்க, ஒன்றுத்தோருக்கு ஒருத்தர் தொடர்பு இல்லாம போயிடும். ராமானுஜர் சொல்லுகின்ற தத்துவமும் ஒரு வகையில தான் நமக்கு உதவி செய்யும். ஆகவே நம்முடைய சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது என்றால், இறைவன் உயிர்களோடு ஒன்றாகவும் இருக்கிறான், எப்ப தேவையோ அப்பொழுது வேறாகவும் இருக்கிறான், எப்ப நம்மை செலுத்த வேண்டுமோ அப்பொழுது உயிர்க்கு உயிராக இருந்து நம்மை செலுத்திக் கொண்டும் இருக்கிறான். மூன்று வகையிலும் இருக்கிறான். இந்த இந்த மூணு பேரும் சொல்றதும் சேர்த்து இறைவனுடைய பணி. நீங்க சொல்றது எதை சொன்னாலும் செய்தாலும் உயிருடைய தேவை முழுமையடையாது. அது வேதமாக இருந்தாலும் வேதாபேதமாக இருந்தாலும் அபேதமாக இருந்தாலும் அது உயிருக்கு செய்ய வேண்டிய உதவிகளில் ஒன்றைத்தான் செய்ய முடியும். இந்த மூன்றாகவும் இறைவனையே இயங்கிக் கொண்டிருப்பதனால்தான் உயிர் எந்த லட்சியத்தை அடையணுமோ அதற்கு அது உதவியாக இருக்கிறது. ஆகவே கடவுள் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய உயிரிலே உயிராக அவன் கலந்திருக்கிறான், உயிரே உயிராக அவன் கலந்திருக்கிறான். நம்முடைய அறிவு அறிவித்தால்தான் அறியும், அதனால அவன் வேறாக இருந்து பொருளின் தன்மையால் உயிர் வேற கடவுள் வேற வெளி வேறாகவும் அவனே இருந்து நமக்கு அறிவிக்கிறான். அறிவித்த உயிர் செயல்படுவதற்கு நம்மாலே தனித்து செயல்பட முடியாது. ஆகவே அந்த உயிரோடு சேர்ந்து அவனும் நம்மை செலுத்துகிறான், உயிர்க்கு உயிராக இருந்து நம்மை அவன் செலுத்தி செயல்பட வைக்கிறான். இவ்வளவு காரியமும் செய்கிறான் என்று அந்த அண்மை பொருளின் மூலமாக மெய்கண்டார் இந்த சுத்தாத்வதத்தை நமக்கு விளக்குகிறார். இப்ப நம்ம சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற சுத்தாத்வதம் என்பது இதுதான். இறைவன் ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருந்து உயிர்க்கு உதவி செய்கிறான். இந்த முத்தொழில் மூன்று தன்மையாக அவன் இருந்து செய்வதனால்தான் உயிர் தன்னுடைய பரிபூர்ண நிலையாகிய சிவ சாயுச்சியத்தை அதனாலே அடைய முடிகிறது. இதுல ஒரு தொழில் குறைந்தாலும் உயிரானது நிறைநிலை அடைய முடியாது. அப்ப நிறைநிலை அடைவதற்கு என்னென்ன தேவையோ அதுவாகவெல்லாம் சிவபெருமான் விளங்குகிறான். ஒருவனே இதெல்லாம் செய்ய முடியுமானா? அவனால எதையும் செய்ய முடியும். அவன் பேராற்றல் படைத்தவன், முற்றுடர்ந்தவன், அதனால அவனால இதெல்லாம் செய்ய உயிருக்கு என்னென்ன நன்மைகள் வேண்டுமோ அதையெல்லாம் சொல்ல செய்ய முடியும். அதனாலதான் இது வந்து சைவ சித்தாந்தத்தினுடைய மிக உன்னதமான ஒரு கொள்கை, மிக மிக உன்னதமான கொள்கை. இந்த கொள்கைக்கு நிகரான ஒரு கொள்கை இல்லை. ஏன்னா உயிர்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பு இதுல மிக சிறப்பாக வர்ணிக்கப்படுகிறது. இதைத்தான் சைவ சித்தாந்தத்தினுடைய உன்னதமான கருத்து அப்படின்னு சிவபிரகாச தலைவர் சொல்லுகின்றார், உமாபதி சிவாச்சாரியர் சொல்லுகின்றார். புற சமயத்தவர்க்கு இருளாய், கடவுள் புறச்சமயத்தை பேசுறவங்களுக்கு எல்லாம் எப்படி இருப்பாரான் இருட்டா இருப்பார். புறப்புற சமயம், புறச்சமயம், அகப்புற சமயம் அப்படின்னு வேதத்தை ஒத்துக்கிறவங்க ஒத்துக்காதவங்க இப்படி எல்லாம் பல பிரிவுகள் இருக்கின்றன. அவர்களுக்கெல்லாம் கடவுள் தோன்றவே மாட்டார். அகச்சமயத்தவர்கள் இருக்கிறாங்க, அவங்க சிவாகமத்தை எல்லாம் ஒத்துக்கொள்வார்கள். ஆனால் முக்தி நிலையிலே வேறு வேறு கொள்கைகள் உடையவர்கள், அவர்களுக்கும் கடவுள் அகப்பட மாட்டார். அகச்சமயத்தவருக்கு, ஏன்னா அகச்சமயத்தில் இருக்கின்றவர்கள் மிக நெருங்கி நம்மை வருகிறார்கள், சரிதான் அது நெருங்கி வருகிறார்கள், அவர்களுக்கு அவன் ஒளியாக விளங்குகிறான். மிக விரைவிலே அந்த வெளிச்சம், காலையில சூரியன் வருவதற்கு 5 மணி ஆன உடனே கிழக்கு பக்கத்தை பார்த்தா வெளிச்சம் தெரியும். அந்த மாதிரி அகத்தமயத்தில் உள்ளவர்களுக்கு அவன் ஒளியாக விளங்குவான். ஆனாலும் அவர்களும் இந்த சைவ சமயத்துக்குள் வர வேண்டியவர்கள் தான். இன்னும் அவருக்கு நிறைய பிறவிகள் இருக்கின்றன. அப்படி இருக்கக்கூடிய சிவபெருமான் புகழ் அளவைக்கு அளவாகி பொற்பணி போல் அபேத பிறப்பியலதாய் பொண்ணும் பணியும், பொண்ணுன்னா பவுன், பணின்னா ஆபரணம். இந்த பொண்ணும் அதனுடைய ஆவரணமும் ஒரே உலகத்தால் செய்யப்பட்டது. ஆவரணம் நாமருவத்தை நீக்கிவிட்டால் மறுபடியும் பொண்ணாயிடும் அப்படின்னு யார் சொன்னா? சங்கரர் சொன்னாரு. அது மாதிரி இல்லாமல் அது அந்த கொள்கை அபேதம், கடவுள் நாமும் ஒண்ணுங்கிற கொள்கை பொருந்துவதாக இல்லை. இருள் வழிவேல் பேதமும், இருள் வெளிபோல் அதாவது இருட்டும் வெளிச்சம் போல் பேதமாக சொல்லுவது அது யார் சொல்றா? மத்துவர் சொல்லுகின்றார். அதுபோல இல்லாமலும் சொற்பொருள் போல் பேதாபேதமும் இன்றி, இந்த மூணு பேரும் ஒரு ஒரு கருத்தை தான் சொல்லுகிறார்கள். இறைவனுக்கும் கடவுளுக்கும் உள்ள ஒரு கோணத்தை சொல்லுகிறார்கள், மற்ற கோணத்தை அவர்கள் சொல்லுவதில்லை. அதனாலே அவருடைய தத்துவம் பொருந்துவதாக இல்லை, பரிபூர்ணமானதாக இல்லை. ஆகவே அண்மை பொருளை சொல்லும் பொழுது, அண்மை பொருளை சொல்லி நம்முடைய மெய்கண்டார் அவர்கள் இந்த சுத்தாத்வதத்தை நிர்ணயம் செய்கிறார்கள். கடவுளுக்கும் உலகத்துக்கும் உள்ள தொடர்பு, கடவுள் உயிர்களோடு ஒன்று கலந்து கலப்பினால் உயிர்களோடு உயிர்களாகவே இருக்கிறார். பொருளின் தன்மையால் வேறாக இருந்து அறிவித்தால்தான் நம்ம உயிர் அறியும், அதனால அறிவிப்பதற்காக வேறாகவும் இருக்கிறார். இந்த உயிர்களால் தனித்து செயல்பட முடியாது. ஆகவே உயிர்கள் செயல்படுவதற்காக உயிரோடு சேர்ந்து அவரும் செயல்படுகிறார். இப்படி மூன்று, அபேதம், வேதாபேதம், வேதம் என்ற மூன்று கொள்கைகளையும் உள்ளடக்கிய ஒரு கொள்கையாக சுத்தாத்வதம் என்பது விளங்குகிறது. அதனால என்ன சொல்றார்? வேதாபேதம் இந்த மூன்றும் இன்றி, மூன்றும் பொருந்துவதாக இல்லாமல் இருப்பதனாலே பெருநூல் சொன்ன அறத்தின் விளைவதா? பெருநூல்கள் எல்லாம் வேதம், ஆகமம் எல்லாம் பெருநூல்கள். அந்த அவைகள் சொன்னத்தினுடைய சாரமாக உடலுயிர் கண்ணறுக்கன் அறிவு ஒளி போல் பிரிவரும் அத்விதமாகும் சிறப்பினதாய். இந்த சைவ சித்தாந்தம் மட்டும் இந்த சுத்தாத்விதம் என்ற சிறப்பை உடையது. இது அறிவொழிவல் பிரிவரும் அத்விதமாகும் சிறப்பினதாய் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறனிங்கு தெரிக்கலுற்றாம். சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற இந்த அத்விவித சம்பந்தமான உயிருக்கும் உலகுக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பை நான் இங்கு வேதாந்தத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடிய செய்தியை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லுகிறேன் அப்படின்னு இந்த பாடல்ல அந்த இந்த அத்விதத்தை தான் மிக சிறப்பாக சொல்லுகின்றார். இதே கருத்தை இது வந்து ஏதோ நம்முடைய கற்பனையிலிருந்து விளைந்தது இல்லை, இறைவன் இவ்வாறு இருக்கிறான் அதுதான் உண்மையான தொடர்பு என்பதை சித்தியாரும் சொல்கிறது. நீங்க படித்ததுதான் பாட்டை மட்டும் சொல்றேன். உலகலாமாகி வேறாய் உடனுமாய் ஒளியாய் ஓங்கி அலையலா உயிர்கள் கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்ல தலைவனாய் இவற்றின் தன்மை தனக்கு எய்தலின்றி தானே நிலவு சீர் அமலனாகி நின்றனன் நீங்காது எங்கும். உலகலாம் ஆகி வேறாய் உடனுமாய் இறைவன் இருக்கிறான். இதே திரியான சம்பந்த பெருமான் திருவீழிமிடலை பதிகத்துல சொல்லுகின்றார். ரொம்ப இதெல்லாம் நம்ம நமக்கு ஆதாரம். இதெல்லாம் வந்து இறைவன் உயிரோடு நம்ம வந்து கருத்தை ஏதோ கற்பனையில சொல்லல, அறிவுக்கு பொருந்தாத விஷயத்தை சொல்லலங்கிறத நீங்க உணர வேண்டும் என்பதற்காக உள்ளது மேற்கோள். அந்த ஆதாரம் நம்ம எது எது பேசினாலும் கற்பனையில பேசக்கூடாது, என் சொந்த கருத்தையும் பேசக்கூடாது, அதுக்கு ஆதாரத்தோடு பேச வேண்டும். நம்முடைய ஞானிகள் சொன்னது அனுபவத்துக்கு பொருந்தது யுத்திக்கு பொருந்தது அப்படித்தான் சொல்லணும். ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண்ணான் குணம் மூன்றாய் மாறாமறை நான்காய் ஒரு பூதம் அவை ஐந்தாய் ஆறாறு ஏழோசையோடு எட்டு திசை தானாய் வேறாய் தானாய் ஆனாய்னா கலப்பினால் ஒன்றாய் அப்படின்னா வேறாய் பொருளின் தன்மையினால் வேறாக உடனானான் செயல்படுவதற்காக உடனாகியும் வருகிறான். இடம் வீழிம் மிழலையே என்று அந்த கருத்தை ஒன்றாய் வேறாய் உடனாய் இருப்பதை திரியான சம்பந்த இந்த பாட்டுக்கெல்லாம் விளக்கம் சொல்லலாம். நம்முடைய மைய கருத்திலிருந்து நம்ம அது விரிவா போயிட்டு இருக்கோம். அதுக்காக தான் திருக்கிழிச்சுப்படியார் என்ற சாத்திர நூலும் இந்த உண்மையை சொல்லுகிறது. ஈராகி அங்கே முதல் ஒன்றாய் இங்கு இரண்டாய் மாறாத எண்வகையாய் மத்தியவற்றின் வேறாய் எண்வகையாய் வரையலாம் ஒன்றாய் மத்தியவற்றின் வேறாய் பொருளால் வேறாய் உடனாயிருக்கும் உருவுடைமை என்றும் கடனாயிருக்கின்றான் தான். இந்த உலகத்தோடு ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருப்பதனாலே நம்மோடு ஒன்றாக இருக்கின்ற இந்த உயிர் அறியாமை அகப்பட்டு துன்பப்படுகிறது. அதனாலே இதுக்கு அறிவிப்போம் வினை அது செய்கின்ற வினைக்கு தகுந்தது போல உலகத்துக்கு அனுபவித்து இதுக்கு வினையின் வழியாக இதற்கு அனுபவத்தை ஊட்டுவோம். அப்படி அனுபவத்தை அடைவதற்கு அந்த உயிராலே முடியாது. ஆகவே நாமும் இந்த வினை வழிப்படி அந்த உயிர் இயங்கும் பொழுது அதோடு சென்று அதற்கு அனுபவத்தை தருவோம் என்று சொல்கிறான் வருகிறான். ஆகவே ஒன்றாகவும் வேறாகவும் அவனே உடனாகவும் நம்மோடு இருக்கிறான். இதுதான் சுத்தாத்விதம் என்று சொல்லக்கூடியது. இத மணிவாசர் பெருமான் சொல்லனா சொல்றதோட அத அந்த கருத்தை சொன்னால் தானே நமக்கு சந்தோஷமா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும். ஏனென்றால் அவர் சொல்லாத எந்த விஷயம் இருக்கு சைவ சித்தாந்தத்தில்? வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாய் என்று சொல்லி வாழ்த்துவரேன். இதுல வானாகி ஒன்றாய் வானாகி மண்ணாகி வழியாகி இந்த பொருள்கள் எல்லாம் நிலைத்து நிற்பதற்கு அவன் தான் காரணம். மண்ணுக்கு திண்மை இருக்கிறது என்றால் அவனுடைய இருப்பு அதனுடைய அவன் கலந்து இல்லாவிட்டால் மண் திண்மையுடையதாக இருக்காது, நீங்கள் இந்த உலகத்தில் வாழ முடியாது. நீருக்கு குளிர்ச்சி அவன் தான் உண்டு பண்ணி இருக்கிறான், நிலவுக்கு குளிர்ச்சி அவன் தான் உண்டு பண்ணி இருக்கிறான், சூரியனுக்கு வெம்மை அவன் தான் உண்டு பண்ணி இருக்கிறான், காற்றுக்கு ஊற்றுணர்ச்சி அவன் தான் உண்டு பண்ணி இருக்கிறான். அவன் அல்லாவிட்டால் இந்த உலகத்துல எந்த பொருளும் அந்தந்த பொருளாக இருக்காது, அவைகள் தன்னுடைய நிலை கெட்டு போய்விடும். அதான் சொல்றார் மணிவாசன் பெருமான் சொல்றார். அருக்கனில் தோதி அமைதோன் அருக்கனா சூரியன், சூரியனுக்கு ஒளி கொடுத்தவன் அவன் தான். திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன் அழகு பொருந்திய அந்த நிலவு இருக்கிறதே அதில் தன்மை வைத்திரு குளிர்ச்சி அவன் தான் வைத்திருக்கிறான். திண்டல் தீயில் வெண்மை செய்தோன் அந்த நெருப்பிலே வெம்மையை கொடுத்தவன் அவன் தான். அவன் வெம்மையை அதுக்கு ஊட்டாவிட்டால் அது வெம்மையை தராது சுடாது. பொய்நீர் வானில் கலப்பு வைத்தோன் ஐந்து பூதங்களும் நிலவிடும்படியாக வானத்திலே கலப்பு வைத்திருக்கிறான். ஐந்து பூதங்கள் கலந்து நிற்கிறதுக்காக இடம் கொடுத்திருக்கு. பொய்நீர் வானில் கலப்பு வைத்தோன் மேதகு காலில் ஊக்கம் கண்டோன் காற்று காற்று ஊக்கத்தோடு சீறி பாய்கிறது அலைகிறது இல்லையா அதுக்கு ஊக்கம் கொடுத்தவன் அவன் தான். இல்லாட்டி காற்று அசையாது. நிழந்திகள் நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன் அதை சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த ஞானம் வரும். இப்படி எட்டி பார்த்தா நிழல் தெரியும் தண்ணியில. அதை சொல்ற நிழல்திகள் நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன் வாயில ஏதாவது ஒரு பொருளை போட்டா நீர் திறக்கலன்னு ருசி தெரியாது. அப்ப நீர் தான் நமக்கு சுவை தருகிறது. அப்ப அந்த நீரிற்கு சுவை தருகின்ற ஆற்றலை அவன் தான் வைத்திருக்கிறான். வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் என்று என்று எனைப்பல கோடி எனைப்பல பெறவும் அனைத்தனைத்தவையின் அடைத்தோனர்தான். ஒவ்வொரு பொருளுக்கும் அதனுடைய தன்மையை அதுக்குள்ளே அடைத்து வைத்திருக்கிறான். இணைப்பல கோடி இணைப்பல பெறவும் அனைத்தனைத்தவையின் அடைத்தோனர்தான் உன்னோன் காண்க முழுதோன் காண்க. அப்ப ஒவ்வொரு பொருளும் அந்தந்த பொருளாக இருப்பதற்கு அவன் தான் காரணம். அதனாலே ஒவ்வொரு பொருளிலும் அவன் கலப்பினால் ஒன்றாக இருக்கிறான். ஒன்றாய் அவன் ஒன்றாய் இல்லாவிட்டால் ஒரு பொருளும் இருக்காது. அப்ப ஜீவர்கள் ஆணவமலத்திலிருந்து விடுபடுவதற்குரிய வாழ்க்கை அதற்கு அமைக்காது, அவன் கிடையாது. அவனால் அவளால் வந்த ஆக்கம் என்று சொல்வார்கள். அவன் கொடுத்ததுதான் நமக்கு வாழ்வு, அவன் கொடுத்ததுதான் நமக்கு இந்த வாழ்வு நமக்கு கிடையாது. அவளால் வந்த ஆக்கம். ஆகவே சிவபெருமான் தான் ஒவ்வொரு பொருளையும் அந்தந்த பொருள் அவ்வப்பாறு இருக்கும்படியாக அவன் தான் அவன் திருஷ்டி செய்திருக்கிறான். அது சொல்றார், வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி தூணாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய். அப்போ இதெல்லாம் கலப்பினால் ஒன்றாயிருத்தல். அடுத்தது சொல்றார், இதுலயே மூணு சொல்லிடுறார், கோணாகி. அப்ப அவன் தலைவனாக இருக்கிறான், வேறாக இருந்து நமக்கு அறிவிப்பதற்காக தலைவனாக இருக்க. கோணாகி முதல்ல ஒன்றாய், இப்ப வேறாய் இருக்கிறான். அடுத்தது, யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி. வினை வயப்பட்டு ஆணவமலப்ப வயப்பட்டு நாம் செயல்படுகின்ற செயல்கள் எல்லாம் நம்மோடு வந்து நமக்கு அறிவு தருவதற்காக தாயாக இருந்து வளர்க்கின்ற சிவபெருமான் நம்மோடு உடன் வந்து நாம் செல்லுகின்ற இடத்திலெல்லாம் அவன் சென்று நமக்கு ஒவ்வொரு இடத்திலிருந்தும் நம்ம என்ன ஞானம் கிடைக்க வேண்டுமோ அந்த ஞானத்தை அவன் தான் கிடைக்க வைக்கிறான். அது உடனாக இருப்பதால் நமக்கு நிகழ்கிறது. கூத்தாட்டுவானாகி நின்றாயை, நின்ற உன்னை நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. நான் என்ன சொல்லி வாழ்த்த முடியும்? நீ என்னோடு என்னுடைய உயிரிலே உயிராக ஒன்று கலந்திருக்கிறாய். கலப்பினால் ஒன்றாகவும் பொருள் தன்மையால் நீ வேறாகவும் நான் என்னை இயக்குவதற்காக என்னோடு உடன் வந்து என்னை இயக்கியும் எனக்கு உதவி செய்கிறாயே. உன்னை என்ன சொல்லி வாழ்த்த என்னாலே முடியும்? என் சொல்லி வாழ்த்துவனே அப்படின்னு சொல்றார். இப்ப சூத்திரத்துக்கு வரலாமா? இந்த முன்னுரையோடு இதுக்குள்ள புகணும். இந்த முன்னுரையோடு நம்ம இந்த சூத்திரத்துக்குள்ள புகுந்தாதான் இங்கே சுத்தாத்வைதம் என்பதை மிக தெளிவாக நாம் அறிய முடியும்.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org. ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1. தலைப்பு முதல் சூத்திரம், 22வது பாடல் முதல் 38வது பாடல் வரை. வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: போற்றிடும் போற்றிடும் அவ்வையே நின்றவான் கையிலயிர் சேர உத்தம உன்னை துதிக்க இல்லவளை துதிக்கையார் கையிலயிர் சேர்த்தாய் நிதனே உன்போல் அருள் செய்யும் தெய்வம் நிலத்தினில் எங்கனும் இல்லையே மத்தமோ மதியும் வைத்தவன் புதல்வா மாணிக்க விநாயக போற்றி மாணிக்க விநாயக போற்றி உலகினுக்கு நன்மை செய்ய புள்ளை பெற்றான் உயிர்க நல்ல கதியடைய கூத்து கண்டான் பல பயிர்க விளைவு வர பாடுபட்ட பண்புமிக்க பேருளவன் வியாக்கிரபாதன் நலமிக்க பதஞ்சலியின் இருவர் கூடி நாட்டிற்கு செய்த நன்மை அளவும் உண்டோ பல மிகவும் பெற வேண்டில் இரு முனிவர் பாதம் பாடுவீர் தேடுவீர் பரவுவீரே. திருச்சிற்றம்பலம் பார்வதி பதே சிச்சவேஷா அருட்கடலாகிய அகிலாண்டேஸ்வரி செம்புகேஸ்வருடைய பெருங்கருணையனாரே, இந்த சிவஞான சித்தியார் என்கின்ற ஞான பூசையிலே சுபக்கத்திலே பதியுண்மை என்கின்ற பகுதியிலே 22வது பாடல் முதலாக இப்பொழுது உரை செய்ய எண்ணுகிறேன். உயிர்கள் புலன்களாலே பொருள்களை அறியும். உயிர்கள் புலன்களாலே பொருள்களை அறியும். புலன்கள் என்றால் கண்ணாலே காண்பது, அதே போல செவியினாலே ஓசையை அறிவது, மூக்கினாலே நாற்றத்தை அறிவது, நாவினாலே சுவையை அறிவது, உடம்பினாலே பரிசத்தை அறிவது. ஓசை, பரிசம், உருவம், சுவை, நாற்றம், இதை வந்து ஐம்புலன்கள் என்று சொல்லுவது. இதை பொறிகள் என்று சொல்லுவது. இந்திரியம் என்றும் சொல்லுவது. கண்ணிந்திரியம், செவி இந்திரியம் என்று இவைகளை இந்திரியம் என்றும் சொல்லுவது, பொறி என்றும் சொல்லுவது. இப்படி பொறிகளாலே புலன்களை அறிதல், பொறி புலன்னு சொல்லுவார்கள். பொறி புலம் அது பொறிவாயில் ஐந்தவித்தான் என்றும் சொல்லப்படுதல்லவா திருக்குறள். அதனாலே பொறிகளாலே கண்ணாகிய பொறியினாலே பொருள்களை காண்பது, செவியாகிய பொறியினாலே ஓசையை கேட்பது, மூக்காகிய பொறியினாலே வாசனையை அறிவது, நாவாகிய பொறியினாலே சுவை அறிவது, மெய்யாலே பரிசத்தை அறிவது. மெய்வாய்கள் நூக்கு செவி, கைவாய் கதிர்வேல் முருகன் கடல் வெற்று, உய்வாய் மனநே ஒளிவாய் ஒளிவாய், மெய்வாய் வழி நாசியுடுஞ்செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே என்பது தந்திர அனுபவம். இப்படி பொறிகளாலே உலகத்து பொருள்களை அறியும், பொறிகளாலே உலகத்து பொருள்களை அறியும். இந்த பொறிகள் அறிவிக்கிற கர்த்தாவாயிருக்கிற பொறிகள் தனக்கு அறிவிக்கிற கர்த்தாவாயிருக்கிற உயிரை அறியாது. பொறிகள் உலகத்து பொருளை அறியும், இது நமக்கு அறிவிக்கிறது யார் என்று அந்த பொறிகளுக்கு தெரியாது. கண்ணுக்கு மூக்குக்கு செவிக்கெல்லாம் உயிரை பற்றி தெரியாதுன்னு சொல்கிறேன், உயிர் தானே அறிவிக்குது, உயிரை பற்றி தெரியும். இப்படி புறப்பொருள்களை பார்க்கின்ற, கேட்கின்ற, நுகர்கின்ற, சுவைக்கின்ற இந்த பொறிகளாலே அகப்பொருளை காண முடியாது, அகத்தில் இருக்கிற பொருளை காண முடியாது. அதே கண்முதற் புலனார் காட்சியும் இல்லோன் என்றார் மாணிக்கவாசகர் திருவண்ட பகுதியிலே. கண்முதற் புலனார் காட்சியும் இல்லோன் என்பது திருவண்ட பகுதி. கண்ணாலே சுவாமியை காண முடியாது, காதாலே கேட்க முடியாது, வாயாலே பேச முடியாது. இப்படி இந்த புறப்பொறிகள் இப்படி போனாலும் அகத்திலே உயிருக்கு இருக்கின்ற அறிவின் மூலமாக கடவுளை காணலாம் என்றால் அந்த அறிவுக்கு ஆற்றல் போதாது. அது சிற்றறிவு ஆகையினாலே அது பேரறிவு பொருளாக இருக்கிற சிவத்தை அறியறதற்கு அதுக்கு தகுதி கிடையாது, தகுதி கிடையாது. இந்த பொறிகளாலே, இந்த பொறிகளாலே புலன்களை அறிகிறது என்று சொன்னாலும் கூட, அந்த உயிர் அறிகிறது என்று சொன்னாலும் கூட, அந்த உயிருக்கு உயிராக இருந்து சிவம் காட்ட உயிர் அறிகிறது. சிவம் உயிருக்கு காட்ட, உயிர் பொறிகளுக்கு காட்ட. சிவம் உள்ளே இருந்து உயிர்களுக்கு காட்ட, உயிர் வந்து பொறிகளுக்கு காட்ட. அந்த பொறிகள் வந்து நமக்கு காட்டுவது உயிர் என்று அறியாது, உயிர் நமக்கு காட்டுவது சிவம் என்று அறியாது. இதுக்கு அது தெரியாது, அதுக்கு அது தெரியாது, இதுக்கு அது தெரியாது, அதுக்கு அது தெரியாது. பொறிகளுக்கு உயிர் தெரியாது, உயிர்களுக்கு கடவுள் தெரியாது. இப்படி சீவ லட்சணம், இது சீவ லட்சணம். கண் காணும் காணுகின்ற கண்ணுக்கு உதவியாயிருப்பது உயிர், அந்த உயிருக்கு உதவியாயிருப்பது சிவம், உயிருக்கு உதவியாயிருப்பது சிவம். இப்படி உயிருக்கு உதவி செய்கின்ற சிவத்தை கூடவே இருக்கிற உயிராலேயே அறிய முடியவில்லை, கூடவே இருக்கிற உயிராலேயே சிவத்தை அறிய முடியவில்லை. அது இந்த விவேகாமலையில் தண்டாமரையில் உடன் பிறந்தும், தண்டாமரையில் உடன் பிறந்தும் தண்டே நுகரா மண்டூகம், உடன் பிறந்தும் தண்டாமரை தாமரையோடு உடன் பிறந்து மண்டூகம் தவளை தண்டே நுகரா, தேனை சாப்பிடாது, தண்டே நுகரா மண்டூகம். வண்டே காணத்திட இருந்து வந்தே கமலம் அதுவும், காட்டில் இருக்கிற வண்டு வந்து அதில் இருக்கிற அது இது போலன்னு ஒரு உமாரம் சொல்கிறார். பண்டே பழகி இருந்தாலும் அறியார் புல்லோர் நல்லோரை, எவ்வளோ காலம் பழகினாலும் புல்லர்களுக்கு நல்லோர் தெரியாது. கண்டும் கழித்தும் உறவாடி தம்முள் கலப்பர் கற்றோரை என்பது விவேக இருந்தாலும். அதனாலே கூடவே இருந்தாலும் கூட பெரியோருடைய அருமையை சிறியோர்கள் அறிய மாட்டார்கள். கூடவே இருந்தால் அப்படியே நேரே பார்க்குறீங்கள, கணவனும் மனைவி வச்சுங்க, ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறவங்க, ரொம்ப ஒன்றுக்கு ஒன்று துணைன்னு வச்சுக்கோங்க. கணவன் அறிஞனாக இருப்பான், உத்வானாக இருப்பான், புலவனாக இருப்பான், மனைவிக்கு அந்த ஞானம் இருக்காது, அவனை அறிய மாட்டாள், அவனை லேசாத்தான் நினைப்பான். அப்படி இருக்கு இல்லடம், கணவன் வெறும் புலவன். அதே போல் தந்தை மைந்தன், தந்தை பெரிய உத்வானாக இருக்கலாம், புலவனாக இருக்கலாம், ஞானியாக இருக்கலாம், பிள்ளைக்கு தெரியாது கொண்டு, அவன் தெரியறதுக்கு அவனுக்கு பாக்கியம் இல்லை. குலவு பெரியோர் அருமை நல்லோர்களை அறிவார் குடும்புடன் தாமறிவரோ என்பது கூட குமரேச சதகம். குலவு பெரியோர் அருமை நல்லோர்களை அறிவார் குடும்புடன் தாமறிவரோ என்பது குமரேச சதகம். அதனாலே இப்படி உயிரறிவினுடைய இந்த பொறிகளுடைய லட்சணம், உயிரறிவினுடைய ஆற்றல் மிக குறைவு, மிக குறைவு. அறிவை பற்றி சொல்லும்போது சித்தாந்தத்தில் நம்முடைய சாஸ்திரங்களில் உயிர் எப்படிப்பட்டது என்றால் அதுக்கு தனக்கென்று சுதந்திரம் கிடையாது, சார்ந்ததன் வண்ணமாக இருக்கும், சார்ந்ததன் வண்ணமாக, தனக்கென்று தனி ஒரு பவர் கிடையாது. நீங்கள் உலக வாழ்க்கையிலேயே நீங்கள் பார்க்கலாம், உலக வாழ்க்கையிலேயே சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்பா அம்மாவுக்குள்ள கட்டுப்பட்டு இருக்கிறான், இதுதானே. அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டா மனைவிக்குள்ள கட்டுப்பட்டுறான், புரியுதா. அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போனால் வாத்தியாருக்குள்ள கட்டுப்பட்டுறான், புரியுதா. அப்புறம் பிள்ளை பெருசாச்சுன்னா பிள்ளைகளுக்குள்ள கட்டுப்பட்டுறான். சுதந்திரம் கிடையாது, கிடைக்க இருக்காருன்னு சுதந்திரம் இல்லை, இது நல்லா வெளியில் தெரியும். அதே போல் உயிரானது சிவத்தை சாரும்போது சிவமாயும் மலத்தை சாரும்போது மலமாயும். அதனால தனக்கென தனி சுதந்திரம் கிடையாது. அது உயிரானது பளிங்கு போன்றது என்பார். பளிங்கு, பளிங்கு வெண்மையாக இருக்கும். அதன் பக்கத்திலே ஒரு பச்சை நிறம் உள்ள பொருளை வச்சா அது பச்சையாக இருக்கும். சிவப்பு நிறம் உள்ள ஒரு பொருளை வச்சோம்னா பளிங்கு சிவப்பாக இருக்கும். இது தெரியுமில்ல உங்களுக்கு? அதான் நம்ம சித்தாந்தத்தில் உயிருக்கு எடுத்துக்காட்டு. சார்ந்தால் தான் பண்ணணும். பச்சையை சார்ந்தால் பச்சையாக இருக்கும், சிவப்பை சார்ந்தால். அதனால் சார்ந்ததன் வண்ணமாயிருக்கிற உயிர் தனக்கென்று அறிவில்லாததாயிரு, தனக்கென அறிவில்லாதான்னு சிவபிரகாசத்திலே சொல்றார். தனக்கென அறிவில்லாதது, தனக்கென அறிவில்லாதது உயிர். தனக்கென்று அறிவில்லாத அறிவில்லாததாயிருக்கிற உயிர் உலக பொருளைய நன்றாக அறிய தெரியாது. இந்த உயிரானது கடவுளை அறிவது சாத்தியமே இல்லை. உலக பொருளைய நன்றாக அறிய தெரியாது. அது இப்ப முன்னால வரவன் தெரியும், பின்னால வரவன் தெரியாது. முன்னால வரவனே தெரியாது, புத்தி எங்கேயோ போயிடுச்சுனா. இதுதான் நம்ம கதை. முன்னால் வருவான், அவனை பார்க்காமே போகிறது உண்டு, தெரிஞ்சவனாக இருப்பான். அவன் சொல்லுவான் அப்புறம் இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்க்காம போனீங்கம்பான். அவன் இவன் பார்த்தவன் பேச வேண்டியதானே. ஏன்னா இவன் கருத்து எங்கேயோ இருந்தா, கருத்து எங்கேயோ இருந்தால் முன்னால் வந்தவன் தெரியாது. அதனாலே என்ன சொல்கிறேன்னா, உயிருக்கு சுதந்திரம் கிடையாது. ஒன்று, பொருள்களை நன்றாக அறிய தெரியாது. பொறிகள் இல்லாமல் பொருள்களை அறிய முடியாது. உயிருக்கு அறிவுன்னு பேர் தானே, உயிருக்கு அறிவுன்னு பேர். அந்த அறிவு பொறி இல்லாமல் அது அறியாது. கண் இல்லாமல் பார்க்க தெரியாது, காது இல்லாமல் கேட்க தெரியாது, மூக்கு இல்லாமல் நுகர தெரியாது, வாய் இல்லாமல் பேச தெரியாது. அதை திருவருப்பயனில் உமாவிசுவம் பரிகாசமாக சொல்கிறார். இவரு கண் இல்லாமல் பார்க்க தெரியாது, காது இல்லாமல் கேட்க தெரியாது, இதுக்கு பேர் அறிவு. பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவென்ற பேர் மிக நன்று அருளார். அறிவென்ற பேர் நன்று, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அறிவுன்னு சொல்லலாமா? கண்ணு இல்லைன்னா உனக்கு பார்க்க தெரியாது, உனக்கு போய் அறிவுண்டு. இதுதான் நம்ம கதை, நம்ம லட்சணம். இப்படிப்பட்ட உயிர்களாய் இருக்கின்றவர்கள் சிவானுக்கிரகத்தை பெறாதவர்களாய், சிவானுக்கத்தை பெறாதவர்களாய், கடவுள் அனுக்கிரகத்தை பெறாதவர்களாய் இருக்கின்ற மற்ற சமயவாதிகள், லோகாயதன் முதலான மற்ற சமயவாதி. லோகாயதன்னா புரியுதா, கடவுளே இல்லைங்கிற நாத்தியம். அது நம்ம சித்தாந்த நூல்கள்ல லோகாயதன் நூல், உலோகாயதனும் ஒன்றர் பாம்பின் கலாபதத்த கடுபட்ட மெய்தி அதிப்பெருமாயே எனப்பல சூழவும் தப்பாமே தான் பிடித்து திருவாசகம் போட்டு திருவோம். அவன் என்ன சொல்றார், உலோகாயதனும் ஒன்றர் பாம்பின், உலோகாயதன் பாம்பு போலும் கடவுள் இல்லைங்கிறது. அதனாலே அப்படி தனக்கென்று அறிவில்லாமலும் சிவானுக்கத்தை பெறாமலும், சிவானுக்கரகம் பெறாமலும் உள்ளவன் நூல் செய்தானால் அந்த நூல் எப்படி இருக்கும்? இப்ப நல்லா விளங்குதா? தனக்குன்ற அறிவு கிடையாது, அதுக்கு மேல அனுக்கிரகம் கடவுளே இல்லையு சொல்றான். அவன் நூல் செய்தா அது என்னமா இருக்கு அந்த நூல்? ஐயோ ஐயோ, குப்பையில போட முடியாது. அதே உலகாயனத்தான் முதல்ல பரபக்கத்துல காட்டுறாரு. யாரு? அருணதி சிவாசுரன். அவன் உலகம் உண்டாவதற்கு கடவுள் வேண்டுவதில்லை என்கின்ற கொள்கையுடையவன். உலகம் உண்டாவதற்கும் நிற்பதற்கும் ஒடுங்குவதற்கும் கடவுள் வேண்டியதில்லை, ஒரு கர்த்தா வேண்டியதில்லை. அது என்ன, அடுத்தாப்புல ஒரு காட்சி பிரமாணம் தான் அவனுக்கு உடன்பாடு. காட்சி பிரமாணம் தான் அவனுக்கு உடன்பாடு. ஆகம பிரமாணம் உடன்பாடு கிடையாது, அனுமான பிரமாணமும் உடன்பாடு கிடையாது. காட்சி பிரமாணம் தான் அவனுக்கு உடன்பாடு. கண்டது கண்ணுக்கு தெரியாதெல்லாம் இல்லை. அதுல உலகம் கடவுளாலே உண்டு பண்ணப்பட்டது சைவ சித்தாந்தம். அவன் பூதங்களாலே உலகம் உண்டாச்சு. பூதங்களாலே மண்ணு தண்ணீர் நெருப்பு காற்று இதானே. அவன் ஆகாயத்தை ஒத்துக்க மாட்டான். அவன் நாளே பூதம் தான். லோகாயுதனுக்கு நாளே பூதம் தான். ஆகாயத்தை ஒத்துக்கிறது ஆகாயம் தெரியல. இல்லை, ஆகாயம் இல்லைன்னா நம்ம சஞ்சரிக்க முடியாது. இப்போ நம்ம இருக்கிறதுல ஆகாயத்தில் தான் இருக்கிறோம். அது தெரியுதா? இதெல்லாம் வெளியெல்லாம் வெளியின்னு சொல்லுது. பரவெளி எங்கள் சுவாமி ஆடுறது. இது பூதாகாசம், இது பூதாகாசம். சுவாமி ஆடுறதா ஞானாகாசம். வானாகி மண்ணாகி வழியாகி உளியாகிங்கிறது அல்லவா? வழி என்றால் காற்று, வெளி என்றால் ஆகாயம். ஆகாயங்கிறது வடமொழி, வெளி என்பது தமிழ். அதனாலே இந்த வெளி என்கின்ற ஆகாயம் கண்ணுக்கு தெரியாமையினாலே அஞ்சு பூதத்தை ஒத்துக்கிறது இல்லை, நாலு பூதம் தான் ஒத்துக்கும். மண்ணு தெரியும், தண்ணீர் தெரியும், நெருப்பு தெரியும், காற்று தெரியும். காற்று தெரியலைனாலும் உடம்புல போடுது இல்லை, அதை ஒத்துக்கணும். காற்று அடிக்குதுன்னு சொல்கிறான்ல, மேலே தெரியும் பெருசம். ஆகாயம் கண்ணுக்கு தெரியாது. அதனாலே இந்த பூதங்களாலே உலகம், பூதங்கள் கூட்டுறவினாலே உலகம் உண்டாவது என்று அந்த லோகாயதன் சொல்லுவார். அதுக்கு அவன் உதாரணம் சொல்றது எப்படின்னா, வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு மூனையும் கூட்டினா மென்னா சிவக்குமா சிவக்காத நல்லா சிவக்கு வெற்றில பாக்கு சுண்ணாம்பு மூணையும் போட்டு மென்றால் சிவக்கும் இல்ல. வெற்றில பாக்கு சுண்ணாம்பு மூன்றும் சேர்ந்தால் சிவப்பு உண்டாவது போல இந்த பிரிதிவியா பூதியையும் வாய் என்கிற நான்கு பூத கூட்டுறவினால உலகம் உண்டாவது. இதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க மறுப்பு? சொல்ல நியாயமா தான் இருக்குது. வெற்றில பாக்கு சுண்ணாம்பு மூணு சேர்ந்தா சிவக்குது, இந்த நாலு பூதம் சேர்ந்தா உலகம் உண்டாகுது. அடை அறிவு உள்ளவனே, அடை அறிவு உள்ளவனே, இந்த மூணையும் ஒரு ஆள் சேர்த்து மென்னாத்தாண்டா சொல்லு. நாலு பூதம் எப்படி தானா கூடும்? இங்கனே வச்சிரு வெத்தலை பாக்கு சொன்னா மூணு, இங்கனே வச்சிரு ஆயிரம் வருஷம் ஆனாலும் ஜவுக்கு பண்ணுவாங்க. இங்கனே இருக்கட்டும், வெற்றில பாக்கு சொன்ன பொன்னாரம் பெரு வெத்தலை பாக்கு சொன்னா வச்சுக்கோ, ஆயிரம் வருஷம் ஆனாலும் ஜவுக்குமோ? ஒருவன் சேர்த்து மென்றானால் சிவக்கும். அதே போல நான்கு பூதங்களையும் ஒருவன் கூட்டினால் உலகம் உண்டாகும். இது மூணு கூடாது போல அது நாளும் கூடாது. ஒரு ஒருவன் கூட்டினால் சிவக்கு, அதையும் ஒருவன் கூட்டினால் உலகம் உண்டாகும். அப்படி அடிக்கிறார் அருணந்தி சிவன். ஆகவே இப்படி உலகம் இவன் என்ன பண்றான்னா, உலக தோற்றத்துக்கு கர்த்தா வேண்டியதில்லை என்று சொல்றதோட, உலக தோற்றத்துக்கு கர்த்தா வேண்டியதில்லை என்று சொல்லுவது போல, அது மாத்திரமல்லாமல் உலகம் தோற்றமும் ஒடுக்கமும் இல்லை, நிலையாக எப்போதும் இருப்பது. தோற்றமும் கிடையாது, தோற்றமும் தெரியலையில்ல. இந்த பூமி உண்டானது, தண்ணீர் உண்டானது, எத்தனையோ காலமாக எங்கள் பாட்டன் காலத்திலிருந்து இப்படி தான் இருக்குது, முப்பாட்டன் காலத்திலிருந்து இப்படியே தான் இருக்குது. தோன்றினது ஒன்றும் தெரியல, அழியறதும் தெரியல. தோற்றமும் இல்லையா அழிவும் இல்லையா, நிலையாக இருக்கிறது இருப்பதனால இது எப்போதும் நித்தியம் இந்த உலகம் அப்படியே இருக்கிறது. இப்படி நிலையாக இருக்கிறத ஒத்துக்கொள்வானே தவிர தோற்றம் கொடுக்கத்தான் ஒத்துக்கொள்வது இல்லை. அதுக்கு அருணஞ்சி சோழன் சொல்றாரு, உதிப்பதும் ஈரும் உண்டென்று உரைப்பதுங்கு என்னை. உதிப்பதும் தோன்றுவதும் ஈரும் முடிவும் உண்டு என்று உரைப்பது இங்கு என்னை. தோற்றம் உண்டு ஒடுக்கம் உண்டு என்று நீங்கள் சொல்லுகிறத என்ன இருக்கு? முன்னோர் மதித்துலகு அனாதியாக மன்னியது என்பர். கையாலே முன்னோர்கள் எங்க பாட்டங்காலத்திலிருந்து பாக்குறேன் அப்படியேதான் இருக்கு. இந்த பாறை, இந்த மண்ணு, இந்த இடங்கள் இதெல்லாம் அப்படியேதான் இருக்குது. புதுசா உண்டானதா ஒண்ணும் இல்லையே. இது அனாதியா அப்படியே உள்ளது, அனாதியா அப்படியே இருப்பது. இது ஒரு காலம் தோன்றதும் கிடையாது, ஒடுங்கிறதும் கிடையாது. அப்படியே என்னென்ன இதற்கு யார் அனுமானாதி எடேன். ஐயால இதற்கு நான் அனுமான ஆகவ பிரமாணம் எடுக்க வேண்டியதில்லை. நீ சொல்லுகிற அந்த வினாவுக்கு பூதாதி எல்லாம் விதிப்படி தோற்றி மாய காணலாம் மீது நிற்கும். பூதாதி என்கின்ற பூதங்களால் ஆக்கப்பட்ட உடல், பூதங்களாலே உடம்பு, பூத உடல், பூத உடல்னே சொல்றது. பூதம் தான், அஞ்சு பூதம் தான் உடலே. அஞ்சு பூதம் உலகம், அஞ்சு பூதம் உடம்பு. பிண்டை எப்படியோ அண்டமும் அப்படியே. நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரைஞ்சு பார்த்தா அண்டமும் பிண்டமும் ஒரே மாதிரியா இருக்கும். என்னென்ன பிண்டத்து அண்டத்தில் இருக்கோ அத்தனையும் பிண்டத்தில் இருக்கு. அதே பரிணாமம்னு சொல்றது, பரிணாமம்னு சொல்றது, பூத பரிணாம தனு, பூத சார பரிணாம தனுன்னு சொல்றது. தனுன்னா சரிதான், பால் தயிரானார் போல, பால் தயிரானார் போல. அதனால மண், தண்ணீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாம் அஞ்சு உருளால இந்த உடம்பை பண்ணியிருக்கிறேன். மண்ணெல்லாம் தசைப்பகுதி. தண்ணீர் இருக்கிறதா நல்லா தெரியுது, தண்ணீர் இருக்கிறது நல்லா தெரியுது. தண்ணீர் வச்சிருக்கான் பார்த்தீங்களா, புரியுதா? அப்புறம் நெருப்பு, ஐயோ அது இல்லைன்னா ஜீரணமே கிடையாது. உஷ்ணம், நெப்ப வெப்பம் இருக்குல்ல, வெப்பம் உஷ்ணம், நெருப்பு நெருப்பு நெருப்பு. அதற்கு மேலே வந்து காற்று, காற்று உங்களுக்கு பத்து வகை காற்று, தசவாயுக்குன்னு சொல்லுவோம். அந்த காற்று நல்லா தெரியுது, காற்று நல்லா தெரியுது, நல்லா போகுது வருது போகுது வருது. இந்த காற்றை நினச்சி பார்த்தாலே ஒருத்தர் இருக்கிற அந்த காற்றை கணக்கு பண்ணி கூட உள்ளுக்கு அது வர தள்ள, வெளியில் தள்ள, உள்ளுக்கு தள்ள ஒரு ஆள் இருந்து தள்ளிவிடும். இப்போ நம்மளை அந்த காற்றை வெளியில் விடுறது இல்லையோ, நம்மளை அடக்கவும் முடியலையோ. இப்போ இந்த பிராணவாயுவே, இது பிராணவாயுன்னு சொல்லுது. இதை நம்மளே வெளியிலே இஷ்டம் போல நிறுத்தவும் முடியாது, உள்ளேயும் நிறுத்த முடியாது. வெகு பேர் அப்படி நிறுத்தி ஆளை நின்று போட்டானா, கேள்வி போட்டிருக்கேன். இந்த மாதிரி அடயோகம்னு சொல்றது, வாசி யோகம் அடயோகம்னு சொல்லி நாசிகூட்ராணவாயுவை. அந்த அடயோகளை பற்றி நிறைய கண்டிக்கிறார் அருணகிருநாதர். நாசிகூட்ராணவாயுவை ரேசித்தெட்டாத யோகிகள், ரேசித்து எட்டாத யோகிகள் நாடிற்று காணோனானதனன்தானாதா. நாகத்து சாயை ஓய்வுயர் மேகத்தை சேர் சிராமலை அதற்கு சுவாமி ஈஸ்வரர் தம்பிரானே. நம்ம திருச்சிராம்பி திருப்பூர், மலைக்கோட்டை திருப்பூர், நாசிக்கூர் பிராணவாயு, அதுக்கு அந்தர அலங்காரத்திலேயும் சொல்றாரு. அதனாலே இப்படி காற்று இருக்கிறது தெரிகிறது. அப்புறம் ஆகாயம் தான், எத்தனையோ ஆகாயம் இருக்கு, துவாரங்கள் எல்லாம் ஆகாயம், புரியுதா? மண்ணு, தண்ணீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இப்படி பூதங்களால் ஆக்கப்பட்ட உலகம். அப்புறம் பூதங்களாலே உலகத்தில் உண்டாகின்ற மற்றைய பொருள்களும், செடி கொடி மரம் முதலான பொருள்களும் தோன்றுவதையும் பார்க்கிறோம். அப்புறம் அது ஒடுங்குவதையும் நிற்கிறதும் தெரிகிறது, ஒடுங்குவது. பூத சம்பந்தமான பொருள் அத்தனையும், பூத சம்பந்தமான பொருள் அத்தனையும் உண்டாகிறதும் தெரிகிறது, ஒரு குறிப்பிட்ட காலம் நிற்கிறதும் தெரிகிறது, அப்புறம் அது அழிகிறதும் தெரிகிறது, தெரியுத? பூதத்தினால் ஆக்கப்பட்ட உடல் உண்டாவதும் நிற்பதும் அழிவதும் போல பூதங்களால ஆன உலகமும் உண்டானது ஒரு காலம், ஒரு குறிப்பிட்ட காலம் நிற்கு, அப்புறம் கடைசியாக சுத்தமாக அழியும். இதுக்கு நான் அனுமானமே வேண்டியதில்லை, இது ஆகமும் வேண்டியதில்லை, இது காட்சி பிரமாணத்தாலேயே தெரிஞ்சுக்கலாம். காட்சி பிரமாணத்தாலேயே இப்போ மரம் செடி கொடி முதலானதெல்லாம் உண்டாகுதா, அப்புறம் சில காலம் இருக்கிறது போகுதா, அதே மாதிரி இந்த தேகமும் என்ன பண்ணுது, இருக்குது அப்புறம் போயிருக்கு. அதுபோல இந்த உலகமும் பூத சம்பந்தமான உலகமும் ஒரு காலத்தில் உண்டானது, ஒரு குறிப்பிட்ட காலம் நிற்கும், ஒரு காலம் சங்காரம் ஆகிவிடும். அதற்கு நான் அனுமான பிரமாணமும் உனக்கு சொல்ல வேண்டியதில்லை, ஆகம பிரமாணமும் வேண்டியதில்லை, காட்சி பிரமாணமே போதும். இதற்கு யான் அனுமானாதி எடேன், இப்பூதாதி எல்லா விதிப்படி தோற்றி மாய காணலான் மேதினிக்கு. அதுக்கு மேலே இப்படி தோன்றுவதும் மாய்வதும் இயல்பூவே, இயற்கை வேறு செயற்கை வேறு, இயற்கை வேறு செயற்கை வேறு. இயற்கை என்று சொன்னால் ஒரே மாதிரியா இருக்கும், மாறாது. இயற்கை என்றால் அப்படியே இருக்கும், மாறாது. செயற்கை என்றால் மாற்றம் உண்டாகுது, செயற்கை என்றால் அதான் மாற்றமா வையகத்தின் வேறை, மாற்றமா வையகம் மாறுபாடு உடையது, வையகம் மாற்றம் என்பதுதான் உண்டாவதும் இருப்பதும் போவதும், இன்னும் பல பொருள். ஆக மாற்றம் என்பது மாற்றத்தை உடையது, வையகம் மாற்ற, வையகம் உலகம், வையகம் என்றால் உலகம், உலகம் மாற்றத்தை உடையது, அதான் மாற்றமா வையகத்தின் வேறை வந்தறி வாழ்ந்தேற்றனே என்று சௌராணத்தில் சொன்னாரா. அதனாலே இப்படி உலகம் தோன்றுவதும் ஆய்வதும் இயல்பு என்று சொன்னான். இயல்புன்னு சொன்ன செயல் என்கிறது ஒன்று கிடையாது, இயல்பு என்று சொன்னால் செயல் என்பது ஒன்று இருக்கும் அல்லவா. இயல்பு இயற்கைன்னா செயற்கை உண்டு, செயற்கைன்னா இயற்கை உண்டு. சரி, இப்படி இயல்பாக அது உண்டாதுன்னு சொன்ன, அது மாயுதுன்னு சொன்ன, அதுக்கு செய்தியே கிடையாது, செய்தி கிடையாது. இது பூதந்தானே செய்யும், அடுத்தா போலவே பூதந்தானே செய்யும், முதல்ல சொன்னான்லவா பூதங்களே உலகத்தை உண்டு கொள்ளணும், இதுதானே செய்யும். இயல்பாதாம் பூதந்தானே ஏற்றிடும் செய்தி என்னின் செயல் செய்வான் ஒருவன் வேண்டும் செயற்படும் அசேதனத்தால், செயல் செய்வான் ஒருவன் வேண்டும். அதையாலே பூதங்கள் எல்லாம் அசேதனம், அசேதனம்னா அறிவில்லாதது, பூதங்கள் அசேதனம் அறிவில்லாதது. அசேதன பொருள்கள் தன்னை ஆக்கிக் கொள்ளவும் நிறுத்திக் கொள்ளவும் போக்கிக் கொள்ளவும் முடியாது, அறிவு பொருளாயிருக்க இதுவே செய்ய முடியல, ஆக்கிக் கொள்ளவும் நிறுத்திக் கொள்ளவும் போக்கிக் கொள்ளவும் முடியவில்லை. அசேதன பொருள் எப்படி செய்யும், அசேதனம்னா உலக பூதங்கள், அசேதனம் அறிவில்லாது, அறிவு இல்லாது, அதனால அதுவே தானே தோன்றாது, தானே நிற்காது, தானே போகாது. அதுக்கு செயல் செய்வான் ஒருவன் வேண்டும், செயல் செய்வான் ஒருவன் வேண்டும், செயற்படும் அசேதனத்தால், அசேதனம் செயற்படுவது, இந்த பூதம் ஆகிய உலக பொருள்கள் செயற்படுவது, அசேதனம் ஆகிய பூத பொருள் செயல்படுவது, சேதனன் ஆகிய கடவுள் செயல்படுத்துபவன், செயல்படுத்துவோம். அது எது போலவெண்ணில், எது போலவெண்ணில், ஒன்னா நம்பர் காரு 1 கோடி ரூபாய்க்கு வாங்கின காரு நல்லாவே ஓடும், நல்லா ஓடுமா, 1 கோடி ரூபாய்க்கு வாங்கணும், ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி வாங்கணும், அதான் ஓடுமா, நல்ல காருப்பா, எதுக்கு அவ்வளோ பணம் போட்டு வாங்கணும், அதான் ஓடாத காரு, ஆள் போட்டு ஓடுற காரு, எதுக்கு அப்படி பணம் போட்டு, 1 கோடி ரூபாய்க்காரு ஒன்றா நம்பர் காரு, எல்லா தகுதியும் அதுக்கு இருக்குது, பெட்ரோல்லேருந்து சகல போனதும் ஃபஸ்ட்டு எந்த ரிமார்க்கும் இல்லை, பார்த்தா நேற்று அடுத்தது காரு, அதான் ஓடணும் இல்லை, ஓடாது. அறிவு இல்லாமையினாலே அறிவுள்ளவன் ஓட்டினால் ஓடும், அறிவுள்ளவன் ஓட்டினால் அதே போல அறிவில்லாத பூதங்களை அறிவுள்ளவனாகிய கடவுள் இயக்கினால் பூதங்கள் இயங்கும். அதைத்தான் திருப்பள்ளி எழுச்சியிலே பூதங்கள் தோறும் நின்றாய், பூதங்கள் தோறும் நின்றாய், இனி நல்லால் பூக்கலன் வரவலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லார் கேட்டறிவனுடைய கண்டறிவார். புதங்கள் தோறும் நின்று புதங்களை இயக்குகிறார், உயிர்கள் தோறும் நின்று உயிர்களை இயக்குகிறார். பூதம் சடப்பொருள், உயிர் சிற்றறிவு. இதுக்கு தனக்குன்னு புத்தி இல்லையன்னு முதல் சொல்லிட்டேன்ல, உயிருடைய லட்சணம் சொல்லிட்டேனா. தனக்குன்னு புத்தி கிடையாது, சுதந்திரம் கிடையாது. இது கேப்பா வச்சு கேட்கறோம், தெரியுமா உங்களுக்கு? கேப்பா புத்தி, அது புரியுதுல்ல? பொங்குபோல் இப்படி இருக்க நிறைய இருக்கும், தனக்குன்னு புத்தி கிடையாது. அதனாலே இப்படி இது சிற்றறிவுடையதாகினாலே இதுவும் உலகத்தை ஆக்க முடியாது. அது பூதம் சடப்பொருளாகினாலே, அச்சடப்பொருளால் அதுவும் ஆக்கும். அதனால அசேதனம் அறிவில்லாத பொருள், சேதனம் அறிவுடைய அப்படின்னு சொல்லி அதற்கு மேலே நிலம் புனல் அனல் கால் காண நிறுத்திடும் அழிக்குமாக்கும் பலந்தரும் ஒருவனுக்கு பண்ணிட வேண்டாம். நிலம் புனல் மண் தண்ணீர் நெருப்பு காற்று, அதான் நாலு பூதம் தான் சொல்றான் பாருங்க. நிலம் புனல் அனல் கால் காண நிறுத்திடும் அழிக்கும் ஆக்கும், அந்த பூதங்களே ஆக்கும் அழிக்கும். பலந்தரும் ஒருவனுக்கு பண்ணிட வேண்டாம் என்னின் இலகிய தோற்றம் நிற்றம் ஈரில் ஈரிவை இசைதாலே, இது தானே தோன்றுகிறது நிற்கிறது போறது என்று சொன்னால், இது போறது என்று சொன்னால், இதை தோற்றுவதற்கும் நிறுத்துவதற்கும் முடிப்பதற்கும் தோற்றமும் நாசமும் இல்லாத ஒருவன் வேணும். இப்ப தானே தோன்றுதா உலகம், அதுக்கு அழியலாமன் மனசு வர, அழியலாமன் மனசு வருமா? இப்ப நமக்கு போலாமல் மனசு வர மாட்டேங்குது, இல்லை ரொம்ப நாளைக்கு இருக்கணும்னு தானே மனசு வரும், இல்லை அப்படித்தானே நினைக்கிறேன். 99 100 ஆகி கூட தொலையாமல் வாழ நனைந்து வருந்து குண்டர்கள் என்பார் அருணகிரிநாதர். தொலையாமல் வாழ நனைந்து வருந்து குண்டர்கள் என்பார் அருணகிரிநாதர். அதனாலே இப்படி எந்த பொருளும் அழியலாம் என்று என்ன தானே அது தோன்றுகிறது என்று சொன்னால், அது அறிவுள்ள பொருளுக்கே இயலவில்லையானால் அறிவில்லாத பொருளுக்கு எப்படி? அறிவுள்ள பொருளுக்கே இயலவில்லையானால் அறிவில்லாத பொருளுக்கு தானே தோன்றுவதோ நிற்பதோ அழிவதோ கிடையாது, செய்ய முடியாது. அதுக்கு தோற்றமும் நாசமும் இல்லாத ஒருவர் வேண்டும்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு அமர்நீதி நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: என்ன பண்றது, ஒன்றும் இல்ல. உடனே அங்கே நம்முடைய இது வந்து யாரு பக்தர்கள் பார்த்த உடனே அடாராடா அப்படிமோ, பகுத்தறிவாதி அங்கிருந்து வந்த உடனே ஐயா இது வந்து வைத்தது இடதுபுறத்தில் வைத்தது என்னது? ஒரே ஒரு கோவணம். வலதுபுறத்தில் வைத்தது என்ன கேட்கிறாங்க அல்லவா? எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் கோவணம். எப்படி அது சரியில்லாமல் இருக்கும்? ஏன் இவன் அறிவு அல்லவா? இவன் அது என்ன நினைக்கிறான்னு கேட்டா, இந்த மாதிரி வர்ற எண்ணமே தன்னுடைய அறிவும் தன்னுடைய அனுபவத்தோடும் ஒத்ததுதான் அமர்நீதியார் நினைக்கிறான். நான் சொல்றேன், அங்கேயே சித்தமும் உட்கார வைக்கிறேன். உன்னுடைய அறிவும் உன்னுடைய அனுபவம் மட்டுமே உடையதா இருந்தால் அவர் அடியவராக, உன்னுடைய அறிவுக்கும் அனுபவத்திற்கும் அப்பாற்பட்டவராக இருந்த ஒரு அருளாளர் ஆனதுனாலதான் அவர் வந்து அடியவராகிறார். அதனால முதல்ல உனக்கு அது, அதனால நீ முதல்ல ஆராய்வதற்கே அன்பி தகுதி இல்லையும். அதனால அது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டா, எப்படி திருமூலர் 3000 இருந்திருப்பார்? ஏன் 30 நான் கொட்டாய விடுறேனே, 60 கொட்டாய விட்டுறனே, எங்க அப்பா 70 போயிட்டாரு, எங்க அம்மா 65 போட்டாரு, எங்க தாத்தா வந்து 55 போட்டாரு, எனவே இவங்க பாரம்பரியமே 100 3000 எப்படிங்கிறான். அப்போ நீ உங்க தாத்தா பாட்டி தான் எங்க திருமூலர மக்கு பயலையாண்டா, உங்க தாத்தா பாட்டி எங்க திருமூலரா தான் நாங்கே வச்சுட்டு ஜெய போடுறோம். திருமூலர் வாழ்க, திருமந்திர வாழுங்கிற முதல்ல அடிப்படையில் உன் நினைப்பே தப்பு உட்கார. இதுக்கு நீங்க பேச்சுக்கு இட வேண்டியதுல, பேச்சுக்கு பேசவே கூடாது. உங்க அப்பா உங்க தாத்தா உங்க அண்ணாச்சி உங்க அண்ணி உங்க மாமி உங்க இது மாதிரிதான் எல்லாரும் கொட்டாய் விட்டுறாங்க 100. எனவே திருமூலர் எப்படி இருப்பாரு கேக்குறேன். அப்ப உங்க மாமி உங்க அண்ணமாலதான் எங்க திருமூலரா? அப்படிதான் ஏண்டா திருமூலர் ஆகிறார்? அடிப்படையிலேயே தகுறார் உட்கார். ஆமா இதை அப்படி சொல்லணும், உண்மை உண்மைதான். அதனால ஆனாலும் செய்கலார் பெருமான் மாண்புமிகு அமைச்சர். அதனால என்ன சொல்றார், கொஞ்சம் சொன்னார் இந்த பையன், முட்டில் அன்பர்தம் அன்பீடும் தட்டுக்கு முதல்வர் மட்டு நின்ற தட்டு ஆறுடோடும் தாடு கூறும் வழக்கால். அருமையான ஒரு சொல்லார். இதுல பகுத்தறிவாதியும் ஒத்துக்கொள்ற மாதிரி இப்ப நமக்கெல்லாம் கோபம் வந்துட்டு ஒன்னே இப்படி சொல்லிவிட்டோம். மாண்புமிகு அமைச்சர் அல்லவா, மதிநுட்பம் நூலுடைய அமைச்சர் யாருக்கு அதிநுட்பம் அவ்வளவு முன்னேற் போய் இந்த திருவள்ளுவர் சொன்னாரு. ஒரு அமைச்சரா இருக்கணும்னா ரெண்டு அறிவு இருக்கணுமா அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னார். மதிநுட்பம் நூலோடு உடையாருக்கு இயற்கையாகவும் கூர்மையா இருக்கணும், செயற்கையாகவும் படிச்சிருக்கணும், அவர் தான் மாண்புமிகு அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போய் தொலைகிறார். மக்கு மக்கு அவரு நம்ம தமிழனை நம்பினதே தப்பு. தமிழை நம்பி ஒரு திருக்குறள் பாடி வச்சாரு, நம்ம நம்பலாமா? நம்பர் கூறியர் வீரர் அல்ல நம்ம, படிப்போம் நல்லாப்பா நடப்போம் நினைச்சாரு, செஞ்சு வளைச்சு விட்டாரு. என்ன பண்ற, மதிநுட்பம் நூலோருடையார்க்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை. இயற்கையான அறிவும் நூலோடு கலந்த செயற்கை அறிவும் உடையவர் உடைய அமைச்சருக்கு எந்த சூழ்ச்சியும் எதுவும் முன்னிற்காது. சரண் அடையாதுன்னு நுட்பம் நூலோடையார்க்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவைன்னு பாண்டாம் திருவள்ளுவர். இயற்கை அறிவும் நூலறிவும் ஒருங்கிருந்த ஒரு அமைச்சருக்கு எந்த சூழ்ச்சியும் எதிராகா. சிங்க மாதிரி பாடின அமைச்சியல் ஒரு அதிகாரமே பாடினார். பாடினார் இங்க என்ன சொன்னார், இங்க தம்பி இங்க வா, நீ என்ன என்ன படிக்கிறேன்னார். நான் இப்ப வந்து டிகிரி படிக்கிறதுக்கு மூன்றாம் ஆண்டு பைனல் இயர் அப்படின்னார். என்ன பிகாம் ஏதோ பிஎஸ்சி ஏதோ சரி, இன்னும் எம்ஏ போகல, நான் அடுத்த ஆண்டு எம்ஏ போறேன் மாசம் எம்ஏ. எம்ஏ நான் எம்ஏன்னு சொல்றதில்ல, எம்ஏ ஏன்னா அவ்வளவுதான் அதுக்கு தகுதி இப்போ இருக்கு. எம்ஏ போகல என்ன சரி. இன்னொரு பையன் இவன் எம்ஏ எம்ஏ சார், இவன் எம்ஏன்னு உட்கார். இவன் இவன் பிஹெச்டி எல்லாம் உட்காரங்க. இப்ப எப்படி ஒரு கோவனை வச்சு இவ்வளவு கோவனும் இவ்வளவு ஆடை இவ்வளவு மற்ற எல்லா பொருளும் வச்சு ஏன் வந்து சரிவில்லை அப்படின்னு கேட்கிறேன் அல்லவா. இப்ப இந்த அன்பர் யாரு தெரியுமா, இந்த அமர்நீதி யார் யாரு தெரியுமா அப்படின்னு. அவர் ஒரு அடியவர், நல்ல சான்றோர், உண்மையிலேயே வஞ்சனை இல்லாமல் அந்த கோவனை திருநவர் அல்ல வச்சுக்கிட்டு இல்லேன்னு இல்லை, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் சுவாமி. அப்ப நல்ல அன்பர். ஆமா இப்ப இந்த மாதிரி இந்த இவர் யாரு, இவர் பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரின்னு நீ இப்ப அவர் சொன்னாலும் கூட உண்மையிலேயே இவர் யாருன்னு நீ செய்ய போற பின்னால இறைவன்க, இறைவன் தான் இப்படி அடிவரா வந்தார், அதை நான் ஒத்துக்கிறேங்க. அப்ப அவர் வந்து இறைவனத்துல என்ன இருக்கும், அருள். இவர்கிட்ட என்ன இருக்குது, அன்பு. அன்பு அன்புங்கிறதுக்கும் அருளுக்கும் என்ன வேற்றுமை தெரியுமா, படிச்சிருக்கியா? பாலா போன பரிமையல உரையெல்லாம் படிச்சுச்சியா? அந்த பக்கமே போலீங்க, என்ன பண்ண போற, எப்படி வழங்க உட்காரான். அன்பு அன்பு என்பது என்னன்னு கேட்டா தன்னோடு தொடர்புடையாரிடத்து மட்டும் செலுத்துவது. அம்மா அப்பா மனைவி குழந்தை பேரன் பேத்தி அப்படி இல்ல, சித்தப்பா பெரியப்பா இப்படி தொடர்புடையாரிடத்து மட்டும், அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்க எழுத்து வீட்டுக்காரங்க அல்லது நம்ம ஊருக்காரங்க அல்லது நம்ம கல்யாணத்துக்கு உதவணுங்க, இப்படி ஏதும் தொடர்புடையவற்றை மட்டும் செலுத்துவது. அருள்ங்கிறது என்ன தெரியுமாடா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், அது அருள்டா. தொடர்பில்லாத எல்லா உயிரிடத்திலும் செலுத்துவது அருள், தொடர்புடைய இடத்தில் செலுத்துவது மட்டுமே இருப்பது அன்பு. இப்ப அந்த அவர்நீதியார் இந்த இடது பக்கத்தில் இருக்கிற தட்டில் எதை வச்சிருக்கார், அன்பு ஆகிய தன்னுடைய கோவணத்தை வச்சார். ஆனா இது என்ன, இது என்ன, எது அருள் இங்க வச்சிருக்கிறது என்ன அல்லவா, அன்புங்கிறது. ஆமா அருள்ங்கிற தட்டு இந்த இடதுபுறத்தில் இருக்கிற கோவணம் இல்லைங்களா, இது அன்பு ஆகியவர் அடியவர் வச்சது இந்த வலதுபுறத்தில் இருக்கு. இது என்ன பண்ணிட்டு இருக்கு, தூக்கி டிக்குது அல்லவா. இப்ப இதுல வந்து அன்பு வைத்தா அருள் வைத்தா, ஆங்கில சொல்ல போட்டா தானே விளங்குது உனக்கு அல்லவா. ஆமாங்க, இது தொடர்பில்லாத எல்லா உயிரத்திலும் செலுத்துவதனால அருள் தானுங்க வெயிட்டு. அன்பு தொடர்புடைய இடத்துல பத்தியா, அதெல்லாம் அன்பு தூக்கி நிக்குது அருள் தாழ்ந்து நிக்குது போடான்னு. அப்ப ஒரு கோவனம் வைத்த தட்டு தாழ்ந்தே இருக்குது, ஏன் அருள்ங்கிறது ரொம்ப பலமானது. இவர் எத்தனையோ போட்டு வச்சார், ஆனா அது அன்பு. அன்பு எப்படிப்பட்டது, தொடர்புடைய கொஞ்சம் தான், ஒரு எல்லைக்கு உட்பட்டது அன்பு, எல்லைக்கு உட்படாதது அருள். எனவே அன்புக்கு அருள் தாழ்வு. ஆதலா இந்த தட்டு தாழ்ந்தது, அந்த தட்டு உயர்ந்தது. இது அறிவியலா சொல்லி வச்சு, அறிவியலா சொல்லி வச்சு, இப்படி எங்கேயும் சொல்லல, என்ன வரலாறு சொல்லிட்டு போடுவார் தவிர இது மாதிரி இவங்க தகராறு பண்ண உடனே அந்த அறிவியலுக்கும் அறிவியலுக்கு அறிவியலா பதில் சொல்லுவோம் சொல்லிட்டு அருள் என்பது. அதனாலதான் 25 அதிகாரம் என்ன அருளுடைமை, 8 அதிகாரம் என்ன அன்புடைமை. ஏன் இதை 8 கொண்டே 8 அன்பை வச்சார், படிச்சொலைச்சாதானே திருக்குறள் படிச்சா ஒரு நூலா. 4 அதிகாரம் என்ன இல்வாழ்க்கை, இது நான் அருண்மொழி உறுத்தல். 5 அதிகாரம் என்ன இல்வாழ்க்கை. 6 அதிகாரம் என்ன மனைவியோடு வாழுதல். 7 என்ன மக்களை பெறுதல். 8 என்ன ஓ மனைவி ஓ மக்களோட அன்பா இருக்கிறது எட்டல வச்சார். எல்லா இடத்துல அன்பா இருப்பதை 25 அதிகாரத்துல 25 இல்லறம் எல்லாம் முடித்து ஈதல் இசைப்பட வாழ்தல் இவ்விரண்டும் அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்குன்னு போழன்ற அதிகாரத்தை நிறைவுபடுத்தி விட்டு இப்படி வாழ்வாங்க இல்லறத்தில் வாழ்ந்த நீ இனி துறவு மேற்கொண்டு வாழணும். அப்படி துறவு மேற்கொண்டு வாழ்கின்ற பொழுது என்ன வரும்? அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுள்ள செல்வத்துல செல்வம்னா அருட்செல்வம் தாண்டா அப்படின்னா சார் சில்ற அது முட்டா பையிட கூட இருக்கும். ஆனா அருட்செல்வம் நல்ல ஞானி இடத்தில் தான் இருக்கும் என்று சொல்லி 25 அதிகாரத்தில் அருள் அமைத்தார். அப்போ 8 இருக்கிறது அன்பு, 25 இருக்கிறது அருள் அல்லவா. அப்போ அது பறந்தது விரிந்தது, இது சுருங்கியது ஒரு எல்லைக்குட்பட்டது. எனவே அன்பு தாழ்ந்து அருள் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி ரொம்ப அருமையான அறிவியல் வகையிலும் சொல்லி வைத்தார். முட்டில் அன்பர்தம் அன்பீடும் தட்டுக்கு முதல்வர் மட்டு நின்ற தட்டு அருளோடும் தாழ் ஊறும் வழக்கால். அருள் என்பது ரொம்ப வெயிட் ஆனதுனால கனமானது ஆனதுனாலே அது தாழவும், அன்பானது சிறிது அதில் குறைபாடுடையதாதனாலே அது உயர்ந்தும் இருக்கிறது. பட்டோடும் தூயில் அநேக கோடிகளிடும் பத்தர் தட்டு மேற்பட தாழ்ந்தது கோவன தட்டு. இங்க நீங்க உயர்வு தாழ்வுன்னு பார்க்கும்போது அன்பருடைய இதெல்லாம் உயர்ந்திருக்குங்க. இங்க திராசுல எது உயர்வு? திராசுல எது உயர்வு தெரியுமில்ல? எது தாழ்ந்திருக்கு அதான் உயர்வு. ஆமா, இவன் போட்டு போட்டு பாக்குறான், குண்டுமணியை போட்டு பாக்குறான், இதை போட்டு பாக்குறான், இதை போட்டு பாக்கலன்னா சார் இது 5 பவுனுக்கு மேல இருக்க மாட்டேங்க. அப்ப உன் குண்டுமணி எல்லாம் சின்ன விஷயம் இருக்கு. தராசுன்னு வைக்கும் போது எது தாழுதோ அது உயருது, எது உயருதோ அது தாழுது. தராசை பொறுத்த வரைக்கும் விளங்குதா? இங்க தராசை வச்சல பாக்குறேன். அருமையா இந்த ஓமையெல்லாம் காட்டி சொன்னார். ஆன தன்மை கண்டடியவர் அஞ்சு அந்த நர்பும் தூணருந்துயில் வர்க்கநூல் வர்க்கமே முதலா மானம் இல்லன குவிக்கவும் தட்டின் மட்டிதுவால் என் தான் என் ஏனை என் தானம் இடப்பெற வேண்டும் என்று இறைஞ்ச பார்த்தார். மற்ற தட்டு முட்டை நூலா வச்சிருந்தார். இன்னுமே என்ன இதெல்லாமே இதுக்கு போகணும், நெய்தல் நெய்து துணியாகணும், அந்த நூல் மூட்டை இருந்தது அதையும் வச்சார். ஆசங்கம் ஒரே இருந்தது. நல்ல பொன்னோடும் வெள்ளியும் நவமணி திரளும் எல்லாம் உணர்ந்து வச்சாரு. எல்லையில் பொருள் சுமந்தவர் இடையிட கொண்டே மல்கு தட்டு மீதெடுந்தது பார்த்தார். அப்ப என்னடா அது, இது மாதிரி இவ்வளவு தனம் எல்லாம் பவுன் எல்லாம் போட்டு கூட வந்து அது மாதிரி உயர்ந்தே இருக்குது. இது வந்து ஒரே ஒரு கோவணம் அங்க அப்படியே இருக்குது. தட்டோட தட்டு அப்படியே மண்ணோட பதிஞ்சிருக்கு. ஒரு கால் மண்ணுன்னு ஏதாவது ஆகர்ஷண சக்திங்கிறமே ஈர்ப்பு சக்தி, அந்த ஈர்ப்பு சக்தி எடுத்து வச்சுட்டானா ஏன் இங்கேயும் தான் மண்ணு இது மாதிரி அமைத்து ஆகிற சக்தினா எங்கேயும் தானே இருக்கு சார் ஈர்ப்பு சக்தி. இந்த ஒரு தட்டை மட்டும் எழுத்துக்கிட்டு ஒரு தட்டை மட்டும் தூக்கி விடுமா? அதை போடா அதெல்லாம் கிடையாது. அப்ப என்னமோ ஒண்ணு இருக்கு, என்ன ஒண்ணு இருக்கு. திருவருள் இந்த ஆன்மாவினுடைய அறிவிற்கும் செயலுக்கும் உடைமைக்கும் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட ஒன்று. மனித எல்லை அவற்றிற்கு மிகச்சி சிறிய எங்கேயோ கிஞ்சித்தாக இருக்கட்டும். மனித எல்லையை வைத்து அருள் எல்லையை ஆராயக்கூடாது, ஆராய முடியாது. அது தெரியணுமே தவிர வேற ஒண்ணும் முடியாது. அதான் ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்க சோதிக்க வேண்டாம். சுடர் விட்டுடன் எங்கள் ஜோதி, ஞானசம்பந்தருடைய அருமையான வாழ். அதனால இப்படி அமைந்தான். பார்த்தார்

எல்லாம் பார்த்தார். அங்கிருந்து வீடே காரி பண்ணிட்டார், எல்லாத்தையும் வச்சுட்டார். இங்க ஒரு சந்தேகம் வரும், ஏ சார் தராசு என்ன அவ்வளவு பெருசா அப்படின்னு. பெருசா தான் இருந்திருக்கணும்ப்பா, எப்படின்னா இது எப்படி வெயிட்ல அதிகமா இருக்குதோ இது வைக்க வைக்க அகன்று கொடுத்துருக்கணும். அதெல்லாம் இந்த ஆசிரியர் சொல்லல, உன் மூலையில வச்சுக்கிட்டாங்க. ஆமா, நீ எல்லாத்தையும் வைக்கும் போது ஏசா தட்டு எப்படி ரொம்ப இம்மா தஞ்சாவூர் காரணம், இம்மா பெருசா இருக்கும், இம்மா பெருசா தான் இருக்கும் போ. என்ன பண்றது, எல்லாத்தையும் வச்சாரு. வந்தார், தான் மனைவி பையனை அழைச்சிட்டு வந்தார். இனி வைக்காதது வீடு தான், வீட்டை பேர்த்து வைக்க முடியல, அவ்வளவுதான் வைக்கல, மற்றதெல்லாம் வச்சுட்டு வந்து நின்னார். உண்மையை சொல்லுமில்ல, வேற என்ன செய்யலாம், என்ன சொன்னார். தலைவ யானும் என் மனைவியும் சிறுவனும், இப்ப நாங்க எஞ்சி இருக்கிறது மூன்று பேர் தான். இது மாதிரி நிறைய நாலஞ்சு பிள்ளை விளையாட்டு இருக்கு, ஒரே பையன் சிறுவன் இப்பதான் தெரியுது இல்ல, சிறுவனும் மூணு பேர் இருக்கிறோம். இனிமே உங்க தராசுக்கு இடையா வைக்கணும்னு சொன்னா அடியவங்கள் மூணு பேர் தான் இருக்கு. ஆனா தகுமேல் அது வேற, ஏன்னா இவர் வந்து யாரார எடை கொடுக்கலாம்னு சொன்னாதானே, ஏ நீ என்ன மனுஷன் ஏறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றது, திருவுள்ளம் பற்றி அடியோங்களும் அந்த தட்டில ஏறி நிக்கலாம் என்பது திருவுள்ளம் பற்றினால், தூளையில் ஏறிடப் பெறுவது உன்னாருள் என தொழுதார். மூணு பேரும் வணங்கினாங்க, பெருமானே நாங்க மூன்று பேரும் ஏறி இந்த எடைக்கு சரியா வரலாம்னு சொன்னா அடியோங்களையும் எடுத்துக்கலாம், இதுக்கு போய் என்ன கேட்கிற அனுமதி கேட்கிறாருன்னு, அனுமதி கேட்கிற கேட்ட உடனே பொச்சம்

நாளைக்கு இவங்க எல்லாம் போண்டி ஆக்கி நீங்களா பாருங்க சார், ஒரு மனுஷன் ஊரை விட்டு ஊர் வந்து கோவணத்தை கொடுத்து ஆண்டவங்கிட்டையும் ஆண்டவனுடையார்ட்டையும் அப்படியே அன்பா இருந்து தன்னை இதெல்லாம் அர்ப்பணிச்சவருக்கு இதான் கதியா, இதான் கதியா? இல்லடா, இது கதி அல்ல, மேல் இருக்கிற எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை. இதுக்கு மேலான கதி ஒண்ணு இருக்குதே, அந்த கதிக்கு ஆளாக்க வந்ததுனால இந்த கதி எப்படி வச்சார். சரின்ட்டார். சரி என்ன ஒண்ணு, இந்த மூன்று பேரும் இப்பொழுது ஒளியும் ஒளியில காட்டினா நல்லதுதான். இந்த மூன்று பேர் என்ன செய்யணும் இப்ப? என்ன மானா மகிழ்ந்து அவர் மலர்காடல் சென்னியால் வணங்கி பூனை மலர்கூடல் மனைவியார் தம்மோடு புதல்வன் தானே உடன்கோடு தானித்தூளை வளம் கொண்டு. ரொம்ப அருமை. தான் மனைவி தம்பி எல்லாரும் மூணு பேர் வணங்கி, இன்னொரு தரம் வணங்கிக்குவோம்ப்பா, இன்னொரு தரம் வணங்கிக்குவோம், மூன்று முறை வணங்கி எழுந்திருச்சுன்னு எல்லாம் கையை பிடிச்சிட்டாங்க. பிடித்து கொண்டு ஒரு காலத்துல அரசாணி சுத்தி அம்மி மிதிச்சு வந்த கை, அது எப்படி குழந்தை இல்லாம மன கணவன் மனைவிமா, இன்னைக்கு பிள்ளையோடு கூட இந்த தராச வளம் வர்றாங்களாம். தராச மூன்று பேருமா, தான் தன் மனைவி அந்த சிறுவன் அந்த மூன்று பேருமா இந்த தராச அப்படியே வளம் வர்றாங்க. வளம் வரும்போது மூன்று முறை வளம் வரணும்னு சொல்லுவது, அதனால மூன்று முறை அப்படியே வளம் வந்தான். இதோ மூன்று முறை ஆயின, நிறுத்தி என்ன செய்யறாங்க, இந்த தொலையில் ஏறப்போகிறார்கள். தராசுல என்ன சொன்னாங்க? ஒன்று சொன்னார் திருவள்ளுவர், பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். இல்ல இல்ல, அது மாதிரி ஒரு மனுஷன் இல்லதான், இல்லதான், திருவள்ளுவர் தான் முதல் ஞானி, அதுல ஒண்ணு மாற்றமில்லை. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். ஒருத்தன் பெருமையா இருக்கிறான் சிறுமையா இருக்கிறாங்கிறத ஊர்ல போய் உரைச்சு பார்க்காத, நீ இதுவரைக்கும் செய்த செயலை உரைச்சு பாருங்க. சிவசிவ இப்படி வேணாலும் சொன்னானா திருவள்ளுவர் ஒருத்தன் சொன்னது, நீ இதுவரைக்கும் செய்து வந்திருக்கிற செயல் இருக்கு பாரு, அதை உரைச்சு பாடுறாங்க. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல், உரைத்து பார்க்க வேண்டிய மூன்று முறை வளம் வந்தாயிற்று. இனி தான் தன் மனைவி அந்த சிறுவன் மூவரும் ஏறணும். அதுக்கு முன்னால் என்ன சொன்னார், ரொம்ப அருமையான பாட்டு. இழைத்த அன்பினில் ஈரை தீரு நீற்றுமை அடிமை பிழைத்தீலோம் எனில். பெருமானே, இதுவரைக்கும் அடியேன் விவரம் தெரிஞ்சதிலிருந்து இறைவனுக்கும் அடியவர்களுக்கும் செய்து வந்த தொண்டு உண்மையானால், நான் கள்ளங்கபடின்றி செய்தது உண்மையானால், நாங்கள் மூவரும் ஏறுகிறோம், இந்த தொலை சரியா வரட்டும். நாங்கள் இதுவரைக்கும் செய்தது வந்து கபடோட அல்லது வஞ்சனையோட செய்திருக்குமானால் இந்த தொலை சரியாக வேண்டாம். தத்தம் கருமமே கட்டளைக்கல். இந்த குரல் சொன்னாதான் அழுத்தப்படும், அழுத்தப்படும். எனவே இது வந்து நீங்க இப்ப ஊர்ல இருக்கிற ஒண்ணு சத்தியம் பண்ணல, இந்த உலகத்துல அன்புன்னு ஒண்ணு இருக்குமானா, உண்மையு ஒண்ணு இருக்குமானா, நான் ஏறேன்னா அது ஒண்ணும் இல்ல. ஏன், அது வந்து இவருடைய செயல் அல்ல. இதுகாரும் நான் இறைவனுக்கும் அடியவருக்கும் செய்து வந்த தொண்டு என்பது உண்மையாகவே இருக்குமானால், வாய்மை பெறலாதிருக்குமானால், அடியனும் மனைவியும் சிறுவனும் ஏறுகிறோம், இந்த தொலை நிற்கட்டும், இன்றேல் விடுகிறேன். அது மாதிரி சொல்லிவிட்டு என்ன செய்யறாரு, தாழைத்த அஞ்செழுத்து ஓதியினார் ஏறினார் தட்டில். இந்த வார்த்தையை சொன்னார் ஊரவர் அறிய, இவரும் அறிய, இந்த வந்திருக்கிற பிரம்மச்சாரியும் அறிய சொல்லிவிட்டு அப்படி ஏறும்போது என்ன செய்யணும், நத்தவாவுனை நான் மறைக்கணும் சொல்லும் நான் அமைச்சி வாயவி. அதனால ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் என்ற அருமையாக அந்த மந்திரத்தை சொல்லியவாறு தான் தன் மனைவி அந்த குழந்தை மூன்று பேர் ஏறினார். அவ்வளவுதான். அண்டர் தம்பிரான் அரை திரு அரை கோவனம் அதுவும் கொண்ட அன்பினில் குறைபடா அடியவர் அடிமை தொண்டோடும் ஒத்தாளால் ஒத்து நேர் நின்றது அத்தொலைதான். அருமையா என்னாச்சினர், இதுவரையில் இந்த தாழ்ந்திருந்த அந்த தராசினுடைய ஒரு தட்டு இடதுபுற தட்டு இப்போ அப்படியே நேர் அப்படி சரியணி பார்த்தா அந்த மேல் முனை எப்படி இருக்குது, சமன் செய்து சீர் தூக்கும் போல் போல் என்றாரே சமன் செய்து அப்படியே அந்த நேரம் இருக்காங்க, இதுவும் அதுவும் செய்யாரு. அப்பொழுதுதான் அந்த மாதிரி தட்டு நேரா நின்னது இங்க இருந்த அந்த பிரம்மச்சாரிய காணும். ஏன், வந்த வேலை முடிஞ்சு போச்சு, மங்கள வாத்தியம் வாசிக்குது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எதுக்கு வந்தா, சோதிக்க அல்ல, இவருடைய அன்பை உலகத்திற்கெல்லாம் காட்டி, என்ன அன்பு, தானும் தன்னுடைய குடும்பமும் இதுவரையிலும் ஆண்டவனுக்கும் அடியவருக்கும் செய்து வந்த தொண்டு உண்மையானால் தொலை நேர் நிற்கன்னு சொல்லி ஏறினார், நின்றது. எனவே என்ன தெரியுது.

0: அவருடைய தொண்டு அவ்வளவு உயர்ந்தது என்பது உலகமெல்லாம் அறிய, ஊரெல்லாம் அறிய, நாமெல்லாம் அறியும்படியாக செய்தவற்றினால உடனே வந்த வேலை முடிஞ்சுட்டு அவர் போனார். போனவருக்கு முக்கியம் இல்ல, அருமையா வானவர்கள் அந்த பூமழை பொழிய பெருமான் பெருமாட்டியோடு காட்சியளிக்க இந்த துளையே விமானமாக, எது இந்த தராசே விமானமாக இருந்து நீர செல்வர் சிவபுரத்தினுள்ளார் சிவனடிக்கீழ் உள்ளார் பல்லோரும் ஏத்த பணிந்து அருமையா வீடு வீரடைந்தார்கள் என்று அமர்நீதியார் வரலாற்றை நிறைவுபடுத்துகிறார். ரொம்ப அருமையானது. அது போல இந்த 63 நாயன்மார்கள விமானத்துல போனது இவர் ஒருத்தர் தான். விமானத்துல இப்படின்னா ஈரோட்ல நாங்க சில அமைப்போம். அப்படியானால் கயிலைக்கு சென்றதுல விமானத்துல போனது அமர்நீதியார், குதிரையில போனது யார், யானையில் போனது யார், பார்த்துட்டு வருவாங்க. சரி, இந்த குதிரையிலேயோ யானையிலோ இல்லாம மூச்சு காற்றினால் மட்டுமே போனார் ஒருவர், அவர் யார், பார்த்துட்டு வருவாங்க, பார்த்துட்டு வருவாங்க. எனவே விமானத்தில் சென்றவர் அமர்நீதியார். இனி யானையில் சென்றார் ஒருவர், குதிரையில் சென்றார் ஒருவர், மூச்சு காற்று வழியாகவே சென்றார் ஒருவர், அவரெல்லாம் யார் யார் அடுத்து பார்ப்போம். இப்படி ஒரு அமர்நீதியார் அல்லிமன் முல்லையந்தார் அமர்நீதிக்கு அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே என்று தில்லைவாடந்தன சருக்கத்தை நிறைவுபடுத்தியிருக்கிறோம் என்று சொல்லி இவையெல்லாம் நாம் தொடர்ந்து சிந்தனை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட நல்ல கருத்துக்கள் எல்லாம் நினைவு கொள்ள வேண்டும் என்று கருதி நம்முடைய பந்து கேட்டு மகிழ்ந்த நம்மளுடைய அத்தனை பேருக்கும் என்று வணக்கம் தெரிவித்தேன்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு திருவருட்பயன். தலைப்பு 2வது அதிகாரம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: கண் இருக்கின்றது, கண்ணுக்கு காணுந்தன்மை உண்டான்னு கேட்டா காணுந்தன்மை உண்டுன்னு சொல்ல முடியும், இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனால் புற ஒளியின் துணையின்றி கண்ணொளி காணாது. கண்ணுக்கு ஒளி உண்டுதான், ஆனால் விளக்கொளியின் துணையின்றி அல்லது கதிரவன் ஒளியின் துணையின்றி கண்ணொளி காணாது. அதுபோல ஆன்மாவுக்கு அறிவு உண்டு, திருவருளின் துணையின்றி அந்த அறிவு விளங்காது. திருவருளால் தான் ஆன்ம அறிவு விளக்கப்பெறும். இதுதான் நம்முடைய கொள்கை. ஆனா சிலர் என்ன சொல்லிடுறாங்க, உயிர்களுக்கு அறிவு என்பதே கிடையாது என்று சொன்னார். அப்ப அவர்களிடம் மிக அருமையாக தர்க்க முறையிலே கேள்வி கேட்கின்றார். ஒளியும் இருளும் உலகும் அலர்கன் தெளிவில் எனில் என் செய்ய என்று அருமையாக கேட்கும். அதாவது உயிருக்கு அறிவு அறிவே கிடையாது என்று சிலர் சொல்கின்றார்களே, அந்த கருத்து எதை போன்றது என்றால் கண்ணுக்கு காணந்தன்மையே கிடையாதுன்னு சொல்ற மாதிரி. இப்ப கண்ணுக்கு வந்து காணந்தன்மை இருப்பதனால்தான் சூரிய ஒளியால் கண்ணுக்கு காட்ட முடிகின்றது. கண்ணுக்கு காணந்தன்மை இருக்க போய் தான் இருளால அந்த கண்ணொளியை மறைக்க முடியுது. இப்ப காணந்தன்மை இல்லைன்னு வச்சுக்கோங்க, இருள் இருந்தாலும் இல்லாட்டாலும் எல்லாம் ஒண்ணுதான். இப்ப படலத்தால் மறைப்புண்ட கண், காணந்தன்மையை இழந்து நிற்கின்ற கண் இருக்கின்றதே, குருட்டுத்தன்மை பெற்றிருக்கின்ற கண் என்பது என்ன? படலத்தால் மறைப்புண்ட கண். படலத்தால் மறைக்கப்பட்ட கண்ணுக்கு வந்து இருள் இருந்தாலும் சரி ஒளி இருந்தாலும் சரி ஒரு வித்தியாசமும் கிடையாது, அந்த கண் எதையும் காணப்போவதில்லை. ஏனென்றால் அது படலத்தாலே தடுக்கப்பட்டு அந்த கண்ணானது காணந்தன்மையை இழந்து நிற்கின்றது. அது மாதிரி கண்ணுக்கு காணந்தன்மை இருக்க போய் தான் ஒளியினால், அதாவது கதிரவன் ஒளியினால் கண்ணுக்கு காட்ட முடிகின்றது, இருளால் கண் பார்வையை மறைக்க முடிகின்றது. மேலும் இந்த உலகமானது இந்த கண்ணால் காணும் பொருட்டு தான் இந்த உலகம் உள்ளது. கண்ணுக்கு காணுந்தன்மை இல்லை என்றால் கதிரவன் ஒளியினால் என்ன பயன் இருக்க முடியும்? இருள் தான் என்ன செய்ய முடியும்? இருள் தான் மறைக்க முடியுமா? உலகத்தினாலதான் உலகத்தை உலகம் இருந்துதான் எதுக்கு? கண்ணுக்கு காணத்தன்மை இல்லாட்டா அந்த கண்முன்னால ஊடகம் இருந்துதான் இதற்கு என்று கேட்டு அதோடு நிறுத்திக் கொள்கின்றார். அப்போ இந்த குரட்பாவை பார்க்கும் பொழுது கண்ணுக்கு காணத்தன்மை உள்ளது என்ற கருத்தை சொல்ல வருவதாக தெரிகின்றது. ஏனென்றால் அந்த குரட்பா அப்படிதான் சொல்கின்றது. அலர்கண் தெளிவில் எனில், அலர்கண் தெளிவில் எனில் என்று சொன்னார். அதாவது விழித்திருக்கின்ற கண்ணிலே காணந்தன்மை இல்லை என்று சொன்னால் சூரிய ஒளியினாலும் பயனில்லை. ஏன்னா பார்க்கக்கூடிய கண்ணுக்கு தான் சூரிய ஒளி வேண்டும், சூரிய ஒளி துணை கொண்டு அந்த கண் பார்க்கும். பார்க்கக்கூடிய அந்த தெளிவே இல்லை அந்த கண்ணுக்கு அப்படின்னா சூரிய ஒளியாலும் அந்த கண்ணுக்கு பயனில்லை. இருளும் அந்த கண்ணிலே எந்த மறைத்தலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த கண்ணுக்கு காணந்தன்மையே இல்லை. அது மாதிரி கண்ணுக்கு எதிரே இருக்கிற உலகத்தாலும் அந்த கண்ணுக்கு எந்த பயனும் இல்லை. ஆகவே அலர்கண் தெளிவு இல் எனில், விழித்திருக்கின்ற கண்ணிலே தெளிவு அதாவது காணந்தன்மையாகிய அந்த தெளிவு இல் எனில் இல்லை என்றால் ஒளியும் இருளும் உலகும் என் செய்ய, கதிரவன் ஒளியும் கார் இருளும் உலகமும் என்ன செய்வதற்காக இருக்கின்றன, என்ன பயனை செய்தல் பொருட்டு இவை எல்லாம் இருக்கின்றன என்று முடிக்கின்றார். அப்ப இந்த குரட்பாவை பார்க்கும் பொழுது கண்ணுக்கு காணந்தன்மை உண்டு என்ற கருத்தை சொல்லுவதாக தெரிகின்றது. ஆனால் இதன் மூலம் சொல்கின்ற கருத்து வேறு. எப்படி ஓமை மட்டும் சொல்லியிருக்கின்றார். பெரிதும் ஒழிதல் அணியிலே அருமையாக சொல்வது குரல் வெண்பாவிற்கே உரிய ஒரு தனி சிறப்பு என்று சொல்லலாம். அதான் தகுந்த ஆசிரியரிடத்திலே குரல் வெண்பா என்ற யாப்பு அமைந்து விட்டது என்றால் அதனுடைய சிறப்புக்கு கேட்கவே வேண்டாம். அதான் வள்ளுவர் சொல்வார், சில குரட்பாக்களை பார்க்கின்றோம், சொல்வார், நெடும்புணலுள் வெல்லும் முதலை அடும் புணலின் நீங்கின் அதனை பிற என்று சொல்லி முடித்துடுவார். அதாவது தண்ணீரிலே முதலையானது பிற விலங்குகளை வென்றுவிடும், தண்ணீரில் இருக்கும் போது வென்றுவிடும். ஆனால் அந்த முதலை தலைக்கு வந்து விட்டது என்று சொன்னால் மற்ற விலங்குகள் அந்த முதலையை, மற்ற வனவிலங்குகள் தாக்கி அழித்துவிடும். ஆக எந்த விலங்கையினாலும் முதலை வெல்லும், ஆனா எங்க வச்சு, தண்ணீர்ல வச்சுதான். தரைக்கு வந்துட்டுதுன்னா மற்ற வனவிலங்குகள்கிட்ட அம்பிட்டுச்சுன்னா மற்ற விலங்குகள் இதை அழித்து விடும் என்று சொன்னார். இந்த கருத்து தான் சொல்லியிருக்காரு. இப்ப இந்த குரட்பாவின் மூலம் வள்ளுவர் சொல்ல வருவது என்ன, முதலை எந்த இடத்துல வெல்லும், முதலை எந்த இடத்துல தோற்கும், இந்த கருத்து தான் அங்க சொல்ல வேண்டிய கருத்தா என்றால் இந்த கருத்தின் மூலம் அங்கே வள்ளுவர் உணர்த்துகின்ற கருத்து வேறு. என்ன கருத்து உணர்த்துகின்றார் என்றால் அதுபோல அரசனும் இடமறிந்து அவன் நடக்க வேண்டும். எந்த இடத்துல தன்னுடைய அதிகாரத்தை காட்டினால் செல்லுமோ அந்த இடத்துல தன்னுடைய அதிகாரத்தை காட்ட வேண்டும். எந்த இடத்துல வச்சு அவன் போர் செய்தால் வெற்றி பெறுவானோ அந்த இடத்துல போர் செய்யணும். எவ்வளவுதான் வந்து எளியவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய இடத்திற்கு போய் அவர்களோடு மோதினால் அது வெற்றிக்கு வெற்றியை நமக்கு தேடி தருவது கடினம் என்று சொல்கின்றார். கருத்து அதான், அரசன் இடமறிந்து நடக்க வேண்டும் என்பதான் கருத்து. அதான் அந்த முதலை மேல வைத்து சொன்னார். இப்படி வேறொரு கருத்தை கூறி அதன் மூலம் உரிய கருத்தை பெற வைப்பதை இது ஒரு அழகு, ஒரு அணிநயம். அணி என்றாலே அழகு, அழகாக சொல்வது கவிதைக்கு இயல்பல்லவா. ஆகவே இந்த அணியினை என்ன சொல்வார்கள் என்றால் பிரிது மொழிதல் அணி என்று சொல்வார்கள். பிரிது மொழிதல் வேறொன்றை சொல்லுதல், வேறொன்றை சொல்லி உரிய கருத்தினை பெற வைத்தல். அதை மாதிரிதான் இங்கேயும் அந்த பிரிது மொழிதல் அணியைத்தான் இங்கே நம்முடைய உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகளும் கையாண்டுள்ளார்கள். விழித்திருக்கின்ற கண்ணிலே ஒளி இல்லை என்றால், காணந்தன்மை இல்லை என்றால் கதிரவனுடைய ஆளும் பயனில்லை, இருளாளும் பயனில்லை, உலகத்தாலும் பயனில்லை சொல்வதன் மூலம் என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால் ஆன்மாவுக்கு அறியும் தன்மை இல்லை என்றால் திருவருளாலும் ஆன்மா பயன்பெறுவதற்கு ஒன்றுமில்லை. சூரிய ஒளி மாதிரி திருவருள், இருள் மாதிரி ஆணவமலம். ஆணவமலம் உயிரை என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம், உயிரின் அறிவை தடுக்கின்றது அப்படின்னு சொல்றோம். இப்போ இவங்க சொல்ற மாதிரி உயிருக்கு அறிவுனே ஒன்று இல்லை என்றால் இந்த ஆணவம் எதை மறைக்கின்றது, உயிர்களுடைய எதை மறைக்கின்றது? உயிர்களுக்கு அறிவுன்னு ஒன்று இருந்தால் இந்த ஆணவம் உயிர்களின் அறிவை மறைக்குதுன்னு சொல்லலாம். உயிர்களுக்கு அறிவே இல்லைன்னு சொல்ல ஒரு முடிவு வந்து விட்டால் இப்ப ஆணவத்திற்கும் வேலை இல்லை, திருவருளுக்கும் வேலை இல்லை. திருவருள் உணர்ச்சினாலும் ஜடப்பொருள் உணரப்போவதில்லை. அது மாதிரி உலகத்தை வச்சு இந்த உயிர்கள் என்ன அனுபவிக்க போகின்றன, அறிவுள்ள பொருள் தான் அனுபவிக்க போறது. ஆகையினாலே அந்த கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று, உயிர்களுக்கு அறிவே இல்லை என்ற கருத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, உயிர்கள் தானே அறியக்கூடிய சுதந்திர அறிவுடையவை என்ற கருத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியானால் எப்படி சொல்கின்றோம், அதான் கண்ணில் வைத்து சொல்கின்றோம், கண் காணும் தன்மை உடையதுதான், ஆனால் புற ஒளி காட்டினாலன்றி காணாது. அதுபோல உயிர்கள் அறியும் தன்மை உடையவைதான், ஆனால் திருவருள் அறிவித்தாலன்றி உயிர்கள் அறிய மாட்டா. ஆக திருவருள் அறிவிக்கின்ற திருவருள் சிறந்த பொருளை அறிவிக்க வேண்டியதுதானே. உயிர்களுக்கு சிறந்த சார்பு சிவம் தான், அந்த சிவத்தை உயிர்களுக்கு காட்ட வேண்டியதுதானே. அதனை விடுத்து ஏன் உலகத்தையே காட்டி நிற்கின்றது என்று சொன்னால், உயிர்களுக்கு பற்றெல்லாம் உலகத்துல தானே இருக்கின்றது. சிவத்தை அறிய வேண்டும் என்று எத்தனை உயிர்கள் கேட்கின்றன. அதிபக்குவம் தீவிரதர சத்தியவாதம் வந்த உயிர்கள் தான் அப்படி வேண்டி நிற்கின்றன. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியவையும் குற்றாலத்தவந்துரையும் பூத்தா உன் குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல அசிந்துருக வேண்டுமனே என்று, அப்படி அந்த நிலையிலே எம்பெருமானுடைய திருவடியே வேண்டும் என்று உருகி நிற்கின்ற உயிர்களுக்குத்தான் திருவருள் எம்பெருமானை காட்டும். நாமெல்லாம் உலக பெயர்கள் இன்னும் எத்தனையோ உலக பெயர்களை எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஆகவே அந்த பற்று தீரும் வரை திருவருளானது சிவபெருமானை காட்டாது. வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய். ஆகையினாலே உயிர்கள் பக்குவம் அடையும் வரை யான் எனது என்ற உணர்ச்சியை விடாது. அந்த உணர்ச்சியோடு இருந்து கொண்டு உலக சார்பிலே உயிர்கள் அழிந்து நிற்கும். ஆகவே உலகத்தை அசத்து என்பார்கள், சிவத்தை சத்து என்பார்கள். சத்து என்றால் என்ன என்று தெரிந்தால்தான் அதற்கு எதிர்ப்பதமாகிய அசத்து என்னன்னு. சத்து என்றால் எப்போதும் ஒரே தன்மை தாய் இருக்கக்கூடிய பொருள், அதாவது நிலை மாறாத பொருள். சிவம் மேன்மையான நிலையிலே இருக்கும், அந்த நிலையில் விட்டு ஒரு நாளும் மாறாது. ஆனால் உலகம் அப்படி அல்ல, நேற்று ஒரு மாதிரி இருக்கும், இன்னைக்கு ஒரு மாதிரி மாறி இருக்கும். அதுதான் உலகத்தினுடைய உலகம் இன்று ஒரு நிலையிலே காணப்படுகின்றது, சில பல ஆண்டுகள் கழித்து இதன் நிலை மாறிவிடும். எத்தனையோ காலத்துக்கு முன்பு வேறொரு மாதிரி இருந்தது. ஆக உலகமானது தோன்றி இருந்து அழிந்து பின்பு மீண்டும் தோன்றி இப்படி நிலை மாறிக்கொண்டே வருவது. அது மட்டுமன்று தோன்றுகிறது, இருக்கின்றது, அந்த இருக்கின்ற குறிப்பிட்ட காலம் வரையாவது ஒரே நிலையில் இருக்கின்றதா என்றால் அதுவும் இல்லை, அன்றாடம் மாறிக்கொண்டே வருகிறது இந்த உலகம். அப்படி ஒரு நிலையில் இல்லாமல் நிலை மாற்றங்களை அடைந்து கொண்டே இருக்கின்ற பொருளைத்தான் அசத்து என்பார்கள். அதான் சத்து என்பது ஒரே நிலையில் உள்ள பொருள், அதுக்கு எதிர்ப்பதான் அசத்து. அப்ப நிலை மாறிக்கொண்டே வருது. சத்து என்பது சிவம், அசத்து என்பது உலகம். இப்ப அருமையாக சொன்னார்கள், இது ரெண்டும் ஒன்றை ஒன்று அறிந்து அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சத்தாகிய சிவம் அது எதை சார்ந்து எதை அனுபவிக்கணும், அதுக்கு என்ன குறை? பாருங்க, நம்ம உலக வழக்கில் என்ன சொல்றோம், எல்லா வளங்களையும் அனுபவிப்பவனுக்கு இவனுக்கு என்ன குறை இருக்கு? இதுதான் ராஜா யாயமை, எதுனாலும் அனுபவிப்பாங்க. ஆனால் உன் சித்தாந்த நோக்கு எப்படி உள்ளது, எதுவுமே தேவையில்லை, எந்த அனுபவமும் எனக்கு தேவையில்லை, எதையும் சாராமலேயே நான் நிறைவாக இருந்து கொள்ள முடியும், அப்படிங்கிற அந்த நிலையத்தான் வந்து குறை இல்லாத நிலைன்னு சித்தாந்தம் சொல்லுது. அப்ப சிவபெருமான் தான் குறை இல்லாதவன். ஏன்னா எதையும் சார்ந்து எதையும் அனுபவிக்க வேண்டும் என்ற தேவையே இல்லாதவன், பரிபூரணமான பொருள்ங்கிறது அதுதான். அதைத்தான் குறைவிலா நிறைவே என்று திருமுறை சொன்னது, நம்முடைய திருவாவூரை பதிகம் சொன்னது, சுந்தரமுத்து சுவாமி பதிகம் தான் குறைவிலா நிறைவு. ஆகவே சத்தாகிய சிவம் நிலை மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த அசத்தாகிய உலகத்தை அறிய வேண்டியதில்லை. ஆனா உலகம் இருப்பதை சிவம் அறியும். ஏன்னா உலகமே வந்து சிவபெருமானால் தோற்றிருக்கப்பட்டதுதான், சிவபெருமானால் நிலைநிறுத்தப்படுவது, சிவபெருமானால் ஒடுக்கப்படுவது. ஆகவே உலகம் உள்ளது என்பது சிவபெருமானுக்கு தெரியும். அப்ப அறிய வேண்டியது இல்லைன்னு எதுக்கா சொன்னா, தன் பொருட்டு, தன் அனுபவத்தின் பொருட்டு. நாம எல்லாம் எப்படி உலக தெரிகிறோம்? நம் பொருட்டு, நம்முடைய அனுபவத்தின் பொருட்டு உலக தெரிகின்றோம். இந்த மாதிரி உலகத்தை அறிய வேண்டிய தேவை சிவபெருமானுக்கு இல்லை. அதான் ஏழாம் சூத்திரத்துல சொன்னார்கள் என்றால், யாவையின் சூனியம் சத்ததில் ஆகலின் சத்தே அறியாது என்று சொன்னால், அப்ப சத்தாகிய சிவம் உலகத்தை அறியாதுன்னு நாம, அப்ப உலகம் இருப்பதே சிவம் அறியாதுன்னு அப்படி பொருள் பண்ணிடக்கூடாது. அங்க சூத்திர உரையில சித்துரையிலும் பாடியத்திலும் நன்கு விளக்குவார்கள். சூனியம் என்பதற்கு கூட பொருள் விளக்குவார்கள். நமக்கு தனித்தனி பொருளாக உலகப் பொருள்கள் தோன்றது மாதிரி அப்படி சிவத்தின் முன்னிலையில் முனைத்து தோன்ற முடியாது. ஏன்னா எல்லா பொருளிலும் சிவம் கலந்துள்ளது. எல்லா பொருளையும் சிவபெருமான் ஒருங்கே அறிவான், நம்மை மாதிரி தனித்தனியாக சுட்டி அறிய மாட்டான். அதுதான் அங்க யாவையும் சூனியம் என்பதற்கு பொருள். ஆகையினாலே சத்து அசத்தை சாரா, சத்து அசத்தை சாராது என்று வாசிரியர் தெளிவாக கூறினார். நமக்கு உலக சார்பு இல்லாமல் நம்மால் முடியாது. விளங்குகின்ற சுற்றறிவும் விளங்காமல் போய்விடும். ஆனால் சிவத்திற்கோ உலக சார்பு தேவையில்லை. சத்தாகிய சிவத்துக்கு அசத்தாகிய உலக சார்பு தேவையில்லை. ஆகவே சத்து அசத்தை சாராது. சரி, அப்ப அசத்தாகிய உலகம் சிவத்தை சாருமா? அசத்தாகிய உலகத்திற்கு அது அறிவு கிடையாது. அது அசித்தும் கூட, அசித்து என்றால் அறிவற்றது. உலகம் அறிவற்றது. ஆகவே அது தன்னை அறியாது, சிவத்தையும் அறியாது. ஆகையினாலே சிவமும் தன் அனுபவத்தின் பொருட்டு உலகை அறிய வேண்டியதில்லை. உலகமோ அறிவற்ற சடம். ஆகையினாலே அதுவும் சிவத்தை அறிய முடியாது. ஆகையினாலே உலகத்தை அறிந்து உலகத்தை அனுபவிப்பதும், சிவத்தை அறிந்து சிவத்தை அனுபவிப்பதுமாக உள்ள பொருளே உயிர்களாகும். உயிர்கள் பக்குவம் வரும் வரை உலகத்தை அறிந்து உலகத்தை அனுபவிக்கும். பக்குவம் வந்த பிறகு அவை குருவருளால் சிவத்தை அறிந்து சிவத்தை அனுபவிக்கும். ஆகவே அசத்தாகிய உலகத்தையும் அறியக்கூடியது, சத்தாகிய சிவத்தையும் அறியக்கூடியது இந்த உயிர். ஆகையினாலே இந்த உயிர் சதசத்து என்று சொல்லப்படும். இவை உய்தல் சதசத்தாம் உயிர். இவை என்றால் அசத்து சத்து என்ற இரண்டையும், அசத்து அதாவது உலகம், சத்து சிவம், உலகம் சிவம் என்ற இரண்டையும் உய்தல், உய்த்து அறியக்கூடியது. உய்த்து அறியக்கூடியது எது என்றால் உயிர். ஏன்னா சிவமும் உலகத்தை அனுபவத்தின் பொருட்டு அறியாது, உலகமோ சிவத்தை அறிய முடியாது சடம். ஆகையினாலே உலகையும் அறியக்கூடியதாக சிவத்தையும் அறியக்கூடியதாக இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா என்று சொல்வார்கள். ஆக இப்படி சத்து ஆகிய சிவம், அசத்தாகிய உலகம் ரெண்டையும் அறியக்கூடியது, உய்த்து உணரக்கூடியது உயிர். இந்த உயிரை சத்து என்று சொல்வதா அசத்து என்று சொல்வதா என்று சொன்னால், இது அசத்தாகிய உலகத்தை அறியும் பொழுது அந்த உலகத்தை சார்ந்து இந்த உலகத்தை அறியும். அந்த அசத்தாகிய உலகத்தின் மயமாகவே இந்த உயிர்கள் இருக்கும். உலகத்தின் இயக்கத்தை வைத்துத்தான் நம்ம உயிர்களின் இருப்பினை அறிந்து கொள்கின்றோம். உடல் இயங்குகின்றது. உடலுடைய இயக்கத்தை வைத்துத்தான் உயிர் இருப்பதை அறிந்து கொள்கின்றோம். உயிர் தனித்து விளங்கவில்லை. உலகம்னா அதுல உடம்பும் அடங்கும். ஆகவே உடம்பை சார்ந்து, உடம்பாகிய அசத்தை சார்ந்து, உடம்பாகிய அசத்தாகவே வாழ்ந்து கொண்டிருப்பது உயிர். ஆகவே அசத்தை சார்ந்து அசத்தின் மயமாய் விளங்குவது. அப்போ அது அசத்த பக்குவம் வந்த பிறகு முத்தி அடைந்து சத்தாகிய சிவத்தை சார்ந்து சத்தின் மயமாகவே விளங்கும். அப்போ அது சத்தான் தன்மை பெறுகிறது. எனவே இது இப்படி ரெண்டு தன்மையும் பெறக்கூடியதா இருப்பதனால இந்த உயிர்களை சதசத்து என்று சொல்வார்கள். சதசத்து என்று இந்த உயிர்களை சொல்வார்கள் என்று அரிய கருத்து இந்த 17வது குறட்பாவிலே சொல்லப்பட்டது. எல்லாம் அப்படி தொடர்ச்சியாக வருகின்றது. உயிர்களுக்கென்று சுதந்திரமாக செயல் கிடையாது என்றார்கள். தானே அறிந்து கொள்ளக்கூடிய சுதந்திர அறிவும் கிடையாது என்றார்கள். அது பற்றி உயிர்களுக்கு அறிவே இல்லை என்று சொல்லக்கூடாது. அறிவே இல்லை என்று சொன்னால் திருவருளாலும் ஆணவ மனத்தாலும் உலகத்தாலும் இந்த உயிர்களுக்கு என்ன தொடர்பு இருக்க முடியும், என்ன நன்மை தீமை இருக்க முடியும் என்று கேட்டார்கள். ஆகவே உயிர் அறிவுள்ளது. அது அந்த அறிவை கொண்டு அது எதையெல்லாம் அறிகின்றது என்றால், அசத்தாகிய உலகத்தையும் அறிகின்றது, சத்தாகிய சிவத்தையும் அறிகின்றது. இந்த உயிர்கள் இல்லை என்று சொன்னால் உலகத்தாலும் சிவத்தாலும் பயன் கொள்வதற்கு யாரும் இல்லை. ஏன்னா உலகமும் அனுபவப் பொருள், சிவமும் அனுபவப் பொருள். உலகம் மலச்சார்புடைய உயிர்களுக்கு அனுபவ பொருள். சிவமோ மனத்தினின்று நீங்கிய சுத்த ஆன்மாக்களுக்கு அனுபவ பொருள். நமக்கெல்லாம் உலக அனுபவ பொருளா இருக்கு, நாயன்மார்களுக்கெல்லாம் சிவம் அனுபவ பொருளா இருக்கு. எனவே உலகம் சிவம் ரெண்டுமே அனுபவ பொருள், அனுபவிப்பதற்கு ஆள் வேண்டும் அல்லவா? ஆகவே அந்த அனுபவத்திற்குரிய இந்த ஆட்கள் தான் உயிர்கள். உலகத்துக்கு அசத்துன்னு பேரு, சிவத்துக்கு சத்துன்னு பேரு. அசத்தை சாரும் போது இந்த உயிர்கள் அந்த. ஆக இந்த 17வது குரட்பாவிலே கூறப்பட்ட உண்மை என்னவென்றால், உலகம் நிலை மாறக்கூடியது, ஆகையினாலே உலகமானது அசத்து. சிவம் என்றும் ஒரே பெருநிலையிலே மாறாமல் விளங்குவது. எனவே சிவம் சத்து. உயிர்கள் சத்தா அசத்தா என்று சொன்னால், உயிர்கள் அசத்தாகிய உலகத்தை சார்ந்திருக்கும் பொழுது அசத்தான் தன்மையும், சத்தாகிய சிவத்தை சார்ந்துவிட்ட போது சத்தான் தன்மையும் பெற்று, இப்படி இருதிறன் கொண்டு விளங்குவதனாலே உயிர்கள் சதசத்து என்று சொல்லப்படும். ஆகவே இந்த சதசத்தாகிய உயிர்கள் கண்டிப்பாக வேண்டும். ஏனென்றால் சிவம் உலகத்தை அனுபவத்தின் பொருட்டு அறியாது, உலகமும் சிவத்தை அறியாது. எனவே உலகத்தை அறிந்து ஆக இவ்வாறு சதசத்தாக உயிர்கள் விளங்குகின்றன என்ற உண்மை 17வது குரட்பாவிலே தெரிவிக்கப்பட்டது. இது 18வது குரட்பாவிலே என்ன செய்தி தெரிவித்து வருகின்றார்கள் என்று சொன்னால், இவ்வாறு அசத்தை சார்ந்து அசத்தின் மயமாக விளங்குகிறது உயிர், அதுபோல முத்தி காலத்திலே சத்தை சார்ந்து சத்தின் மயமாக விளங்குவது என்று சொன்னால் அது எப்படி முடியும்? இப்படி எதை சார்ந்ததோ அதன் அந்த சார்ந்ததன் மயமாக விளங்குவதற்கு உயிரால் முடியுமா? அப்படி ஒரு பொருள் இருக்கத்தான் முடியுமா என்று ஒரு ஐயம் வரும் பொழுது, அந்த கேள்விக்கு அந்த தடைக்கு விடை கூறுவது போல அருமையாக 18வது குரட்பாவை அமைத்துள்ளார்கள். எதை சார்ந்ததோ அதன் மயமாக விளங்கக்கூடிய பொருள் இந்த உலகத்தில் இல்லையா என்று கேள்வி கேட்டு பதில் கூறாமலே விட்டுவிட்டார்கள். ஏனென்றால் அந்த கேள்வியை நாம் அறிந்து கொள்வதன் மூலம் பதில் நம்மிடமிருந்தே வந்துவிடும். அப்படி அமைத்துள்ளார்கள். பாருங்கள், அருமையாக கேட்கின்றார்கள். இருளில் இருளாகி எல்லிடத்தில் எல்லாம் பொருள்கள் இலதோ புவி என்று கேட்கிறது. புவி, இந்த புவியிலே இருளை சார்ந்து இருள்மயமாக விளங்குவதும் ஒளியை சார்ந்து ஒளிமயமாக விளங்குவதுமான பொருள்கள் இல்லையோ இந்த புவியிலே இல்லையோ என்று கேட்கிறார். அப்ப நமக்கு உடனே தெரிகின்றது, கண், இந்த கண்ணானது இருளை சார்ந்தால் கண்ணும் இருள்மயமாக விளங்கும், ஒளியை சார்ந்தால் கண்ணும் ஒளிமயமாக விளங்கும். ஆகவே கண்ணானது இருளை சார்ந்து இருள்மயமாக விளங்குகின்றது, ஒளியை சார்ந்து ஒளிமயமாக விளங்குகின்றது. மேலும் ஆகாயம், ஆகாயமாகிய நம்மை சுற்றி உள்ள இந்த வெட்ட வெளி இருக்கின்றது, இதுவும் இருளை சார்ந்தால் ஆகாயம் இருள்மயமாக விளங்கும், ஒளியை சார்ந்தால் ஒளிமயமாக விளங்கும். இருளுக்கும் ஒளிக்கும் வேறாக நாம் ஆகாயத்தை தனித்து பார்க்க முடியாது. பகல்லெல்லாம் ஆகாயத்தை ஒளிமயமா பார்க்கின்றோம், இரவில் இருள்மயமா பார்க்கின்றோம். இப்படி ஆகாயமும் இருளை சார்ந்து இருள்மயமாகவும் ஒளியை சார்ந்து ஒளிமயமாக விளங்குகிறது. ஆகவே உலகத்திலே அப்படி பொருள்கள் இல்லையோ, இருளை சார்ந்து இருள்மயமாகவும் ஒளியை சார்ந்து ஒளிமயமாகவும் விளங்கக்கூடிய பொருள்கள் உலகத்திலே இல்லையோ என்று கேட்பதன் மூலம், நாம் இருக்கத்தான் செய்கின்றன, ஆகாயம் உள்ளது, கண் உள்ளது என்று நாம் உய்த்து உணர்கின்றோம். அதே மாதிரிதான் உயிர்களும் எதை சார்ந்ததோ அந்த சார்ந்ததன் தன்மை பற்றி விளங்குவன. உலகத்தை சார்ந்தால் உலகத்தைப் போல இவையும் நிலையற்ற தன்மை பெற்று பல பிறவிகளிலே நிலையற்று சுழந்து வருகின்றன. இறைவனை சார்ந்தால் அந்த இறைவன் மயமாக சிவமயமாக விளங்குகின்றன என்று 17வது குரட்பாவிலே சொன்ன கருத்தினை இந்த 18வது குரட்பாவின் மூலம் சாதித்தார். இனி 19வது குரட்பாவிலே ஒரு கேள்வி என்னவென்றால், இந்த உயிர்கள் உலகத்தை சார்ந்து அசத்தாகிய உலகத்தை சார்ந்து இவையும் அசத்தான் தன்மையோடு விளங்குகின்றன சொன்னீர்கள். சத்தாகி சிவத்தை சார்ந்தால் சத்தான் தன்மை பெறுகின்றன. கேள்வி என்னவென்றால், உலகமும் சிவமும் பிரிந்தா இருக்கின்றன, சிவம் தான் எல்லா பொருள்களும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பொருளாயிற்றே. இந்த நூல்ல முதல் குரட்பாவிலே அதைத்தானே சொன்னார்கள். ஆகையினாலே சிவத்தை சாராமல் உலகத்தை சார்ந்திருக்கின்றன சொல்ல எப்படி முடியும்? உலகம் என்பது தான் சிவம் கறந்திருக்கின்றதே. இருளினாய் தீயாகி நீருமாகி, தீயமானனாய் எரியும் காற்றுமாகி, அருணிலய திங்களாய் ஞாயிறாகி, ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி என்றெல்லாம் திருமுறைகள் சொல்கின்றன. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி, இப்படி உலகெங்கிலும் சிவம் நீக்கமர நிறைந்துள்ளது. உயிர்களிடத்திலும் சிவம் நீக்கமர நிறைந்துள்ளது. ஊனாகி உயிராகினார். அப்படி இருந்தும் இந்த உயிர்கள் தம்மிடத்திலும் தாம் வாழ்கின்ற இந்த உலகத்தினிடத்திலும் கடந்திருக்கின்ற சிவத்தை ஏன் இந்த உயிர்கள் சார்ந்து அறியவில்லை? இந்த உயிர்கள் உலகத்தை அறிகின்றன, ஆனால் அந்த உலகத்திற்கு இரண்டரை கலந்திருக்கின்ற சிவத்தை அறியவில்லை. ஏன்? இந்த உயிர்களிடத்தில் கூட இந்த சிவம் கலந்துள்ளது. அப்படி இருந்தும் இந்த உயிர்கள் சிவத்தை அறியவில்லை. உலகத்தை அறியும் போது உலகத்தை மட்டுமே அறிகின்றன, அதில் உள்ள சிவத்தை அறிவில்லை. அது ஏன் என்று தடையிடும். அப்ப அதுக்கு அருமையா சொன்னார்கள், சிவம் எங்கும் நிறைந்திருக்கின்றது என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அப்ப என்ன கேள்வி வருது? எங்கும் நிறைந்த சிவத்தை இந்த உயிர்கள் ஏன் அறியவில்லை? கேள்வி. உலகத்தை அறியும் போது உலகத்தை மட்டும் அறிதுன்னு சொல்றீங்களே, அப்புறம் பக்குவம் வந்த பிறகுதான் அது சிவத்தை சார்ந்து சிவத்தை அறிகிறது சொல்கிறோம். இப்போ உலகத்தை அறியும் போது உலகத்திலே கலந்துள்ள சிவத்தை ஏன் அறிய முடியவில்லை என்று சொன்னால், இப்போ ஊமன் என்று ஒரு பறவை இருக்கின்றது, கூகைன்னு சொல்லுவாங்க. அந்த கூகை வந்து சூரிய ஒளியின் சூரியன் சன்னதியிலே இருந்தாலும் சூரிய ஒளியிலே இருந்தாலும் அந்த சூரிய ஒளியின் துணை கொண்டு அந்த கூகை எதையும் காணாது. என்னவென்றால் அதற்கு அந்த ஒளியும் இருள் போலத்தான் விளங்குகிறது. சூரிய ஒளியிலே எதையும் அதனால அறிய முடியும். அதனுடைய கண்ணின் தன்மை அப்படி. அது மாதிரி உயிர்கள்லாம் சிவசந்தி தான் இருக்கின்றன, சந்தேகம் இல்லை. உயிர்கள் உலகம் எல்லாம் சிவசந்ததியில் தான் இருக்கின்றன. இருந்தும் இந்த உயிர்களுக்கு அந்த கூவைக்கு எப்படி ஒளியை அறிந்து கொள்ள முடியாதா இருக்கின்றதோ, அதுபோல இந்த சிவபெருமானை காண இயலாத உயிர்களும் அப்படித்தான் சிவபெருமானை அறியாமல் இருக்கின்றன. ஒளியும் மிக விருளே, திருவருளாகிய ஒளி எங்கும் நிறைந்துள்ளது, சிவசக்தியாகிய ஒளி. ஆனா உயிர்களுக்கு அது இருளாகத்தான் இருக்கு. எப்படிப்பட்ட உயிர்களுக்கு? மண்கண் காணாதவை. அதாவது மண் என்று சொல்லும் போது இங்க சிவபெருமானை குறிக்கின்றது. ஆனா அறிவாய் அகலான் அடியவர்க்கு வானாடர் காணாத மண் என்று ஏற்கனவே சிவபெருமானை மண் என்று குறிப்பிட்டார். மண் என்றால் மன்னவன். மண்கண் காணாதவை, அதாவது சிவஞானத்தை காண இயலாத ஆன்மாக்களுக்கு இந்த சிவஞானம் அறிய முடியாததாக விளங்குகின்றது. எப்படி என்றால், சூரிய ஒளியை காண இயலாத கூகைக்கு அந்த சூரிய ஒளியை அறிய முடியாத இருளாக இருப்பது போல, மண்கண் காணாதவை, அதாவது ஊமன் கண் போல மண்கண் காணாதவை, கூகையினுடைய கண்ணை மாதிரிதான் சிவஞானத்தை காணாத ஆன்மாக்களும். எப்படி என்றால், ஒளியும் மிக இருளே. ஒளி இருள் என்பது கூகைக்கு கூகைக்கும் வச்சுக்கிடணும், உயிர்களுக்கும் வச்சுக்கிடணும். கூகைக்கு வைத்துக் கொள்ளும் போது ஒளி என்பது சூரிய ஒளி, இருள் என்பது பூத இருள். உயிர்களுக்கு வைத்துக் கொள்ளும் பொழுது ஒளி என்பது சிவஞானம், இருள் என்பது அறியாமை என்று வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக ஊமன் கண் போலதான் இந்த மண்கண் காணாதவை, இது சிவஞானம் காணாத உயிர்கள். கூகையின் கண் போலத்தான் சிவஞானம் காணாத உயிர்கள். அவற்றிற்கும் ஒளியும் மிக இருளே. அவற்றிற்கும் ஒரு சொல் வருவித்துக் கொள்ள வேண்டும். அந்த உயிர்களுக்கும் கூகையின் கண் போல சிவஞான ஒளியும் இருளாகவே உள்ளது. கூகையின் கண்ணுக்கு புற ஒளியானது பூத இருளாக இருப்பது போல, சிவஞானத்தை காண இயலாத உயிர்களுக்கு அந்த சிவஞானமாகிய அந்த திருவருளும் அறிய முடியாததாகவே உள்ளது. அப்போ உயிர்கள் சிவசன்னதியில் இருந்து கொண்டும் சிவபெருமானை அறிய முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால், உயிர்கள் உலகத்தை அறிகின்றன சொன்னோம், உலகத்தையும் தாமே அறிகின்றன இல்ல, திருவருளின் துணை கொண்டுதான் அறிகின்றன. ஆனால் என்ன அறியவில்லை? தமக்கு உலகத்தை காட்டுகின்ற அந்த திருவருளை உயிர்கள் அறியவில்லை. யாரோட துணை கொண்டு நாம் உலகத் தெரிகின்றோமோ அந்த துணை செய்கின்ற அருளை, அந்த அருளின் தலைவனாகிய சிவனை இந்த உயிர்கள் அறிந்திருக்கவில்லை. அது என்ன காரணம் என்று சொன்னால், எடுத்துக்காட்டு சொன்னார், ஒளியில இருந்துகிட்டே இந்த ஒளியை காண முடியாம இருக்கின்றதே கூகை, அதை போல. அப்ப இதுக்கு உண்டான காரணம், உண்மையான காரணத்தை அடுத்த அதிகாரத்தில் சொல்வார்கள். அதான் அடுத்த அதிகாரத்துக்கு அப்படி நம்மளை அழைத்து வருகின்றார்கள். ஆணவமலத்தை பற்றி சொல்ல போகின்றார் அடுத்த அதிகாரத்தில். இந்த ஆணவமலம் அறிவை தடை செய்வதனால்தான் அறிய முடியவில்லைன்னு அங்க தெளிவாக விளக்குவார்கள். அடுத்த இந்த அதிகாரத்தின் இறுதி குறட்பா, இப்படி சிவசன்னதியில் இருந்து கொண்டே சிவபெருமானையும் அருளையும் அறியாமல் இருக்கின்றனவே இந்த உயிர்கள். அறியாமல் இருப்பதனால எவ்வளவு நஷ்டம் அந்த உயிர்களுக்கு. உலகத்தையே அறிந்தறிந்து வினைகளை ஈட்டி உலகத்திலேயே மீடமேட பிறந்து சொல்லனாத துன்பங்களை எல்லாம் இந்த உயிர்கள் திரவிடுத்து அனுபவிக்கின்றனவே. அன்றளவும் ஆற்றும் அளவொன்றில்லா இடர், அளவில்லாத இடர்களை துன்பங்களை அன்றளவும் ஆற்றும் உயிர், அன்று தொட்டு இன்று வரை இந்த உயிர்கள் அளவில்லாத இடர்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன. அருள் தெரிவது என்று இந்த உயிர்கள் திருவருளை உணர்வது எப்போது? அந்தோ என்று இறங்கி கூறுகின்றார்கள். அன்றளவும் ஆற்றும் உயிர் அந்தோ, அருள் தெரிவது என்று அளவொன்றில்லா இடர் என்பது குறட்பா. நாம் எப்படி கூட்டிக் கொள்ள வேண்டும்? அன்று, அன்றளவும்னா அன்று முதல் இன்றளவும் அப்படின்னு சேர்த்துக் கொள்ள வேண்டும். அன்றளவும் அளவொன்று இல்லா இடர் ஆற்றும் உயிர், அருள் தெரிவது என்று அந்தோ என்று கூட்டிக் கொள்ள வேண்டும். ஆக இறுதி பாடலை உபதேசமாக, நமக்கு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய உபதேசமாக, இத்தனை காலமும் திருவருளையே உன்னை தாங்கிக் கொண்டிருக்கின்றது, அந்த திருவருளை உணராமல், அந்த திருவருளை உணர்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த செயல்முறைகளிலே ஊக்கம் காட்டாமல் பொழுதை கழித்து வருகின்றீர்களே என்ற ஒரு விழிப்புணர்ச்சியை நமக்கு ஊட்டு வகையிலே அருமையான உபதேசமாக வைத்துள்ளார். ஆக இந்த உயிரவை நிலையினை இந்த அளவிலே நிறைவு செய்கின்றார்கள். ஆக இந்த உயிரவை நிலையிலே நாம் தெரிந்து கொண்டதன் தொகுப்பு என்னவென்றால், உயிர்கள் எண்ணற்றவை. அது நாம் பிறந்த பிறவிகள் போலவும், பிறக்க இருக்கின்ற பிறவிகள் போலவும், முத்தி அடைந்த உயிர்களும், முத்தி அடைய இருக்கின்ற உயிர்களும் எண்ணற்றவை. எண்ணற்ற எல்லா உயிர்களும் மூன்று வகைப்படும் என்று இரண்டாவது குரட்பா சொன்னது. மூன்றாவது குரட்பாவிலே அந்த மூவகை ஆன்மாக்களுமே ஆணவமலச்சார்புடைய ஆன்மாக்கள். அதிலே மாயாமலச்சார்புடைய ஆன்மாக்கள் தம்முடைய ஆணவமலச்சார்பினையே அறிந்திருக்கவில்லை என்பது. அடுத்த குரட்பாவிலே என்ன சொன்னார்கள் என்றால், இந்த உயிர்களுக்கு தானாகவே செயல்படக்கூடிய சுதந்திரமான செயல் கிடையாது. ஏனென்றால் நனவில் கண்டவற்றை கனவிலே ஒழுங்காக காணக்கூட தெரியவில்லை உயிர்களுக்கு. ஆகவே தன்னிச்சையாக செயல்பட முடியாது இந்த உயிர்கள். அடுத்த குரட்பாவிலே தானே அறிந்து கொள்ளக்கூடிய அறிவும் இந்த உயிர்களுக்கு கிடையாது. அப்படி தானே அறிந்து கொள்ளணும்னா பொறியில்லாமல் இந்த உயிர்களால் அறிய முடியவில்லையே என்று கேட்கின்றார்கள். அதற்கு அடுத்த குரட்பாவிலே, அதை பற்றி இந்த உயிர்களை சடம் என்றும் சொல்லிவிடக் கூடாது, அறிவு உண்டு, திருவருள் அறிவித்தால் இந்த உயிர்கள் அறியும். அறிவு இல்லை என்றால் திருவருளாலோ ஆணவமலத்தாலோ உலகத்தாலோ இந்த உயிர்களுக்கு எந்த நன்மையோ தீமையோ இல்லை. ஆகவே உயிர்களுக்கு அறிவு உண்டு, அது உணர்த்த உணரும் அறிவாகும் என்று சொன்னார்கள். அத்தகைய அறிவை கொண்டு இந்த உயிர்கள் மலச்சார்போடு இருக்கும் பொழுது உலகத்தை சார்ந்து உலகத்தை அறிந்து வரும். மலச்சார்பின் நீங்கி அருளை சார்ந்த பிறகு சிவத்தை சார்ந்து சிவத்தை அறிந்து வரும். ஆக அசத்தாம் உலகத்தையும் சத்தாகிய சிவத்தையும் அறிவதனாலே இந்த உயிர்கள் சதசத்து என்று சொல்லப்படும் என்று தெரிவித்தார்கள். அப்படி சார்ந்ததன் வண்ணமாய் விளங்கக்கூடிய பொருள்களுக்கு எடுத்துக்காட்டாக அடுத்த குரட்பாவிலே ஆகாயத்தையும் கண்ணையும் உய்த்துணர வைத்தார்கள். ஆகாயமும் கண்ணும் இருளை சார்ந்த போது இருள்மயமாகவும், ஒளியை சார்ந்த போது ஒளிமயமாகவும் விளங்குவன. அதுபோல் உயிர்கள் உலகத்தை சார்ந்த போது உலகமயமாகவும், சிவத்தை சார்ந்த போது சிவமயமாகவும் விளங்குவன என்று சொன்னார்கள். அடுத்த குரட்பாவிலே உலகத்தை சார்ந்த போதும் சிவ வியாபகத்துக்குள்ளேதானே உயிர்கள் இருக்கின்றன, அப்படி இருந்தும் ஏன் சிவத்தை உணரவில்லை என்று சொன்னால், கூகை சூரிய ஒளியினுடைய வியாபகத்துக்குள் இருந்தாலும் கூகையின் கண்ணுக்கு ஒளி இருளாக இருப்பது போல மலச்சார்பற்ற உயிர்களுக்கு திருவருள் அறிய முடியாதாக இருக்கின்றது என்று தெரிவித்தார்கள். இறுதி குரட்பாவிலே இவ்வாறு அருள் வெளிக்குள்ளே இருந்து கொண்டும் அந்த திருவருள் வெளியினை அறியாமல் தன்முனைப்போடு இந்த உயிர்கள் வாழ்ந்து பல பிறவிகளை ஈட்டி அளவொன்றில்லா இடர்பாடுகளை அனுபவித்து வருகின்றனவே இந்த உயிர்கள். இந்த உயிர்கள் திருவருளை உணர்ந்து பிறவி துன்பத்திலிருந்து நீங்குவது எப்போது என்று கேட்கின்றார். என்ன பெரிய கடல்ல மாட்டிட்டு இருக்கோம், எப்ப எவ்வளவு பெரிய கடல்ல இருக்கா, இவன் இந்த கடலை கடந்து கரை சேர்வது எப்போதுன்னு கரையில இருப்பவர் சொல்வது மாதிரி இங்கே சொல்கின்றார்கள். அப்ப முதல்ல என்ன தெரிய வேண்டும் என்றால், நாம் ஒரு பெரிய கடலுக்குள்ளே இருக்கின்றோம். என்ன உரை இருக்கின்றது நான் கேட்டு இருக்கேன், என்ன உரை இருக்கின்றது, எல்லாம் சௌக்கியமா இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்முடைய அருளாளர்கள் என்ன சொல்கின்றார்கள், பிறவி என்ற பெரிய கடலுக்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கின்றான். அப்ப முதல்ல என்ன உணர்ச்சிக்கணும், நாம மாட்டிக்கொண்டிருக்கின்றோம் உணர்ச்சிக்கணும். அது வருத வரைக்கும் மீள்வதற்கு எந்த சிந்தனையும் அங்கே எழுவதில்லை. ஆகவே பிறவி என்ற பெருங்கடலிலே மாட்டிக்கொண்டிருப்பவர்கள், அந்த பிறவி கடலிலே நாம் சிக்கியிருக்கின்றோம் என்ற விழிப்புணர்ச்சி முதலில் வந்தால்தான் அதிலிருந்து மீள்வதற்குரிய உபாயங்களை தேட முடியும். ஆகவே அப்படிப்பட்ட தக்க உபாயங்களை இனி வரக்கூடிய அதிகாரங்களிலே ஆசிரியர் சொல்ல இருப்பதனாலே அந்த உபாயங்களை நாம் சிரத்தையோடு கேட்டு கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த குரட்பாவிலே நம்மை ஆயத்தம் செய்கின்றார். இப்படி பிறவியாகிய சுழிக்குள்ளே இருக்கின்ற உயிர்கள் இதனின்றும் மீண்டு அருளை தெரிவது எப்போது என்று கேட்கின்றார்கள். ஆகையினாலே இந்த ஆசிரியருடைய நூல் உரைக்கின்ற பாங்கினை பார்க்கும் பொழுது போன அதிகாரத்திலும் சரி இந்த அதிகாரத்திலும் சரி இறுதி குரட்பாவினை உபதேசமாக வைக்கின்றார்கள். ஒரு அதிகாரத்திற்கு 10 குரட்பாக்கள் என்று எடுத்துக்கொண்டார்கள். 9 குரட்பாக்களிலே அதிகாரத்திற்குரிய செய்திகளை எல்லாம் அழகுற தெளிவாக எடுத்துரைக்கின்றார்கள். 10வது குரட்பாவிலே உயரிய உபதேசம் ஒன்றினை வைக்கின்றார்கள். அதான் முதல் அதிகாரத்தை நாம் நினைத்து எண்ணி பார்த்தோம் என்றால் 9 குரட்பாக்களை சொல்லி அதன் மூலம் பதியினுடைய தலைமைப்பாட்டினை உணர்த்திய ஆசிரிய பெருந்தகை 10வது குரட்பாவில் என்ன சொன்னார், இப்படி பதிப்பொருளாகிய சிவம் உள்ளது என்று அறிந்து கொண்டாய், அந்த பதிப்பொருள் மிகவும் கருணை உள்ளது, மேன்மை உள்ளது என்று அறிந்து கொண்டாய், அறிந்ததன் பயன் என்ன, அந்த பதிப்பொருளாகிய சிவத்தை நீ தியானிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், வழிபட வேண்டும் என்று உபதேசமாக 10வது குரட்பாவை சொன்னார். அதுபோல இந்த 2வது காலத்திலும் உயிர்கள் இப்படி அறிவிக்க அறிபவை, செலுத்த செய்பவை. இந்த உயிர்கள் உலகத்தை தான் சார்ந்திருக்கின்றன, திருவருளின் துணை இருந்தும் திருவருளை அறியாமல் இருக்கின்றன, திருவருள் எல்லா உதவிகளையும் செய்ய தயாராக இருக்கின்றது, ஆனாலும் அந்த திருவருளை துணை கொள்ளும் சிந்தனையின்றி இந்த உயிர்கள் வீணே வாழ்கின்றன. அதன் மூலமாக பல பிறவிகளை எடுத்து அல்லல்படுகின்றன. எனவே நம்மோடு இரண்டரம் கலந்திருக்கின்ற திருவருளை நாம் அறிவது எப்போது, உய்வது எப்போது என்ற அரிய சிந்தனையை நம்மிடத்திலே எழுப்பி இந்த உயிரவை நிலை என்ற இந்த அதிகாரத்தினை ஆசிரியர் நிறைவு செய்கின்றார். ஆக இந்த அளவிலே இந்த உயிரவை நிலை அதிகாரத்தை நிறைவு செய்த அளவிலே இன்றைய சைவ சித்தாந்த சாத்திர சிந்தனையாக திருவருட்பின் சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு இந்த சித்தாந்த சாத்திர சிந்தனைக்கு குருவருள் வாழ்த்த சீர்வர் சீர் குருமுகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை பல்காலம் போற்றி பரவிக்கொண்டு இந்த சிந்தனை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 19.
1: இதுகாலம் நாம் படித்த ஒரு இடத்திலே இருந்து அடுத்த படிநிலைக்கு நாங்கள் உயரப்போவோம். இதுவரை நாங்கள் படித்த அந்த 24 தத்துவங்களும் பிரகிருதி மாயையிலே உண்டாகிய ஆன்ம தத்துவங்கள், பெரும்பாலும் ஆன்மாவினுடைய அறிவுக்கு துணை செய்கின்ற கருவிகள், அதை பற்றி தான் படித்தோம். இங்கேதான் ஒரு பிரச்சனை வருகிறது. நாங்கள் படிக்கிற முறை கீழிருந்து மேல் நோக்கி போகிற ஒடுக்க முறை. இதுல ஒரு சின்ன சங்கடம் எப்பவும் இருக்கிறது. எப்பொழுதும் தோற்ற முறையிலே படிக்கிற பொழுதுதான் அந்த வரிசை நமக்கு சரியாக நிற்கும். இவர்கள் நமக்கு தெரிந்ததில் இருந்து தெரியாததுக்கு போகிறோம் என்று சொல்லுகிற முறைமையினாலே சில குழப்பங்கள் இருக்கின்றன. அது குழப்பங்கள் அல்ல, சில மாற்றங்கள் இருக்கணும். ஒரு கட்டடத்தை அத்திவாரத்திலே இருந்து கட்டி கட்டி கட்டி கட்டி கொண்டு போவது என்பது ஒன்று. கட்டப்பட்ட கட்டடத்தை ஒவ்வொரு கல்லாக இடித்து இடித்து இடித்து கீழே எங்க போகிறது அடிக்கொண்டு போவது ஒன்று. இந்த ஒடுக்க முறை என்பது அப்படித்தான். அதனாலே நாங்கள் ரிவர்ஸ்லே வருகிறோம் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். தோற்ற முறைதான் உண்மையிலே அதை நாம் விளங்க வேண்டிய முறை, தத்துவத்தை விளங்க வேண்டிய முறை என்பது என்னுடைய சொந்த அபிப்பிராயம். இப்போ இதுவரைக்கும் 24 தத்துவங்கள் படித்தோம். 24 தத்துவங்களும் ஆன்ம அறிவுக்கு துணை செய்பவையே தவிர ஆன்ம அறிவு சார்ந்த விஷயம் அல்ல. மீண்டும் ஒரு தரம் முன்பு சொன்ன ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லப் போகிறேன். செய்தி என்னவென்று கேட்டால், பதி பசு பாசம். இந்த சித்தாந்தம் என்ற ஒரு செய்தி ஸ்ரீராம் சொல்லுகிற பொழுது, இந்த சித்தாந்தத்திலிருந்துதான் சைவம் வைஷ்ணவம் ஆகிய இரண்டும் பிறக்கிறதாக சொன்னதாக ஞாபகம் என்ற தொகுப்பிலே, சரிதானா என்பதை ஒரு தரம் நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள். சித்தாந்தத்திலே இருந்து வைஷ்ணவம் பிறக்கிறதாக எனக்கு தெரியவில்லை. இதை பற்றி நாங்கள் இருவரும் தனியே பேசிக்கொள்வோம். இந்த ஒழுங்கை பார்க்கிற பொழுது, பதி பசு பாசம், பதி கடவுள், பசு ஆன்மா, பாசம் மலங்கள். எல்லாம் வல்லவன் என்றபடியால் அவனுக்கு பதி தலைவன் என்ற பெயர் வருகிறது. சொன்னதையேதான் சொல்லுகிறேன். உங்கள் மனதுக்குள் இந்த படம் ஒழுங்காவதற்காக சொல்லுகிறேன். தெரியாமல் சொல்லவில்லை. கூறியது கூறல் குற்றமாக இருந்தாலும் சில விஷயத்தை அழுத்துவதற்கு உகந்தது என்று இலக்கண நூல்கள் சொல்லுகிறபடியால் அதை சொல்வதில் தவறில்லை என்று சொல்லுகிறேன். பதிமுற்றறிவு பொருள் ஆகவே அவன் தான் தலைவனாக இருக்கிற தகுதி உள்ளவன். பசு சிற்றறிவு உள்ளது, கட்டுண்டு கிடப்பது, அதனாலே அதுக்கு பசு என்று பெயர். கட்டி வைப்பது, பசுவை கட்டி வைக்கிறதுனாலே அதுக்கு பசு என்று சொல்வது போல இந்த ஆன்மா மலத்தாலே கட்டுப்பட்டு கிடக்கிறபடியால் அதுக்கு பசு என்று பெயர். கட்டுவதாகிய மலங்களுக்கு பாசம் என்று பெயர். பாசம் என்பது கயிறை குறிக்கிற தமிழ் சொல். பாசம் என்பது கயிறை குறிக்கிற சொல். அப்போ பசுவை கட்டுவது இந்த பாசம். இதுதான் நமக்கான அடிப்படை, இந்த மூன்றுக்குமான விளக்கம். இந்த சிற்றறிவு பொருளான ஆன்மா தனக்கு உறவான அறிவு பொருளாகிய இறைவனை சேராமல் அறிவில் பொருளாகிய பாசத்தை சேர்ந்து தன் அறிவை இழக்கிறது. ஏன் அது அப்படி செய்ய வேண்டும் என்றால், அது உயிர் இயல்பு. நன்மையும் தீமையும் ஒன்றுபட்டு கிடக்கிற பொழுது தீமையை நாடுவது என்பது உயிர் இயல்பாக இருந்திருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. ஆகவே பக்கத்திலேயே பதி இருக்க அதை நாடாமல் பாசத்தை நாடி மெல்ல மெல்ல மெல்ல அந்த பாசமாகிய சடப்பொருள் தன்மையை இந்த ஆன்மாவும் பெற்று விடுகிறது. அதற்கு இயல்பாக இருக்கக்கூடிய அறிவு முற்றாக அழிந்தி போக பாடான நிலை என்கின்ற நிலைக்கு வருகிறது. பாடானம் என்றால் கல். ஒரு கல்லு போல ஆன்மா ஆகிவிடுகிறது. அப்படி ஆன பிறகுதான் தான் கொலை செய்தது அந்த ஆன்மாவாலே உணரப்படுகிறது. அப்படி உணரப்படுகிற பொழுது அது துன்பப்படத் தொடங்குகிறது. ஏனென்றால் அதனாலே இயங்க முடியவில்லை. மெல்ல மெல்ல மெல்ல இருட்டுக்குள்ளே போனவன் ஒரு நட்டி இருளுக்குள்ளே போன உடனே அசைய முடியாமல் அகப்பட்டு போவது போல, இந்த ஆன்மாவும் மலத்துக்குள்ளே போய் ஆணவமாகிய இருள் மலத்துக்குள்ளே போய் போய் போய் அது அசைய முடியாத ஒரு நிலை எய்துகிறது. ஆனால் அந்த இருளுக்கும் ஆன்மாவுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், இருள் சடம், அதுக்கென்று அறிவு கிடையாது. ஆன்மா அறிவுள்ள ஒரு பொருள். அறிவுள்ள பொருளுக்கு எப்பொழுதும் மூன்று குணம் இருக்கும் என்று நான் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு முன்பு பல தரம் சொல்லியிருக்கிறேன், இப்பொழுதும் சொல்கிறேன். அது என்னவென்றால், ஒன்று அறியும் தன்மை, விரும்பும் தன்மை, செயல்படும் தன்மை. இது மூன்றும் இருந்தால்தான் ஒரு பொருள் அறிவு பொருள் என்று அர்த்தம். இப்ப பாருங்கள், நம்முடைய வீட்டிலே தொங்குகிற மணிக்கூடு இயங்குகிறது, அதை வைத்து அதை அறிவு பொருள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இயங்குகிற சக்தி மட்டும்தான் இருக்கிறது. மூன்றும் ஒருமித்து இருக்க வேண்டும், அறிகிற தன்மை, இயங்குகிற தன்மை, விரும்புகிற தன்மை. இதைத்தான் நூலாசிரியரும் குறிப்பிட்டிருந்தார், இச்சை கிரியை ஞானம் என்கின்ற மூன்று. இந்த மூன்று சக்தியும் இருந்தால்தான் ஒரு பொருள் உயிர் பொருள். ஆன்மா உயிர் பொருள் என்றபடியால் அதற்கு விரும்புகிற தன்மை, அறிகிற தன்மை, செயல்படுகிற தன்மை கட்டாயம் இருக்க வேண்டும். ஆனால் இருவேறுபட்ட காரணத்தினாலே அந்த மூன்றையும் இழந்து போய் அது நிற்கிறது. ஒரு சிறை கைதியை ஜெயிலே போட்டு அடைத்த உடனே அதனுடைய இயக்கம் முதலியவற்றை நிறுத்துவது போல மலபயப்பட்டு இந்த ஆன்மா இந்த மூன்றையும் இழந்து போய்விடுகிறது. தானாகத்தான் போய் அகப்பட்டு அதை எடுக்கிறது. அகப்பட்ட பிறகு அது அது அதனுடைய துன்பத்தை அனுபவிக்கிறது. இப்பொழுது என்னவென்றால், அந்த இருளிலே இருந்து வெளியிலே வர வேண்டும் என்ற விருப்பம், அகப்பட்டு விட்டோமே என்ற வெறுப்பும் தோன்ற இருவினை பிறக்கிறது. இதுதான் வினை. ஆணவம் வந்து அடுத்தது வினை வந்துவிட்டது. விருப்பு வெறுப்புக்குத்தான் வினை என்று பெயர், கண்மம் என்று பெயர். இப்போ அகப்பட்டு விட்டோமே என்ற வெறுப்பும், விடுபட வேண்டுமே என்ற விருப்பம் வந்தவுடனே ஆன்மாவுக்கு இயங்குகிற அந்த இயங்க வேண்டிய அந்த அந்த உந்துதல் வந்தவுடனே உறவு, ஆன்மாவுக்கு அறிவாலே உறவானவனாகிய ஆண்டவன் அதற்கு சில துணைகள் செய்ய முன்வருகிறான். அவன் ரொம்ப தெளிவான ஒரு நிர்வாகி. ஆன்மாவை தூக்கி வெளியிலே போடலாமே என்றால் அதுவாக போய் அகப்பட்டபடியால் அது வெளியிலே வருவதற்கான துணை செய்வானே தவிர அதை வெளியிலே அவன் எடுக்க மாட்டான். எடுத்தால் அவன் விருப்பு வெறுப்புள்ளவனாக மாறிவிடுவான். ஆகவே என்ன செய்கிறான் என்றால், இந்த ஆன்மா வெளியிலே வருவதற்காக அதை அதை வெளியிலே வருவதற்கான ஆயத்தங்கள் செய்து கொடுப்பதற்காக மாயை என்ற ஒரு ஊடகத்தை, மூன்றாவது மலத்தை அவன் தேர்ந்தெடுக்கிறான். ஆனவன் வயப்பட்டது, பிறகு அது இருவினை வயப்படுகிறது, ஆகவே கண்ம வயப்படுகிறது. கண்மத்தை ஆன்மத்திலே கண்மத்திலே இருந்து விடுபடுவதற்காக மாயை என்கின்ற ஊடகத்தை எடுத்து தத்துவங்களை இறைவன் உருவாக்குகிறான். அப்படி உருவாக்கப்பட்டவைதான் இந்த 36 தத்துவங்களும். மாயை என்கின்ற ஒரு ஊடகத்திலே இருந்து 36 தத்துவங்களை உருவாக்கி இந்த உயிரை இந்த ஆணவ பிடியிலே இருந்து விடுவிப்பதற்கான துணையை இறைவன் செய்வான். இதற்கு மாயையை பயன்படுத்துவான். அப்படி பயன்படுத்துகிற பொழுதும் இறைவன் என்ன செய்வான் என்றால், அந்த மாயைக்குள்ளே, இதை நான் தோற்றம் புறமே சொல்லிக் கொண்டிருக்கிறேன், மாயைக்குள்ளே என்ன செய்யும் என்றால், முதலிலே வேலை செய்விக்கிறவன் வர வேண்டும். நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? ஒரு இடத்திலே, ஒரு ஆபீஸிலே வேலை நடக்க போகிறது என்றால் அந்த வேலை செய்விக்கிறவன் முதலிலே வர வேண்டும். பிறகு வேலை செய்கிறவனை தயார்படுத்த வேண்டும், பிறகு வேலை செய்ய வேண்டும். இதுதான் ஒரு வேலை செய்கிற முறைமை. வேலை செய்கிறவனே வராமல் அந்த வேலை செய்கிறவர்களை தயார்படுத்த முடியாது. ஆகவே இறைவன் தன் சக்தி ரூபமாக அவன் மாயைக்குள்ளே இறங்குவான். இது முதல் நிலை படிப்பு. இப்படித்தான் முதல் விளங்க வேண்டும். அதனாலே அவன் இயங்குவதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. ஒரு பெரிய ஒரு நிர்வாகத்தை நடத்துகிற ஒரு மேனேஜர், அவர் என்ன செய்யலாம் என்றால் ஆபீஸுக்கு வரலாம், அதுக்காக போய் உள்ளே நின்று பாத்ரூம் கழுவ முடியாது. அவருக்கான ஒரு கௌரவமான இடத்திலே இருந்து கொண்டுதான் அவர் நிர்வாகத்தை நடத்த வேண்டும். அவருக்கென்று ஒரு ஏசி ஆபீஸ் இருக்கும், அது மற்றவர்களுக்கு இருக்காது. ஆனால் ஆபீஸ் என்பது எல்லாருக்கும் உரிய அந்த கட்டடமைப்பிலே ஒரு பகுதியை அவர் தேர்ந்தெடுத்து தான் இருந்து கொண்டு அந்த அந்த மிச்ச தொழிலாளர்களையும் அந்த தொழிலையும் நடத்துவதற்கு வழி செய்வார். அதுபோலத்தான் இறைவனும் மாயைக்குள்ளே வருகிறான். எப்படி வருகிறான் என்று கேட்டால், மாயையினுடைய ஆணவ கலப்பில்லாத ஒரு பகுதி இருக்கிறது, அதற்கு சுத்த மாயை என்று பெயர். அந்த சுத்த மாயைக்குள்ளே இறைவன் தான் படிப்படியாக ஒரு நிலையுற்று இறங்குகிறான். அப்படி அவன் இறங்குகிற நிலையை ஐந்து தத்துவமாக இறங்குகிறான். நாதம், பிந்து, ஈஸ்வர், சதாசிவம், ஈஸ்வரம், சுத்தவித்தை என்கின்ற இந்த ஐந்துக்கும் சிவ தத்துவங்கள் என்று பெயர். இந்த ஐந்துமே சுத்தமாயைக்குள்ளே நிகழ்கிற பகுதி. அதாவது ஏசி ஆபீஸுக்குள்ளே முதலாளி வந்து விட்டார். இதுக்கு கீழே அவர் இறங்க முடியாது. அவர் இனி இங்கிருந்து மற்றவர்களை தொழில்படுத்த வேண்டும். இங்கே வந்து விட்ட உடனே இப்ப அவர் எல்லா ஆயத்த நிலை வந்து விட்டார். இனி என்ன செய்ய வேண்டும் என்றால் வேலை செய்கிறவர்களை தயார்படுத்த வேண்டும். வேலை செய்ய போகிறவர்கள் இங்கே ஆன்மாக்கள், வேலை செய்கிறவர்களாக நான் உவமிக்கிறவர்கள் ஆன்மாக்கள். அவர்கள் நித்திரையிலே இருக்கிறார்கள். முதல் நாள் பாட்டியிலே குடித்து விட்டோ அல்லது நிறைய சாப்பிட்டு விட்டோ தூக்கத்திலே இருக்கிறார்கள். அவர்களை வேலை செய்யும்படியான ஆயத்தத்தை செய்ய வேண்டியது முதலாளியினுடைய கடமை. வேலை செய்ய வேண்டுமானால் அவர்களுக்கு மூன்று சக்தி கொடுக்கப்பட வேண்டும். என்ன சக்தி என்றால், ஒன்று, அவர்கள் அறிவு பெற வேண்டும். மயக்கத்திலே இருக்கிறவன் வரையிலேயே வேலை செய்ய முடியாது, அறிவு பெற வேண்டும். அறிவு பெற்ற பிறகு விரும்ப வேண்டும், இந்த வேலையை விரும்ப வேண்டும், அதற்கு பிறகு செய்ய வேண்டும். இந்த மூன்று நிலையையும் உருவாக்குவது இறைவனுடைய பொறுப்பாகிறது. அதற்காகத்தான் அவர் சிவ தத்துவத்திலே ஓரளவு இறங்கி வருகிறார். சக்தி கலப்பினாலே ஓரளவு இறங்கி வருகிறார். இறங்கி வந்து நின்று கொண்டு பாடான நிலையிலே இருக்கிற உயிரை இயக்குவதற்கு தயார்படுத்துகிறார். இப்பொழுது ஒன்னொன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு உயிருக்கு வேலை கொடுத்து அதை இயங்க பண்ண வேண்டும். ஒரு இயங்க பண்ணுவது என்பது வேலை. முதல், ஒரு நல்ல நிர்வாகி, ஒரு முதலாளி தொழிலாளர்களை தயார்படுத்தினால் அவர்களுக்கு வேலை செய்ய தயார்படுத்துவதிலே முதல் வேலை என்னவென்றால், அவர்கள் எவ்வளவு நேரம் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும். ஒரு முதலாளியினுடைய வேலை 4-5 மணிக்கு வேலைக்கு வா, 4 மணிக்கு வேலை முடிந்து போ. இதை முதலாளி தான் தீர்மானிப்பார். இதை தொழிலாளி தீர்மானிக்க முடியாது, இதை முதலாளி தீர்மானிக்க வேண்டும். ஆகவே முதலில் அந்த வேலை செய்கிற காலத்தை முதலாளி தீர்மானிக்க வேண்டும். பிறகு ஒரு நாளிலே இன்னென்ன வேலையை, இவ்வளவு வேலையை செய்ய வேண்டும் என்று வேலைக்கான அட்டவணை போட வேண்டும். அதுக்கும் முதலாளியினுடைய வேலை தான். வேலைக்கான அட்டவணை போடுவது, அதாவது இன்றைக்கு நீ இன்ன வேலை செய். ஒரு கிளாக் ஃபைல் கிடைப்பார், சாதாரண கூலியால் பாத்ரூம் கழுவு, மற்றவன் கூட்டு, இப்படி வேலைகளை பிரித்து இன்னென்ன காலம் என்பது அவரவர்க்கான காலத்தை கொடுத்து அவரவர்க்கான வேலையை பிரித்து கொடுக்க வேண்டும். கொடுத்த பிறகு இது இப்ப வேலை பட்டியல் தயாராகி விட்டது. இனி முதலாளி என்ன செய்ய வேண்டும்? இந்த தொழிலாளியை எழுப்பி வேலை செய்யறதுக்கு தயார் பண்ண வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலிலே அவனை, உறக்கத்திலே கிடக்கிற அவனை எழுப்பி விட வேண்டும். உறக்கத்திலே இருக்கிற பொழுது அவனுக்கு அறிவே வேலை செய்யவில்லை. இப்ப எழுப்பி விட்ட உடனே அவனிடம் அறிவு வேலை செய்ய தொடங்கும். அறிவு வேலை செய்ய இயங்க தொடங்குவான். இயங்க தொடங்கினோடனே அறிவு வேலை செய்ய தொடங்கும். அறிவு வேலை செய்ய தொடங்கினோடனே வேலையிலே விருப்பம் வரும். இந்த ஐந்து நிலையும் கூடின உடனே, அதாவது ஒரு நேரம் ஒதுக்கி ஆகிவிட்டது, வேலை ஒதுக்கி ஆகிவிட்டது, அவனிடம் இச்சை ஞானம் கிரியை என்கின்ற மூன்றும் சேர்த்தாகிவிட்டது. இந்த மூன்றையும் வைத்துக் கொண்டு மாயை என்ற ஒன்றையும் வைத்துக் கொண்டு சேர்த்த பொழுது இப்பொழுது தொழிலாளி என்ற ஒரு சூக்கும வடிவம் அவனுக்கு உருவாகிறது. அதாவது ஒரு தொழிலாளிக்குரிய லட்சணங்களை பெற்றுவிட்ட வடிவம். நீங்கள் இதை தூள வடிவமாக நினைக்கக்கூடாது, சூக்கும வடிவமாக நினைக்க வேண்டும். மாயை கிடைத்து விட்டது வேலை செய்ய. மாயைதான் எல்லாவற்றையும் தரப்போகிறது. அதிலே இவனுக்கு மூன்று இயல்பு வந்து விட்டது, நேரம் கிடைத்து விட்டது, வேலை செய்கிற தகுதி கிடைத்தவுடனே இப்போ ஒரு மூல வடிவம் வருகிறது. இதே போலத்தான் இறைவன் சுத்தமாயிலே இருந்து கொண்டு ஆன்மாவை தயார் செய்வதற்கும் இப்படித்தான் வேலை செய்கிறான். என்ன செய்கிறான்? முதலிலே காலம் என்கின்ற ஒன்றை நிறுவுகிறான். அதற்கு பிறகு அவரவர் அனுபவிக்க வேண்டிய வினை என்கின்ற அளவிலே நியதி என்கின்ற ஒரு தத்துவத்தை உருவாக்குகிறான். இப்போ காலம் வந்து விட்டது, நியதி வந்து விட்டது, அடுத்தது கலை என்கின்ற தத்துவம். அதாவது தூங்கி கிடக்கிற ஆன்மாவை உசுப்பி விடுகிறான். அதுக்கு பிறகு அந்த அது உசுப்பப்பட்ட உடனே அதுக்கு அறிவு வருகிறது. அப்போ அதுக்கு வித்தை என்கின்ற தத்துவம் என்று பெயர். இப்ப பாருங்க, காலம், நியதி, கலை, வித்தை, அடுத்தது அராகம். அராகம் என்பது திருப்பம். இப்போ இந்த இந்த இவ்வளவும் சேர்ந்த உடனே, காலம் சேர்ந்து விட்டது, நியதி சேர்ந்து விட்டது, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் அஞ்சும் சேர்ந்து விட்டது. இது இயங்குவதற்கான மாயை இருக்கிறது 6. இவ்வளவும் சேர்ந்த உடனே ஒரு மொத்த வடிவம் ஆன்மாவுக்கு, மொத்த வடிவம் என்பது உருவம் அல்ல, ஒரு இது ஒரு ஆன்மா என்கின்ற செயல்படக்கூடிய ஒரு வடிவம் வருகிறது. அதன் அந்த ஏழும் சேர்ந்து வருகிறபடியால் வித்தை தருகிற இந்த தத்துவங்களுக்கு வித்யா தத்துவங்கள் என்று பெயர். பிறகு இப்ப எல்லாரும் தயாராகிவிட்டார்கள், இனி வேலை செய்ய வேண்டும். செய்ய வருவதற்கு என்ன செய்கிறார் என்றால், இந்த மாயிலிருந்து அசுத்த மாயிலிருந்து ஒரு பகுதியை பரிணமிக்க செய்து அதற்கு பிரகிருதி மாயை என்று பெயரிட்டு அதற்குள்ளே 24 தத்துவங்களை ஒழுங்குபடுத்தி கொடுக்கிறார். அந்த கரணங்கள் 4, ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, தன்மாத்திரை 5, 15 நாளும் 19, அதுக்கு பிறகு பூதங்கள் 5, 24. இந்த 24 செயல்படுவதற்கான இடங்கள், ஆன்மா செயல்படுவதற்கான இடங்கள். இதற்குள்ளே இனி ஆன்மா செயல்பட்டு வினைகளை தீர்ப்பதும் சேர்ப்பதுமாக இயங்கி இயங்கி அந்த அனுபவத்தினாலே, அந்த வினை அனுபவத்தினாலே மெல்ல மெல்ல முதிர்ச்சி உண்டாக ஆணவ கலப்பிலே இருந்து அது குறைந்து கொண்டே போய் ஒரு எல்லையிலே ஆன்மா ஆணவம் முற்றாக தீர்கிற அல்லது தீர்கிறன்ற இல்லாமல் போவதற்கு வழிகட்டு போகிற நிலை வந்தவுடனே பழையபடி அது ஏறி போய் கடவுளிடம் சேரும் என்பதுதான் தத்துவ விளக்கம். இதை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நாங்கள் இப்ப கீழே இருந்து போனபடியால், இந்த நூலே கீழே இருந்து போகிறபடியால் ஆத்ம தத்துவம் 24 படித்து விட்டோம். அதெல்லாம் ஆன்மா இயங்கக்கூடிய

0: அந்த வடிவத்துக்கு அந்த ஐந்தும் சேர்ந்து வடிவம் கொடுப்பதனாலே அதற்கு பஞ்ச கஞ்சுகங்கள் என்று பெயர். கஞ்சுகம் என்றால் உடை. இந்த அஞ்சு அந்தாகிய உடையை போட்ட உடனே, மாயையிலிருந்து உடையை போட்ட உடனே ஆன்மாவுக்கு ஒரு வடிவம் வருகிறது. அந்த வடிவத்துக்கு குருடன் என்று பெயர். ஆண்பால் ஏற்றி சொல்வதனாலே அது ஒரு ஆண் வடிவம் என்று நீங்கள் நினைக்க கூடாது. குருடன் என்பது ஒரு தத்துவத்துக்கான பெயர். அவ்வளவுதான் விளங்க வேண்டும். இப்போ நாங்கள் இந்த நூல்வரிசையிலே ஆன்ம தத்துவம் கடந்துவிட்டு கீழே இருந்து நாங்கள் புருள தத்துவம் படிக்கப்பட்ட வித்யா தத்துவம் படிக்கப் போகும். அது எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது, எங்கே மட்டும் போகிறது என்று பார்க்கிற பொழுது உங்களுக்கு விளங்கும். நான் இது இவ்வளவு மினப்பட்டு உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், நீங்கள் இந்த இடத்திலே இருந்து மேலே போகிறீர்கள் என்பது தெரிய வேண்டும். ஆத்ம தத்துவம் வரையும் படியேறியாகிவிட்டது, இனி வித்யா தத்துவம் வரையும் படியேற போகும். அதுக்கு மேலேயும் இருக்கிறது. வித்யா தத்துவ படிகள் கீழிருந்து ஒவ்வொன்றாக, புருடன் மாயை, புருடன் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்கின்ற இந்த ஐந்து ஏழும் பருகிற விஷயத்தை இப்பொழுது சொல்ல போகிறார். இதை மனதிலே வைத்துக் கொண்டு படித்தால் இனி லகுவாக விளங்கும். சொல்லுங்கள்.
1: பிரகிருதிக்கு மேலேயுள்ள அசுத்த மாயையிலிருந்து தோன்றுவனவாகும். அவை மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் என்பன. இவை அசுத்த மாயா தத்துவங்கள் எனப்படும். இவை ஒவ்வொன்றும்
0: பிரகிருதி மாயை, ஒரு நிமிஷம் குழப்பதற்கு நீங்கள், பிரகிருதி மாயை தத்துவமாக கொள்ளப்படுவதில்லை, அசுத்த மாயை தத்துவமாக கொள்ளப்படுகிறது. அது அதிலே வேற வேற நூல்களிலே சில மாற்றங்களும் இருக்கின்றன. ஆனால் நீங்கள் அடிப்படையிலே பிரகிருதி மாயை தத்துவம் இல்லை, நாங்கள் சித்தத்திலே அல்லது குண தத்துவத்திலே இருந்துதான் கீழே தத்துவம் தொடங்குகிறோம். பிரகிருதி மாதையை ஒரு தத்துவமாக எண்ணுவதில்லை. மேலே அசுத்தமாயையும் தத்துவமாக எண்ணினால்தான் ஏழு பெறும். மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன். அப்ப ஏழு வருகிறதானால் மாயையும் ஒரு தத்துவமாக உட்கொள்ளப்படுகிறது. இதற்கான என்ன விளக்கம், ஏன் இந்த மாயை தத்துவமா எடுக்கவில்லை, அதை ஏன் தத்துவமாக எடுத்தார்கள் என்பதால் மேல் நூல்கள் படிக்கிற பொழுது அதை விளக்கலாம். அதாவது எல்லாம் ஒரு இடத்திலே விளங்கி கொண்டு மேலே போக முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொண்டால் போதும். அதனாலே தான் வித்யா தத்துவத்திலே அவர் என்ன சொல்லுகிறார், மாயை சொல்லுங்கள்.
1: மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் என்பன. இவை அசுத்த மாயா தத்துவங்கள் எனப்படும். இவை ஒவ்வொன்று பற்றியும் இனி காண்போம். அடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்குள்ள போதும் ஐயா. மாயை அப்படின் போது மாயை
0: நாளைக்கு போவோம்.
1: நாளைக்கு அதுதான் உங்களுக்கு
0: ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயத்த உங்க புத்திகளை திணிச்சிருக்கிறேன். ஆனா உங்களுக்கு தெரிந்த விஷயம் என்றபடியால் அது அவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்காது. புதிதாக வந்தவர்களுக்கு இருக்கலாம். இப்ப நாங்கள் படிக்க போது திரும்பவும் இன்னொரு சுருக்கம், அதாவது சுருக்கத்தின் சுருக்கம் சொல்வதானால், மூன்று பகுதியாக தத்துவம் பிரிக்கப்படுகிறது. சிவதத்துவம், வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம். சிவதத்துவம் இறை செயல்பாடு பற்றி சொல்லுகிற தத்துவம், வித்யா தத்துவம் உயிர் செயல்பாடு பற்றி சொல்லுகிற தத்துவம், ஆன்ம தத்துவம் இவற்றுக்கு இந்த செயல்பாடுகளுக்கு இடம் கொடுக்கிற விஷயம் பற்றி சொல்வது. ஆன்ம தத்துவம் படித்து விட்டோம். இனி வித்யா தத்துவத்திலே உயிர் எப்படி இந்த வினைகளை அனுபவிக்க தயாராகிறது என்பதை ஏழு படிகளிலே படிக்கப் போவோம். அதை நாங்கள் அடுத்த நாளைய வகுப்பிலே படிப்போம்.
2: உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.
3: ஓம் நமசிவாய்.
4: யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org.
3: ஓம் நமசிவாய்.

0: திருச்சிற்றம்பலம். சைவம் டா டார்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு: சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: எந்த வழியில சென்றாலும் கடைசி என்ன வேணும்? ஞானம் என்பதின்றி வீடு வேறு கிடையாது, இல்லையா? அதனால இங்க ரெண்டு பேர் மறுத்தாங்க. ஒன்னு ஏதாவது இதை மாதிரி ஒருத்தன் சொன்னான், இன்னொருத்தன் வேள்வி செஞ்சு

0: போதாதா, கர்மகாண்டத்தை சொன்னா அதில் செஞ்சாதான் போகும் இல்லையா. கிரியை செய்யாதபடி நமக்கு என்ன கிடையாது, உய்தி கிடையாது, அழுக்கு போகாது என்றான் இல்லையா. சோப்பே போடாம அழுக்கு போனா போயிருமா அப்படிங்கான். ஏதாவது செஞ்சால் தானே போகும், விளங்குதா. ஆ, அப்போ அவங்க ரெண்டு பேரையும் மறுக்கிறார். இரண்டு வெண்பாக்களால் மறுத்தார். முதல் வெண்பாவில் என்ன சொன்னாரு, என்ன சொன்னாரு, இந்த தவம் செய்தார், பற்றுடன் தவம் செய்தாருங்கிறத வருவிச்சுக்கணும்னு சொன்னா இல்லையா. ஆ, பற்றுடன், அதெல்லாம் புஸ்தத்தில் எழுதியிருக்கீங்களா, புஸ்தத்திலே எழுதிடணும் பற்றுடன் அப்படின்னு அங்கே போட்டணும். பற்றுடன் தவம் செய்தார், பற்றுடன் தவம் செய்தார், அவர் பற்றுடன் செய்தாரே ஆயினும் அவங்களுக்கு என்ன கொடுப்பாரு, தவலோகத்தை கொடுத்து, தவலோக போகங்களை கொடுத்து. அந்த தவலோகம் என்பது பல்வேறு வகைப்பட வேறுபடுன்னு சொன்னா இல்லையா. அது வேற எங்கேயும் பார்க்க முடியாது, பாடியத்தில் மட்டும்தான் அதை சொல்லுவார். எல்லாத்திலையும் சாலோகம் சாருபம்னு தான் சொல்லுவாங்க. இது சாருபம்னா அங்கே நினைச்சிடக்கூடாது, விளங்குதா. இங்கே இது எவ்வளவோ கீழே கிடக்கு, அதுதான் கிடைக்கும், விளங்குதா. எனவே தவலோகம் சார்ந்து அங்கே தவ சார்ந்துன்னு என்ன, அந்தந்த லோகங்களில் பிறந்து அங்கே உள்ள இன்பங்களை அனுபவித்து என்பதெல்லாம் வருவிச்சுக்கணும். அதை அனுபவித்து முடிந்த பின்னாலே, அனுபவித்து முடிந்த பின்னாலே அவனுக்கு என்ன இருந்தது, பற்றோட செய்தாமல அந்த பற்று என்ற குற்றத்தை அறுத்தற் பொருட்டு, பற்று அறுப்பாராக, பற்று அறுப்பாராக பவம் செய்து. ஆக என்பது என்னதுன்னு சொன்ன, பொருட்டு. ஆக என்பது என்னது, பொருட்டு. அந்த பற்றை அறுத்தல் பொருட்டு பவம் செய்து. அந்த பற்று எப்படி அறும், எப்படி அறும், அதுக்கும் அதே தான், வேற ஒன்றும் ஆப்ஷன் கிடையாது. பற்று இல்லாமல் ஜபம் செய்யணும், விளங்குதா. எனவே இங்கே வந்து பழையபடி, இங்கே வந்து பழையபடி பிறந்து அங்கே பற்றோடு செஞ்சான் இல்லையா, அந்த குற்றம் நீக்கி ஜபம் செய்யவே இல்லையா, பற்றறுப்பாராக. அப்போ அப்படி செய்வதற்கு என்ன செய்கிறான் இவன் அப்படின்னா, அந்த பிறக்கிற சூழ்நிலையை மாற்றி பிறக்க வைக்கான். நல்லபடியாக செய்யக்கூடிய இந்த தவத்தை முற்றிக்கக்கூடிய துணை காரணங்களோடு கூட்டுதான். துணை காரணங்கள் யாரு, நம்ம பிறக்கிற சூழ்நிலை இல்லையா, இடம், தாய் தந்தையர், நண்பர்கள், சுற்றம், ஈன்றாளுமா எனக்கு எந்தையுமாங்கிறார் இல்லையா, எல்லாம் யாருங்கிறாரு, பெருமான், பெருமான் தான் இப்படி வந்தாருங்கிறார் இல்லையா. எனவே அதுபோல இந்த காரணங்களோடு கூட்டி இல்லையா, பற்றறுப்பாராக தவம் செய்ய நற்சார்பில் வந்து உதித்து என்ன செய்வாங்க, அந்த பற்றை நீக்கி ஞானத்தை நண்ணுதலை, ஞானத்தை நண்ணுதலை. இந்த ஞானம் என்பது என்ன, ஞான குருவை. இங்கே ஞானம் என்பது என்னன்னு சொன்னேன், நேரத்தை சொன்னேன், அதில் எழுதணும். நீங்கள் வேற நோட்டில் எழுதி வச்சா கூட நோட்டெல்லாம் எங்கே போகுமோ தெரியாது. இங்கே ஞானம் என்பது எதை குறிக்கிறது, ஞான குருவை ஞானம் என்றார், ஞானத்தை நண்ணுதலை. எனவே ஞான குருபை சேருவான், ஞான குருவை சேருவான். எனவே ஞானத்தை நண்ணுதலை கற்றார் சூழ் சொல்லுமாம் கண்டு என்று சொல்கிறார். எனவே இந்த இதில் நம்ம பற்றில்லாமல் செய்யணும், பற்றோடு செஞ்சால் அதுக்கு ஒரு பிறவியை கொடுத்துருவாரு. இது நமக்கு எத்தனையோ புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கா இல்லையா. நான் நேற்று கூட ஒன்று சொன்னேன், அந்த சிலந்தி, அது வெறுமனே பெருமானுக்கு அந்த அன்பு பெருமான் மீது எதுவும் விழக்கூடாதுன்னு அதோடு நிற்கணும். நாம் இந்த யானை வந்து உடைக்க முடியாமல் கட்டணுமே அப்படின்னு அந்த இதில் உள்ள குற்றம் என்னன்னு விளங்குதா உங்களுக்கு, என்ன விளங்குச்சு, இல்லை சார், பற்று இருக்கணும். இந்த பற்றில் இதை முக்கியமானது, இது நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த பற்று சிவன் மீது மட்டும்தான் இருக்கும், அதான் மற்று பற்றுன்னாரு. சிவன் மீது பற்று, சிவன் மீது விழலாமான்னு அதோடு நினைக்கணும். இதை உடைக்க முடியாமல் ஒன்னால் நம்மளால் கட்ட முடியலன்னு தன்னை நோக்கி வந்தால் குற்றம். இப்போ வந்த குற்றம் எது, நம்மாலன்னு நம்மால இதை உடைக்க முடியாத ஒன்ன கெட்ட முடியலையே அப்படின்னு சொல்லி அது யாரு எதை நோக்கி வந்தது? அந்த சூக்குமத்தை உணர்ந்துக்கணும். நீங்க விளங்குதா? உங்களுக்கு எல்லாம் வெளிச்சம் போட்ட அந்த சொல்ல வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கணும் அங்க என்ன குற்றம் அப்படின்னு. விளங்குதா? அது சிவத்தை நோக்கித்தான் இருக்கணுமே தவிர தன்னை நோக்கி வந்தாச்சுனாலே போச்சு, சோழி முடிஞ்சு போச்சு. விளங்குதா? அதுல ஒரு குடம் நிறைய பால் இருந்தாலும் ஒரு சொட்டு கல் விழுந்தாற் போல அனைத்தையும் கெடுக்கும். புரிஞ்சுதா? அதனால எனவே எந்த ஒரு இதுவும் தன்னை நோக்கி வரவே கூடாது. உலகை நோக்கியோ தன்னை நோக்கியோ அவனை நோக்கி மட்டும் இருந்தா அவன் வேக்காடு ஆயிட்டாம்னு அர்த்தம். விளங்குச்சா? இல்லைன்னா கொஞ்சம் வேக்காடு பத்தாது. ஏன்னா கண்ணிலேன் மற்றோர் களை கண்ணிலேன் என்றார் யாரு? எனவே மற்றதை பார்க்க கண்ணே இல்லை. கண் என்பது அறிவு, மற்ற சிந்திக்கிற அறிவெல்லாம் போயிடுது. என்ன பார்க்கிற அறிவோ உலக பார்க்கிற அறிவோ என்கிட்ட இல்லை ஜாமிங்கிறாரு. பிறகு எதுக்கு கொண்டாந்து இதெல்லாம் காட்டுதுங்கிறாரு. விளங்குதா? அது இருந்தாதான் முக்தி. விளங்குதா? அதனால இங்கே அந்த பற்று வைக்கக்கூடாதுங்கிறத முதல்ல சொன்னார். இரண்டாவது வெண்பாவில் என்ன சொல்றாரு? அதில் என்ன சொல்றாரு? பசித்து உண்டு மீண்டும் பசிப்பானை புசிப்பானை ஒக்கும். புசிப்பானைன்னு என்ன? புசிப்பானைங்கிறதுக்கு என்ன சொன்னா? பசித்து உண்டு பின்னும் பசிப்பானை. பசிப்பானைன்னா என்னது? அது என்ன பானை? பின்னும் பசிப்பானே. பசிப்பானேன்னு அது என்ன பானேன்னு கேட்டேன். அது பசின்னா என்னதுன்னு கேட்டால் அது சொல்லணும். நான் என்ன கேள்வி கேட்குறேன்னு அது உணர்ந்துக்கிடாமே பதில சொல்றீங்க. பசின்னா நான் எந்த கேட்டேன் இப்போ? பசிப்பானைன்னா என்னதுன்னு கேட்டேன். பசிப்பானை என்றதாவது பசி அதுக்கு அது பசிப்பானை என்ற சொல்லி எதை குறிக்கி? இங்கே அந்த பசிப்பானுக்கு உண்டான பயனை குறித்து நின்றது. பசிப்பானை என்பது எதை குறிக்கி? அந்த பசித்து நின்றவனை குறியாது, அவனுக்கு விளைந்த பயனை குறித்து நின்றது. பசிப்பானுக்கு வந்தது போல அந்த அனுபவம் போல என்று. விளங்குதா? எனவே அந்த பசிப்பானை அதை குறிக்கல. அது எதை குறிக்கிறது? அந்த உணவின் பயன், அவனுக்கு வந்த பயனை குறிக்கி. எதை குறிக்கி? அந்த சாப்பாட்டுனால அவனுக்கு விளைந்த பயனை குறிக்கிறது. அந்த பயன் என்ன? எப்படிப்பட்ட பயனே? அழிதன் மாலை அது. அது எப்படிப்பட்டது? அழிதன் மாலை அது, அழியும் தன்மை உடையது. விளங்குதா? அங்க சொல்றது அவனை சொல்லல. அந்த உண்டியே ஆல ஏற்பட்ட பயனை குறிக்கிறது. அதை தான் நோட் பண்ணிக்கணும். மற்றதெல்லாம் படிச்சாலே தெரியும். எங்க நமக்கு விளங்காதோ அதை மட்டும்தான் நீங்க கவனமா குறிக்கணும். எனவே அவனுக்கு அந்த பயனை ஒக்கும் இசைத்து வரும் இணையின் இன்பம். எனவே அந்த வேள்விகளோடு இசைத்து சேர்த்து இசைத்துனா சேர்த்து அந்த எதை சேர்த்து? அந்த வேள்விகளை சொல்கின்ற நூல்களிலே வேத முதலான நூல்களிலேயே இந்த வேள்வியை செஞ்சா என்ன பயன் என்று சேர்த்தே வரும் இல்லையா? புத்திர காமேஷ்டிகா யாகம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னது? புத்திர பேரை தரும்னு அதிலே சொல்லியிருக்காளே, அது மட்டும்தான் தரும், வீடு பேரை தராது. எனவே இங்க இப்போ ஆயுஷ் யோகம் அப்படிங்கும், அவனுக்கு என்ன தரும்? கூட கொஞ்ச நாள், கூட கொஞ்ச நாள் இருப்பான், அவ்வளோதான். விளங்குதா? இப்படி எல்லாமே உடற்பயனைத்தான் தரும். அதனால இங்கே அந்த இசைத்து வருகின்ற வினையின் இன்பம், அதோடு சொல்லக்கூடிய சேர்த்தே வரக்கூடிய அந்த இன்பத்தை தான் நமக்கு தரும். இசைத்த இருவினை ஒப்பில், இசைத்த இருவினை ஒப்பில் இறப்பில் தவத்தான். இறப்பில் தவத்தான் என்பதை முன்னால போட்டுக்கணும். இறப்பில் தவத்தான் இசைந்த இருவினை ஒப்பு. இருவினை ஒப்பு எப்படி வந்தது? இறப்பில் தவத்தான் இசைந்த இருவினை ஒப்பு. விளங்குதா? எனவே இந்த இறப்பில் தவத்த இந்த சிவபுண்ணியத்தை செய்ய செய்வையே நம்ம அறிவில் என்ன வந்தது, என்ன இசைந்தது? இருவினை ஒப்பு என்ற பக்குவம் நிகழ்ந்தது. சிவபுண்ணியத்தில் ஒப்பு வந்தால் இதெல்லாம் வந்துடும் சொன்னேன். ஆ, அது உங்களுக்கு அது விளங்குறது கஷ்டம்தான். ஒரு ஆள் தான் நீங்கள் கேட்டியோ, மற்றவங்களாம் அதாவது பிராரத்தத்தில் ஒப்பு வருதுன்னா இன்ப துன்பத்தை உணராமல் இருக்கிறது, ஆகாமியத்தில் ஒப்பு வருதுன்னா விருப்பு வெறுப்பு ஏற்படாமல் இருக்கிறதுங்கிறது தெளிவாக விளங்குது. சஞ்சீதத்தில் எப்படியா அப்படின்னு சந்தேகம் அதானையா? இப்போ நாம ஒரு வினையை செய்யும் பொழுது இது பாவமாயிருமா புண்ணியமாயிருவோமா நினைக்கிறோமா இல்லையா, அதுதான் சஞ்சீதத்தில் ஒப்பு. பாவ புண்ணியம்ங்கிறது நிலையெல்லாம் என்னது? சஞ்சீதம். விளங்குதா உங்களுக்கு? எனவே இதை செஞ்சா நம்ம பாவம் குறைஞ்சிருமா? ஏய், நாலு பேருக்கு சாப்பாடு போடு, நீ செஞ்ச பாவம்லாம் குறையும் சொல்றமா இல்லையா? அது என்னது? பாவம்லாம் எங்க இருக்கு? சஞ்சீதத்தில். அப்போ அதை நோக்கி தானே இதை செய்யறீங்க? விளங்குதா? விளங்கிட்டா அதுதான் கேட்டது ரொம்ப நல்லது. ஆகாது, அதான் செய்யக்கூடாதுங்க. அப்படிலாம் செய்யாதீங்கன்னு தான் சொல்றாரு. விளங்குதா? எனவே அந்த பாவ புண்ணியம் பாவத்தை இதனால் அந்த புண்ணியத்தால் நேர் செஞ்சிடலாம்னு நினச்சி செய்கிறது. அதெல்லாம் எதை நோக்கி செய்வது? சஞ்சீதத்தை நோக்கி செய்வது. இப்போ விரைய வட்டி வாங்குறாங்க, திருப்பதியில் கொண்டு உண்டியில் போடுதான், சரியா போச்சுங்க. ஏன்னா இவன் செஞ்சு முடிச்சா தான் எங்கே போயிருந்தது? சஞ்சீதத்துக்கு போயிருந்தா இல்லையா? செஞ்சு முடிச்சாச்சுன்னா அப்போ நாம் நிறைய பாவம் செஞ்சுட்டோம்னு அவனுக்கே தெரியுது. தெரியுதா இல்லையா? தெரியுது. அதை போக்குறதுக்காக என்ன செய்கிறான்? போடுதான். அது எதை நோக்கி செய்வது? சஞ்சீதத்தை நோக்கி செய்வது. விளங்குதா? தனித்தனியாக இருக்கும். அதுக்கு என்ன பார்க்கணும் முங்கிலோ? பாவம் தனியாக இருக்கும், புண்ணியம் தனியாக தான் இருக்கும். ஆகவே ஆகாது. அதுக்கு தனியாக அனுபவிக்கணும், இதுக்கு தனியாக அனுபவிக்கணும். என்னம்மா? கண்டிப்பா. அது ஜென்ரல் ரூல், அது பொது விதி, சிறப்பு விதி இருக்கு. அப்படி எல்லாம் அதில் சொன்ன மாதிரி மட்டும்தான் நடக்கும் அப்படின்னா நம்ம முயற்சியே தேவையில்லைன்னு ஆயிருமே இல்லையா? முதல்ல நமக்கு எதில் என்ன இருக்குன்னே தெரியாது, அதனால நம்ம முயன்று கொண்டே தான் இருக்கணும் இல்லையா? ஆனாலும் இப்போ ஒருவன் ஒரு கொலை செய்தால் இவனுக்கு ஆயுள் தண்டனை மரண தண்டனை வச்சுருக்காங்க. இப்போ ஆயுள் தண்டனைன்னு எவ்வளோ வச்சுருக்காங்க? இப்போ சொல்லிட்டாங்க, முன்னால் எப்படி வச்சுருந்தாங்க? வச்சுருந்தாங்களா இல்லையா? அவன் 14 வருஷங்கிறது வந்து ஜென்ரல் ரூலு. ஆனால் அதுக்கப்புறம் குறைக்கிறாங்களா இல்லையா? அது சிறப்பு விதி. விளங்குதா? அது மாதிரி தான். விளங்குதா? ஏன்னா இது நீங்கள் சேர்க்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரிலிமினரியாக இருக்குது. ஒருவர் இதை மாதிரி வெளிநாட்டில் நான் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு பெரிய சயின்டிஸ்ட் அவர் ஒரு கேள்வியை கேட்டார். ஐயா, நீங்கள் சொல்கிற தத்துவங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப பிரமிப்பாக இருக்கு, இந்த மாதிரிலாம் வேலை செய்யுதுன்னு சொல்கிறீங்க. இவ்வளவு நுட்பமான கருவிகளையெல்லாம் செய்து நமக்கு ஃபிட் பண்ணியிருக்கார் யார்? பெருமான். அவருக்கு இந்த வினையை செஞ்சவனுக்கு இந்த வினையை இப்படி தான் அனுபவிக்கணும்னு ஒரு சாஃப்ட்வேரை அங்கே வச்சுட்டா தானாக செஞ்சுட்டு போது இவர் எதுக்கு சங்கடப்படுதாருனார். ஒரு ப்ரோக்ராம்டு ஐசி இருக்கா இல்லையா, அதை ஃபிட் பண்ணிட்டா அது பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கவன் இவர் கிடந்து எந்த பாடுபடணும்? அவர் தான் செய்வாரே. அவர் நினைச்சா குவிச்சிருவார வண்டி வண்டியா? ஒருவர் வேணுமாவ? அவர் தான் செஞ்சு குவிச்சிருவார. அப்படி செஞ்சுட்டு இவர் செய்வனே உட்கார வண்டி தானே ஈச்சரில் சாஞ்சிக்கிட்டு. இவரை சொல்கிறாரு. நல்ல கேள்வி தானே, சிந்தனை நல்ல சிந்தனை தானே சார்? சிந்தனை நல்ல சிந்தனை தான். ஆனால் அப்படி செய்யக்கூடாது, செய்ய மாட்டார். ஏன் ஏன் செய்யலை அவரு? இவருக்கு தோன்றின யோசனை அவருக்கு தோன்றாதா? ஏன்னா அப்படி அல்ல. இப்போ அதான் நம்முடைய வினை கொள்கை ரொம்ப ரொம்ப நுட்பமானது. ஏன்னா இப்போ ஒருவர் வினை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த வினை செய்யும் போது அவனுடைய கருத்து என்ன கருதி செய்தான் என்பதை வச்சு தான் அந்த வினையினுடைய மென்மை வன்மை மென்மை நிர்ணயிக்கப்படுகிறது. அதுக்கு தந்தாப்புல அவர் எழுதிடுவார், எழுதும் கீழ்கணக்கு. கீழ்கணக்குன்னு என்னது? அதான் கணக்கு எழுதும் சொல்ல வேண்டியதானே, என்ன கீழ்கணக்கு? அதுதான்மா, அது கணக்குன்னு தான் சொல்லியாச்சே. கீழ்கணக்குன்னு ஏன் சொல்றாருன்னு கேக்கேன். ஓஹோ, பாவ கணக்கு புண்ணிய கணக்கா விட்டுருவாரா? அப்போ புண்ணிய கணக்க விட்டுருவாரா? அதாவது அதை வந்து என்ன செய்ய, ரவுண்ட் அப் பண்றது இல்லை, ரவுண்ட் அப் பண்றோமா இல்லையா, அப்படி செய்யறது இல்லை. அது எவ்வளவு செஞ்சானோ அவ்வளவு துல்லியமாக, நாட் நாட் ஒன்னு சொன்னாலும் அது மாதிரி கரெக்டா எழுதி வச்சு, கொஞ்சம் கூட கூட குறைதல் இல்லாம கரெக்டா கொடுப்ப, அதான் கீழ்கணக்கு இல்லையா. அப்படி வைக்கிறார் அவர், அவர் கணக்குல எழுதி வைக்கிறார். அப்படி எழுதி வைத்தாலும் அந்த அவர் செய்த அந்த வினைப்பயலனை அனுபவிக்கின்ற காலம் வருமா இல்லையா, வருமா வர, அந்த காலம் வரும் பொழுது அந்த இறைவன் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அப்போ அவர் என்ன எழுதி வச்சாரோ அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ண மாட்டார். இப்போ இவன் எப்படி இருக்கான், இப்போ இதை அனுபவிக்கிற சமயத்தில் இவனுடைய பக்குவம் என்ன, இவன் இப்போ பெரிய சிவ ஞானியா இருக்கான் வைங்க, அப்பவும் அந்த தண்டனையை கொடுத்து பிரயோஜனம் இல்லையே, மருந்தெல்லாம் எதுக்கு, நோய் நீக்கத்துக்கு, நோய் நீங்கினதுக்கு அப்பவே எழுதி வச்சுட்டவே நீ சாப்பிட்டு தான் தீரணும் அப்படின்னு சொல்ல முடியுமா, விளங்குதா? எனவே அப்போனா அப்போ சரி, மருந்து வேணா டானிக்குன்னு மாத்திருந்தாரா இல்லையா, மாத்திருந்தாரா இல்லையா. அதுபோல அந்த தீவினையே பரிசாகவும் வரும், விளங்குதா? இல்ல கொஞ்சம் இருக்காமனா நினைச்சுவார், மாத்தி கொஞ்சம் டோசேஜ குறைச்சிருவாரு. இப்போ ஒருத்தனுக்கு 1,00,000 ரூபா நஷ்டம் வரணும்னு இருந்தா நினைச்சுவாரு, இப்போ அவனுடைய பக்குவம் நோக்கி சரி 50,000 மாற்றுவாரு, விளங்குதா, 25,000 மாற்றுவாரு. எனவே அது மாற்றத்துக்குரியது. எனவே அவன் கூட இருந்து அப்போ என்ன தத்து என்ன மாதிரி பக்குவத்தில் இருக்கான்னு பார்த்து அதற்கு தகுந்தாற் போல பாவ புண்ணியங்களை அளந்து கொடுக்க வேண்டும். அதுக்கு எந்த சாஃப்ட்வேரும் அப்படி செய்யாது, இவர் ஒருவர் தான் செய்ய முடியும் என்பது பற்றி நம்ம சைவம் அப்படி சொல்லி இருக்கிறது, விளங்குதா? அதனால இங்கே இந்த இசைத்த இருவினை ஒப்பில், இருவினை ஒப்பு எப்படி வந்தது, இசைத்த எதோடு இசைந்த, இறப்பில் தவத்தான் இயைந்தன மாத்திக்கிடணும்னு சொன்னா, இறப்பில் தவத்தான் இயைந்த இருவினை ஒப்பு. அப்போ இருவினை ஒப்பு வருவதற்கு எது காரணம், இறப்பில் தவம், அதனால வந்த இருவினை ஒப்புனால என்ன வந்துச்சு. அப்ப இருவினை ஒப்பு என்று சொல்லவே அதனால் விளையக்கூடிய மற்ற வழியும் உடன் சேர்த்து கொள்ள வேண்டும். இறைவனை ஒப்பு வந்தா என்ன வரும் இல்லையா, இப்போ உங்களுக்கு 51வது பாட்டு என்னது திருவருப்பையில், நீடும் இருவினையும் நேராக நேராதல் கூடும் இறை சக்தி கொழல், அதானே, அதானே ஐயா. அப்படின்னா என்னது, என்னதுன்னா திருவருப்பையனு அப்படிங்களா, 51 நீடும் இருவினைன்னு என்ன, நீடும் இருவினை என்றதாவது காரணகாரிய தொடர்ச்சியாய் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்ற, விளங்குதா? எனவே இது ஒரு வினையை செய்கிறோம், அந்த வினைய அனுபவிக்கிறதுக்கு அனுபவிக்கும், அதை அனுபவிக்க எப்படி வருது, பிராரத்தமாக அனுபவத்துக்கு வருது, அது வரும்போதே ஏற்படுத்த கருத்துனால புது வினை வந்துடுது, இப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கா இல்லையா. அதனால அந்த வினை என்னதுக்கு வரமாட்டேக்கு, முடிவுக்கே வரமாட்டேக்கு. அதனால என்ன சொன்னாரு, நீடும் இருவினையும், இந்த ரெண்டு வினையுமே எப்படி இருக்கு, நல்வினை தீவினைகளெல்லாம் அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கான். அந்த இருவினையும் நேராக, நேராக என்னது, என்னம்மா இந்த திருவயில் பயனெல்லாம் படிச்சுட்டு தானே இங்கே வந்திருப்பீங்க, இங்கே நேராதல் என்பது ஒப்பு, அந்த இரு வினைகளிலும் ஒப்பு, இருவினை ஒப்பு, நேராக நேராதல் கூடும். அது என்னதுன்னா ரெண்டாவது உள்ள நேர் என்னது, முதல்ல ஒரு நேர், ரெண்டாவது ஒரு நேர் இருக்கு, அது என்னது, ரெண்டாவது உள்ள நேராவதல் என்பது திருவருள், அருள் நேராதல் கூடும், அருள் நேராதல் கூடும். அதுக்கப்புறம் நீடும் இறைவினையும் நேராக நேராதல் கூடும் இறை சக்தி கொழல், உணர்தா இல்லையா, அதுக்கு என்னது, நம்மை அந்த இறை சக்தி இதுவரைக்கும் உள்ளிருந்த சக்தி நேராதல் கூடும். நம் முன்னால குருவாய் எதிர்பட்டு வருதல் கூடும், கொளல் கூடும், நம்மை ஆட்கொள்ளல் கூடும். விளங்குதா? விளங்குதா? எனவே இது அந்த பாட்டு தானே இங்க வருது. நான் அதை சொல்ல போனா அதுவும் தெரியலை எங்கயோ, என்னடாது. சரி, ஏற்கனவே திருவூர் போய் நல்லா படிச்சிருப்பாங்களே, அதை சொன்னா இங்க லேசா புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு பார்த்தா. ஒருத்தன் காட்டு மாடை பார்த்தான். இது என்னதுண்ணா? இது காட்டு மாடுன்னா அது எப்படி இருக்கும்னா, நாட்டு மாடு, நாட்டு மாடுன்னா அப்படின்னா போ. அவனுக்கு பிறகு என்ன சொல்ல? விளங்குதா? அந்த மாதிரி இருக்கு. இதுதான் தெரிய கஷ்டப்படுதாங்க பாடியம்னு திருவருள் பையனில் சொல்லோம்னா அதுவும் அதே மாதிரி தான் சார். நாங்கள் எல்லாம் ஒரே மாதிரி. திருவருள் பையனு ஒரு எளிமையான குரல் வடிவில் சொல்லப்பட்ட நூல். கருத்து ஆழமாக இருந்தால் கூட அது மனதில் இருத்தி கொள்வதற்கு ஏதுவான ஒரு நூல். படிக்கணும். இதெல்லாம் மனசில் இருந்தாதான் நமக்கு பயன்படும். இதெல்லாம் உயிர்கல்வி. இதெல்லாம் உயிர்கல்வி. படித்து படித்து மறந்துட்டு போகிறதுக்கு இல்லை, எப்போதும் நம்ம அறிவில் நினைவில் இருக்க வேண்டியது. இருந்து இருந்து நாம் தப்பு செய்யும்போது உணர்த்தி உணர்த்தி திருத்துவதற்கு தானே படிச்சிருக்கோம் இல்லையா? எதுக்கு படிக்கணும்னு சொல்கிறாரு? நிற்க கற்க என்றார். நிற்க கற்க. அந்த குரலையே எப்படி அமைச்சிருக்காரு? இயல்பு வாக்கியத்தான் அமையாது. எப்படி ஆரம்பித்தாரு அந்த குரல்? எப்படி அமைஞ்சிருக்கு? கேள்வி பதில் தான். அந்த இதையே வந்து சாதாரண வாக்கியம் இருக்கா இல்லையா, இயல்பாக சொல்கிற வாக்கியம், அந்த வாக்கியத்தில் அமைக்கலை. ஆமாம், அதை கட்டளை வாக்கியமாக அமைக்கிறாரு. அது எப்படி அமைக்கிறாரு? கட்டளை வாக்கியமாக. எனவே அது எதுக்காக அமைச்சிருக்காருன்னா அதனுடைய முக்கியத்துவம் நோக்கி. அதனால் மற்றதை மாதிரி சொல்லலை, எல்லாம் வியங்கோள். கற்க நிற்கங்கிறதுலாம் என்னது? வியங்கோள். அதனால் அது நிற்கணும், கற்கணும், நிற்கணும். அது நிற்கணும்னா மனசில் நிற்கணுமே, அதுக்கப்புறம்னா நீங்கள் நிற்க. விளங்குதா? சரி, பார்ப்போம். இப்போ இந்த ரெண்டாவது பாட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இசைத்த இருவினை ஒப்பில். இருவினை ஒப்பு வருது எதனால்? புண்ணியம் செஞ்சதுனால, சிவ புண்ணியங்களால் இல்லையா? அப்போ அது வருதுன்னா என்னெல்லாம் வச்சுக்கணும்னு சொன்னோம்? இறைவனை ஒப்பு வந்தா மலபரிபாகம், சத்தி நிபாதம் இதெல்லாம் நிகழும் இல்லையா? அது நிகழ்ந்தா ஆமாம், அந்த அதனால ஞானத்தை மறுபுவனாம், ஞான குருவை மறுபுவனாம். ஆம் என்பது என்ன? மறுபுவனாம்னு என்ன? ஆம் என்பது அசைன்னு நேற்று சொன்னோம்ல, மறுபுவன். ஆம்னு சொன்னாலும் எப்படி படிக்கணும் நம்ம? ஞானத்தை மறுபவன், ஞான குருவோடு கூடுவான். விளங்குதா? அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? எனவே இப்போ இந்த இரண்டாவது பாட்டில் என்ன சொல்லியிருக்கிறாரு? இந்த வேள்விகளெல்லாம் அழிஞ்சக்கூடியதான், அதெல்லாம் நல்ல நிலைத்த பயனாகிய ஞானத்தை தராது இல்லையா? அதுபோல இறப்புடைய தபம், இறப்புடைய தபம். எனவே அதனால் நமக்கு இந்த பயனும் இல்லை அப்படி சொல்லிட்டு பழையபடி என்ன சொல்கிறாரு? மேலே முதல் நூற்பாவில் சொன்னமே அந்த தவம், மேலே முதல் நூற்பாவில் சொன்ன முடியா, முதல் உதாரணம் வெண்பால அந்த தவம், அந்த தவத்தை செஞ்சால் நமக்கு முதல்ல என்ன வருங்கிறாரு? இருவினை ஒப்பு வரும். இருவினை ஒப்பு வந்தால் மலபரிபாகம் வரும். மலபரிபாகம் வந்தால் சத்தினிபாதம் வரும் இல்லையா? அது வந்தால் குரு வருவார் என்று சொல்கிறார். விளங்குதா? அப்போது இந்த வேள்வியினால் நமக்கு ஞானம் கிடைக்கும் என்று சொல்பவர்கள் மறுக்கப்படுகிறார்கள். ஏதாவது ஒன்று ஒன்று செஞ்சால் கிடைக்கும்னு சொல்கிறவரும் மறுக்கப்படுகிறார்கள். இந்த தீக்கை அது இதுன்னு சொல்கிற எல்லாமே என்னது? ஞானத்துக்கு வழி. ஞானம் ஒன்றே வீட்டுக்கு வழி. இதெல்லாம் எழுதி வைக்கணும். நீங்கள் இங்கே சொல்லும்போது எல்லாம் புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும், நல்லா விளங்கிடுது அப்படிம்பீங்க. பிறகு வெளியில் போய் கேட்டால் வந்த மாதிரியே போயிடுது சார். இப்போது இவ்வாறு சொல்லவே அதுக்கு நேற்று நாம் இது நேற்று சொன்னதை திரும்ப சொல்லும்போதே புதுசாக இருக்குது உங்களுக்கு. என்ன செய்கிறது? நேற்று இந்த பித்து பிடித்தவனுக்கு உபதேசம் செய்து பயனில்லை அப்படின்னு பார்த்தோம். நாளை புது மனமாம் நாளரும்பு அப்படின்னு ஒரு இது. இதெல்லாம் எதுல இருந்து பார்த்தோம்? பண்டார சாத்திரங்களிலிருந்து. விளங்குதா? பார்த்தேன் ஞாபகம் இருக்கா? அதனால அந்த பக்குவம் வந்தாதான் அவன் உணர்த்துனா உபதேசம் செய்தா நமக்கு அது பயன்படும். பக்குவம் இல்லாதபடி உபதேசம் செய்தாலும் பயன்படாது என்பதற்கு தான் இவ்வளவும் சொல்லியிருக்காரு இல்லையா. அதனால இந்த தவத்தினில் என்பது அதனால அதை வலியுறுத்தினார். தவத்தினில் உணர்த்த என்பதை வலியுறுத்தினார். ஏன்னா பூவாதே காய்க்கும் மரமும் விழ, பூவாதே காய்க்கும் மரமும் விழ, அதுபோல மக்கள் உள்ளும் ஏவாதே நின்றுணர்வார் தாமுளரே இல்லையா. தூவா விரைத்தாலும் நன்றாக வித்தனவே பேதைக்கு உரைத்தாலும் தோன்றாது உணர்வு. பேதைக்கு உரைத்தாலும் என்ன தோன்றாது? மெய் உணர்வு தோன்றாது. இது நாலடியார். எனவே பேதைக்கு உரைத்தாலும் உணர்வு தோன்றாது. பூவாதே காய்க்கும் மரமும் உள்ள, அதுக்கு விளக்கம் நிறைய இருக்கு. அது அந்த விளக்கம் சொல்றதுக்கு நம்ம வரல இல்லையா. இவ்வளவு சத்தியநிபாதம் இது எல்லாம் நிகழ்ந்தாலும் இந்த சகல வகை ஆன்மாவுக்கு இறைவன் முன்னால நின்று உணர்த்தினாதான் அவன் நம்ம போல வந்தாதான் பார்வையன மாக்களை பற்றி பிடித்தற்காம் போர்வையினார்களா. ஏன்னா ஒருவனை பார்த்த உடனே, இப்போ பரமேஸ்வரன் ஐயா தெரியுமா இல்லையா? தெரியாது. பரமேஸ்வரனே தெரிய மாட்டுக்கு. ஐயா உங்களை காமிச்சிருங்க. நம்ம மாணவர் தான், உங்கள் சக மாணவர்கள் தான். இந்த பரமேஸ்வரன் ஐயா இங்கே இருந்து டெல்லிக்கு போகிறாங்க. டெல்லிக்கு ட்ரெயினில் போகிறாங்க. ட்ரெயினில் ரிசர்வ் பண்ணி உட்காந்துருக்காங்க. அவங்க பக்கத்தில் ஒரு யூரோப்பியன், ஒரு யூரோப்பியன், அவன் வந்து வெள்ள விளையர்னு ஆஜானு பாகுவா, அவன் அந்த மேல்நாட்டு பாணியோடு வந்து உங்கள்கிட்ட பக்கத்தில் உட்கார்ந்தா என்ன செய்றீங்க? கொஞ்சம் தள்ளி உட்காருதி. அவன் மனுஷன்தான், நம்மளே ஆள்தான். நீங்கள் என்ன செய்றீங்க? தள்ளி உட்காருதிங்க. இல்லை ஒரு நரிக்குடம் வந்து உட்காந்துட்டானோ எங்கள் பக்கத்தில், அப்பவும் என்ன செய்றீங்க? ஏன் அந்த தோற்றமே உங்களை அவனிடத்திலிருந்து வேறுபடுத்த விலகி நிற்க செய்கிறது. ஏன்னா இது ஆன்மாவின் சைக்காலஜி, இது ஆன்மாவினுடைய சைக்காலஜி. அதனால ஒரு உபதேசத்தை கேட்கணும்னா அவனுக்கு இவன் மேல இச்சை இருந்தால் வண்டி அவன் சொல்ற உபதேசத்தை உமா பார்த்தாலே எரிச்சலா இருக்கியா அடிமா புள்ளி அப்படித்தானே சொல்லுது. நீர் வந்து அதுக்கப்புறம் அதை செய் இதை செய்யின்னு அட்வைஸ் வேற பண்ணி தருங்க சொல்லதானா இல்லையா? விளங்குதா? நம்ம மேல பிரியத்தோட குழந்தைகள் வரும்போது சொன்னா கேட்பான், இப்படி செய்யக்கூடாதுப்பா அப்படின்னா சொன்னான், உன்மை பார்த்தாலே எரிச்சலா இருக்குன்னு அதுக்கப்புறம் அவன்கிட்ட என்னது சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா நீங்க சொன்னாலும் எடுபடாது. அந்த மென்டாலிட்டி அவன்கிட்ட இல்லை. விளங்குதா? அதனால இறைவன் நம்முடைய சைக்காலஜி இருந்தாப்புல செய்யறாரு. விளங்குதா? எனவே எந்த மாதிரி வந்தா இவன் நம்ம கூட நெருங்கி இருப்பான், எது அவனை நம்ம இருந்து விளக்கை செய்யும் என்று தெரிந்து அதை தவிர்த்து இப்படி வருகிறார். அப்படி வந்தாலும் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க, அவன் இதோட பக்குவம் கூண்டவன். இப்போ ஆசிட்டிஸ் நம்மளுடைய இது என்னன்னா இதுதான், உலகத்தில் அப்படித்தானே இருக்கும். அதனால இறைவன் அப்படி வராரு. அது மட்டுமல்ல, இப்ப அவங்களுக்கெல்லாம் ஒரு டோஸ் மருந்து. என்ன மருந்து? ஒரு டோஸ் மருந்து. விளங்குதா? நமக்கு அப்படி இல்லை, டோசேஜை மாத்தி மாத்தி கொடுக்கணும். விளங்குதா? அப்ப மாத்தி மாத்தி கொடுக்கணும்னா கூட தானே இருக்கணும். ஏன்னா நமக்கு அப்பவே பசுஞானம் வந்துருது, நானே பிரம்மம் நினைச்சிருந்தோம், அப்பமெல்லாம் கூட இருந்து திருத்தி திருத்தி கொண்டு போகணுமா இல்லையா? அப்போ நம்ம மாதிரி இருந்தால் தான் அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் வந்து டக்கார்னு மறைஞ்சிடுவார். விளங்குதா? அதனால் அப்படி இருந்தால் பயன் இல்லை. அது பற்றி அவர் நம்போல் வருகிறார். அதனால் இந்த தவம் தான் நமக்கு தகுதியை தருகிறது என்பதை முதல் பகுதியில் சொல்கிறார்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Sivaya Namah. Shaivam.org in Anbanda Neergale. Neengal ketka virpadu Saiva Siddhantam Surpadivu. Siva Prakasam, ஓர் அறிமுக உரை. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அப்புறம் சங்கற்ப நிராகரணம், இந்த நூலை கற்றால்தான் சித்தாந்தத்திலே நுண்ணறிவு பெற முடியும் என்று பெரும் பேராசிரியர்கள் எல்லாம் எடுத்துச் சொல்கின்றார்கள். ஆக சங்கல்பம் என்பது அது பிற சமயங்களின் கருத்துக்கள், நிராகரணம் என்பது அவற்றின் மறுப்புகள். யாருக்குடைய ஒரு மோதல் போக்கை கடைபிடிப்பதற்காக இதையெல்லாம் ஆச்சாரிய பெருமக்கள் அருள் செய்யவில்லை. இதுவாகட்டும் சித்தியார் பரபக்கமாகட்டும் இல்ல நாம தெளிவு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் செய்துள்ளார்கள். ஆக இந்த சங்கற்ப நிராகரணத்திலே ஏகாண்மவாதம், ஐக்கியவாத சைவம் உட்பட பிற அகச்சமயங்களாகிய சைவ சமயங்கள், அகச்சமயங்கள் பற்றி நாம தெரிந்து கொள்ளணும்னா இந்த ஒரு நூல் தான் நமக்கு துணை செய்கின்றது. அவ்வளவு விரிவாக உள்ளது. மாவாடியத்திலையும் அவை அடக்கத்துல எல்லா சமயங்களை பற்றியும் சுருக்கமாக குறிப்புகள் தந்துள்ளார்கள். ஆக பாடனவாத சைவம் முதல் சிவாத்வீத சைவம், சுத்த சைவம், அதாவது சைவவாதின்னு வரும் அதுல அந்த நூல்ல வர எல்லாருடைய கருத்துகளும் அவற்றினுடைய பொருந்தாமைகளும் சொல்லப்பட்டுள்ளன. அந்த சங்கற்பனாகத்தின் ஒரு தொடர்ச்சியாக அந்த சங்கற்பனாக நம்மளை அப்படியே திரு சிவபிரகாசத்துல கொண்டு வந்து விடுற மாதிரி அது முடிகின்றது. அது ஒரு சிறப்பு. என்னன்னா தில்லையில சிதம்பரத்துல ஆணி மாதத்து திருவிழாவில் ஆறாம் திருவிழா நாளிலே அங்கே சமய சான்றோர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கின்றார்கள். ஒருபுறம் ஏகாண்மவாதத்திலே சிறந்த ஞானம் உள்ள ஒருவர் இருக்கின்றார், அப்புறம் பல சமயவாதிகள், இறுதியாக சித்தாந்த சைவ சமயத்தை சார்ந்த சமய சந்தான முதற்புலவராகிய ஸ்ரீ மைகண்ட தேசிகருடைய பூரண அருளை பெற்ற ஒரு சிவனையைச் செல்வர் அமர்ந்திருக்கின்றார். அங்கே ஒரு பக்குவமான ஒருவர் வந்து அவருக்கு பிறவியிலிருந்து உய்ய வேண்டும் என்ற வேட்கை இருக்கின்றது, ஆனால் எது உய்யும் நெறி என்பது குறித்து அவருக்கு தெளிவில்லை. ஆகவே அங்கு வந்து கேட்கின்றார், வஞ்ச பிறவிக்கு அஞ்சு வந்து ஒருவன் ஏது இறை அருள் என, இறை அருளின் இயல்பு எப்படிப்பட்டதுன்னு கேட்கிறார். அப்பந்தான் ஏகாண்மவாதி வந்து இப்படிப்பட்டதுன்னு தன்னுடைய மதக்கருத்தை எடுத்து சொல்கின்றார். அதை அடுத்தவர் மறுத்து அவர் தம்முடைய மதக்கருத்தை சொல்கின்றார், அதை அடுத்தவர் மறுக்கின்றார். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் அழகாக அமைத்திருக்கின்றார். முடிவிலே அந்த சைவவாதி சொல்கின்ற கருத்தை மெய்கண்ட தேசிகருடைய அருள் பெற்ற அந்த பெருமகனார் மறுத்து, அப்போ உண்மையிலேயே திருவருளை பற்றிய தெளிவு வேண்டுமென்றால் எந்த நூலை பார்க்க வேண்டும் என்று சொல்கின்றார். வெண்ணயம் பதிதிகள் மெய்கண்டவன் அருள் உள்நிலை உடையவன் ஒருவன் உரைத்த தவப்பிரகாச தன்மையில் விரித்த சிவப்பிரகாச செழுந்தமிழ் உண்மையை அருளுடன் ஆய்ந்து கொள்ள திருவருள் வினவல் திருந்திடுமன்றே. திருவருள் குறித்து நீ வினாவினாயே, அந்த வினவல் உனக்கு தெளிவாகும். திருவருள் வினவல் திருந்திடும் அன்றே என்று அருமையாக உரைத்தருள்வார். ஆக அந்த சங்கற்பநாகரணத்தின் முடிவிலே சிவபிரகாசத்தை கற்க வேண்டும் என்று நமக்கு உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் வழிகாட்டுகின்றார்கள். நாம் அந்த சிவபிரகாச நூலினை முதலிலே சிந்திக்கக்கூடிய ஒரு நிலையிலே வந்திருக்கின்றோம். ஆகவே வள்ளுவப்பிரந்தவி சொல்லுவார், எய்தற்கரிய எய்ந்த கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் என்று சொல்வார். அதாவது எய்தற்கரிய கிடைத்தற்கரிய ஒன்று கிடைத்திருக்கும் போது அதை நல்ல முறையில் பயன்படுத்தி செயற்கரிய செயலை செய்துவிட வேண்டும் என்று சொல்லுவார். ஆக வள்ளுவ பிறந்தகை இப்படி ரெண்டு அடிகளிலே சுருக்கமாக சொல்லும் பொழுது உரையாசிரியர் பரிமேலழகர் அவர்கள் அதிலே பொதிந்து கிடக்கின்ற அருமையான கருத்து வளங்களை எல்லாம் தம்முடைய விசேட உரையிலே வெளிக்கொணர்வார்கள். ஏன் எய்தற்கரியதுனார், எதை சொன்னார், அதிகாரம் காலம் அறிதல். ஆகவே காலத்தை சொன்னார், காலம் வந்து கிடைத்தற்கரியது. ஏன்னா நம்முடைய ஆற்றலாலே நாம் காலத்தை உருவாக்கிக் கொள்ள முடியாது, அந்த ஆற்றல் நம்ம யாருக்கும் கிடையாது. ஆற்றல் முதலியவற்றால் வரைந்து கொள்ளப்படாமையின் எய்தற்கு அரியது என்றும், அது தானாக வந்தாதான் உண்டு, காலம் தானாக வந்து கைகூடினாதான் உண்டு இல்லைங்களா. தானாக வருவது ரொம்ப அரிது, அது தானாக வந்து எய்தல் அரிதாகலின் இயைந்த கால் என்றும், இயையும் போது காலம் கைகூடும் போதுன்னு ஏன் அவ்வளவு தூரம் சொல்றாரு, ஏன்னா அது தானாக வந்து கைகூடுவதும் அரிது. நாம அந்த காலத்தை ஆக்கிக் கொள்ளவும் முடியாது, அது தானாக கைகூடலாம், ஆனா அவ்வளவு லேசில கைகூடாது, கைகூடுவதும் அரிதுன்னார். அதான் இயைந்த கால் என்றார். இயைந்த வழி பின் இல்லாத ஓடுதலின், அப்படி கிடைத்திருக்கிற காலம் கிடைக்கும் போது நம்ம கொஞ்சம் கண்ணை சந்திட்டோம்னா அந்த காலம் ஓடிக்கிட்டே இருக்கும், நிக்காது. அதனால அந்நிலையே அந்த காலம் கிடைச்ச அந்த சந்தர்ப்பத்திலேயே செய்தற்கரிய செயல், செய்தற்கு அறியவற்றை செய்யணும். ஏன்னா அந்த காலம் கிடைக்காத போது நாம் இந்த மாதிரி செயல்களை எல்லாம் செய்ய முடியாது. அந்த காலத்துல மட்டும்தான் இந்த செயல்களை செய்ய முடியும். அதனால அந்த செயலை செய்தற்கரிய செயல் நேரம் இல்லைங்களா. அது இல்லாத வழி செய்யப்படாமையின் செய்தற்கு அறிய என்றும் கூறினார் என்று சொல்லி அருமையாக விசேட உரையிலே விளக்கம் தருவார் ஆசிரியர் பரிமேலழகர். ஆக அப்படிப்பட்ட ஒரு எய்தற்கரிய ஒரு காலத்தை நமக்கு திருவருளும் குருவருளும் வழங்கியுள்ளன. இந்த காலத்தை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்தி நம்முடைய உமாவதி சிவம் அவர்கள் அருள் செய்த இந்த சிவபிரகாசத்தை நாம் நன்முறையிலே சிந்திக்க வேண்டும். அவர்கள் வழக்கம் போல தில்லை பூசையினை முடித்து சிவிகையிலே வரும்பொழுது உரிய அந்த மரியாதைகள் எல்லாம் புடை சூழ்ந்து வர அவர்கள் வரும்பொழுது அங்கே வீற்றிருந்த ஸ்ரீ மறைஞான சம்பந்த பெருமான் பட்டகட்டையில் பகற்குருடு போகுது பாரீர் என்று ஒரு வசனம் அருளினார்கள். அது தமக்கு அருளப்பட்ட உபதேச வசனம் என்பது அவர்களுக்கு புரிந்தது. எல்லாருக்கும் அது புரியாது. பார்வையென மாக்களை முன் பற்றி பிடித்தற்காம், போர்வையென காணா புவியினர், புவியோடு அதை காண மாட்டார்கள். மானுட சட்டை தாங்கி சிவபெருமான் தான் அங்கே மறைஞான சம்பந்த சிவமாக வீற்றிருக்கின்றார் என்பதை எல்லாரும் காண மாட்டார்கள். ஆனால் அந்த உபதேச வாக்கின் மூலமாக தாம் சிவம் என்பதை அங்கே மறைஞான சம்பந்த பெருமான் உமாவதி சிவத்துக்கு உணர்த்தி அருளினார். உடனே அவர்கள் சிவகையிலிருந்து இறங்கி ஓடோடி சென்று அவர்கள் திருவடியிலே வீழ்ந்து அவருக்கு சீடராக உடல் பொருள் ஆவியெல்லாம் அவர்கள் பால் ஒப்படைத்து விட்டார்கள். திருவருட்சக்தியினாலே ஞானப்பால் உண்டு திருமுறைகளை தந்தார்கள் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான். அதுபோல குருவருட்சக்தி வடிவமாக இருந்த அந்த திருவருள் தான் குருவருள். அந்த குருவருட்சக்தி வடிவமாக இருந்த மறைஞான சம்பந்த ஆச்சாரியர் அருந்திய கூழினுடைய அந்த சேடத்தை தாம் அருந்தி அந்த கூழின் மூலமாக குருவருள் பெற்று ஞான சாக்கரங்களை எல்லாம் நமக்கு தந்திருக்கின்றார்கள் நம்முடைய மகாசிவாச்சாரிய பெருந்தகை. ஆகவே அப்படி ஒரு தொடர்பு அங்க பாலின் மூலமாக நமக்கு திருமுறை கிடைத்தது, இங்க கூழின் மூலமாக சித்தாந்த அட்டகம் என்று நமக்கு எட்டு ஞான சாத்திரங்கள் கிடைத்துள்ளன என்பதையெல்லாம் நாம் எண்ணி எண்ணி மகிழ வேண்டியுள்ளது. ஆக இந்த சிவபிரகாசம் என்பது இது சித்தாந்த அட்டகத்துள் ஒன்றாக இருப்பினும் இதற்கு மேலும் ஒரு தனிச்சிறப்பு உள்ளது. என்னவென்றால் முதல் நூல் என்று போற்றப்படுவது சிவஞான போதம், வழி நூல் என்று போற்றப்படுவது சிவஞான சித்தியார். அது பரபக்கம் சுபக்கம் என்று இரண்டு பகுதிகளாக உள்ளது. முதல் நூல் வழி நூல், அப்புறம் சார்பு நூல். இன்னொரு பேரு சார்பு நூலுக்கு இன்னொரு பேரு புடை நூல் எப்படினாலும் சொல்லலாம். சார்பு நூல்னு சொல்லலாம், புடை நூல்னு சொல்லலாம். சார்பு நூல் அல்லது புடை நூல் என்று போற்றப்படுவது சிவபிரகாசம். அந்த ஒரு சிறப்பும் இதற்கு உள்ளது. ஆக முதல் நூல் வழி நூல் சார்பு நூல். ஆக முதல் நூல் சொன்ன கருத்தை அதுல சுருக்கமா சொல்லியிருந்தா அதை விரிவாக சொல்லும் வழி நூல், அல்லது முதல் நூல்ல ரொம்ப விரிவா இருந்தா வழி நூல் அதை சுருக்கமா சொல்லும். இலக்கணத்தை எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் இலக்கணத்துல அகத்தியம் முதல் நூல், அது ரொம்ப விரிவானது. தொல்காப்பியம் அதுக்கு வழி நூல், அது அகத்தியத்தை விட சுருக்கமானதுதான். நமக்கு தொல்காப்பியத்தை பார்த்தாலே ஏ அப்பா எவ்வளவு பெருசா இருக்குன்னு நமக்கு தோணுது. ஆனா அகத்தியத்தை நோக்க அது சுருக்கமானதுதான் என்று சொல்கின்றார்கள். நமக்கு சிவஞான போதம் தெரியும் சரிங்களா, அது அளவில் சிறியது ஆனால் பொருள் வளத்தில் கடலிலும் பெரியது. அப்படி தொகுத்து அடக்கி கூறியுள்ளார்கள் நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார். அந்த முதன் நூலாகிய சிவஞான போதத்தை விரித்தல் யாப்பின் மூலமாக, விரித்தல் யாப்பின் மூலமாக, யாப்புங்கிறது அந்த செய்யுள் இலக்கணம் என்போ ஆசிரியப்போ அதை யாப்புன்னு சொல்லுவதுதான் ஒரு வழக்கு சரிங்களா. ஏன் யாப்புங்கிறதுக்கு இன்னொரு பொருள் இருக்கு, என்னன்னா இந்த வழிநூல் செய்யும் போது யாப்புன்னு ஒன்று சொல்கின்றார்கள். என்னவென்றால் வழிநூல் முதல் நூலை வந்து அங்க விரிவா இருந்தா இங்க தொகுத்து சொல்லுவாங்க இல்லைங்களா, தொகுத்து சுருக்கமா சொல்லுவாங்க, அந்த தொகுத்தல் அது ஒரு யாப்பு. முதல் நூல் சுருக்கமா இருந்தா வழி நூல் ஆசிரியர் அதை விரித்து சொல்லுவாங்க, அது விரித்தல் யாப்பு. ரெண்டும் சேர்ந்தும் இருக்கும். அங்க சுருக்கமா சொன்ன செய்திகளை விரித்தும், விரித்து சொன்ன செய்திகளை சுருக்கியும், தொகுத்தல் விரித்தல் ரெண்டும் சேர்ந்த யாப்பு. இன்னொன்னு மொழிபெயர்ப்பு, அது இன்னொரு யாப்பு. இது வந்து வழிநூல் செய்யக்கூடியவர்கள் பின்பற்றக்கூடிய யாப்பு. வெண்பு ஆசிரியப்பா அந்த யாப்பு அது வேற, அது செய்யுள் இலக்கணத்தை யாப்பு. இது வழிநூல் ஆசிரியர் மேற்கொள்கின்ற யாப்பு. ஆக அந்த சிவஞான போதத்தை விரித்தல் யாப்பினாலே 600க்கும் மேற்பட்ட செய்யுள்களிலே விரித்து அருளினார்கள் நம்முடைய அரவிந்த் சிவாச்சாரிய சுவாமிகள். அது வழிநூல். சார்பு நூல் என்று உமா சிவாச்சாரிய செய்தது அந்த சிவஞான போதம் அளவுக்கு மிகவும் சுருக்கமாக இல்லாமல், சிவஞான சித்தியார் அளவுக்கு மிகவும் விரிவாக இல்லாமல், ஒரு நடுத்தரமாக 100 பாடல்கள் நூறு திருவிருத்தங்கள் அருளி அப்படி செய்தார்கள். அது மட்டுமல்ல, சிவஞான போதம் அந்த சித்தாந்தத்தை எப்படி வழங்கி உள்ளதோ அந்த வழங்கும் முறையை அப்படியே பின்பற்றி செய்யப்பட்டது சிவஞான சித்தியார். வழிநூல் செய்தவர்கள் அப்படித்தான் செய்வார்கள். நூல் அமைப்புலாம் ஒன்று போல இருக்கும், பொது அதிகாரம், உண்மை அதிகாரம், அது இதுல பிரமாணியல், இலக்கணியல், அந்த அதிகாரத்துல சாதனையல், பயனியல், இயல்தோறும் மூன்று சூத்திரங்கள், சூத்திரந்தோறும் அதிகரணங்கள் என்ற அவர் அமைப்பு. இந்த அமைப்பு சிவஞான போதத்திலையும் சித்தியாரிலையும் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா வழிநூல் வந்து அப்படித்தான் செய்யணும். ஆனா சிவபிரகாசத்துல அப்படி இல்லாமல் பொது அதிகாரம், உண்மை அதிகாரம் என்ற அதிகார பகுப்பை மட்டுமே காட்டி, பொது அதிகாரத்தில் 50 செயல்களும், உண்மை அதிகாரத்தில் 50 செயல்களும், மற்றபடி சூத்திர பாகுபாடு எதுவும் ஆசிரியர் குறித்து காட்டவில்லை. இதுதான் சார்பு நூலுங்கும் போது இதுதான் என்ன அப்படின்னா, அந்த வழங்கும் முறையிலே வித்தியாசப்பட்டு விளங்கும். முதல் நூல் வழங்கிய அதே முறையில், ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது அதை பிரசன்டேஷன் என்று சொல்கின்றார்கள். அந்த பிரசன்டேஷன் வந்து அப்படியே இருக்கும் வழிநூல்ல, ஆனா சார்பு நூல்ல அந்த பிரசன்டேஷன் மாறும். இன்னும் வேறு வேறு துறைகளிலே சார்பு நூல் ஆசிரியர், முதல் நூல் ஆசிரியர், வழிநூல் ஆசிரியரை சிறு சில இடங்களிலே மறுத்த கூட நூல் செய்வார்கள். ஆனால் நம்முடைய சார்பு நூலாக சிவபிரகாசத்திலே அதை பார்க்க முடியாது. ஏனென்றால் இது ஞான பரம்பரை, ஒவ்வொருவரும் சிவமாகவே விளங்கி நூல் செய்திருக்கின்றார்கள். ஆகவே இங்க கருத்து வேறுபாடு என்ற பேச்சுக்கே இடமில்லை, வழங்கும் முறையிலே அது வேறுபட்டு இருக்கின்றது. ஆக இந்த சார்பு நூலை புடைநூல் என்று குறிப்பிட்டு நல்லூலிலே ஒரு நூற்பா சொல்லப்பட்டுள்ளது. இருவர் நூற்கும் ஒரு சிறை தொடங்கி திரிபு வேறுடையது புடைநூல் ஆகும் என்று நன்னூல் புடைநூலாகிய சார்பு நூல் பத்தி சொன்னது. இருவர் நூல் என்று சொல்லும்பொழுது முதல் நூல், வழிநூல், அந்த ரெண்டு நூல்கள், இந்த ரெண்டு ஆசிரியர்களும் செய்த, ஒரு ஆசிரியர் முதல் நூல் செய்கின்றார், இன்னொரு ஆசிரியர் வழிநூல் செய்கின்றார். அந்த ரெண்டு நூல்களை தான் இருவர் நூல் என்று குறிப்பிடுகின்றார். அந்த நூல்களோடு ஒரு உடை ஒத்து சிறிது வேறுபாடுகளையும் கொண்டிருப்பது சார்பு நூல் என்பது கருத்து. பழைய இலக்கண உரையாசிரியர்கள், தொல்காப்பிய உரையாசிரியர்களே ஒரு சாரார் சார்பு நூல் என்ற அந்த கருத்தை உடன்பட மாட்டார்கள். நூல்னா அது முதல் நூல், வழிநூல், அவ்வளவுதான் என்ற கோட்பாடு உடையவர்களாக சில உரையாசிரியர்கள் இருக்கின்றார்கள் என்பதும் நாம் இங்கே கொள்ள வேண்டும். ஏன்னா தொல்காப்பியத்துல முதல் நூல், வழிநூலுக்கு தான் நூற்பாக்கள் உள்ளன. ஆனா பிற்காலத்துல நன்னூல்ல சார்பு நூலுக்கும் உள்ளது. ஆனால் இதை நாம எதை ஏற்பது என்று சொல்லும் பொழுது, நமக்கு பிரமாணம் நம்முடைய திராவிட மாபாடியம். மாபாடியத்தில் நம்ம சுவாமிகள், நம்முடைய உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளை புடைநூல் ஆசிரியர் என்று அடிக்கடி குறிப்பிடுவார். ஆகவே சார்பு நூல் என்ற கோட்பாடு நமக்கு உடன்பாடானதுதான். ஏன்னா அந்த காலப்போக்கில் சில கருத்துக்கள் உருவாகும். ஆகவே அவை பழமையில் இல்லை என்பது பற்றி மட்டுமே அவற்றை தள்ளிவிடக்கூடாது. காலத்தின் தேவைக்கேற்ப சில கோட்பாடுகளை நம்முடைய முன்னோர்கள் ஆதரித்திருக்கவும் செய்கின்றார்கள். ஆகவே அது தொல்காப்பியத்தோடு முரண்பட்ட கருத்து அல்ல. சார்பு நூல் என்ற கோட்பாடை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் நமக்கு சிவஞான சுவாமிகள் வழிகாட்டி இருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு, இந்த சிவபிரகாச சாஸ்திரத்தை பற்றி இன்னொரு முக்கியமான செய்தி, முதல் நூல், வழிநூல், சார்பு நூல் என்று குறிப்பிட்டேன். இதிலே முதல் நூலாகிய சிவஞான போதத்திற்கும் வழிநூலாகிய சிவஞான சித்தியாருக்கும் நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகளுடைய சிறந்த உரைகள் உள்ளன. அதுவும் சிவஞான போதத்துக்கு பாடியம், சிற்றுரை, ஒரு உரைக்கு ரெண்டு உரைகள் உள்ளன. சிற்றுரைனா பாடியத்தை நோக்கதான் அது சிற்றுரையே ஒழிய, அதை மட்டும் வச்சுக்கிட்டு பார்த்தா அதுவே பெரிய உரைதான் இல்லைங்களா. ஆமா, ஆக சிற்றுரையில் மட்டுமே சிறப்பாக இடம்பெற்றுள்ள சில கருத்துக்களும் உள்ளன. நான் மாபாடியமே படிச்சாச்சு என்ன சிற்றுரை வேணா அவருக்கு சொல்ல முடியாது. நியாயமா பார்த்தா மாபாடிய படிப்பதற்கு முன்பு சிற்றுரை படித்து அந்த பதப்பொருளை எல்லாம் உணர்ந்துதான் செல்ல வேண்டும். சரி, சிவஞான சித்தியாருக்கும் அருமையான விளக்க உரை, அரிதனும் அரிதாகிய விளக்க உரை. சிவபிரகாசத்திற்கு என்று தனியாக அவர்கள் உரை எழுதி அருளவில்லை. ஆயினும் தம்முடைய மாபாடியத்திலே ஆங்காங்கு இந்த சிவபிரகாச பாடல்களை மேற்கோளாக குறிப்பிட்டு, மேற்கோளாக மட்டும் குறிப்பிட்டு சென்று விடாமல், அதற்கு இப்படி இப்படியெல்லாம் பொருள் கொண்டால் பொருந்தாது, அதற்கு இந்த மாதிரி பொருள் கொள்ள வேண்டும் என்ற அரிய வழிகாட்டுதல்களை தந்து சென்றிருக்கின்றார்கள். ஆகையினாலே அந்த வழிகாட்டுதல்களை கடைபிடித்து இங்கே நாம் சிவபிரகாசத்துக்கு பொருள் காண வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆக சிவஞான போதத்தினாலே நமக்கு சைவ சித்தாந்தம் கற்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த முரண்பாடான சிந்தனைகள் எல்லாம் நீங்கும். சிவஞான சித்தியாரை கற்பதனாலே அந்த சிவஞானமே சித்தியாகும், கைவரப்பெறும். சிவஞானம் கைவரப்பெற்ற ஆன்மாவுக்கு அதன் அறிவிலே சிவம் பிரகாசிக்கும் அல்லவா, அதைத் தொடர்ந்து சிவபிரகாசம் என்று அந்த பெயர், பெயரிலே கூட ஏதோ ஒரு பெயர் வைத்தோம் இல்லாம அருமையான ஒரு பொருள் தொடர்ச்சி வரை அமைந்திருப்பதை நாம் பார்த்து மகிழ்கின்றோம். ஆகையினாலே இந்த சிவபிரகாசமாகிய சாத்திரத்துக்கு பல உரைகள் உள்ளன. மாபாடியத்திலே நம்முடைய சுவாமிகள் காட்டியுள்ள அந்த வழிகாட்டுதல்கள் ரொம்ப முக்கியம். உரைகள் என்று பார்த்தால் நம்முடைய திருவாவூர் ஆதீனத்திலே மாதவ சிவஞான சுவாமியுடைய பன்னிரு மாணாக்கர்களுள் ஒருவராக திகழ்ந்த இலக்கணம் சிதம்பரநாத முனிவர் என்ற திருக்கூட்டத்து முனிவர் பெருமான் இதற்கு ஒரு உரை அருள் செய்துள்ளார்கள். இலக்கணம் சிதம்பரநாத முனிவர் உரை உள்ளது. அப்புறம் பழைய உரைகளுள் இன்னொன்று மதுரை சிவபிரகாசர் உரை, அது விரிவாக உள்ளது. மதுரை சிவபிரகாசர் உரை. அப்புறம் நாம் திருநாவுக்கர் சுவாமிகள் திருமடத்திலே நாம் எல்லாம் கூடியிருக்கின்றோம். இது போல திருநெல்வேலி நகரத்திலே உள்ள திருநாவுக்கர் சுவாமிகள் திருமடம், திருநெல்வேலி நகரத்திலே நெல்லையப்பர் சுவாமி சன்னதியிலே இருக்கின்றது அல்லவா திருநாவுக்கர் சுவாமி திருமடம். அந்த திருமடத்தை சார்ந்த ஒரு முனிவர் பெருமான் இந்த சிவபிரகாசத்துக்கு ஒரு உரை செய்துள்ளார்கள். அது 1908 முதலில் வெளியிடப்பட்டதாக தெரிய வருகின்றோம். அப்பர் அருட்பணி கழகம் என்ற ஒரு அமைப்பின் மூலமாக 1963 அந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை மாத பிறப்பு தமிழ் புத்தாண்டிலே 1963 அதே உரை மீண்டும் வெளியிடப்பட்டது. அப்பர் அர்ப்பணி கழகம் திருநெல்வேலி மூலமாக அது விரிவான உரை. அந்த உரையாசிரியரை திருவுருமாமலை சுவாமிகள் திருவுருமாமலை அடிகளார் என்றும் குறிப்பிடுவார்கள். அவர்கள் அங்க யாழ்ப்பாணத்தை சார்ந்த ஒரு சுவாமிகளாலே தொடங்கப்பெற்றது அந்த திருநெல்வேலி திருநாக்கூர் சுவாமி மடம் என்று சொல்வார்கள். அவர்களுடைய பரம்பரையிலே வந்த இன்னொரு சுவாமிகள் அவர்கள் குறுக்குத்துறை என்று சொல்லக்கூடிய திருவுருமாமலையிலே இருந்தார்களாம். ஆகவே அவர்கள் செய்த ஒரு விரிவான உரையும் உள்ளது. இன்னும் ஒரு பழைய உரையினை தஞ்சை சரஸ்வதி மகாலிலே வெளியிட்டுள்ளார்கள். சமீபத்தில் ஒரு ஓரிரு ஆண்டுகளுக்குள்ளாக அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். ஆக ஆதீனத்திலே 3வது பட்டத்திலே எழுந்தருளியிருந்த ஸ்ரீ அம்பலவான தேசிக மூர்த்திகள் சிவஞான போதம் சித்தியார் சிவபிரகாசம் மூன்றுக்குமே சிந்தனை உரை என்று அருளி செய்திருப்பதாக அவர்களுடைய சீடர் உலகுடைய நாயனார் பாடிய பாடல் மூலமாக அறிந்து கொள்கின்றோம். ஆனாலும் சிவஞான போத சிந்தனை ஒன்றுதான் நமக்கு கிடைத்துள்ளது. ஆதீனத்திலே பின்வந்த அடியார் பெருமக்களிலே ஒரு சிறந்த அடியார் இந்த சிவபிரகாசத்துக்கு சிந்தனை உரை என்று எழுதியுள்ளார்கள். அது முன்னர் வெளிவந்திருக்கின்றது. அப்புறம் பிற்காலங்களிலே பார்த்தோம் என்றால் பல அறிஞர் பெருமக்கள் இதற்கு உரை எழுதியுள்ளார்கள். நம்முடைய ஆசிரியர் பெருமகனார் சிவஸ்ரீ ரத்னவேலன் ஐயா அவர்களுக்கு ஆசிரியராக திகழ்ந்தவர்களும் நம்முடைய தூத்துக்குடி சைவ சித்தாந்த சபையினாலே சித்தாந்த சைவ பண்டித பூஷணம் சித்தாந்த பண்டித பூஷணம் என்ற சிறப்பு பட்டத்தை பெற்றவர்களுமாகிய சிவஸ்ரீ ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை அவர்கள் இதற்கு உரை எழுதியுள்ளார்கள். அதைத்தான் அம்மா அவர்கள் தொடக்கத்திலே குறிப்பிட்டுள்ளார்கள். இன்னும் பல உரைகள் இருக்கின்றன. அப்பப்போது நினைவு கூறும் போது நான் பல உரைகளை குறிப்பிடுவேன்.
4: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
5: இந்த சீவன்முத்தியினுடைய ஒரு தனித்தன்மையை, சீவன்முத்தன் அவன் முத்தியே படைந்து அந்த ஆன்மா சிவத்திற்கு அங்கமாக விளங்கினாலும் அவன் குருலிங்க சங்கம திருமணியிடத்திலே புற வழிபாடு செய்ய வேண்டியுள்ளது. அப்படி செய்யும் போது அந்த வழிபாட்டிலே வந்து குறைபாடு நிறைந்துவிட்டால், ஒரு முட்டுப்பாடு நிறைந்துவிட்டால் அந்த சீவன்முத்தன் வருந்துகின்றான். வழிபாடுகள் சிறப்பாக நடந்தால் மகிழ்கின்றான் என்று சொல்லும் பொழுது, இது சீவன்முத்திக்கு மட்டுமே உள்ள இயல்பு, பரமுத்திக்கு இந்த நிலை கிடையாது என்று சொல்லும் பொழுது மாணாக்கன் நினைக்கின்றான், எப்படியோ ஒரு வழியில் இந்த சீவன்முத்தனுக்கு இன்ப துன்ப அனுபவங்கள் வந்துவிடுகின்றனவே. அப்ப அதுவும் இன்ப துன்ப அனுபவங்கள் வந்து அது வந்து உலக வாழ்க்கை தானே, பெத்த நிலைதானே. அப்ப ஒரு படி குறைந்தது பரமுத்தியினும் ஒரு படி குறைந்ததுதானே சீவன்முத்தி என்று சொன்ன என்று ஒரு ஐயப்பாடு அவனுக்கு தோன்றக்கூடும். அதுக்கு தோன்றதற்கே வழி இல்லாமல் அடுத்த பாடலே சொல்கின்றார்கள். ஈசன் மேல் எழுந்த அன்பும் ஈசனாம். எந்த பொருள் மேல அந்த சிவன் முத்தனுக்கு அன்பு விளைந்தது? குரு மேலையும் லிங்க மேலையும் சங்கம மேலையும். இந்த குருலிங்க சங்கமங்களும் சிவமும் வேறா? இரும்பு எப்படி உள்ளது? இரும்பிலே நெருப்பானது தங்கி இருந்து அந்த இரும்பை தொட்டால் நமக்கு சுடுகின்றது என்றால், அந்த இரும்பிலே தங்கி இருந்து அந்த சுடுதல் தொழிலை செய்வது எது? நெருப்புதான். அதே மாதிரி குரு லிங்கம் சங்கமம் ஆகிய மூன்று திருமேனிகளிடத்தும் தங்கி இருந்து நோக்குவது, தொடுவது, பேசுவது போன்ற அருட்செயல்களை எல்லாம் செய்வது எது? சிவம்தான். ஆகவே அவனுக்கு குருலிங்க சங்கமம் மீது அந்த சிவன் முத்தனுக்கு அன்பு நிகழ்கின்றது என்றால் அது ஈசனாகிய எம்பெருமான் மீது எழுகின்ற அன்புதான். ஆகவே அந்த அன்பானது எம்பெருமானே ஆகும். சீவன் தன் பேர் பேசியதென்று அது உயிருடைய அன்பு என்று சொல்வதற்கே வழி கிடையாது. ஈசன் மேல் எழுந்த அன்பும் ஈசனாம், சீவன் தன் பேர் பேசியது அன்று. எனவே சிவபெருமான் மீது சீவன் முத்தனுக்கு எழுந்த அன்பு இருக்கின்றதே, அந்த அன்பும் சிவமே ஆகும். சிவ அன்பினை ஆன்ம இச்சை, உயிரின் விருப்பம் என்று பேசக்கூடாது. எதனால அப்படின்னா, அவன்தாள் பின்னமே அற்ற அன்பான். அவன் திருவடியிலே வேற்றுமையின்றி இந்த சிவன் முத்தன் கலந்திருக்கின்றான். ஆகையினாலே அந்த குருவின் மீதும் லிங்கத்தின் மீதும் அடியார்களின் மீதும் அந்த ஆன்மாவுக்கு அப்படிப்பட்ட பேரிச்சையை, பெரு விருப்பத்தை எழுப்பியவனே அந்த சிவபெருமான் தான். என இந்த ஆன்மா தானாக எந்த இச்சையும் மேற்கொள்ளாது, தானாக எதையுமே செய்யாது. சிவன் முத்தன் சிவன் செயல் என்ற நிலையில்தான் அவன் இருக்கின்றான். ஆகையினாலே இந்த மூன்று திருமேனிகளிடத்தும் இந்த ஆன்மாவுக்கு அன்பினால் ஆசையை எழுப்பியவன் சிவபெருமானே. ஆகவே சிவன் முத்தருக்கு எழுகின்ற ஆசையும் சிவமே ஆகும், சிவத்தின் வேறென்று அந்த ஆசை. இதனை வந்து நான் சொல்கிறேன் நினைக்கக்கூடாது. மாசிலா நூலோர் மிக்கு விதித்தலான், மாசற்ற ஞானாசிரியர்கள் நமக்கு முன்னமே அருளி செய்துள்ளார்கள், தங்கள் ஞான பண்புகளிலே அருளி செய்துள்ளார்கள். ஆகவே நாமும் இந்த கருத்தை துணிந்து கூறுகின்றோம் என்று சொன்னார்கள். மாசிலா நூலோர் மிக்கு விதித்தலான், மிகவும் வலியுறுத்தி விதித்து கூறியிருப்பதால் மதித்ததாமே, நாமும் துணிந்து இவ்வாறு கூறுகின்றோம் என்று கூறுகின்றார்கள். ஈசனிடம் சீவன் முத்தனுக்கு எப்படிப்பட்ட சம்பந்தம் உள்ளது? வேற்றுமையற்ற அத்துவித சம்பந்தம் உள்ளது. எனவே சீவன் முத்தனுடைய அறிவு இச்சை செயல்கள் யாவும் சிவத்தில் தோய்ந்து சிவமாகவே இருக்கும். அந்த அறிவிச்சை செயல்கள் விளங்குதல் சிவ சங்கல்பத்தின் வழியேதான் விளங்குகின்றன. இந்த முத்தான்மாவின் இச்சை இவ்வாறு விளங்க கடவுது, இந்த முத்தான்மாவுடைய ஞானம் இவ்வாறு விளங்க கடவுது, இந்த முத்தான்மாவுடைய செயல் இவ்வாறு நடைபெற கடவுது என்று சிவபெருமான் சங்கல்பிக்கின்றார். அந்த சங்கல்பத்தின் வழியாகத்தான் அந்த சீவன் முத்தனுடைய இச்சை, அறிவு, செயல் ஆகியவை வெளிப்படுகின்றன. எனவே அந்த சீவன் முத்தன் அவன் எதை மீதும் ஆசைப்பட்டாலும், அதனால் அவன் வருந்தினாலும் மகிழ்ந்தாலும் அவை அனைத்தும் சிவமயமே ஆகும். ஆகையினாலே உலகோர்கள் அனுபவிக்கின்ற இன்ப துன்பங்களோடு எந்த வகையிலும் சேர்த்து அல்ல இந்த சீவன் முத்தன் அந்த பூசை வந்து தடைபெறுவதனாலே ஏற்படுகின்ற அவனுக்கு ஏற்படுகின்ற வருத்தமோ, அல்லது செம்மையாக நடைபெறுவதனாலே ஏற்படுகின்ற மகிழ்ச்சியோ உலகோருடைய மகிழ்ச்சிக்கும் வருத்தத்திற்கும் சம்பந்தமுடையவை அல்ல. இந்த மகிழ்ச்சியும் வருத்தமும் கூட சிவமே ஆகும். தேரும் வகை நீ, திகைப்பும் நீ, தீமை நன்மை முழுதும் நீ என்பதல்லவா சிவன் முத்தருடைய திருவாக்கு குலைத்தபத்திலே திருவாசகத்திலே. அதான் நம்முடைய சுந்தரமூர்த்தி பெருமான் இருக்கிறார்களே, அவர்களும் சொல்வார்கள், நான் பிழை செய்வது போல கூட தோன்றலாம், பிறருக்கு தோன்றலாம், ஆனால் உன் திருவடியை மறத்தலாகிய பிழையை ஒருபோது செய்ய மாட்டேன். அப்ப அவனது திருவடியே சிந்தித்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருக்கின்றார்கள் என்றால் நடப்பது பிழையாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் எல்லாம் அவனுடைய சிவனுடைய செயல்தானே அது. அதான் பிழைப்பனாகிலும் திருவடி பிழையேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவொற்றியூர் திருப்பதிகத்திலே கூறியுள்ளார்களே. அவருடைய பார்வையை பறித்த போது அப்போது பாடியுள்ளார்களே, பிழைப்பனாகிலும் திருவடி பிழையன் என்று சொல்லியுள்ளார்கள். ஆகவே திருவடியை விட்டு நீங்காமல் அவர்கள் இருப்பதனாலே அவர்கள் வாயிலாக வருத்தம் விளைந்தாலும் மகிழ்ச்சி விளைந்தாலும் எல்லாம் சிவ சங்கல்பமே ஆகும். அது அந்த ஆன்மாவுடைய செயலே அல்ல. பூசை நிகழ்ந்தால் மகிழ்ச்சியும், அந்த பூசை தடைபட்டால் வருத்தமும் ஆகிய அனுபவங்கள் சீவன் முத்தியில் உள்ளன, பரமுத்தியில் இல்லை என்று அறிந்தோம். எனவே சீவன் முத்தியானது, மாணாக்கரின் ஐயம் என்ன, சீவன் முத்தியானது பரமுத்தியினை போல சிவானுபவத்தை மட்டுமே கொண்டிராமல் மேற்சொன்ன மகிழ்ச்சி வருத்தங்கள் ஆகிய அனுபவங்களையும் உடன் கொண்டுள்ளனவே என்று மாணாக்கன் மயங்கலாம். அம்மயக்கத்தை போக்கும் முறையில் சிவ வழிபாட்டின் காரணமாக சீவன் முத்தன் கொள்ளும் மகிழ்ச்சியும் வருத்தமும் சிவமயமாய் விளங்கி சிவானுபவமே ஆகும். அந்த வருத்தமும் சிவானுபவம் தான், அந்த மகிழ்ச்சியும் சிவானுபவம் தான் என்று இப்பாடலில் ஆசிரியர் தெளிவுட விளக்கி அருளினார்கள். எனவே இந்த ஒரு வேற்றுமை காரணமாக, அதாவது சீவன் முத்தன் குருலிங்க சங்கமங்களை வழிபடுகின்றான், பரமுத்தி உற்றான்மா வழிபடுவதில்லை. சீவன் முத்தன் அந்த வழிபாட்டிலே குறைபாடு நேர்மானால் வருந்துகின்றான், செம்மையாக நேர்மானால் மகிழ்கின்றான். இந்த மகிழ்ச்சி வருத்தங்கள் பரமுத்தனுக்கு இல்லை என்ற இந்த ஒரு வேற்றுமையை வைத்துக் கொண்டு சீவன்முத்தி பரமுத்தியினும் தாழ்ந்தது.

அருள்கின்றாரே ஒழிய அந்த சிறிய வேற்றுமை காரணமாக சீவன்முத்தி பரமுத்தியினும் சிறிது தாழ்ந்தது என்று கூட அவர்கள் சொல்லவே இல்லை. இரண்டும் தம்முள் சமமானவைதான். இதை மிக்கோர் சொல்லியிருக்கின்றார்கள், நமக்கும் மேலோர் சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னால் இவர்கள் திருக்கைலாய பரம்பரையிலே வந்தவர்கள், அதிலே இந்த ஆதீன குருமுதல்வருக்கு நேரடி மாணாக்கராக இருந்தவர்கள். அந்த ஆதீன குருமுதல்வர் அருள் திரு நமச்சிவாய மூர்த்திகளோ சந்தானக்குறவர்களெல்லாம் தமக்கு குருவாக வாய்க்கப்பட்ட சீலமுடையவர்கள். அந்த சந்தான குறவர்களிலே முதல் குருவாக விளங்குபவர்கள் மெய்கண்ட தேவநாயனார் அவர்கள். அவர்களுடைய அருமை சீடராகிய அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் தான் தம்முடைய சிவஞான சித்தியார் 11 சூத்திரத்திலே அருமையாக சொல்லி அருளினார்கள். சீவன்முத்தியினை சொல்லக்கூடியது அந்த 11 சூத்திரம். அதிலே சொன்னார்கள், அந்நிலைமை இந்நிலையில் ஆனபடியினாலே என்று சொன்னார்கள். அந்நிலைமை என்றால் பரமுத்தி நிலைமை, இந்நிலையில் ஆனபடியால் என்றால் இந்த சீவன்முத்தி அனுபவத்திலே விளைந்து விட்டபடியினாலே. பரமுத்தி அனுபவம் இருக்கின்றதே, அந்த அனுபவம் தான் சீவன்முத்தி நிலையிலும் விளைகின்றது என்பதை 11 சூத்திரத்திலே மிகச்சிறப்பாக சொல்லியுள்ளார்கள். அவர்களுடைய சீடருக்கும் சீடராகிய நம்முடைய அருமை ஞானாசிராகிய உமாபதி சிவாச்சாரிய பெருமானோ தம்முடைய திருவருள் பயணியில் சொல்லியிருக்கின்றார்கள், அம்மையும் இம்மையாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அம்மை என்பது அவர் பரமுத்தி, இம்மை என்பது சீவன்முத்தி என்று சொல்லி அந்த பரமுத்தி அனுபவம் இந்த சீவன்முத்தியிலேயே விளையும் என்று அருமையாக தம்முடைய ஆசிரியர் வழி நின்று உமாபதி சிவாச்சாரிய பெருமானும் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த பெரிய ஞானாசிரியருடைய வழிவந்த நம்முடைய 3 பட்டத்து சுவாமிகளும் அந்த மேலோர் மிக்கோர்கள் அவ்வாறு விதித்ததனாலே யானும் இவ்வாறு துணிகின்றேன் என்று நமக்கு அருமையாக உண்மைகளை எல்லாம் அருளி செய்துள்ளார்கள். இனி அடுத்த வளரிலே மிகச்ச மாணாக்கர் மீது எவ்வளவு கருணை. ஆகவே இரண்டு முத்திகளும் எல்லா வகையிலும் சமம்தான். இந்த ஒரு வேற்றுமையை வைத்து சீவன் முத்தியை குறைந்தது முடிவான முத்தி அல்ல என்றும் குழம்பி விடாதே. இந்த வேற்றுமை இருந்தாலும் இந்த வேற்றுமை சீவன்முத்தியினுடைய உயர்வை பாதிக்கவே இல்லை. ஆகவே அந்த உடம்பு ஏதோ இருக்கின்றது அவ்வளவுதான். அதனாலதான் சீவன்முத்தின்னு ஒரு தனி பெயர் கொடுக்க வேண்டியது இருக்கு. மற்றபடி சீவன்முத்தி பரமுத்தி என்ற வேற்றுமை தான் கிடையாது. இந்த உடம்பு இருப்பது இல்லாத வச்சுதான் நம்ம ரெண்டு பேர் கொடுக்கிறோம். இந்த வருத்த மகிழ்ச்சியும் அது சிவத்தின் வேற அல்ல. ஆகையினாலே சீவன்முத்தியை வந்து நாம எந்த காரணத்தை கொண்டும் பரமுத்தியிலும் சிறிது குறைந்தது என்று கூட கருதிவிடக் கூடாது என்பதை அருமையாக சொன்ன ஆசிரியர் இதை சில கேள்விகள் கேட்டு பார்த்தாயா இப்படியெல்லாம் நூல்கள் சொல்கின்றனவே, இதை வைத்தே நீ தெரிந்து கொள்ளலாமே சீவன்முத்தி முடிவான முத்தி தான் என்று இங்கே அருமையாக சொல்கின்றார்கள். அது நமக்கு சித்தாந்தம் கற்பவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் மிகச்சிறந்த தெளிவையும் தரவல்லதாக உள்ளது. இந்த 54 பாடல் மிக அருமையாக அருள் செய்துள்ளார்கள். நூல்கள் எல்லாம் முத்தியை எத்தனை வகையாக சொல்கின்றன தெரியுமா? 4 வகையாகத்தானே சொல்கின்றன. 5வதாக ஒரு முத்தி சொல்லியிருக்கின்றார்களா? சிந்தித்துப்பார் என்று கேட்கின்றார்கள். அதே மாதிரி சுத்த நின்மல 5 அவத்தைகள் சொல்கின்றார்கள். நின்மல 5 அவத்தைகள் தானே சொல்லியிருக்கின்றார்கள். அந்த நின்மல 5 அவத்தைக்கு மேலே 6வது அவத்தை என்று ஒன்றை சொல்லியிருக்கின்றார்களா? சிந்தித்துப்பார் கேட்கின்றார்கள். என்ன முத்தியை 4வதாக மொழிந்தனர், பரமமாகும் முத்தியோடு 5வதாக மொழிந்தனர் இல்லை. சைவ சித்தாந்தத்தில் எத்தனை முத்தி சொல்கின்றார்கள்? 4 முத்திகள் சொல்கின்றார்கள். அவை எவை? சாலோக முத்தி, சாமீப முத்தி, சாரூப முத்தி, சாஜுச்சிய முத்தி என்று 4 தானே சொல்கின்றார்கள். அப்ப சாலோக முத்தி என்பது என்ன? கைலாயத்திலே எம்பெருமானுடைய அந்த சிவலோகத்திலே இருத்தல் சாலோகம். சாமீப முத்தி என்பது என்ன? அவருக்கு அருகிலே குழந்தை நிலையிலே இருத்தல். சாலோக முத்தியிலே ஒரு தொண்டன் என்ற நிலையிலே கைலாயத்தில் இருப்பான். சாமீப முத்தியிலோ அவருக்கு குழந்தை என்ற நிலையிலே இருப்பான். சாரூபிய முத்தியிலே அந்த சிவருமானுடைய திருவுருவம் திருநாமம் போன்றவற்றை பெற்று சிவருவமாக விளங்குவான் சாரூப முத்தியிலே. அதுக்கு மேல என்ன சொல்லியிருக்காங்க? சாயுச்சிய முத்தின்னு ஒரு முத்தி தான் சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த சாயுச்சிய முத்தி என்பது என்ன? சீவன் முத்தி தான் என்று சொல்லிவிட்டார்கள். அப்ப 5வதா ஒரு முத்தி, இந்த சாயுச்சியத்துக்கு மேல ஒரு பரமுத்தின்னு ஒண்ணு 5வதா சொன்னார்களா? இல்ல. அந்த சாயுச்சிய முத்தியில வந்து உடல் இருக்குமானால் அது சீவன் முத்தி, உடல் நீங்கி இருக்கும், உடல் வந்து நீங்கி போய்விட்டது என்றால் பரமுத்தி, அவ்வளவுதான். அதனால அந்த சாயிச்சிய முத்தின்னு சொல்லி அதற்கு மேல பரமுத்தின்னு சொல்லல. சீவன் முத்தி பரமுத்தி ரெண்டுமே அந்த சாயிச்சிய முத்தி தான் என்று நமக்கு உணரும் வகையிலே சாயிச்சிய முத்தி என்று ஒரே பொது சொல்லார் சொல்லியிருக்கின்றார்கள். சீவன் முத்திக்கும் பரமுத்திக்கும் இந்த ரெண்டு பெயர்கள் இருப்பதனாலதான் இவை ரெண்டும் வந்து உயர்வு தாழ்வு இருக்குமோன்னு சொல்லி மயங்கிறான் மாணவன். ரெண்டுக்கும் ஒரு பொது பெயர் இருக்கு பாருப்பா, சாயிச்சியம்னு சொல்லி. அந்த சாயிச்சியமாகிய முத்திக்கு மேல இன்னொரு முத்தி சொல்லியிருக்கின்றார்களா? சொல்லவில்லையே. 4வது முத்தி அந்த சாயிச்சிய முத்தி, அதற்கு மேல 5வது முத்தி தான் பரமுத்தி என்று எந்த நூலாவது சொல்கின்றதா? சிந்திக்க வேண்டும். அருமையாக கேட்கின்றார்கள். நாம இல்லைன்னு தான் சொல்லுவோம். இல்லை சாமி, சாயிச்சியமுத்திக்கு மேல் முத்தி சொல்லவில்லை. அப்போ அந்த சாயிச்சியமுத்தி தானே சீவன் முத்தி, பரமுத்தியும் அதுதானே, அப்ப ரெண்டும் ஒன்றுதான், சீவன் முத்தி குறைந்தது என்று புரிந்து கொள் என்று சொன்னார்கள். அப்புறம்

0: இந்த ஐந்து அவத்தைகளிலே வைத்து நின்மல அவத்தைகளிலே வைத்து முக்தியை சொல்வார்கள். நின்மல சாக்கிரம், அதாவது நனவு, நின்மல நனவு, நின்மல கனவு, நின்மல உறக்கம், நின்மல பேருறக்கம், நின்மல உயிர்ப்படங்கள் சொன்னார்கள். அது நின்ம உயிர்ப்படங்களை துரியாதீதம் சொல்வார்கள். நின்மல துரியாதீதம், அந்த நின்மல துரியாதீதம். ஒருவர் சீவன்முக்தி அடைந்து விட்டால் அவர் நின்மல துரியாதீதத்தில் இருக்கான அர்த்தம். கலசை பதிற்று பத்தந்தாதீனே நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் கலசை சிதம்பரேஸ்வரரை போற்றி, அடியேனை நின்மல துரியாதீதம் என்ற நிலையிலே நீ இருத்தி இருக்கின்றாய், அதிலிருந்து பிறளாமல் காழ் தருவாய்னு சொல்றாங்க. அப்ப அவர்கள் உடலோடு, அவர்கள் உடல் நீங்காமல் இருக்கும் பொழுது அவர்கள் பாடியதுதானே கலசை பயிற்சி பத்தாதி. நூல் செய்யணும்னா உடம்போடு இருந்தா தானே செய்ய முடியும். அப்ப உடம்பு இருந்ததுன்னா அப்ப அவர்கள் சீவன்முத்தி நிலையில இருந்தார்கள். அந்த சீவன்முத்தி நிலையை அவர்கள் எவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள்? நின்மல துரியாதீத நிலையிலே இருந்தேன். அப்போ இந்த ஐந்து சுத்த அவத்தைகள் சொல்லும் போது நின்மல துரியாதீதம்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க. நின்மல துரியாதீதத்துக்கு மேல ஆறாவதா உள்ளது பரமுத்தின்னு தனியா பிரித்து சொன்னார்களா? சொல்லவில்லையே. அப்ப நின்மல துரியாதீதத்திலேயே எப்படி அந்த நாலு முத்தி சொல்லும் போது சாயி நாலாவதாக சாயிச்சியத்துல சிவன் முத்தியும் அதுதான், பரமுத்தியும் அதுதான், சாயிச்சியம் என்று பொதுவாக சொன்னது போல இந்த ஐந்து சுத்தவத்தைகளாக சொல்லும் பொழுது ஐந்தாவதாக உள்ள நின்மல துரியாதீதத்தை சிவன்முத்தியும் அதுதான், பரமுத்தியும் அதுதான் என்று ரெண்டுக்கும் பொருந்தும்படியாக நின்மல துரியாதீதம் என்றுதானே சொல்லியுள்ளார்கள். அந்த நின்மல துரியாதீதத்துக்கு மேலே பரமுத்தின்னு இருக்கு அப்படின்னு தனியா சொன்னார்களா, பிரித்து சொன்னார்களா? சொல்லவில்லையே. ஆறாய் சத்திய அவத்தை தன்னை, ஆறாவதாக ஒரு உண்மை அவத்தை ஒன்று இருக்கின்றது என்று சாற்றினர் இல்லை, சொன்ன ஞானிகள் யாரும் இல்லையே. முன்னாள் உத்தமன் உரைத்தானேனும், எனவே சீவன்முத்தி பரமுத்தி என்று இரண்டு பெயர்கள் வைத்து உத்தமனாகிய சிவபெருமான் சிவாகமங்களிலே சொல்லியிருந்தாலும் உணருமாறு உணர்ந்து கொள்வோம். இரண்டுக்கும் வேற்றுமை இல்லை என்பதை உணரக்கூடிய நான் அருளி செய்த இந்த முறைகளை பின்பற்றி உணரும் முறையிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏதோ ரெண்டு பேர் இருக்கிறதுனால, சீவன்முத்தி பரமுத்தி ரெண்டு பேர் இருக்கிறதுனால அதுல ஒன்றுதான் முடிவான முத்தி, இன்னொன்று முடிவான முத்தி அன்று என்று கருத வேண்டாம். இந்த சான்றுகளை ஏற்கனவே சான்று சொல்லி விளக்கியாச்சு. அந்த சீவன்முத்தன் எந்த வகையிலே வேறுபடுகின்றான், அந்த வேற்றுமையினாலே அவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பதை விளக்கியாச்சு. இதற்கு மேலும் இன்னும் சான்றுகள் சொன்னேன். நான்கு முத்திகள் சொல்கின்றார்கள். நான்காவதிலே சீவன்முத்தி பரமுத்தி ரெண்டுக்கும் பொதுவாக சாயிச்சம்னு சொன்னார்கள். சாயிச்சத்துக்கு மேல ஐந்தாவதாக பரமுத்தின்னு சொல்லவில்லை. அதே மாதிரி ஐந்து சுத்தாவத்தைகளை வைத்து முத்தியை சொன்னார்கள். அதிலே ஐந்தாவதாக நிர்மல துரியாதீதம், அந்த நிர்மல துரியாதீதத்துக்கு மேலாக உள்ளது பரமுத்தின்னு பிரித்து சொல்லவில்லை. எனவே ஏதோ சீவன்முத்தி பரமுத்தி என்ற இரண்டு பெயர்களை உத்தமன் சிவாகமங்களிலே சொல்லியிருப்பதனால் அந்த பெயர் வேற்றுமை வைத்து அவற்றுக்கிடையே வேற்றுமை உயர்வுதாழ்வு உள்ளது என்று நாம் கருதிவிடல் ஆகாது. உத்தமன் அவ்வாறு இரண்டு பெயர்களை சொல்லியிருந்தாலும், சீவன்முத்தி பரமுத்தி என்று இரண்டு பெயர்களை உத்தமன் தன்னுடைய சிவாகமங்களிலே சொல்லியிருந்தாலும், நாம் உணரும் முறைப்படி இங்கே நாம் அருள் செய்த இந்த முறைப்படி இந்த சான்றுகளை கொண்டு முறைப்படி உணர்ந்து அந்த சீவன்முத்தியும் பரமுத்தியும் ஒன்றுதான் என்று தெளிவோமாக என்று சொல்லி தம்முடைய இந்த ஞான பணிவினை அவர்கள் நிறைவு செய்கின்றார்கள். ஆகவே தசகாரியங்களை தத்துவ ரூபம் தொடங்கி எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு தசகாரியமாக விளக்கி அருளி செய்து அவற்றுக்கெல்லாம் முன்பாக அந்த தசகாரிய அனுபவங்களுக்கு முன் நிகழக்கூடிய இன்றியமையாத சிறப்பான நிலைகளை எல்லாம் இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினிபாதம் ஆகியவற்றையெல்லாம் மிகத் தெளிவாக வரையறுத்து பாசஞானம் பசுஞானம் பதிஞானம் என்ற மூவகை ஞானங்களையும் தெளிவுற வரையறை செய்து அருளி, அதன் பிறகு முப்பருடைய பொதுவியல்பு சிறப்பியல்பு என்ற இரண்டு இயல்புகளை கூறி இந்த இரண்டு இயல்புகளிலே பத்து காரியங்களும் அடங்கும் என்று என்பதை நாம் உணரும் முகமாக இந்த இரண்டு இயல்புகளையும் தான் இங்கே தசகாரியங்களாக சொல்லப் போகின்றேன் என்று சொல்லி தொடங்குகின்றார்கள். தத்துவங்களை சார்ந்திருப்பது பொது இயல்பு, தத்துவங்களிலிருந்து நீங்கி இருப்பது அந்த உயிருக்கு சிறப்பு இயல்பு. எனவே தத்துவங்களை சார்ந்திருக்கின்ற பெத்தநிலை பொது இயல்பு, தத்துவங்களிலே இருந்து உயிர் நீங்கி சிவத்தை சார்ந்திருக்கும் நிலை அந்த உயிருக்கு முத்தி இயல்பு. எனவே பொது இயல்பு என்பது பெத்தநிலை, சிறப்பியல்பு என்பது முத்தி நிலை. இந்த நூலிலே நமது மூன்றாவது பட்டம் அவர்கள் இவ்வாறு அருள் செய்துள்ளார்கள். ஆகவே நாம் மாபாடியத்தை பார்க்கின்றோம். அங்கு சிவஞான சுவாமிகள் சொல்கின்றார்கள், பொது அதிகாரம் உண்மை அதிகாரம் என்று சிவஞான போதம் இரண்டு பிரிவாக இருக்கின்றது என்றால், பொது அதிகாரம் என்பது பெத்த நிலையை பற்றி சொல்வது, பொது என்றால் பெத்தம் என்று பொருள். உண்மை அதிகாரம் முத்தியை பற்றி சொல்வது, உண்மை அல்லது சிறப்பு என்றால் முத்தி என்று பொருள் என்று சொல்லி அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால், அதற்கு அடிப்படையாக இங்கே சொல்லி வைத்திருக்கின்றார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆகையினாலே இந்நூல் பாடல்கள் பாடல்களாக உள்ளன, பாடியமானது உரைநடையாக உள்ளது. ஆக இந்த பாடல்களை சிந்தித்து பாடியத்தை சிந்தித்தால் பாடியத்திற்கு எப்படி சிறந்ததொரு ஆதாரமாக இந்த பண்டார சாத்திரங்கள் விளங்குகின்றன. நம்முடைய ஆதீன குரு பரம்பரையிலே பெற்ற அந்த குருவரின் குடைதான் மாபாடியமாக மலர்ந்துள்ளது. காலத்தின் தேவையை கருதி அது மாபாடியமாக மலர்ந்துள்ளது, விரிந்துள்ளது என்ற உண்மையை நான் நன்கு உணரலாம். ஆக இவ்வாறு பத்து காரியங்களையும் விளக்கி அருள் செய்த ஆசிரியர் அதிலே பத்தாவதாகிய சிவபோகமாகி அந்த முத்தியினை சீவன் முத்தி பரமுத்தி என்று இரண்டாக சொல்கின்றார்களே, அந்த இரண்டாக சொல்வதனாலே நமக்கு ஏற்படுகின்ற ஐயப்பாடுகளை எல்லாம் நீக்கி இரண்டிற்கும் இரண்டு பெயர்கள் வைத்ததற்கு ஒரு வேற்றுமை உள்ளது. அந்த வேற்றுமை காரணமாக இரண்டு பெயர்கள் வைத்தார்கள் சிவமுத்தி பரமுத்தின்னு. மற்றபடி அந்த பெயரால் பெயர்கள் தான் வித்தியாசம். ஒழிய சிவானுபவத்திலே வலுவாமல் இருக்கின்ற அந்த சிறப்பிலே ரெண்டுமே ஒன்றுதான். சிவமுத்தனும் சிவானந்தத்திலே பிறளமாட்டான், பரமுத்தனும் பிறளமாட்டான் என்பதை. ஆனால் சீவன்முத்தன் அதிலே பிறளாமல் இருப்பதற்காக வேண்டி குருலிங்க சங்கம வழிபாடாகிய சாதனத்தை செய்து கொண்டிருப்பான். பரமுத்தன் அதை செய்ய வேண்டியதும் இல்லை, அவனுக்கு பிரார்த்தம் தாக்கிவிடுவோம் என்ற நிலை சிறிதும் இல்லை, உடம்பே நீங்கிவிட்டது. அதனாலதான் சீவன்முத்தருடைய திருவாக்கிலே நாம் பார்க்கின்றோம், நம்முடைய குருமூர்த்தியுடைய இந்த பண்டார சாத்திரமாகிய உபதேசத்தை நாம் கேட்டுவிட்டு தேவார திருவாசனங்களை நாம் பார்த்தால் இன்னும் இந்த உடல் நீங்காமல் இருக்கின்றதே என்றெல்லாம் நம்முடைய மணிவாசக பெருமான் முதலிய பாடுவதனுடைய பொருள் நமக்கு விளங்கும். ஏன்னா அந்த உடலானது இருந்து கொண்டிருந்தால் மலவாதனை தாக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? குருலிங்க சங்கம வழிபாடுகளை செய்து கொண்டு வர வேண்டும் இல்லையா? ஆகவே அந்த பிராரத்த வாதனை சிறிதும் தாக்காமல் இருக்க வேண்டும், அதற்குரிய சாதனங்களை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை சிவனூத்திலே உள்ளது. அதற்கு இந்த உடல் இருப்பதுதானே காரணம். செடிசேர் உடலை சிதையாதது எத்துக்கு எங்கள் சிவலோகா, இவ்வாழ்க்கை வைத்தாய் வாங்காய் வானோர் அறியா மலர் சேவடியானே என்றெல்லாம் சொல்லி செத்திராபத்து என்றெல்லாம் பாடி நம்முடைய சீவன் முத்தர்கள் அருள் செய்கின்றார்கள் என்றால் அதனுடைய உண்மை சிறப்பானது எத்துணை சிறப்பான நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள் என்ற அந்த புலப்பாடெல்லாம் இந்த நம்முடைய குருமூர்த்திகளாகிய அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அவருடைய திருவாக்கு அதான். சிவஞான சுவாமியுடைய திருவாக்கு திருமுறைகளை உணர்வதற்கு எவ்வளவு துணை செய்கின்றது என்பது ஏற்கனவே நாம் கேள்விப்பட்ட ஒன்றுதான். அதுபோலவே நம்முடைய பண்டார சாத்திரங்களும் துணையாக கொண்டால்தான் நமக்கு திருமுறையுடைய சிறப்பானது சாத்திரனுடைய சிறப்பானது நமக்கு நன்கு புலப்படும். இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு தோன்றுவது என்னவென்றால் திருக்கயிலாய பரம்பரை திருவாவூரே ஆதினம் என்று சொல்லும் பொழுது திருக்கயிலாய பரம்பரையே வந்தது திருவாவூரே ஆதினம் என்பது மட்டுமல்ல, அந்த திருக்கயிலாய பரம்பரையிலே வந்த ஞான சாத்திரங்களை எல்லாரும் சொல்கின்றார்கள், சொல்லாதவர்கள் பாக்கி கிடையாது. திருமுறைகளை வந்து நாம நன்கு உணர்ந்து ஓதணும்னா மெய்கண்ட சாத்திரங்கள் 14 சாத்திரங்களையும் பயிற்சி வேணும், அப்பதான் திருமுறையுடைய சிறப்பே புலப்படும் சொல்கின்றார்கள். ஆனால் அந்த திருக்கயிலாய பரம்பரையில் வந்தவை தானே மெய்கண்ட சாத்திரங்கள் 14. அந்த திருக்கயிலாய பரம்பரை மெய்கண்ட சாத்திரங்களை நாம் நன்கு அதனுடைய பெருமையை உணர வேண்டும் என்றால் அதற்கு நம்முடைய சிவஞான சுவாமியுடைய மாபாடியம் வேண்டும் என்பது மட்டுமன்று நம்முடைய பண்டார சாத்திரங்களுடைய துணையும் இன்றியமையாது வேண்டப்படும் என்பதுதான் நாம் இங்கே உணரக்கூடிய உண்மையாகும். ஆகவே ஏற்கனவே அந்த பண்டார சாத்திரங்கள் அருளப்பெற்று இருக்கின்றவையினாலே அதற்கு அனுகூலமாக துணை செய்யும் வகையிலே தாமும் பல நூல்களை மாதவ சிவஞான சுவாமிகள் தம்முடைய குரு பரம்பரையிலே வந்த முறையிலே தம்முடைய அருளாசிரியமாருடைய அருளானை வடிநின்று அவர்கள் அருள் செய்தார்கள். ஆகையினாலே திருக்கயிலாய பரம்பரையிலே வந்த மெய்கண்ட சாத்திரங்கள் எல்லாம் திருமுறைகளை உணர்வதற்கு இன்றியமையாது வேண்டப்படும். இது எவ்வளவு உண்மையோ அதுபோலவே அந்த திருக்கயிலாய பரம்பரை மெய்கண்ட சாத்திரங்களை உணர்வதற்கு திருவாவூரே ஆதினத்து பண்டார சாத்திரங்களும் திருவாவூரே ஆதினத்து திராவிட மாபாடியமும் இன்றியமையாது வேண்டப்படும். எனவே திருவாவூரே ஆதினம் என்பது திருக்கயிலாய பரம்பரையுடைய பெருமையினை உணர்வதற்கு அவசியம் அன்பர்கள் சார்ந்திருக்க வேண்டிய ஒன்று. ஆதின சார்பில்லையே திருக்கயிலாய பரம்பரையுடைய மேன்மையினை நாம் உணர்தல் என்பது இயலாத ஒன்று என்பதைத்தான் இந்த சாத்திரங்கள் தான் நமக்கு ஆணித்தரமாக நிறுவி காட்டுகின்றன. அடுத்தபடியாக இந்த நூலை எந்த முறையிலே அருளி செய்தேன் என்று சொல்லும் பொழுது திருக்கயிலாய பரம்பரையிலே வந்த முறைப்படி இந்த நூலை அருளி செய்துள்ளேன் என்று ஆசிரியர் தெரிவித்து அருள்கின்றார்கள். இந்த நூல்களுக்கு முதல் நூல்கள் எவை? திருக்கயிலாய பரம்பரையிலே எழுந்த ஞான நூல்கள் தான் அடியனுடைய இந்த தசகாரியமாகிய நூலுக்கு முதல் நூல்கள் என்பதை அருளி செய்கின்றார்கள். முன்னவன் வடநூல் நோக்கி மொழிந்தனன் போதம் மற்றோர், பின்னவன் அந்நூல் நோக்கி பெயர்த்தனன் சித்தியாக, அன்னவை இரண்டும் நோக்கி அரைந்தனன் புடைநூல் மற்றோன், சொன்னவை மூன்றும் நோக்கி தொகுத்தனன் அவத்தை பத்தாய் என்று அருள் செய்கின்றார்கள். முன்னவன் வடநூல் நோக்கி மொழிந்தனன் போதம் மற்றோன். முன்னவன் என்பது யாரை சொன்னார்கள்? சிந்திக்க வேண்டிய விஷயம். முன்னவன் என்று முதற்குருவாகிய சிவபெருமானை சொன்னார்கள். சிவபெருமானை முன்னவன் என்று சொல்லும் வழக்கு உள்ளது. முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ. பெரிய புராணத்திலே திரு நகர சிறப்பிலே 47 வளரே தெய்வ சேக்கலார் பெருமான் சுவாமியா அப்படிதான் சொல்றான். சிவபெருமானே வந்து அங்கு எழுந்தருளி அந்த தேரிலே அடிபட்ட கன்று உயிர் பெற்றுகின்றது, இளவரசன் உயிர் பெற்றுகின்றான். இந்த அற்புதங்கள்லாம் நிகழ்கின்றன என்றால் சுவாமியே முன் வந்துட்டார், அப்புறம் நிகழாதான் சொல்ற மாதிரி முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோன்னு சொன்னான். அப்போ சிவபெருமானை முன்னவன் சொல்லியிருக்காரு இல்லையா? அதுபோலத்தான் இந்த பாடலில் முன்னவன் என்பது சிவபெருமானை சொன்னதுதான். முன்னவன் வடநூல் என்று சொல்லும் பொழுது அங்கு செய்யுட்கிழமைக்கு வந்த ஆறாவது வேற்றுமை தொக்கல் என்ன, முன்னவன் செய்த வடநூல், வடநூலாவது சமஸ்கிருத நூல், அது சிவாகமம். சிவபெருமானே அருளி செய்ததுதான் சிவாகமம் இல்லையா. ஆகையினாலே சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும் மண்ணு மாமலை மகேந்திர மதலில் சொன்ன ஆகமம் என்று சொல்லி, உங்கள் பெருமான் சொன்ன ஆகமம் என்று சொல்லி கூட முத்தநாதன் சொல்வதாக கூட மெய்ப்பொருள் நாயனார் குணத்தில் சொல்கின்றார். உங்கள் பெருமான் சொன்ன ஆகமத்தை கொண்டு வந்திருக்கின்றேன் சொல்லுவான். அதுபோல முன்னவன் வடநூல் நோக்கினா, முன்னவனாகிய சிவபெருமான் அருளி செய்த அந்த வடமொழி சிவஞான போதத்தை நோக்கி மொழிந்தனன் போதம் மற்றோர் ஆசிரியராகிய மெய்கண்டார் தமிழ் சிவஞான போதத்தை அருளி செய்தார் என்று சொல்கின்றார். முன்னவனாகிய சிவபெருமான் அருளி செய்த அந்த வடநூல் சிவஞான போதத்தை நோக்கி மற்றைய ஆசிரியராகிய மெய்கண்டார் சிவஞான போதமாக தமிழிலே மொழிந்தார். பின்னவன்னா அந்த மெய்கண்டாருடைய சீடர், அது யாரு, அருளந்தி சிவாச்சாரியார். அந்நூல் நோக்கி அந்த தமிழ் சிவஞான போதத்தை மெய்கண்டான் நூலை நோக்கி, மெய்கண்டான் நூல் சென்னையில் கொண்டு சைவ திறத்தினை எதிர்கொள்ளுற்றான் என்று சித்தியாரிடம் சொல்கின்றாரே. பின்னவன் அந்நூல் நோக்கி, பின்னவனாகிய அருளந்தி சிவாச்சாரியார் அந்த தமிழ் சிவஞான போதத்தை நோக்கி பெயர்த்தனன் சித்தியாக சிவஞான சித்தியார் என்று விரிவாக ஒரு வழிநூல் அருளி செய்தார். அன்னவை இரண்டும் நோக்கி அந்த முன்னவன் செய்த சிவஞான, அதாவது மெய்கண்டார் செய்த சிவஞான போதத்தையும் அருளந்தி சிவாச்சாரியார் செய்த சிவஞான சித்தியார் ஆகிய அந்த இரண்டையும் நோக்கி அரைந்தனன் குடைநூல் மற்றோனாகிய அந்த அருளந்தி சிவாச்சாரியின் சீடருக்கும் சீடராகிய உமாவதி சிவாச்சாரியராகிய அந்த மற்றைய ஆசிரியர் அந்த இரண்டு நூலை நோக்கி சிவஞான போதத்தையும் சிவஞான சித்தியாரையும் மூன்று நூல்கள்னு சொல்லலையே. சுவாமி சொன்ன சிவஞான போதின்னு சொல்லிட்டுனா அந்த சிவஞான போதத்தை அப்படியே தமிழில் தானே சொல்லியிருக்காரு, மொழிதான வேற்றுமை. ஆகவே நூல்களா என்னும் போது ரெண்டு தான், சிவஞான போதம் சிவஞான சித்தி. அந்த ரெண்டு நூல்களையும் நோக்கி புடைநூல் சொன்னார் யாரு, உமாவதி சிவாச்சாரியராகிய மற்றோன் மற்றைய ஆசிரியர் அரைந்தனன் புடைநூல் இல்லையா. புடைநூல்னாலும் சார்பு நூல்னாலும் ஒண்ணுதான். உமாபதி சிவமே சிவபிரகாசத்தில் அப்படிதான் சொல்லியிருக்கார். விளம்பிய நூல் அவை இரண்டும் விரும்பி நோக்கி தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினர், பின்பு அவர் புதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர், அவர்கள் திருவடிகள் போற்றி விளம்பிய நூல் அவை இரண்டும் விரும்பி நோக்கி என்று உமாபதி சிவம் சொல்லியிருக்கின்றார். அதைத்தான் அப்படியே சொல்லியிருக்கின்றார் இங்கேயும். அன்னவை இரண்டும் நோக்கி மெய்கண்டாருடைய சிவஞான போதம் அருணந்தி சிவாச்சாரியுடைய சிவஞான சித்தியார் என்ற இரண்டையும் நோக்கி அரைந்தனன் புடைநூல் மற்றோனாகிய ஆசிரியராகி மற்றைய ஆசிரியராகிய உமாவதி சிவம் புடைநூல் அருளி செய்தார். சொன்னவை மூன்றும் நோக்கி இந்த மூன்று நூல்களையுமே நோக்கி மெய்கண்டாருடைய சிவஞான போதம் அருளந்தி சிவாச்சாரியுடைய சிவஞான சித்தியார் உமாவதி சிவாச்சாரியருடைய சிவப்பிரகாசம் இந்த மூன்று நூல்களையும் நோக்கி தொகுத்தனன் அவத்தை பத்தாய். இங்கு பத்து காரியங்களை, பத்து அவத்தைகளாகிய அந்த பத்து காரியங்களை, அந்த தச காரியங்களை இங்கே தொகுத்து கூறினேன் என்று சொல்லி ஆசிரியர் இந்த தசகாரிய நூலினை முடித்தருள்கின்றார். இந்த அளவிலே இந்த அம்பலமான தேசிக பெருமானுடைய தசகாரிய சிந்தனை செய்வதற்கு குருவர்கள் பாலித்த சீர்வளசீர் குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை அடியேன் மனமொழிமைகளாலே பல்காலம் வணங்கி தோத்தரித்துக் கொண்டு இன்றைய பண்டார சாத்திர தசகாரிய சிந்தனையினை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். கைலாய பரம்பரையர் சிவஞான போதனரி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததி கோர்மைஞான பாணுவாகி குயிலாரும் பொழி திருவாவுடுதலை வாழ் குருநமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ. திருச்சிற்றம்பலம். நம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவா.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: வழி செய்ய உந்தன்மை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீதா மனக்கவலை நிற்கின்ற தென்பதுடைய மகனில் எவ்வுலகும் ஆக்கின்ற துக்கநாதா ஆடல் இயற்றினான் கூடலாள வாயில பாடிய மனம் நாடி வாழ்வினே. இங்கே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற கலையன் அவர்களே, சான்றோர் பெருமக்களே, பெரும்பலவர்களாக விளங்குகிற பெரியோர்களே, உங்கள் எல்லோரையும் இந்த நல்ல நாளிலே வணங்கி மகிழ்கின்றேன். இறைவனை வணங்க தலை வைத்திருக்கிறான், அதுபோல அடியார்களையும் வணங்குவதற்கு இந்த தலை கொடுத்திருக்கிறான். ஆக அடியார் பக்தியிலே தலைக்கூடிய நிலை நம்முடைய அருளாளருக்கு உண்டு. ஆனாலேதான் அடியாருக்கு அடியேன் ஆவேனோ என்று கேட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அன்புரு சிந்தையராக அரணாருடைய ஆடல்களை கேட்பதற்கு இவ்வளவு தொலைவு வந்திருக்கிற உங்கள் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இதை நிகழ்த்த வேண்டும் என்று என்னை பணித்திருக்கிற வண்ண பணித்து என்னை வா என்ற வாங்கலனை அது சுன்ன பொன்னீஸ்வருடைய வழியாக அன்னையாருடைய உள்ளத்திலே தோன்றி இங்கே ஆட்சியும்படியான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பிற்கு எழுபதப்பும் நன்றி கூறுகிறேன். 1952 ஆண்டிலே இளைஞனாக இருந்தபோது நம்முடைய ராமநாதபுரம் மன்னர் பாஸ்கர் சேதுவருடைய மாணவராக இருக்கக்கூடிய திருஞானம்பிள்ளை அவரிடத்திலே அணுக்கமாக தொண்டு செய்து அவருடைய அன்பிற்கு உரியவனான போது அவர் திருவிளையாடற்பான புத்தகத்தை கொடுத்து எனக்கு பல செய்திகளை சொல்லி வந்தார்கள். தொடர்ந்து அவர்களை கேட்கின்ற ஒரு நல்ல பேறு கிடைத்தது. அந்த வாய்ப்பு பலகாலம் என்னை அந்த பொருளிலே பேசும்படியான ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறது. நம்முடைய ஐயா முனைவர் டாக்டர் சுபா அண்ணாமலை அவருடைய தலைமையிலே திருவிளையாடற்பான சொற்பொழிவுகள் என்று கழகத்தார் ஒரு நூல் வெளியிட்ட போது அடியேனும் அதிலே பங்கு பெற்று பேசுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பினுடைய நிறைவு நிலையிலே முடிந்த வாழ்வியல் பாங்குகள் எல்லாம் இந்த திருவிளையாடற்பானத்தில் இருப்பதாக அடியேன் கருதி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட அருமையான ஒரு சுந்தரன் ஆடல் தன்னை 10 நாட்கள் சிந்திக்கிற வந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆனாலே நான் அதை பெருமதிப்பாக கொண்டு அந்த பணியை மேற்கொள்கின்றேன். சுந்தரன் ஆடல் தன்னை மிகச்சிறந்த பெரும் புலவர்கள் எல்லாம் சொன்னார்கள், நானும் சொல்லும்படியான நிலை ஏற்பட்டது என்று பதிஞ்சோதிமணியோர் சொல்லுகிறார். வெள்ளறிவுடைய எண்ணம் ஆசையினாலே சொல்லுகிறேன், ஆனால் இந்த தளத்திலே உள்ளவர்கள் அந்த காலத்தில் அவர்கள் இதை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்களாம். அப்படிப்பட்ட உயர்ந்த அறிஞர்களெல்லாம் வீட்டிருக்கக்கூடிய இந்த மதுரையிலே நான் ஆறுகால் பீடத்திலிருந்து இதை சொல்லுகிறேன், ஆசையால் சொல்லுகிறேன். அதே அமைப்பு தான் அடியனுக்கும் இங்கே இருக்கிறது. இந்த திருவிளையாடற்பானத்தை பற்றி நினைக்கிற போது 3 புராணங்களை நம்முடைய சைவம் 3 கண்ணாக அமைத்திருக்கிறது. நெற்றி கண் போல இருப்பது கந்த புராணம், அண்மையிலே கண்டிருப்பீர்கள். வலது கண் போல இருப்பது பெரிய புராணம், திருத்தொண்டர் மாக்கதை. இடது கண் போலே அங்கையக்கண் நம்மினுடைய அந்த இடது கண் போல இடது பாகத்தில் இருக்கக்கூடிய அருட்கண் போலே விளங்குவது திருவிளையாடற்பானம். அருள்நிலை உச்சியை தருவது கடைக்கண்ணால் மங்கை உமை நோக்க என்மேல் ஊனமதியெல்லாம் ஒழித்தான் தன்னை உணர்வாகி அடியேனதுள்ளே நின்ற தேனமுதை செங்கூடல் திருவாலவாய் சிவனடியே சிந்திக்கப்பட்டேன் என்று அப்பர் பெருமான் சொன்னது போலே அந்த உணர்வாகி நின்ற 8 8 64 திருவிளையாடுகளை நான் சொல்கிறேன் சொன்னார். இந்த முறை வைப்பு முற்காலத்திலே இருந்த பல நூல்களிலே இல்லை. திருவாலவாய் உடையார் புராணத்திலேயும் இல்லை, சுந்தரபாண்டியத்திலும் இல்லை, கடம்பவன புராணத்திலும் இல்லை. ஆனால் கல்லாடத்திலேதான் இந்த 64 என்ற எண்ணிக்கை வருகிறது. அதனுடைய அடிப்படையாக கொண்டுதான் திருவாசகத்திலே பல பகுதிகளிலே பல நூல்களிலே பல செய்திகள் இந்த தளத்துக்குரிய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவற்றையெல்லாம் ஆடல் என்று சொல்லி தொகுத்து இந்த பரஞ்சோதி மாமணிவர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். இந்த பரஞ்சோதி என்ற பெயரிலே 4 பேர் இருந்திருக்கிறார்கள். அவையெல்லாம் விரிக்கில் தெரியும். ஆனால் அந்த பரஞ்சோதி மணிவர் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஆண்டவர். ஆனாலும் கூட வேதாரண்யத்திலிருந்து வந்து மதுரை பகுதியிலே இறைவனுடைய திருவடிக்கு ஆளாகிற அன்பு அவருக்கு கிடைத்தது. மிக மகோன்னதமான ஒரு புராணத்தை தமிழ் இலக்கியம் பயிர்கிறவர்கள் எல்லாம் தமிழ் பயிர்கிறவர்கள் எல்லாம் முதன் முதலிலே படிக்கிற புராணமாக இந்த திருவிளையாடற்பானத்தை அமைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கும் கூட திருவிளையாடற்பானத்தில் கயிறு சாத்தி பார்க்கிற ஒரு பழக்கம் இருக்கிறது என்று சொன்னால், இது சைவ திருவினார்களுடைய வீட்டிலே தமிழறிஞர்களுடைய வீழ்ச்சியிலே எந்த அளவுக்கு போற்றப்பட்டிருக்கிறது என்ற ஒரு சிந்தனையை நாம் எண்ணி பார்க்க உண்டு. காசி மடத்து அதிபர் அருண்திட்டம்பிரான் சாமி அவர்கள் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்திலே 24 நாட்கள் இந்த புராணத்தை சொல்லும்படியாக பணித்திருக்கிறார்கள். அடியன் 55வது ஆண்டிலிருந்து பல முறை இந்த திருவிழாபணத்தை சொல்கிற பொத்தாமர்கரையிலிருந்து சொல்லுகிறார். அப்ப சொல்லுவேன், பலர் கேட்கவில்லையே என்று சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள், நீ படித்துக் கொள்வதற்காகத்தான் இந்த அறக்கட்டளை என்று சொன்னார். அப்படி புலவர்களை படித்துக் கொள்ள சொல்லுகிற காலம் இந்த காலம் இல்லை. எல்லாரும் மிகுந்த பரந்த நிலையிலே செய்திகளை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தவிர ஆழமாக சொல்லுகிற நேரம் இல்லை. பரபரக்க வேண்டாம், பலகாலம் சொன்னேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சில பகுதிகளையாவது ஆழமாக சொல்ல வேண்டும் என்று அன்னையார் அவர்கள் விரும்பி இந்த அருமையான ஏற்பாட்டை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் நன்றி கூறுகின்றேன். சரி, இந்த மாதிரி திருவிழா பயணத்தை சொல்லுவதனால என்னையா பயன்? எல்லாம் பயன் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிறேன். ஆனால்தான் திருஞான சம்பந்த பெருமான் மிகச் சிறப்பாக ஒவ்வொரு பதிகத்தினுடைய இறுதியிலையும் பயன் சொல்லிவிட்டார். ஆனாலே திருஞான சம்பந்த பெருமானை எல்லாரும் கொண்டாடுகிறார். என்ன வேண்டும் உங்களுக்கு எல்லாம் தரலாம். ஆகவே பலன் வேண்டும் என்று நினைக்கிறது ஆன்மாக்களுடைய உயிர் வர்க்கத்தினுடைய இயல்பு. அது சிறியதா பெரியதா என்பது கவலை இல்லை. ஒரு பாக்கெட் உளுத்தம்பருப்பு வாங்கினா ரெண்டு பாக்கெட் ஆரோக்கிய பால் கொடுக்கிற காலம் இது. ஆகவே பலன் இல்லாமல் யாருமே எந்த காரியத்தையும் செய்வதற்கு உடன்படாத ஒரு நிலை இருக்கிறது. இங்கே மிக அழகாக எடுத்தெடுப்பிலே பெருமானை நினைக்கிற போது நமக்கு சக்தி வேண்டும். சக்தியாய் சிவமாகி தனிப்பத முத்தியான முதலை துதி செய்ய, இதற்காக நான் துதி செய்கிறேன் என்று கேட்டால் சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ, கடவுளை ஏன் வணங்குகிறோம் ஒரு கேள்வி கேட்கிறார். சுத்தமான வார்த்தை நல்கு. இந்த வார்த்தை என்றால் சொன்னால் பலிக்க வேண்டும், சொன்னால் நடக்க வேண்டும். அப்படி யாராவது சொல்லி நடக்க ஆரம்பித்து விட்டால் அவர் தான் இந்த உலகத்தை இப்போ நிலைநாட்டுகிறவராக போய்விடுகிறார். ஆனால் அதற்காக சுத்தமான வார்த்தையை கேட்கவில்லை. அந்த பெருமானை பாடுவதற்கு எனக்கு சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ, எது எவை சித்தியானைதன் செய்ய பொற்பாதனை என்று தொடங்குகிற போதே அம்மிகையினுடைய திருவுருளை நினைந்து சத்தியாச்சிவமாகி என்று தொடங்குகிறார். அந்த பாடல்கள் எல்லாம் அந்த காப்பு செய்திகளை எல்லாம் சொல்லிக் கொண்டு போனா நேராகிவிடும். ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள இன்றைக்கு நான்கு திருவிளையாடல் சொல்லணும், மூன்று திருவிளையாடல் சொல்லணும். திருவிளையாடல் மட்டுமல்ல, முதல்ல இருக்கக்கூடிய நாட்டு சிறப்பு நகர சிறப்பு என்று ரெண்டு பெரிய பகுதி. அதற்கப்புறம் தல விசேடம், தீர்த்த விசேடம், மூச்சு விசேடம் என்ற மூன்று பகுதி. அப்புறம் இந்திரன் பழிவீர்த்தது, அப்புறமேல் யானை வெள்ளை யானையுடைய சாபந்தித்தது, திருநகரம் கண்டது. அது மிகப்பெரிய பகுதி இல்லை என்று சொன்னால் இந்த பத்து நாட்களுக்குள்ளே ஓரளவுக்காக தொடர்பாக சிந்திக்க வேண்டும். இங்கொன்றும் அங்கொன்றுமாக சிந்திப்பது என்பது இப்ப இயல்பாக போய்விட்டது. பாடலை பார்த்தா துணி நல்லா இல்லை, துணியை பார்த்தா முந்தானம் நல்லா இல்லை, இப்படி ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லாமல் ஏதாவது ஒன்று வாங்கிக் கொள்வோம், எது ஒன்று பிடித்திருந்தா போறோங்கிற நினைப்பு. அப்படிப்பட்டவர்கள் இந்த நூல் பயிற்சியிலே உள்ளவர்கள் அல்ல. எல்லாம் சரியா இருக்க வேண்டும், எல்லா பலனும் முழுமையாக பெற வேண்டும், நிறைவு பரிபூரணம் எந்த ஒரு நிலை பெற வேண்டும், அந்த உள்ள திருப்தி பெற வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் விரைந்துதான் செய்திகளை சொல்ல வேண்டும். இங்கே இந்த புராணத்தை பாடுக என்று என்னை படித்த போது நான் பாடினேன். அந்த பாடலை கேட்கிறவர்களுக்கு என்ன பயன்? சொல்லுகிறவருக்கு பயன் இருக்கிறது, ஏதாவது கொடுப்பார்கள் வாங்கிக் கொள்ளலாம். கேட்கிறவர்களுக்கு என்னையா பயன்? வெகு தூரத்திலிருந்து வருகிறோம். புத்தாட்சியினுடைய தொடக்க நாள் என்ன சொல்கிற? திங்களி திருவாளவா எம்மண்ணல், எம்மண்ணல் எம்முடைய தலைவர், உயிர்களுக்காகவே அந்த ஆடல்களை செய்கிற பெருமானவர் எம்மண்ணல் என்ன செய்தார்? திருவிளையாட்டு இவை அன்பு செய்து கேட்போர். கேட்பது என்பது பலர் கேட்கிறார்கள், டிவியில கேட்கிற மாதிரி, பட்டிமன்றங்கள் கேட்கிற மாதிரி, பல பேர் பொழுதுபோக்காக கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள். எப்படி கேட்க வேண்டுமா என்றால் கேட்பது எப்படி என்று இலக்கண நூலெல்லாம் சொல்லி இருக்கு. இங்க அன்பு செய்து கேட்போர் அப்படி கேட்டா என்னையா பயன்? பில்லியனா பில்லியனா அப்படின்னா சங்க நிதி பரும நிதி செல்வம் ஓங்கி இருக்கு, செல்வம் அது ஓங்கும். எவரிடத்திலையும் செல்வம் இல்லாமல் இல்லை, நிறைவான செல்வம் என்று கருதுகிற நினைப்பு இல்லை. இது நிறைவான செல்வம் பெற்றிருக்கிறோம் என்று யாரும் நினைப்பதில்லை. ஆகவே செல்வமானது ஓங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு நாளைக்கு நாளைக்கு நாளைக்கு கூடிக்கொண்டே போக வேண்டும். குமரகுருவர் சொல்வார், செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு என்று. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு அது சொன்னால் அவ்வளவு பொருத்தம் இல்லை. ஓங்கி என்று சொன்னார். இந்த ஓங்குக என்ற தொடரே இப்பொழுது அந்த சொல்லை இப்ப வழங்குவதில்லை, எல்லாம் அதுக்கு எதிர்மாறாக சொல்லுகிறோம். சங்கநீதி பருமநீதி செல்வம் ஓங்கி தகைமை தரும் மகப்பெறுவர். சில பேருக்கு செல்வம் நல்ல செல்வம் இருக்கும், அதை வைத்து காப்பாற்றுகிற தகுதியுடைய பிள்ளைகள், அதை வளர்த்துக் கொள்ளுகிற ஆற்றல் உடைய பிள்ளைகள் இல்லாமல் போய்விடுவார்கள். ஆனால் சில தகமை தரு மகப்பெறுவர். சிலருக்கு நல்ல பிள்ளைகள், தகுதியான பிள்ளைகள் இருக்கும், தொடர்ந்து மங்கள வினைகள் வியத்துகிற சூழ்நிலை இல்லத்திலேயோ நம்முடைய அலுவலகத்திலே இல்லாது போனவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். மங்கள நன் மனம் பெறுவர் எல்லாம் இருக்கும். நோய் நொடியோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். பிணி வந்து எய்தார், பிணி வரக்கூடாது. சரி, வாழ்நாளும் நனிவது வந்து விரும்பிய கால அளவு வாழ்கிற வாழ்வு பயன் அவர்களுக்கு கிடைக்கும். வாழ்நாளும் நனிவருவர் பிறகு இதோட போதுமா? இது மேலான போகங்கள் அங்கு வாணாடு எய்தி குங்க வராய் தேவர்கள் அக்கூட்டத்தில் போய் பசியாத உறங்காத வேர்க்காத பயமில்லாத ஒரு வாழ்க்கை குங்க வராய் அங்குள்ள போகம் மூழ்கி அதோட நின்று போகக்கூடாது. புண்ணியராய் கன்வர்ஷன் அருள் பெறுகிற நிலையிலே புண்ணியராய் சிவனடி கீழ் நன்னி வாழ்வார். இறுதியான மீட்டிங்கு வாராத ஒரு நெறியிலே சென்று நிறைந்த நிலையிலே இருக்கக்கூடிய தன்மையை இந்த திருவிளையாடல் பாணத்தை அன்பு செய்து கேட்கிறவர்கள் பெறுவார்கள் என்று பழன் சொன்னார். அதெல்லாம் நமக்கு நிறைய சித்திக்கும் என்ற நம்பிக்கை உடையவன், அந்த நம்பிக்கையினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவன், நம்பிக்கையினாலே நாளும் பலன் பெறுகிறவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறவன், பல காவலங்களுக்கு அப்பால் பல நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிறவர்களுக்கு இந்த பாடல்களில் ஒன்றை சொல்லி நீங்கள் படியுங்கள் என்று சொன்னால் அவர்கள் படித்து பயன்பெற்றேன் என்று மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டிருக்கிற ஒரு அருமைப்பாட்டையும் அடியேன் கேள்விப்பட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட புராணத்தை தொடங்குகிற போது ஒரு வாழ்த்து சொல்ல வேண்டும். வாழ்த்து எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும்? எதனாலே வாழ்கிறார்? புறவரனுடைய செங்கோல் வாழ வேண்டும் என்ற நல்ல ஆட்சி இருக்க வேண்டும். அந்த ஆட்சியினாலே என்ன செய்கிறது? மல்குக வேத வேள்வி. இந்த வேதம் வேதம் என்று சொன்னவன இருக்கு அஜு சாமம் அரவணம் என்று நான்கு வேதத்துக்குள்ளே எல்லாம் போகிறார்கள். அறிவுனர் அறிவோடு தொடர்புடைய செயல்களை வேத வேள்வி என்று சொல்வார்கள். வேதம் வேதம் என்ற உடனே எல்லாரும் இருக்கு யாருக்கு தெரியும் இருக்கு எதிர்வேதம்? ஜம்புநாதையர் மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார். மிகச்சிறப்பாக காசி மடத்தினுடைய தொடர்பினாலே வேதங்களை மொழிபெயர்த்திருக்கிறார். யார் அந்த மொழிபெயர்ப்பு கூட படித்ததில்லை. மூல மொழியிலே எவர்கள் படித்து முயன்றிருக்கிறார்கள் அறிந்திருக்கிறார்கள். இந்த வித்து என்றால் அறிவு, அறிவோடு கூடிய முயற்சிகள். வேள்வி என்றால் முயற்சி. வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான். ஆக முயற்சி உடையவன், விரும்புகிறவன், நல்ல சிந்தனையோடு கூடிய செயலாற்றல் உடையவர்கள் அதான் அது நிறைய வேண்டும் உலகத்தில். ஏன்னா உயிர் என்று சொன்னால் என்றைக்கு உயிர் உடல் எடுத்ததோ அன்று தொடங்கி அந்த உடலை விட்டு போகிற வரைக்கும் முயன்று கொண்டே இருக்க வேண்டும். சோம்பி இருக்கக்கூடாது. அதுதான் உயிருடைய நிலை. அந்த உயிர் இடையலாது உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதனால்தான் உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ என்று சொன்னார். ஆகவே மல்குக வேத வேள்வி. அதனால என்ன வேண்டும்? இந்த முயற்சியினாலே வழங்குக சுரந்து வானம், மழை தவறாது பெய்ய வேண்டும், செய்ய வேண்டும், பொய்க்காது பெய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிற தன்மை வாழ்த்தில் அமைக்கிறார். எல்லா விதமான நன்மைகள் இருந்தாலும் கூட வளங்கள் நிறைய வேண்டும். பல்குக, அது பல்கி பெருக வேண்டும் வளங்கள் என்று சொன்னார். அறங்கள் இன்பம் எங்கும் பரவுகின்றது. இந்த அறத்தோடு கூடிய வாழ்க்கை முறை எல்லா இடங்களிலும் பர வேண்டும். இன்பங்கள் பரவிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அறத்தோடு கூடிய இன்பமோ அறத்தோடு கூடிய பொருளோ இல்லாமல் குறைவுபட்டுக் கொண்டிருக்கிற காலகட்டத்திலே பரஞ்சோதிமுடைய வாழ்க்கை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எங்கும் பரவுக அறங்கள் இன்பம் மல்க. அந்த அறங்கள் அடிப்படையில் வருகிற இன்பங்கள் நமக்கு அமைவதாகுக என்று வாழ்த்துகிறார். உயிர்களுக்கெல்லாம் இன்பம் நல்குக. அறத்தின் மூலமாக வருகிற இன்பங்களாக அவை அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறார். நான்மறை சைவம் ஒன்று மிகச்சிறந்ததாக இருக்கக்கூடிய சைவம் என்று சொன்னால் ஏதோ திருநீர் பூச்சிக் கொள்வது, உத்ராசம் அணிந்து கொள்வது, கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது என்ற நிலையில இருக்கக்கூடாது. எல்லா உயிர்களும் இன்பத்திருக்கிற நினைக்கிற நினைப்புத்தான் சைவ வாழ்க்கை. அதுதான் மங்கள வாழ்க்கை. எல்லா உயிர்களும் இன்பத்திருக்க வேண்டும். அதனாலே அந்த சைவம் ஓங்க வேண்டும். அந்த சைவ நெறி இந்த உலகத்திலே புல்க வேண்டும். உறவலன் செங்கோல் என்றும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறார். இப்படி அருமையாக மதுரை பதியில் இருந்து கொண்டு ஒரு புலவர் பாடியிருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு உயர்ந்த சிந்தனை. இன்றைக்கும் நாளைக்கும் என்றைக்குரிய வாழ்த்தாக அமைந்திருக்கிறது. அந்த வாழ்த்தை சொல்லி தொடங்குகிற போது ஒவ்வொரு தெய்வத்துக்கு சொல்லி வருகிறார். இங்கே கால்மாறி ஆடிய நடராஜா ஒருவர் இருக்கிறார். அவரை கால்மாறி ஆடியவரை கருத்துள் வைப்பான் என்று சொல்கிறார். பாட்டை சொல்லவில்லை. ஏனென்றால் நம்முடைய கதி மாற வேண்டும். இந்த தாளம் போட்டு பாடுகிறவர்களுக்கு நடை மாற்றினால்தான் நல்லா இருக்கும். ஒரே நிலையிலே இந்த தாளத்தில் அமைத்து பாடிக்கொண்டிருந்தா கொஞ்சம் சோறு கொண்டு விடும். அவர் இடது பாதம் தூக்கி ஆடுகிற பெருமானை நோக்கி கால் மாறி ஆட வேண்டும் என்று ஒருத்தன் நினைத்தார். அந்த நினைப்பை ஏற்றுக்கொண்டு பெருமான் மற்ற ஊரில் இல்லாத முறையிலே மதுரையிலே கால் மாறி ஆடுகின்றார். அவரை ஏன் கருத்துக்குள்ளே வைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கதி மாறுவதற்கு. நாம் செல்லுகிற நெறி இருக்கிற மேலான நெறிக்கு, உயர்வான நெறிக்கு, முடிந்த பெருநிலைக்கு சென்று சேருவதற்குரிய நிலையினாலே அதை கருத்திலே வைக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். இதெல்லாம் ஒவ்வொருவரும் இந்த திருவிழா படத்தில் அச்சு போட்டு இருக்கக்கூடிய பாடி இருக்கக்கூடிய கடவுள் நாட்டு பாடுகளை அச்சு போட்டு கொடுத்து ஒவ்வொரு சன்னிதானத்திலையும் பாட வேண்டும். இன்றைக்கு சன்னிதானத்துல போய் என்ன பேசுவது, என்ன பாடுவது, என்ன முறையிடுவது என்று பலருக்கு தெரியாமல் இருக்கிறது. மதுரை கோவிலில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களையும் எல்லா சன்னிதானங்களிலும் இறைவனை தோற்றிருக்கிற பாடல்கள் மிக அருமையாக பாடியிருக்கிறார். அங்க ஒரு இடத்துல சொல்லுகிறார், விநாயகர் பெருமான் நினைக்கிறார், உள்ளம் எனும் கூடத்தில் ஊக்கம் எனும் தடி நிறுவினர். யானையை கட்டி போடுறதுக்கு யானை வாங்கிடுறாங்க, தெருவில் நிறுத்தி வச்சு பல பேர் கார் வாங்கி விடுகிறார்கள். காருக்கு ஒரு செட்டு கட்ட தெரியவில்லை என்றால் கார் வாங்கினால என்ன பையன்? காரை பாதுகாக்கக்கூடிய ஆளுகளே அது குறுக்க உண்டாக இருப்பது போல உள்ளம் என்ற கூடத்திலே யானையை கட்ட வேண்டும் என்றால் ஒரு தறி வேண்டும், நடுதறி. ஊக்கம் எனும் தருவி நிறுவி அதை கட்டி போடுவதற்கு சங்கிலி வேண்டும் என்றால் தள்ளறிய அன்பினாகிய தொடர் ஊற்றி அதற்கு ஆகாரம் நீதியாக கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் நெறிந்து போகவிடும், பார்ப்பதற்கு அழகில்லாமல் போய்விடும். அதனாலே நம்முடைய பசுபோதம் ஆணம் என்ற இரண்டையும் அதற்கு கவலமாக இட்டால் அந்த வெள்ளமதம் அருளாகிய வெள்ளமதத்தை சொல்கிற சித்தி வேளத்தை நினைந்து வரல் வினைகள் நாம் அறுக்கலாம், மேல் வினைகள் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். விநாயகர் பெருமான் இப்படி வழிபாடு செய்யுங்கள், அக வழிபாடு செய்யுங்கள். புறத்திலே நிகழ்த்துகிற சடங்குகளை எல்லாம் கொஞ்சம் மேலே போக போக போக போக அகத்திலே நிர்விக்காட்டுகிற ஒரு அற்புதத்தை காட்ட வேண்டும் என்ற அருமையான அருளிப்பாட்டி இருக்கிறார் வாழ்த்து பாட்டிலே. இன்னும் மிக பலமாகிய கடவுள் வாழ்த்து பாடல்களை சொல்லலாம். இந்த 64 திருவிழாடல இன்றைக்கு தலைப்பு நாடும் நகரமும். நாடு என்றால் அதுக்கு இலக்கணம் தான் சொல்வார்கள், அது ஆடவர் எவ்வழி நல்லவர் அவ்வழி நாடுனர். அது காடா இருந்தா என்ன, மேடா இருந்தா என்ன, பழமா இருந்தார். நாடு நகரம் நல் திருக்கோயில் இது மூன்றும் நகரத்தார் பெருமக்களுக்கே உரியது. நாட்டார், நகரத்தார், திருக்கோயிலர், இந்த மூன்றையும் பாரம்பரியமாக பெற்றிருந்த நாடு இந்த தமிழ்நாடு. இந்த நாடு பாண்டி நாடே பழம்பதியாகவும் எவ்வளவு சிறப்பு. தென்னாடுடைய சிவன் இப்படி எல்லாம் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்கிவிட்டு அப்பாசடையப்பன். இந்த பாண்டி பதியை நினைத்தால், பாண்டி நாட்டை நினைத்தால் எவ்வளவு சிறப்பு. மூவேந்தர்களுக்கு, மூவேந்தருடைய நாட்டுக்கு கொடுக்கிற சிறப்பிலே பாண்டிய நாட்டிற்கு இறைவன் கொடுத்திருக்கிற நிலை என்ன என்றால் தானே இங்க வந்திருக்கிற மதுரை கலம்பகத்தில் சொல்வார் குமரகுரு சுவாமிகள், தான் வருவதற்கு முன்னதாக தன்னுடைய ஒரு பங்குடைய அம்மையை அனுப்பி பாண்டியன் மகளாக அவதாரம் செய்ய சொல்லி பிறகு தானும் வந்து மணந்து கொண்டு ஆட்சி ஏற்று பிறகு தன்னுடைய மகனையும் அழைத்துக் கொள்வது போலினர். ஒரு சுவையான அனுபவத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் முதல்ல தன்னுடைய சிறந்த துணையாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுக்க வேண்டும். அதை முதல்ல செய்தார். பிறகு தானும் வந்தார். பிறகு தன்னுடைய தோன்றலாக இருக்கக்கூடிய முருகப் பெருமானையும் ஆட்சி பண்ணும்படியா விட்டார் என்று குமரகுரு ஒரு நல்ல கற்பனையை செய்தார். ஏன் வந்தார்னா, இந்த தமிழ் சுவையை அனுபவிப்பதற்காகவே குடும்பமாக வந்து விட்டார்கள். கைலாயத்தை காலி பண்ணி கொண்டு வந்து விட்டார்கள். பர்மனன்ட் அட்ரஸை விட்டுட்டு இந்த முகாமிலேயே தங்கி விட்டார்கள். பெருமான் இன்றைக்கு இங்கேயே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட திருத்தலம் ஆதலினாலே மதுரை தலம் பாண்டி நாட்டிலே அமைகின்றது. இந்த நாட்டினுடைய சிறப்பை சொல்ல வருகிறார். இந்த நாட்டினுடைய சிறப்பை சொல்ல வருவதற்கு பிறகு அடியாருடைய பெருமைகளை வாழ்த்துகிறார். மாடக்காளி முனிவன் இந்த மதுரையிலே செய்த அற்புதத்தை நினைக்கிறார். அவனுடைய திருவடிகளுக்கு வணக்கம் செய்கிறார் ஞான சம்பந்த பெருமான். அது போல சுந்தரர் நினைக்கிற போது இரவிடை தூது கொண்டான் இணையடி மொழிமேல் வைப்பான் என்கிறார். பேய்கள் கூட உறங்குகிற இரவு நேரத்தில் ஒரு பெண்ணின் வீட்டிற்கு ஒரு முறைக்கு இருமுறை இறைவனை நடத்த சொன்ன. அந்த இறைவன் எப்படிப்பட்டவன்? தன்னுடைய வேதத்திலே மூன்று ஆசைகளை நீக்கியவர்களுக்குத்தான் அருளிப்பாடு கிடைக்கும் என்று சொன்ன தலைவன் அவன். வேதத்திலே தான் சொன்ன வேதத்திலே பெண்ணாசை நீத்தவர்களுக்குத்தான் அருளிப்பாடு என்று சொன்ன பெருமானை பெண்ணின் பொருட்டாக இரவு நேரத்தில் திருவாரூரிலே அந்த வீதியிலே ஒரு முறைக்கு இருமுறை நடக்க செய்தவன் எவ்வளவு புரிந்தார். இறைவன் விதித்த விதியையே மாற்ற செய்து அந்த இறைவனையே மாற்றி நடக்க முடியாத செய்த வல்லாளர் சுந்தர், அவரை வணங்குகிறார். அதுக்கு மேல மாணிக்கவாசகர் நினைக்கிற போது எது சொல்றது? பாட்டு அழுது அடி அடைந்த அன்பர் என்ன சொல் தொடர். எவ்வளவு அற்புதமான தமிழினுடைய நீர்மை, தமிழை சொல்லி சொல்லி பாடி பாடி அனுபவிக்கக்கூடிய உயர் நிலைக்கு நம்ம அழைத்துக் கொண்டு போகிறார் பரஞ்ச முனிவர். அப்படி அடியவர்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்லிய பிறகு மிக அழகாக நாட்டினுடைய சிறப்பு சொல்லுகிறார். நாடுன்னு சொன்னா எப்படி இருக்கணும்? அந்த நாட்டுல நல்ல மழை வளம் தெரியவன். அந்த மழை எப்படி வருகிறதா? இறைவனுடைய வெந்நீர் அணிந்த திருமேனி போல போகலாம் வெள்ள மேகம். பாட்டெல்லாம் சொல்லல, போய் அந்த பவ்வம் கடலை மேய்ந்து கொண்டு திரும்பி அம்மையுடைய திருமேனி போல வருகிறான். அவள் அருள்கிற உண்ணி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழிகிறதான். அந்த பொழிகிற தண்ணீர் மலையிலே மலை முகட்டில போய் பொதிய மலை உச்சியில போய் பெய்கிறது. உயர்ந்த இடத்துல பெய்தால்தான் தாழ்ந்த இடத்துக்கு வரும். எப்பவும் உயர்ந்த இடத்துல செல்வம் சேருமானால், அறிவு சேருமானால், ஆற்றல் சேருமானால், அதிகாரம் சேருமானால் எல்லாருக்கும் பயன்படும். உயர்ந்த இடத்துல என்ன சேரணும்? செல்வம் சேரணும். உயர்ந்த இடத்துல அறிவு சேர வேணும். உயர்ந்த இடத்துல சான்றோர் இடத்துல அதிகாரம் சேர வேண்டும். அது எல்லாருக்கும் நன்மை. அதுபோல பொதிய மலையில போய் இந்த மேய்ந்த மேகமானது மழையாக பொழிகின்றது. அதை பரிசோதனை நினைக்கிறார். ராமன் வந்து சிவலிங்க மதுரை சிவலிங்கத்தை வழிபாடு செய்தது போல இருந்தது. திருமஞ்சன மாட்டது என்ன கற்பனை பாருங்க. அகத்திய முனிவரை கண்டு விஷமாத்திரி என்று சொல்லக்கூடிய இந்த இடப மலையிலே சுந்தரனை போய் வழிபாடு செய்தால் உன்னுடைய கருத்து முடியும் என்று சொன்னார். இங்க வந்து வழிபாடு செய்தார் என்று நம்முடைய திருவிழா அந்த கற்பனையை நினைத்துக் கொண்டு பொதிய மலையிலே மழை பொழிவது, லிங்கத்திலே ராமபெருமான் கரிய மேகமாகிய ராமபெருமான் மழை பொழிகிற நிலையிலே அது நல்ல திருமஞ்சனம் ஆட்டுவது போல இருந்தனர். அதுக்கு அடுத்தபடியா இந்திரன் வழிபாடு செய்வது போல இருந்தனர். ஏன்னா இந்திரனை பொறுத்துதான் நம்முடைய வரலாறு தொடங்குது. ஆகவே இப்படி அற்புதமான கற்பனைகளை நாட்டு சிறப்பிலே சொல்லி தெய்வநாயகன் நீரணி மேனி போல் சென்றனர். தெய்வநாயகன் இந்த பேர் பாருங்க. இந்த தெய்வநாயகம்னா கொண்டகையில் இருக்கிற பெருமாளுக்கும் தெய்வநாயகன், தெய்வங்களுக்கு நாயகன் தலைவர். அந்த உடம்பு திருநீர் அணிந்த மேனி போலே சென்றது என்று சொன்னார். இனி தடஞ்சிலை ராமன் குடங்கொண்டு ஆட்டிய அந்த திருமஞ்சன ஆட்டும் போல இருந்தது என்று பாராட்டுகிறார். அந்த கொதிய மலையிலே பொழிகிற மழை இருக்கிறது, அது சிற்றருவியாக பேரருவியாக கானாக பிரிந்து பேராறாக மாறுகிறது. அது சொல்றாரு, இந்த பொதிய மலை ஒரு பெண்ணா இருந்தவ தாயா மாறி மகளை பெற்று வளர்க்கிறது போல இருக்கிறார். ஒரு பெண்ணு சகோதரியா இருக்கிறா, தாயா மாறுகிறாள். அந்த தாய் வந்து மகளை வளர்ப்பது போல இந்த பொருணை ஆறு அந்த மகளை வளர்க்கிறாள். மிக அற்புதமான கற்பனை. இந்த பாட்டெல்லாம் சொன்னா அதுக்குள்ள போனா ஒவ்வொரு சொல்லுக்குள்ளே நம்ம போயிடுவோம், காலத்துக்குள்ள முடிக்க முடியாது, அதனால விரைந்து போகிறேன். ஆகவே பெண்மக பெற்றாள் பொதிய மாம் செயலப்பாவை பெருகு தன் பொருணை என்னும் பெண்மக பெற்றாள். அற்புதமான கற்பனை. அருவி ஆறாகிறது, தாயினுடைய அன்பு பெருகுகிற பெண்மையாக மகளாக ஆகிறது. ஒரு தாய் வல்லவளாக இருப்பாளானால், வளர்க்கின்ற திறமுடையவளாக இருந்தால் அவள் பெருகின்ற மகள் உலகத்துக்கு தாயாக விளங்குவாள். அந்த கதை தான் பின்னே வந்து தடாதிரி பிராட்டி நாளை பார்ப்போம். ஒரு பெண் விரும்புகிற விருப்பம் ஒற்றைய மகளாக மாற்றுகிறது. பின்னையனும் பின்னையும் கன்னியன மரவேசம் ஆனந்த ரூபமையிலாக இருக்கிறவளை மகவாக பெற வேண்டும் என்று ஒரு மகவு நினைக்கிறது. அதான் இந்திய நாட்டினுடைய பண்பாடு. அன்னை என்று சொல்லக்கூடிய நிலையை பெறுவதுதான் பெண்களுடைய மகோன்னதமான வாழ்க்கை பயர். அதை சொன்னால் இந்த பொதிய மலை அன்னை போலே தாமிரவரணி ஆகிய பொருணையை மகவாக பெற்று வளர்க்கிறாள் சொன்னார். இந்த ஆறு வரை வருகிறது. ஒரு நாட்டினுடைய சிறப்பு நாடு எப்படி இருக்குன்னா, அந்த ஆற்றை பார்த்தாலே தெரிந்துவிடும். ஓடுகிற ஆற்றினுடைய அழகை பார்த்தாலே வல்லையாய் இருபாலும் சிவாலயங்கள் இருக்கிறது. ஒரு ஆறு போகிறதுன்னு சொன்னா ரெண்டு பக்கம் சிவாலயம் இருக்கணும். காவிரியில பாத்தீங்கன்னா அவ்வளவு சிவாலயங்கள், வெயில் ஆற்றுல பாத்தீங்கன்னா அந்த ஆத்தங்கரையிலே சிவாலயங்கள் இருக்கிறதா. அது இந்த ஆறு ஓடுகிற வழிகள் எல்லாம் இருக்கிறத பார்க்கிற போது இந்த ஆறுகள் என்ன செய்கின்றன? சிவபூஜை செய்கின்ற பக்திமை உடைய மாக்கள் போல இருக்கின்றனர். ஆறு என்னன்னு ஆற்றினுடைய இயல்பு வெள்ளப்பெருக்கிலே நல்ல சந்தன குரல்களை வன்னியும் மத்தம் என்ற திருவேடக பாட்டிலே ஏடு சென்று அனைவரும் ஏடகம்னர். அதுல நல்ல சந்தன மரங்கள் எல்லாம் அழித்துக் கொண்டு வருகின்றன. ஆக மலையிலே இருந்து சந்தனம் அகில் முரளாகிய மனப்பொருள்கள் கத்தூரி ஆண் ஐந்து முல்லை நிலத்தின் வழியாக வருகிற போது பால் நெய் தயிர் ஆகிய குறைவில்லாத திருமஞ்சன பொருள்கள் நல்ல மலர்கள் தே நடைகள் இவைகளெல்லாம் அழித்துக் கொண்டு வந்து ரெண்டு கரைகளில் தள்ளுகிற போது இந்த ஆறே தன்னுடைய அலைகளாகிய கரைகளின் கைகளினாலே சிவபூஜை பண்ணுவது போல இருக்கலாம். அப்போ பரஞ்சோதிமனுடைய உள்ளம் ஒரு உயிரற்ற ஐந்து நிலையிலே இருக்கக்கூடிய பூத பொருளிலே ஒன்னாக இருக்கக்கூடிய நீர் கூட தன்னுடைய கரம் தரும் பயன் என்று கருதி பூஜை செய்கிறது என்று சொன்னால், ஐந்து அறிவு பெற்ற ஆறாவது பெருநிலையை சிந்திக்கின்ற நிலை பெற்ற மனிதன் தன்னுடைய கைகளினாலாகிய பயன் இறைவனை வழிபாடு செய்வது கைகால் கூப்பிட்டு வெளியிருக்கிறது. காஞ்சிபுரத்திலே கரம் தரும் பயன் போல எண்ணி காமாட்சி அந்த கள்ளக்கம்பரை வெள்ளக்கம்பரை தழுவி கொண்டாள், பூஜை செய்தாள் என்று நாம பார்க்கிறோம். ஆகவே ஆற்றின் ஓட்டத்திலே வைத்து சிவபூஜையினுடைய செம்மையை எடுத்துச் சொல்கிற பாங்கை நாம் அந்த நாட்டு சிறப்பிலே பார்க்கிறோம். இனி நல்ல வெள்ளம் அடித்துக் கொண்டு வருவதனால கலங்கி வருகிறது, அந்த கலக்கம் எப்படி இருக்கிறது, தெளிவு எப்படி இருக்கிறது என்று சொல்கிறார். இதெல்லாம் என்ன சொல்றது, கலக்கம். நமக்கு பல கலக்கங்கள், ஒரு கலக்கமா வந்து ஸ்கூட்டர் மோதிடுமோ, அது மோதிடுமோ, இது மோதிடுமோ, கீழே தவறி விழுந்துமோ, எத்தனையோ கலக்கங்கள். அந்த கலக்கங்கள் போல நீர் வந்து கலங்கி இருக்கிறது. அறிவு எல்லாவற்றிற்கும் தலைவனாக இருக்கிற இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று நினைக்காதவருடைய பல பல தெய்வங்கள் பேசுகிற நெஞ்ச கலக்கமுடையவர்கள் போல அந்த நீர் வந்து கலங்கி இருந்ததாம். இறைவன் ஒருவனே, தெளிந்த சிந்தனையுடையவர்கள் இறைவன் ஒருவனே நினைக்கிறார்கள். அதை சொல்லுகிற போது ஊறி வெள்ளம் தெளிந்தது, கலங்கித்தான் தெளியணும். தெளிவு என்பது கலக்கத்தின் அடிப்படையில வரணும். நல்ல கலக்கி விட்டு தெளிஞ்சிட்டுன்னா வச்சுக்கோ, அதுல தெளிவுல அந்த ரசத்துல ரொம்ப சிறப்பான பொருள் எல்லாம் வரும். சும்மா வெறுமனை கலக்காம விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, வெறும் தண்ணி தான் வரும். ஆகவே சாறு எப்படி எடுப்பது என்று சொன்னால், நன்றாக கலக்கி எடுக்க வேண்டும், தெளிய வைக்க வேண்டும். சொன்னார், மறை முதல் கலைகள் எல்லாம் மணிமிடத்தவனே எங்கும் நிறைபரம் என்று, நிறைபரம் என்று மறை முதல் கலைகள் எல்லாம் மணிமிடத்தவனே. அந்த மணிமிடத்தவன் இந்த ஒரு சொல் போதும், அதைத்தான் எடுத்துக்கொண்டு நீல மணிமிடத்து ஒருவன் போல மன்னுக பெருமன்னர். ஆக மணிமிடத்தவன் என்றால் தியாகராஜன் அவன், அந்த தியாகராஜன் தான் எங்கும் நிறைந்திருக்கிற பரமன் என்று நினைத்து என்ன செய்ய வேண்டும், பூதி சாதன நெறி விபூதி சாதனம்னா இருந்தால் உண்மையால் உலகாண்டவர் மூர்த்தி நாயனார் மதுரையில மனிதர்கள் தோன்றலாக பிறந்து அரசராக இருந்தவர். பூதி சாதன நெறி வீடு என்றும் இந்த வழியிலே போனால்தான் புத்தி பேறு என்பதையும் அறைவது அறிந்து பல நூல்கள் சொல்லுகின்றன. இதையெல்லாம் அறிந்தாலும் கூட தேரா தெளிய மாட்டாதவர்கள் பலராக இருக்கிறார்கள். ஆனால் சிலர் தேறுகிறார்கள், தெளிகிறார்கள். அறிவு என கலங்கி தெளிவில்லாதவருடைய அறிவு எப்படி இதுவா அதுவா என்று மயங்கி கலங்குகிறதோ, அதுபோல இந்த ஆற்று வெள்ளம் முதலிலே கலங்கி வெள்ளம் கலங்கியது. பிறகு எப்படி தெளிந்துதான், முறையும் படிப்படியாக ஒவ்வொரு நிலையிலும் உயர்ந்து உயர்ந்து உயர்ந்து கரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நிலை முறையின் வீடு உணர்ந்தோர் போன்று தெளிந்தது மூதி வெள்ளம் என்று ஒரு ஆற்றை எடுத்துக்கொண்டு மனித வாழ்க்கையில ஏற்படுகிற கலக்கமும் தெளிவும் உயர்வு தருகிற பாங்கில வைத்து ஒப்பு நோக்கி காட்டுகிறார் நம்முடைய முனிவர். இனி 64 கலைகள் எப்படி ஒன்றிலே இருந்து தோன்றியதோ அதுபோல மேகம் பொழிந்த மழையானது அருவிகளாக கால்களாக வந்து அது பல இடங்களிலே சென்று ஈரில்லாத ஒரு சக்தியே பல இடங்களிலே பல ஆற்றலுடைய சக்திகளாக நிரம்புவது போலே இங்கே ஒரு நீர் பெருக்கானது கூவல் கிணறு குண்டு அகழி கண்மா என்று பல இடங்களிலே பறந்து பலனை தருகிறது. அது ஏக சக்தியாக இருக்கிற ஒன்று அவரவருடைய பக்குவத்துக்கு ஏற்ப பலன் தருவது போலே இந்த வெள்ளம் இருக்கிறது என்று படம் பிடித்து காட்டுகிறார்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
4: இந்த டேட்டா வந்து ஸ்டோரேஜ் பண்ணும்பொழுது கம்ப்யூட்டர்ல இது வேண்டியது இது சொல்லுவாங்களே இல்லையா, மெயில்ல பார்க்கும் பொழுது இது வந்து பிரயோஜனம் இல்லாது, இது வந்து விளக்கத்தக்கது என்று சொல்லி நம்ம மெயில்ல பார்க்கிறோம் இல்லையா, அதே போலத்தான் இது சரியான விஷயம் இல்லை, இதை வந்து விளக்கத்தக்கது என்று பார்க்கும் பொழுது மனிதர்கள் காமத்தை வேண்டியது என்று நினைத்து கொண்டால், காமம் அடையத்தக்கது எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டால் அந்த காமத்திலேயே மூழ்கி கிடக்கிறார்கள். இது மனத்தினுடைய செயல். மனமானது இந்த காமத்தை எப்படி ஐடென்டிஃபை பண்ணும்னா, அதை இது எனக்கு ஆனந்தகரமானது என்று நினைத்து கொண்ட காரணத்தினாலே மீண்டும் மீண்டும் மனிதன் அதிலே மூழ்குகிறான். ஒரு விஷயம். ரெண்டாவது காமத்துக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அகங்காரம் நான் என்கின்ற தன்னையை அங்கே இழக்கும் பொழுது ஒரு க்ஷணம் மீண்டும் நான் என்பது வருகின்றது. தன்னை நிலைநாட்டிக் கொள்வதற்காக மீண்டும் மீண்டும் நான் என்பது இந்த காமத்திலே ஈடுபடுகிறது. இது இந்த அல்வா உதாரணத்துக்கு பொருந்தாது. அல்வாவிலே நான் என்பதை இழக்கவில்லை, கவனிக்க வேண்டும். அல்வா சாப்பிடும் பொழுதோ, லட்டு சாப்பிடும் பொழுதோ, பாக்கா சாப்பிடும் பொழுதோ நான் என்பதை இழக்கவில்லை. நான் சாப்பிடுகிறேன், நான் ஆனந்திக்கிறேன் என்று நினைக்கிறான். ஆனால் காமத்திலே தன்னை இவன் மறக்கின்ற காரணத்தினாலே அகங்காரம் மீண்டும் எழுகின்றது. என்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக, நான் என்பதை காட்டிக்கொள்வதற்காக அகங்காரம் மீண்டும் மீண்டும் நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் என்று காட்டிக்கொள்வதற்காக தன்னை இழக்கக்கூடிய காமத்திலே மீண்டும் மீண்டும் ஈடுபடுகிறது. இதான் இதனுடைய நுணுக்கம், உள்ள இருக்கக்கூடியது. ஆனா இது பேசுறது சுலபம், சிந்திப்பது சுலபம், படிப்பது சுலபம், கேட்பது சுலபம், பிராக்டிஸ் பண்றதுதான் கஷ்டம். ஏன்? அகங்காரம் மனது என்பதை நாம் கொண்டிருக்கிறோம். இந்த மனது என்பதை கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே நாம் தவறு செய்கிறோம். இதுதான் காசியபருடைய சரித்திரம் சொல்ல காட்டக்கூடியது. பிரம்மாவினுடைய மானசபுத்திரராக இருந்தாலும் கூட தபத்திலே சிறந்தவர், கோபமே இல்லாதவர், மிகச்சிறந்த குணசாலி, தர்ம நியாயங்கள் தெரிந்தவர் என்று ஸ்காந்தமானது இவரை பற்றி அந்த இன்ட்ரோடக்ஷன் முகவரை கொடுத்தாலும் கூட காசியபரே தவறு செய்கின்றார் என்று சொன்னால் இந்த மனத்தினுடைய வன்மை, ஐம்பொறிகளினுடைய தன்மை, காமத்தினுடைய வலிமை, காமம் தீயை போன்றது என்று சொல்லக்கூடிய தன்மை இங்கேதான் வந்து தோன்றும். அதனுடைய வலிமை இங்கேதான் சுட்டி காட்டப்படும். அருணையர்நாதர் ஆகட்டும், தன்னுடைய கந்தரவன் உதயிலே ஆகட்டும், இல்லது அபிராமி பட்டரே ஆகட்டும், அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையினே என்று சொல்லும்படியாக எனக்கு அந்த ஆசையெல்லாம் போகும்படியாக அம்பிகை செய்கின்றாள் என்று அபிராமி பட்டர் பாடுவார். அதே போல கந்தர் அனுபூதியிலே பாடும் பொழுதும் கூட எல்லாவற்றையும் இந்த காமத்தை நீக்கும்படியாக இறைவன் தருகின்றான் என்று அவர் பாடுகின்றார். எப்ப சொல்ல முடியும் அவர்களாலே இந்த காமத்தை எப்படி நீக்க முடியும்? பிரம்மா வந்து உபதேசம் செய்தாராம், நீ இப்படி இருக்கலாமா என்று சொன்னார். காமத்தை நீக்கும்படியாக நீ தவறு செய்கின்றாய் என்று சொல்லுகிறார். நம்மை படைத்தவன் வந்து சொல்ல வேண்டுமா? காசியவருக்கு சொன்னார், நமக்கு வந்து யார் சொல்லுவா? நாம் மீண்டும் மீண்டும் தவறு செய்கிறோம். இப்போ நுணுக்கமா அதை மட்டும் யோசித்து பாருங்கள். மனமானது ஐம்பொறிகள், ஐந்து பொறிகளும் இந்த உடற்காமத்திலே ஈடுபடுகின்ற காரணத்தினாலே முழுமையாக இந்த காமத்திலே ஈடுபடுகின்றது. தன்னை இழக்கின்ற காரணத்தினாலே மீண்டும் மீண்டும் இந்த அகங்காரமானது தன்னை நிலைப்படுத்திக் கொள்வதற்காக இந்த காமத்திலே ஈடுபடுகின்றது. காமம் என்பது மனத்தினுடைய செயல், உடலினுடைய செயல் அல்ல. இதை மட்டும் முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்ப இது தெரிஞ்சாச்சுன்னா மனத்தினுடைய தன்மை என்ன? மனம் ஐம்பொறிகளின் மூலமாகத்தான் செல்லும். யோசித்து பாருங்கள், எது கேள்வியோ அங்கேயே விடை இருக்கிறது. மனமானது ஐம்பொறிகளின் மூலமாகத்தான் செல்லும். தன்னை இழந்த நலம் என்று சொல்லும்படியாக தன்னை இழக்கின்ற பொழுதுதான் இந்த காமத்திலே மனிதனுக்கு அகங்காரம் இழந்து அவன் அதிலே மூழ்குகிறான். பூஜையிலே அவ்வளவுதான். பூஜையானது எப்பேற்பட்டது? நாயகி பாவத்திலே இறைவனை நோக்கி இவர்கள் பாடுகின்றார்களே, எப்படி பாடுகின்றார்கள்? நாயகி பாவத்திலே அருணகிரிநாதனும் பாடுகிறார், ஆழ்வார்கள் பாடுகின்றார்கள், நாயன்மார்கள் பாடுகின்றார்கள். அப்புறம்லாம் அம்பி அந்த சிவபெருமானை பற்றி பாடும் பொழுது தன்னை நாயகியாக நினைத்து கொண்டு, தன்னை பெண்மணியாக நினைத்து கொண்டு இறைவனை பற்றி பாடுகிறார். இப்ப பாடும் பொழுது இவர்கள் இது உடற்காமம் அல்ல, மனக்காமம் அல்ல, ஐம்பொறிகளும் இறை என்கின்ற உயர் நிலையை அடைந்துவிட்ட நிலை. இதுதான் மாற்றுவது. எப்படி? இது கேள்வி என்ன, இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? ஐம்பொறிகளின் மூலமாக மனம் ஈடுபடுகின்றது. சரி, ஒரு விஷயம். இரண்டாவது, இந்த ஐம்பொறிகளும் இந்த உடற்காமத்திலே முழுமையாக ஈடுபடுகின்றன. இரண்டாவது, மூன்றாவது, இந்த மனம் மீண்டும் மீண்டும் அதனை நினைத்து பார்க்கிறது, அரைச்சமாவியா இருக்கிற மாதிரி மீண்டும் மீண்டும் அரைக்கின்ற காரணத்தினாலே அது வலிமை பெறுகின்றது. டைனமோ சுத்த சுத்த அதுல மின்சாரம் அதிகமாக ஏற்றப்படுவதை போலவே இது மீண்டும் மீண்டும் ஏற்றப்படுகிறது. சரியா, இதை அப்படியே கொண்டு வாருங்கள். ஐம்பொறிகளின் மூலமாக மனம் செல்ல வேண்டுமா? சரி, செல்ல வேண்டும். இப்போ ஐம்பொறிகளின் மூலமாக மனம் செல்ல வேண்டும், அவ்வளவுதானே? ஐம்பொறிகளுக்கு வேலை கொடுக்கணும், கரெக்டா? சரி, இப்ப ஐம்பொறிகளுக்கு வேலை கொடுத்தாரா இல்லையா இந்திரனுக்கு? இங்கே கண்ணால் அங்கே சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் பார்க்க, காதால் அந்த வேத மந்திரங்களை கேட்க, தன்னுடைய வாயாலே ஹரஹர சிவசிவா என்று சொல்லி அந்த சிவபெருமானை வந்திக்க, கைகளாலே உடலினாலே தொழ, மூக்கினாலே அங்கே இருக்கக்கூடிய வாசனாதி திரவியங்களை எல்லாம், அங்கே வரக்கூடிய தாமரை மல்லி முதலிய மலர்கள் எல்லாம் இறைவனுக்கு சூட்டப்படும் பொழுது அந்த வாசனையானது இவர்கள் நுகர, இந்த ஐம்பொறிகளும் இறைவனுடைய பூஜையிலே செய்யும் பொழுது, இறைவனை பூஜை செய்யும் பொழுது இந்த ஐம்பொறிகளும் ஒன்றுவிடுகின்றன, சரியா இல்லையா? சரி, ரெண்டாவது, ஐம்பொறிகளும் மனமானது அங்கே செல்லும் பொழுது தன்னை இழக்கின்றது, தன்னை இழந்தனலம், இதுதானே அவர் தன்னை இழந்தனலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே என்று தன்னை இழக்கக்கூடிய நலம் இறைவனுடைய தன்மையிலே கிடைக்கிறது. எத்தனையோ பேர் நம்ம பார்த்திருக்கிறோமே, பாடும் பொழுது பஜனை பாடுகிறார்கள், தன்னை மறந்த நிலையிலே பாடுகிறார்களா இல்லையா? தன்னை நான் எத்தனை நானே பார்த்திருக்கிறேன். இது பெரிய யோகிகளை எல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம், யோகிகளை பத்தியே நான் சொல்லவில்ல. ஒரு வயதான அம்மையார் இருந்தா திருப்புகள் பாடும் பொழுது அவருக்கு ரெண்டு மூணு திருப்புகள் ரொம்ப பிடிக்கும். அதிலே முதலே நம்ம பார்த்திருக்கிறோமே, நான்

என்னுடைய திருப்புகழ் ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி, அமரர் கிருஷ்ணமூர்த்தி, அவர் ரொம்ப அழகா பாடுவார். எடுக்கும் பொழுது வாராய் மன கவலை

வேலை தீர இப்படி பாடும் பொழுது தன்னை மறந்த நிலை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு அந்த அம்மா வயதான மூதாட்டியவர், கணவன் இழந்தவர். அவர் பாடும் பொழுது மிருகப்பெருமான் அப்படி ஊர்வலம் வரும் பொழுது அப்பொழுதுதான் முதன்முறையாக அந்த பாடலையும் நான் அந்த திருப்பொழையும் அப்பொழுது கேட்டேன். தன்னை அந்த ஒரு நிலை பார்க்கும் பொழுது நமக்கு புரிவிடும். ஒரு நான் உயர்ந்த ஒரு பெரிய ஒரு யோகி ஞானி எல்லாம் நான் சொல்லலை, இருக்கலாம் அதை அடுத்த விஷயம் எனக்கு தெரியாது. ஆனா சாதாரணமான ஒரு குடும்ப பெண்மணி ஒரு திருப்புகளிலே அவ்வளவையும் ஒரு திருப்புகளிலே தன்னை மறந்து அவராலே ஈடுபட முடிகிறது. அந்த திருப்புகளையில் அந்த நாவானது பாட, அருள்மிகு பெருமானை கண்ணானது பார்க்க, காதுகள் எல்லாரும் பாடுகின்ற இந்த திருப்புகளை பாட, கைகளானது கொட்டி கொட்டி தாடம் போட்டு இந்த ஆதி தாடத்தை போட்டுக்கொண்டு அவர் இது பண்ண குதிக்க, மனமானது ஈடுபடுகின்றதை மீண்டும் மீண்டும் இதையே தான் நீங்க பார்க்கலாம். வள்ளிமலை சுவாமிகள் எப்படி ஏற்பட்டதுன்னா, அவருக்கு திருப்புகள் கேட்டபொழுதுதான் வள்ளிமலை சச்சியானந்த சுவாமிகளுக்கு, சாதாரணமாக இருந்த ஒருவர், அர்த்தநாரியாக இருந்த ஒருவர், சச்சிதானந்த சுவாமிகளாக ஆக முடிந்தது அப்படின்னு சொன்னா, சிங்கார ரூபமயில் வாகன நமோ நமன அப்படி பங்கார மார்பிலணி என்று சொல்லும்படியாக திருப்புகள் பாடினார்களாம். தன்னை மறந்த, தன்னுடைய வயிற்று நோவை அந்த இடத்துல இழந்தாராம் பழனியில. அவராலே அப்படி சச்சிதானந்த சுவாமிகளாக ஆக முடிந்தது. இப்போ இறைவனுடைய பூஜையிலே இந்திரனை ஈடுபடுத்திய நிலை, பிரம்மன் காசியப்பை தேற்றிய நிலை இதுதான். என்ன சூக்ஷ்மம் இருக்கிறதுன்னா, நம்முடைய ஐம்பொறிகளுக்கும் வேறு வேலை, உயர்ந்த வேலை கொடுக்க வேண்டும், வேற உயர்ந்த வேலை கொடுக்க வேண்டும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். இந்த ஐம்பொறிகளையும் நம்மாலே ஈடுபடுத்த முடிந்தது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. ஐம்பொறிகளுக்கும் வேலை கொடுக்கணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், யானை இருக்கு தெரியுமா? யானையை நீங்க பார்த்துருக்கலாம், இந்த கோயில்கள்ல இங்கேயாவது அப்படியே கட்டி போட்டிருப்பாங்க. அது என்ன பண்ணா, அது சும்மாவே இருக்காது, ஆடிக்கிட்டே இருக்கும். அப்படி இப்படி அப்படி இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கும், துதிக்கே ஆட்டிக்கிட்டு இருக்கும், தலையை ஆட்டிக்கிட்டு இருக்கும், உடம்பு ஆட்டிக்கிட்டே இருக்கும், அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்கும், எப்ப பார்த்தாலும் ஆடிக்கொண்டே இருக்கும். யானை யானது ஆடிக்கொண்டே இருக்கும். இந்த யானையினுடைய ஆட்டத்தை போலவே அருணகிரிநாதர் அதையும் பாடுவார், அந்த ஆணை ஆடுற மாதிரி அப்படியே ஆடிக்கொண்டே இருக்கும். அதனுடைய நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, குதிக்கே சுத்தி சுத்தி அப்படியே ஆட்டிட்டு இருக்கும், தலையும் துதிக்கே சுத்தி சுத்தி ஆகும், உடம்பு ஒரு பக்கம் ஆடும், வால் இன்னொரு பக்கம் ஆடும். அதாவது வலப்புறமாக சுத்துவது, இடப்புறமாக சுத்துவது, நேரம் முன்ன பின்ன போவது, இந்த எல்லா விதமான அசைவும், மேல் கீழ் பக்க அசைவு, முன் பின், வலப்புறம் சுற்றுவது, இடப்புறம் சுற்றுவது, இது எல்லாமே இந்த யானைக்கு உண்டு. இந்த ஆணை வந்து எல்லா வகையும் சுத்தும், அதாவது எல்லா விதமான எல்லா பக்கத்திலையும் இருக்கக்கூடிய அசைவுகள். மனது எல்லா பக்கத்திலையும், பத்து திக்கிலையும் போகும்னு சொல்லுவாங்க தெரியுமா, மனது பத்து திக்கிலையும் போகும், எல்லா மேலே கீழே பக்கத்துல முன்னே பின்னே எல்லாத்துக்கும் போகும் மனது. அதே போல தான் அந்த ஆணையானது என்ன பண்ணுனா, முன்னே பின்னே நீங்க கவனித்து பாருங்கள், உற்று கவனித்து பாருங்கள், ஆணைக்கு அது ஒரு குணம் உண்டு, முன்னே பின்னே அசையும், பக்கத்துல பக்கத்துல அசையும், துதிக்கெல்லாம்

பின்னும் மேலும் மேலும் கீழும் எல்லா புறத்திலேயும் இந்த மலமானது மனமானது அசைந்து கொண்டே இருக்கும். நம்ம நேற்றுக்கு நடந்தது, போன வருஷம் நடந்தது, நாளைக்கு நடக்க வேண்டியது நம்ம நினைச்சுக்கிறது எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பக்கம் பார்ப்போம், அடுத்தது நினைப்போம், பக்கத்து விட்டு நினைப்போம், மேல் வீடு கீழ் வீடு எல்லா வீடு, இந்த ஊரு அந்த ஊரு, டிவிச்சு எல்லாத்தையும் நம்ம நினைத்துக் கொண்டே இருப்போம். இந்த மனத்துக்கு யானை ஒரு மிகப்பெரிய உதாரணம். யானை மிகப்பெரிய உதாரணம். இந்த யானைக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பாகர்கள் பார்த்திருக்கீங்களா? யானைட்ட அந்த பெரிய சங்கிலி, கட்டுப்படக்கூடிய சங்கிலி இருக்கே, அந்த சங்கிலியை கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அந்த யானை அந்த சங்கிலியை வச்சுட்டு இருக்கும். வச்சுட்டு கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய ஆட்டம் கட்டுப்படும். ரொம்ப அதிகமாக ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய யானை இடத்துல சங்கிலியை கொடுத்தா கட்டுப்பட்டு என்ன பண்ணும்? அந்த சங்கிலியை போட்டு உட்காந்துக்கும், அந்த சங்கிலியை பிடித்து கொண்டிருக்கும். அதே போலத்தான் மனம் இருக்கிறது இல்லையா? இந்த மனமானது யானையை போலவே வலிமை உடையது. ஆனால் முன்னும் பின்னும் மேலும் கீழும் பழைய காலம், வரப்போகிற காலம், அதாவது நடந்த காலம், எதிர்காலம், நிகழ்கின்ற காலத்தை தவிர எல்லாவற்றிலேயும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் மனது. ஒரு க்ஷணம் நில்லவா நில்ல நின்றவா நில்லா நெஞ்சினை உடையேன் என்று ஆழ்வார் பாடுவார். இந்த க்ஷணத்துல இப்ப நான் நினைச்சிட்டே இருப்பேன், திடீர்னு அமெரிக்கா போயிருப்பேன், இல்ல திடீர்னு சந்திரமண்டலத்துக்கே போயிருக்கலாம், இல்ல செவ்வாய் கிரகம் புதன் கிரகத்துக்கே போயிருக்கலாம், இல்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் நினைச்சிருக்கலாம். நான் இப்ப நடக்கிறத தவிர நடக்க போவது, நடந்தது, சினிமா செய்திகள், பத்திரிகை செய்திகள் எல்லாவற்றையும் மனமானது நினைத்துக் கொண்டிருக்கும். முன்ன பின்ன கீழே மேல எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும். இதை என்ன பண்ணணும்? யானை துதிக்கையிலே அந்த சங்கிலியை, இரும்பு சங்கிலியை கொடுப்பதை போலவே இந்த ஐந்து இந்திரியங்களை உடைய ஐங்கரன்னு அதுதான் அதையும் சொல்றோம். எதே யானையை சொல்லும் பொழுது ஐந்து கரன், நாலு காலு ஒரு துதிக்கியோட. கணேச பெருமானுக்கு என்ன சிறப்புன்னா, இது ஒரு பெரிய கணேசனுடைய, விநாயக பெருமானுடைய தத்துவத்துல ஒன்று. என்னன்னா ஐந்து கரமாக, ஐம்பொறிகளின் மூலமாக இந்த மனமானது செயல்படுகிறது. இங்கே பிடித்து கொள்ளும்படியாக கட்டுத்தறியாக எவன் இருக்கிறானோ, யானை கட்டும் தறியாக கந்தன் என்று எவன் இருக்கிறானோ அவனை கொடுத்து விட வேண்டும், அவனை கொடுத்து விட வேண்டும். இதைத்தானே எல்லாரும் சொன்னார்கள். கண்கால் காண்மீன் காண்மீன்களோ, செவிகால் கேள்மீன்களோ, மூக்கே நீ முரலாய், வாயே வாழ்த்து கண்டாய், தலையே நீ வணங்காய் என்று அந்த இறைவனை என்ன செய்ய வேண்டும்? பஞ்சேந்திரியங்களின் மூலமாக இறைவனை துதிக்கக்கூடிய, இறைவனை நினைக்கக்கூடிய தன்மையிலே செயல்பட்டால் மனமானது அதிலே ஈடுபடும். உடனே கேட்கலாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நாங்களும் பார்த்திருக்கிறோம், பல இடத்துல பூஜை பண்ணுவாங்க, நம்ம சிவாய வாழ்கநாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என்னஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, என்னமா இன்னும் பிரசாதம் ஆயிடுச்சா, இமைப்பொழுதும் என்னஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோவில் ஆண்ட குருமணி பத்திரிகை வந்தாச்சா பாரு, இந்துவா இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்ன போட்டிருக்கான், டெக்கான் போட்டிருக்கான், என்ன போட்டிருக்கான், போட்டாச்சா பாரு, இமைப்பொழுதும் என்னஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குருமணிதன் தாழ்வாழ்க, அகமாகி என்று அன்னிப்பான் தாழ்வமா, மணி என்ன பாரு, அடுத்தது வர போகுது பஸ், பசங்களுக்கு வந்தாச்சா, என்ன இது, என்ன சார் இது, இது பூஜையா? இவர் வந்து வாய்தான் சொல்லி கொண்டிருக்கிறது டேப் ரெக்கார்டர் மாதிரி. ஆனா அதற்காக விட்டு விடாதீர்கள். மனம் எந்த க்ஷணத்துல நிற்கும் என்று நமக்கு தெரியாது. பிராக்டிஸ், பயிற்சி மீண்டும் மீண்டும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் அப்பர் பெருமான் ஒரு வார்த்தை சொல்லுவார், ரொம்ப எனக்கு அடிச்சு போட்ட ஒரு வார்த்தை என்னன்னா, நகமெல்லாம் தேய நாள் மலர் கொய்து என்று பாடுவார். இது கிவாஜ் அவர்கள்லாம் இதை சொல்லும் பொழுது, நகம் தேயாது, நகம் மிகவும் வலிமை உடையது, அது மட்டுமல்ல இறந்த பிறகும் கூட இந்த உடலிலே மயிரும் நகரமும் நகமும் மட்டும் கொஞ்ச நேரத்துக்கு வளருமா, அந்த வளர்ச்சி இருக்குமா, அந்த அளவுக்கு உடல் இறந்தாலும் அவை இறந்து விடாது, அந்த அளவுக்கு அந்த வளர்ச்சி இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். கொஞ்சம் வளர்ச்சி இருக்குமா? இப்போ அந்த நகம் தேயும்படியாக காலையிலே நான் பூப்பறிக்க வேண்டும் என்றால் எவ்வளவு பூ கொய்து இருக்க வேண்டும் யோசித்து பாருங்கள். அப்பா நகமெல்லாம் தேய நாள் மலர் கொய்து என்று பாடுவார் அப்பர் பெருமான். ரொம்ப அதாவது பழக்கம் வரணும், தழும் நாத்தழும்பிள நாரணா என்று தொழுது என்று பாடுவார். ஆழ்வார் பாடும் பொழுது நாத்தழும்பிள என்று ஒரு வார்த்தை பாடுவார். ரொம்ப அற்புதமான வார்த்தை இதெல்லாம். நம்முடைய மனத்திலே மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும் எதுக்காக பூஜை புனஸ்காரம் எல்லாம் பெரியவர்கள் வைத்திருக்கிறார்கள்? பிராக்டிஸ், பயிற்சி, பழக்கப்படுத்த வேண்டும். நீங்க 10 நாளைக்கு 4:30 அஞ்சு மணி பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா 11வது நாள் அலாரமே வைக்க வேண்டாம், நீங்க எந்திரிப்பீங்க. ஏன்? பழக்கம் காரணம். இந்த உடல் பழக்கத்துக்கு அடிமை, இந்த இந்திரியங்கள்
பழக்கத்துக்கு அடிமை. அதைத்தானே நம்ம மூணாவது விஷயமா பார்த்தோம். ஒன்று ஐம்புறைகளின் மூலமாக பார்க்கும், இரண்டாவது அகங்காரத்தை இழக்கும், மூன்று மீண்டும் மீண்டும் டைனமோ.

மாதிரி சுத்தி கொண்டே அரைச்சமாவே அரைக்கும் இந்த மனசு. இதைத்தான் செய்திருக்கிறார்கள். காலையில வெகு சீக்கிரம் எழுந்துரு, ஏன்னா சுத்தமாக இருக்கும், 4-5 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும். எழுந்திருந்து முருகா முருகா என்று எழுந்து எழுந்து காலை காலையில் எழுந்தும் நாமமே முழிந்து காதலுமை மைந்த எனபோகோதி அப்படின்னு காலையில் எழுந்தும் நாமமே முழிந்து காதல் உமை மைந்தா என ஓதி காண இரு கண்கள் என்று பாடும்படியாக காலையில் எழுந்த உடனே சண்முகா முருகா ஹரஹரா சிவசிவா என்று சொல்லிக்கொண்டே எழுந்திருங்கள். எப்பொழுது பார்த்தாலும் அவனுடைய அறன் நாமமே சூழ்க என்று சொல்லும்படியாக வாக்கில என்ன இருக்க வேண்டும், அறனுடைய திருநாமம் ஹரஹரா சிவசிவா என்று சொல்லக்கூடிய நாமங்களே எப்பொழுதும் இருக்கட்டும். கண்கள் எப்பொழுது பார்த்தாலும் அவனை பார்க்கட்டும். காதுகள் எப்பொழுது பார்த்தாலும் நல்ல விஷயங்களையே கேட்டுக்கொண்டிருக்கட்டும். எதை எடுத்தாலும் அந்த இடத்திலே வாருங்கள். இதெல்லாம் எப்ப நடக்கும், பயிற்சி கொடுத்தால் மட்டும்தான் நடக்கும். ஒரு க்ஷணம் கண்டிப்பாக எங்காவது ஒரு இடத்திலே நமக்கு மனம் நிற்கும். எப்பொழுது இந்த ஐம்புலன்களும் ஐம்பொறிகளும் எங்காவது சென்று கொண்டிருக்கும் அப்போ சொல்ல முடியாது எந்த க்ஷணத்துல நிக்கணும். அந்த க்ஷணத்துக்காக நம்ம பயிற்சி செய்து கொண்டே வர வேண்டும். ஒலிம்பிக்ஸ்ல ஓடுகிறான் இல்ல ஒலிம்பிக்கிலே தடை தாண்டும் ஏதாவது பயிற்சி செய்கிறார்கள், எத்தனையோ பயிற்சிகள், குத்துச்சண்டை பயிற்சி, என்ன அன்னைக்குதான் அவங்க பயிற்சி அங்க போய் ஓடுவாங்களா? ஓடுவதற்கு முன்பாக எத்தனை வருடங்கள் பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தார்கள், எத்தனை விதமான கடினமான பயிற்சிகள், இந்த சாப்பாடு சாப்பிடணும், இந்த வெயிட்டுக்கு மேல போக கூடாது. அதுவும் சைனாவில் ஜிம்னாஸ்டிக்ஸ் பத்தி அவங்கள அதை பற்றி அவர்கள் கட்டுரைகள் படிக்கும் பொழுது சின்ன குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு எப்படியெல்லாம் பயிற்றுவிக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது முதல்ல ரஷ்யா யுஎஸ்எஸ்ஆரா இருந்த பொழுது சோவியத் ரஷ்யாவாக இருந்த பொழுது அப்படி பயிற்றுவித்தார்களாம். ஒலிம்பிக்ஸ்ல அவர்கள் தான் முதல் முதலாக வருகின்றார்கள். ஏன், பயிற்சி காரணம், மிகப்பெரிய பயிற்சி காரணம். இப்போ உடலை வளர்க்கிறார்கள், மனத்தையும் வளைக்கிறார்கள். நினைத்து பார்க்க வேண்டும், இந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது, இந்த வெயிட்டுக்கு மேல் அவர்கள் இருக்கக்கூடாது, இந்த உடல் கனம் இதுக்கு மேல போகக்கூடாது, இப்படி வளைய வேண்டும். எத்தனை பயிற்சிகள், ஒரு ஒலிம்பிக்ஸுக்கு பயிற்சி எடுக்கணும்னா வருஷக்கணத்துல நம்ம பண்ணுகிறோமே. இந்த உடல் தன்னை இழக்கக்கூடிய, மனம் தன்னை இழக்கக்கூடிய ஒரு நிலையிலே வர வேண்டும் என்றால் ஆத்மாவை இறைவனிடத்திலே கொண்டு செல்லக்கூடிய, தன்னை இழக்கக்கூடிய, எல்லாம் இழந்தனாலும் சொல்லா என்று சொல்லக்கூடிய தன்னை வர வேண்டும் என்றால் பயிற்சி வேண்டாமா? யோசிச்சு பாருங்க, பயிற்சி வேண்டாமா? எனக்கு இப்பொழுதே அடைந்து விட வேண்டும், நான் நினைச்சேன் நான் போய் இப்ப கோயிலுக்கு போய் முருகப்பெருமானை பார்த்தேன், பார்த்த உடனே நான் ஞானி ஆயிடணும், முடியுமா? ஆகக்கூடிய காரியமா இது? நடக்காத காரியம். பயிற்சி வேண்டும். பயிற்சி வந்தாலும் கூட நடந்துரும்னு சொல்றது இல்ல, பயிற்சி வந்தாலும் நடந்து விடுறது இல்ல. என்ன பண்ணும், நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தொருள் சண்முகனுக்கியல் செஞ்சற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரானை பதிமணி மாதிரி நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருகும்படியாக உணர்ந்து உணர்ந்து நினைந்து நினைந்து நன்னறியே ஞான நடத்தரசே என்று அந்த உற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து என்று பாடுவாரே, அது மாதிரி நினைந்து நினைந்து நினைந்து நட நனைந்து நனைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அப்படியே வர வேண்டும். வருவதற்கு பயிற்சி வேண்டும். மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும் இதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். யோசித்து பாருங்கள், பூஜையிலே இறைவனை பற்றி நினைக்கக்கூடியதிலே இறைவனுக்கான தொண்டிலே, அதனாலதான் சரியை என்கின்ற மார்க்கத்தை முதலிலே வைத்தார்கள். சைவ சித்தாந்தத்துல சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லக்கூடியதுல சரியை அரும்பு என்று சொல்லுவார்கள். அதுதான் முதன் முதல்ல அரும்பு வேண்டும், பக்தி அரும்பு வேண்டும், தானா வந்து விடாது. இறைவனுடைய அருள் வேண்டும், நமக்கு பயிற்சியும் வேண்டும். என்ன செய்ய வேண்டும், முதல்ல சரியை என்று சொல்லும்படியாக அலகிடுதல், அதாவது முதல்ல அங்கே கொண்டு போய் தீபம் ஏற்றுதல், விளக்குமாறு வைத்து அங்கே பெருக்கக்கூடிய இது, சாணி வைத்து பெருக்கக்கூடியது, விளக்குகளை துடைத்தல், எல்லாம் இது மாதிரி சின்ன சின்ன வேலைகள் துவைத்து போடுறது, இதெல்லாம் முதல்ல செய்ய வேண்டும். மனது அதுல ஈடுபட வேண்டும். அடுத்ததுதான் பூஜை. பூஜை இரண்டாவது விஷயம், கிரியை அது. சரியை முதல்ல உடலினாலே துண்டு செய்யக்கூடியது, திருவலகிடத்திலே இருந்து பலவிதமான காரியங்களை செய்திருக்கின்றது சைவ சித்தாந்தம் சொல்ல அதுல நமக்கு சொல்லி வைத்திருக்கின்றது. முதல்ல ஐம்பொறிகளையும் ஈடுபடுத்த வேண்டும், சரியை மார்க்கத்திலே ஈடுபடுத்த வேண்டும். என்றாவது ஒரு சமயம் என்ன செய்யும் இது, அந்த மனமானது தன்னை இழந்து நிற்கும். அது மூன்றாவது மூன்றாவது நிலை, அதான் கடைசி நிலைக்கு போகும். ஆனா நினைந்து நினைந்து பார்க்கொண்டாடியேப்பா எப்பேற்பட்ட விஷயம். அவர் அம்மையாரை பற்றி எத்தனையோ வருடம், 20 வருடங்களுக்கு மேலாக ஆயிருக்கும், இன்றைக்கும் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன், இன்றைக்கும் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி பாடும் பொழுது எத்தனையோ பேர் திருப்புகளை நம்ம கேட்கிறோம், கொண்டு வந்து காதல் அடியேப்பா இப்படியெல்லாம் பாடுகிறார்களா என்று சொல்லி அந்த திருப்புகள் நமக்கு என்றைக்குமே மறப்பதில்லை, கொண்டு வந்து காதுக்குள்ளே
போட்ட மாதிரி அப்படி அந்த கல்லு கொண்டு போட்ட மாதிரி உள்ள இருக்குன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நினைத்து விடுகிறது. இன்றைக்கும் அதை நினைத்து பார்க்கிறேன், பலவிதமான கருத்துக்கள் நினைத்து பார்க்க முடிகிறது. எப்படி முடியும்? தண்டபாணி தேசியவர் அவர்கள் எங்க ஊர்ல சின்னதா அப்படி ஒரு சின்ன உரை நிகழ்த்தினாரா, திருவாசகத்துக்கு உரை எழுதினார், அதீன வித்வானாக இருந்தவர். அவர் சொல்லும் பொழுது ரொம்ப அருமையான மெலிந்த உருவம் குடுமியோட அந்த தண்டபாணி தேசிகர் சொல்லும் பொழுது மனமானது அங்கே ஈடுபடுகிறது. சில விஷயங்கள் வாரியார் சுவாமிகள் முங்கி இதை பற்றியெல்லாம் திறப்புகள் பாடும் பொழுது தன்னை மறந்து நிற்கிறோமே, அதை மீண்டும் மீண்டும் அரைத்த மாதையே அரைப்பது இங்கே நாம பண்ண வேண்டும், மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டு வர வேண்டும். வந்தால் என்றைக்காவது ஒரு சமயம் தன்னை இழந்த நலம் சொல்லாய், என்னை இழந்த நலம் சொல்லாய், முருகா சுரபூபதியே என்று என்னை இழக்கக்கூடிய தன்மை, இந்த மனமானது தன்னுடைய அகங்காரத்தை விட்டு ஐம்பொறிகளிலேயும் முருகனையே நினைக்கக்கூடிய முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வா என்று பாடுவாரே அருணகிரிநாதர். அந்த பேசா அனுபூதி வரும், அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் பயிற்சி. என்ன பயிற்சி? சரியையிலே இருந்து ஆரம்பிக்க வேண்டும். இது முருகனை அடைவதற்கு மட்டுமே கிடையாது, காமத்தை ஒழிப்பதற்கும் இதுதான் காரணம். காமம் வளருவதற்கு முக்கியமான காரணம் நாம் இதிலே சரியை மார்க்கத்திலே செல்லாத காரணம். நம்ம எல்லாரும் இப்ப ஞானிகளாக நம்மை நினைத்துக் கொண்டு விடுகின்றோம், அதான் பெரிய விஷயமே. எல்லாரும் நம்ம ஞானிகள், அதெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை சார். இங்க உட்கார்ந்திருந்து எங்கேனும் இருந்து நினைத்திருந்தால் அங்கே வந்து அருள் புரியும். என்னமோ நம்ம தான் அடுத்தது அப்படியே திருமூலர் அந்த பரம்பரை, அவரை விட நம்ம பெரியவர் நம்ம நினைத்து இருந்து கொண்டு இருக்கிறோம், அவ்வளவுதான், வேறு கிடையாது. அங்கிருந்து ஒரு நாய் வயலார் நாயனார் பூசலார் நாயனார் பூசலார் நாயனா இருந்த இடத்துல இருந்து கோயில் கட்டலையா, நான் என்ன கோயிலுக்கு போகணுமா, அங்கே போய் பார்க்கணுமா, அதெல்லாம் அவசியமே கிடையாது. சிவர் தலையில என்ன 108 கோடம் சங்காபிஷேகம் பண்ணுமா, என்ன 108 கோடம் பாலாபிஷேகம் பண்ண, அதெல்லாம் வேஸ்ட் சார், அதெல்லாம் அவசியமே இல்லை. மனசு சுத்தமா இருக்கணும். நம்ம இதெல்லாம் வாய்ச்சவிடால் பேசுறதுக்கு நல்லா இருக்கும். இப்ப பல பேர் ஞானிகள் மாதிரி பேசுகிறார்கள், ஆனால் ஞானிகளுக்கும் கூட சரியை கிரியை மார்க்கம் யோக மார்க்கம் தேவைப்பட்டிருக்கிறது. ஞான மார்க்கம் கடைசி, இதைத்தான் தாயுமானவர் மிகச்சிறந்த ஞானி அவர் பாடுகிறார். அரும்பு அரும்பு முதல் காய் கனி என்றோ, அரும்பு மலர் காய் கனியாக சரியை கிரியை ஞானம் யோகம் ஞானம் என்கின்ற மார்க்கம் இருக்கிறது. நான் அப்படியே பழுத்துட்டேன்னு சொல்ல முடியாது. தாயுமானவரே அந்த நிலை என்றால் சித்தியெல்லாம் சினமிறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லாக்கு வாயேன் பராமரமே என்று அவர் பாடுவார். நான் எவ்வளவு செய்தாலும் கூட என்னால முடியலையே என்று தாயுமானவர் பாடுகின்றார். அவர் அருணாகிரிநாதர் பாடும் பொழுது சும்மா இரு சொல்லறே என்று இவர் பாடுகிறாரே, அப்பேற்பட்ட அருணகிரி பாடினார், அந்த நிலை நான் எப்பொழுது அடைவேன் என்று தாய்மான சுவாமிகள் பாடுகிறார். யோசிச்சு பாருங்கள், இப்பேற்பட்ட பெரிய மகான்கள் தவித்திருக்கிறார்கள், நம்ம அவர்களை விட பெரியவர்களாக நினைத்துக் கொண்டு அதெல்லாம் அவசியமில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய மகான்கள் அல்லது ரிஷிகள் எல்லாம் முட்டாள்கள் அல்ல, நினைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம முட்டாள்கள், நான் வலிமையாக சொல்வதற்கு தயவு செய்து மன்னிக்க வேண்டும், நாம் முட்டாள்தனமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம வந்து பூஜை செய்வது சின்ன பிள்ளை விளையாட்டு, பொம்மையை வச்சு விளையாடக்கூடிய விளையாட்டு கிடையாது. பஜனை செய்கிறோம், முட்டா பசங்க சார், என்னது பஜனை அவசியமா? நாம் முட்டாள்கள். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த காமத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னாலும் இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னாலும் முக்கியமான விஷயம் ஒன்று உண்டு. அவர்கள் ரிஷிகள் மகான்கள் வைத்திருக்கக்கூடிய பாதை, வகுத்து கொடுத்திருக்கக்கூடிய பாதை சாதாரணமான பாதை அல்ல, பெரிய ராஜ பாட்டை. நாம பெரிய மகான்கள் மாதிரி நினைத்து கொண்டு நாம் தவறுகள் செய்கின்றோம். நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும், நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும், அதான் முக்கியமான விஷயம். நம்மை திருத்திக் கொள்வதற்கு இந்த கந்தபுராணம் முதலிய விஷயங்கள் எல்லாம் ஒரு வகையிலே உதவி செய்யக்கூடியது, ஒரு கருவிகள் இதெல்லாம் நமக்கு உதவி செய்கின்றன. இந்த சமயத்துல மனம் முழுவதும் முருகப்பெருமானை நினைத்த மனம் முழுவதும் அவனுடைய திருடாளிலே திருத்தாளிலே பதிந்து கொண்டிருக்கிறதே, அதுதான் முக்கியமான விஷயம். அப்பொழுது காமம் தொலையும். காமம் தொலையும் அல்ல, காமம் மாற்றப்படும், அதான் சரியான வார்த்தை. காமமானது உடற்காமமாக இருக்கக்கூடியது மாறி இறைவனையே நினைக்கக்கூடிய அந்த நாயகி பாவம் மாணிக்க வாசகரை விடவா பாட முடியும்? மாணிக்க வாசகரை விட ஒரு நாயகி பாவத்துல யாரும் பாட முடியுமா? முன்னே அப்பர் பெருமான் பாடுவாரே, முன்னே அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னை அவன் இருக்கும் அரூர் கேட்டால் பெயர்த்தும் அவனுக்கு பிச்சியா நாள் என்று சொல்ல முடியாது. அவனுடைய நாமத்தை கேட்க வேண்டும், அவனை தோத்தரிக்க வேண்டும், அவனை பூஜை செய்ய வேண்டும். செய்தால் நாம் அவனுக்கு பிச்சியாக ஆவோம். ஆனால் இந்த காமம் மனமானது உடற்காமத்திலே கீழாக செல்லக்கூடியது. ஊர்த்வரேதசாக
நாம் இறைவனை நோக்கி செல்லக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும். நமக்கு நிச்சயமாக இது கிடைக்கும். அருணகிரிநாதர் பாடுவார், இளமகள்

0: யும் இரு பதமும் அருமுகமும் யான் போத யானமதை அருள்வாகாயே. எப்பேற்பட்ட நிலை இளமகளிர் கலவிதனிலே மூழ்கி ஆழுகினும் இமையாதே இரவினிடை துயிலுகினும் யாரோடு பேசுகினும் இளமையும் உன் அழகு புனை ஈராறு தோல் நிறையும் இரு பதமும் அருமுகமும் யான் போத. அந்த காமம் உடற்காமம் இருந்தாலும் கூட முருகா முருகா என்று சொல்லக்கூடிய தன்மையை யான் போத ஞானமதை அருள்வாயே என்று பாடுவாரே அருணகிரி பெருமான். அதே போல எத்தனையோ கருத்துக்கள் அசுரகாண்டம் வெறும் காண்டம் அசுரர்களை பற்றி சொல்வதல்ல, நாம் செய்யக்கூடிய தவறுகளை பற்றி சொல்லக்கூடிய காண்டமாக இருக்கிறது. ஆக நம்மை திருத்திக் கொண்டு முருகனுடைய திருத்தாள்களிலே பணிந்து பெரியவர்கள் முட்டாள்கள் அல்ல, அவர்களுடைய வழி சரியே கிரியே யோகம் ஞானம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்திலே முறைப்படி செல்லுவோம், இறைவனை அடைவோம் என்று சொல்லி அடுத்த கருத்துக்கு கதையும் வேணும் இல்லையா, அடுத்த கருத்துக்கு கதைக்கு நாம் செல்கிறோம்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட்டாரியின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: சிவாய சிவாய நம. ஸ்ரீ சிவ மகாபுராணம் இரண்டாவதான ருத்ரசம்ஹிதை, அதிலே மூன்றாவதான பார்வதி கண்டம், அத்தியாயம் 9-10. பிரமதேவர் கூறுகிறார், நாரதரே, நீ ஸ்வர்க்க உலகம் சென்றபின் சிறிது காலம் கழித்து ஒரு நாள் மேனை தன் கணவனான இவமானிடம் சென்று வணங்கி நின்று அன்போடு வணக்கமாக கூறலானாள். மேனை கூறுகிறாள், என் கணவரே, அன்றொரு நாள் நாரதர் கூறியதை பெண்மை காரணமாக நான் நன்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நம் பெண்ணின் திருமணம் நல்ல அழகுள்ளவனுடன் தான் நடக்க வேண்டும் என்பதே என் வேண்டுகோள். அத்திருமணம் இதுவரையில் இல்லாத ஓர் உயர்ந்த அற்புதமான ஆனந்தத்தை தருவதாக இருக்க வேண்டும். பார்வதிக்கு வரும் கணவன் அனைத்து நல் இலக்கணங்களும் நற்குடி பிறப்பும் கொண்டவராக இருக்க வேண்டும். என் உயிரை விட என் பெண் எனக்கு அதிக பிரியமானவள். அவள் மகிழ்ச்சியும் இன்பமும் பெறுமாறு உள்ள நல்லதொரு வரனை அடைய வேண்டும் என்று செய்ய நான் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு கூறிவிட்டு கண்களில் நீர் வழிய மேனை தன் கணவரது திருவடிகளை வணங்கினாள். அறிஞனான இமவான் அவளை வாரி தூக்கி எடுத்து உண்மையை உணருமாறு கூறத் தொடங்கினான். இமவான் கூறுகிறான், மேனையே, நான் கூறும் உண்மையை கேள், கலங்காதே. நாரத முனிவர் கூறியது என்றும் பொய்க்காது. உனக்கு உன் மகள் மீது உண்மை அன்பு இருக்குமேயானால் அவள் பக்தியோடு மனதை ஒருநிலைப்படுத்தி சிவபெருமானை குறித்து தவம் ஏற்றச்சோ. மேனையே, அவளது தவத்திற்கு மகிழ்ந்து சிவபெருமான் அவளை திருமணம் செய்து கொள்வாரேயாகில் அனைத்தும் நலமாக முடியும். நாரத முனிவர் கூறியபடி தீயனவும் அமங்கலமும் அகலும். சிவபெருமானிடம் அனைத்து அமங்கலங்களும் கூட நன்மங்களங்களாகவே ஆகும். ஆகவே உன் மகளை சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய சொல். சிவபெருமானிடம் அனைத்து அமங்கலங்களும் கூட நன்மங்களமாகவே ஆகும். ஆகவே உன் மகளை சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய சொல். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, இமமான் கூறியதை கேட்டு மகிழ்ந்த மேனை தன் மகளுக்கு நல்வார்த்தைகள் கூறி தவத்தில் ஈடுபாடு கொள்ளச் செய்ய எண்ணி அவளது இருப்பிடம் சென்றாள். ஆனால் தன் மகளது திருமேனியின் மென்மை கண்டு வருந்தினாள். அதனால் கண்களில் நீர் பெருகியது. ஆகவே அவளுக்கு தன் மகளை தவம் செய்ய சொல்ல மனதில் திறனில்லை. ஆனால் பார்வதி பிராட்டி தன் தமையின் மனநிலையை நன்கு புரிந்து கொண்டாள். அனைத்தும் அறிந்தவளான பரமேஸ்வரி காளிகாதேவி தன் தாயை தேற்றிய வண்ணம் கூறத் தொடங்கினாள். பார்வதி தேவி கூறுகிறாள், தாயே, நீங்களோ அனைத்தும் அறிந்தவர், நான் சொல்வதை கேளுங்கள். நேற்றிரவு விடிவோரையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நான் கண்டதோர் கனவினை கூறுகிறேன். தாயே, கனவில் கருணை உள்ளம் கொண்ட ஒரு சிறந்த அந்தன தவசி சிவபெருமான் மகிழ்ச்சி கொள்ளுமாறு ஒரு உயர்ந்த தவம் செய் என கூறி எனக்கு உபதேசித்தார். நாரதா இதை கேட்ட மேனை உடனே தன் கணவரை அழைத்து தன் மகள் கண்ட கனவினை முழுவதுமாக அவரிடம் கூறினாள். அதனால் இமமானம் மகிழ்ச்சி கொண்டு தன் மனைவிக்கு அறிவுறுத்தி கூறலானான். மலையரசன் கூறுகிறான், அன்பானவளே, நானும் நேற்றிரவு ஒரு கனா கண்டேன். அதையும் அன்போடு கேள். வரனை பற்றி நாரதர் கூறிய அனைத்து இலக்கணங்களும் பொருந்திய ஓர் உயர்ந்த தவசி பெருமகிழ்ச்சியோடு தவம் செய்ய எண்ணி நம் அரண்மனைக்கு அருகில் வந்தார். அவரை கண்டதும் பெருமகிழ்ச்சி கொண்ட நான் நம் மகளையும் உடன் அழைத்துச் சென்றேன். அவர்தான் நாரதர் கூறியவரான சிவபெருமான் என்று எனக்கு தோன்றியது. நானும் நன் மகளை அவருக்கு பணிவிடை செய்ய சொல்லிவிட்டு அவரையும் இவளது பணிவிடையை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினேன். ஆனால் அவரதை ஒத்துக்கொள்ளவில்லை. சாங்கிய ரீதியிலும் வேதாந்த ரீதியிலும் அதாவது அகம்புற வழிகளில் எங்களுக்குள் பெருத்ததொரு விவாதம் உண்டது. பின்பு அவரது கட்டளைப்படி என் பெண் அங்கேயே தங்கி அவரையே மனதில் நினைத்த வண்ணம் பக்தியோடு அவருக்கு பணிவிடை செய்யலானாள். இதுதான் நான் கண்ட கனவு. ஆகவே மேனையே, இக்கனவின் பயன் என்ன என சற்று பொறுத்துத்தான் பார்ப்போமே. இப்பொழுது இதுதான் சரி என தோன்றுகிறது. நீயும் சிந்தித்துப்பார். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரத முனிவரே, இவ்வாறு கூறிவிட்டு இமமானம் மேனையும் தூய மனதுடன் தாம் கண்ட கனவின் நற்பலனை எதிர்நோக்கி காத்திருந்தனர். தேவரிஷியே, நீயோ சிவன் அடியவர்களில் தலை சிறந்தவன். சிவபெருமானது திருப்புகழ் மிகவும் பரிசுத்தமானது. மங்களங்கள் தருவது பக்தியை பெருக்கும் உத்தம சாதனம். ஆகவே இதை அன்போடு கேள். தட்சணது வேள்வியை அழித்து திரும்பி கையிலே வந்த சிவபெருமான் தன் மனைவின் பிரிவாற்றாமையால் மனம் கலங்கி தன் உயிர்க்கும் மேலான காதல் மனைவி சதீ தேவியையே சிந்தித்த வண்ணம் இருந்தார். தன் அணுக்கத் தொண்டர்களிடம் சதியின் பிரிவாற்றாமையை சொல்லி வருந்தி அவருடைய குணநலன்களை பாராட்டி சோகித்தார். இவை அனைத்தும் உலகியல் நடைமுறையை எடுத்துக்காட்டவே அவர் புரிந்த திருவிளையாடல்கள். இல்வாழ்வானது அழகிய நிலையையும் வழிமுறைகளையும் வெறுத்து திகம்பரனாக அனைத்து உலகங்களிலும் பித்தனைப் போல சுற்றித் திரியலானார். திருவிளையாடல்கள் புரிவதில் வல்லவரான அவர் காதல் மையல் கொண்டவன், காதலியின் பிரிவாற்றாமையினால் இவ்வாறு இருப்பான் என்பதை உலகினருக்கு எடுத்து காட்டினார். சதியின் விரக தாபத்தில் துன்பமுற்ற பகவான் எங்கு சுற்றியும் அவளை காணாது திரும்பவும் கைலை வந்து அடைந்தார். பின் மனதை ஒருநிலைப்படுத்தி சமாதி நிலையில் அமர்ந்தார். அந்நிலை அனைத்து துன்பங்களையும் துடைக்கக்கூடியதல்லவா? சமாதி நிலையில் அகிபற்ற தனது ஆன்மஸ்வரூபத்தையே சிந்தித்திருந்தார். முக்குணங்களையும் கடந்த இறைவன் வெகுகாலம் வரை அந்த சமாதி நிலையிலேயே நிலைத்திருந்தார். மாயைக்கு தலைவரும் விகாரமற்ற பரபிரம்மமும் அவர்தானே. எண்ணற்ற ஆண்டுகள் கழித்து அவர் தன் சமாதி நிலையிலிருந்து மீண்டார். அதன் பின் நடந்த நிகழ்ச்சிகளை கூறுகிறேன் கேள். அப்பொழுது சிவபெருமானது கரைப்பினால் நெற்றியிலிருந்து ஒரு துளி வியர்வை நிலத்தில் விழுந்தது. உடனே அத்துளி ஓர் ஆண் குழந்தையாக மாறிற்று. அக்குழந்தை நான்கு திருக்கரங்களும் சிவந்த திருமேனியும் கொண்டு அழகே வடிவெடுத்தது போன்றிருந்தது. ஒப்புயர்வற்ற காந்தி, எழில், கண்கள் கூசும் ஒளி இருந்தும் உலகியலுக்கேற்ப அக்குழந்தை அழத் தொடங்கியது. இதை கண்ட பூமி பிராட்டி சிவபெருமானுக்கு பயந்து அழகிய ஒரு பெண்வடிவம் கொண்டு அங்கு தோன்றி அழகு வெளிரும் அக்குழந்தையை தூக்கி தன் மடியில் இருத்தி தன் திருமுலை தடங்களில் இருந்து பெருகும் பாலை ஊட்டினாள். அன்போடு வன்முறை முத்தமிட்டாள். தன் மகனாகவே எண்ணி சிரித்து விளையாடினாள். பரமசிவனாரது திருவருளை வாங்கித் தந்தருளும் பூமி பிராட்டி மனமுவந்து அக்குழந்தைக்கு தாயானாள். சிவபெருமானன்றோ அனைத்தையும் படைப்பவர், அனைத்தும் அறிந்தவர், என்றும் குதூகலமுடையவர், அனைத்தினுள்ளும் நீக்கமர நிரம்பி நிற்பவர். இதைக் கண்டு அவர் சற்றே சிரித்த வண்ணம் பூமி பிராட்டியிடம் கூறலானார். பூமி தேவியே, நீ பெரும் புண்ணியம் செய்தவள். இக்குழந்தையை அன்போடு வளர்த்துவா. இவன் பெருவொளி படைத்த எனது வியர்வை துளியில் உன்னிடம் தோன்றியுள்ளான். பூமியே, எனது வியர்வையில் இருந்து தோன்றியவன் ஆயினும் இவன் உன் பெயரில் உன் மகன் என்றே போல் வருவான். ஆத்யாத்மிகம், ஆதி பௌவிதிகம், ஆதி தெய்வீகம் என்னும் முத்தாவங்களும் அற்றவன், நற்குணசாலி, பூமியை தருபவன், அதாவது நிலத்தை தருபவன். இவன் எனக்கும் இன்பம் அளிப்பவன். உன் விருப்பம் போல் இவனை எடுத்துக்கொள். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இவ்வாறு கூறி மௌனமேற்ற சிவபெருமானது பிரிவாற்றாமையின் துக்கம் சற்றே குறைந்தது. அவருக்கென துன்பமேது? உலகியலையே எடுத்து காட்டுகிறார். உண்மையில் சான்றோர்கள் போற்றும் அவர் விகாரமற்ற பரம்பொருள் அல்லவா? சிவபெருமானது கட்டளையை ஏற்ற பூமி பிராட்டி தன் மகனுடன் தன் இருப்பிடம் சென்றாள். அதனால் எல்லையற்ற இன்பம் அடைந்தான். அக்குழந்தை பௌமன், அதாவது செவ்வாய் கிரகம் என்னும் பெயரில் புகழ் பெற்று வளர்ந்து காளை பருவம் அடைந்தவன் காசி என்பதை சென்று வெகுகாலம் சிவபெருமானுக்கு பணிவிடைகள் புரிந்தான். காசி விஸ்வநாதனின் அருளை பெற்று ஒன்பது கோள்களில் ஒருவனாக ஆகி சுக்கர கிரக உலகிற்கும் மேலுள்ள உயர்ந்த தெய்வீக உலகிற்கு சென்றான். அத்தியாயம் 11. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, உலகமெல்லாம் கொண்டாடும் சக்தியின் சொரூபமான பார்வதி பிராட்டி இமமானின் அரண்மனையில் அவனது திருமகளாக வளர்ந்து வந்தாள். அவளுக்கு 8 வயதான போது சதீதேவியின் பிரிவாழ்வாடும் சிவபெருமானுக்கு அவள் பிறந்துள்ளது தெரிய வந்தது. அவளை மனதில் நினைந்து இதயத்தில் பெருமகிழ்ச்சி கொண்டார். இதற்கிடையில் உலகியலுக்கு ஏற்ப சம்பவமான இறைவன் மனதை ஒருநிலைப்படுத்த தவம் செய்ய நினைத்து நந்தி முதலிய தன் அணுக்க தொண்டர்களுடன் இமயமலையின் உயரிய சிகரமான கங்காவதாரம், அதாவது கங்கோத்ரி என்னும் புண்ணிய தலத்திற்கு சென்றார். இவ்விடத்தில் தான் முன்பொரு சமயம் பிரம்மலோகத்திலிருந்து கிளம்பிய பரம பாவனமான கங்கா நதி உலகின் பாவ குவியல்களையெல்லாம் அழித்து தொலைக்க முதன் முதலில் இந்நுல உலகில் வந்து இறங்கினாள். புலன்களையெல்லாம் அடக்கிய இறைவன் அவ்விடத்திலேயே அமர்ந்து தவம் செய்ய தொடங்கினார். ஆலசியம் என்னும் சோம்புதலை ஒழித்தார். சுத்த சைதன்யமான அறிவே விடுவிடுத்த நித்தியமான உடிமயமான நிராமயமான அனைத்துலக வடிவான சித் ஆனந்த ஸ்வரூபமான இரண்டற்ற தனக்கென்று எந்த ஒரு தாங்குதலும் இன்றி தானே அனைத்தையும் தாங்குவதாக தன்னுள் தானாகவே விளங்கும் ஆன்ம நாயகரான பரபிரம்மத்தை ஒருநிலைப்பட்ட மனதுடன் சிந்திக்கலானார். இவ்வாறு சிவபெருமான் தியானத்தில் அமரவே நந்தி பிரங்கி முதலிய சிவ பார்ஷத கணங்களும் தியானத்தில் அமர்ந்தனர். அப்பொழுது சில பிரமத கணங்கள் பரமனான சிவபெருமானுக்கு படிமுறைகள் செய்தன. அனைவரும் எந்த ஒரு சத்தமும் இன்றி அமைதியாக மௌனம் காத்தனர். சிலர் தலைவாயிலை காத்து நின்றனர். அச்சம் இச்சமயத்தில் மலை அரசனான இமவான் முனிகைகள் நிறைந்துள்ள அந்த ஓஷதி பர்வதத்தின் சிகரத்திற்கு சிவபெருமான் வந்துள்ளதை அறிந்து அவரிடம் கொண்ட மரியாதையினால் தன் பணியாட்களுடன் அங்கு வந்து அவரை வணங்கி பூஜித்து மகிழ்ச்சியோடு இரு கைகளையும் கூப்பிய வண்ணம் அழகுற துதிக்கலானான். இறைவனே, இன்றுதான் என் பெரும் பேறு பலிதமாயிற்று. ஏனெனில் தாங்கள் இங்கு வந்தருளி இருக்கிறீர்களே. இன்று என்னை பிறவிப்பயனை பெற்றவன் ஆக்கினீர்கள். தங்களை ஏழை பொங்காளம் என்று சான்றோர்கள் வர்ணிக்கிறார்கள் என்றால் அது சர்வ நிச்சயம்தானே. இன்று என் பிறவியும் வாழ்வும் பயனுடையதாயிற்று. இன்று தாங்கள் தங்கள் பொன்னடிகளை இங்கு சாற்றியதாலேயே என் பிறவி, வாழ்வு என அனைத்தும் பயனுடையதாயின. என்னையும் தங்களது அடியவன் என்று கொண்டு பணிவிடை செய்ய எனக்கு கட்டளையிட வேண்டுகிறேன். வேறு எந்த ஓர் எண்ணமுமின்றி மகிழ்ச்சியோடு தங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் நான். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, மலையரசன் இவ்வாறு வேண்டுவதை செவியுற்ற சிவபெருமான் சற்றே தன் கண்களை திறந்து தன் பணியாளர்களுடன் அவனை நோக்கினார். தனது சேவகர்களுடன் இவமான் அங்கு வந்துள்ளதைக் கண்ட சிவபெருமான் தியான யோகத்தை கரைத்து சற்றே புன்சிரிப்புடன் கூறலானார். சிவபெருமான் கூறுகிறார், மறைமன்னனே, நான் உனது கொடுமுடியில் தனித்திருந்து தவம் செய்ய வந்துள்ளேன். இங்கு யாரும் வராத வண்ணம் ஏதாவது ஏற்பாடு செய். நீ பெருமனம் படைத்தவன், தவத்திற்கே இருப்பிடம். முனிவர்கள், தேவர்கள், அரக்கர்கள் மற்றும் உள்ள சான்றோர்கள் ஆகிய அனைவருக்கும் புகலிடமாக உள்ளவன். அந்தணர்கள் வாழுமிடம் கங்கை உன்னேல் பொழிவதால் நீ என்றென்றும் பரிசுத்தமானவன், பிறருக்கு உதவுவன், அனைத்து மலைகளுக்கும் ஆளுமை கொண்ட ஒப்பற்ற மலையரசன். இங்கு உன் தயவில் கங்கோத்ரி என்னும் சிகரத்திலிருந்து கொண்டு மனதையும் புலன்களையும் அடக்கி மகிழ்ச்சியாக தவம் செய்யப் போகிறேன். மலையரசனே, என் தவத்திற்கு எந்த ஒரு இடையூறும் நேராத வண்ணம் வேண்டுவன செய். அதையும் மகிழ்ச்சியோடு செய். இதுவே நீ எனக்கு செய்யும் பெரும் சேவையாகும். நான் கூறியதை மனம் கோணாது நன்கு செய்துவிட்டு நீ உன் அரண்மனைக்குச் செல். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இவ்வாறு கூறி மௌனமேற்ற இறைவனிடம் இமவான் அன்புழுக கூறலானான், உலகநாயகரே, பரம்பொருளே, இன்று இங்கு என்னிடத்தில் எழுந்தருளிய தங்களை வரவேற்று உபசரித்து பூஜித்ததே எனது பெரும் பேராகும். அவ்வாறு இருக்க யான் தங்களிடம் வேண்டுவதற்குத்தான் என்னை இருக்கிறது. எவ்வளவோ மகான்கள் பெருமுயற்சி கொண்டு கடுந்தவம் இயற்றியும் தங்களை காணகில்லார். அவ்வாறு இருக்க தாங்களே இன்று இங்கு வந்து எழுந்தருளி இருக்கிறீர்கள். மேலும் தவம் செய்ய என் மலைமுகட்டிற்கே வந்துள்ளமையால் என்னை விட பேறு பெற்றவரோ புண்ணியம் செய்தவரோ வேறொருவர் இருக்க முடியாது. தேவர் கோனான இந்திரனை விட யானே பெரும் பாக்கியசாலி. மேலும் தாங்கள் மட்டும் தனித்தின்றி சிவன் அடியார்களுடன் அல்லவா நேரில் வந்து எழுந்தருளி அருள் புரிந்திருக்கிறீர்கள். இறைவனே, தாங்களோ சர்வ சுதந்திரர், எந்தவித இடையூறுமின்றி இங்கு தவம் செய்யலாம். நானோ தங்களது அடியவன், ஆகவே தங்கள் கட்டளைப்படி பணி செய்வேன். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இவ்வாறு கூறிய இமவான் உடனே தன் அரண்மனைக்கு சென்று தன் மனைவி மேனகையிடம் அனைத்தையும் விளக்கமாக கூறினான். பின்பு தன்னோடு வந்திருந்த பணியாளர்கள், சேவகர்கள் முதலிய அனைவரையும் அழைத்து பின்வருமாறு அறிவுறுத்தினான். இமவான் கூறுகிறான், என் கட்டளையை ஏற்று. இன்று முதல் என் மலைமுகட்டில் இருக்கும் கங்காவதரணம் என்னும் இடத்திற்கு தவறியும் யாரும் செல்லக்கூடாது. யாராவது சென்றால் அத்தவறு செய்த கச்சடனை நிச்சயம் கடுமையாக தண்டிப்பேன். இவ்வாறு தன் பணியாட்களுக்கு கட்டளையிட்ட இமவான் இடையூறுகளை தவிர்க்க மேற்கொண்ட முயற்சியை பற்றி இனி கூறுகிறேன். கேள். அத்தியாயம் 12. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, இதன் பின் மலைமன்னன் இமவான் உயர்ந்த புஷ்பங்களையும் பழங்களையும் எடுத்துக்கொண்டு தன் மகள் பார்வதியுடன் பெருமகிழ்ச்சியோடு சிவபெருமானிடம் சென்று தியானத்தில் அமர்ந்திருக்கும் மூவலக நாதரான சிவபெருமானை வணங்கி தன் ஒப்பற்ற மகளான காளியை, பார்வதியை மனமோந்து அவருக்கு பணிவிடை செய்ய அர்ப்பணித்தான். பழம், புஷ்பங்கள் ஆகியனவற்றையும் தன் மகளையும் அவர் முன் நிறுத்திய இமவான் பகவானிடம், இறைவா, என் மகள் பார்வதி நிலமணிந்த பிரானான தங்களுக்கு பணிவிடை செய்ய மிகவும் ஆவலாக இருக்கிறாள். ஆகவே தங்களை சேவிக்க விரும்பியே இவளையும் உடன் அழைத்து வந்துள்ளேன். இவள் தன்னது தோழிகளோடு தங்களுக்கு பணிவிடை செய்வாள். எம்பிரானே, என் மேல் தங்களுக்கு கருணை உள்ளம் உள்ளதேயாகில் இந்த என் பெண் தங்களுக்கு பணிவிடை செய்ய கட்டளையிட்டு அருளுங்கள் என்று வேண்டி நின்றான். மனதைக்கு வரும் அழகே விடுவிடுத்த கன்னியான பார்வதியைக் கண்ட சிவபெருமான் உடனே தன் கண்களை மூடிக்கொண்டு முக்குணங்களையும் கடந்து நிற்கும் அழிவற்ற பரம்பொருள் தத்துவமான தன் ஆன்மஸ்வரூபத்தை தியானிக்கத் தொடங்கினார். எங்கும் நீக்கமர நிறைந்து விளங்கும் சடையுடை எம்பெருமானான சந்திரசேகர கடவுள், வேதங்களின் உச்சியில் திகழ்பவர், பத்மாசனத்தில் அமர்ந்து கண்மூடி தவத்திற்கு ஆட்பட்டார். இதைக் கண்ட இமவான் திரும்பவும் அவரது திருவடிகளில் தலைதாழ்த்தி வணங்கினான். உண்மையில் எக்குறைகளும் அற்றவனாகினும் இப்பொழுது இறைவன் எனது வேண்டுகோளை ஏற்றுக்கொள்வாரா இல்லையா என்னும் சந்தேகத்தில் அவன் மனம் ஊசலாடியது. சொல்லின் செல்வனான இமவான் அகில உலகங்கட்கும் ஒப்பற்ற ஒரே உறவினரான சிவபெருமானிடம் கூறலானான். இமவான் கூறுகிறான், இறைவா, மகாதேவா, கருணைக்கடலே, நலமே செய்யும் பரனே, நானோ தங்களையே சரணம் பற்றியுள்ளேன். சற்றே கண்களைத் திறந்து இந்த எளியவனை காணக்கூடாதா? சிவனே, மங்களமானவரே, தலைமைக்கும் தலைவரே, அகில உலகங்கட்கும் ஆனந்தம் அளிப்பவரே, இறைவா, தேவதேவரே, துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி அருள்பவர் அல்லவா தாங்கள்? நான் தங்களை திரும்ப திரும்ப வணங்கி வேண்டுகிறேன். நான் தினமும் என் மகளுடன் இங்கு வந்து தங்களை தரிசிக்க அனுமதி தாருங்கள். இதை செவிமடுத்த தேவதேவரான சிவபெருமான் தியானத்தை விடுத்து கண்களை திறந்து சற்றே சிந்தித்த வண்ணம், மலையரசனே, நீ உன் மகளை உனது திருமாளிகையிலேயே விட்டுவிட்டு அதன் பின் தினமும் என்னை தரிசிக்க வரலாம், இல்லையேல் தரிசிக்க வர வேண்டாம் என்று கூறி நின்றார். சிவபெருமான் இவ்வாறு கூறவே பார்வதியின் தந்தையான இமவான் தலைவணங்கி பேசலானான். இறைவா, என்ன காரணம் பற்றி நான் என் மகளையும் அழைத்துக் கொண்டு தங்களை தரிசிக்க இங்கு வரக்கூடாது? இவள் தங்களுக்கு பணிவிடை செய்ய தகுதியற்றவளா? ஏன் இவளை அழைத்து வரக்கூடாது என்கிறீர்கள் என்பதுதான் புரியவில்லை. இவ்வாறு கூற கேட்ட எருதுக்குடியானான சிவபெருமான் சற்றே நகைத்த வண்ணம், சில தீய யோகியரது உலகியல் நடைமுறையை சுட்டிக்காட்டி கூறுவார் ஆயினார். மலைமன்னனே, உனது மகளோ இடை அழகி, மெலிந்த மென்னை விடைத்த திருமேனி உடையவள், நிலவொளியற்ற திருமுகத்தாள், பெண்ணைக்கு வகுத்ததோர் இலக்கணமாய் அமைந்தவள். ஆகவேதான் இவளை இங்கே என் முன் அழைத்து வராதே என்று பன்முறை உன்னை தடுக்கிறேன். வேதம் உணர்ந்த அறிஞர்கள் பெண்களை மாயையின் வடிவம் என்கிறார்கள். பெரும்பாலும் இளமங்கையர் தவம் செய்பவர்களது தவத்திற்கு ஊறு விளைவிப்பவர்களே ஆகும். நானோ தவசி யோகி, மாயையை விடுத்து ஒட்டாது ஒதுங்கி நிற்பவன். அவ்வாறிருக்க இம்மங்கையின் பணிவிடை எனக்கெதற்கு? நீயோ தவம் செய்வோர்களுக்கான சிறந்த புகலிடம், வேதத்தின் அறநெறி உணர்ந்தவன், சிறந்த ஞானி, அனைத்தும் அறிந்த அறிஞன். ஆகவே நீ இவ்வாறு கூறக்கூடாது. மலையரசனே, பெண்களின் சேர்க்கையால் உலகியல் வாசனை விரைவிலேயே மனதில் துளிர்விடும். அதனால் வைராக்கியமான உறுதி தளரும். வைராக்கியம் தளரவே மனிதன் உயர்ந்த தவத்திலிருந்து நழிவு விடுகிறான். ஆகவே மலையரசே, தவசிகள் பெண்களை அருகில் சேர்த்தக்கூடாது. அறிவையும் உறுதியையும் அழியச் செய்யும் உலகியல் வாசனைக்கு ஆணிவேர் பெண் சேர்க்கையே ஆகும். மாயா ரூபா ஸ்மிருதா நாரி வித்வத்பிர் வேதபாரகைஹி யுவதீ தூ விசேஷேண விக்ரகர்த்ரி தபஸ்வினாம் பவத்யசல தத் சங்காது விஷயோத்பத்திராசுவை வினஸ்யதி ச வைராக்யம் ததோ பிரஸ்யதி சத்தப அத்தஸ்தபஸ்வினா சைல ந காரியம் ஸ்திரீஷு சங்கதி மகாவிஷய மூலம் ச ஞான வைராக்கிய நாசினி. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, இவ்வாறு பல பல கூறிய இறைவன் யோகிகளுக்கும் தலைவனான சிவபெருமான் மௌனமானார். இறைவனது சொற்களோ குற்றமற்றது, பற்றற்றது, சற்றே கடினமானதும் கூட. இதை கேட்டு காளியின் தந்தை இவமான் சற்றே திகைத்தான், சிறிது கவலையுற்றான், வாய்திறக்க வழியின்றி மௌனமானான். தபசியான சிவபெருமான் கூறியதை கேட்டு இவமான் திகைத்து நிற்பதையும் கண்டு பார்வதி பிராட்டி உடனே சிவபெருமானை வணங்கி அழகாக விளங்க கூறலானாள்.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உலகநாத சுவாமி அருளிய ரிபுகீதை அத்தியாயம் 1-44 வரை பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம. பாயனம.
4: ரிபுகீதை 4வது அத்தியாயம் அகண்ட ஏகரச, அதாவது அகண்ட ஏகரச நிர்ணயமும் அகண்ட அனுபூதியும் உரைக்கும் அத்தியாயம். சகலவித உலகத்தும் சார்வதற்கு சாலவுமே அரிதாகி அற்புதமும் ஆகி நிகழ்மறை நூலவற்றிலுமே சாரமாக நிகழ்த்துமகண்டை கரச நிர்ணயத்தை சுகவடிவாம் பரமசிவன் அருளால் முன்னும் சொன்ன விதமாக நினைக்கிண்ணம் சொல்வேன். வெகுவிதமாம் ஜீவேச ஜெகங்கள் யாவும் வேறற்ற அகண்டைகரசமையாகும். மேதினியீத கண்டைகரசுவரூபம் மேவுஜலம் அகண்டைகரசுவரூபம் ஜோதியனல் அகண்டைகரசுவரூபம் சுழல் வாயு அகண்டைகரசுவரூபம் மோதிய விண் அகண்டைகரசுவரூபம் ஒலி முதலும் அகண்டைகரசுவரூபம் பூதமெல்லாம் அகண்டைகரசுவரூபம் புகழ்கிரியை அகண்டைகரசுவரூபம் மறுபயன் அகண்டைகரசுவரூபம் மகிழ்விடரும் அகண்டைகரசுவரூபம் நரக முதல் அகண்டைகரசுவரூபம் நாகமுமே அகண்டைக ரசஸ்வரூபம், விரிகுலகும் அகண்டைக ரசஸ்வரூபம், விரிஞ்சனுமே அகண்டைக ரசஸ்வரூபம், ஹரிஹரனும் அகண்டைக ரசஸ்வரூபம், அமரரலாம் அகண்டைக ரசஸ்வரூபம், எரியினும் அகண்டைக ரசஸ்வரூபம், இந்துவுமே அகண்டைக ரசஸ்வரூபம், மறைபொருளும் அகண்டைக ரசஸ்வரூபம், மறையாதும் அகண்டைக ரசஸ்வரூபம், மறைபொருளும் அகண்டைக ரசஸ்வரூபம், மறையாதும் அகண்டைக ரசஸ்வரூபம், ஒரு பெயரும் அகண்டைக ரசஸ்வரூபம், உருவமெல்லாம் அகண்டைக ரசஸ்வரூபம், நிகழ்பரனும் அகண்டைக ரசஸ்வரூபம், நிகழ்பறையும் அகண்டைக ரசஸ்வரூபம், மகிழ்குருவும் அகண்டைக ரசஸ்வரூபம், மாணக்கண் அகண்டைக ரசஸ்வரூபம், திகழொளியும் அகண்டைக ரசஸ்வரூபம், தெரிபொருளும் அகண்டைக ரசஸ்வரூபம், அகிலமுமே அகண்டைக ரசஸ்வரூபம், ஆன்மாவும் அகண்டைக ரசஸ்வரூபம், இகழுடலும் அகண்டைக ரசஸ்வரூபம், இந்திரியமும் அகண்டைக ரசஸ்வரூபம், புகழ் மனது அகண்டைக ரசஸ்வரூபம், புத்தியுமே அகண்டைக ரசஸ்வரூபம், அகமதுவும் அகண்டைக ரசஸ்வரூபம், அமர்ச்சித்தம் அகண்டைக ரசஸ்வரூபம், பகர்ஜீவன் அகண்டைக ரசஸ்வரூபம், பரபிரம்மம் அகண்டைக ரசஸ்வரூபம், மறுபிதா அகண்டைக ரசஸ்வரூபம், மாதாவும் அகண்டைக ரசஸ்வரூபம், பரவுபதி அகண்டைக ரசஸ்வரூபம், பாரியுமே அகண்டைக ரசஸ்வரூபம், கருதுத்தமர் அகண்டைக ரசஸ்வரூபம், கலவாரும் அகண்டைக ரசஸ்வரூபம், சரமவையும் அகண்டைக ரசஸ்வரூபம், தாவரமும் அகண்டைக ரசஸ்வரூபம், காத்திரமும் அகண்டைக ரசஸ்வரூபம், கரமுதலும் அகண்டைக ரசஸ்வரூபம், ஸ்தோத்ராமும் அகண்டைக ரசஸ்வரூபம், சொலுமொழியும் அகண்டைக ரசஸ்வரூபம், நேத்திரமும் அகண்டைக ரசஸ்வரூபம், நிகழ்வுருவும் அகண்டைக ரசஸ்வரூபம், பாத்திரமும் அகண்டைக ரசஸ்வரூபம், பலப்பொருளும் அகண்டைக ரசஸ்வரூபம், கோத்திரமும் அகண்டைக ரசஸ்வரூபம், குலமுதலும் அகண்டைக ரசஸ்வரூபம், ஸ்தோத்ராமும் அகண்டைக ரசஸ்வரூபம், ஸ்துதிப்பவனும் அகண்டைக ரசஸ்வரூபம், சூத்திரமும் அகண்டைக ரசஸ்வரூபம், சொற்பொருளும் அகண்டைக ரசஸ்வரூபம், சாஸ்திரமும் அகண்டைக ரசஸ்வரூபம், சகலமுமே அகண்டைக ரசஸ்வரூபம், அசுப உடல் அகண்டைக ரசஸ்வரூபம், அவித்யெல்லாம் அகண்டைக ரசஸ்வரூபம், விஸ்வன் முதல் அகண்டைக ரசஸ்வரூபம், விராட்டாதி அகண்டைக ரசஸ்வரூபம், பசுபதியும் அகண்டைக ரசஸ்வரூபம், பாசமெல்லாம் அகண்டைக ரசஸ்வரூபம், நஸ்வரமும் அகண்டைக ரசஸ்வரூபம், நசியாதும் அகண்டைக ரசஸ்வரூபம், காரணமும் அகண்டைக ரசஸ்வரூபம், காரியமும் அகண்டைக ரசஸ்வரூபம், பூரணமும் அகண்டைக ரசஸ்வரூபம், புண்மையுமே அகண்டைக ரசஸ்வரூபம், ஆரணமும் அகண்டைக ரசஸ்வரூபம், அதன் பொருளும் அகண்டைக ரசஸ்வரூபம், தாரணமும் அகண்டைக ரசஸ்வரூபம், தவிர்வதுவும் அகண்டைக ரசஸ்வரூபம், அகம்புறமும் அகண்டைக ரசஸ்வரூபம், அரசர்களும் அகண்டைக ரசஸ்வரூபம், மகிழ்திருவும் அகண்டைக ரசஸ்வரூபம், மற்றுளதும் அகண்டைக ரசஸ்வரூபம், தகுஜபமும் அகண்டைக ரசஸ்வரூபம், தந்திரமும் அகண்டைக ரசஸ்வரூபம், திகத்யானம் அகண்டைக ரசஸ்வரூபம், திருடஜானம் அகண்டைக ரசஸ்வரூபம், உள்வெளியும் அகண்டைக ரசஸ்வரூபம், உருபதமும் அகண்டைக ரசஸ்வரூபம், கொள்பொருளும் அகண்டைக ரசஸ்வரூபம், கூடாதும் அகண்டைக ரசஸ்வரூபம், தெளிபொருளும் அகண்டைக ரசஸ்வரூபம், தெளியாதும் அகண்டைக ரசஸ்வரூபம், வில்பொருளும் அகண்டைக ரசஸ்வரூபம்.

தகுசெயலும் மகண்டைகரச சொரூபம் தங்கிடமும் மகண்டைகரச சொரூபம் சகலமுமே அகண்டைகரச சொரூபம் சாட்சியுமே அகண்டைகரச சொரூபம் அகல் பரமும் மகண்டைகரச சொரூபம் ஐக்கியமும் மகண்டைகரச சொரூபம் அகண்டைகரசமலது வித்தியில்லை அகண்டைகரசமலது முக்தி இல்லை அகண்டைகரசமலது சுகமும் இல்லை அகண்டைகரசமலது சுத்தமில்லை அகண்டைகரசமலது சர்வம் இல்லை அகண்டைகரசமலது கிஞ்சிலில்லை அகண்டைகரசமலதிங்கவையுமில்லை அகண்டைகரசமதுவே அனித்துமாகும் அகண்டைகரசமலது ஸ்தூலமில்லை அகண்டைகரசமலது சூக்ஷ்மமில்லை அகண்டைகரசமலதிங்க வித்திய இல்லை அகண்டைகரசமலதோர் அணுவும் இல்லை அகண்டைகரசமலது நீயுமில்லை அகண்டைகரசமலது நானுமில்லை அகண்டைகரசமலதிங்காருமில்லை அகண்டைகரசமதுவே அனைத்துமாகும் அகண்டைகரசமலது ஜெகமுமில்லை அகண்டைகரசமலது சிருஷ்டியில்லை அகண்டைகரசமலது ஸ்திதியுமில்லை அகண்டைகரசமலது நாசமில்லை அகண்டைகரசமலதிங் உண்மையில்லை அகண்டைகரசமலதிங் இன்மையில்லை அகண்டைகரசமலதோர் இறையுமில்லை அகண்டைகரசமதுவே அனைத்துமாகும் அகண்டைகரசமலது கர்த்தா இல்லை அகண்டைகரசமலது போக்தா இல்லை அகண்டைகரசமலது ஞாதாவில்லை அகண்டைகரசமலது ஜீவனில்லை அகண்டைகரசமலதிங்கீஷனில்லை அகண்டைகரசமலது ஜெகத்துமில்லை அகண்டைகரசமலதோர் அணுவுமில்லை அகண்டைகரசமதுவே அனைத்துமாமே புகழ் பொருளில் ஓரணவு மையமில்லை பூரணமா பரமசிவன் அறியச் சொன்னேன் சகல ஜெகநாயகனாய் அனந்த சக்தி சாந்தவனாய் ஆனந்த கனமாமீசன் அகிலமுமே அகண்டைகரசஸ்வரூபம் ஆனதன அருளியின் நிர்ணயத்தை மிகவும் ஒரு மண்புடனே கேட்டுணர்ந்தோன் மெய்யுணர்வானந்த பர பிரம்மமாவான் ஜெகத்தினிடை எவ்விடத்தும் அடைவதற்கு சாலவுமே அரிதாகி குஹ்யமாகி மகத்வாமாம் ஆச்சரியமான எந்தன் மாறாத அனுபவமாம் பாக்கியத்தை வகுத்து நினக்கிண்ணமுமே நிதக சொல்வேன் வாங்காத மனதுடனே பொருந்தி கேளாய் பகுத்திடுமோர் பேதம் இல்லாத கண்டமான பரமசிதாகாசபர பிரம்மனானேன் அகமென்றும் பரமார்த்த சத்தாகின்றோன் அகமென்றும் பரமார்த்த சித்தாகின்றோன் அகமென்றும் ஆனந்த கனமாகின்றோன் அகமென்றும் அகண்டைகரசமாகின்றோன் அகமென்றும் அகிலமுமே ஆகா நின்றோன் அகமென்றும் அணுவளவும் மிலாது நின்றோன் அகமென்றும் பகுப்பரவே நெறிந்து நின்றோன் அகமென்றும் பரபிரம்மம் ஆகா நின்றோன் அகமகில காரணமாம் சொருபமானோன் அகமகில பூரணமாம் சொருபமானோன் அகமகில ஆதார சொருபமானோன் அகமகில ஆகார சொருபமானோன் அகமமல விஞ்ஞான சொருபமானோன் அகமனவும் விகாரமிலா சொருபமானோன் அகமனிஷம் பங்கமிலா சொருபமானோன் அகமமல பரபிரம்ம சொருபமானோன் அகமென்றும் பரமசிவ சொருபமானோன் அகமென்றும் பரகுருவாம் சொருபமானோன் அகமென்றும் சத்தியமாம் சொருபமானோன் அகமென்றும் சனாதனமாம் சொருபமானோன் அகமென்றும் சுத்தமதாம் சொருபமானோன் அகமென்றும் சூக்ஷ்மமாம் சொருபமானோன் அகமென்றும் பந்தமுரா சொருபமானோன் அகமென்றும் பரபிரம்ம சொருபமானோன்.

அகமென்றும் நிஷ்கிரிய சொருப்பமானோன், அகமென்றும் நிரமயமாம் சொருப்பமானோன், அகமென்றும் நிராகார சொருப்பமானோன், அகமென்றும் நிரவயவ சொருப்பமானோன், அகனிமல பரபிரம்ம சொருப்பமானோன். தொடருமொரு விசேஷமிலா சொருபனானே, துவைதமுடத்வைதமிலா சொருபனானே, இடரின்பம் எவையுமிலா சொருபனானே, இருளொழியும் இலாத பர சொருபனானே, மடமை உணர் ஒன்றுமிலா சொருபனானே, மான அவமானமிலா சொருபனானே, படபாவா பாவமிலா சொருபனானே, பகுப்பற்ற பரபிரம்ம சொருபனானே, ஆகும் அகங்காரமிலா சொருபனானே, ஆதாராதேயமிலா சொருபனானே, தேக முதல் உபாதியிலா சொருபனானே, தெளிவான சைத்தன்ய சொருபனானே, மோகமனம் ஆதியிலா சொருபனானே, மோக்ஷமொடு பந்தமிலா சொருபனானே, ஊகமுறும் விசாரமிலா சொருபனானே, ஒன்றுமிலா பரபிரம்ம சொருபனானே, சித்த முதல் எவையுமிலா சொருபனானே, செவ்வியதாய் விசாரிக்கும் சொருபனானே, புத்தியினால் தியானிக்கும் சொருபனானே, பொருந்து தியானாதியிலா சொருபனானே, விஸ்தரமா மகர முதல் சொருபனானே, விளங்கிடும் ஓங்கார சொருபனானே, மெத்தவுமே புனித மதம் சொருபனானே, மெய்யான பரபிரம்ம சொருபனானே, பெரிதுக்கும் பெரிதான சொருபனானே, பேதமர பெருங்கியிடும் சொருபனானே,

சர்வத் கப்பாலாம் சொருபனானே, சதனமிலா பரபிரம்ம சொருபனானே, அருவிதமாம்பிகாரமிலா சொருபனானே, அருகோசம் இலத பர சொருபனானே, குறைவு தரும் சடுமீலா சொருபனானே, கூறுமரி ஷட்கமிலா சொருபனானே, உருஹய கிரந்தியிலா சொருபனானே, உள்ளுக்கும் உள்ளான சொருபனானே, சிறிதேச காலமிலா சொருபனானே, சின்மாத்திரமான பர சொருபனானே, மனமுதலை அசைக்கின்ற சொருபனானே, மாசற்ற சின்மயமாம் சொருபனானே, அனகசிதாகாச பர சொருபனானே, அகில ஜகதாக்கார சொருபனானே, எனையலதோர் அணுவுமிலா சொருபனானே, இல்லையெனும் சொல்லுமிலா சொருபனானே, புனிதப கண்டாகார விருத்தி தன்னில் பொருந்தியிடும் பூரணமாம் சொருபனானே, பூரண சின்மாத்திரமாம் சொருபனானே, பொய்யுலகம் எவையுமிலா சொருபனானே, காரண காரியமிலாம் சொருபனானே, காலமொரு மூன்றுமிலா சொருபனானே, சாரமரு சரீரமிலா சொருபனானே, சரீர அபிமானமிலா சொருபனானே, கோரமுறும் காம முதல் குற்றமொன்றும் கூடாத பரபிரம்ம சொருபனானே, சலமுற்ற குணங்களிலா சொருபனானே, சதசத்து கப்

திரிபுடி ஏதொன்று மிலாசொரு பொனானே பரவியிடும் லட்சிய லட்சணம் ஏதொன்றும் பற்றாத பரபிரம்ம சொருப்பொனானே கிழக்கிரியாவுக்கும் ஹிதமாய் நின்றும் கேவலமாம் பரபிரம்ம சொருப்பொனானே வளர்வு முதல் விகாரமிலா நிர்விகார வஸ்துவதாம் பரபிரம்ம சொருப்பொனானே தளர்வு தரும் துக்க சுக்கம் சற்றுமின்றி தனியான பரபிரம்ம சொருப்பொனானே அளவுபடும் பொருளவையும் அணுவும் இன்றே அகண்டமதாம் பரபிரம்ம சொருப்பொனானே இகவரவே வேதாந்த நடையுற்றோர்க்கிங்கு எளிதாக கிட்டியிடும் சொருப்பொனானே சகலவித வேதாந்த நூல்களாலும் சந்ததமும் சோதிக்கும் சொருப்பொனானே அகில மகா மௌனத்தின் பலமாய் நின்ற ஆனந்த கனமான சொருப்பொனானே பகருமன கிரந்திகளை செதிக்கா நின்ற பரச்சித்தாம் பரபிரம்ம சொருப்பொனானே போற்றியிடும் பரமசிவன் கருணையாலே பொருந்தியவன் சுவானுபவ பாக்கியத்தை தோற்றியிட யாவர்க்கும் ஹிதமா சொன்னேன் துகளறவே சொல்லிய இவ்வர்த்தம் தன்னை ஏற்றிய நல்லங்குடனே ஒரு காலேனும் ஹிருதயத்தில் திருடமாக கேட்டுணர்ந்தோன் சாற்றிய அஞ்ஞான முதல் யாவும் தள்ளி சந்ததமும் பரபிரம்மம் ஆவனன்றே திகழ்வுமா நாயகனா திருடபோதத்தை தெரிவிக்கும் பரசிவனை ஆராதித்த பகவனருக்கருணையினால் பாவம் யாவும் பற்றரவே தீர்ந்து மன சுத்தி பெற்றோர் அகில ஜெகதான்மாவாய் அற்பமாகி அகடச்சிதா காசமதாய் நெறிந்து நின்று சுககணமாம் பரசிவமே நாம் என்றெண்ணி சோகமெலாம் தீர்ந்து பர சிவமேயாவர் பன்னியவா பரமசிவன் கருணைசாரா பாதகர்கள் தேகாதி நாம் என்றெண்ணி மன்னிய வர்ணாசிரம அபிமானத்தால் மயங்கி வெகு கர்மங்கள் செய்து சோர்ந்து துன்னியிடும் விஷயாசை கூந்தலைந்து துக்கிகளாய் அனவரதம் திரிவரென்றே அன்னறிவு கருணையுடன் நிதகனுக்கங்கு அகண்ட பரமார்த்தத்தை அருள் செய்தானால் அகிலமான சராச்சர தோற்றமும் அகண்ட ஏகரசமென்றறைந்ததும்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.

சுனத்து ஸ்வஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வந்தே தக்ஷிண கைலாசம் வந்தே மாத்வினேமபி வந்தே வேணுவனேஸ்வரம் வந்தே ஸ்ரீமத்காந்திமதீஸ்வரி வந்தே ஸ்ரீமூலலிங்கஞ்ச ஸ்ரீமத்தாம்ரசபாபதி சிவகாமி சமோ வேதம் சுந்தரம் லோகசுந்தரம் மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயாரத் தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவ

நிலையான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றினுண்டான் கயிலாயற்று உச்சியுள்ளான் காழத்தியான் அவன் என் கண்ணுடனே. ஓற்றிவோம் நம சிவாய புயங்கனே மயங்குகின்றேன். போற்றிவோம் நம சிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை. போற்றிவோம் நம சிவாய புறவனை போக்குகின்றாய். போற்றிவோம் நம சிவாய ஜய ஜய போற்றி போற்றி. ஒளிவளர் விளக்கு உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்தளோர் உணர்வே. செடிவளர்ப்பணிங்கும் திரள்மணி குன்றே சித்தத்துள் சித்திக்கும் தேனே. அழிவளர் உள்ளத்து ஆனந்தக்கரியே

பாலுக்கு பாலகன் வேண்டியழுவில பார்க்கடல் நின்ற பிறான் மாலுக்கு சக்கரன் நன்று அருள்.

மல்லர் பாதமலர்னு தலை கொண்டு சிறு தொண்டு பரவுவா. வேத பொருள் உணர்ந்தேன் மேவு சிவாகமத்து தீரே பொருளும் தெளிந்து உய்ந்தேன். ஏது குறை தெற்றி சூழ் சிங்கை சிவையான மாமுனிவன் ஒற்றாமரை அடிக்கு போக்கு. ஹரஹர நம பார்வதி பஜயே ஹரஹர மகாதேவா. எல்லாம் அல்ல பரம காருண்ய நிதியாகிய அம்மையப்பருடைய திருவருளினாலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த காஞ்சிபுராண பழன வகுப்பிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மணிகண்டே சோடலம் முடிந்திருக்கிறது. அதற்கு அடுத்தது சார்ந்தாசாய படலம். அதை இன்று சிந்திக்கலாம் என்று நினைக்கின்றேன். சார்ந்த பிளஸ் ஆசிரயம், சார்ந்தாசிரயம். சார்ந்த என்பது தமிழ் சொல், ஆசிரயம் என்பது வடசொல். இப்படி வடசொல்லும் தமிழ் சொல்லும் கலந்து வருவது ஒரு வழக்கம்தான். உதாரணமாக சில தமிழ் சொற்கள் வடசொற்களிலே கலந்து வந்து கொண்டிருக்கின்றது. உதாரணமாக மீனாட்சி என்ற சொல், மீன் பிளஸ் அக்ஷி, அக்ஷின கண், மீன் போன்ற கண்ணுடையவள் சொல்லணும். ஆனால் இங்க மீன்கிற சொல் தமிழ் சொல், வட சொல்ல மீன்கிறது வட சொல் இல்லை, தமிழ் சொல். ஆனால் தமிழ் சொல்லும் வட சொல்லும் கலந்து இருக்கிறது மீனாட்சி. இப்படி பல சொற்கள் வழக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே அதே மாதிரி இங்கே சார்ந்த ஆசிரயம், ஆசிரியம் என்றால் அனுசரித்தல், என ஆசிரியித்தல். அந்த இந்த படலத்தினுடைய முக்கியமான கருத்து, யாச பகவான் காசியிலே இரண்டு கையும் கூப்பிக்கொண்டு நாராயணனே பரபிரம்மம் என்று சொன்ன அந்த கதை இங்கே சிந்திக்க இருக்கின்றார். எவ்வளவு படித்திருந்தாலும் அந்த ஆணவ மதத்தினுடைய அழுத்தம் இருந்து கொண்டுதான் இருக்கும், ஒரு மயக்கம் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் தாண்டி இருப்பது என்பது மிகவும் சுலபம். இங்கே பாருங்கள், வியாசர் நான்கு வேதங்களையும் வகுத்தவர், 18 புராணங்களை இயற்றியவர், 18 புராணத்திலும் 10 புராணம் சிவபுராணம் அப்படி செய்தவர், பிரம்மசூத்திரன் செய்தவர், இப்படிலாம் செய்த ஒரு வியாசர் பகவான் கடைசியில் என்ன சொன்னார், மயக்கம் வந்து விட்டது அவருக்கு, உச்சி மயக்கம் வந்து வேறுபாடாக அவர் கூறினார். இது இந்த ஆணவ மதத்தினுடைய செயல்பாடு. இதற்கு நாம் ஆட்பட்டு விடாமல் சுவாமி நம்ம காப்பாற்றணும், சுவாமி தான் நம்ம காப்பாற்றணும் தவிர நாம் ஆற முடியாது. ஏனென்றால் மரத்தில் மூன்று பாசம் என்பதில் ஆணவம் கண்மம் மாயை என்று, இது இந்த ஆணவம் இறப்பு முக்தி வரும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அது நம்ம எப்படாது நம்ம மயக்கருங்கிறதே இருந்து கொண்டிருக்கணும். அதுன்னு மீண்டு வடமானா அவன் அருள் இருந்தால்தான் முடியும். ஆனால் அவன் அருளாலே அவன் தாழ் விடங்கு என்பது போல அவன்தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பக்குவப்படுத்தி கொண்டு வரணும். எப்படி பக்குவப்படுத்துவது என்பதுதான் சாஸ்திர சிந்தனையின் மூலமாக நமக்கு பக்குவம் ஏற்படும். இது நிஜம் இது பொய் என்று நமக்கு ஒரு உணர்வுக்கரை வரணும். அப்படி நம்முடைய எளிமை, எம்பெருமானுடைய பெருமை, இதெல்லாம் நமக்கு தெளிவாக ஏற்படும் சாஸ்திர சிந்தனையின். அவ்வப்போது புராண படன் கேள்வியும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். அதில் இந்த ஆணவ மூலம் எப்பேற்பட்டவனையும் குளிர தள்ளிடும். அதனால் வியாசரங்க எவ்வளவு இருந்தோம் ஒரு நிமிஷத்தில் அவரை குளிர தள்ளிட்டு, காரணம் தான் இந்த ஆணவ மரத்தினுடைய முனைப்பு தான் காரணம். அந்த முறையில் என்று வளைத்த பார்ப்பணி அணி மணி கண்ட நாயகனாம் முளைத்த வெண்பிரை கண்ணியோன் வரவிரு

0: ஒழிந்தான். பாம்பை மறைந்திருக்கின்றான பாம்பை அணிந்தவர், சந்திரனை சூடியவர், அண்டங்களுக்கெல்லாம் நாயகர். அவரை பற்றி இங்கே ஏற்கனவே சிந்தித்தோம். அதாவது மணிகண்டேச பகிரத்தில் விழைத்த சூழினால் இழைத்துறும் வியாதனை காட்ட இழைத்து சார்ந்தவர் சார்பினான் வரவினை இசைப்பான். சத்தியத்தினாலே இருந்த அந்த வியாதனை காட்ட அந்த சார்பான் சார்பா சார்ந்தாசாய படனம் என்பதை இங்கு சிந்திப்போமாக. முனிவர்கள் எல்லாம் சூழ்ந்து உட்கார்ந்திருக்கிறார்கள் வியாசரை சூழ்ந்து கொண்டு. அப்பொழுது வியாசர் முனிவருக்கு உபதேசம் செய்கிறார். என்ன செய்கிறார்? பராசர பயர் முனிவரன் பழுதரு வரத்தாய் தராதலத்திலை தோன்றி நான்மறை தனி பனி பதினன் புராணம் எனவும் பகுத்து. பராசர முனிவருக்கு அவர் செய்த தவத்தினாலே பிறந்தவர் வியாச முனிவர். அவர் தோன்றி என்ன பண்ணார்? நான்மறை நான்கு மறையும் தனித்தனியாக பிரித்தார். வேதத்தை அவர் செய்யவில்லை. சிலர் அப்படி சொல்லிக் கொண்டு தருகிறார்கள். நான்கு வேதத்தையும் வியாசர் அழை செய்தார் இல்ல. இருந்த வேதத்தை நான்காக பகுத்து கொடுத்தார். வேதம் ஒன்றாக இருந்தது. அதை யுக தர்மத்துக்கு ஏற்ப பிற்கால வாங்கும் சக்தி மக்களுக்கு குறைந்து கொண்டிருக்கிறது என்பதனால் அதை நான்காக பகுத்து கொடுத்தார் வியாசர். தனி பதினெண் புராணம் எனவும் பகுத்து பதினெட்டு புராணம் செய்தார். உயர்ந்த ஒப்புரத்த பதினெண் புராணத்தை செய்தார். உயர்புறவு பூண்டோங்கி பிரான் எனத் தகுவி யாதனாம் பெரியவன் மேனாள். இப்படி சிறந்த புராணங்களை பகுத்து காத்து கொடுத்த அந்த பிரானாகிய வியாசனுடைய பெரியவன் அவர் ஒரு நாள். கொடிய பாதகக் கலீகம் மறுநிலை குறித்து படியில் யாங்கினை செல்வதென்று அஞ்சு பணித்து கடினரும் புனர் கங்கைசுள் காசியின் நெய்தி முடிவில் மாதவம் செய்து வித்திருந்த நன்முறையா. முனிவர்கள்லாம் என்ன செய்தார்னா, கலிகம் நெருங்கிக் கொண்டிருக்கிறதே நாம் என்ன செய்வது, கலிகம் நெருங்க நெருங்க நம்முடைய அனுஷ்டானங்கள் எல்லாம் முறையாக செய்ய முடியாமல் போய்விடுமே, யாகங்கள் நடக்காது, தபஸ் பண்ண முடியாது, என்ன செய்வது என்று மயங்கி பயந்து எங்கு செல்வது என்று முடிவு பண்ணி கடைசியில் கடிவரும் புனர் கங்கைசூழ் காசி என்னை அந்த கங்கைசூழ்ந்த காசிக்கு வருகிறார்கள். முடிவில் மாலவும் செய்து வச்சிறந்த நன்முறையார். அங்கே எல்லாரும் தபஸ் பண்ணி கொண்டு உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்படி உட்கார்ந்திருக்கும்போது அங்கண் மைத்தவர் யாவரும் அவன் அடிவணங்கி இங்கமக்கு நீ மறைமொழி புண்மை தன்ன செங்கை நெல்லியன் தெளிவரத் திருட்டுக என்றிருந்தார். அந்த மைத்தவர்களெல்லாம் ஒன்று கூடி வியாசபெருமான் அடங்கி இந்த மறை நான்கு முடிவுகளெல்லாம் விதைகளெல்லாம் சொன்னீர்கள். அந்த மறைமொழி வேதத்தினுடைய முடிவு இதுதான் என்ற செங்கையின் நல்லிக்கனி ஒரு உள்ளங்கை நல்லிக்கனி போல எங்களுக்கு திருட்டி தர வேண்டும் என்ற அவர் யாரு? வெண்கொடும் பகை வினை கூறும் பெருந்துயர் வியாதன். கொடிய வினையாகிய பகையை அறுத்தவன் என்று அப்பேர்னா பின்னால சொல்லப்போறான். வெண்கொடும் பகை வினை, வினை வந்து மிக பகையான வினை, அதை வெல்வதுங்க நம்ம சிரமம். அப்படி கொடும் பகையை சொல்ல வினையை குறும்பெறிந்து உயரும் அந்த தீமையை நீக்கிய யாதவனிவர். அவர் நுகர்கிறான் மிருதி நூல் புராணத்தொகை வேத நூல் அங்கம் இருவகைப்படும் நியாயம் ஆயுள்மறை கந்தர்வேதம் வில்வேதமூடு அறுத்த நூல் இவற்றின் பொருளின் உண்மை மற்ற இருஜனவனி தனி புகன்றி. பயனெட்டு ஸ்மிருதி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பயனெட்டு ஸ்மிருதியில கடைசியாக வந்ததுதான் மனுஸ்மிருதி. அதைத்தான் பின்னால் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கேன். அந்த ஸ்மிருதி நூல் புராண தொகை, பயன் புராணங்களுடைய தொகை. வேத நூல் வேதம், அங்கம் வேத அங்கங்கள், வேத அங்கங்கள் ஆறு என்று சொல்லப்படுகிறோம். அது என்ன? சிக்ஷை, கல்சந்தஸ், ஜோதிஷம், வியாகரணம், நிருத்தம், நியாயம் என்றும் கல்பம். இந்த ஆறு அங்கத்தின் துணை கொண்டுதான் வேதத்துக்கு பொருள் காண வேண்டும். ஆனா இந்த வேதத்துக்கு பொருள் முதன் முதல்ல எழுதினவன் ஆங்கிலேயன். அவன் இந்த ஆறு அங்கத்தை வைத்துக் கொண்டு அவன் எழுதவில்லை. அவனுக்கு சேர ஒரு முறையில் எழுதியிருக்கான். அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பை இவங்கள் வைத்துக் கொண்டு இந்த பாடுபடுத்துறாங்க. இவங்க நேர டெக்ஸ்ட்ல இவங்க போய் பார்த்து ஒன்றும் இவன் பேசலை, இங்க குதிக்கல. அவன் என்னவோ எழுதி வச்சிருக்கான். அந்த எழுதி வச்சதை படிச்சுட்டு இவங்க ஆஹா ஓஹோன்னு குறிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஆறு அங்கத்தின் துணை கொண்டு அதை எழுதியிருக்கான் என்று சொல்ல முடியாது. அந்த முறையில் ஆறு அங்கம், இருவகைப்படும் நியாயம், பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சான்னு ரெண்டு. அந்த ரெண்டு நியாய நூல்கள். ஆயுள்மறை ஆயுர்வேதம், எழில் கந்தர்வ வேதம், காந்தர்வ வேதம், வில்வேதம், தனுர்வேதம், அர்த்தநூல், அர்த்தசாஸ்திரம், இவற்றின் பொருளின் உண்மை. இந்த நூல்களுடைய பொருள் உண்மையே மற்ற இது எது என தனித்தனி உகந்தான். இது இப்படியாகும் இப்படியாகும் சொல்லி தனித்தனியாக அந்த முனிவர்களுக்கெல்லாம் சொன்னாங்க. பெருவலி தவ முனிவர் கேட்டு உளம் பிறழாது ஒரு வழிபட துணிந்ததொரு வார்த்தையின் எமக்கு ஸ்ருதி நூல் முடி இதுவெனத் தொகுத்து உரையன்றான். முனிவரெல்லாம் கேட்டாச்சு, ஒரு மயக்கம்தான் வந்தது. அவங்க என்ன கேட்டாங்க? துணிந்த ஒரு வார்த்தையில் எமக்கு ஸ்ருதி நூல் மொழி இதான. ஸ்ருதி நூல்னா வேதனுடைய முடிவு இதுதான் யா, ஆனால் ஒரு வார்த்தையில் எங்களுக்கு சொல்லுங்க ஆனு கேட்டாங்க. மருளின் மூழ்கிய சிந்தையன் யாதமாமனைவன், ஆணவ மத மயக்கத்தில் மூழ்கிய யாதவன் தான். மருளின் மூழ்கிய, மருள் என்றால் ஆணவம் இருள், அதில் மூழ்கிய வியாதவனையன் சொல்லலற்றான். இவ்வளவு படித்தான், இவ்வளவுதான் உலகத்துக்கெல்லாம் சொன்னான். கடைசியில் என்னன்னா ஆணவ இருளிலே மயங்கிறான். அந்த சிந்தையிலே உடைய யாரன் என்ன சொல்றாங்க? ஒருவர் யாரையும் நோக்கி முன் உரைக்கும் ஆறாக தருகன் ஆண்மையில் கூறுதல் உற்றனும். முனிவர்கள் எல்லாரையும் நோக்கி இதுகாரும் சொன்ன உரைக்கும் ஆறாக என்ன சொன்னாரு? தருகன் ஆண்மையில் கூறுதல். தருகன் ஆண்மைன்னு சொன்னா அந்த ஆணவ வளர்ச்சியுடைய திண்மை, அது வாழ்வா சொல்றார். அதாவது ஆண்மை என்பது அஞ்சாமை என்பதற்கு ஆண்மை உண்டு. அது ஆனால் எதற்கு அஞ்சனமோ அது அஞ்சுதான் ஆண்மை. அஞ்சுவது அஞ்சாமை பேதவை சொல்லிடு, அஞ்சுவது அஞ்சல் அறிவுடையார் சொல்லி சொல்லியா. அவன் எவ்வளவு தைரியசாலியாக இருந்தாலும் பயப்பட வேண்டிய பயன்தான் ஆகணும். பயப்படுதுன்னா அவன் அஞ்சுவது அஞ்சாமை பேதவையினர், அஞ்சுவது அஞ்சல் அறிவுடையார்கள், பயப்பட வேண்டியது பயந்தான் ஆகணும். இவர் என்ன பண்ணார்? பயப்படல. தருகன் ஆண்மையை கூறுதல் விட்டான், அந்த அந்த இலக்கணத்துக்கு விரோதமாக நின்று சொல்ல வருட்டான். தபத்திய அறிவு நூலெல்லாம் பன்முறை ஆயினம் தெளிய பெறுவது என்றது. அறிவு நூலெல்லாம் பல தரம் ஆய்ஞ்சாச்சுன்னா அந்த ஆய்ஞ்சன தெளிய பெற்றது ஒன்று. எதுனா நாராயணே பரபிரம்ம, நாராயணன் தான் பரபிரம்மன். அப்போ முனிவர்களுக்கெல்லாம் என்னடா இது, இவ்வளவு இப்படிலாம் சொன்னார், திடீர்னு இப்பவும் காலை வர்றாரு என்ன தெரியலையே சொன்ன. கேட்ட மாதவர் வெறிவி வெறியினர் அஞ்சினர். ஐயோ இவ்வளவு நாள் இவ்வளவு நேரம் சொன்னதுக்கெல்லாம் நேர் விரோதமா இருக்கே. ஸ்ரீதரன்மாரை பொருட்கு கோட்டமாம் இது எமனோர் கொட்ட கதன்றார். இதுவரையிலும் கேட்ட மறை வேதங்களுக்கெல்லாம் மாறுபாடாக இருக்கிறதே, இது கொள்ளத்தக்கது அல்லவே என்று நாட்டி ஈங்கிவன் புகன்றது என்று உள்ளம் நடுங்கி உள்ளவனால் நடுங்கி என்ன இப்படி சொல்றாரு. நீட்டு செஞ்சடை மணிவரன் தன்னை நேர் நோக்கி, நீண்ட செஞ்சடையுடைய அந்த மணிவன் யாதவனை நோக்கி கேட்கிறார். வாத நாராயணன இவன் ஒளி தருமாற்றம் வேதனூர் பொருள் உண்மையேயாமெனில். வியாசருக்கு வாதராயணர்னு ஒரு பேர். இந்த ஆடி மாசம் கூட அவளுக்கு வியாசருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பூஜை பண்ணுவா மற்ற மடத்துல எல்லாம் சாந்திர மாசம் வரன்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், அவர் தடுமாற்றம் வேதனூர் பொருள் உண்மையாமெனில் நீ சொல்றது உண்மைன்னு சொன்னா என்ன செய்யணும். விஸ்வநாதனா திருமுன்பு எமக்கு உரை எனவென்ற விஸ்வநாதருடைய சன்னையில வந்து சொல்லுவான் சொல்ற. அப்போ அவர் அதெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லலாம், இங்க சொன்னதான் போறாது அங்க வந்து அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்லலேன்னாரு. ஓதுகன மூர்க்கனும் எழுந்து சென்றிற்று மூர்க்கன் என்று சொன்னார் யாதரன். அந்த மூர்க்கனா இருக்கிறனால்தான் அந்த மூர்க்கன் என்பவன் ஆணவத்திலே உச்சில இருக்கிறவன். அதனால அவர் அதுக்கு என்ன சொல்லிடும். அதுல இந்த ஆணவ மலர்ச்சினுடைய கூறுபாடுகள் என்ன என்று சொல்லும் பொழுது, மூன் கூறிய மூன்று மதத்தின் குணங்குறி வேறு கிழக்கின் விகற்பம் கற்பம் குரோதம் மோகம் குலைஞர் மத நகை விரா என் குணங்கள் மாறும். எட்டு குணம் உடையவளாக இருப்பானா இந்த ஆணவ மதத்தில் மதத்தில் சேரணுமாலும் என்ன குறைகளும் இருப்பார் என்ன நினைக்கிறார்னா, தன்னை வேறாக எண்ணி தனக்கு மற்றவரும் சமம் இல்லை என்றது. என் குலம் என்ன தெரியுமா, என்னுடைய இறந்த குலம் தெரியுமா, நான் யார் தெரியுமா, இவங்களை நேற்று வந்த பசங்க ஆனால் மற்றவருக்கு சமமாக எண்ணாது, தான் தான் உயர்ந்தவன் என்ற எண்ணுகிறான். ஏதாவது ஒன்றை கற்பத்து கொண்டு அதே பற்றி பேசுவது. அந்த காட்டை எங்கள் தாத்தா பல்லக்கில் போனார் தெரியுமா, எங்கள் தாத்தா குதிரை சாரட்டில் போனார் தான், தாத்தா போயிட்டாரு இன்னைக்கு ஒன்னிலமே என்ன, அதையே சொல்லி பேச்சு பேசிக்கொண்டிருப்பதன். கோபம் மேற்கொண்டு விரோதம், கோபம் வந்தாச்சுன்னா விரோதம் வரும். சிலவருக்கு எடுத்ததெல்லாம் சல்லுப்புடன் வந்துக்கிட்டே இருப்பான், அவனுக்கு இனிமையான வார்த்தையே வராது. அது அந்த ஆணவங்களுடைய வேலை தான் இதெல்லாம். எதையும் ஆசைப்படுவேன், எதற்கு எடுத்தாலும் ஆசை, அதை பார்த்தா வேணும் இதை பார்த்தா வேணும் எல்லாம் இதை பார்த்தாலும் வேணும். அவர் பேனா பார்த்தோன்னா அந்த பேனை நமக்கு வந்தாச்சே வழியே, இப்படி சுதந்திர புஸ்தகம் நமக்கு வந்தாச்சே வழி. என்னோடய சொந்தக்காரவன் ஒரு பையன் இருந்தான், அவனுக்கு இதே தான், ஒரு நிமிஷத்தில் அசத்திடான் பொருளை. இன்ன அவனுக்கு இன்ன பொருளாக வேணுங்கிறதே இல்லை, வேணுமோ வேண்டாவோ இந்த பொருளை எடுக்கணும்னா எடுத்தது இதுதான். ஆறாவது அது ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் ஒரு சமயம் 1958 சபரிமலை போனோம். சபரிமலை பஜனை எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம், அங்கே புள்ளிக்காரன் வந்து உட்காந்துருந்தாங்க. அதனால ஏ புள்ளிக்காரன் வந்திருக்கான் பா ஜாகரேன், ஆ நான் இவ்வளோ பேர் இருக்கும்போது என்ன பண்ணிட முடியும். அவனாலேனா ஒரு படத்தில் ஒரு மாலை போட்டுன்னு அந்தாட்சம் மாலை இவங்களாம் எல்லாம் வந்தாச்சு, பஜனை பண்ணிக்காச்சு, பிரசாதம் பண்ணிக்காச்சு, எல்லாம் கூடி நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஒருத்தரும் போகல, பொருளை காணல, அந்தாட்சி மாலையே காணல, எப்படி அடித்தான். சரி இந்த பொருளை எடுக்கிறானே அவன் பயன்படுத்துவானு இல்லை, என்ன பண்ணுறாங்க எல்லாம் நேராக வீட்டில் கொண்டு போட்டுருவான். அதோடு சரி, அது ஒரு டிசீஸுங்கிறாங்க, இது ஒரு டிசீஸ் வேற ஒன்று. இப்படி அந்த பொருள் தனக்கு வேணும், அப்புறம் அதை உபயோகிக்கிறோமா உபயோகிக்கலாங்கிற பற்றி பிரச்சனை இல்லை. இப்படி எதையும் ஆசைப்படுவது தனக்கு வேணும். எவ்வுரையும் எவ்வுயிரையும் கொல்லுதல், கொலங்கருக்கு அண்ண மாட்டான், கொலபாதகன். ஏதாவது ஒரு சின்ன விஷயமானாலும் சரி உடனே தீர்த்து கட்டிடுவான். அதாவது எனக்கு தெரிஞ்சதை கொள்ள ஒரு தருந்தார், அவர் பெரிய சித்தாந்த வித்தகர் தான், ஆளதான் சொல்லக்கூடாது. அவர் அந்த விரல் பத்து வரணும், இது தடியாக இருக்கும், இதெல்லாம் ஒல்லியாக இருக்கும், இது மாதிரி நல்லா தடியாக இருக்கும், ஒரு தடியாக இருக்கும். ஒருத்தன் சொன்னால் அந்த விரல் ஏன் இப்படி இருக்கு தெரியுமா, இப்படி லட்சணம் இருந்தால் அவன் கொலவாதத்துக்கு அஞ்ச மாட்டான். அதே தான் அந்த லட்சணத்தை இப்படி எவரையும் துன்பம் அடைந்தாலும் கவலைப்படு, துன்பம் வந்தாச்சுனாலே அதாவது நமக்கு துக்கத்தை அனுபவிக்கிறோம்னாலே அது ஒரு ஆணவம் அளிச்சுடைய குறி தான். என்ன வந்தால் வரு போனால் போகுது, பெண்ணா இப்போ நடந்துட போகுது, எது எது நடக்கணும் அதுதான் நடக்கும். ஆனால் இருக்க முடியல அந்த மாதிரி பீமியே, எல்லாம் பதினெட்டு சாஸ்திரம் படித்தாச்சு, எல்லாம் சரிதான் ஏன், கடைசியில் விஷயம் என்ன, நடந்தபடி நடக்கு, எது நடக்கணுமோ அது நடக்கும், விதிப்படி நடக்கும். ஆனால் அப்படி இருக்க முடியுதா, முடியலையே. அதான் துன்பம் அடைந்தால் அது விஷணப்படுதல். சொல்லிலும் செயலிலும் அகங்காரம் கொள்ளும். சில பேர் எப்போ பார்த்தாலும் அகங்காரமாக தான் பேசுவான், அது அப்படி இன்னொரு எதற்கும் சிரித்து கொண்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏ அந்த அந்த மேலாத்து பெரியவர் ஆக்சிடென்ட் கால் உணிந்தது, அப்படியா, அதாவது அசலாது அப்படியா அப்படி கேட்கணும், அப்படியா கால் போயிடுச்சா, ஏ உனக்கு தெரியுமா அந்த மேலாஜி மாமா காய்ச்சலு கால் போயிடலாம், அது எதிர்த்தான் அது சிரிச்சுக்கிட்டே தான். இதெல்லாம் அந்த ஆணவ மூலத்தினுடைய வேலைகள். இதெல்லாம் இப்படி அந்த முறை தான் இந்த வியாசனையும் ஆட்கொண்டதுனால தான் இப்படி சொல்கிறார் மூர்க்கன் சொல்றார். அந்த மூர்க்கன் இழந்து சென்றுட்டு விஸ்வேசன் முன் நின்று இரு கரமிசை நிமிர்த்தாங்கு அச்சமின்றி முன் புகந்ததே புகந்தது. விஸ்வநாதன் கையெழுத்து விட்டுக்கொண்டிருந்தார், என்னால் என்ன சொன்னாரோ அதே தான், என்ன சொன்னார், நாராயணனே பரபிரம்மம். கரமிசை நிமித்து அங் அச்சமின்றி முன் புகந்ததே புகந்தனன் அந்தோர் வீச்சை நூல் பலகற்பினும் சிவனருள் விரவாய் கொச்சையோதமை விடுவதோர் கொடுமலர் செருக்கு. படிப்பு சூருமானை சார்ந்திருக்கணும், அது அவனோட அருளோடு படித்திருக்கணும், அது இல்லைன்னா நான் படித்து அவன் உயர்த்தந்தான். இந்த மாதிரி தான் இங்கே கொண்டு தள்ளிடும். இவ்வளோ நூல் பல கற்றும் சிவனுடைய அருள் அவருக்கு கிடைக்கல இல்லையா, சிவனருள் வெறவா கொச்சையோர் சமை அறிவியனர்கள், கொச்சையோர்னா அறிவியனர்கள், அவள் எழுவதோ கொடுமலச் சரக்கு. அறிவு போல் அடர்த்து எழும் அறியாமையன் வரியால், அறிவு எப்படி உச்சத்தில் இருக்கா அதே மாதிரி அறியாமையும் உச்சத்தில் வரும். அறிவு போல் அடர்ந்து எழும் அறியாமையன்பனையால் பொறியிலான் இது கிழப்பவும் வெகுண்டிலன் புனிதன். இப்ப சொன்ன விஸ்வநாத ஸ்ரீ சந்தோஷப்பட்டான், என்ன குழந்தை நம்ம குழந்தைன்னு ஏதோ சொல்றேன், அவர் கோபப்படலையாம். அவர் பொறியிலான் இது கிழப்பவும் வெகுண்டிலன் புனிதன் மறுவில் கூச்சலாம் தன் பயர் எனும் அறை வழக்க. எல்லா பேரும் என்னுடைய பேர் தானே, அதனால சின்ன குழந்தைங்கிற குழந்தை சொல்லிட்டு போறான். வெறிமலர் குழல் உமையோடு மகிழ்ந்து வீச்சிருந்தான், உமையோடு அவர் சந்தோஷமா இருந்துட்டு இருந்தாரான். நம்மால இருக்க முடியும் அப்படி, நம்ம எத்தனை ஏசனாச்சும் முடியாது. நந்தியம்பெருமான் வெகுண்டு அவரால் பொறுக்க முடியுமா, அவர் இருப்பாரு, நந்தி பெருமாள பொறுக்க முடியும், அவர் என்ன பண்ணாரா, நந்தியம் பெருமான் வெகுண்டு நான் மலர்கரன் எடுத்த அந்த வண்ணமே அசைவர நிற்குமா ஜபிப்ப. அந்த கையை தூக்குனான் இல்ல, ஸ்டாப் நின்று வச்சு ஒரு ஒரு நாள் கைய அப்படியே நின்று வச்சு கீழே இறக்க முடியல. மந்தனாயினான் நிமித்தகை மழக்கவல்லாமை கூர்மை இல்லாத புத்தி கூர்மை இல்லாதவன் மந்தனாயினான், அவன் நிமித்த கை மடக்கவில்லை. நிந்தைய சிறை தூண் முத்தசைவர நின்றான். சிறை ஒரு அப்படியே நின்றுட்டான். நிக்க முடியுமா? 5 நிமிஷம் நிக்க முடியாது. ஆமா, தெச்ச செஞ்சட எம்பிரான் திருமுன்பு நாட்டும் வெற்றி தம்பமுத்திலகி வல் விடும்பை கூர்வியாதன் பற்றி சிந்தையில் நெடியமால் இணையடி பரவன் அத்தை பொதுமுன் தோன்றி நின் அச்சுதன் அறைவான். கை ஸ்தம்பித்து நிக்கணும்னு அப்பவாது சுகரமா நினைக்கிறாங்க. ஐயா நான் தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்லாமல் நாராயணன் தான் நினைச்சாராம், ஐயோ இப்படி எனக்கு நிலமை வந்துருச்சு அனு அச்சுதனை தான் நினைச்சாராம். உடனே விஷ்ணு வந்துட்டார். ஐயோ நினைச்சானா வந்தேன்னு வந்தார்னா, என்ன காரியம் செய்தனே, என்னடா செய்த காரிக்க, பெஸ் பெஸ் சொன்னல, என்ன பத்தான் சொன்ன ஆன் அப்படி சொல்லல, என்ன காரியம் செய்தனை என்னையும் கெடுத்தாய். இப்ப என்னை விலங்கத்தை வந்து மாற்றிட்டியேப்பா. பன்மறை பரப்பி ஆவையும் பார்ப்பழுத்தோர் பார்ப்பழுத்து அவற்று சொன்னமை பொருள் உண்மையை துணிந்தனி அந்தோ கொன்னும் இம்மயக்கு எவ்விடை பெற்றனே உரை. பல முறைகள் வேதங்களான் சொல்லி வாழ்த்து இந்த மெய்ப்புற உணராம இப்படி சொல்லிட்டேடா. கொன்னும் இம்மயக்கு, அந்த அஞ்சு திறக்கக்கூடிய இந்த மயக்கு உனக்கு எப்படி வந்தது? யாற்ற பெற்றாய். ஏனையாரையும் அறத்துறந்து யாவரும் என்றும் பான்மையில் தியானம் செய்படும் ஒரு முதல்வன் மேன்மன்கூர் சிவன் ஒருவனே என விரித்தந்தே நான் வரை தலையாம் அதர் சிவகை நவீனம். தியானிக்கப்படுபவன் தியானிப்பவன் தியானம் 3 பொருள். தியானிக்கப்படுபவன் யாரை தியானிக்கிறோமோ அவன், தியானிப்பவன் அதை நினைப்பவன், நினைப்பது 3 விஷயம். இதுல யாரை தியானிக்கணும் யார் தியானிப்பவன்ங்கிற ஒரு தெரியணும் இல்லையா. உபநிஷதங்கள் 108, அதெல்லாம் அகர்வசிகைங்கிற ஒரு உபரிஷம், உயர்ந்த உபரிஷம், சிவபுரத்தை சிவபரத்துவத்தை நிலைநாட்டுகின்றான உபரிஷம். இவா சொல்லுகிற 10 உபநிஷம் சிவபரத்துவம் தான் சொல்லுது, ஆனால் அதுக்கு மாறாக பொருள் கொண்டா சொல்லுது. இந்த வியாசர் மாதிரி தான் வாழும். ஆமாம், ஏன்னா ராமானுஜரும் சொல்லுவார் மத்தூரும் சொல்லுவார்னா அப்போ இப்படி இருக்கும். அந்த மயக்கத்தில் அவங்க சொல்கிறாங்க. அப்படி இந்த அதில் அதர்வசிகைங்கிற உபநிஷம் சொல்லுதேப்பா, நீ எல்லாம் பெரிசாக உபநிஷத்தெல்லாம் படித்து கிழிச்சவேனே, அது கூட உனக்கு தெரியலையா என்ன சொல்றது? ஜாயேத் ஈசானம் பிரஜாஜிதவியம் சர்வமிதம் பிரம்ம விஷ்ணு ருத்ரேந்திராஸ்தே சம்பிரசூயந்தே சர்வாணி சேந்திராணி சகபூதை ந காரணம் காரணானாம் ஜாதா காரணம் சுஜேயா சர்வைஸ்வரிய சம்பன்ன சர்வேஸ்வர சம்பு சிவம் ஆகாசமத்யே. பிரம்ம விஷ்ணுக்களெல்லாம் தியானிக்கப்படும் பொருள், நாமெல்லாம் தியானிக்க வேண்டிய பொருள் அந்த சர்வேஸ்வரிய சம்பன்னன் சம்பு சிவம் அந்த ஆகாச மத்தியில இருக்கானே அப்படின்னு இளர்வசிகளான்னு சொல்லியிருக்கே, நீ என்னத்தை படிச்சே இப்படி சொல்றியப்பா ஆன்னு சொன்னான். யாமெல்லாம் அவன் இணையடி தியானம் செய் பசுக்களாம் என நாமெல்லாம் அவள் நினைக்கிற பசுக்கள் இல்லாம நாமெல்லாம் பிரம்மாவும் சேர்த்துக்கிறார். ஆமா, பிரம்ம விஷ்ணு ருத்ரேந்தாஸ்தே ஆன்னு சொல்லுவாங்க, அந்த பிரம்மாவிஷ்ணுக்களெல்லாம் தியானிக்கிறவர். யாமெல்லாம் அவன் இடை தியானம் செய் பசுக்களாமென செடி அவனருள் சேர்தலில் பசுவும் பூமி பூமிசைச்சான பொருளாமென புனைந்து தோமர சில நூல் புகழ் உண்மையும் துணியாய். அதனாலே அவனை தியானிக்கப்படும் பொருள் சோருமானே என்பதை நீ துணியிலேயேப்பா சொல்றான். அறிஞர் கொண்டு அறிஞர் கொண்ட கோட்பாடு இது அறிந்தில்லையம்மா, அறிஞர்களான் கொண்ட கோட்பாடு இது என்று நீ தெரிஞ்சுக்கலையே. பிறவில் ஆணவர் செருக்கினின் மயங்கிய பேதாய், பிறப்பிறப்பை கொடுக்கக்கூடிய ஆணவ செருக்கில நீ மயங்கிட்டியப்பா பேதாய். வெறிய நீ இனி உயர்வரு வேட்டனையாயின், உண்மையிலே நீ உனக்கு உயர்வு ஒன்று வேணும்னு சொன்னா என்ன செய்யணும்? குறி பிறன்றிடாது என் உரை மையுறக் கோடி, குற்றமினால் என் உரையை நீ கேளு, கேட்டா நீ புழப்ப. என்ன மந்திரத்தழல் மகத்தினுக்கு இறையவன் மகவான், சந்தமாம் அறைக்கு இறையவன் தாமரை கிழவன், இந்திராதியாம் உலகினுக்கு இறையவன் யானே, அதாவது யாகங்களுக்கெல்லாம் தலைவன் இந்திரன், மாமாம் வேதங்களுக்கெல்லாம் இறையவன் பிரம்மா தாமரை கிழவன், இந்திராதியராம் உலகினுக்கு இறையவன், இந்திராதியர்கள் தேவர்களுக்கெல்லாம் இறையவன் நான் சொல்லிட்டு, மைந்தனே எனக்கு இறையவன் மணிமிடத்திரையேன். ஏண்டா எனக்கு இறைவன், நமக்கெல்லாம் இறைவன் யாரு? அவசுரமா நல்லவா. அகிலன் நாயகன் அவர்க்கு மேல் இறையவன் இல்லை, உலகக்கெல்லாம் நாயகன் அவனுக்கு மேல் தெய்வம் இல்லை. அகில லோகமும் அவன் திரு ஆணையில் நடக்கும், எல்லா உலகமும் அவன் ஆணையின் கீழாக நடந்து கொண்டிருக்கிறது. அகில லோகமும் படைத்து அழிப்பவன் அவனே, இந்த உலகத்தை நான் சிருஷ்டி சிறி சம்ஹாரத்திலோ அனுகிரகம் நான் துணிகளை தான் செய்பவன் அவனே. அகிலால் ஓல்கனும் அவைத்திடம் துணி விடுவாமால், எல்லா நூல்களும் சொல்லக்கூடியது இதுதானேப்பா. இப்படி துணியாம போயிட்டியே. வானம் ஏத்த யான் வைகுந்த வாழ்வு பெற்றரும், ஞான ஆன்மகன் சத்திய உலகம் நன்னையரும், ஏனை விண்ணவர் தத்தம் வாழ்க்கு எய்தியரும். பிரம்மாவுக்கு சத்தியலோகம் எப்படி கிடைச்சு தெரியுமா உனக்கு? எனக்கு வைகுண்டம் எப்படி கிடைச்சு தெரியுமா? இந்த இந்திராதிகளெல்லாம் சுகபோகங்களில் மூழ்கிருக்காடு, இதில் கிடைச்சது தெரியுமா? யாரால தெரியுமா? ஆண் உயர்த்தமன் அருட்குறி அர்ச்சனை பயன, ரிஷபத்தை தாங்கினாடு சிவலிங்கத்தை அர்ச்சனை செய்தினாரு. அருட்குறி என்றால் சிவலிங்கம், அந்த சிவலிங்கத்தை அர்ச்சனை செய்தனுடைய பலன் பயலாம். அன்றவன் திருவடிகளே சரணம் என் அடையோமோ, ஆனால் அவன் திருவடியே சரணம் என நாம் அடைவோம். என்னதாய என் மயக்கினை விடுமறியின்றேன், இத்தோட தொலை இந்த மயக்கத்தை விடு. பின்னல் வேணினி கெட்டனை பிறரையும் கெடுக்க உண்ணுகின்றனை, நீ கெட்டதும் ஒரு ஆளு உலகத்தையும் கெடுக்கட்டியேப்பா என வெகுண்டு உரைத்தனன் திருவான். உடனே அப்புறம் அவர் புத்தி வருது, அதாவது யார பரபிரம்மன் என்று சொன்னாரோ அவனே வந்தவன், நான் இல்லப்பா பரபிரம்மம், இப்படி கெட்டுட்டியே உலகத்தையும் கெட்டுட்டியே அவன் சொன்னதுக்கப்புறம் புத்தி வரும். வாயுருத்திய கடுமொழி கேட்டனன், வாயுருத்தியனா உண்மை மொழி, அந்த உண்மை மொழிய கேட்டான். மற்றை தூய வானவத் தொகையலான் துரும்பன கழித்தான், உடனே வானவத்தை எல்லாரும் துரும்பா நடித்த போய் எல்லாரும். பாயும் மால்விளை பகவனே பரமன தெளிந்தான், ஆக அந்த மால்விளை வெள்ளை ரிஷப வாகனத்திலே இருக்கின்றது பரமசிவன்தான் பரம் தெளிந்தான். ஏயுமாறு அருகிழத்துயர் இருந்தவத் தலைவன், ஆக அப்பதான் புத்தி தெளிந்தது, சூரவான் தான் பரபிரம்மம் என்று கண்டது.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் சிவகாமி அம்மையார் துதி மற்றும் சுப்பிரமணிய பெருமான் துதி வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
3: நிறுத்தஞ்சய வல்லவரி சிவம் போல் உண்டோ, ஆடுறதுல கெட்டிக்கார யாரு? அதனால ஆடல் வல்லார் தமிழ் எழுதுவான், ஆடல் வல்லார் என்று தமிழ் எழுது. ஆடல்ல கெட்டிக்கார யாரு? ஆடல்னு ஆரம்பிச்சு வச்சது அவர்தான். அதுக்கு பேர் பரதம்னு. அந்த கூத்துக்கு பரதநாட்டியம் கேள்விப்பட்டீங்களா? பரதம் பரதம் பரதம் பாவ ராக தாளம், பாவ ராக தாளம் முதல் எழுத்து மூணும் சேர்ந்தது. அதனால பரதம் ஆடுகின்றபடியினால இந்த நாட்டுக்கு பரத நாடுகள் அது எல்லாரும் பாரத நாடு பாரத நாடுன்னு நூல்களையும் பெரிய வாழ்களும் எழுதியிருக்காங்க. பாரத நாடல்ல பரதம் ஒரு அரசர் இருந்தா அவனுக்கு ஒன்பது உள்ள இருந்துச்சு, அது ஒன்பது கண்டமா பிரிச்சு கொடுத்தான்லாம் கூட எழுதியிருக்கிறாங்க. பெரிய நூல் எல்லாம் கூட அது உண்மை இல்ல. ஒரு அரசனுக்கு நாட்டை பிரிச்சு கொடுத்தா அவன் மூலமா அந்த நாடு பேராகுமா? இந்த பேரரசன் பரதம் ஆடுகின்றபடியினாலும் இந்த நாட்டுக்கு பரத நாடு. அந்த அரசே அவன் சொல்ற அரசே ஏழை இருந்தான் இருந்த ஆட்சி செஞ்சான் அப்புறம் போனான், அவங்க ஆனாலும் இந்த நாட்டுக்கு பேர் வருமா? பரத நாடு. பரத ஆடுகின்றபடியினால் இந்த நாட்டுக்கு. அதனால ஆடுவதிலே வல்லவன் யார் என்றால் சோழநாடு போனேன். அதே நிறுத்தஞ்சய வல்லவரில் சிவம்போல் உண்டோ? உண்டோன்னா எதிர்மறை இல்லை. நின்று காண வல்லவரின் உமை போல் உண்டோ? அதை பார்க்க ஏராளம் முடியும்ப்பா. அப்பா அப்பா அப்பா இப்ப நான் பேசிட்டு கூட இருக்கலாம், நீங்க நேர வந்து பேசின இருப்பீங்கள பேசிட்டு போற வழியா போலாம் டிஃபனுக்கு நேராச்சு அப்படி. அது போல அந்த கூத்தை ஓயாது பார்ப்பவர் யாரு? மாதி. அவன் ஆடுறதுல கெட்டிக்காரி. கெட்டிக்காரே இப்ப பார்க்கறதுல கெட்டிக்காரி. நிறுத்தஞ்சய வல்லவரில் சிவன் போர் உண்டோ? நின்று காண வல்லவரில் உமை போர் உண்டோ? பொருத்தி வைக்க, இந்த ரெண்டையும் பொருத்தி வைக்க, சேர்த்து வைக்க, பொருத்தி வைக்க. பதஞ்சலி புலியை போல பூ உலகில் முனிவர் உண்டோ? போற்றி செய்ய அறுத்தம் உள்ள திருமுறை போல் நூலும் உண்டோ? அரிசிக்க தில்லை வாழ் அந்தனர் போல் உண்டோ? கருத்துள்ள சைவம் போல் சமயம் உண்டோ? காசி நீர் எங்குமே இல்லை என்பது பதஞ்சலி வியாக்கரவாதம் வகுப்பு. இந்த பாட்டெல்லாம் நீங்க பாடம் பண்ணும் விளங்குதா? இப்படி வாக்கியங்கள்லாம் கிடைக்காது. ஆகையினாலே இப்படி ஆடுவதிலேயே வல்லவன், அவள் பார்ப்பதிலேயே. அந்த கூத்த அனுபவிச்சவங்க பல பேர் அதுல கோனூர் சுவாமி அங்கே இருந்து அனுபவிச்சிருக்கார். சிதம்பர பொம்மணி கோவில் சிதம்பர செய்யூர் கோவில் ரெண்டு நூல் இயற்றி இருக்கிறார் சிதம்பரத்திலே. அதுல ஒரு பாட்டுல சொல்றாரு, அந்த மன்றம் பொன் மன்றம், அது தாமரை போல இருக்கிறது, தாமரை போல இருக்கிறது. அதுல ஆடுகிற சாமி தேனை போல இருக்கிறாரு. அப்புறம் அந்த கூத்த பாக்குற உமாதேவி இருக்கிறவர் சிவகாமி, அவளுடைய கண்ணு வண்டு போல இருக்கிறது. அந்த தேனை, அந்த தாமரை இருக்கிற தேனை இந்த உமாதேவியுடைய கண்ணாகிய வண்டு சாப்பிடுதான். பொன்மந்திரம் ஒற்ற ஆமரை உப்பும், அம்மனில் செம்மல் திருமேனி தேன் உப்பும், அத்தேனை உண்டு கழிக்கும் கடிவண்டை உப்புமே இம்பெருமாட்டி விடி என்பது குமர ஒரு பாட்டு. ஆகையினாலே வண்டு வாட கொண்டலோடும் குளர் கோதையோடும் கரை கண்ட நாடுங்கிற காண்மனமோ காண்மன் ரொம்ப நல்லா அனுபவிச்சிருக்கிறாரு யாரு? உங்களுக்கு அதனாலே இப்படி அந்த கூத்தை பார்க்கின்றவளாய் மாதேவியே, ஆடக சிதம்பர அனங்குமை அனங்கிலா. ஆடக சிதம்பரம், ஆடகம்னா புண் புண் தங்கம். முதல்ல தங்கத்துல வெய்ந்தவன் இரண்டிய ஒண்ணும் முதல்ல சிதம்பரத்துக்கு தங்க ஓடு போட்டவே, அம்பலத்தை பொன்னம்பலம் ஆகச் செய்ய அருள் செய்த சிவமுனிவன் வியாக்கிரபாகம். தம்பலமில் எங்கு வந்த தமக்கு பலம் இல்லே, தகுதி இல்லே, நம்முடைய தேகம் சிங்கம் போல இருக்கிறது, நாட்டை ஆடுவதற்கு தகுதி இல்லையே, நான் தீர்த்த யாத்திரையா போறப்பா அப்படின்னு அப்பா கிட்ட சொல்லி விட்டு புறப்பட்டான். தன்னை விருத்து உடம்பு விருத்து. தம்பலமில் எங்கு வந்த கவுட தேச தனியவனை பொன் வண்ணம் ஆகச் செய்து ஒவ்வொருக்கும் கிடைக்காத இன்ப வாழ் உதவி நான் புலிமுனியின் பெருமசாற்ற எம்பரமோ எவ்வளாலும் இயலாதாலும் ஏத்தியவன் திருவடியை வாழ்த்துவோமே. அருள் நிறைந்த புலிப்பாத முனிவன் பொன் அடியினையை அன்பு போற்றி. முதல்ல வியாக்கிரவாதர் தான் அவனுக்கு அருள் பண்ணவன். முதல்ல வியாக்கிரவாதர் வந்து கண்டான், உபதேசம் நியமிச்சார். அருள் நிறைந்த புலிப்பாத முனிவன் பொன் அடியினையை அன்பு போற்றி. திருநறைந்த உளத்தனாய் சிவகங்கை தனி மொழி பொன்மயமாய் தகடத்திற்று. பொருளறிந்த அம்பலம் பொன் அம்பலமாய் அந்தனருக்கு மாளிகைகள் போற்றி செய்து இருள் நீக்கு உலகாண்ட இரண்மயத்தன் பொன்னடியை இறங்கி வாழ்வான். அவனுடைய விருத்தாந்தங்களை எல்லாம் நன்றாக ஞானத்திலேயே தெரிந்து கொண்டார் வியாக்கிரபாதர். தெரிந்து கொண்டு இவன் நல்லவன் ஆனால் இந்த கோவிலுக்கு திருப்பணி செய்யும். இந்த ரெண்டு பேர் தான் அங்க இருக்கிறாங்க, அந்த நோடு இவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க செய்வான் என்று தெரிந்து அதன் பிறகு சாமியிட போய் வேண்டினார்களாம். இந்த மாதிரி சிங்க பன்மனாக ஒருத்தன் வந்திருக்கிறேன், அவனுக்கு அவள் பொண்ணை போனோம் அப்படின்னு நாங்களாம் சுவாமி சொன்னாராம். அவனை சிவகங்கையில குளிக்க வச்சு கூட்டிட்டு வந்தாராம். சிவகங்கை போய் குளிச்சு எழுந்தான் தங்கமாச்சு. அந்த சிவகங்கை சிங்கத்தை தங்கமாச்சு தங்கமாச்சு. அந்த புலீச்சரத்துல இருக்கிற அந்த குளம் இருக்குதுவாரு இளமையாக்கினார் கோயில். அந்த குளம் வந்து கிழவனையும் கிழவியையும் குமரனும் குமரியுமாகாச்சு. அந்த குளம் குமரன் குமரி ஆக்குச்சு, இது சிங்கம் தங்கமாச்சு. அதனாலே குளித்து எழுந்தானே இல்லையோ தங்க நரமாயிட்டான். முதல்ல சிங்கவன்மன், அதன் பிறகுதான் அவனுக்கு இரண்யவன்மன். இரண்யம்னா தங்கம், இரண்யம் என்றால் இரண்ய வர்ணம். அதன் பிறகு அந்த குளக்கரையிலே அவனுக்கு பஞ்சாட்சிர உபதேசம் பண்ணினார் வியாக்கிரபாதம். அதன் பிறகு கூத்த தரிசனம் பண்ணான். அப்புறம் அதுக்கு மேல அவனுடைய சாதனை அவனுடைய சிறப்பு சொல்லி முடியாது, சொல்லி முடியாது. யாருக்கு? இரண்யவன்மன். அதன் பிறகு தன்னுடைய தேசத்துக்கு போய் ஏராளமான தங்கங்களையும் வெள்ளிகளையும் ரத்னத்தையும் கொண்டு வந்து அதனால 3000 அந்தனருக்கு 3000 மாடி கட்டி கொடுத்தான். அதுக்கு மேல அம்பலத்தை பொன்னம்பலமா செஞ்சுட்டான். உற்சவங்கள் போக்குவரத்து எல்லாம் தான் செஞ்சிருக்கான். 6 இரண்டையும் அப்படி செய்து தங்கம் ஆக்கணும் அப்படிங்கிறாரு. அவன் கோயில தங்கம் ஆக்கி விட்டான். நம்மளை சாமி தங்கம் ஆக்கினாரு, நம்ம கோயில தங்கம் ஆக்கி. அவனுக்கு வியாக்கிரபாதருடைய உபதேசத்தினாலே அவனுடைய உயிர் தங்கம் ஆயிடுச்சு. உயிர் அந்த பங்கம் போயிடுச்சு, நாடகமலம் போயிடுச்சு, தங்கம் ஆயிடுச்சு. சிவங்கல குளிச்சதுனாலே உடல் தங்கம் ஆயிடுச்சு. பதஞ்சலி முனிவருடைய பார்வையினாலே உள்ளம் தங்கம் ஆயிடுச்சு. உயிரும் தங்கம், உள்ளமும் தங்கம், உடம்பும் தங்கம். யாருக்கு? அவனை போல பேர் பெற்றவர்கள் யாரு இருப்பார்கள்? அதனாலயா அறுவட்டையாவது உள்ள ஆப்பிள பிள்ளை வரதா இரண்ய வன்மன் வைங்க. காணவே காண, அந்த பேரெல்லாம் காணும். இரண்ய வன் பெரிய சாதனை. அவன் போய் ஆட்சி பண்ணின இடம் தான் கொற்றவன் குடி அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கிட்ட கொற்றவன் குடி உமாபதீசம் கோயில் இருக்கு. அங்கதான் மாளிகை கட்டி இருந்தது கொற்றவன் குடி. கொற்றவன் அரசன் குடி அங்கிருந்தான். அது யாரு சொல்ற? கொற்றவன் ஆகிய அரசன் குடி இருந்த இடம் கொற்றவன் குடி. அவனுக்கு புலிக்கொடியை கொடுத்து, சோழனுக்கு புலிக்கொடி, பாண்டியனுக்கு மீன்கொடி, சேரனுக்கு விற்கொடி. அவனுக்கு புலிக்கொடியை கொடுத்து ஆட்சி பண்ண வச்சிருக்கிறார். அவன் இருந்து ஆட்சி பண்ண நடந்த அந்த திருவேட்கடம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே கொற்றவன். ஆகையினாவே இப்படி பொன் மன்றம் அது. மேலையும் பொண்ணு, கீழையும் பொண்ணு, எல்லாமே பொண்ணு தான். எது அதனால இதுக்கு பொன்னம்பலம் அதுக்கு. அதனாலே அந்த பொன்னம்பலத்திலே ஆடுகிறான் சாமி. ஆடக சிதம்பரம் அணங்கு. அணங்கு என்றால் உமாதி. அணங்கு கூடு அணிது இல்லைங்கிறது அல்லவா அணங்குனா மாதேவி உமை. அணங்குலா நாடகம் அது. அணங்கு முதல்ல என்ன? உமாதேவி. அணங்கு உமை அணங்கிலா. அணங்கிலானா துன்பம் இல்லாத இன்பத்தை கொடுக்கின்ற நாடகம். அணங்கிலா நாடகம் அணங்குன்னா முதல்ல பெண்ணு, ரெண்டாவது ஒரு அணங்குக்கு துன்பம். துன்பம் இல்லாத இன்பத்தை தருகின்ற நாடகம் அந்த. அதுக்கு பேர் என்ன பேரு? அதுக்கு அந்த தாண்டவத்துக்கு தாண்டவத்துக்கு என்ன பேரு? ஆனந்தம். ஆனந்தம் என்றாலும் இன்பம் என்றாலும் ஆனந்த. அதனாலே மற்றைய தலங்கள்லாம் ஆடுகின்ற வெவ்வேறு கூத்து, கூர்த்துவ தாண்டவம், காளிகா தாண்டவம், ஜங்கார தாண்டவம் என்று பல தாண்டவங்கள். சிதம்பரத்தில் ஆடுகின்ற தாண்டவம் தான் ஆனந்த தாண்டவம். ஆனந்த தாண்டவன் தான் முதல்ல நான் எழுதுனேன். திருவாரூர் 23வது சன்னிதானம் சொல்லி ஆனந்த தாண்டவம். அதனாலே ஆனந்த சிதம்பர அணங்குமை அணங்கிலா நாடகம் அனந்த சுகன் அங்குமுனை பங்கினார். அந்த குத்திலே வருவது அனந்த சுகம். அனந்த சுகனா அளவில்லாத இன்பம். அந்த இன்பத்தை நங்குமுனை பங்கினால் அந்த இன்பம் முழுவதையும் தான் வாங்கி வைத்து உள்ள விடு கொடுக்கிறோம். அந்த அக்குத்தலவர் இன்பத்தை தான் வாங்கி சேமித்து வைத்திருந்து புள்ளவருக்கு நன்கு உனை பங்கினாள். அவனுடைய பங்கிலே இருப்பது ஏனக மனம்பூர்வ எங்கனும் எழுந்துள்ளார். ஏனகம்னா மலர் ஏடு என்பது மலர். அந்த மலரிலே மனம் எப்படி இருக்குதோ அதே போல உலகம் முழுவதும் வியாபித்து மலரிலே மனம் எங்க இருக்கிறது? எல்லா இடங்களிலும் பூவில் நாற்றம் ஒன்று என்றெங்கும் ஒளிவர நிறைந்து நேவியது. மலரிலே மனம் போல மலரிலே மலரிலே மனம் ஒரு இடத்துலயே இருக்கு, மலர் முழுவதும் இருப்பது போல உலகம் முழுவதும் ஏடுன்னா மலர் ஏடுடைய மலரான் முனை ஏடுன்னா அந்த தாமரையை குறிப்பது. அந்த இதழ்தலா இருக்குது பாரு, அது ஏடு ஏடா இருக்குது இல்ல, ஏடு ஏடா இருக்குது இல்ல தாமரையில. ஈடுடைய மலரான் முனை நாட்பணிந்து ஏற்ற அருள் செய்த வீடுடைய பிரமாபுரமேவிய பெருமாறுவன் என்று அல்லவா ஏடு இதழ் என்று. அது ஏனக மனம்புருவ எங்கனும் இயந்துளார் பாடகம் இழந்து சிறு பங்கையம் அடைஞ்சுவான். ஐயால அப்படி எல்லா உலகங்களிலும் வியாபித்திருப்பவளாகிய சிவகாமி அம்மையுடைய திருவடியிலே அணிந்திருக்கிற பாடகம் சிலம்பு முதலான அணிந்திருக்கிற அந்த திருவடியை வணங்குவான். அதை எப்படி சொல்றாருன்னா, ஆடக சிதம்பர அணங்கு உமை அணங்கிலான் ஆடகன் அனந்த சுக நன்கு உனை வங்கினால் ஏடக மனம்புருவ எங்கனும் இயந்துளால் பாடகம் இழந்து சிறு பங்கையம் அடைஞ்சுவான். அதனால இந்த மூர்த்தி இந்த இரண்டுமே இது ஒரு அதிசயமான திருக்கோணம். திருமேனி அதிசயமானது, அதுக்கு மேலே கோயில்ல எங்கேயுமே சிவாலயத்துல சிவலிங்கம் தனியா இருக்கும், அம்பாள் தனியா இருக்கும், எல்லா மூர்த்தியில அப்படித்தான் இருக்கும். நடராசர் தான் பக்கத்துல சொல்லுவார், நடராசர் தான் பக்கத்துல இருக்கும் எல்லா கோயில்லயும் நடராசர் இருப்பாரு பக்கத்துல சொல்லுவார். அங்க சாஸ்வதமா தங்கி இருக்கிறது மாணிக்கவாசகர். நடராசர் யார் இருக்கா? அது பதஞ்சலி வியாக்கரவாதம் கட்டாயம் வைக்கும், அதை யாரும் சொல்லாம கொடுத்தார். பதஞ்சலி வியாக்கரம் கட்டாயம் இருக்கும் நடராசா. அது நடராசா புறப்பாடுன்னா முதல்ல இவங்க ரெண்டு பேரும் போகணும். யாரு கூட்டிட்டு வந்தவங்க? ரெண்டு பேரும் கூத்தாட கூட்டிட்டு வந்தாங்கல்ல, எவ்வளவு பணம் கட்டி கூட்டிட்டு வந்தாங்க தெரியுமா? சும்மாவா வருவானே கூத்தாடுறவன், பணம் இல்லாம வருவானா ஐயா? அங்கேயே பேசிட்டு தானே வருவான். இப்ப இந்த கூத்தாடி பெரிய கூத்தாடி, எவ்வளவு பணம் கொடுத்துருப்பாங்க தெரியுமா? கொஞ்சமா நினைச்சா கையில ஆயத்துல இருந்து பணம் சம்பாரிச்சு கொடுத்து, இல்லவனத்துல வந்து பணம் சம்பாரிச்சு கொடுத்து, அத்தனை தவம். இந்த கூத்தாடி தனத்துக்கு வருவான், இந்த கூத்தாடி தவத்துக்கு வருவான். இந்த கூத்தாடி இருக்கிறான் பாரு திருக்கூத்தாடுறவன், அவன் தனம் தனத்துக்காக வருவான். தனம்னா புரியுது இல்ல, பணம் காசு. இவன் தவத்துக்காக ஒரே எழுத்து. இப்படி இருவர் செய்த தவத்துக்காக கண்ணல் மொழி உமையவளும் கண்புளிரக்கான, கண்ணல் மொழி உமையவளும் கண்புளிரக்கான கனகசபை தனி நடிக்கும் காரணம்தான் யாதோ, இன்னல்கட உயிர்கல்ல ஆனந்தம் தன்னை ஈவதற்கு நடிக்கும்தான் எறும்புள்ளி. இதற்கு இப்படி கூத்தாடுறேன், எல்லா கூத்தாடியும் பணம் வாங்கிட்டு ஆடுவேன், சும்மா ஆடுறானே அப்படிங்கிறீங்களா? சும்மா அடையில எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்காக, இந்த கூத்தாடி வாங்குறதுக்காக, இந்த கூத்தாடி கொடுக்கறதுக்காக. இன்னல்கட உயிர்க்கல்ல ஆனந்தன் தன்னை ஈவதற்கு நடிக்கின்றான் எறும்பு. அப்படியா? அப்படி கொடுக்கற கூத்தாடிய கூட்டிட்டு வந்தாரு? கொடுக்கற கூத்தாடி எங்கேயாவது இருப்பான, வாங்குற கூத்தாடி தானே பாருப்பா. நன்னயமாய் இங்கு இவரை அழைத்து வந்தார் யாரு? நாவலர்கள் போற்றுகின்ற பதஞ்சலியும் புரியும், அன்னவர்கள் இல்லை என்றால் இங்கு இவரை காண்பது அரிதாகும், யாராலும் ஆகாது காணே என்பது பதஞ்சலி வியாக்கர வாதம். நீ பாட்டு அப்படி நல்லா கொஞ்சம் உணர்ந்து பார்த்து படிச்சீங்கன்னா, அப்ப சிலைப்ப எப்படி இருக்குமா, அருவா அப்படி இருக்கும். இப்படி உமாதேவியை தோத்திரம் பண்ணி அதுக்கு மேல சுப்பிரமணிய கடவுளுக்கு தோத்திரம் பண்றாரு. சுப்பிரமணியர் வரும்போது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சாமிதான். அசுரர்கள் ரொம்ப நல்ல உண்டு, அசுரர்கள் ரொம்ப நல்லவங்க, புரியுதா? சூரமன்னன் கயமுகாசுரம் முதலான அசுரர்கள் எல்லாம் நல்லவர். தேவர்களுக்கு கெட்டவனா இருந்தான் நமக்கு நல்லது. அப்படி நல்லவரா இருந்தபடினால்தான் சாமி வெளியில அவன் அவ்வளவு அக்கிரம பண்ணல, சாமி வெளி கைமுகாசு உரை ஒருத்தர், கைமுகாசு உரை, அவன் வந்து தண்ணீரை சாப்பிட்டுக்கிட்டு 1000 வருஷம், இலைய சாப்பிட்டுக்கிட்டு 1000 வருஷம், காற்றை சாப்பிட்டுக்கிட்டு 1000 வருஷம், இப்படி தமாம். ஒரு சாமி வந்தாரு, காட்சி தந்தாரு, என்ன வேணும்னாரு, யாராலையும் சாகக்கூடாது, எந்த ஆயுதத்தாலையும் சாகக்கூடாது அப்படின்னு வரம் கேட்டான். அப்படியே கொடுத்துட்டேன், எந்த ஆயுதத்தாலையும் சாகக்கூடாது, யாராலையும் சாகக்கூடாதுன்னு வரம் கேட்டேன், கொடுத்துட்டே இருந்தாரு. அப்புறம் கேட்கிறான் கடைசியா ஒரு வரம், கைமகாசு உரையன், அன்றியும் ஒன்றுடரும். இப்ப நான் கேட்ட வரத்துக்கெல்லாம் மீறி எனக்கு தெரியாம ஏதாவது ஒரு சூழ்ச்சிர கஜியமா இருந்து எனக்கு கெடுதல் வந்தாலும் நான் கேட்டுக்கிறேன், கேட்காது ஏதாவது தெரியாம இருக்கலாம் இல்லவா? அன்றியும் ஒன்றுடது, அடியன் சூழ்ச்சியால் பொன்றினும் ஏதோ ஒரு வகையில நான் இறக்க நேர்ந்தாலும் பிறவியும் புகாமையில் வந்து அப்படியே நான் ஏதோ ஒரு வகையில சூழ்ச்சியில் இறந்தேனாலும் மறுபடியும் பிறப்பாம. அன்றியும் ஒன்றுள்ளது அடியன் சூழ்ச்சியால் பொன்றினும் பிறவியுட் புகாமை வருந்துவார் என்றலும் நன்றன நோற்றவர் கீதும் ஈபவன், என்றலும் நோற்றவர் கீதும் ஈபவன், நன்றவை பெருகன நல் ஈழார். அப்படியே ஒளி பெற்றுக்கொள். அதனால கைமுகாசு என்ன, பிறாயிரம் முன்னால் அப்படி இருக்கிறார், இறக்கலை பிறக்கலை சமம் ஆயிட்டான். யாரு? கைமுகாசு. அதே மாதிரிதான் சூரபன்மை. சூரபன்மை 1008 அண்டங்களை 108 யுகம் ஆண்டான். என்ன அக்கிரமம் இருக்குமோ அத்தனையும் செய்ய. அதுக்கு சுக்கராச்சாரியர் உபதேசம், சுக்கராச்சாரியர் உபதேசம், அசுரகு அத்தனை அக்கிரமங்களையும் செய்து தேவர்களை எல்லாம் சிறையில போட்டான். 108 யுகம் தேவர்கள் சிறையில கிடந்தா. பூடச்சம் வந்து சிவபெருமான் தான் சிறையில், சிவபெருமான் தான் சிறையில போடச்சம், புரியுதா? ஏன் போட சொன்னாரு? தக்கையாகத்து போன முடியும், தக்கையாகத்து போன முடியினாலே சிறையிலே 108 யுகம் கிடந்தார். தக்கையாகத்துக்கு போனது அங்க அடிபட்டதுல பாவம் தீரலையாம், அதுக்கு மேல சூர பண்பனை உண்டு பண்ணி அமங்கோலமா சிறையில போட்டு அந்த பாவத்தை, அது சிவ துரோகம், சிவா அபராதம் புதுசு. அதனால சிவா அபராதம் பண்ணவன் யாரு? தக்கன். அவன் யாகத்துல போயிருந்து பாயாசம் சாப்பிட்டு, சாப்பிடக்கூடாத இடத்துல சாப்பிட்டா பாயாசம்னா இனிப்பாத்தான் இருக்கும், எல்லா இடத்துலயும் சாப்பிடும். அதனாலதான் நம்மளுடைய நூல்கள்ல என்ன இடங்கள்ல சாப்பிடப்படாது, என்ன இடங்கள்ல சாப்பிடப்படாது, கண்ணிகையை விற்பார்கள் பரதாரகம் என்று சிவ தர்மோத்தரத்துல நிறைய சொல்றாரு. அழுக்குளமே பாவத்தை ஆக்குதற்கு துணி, அந்த உணவுனால பாவம் வருதா, அந்த பாவம் அழுக்கு வருதா, அந்த அழுக்கு என்னம்னா பாவத்தை செய்ய புத்திய கொடுத்துரு. ரொம்ப சாப்பிடறதையா சாப்பிடணும். ஆகவே இப்படி தக்கையானத்துல இருந்து அவனுடைய விபசாரத்தை பெற்றபடுகிறாரே தேவர்களை சிறையில் போட்டான். அப்படி போட்டு வெகு காலம் கடந்தார்கள். அதன் பிறகு தேவர்கள் எல்லாம் அந்த துன்பத்தை தாங்க முடியாம சிவபுராணத்துல போய் முறையிட்டார். அப்படி முறையிட்ட போது சுவாமி அருள் பண்ணினார். இப்படி அருள் பண்ணாரு, 5 முகமா இருந்த சாமி 6 முகமா. வந்திக்கும் மலரோனாதி வானவர் உரைத்தல் கேளம். ஒரு பிள்ளைய தரவணும்னு கேட்டாங்க. நான் பார்வதியை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு புத்திரனை கொடுக்குறேன், அந்த புத்திரன் மூலமாக உங்களுக்கு துன்பம் தீருவனர். பார்வதியை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப நாளா பேசாம இருந்தாரு குழந்தை வைக்காங்க. அதன் பிறகு தேவர்கள் எல்லாம் போய் முறையிட்டார்கள். அப்போது கேக்குறாங்க சாமி கிட்ட, புள்ள உன் புத்திரனை தருகிறேன் என்று சொல்லிய சாமி, அந்த புத்திரனை இப்பொழுது கொடுத்து எங்க துன்பத்தை தீர்க்கவும் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த புத்திரன் எப்படி இருக்க போகணும் அந்த புத்திரன்னு தேவர்களே சொல்றாங்க சாமி கிட்ட. அது கடவுள் இறக்கணும், அற்புதமான பாட்டு. ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவும் உப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமின்றி வேதமும் கடந்து நின்ற விமல ஓர் புதல்வன் தன்னை நீ தரல் வேண்டு நின்பால் நின்னையே நகர்த்த. இந்த மாதிரி பாட்டு 14 ரோகத்தில் இருக்கு, 12 இலக்கணம். ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவும் உப்பும் ஏதுவும் வரவும் போக்கு இன்பமும் துன்பமின்றி வேதமும் கடந்து நின்று உங்களாடிதான் கடவுள். ஆதி இல்லாதது, நடுவு இல்லாதது, அந்தம் இல்லாதது, அருவம் இல்லாதது, உருவு இல்லாதது, உப்பு இல்லாதது, ஏது இல்லாதது, வரவு இல்லாதது, போக்கு இல்லாதது, இன்பம் இல்லாதது, துன்பம் இல்லாதது, வேதத்தை கடந்து வந்து ஆதியும் நடுவும் ஈரும் அருவம் உருவம் உப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமின்றி வேதம் கடந்து நின்ற விமல ஓர் புதல் வந்த நீ தரல் வேண்டு நின்பால் என்ன ஏன் அகர்த்த என்றார். அப்படி கேட்ட உடனே உடனே தர்றேன்னாரு. உடனே அகர்முகமானார். அஞ்சு முகமா இருந்து ஒரு அருமுகனார். ஈசானந்த பூசா ஊர பாமதேவன் சத்தியோ சாதம் அதோமுக என்கின்ற ஆறு முகங்கள். வந்திக்கு மலரோனாதி வானவர் உழைத்தல்களா புந்திக்குள் இடர் செய்யற்க புதல்வரை தருது மன்ன அந்திக்கு நிகழ்மை என்னால் அருள் புரிந்து அறிஞராயர் சிந்திக்கும் தனது தொல்லை திருமுகம் ஆறும் கொண்டார். அப்படி ஆறு முகமானார். ஆறு முகத்துல ஆறு நெற்றிக்கண், ஆறு நெற்றிக்கண்ட இருந்து ஆறு நெருப்பு புரிய வெளியில விட்டார். தேவன் எல்லாம் பயந்து ஓடி போனாரு. பார்வதியும் பயந்துட்டா. அந்த நெருப்பு புரியனுடைய வேகத்தை தாங்காம ஓடிட்டார். பாரு அப்படி அடவில்லாத ஜோதியாய் வெப்பமாயிருந்த அந்த புரிய அதன் பிறகு பக்கத்துல வர சொன்னாரு. அப்புறம் வாயு தேவன் அக்கினி ரெண்டு பேர்த்தையும் கொண்டுட்டு போய் சொன்னாரு, கங்கையில ஒண்டி விடுங்கன்னாரு. அவங்க எங்களால் தாங்க முடியாது அப்படின்னாங்க. அதுக்கு ஆற்றல் கொடுத்தாரு, கங்கையில கொண்டு போய் விட்டார்கள். கங்கை அந்த வெப்பத்தை தாங்க முடியாம சரவண புயல் விட்டார். சிரவண புயல ஆறு புரிய விட்ட உடனே அந்த ஆறு புரியல ஆறு குழந்தைகளும் ஆகாச்சு. அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பரமமாய் நின்ற ஜோதி பழம்பு அது ஒரு மேனியாக கருணை ஒரு முகங்களாரும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்து அங்குடித்தான் உலகம் என்பது கந்தபுரா. ஆகையினாரே இப்படி தேவர்கள் அஞ்சு முகத்தோடு போனார்கள். அவர்களுக்கு ஆறு முகமாகி ஆறு தலை தந்தார்கள். அஞ்சு தலையோட போனார்கள் தேவர்கள். அவர்களுக்கு ஆறு தலையாக இருந்து ஆறு தலை தந்தார். அது காலமேகப்பலவர் சொன்னாரு, சங்கரர்க்கும் ஆறு தலை, சண்முகர்க்கும் ஆறு தலை, சங்கரர்க்கும் ஆறு தலை, சண்முகர்க்கும் ஆறு தலை, ஐங்கரருக்கு ஆறு ஆறுதலை ஆனது, சங்கை பிடித்தோருக்கு ஆறுதலை, புத்தா நண்பாதம் படித்தோருக்கு ஆறுதலை பார் அப்படின்னு காலமகப்புல உட்பார். சங்கரருக்கு ஆறு தலை, சங்கரருக்கு ஆறு தலையில ஆறு இருக்குது இல்ல, சண்முகருக்கு ஆறுதலை, ஐங்கரருக்கு மாறுதலை ஆனது, ஆனதலை மாறுதலை ஆனது, சங்கை பிடித்தோருக்கு ஆறுதலை தலைக்கு வச்சு படுத்திருக்காரு. சங்க பிடித்தோர் பித்தாரின் பாதம் படித்தோருக்கு ஆறுதலை பார் என்பது காலமிக போல ஒரு பாட்டு. ஆனையினாரே இப்படி ஆறு முகமாக வந்து தேவர்களுக்கும் உலகத்துக்கும் வாழ்வி தந்தார். அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாறு அண்டர்மன மகிழ்மீர அருளாரே. இப்படி தேவர்கள் எல்லாம் குடி போய் விட்டார்கள், குடி போய் விட்டார்கள். அப்புறம் குடி ஏற்றினார் வெண்புகு குடி ஏற்றுவிடல் ஒரு கருத்தப்படாரு. எல்லாம் குடி போயிட்டார் தேவர்கள் எல்லாம் ஊரை விட்டு தோணு கோப்பை அடிச்சதுல. அப்புறம் எல்லாம் குடி வந்து சேரும். அது அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற என்று திருப்பூர்ல வரும். ஆகையினாலே இப்படி சூரபன்மனுடைய தவத்தினாலே, சூரபன்மனுடைய தவத்தினாலே முருகப்பெருமான் இருக்கார். சூரபன்மன் பெரிய தவம் பண்றது. சூரபன்மன் தவத்தை நீங்க கேட்டிருக்கீங்களா கத்தபுராணத்துல? அவனை போல யாரும் தவம் பண்ண கிடையாது. ஆயிரம் வருஷம் ஆகாயத்தினால சரீரத்தை அறிஞ்சறிஞ்சு போட்டான். முதல்ல 10,000 வருஷம் தவம் பண்ணா வல்ல, கேள்வி பண்ணா வல்ல சாமி. அப்புறம் 1,000 வருஷம் ஆகாயத்தினு சரீரத்தை அறிஞ்சறிஞ்சு அக்னியில போட்டான். அப்பவும் வல்ல, அக்னியில விழுந்துட்டேன் இறந்து போல. அதன் பிறகு சிங்கமுகாசுரம் அழுது கொண்டிருந்தான். சுவாமி சுந்தரருக்கு வந்து ஓலை காட்டின மாதிரி கிழவனா வந்தாராம். நீ ஏன் அழுகிறான்னு கேட்டாராம் சிங்கமுகாசுரனே. விஷயத்த சொன்னானா, இப்ப உனக்கு என்ன செய்யணும்னாரா? அந்த எங்க அண்ணன் எழுப்பி விடுனானா. உடனே ஆகா கங்கை நினைச்சாரா, ஆகா எங்க வந்து அதுல பயந்தாளா சோரமனை இருந்துச்சு. அப்புறம் காட்சி கொடுத்தாரு, அப்புறம் வரம் கொடுத்தாரு. விளங்குறா. ஆனா சோரமன் தவம் பெருசு, அக்கிரமும் பெருசு, தவமும் பெருசு. அது பின்னாடி அவனுக்கு விஸ்வரூபம் காட்சி தர்றாரு முருகன். யுத்த களத்திலே காட்சி தர்றாரு, யுத்தத்துல காட்சி தர்றாரு. அப்படி எங்கேயா சாப்பிடுமா? யுத்தத்துக்கு போய் அவனுக்கு காட்சி தர்றாரு. அந்த காட்சியை பார்த்துட்டு அந்த காட்சிக்கு பாக்குறதுக்கு ஞான கண்ணை கொடுத்தாரு. காட்சியை பார்க்க ஞான கண்ணை கொடுத்தாரு. அந்த ஞான கண்ணால பாக்குறான், இந்த தேவர்கள் எல்லாம் தப்பு பண்ணாத, ஒரு தப்பும் பண்ணல தேவர்கள் அப்போது. அதனால தப்பு பண்ணா தேவர்களை எல்லாம் பிடிச்சி சிறையில போட்டது எல்லாரும் குத்தம் குத்தம்னு சொன்னானு. எல்லாரும் என்ன சொன்னார்? சும்மா இருக்கும்னு பிடிச்சி ஜெயில போடலாமாடா, இது பெரிய அக்கிரமம் இல்ல, அதிகாரத்துக்குன்னு பிடிச்சி ஒருத்தனை ஜெயில போடலாமா, போடப்படாது இல்ல அப்படின்னு சொன்னானுங்க. அது நான் கூட நியாயமா தான் இருக்கு, நம்ம செய்யல போட்டது தப்புன்னு தான் நான் நினைச்சேன். இல்ல இல்ல, செய்யல போட்டதுதான் ரைட்டுன்னு தேவையில்லை, எல்லாம் சிறையில போட்டதுதான் நல்லதா.

கொள்கின்ற கும்பத்தையுடையவராகிய விநாயக பெருமானுடைய தம்பி அப்படின்னு ஆரம்பிச்சு அவனுடைய சீர் தங்கு நெகிழஞ்சது சதங்ககள் போலவே தண்டையனி வெண்டையும் கிண்கிணி சதங்கையும் தங்களர் சிலம்புடன் கொஞ்சவேன்னு வருது அல்லவா, அந்த மாதிரி முருகப்பெருமான் திருவடியில அணிந்திருக்கிற தண்டை முதலான ஆபரணங்கள் எல்லாம் ஒழிக்கும்படியாக உமாதேவிக்கு முன்னாலே விளையாடுகின்ற சிறுவன் என்று சொல்லி பாடுகிறார். தங்கு நிகழஞ்சது சதங்ககள் புலம்பவே மங்கையுமை கண்குளிர வந்துளவு என்றதால் அங்கமலர் குண்டு மிகு அன்புணன் அரஞ்சுவான். அதனால உமாதேவிக்கு முன்னாலே வந்து இப்படி விளையாடுபவனாகிய முருகப்பெருமானுடைய திருவடியிலே நல்ல மலர்களை தூவி நாம் இறங்குவோமாக தோத்திரம் சொல்லுகிறார். ஆகையினாலே முதல்ல விநாயகர் தோத்திரம், பிறகு சபாபதி தோத்திரம், அப்புறம் சிவகாம சுந்தரி தோத்திரம், இப்பொழுது சுப்பிரமணியர் தோத்திரம், அதுக்கு மேல மற்றைய நிகழ்ச்சிகளை சொல்லுகிறார். ஆகவே இப்படி வந்து சுவாமி எல்லை இல்லாத கருணையினாலே பூமியிலே ஆடுகிறான். அந்த கூத்தை பார்த்து உதவி பண்ணுகிறாள் உமாதேவி. இப்படிப்பட்ட ஒரு உலகம் பூலோகம். அது முதல்ல நேத்து ஆரம்பிக்கும் போது சொன்னேன், பூலோகம் சிவலோகம், பூலோகம் சிவலோகம். சாமி இருக்கிற இடம் சிவலோகம் தானே, சிவன் இருக்கிறது சிவலோகம். அதனால இப்ப நம்ம நாடு போல வேற நாடு கிடையாது, தேவலோகம் எல்லாம் இதுக்கு ஈடாகாது. அது அத மாணிக்கவாசர் தேவலோகத்தை படிச்சு விட்டு பூமிக்கு வந்து நம்மளே ஆண்டு விட்டுறாரு. வான் படித்து மண் பூந்து மனிதரை ஆட்கொண்ட மனிதரை ஆட்கொண்டவர்கள் தேவர்கள் இங்கே, மனிதர்கள் இங்கு, தேவர்களை படித்து விட்டு நம்ம ஆண்டு கொள்கிறாங்க. அதனால இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நாடு இந்த நாடு. இந்த நாட்டிலே வந்து பிறக்க சைவத்துல சேர இப்படி சிவபெருமானுடைய பெருமையை கேட்க அளவில்லாத தவம் பண்ணி இருக்கணும். அப்படி தவம் பண்ணினபடியினால்தான் இப்பொழுது திருவாதவுடிகள் புராணத்தை இப்படி சிவியார கேட்க கொடுத்து வைத்திருக்கிறது. அன்பர்கள் நன்றாக கேட்டு திருவுருளை நிறைய பரவணும், எல்லாரும் தீட்சை பெற்றுக் கொள்ள வேணும். சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சைங்கிற தீட்சையை பெற்று தினந்தோறும் சிவபூஷம் தவறாம பண்ண வேண்டும். ஜென்மத்தை வீணாக்கி விடக்கூடாது. இந்த ஜென்மத்துல சிவபூஷம் பண்றதான் பலம். அதனாலே பூஷை பண்ணலையான பிரயோசனமே இல்லை. அதனாலே அப்படி சிவபூஷை இருந்து திருவுருளை நிரம்ப பரவணும் என்று சொல்லி இப்படி சிவபுராணங்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். சிவ சிவ சிவ வான்முகில் விழாது பெய்க மறிவளம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில் ஆது உயிரல் வாழ்க நான் மறை அறங்களோங்கற்றவன் வெள்ளி மல்க மேன்மை கொள்

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.
1: ஒரு உதிரி கேள்வியா நான் கேட்கிறேன். வந்து சிலைகளை வந்து நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிற போது கீழே மருந்து என்று சொல்வார்.
2: அஷ்டபந்தனம்,
1: அஷ்டபந்தனம்,
2: பந்தனம் என்றால் ஒற்றுறது. எட்டு திரவியங்கள் இருக்குது, அரக்கு, மெழுகு, பஞ்சு, இப்படி பொண்ணெல்லாம் போட்டு இடித்து அதை எடுப்பார்கள். அது 12 வருடத்துக்கு அசையாமல் இருக்கும். நீர் கசைவு அது எதுகள் போனாலும் அது அப்படியே இருக்கும். அடுத்து விக்கிரத்துக்கு கீழே ஜந்திரம் வைப்பார்.
1: ரைட்,
2: ஜந்திர ரூபம் கடவுளுடைய இதில் வந்து சொல்வார்கள். இட்ஸ் சவுண்ட், மந்திரம் வந்து சவுண்டு ஃபார்ம் ஆஃப் தி காட், ஜந்திரம் வந்து கிராஃபிக் ஃபார்ம் ஆஃப் தி காட், விக்கிரகம் வந்து விஷுவல் ஃபார்ம் ஆஃப் தி காட். அப்போ ஒவ்வொரு ஃபார்ம் கொடுக்குறோம், அந்த மூன்றும் கம்பைன்டா நாங்கள் விக்கிரகத்தில் இருக்குது. அந்த மந்திர வடிவு, ஜந்திர வடிவு, மற்றது விக்கிரக வடிவு, விஷுவல் ஃபார்ம். அந்த மூன்று ஃபார்மையும் கம்பைன் பண்ணி தான் நாங்கள் வைக்கிறார்கள். மற்ற அதுக்கு தகுதி ஆக்குகிற கிரியை தான் கும்பாபிஷேகம். To make that place and the stone and the statue sanctified for the invocation of the presence of the God, for the invitation of the presence of the God, for the presence of the presence of the God, then Kumbha Abhishekathile Mandala Abhishekamaga 45 naal 48 naalkalaga naangal abhishekam seidhu mandira yandrangalaal adhai seigindrathu abhishekathil
1: illa yandra thagadu ipo naanga oru pudhiya silaiyai maattam pannugira bodhu andha yandra thagadu yerkanave naangal valivaattil irundha yandra thagadu adhu ella enna nadakkum.
2: அது ஆகம விதிப்படி ஒவ்வொரு ஆகமங்களே அதில் இருக்கிறது. சுப்ரபேத ஆகமம் இருக்கின்றது, அதே மாதிரி குமாரதந்திரம் வந்து முருகனையாலயம், விஜய ஆகமத்திலேயே துர்கையை பற்றி அந்த பிரதர்ஷனை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். காரண ஆகமம், காமிக ஆகமம், ஒவ்வொரு ஆகமங்கள்லையும் என்ன விக்கிரகம், விக்கிரகத்துடைய லட்சணங்கள் என்ன, எத்தனை கை, எத்தனை கண்கள், எத்தனை முகங்கள்.

0: ഇവിടെ ഉയരം, പരിമാണം, ഇപ്പെല്ലാം പിരിക്കുന്ന അതിന്റെ പരിമാണം. ഇപ്പെല്ലാം ആളുള്ള വിഗ്രഹങ്ങൾ വൈത്തു വിടുവത് ഒരു പശനാ ഇരിക്കേണ്ടത്. മേലെ വന്ന് വിഗ്രഹത്തിനുടേ ഉരുവ പരിമാണം இந்த கோயிலுடைய பரிமாணத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்க வேண்டும். கர்ப்பகிரகம் இந்த குருக்கிரகத்தின் இது, அந்த கதவு நிலை, உயரம், இது எல்லாம் அளவு பரிமாணம். கோபுரம் அதெல்லாம் அளவு பரிமாணத்தின்படி இருக்க வேண்டும். கோயில் கட்டுகின்ற போது உள்ளுக்கு இருந்துதான் வரும். இப்ப மூல விக்கிரகத்தின் அளவுக்கு ஏற்ற வேறத்தான் கர்ப்பகிரகம், கர்ப்பகிரகத்தின் அளவுக்கு ஏற்ற வேறத்தான் அதுகின்ற தூபம் தீபம் அதுகள், அப்புறம் அதுக்கேற்ற வேறத்தான் முன்னுக்கு அந்த இடைவெளி, நந்தியினுடைய பரிமாணம், அது எல்லாம் அப்படி அப்படித்தான் இருக்க வேண்டும். அதான் ஆகம விதி. ஆகம விதிக்கு அப்பாற்பட்டு கோயில்கள் இருக்கின்றன. இப்ப ரோச்சஸ்வரர்ல இருக்கிற அம்பாளுடைய ஆலயத்துக்கு போனீங்கன்னா அங்க கருவறை கிடையாது, அம்பாள் நேரடியாக பீடத்திலே இருக்கின்ற தன்மையத்தை நாங்க பார்க்கணும். அங்க கருவறை கிடையாது, அது ஆகம வழிபாட்டுக்கு அப்பாற்பட்டது. இப்ப அப்படியான முறை அது அப்ப அது சொல்லுவார்கள் அந்த அவர்களுடைய முறையின்படி, ஸ்ரீ வித்யா சம்பிரதாயத்தின்படி அதை செய்கிறார்கள். அந்த சம்பிரதாயம் அது வேறு சம்பிரதாயம். நோத்திந்தியாலையெல்லாம் ஆகம முறைகள் எல்லாம் அழிந்து விட்டன. முஸ்லீம் இன்வேஷனின் போது அந்த ஆகம முறைப்படி வழிபாடுகள் கோயில்கள் எல்லாம் சிதைந்து அழிந்து விட்டன. இந்த காசிக்கு போனா கூட ஆகம வழிபாட்டை காண முடியாது. காசிலிங்கத்துக்கு போனா சமீபத்தில் போன சென்ற சொன்னார், இந்த அந்த பூஜையிலே கலந்து கொண்ட பொழுது அந்த மூன்று முறை பிரதட்சிணம் பண்ண விடவில்லை. பண்டாண்டு இருக்கின்ற அங்கே இருக்கிற பிராமணர்கள் கிரௌடன் இல்லை, தனிப்பட்ட பூஜை இருக்கின்றது, அங்கே அந்த பிரதட்சிணம் பண்ற மரபு இல்லை என்று வருத்தப்பட்டார். அங்கே மரபு அதுதான், குருவானவர் என்ன சொன்னாரோ அதை கேட்டுக்கொள்ள வேண்டும். குருவார்த்தை எல்லாவற்றுக்கும் மேலானது. அது கொண்டு இரண்டாவதாக அந்த மரபு மறந்து விட்டது, வழக்கொழிந்து விட்டது. ஆகவே மரபு இந்த முஸ்லீம் இன்வேஷனே இல்லாம போயிட்டது. சரி, சத்யசாயி பாபா அவர்கள் அங்கே விஜயம் செய்திருக்கின்றார் காசிக்கு. அங்கே போன உடனே அந்த காசிலிங்கத்துக்கு இது முன்பக்கம் இது பின்பக்கம் என்று அவர்களுக்கு தெரியாது. அவர் ஒரு பதக்கத்தை உருவாக்கி அதுக்கு அணிவித்தார், இதுதான் முன்பக்கம் என்றுதான் அந்த மரபு. ஆனால் எங்களுடைய ஆகம மரபு நேபாளில் பசுபதீச்சரர் கோயில்ல இருக்குது, அஞ்சு முக லிங்கம் கொண்ட கோயில். அது இடையில இந்தியா வட இந்தியா முழுக்க இல்லை, அது தென்னிந்தியாவிலேயும் யாழ்ப்பாணத்திலேயும் அந்த மரபு இருக்குது. ஆகவே வி ஆர் த ட்ரெடிஷனல் ஹஸ்டடியன்ஸ் ஆஃப் திஸ் ஏஜ் ஓல்ட் ட்ரெடிஷன் அண்ட் விஸ்டம். அதுதான் நான் எங்களுடைய இது, இதுதான் எங்களுடைய விளக்கம். அதுல இருக்கிற
1: அற்புதமான ஒரு விளக்கம் அந்த இதுல.
0: இதுல இன்னொரு பகுதி நீங்கள் சொன்னீங்க, இந்த பிரிண்டிங் பிக்சர்ஸ் அதுகள் எல்லாம் ஒன்று, தி வி ஷுடன்ட் வேஸ்ட் எனிதிங். இதையும் அபரிக்கிரகம் ஒன்று இருக்கின்றது. அபரிக்கிரகம் என்று சொன்னால் இதையும் எவ்வளவு மினிமம் தேவையோ அவ்வளவு மினிமமா யூஸ் பண்ணுவாங்க. சாப்பாடு கூட அளவுக்கு அதிக அளவுக்கு மிஞ்சினால் அமிதமும் நஞ்ச். அது அதே மாதிரி உணவில கூட உடையில கூட அதில் ஒரு அளவு வச்சிருக்க வேணும். என்னுடைய கம்யூனிட்டி பக்கத்தில் ஒரு பாடசாலை இருக்கின்றது. அந்த பாடசாலையிலே சென்றவரோட கொடைக்கால விடுமுறைக்கு அந்த வெளியில நோட்டீஸ் போர்டு ஒன்று போட்டிருக்காங்க, அந்த எக்கோ அப்பயானஸுக்காக ஒன்று போட்டிருந்தாங்க, கன்சியூம் லெஸ். கன்சியூம் லெஸ் இட்ஸ் கன்சியூம் ஐயா, எல்லாரும் எல்லாத்தையும் வேண்டி வேண்டி குறைவாக. அதே மாதிரி நீங்கள் பிரிண்ட் பண்ணுகின்ற பொழுது இந்த பேப்பர்கள் தாள்கள் இந்த பத்திரிகைகள் எல்லாம் வந்து மரங்கள் போன்ற இதில்தான் வருகிறது. ஆகவே நாங்கள் இந்த பேப்பர் பிரிண்டை குறைச்சோம் என்றால் மரங்கள் வெட்டப்படுவதையும் அழிவதையும் தவிர்க்கக்கூடியதாக குறைக்கக்கூடியதாக இருக்கும். இது நாங்கள் பூமிக்கு செய்கின்ற பூஜை. இறைவனுடைய அஷ்டமுஷ்டங்கள், இறைவன் இந்த விக்கிரகத்தில் மட்டுமில்லை, இயற்கையாகவே எட்டு இடங்களில் வழிபட்டிருக்கிறான். இது அஷ்டமூர்த்தம் என்று சொல்லுவார்கள். அது பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். மற்றது அடுத்ததாக சூரிய சந்திரன் என்ற ரெண்டு சுடர்கள். அடுத்ததாக எல்லா உயிர்கள். இந்த எட்டு இடங்களையும் வி ஹேவ் டு ரெஸ்பெக்ட் பிகாஸ் காட் இஸ் ஆல்ரெடி பிரசன்ஸ் தேர். அது அப்போ அதில் இந்த பூமிக்கு நாங்கள் செய்கின்றது தான் இந்த என்ன சொல்கிறது பேப்பர்கள் குறைவாக பாவிக்கணும். அடுத்ததாக அந்த இது வந்தா கிணறு கேட்கிற கலண்டர் மட்டைகள் எல்லாம் வந்தா என்ன செய்யறது? ரீசைக்கிளுக்கு போடுங்க,
1: போடலாம்,
0: ரீசைக்கிளுக்கு போடுங்க, அதுல தப்பு இல்லை. நாங்கள் விக்கிரகங்களை வழிபட்டுட்டு பிறகு திருப்பி கடலுக்கு போடுறோம் தானே, கைவிடுகிறோம் தானே, அதனுடைய இதுல எந்தவித தப்பும் இல்லை. இது அந்த நேரம் உங்களோட இன்வொகேஷன் இந்த பிரசன்ஸுக்கு அது வந்ததே தவிர, அதுல மீன் சுத்தி வருவதாலேயோ மாமிசம் சுத்தி வருவதாலேயோ அதுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இது நாங்கள் இன்னும் எங்களுடைய சிலை வழிபாட்டை, விக்கிரக வழிபாட்டை, உருவ வழிபாட்டை, திருவுருவ படங்களின் வழிபாட்டை நன்றாக புரிந்து கொள்ள இன்னும் நன்றாக உதவும் எங்களுக்கு.
1: அற்புதமான விளக்கம். இது இந்த விளக்கத்தை பற்றி கடந்த வெள்ளிக்கிழமை இங்கே நடைபெற்ற ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில பல நேயர்கள் குழம்பி போயிருந்தார்கள். இந்த பிராம்டன்லே பிள்ளையார் சிலையை கொண்டு போய் வைத்த போது அது எப்படி வைக்கலாமா, அப்படி வைக்கலாமான்னு சொல்லி அந்த அதுக்கு புரிம்பாவே ஒரு நிகழ்ச்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார்கள். நான் இந்த நிகழ்ச்சியிலே இதை நான் இப்பொழுது உங்களோட கேட்டதை சரியாக தெரிந்து கொண்டு நினைக்கின்றேன். மை அதர் குவஸ்டன், என்னுடைய அடுத்த கேள்வி, ஆகாஷிக் ரீடிங் என்று சொல்லி ஒரு ரீடிங்கை பற்றி என்று நாங்கள் ஒரு விவரம் கொடுத்திருந்தோம். இந்த ஆகாஷிக் ரீடிங் என்ன என்று நான் ஆய்வு செய்தபோது எனக்கு கிடைத்தது வந்து அருள் வாக்கு, அருள் வாக்கு சொல்லுதல். ஸோ இந்த அருள் வாக்கு எப்படி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஆலயங்கள்லே, சிறு சிறு ஆலயங்கள்லே வந்து கலையாடி அங்கே அருள் வாக்கு சொல்வார்கள். இன்னும் சில இடங்களில் போனீங்கன்னா ஒருவர் இருப்பார், அவர் சின்ன ஒரு பூஜையில் இருப்பார், அவர் அந்த பூஜையில் இருந்து நீங்கள் கேட்கறத சொல்லுவார் அருள் வாக்கு. இது பல இடங்கள்லே அது பலிதமாகி இருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். சில இடங்களிலே மிகச்சிறிய வயதிலேயே இந்த அருள் வாக்கு சொல்லப்படுவதும் அது பலிதமாவதும் இருக்கிறதையும் பார்க்கின்றோம். அப்படி பார்க்கிற போது இலங்கையிலே அண்மையிலே ஒரு 8 வயது சிறுமி, 4 வயது சிறுமி அந்த அருள் வாக்கை சொல்வது சரியாக மிகச்சரியாக இருந்ததை பார்க்கின்றோம். இந்த அருள் வாக்கு, இந்த ஆகாஷிக் ரீடிங், நான் கேட்டேன் ஓகே ஆகாஷிக் ரீடிங் என்ன, இது பிரபஞ்சத்திலிருந்து எடுத்து சொல்றது, பிரபஞ்சத்திலிருந்து பெற்று சொல்லப்படுகின்ற ஒன்று என்று சொல்லி எனக்கு விளக்கம் தந்தார்கள். பட் அதுக்கு பிறகு நான் அதை இன்னும் டீப்பாக பார்த்தபோது அருள் வாக்கு என்று சொல்லி இருந்தது. இந்த அருள் வாக்கு சொல்கிறது எப்பொழுது வந்தது, இதனுடைய தாற்பரியம் என்ன, இது உண்மைதானா?
0: முதலாவதாக இந்த வாக்கு, நான் பேசுகிறேன், நடராஜமர்கள் பேசுகின்றார்கள், அதில் பேச டங் டு டிம்பனி, உங்கள் நாக்கிலிருந்து உதட்டிலிருந்து அந்த பேச்சு வருகின்றது, அந்த பேச்சு வேற. அதை நான் இங்கே என்னுடைய காதலே செவிப்பறை மென்சபுக்கு வந்தவுடனே நாங்கள் அதை கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ இந்த ஸ்பீச்சில் அல்லது இந்த பேச்சில் பார்த்தோமென்றால், இது வந்து அதை உந்தி முதலா முந்து வழி தோன்றி, இது நன்னூல் சூத்திரம். ஒரு பேச்சு எப்படி பிறக்குதுன்னு சொல்கிறது, உந்தி என்றால் அடி வயிற்றிலிருந்து. இதில் அதை வந்து சொல்லுவார்கள், அந்த பேர்த் ஆஃப் த ஸ்பீச் வந்து வர்றது வந்து எப்படி என்று சொல்லி, அடி வயிற்றிலிருந்து வந்து இந்த தசைகளில் வந்து அதில் வந்து இருக்குது, ஒரிஜினேட்டர் பிரெயினில் இருந்து வர்றது, மற்றது அதில் இருந்து ஒரிஜினேட்டர், மற்றது கோஆர்டினேட்டர், வைப்ரேட்டர், ரெகுலேட்டர், மாடுலேட்டர் எல்லாம் இருக்கின்றது. அப்போ இதெல்லாம் வந்து தொண்டைக்கு குரல் நான் வருகின்றது, அப்புறம் உதட்டுக்கு வந்தால் அன்னம் இதில் இருக்கிறது. இதில் பிரெயினில் ஸ்ட்ரோக் வந்தால் ஸ்பீச் போயிடும், ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் பேரலைஸ்டானால் ஸ்பீச் போயிடும், வோக்கல் கோட்டில் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தாலே எங்களுக்கு குரல் கீறி ஸ்பீச் போகுது, நாக்கு உதடு பல்லு போனால் சொல்லு போச்சு. 6 இடங்கள் சொல்கிறார் உற்பத்தி, இது மெடிக்கல் சயின்ஸில் கூட இல்லை, அவ்வளோ அற்புதமாக நன்னூலில் சொல்லிடுறார். உந்தி முதலா முந்து வழி தோன்றி என்ற பாடலில் அருமையாக இந்த வாக்கு எப்படி தோன்றுகின்றது, எங்கே இருந்து வருகின்றது என்றதில் பற்றியெல்லாம் சொல்லுகின்றார். இது வந்து சொல்கிற வாக்கு சத்தம் போட்டு நான் கதைக்க நீங்கள் கேட்கறது, இட்ஸ் அ க்ரோஸ் ஸ்பீச், அதான் என்ன நடக்குது, அது சொல்கிறது வைகரி
1: வைகரி
0: வைகரி. இதே மாதிரியாக இந்த வைகரி என்ற இதுக்கு வர முதல் இந்த வாக்கு வந்து அதுக்கு முந்தின நிலை ஒன்று இருக்கிறது, அதை சொல்லுவார்கள் மத்திமை, அதை சொல்லுவார்கள் மத்திமை. இந்த மத்திமை என்ற இடத்திலே வாக்கு வருகின்ற பொழுது சொல்லுவார்கள், அது வந்து வெளியில் வரையலை. இப்போ நான் உங்களோட கதைத்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்குது, அப்போ நான் என்ன கதைக்க போறேன்றது உள்ளுக்கு எனக்கு கேட்குதல்லோ, I can hear that within me, but you cannot hear. That is Madhime. That is Madhime. அப்படி கதைக்கிறதுக்கு முதல், எனக்கு தெரிய முதலே உள்ளுக்கு சாடையா தெரியும் முழுக்க தெரியாது. What I am going to sell என்றது எனக்கு கொஞ்சம் தெரியுது கொஞ்சம் தெரியல, அது அதுக்கு முதல். இதுக்கு ஃபோர்மேஷனை சொல்கிறேன், தட் ஸ்பர்ஷந்தி சொல்லுவார்கள், மயில் முட்டைக்குள்ள மயில் குஞ்சு இருக்குமா, அதுக்குள்ள அந்த வண்ணம் எப்படி கலந்து போயிருக்கோ அது முதலா இருக்குமா, அது பஷந்தி. அதுக்கு முந்தி இருக்கிற வார்த்தை சூச்சுமை அல்லது பறை வாக்கு, அது தெரியாது. இதுதான் 4 வகையான வாக்கு. சூக்குமை என்றால் வெளிமக்கு கூட தெரியாமல் வெளிப்படாமல் இருக்கிற நிலையில வாக்கு, பஷந்தி வெளிப்பட தொடங்குது, இது மூலாதாரத்திலிருந்து தான் தொடங்குறதாம். இப்போ பஷந்தி வந்து அப்படியே சூக்கும மூலாதாரத்தில் இருந்து மேலே வேற பஷந்தி வரையக்குள்ள ஜாடையாக தெரியுது, என்ன சொல்ல போகிறேன்னு, என்னத்தை பற்றி கதைக்க போகிறேன்னு ஒரு ஒரு வேக் விஷுவலைசேஷன் ஆஃப் மை ஸ்பீச் டு கம் உனக்கு தெரியுது. மத்திமை எனக்கு தெரியுது ஆனால் உங்களுக்கு தெரியாது, வைகரி நான் சொல்லுறேன் உங்களுக்கு தெரியுது, நீங்கள் கேட்குறீங்க. இதுதான் 4 ஸ்பீச்சஸ். இதுல யோகிகள் ஞானிகள் எங்களுக்கு வந்து இப்ப நான் சொன்னாதான் உங்களுக்கு கேட்கும், நீங்க சொன்னாதான் எனக்கு கேட்கும். நீங்கள் இதுல வானொலிக்கு முன்னால இருந்து கொண்டு இந்த மதுக்கு முன்னால இருந்து கொண்டு மனதில கேள்விய நினைச்சு கொண்டு லம்போதரன் எங்க பாப்பம் சொல்லுங்க மனதுக்கு நினைச்சால் எனக்கு தெரியாது. பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் த பவர்ஸ் டு பெர்சீவ் யுவர் மத்திமா ஸ்பீச். அது சில பேருக்கு உண்டு. அவர்கள் சில பேர் ஞானிகள், சில பேர் யோகிகள், சில பேர் சைக்கிக் ரீடிங். நோட் ஞானிகளும் இல்லை யோகிகளும் இல்லை, சும்மா பார்த்து சொல்றது சைக்கிக் ரீடிங். ஆனா எல்லா ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் அது கிடையாது. விவேகானந்தர் ஒரு முறை அவர் டிராவல் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது அவருடைய தாயார் உடல்நலத்தை பற்றி கவலைப்பட்டார். ஒரு இடத்துல போய் இப்படி அருள்வாக்கு சொல்லவுடன் கேட்க அவன் அவரை பற்றி சொல்லி உனக்கு கடிதம் வரும் என்று சொல்லுகின்றார். அதே மாதிரி அவருக்கு வருது. இது விவேகானந்தர். அதுக்காக விவேகானந்தர் ஞானி இல்லை என்று இல்லை, அவருக்கு அருள்வாக்கு சொன்னவர் ஞானி என்றும் இல்லை. இட் டசன்ட் ஹேவ் எனி கோரிலேஷன் வித் தி ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட். But it is, comes as a siddhi, a power for some of the spiritually advanced souls. இது மத்தி மேல வரும். மத்தி அது உங்களுக்கு தெரிகிறத அவர் சொல்லுவார். அதான் எனக்கு கிட்ட இல்லை என்னுடைய உறவினர் ஒருவர் சொன்னார். நான் அருள்வாக்கு கேட்க போயிருந்தேன் இங்கே அருள்வாக்கு சொல்வரிடம். அப்போ வந்து நான் அந்த நேரம் ரியல் எஸ்டேட் படித்து கொண்டிருந்தேன். அப்போ என்னுடைய வேலையை விட்டுட்டு இதில் வர்றது என்றால் யோசித்து கொண்டிருந்தேன். உள்ளுக்குள்ளே கொஞ்சம் குழப்ப நிலை இருந்தது. அவரோட அருள்வாக்கு சொல்வா அவர் சொன்னார், நீ உன்னுடைய வேலையை விடுவாய், நீ ரியல் எஸ்டேட் தான் செய்ய போகிறாய், அதுதான் வரப்போகிறாயின்னு சொன்னதுண்டு. ஆனால் ஏற்கனவே அவனோட மனதிலே அது இருக்குத்தானே, அவ சொல்லாமலே அவர் அதை உணர்ந்து சொல்லக்கூடியதாக இருக்கும். இது மத்திமை வாக்கை. உங்களுக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள், உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களுடைய ஐடியாஸ், உங்களுடைய பிளான்ஸ், அதுகளை அவர் வாங்கி அவர் அதுக்கு பதில் சொல்றது, உந்துதல் கொடுக்கறது. இதை வந்து ஒரு வழிகாட்டியாக செய்யலாம். இது ஒரு தொண்டு, உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங். அந்த நேரத்தில் இப்படி செய் அப்படி செய் என்று சொன்னால் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரும், ஊக்கம் வரும். அது கடவுள் நம்பிக்கையும் அதோட சேர்த்து ஊட்டி ஒரு கைடன்ஸ் கொடுப்பார்கள். அதை மிஸ்யூஸ் பண்ணுபவர்களும் இருக்கிறார்கள். பணம் பண்ணுறதுக்கு தன்வதற்கு மிஸ்யூஸ் பண்ணுபவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இதை நல்ல விதத்திலே ஒரு அதற்கு பாவிக்கலாம். இது அருள்வாக்கில் ஒன்று. இன்னொன்று இருக்குது, எனக்கே தெரியாது உள்ளுக்குள்ள, எனக்கே தெரியாது, அவருக்கு தெரிஞ்சிடும். ஸ்ரீ சத்யஜித் பாபாவோடலாம் இருந்தது, எனக்கே தெரியாது என்ன சொல்ல போறேன் என்ன நடக்க போறேன் அவர் சொல்லிடுவார். ஒரு இலங்கையில் இருந்து ஒரு கல்வித்துறையிலே பணியாற்றுகின்ற ஒருத்தர் போயிருந்தார். அமர்ந்திருந்த பொழுது அப்படி வரிசையிலேயே பாபா வந்து கொண்டிருக்கார். இவளுக்கு முன்னாலே சற்று மினக்கட்டார். மினக்கடை பக்கத்தில் இருந்தவர் பாபாக்க அவர் அறிமுகப்படுத்துறார். அந்த நேரம் நான் நினைக்கிறேன் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் சம்திங் அந்த அவருடைய டைட்டிலை சொல்லி அறிமுகப்படுத்த பாபா திருப்பி நோ என்று சொல்லி அவருக்கு கரெக்ட் பண்ணி அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிற பதவியை சொல்லி என்று சொல்லி அவர் அறிமுகப்படுத்தி போட்டு போட்டார். இவர் இங்கே வர அவருக்கு ப்ரமோஷன் அங்கே இருக்குது, இவருக்கே தெரியாது. பார்த்தீர்களா, இதெல்லாம் வாக்குகளை அது வர்றதுக்கு முந்தியே கண்டுபிடிக்கிறது. ஆகவே இவர் இப்படி வந்த பிறகு இவர் ஆற்ற போகின்ற கதைகள் இதுகள் எல்லாம் இங்கே முதலே வந்துடும். இதுதான் அந்த நிலைமை. அதனுடைய இதை அருள்வாக்கு சொல்லுபவர்கள் எல்லாம் அருளாளர்கள் அல்ல. அருளாளர்கள் எல்லாரும் அருள்வாக்கு சொல்வதில்லை.
1: இது எப்படி வாய்க்குது? இது இது இது
0: ஒரு சில பேருக்கு பிறப்பிலேயே வந்துருது, சில பேருக்கு ஆக்சிடென்டலா இடையில வருது. நம்புங்கள் நாராயணன் இருந்தார். நம்புங்கள் நாராயணன் வந்து பெரிய ஒரு தொழிலதிபர், மில் வைத்திருந்தார், இந்தியாவில் இருந்தவர். இப்போ இருக்கின்றார் தான் நினைக்கிறேன், தெரியவில்லை. அவர் ஒரு முறை அந்த மில்லிலே பெல்ட்டை இழுத்து மாட்டுகின்ற பொழுது விழுந்து தலையிலே அடிபட்டு தலைக்காயம்பட்டு வைத்தியசாலையில் இருந்தார். அதுல இருந்து நினைவு தெரிவிக்கிற பொழுது எக்ஸ்ட்ரா சென்சுவல் பெர்செப்ஷன் ESP என்று சொல்லுவார்கள். டக்கண்டு எதிர்ப்பு உரத்து வாங்கிவிட்டார் வைத்தியசாலையில் இருக்கின்ற பொழுது. எங்களுக்கு தெரியும் மகாராஜா சுண்டைக்கு இலங்கையில இருக்கின்ற தொழில் நிறுவனம், அந்த நிறுவனம் அந்த காலத்திலே இலங்கைக்கு போவதா இல்லையா என்று யோசித்துக் கொண்டிருக்கிற பொழுது நம்புகள் நாராயணன் போனார்கள். சொன்னார், இலங்கைக்கு போ, உனக்கு வாய்ப்பு கிடைக்கும், நீ நல்லா வருவாயண்டு. அந்த காலத்திலே மகாவலி அபிவிருத்தி திட்டம் நடந்து கொண்டிருந்த காலம், லலித திருமலை ஜிஆர் ஜவஹர் அரசாங்க காலம், அவர் வந்து மகாராஜா நிறுவனம் இலங்கையிலே நன்றாக இருக்கின்றது. அதான் இந்த அந்த வாக்கு. அது ஆக்சிடென்ட் ஆல தலையில அடிபட்ட பிறகு வந்த என்று சொல்லுகின்றார். சில பேர் கடவுளுடைய வழிபாட்டினூடாக வந்தது என்று சொல்லுகிறார்கள். சில ஞானியர்களுக்கு இயற்கையாக இருக்கின்றது. ஸ்ரீ ராமகிருஷ்ணரை அவருடைய அந்திம காலத்திலே விவேகானந்தர் ஒரு முறை அவரை படுத்திருக்கின்றார், இவர் பக்கத்தில் இருக்கின்றார். அப்போ யோசிக்கின்றார், இவரை அவதாரம் அவதாரம் என்று இல்லை, அவர் நல்லா சோதித்து போக சொல்லுகிறாரே, இந்த நேரம் இவர் தன்னை அவதாரம் என்று சொன்னார் என்றால் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று தன்னுடைய மனதிலே நினைக்க ராமகிருஷ்ணர் எழுப்பித்தனர். இவன் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் வந்தானோ அவனே இந்த ராமகிருஷ்ணனாக வந்திருக்கிறான் என்று உடனே சொன்னார். இது உள்ளுக்கு இருக்கிறத டக்கன் எடுத்து வெளியே சொல்றது, இதுதான் அருள்வாக்கு. இதுல வழிகாட்டலும் உண்டு, அருளாளர்கள் உண்டு, ஞானிகள் உண்டு, அவதாரங்கள் உண்டு, சைக்கிக் ரீடிங் செய்யற சாத்திரக்காரரும் உண்டு, ஏமாற்று பித்தலாட்டக்காரர்களும் உண்டு.
1: இந்த சைக்கிக் இதை எனக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க டாக்டர். இந்த சைக்கிக் ரீடர்ஸையும் இந்த அருளாளர்கள் அருள்வாக்கு சொல்லுவர்களையும் வந்து கொஞ்சம்
0: இஸ் எ பவர் யார்கிட்ட இருக்குன்றதை பொறுத்தது.
1: அது இருக்கிறது சரியா இருக்குமா? ஹவ் ஹவ் கேன் யூ
0: ஜட்ஜ்? அது இருக்கு. ரஸ்புடின் இருந்தான் தானே, ரஷ்யாவிலே ரஸ்புடின் இருந்தான் கேட்டிருப்பீர்கள். அவர் பெரிய வைத்தியங்கள் எல்லாம் செய்தான், குணமானது தானே. அப்ப அது எங்கே இருக்கின்றது என்பதை பொறுத்தது. நான் சமீப காலத்தில் ஒரு முறை இந்தியாவுக்கு போயிருந்தேன், மதுரைக்கு. மதுரைக்கு போயிருந்த காலத்திலே மதுரைக்கு பக்கத்தில் இருக்கின்ற பழமுதிர்ச்சியோட அந்த கோயில் வேலை வெளியில வரும்பொழுது அதில் அந்த
1: அழகர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கு,
0: ஓ அதில் வரும்பொழுது அந்த பிச்சைக்காரர் மாதிரி ஒருத்தர் வந்தேன், கையில் ஒரு சின்ன வேலுண்டம் வைத்திருந்தேன். நான் அவருக்கு கொஞ்சம் காசை கொடுத்தேன், அந்த சாப்பிட்டு பண்ணுறதுக்காக கொடுத்தேன். அப்போ அவர் சடனு நான் அந்த வாகனத்தில் ஏற பொழுது அவர் வந்து சொன்னார், இந்த அருள்வாக்கை கேட்டுட்டு போகிட்டு போனதில் கையை பிடித்து இழுத்து கையில் வேலை வைத்து கொண்டு சொன்னார் இருந்து கொண்டு எனக்கு சொன்னார் இருந்து வந்து, நீர் வந்திருக்கிற பயணம் நீர் எதிர்பார்த்து வரவில்லை இந்த கோயிலுக்கு, உண்மை நான் அந்த கோயிலுக்கு கண்டு நான் வெளிக்கிட்டு வரவில்லை, டக்கண்டு வந்த பொழுது இருந்தா போல ஞாபகம் பண்ணி வந்தேன். இரண்டாவது சொன்னார், நீர் வந்த பயணங்களில் இந்த கோயில் வழிபாடுகள் செய்து கொண்டிருக்கிறீர், ஆனால் உமக்கு எந்த விதமான தேவையங்கிறது நீர் வழிபடையலை, பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் எனி நீட் சொன்னார். அண்ட் யூ ஹேவ் சம் வொரிஸ் என்று சொல்லி அந்த வொரிஸையும் சொன்னார். அவ்வளவு சொன்னார், ஓ சொன்னார் அதெல்லாம். அப்போ அவருக்கு எப்படி தெரியுது அதெல்லாம்? இது சாதாரண வழியில இருக்கிறது. அப்பா உடனே அவருக்கு இன்னொரு 10 ரூபாய் தூக்கி வச்சுட்டு நான் காரில் ஏதாவது விடாம கலைச்சு கலைச்சு காசு கேட்டு கொண்டிருக்கிறேன். அப்ப இது ஒவ்வொருத்தர் பாவிக்கிற விதத்தை பொறுத்தது. அப்ப அவருக்கு அந்த சக்தி இருக்குது, அதை அதுக்காக ஒரேபடியாக அடிபணிந்து இவர் தான் சுவாமி என்றது இல்லை. அவருக்கு சில புத்தி இருந்தால் இவர் தானே அவதாரம் பண்ணிடுவார், அவருக்கு பின்னால் ஒரு கூட்டமே சேர்ந்துடும்.
1: சைக்கிக் ரீடர்ஸ் இது வந்து கொஞ்சம் எனக்கு கண்ட்ரோவர்ஷியலான டாபிக். பட்
0: சைக்கிக் ரீடர்ஸ் வந்து ஒன்று வந்து பையன் சொல்வது, எங்கள் ஊரில் வந்து நினைச்ச காரியம் சொல்வதென்று இருக்கின்றது. நினைச்ச பிரச்சனம் என்று சொல்லுவார்கள் சமஸ்கிருதத்தில், இது ஒரு ஜோதிட சாஸ்திரம், ஒருவர் பிரச்சனை சாஸ்திரம் என்று சொல்லுவார்கள். அதில் நினைச்ச காரியம், எனக்கு வீட்டுக்கு முன்னால் இருந்த ஒரு பிராமணர் கூட அதை செய்து கொண்டு வந்தார், மிகவும் அன்புக்கு அன்பாக என்னை பார்த்தவர்கள். அதனால் அவர் வந்து நிச்சய காரியம் அது வந்து சொல்வதுக்கு ஒரு இது இருக்குது, அதுக்கு ஒரு முறை இருக்குது. உதாரணமாக ஒருவர் வந்து ஒரு கேட்க ஒரு எங்களுக்கு ஒரு பொருள் துளைந்து விட்டது, அல்லது ஒரு காரியம் நடக்கப் போகுது, ஒரு வியாதியில் இருக்கிறார் எலும்பு வேறா, நிச்சயம் நடக்குமான்னு கேட்பதுக்கு வருவோம். அதில் இவ்வளவு காசுண்டு கிடையாது, நாங்கள் வந்து போய் அவரிடம் கேட்கவில்லை, பார்ப்பார் எந்த நேரத்தில் வருகிறார்கள், எந்த கிழமையில வருகிறார்கள், ஒரு ஆள் வருதோ, ரெண்டாள் வருதோ, மூன்றாள் வருதோ, எந்த திக்கில் இருந்து வருகிறார்கள், எந்த கோலத்தில் இருந்து வருகிறார்கள், என்ன நிற வஸ்திரம் தரித்திருக்கிறார்கள், போன உடனே வித்தி வைத்து போட்டு ஒரு கிழமையின் பெயர் சொல்லு, ஒரு பூவின் பெயர் சொல்லு, ஒரு இலக்கத்தின் சொல்லு என்று சொல்லி ஒவ்வொன்றுக்கும் பொருள் இருக்குது, பாட்டாக இருக்கின்றது. இப்போ கிழக்கு திசையிலிருந்து ஒருவர் வந்தால் என்ன பலன், ரெண்டு திசை வந்தால் என்ன பலன், மூன்று திசை வந்தால் என்ன பலன், கைம்பெண் வந்தால் என்ன பலன், தலைவரி கோலத்தில் வந்தால் என்ன பலன், வெள்ளாடை உடுத்தி வந்தால் என்ன பலன், கருப்பாடை உடுத்தி வந்தால் என்ன பலன், அந்தி சாயும் பொழுது வந்தால் என்ன பலன், அதிகாலையில் வந்தால் என்ன பலன், குந்தி இருந்து கேட்டால் என்ன பலன், கூட இருந்து கேட்டால் என்ன பலன், இது எல்லாத்துக்கும் இருக்குது. அதில் எல்லாத்தையும் கொம்பைன் பண்ணி ஒரு காம்பினேஷன் பெர்மிட்டேஷன் அதை போட்டுட்டு அவர்கள் அந்த நிகழ்தகவை சொல்லுவார்கள். இந்த பொருள் வந்து கிடையாது, இது நீ உயிருள்ள பொருளை பற்றி கேட்டு வந்திருக்கிற, அதை அழிஞ்சு போச்சு, மாடு கொண்டு வெட்டி போட்டாங்க, அதில் உயிருள்ள பொருளை பற்றி வந்திருக்கிற, தென்கிழக்கு திசையில் போய் கொண்டிருக்குது, போய்பிடி, அதில் நீ ஒரு உலோக பொருளை பற்றி வந்திருக்கிற, பவுனை பற்றி வந்திருக்கிற, தண்ணி போகிற இடத்துல நிற்குது, கிணத்தடியில் குளிக்க போட்டுது மோதிரம் அடே, அல்லது திருட்டு போயிட்டுது வராது, இப்படியெல்லாம் சொல்லுவார்கள். இது நிச்ச காரியம், இது சாஸ்திர விதி, இது படித்து சொல்லுவது, இது சக்தி இல்லை, இது படித்து கான்சென்ட்ரேட் பண்ணி பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸால் சொல்றது, படித்து சொல்வது, அது ஒரு கல்வி.
1: இப்போ இந்த சின்ன சின்ன ஆலயங்களில் கலையாடி சொல்றது இருக்கோ,
0: அதுவும் இருக்கிறது. கலையாடி சொல்வதிலே சில அது நேரம் அறுவை வாக்கு வருவது உண்டு, வரையக்குள்ள அதில் பலிதமாவதும் உண்டு. என்னுடைய நண்பர் ஒருவர் இங்கே இருக்கின்றார், அவர் சொன்னார், தான் அந்த நாளில் இருந்த பொழுது அங்கே இருக்கிற பல்கலைக்கழக மாணவராக இருந்த பொழுது அந்த பொண்ணு சொன்னார், நீ இங்கே இருந்து இந்தியா போவாய், ஆனால் இந்தியாவில் படிக்க மாட்டேன், நீ கனடா போவாய்னு அந்த பொண்ணு கலையாடி சொன்னாவாம். அந்த நேரம் பொழுது அவருக்கு இந்தியா போகிற எண்ணவும் இருக்கவில்லை, கனடாவுக்கு போகிற எண்ணவும் இருக்கவில்லை, இல்லை இன்றைக்கு கனடாவிலே அவர் இருக்கின்றார். இது கலையாடும் பொழுது சொன்ன வாக்கு.
1: சரி, ஓகே, இப்போ சரி, இங்கே வந்து சில வட அமெரிக்காவிலே கூட, இந்த விஞ்ஞான வளர்ச்சி கண்ட நாடுகளிலே கூட சில கோர்ட் கேசஸ் தீர்க்க முடியாமல், எத்தனையோ வருடங்கள் அது தீர்க்க முடியாமல் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்தால், சில வேளைகளிலே ஒரு சைக்கிக் ரீடர்கிட்ட போய் அந்த சைக்கிக் ரீடரோட கைடன்ஸோட அந்த கோர்ட் கேஸை திருப்பி எடுத்த சம்பவங்கள் நிறைய இருக்கு.
0: அது வந்து அது அந்த இன்வெஸ்டிகேட்டர் அல்லது பொறுப்பாளருடைய பர்சனல் இதாக தான் இருக்குது. சைக்கிக் ரீடிங்கை நீங்கள் எவிடென்ஸாக கோர்ட்ஸில் கொடுக்க இயலாது. பட் இட் கிவ்ஸ் சம் டிரெக்ஷன் அண்ட் க்ளூ டு சர்ச் ஃபார் எவிடென்ஸ்.
1: இட் இஸ் நாட் எவிடென்ஸ்.
0: அதே மாதிரி தான் நாங்கள் வாழ்க்கையிலே சைக்கிக் ரீடிங்ஸை நாங்கள் ஏதோ வேத வாக்காக எடுக்கப்படாது. இட் கிவ்ஸ் அஸ் எ கைட்லைன். It's not a, what do you call, determined law. உங்களுக்கு தந்தது இப்படி செய்யண்டில்ல. It gives us a guideline and guidance. அவ்வளவுதான். அப்படிதான் நாங்கள் சைக்கிக் ரீடிங்ஸ் எடுக்க வேண்டும். அடுத்ததாக இன்னொன்று, இது பிரபஞ்சத்திலிருந்து வருகின்றது சொல்லாது. பிரபஞ்சத்திலிருந்து இறக்கப்படுகின்றது வேத ஆகமங்கள், காஸ்மிக் பொட்டென்ஷியல்ல இருந்து வாரது. அது வேறு, சைக்கிக் பொட்டென்ஷியல் வேறு. அதை எடுத்தவர்கள் ரிஷிகள். அவர்களுக்கு அதை பார்க்க திருஷ்டி என்றால் பார்ப்பது. அவர்கள் ரிஷிகள் என்றால் இவற்றை பார்க்கக்கூடிய சக்தி வைத்தவர்கள். காஸ்மிக் சவுண்ட் பொட்டன்ஷியல் இருக்கிற இந்த மெசேஜ் ஆஃப் தி காஸ்மிக் மெசேஜ் ஆஃப் தி காஸ்மிக் ட்ரூத், அதான் மெய் என்று சொல்லுவோம். அதை டீசைவ் பண்ணி இறக்கி எங்களுக்கு வார்த்தைகளாக வடித்து வந்ததுதான் எங்களுடைய வேதங்கள், உபநிடதங்கள், ஆகமங்கள். இதுதான் குரான், இதுதான் பைபிள். அப்ப அந்த டீசைவ் பண்ணி கொடுக்கின்ற அந்த இது இருக்கின்றது, அது வேறு. அது அருள் வாக்கு அல்ல. அது ஏற்கனவே இருப்பதை அவர்கள் எடுத்துக் கொடுக்கிறார்கள். இது போனாலும் அந்த ட்ரூத் அப்படியே இருக்கும். அதான் இந்த உண்மைகளை சொல்லுகின்ற நூலை தமிழில் சொல்லுவார்கள், மெய் கண்ட சாஸ்திரம். மெய் என்றால் உண்மை, காஸ்மிக் ட்ரூத், தி ரிவீல்ட் ரெவல்யூஷன் ஆஃப் தி காஸ்மிக் ட்ரூத்.
1: டாக்டர், இதில் இன்னொரு ஒரு உதிரி கேள்வி. நாங்கள் பூஜைக்கு வந்து நாங்கள் வந்து இந்த சோட சோபச்சாரத்தில் வந்து இந்த வீட்டில் செய்கின்ற ஆத்மார்த்தமான பூஜைக்கு வந்து சில வேளைகளில் வந்து நாங்கள் பூக்கள் பயன்படுத்துகிறோம். அந்த பூக்களை பல நாட்கள் அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் வைப்போம். பரம்பரான வீடுகளில் வந்து மச்ச மாமிசமும் அதுவும் எல்லாம் ஒரே ஃப்ரிட்ஜில் தான் இருக்கும். அதே இடத்துல பூவை வச்சுட்டு கொண்டு போய் சுவாமிக்கு பூஜை பண்ணலாமாங்கிற ஒரு கேள்வி.
0: உமநிலை வந்து அந்த புஷ்ப விதி என்னொன்று இருக்கின்றது. புஷ்ப விதி என்று கமலை ஞான பிரகாசர், தர்மபுர ஆதீனத்துக்கு குருவாக இருந்தவர், இல்லறத்தலைவர், ஒரு மகா ஞானி. அவர் மனைவியோடு இருந்து தான் பாடம் சொல்லி கொடுப்பாராம். அவருடைய மாணாக்கர் ஒருத்தர் ஜோசி தலைவர், என்ன மனைவியோட நேரில் நெருக்கமாக இருக்கிறார், இவர் எப்படி இவ்வளவு ஞானவானாக இருக்க முடியும் என்று அவர் நினைத்தவுடன் அதான் வாக்கு தெரிஞ்சிட்டது அவருக்கு. அவர் நினைச்சோடனே இவருக்கு தெரிஞ்சிட்டது. அடுத்த நாள் பாடம் சொல்லிக்க மனைவியை கூப்பிட்டு தன்னுடைய தொடையிலே அமர சொன்னாராம். அமர்ந்து கொண்டு பாடம் சொல்லிக் கொடுக்கின்றார். பார்க்கின்ற மாணவருக்கு பார்வதி பரமேஸ்வரராக அவர் காட்சி அளிக்கின்றார். அவர்தான் கமலை ஞான பிரகாசர். அவர் இல்லறத்தார். அவருடைய வழியிலே தான் தர்மை ஆதீன குரு முதல்வர் முதல் வந்து அவருடைய சன்னியாசம் எடுத்து அவர் தர்மை குரு ஆதீனம் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்றது. அந்த கமல ஞான பிரகாசர் வந்து புட்ப விதி, அதாவது புஷ்ப விதி என்றது எழுதுகிறார். என்னென்ன பூக்களை பாவிக்க வேண்டும், என்னென்ன பூக்களை பாவிக்கப்படாது என்ற விதி எல்லாம் எழுதியிருக்கின்றார். அதிலே விளக்கமாக இருக்கின்றது. ஆரம்ப நாவலர் வந்து சிவாலய கைங்கரியவையல்ல, எப்படிப்பட்ட பூக்களை நாங்கள் பாவிக்க வேண்டும், எப்படிப்பட்ட பூக்களை பாவிக்கக்கூடாது என்ற விபரங்களை எல்லாம் போட்டு வைத்திருக்கிறார். சிவாலய கைங்கரியவியல் என்று சொல்லி அவருடைய சைவ வினாவிடையிலே ஒரு பகுதி இருக்கின்றது. கோயிலை போய் கூட்டி எப்படிப்பட்ட பூக்கள், பத்திர புஷ்பம் எடுத்தல் என்று அர்த்தம் இருக்கின்றது. அப்போ எப்படிப்பட்ட பூக்களை பாவிக்க வேண்டும், கடவுட் பூசைக்கு ஆகாத பூக்களவை, எடுத்து வைத்து உலர்ந்த பூ, எடுத்து வைத்து உலர்ந்த பூவும், தானே விழுந்து கிடந்த பூவும், பழம்பூவும், உதிர்ந்த பூவும், அரும்பும், இரவில் எடுத்த பூவும், கைச்சீலை, எருக்கு இலை, ஆமணக்கிளை இவற்றில் கொண்டு வந்த பூவும், காற்றின் அடிபட்ட பூவும், புழுக்கடி, எச்சம், சிலந்தி, நூல், மயிர் என்பவற்றோடு கூடிய பூவும், மோந்த பூவுமா, இவ்வளவு பூவும் பூசக்குதவாது. இது புஷ்ப விதியின் சுருக்கம. ஆரம்ப நாவலர் ஒரு வசனத்தில் சொல்லியிருக்கிறார். அப்போ பழம்பூ உதவாது. அதே மாதிரி பின்னப்படுத்தப்பட்ட பூ, நாங்கள் தான் பூஜைக்கெல்லாம் இதழ்களை கொடுத்துத்தானே கொடுக்கணும். என்னுடைய வீட்டில் கூட அப்படித்தான், அதுக்கும் பூஜைக்கு கூடாது, முழுமையாக உதவணும். மகாவிஷ்ணு சிவனுக்கு 1000 தாமலர் கொண்டு பூஜை செய்கின்ற பொழுது கடைசியாக எல்லாம் பார்த்தா 999 முடிஞ்சிச்சு, ஒன்று கணக்கு மிஸ் பண்ணிட்டார். உடனே ஒரு இதழ் எடுத்து போட்டிருக்கலாம் தானே,
1: இது
0: தன்னுடைய கண்ணை எடுத்து போட்டார். தன்னுடைய கண்ணை எடுத்து போட்டார். அதான் புண்டரி காஷன் அவருக்கு பெயர். இந்த அதாவது அந்த அந்த
1: தாமரை
0: தாமரையாக தாமரை போன்ற கண் தாமரையாக போட்டவன். ரெண்டும் பேரும் இரண்டு அர்த்தத்துக்கும் பேரும் புண்டரி காஷன்
1: என்பது தாமரை.
0: அப்ப அச்சமண்ட கண், உருத்ராட்சம் என்றா ஒருத்தருடைய கண், காமாட்சி என்றா காமக்கண், மீனாட்சி என்றா மீன் போல கண், விசாலாட்சி என்றா விசாலமான கண், அந்த காமக்கண்ணியார் என்று சங்கப்புலவர் ஒருத்தர் இருந்திருக்கின்றார். காமாட்சியினுடைய தமிழ் பெயர் அது. அப்ப அப்ப இந்த இப்படிப்பட்ட அந்த அப்ப பூவை அவர் உதிர்ந்து பிச்சு எடுத்து போடப்படாது. இது விதி, இது விதி, விதி தெரிந்திருக்க வேணும். ஆனால் எங்களுக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இங்கே எல்லா சீசனுக்கும் பூ வராது, ஒவ்வொரு நாளும் போய் பூக்கடையில் பூ எடுக்க இயலாது, முன்னால் பூ மரம் வைத்து எடுக்க முடியாது. ஆனால் இப்போ சீசன் வருகுது, தயவு செய்து உங்களை வீட்டில் முன்னால் கொத்தி பூங்கண்டு வைக்கின்ற போது மலர்கின்ற பூக்களை வைத்து வீணை அதில் உதற விடாமல் அதில் ஒன்று ரெண்டாலும் எடுத்து சுவாமிக்கு ஒரு நாளும் பயங்கள் மிகுந்த புண்ணியமாக பாவம் போகும், வீட்டில் மங்களம் வரும். கன பேர் வீட்டில் பூக்கண்டு வைத்திருப்பார்கள், உயிர்ந்து கொட்டும், சுவாமிக்கு எடுத்து வைக்க மாட்டேன். ஆனால் வீட்டில் நிறைய பிரச்சனை, அந்த பூவில கொஞ்சம் எடுத்து சுவாமிக்கு வைத்தால் அறவாசி பிராஜனம் ஓடும். எங்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் எங்களுடைய கர்மா. நாங்கள் வினை சொல்றது இது மாமனால பிரச்சனை, மாமியால பிரச்சனை, மனுஷியால பிரச்சனை, மனுஷனால பிரச்சனை, ஒருவராலும் இல்லை. தீதம் நன்றம் புறவரவாரா அதான் இருக்கிறது. அப்ப என்ன சொல்றது, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன். இந்த வினைப்பயன் எல்லாம் ஓய்ந்து போக வேணும் என்றால் அவருக்கு போட வேணும். ஒரு பில்வம் வச்சால் சொல்வார்கள் என்ன, திரிஜன்ம பாப சம்ஹாரம் ஏக பில்வம் சிவார்ப்பணம். ஒரு வில்வமிலையை எடுத்து சிவனுக்கு வச்சால் மூன்று ஜன்மங்கள்ல செய்த பாவம் போகுது. அஷ்ட தரித்திர விநாசக லிங்கம், எட்டு விதமான தரித்திரங்களையும் நாசம் செய்கின்றது லிங்கம். என்ன எட்டு விதமான தரித்திரம், எட்டு விதமான செல்வங்கள் இருக்கின்றன இல்லையா, அஷ்டலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி, வீரம் இருக்க வேணும், விஜயம் என்றால் புகழ் இருக்க வேணும், தனமற்றது சந்தானலட்சுமி இருக்கின்றது இல்லையா, அறிவு சந்தானம் எல்லாம் வேணும். இது ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதா தரித்திரம், தனம் இருக்காது,
1: ஒரு
0: தனம் இருந்தாலும் சாப்பாடு இருக்காது, தானியலட்சுமி தனம் தானியம் இருந்தாலும் சம்பத்து என்ன பிள்ளைகள் இருக்காது, தனம் தானியம் பிள்ளைகள் இருந்தாலும் அறிவு இருக்காது,
1: சின்ன
0: அறிவு இருந்தாலும் ஒரு துணிவு வீரம் இருக்காரு, மனைவியுடைய முந்தானைக்கு பின்னால இருப்பார், வீரம் இருக்காது, அடுத்து வீரம் இருந்தாலும் புகழ் இருக்காது. இதெல்லாம் இல்ல, அஷ்ட தரித்திர விநாசகலிங்கம் என்றால் அஷ்டலட்சுமியும் வரும். பூ எடுத்து ஒரு வச்சாருந்து இந்த விதி விலக்கு தெரிஞ்சிருக்க வேணும். உதிர்ந்த பூக்களால பூஜை செய்வதற்கு உரிமை உண்டு, அது சன்னியாசிகளுக்கு உரியது. ஞான நிலையில இருக்கிற சன்னியாசிகள் பூவை கூட பிடுங்க வாண்டவர்கள், உதிர்ந்த பூவைத்தான் எடுத்து செய்வார்கள். சிவஞான சித்தியார் அது விதிவிலக்காக உண்டு. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய துணைவியார் சாரதாதேவி அவர்கள் அப்படி உதிர்ந்த பூவில கீழே துணி விரிச்சு வச்சு அந்த பூ எடுத்து பூஜை பண்ணியிருக்கிறார். எங்கள் ஊர்ல பவள மல்லிகை என்ற ஒரு மல்லிகை இருக்குது, அதுக்கும் உதிர்ந்த பிறகு எடுத்து பூஜை செய்வார்கள் சில பேர் செய்வார்கள். அதெல்லாம் விதி விலக்குகள். பூ இல்லை என்று கவலைப்பட தேவையில்லை. நீங்க வில்வமில வேண்டி வச்சால் ஆறு மாசத்துக்கு வச்சு பூஜை பண்ணலாம். வில்வமிலைக்கு நிர்மாலிய தோஷம் இல்லை, திருப்பி கழுவி போட்டு திருப்பியும் பூஜை பண்ணலாம். துளசி இலையும் இதே மாதிரி ஆறு மாசம் வச்சு பூஜை பண்ணலாம். ஆனா இங்க சூதர்சன இலைக்கு கொஞ்சம் கருகி உதிருது, அந்த பொடி ஆகுது, மற்ற மாதிரி செய்யலாம். அது இருக்கிறது கொஞ்சம் வசதி இருந்து தங்கத்துல பூஜை வச்சீங்கன்னா அது எவ்வளவு காலக்கும் திருப்பி திருப்பி பூஜை பண்ணலாம் என்று ஆகம விதி இருக்குது. நான் செய்வதை பார்க்கவில்லை.
1: வணக்கம், கொஞ்சம் கேள்வி குயிக்கா இருக்கணும், வேண்டாம் ஒரு நிமிடம் தான் இருக்கிறது. வணக்கம்.
2: வணக்கம் ராஜ்குமார். வணக்கம் டாக்டர் கலைச்சவலகன். உண்மையில நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்க எனக்கு இந்த வானொலியை விட்டு அங்கலைஞ்சரை இறக்க மனம் இல்லை. ஒவ்வொரு நாட்டுக்கிழமையும் அப்படித்தான் நடக்கின்றது. எனக்கு எனக்கு நிறைய அறிய வேணும். நீங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன ரீதியில உண்மையில வந்து ரெண்டு சொன்னால் இப்ப சில பேர் அந்த விளக்கம் சொல்லுவேன்னு தான் ஊருக்கு உபதேசம் எனக்கு நடி பாப்பான்னு சொல்லி அதுல வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து ஒரு சின்ன புள்ளி வந்து சாக்லேட் சாப்பிட்டு கொண்டிருக்கான், இனிப்பு இனிப்பு சாப்பிட்டு கொண்டிருக்க தான் வந்து சொல்லி சொல்ல நிக் பாட்டு என்னன்னு சொல்லி போட்டு ராமகிருஷ்ணன் கூட்டி கொண்டு போயிருக்குள்ள இந்த புள்ள வந்து இனிப்பு சாப்பிட்டு கொண்டிருக்கு, இதுக்கு ஒரு புத்தி சொல்லி நிப்பாட்ட சொல்லி அப்ப அவர் சொன்னாராம் என்னன்னு சொன்னால் வாரக்கிழமை வேற சொல்லி நான் அது மனவழி சொல்றேன்னு சொல்லி அப்ப இவருக்கு வந்து இந்த புள்ளைய கூட்டி வந்தாச்சு, ஒரு கதையும் திருப்பி கதைக்கிறாரு. அப்ப அடுத்த கிழமை போறதுக்குள்ள யோசிச்சிருக்கிறேன் இவர் உடனே புத்தி சொல்றவர் என்ன சொல்ல இல்லையான்னு சொல்லி அப்ப போய் அடுத்த கிழமை கூட்டி கொண்டு போய் ராமகிருஷ்ணன் தம்பி என்ன நீ இனிப்பு சாப்பிடறத நிப்பாட்ட சொல்லி பிள்ளை சொல்லிச்சான் உமனி நான் நிப்பாட்டுறேன்னு சொல்லி அப்பதான் தாய் கேட்டவாம் ஏன் நீங்கள் உடனே சொல்ல இல்லையான்னு சொல்லி அப்ப ராமகிருஷ்ணன் சொன்னதான் தாயே இதுவரையும் நானும் அந்த இனிப்பை சாப்பிட்டு கொண்டுதான் இருந்தேன் நான் நீங்கள் வந்து கேட்டு அன்றைக்கே நான் விட்டுட்டேன். அதுதான் ஒரு கிழமைக்கு பிறகு பெற சொன்னான். இப்ப நான் கிளியரா இருக்கின்றேன். நான் புத்து செல்ல தகுதியத்தவன் சொல்லி.
1: நன்றி நன்றி யோலாநாதன் நன்றி.
0: இந்த பூக்கள்ல ரெண்டு விஷயம் இருக்கின்றது. இதுல ஆர்வன் அவர் சொல்லுகின்றார், இன்ன இன்ன பத்திர புஷ்பம் இவ்வளவு இவ்வளவு காலத்துக்கு வைத்து சாத்தலாம் என்ற நியமம் உண்டோ? புரட்சிக்கு வச்சு சாத்த பற்றி. ஆம், வில்வம் 6 மாசத்துக்கும், வெண்துளசி 1 வருஷத்துக்கும், தாமரைப்பூ 7 நாளுக்கும், அலரிப்பூ 3 நாளுக்கும் வைத்து சாத்தலாம். இது ஆறுமணாவுடைய சைவ வினாவிடை. அதே மாதிரியாக சில பூக்கள் சில பேருக்கு சாத்தப்படாது. நான் சமீபத்திலே கூட ஒரு கோயிலில் போயிருந்தேன், துளசியை விநாயகருக்கு சாத்தி இருந்தார்கள், சாத்தப்படாது. ஆலயத்திலே கூட அப்படி செய்திருந்தார்கள். இன்ன இன்ன தேவருக்கு இன்ன இன்ன பத்திர புஷ்பம் ஆகாது என்ன நியமம் உண்டோ? ஆம், விநாயகருக்கு துளசியும், சிவபெருமானுக்கு தாளம்பூவும், உமாதேவியாருக்கு அருகும் நெல்லியும், பைரவருக்கு நந்தியாவத்தமும், சூரியனுக்கு வில்வமும், விஷ்ணுவுக்கு அட்சதையும், பிரம்மாவுக்கு தும்பையும் ஆகாவாம். அப்ப அட்சதையும் பற்றி கும்பிடலாம். அதாவது பூஜை இல்லாட்டிக்கு கொஞ்சம் அரிசி, முழு அரிசியா இருக்கணும், உடஞ்ச அரிசியா இருக்கப்படாது. அவட கொஞ்சம் மஞ்சள் தூள் கலைஞ்சி வச்சிருந்தா அதே பூவுக்கு பதிலாக போடலாம். ஆனா அட்சதையை போட்டு விஷ்ணுவை கும்பிட இயலாது.
3: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: Om Namah Shivaya.

எது நல்லது எப்படி இருந்தால் சௌக்கியமா இருப்போம் நமக்கு தெரியல. மனம் போன போக்கா போயிட்டு இருக்கோம், இதான் வழின்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா நம்ம என்ன பண்ணணும், சாஸ்திரம் சொன்ன வழியை கேட்கணும். தஸ்மா சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரிய வியவஸ்தௌ, இது பண்ணணும் இது பண்ணப்படாது அப்படிங்கிறதுக்கு சாஸ்திரம் சொன்ன வழியில தான் நம்ம போகணும். ஏன்னா நம்ம கண்ணு அதுக்கு மேல தெரியாது. நாம் ஏதோ என்னதுன்னு நினைச்சுண்டு நல்லதுன்னு நினைச்சுண்டு போயிட்டு இருக்கோம். சில சமயத்துல மனுஷாளுக்கே ஒரு சந்தேகம் வந்தது, நாம் போற வழி நல்லதா கெட்டதா? என்னமோ சார் பெரியவர் ஒரு பஞ்சாட்சர உதயம் பண்ணார், அதை மட்டும் பண்ணிட்டே இருக்கேன் ரொம்ப நாளா, இது நல்ல வழியா இது போருமா வேற ஏதாவது பண்ணணுமா தெரியலேன்னு வந்து கேட்கிறார். ஏன் அவளுக்கு வந்து லோகத்துல ஒரு ப்ரூஃப் இல்லை, ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் இது பண்ணினதுனால இது நல்லது வந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா அதுல நம்பிக்கை வரும். ஏதோ பெரியவர் சொன்னார் ராமனா ராமக்கோட்டி எழுதுன்னு எழுதிட்டே இருக்கேன், இது 1,70,000 ஆச்சு, இப்பதான் டவுட் வருது வேற ஏதாவது பண்ணணுமா, இது ரைட்டா, பாதியில விட்டுடலாமா, டைம் வேஸ்டா, என்ன பண்றது அவள? ஏன் இந்த எண்ணம் வந்தது? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த எண்ணம் வரணுமோ இல்லையோ, வேற வழியா ஏன் தோன்றது அப்படின்னு சாஸ்திரம் வாசிக்காதனால். அதே மாதிரியே பெரியோர் இடத்துல இருக்கக்கூடியதான ஒரு பக்தியானது யார் சொன்னாரோ அவர் இடத்துல இருக்கிற பக்தியானது நாளடவுல தளர ஆரம்பிச்சது. அதனால நாம் போற வழி ரைட்டா தப்பான்னு தெரியல, அது இருக்கப்படாது. அதனாலதான் பகவான் சொல்றார், சாஸ்திரத்தை வாசிங்கோ, பெரியோர்கள்ட்ட சாஸ்திரத்தை கேட்டுட்டு இருங்கோ, அப்ப இதுதான் நல்ல வழி இது கெட்ட வழின்னு நன்னா தெரியுமோ இல்லையோ. ஆகையால் நல்ல வழியிலேயே ஒரு மனுஷியன் இருக்கணும். இந்த சமுத்திரம் என்ன பண்றதா, இந்த நதியானது ஓடிண்டே இருக்க எத்தனை நாள் ஓடுறதுன்னு சமுத்திர ஜலத்தை நதி ஜலத்தை 10,000 பேர் எடுத்துன்னு போறான். அது ஒரு காவாயா கட்டி அவா வயலுக்கெல்லாம் போறது, அவாவெல்லாம் சில பேர் எல்லாம் உபயோகிக்கிறா. என்ன உபயோகித்தாலும் அந்த நதி கவலைப்படவே இல்லையா. என்னுடைய வாழ்க்கையில என் திசை ஒரே திசை தான், எங்க அந்த சமுத்திரத்தை போய் பார்க்கணும். சமுத்திரத்தை போய் சேர்ந்த பிறகு என்னாச்சு, தான் தனியா இல்ல, தன்னுடைய ஐடென்டிட்டி போயிடுது. இது வரைக்கும் கங்கா நதினு சொன்னேள், பரம பாவனமான நதினு சொன்னேள், கங்கையில எத்தனையோ காரியங்கள் பண்ணியிருக்கேள், கங்கை கரையில வரிசையா எத்தனை கோவில் இருக்க, வரிசையா ஹரிச்சந்திர காட்டு, மணிகாரிய காட்டு, கேதார காட்டு, ஆசி காட்டு, வரிசையா இத்தனை காட்டுகள், அங்கெங்க கோவில்கள் எல்லாம் பாக்குறல. ஆனா இந்த கங்கையானது சமுத்திரத்துல போய் சேர்ந்த பிறகு கங்கைன்னு சொல்றோம், நதிகள் எல்லாம் சமுத்திரத்தோட சேர்ந்து இந்த நதி எனக்கூடியதான பேரும் உருவமும் போயிடுத்ததுக்கு. எப்ப சமுத்திரத்துல சேர்ந்தோ இது பேர் அந்த நதி பேர் இல்ல, எல்லாம் சமுத்திரம் தான் சொல்றேன், அதுக்கு உருவம் இல்ல. கங்காஜலம் இப்படி பால் மாதிரி சுத்தமா இருக்கும். பக்கத்திலே யமுனான்னு ஒரு ஜலம் இருக்கு, அது என்ன அப்படி பச்சையா இருக்கு, கிரீன் கலர்ல இருக்க. சரஸ்வதினு உனக்கு கீழே ஓடுறதா, யாரும் பார்த்ததில்லை. அது கீழே அந்தர்வாகினு சொல்ற, இவைகள்லாம் சமுத்திரத்தில் போய் சேர்ந்த பிறகு என்னாச்சு, கங்கா ஜலம் அவ்வளவு திதிப்பா இருக்குமே, கொண்டு வந்து நீங்க வச்சோம்னா 20 வருஷம் 30 வருஷம் ஆனாலும் கெட்டு போறது இல்லையே, இது மாதிரி இருக்கா? இல்ல. யமுனா ஜலம் ஒரு மாதிரி இருக்க, காவேரி ஜலம் ஒரு மாதிரி இருக்க. சாதாரணமா நம்ம ஆத்துல பூஜை பண்ணும் பொழுது கங்கே செய்யமுனே செய்வ, கோதாவரி சரஸ்வதி, நர்மதே சிந்து காவேரி, ஜலேஸ்மின் சந்நிதிங் குரு அப்படின்னு எங்க பஞ்சபாத்திரத்துல இருக்கிற ஜலத்துல எல்லா ஜலமும் வரணுமா, என்ன ஆசை பார்த்தீங்களா? கொழாடியில இருந்து புடிச்சுன்னு வந்திருக்கேன், கணத்துல இருந்து கூட எடுக்கல விவகாரம் முழுக்க. அது டேங்க்ல இருக்கிற ஜலம், அந்த டேங்க் கிளீன் பண்ணி எத்தனை நாள் ஆச்சோ. ஆனா நீங்க என்ன சொல்றேன், அத்தனை நல்ல ஜலமும் இங்க வரணும். கங்கா யமுனா கங்கேஜ யமுனே செய்வ, கோதாவரி சரஸ்வதி, நர்மதே சிந்து காவேரி, ஜலேஸ்மின் சந்நிதிங் குரு. தாமிரபரணியை விட்டேன், கிருஷ்ணா நதியை விட்டான், இங்கதான் தெலங்கானா சண்டை நடக்கிறது பாருங்க. விவகாரம் என்ன, இவைகள்லாம் விட்டான், ஆனா என்னடா விவகாரம்னு, அத்தனை நதிகளும் இங்க வரணுங்கிறேன். ஆனா இந்த நதிகள்லாம் எப்பொழுது சமுத்திரத்துக்குள்ள போய் சேர்ந்ததோ அதனுடைய பேர் இல்ல, உருவம் இல்ல. அதே போல நானும் அந்த பரம்பொருளா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனோட சேர்ந்த பிறகு, ததா வித்வான் நாமரூப த்விமுக்தா பராத்பரம் புருஷமுபைதி திவ்யம், பராத்பரனா இருக்கக்கூடியது அந்த புருஷன்,
அவரை போய் சேரணும். அவரை போய் சேருவதற்காகத்தான் இவைகள்லாம் பண்ணது. இந்த பக்தி எங்க சார் கொண்டு போறது உங்களை? நாம ஏதோ பகவான் இடத்துல பக்தியா அங்க இருந்தோமையானால் இந்த பக்தி உங்களுக்கு தெரியாம பரமாத்மாவோட ஒன்னாக்கி விடுறது. அந்த மோட்சத்தையே கொடுக்கறது, ஞானத்தை கொடுக்கறது, மோட்சத்தை கொடுக்கறது. மோட்சத்து பக்தி ஞானத்தை கொடுத்து அதன் வழியாக மோட்சத்தை கொடுக்கும். ஆகையால் மோட்ச சாதன சாமக்ரியாம் பக்திரேவ கரியசி ஆச்சாரியால் சொல்லும் பொழுது, மோட்ச சாதன சாமக்ரியாம் உங்களுக்கு வீடு மோட்சம் கிடைக்கணுமே ஆனால் அதுக்கு வழி என்ன? பக்தியே தான் சிறந்ததான ஒரு வழி அப்படின்னு சொல்றார். அந்த பக்தின என்னதுன்னு கேட்டுட்டார். ஸ்வஸ்வரூப ஐக்கிய சந்தானம் பக்தி ரித்யபிதீயதே. வேதாந்தத்தை வாசிச்சு அந்த வேதாந்தத்துல நான் யார், பரமாத்மா யார், எப்படின்னு தன்னுடைய உண்மையான ஒரு ஸ்வரூபத்தை சர்வதா சர்வகாலமும் அந்த பரம்பொருளை நினைத்து கொண்டிருப்பதற்கு பக்தின்னு பேர். அது முடியலையா? ஸ்வாத்ம தத்துவானுசந்தானம் பக்தி ரித்ய பரேஜகோ. தானே பரம்பொருள்னு உபாசனையாவது பண்ணுங்க. வேதாந்தத்தை வாசிச்சு வேதாந்தத்தை கேட்கக்கூடியதான மனப்பான்மை இல்லாத போனால் நானே பரம தத்துவம் அப்படின்னு அகமித்தேவ விபாவே பவானியும் அப்படின்னு தியானம் பண்ணுங்க. இதுவும் ஒரு பக்தி தான் அப்படின்னு விவேக சூடாமணி கிரந்தத்துல சொல்லியிருக்கார். அது மாதிரி அந்த சாத்வினை ஜவிபும் லதாட்சிரு திருகம் சிந்து சரித்வல்லபம். அந்த சரித்வல்லபம் எல்லா ஆகாஷாத் பதிதம் தோயம் யதாகச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதி. யாருக்கு நீங்க நமஸ்காரம் பண்ணினாலும் வணங்கினாலும் எங்க போய் சேர்றது? உலகத்தை எல்லாம் படைச்சு நம்மளை ஒரு கணமும் ஒவ்வொரு கணமும் பார்த்து கொண்டிருக்க கூடியது அந்த பகவான் இடத்துல போய் சேர்றது. ஆகையால் அப்படிப்பட்டதான ஒரு தத்துவத்துக்கு இந்த அறிவுக்கு பக்தின்னு பேர். அதனால நாம அது பண்ணிட்டு இருக்கேன், இது பண்ணிட்டு இருக்கேன், உத்தியோகத்துக்கு போறேன், காசு சம்பாதிக்கிறேன், யார் வேண்டான்னு அவங்க இஷ்டமா பண்ணுங்க. ஆனா உங்க மனசு மட்டும் பகவான் இடத்துல செலுத்தும். கெட்ட வழிக்கு போக வேண்டாம், பொய் சொல்ல வேண்டாம், யாரையும் ஏமாத்த வேண்டாம், யாருடைய மனசும் புண்படும் போது நடத்து கொள்ள வேண்டாம். ஆனால் நீங்க எது பண்ணினாலும் எக்கரோஷு எத்ஜோசி எதாசி எதாசி எல்லாம என்ன பண்ணணும்? பகவானுக்காக நினைச்சு தற்குருஷ்வம் அதர்ப்பணம் அப்படின்னு இருக்கிறது பக்தியா. அதான் விசேஷமா சொல்ற சாத்வேனை ஜவிபம் லதாட்சி திருகம் சிந்து சரித்வல்லபம் பிராப்னோதீஹ யதா ததா பசுபதே. எப்படி இவைகளை வந்து சேர்றதோ அதே போல ஹே பசுபதே ஹே பாதாரவிந்தத்வயம் அந்த பகவானுடைய ரெண்டு பாதாரவிந்தங்கள் அதன் இடத்துல உங்க மனசு போய் ஒட்டிக்கணும். இந்த ஊர்லயே இருக்கும், எத்தனை நாள் கற்பாங்கால போய் பார்த்துட்டு வந்தேன். ஒவ்வொரு கணம் போவேண்டா ஒருத்தர் வந்து கேட்கிறார், நீரே கோவிலுக்கு போறீர்கள், என்ன பண்றது? அவருக்கு என்ன பதில் சொல்றது? ஏன் சார் நீங்க கோவிலுக்கு போறேங்கிறார். கோவிலுக்கு போனா என்ன தப்பா? இல்லையா, நீங்க தான் வேதாந்த வச்சா கோவிலுக்கு போகப்படாதாக்கும். அவரை கேட்டேன், உங்க அம்மாவை பார்க்க போறீங்களான்னு பாரு என்ன. அதே மாதிரிதான் எங்க அம்மா கற்பகாம்பாள். வேற என்ன சொல்றேன், வேற என்ன காரணம் இருக்க? அம்மாவை போய் பாக்குறோம், எதுக்காக பாக்குறோம்? ஒரு காரணமும் இல்ல, நம்மளை காப்பாத்தினா அவ்வளவுதான். அதே போல அனுட்சணமும் நம்மளை காப்பாத்தின்னு இருக்கார் பரமேஸ்வரன். அவருடைய திருவுடைகளை நினைக்க வேண்டாமா? அதுக்காக காரணம் வேணுமா? காசு கொடுத்தாதான் போய் பார்ப்பீளா? இந்த ஒரு கான்செப்ட் அவளுக்கு தெரியல, வெளியூர்ல இருக்கிறவாளுக்கு தெரியல. இந்த பக்தின்னா என்னதுங்கிற அபிப்பிராயம் அவளுக்கு சின்சியரிட்டி கிராட்டிடியூட் இப்படிதான் வார்த்தைகள் தெரியும். இந்த பக்திங்கிறத ஒண்ணும் சொல்ல முடியாது. ஏண்டா அவளால நாம இருக்கோம், அவளால இப்பொழுது பிரயோஜனம் இல்லாத போனாலும் காசு இதெல்லாம் கொடுக்காத போனாலும் அவளுக்கு நம்ம எப்பொழுதும் தாசாளா இருக்கணும் எனக்கூடியதான ஒரு எண்ணம் இருக்கு பார்த்தேளா, அதுக்கு தான் பக்தின்னு பேரும். ஆகையால் பிராப்னோதி ஹயதா ததா பதபதே பக்த பாதாரவிந்தத்வயம் சேதோ விருத்தி உபேத்திய திஷ்டதி. சேதோ விருத்தி உபேத்திய நம்ம மனசுல இருக்கக்கூடியதான எண்ணமானது அவரிடத்துல சேர்ந்து திஷ்டதி. அங்கே பர்மனண்டா நின்று போயிடுதுன்னு அதான் பார்க்கணும். திஷ்டதின்ட்டு அவர் ஸ்டா கதி நிவர்த்தவுங்கிற தாத்துவன். மனுஷன் நடந்துட்டு இருக்கான், நடந்துட்டே இருக்கவன் நட நிறுத்தினா அதுக்கு என்ன பேரு? நிக்கிறான்னு பேர். சம்ஸ்கிருதம் எப்படி நிக்கிறதுன்னு? நின்றுண்டு நடக்கலையா, நடந்துட்டே இருக்கவன் நின்னா அவனுக்கு நிக்கிறான்னு பேர். பாருங்க, நிக்கிறதுங்கிறத என்ன அர்த்தம்? இல்லாத போனா போயிட்டே இருக்கணும்,
கதி நிவர்த்திக்கு தான் நிக்கிறதுன்னு அர்த்தம். நீங்க இங்கிலீஷ் வாசிக்கிறதா ஸ்டாண்டிங் ஏதோ ஸ்டாண்டிங் அப்படி நிக்கிறார். ஒரு அசைவு இல்லாம அப்படி இல்ல, இது வரைக்கும் போயிட்டே இருந்தான், இங்க வந்து நின்று விட்டான். அந்த பரமேஸ்வரனுடைய பாதார விந்தங்கள் உங்களுக்கு தெளிச்ச இனிமேல எங்கேயும் போக வேண்டியது இல்லை, எதுவும் இந்த வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது இல்லை, எல்லாமே இங்க கிடைக்கிறது. அதான் திஷ்டதிங்கிறது திஷ்டதி சதா, அங்க பார்க்கணும் சதா திஷ்டதி, இனிமேல இனிமேல அசையாது. இது வரைக்கும் நின்று பார்த்தீங்களா, யாராவது நிக்கிறாளா உலகத்துல, என்னமோ தலை தெரிச்சுட்டு ஓடுற சார், இங்க போகணும் அங்கே போகணும், அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும். ரிட்டையர் ஆனவர் கூட ஓடிட்டு இருக்காளே, ஜென்மம் முழுக்க ஓடிட்டு இருக்காளே, ஒன்னும் லாபம் ஒண்ணும் இல்லை. ஆனா அந்த பரமாத்மாவை நாடி நீர்னு வச்சுங்களேன், மனசுல ஏற்படக்கூடியதான சாந்தி அது வேற, அதை அனுபவிச்சாதான் தெரியும். அலைஞ்சு அலைஞ்சு சுத்தின் இருக்கிறது இல்லாம அப்படியே ஒரு மணி நேரம் சிவானந்தரி கேட்டோம், சாந்தமா ஆனந்தமா எல்லாம் அவர் பார்த்து பாருன்னு ஒரு கொஞ்சம் எண்ணம் உண்டாகிறது பாருதா, அதான் ரொம்ப விசேஷம். இதனால இந்த சதாங்கிற பதத்துல ஒரு தரம் பரமனை அடைந்தீரையானால் உன் மனசு இங்கு அங்கும் சுத்தாது. அந்த சுத்தாம இருக்கக்கூடியதான நிலையானது எப்பொழுதும் இருக்கும். மற்ற விவகாரங்கள்லாம் இங்கெங்கும் போனா திரும்பி திரும்பி இதை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும், அதை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு அந்த குரங்கானது எப்படி எல்லா மரங்கள்லையும் கிளைகள்லையும் தாவி கொண்டிருக்க, அப்படி தாவி கொண்டிருக்கும் உங்க மனசு. ஆனா பரமாத்மாவை அடைந்த பிறகு இந்த வேதாந்த தத்துவத்தை புரிந்து கொண்ட பிறகு இதை விட வசதியான தத்துவம் இல்லை. இதுதான் வழி, இந்த வழியில நாம் இருப்போம், பகவான பரமனை அடைவோம் அப்படின்னு ஒரு நிச்சயம் மனசுக்கு ஏற்படும். அதுதான் பக்தி. இப்போ பக்தாளுடைய சரித்திரம் என்ன, அவளுக்கு என்ன மழையில நனைஞ்சா வெயில காஞ்சா சிவனடியார்கள் எவ்வளவு தபஸ் பண்ணினா, ஏன் அவளுக்கு என்ன வீடு கிடையாதா ஏசி ரூம் கிடையாதா உட்கார மாட்டாளா தெரியல, அந்த பரமாத்மாவுடைய திருவடிகள் அவருடைய மனசுல தோணின பிறகு வேற எந்த துன்பமே அவளுக்கு துன்பமாவே தெரியலையே, எல்லாம் ஒரு ஆனந்தமாகத்தானே இருந்தது. அதுன்னா நமக்கு வேணும், நமக்கு எல்லா வசதிகளும் வேணுங்கிறோம், ஒரு வசதியும் குறைச்சி வச்சுக்கல. மைத்ரேயின்னு ஒரு அம்மா, அவருக்கு யாஜ்ஞவல்கேர்னு ஆத்தக்காரர் தான் பண்ணினார், நான் உத்யாசியன்வாரே அகமேஸ்மிதி நான் சந்நியாசம் வாங்கிக்கிறேன்னு. இது என்னது சன்னியாசம் என்ன, முன்னாலே சொல்லிவிட்டு பஞ்சாங்கம் பார்த்து அப்புறம் வாங்கிப்பா, பஞ்சாங்கம் பார்த்தாரே இல்லை வாங்கிக்க மாட்டார். ஏன்னா அந்த மனசுல அந்த வைராக்கியம்னு ஒரு க்ஷணம் வரும், அடுத்த க்ஷணம் ஒரு விஷயத்தை பார்த்தோமா மறுபடியும் வந்துடும். அப்படி இல்லாம எப்ப ஒரு வைராக்கியம் வந்து எதஹரேவ விரஜே ததஹரேவ பிரவரஜே, அப்படி இருக்கும்பொழுது இவர் நிதானமா ஆத்துக்காரிட்ட சொல்றார், அம்மா நீ ஒரு ஆத்துக்காரி, காத்தியாயினின்னு ஒரு ஆத்துக்காரி, நிறைய பிரபூதம் தனம் ரட்சிதம், கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுன்னு ஆயிரக்கணக்கான பசுமாடு மனைக்கு ஆயிரம் மனைக்கு ஆயிரம் தடவை வாங்கியிருக்கார். எவ்வளவு பசுமாடு இருக்கு பாருங்க, அப்பெல்லாம் வாங்கினா விற்க மாட்டா, இப்ப எல்லாத்தையும் வித்துட்டு இருக்க பாருங்க, இன்னைக்கு வாங்கறது நாளைக்கு விற்கிறது, அது என்ன விவகாரம் தெரியல. தங்கத்தை வாங்குறான், வாங்குறப்பவே திருப்பி போட்டா 912 KDM-ங்கிறான், அது நீங்க திருப்பி வித்தலையானால் நிறைய சேதாரம் போகாது, 5% 20 தரம் வித்தா மொத்தமா போயிடுச்சே. இந்த விவகாரம் என்னடா, அப்படித்தான் பார்த்துட்டு இருக்கா இவ விவகாரங்கள் முழுக்க. பழைய நாள்லாம் வாங்கினா வாங்கியதோட சரி, அதுல இருந்துட்டே இருக்கும், அப்படின்னா விவகாரம். அது இல்லாம இது வேணும் அது வேணும்னு இங்க வாங்காம ஒரே இடத்துல சாஸ்வதமா இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் வேண்டாமா? ஆகையால் இவ்வளவு பணம் நான் என்கிட்ட இருக்க அதெல்லாம் பிரிச்சு கொடுத்துடுறேன்னு சொன்னார். அப்ப ஒரு வார்த்தை கேட்டாலே பார்க்கணும் அந்தம்மா, ஆமா நீங்க இவ்வளவு பணம் எனக்கு கொடுத்துட்டு போறேங்கிறல, இந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ணுவேங்கிற, எனக்கு மோட்சம் கிடைக்குமா இந்த பணத்தினால, மனசு நிம்மதி கிடைக்குமா இந்த பணத்தினால, என்ன அப்பப்ப வேதாந்த கிளாஸுக்கு வந்திருக்க அந்தமா, மனுஷன் நாட வேண்டியது எது, மனசு நிம்மதி, சாந்தமா இருக்கணும், படுத்துண்டா தூக்கம் வரணும், அவ்வளவுதான். இவ்வளவு பணம் கொடுக்கறேங்கிறல நான் என்ன பண்ணுவேன் அந்தமா கேட்டா மோட்சம் வருமானம். அமிர்தத்வஸ்யது நாசாஸ்தி வித்தேனேதி, ஒரே வார்த்தை சொன்னமா, மோட்சத்துக்கு இந்த பணத்தினால ஆசை இல்லை, ஆசைப்படாது, ஒன்றும் வராது,
மோட்சத்துக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த பணம் மட்டும் இல்ல, பணத்தினால அடையக்கூடியதான கர்மாக்கள் அந்த கர்மாக்கள்னாலையும் வராது. பணத்தை நிறைய வச்சுட்டு எல்லாம் எங்க யாகங்கள் பண்றேன், அது பண்றேன், இது பண்ண, அதனால மோட்சம் வருமா? நிச்சயம் வராது. ஏன்னா உனக்கு மேலும் மேலும் ஆசை இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. ஸ்வர்க்கலோகத்துக்கு போனா அந்த ஸ்வர்க்கலோகத்திலே ஹையர் அபார்ட்மெண்ட் வேணுமா? அதை விட வேற லோகங்கள் இருக்கா? திரும்பி வராத லோகங்கள் இருக்கா? இப்படி மேலும் மேலும் ஆசை போகுமே தவிர உனக்கு ஆசை போக நிக்காது. சாதாரணமா வெறும் மேல் வேஷ்டி மட்டும் இருந்தது பழைய நாள்ல. அதுக்கப்புறம் சொக்கா போட்டுட்டான், சொக்கா போட்டபோது டெரிலின் சொக்கான்னா டெரிகாட்டன் சொக்காங்கிறான். வேற ஏதாவது ஒண்ணு வந்துட்டே இருக்கு, மாறிண்டே இருக்கு. ஆனா இதை விட அது தோக்கவே வேண்டியது இல்லைன்னா அது எதுக்கு போட்டுக்கணும்னு? அப்படியே சோப்புல நினைச்சு அப்படியே போடுறது. அந்த ஜலத்தை சொட்டு சொட்டா சொட்டிண்டே இருக்கணும். வஸ்திரத்திலிருந்து ஜலம் சொட்டிச்சுன்னா அது வீட்டுக்கு தரித்திரம்னு பேர். வஸ்திரமாக நல்லா புழிஞ்சுதான் போடணும். டெரிக்காட்டன் ஷர்ட்டு டெரிக்கல் ஷர்ட்லாம் புழிஞ்சுனா அவ்வளோதான், புழிஞ்ச மாதிரியே இருக்கும். அப்போ காஞ்சாலும் சரியா வராது. என்னமோ அதுல ஒரு வியாமோகம் ஜனங்களுக்கு. ஆனா எப்படினர், எதைவ உபகரணவதாம் ஜீவிதம் ததைவதே ஜீவிதம் சியாத. நல்ல ரெஃப்ரிஜரேட்டர் வச்சுக்கலாம், பெரிய டிவி வச்சுக்கலாம், கார் வச்சுக்கலாம், வசதி அவைகள்லாம் வாழ்க்கையை அனுபவிக்கலாமே ஒழிய நிம்மதியோ மோட்சமோ கிடையாதுன்னு. அப்ப அது எதனால கிடைக்கும் அந்தமா கேட்ட, அது எதனால கிடைக்கும் கேட்கும் பொழுது அதுக்கப்புறம் ஆத்மாவாரே திரட்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்யாசிதவியா அப்படின்னு சொல்லி உழைக்க சொன்னான்னு வச்சுங்களேன். ஏன் சொல்ல வந்தேன்னா, அப்படிப்பட்டதான் ஒரு சொரூபம் நமக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் விசேஷமாக இந்த சேதோ விருத்திரு பேச்சதிசதாச்சதே அங்கோலம் நிஜபீஜதந்தோபலம் சூச்சிகா சாத்வீ நைஜ விபும்லதாட்சிருகம் சிந்து ஸ்வரித்வல்லபம் பிராப்னோதி ஹயதா ததா பசுபதே பாதாரவிந்தத்வயம் சேதோ விருத்திரு பேச்சதிஷ்டதி சதா சா பக்தி ரத்யுச்சதே அப்படின்னு பக்தியினுடைய ஒரு விசேஷமான ஸ்வரூபத்தை சொன்னார். இந்த ஒரு பக்தி சூத்திரம் நாரபக்தி சூத்திரங்கள் முழுக்க சாண்டில்ய பக்தி சூத்திரங்கள், அதில் இருக்கக்கூடியதான எத்தனை திருஷ்டாந்தங்கள் எத்தனை விஷயம் சொன்னாரோ அத்தனை திருஷ்டாந்தத்தையும் ஒரு ஸ்லோகத்தில் கொண்டு வந்து கொடுத்துட்டார் ஆச்சாரியா. அதற்கு பிறகு இந்த பக்தி மாதா நமக்கு எப்படி காப்பாத்துறதுன்னு அடுத்த ஸ்லோகத்தை சொல்ற. பக்திங்கிறத அம்மா மாதிரி காப்பாத்துறாளாம். அம்மா என்ன பண்ற, அந்த குழந்தைக்கு குழந்தை பார்த்ததுமே அம்மாவுக்கு ஒரு ஆனந்தம். அந்த குழந்தை எப்படி இருந்தாலும் சரி, அது கருப்பா இருந்தாலும் சரி, அழகில்லாத போனாலும் சரி, குழந்தைய பார்த்தா அம்மாவுக்கு ஆனந்தம். இது இங்க இல்ல. அகஜானன பத்மார்க்கம் கஜான மகர்நிஷம் அப்படின்னு பரமேஸ்வரன் பார்த்தாராம். பார்வதியை பார்த்ததுமே என்னாச்சுன்னு, பார்வதி எப்ப சீரியஸா அப்படியே இருந்துட்டு இருக்கா, இப்ப ஜனங்களை காப்பாத்தணும் அது இதுன்னு. பிள்ளையார் எதிர்க்க வந்தாராம். வந்ததுமே என்னன்னர், 32 பல்லும் தெரியுதா போல சிரிச்சாலாம். ஏண்டன்னர், அந்த பிள்ளையார் பிள்ளையார் பார்த்தீங்களா, பெரிய தொப்ப, யான முகம், உடம்பு முழுக்க யானையினுடைய சரீரம் மாதிரி, யானையை தொட்டு பார்த்தீங்களா எவ்வளவு குறக்கறான்னு இருக்கு பார்த்தீங்களா, அப்படி இருக்கு. துதிக்கு ஆட்டின்னு இப்படி இப்படி ஆட்டின் இருக்கார். அந்த குழந்தைய பார்த்ததுமே அந்த அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷமா. எங்க தெரிகிறதுன்னு, அகஜ ஆனன பத்மார்க்கம். அகஜம்னு மலைக்கு பிறந்தவள், மலைக்கு பிறந்தவளுடைய முகம் இருக்க, அவளுடைய முகத்தை முகத்தாமரையை மலர வைக்கக்கூடியதான சூரியனாக இருக்கார் கணபதிங்கிறார். அப்படி இந்த கணபதியை பார்த்ததுமே அந்த அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷமா, எதிர்க்க நானும் உட்கார்ந்துட்டு இருக்கேனே என்னை பார்த்து சிரிக்கலையேங்கிறார் பரமேஸ்வரர். என்ன பண்றது, அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம். அவர் எப்படின்னார், இன்னதுன்னு தெரியல, மாதாமக மகாசைலம். ஓகே, அம்மாவுக்கு அப்பா யாருன்னு கேட்டார் கணபதி கேட்டு, ஒரு மலைன்டர். மாதாமக மகாசைலம், சரி அப்பாவுக்கு அப்பா என்ன, மகஸ்தத் அபிதாமகம். அவருக்கு அப்பா இல்லைங்கிறார். அம்மாவுக்கு அப்பா யாருன்னா ஒரு மலைங்கிறார், அப்பாவுக்கு அப்பா யாருன்னா தெரியாதுங்கிறார், இல்லைங்கிறார் அவர். என்ன பண்றது, ஆனா விவகாரம் என்ன, காரணம் ஜெகதாம் வந்தே மூகுலத்துக்கும் காரணமா இருக்க. உலகங்களா விஸ்வோத்பத்தி விபத்தி சம்ஸ்திதிகரஹா, உலகத்தை உண்டு பண்றதோ உலகத்தை காப்பாத்துறதோ உலகத்தை அழிக்கிறதோ அந்த பிரம்மஸ்வரூபமா கணபதி தான் இருக்கார்.
அப்படிப்பட்டதான அந்த மகா கணபதி, காரணம் ஜெகதம் வந்தே கண்டாது பரிவாரணம், கழுத்துக்கு மேல யானையா இருக்காராம் அப்படி இந்த கணபதி. ஏன் சொல்ல வந்தேன்னா, உலகத்துல யாரா இருந்தாலும் சரி, அந்த அம்மாவனுடைய அன்பு இருக்கு பார்த்தல, அதை ஒண்ணுமே கணக்கிட முடியாது. எதற்காக இவ்வளவு அன்பை கொடுத்தா அம்பாள், அம்மா ஏன் கொடுத்தா, யாருக்கு தெரியும், அம்மாவை கேட்கணும். அந்த அம்மாவை கேட்டெல்லாம் தெரியாதுங்கிற அந்த அம்மா, அது என்னமோ அந்த குழந்தைய கண்டா அவ்வளவு ஒரு அபிமானம், ஒரு அபிப்பிராயம். ஆத்துக்காரர் இருக்காரு, தன்னுடைய அம்மாவும் இருக்கா, அந்த அம்மாவுக்கும் ஒரு அம்மா இருக்கா, ஆனா அந்த அம்மாவை இந்த அம்மா கவனிக்கல, தன் குழந்தைய பார்த்தாலும் மட்டும் அவ்வளவு அபிமானம். என்ன பண்றது, எல்லோருக்கும் இத வேதாந்திகள் மோகம்னு சொல்றா, இருக்கட்டும். ஆனா விவகாரம் என்ன, எப்படி அந்த குழந்தைய பார்த்ததுமே அது மீசிலுக்கிறதாம், ஆனந்தாஸ்ரபிராதனோதி புலகம் நைர்மல்ய சாதனம் நைர்மல்ய தச்சாதனம். அந்த குழந்தை இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வந்தாலும், அது என்ன ட்ரெஸ் எல்லாம் நாசமாக்கின்றாலும், மண்ணுல விளையாடினாலும், என்ன பண்றா தெரியுமா, நான் வெளியில போய் வந்து அந்த குழந்தைய உட்கார வச்சு ட்ரெஸ் எல்லாம் கட்டி குளிப்பாட்டி அதுக்கு உடம்பெல்லாம் பவுடர் பூசி அதுக்கு மறுபடியும் அழகு பண்ணி புது ட்ரெஸ்ஸை போட்டு அந்த குழந்தைய ஆசைய பாக்குறான். அந்த சின்ன குழந்தைக்கு எவ்வளவு பண்றா, நைர்மல்ய தச்சாதனம் வாச்சா சங்க முகே ஸ்திதைச்சா, அதுல அன்னத்தை ஊற்றா, அது சாப்பிடுற வயசு வந்தாச்சு. இருந்த போதிலும் 7-8 வயசு ஆனாலும் அந்த ஸ்கூலுக்கு அர்ஜென்டா போகணும், அது வச்சுன்னா கொஞ்சமா சாப்பிடும், 2 கொஞ்சம் சாப்பிட்டு ஓடி போயிடும், டைம் ஆயிடுதுன்னு. ஆனா தான் பிசைஞ்சு வச்சு அதோட என்ன அது தொட்டுக்கிறதுக்கும் வச்சு அந்த மாதிரி வாயில ஊட்டிட்டு இருக்காளாம், வேகமா சாப்பிடு அப்படின்னு. நடுவில் புற ஏற போறதுன்னு ஒரு கிளாஸ்ல தீர்த்தம் வச்சுட்டு இருக்கா, இது வச்சுட்டு கொடுத்துட்டு இருக்கா. ஏன் அந்த குழந்தை சாப்பிடணும், எப்படியா இருந்தாலும் அந்த குழந்தை வயிறு ரொம்ப இடம், அந்த அம்மாவுக்கு எவ்வளவு அபிமானம் பாருங்க. வாசாசங்க முகேஸ்தி தைச்ச ஜடரா பூர்த்தி சரித்தாமிரதை, ஜடரா பூர்த்தி வயிறு ரொம்ப வரைக்கும் கொடுத்துட்டே இருப்பா. இனிமேல் இன்னொரு ஒரு கபடம் உள்ள போச்சுன்னா வெளியில வருங்கிற அளவுக்கு ஊற்றுறாளாம், தானா ஓட்டினா கொஞ்சம் சுவ போயிடும், வேண்டான்னு விட்டுரும். ஆனா அந்த குழந்தைக்கு அப்படி இருக்கப்படாது, வயிறப்பு ஃபுல்லா இருக்கணுமா அந்த அம்மாவுக்கு. ருத்ராட்சைர் பஜிதேன தேவ பௌஷா ரக்ஷாம் பயத் பாவ பவத் பாவனா பர்யங்கே, என்ன பண்றாளாம், இத்தனையும் பண்ணிவிட்டு அந்த குழந்தை சௌக்கியமா இருக்கணும்ங்கிறதுக்காக நெத்திக்கு திருமணிட்டு நெத்தியில விபூதிட்டு எதற்காக பத்திரமா இருக்கணும், உடம்புல ருத்ராட்சை வேற கட்டி இருக்கா, கழுத்திலயோ கையிலயோ ருத்ராட்சை கட்டிருக்கா. ஏன், அந்த பையனுக்கு திருஷ்டி தோஷம் வரப்படாது, அந்த பையன் சௌக்கியமா இருக்கணும் அப்படியே. அந்த குழந்தை மேல எவ்வளவு அபிமானம் பாருங்க, ருத்ராட்சோ பசிதேனா தேவ வபுஷோ ரக்ஷாம், சரீரத்துக்கு ஒரு ரட்சைய பண்ணி கொடுத்துருக்க. பவத் பாவனா பர்யங்கே வினிவேசிய, இத்தனையும் பண்ணிவிட்டு பவத் பாவனா பர்யங்கே வினிவேசிய, ஒரு குழந்தை வந்து எல்லாம் ஆடி விளையாடி சாப்பிட்டேன் எல்லாம் ஆச்சுன்னா ஒரு கட்டில மெத்தையில படுக்க வைக்கிறா. இங்க என்ன மெத்தைனர், பவத் பாவனா பரியங்கே, உங்களுடைய பாவனை எனக்கூடியதான பக்தி பரியங்கத்துல கட்டில போட்டு பக்தி ஜனனி பக்தார்பகம் ரட்சதி இப்படின்னு, பக்தன் எனக்கூடியதான அர்பகனை

0: ஒவ்வொரு அம்மா தன் குழந்தை இடத்துல ஒரு அன்பை செலுத்தினாலே அந்த அன்பு நம்ம பரமாத்மா இடத்துல செலுத்திருக்குமையானால் க்ஷேமத்தை அடைஞ்சிருப்போம். நைர்மல்ய தச்சாதனம் வாசா கங்க முகே ஸ்திதைத்ததடரா பூர்த்திம் சரித்ராமிருதைஹி. அந்த பரமாத்மானுடைய சரித்திரங்கள், திவ்யமான சரித்திரங்கள், கதைகளை சொல்லி சொல்லி ஒரு ராமாயணத்தையும் ஒரு பாகவத்தையும் எத்தனை தரம் சொல்லியிருப்பா அம்மா சின்ன வயசுல. சினிமா பாட்டா சொன்னா, சினிமா கதையா சொன்னா, இல்லையே, எவ்வளவு சரித்திராமிரதங்கள் அத்தனை சொல்லி சொல்லி வயற ரொம்பும்படி பண்ணினாளே. அதே போலயே சரீரத்துக்கு ஒரு ரட்சைய கொடுத்தா, ருத்ராட்சைர் பதிதேர தேவ புஷா ரக்ஷாம் பாவ பண்ணி பவத் பாவனா பரியங்கே வினிவேசியா. தங்களுடைய எண்ணம் எனக்கூடியதான கட்டில்ல படுக்க வச்சு பக்தி ஜனனி, பக்தியானது பக்தார்பகம் ரட்சதி அப்படின்னு பக்தின்னு நம்ம வர வச்சுக்கணும். அவ்வளவுதான், பக்தி வந்தாச்சுன்னா பக்தி நம்மளை காப்பாத்தும். தர்மோ ரட்சதி ரட்சிதான, காப்பாற்றப்பட்டதான தர்மம் இவனை காப்பாத்துறது. அதே போல பக்தியை நீங்க வரவழைச்சுன்னா இனிமேல நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம், பக்தி உங்களை காப்பாத்தும். எது வரைக்கும் காப்பாத்துறது? முக்தி வர பரியந்தம் காப்பாத்தும். மற்ற வகைகள்லாம் ஏதோ கொஞ்ச நாள் காப்பாத்தும். உத்தியோகத்துல இருந்தா ரிட்டையர் ஆகிற வரைக்கும் சம்பளம் கொடுப்பான். ஆனா இங்க என்னடா, அது போல இல்ல, மோட்சம் வர பரியந்தம், மரணம் வந்தாலும் மறுபிரிவையும் கொடுத்து மறுபடியும் பக்தியை கொடுத்து உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதான் திவ்யமான ஒரு சரித்திரம் பக்தி என்று ஒரு அம்மாவாக சொல்லி வச்சிருக்கார். அடுத்ததாக 63வது ஸ்லோகம், 63 நாயன்மார்கள் நம்ம பார்க்கிறோம். இந்த 63 நாயன்மார்கள்ல ரொம்ப வசத்தியாக இருக்கக்கூடியதான கண்ணப்ப நாயனர், அதனால்தான் 63வது ஸ்லோகம் போட்டார். இந்த விவகாரம் அது மாதிரி அந்த கண்ணப்ப நாயனுடைய திவ்யமான ஒரு சரித்திரம். அவர் எப்படி பகவானை ஆராதனம் பண்ணினார், அவர் சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சாரா, பகவத்கீதை வாசிச்சாரா, உபனிஷத்து வாசிச்சாரா, ஒண்ணுமே தெரியாது. வேடனா இருந்தவர், இருந்தாலும் பரமேஸ்வரத்துல ஒரு பக்தி. இதனால நம்ம தெரிஞ்சுக்கணும், அப்பப்ப நமக்கு சந்தேகம் வரலாம், நான் வேதங்களை வாசிக்கலையே, சாஸ்திரங்கள் வாசிக்கலையே, ஆச்சாரமோட இல்லையே, எனக்கு ஒண்ணும் தெரியாதே, வாழ்க்கையில எத்தனையோ தப்பு பண்ணினேனே, ஏ பகவான் என்ன ஆட்கொள்வாரா, நீங்க யார் நினைக்கிறது, அப்படி எல்லாம் வேண்டாம். பகவான் அடையிறதுக்கு இவைகள்லாம் வேண்டாம், இருந்தா நல்லது. இது இருந்தா தான் காப்பாத்துவேன்னு சொல்லல அவர். அவர்கிட்ட வேண்டியது பக்தி தான். தெலுங்குற பகவான ஸ்தோத்த துதிக்கிறதா, தமிழ்ல துதிக்கிறதா, இங்கிலீஷ்ல துதிக்கிறதா, வம்பு வேண்டாம். அவரா பாக்கிறதுக்கு பக்திங்கிற லாங்குவேஜ் தான் அவருக்கு. இது வேணும் அது வேணும்னு சொல்லல, பக்தியினால பகவானை போற்றினால் போரும். அப்படி அந்த பக்தி இருந்துட்டு அனன்ய ஒரு பக்தியா இருந்ததான அந்த கண்ணப்ப நாயனாருடைய திவ்யமான ஒரு சரித்திரத்தை ஆச்சாரியார் இங்க சொல்றார். மார்க்காவத்தி பாதுகா பசுபதே ரங்கத்ய குருச்சாயதே கண்டூஷம்பு நிஷேதனம் புரதி போ திவ்யாபிஷேகாயதே கிஞ்சித் பட்சிதமம் சசேஷ கபலம் நவ்யோபஹாராயதே பக்திக்கிம் ந கரோத்யஹோ வனசரோ பக்தாவதம் சாயதே அப்படின்னு அழகான இந்த ஸ்லோகம். இத அடுத்த கிளாஸ்ல பாப்போம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya. Shaivam.org in அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஓம் அகண்டம் சச்சிதானந்தம் அவாங் மனசகோச்சரம் ஆத்மானம் அகிலாதாரம் ஆஸ்ரயே பீஷ்ட சித்தயே. அசர்வபூதாய அம்ரஜௌ சர்ப ஊ சர்ப ஆரோபவத் வஸ்துனி அவஸ்து ஆரோப அத்தியாரோபாக. அத்தியாரோபம்னா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அங்க ரெண்டு விஷயத்த சேர்த்து விட்டாரு. வஸ்து இந்த மாதிரி பிரகரண கிரந்தங்களுடைய ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு ஒரு வார்த்தையும் நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணும். ஒரு புது வார்த்தையை போடுவாங்க, போட்டு ஒரு விஷயத்த விசாரம் பண்ணுவாங்க. அது என்ன வார்த்தை புரியல அப்படின்னா, ஒரு நிமிஷம் அடுத்த பேச்சுக்கு போ அப்படிம்பாங்க. அடுத்த வாக்கியத்துல அந்த வார்த்தையை விசாரம் பண்ணும்போது இன்னொரு புது வார்த்தை. அப்படி இங்க என்ன சொல்றாரு, சர்ப்ப ஆரோப

0: அதாவது வஸ்துனி அவஸ்து ஆரோபக அப்படின்னாரு. வஸ்துனி அவஸ்து ஆரோபக அப்படின்னா வஸ்து அவஸ்துனா என்ன அப்படின்னு கேட்டா, வஸ்துனா விஷயம், வஸ்துனா விஷயம், இது சாதாரணமான பொருள். இங்க என்னத்த சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, வஸ்து அப்படிங்கிறது சச்சிதானந்தமத்வயம் பிரம்ம. வஸ்துங்கிறது சச்சிதானந்தமான அத்வயமான இரண்டற்றதான அந்த பிரம்மம் தான் வஸ்துன்னு சொல்லப்படுறது. இங்க அஜ்ஞானாதி சகல ஜட சமூக அவஸ்து, அஜ்ஞானம் முதலிய அஜ்ஞானம் முதலாக கொண்டதான, அஜ்ஞானத்தை முதலாக கொண்டதான இந்த ஜட சமூகம் எல்லாமே அவஸ்து. வஸ்து அவஸ்து அப்படின்ட்டு ரெண்டு விஷயத்த சொல்றாங்க. அப்போ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, வஸ்து அப்படிங்கறது விஷயம் அப்படின்னு எடுத்தா, வஸ்து அப்படிங்கறத விஷயம்னு எடுத்தா, பிரம்மம் மாத்திரம்தான் விஷயம், வேற விஷயமே இல்லை அப்படிங்கிற அர்த்தத்துல கொண்டு வரணும் நீங்க. ஏன்னா பிரம்மத்தை விஷயமா நாம சாஸ்திரத்துல ஒத்துக்கிறது இல்ல. மத்த எல்லாத்தையும் கடபடாதிகள், பானை துணி முதலிய எல்லா விஷயத்திலையும் வந்து விஷய புத்தியானது இருக்கு. பானை அப்படின்னா பானையுடைய ஆக்காரத்தோட, பானையுடைய ரூபத்தோட ஒரு அறிவு எனக்கு உண்டாருது. அந்த மாதிரி விஷயத்தோட சேர்ந்ததான அறிவு உண்டாக்காது. பிரம்ம ஜானமானது அந்த மாதிரி ஒரு அறிவு உண்டாக்காது, அந்த மாதிரி ஒரு அறிவும் உண்டாகாது உங்களுக்கு. பானை அப்படின்னு சொல்லி சொன்னா பானை ரூபமான ஒரு புத்தி நமக்கு உண்டாகிற மாதிரி, பிரம்மன்னு சொன்னோம்னா பிரம்ம ரூபமான ஒரு புத்தி உண்டாகாது. அப்படின்னா என்ன அர்த்தம், விஷயம் ஒரு ஒரு ஒரு ஞானமானது உண்டாகும் போது அதனுடைய உருவத்தோடைய சேர்ந்ததாதான் ஞானமானது உண்டாருது, எந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். அப்படிப்பட்ட விஷயமாக்குதல் அப்படிங்கிற நிலையானது பிரம்மத்துல இல்ல, அதத்தான் அங்க சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல வஸ்து அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அவஸ்து அப்படின்னு மத்ததெல்லாம் விலக்கி விட்டாச்சு, விஷயமாக கூடிய மத்த எல்லாத்தையும் அவஸ்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இங்க விஷயம்னு சொல்லி சொல்றது தப்பு இல்ல அப்படின்னு அர்த்தம் ஆகுது. ஏன்னா விஷயம்னு சொல்ல இந்த வார்த்தை வந்து ரொம்ப சாதாரணமான, ஒரு ஒரு வார்த்தையும் வந்து ரொம்ப சாதாரணமான வேதாந்தத்துல வந்து ரொம்ப ஜாக்கிரதையா உபயோகப்படுத்த வேண்டியது இருக்கு. சாதாரணமான வார்த்தைகள் ஒண்ணு ஒண்ணும், ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா உபயோகப்படுத்த வேண்டியது இருக்கு. வேதாந்திகள்கிட்ட பேசும்போது கூட ஜாக்கிரதையா பேசணும் அப்படிம்பாங்க. அந்த தான் இப்போ ஒரு கடைக்கு போனாரு ஒரு சாமி. போனா என்ன சொன்னாங்க, தங்க கடை. அவரை வந்து, சாமி நீங்க வாங்க வந்திருக்கீங்க, நம்ம ஊருக்கு வந்திருக்கீங்க, வாங்க சாமி கடைக்கு வாங்க கடைக்கு வாங்கன்னு கடைக்கு கூட்டிட்டு போனா அந்த சேட்டு. சரி வா அப்படின்னாரு. சாமிக்கு இதுல எல்லாம் ஒண்ணுமே இல்லை, இவர் வாடா அப்படின்னா சரி வா போலாம் அப்படின்னு போனாரு. போன உடனே எல்லாம் கடையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு கல்லாப்பட்டியில உட்கார வச்சு, ஏன்னா தன்னுடைய தனக்கு எது பெருமையா இருக்கோ, தனக்கு எது தன்னுடைய திருஷ்டியில வந்து தன்னுடைய பார்வையில எது ரொம்ப மேன்மையா இருக்கோ அந்த நிலையை கொடுக்கணும். அது மாத்திரம் இல்ல, கல்லாப்பட்டியில உட்கார வச்சா சாமி உட்கார வச்சா நிறைய இன்னும் சேரும் அப்படிங்கிற எண்ணத்துல அவன் அதுங்களை உட்கார வச்சான். குறைச்சு நல்ல மரியாதையெல்லாம் பண்ணிட்டு, சாமி ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் சாமி, எதுனாலும் நீங்க சொல்லுங்க சாமி. அங்க மோதிரமும் செய்யணும் வளையணும் தான் இருக்கு, என்னத்த கேட்பாரு சாமி. வேண்டாமியா உடையா, நான் அதை போட்டுக்கிட்டு என்ன பண்ண போறேன், தங்க வேண்டாம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அப்படி. இல்ல சாமிஜி, ஏதாவது ஒண்ணு ஏதாவது ஒண்ணு எதுனாலும் சரி ஏதாவது ஒண்ணு அட்லீஸ்ட் நீங்க கேளுங்க, ஏதாவது ஒண்ணு கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு கொண்டு கொடுத்துறேன். அவர் சொன்னாரு, இந்த பாரு வேதாந்திங்கிட்ட இந்த மாதிரி சொல்லக்கூடாது, நான் உனக்கு இவ்வளவு நாள் சொல்லி கொடுத்தோம் நீ கேட்க மாட்டேங்கிறேன். இல்ல சாமி நீங்க ஒண்ணு கேளுங்க, எதுனாலும் நான் எனக்கு அதை பத்தி ஒண்ணு கவலை இல்ல. இந்த இவ்வளவு பெரிய இந்த மாலை இருக்குல்ல, இந்த மாலையினாலும் பரவாயில்ல, எத்தனை சவரன்னாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நீங்க ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு போனோம் இவ்வளோ பிடிவாதம் பண்ற, சரி எனக்கு தங்கத்தை கொடு போதும் வேற ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னாரு. கடையில இருக்கிற தங்கத்தை மாத்திரம் கொடு, இந்த வளையல் செயின் எல்லாம் நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டாரு சாமி. அப்படின்னாரு, எல்லாத்துக்கும் ஆதாரம் என்னது, தங்கம் மாத்திரம் தான். தங்கத்துக்கு நாம ரூபம் தான் வளையல் செயின் எல்லாம், நீ நாம ரூபத்தை வச்சுக்கோ, எனக்கு தங்கத்தை மாத்திரம் கொடுத்துரு, காரணத்தை மாத்திரம் கொடுத்துரு அப்படின்னாரு. அவன் கடையை இழுத்து மூடிட்டுல போனோம், ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னாங்க. வேதாந்தத்துல பேசும்போது எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் அது. வேதாந்தத்துல இந்த மாதிரிதான், தப்பான ஒரு வார்த்தை நீங்க போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தப்பான சம்ஸ்காரம் உண்டாகும். தப்பான சம்ஸ்காரம் இருந்ததுன்னா அங்கேருந்து ஆரம்பிக்குது நம்மளுடைய தப்பான வழி, ஞானத்துக்கு தப்பான வழியில நம்ம ட்ராக் போயிட்டு இருக்கோம். அதனால என்ன சொல்றாரு, வஸ்து அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இங்க விஷயம்னு சொல்லிட்டா மத்த எதுவுமே விஷயமா ஆகாது அப்படிங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கணும். ஆனா விஷயம்ங்கிற அர்த்தம் இங்க எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா, விஷயம் பானை முதலியதுல ஆறுது, ஏன்னா விஷயத்தோட சேர்ந்த விஷயாக்கார ரூபத்தோட சேர்ந்த ஞானம் அங்க உண்டாகும். இங்க விஷய ஆக்காரத்தோட சேர்ந்த ஞானமானது உண்டாகாது பிரம்மத்துல, இதுதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். அப்படி அஜ்ஞானம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்போ வஸ்து சச்சிதானந்த மத்வயம் பிரம்ம அப்படின்னுட்டாரு, அஜ்ஞானாதி சகல ஜட சமூகம் அவஸ்து அப்படின்னுட்டாரு. எதை சொன்னாரு, சச்சிதானந்தம் அத்வயம் பிரம்ம. அதுல என்னென்ன புரிஞ்சுது, வஸ்து அப்படின்னா என்னன்னு சொன்னதுக்கு வஸ்துக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. வஸ்துக்கு நமக்கு தெரியாத ஒரு வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. என்னதுன்னா சச்சிதானந்தம் அத்வயம் பிரம்ம, அது எதுவுமே நமக்கு தெரியாது. சச்சிதானந்தம் சத்து சித்து ஆனந்தம் அத்வயம் பிரம்ம அப்படின்னுட்டார். சரி, அவஸ்தூனா என்ன அப்படின்னு கேட்டா அஜ்ஞானாதி சகல ஜட சமூக அவஸ்து அப்படின்னுட்டாரு. அப்போ நமக்கு அதாவது பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது பிரம்ம சத்தியம் புரியலன்னு தான் நம்ம இவ்வளவு எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். ஜெகத் மித்யான்னா அது என்னன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இந்த வாக்கியம் இந்த வேதாந்தத்தை படிச்சுட்டு நிறைய பேர் இந்த பெரிய ஒரு வாக்கியத்தை டயலாக் மாதிரி விட்டுருவாங்க. பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா அவ்வளவுதானே வேதாந்தம் சொல்றது, ஜீவ பிரம்மம் வேற வேற இல்லப்பா அது ஒண்ணுதான் அப்படின்னு தானே சொல்றது. அர்த்தம் சொல்லு, இந்த கொஞ்சம் சமஸ்கிருதமும் தெரிஞ்சிடுச்சுன்னா வச்சுக்கோங்க, இன்னும் ஒன்னும் இல்ல, ஒரு ஒரு ஒரு ஒரு மாலையை ஓட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா ஜீவ பிரம்ம ஏகோ நாபரஹா, பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா ஜீவ பிரம்ம ஏகோ நாபரஹா, முடிஞ்சு போச்சு. மண்டையில உட்காந்து போய் உட்காந்துரும், நல்லா உட்காந்துரும். வேதாந்த என்னையா, பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா ஜீவ பிரம்ம ஏகோ நாபரஹா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இதுக்கு போய் என்ன இவ்வளவு நாள் படிச்சுட்டு அப்படின்றான். அப்போ அங்க பிரச்சனை என்ன, பிரச்சனை இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமான்னு கேளுங்க. பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா, ஏன்னா பல வருஷம் படிச்சுட்டு இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம என்கிட்ட வந்து சாஸ்திரம் படிக்கிறதோடைய பிரயோஜனமே என்னன்னு கேட்டான் ஒருத்தன். நீங்க இவ்வளவு எல்லாம் படிச்சிருக்கீங்களே, இதெல்லாம் தேவையே இல்லையே, பாஷ்யம் படிச்சாலே போதுமே அப்படின்னு கிட்ட ஒருத்தன் கேட்டான். ஏண்டா அப்படின்னா அதான் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு, பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா அப்படின்னு. அதுக்கப்புறம் எதுக்கு படிக்கணும், இவ்வளவு சிம்பிளா பகவான் பாஷ்யக்காரர். நான் சொன்னேன் உனக்கு அவர் மேல அவ்வளவு மரியாதை இருக்கு அப்படிங்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் இருக்கு, பெருமையா தான் இருக்கு. ஆனா நீ அடுத்த மத்த ஆச்சாரியங்கள் எல்லாம் இவ்வளவு கீழ்மையா கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்ல, அவங்க சொன்ன விசாரம் வந்து ரொம்ப அதுக்கும் மேல போயிருக்கு, அதுக்கு மேல வந்த பிரச்சனைகள் எல்லாம் பின்னாடி வந்த பிரஸ்தானத்திலையும் பிரஸ்தானத்திலயத்துக்கு பகவான் பாஷ்யக்காரருடைய பாஷ்யம் இருக்கு, அதுக்கு பின்னாடி பின்னாடி காலத்துல வந்த ராமானுஜர் மத்வாச்சாரியர் முதலிய பலரும் இருக்காங்க, நிம்பாக்கர் இவர் அவரு நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, வார்த்தைகளை திருச்சு மறிச்சும் அர்த்தத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வார்த்தையை எங்கெங்கெல்லாம் உடைக்க கூடாது, தத்து தோம் மசி அப்படிங்கிற இடத்த வார்த்தையை உடைச்சு அதோடைய வேற்றுமை உருவம் மாற்ற முடியாது, மாற்றக்கூடாது. நமக்கு இப்ப வேற்றுமைனா வேற்றுமை உருவம்னா என்னன்னு தெரியும் நமக்கு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தஸ்ய தோமசின் சஷ்டி ஆக்கிட்டாங்க, தது அப்படிங்கறத சத்தஸ்யன் ஆக்கிட்டாங்க, சப்ஜெக்ட வந்து கொண்டு போய் சஷ்டி ஆக்கிட்டாங்க. தஸ்ய தோமசி இல்லட்டி சப்தமி தஸ்மின் தோமசி, அதனுடையவனாக நீ இருக்கிறாய், தஸ்யா தஸ்மின் அதனில் நீ இருக்கிறாய், தஸ்மாத் தோமசி பஞ்சமி இல்லட்டி அதனால் நீ இருக்கிறாய். இப்படி இந்த வேற்றுமை உருவா மாற்றதுனால அர்த்தமானது வேற வேறமா ஆயிடுறது. தத்து அப்படிங்கிறது வேற மாதிரியான ரூபத்தை கொண்டு வந்து தஸ்ய தஸ்மாது தஸ்ய தஸ்மின் அப்படின்ட்டு ஒரு ஒரு வேற்றுமை உருவம் மாறுறதுனாலையும் ஒரு ஒரு அர்த்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருது. இவங்க இந்த மாதிரி இந்த வேதத்தோட நிறுத்தாம பகவான் பாஷ்யக்காரர் சொன்னதும் மத்தவங்க சொன்னதும் அத்வைதத்துல சொன்னதெல்லாம் தப்பு, இந்த மாதிரி இருக்கு, இந்த தப்பு இந்த தப்பு இந்த தப்புன்னு தப்பு தப்பா அவங்க தப்ப காமிச்சாங்க. சரியான தப்ப காமிக்கல, தப்பு தப்பா தப்ப காமிச்சாங்க. ஏன்னா அவங்களுடைய குறுகிய புத்தியினால அவங்க புரிஞ்சிக்க கூடிய அம்சம் அவ்வளவுதான் முடிஞ்சது, அவங்களுக்கு அதனுடைய சரியான தாற்பயமானது புரியல, அதனால மத்த கிரந்தங்கள்லாம் வர வேண்டியது இருந்தது. அப்போ கேட்டான், சரிப்பா நீ இந்த புரிஞ்சுடுத்து அப்படின்னு, ஏன் உனக்கு இந்த பாஷ்யம் கூட தேவையில்லையே, அப்படி சொல்றவனுக்கு அந்த பாஷ்யம் கூட தேவையில்லையே, நீ எதுக்கு அப்ப அந்த நீ என்ன புரிஞ்சதுன்னு சொல்லு, இந்த பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா. அவன் உடனே இங்கிலீஷ்ல சொன்ன, பிரம்மன் ட்ரூத் மித்யா ஃபால்ஸ், ஜீவன் அண்ட் பிரம்ம ஆர் நாட் டூ டிஃபரெண்ட் திங்ஸ் அப்படின்னா. வெரி குட், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி பிரம்மன் ட்ரூத் அது எனக்கு புரியல, அதனாலதான் இவ்வளவு படிச்சேன் நானு, எனக்கு புரியலங்கிறதுனாலதான் படிக்க வேண்டியது இருந்தது எனக்கு, உனக்கு இவ்வளவு சிம்பிளா புரிஞ்சுடுத்து அதனால அதை விட்டுடு, அந்த பிரம்மன் ட்ரூத் எனக்கு வேண்டாம், இந்த ஜீவா ஃபால்ஸ்ன்னு சொல்லி சொன்னியே, ஜெகத் ஃபால்ஸ் சொன்னியே, அது ட்ரூவா ஃபால்ஸா, சொன்னது ட்ரூத்தா ஃபால்ஸா, உண்மையா பொய்யா, ஜெகத்து பொய் அப்படின்னு சொல்லி சொன்னியே, அந்த ஜெகத்து பொய் அப்படிங்கறது உண்மையா பொய்யா, என்ன அப்படியே ஒரு திக்காரமான ஒரு பார்வை பார்த்தேன். இது கூட புரியாது இவனுக்கு, நல்ல கரெக்டா தான் இவன் உங்களை படிச்சது, இவனுக்கு எல்லாம் தேவைதான் இது அப்படின்ட்டு கேட்டேன். ஏன் அப்படின்னு, அது உண்மைதான், அது என்ன சந்தேகம் வேண்டி கிடக்கு அப்படின்னா சொன்னேன், ஜெகத்து பொய்ங்கிறது உண்மை, சரி ஏற்கனவே பிரம்மங்கிற இன்னொரு உண்மை இருக்கு, ரெண்டு உண்மையா ஒத்துக்கிறீங்க அத்வைதத்துல அப்படின்னு கேட்டேன். அவனுக்கு அப்பதான் பிரச்சனையே புரிஞ்சுது. ஓ, யோசிக்காம அதாவது இந்த பிரச்சனையில யாராவது மாட்டின்ட்டாங்கன்னா இந்த மாதிரி வாக்கு பிரச்சனையில யோசிக்காம அடுத்த பதில சொல்ல ஆரம்பிப்பாங்க, அந்த பிரச்சனை திலன் அது பொய் அப்படின்னா, நீ என்ன எனக்கு வந்து தெளிவு கொடுக்கற அப்படிங்கறத நினைச்சுட்டு நீ இன்னும் கன்ஃபியூஷன் எல்லாம் யோசி பண்ற, அவசரம் இல்லாம யோசி பாரு, ஜெகத்து பொய் அப்படிங்கறது பொய்னு என்ன ஆச்சு, ஜெகத்து பொய், நான் சொன்னது பொய்ப்பா அப்படின்னா, நான் பொய்ன்னு சொன்னது பொய் அப்படின்னு சொல்லி சொன்னா நான் சொன்னது உண்மை அப்படின்னு ஆயிடுத்து. அப்படி ஜெகத்து பொய் அப்படிங்கிறது பொய் அப்படின்னா ஜெகத்து உண்மை, ஜெகத்து உண்மையாயிட்டும் பிரம்ம திருப்பியும் துவைத்தம் தான் நீ பேசிட்டு இருக்க, நீ அத்வைத்த எங்க பேசிட்டு இருக்க அப்படின்னா. அப்பதான் சுரீர்னு உரைச்சது அவனுக்கு, எங்கேயோ பிரச்சனை. என்ன பிரச்சனை, என்ன எனக்கு புரியலையே, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு அம்மா கிட்டான். இந்த வந்து இந்த புதிய பரம்பரையில படிச்ச ஒரு கூட்டம் சொன்ன, மித்தியானா என்னன்னு ஃபர்ஸ்ட் போய் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசு. நீ ஆரம்பிச்ச இடமே தப்பு. மித்தியா, அஞ்ஞானம், அவித்யா, மாயா, இதுக்கு லட்சணமானது நீ பண்ணினதே தப்பு. பிரம்மன் சத்தியம், பிரம்ம சத்தியம்னு சொன்னதுக்கு பிரம்மன் ட்ரூத் சொல்லிட்ட, அதை எச்சுண்டு நீ என்ன பண்ணிட்ட, ஜெகத்து ஃபால்ஸ் அப்படின்னு, ஜெகத்து பொய் அப்படின்ட்ட, இது உண்மைனா அது பொய் அப்படின்னு ஆக்கிட்ட. அங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சது. இப்ப என்ன சொல்லணும் அப்படின்னா, நீ யார்கிட்ட படிச்சு அவர்கிட்டயே போய் கேளுப்போ, ஒழுங்கா வந்து படிக்கும் போது கேட்கலாம் அப்படின்ட்டு. அங்க அந்த மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்கு சொல்றாரு. என்னது அஜ்ஞானம், அஜ்ஞானம்னா என்ன, அவித்யானா என்ன, மாயா என்ன, மித்யானா என்ன, தமஸ்னா என்ன, அதுக்கு சொல்றாரு. இதெல்லாம் பல சொற்கள், ஒரே பொருளை குறிக்கிறது அல்ல, சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு. அதனாலதான் எல்லாத்தையும் திருப்பி திருப்பி சொல்றேன் நான். அஜ்ஞானம், அஜ்ஞானம் தூ, அஜ்ஞானம் நிச்சயமாக எப்படிப்பட்டது, அஜ்ஞானம் தூ நிச்சயமாக, சந்தேகமே வேண்டாம். அஜ்ஞானம்னா என்ன அப்படின்ற கேட்டீங்களா, அஜ்ஞானம்னா இதுதான். என்னது, சதசத்யாம் அனிர்வச்சனீயம், திருகுணாத்மகம், ஞான விரோதி, பாவரூபம், எத்கிஞ்சித் இதி வதந்தி. எத்கிஞ்சித் இதி வதந்தி, ஏதோ ஏதோ, என்னது ஏதோ, இதி வதந்தி அப்படின்னு சொல்றாங்க, ஏதோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க, அஜ்ஞானத்துக்கு லட்சணம் இதுதான். இத புரிஞ்சுண்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாதான் வேதாந்தமானது புரியும். இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்கிறது. இது புரிஞ்சுட்டோம் அப்படின்னா வேதாந்தம் புரியும், இது புரியலன்னா வேதாந்தம் எப்பவுமே புரியாது. அங்க சொல்றாரு, சதசத்யாம் அனிர்வச்சனீயம். அஜ்ஞானம்னா என்ன, ஜெகத் எப்படி, ஜெகத் மித்யா, மித்யானா என்னது, பொய் அப்படின்னு சொல்லக்கூடாது. சது அசதுபியாம் அனிர்வச்சனீயம், சது அசது பின்னம், பொய் உண்மை இதுல இருந்தும் வேறுபட்டது. வேறுபட்டதுன்னா எப்படி, ஒரு விஷயம் பொய்யா இருக்கலாம், இல்ல ஒரு விஷயம் மெய்யா இருக்கலாம். ஒரு விஷயம் பொய்யும் மெய்யுமா இருக்க முடியாது, ஒரு விஷயம் பொய்யும் மெய்யல்லாததாகவும் இருக்க முடியாது. அந்த நாலு நிலையும் நமக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுக்கு உதாரணம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆடு இருக்கு, ஆடு இருக்கு, இது ஆடு இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம், மாடுன்னு நீங்க நினைச்சுப்பீங்க, மாடுதான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல, குதிரைன்னு சொல்லலாம், யானைன்னு சொல்லலாம். அப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இந்த உலகத்துல பாக்குற எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கு, நம்ம பாக்குறது எல்லாமே கருப்பு வெள்ளையாதான் நம்ம பாத்துருக்கோம். இருட்டுன்னா வெளிச்சம், வெளிச்சம்னா இருட்டு, இப்படித்தான் ஜோடி ஜோடியா பாத்திருக்கோம். அதனால நம்ம புத்தியில அந்த ஜோடி தான் தெரியறது. அதனால என்ன சொல்லிட்டாரு, சதசத்யாம் அப்படின்னு, சதசத்யாம் சத்து அசத்திலிருந்து வேறுபட்டது, சதசத் பின்னம், பியாம் அப்படிங்கிறது த்விவச்சனம், சதசத்து உபய பின்னம், இது முதல் முதல் பாகம். சதசத்யாம் அப்படிங்கறத சதசது உபய பின்னம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும், சது அசது உபய பின்னம், இது ரெண்டுத்திலிருந்தும் வேறுபட்டது, வேறுபட்ட தன்மை முதல். அது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா அந்த சந்தேகத்தை சொல்றாரு, அனிர்வச்சனீயம், அநிர்வச்சனீயம், வச்சனீயம் அப்படின்னா சொல்லக்கூடிய வழிமுறை, சொல்வது. நிர்வச்சனீயம்னா தெளிவாக உரைப்பது, விளக்கி கூறுவது. அநிர்வச்சனீயம் அப்படின்னா ஆவ சேர்த்துட்டீங்கன்னா, நெஞ்ச மாச சேர்த்தீங்கன்னா, உரைக்கப்பட முடியாதது, சொல்லப்பட முடியாதது அப்படின்னு அர்த்தம். எதை விளக்க முடியாதோ, எதை கூற முடியாதோ, அது அந்த சதசத்யாம அநிர்வச்சனீயமான அந்த, அப்ப அது உண்மையா இருக்கா இல்லையா அப்படின்னா, திரிகுணாத்மகம், மூன்று குணங்கள் கூடியது, சத்துவம் ரஜஸ் தமஸ் ஆகிய மூன்று குணங்கள் கூடியது அப்படிங்கறதுனால. சரி, மூன்று குணங்கள் கூடியது அப்படின்னா அப்ப ஏதோ இருக்குத்தானே, மூன்று குணங்கள் கூடியது அப்படிங்கறதுனால ஏதோ இருக்கு அப்படின்னா, மூன்று குணங்கள் கூடியது அப்படின்றது பார்வையோட தோஷம், தோஷத்தை காமிக்கிறது. மூணு குணம் கூடியிருக்குன்னு சொல்லி சொல்றது என்னது, தோஷத்தை காமிக்கிறது. ஏன்னா ஒரு ஒரு பத்து ரூபா நோட்டு இங்க இருக்கு, பத்து ரூபா நோட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம உடனே ஒருத்தர் ஒருத்தருக்கும் ஒரு ஒரு புத்தி வரும், பத்து ரூபாவா, ஒருத்தனுக்கு ஆச்சரியம் அதுல, பத்து ரூபா தானே, இன்னொருத்தனுக்கு அதே பத்து ரூபால உபேக்ஷா புத்தி, இன்னொருத்தனுக்கு பத்து ரூபா, சி பத்து ரூபா அப்படின்னு ஒரு ஒரு வெறுப்பு, ஒரே பத்து ரூபால ஒரே ரூபா நோட்ல மூணு விதையான ஞானம் உண்டாருது. ஏன் அப்படின்னா இதுக்கு சொல்லுவாங்க, ஒரு குணம் கூடிய காரணத்தினால, சத்துவ குணத்தினால இல்ல சத்துவ குணம்னால அந்த மாதிரி சத்துவ குணம் ஓங்கி இருக்கிறதுனால பற்று ஆசை சந்தோஷத்தை கொடுக்கும். சத்துவ குணம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய குணம். அதே மாதிரி ஒரே விஷயத்துல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய குணம் சத்துவத்துக்கு, அதே விஷயத்துல துக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் ரஜோ குணத்துக்கு, அதே விஷயத்துல அசட்டையை கொடுக்கக்கூடிய விஷயம் தமோ குணத்துக்கு. அப்படி குணங்கள் பேரமா இருக்கிறதால தான் விஷயத்துல நாம வேறு வேறுபட்ட நிலையை பாக்கிறோம். அதனால திரிகுணாத்மகம் அப்படின்னு ஒத்துக்க வேண்டியது இருக்கு. அந்த திரிகுணாத்மகமும் உண்மைன்னு சொல்ல சொல்ல வேண்டாம், திருகுணாத்மகமும் மாயில ஒரு அம்சமாத்தான் சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட அது அப்போ சதசத்துல இருந்து வேறுபட்டது, சொல்லப்பட முடியாதது, அதே மாதிரி முக்குணங்கள் கூடியது அப்படின்னு சொல்லி சொன்னா இதப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ இந்த சாஸ்திரம் படிக்கிறதே பிரயோஜனம் இல்ல. ஏன் சாஸ்திரம் படிக்கிறது எதுக்கு? இத இந்த ஜெகத்தை இல்லாட்டி இந்த அஜ்ஞானத்தை இந்த அறியாமைய நீக்கத்துக்கு தான். ஆனா இது நீங்கவே நீங்காது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்புறம் படிக்கிறதுல பிரயோஜனமே என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா அதை நிராகரிக்கிற சொல்லாரு, ஞான விரோதி. ஞான விரோதி அது எப்படிப்பட்டது? ஞானத்துக்கு விரோதியா இருக்கிறது. நெரு இருட்டு வெளிச்சத்துக்கு விரோதி, வெளிச்சம் இருட்டுக்கு விரோதி. அப்படி இந்த இருட்டான இந்த இருளான இந்த தமசான இந்த அஞ்ஞானமானது ஞானத்தினால நீங்கக்கூடியது. ஞானத்தினால நீங்கக்கூடியது அது எப்படிப்பட்ட ரூபமுடையது? இருத்தலுடையதா இன்மைத்தன்மையுடையதா? கயர்ல பாம்பு பாக்குறோம், கயர்ல பாம்பு பாக்குறோம், அதைத்தான் ஏற்றி பார்த்தல்னு சொன்னோம், அத்தியாரம்னு சொன்னோம். அந்த ஏற்றி பார்த்ததான பாம்பு இருக்கா இல்லையா? இருக்குன்னா உங்களுடைய அறிவை வச்சு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, அது இங்கதான் இருக்கும், கடிச்சுப்படும், ஜாக்கிரதையா இருந்துக்கணும். இல்லைன்னு சொல்லி சொன்னா நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அது அங்கிருந்து போக்கவும் முடியாது. ஏன்னா இல்லாது இல்லாததை நீங்க என்னத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுடைய முயற்சியே வேஸ்ட். இருக்குன்னாலும் உங்களுடைய பிரயத்தனம் ஒண்ணும் பண்ண முடியாது, இல்லைனாலும் நீங்க உங்களோட பிரயத்தனத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப என்னத்துக்கு இந்த சாஸ்திரம்? இந்த ஜெகத்தை நான் வந்து இந்த கயர்ல ஏத்தின பாம்பு மாதிரி பாக்கிறேன் அப்படிங்கறதுனால ஜகத் இந்த சாஸ்திரம் எதுக்கு அப்படின்னு கேட்டா பாவரூபம் அப்படிங்கிறார். அதை சொல்றதுக்கு பாவரூபம், பாவம்னா இருத்தல், ரூபம்னா உருவம், இருத்தல் உருவம் குடையது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம். சாதாரணமா வார்த்தை ஒண்ணு ஒண்ணும் புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா இந்த பாவரூபத்துல பல பேரு தப்பு தப்பான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு இது தப்பு இப்படி சொல்லப்படாது, பாவரூபம்னா இருத்தல் உடையது, இருத்தல் உடையது அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாதா அப்படின்னு. அதுக்காக இதுக்கு பயந்துகிட்டு என்ன பண்ணுவாங்க? அபாவ ரூபம் அப்படிம்பாங்க. அஜ்ஞானம் வெளிப்பட்டது அபாவ ரூபம். அபாவ ரூபம்னா நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம், நீ என்ன பண்ணாலும் இந்த சாஸ்திரத்தினால அது போக போறது இல்ல. அதனால அபாவ ரூபம்னு சொல்லக்கூடாது தப்பு. பாவரூபம் நீ ஏன் அப்ப சொல்றோம்? நமக்கு தெரியுது அந்த தப்பு. பாவரூபம் நீ ஏன் சொல்றோம் அப்படின்னா அபாவம் இல்லாதது அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு பாவரூபமே சொன்னே தவிர பாவத்தை நிரூபிக்கிறதுக்காக சொல்லலாங்க. இருத்தல் உடையதுன்னு சொல்லல, இன்மை அல்லாதது அப்படின்னு சொல்லி சொல்லணும். அங்க இன்மை அல்லாதது அப்படிங்கறத இருத்தல் உடையது அப்படிங்கிற சப்தத்தினால சொல்றோம். இது எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா இத நீங்க உங்க கதை கதை கதை கூட்டு கதை விட்டு போயிட்டே இருப்பீங்களா அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல. சத்து சித்து ஆனந்தம் மேல இருக்கிற வாக்கியம் சத்தியம் ஞானம் அனந்தம், சச்சித் ஆனந்தம் அத்வயம் பிரம்ம அப்படின்ட்டு. சத்தியம் ஞானம் அனந்தம், சத்தியம் ஞானம் அனந்தம்னா என்ன அப்படின்னா பகவான் பாஷ்யக்காரர் விசாரம் பண்ணும்போது சொல்றாரு அஜ்ஞான வெத்திரிக்தம் அப்படிங்கிறாரு. அஜ்ஞானம் அல்லாதது, அஜ்ஞானம் அல்லாதது அப்படிங்கறத சொல்றதுக்கு என்ன சொல்றது? ஞானம். ஸ்ருதி சொல்றது பொய் அல்லாதது அப்படிங்கறத சொல்றதுக்கு சத்தியம் அப்படிங்கிறது, துக்கம் அல்லாதது அப்படிங்கறத சொல்றதுக்கு ஆனந்தம் அப்படிங்கிறது. அந்த மாதிரி இங்க அபாவம் அல்லாதது அப்படிங்கறத சொல்றதுக்கு நாம என்ன சொல்றோம்? பாவம் அப்படிங்கிறோம். அதனால உண்மையாத எங்க பாவம் ஒண்ணுமே இல்ல, அபாவ ரூபம்னு இல்ல அப்படிங்கறத சொல்றதுக்கு தான். அது இந்த மாதிரி நிலையில இருந்தாதான், ஏன்னா பாம்பு பாக்குறோம், அது பாம்பு தெரியுது, பாம்பு இருக்கிறதா தெரியுது, அதனாலதான் எனக்கு பயம் முதலிய எல்லா பிரச்சனையும் வந்துகிட்டு இருக்கு. அப்ப அதை போக்கணும்னா என்ன பண்ணணும்? அதோடைய உண்மையான தத்துவத்தை நான் தெரிஞ்சுக்கணும். அந்த தத்துவத்தை தான் சொல்றாரு, அது அபாவம் இல்ல, இல்லாம இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம புத்தியில ஏன்னா இவனுக்கு ஜெகத் வந்து இருக்கிறதா தோன்றது, அந்த இருக்கலா தோன்ற அந்த ஜெகத்துல அவனுக்கு சொல்றாரு அது இல்லாம இருக்கிறதுன்னு ஒண்ணும் இல்ல. அது எப்படி அப்போ? இருக்கா அப்படின்னா அது அப்புறம் பாப்போம். இல்லங்கிறது இல்ல, நீ எத்தி பாத்துட்டு இருக்க. இந்த நிலையில வச்சுட்டு எத்கிஞ்சி திதி ஏதோ அப்படின்னு சொல்லுவாங்க. அகம் அக்ஞஹ, இது எப்படி எப்படி இது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, எப்படி உங்களுக்கு தெரியும்ல, எப்படி உனக்கும் தான் தெரியும், உன்னுடைய அனுபவம் தான். என்னுடைய அனுபவமா, நான் அஜ்ஞானத்தை அனுபவிச்சதே இல்ல. நீங்க தான் சொல்றீங்க அறியாமை அஜ்ஞானம், நான் அஜ்ஞானத்தை அனுபவிச்சதே இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா, அகம் அக்ஞஹ, எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தையும் பத்தி பேசும்போது நம்ம சொல்றோம்ல, அந்த தெரியாது அப்படிங்கறது எனக்கு எப்படி தெரியும், தெரியாது அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சிருக்குல்ல. அப்ப இல்லாமை அதனுடைய அந்த அஜ்ஞானத்துடைய இருத்தலானது இருக்கு. அதைத்தான் சொல்ற அகம் அக்ஞஹ இதி அனுபவாத், அந்த எனக்கு தெரியாது அப்படிங்கிற அனுபவத்தினாலேயே ஏவ ஆத்மசக்தி ஸ்வகுணைஹி நிகூடம் இதி இத்தியாதி சுட்டேஷ்ச. அதனாலதான் இந்த அனுபவம் இருக்கிறதுனாலதான் ஆத்மசக்தி ஸ்வகுணைர் நிகூடம் இத்தியாதி சுட்டேஷ்ச. இந்த மாதிரி ஸ்ருத்தின்னு சொல்றது ஆத்மசக்தி, இப்படிப்பட்ட ஒரு ஆத்மசக்தி தேவாத்மசக்தி அனுபவாத் தேவாத்மசக்தி, இப்படிப்பட்ட தேவாத்மசக்தி அது தேவாத்மசக்தி ஸ்வகுணைஹி நிகுடம், இந்த தேவாத்மசக்தி இந்த மாயையானது இந்த அவித்யானது தேவ ஆத்மாவுடைய தேவனுடைய ஒரு சக்தி இது. எப்படிப்பட்டது அப்படின்னா ஸ்வகுணைஹி நிகுடம், தன்னுடைய குணங்களில் முக்குணங்களில் நிலைப்பட்டதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸ்ருதியிலையும் சொல்லிருக்கு ஸ்மிருதியிலையும் சொல்லியிருக்கு. மம மாயா துரத்தியா அப்படின்னு பகவானும் பகவத்கீதையில் சொல்றாரு, என்னுடைய மாயையானது கடத்தலுக்கு அரிது அப்படிங்கிறாரு. அப்படி இந்த மாயானதா அவித்யானதா சொல்றாரு. சரி, மாய அவித்ய இத பத்தி சொல்லிட்டோம், இது எப்படி இந்த சிருஷ்டிய பண்றது அப்படின்னு கேட்டா அத சொல்றாரு, இடம் அஜ்ஞானம் சமஷ்டி வெஷ்டி அபிப்ராயேன ஏக்கம் அநேக்கம் இத்திச்ச வியவஹ்ரியதே. இந்த அஜ்ஞானம் ஒன்னா பலதா பலதா, எத்தனை அஜ்ஞானம் இருக்கு, இதுலயும் பாத வேற்றுமை இருக்கு. ஏற்கனவே சொன்ன ரெண்டு வகையான விசாரதாரை இருக்கு அப்படின்ட்டு, விவரணம் பாமதி அப்படின்ட்டு. இந்த இடத்துலயும் பாட்டபேதமானது இருக்கு, விசாரபேதமானது இருக்கு. சொல்றாங்க அஜ்ஞானம் ஒண்ணுதான் அப்படிம்பாங்க ஒரு கூட்டம், ஏக்க ஜீவவாதிகள் அப்படிம்பாங்க அவங்களுக்கு பேரு. அடுத்தது அஜ்ஞானம் பலது, இது நானா ஜீவவாதிகள். இதத்தான் தமிழ்ல நானா ஜீவவாத கட்டளை அப்படின்னு புஸ்தகத்துல சொல்லியிருக்கு. நானா ஜீவவாத கட்டளை அப்படிங்கிற அந்த முறையானது என்னது, நானா ஜீவவாதத்தை ஏக்கிற ஒரு சித்தாந்தம். ஏக்க ஜீவவாதம் சன்னாபி அசன்னாபி இல்ல, இதுல இல்ல, அது வேக சூடாமலின்னு கொண்டு வந்தது, ஒன்னும் இல்ல இதுல சொல்லல. சரி, அந்த புத்தகத்துல அது வேக சூடாமலின்னு கொண்டு வந்தது, மூலத்துல அது இருக்காது. கணிக்கப்போ நீங்க ஹிந்தி டீக்கா படிச்சுட்டு இருக்கீங்க, ஆறு அங்கோத முடியுது, அது ஆறு அங்கேன்னு முடியறது, மூலத்துக்கும் இல்ல அது இதுக்கும் இல்ல, ஆறு ஆறுடைய ஹிந்தி விளக்கம் அங்க முடியறது. இதம் அஜ்ஞானம் சமஷ்டி வெஷ்டி அபிப்ராயன ஏக்கம் இதிச்சவியதே, அது வேக சூடாமணியத்துல சொல்லியிருக்காரு. சன்னாபி அசன்னாபி அப்படின்ட்டு உபய உபய உபயம் அப்பி என்ன, சன்னாபி அசன்னாபி உபயம் அப்பி உபயாத்மிகானோ பின்னாபிய பின்னாபி உபயாத்மிகானோ சங்காபிய சங்காபி அபி உபயாத்மிகானோ மகாத்புத அனிர்வச்சனீய ரூபா அப்படின்ட்டு. இதையேதான், இது சத்து இல்ல அசத்து இல்ல ரெண்டு வகையும் இல்ல, பின்னமும் இல்ல அபின்னமும் இல்ல ரெண்டு வகையும் இல்ல, வேறுபட்டதும் இல்ல வேறுபடாததும் இல்ல ரெண்டு வகையும் இல்ல. ரெண்டு வகையும் சேர்ந்ததுன்னா ரெண்டும் கலந்தது, வேறுபட்டது வேறுபடாது, ஏன்னா பேதாபேதம் அப்படிம்பா ஒரு வாதி. அந்த மாதிரி எல்லாம் வேறுபட்டதும் வேறுபடாததும் ரெண்டும் ஒரே இடத்துல இருக்க முடியாது, அதனால அந்த மாதிரி வகையும் இல்ல. சத்தாவும் இருக்க முடியாது அசத்தாவும் இருக்க முடியாது, ரெண்டு வகையாவும் இருக்க முடியாது, சத்தும் அசத்தும் ஒரே இடத்துல இருக்க முடியாது, ரெண்டுமே விரோதிகள். அதே மாதிரி சங்காப்பி அசங்காப்பி சாங்காப்பி அசங்காப்பி, அங்கம் கூடியதாகவும் அங்கம் அற்றதாகவும் இருக்க முடியாது, ரெண்டாகவும் இருக்க முடியாது அப்படின்ட்டு அந்த மாயையுடைய லட்சணத்தை விசாரம் பண்றது அது. அப்படி நானாஜீவாதலை வாதம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், ஜானாஜீவாத கட்டளை கட்டளை வச்சு சொல்லிட்டு இருந்தேன். அப்படி அங்க என்ன அப்படின்னா, நானா ஜீவத்தை ஒத்துக்கிற நானா அப்படின்னா பல, நானானா அப்பா இல்ல, நானானா பல, பல ஜீவம் அப்படின்னு ஜீவன்கள் எத்தனை அப்படின்னு கேட்டா பலது அப்படின்னுட்டு ஒரு வாதம். இன்னொரு வாதம் ஏக்க ஜீவவாதம் அப்படிங்கிறது, ஸ்ருதியில அந்த சாஸ்திர பத்தத்தில ரெண்டு வகையான விசாரம் இருந்தாலும் சித்தாந்தத்துக்கு ரொம்ப அனுகுணமா ஒத்துக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் அப்படிங்கிறது ஏக்க ஜீவவாத கட்டளையை தான் ஒத்துக்கிறாங்க. அனுபவத்துக்கு அனுகுணமா இருக்கிறது அப்படிங்கறதுனால நானா ஜீவவாத கட்டளை. நானாஜீவவாதம் என்கிறது வந்து நம்முடைய அனுபவத்துக்கு. ஏன்னா நான் ஞானம் அடையிறேன், நான் ஞானம் அடைஞ்சதுனால நீங்க யாரும் ஞானம் அடையல, நான் ஞானம் அடைஞ்சிட்டேன் நீங்க யாரும் ஞானம் அடையல. இப்போ ரெண்டு நிலை இருக்கு, ஒரு ஞானம் அடைஞ்ச ஒரு ஆள் இருக்கு, அவருடைய இது முடிஞ்சு போச்சு, நான் ஞானம் அடைஞ்சிட்டேன் அப்படிங்கறதுனால மத்த யாருமே ஞானம் அடையல அப்படிங்கறதுனால இயக்க ஜீவமா இருந்தானா நான் அடைஞ்சிருந்தா எல்லாருமே அடைஞ்சிருக்கணுமே அப்படிங்கிற இந்த தர்க்கத்தை வச்சுக்கிட்டு நானா ஜீவத்தை நிரூபிக்கிறாங்க. ஒரு ஜீவனுடைய கனவுன்னு சொல்லி சொன்னா அந்த ஜீவனானது ஞானம் அடைஞ்ச நிலையில இந்த ஜெகத்து முழுவதுமே ஞானம் அடைஞ்சதா இருக்கணும் அப்படிங்கறதுனால இந்த ஜீவன் இந்த ஏக ஜீவவாதத்தை ஏத்துக்க முடியாது அப்படிங்கறதுனால நானா ஜீவத்தை ஒத்துக்கிறாங்க. ஆனா நானா ஜீவவாதத்திலிருந்து விசாரம் பண்ணி பார்க்கும்போது ஏக ஜீவவாதத்திலிருந்து விசாரம் பண்ணி பார்க்கும்போது அங்க என்ன சொல்லணும், இந்த ஜீவனுக்கு அஜ்ஞானம் தீர்ந்து போச்சு, இந்த ஜீவனுக்கு அஜ்ஞானம் தீர்ந்து போச்சு. ஆனா இந்த சமஷ்டி வெஷ்டி பேதத்தை கொண்டு வந்து இதனால அது அந்த மாதிரி வேற்றுமையா இருக்கிற மாதிரி தோன்றது அப்படின்ட்டு. ஆனா அனுபவத்துக்கு ஏத்ததா இருக்கு. அதாவது ஏக ஜீவவாதம் அப்படிங்கறது விவரணக்காரருடைய சித்தாந்தம், நானா ஜீவம் அப்படிங்கறது வந்து பாமதிக்காரருடைய சித்தாந்தம். பாமதிக்கும் விவரணத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி சொன்னா, பாமதிக்காரர் அனுபவத்துக்கு மிகவும் நெருங்கியதான தர்க்கத்தை கொடுப்பார், விவரணக்காரர் தர்க்கத்துக்கு அனுகூலமான தர்க்கத்தை கொடுப்பார், தர்க்கத்தினால நிரூபிக்க கூடக்கூடிய ஒரு தர்க்கத்தை கொடுப்பார். அதனால வேற எதையுமே பிரம்மத்தை தவிர வேற ஒண்ணுமே இல்ல அப்படின்னு முழு பிரம்மம் வந்து சிருஷ்டியே உண்டாகல அப்படின்னு முழுவதுமாக எழுத்து கண்டனம் பண்ற ஒரு சித்தாந்தம் வந்து விவரணவாதம். அதனால சன்னியாசிகள் விவரணவாதத்தையும் கிரஸ்தர்கள் பாமதிவாதத்தையும் அனுமோதிக்கிறதா சப்போர்ட் பண்றதா அத அனுகூலமா சொல்றதா ஒத்துக்கிறாங்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, ரெண்டு வகையான ஆளுங்களும் ரெண்டு இடத்துலயும் பாக்கலாம். நீங்க இப்போ சமஷ்டி வெஷ்டி அபிப்பிராய ஏக்கம் அநேக்கம் ஏக்கம் அநேக்கம் இதீச்ச விவகரியதே, இது சமஷ்டி வெஷ்டி அப்படிங்கிற பேதத்தினால ஒன்னு பலது அப்படின்னு பல வகையான விசாரமானது விவகாரமானது இருக்கு. அது எப்படி அப்படின்னு கேட்டா சமஷ்டினா என்ன வெஷ்டினா என்ன அப்படின்னு கேட்பா தெரிஞ்சுக்கணும். சமஷ்டினான வெஷ்டினா என்ன அப்படின்ட்டு, சமஷ்டினா என்ன, சாஹி யதா விருக்ஷாணாம் சமஷ்டி அபிப்ராயேன வனம் இதி ஏகத்வ விவாதிபவதேசஹ யதா வா ஜலானாம் சமஷ்டி அபிப்ராயேன ஜலாஷய இதி ததா நானாத்வேன பிரதிபாசமானானாம் ஜீவகத அஜ்ஞானானாம் சமஷ்டி அபிப்ராயேன ததேகத்வ விவாதேசஹ அஜாமேகாம் இத்யாதி ஸ்ருதேஹே ததாஹி யதா விருக்ஷாணாம் சமஷ்டி அபிப்ராயேன வனம் இதி ஏகத்வ விவாதேசஹ. பல விருக்ஷங்கள், மரம் அப்படிங்கிறது தனி, மரம் அப்படிங்கிறது வெஷ்டி, மரம் எனல் வெஷ்டி பேதம் வனம் எனல் சமஷ்டி பேதம் அப்படிம்பாரு கையில் நவனியத்துல. மரம் அப்படிங்கிறது வெஷ்டி, தனியது தனியா இருக்கிறது ஒருமை, வனம் அப்படிங்கிறது கூட்டு, சமஷ்டினா கூட்டு கூட்டம். அப்படி ஒரு ஒரு மரத்தை வந்து தனி மரம் தோப்பாகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மரம் அப்படிங்கும் போது அது வெஷ்டியா இருக்கு, அது வனமா பார்க்கும்போது சமஷ்டியா இருக்கு. அந்த சமஷ்டியானது ஒன்னு அப்படின்னு விபதேசம், ஏகத்துவ விபதேசம் தான் சொல்றது. சமஷ்டி இதி ஏகத்துவ விபதேச, சமஷ்டி அப்படின்னுட்டு ஒன்னா பாக்குறத, அந்த கூட்டத்தை ஒன்னா பாக்குறது. இல்லாட்டி ஜலம் நீர், நீர் அப்படிங்கிறது ஆபக அப்படிங்கிறது எப்பவுமே பண்மையில ஓடக்கூடிய ஒரு வார்த்தை, பண்மையில மாத்திரம்தான் இருக்கு ஆப சப்தம். அந்த மாதிரி ஜலம் அப்படிங்கிறது இங்க என்ன சொல்றாரு, ஜலம் அப்படிங்கிறது சமஷ்டி அபிப்பிராயின ஜலாசிஹ, ஜலத்துடைய சமஷ்டிய என்ன சொல்றாங்க, கூட்டத்தை ஜலக்கூட்டம் அப்படிங்கறத ஜலாசியம் ஜலக்கூட்டம் அப்படிங்கிறாங்க, ஜலத்தினுடைய சமஷ்டிய. அப்படி ஏகத்துவ உபதேசமும் பகுத்துவ உபதேசத்தையும் வச்சுட்டு அந்த பகுத்துவத்தை ஏகத்துவமா ஆக்கணும் அப்படிங்கும் போது சமஷ்டி அப்படின்ட்டு, ஏகத்துவமா பார்க்கும்போது சமஷ்டி அப்படின்னு பாக்குறாங்க. அதுதான் ததா அந்த மாதிரி உதாரணம் சொல்லப்பட்ட மாதிரி உதாரிக்கப்பட்டதுல கொண்டு வந்து சேர்க்கிறாரு. நானாத்வேன பிரதிபாசமானானாம் ஜீவகத அஜ்ஞானானாம் சமஷ்டி அபிப்ராயேன ததேகத்வ விபதேச ததா, அதே மாதிரி நானாத்வேன பிரதிபாசமானானாம் பல வகையா தோற்றம் அளிக்கிறதா இருக்கு, பிரதிபாசமானானாம் பா பிரகாசமே நமக்கு பிரதிபலிக்கிறதா இருக்கு.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும் மெய்வகையால் நான்காகும் விதித்த பொருள் எனக் கொண்டே சாக்கிய நாயனார் புராணத்தை சொன்னேன். இந்த வினையை பற்றி ரொம்ப ரிசர்ச் பண்ண நாயனார் வந்து சாக்கிய நாயனார். ஏன்னா அந்த வினையை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது அவர் என்னவா இருக்காரு, பௌத்த சமய குருவாக இருக்கிறார். பெரிய ஆச்சரியம் பாருங்க, சைவத்துல எவ்வளவு பெரிய சிறப்பா. 63 நாயன்மார்கள்ல 2 நாயனார் வேற்று சமயத்தை சார்ந்தவர்கள். சாக்கிய நாயனார் பௌத்த சமயம், கூட்டுவ நாயனார் சமண சமயம். 2 சமய பிற சமயத்தை சேர்ந்தவர்களையே நாம நாயன்மாரா வைக்கிறோம். ஏன்னு கேட்டா அங்கே இறைவனுடைய அருள் சக்தி அவர்கள் மீது பதிய ஆரம்பித்து விட்டது. அவர்கள் வந்து தன்னுடைய உடலாலையும் அந்த யூனிஃபார்ம் வந்து மாத்தலையே ஒழிய அவருடைய ஆன்மா சைவந்தான் உண்மை என்பதை அவருடைய ஆன்மா ஏற்றுக்கொண்டது என்பதை அறிகிறார். இது மாதிரி ஒரு எந்த சமயத்திலையும் இப்படி ஒன்று இருக்குங்கிறன்னு சொல்லவே முடியாது. அவ்வளவு அது வந்து என்ன கேட்டால் அந்த வினை கொள்கை அப்படி கரெக்டாக ரெகுலேட் பண்ண. அது அதுவே அந்த தாரகாவனத்து ரிஷிகள் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக, அதாவது வினையினுடைய பயனை இறைவன் தான் ஊட்டுகிறான். அதோடு அந்த வேத வேள்விகளிலே சொல்லப்பட அந்த கர்மகாண்டத்தை அனுஷ்டிக்கின்றதுனால ஞானம் வராது என்பதை உணர்த்துவதற்காக அங்கே ஒரு திருவிளையாடல் புரிகிறார். அந்த திருவிளையாடலே அந்த ரிஷி பத்தினிகள் இன்னொரு ஜென்மத்தில் அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை இங்கேயே அனுபவிக்குமாறு செய்கிறார். வர்ணனைகள்லாம் மிக அற்புதமாக வரும். அதன் பின்பு அந்த ரிஷி பத்தினிகள் தங்களுடைய கற்பை இழக்கிற நிலைமைக்கு வந்து விட்டார்கள் என்கிற நிலையிலே வரும்போது மறைந்து விடுகிறார். அது ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறார் அவ்வளவுதான். ஆனா அவருடைய நிலையை பார்த்து பின்னாடி வருகிறாங்க நம்ம முனிவர்கள் வருகிறார்கள். பார்க்கும் பொழுது அவர்களுக்கு உண்மை, அவர்கள் ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை வந்தது என்று பார்க்கிறார்கள். தன்னுடைய தவ வலிமையினாலே அவர்களுக்கும் ஓரளவுக்கு தவ வலிமை இருக்கு இல்லையா, அதனால புரிந்து கொண்டார்கள். இறைவன் நம்முடைய கொள்கை தவறு என்பதை உணர்த்தியவன் சிவபெருமான் தான் என்பதை அவர்களே உணர்கிறார்கள். உணர்ந்துவிட்டு தங்களுடைய மனைவிகளுக்கு எப்படி அகலிகையினுடைய தவறுக்கு எப்படி கௌதவ முனிவர் சாபத்தை கொடுத்தாரோ அதே போல இவர் என்ன சாபம் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் மறுபடியும் பிறக்கப் போகிறீர்கள், மதுரை மாநகரிலே வணிகர் குலத்திலே நீங்கள் மறுபடியும் அடுத்த பிறவிலே நீங்கள் பிறக்கப் போகிறீர்கள் என்பதை ஞானதிருஷ்டியில் அவங்களே உணர்த்திடுறாங்க. அப்பொழுது அந்த பெண்கள் கேட்கிறார்கள், இந்த சாபமானது எப்பொழுது நிவர்த்தியாகும் என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், எந்த ஒரு சோமசுந்தர கடவுள் இங்கே வந்து திருவிளையாடல் செய்து இந்த என்னதான் நாம நம்ம இந்த பிறவியில் எவ்வளவு பெரிய தவத்தை நாம் செய்தாலும் அந்த எந்தெந்த பிறவியில செய்யக்கூடியதை எந்தெந்த பிறவியில ஊட்ட முடியும் என்பது சிவபெருமான் கையில தான் இருக்கு என்பதை நாங்கள் இப்பொழுது நன்றாக உணர்ந்து கொண்டோம். ஆகவே வேதத்தினுடைய பொருள் நாங்கள் தவறாக கொண்டு விட்டோம். ஆகையினால நாம் 2 பேருமே தண்டனைக்குரியவர்கள் தான், நீங்களும் தண்டனைக்குரியவர்கள் நாங்களும் தண்டனைக்குரியவர்கள். ஆனால் இந்த திருவிளையாடல் இறைவனே நடத்திய காரணத்தினாலே நீங்கள் மறுபடியும் அந்த சோமசுந்தர கடவுள் அந்த மதுரையிலே நீங்கள் வளையல் விற்ற அந்த படலத்திலே வரும்பொழுது உங்களுடைய மெய்யை அவர் தீண்டும் பொழுது இந்த சாபம் நிவர்த்தியாகிவிடும். அப்பொழுது இந்த மறையும் பொழுது அவர்கள் அந்த நிறை அழிந்த ஒரு சூழ்நிலையிலே அந்த வளையல்களை எல்லாம் அவர் பெற்றுக்கொள்கிறார். அப்ப இந்த பெண்கள் எல்லாம் திரும்ப வந்து எங்களுடைய கணவன்மார்கள் வந்து எங்களுடைய வளையலை எங்கன்னு கேட்பாங்க அப்படின்னு திருப்பி கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, மறைந்துருவார். அப்போதான் மறைஞ்ச பிறகுதான் தெரியுது வந்தவர் இறைவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று யூகம் செய்கிறார்கள். ஆகவே அந்த வளையலை மறுபடியும் என்ன செய்கிறார் என்றால், அந்த வளையல் விற்ற படலம் என்று வரக்கூடிய அந்த படலத்திலே அதை வந்து அந்த வளையல்களை திரும்ப கொடுக்கிறார். அந்த திரும்ப கொடுத்த உடனே அந்த திருவிளையாடல் இப்படி நிகழ்கிறது என்பதை காட்டுவதற்காக அந்த மதுரையிலே உள்ள மக்கள் எல்லாம் உணரும்படியாக அந்த வளையல் வியாபாரியா வந்தார் இல்லையா, அந்த வளையல் வியாபாரியா வந்த கோலத்தை அந்த விமானத்திலேயே காட்டார் மக்களுக்கு. இவ்வாறு திருவிளையாடல் நடத்தினது நான் தான். எதற்காக என்றால், இந்த வேதத்தை தவறாக பொருள் செய்த காரணத்தினாலே அந்த முனிவர்களுக்கு அந்த வேதத்தில் நான் அவ்வாறு உணர்த்தவில்லை என்பதை அவர்களுக்கு உணர்த்தினேன். ஆனால் அதே சமயத்தில் இந்த பெண்களுக்கு நான் ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறு ஒரு திருவிளையாடல் நடத்தினேன் என்று அவரே வந்து அந்த மதுரையில் இருக்கக்கூடிய அந்த விமானத்திலே வந்து காட்சி கொடுத்து மதுரை மக்கள் எல்லோருக்கும் அறிவுறுத்துகிறார். அப்ப என்ன தெரிகிறது என்று கேட்டால், வேதத்திலே சொல்லப்பட்ட, ஏன்னா வேதத்தை இன்டர்பிரட் பண்ணக்கூடிய அதிகாரமும் இறைவனுக்கு தான் உண்டு. அதனால் வேதத்துக்கு பொருள் அடிச்செய்த படலம் என்று 64 திருவிளையாடல் அப்படி ஒரு திருவிளையாடல் வரும். ஆகவே இங்க என்ன கொள்கை அங்க குறிப்பு என்று கேட்டால், அந்த தாருகாவனத்து முனிவர்களை பனிஷ் பண்றது நோக்கம் இல்லை. எப்பயுமே இறைவனுடைய கருணை மரக்கருணை. எப்படி சூரபத்மனுக்கு ஒரு தண்டனையை கொடுத்து அவனையே வாகனமாக வைத்துக் கொள்கிறார், அதே போல கஜமுகாசுரன் வந்து அவனை விநாயகப் பெருமானை எதிர்த்தவர் அவரையே வாகனமாக கொள்கிறார். எல்லாமே வந்து இறைவன் நடத்துகின்ற ஒரு அருள் திருவிளையாடல் தான். அது எதற்காக உணர்த்துகிறார் என்று கேட்டால், அது மாணிக்கவாசகர் சொல்லும்போது சொல்வார், விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரன் காட்டினார். அந்த தாருகாவனத்து முனிவர்கள் வேதத்தை நன்றாக படித்தும் கூட வேதம் என்ன சொல்கிறது என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே அவர்களுக்கு உணர்த்துவதற்காக இந்த திருவிளையாடலை நடத்துகிறார் என்று சொல்லி, இதற்கு தாற்பயத்தை நம்முடைய ரெண்டு நோக்கம், ஒன்று வேதம் பிரமாணம், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா வேதம் சுயம்பு அல்ல. அவர் என்னென்ன அந்த 7 கொள்கை எதெல்லாம் உணர்த்துற, வேதம் பிரமாணம், ஆனால் வேதம் சுயம்பு அல்ல. சுயம்புன்னு அர்த்தம் வேதம் தானே தோன்றியது, அந்த வேதத்துக்கு கர்த்தா நான் தான், அந்த வேதத்திலே நான் அவ்வாறு விதிக்கப்படவில்லை, நீங்கள் வந்து சரியாக தவறாக புரிந்து கொண்டீர்கள் என்று அவர்கள் கொண்டு அந்த 7 கொள்கைகளையும் உணர்த்துவதோடு மட்டுமன்று அவர்களை தன்னுடைய கடலை நினைக்கும்படியாக செய்கிறாராம். இது வந்து எங்க சொல்றாருன்னா, இதை குறித்துக் கொள்ளுங்கள், திருமந்திரம் 1888 தெளிவா சொல்றாரு பாருங்க. அந்த திருவிளையாடல் புராணத்திலையும் அந்த கோயில் புராணத்திலையும் சொல்லப்பட்ட செய்திகளுடைய தாற்பரியத்தை ஒரே வரியில திருமூல சொல்லிடுறார். பறந்து உலகு 7 படைத்த பிரானை இறந்துணி என்பர்கள். இறைவனை போய் அவன் பிச்சை எடுத்தான், இறந்துணி பிச்சை அப்படின்னு சொல்றது, பிக்ஷாங்கிறதே சம்ஸ்கிருத வார்த்தை தான், தமிழ் நே தமிழ் சொல்றார் திருமூல. இறந்துணி என்பர்கள், இறத்தல், இறந்துணி என்பர்கள், அவன் பிச்சை எடுத்தான் என்று சொல்லப்படுகிறது. எற்றுக்கு இறக்கும், சிவபெருமானையே பிச்சை எடுத்தார். கேள்விக்கு திருமூலக பதில் சொல்றார், ஏன் பிச்சை எடுத்தார், அவங்க சொன்ன மாதிரி 7 நாடு சனி சிவபெருமான பிடிக்கிற காரணம் சொல்றார் திருமூல சொல்றார், எட்டுக்கு இறக்கும் நிரந்தரமாக நினையும் அடியார் இறந்து உண்டு தன் கடல் எட்டச் செய்தானே. அந்த தாருகாவனத்து முனிவர்கள் வேதத்தை நிரந்தரமாக ஓதிக்கொண்டிருந்தார்கள். அது உண்மையிலேயே பாராட்டத்தக்கந்த செயல். திருமூல திருக்குறளை முற்றுவது பண்ணா செயல் ஒண்ணும் தவறு இல்லை, திருக்குறள் தப்பார்த்த சொல்றதான் தவறு. அதே போல அந்த இறந்துணி என்பர்கள் எட்டுக்கு இறக்கும் நிரந்தரமாக நினையும் அடியார் இறந்து உண்டு தன் கடல் எட்டச் செய்தானே. அவர்களுக்கு அந்த வேதத்தின் உண்மை பொருள் என்ன என்பதை அவர்களுக்கு உணர்த்தி அவருக்கு ஞானத்தை கொடுப்பதற்காகவும், அந்த ரிஷி பத்தினிகள் இருக்காங்களே அவர்களுக்கு ஒரு திருவிளையாடல் புரிந்து அவர்களுடைய பெருமையை உலகத்திற்கு காட்டுவதற்காகவும், அந்த சாப நிவர்த்தி வந்து, அதாவது ரெண்டுக்கும் எவ்வளவு நாள், பெரிய விஷயங்கள் தான், ரெண்டுக்கு இடையே எவ்வளவு நாள்னு சொல்ல முடியாது, அதுதான் புராணங்கள்ல ஒரு பெரிய விஷயம். அந்த தாருகாவனத்திலே விஷாடன கோலமாக வந்தது என்ன காலம்னு தெரியாது. ஆனா மறுபடியும் அடுத்த பிறவியிலேயே வந்து அவர்கள் வந்து மறுபடியும் பிறக்கிறார்கள். அங்கேயே சொல்லிடுறாரு ரிஷி பத்னி அவர்களே முனிவர்களே சொல்லிடுறாங்க, தவ வலிமையினாலே பார்த்து நீங்கள் எல்லாரும் மதுரையிலே வணிகர் குலத்திலேயே வந்து மகளிராக பிறக்க போகிறீர்கள். அப்பொழுது சோமசுந்தர கடவுள் வந்து ஏன்னா அவங்களுக்கும் ஞானத்தை கொடுத்துடுற, அந்த ரிஷிகளுக்கும் பலனை கொடுத்துடுற. அப்பொழுது அவனே வந்து உங்களுக்கு உங்களுடைய மெய்யை தீண்டி வளையல் அணியும் பொழுது அதுலயும் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா திருவிழா போனது ஒரு அற்புதமான கருத்து பாருங்க. அவர்கள் அந்த காம மயக்கத்தினாலே இந்த விஷாடன மூர்த்தி இடத்திலே தன்னுடைய நிறை அழிந்த பொழுது அவர்கள் வளையல்கள் எல்லாம் அப்படியே அவருடைய பிச்சா பாத்திரத்தில் விழுந்துதான், இந்த வளையல் எல்லாம் மெலிந்து மெலிந்து விழுந்துதான் பிச்சா பாத்திரத்தை. இவங்க ஐயோ உங்க கணவன் வந்து திரும்பி கேட்பாங்களேன்னு கேட்கும்போது அப்ப சொல்றா அப்ப சொல்லிட்டு நான் தருவேன் அப்படின்னு மறைஞ்சிடுறேன். அதுல சொல்லப்படுகிறது எந்த வளையலை கவர்ந்தாரோ அதே வளையலை கொண்டா திருப்பி கொடுத்தாராம் அது அடுத்த ஜென்மத்துல. என்ன விஷயம் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு, அந்த கவர்ந்த வளையலை மறுபடியும், அதாவது இது ஒரு திருவிளையாடல் அது ஒரு திருவிளையாடல். அப்ப நோக்கம் என்ன, சிவபெருமானின் நோக்கம் என்ன என்றால் அந்த கரும வினையானது இறைவன் ஊட்டும் பொழுதுதான் வரும். நீ எவ்வளவு பெரிய வேதவெளியை செய்தாலும் அவர் இந்த ஜென்மத்துல ஊட்டணும்னா ஊட்டிடுவார், அடுத்த ஜென்மத்தில் ஊட்டினா ஊட்டுவார், அது உன் கையில இல்ல அப்படிங்கிறது அந்த மீமாம்சை கொள்கை தவறு என்பதற்காக. அதாவது ஒன்லி த வேதாஸ் ஆர் நாட் எரோனியஸ், அதான் கவனிக்க வேண்டியது. வேதாஸ் ஆர் நாட் எரோனியஸ், த இன்டர்பிரேஷன் ஆஃப் த வேதாஸ் ஆர் எரோனியஸ் அதான் ஒரு முக்கியமான பயன். த இன்டர்பிரேஷன் ஆஃப் த வேதாஸ் ஆர் எரோனியஸ் அப்படிங்கறத அவங்க முனிவர்களுக்கும் உணர்த்தி அவர்களுக்கும் கொடுக்கிற இத அருமையாக இதுக்கு இந்த திருமந்திரத்துக்கு உரை எழுதுனவங்க கூட தப்பா எழுதுறாங்க. நான் ரெண்டு மூணு உரைகளை பார்த்திருக்கிறேன், மிக தெளிவாக இங்க காட்டுகிறேன். அது போல என்னன்னு கேட்டா எவ்வளவு தெளிவா சொல்றேன், நிரந்தரமாக நினையும் அடியார் இறந்து உண்டு தன் கடல் எட்டச் செய்தானே. ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த சாதனையில வருகின்றவர்களுக்கு, அந்த சாதனையிலே வரக்கூடிய ஐயங்களை நீக்குவதற்காகவும் அவர்களை நல்வழிப்படுத்துவது, இந்த ரெண்டு தானே இறைவனுடைய செயல். இத மாணிக்கவாசகர் எப்படி சொல்றாருன்னு பார்ப்போம். அதாவது இந்த செய்திய அந்த கோயில் புராணத்துல சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன சொல்லுவாருன்னு கேட்டா, இத அந்த கோயில் புராணத்துல கோயில் புராணத்தை குறித்துக் கொள்ளுங்கள், கோயில் புராணத்தை செய்தவர் உமாவதி சிவம். அவர் தான் நம்முடைய 14 சாத்திரங்கள்ல 8 சாத்திரத்தை அருளி செய்தவர். அவருக்கு மட்டும் ஒரு தனி சிறப்பு என்னவென்றால் அந்த சந்தான குறவர்களையே தமிழ்லையும் வடமொழியிலேயே நூல் செஞ்சவர் அவர் ஒருத்தர் தான். தமிழ்லயும் நிறைய நூல் பண்ணியிருக்கிறாரு, வடமொழியிலையும் சொல்லியிருக்கிறாரு. பௌஷ்கர ஆகமம் என்ற ஒரு ஆகமத்துக்கு விளக்க உரையும் செய்திருக்கிறார். பௌஷ்கர ஆகம விருத்தி என்று ஒரு வடமொழியில ஒரு நூலையே அவர்கள், ஹி வாஸ் எ கமெண்டேட்டர் ஆல்சோ ஃபார் ஆகமம். அவ்வளவு வேணும் மேஜர் கான்ட்ரிபியூஷன் அவர் தான் சைவ சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டால். அதே போலதான் அந்த உமாசிவத்துக்கு இன்னொரு பெருமை என்னவென்றால் இந்த திருமுறைகள் நமக்கு எப்படி கிடைத்தது என்ற வரலாற்றையும் அவர் தான் சொன்னவர். அதுல இருந்து நம்ம சைவத்துல அவருடைய பங்கு பெரும் பங்கு. இப்ப சேக்கலாரியையும் பெரிய புராணத்தை எழுத வேண்டிய அவசியம் வந்தது, இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும், அது பெரிய புராணத்துல இல்லையே. அப்போ சேக்கலார் சுவாமிகள் வரலாறு அதையும் அவர் தான் சொன்னார். நம்பியாண்டார் நம்பிகள் எப்படி திருமுறைகளை தொகுத்து தந்தார், திருநாரையூர் பொல்லாப்பிள்ளையாருடைய அருளை பெற்று தான் திருமுறைகளை தொகுத்தார். சைவத்துல மந்திரங்கள் 11 என்பதற்காக தான் 11 திருமுறைகளாக தொகுத்தார். அவர் அவர் தொகுக்கும்போது 12 இல்லையா, 11 தானே தொகுக்கிறார். ஆக இந்த 11 ஏன் தொகுத்தார் என்றால் அந்த சம்ஹிதா மந்திரங்கள் 11 என்பதற்காக அந்த நம்பர் 11 வச்சாராம். சப்தகோடி மந்திரங்கள் 7 என்பதற்காக தான் 7 திருமுறையா வச்சாராம். இந்த மாதிரி அற்புதமான செய்திகள் இல்ல. தேவாரத்தை ஏன் தேவாரத்தை 7 திருமுறையா ஏன் பண்ணார், மந்திரங்கள் 7 ஆதலினால் மன்னுமவர் இந்த முறை திருமுறைகள் 7 எடுத்து அமைத்து, பந்தமூறு மந்திரங்கள் 11 ஆதலினால் அந்த முறை 4 முறை 11 இது மாதிரி அற்புதமான செய்திகளை எல்லாம் நமக்கு அவர் தான் காட்டுற. அதே போல நாம பாடுறமே நால்வர் துதி, புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, இந்த நால்வர் துதி எழுதினவரும் அவர் தான். கான்ட்ரிபியூஷன் ஆஃப் உமாவதி சிவம் டு சைவிசம் இன் எஸ்டிமபிள், அவ்வளவு பண்ணியிருக்க. அதனாலதான் ஜியு போப் வந்து அவரை புகழும் போது சொல்வார், தி ஏபிளஸ்ட் ஆஃப் சித்தாந்தா ஸ்கூல்மேன் அப்படிம்பார். நிறைய சைவ சித்தாந்தம் அவர்கிட்ட தான் படிச்சுட்டேங்கிறார். உமாசிவத்தினுடைய ரைட்டிங்ஸ்ல இருந்தா இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கொள்கைகளை நான் தெரிந்து கொண்டேன் அவரே சொல்றார், போப்பே சொல்றேன். அப்படி ஒரு விளக்கம் சொல்றார், தி ஏபிளஸ்ட் ஆஃப் சித்தாந்தா ஸ்கூல்மேன் அப்படிம்பார். எவ்வளவு பெரிய புகழ்ன்றார். அதே போல இன்னொரு விஷயம் சொல்றாரு பாருங்க, வடமொழியில அந்த கம்பேரிட்டிவ் பிலாசபி என்று சொல்லக்கூடிய சர்வ தரிசன சங்கிரகத்தை செய்த மாதவாச்சாரியா அவர் செய்த சர்வ தரிசன சங்கிரகம், அந்த சர்வ தரிசன சங்கிரகத்தை நான் படிச்சிருக்கிறேன். ஆனாலும் அதுல கிடைக்காத விளக்கங்கள் எல்லாம் உமாவு சிவத்தை படித்துத்தான் நான் தெரிந்து கொண்டேன்கிறேன். என்ன ஆச்சரியம், நான் ரெண்டும் தெரியும், சமஸ்கிருதமும் தெரியும், போப்புக்கு சமஸ்கிருதமும் தெரியும், தமிழும் தெரியும். ஆகவே அந்த சம்ஸ்கிருத டெக்ஸ்டையும் படிச்சிருக்கேங்கிற படித்தாலும், ஆனால் மாதவாச்சாரியாரை விட மிகச்சிறப்பாக உமாசிவம் சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்னொரு கேள்வி சொல்றாரு, உலக புகழ் ஏன் இவருக்கு மட்டும் வரல? அதுக்கு காரணம் சொல்ற, ஏன்னா உமாசிவத்துடைய அந்த நூல்கள் எல்லாம் இங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இல்ல, மாதவாச்சாரியாருடைய நூல்கள் எல்லாம் இங்க ஆக்ஸ்போர்ட்ல இருக்குது சொல்ற. ஆனா எப்படி அனலைஸ் பண்ற, இலக்கான எப்படி அனலைஸ் பண்றாரு? அவை மாதவாச்சாரியாருடைய சிறப்பு உலக புகழ் அதுக்கு சொல்றாரு, அந்த மாதவாச்சாரியாரை விட சிறந்தவர் உமாவசிவம், ஆனால் மாதவாச்சாரியாருக்கு வந்த புகழ் ஏன் உமாவசிவத்திற்கு வரவில்லை என்றால், பிகாஸ் ஹி டாட் இன் தி வெர்னாக்குலர், அவர் தமிழ்ல எழுதினதான் தப்புங்கிறார். அவர் சான்ஸ்கிரிட்ல மட்டும் பண்ணியிருந்தால் அப்படியே சொல்ல, பிகாஸ் ஹி டாட் இன் தி வெர்னாக்குலர், அதில் தமிழ்ல சொல்றதுனால என்னாதுன்னா சில பேர் இங்கிலீஷ்காரங்க வந்து முடிவே இருக்க விட்டாங்க. அவருக்கு அங்கதான் படிச்சார், அவர் எல்லாம் இங்கிலீஷ்ல படிச்சுதான் அவர் தமிழ்ல வந்து படிக்கிறார். அவர் லண்டன்ல இருந்து வரும்போதே புத்திசம் ஜெயினிசம் இந்திய நாட்டிலே சர்வ தரிசன சங்கரம் எல்லாத்தையும் படிச்சேங்கிறார். எல்லாம் எல்லாம் டிரான்ஸ்லேஷன் அவர் படிச்சதும், அப்புறம் இங்க வந்து தான் உள்ள படித்தேன். அதனால அவ்வளவு பெரிய புகழ் இந்த உமாசிவத்தில் வருகிறது. அவர் தான் கோயில் புராணத்திற்கு ஆதர், அந்த கோயில் புராணத்துக்கு உரை சொன்னவர் நம்முடைய நாவலர். நாவலர் கை வைக்காத இடமே கிடையாது. கோயில் புராணத்துக்கு உரை எழுதினவர் ஆர்வ நாவலர். எவ்வளவு பெரிய, அதாவது நாவலர் பெருமான உயர்ந்தவர் தெரியுது, ஆனவருடைய எக்ஸாக்ட் கான்ட்ரிபியூஷன் என்ன, என்ன பண்ணிருக்கிறாரு எத்தனை பேருக்கு தெரியும் இல்லையா? அதான் ஒரு பெரிய விஷயம். அதை சொல்றாரு பாருங்க, இதை சொல்லிட்டு அவங்களால இங்க என்ன வர்றார் என்றால், அந்த பிச்சாடன மூர்த்தி என்ற அந்த ஒரு நிலையை அவர் மேற்கொண்டது காரணம் என்னன்னு கேட்டா, ஞான சாதனையிலே வருகின்றவர்கள் அந்த வேதத்தை தவறாக புரிந்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு உணர்த்த வேண்டியது, சிலவற்றை வாயால சொல்லி உணர்த்தலாம், சிலவற்றை அனுபவம் கொடுத்தாதான் தெரியும். ஆகவே அந்த அனுபவத்தை புகட்டி தாங்கள் கொண்ட கொள்கை தவறு என்று அவர்களையே உணரும்படியாக செய்து அப்படி செய்யற அதுதான் என்று அவர் எழுதுறார். அதை ஒன்று சொல்றாரு பாருங்க, நாவலரை பற்றி அங்கதான் ரெஃபர் பண்ற, அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்றேன் பாருங்க, தி வெரி அக்கம்ப்ளிஷ் எடிட்டர் ஆஃப் திஸ் புராணம் அண்ட் கமெண்டேட்டர் அப்பான் இட் எ ஜீலஸ் ரிவைவர் இன் மாடர்ன் டைம்ஸ் ஆஃப் த சைவா சிஸ்டம் ஆறுமுக நாவலர் ஆஃப் ஜஃப்னா கிவ்ஸ் இஸ் அக்கவுண்ட் ஆஃப் த மீனிங் ஆஃப் தி ஸ்ட்ரேஞ்ச் சீன். திருவாசர் டிரான்ஸ்லேஷன் தான் இருக்கு, திருவாச டிரான்ஸ்லேஷன் இருக்கு. இந்த பிஷாடன மூர்த்தியினுடைய தாற்பயம் என்ன என்பதை அந்த கோயில் புராணத்தை வைத்துக் கொண்டு நாவலர் சொன்ன அந்த விளக்கத்தை நான் இங்கிலீஷ்ல எழுதுறேங்கிற. அப்ப அவர் என்ன சொல்றாரு, தி ரிஷிஸ் ஹெல்ட் செவன் எரோனியஸ் டாக்டிரின்ஸ், வேதத்தை படித்து விட்டு வேதம் அந்த தவறான கொள்கைகளை தான் சொல்லுகிறது என்று தவறாக புரிந்து கொண்ட காரணத்தினால அவர்களை ஒரு திருவிளையாடல் மூலமாக இந்த வேதத்தினுடைய பொருளை உணரச் செய்து, அதே சமயத்துல அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணக்கூடிய பயனையும் கொடுக்கிறார் பாருங்க. அதான் பெரிய விஷயம், அவர் செய்த செயல் வீணா போயிடக்கூடாது, அதுக்காக ஞானத்தையும் உணர்த்தி அந்த வேதனுடைய உட்பொருள் அது இல்லை, அதனாலதான் வேதமும் அருளி. அதான் முக்கியம், இந்த வேதத்தை வந்து சிவபெருமானே பொருள் அளவு அளவில் இல்லை என்றால் யாருக்கு தெரியும்? அல்லது ஞான சம்பந்த பாதங்கள் சொன்னார் இந்த மங்கையர் கசிங்கிற மங்க

பொங்கலல் உருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள் கேடும் அருளி. லார்ட் சிவா இஸ் நாட் ஓன்லி மேட் ரிவீல்டு த வேதாஸ், ஹி ஹஸ் இன்டர்பிரட்டட் த வேதாஸ் ஆல்சோ. நுட்பம் பாருங்க, தேவாரத்தில் எவ்வளவு நுட்பம் இருக்கிற. நாள் வேதத்தை மட்டும் அருளி செய்யல, ஞானசம்பந்தர் சொல்ல நாள் வேதமும் பொருள்களும் அருளி. திஸ் இஸ் அ மீனிங் அண்ட் இன்டென்ட் ஆஃப் த வேதாஸ் சொல்லிருக்காராம். படிக்கிற தேவாரம் தான், எவ்வளவு நுட்பம் இருக்கு பாரு. நாள் வேதமும் பொருள்களும் அருளி. அங்கய கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே. தேவானத்துடைய நுட்பங்கள் அந்த அண்டலை முன்னாடி என்ன, வேதமும் பொருள்களும் அருளி தான் முக்கியம். அதை அருமையாக ரசித்து விட்டு அவர் சொல்றாரு பாருங்க. அதாவது the rishis held seven erroneous doctrines. The rishis held seven erroneous doctrines. அதனாலதான் வேதத்துக்கு the interpretation of பூர்வ மீமாம்சா, the mimamsa அப்படிங்கிற சான்ஸ்கிரிட் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா இன்கொயரின்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல சொல்றது இன்கொயரி. என்கொயரி வேற, இன்கொயரி வேற இல்லையா. என்கொயரிங்கிறது இன்ஃபார்மல், இன்கொயரிங்கிறது ஃபார்மல். அதுபோல ஒரு சட்ட திட்டங்களை வைத்துக் கொண்டு இன்கொயரி பண்றது, அதான் மீமாம்சா. மீமாம்சாங்கிற வார்த்தைக்கு அதான் அர்த்தம். ஆகவே அது அந்த வேதத்தை வந்து சொல்ற இன்கொயரி டு த வேதாஸ் அப்படி சொன்னா அது அப்படி அர்த்தம். மீமாம்சா இன்கொயரி டு த வேதாஸ். அது ரெண்டு வகைப்படும், ஒன்னு பூர்வ மீமாம்சா, இன்னொன்னு உத்தர மீமாம்சா. அது என்ன காரணம்னா அந்த கிரியைகளை பற்றி மட்டும் சொல்லுவது பூர்வ மீமாம்சா, அந்த கிரியைகளுடைய தாற்பயத்தை உணர்த்துவது உத்தர மீமாம்சா. அப்படின்னா அந்த ஏழியர் அந்த லேட்டர் அர்த்தம். அவ்வளவுதான், பூர்வ மீமாம்சா மீன்ஸ் த ஏழியர் இன்கொயரி, உத்தர மீமாம்சா மீன்ஸ் த லேட்டர் இன்கொயரி. எல்லாம் அந்த பொருள்களை தெரிஞ்சாக. இந்த அற்புதமான கருத்தை அந்த திருமூலர் எப்படி சொல்ற நமக்கு என்னன்னு கேட்டா, ஒரு திருமுறையில சொல்லப்பட்ட விஷயத்தை கயப்பாக்க சதாசிவ செட்டியார் சொல்லுவார். திருமுறைகளுக்கு எப்படி நீ அர்த்தம் பண்ணணும் தெரியுமா பார், கயப்பாக்கம் சதாசிவ செட்டியார். அவர் தான் திருமுறைக்கு முதல்ல உரை எழுதினவர். அது வரைக்கும் திருமுறைக்கு யாருமே உரை எழுதல. இவர் தான் ஒண்ணுமே சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது, எல்லாரும் போயிட்டா எப்படிதான் இவங்க தெரிஞ்சுக்கிறது மக்களுக்கு. அகத்தியர் தேவாரத்தில் 25 பதியத்துக்கு மட்டும்தான் உரையிடுனார். அவர் தான் சிகேஎஸ்க்கு குரு. சிகேஎஸ் ஐயாவுக்கு பெரிய புராணத்துக்கு உரையிடணுங்கிற எண்ணமே அவரை பார்த்துதான் வந்தது. அவர் கொஞ்ச நாள் இருந்து அவருடைய பெரிய புராண சொற்பொழிவெல்லாம் கேட்டேன். அப்புறம்தான் பெரிய புராணத்துக்கு உரையிடணுங்கிற ஆவலே எனக்கு வந்துச்சுன்னு எழுதுறாரு. ஏன்னா இவர் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஃபீல்டு ஐயா மாதிரி. அவர் சட்டத்தரணி, அவர் அவர் தமிழ் துறை இல்லை. சி கே கேள்விப்பட்டீங்களா, சி கே சுப்பிரமணியம் இல்லையா, அவர் அந்த காலத்துல அவர் லாயர். அப்ப பிஎல்லாம் கிடையாது. அப்ப எப்படி எங்க இந்தியாவில் எப்படி இங்க எப்படின்னு தெரியல. இந்தியாவில் எப்படின்னு கேட்டீங்கன்னா பிஎஸ்சி எல்லாம் அப்ப கிடையாது. பிஎஸ்சி பிகாம் அப்படின்லாம் கிடையாது. பிஏ தான், பிஏ சயின்ஸ் தான் கொடுப்பான். பிஏ சயின்ஸ், பிஏ லா, பிஏ காமர்ஸ் அப்படிதான். அப்படிதான் பிஎஸ்சி பிகாம்லாம் வந்தது. ஒரிஜினலா இங்கிலீஷ்காரன் கொடுத்தது வந்து பிஏ தான் கொடுப்பான். பிஏ லா, பிஏ சயின்ஸ், பிஏ காமர்ஸ் அப்படிதான். பிஎல் கிடையாது. அப்போ பிஏ லா படிச்சாலே போதும், சட்டம் பிராக்டிஸ் பண்ணலாம். அப்படி வந்த வக்கீல் அவர். அதனால அவர் கயப்பாக்கம் சொல்வாரு, எப்பொழுதுமே ஒரு திருமுறைகள்ல சொன்ன ஒரு விஷயத்துக்கு நம்ம இன்னொரு திருமுறையில என்ன சொல்லியிருக்குன்னு நீ பார்க்கணும் பேர். பத்திரிகைக்காரன் என்ன எழுதுறான், டிவியில என்ன சொல்றான்னு பார்க்காத. அப்போ இந்த கோலத்துக்கு திருமூலர் என்ன சொல்றாரு இன்டர்பிரேஷன், அதுதான் நம்ம பார்க்கணும். அது போலதான் மாணிக்க வாசல் என்ன சொல்றான்னு பார்ப்போம். அதாவது பல செய்திகளை வருது. மாணிக்க வாசல் எங்க சொல்றாருன்னா திருவார்த்தை 43 பதிகத்துல இந்த கான்செப்ட் எப்படி சொல்றாரு பாருங்க. அங்கணன் எங்கள் அமரர் வெம்மான் அடியார்க்கு அமுதன், அவனி வந்த எங்கள் விரான் இரும் பாசம் தீர இகவரம் மாயது ஓர் இன்பம் எய்த சங்கம் கவர்ந்து. அருமையா சொல்ல, அதாவது அங்கணன், அங்கணன் என்ன அர்த்தம், கருணை கண்களை உடையவன். அம் என்பது கருணைங்கிற அர்த்தம்.
அம்கணன், அழகிய கண்ணை உடையவன் அர்த்தம் பண்ணிடக்கூடாது. அம்கணன்னா அப்படியே அர்த்தம் பண்ணலாம். அம்கணன் சிவபெருமானுக்கு அங்கணன் பேர், அதாவது கருணை கண்களை உடையவன். ஏன்னா கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம், கண்ணுக்கு எது அழகு

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு திருநாவுக்கரச நாயனார் புராணம். வழங்குபவர் திருவானிக்கா சிவராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அண்ணாலி தமக்கேற்ற திருத்தொண்டை நிறையாற்ற இன்னா செஞ்சடையண்ணல் மேவுபதி இணைப்பளவும் ஊனாக சென்றேற்றி முதல்வன்றால் விழுவதற்கு பொன்னாறு மணி பாட பூம்புகளும் சொல்லியிருந்தார். ஏனைய தலங்களை வழிபடுறதுக்காக பூம்புகள் விட்டு சென்றாராம். முதல் தலை என்ன போறாங்கன்னா திருவம்பர். சிறுத்துண்டரும் நீலனுக்கரும் வரலன்னா சொல்லுவாங்க, கூட வரேன்னு தான் சொல்லிருப்பாங்க. ஆனா என்ன சொல்றாரு ஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும் வேண்டாதீங்க, எங்கே இருங்க. சிறுத்துண்டர் செங்காட்டங்குடி சாமிக்கு தொண்டு பண்ணும், முருகனாயனார் புகழூர் பெருமானுக்கு தொண்டு பண்ணணும், நீலக நாயனார் அயோத்தி பெருமானுக்கு தொண்டு பண்ணும். அவங்க வந்துட்டாங்கன்னா அந்த பெருமானுக்கு தொண்டு நின்று போகும். அப்படி இங்கே இருந்து தொண்டு செய்யுங்க, நானே எங்க வேலையை பார்த்துக்கணும், நீங்க உங்க வேலையை பார்த்தேன்னு சொல்லி பிரியா விடை பெற்றுட்டு போயிடுறாங்களாம். அத சொல்றார் திருநீல நற்கடிகள் சிறுத்தொண்டர் முருகனார் பெரியுமே அடியார்கள் பிறரும் விடை கொண்டு ஏக. காலத்தை அப்படிதான் நடக்கும், தொடர்ந்து போக முடியாது. பிரிஞ்சவனே வணங்கிட்டு நம்மளும் இளையாவுடைய கட்டிட்டு நம்ம பாதையில போயிட வேண்டியது. ஒரு நீர்மை மனத்துடைய பிள்ளையார் உடன் அரசும். ஆனா இவங்க ஒரு நீர்மை மனசு பிள்ளையாருக்கும் அரசு வேணாலும் சேர்ந்துருக்கிறாங்க. ஒரு நீர்மை மனசு இல்லைன்னு என்ன இருக்கும், பிரிவுதான் ஏற்படுது. மறுநீர் செஞ்சடை கறந்தா திரு அம்பர் வணங்கினா. இங்க ஒரு நாயனர் இருக்கார், சோமாசி மாற நாயனார் கொச்சங்கச்சோட நாயனார் கட்டிய கோவில் இது, மாடக்கோவில் திருவம்பர் பெருந்திரும். மிக அற்புதமான திருத்தலம். இங்கெல்லாம் அப்பருடைய பதிவு நமக்கு கிடைக்கல, பிள்ளையாருடைய பதிவு தான் கிடைக்குது. அம்பர் திருக்கோவில்ல காந்தார பஞ்சமத்துல ஒண்ணும் மாகாலத்துல மூணு பதிவுமா பாடியிருக்கிறார் திருஞானுக்கு வந்து. திருவம்பர் வணங்கிட்டு கடவுள் போறார். அந்த குங்கிலி கலைனா அவர் காலத்துல வாழ்ந்த பிரியா, சோமாசி மாற சுந்தர காலத்துல வாழ்ந்த பிரியா, அதாவது ஞானசம்பந்த நாவுக்கரசர் காலத்துக்கு பிறகு 100 ஆண்டுகள் கழித்து வாழ்ந்தவர் சோமாசியார். நான் அழைய பிள்ளையார் அரசர் இந்த காலத்துல வாழ்ந்த பிரியா கலைய நாயனர் திருக்கடவுர்ல இருந்து அவர் அண்ணன் அவர் இல்லத்துக்கு போறாங்க. சென் குமுத மலர் வாவி திருக்கடவு அணிந்தருளி. வாவிகள் ஆம்பல் மலர் சொல்லக்கூடிய சிறப்பு கடவுள் உள்ளது. அதாவது போன உயிரை வீட்டு கொடுத்த ஊரு, அதனால வாவியில் ஆம்பல் பூக்குதுன்னு சொல்லி அறிமுகப்படுத்துறா செய்து மார்க்கண்டேயருக்காக மரளியை உதைத்த தலம் கடவுள் திருத்தல். பொங்கியவன் கூற்றடர்த்த பொன்னடிகள் தொழுதியை திருடிய சுங்கிலிய தலையனா திருமடத்தில் குறைவருத்தார். அடியார் குறைய அறுக்கின்றார். குறையினா என்ன, தங்க இடம் உண்ண உண்டி உடுக்க ஆடை இதெல்லாம் கொடுத்தா குறை நீங்க. இதுதான் அடியார் வென்றது. அவங்க பொன்னாபரணங்களையோ மணிகளையோ நாடுபவர்கள் அல்ல. அவர்களுக்கு உணவு வேணும், தங்க இடம் வேணும், கொடுத்ததற்கு ஆடை வேணும். மூணையும் கொடுத்தா குறை வருது, இதுதான் குறை வருது. அப்படி குறை வருத்தவர் யாரு, இங்கே கலைஞர் அங்கவர்வா சிவனடியாருடன் அமுது செய்தார். இனி அமுது செய்யற முறை சொல்றாரு, தனியா அமுது செய்யக்கூடாது, அடியாரோட சேர்ந்துதான் சாப்பிடும். இது சிறுத்துண்ட வரலாற்றுல சிறப்பாகவே விதியாகவே சொல்வார். இங்கு நமக்கு தனி உண்ண ஒன்னார் ஈசனடியார் இப்பாங்க நின்றார் படைக்குணர்வீர் என்று பரம படைத்தார். சீர்மண் திருக்கடவுர் திருமயானம் வினை பகத திருமயானம் கடவுள் திருமயானம்னு பேரு. பெரிய பெருமான் அடிகள் இருக்கிற சாமிக்கு பேர். இந்த கடவுளும் ஒவ்வொரு பாடினத்தலும் மயானமும் ஒவ்வொரு பாடினத்தலும். சீர்மண்ணும் இன்னிசைப்பா பலபாடி அழகு புரிஞ்சி இன்னிசைப்பான்னு சொல்றார். பெரிய பெருமானடிகள் தன்னை நோக்கி தொழுதிடுவார்க்கெல்லாம் பின்ன என்னார் பெருமானடிகளே என்பது அப்பர் தேவார். அந்த சாமியை கும்பிட்டா கடவுள் மயான பெருமானை கும்பிட்டா அப்புறம் வாங்கி சொல்ல மாட்டாராம், இப்பயே வாங்கிக்குவாருல்ல, இப்பயே வாங்கிக்குவாருல்ல அப்படிமா, கையில என்ன வச்சிருக்க கேரி பேக் இருக்காமா இல்லன்னு சொல்லுவோம். அதுவும் அவரே கொடுத்து அச்சிட்டு கடவுள் மயான பெருமானே ஒரு கேரி பேக்ல அருளை போட்டு கொடுத்துருவோம். அவ்வளவு அற்புதமான பெருமான் கடவுள் மயான பெருமான். இதெல்லாம் நம்ம சென்று வழிபட வேண்டும். ஒவ்வொரு பாடல் பெற்ற தலைமை தேர்மண்ணும் மணிவீதி திருவாக்கு சிறப்புலி நாயனார் அவதரித்த தலைமது திருவாக்கம். ஆர்மண்ணும் கரைக்கிற கழனைகள் தொழுதுகின்ற தேர்மண்ணு மணிவீதி திருவாக்கு சென்றனை. அந்த பெருமான சார்ந்தா என்ன கிடைக்கும்னு சொல்றார், சார்ந்தாரம் புகழிடத்தை. அவரை சார்ந்தா நமக்கு புகழ் கிடைக்கும். அந்த கோயிலுக்கு ஒரு பேர் உண்டு, தான் தோன்றி மாடத்து கூர்ந்த ஆர்வம். தான் தோன்றி மான பெருமான் கூர்ந்த ஆர்வம் பணிந்து கோயில் தமிழ்த்தொடை பணிந்து

0: அடையாதும் பரிபலமும் வணங்கி வாழ்ந்து ஆடுதல் அசைந்து ஆடுதல் சடை பெருமானுக்கு அசைந்து ஆடுது. அவருடைய தலங்களை எல்லாம் பார்த்துக் கொண்டு சேர்ந்தார்கள் தம் பெருமான் திருவியையும் இழையினை மேலே கொண்டார். அம்பர் போனாங்க, கடவுர், கடவுர் மயானம், ஆக்கூர், பிற தலங்கள், இப்ப வீழ்வெளி கொண்டார். வீழ்வெளி மிக அற்புதமான திருத்தம். அப்ப புத்திகள் 8 பெரிய அருளி இருக்கிறார், இல்லையா 15 பெரிய அருளி இருக்கிறார், நம்பிகள் 1 பதிகம், 15, 8, 1, 24 பதிகம் பெற்றதெல்லாம் திருவீழி மேடம். அதனாலதான் கழிபாதி வீழிப்பாதி ஒரு பழமொழி இருந்தது. வீழ்மேல சாமி கல்யாண சுந்தரேசன் அவர் வணங்கினோம்னா வெகு விரைவில் கல்யாணம் நடக்கும். ஆனா மனசு உருகி வணங்கணும், வேற வணங்கிட்டு வேற தெய்வத்தை வணங்கப்படாது. ஜோசி சொன்னாலும் சரி ஒரு பிராச்சியத்தை பண்ணப்படாது. ஆனா கௌரிங்க சாமியை கும்பிடுறவங்க சாமியே தான் கும்பிடணும். அதனாலதான் உன்னை எல்லாம் ஒரு தெய்வம் உள்கேறும் ஏழை தெய்வங்களுக்கு ஒப்பா சிவபெருமான் நினைச்சு வழிபட்டா பலம் குறையும், குறையும். அந்த மந்திராத்திரம் நம்ம சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. திருவிழிமலை போய் சாமியை வணங்கி அவருடைய கல்யாணத்தை பார்த்துட்டு சாமி அப்பா என் பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் வெண்டு வர்றோம், வேற கவலையே நம்ம குணவனா வீட்டுக்கு போறதுக்குள்ள நல்ல ஜாதகம் வந்துடும், பையன் நல்ல பையனா இருப்பான், இல்ல பொண்ணு மாட்டுக்கு மருமகள் வர்றதா தான் நல்ல மருமகள் குணமுடையவளா இருப்பான், இதான் நடக்கும். நம்ம வேற சிந்தனை இருக்கக்கூடாது. இப்ப நாம என்ன பண்ணுவோம், 2 சிந்தனை வச்சிருப்போம். ஜோசி ஒண்ணு சொல்லிருப்பான், சனி தோறும் போய் என்ன போடு, சனி கீழ்மோ எள்ளு சாதம் போடும், அதையும் செய்வோம். அப்ப என்ன தெரியுமா ஆகும், சனி தலையிறதுனால சிவபெருமான் நம்ம அருளை கொடுக்க மாட்டேன், நீ சனியை கும்பிடுற அவனே கொடுக்கணும். அப்ப அருள் என்ன ஆகும், குறைய ஆரம்பிச்சு அருள் குறைஞ்சிடும். 240 வாட் மின்சாரம் தான் இந்த கம்பியில பாயுது, 0 வாட் பல்ப் போட்டாக்க அது புரிய முடி ஒளி குறையுது அல்லவா. எந்த தெய்வமும் வழியாவது சிவபெருமான் தான் அருள் பண்ணா கூட இந்த சிறுதெய்வங்கள் வழியா அருளை நாம பெற முயலும் பொழுது சிறுதெய்வங்களுடைய சக்திக்கு ஏற்பதான் அருள் மாறும். நேரடியா சிவபெருமான வழிபட்டு பெறக்கூடிய அருளுடைய தீட்சை நீர் வேற, சிறுதெய்வங்களை வழிபட்டு பெறக்கூடிய அருளுடைய ஆற்றல் இதை நம்ம உணர வேண்டும். சொல்ல வீரவீழ பெருமான வணங்குங்க, நடக்காத கல்யாணம் தானான் செவ்வா தோஷம் ராகு தோஷம் எந்த துன்பமும் எதுவும் வராது. அவ்வளவு அற்புதமான செய்தும் பஞ்சதேசர பாகத்தோம் வீழ்மேலை வந்தனைய மேமுனாவு கரஜனையும் காழிஞான பிள்ளையையும் கலந்து உள்ள காதலினான் ஆடிவளவன் அறியாத மாப்பிள்ள சுவாமியே பேர் அது பெருமானுக்கு. அதுக்கு ஒரு பழமொழி அங்கெல்லாம் உண்டு. மாப்பிள்ள சாமியை வணங்கிதான் ஆசாரியத்தை சொல்லிட்டுதான் மாப்பிள்ள சாமியை வணங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பழமொழி அங்கெல்லாம் நிலவு. ஏன் சொல்றாங்கன்னா சாமி வணங்குறதுக்குள்ள கதவை உடைச்சிட்டு ஜாதகம் வந்துடும். கதவை உடைச்சு ஆச்சாரியம் ஒண்ணும் இல்லையா, ஆச்சாரியம் ஏற்பாடு பண்ணி அப்பா கதவு உடையும் ஜாதகம் வரப்போது நான் மாப்பிள்ள சாமி வணங்க போறேன், நீ கதவு இன்னும் தயார் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லிட்டுதான் வணங்கணும். ஏன்னு சொல்லுவாங்க அவ்வளவு வேகமா நடக்கும், இன்னைக்கும் நடக்கும், நம்பிக்கை வேணும். அது திரும்ப சொன்னது போல இவரை வணங்கிட்டு மாப்பிள்ள சாமி வணங்கிட்டு பக்கத்துலயே நானு ஏழை நாட்டு சனியை வணங்கிட்டு வரேன்னு சொன்னா அது இறப்பாடுல உள்ள வீழிமொழியில வந்தனைய மேவனாவு கரைசலையும் காழிஞான பிள்ளையையும் கலந்து உள்ள காதலினார் ஆழிவளவன் அறியாத அடியார் அடியார் அவரோடு வாழிமலையர் திருவண்டு வணங்க வணங்கி உடுத்துக்கார். 2 பெருமக்கள் வர்றாங்க, வீழ்மலையில நிறைய அடியார்கள் இருக்காங்க. சின்ன சம்பந்தரே போறார், உம்மன்பினோடு எம்மன்பு சீதி ஈசனுரை கோவில் நால்மலர் தொட்டு தொழுது உய்ய விட்டு தொழுது உய்ய அடியார்களே வாருங்கள் என்கின்றார் சின்ன சம்பந்த பெருமா. அடியார் பெருமை பொருந்தி இடம் வீழிமலை அவங்களாம் எதிர்கொண்டு வரவேற்கிறாங்களாம். முதல்ல வருவர் திருநாவுக்கரசர், பின்னால சிவிகையில வருவர் திருஞான சம்பந்தம். மாட வீதி அலங்கரிச்சு மறையோர் வாயில் மணி விளக்கு, வாசல்கள்ல மணி விளக்கு, நீடு கதல் வாழமரம் தழைப்பூ சமூக குலைகள் நிறைத்து பரிசா வைத்து நிறை பொற்புடம் எடுத்து நிரம்ப அழகான குடங்கள்ல நல்ல வாசனை ததும்பு நீரை தேக்கினார். வீடு பெருக வாகீசர் பிள்ளையாரும் தொண்டர்களும் கூட மகிழ்ந்து விண்ணில் இருந்த கோவில் வாயில் சென்றனர். அது விண்ணின்றி இழிந்த விமானம், அது ஆகாயத்திலிருந்து அரியால் கொடரப்பட்ட விமானம் வீழிமேலை விமானம். அந்த விமானத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. ஒரு பகுதி பார்த்தா காழியுடைய விமானம் போல இருக்கும், ஒரு பகுதி பார்த்தா விண்ணின்றி வீழியினுடைய விமானமா இருக்கும். 2 சிறப்பு உண்டு. அந்த ஊருக்கு புகழையும் வீழிமேலையும் சேர்த்து ஒரு பதிகம் பாடுகிறார் விஞ்ஞான சம்பந்த. ஆகவே அந்த விமானத்தை பாத்தீங்கன்னா 2 அமைப்பா இருக்கும். தோணிபுர விமானம் ஒரு பகுதி இருக்கும், ஒரு பகுதி வீழிமேலுக்கு உரிய விமானமா ஒரு பகுதி இருக்கும். சென்று உள் புகுந்து திருவிழி மேலே அமர்ந்த செங்கனக குன்றவில்லியார் வகைந்த கோவில் வளமா வந்து திரு முன்னில் வணங்கி முன்னேறி முக்கச்சக்க சடைமொழி வெள்ளி விளையார் செயவடி கீழ் விழுந்த எழுந்தார் விம்மினார். பெருமான வணங்கினாங்களாம், விம்மி அழைகின்றார். கையை குவித்து கழகூற்றி கலந்த அன்பு கரைந்துருக மெய்யில் விழியும் கண்ணறிவு திரவ பரவம் சொன்னால் செய்யதறையார் அமைச்சரார் தீங்கு நெறி சேர்கின்றார். முக்கியமான ஒரு செய்தி சொல்றேன். சாமியை கும்பிடாதவங்க தீய நெறிக்கு போறாங்க, சாமியை கும்பிடாதவங்க நடுத்தரமா நிக்க முடியாது. நம்ம போற நெறி ஒன்றுதான், அது என்ன? தீய நெறி என்கின்றார். அதாவது தீய நெறியில போகணும்னா நாம திருவிழிமேட பெருமாள் கும்பிடணும்.
1: சேராணை திருவீழி மிளகையானை சேராதார் தீ நெறிக்கே சேர்கின்றாரே
0: என்பது திருத்தாண்டம். உயிரெறி தாண்டகம் அடைத்தரா சேர்க்கிறேன். இந்த தாண்டகம் நம்ம உயிர் கொடுக்க வந்த தாண்டகம். எதனால உயிர் கிடைக்குது? அப்ப சேரலன்னா தீங்கு வரும்னு நமக்கு தெரியுது. ஆகவே நாம சேருகின்றோம். சேர்வதனால தீங்குல இருந்து விடுபடுகின்றோம். இப்படி இருக்கிற நாட்கள்ல அங்க ஒரு பஞ்சம் இருக்கு. இந்த பகுதியை நம்ம ஓதினோம்னா நம்ம வாழ்வுல பட்டினி பஞ்சமே வராது. அவ்வளவு அற்புதமான பகுதி. முன்னாளையும் திருமாலும் முடிவு முதலும் காணாத பொன்னார்மேனி மணிவெற்பை கூலில் மேடையினில் போற்றி கண்ணாள் பிரியா நிலைமையினால் வயல கும்பிட்டு இருப்பாராய். அண்ணாள் மறைவோ திருப்பதியில் அமர்ந்தார் மீமேறவர்கள். மாலுக்கும் ஐனுக்கும் கிடைக்காத வீழமேல பெருமான முதலும் திருநாளும் வணங்கிட்டு அப்ப பஞ்சம் வருது. பஞ்சத்துக்கு காரணம் என்ன அழகா சொல்றார். சீரி விளங்கும் திருத்தொண்டர் இருந்து சில நாள் சென்றதென்று மாறி சுருங்கி இன்னைக்கு இருக்கிற நிலைமைதான். மழை பெய்யல வளம் பொன்னி நதியும் பருவம் மாறுதலும் அதுவும் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. பொன்னி நதி கூட பொன்னி வான் பொய்ப்பிலும் தன் பொய்யா காவிரி என்றாலே சிறப்பிக்கப்படுவது. பூந்தன் பொன்னி என்னாலும் பொய்யாதளிக்கும் உடல் நாட்டுன்னு பெரிவானத்துல பேசப்படுவது. அந்த பொன்னி கூட பருவம் மாறக்கூடிய சூழ்நிலை ஒன்னொன்னு நேரக்கூடும். இதுதான் இருக்கு. இந்த பகுதியை நம்ம ஓதுவோம். உலக மக்கள் சுபிச்சமாக வாழ்வார்களாக. நீர் நீ இருந்த உணவரை நீர் இல்லாதனால உணவு அருகிற்று. நிலவும் பல மண்ணுயிர்கள் எல்லாம் பாடி மலிந்து இளம் பாட்டு. இளம்னா இல்லாமை, பாடுனா துன்பம். இல்லாமையினால வர்ற துன்பத்துக்கு இளம்பாடு. படர்கூர் வறுமை பறந்தவர் எங்கும் வறுமை, எங்கும் பஞ்சம், எங்கும் இளம்பாடு, எங்கும் ஏழ்மை. பையம் எங்கும் வர்க்கடமாய் செல்ல பஞ்சத்துல பட்னியா இருக்க உலகோர் வருத்த முறை நையும் நாளில் பிள்ளையாதவக்கும் நாவுக்கரசருக்கும் கையில் மானும் மழுவும் உடன்கான கடற்கரை செய்ய சிலையார் திருவிழி மேலே உடையார் அருள் செய்வார். இப்ப இவங்க நடையான என்ன இப்படி சிரமம் வந்துருச்சு? கண்ணுதலால் திருநீற்று சார்பினோருக்கும் கவலை வருமோன்னு நினைக்கிறாங்க. திருநீற்று சார்பு ரொம்ப முக்கியம். திருநீர் அணிந்தவங்களுக்கு தும்பம் வராது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஞான சம்பந்தம் உடனே கனவுல சாமி வர்றது. நல்லா பாருங்க, அந்த ஊர்ல அடியார்கள் இல்லாமையா இருக்காங்க. எத்தனையோடியார்கள் இருந்தாங்க. திருநடியார்கள் இருந்தாலும் அவங்க வேண்டி சாமி வரல, குருநாதர் வேண்டிதான் பரமாச்சாரியர்களாகி ஞான சம்பந்தம் நாவுக்கரசும் வேண்டிய பிறகுதான் சாமி வர்றார். இத சாத்திரம் சொல்லும், ஆசான் அருளார் அடிசே ஞானம் வந்திடும் மற்றும் ஒன்றாலும் வாராதாலும். ஆகவே தக்க குருநாதருடைய அவர்களை பெற்றுதான் பெருமானவர்களை நாம் அடைய முடியும். இப்ப சாமி கனவு வர்றார்.
1: கால நிலைமையால் உங்கள் கருத்தில் வாட்ட முடியும்.
0: உங்களை பசியோ பட்டினையோ வர்க்கடமோ இளம்பாடோ எதுவும் செய்யாது. ஆனா உங்களை சார்ந்து சில தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பட்னி ஆளாப்படாது அல்லவா. அதனால தினத்துக்கு ஒரு காசு தர, வாகேசனுக்கு ஒரு காசு, வன்புமி சேந்தனாகி உனக்கு ஒரு காசு. ரெண்டு பேரும் சொல்றாரு. ஏன் தினத்துக்கு ஒரு காசு தராருன்னா தினமும் பாடுவாங்கிறதுக்காக. சாமி தினமும் பாட்டு கேட்கற ஆசை. பாட்டு கேட்கணுங்கிறதுக்காக வீட் பாதியில பாட்டு கேட்கற மாதிரி கேட்டுனே இருப்பார். ஸ்டேஷன் மாத்தினா நாவுக்கிற சார், இன்னொரு பக்கம் போனா ஞான சம்பந்தம், இப்படி மாறி மாதிரி கேட்பேன். அதுக்காக இப்படி செய்யறது. மொத்தமா காசு ஒரு உளவாக்கடி மாதிரி கொடுத்து வேணுங்கிறத எடுத்துக்கோன்னு சொன்னா பாட்டை குறைச்சிருவாங்களே. பாடம் நிறைய பாடணுங்கிறது பெருமாள். இது ஒரு நல்ல ஒரு செய்தி, ஒரு உண்மையும் உணர்த்த போறா சாமி. கோலங்கான எழுந்துருளி ஏல உண்மை வழிபடுவார்க்கு அழிக்க அழிக்கின்றோம். நம்மை வழிபடுவார்க்கு இல்ல, உண்மை வழிபடுவார்க்குங்கிற. அப்ப ஏல உண்மை உணர்த்தப்படுகிறது. சாமிக்கு அவரை வழிபடுறத காட்டிலும் ஞான சம்பந்தரையும் நாவுக்கரசரையும் வழிபடுறதுதான் மிகுந்து பிரீதியை தருவோம், இன்பத்தை தருவோம்னு தெரியுது. அப்ப நாம அருளை சாமியோட அருளை பெறதுக்கு யார வணங்கணும்? ஞான சம்பந்தரையும் நாவுக்கரசரையும் வணங்கணும். வணங்கினோம்னா இவங்களே பரிந்துரை செய்வாங்க, சாமியினுடைய துன்பத்தை தீர்த்து வைப்பான். அவங்க விரும்புவதும் அதுதான் அப்படின்னு பெறப்படுகிறது. கோலங்கான எழுந்தளி குலம் பெறும் இருவருக்கும் ஞாலமறிய படிக்காசு வைத்தார் மேலை நாயகம். படிக்காசுனா ஒரு முறையாக நீதியாக ஒழுங்குபட வைக்கக்கூடிய காசு படிக்காசு. அது தினந்தோறும் ஒரு கட்டளையா வைக்கிறது. விண்ணின் விமானத்தின் கிழக்கு மேற்கும் பீடத்து, கிழக்கையும் பீடருக்கு மேற்கையும் பீடருக்கு, கிழக்கு பீடத்துல திஞ்ஞான சம்பந்தமும் மேற்கு பீடத்துல நாவுக்கரசும் வைக்கிறார். அதெல்லாம் இங்க இருக்கு, போய் பார்க்கலாம். அந்த கோயில போய் பார்க்கலாம். அண்ணன் புகழி ஆண்டகையா நமக்கும் ஆண்டரத்திற்கும் நன்னும் நாளில் தோறும் காசு படிவைத்தருள்ள ஆநிலத்தில் எண்ணில் அடியாருடன் அமுதியிடம் இருந்தார் இருவரும். ஒரு சின்ன ஒரு செய்தி ஒண்ணு சொல்லுவார் பின்னால், அடுத்த பாட்டையும் பாத்துருவோம். என்ன செய்யறாங்க, ரெண்டு பேரும் சோறு போடுறாங்க, ரெண்டு பேரும் சோறு போடுறாங்க. நாலு பேரும் ஞானம் பறை நிகழ்த்தி சொல்லாலையும் சொல்லி சோறு போடுறாங்க. முதல்ல பறை, அது முதல்ல அவங்களுக்கு எச்சரிக்கை ஒன்று தூண்டு போடும். பறை வந்து என்னமோ சொல்ல போறாங்க, தயாரா இருப்பாங்க, அது கூட சொல்லாத எல்லாரும் வந்து சாப்பிடுங்க. இது ரெண்டு பேரையும் பறை எழுதிச்சுன்னா எவ்வளவு அன்பிருக்கும். ஒண்ணு மத்தியானம் நண்பகல் கண்மணி, இன்னொன்னு இரவு எழுபது, இப்படி உணவு படைக்கிறாங்க. இந்த பாட்டும் தினந்தோறும் நம்ம சாப்பிட பொழுது இந்த பாட்டை ஓதலாம்.
1: அல்லார் கண்டத்து அன்பமிரான் அருளால் பெற்ற படிக்காது பல்லாரி என்ற வளம் பெருக.
0: இந்த காது காதுனால வளம் பெருகுது. இது நம்ம இந்த சோறு சாப்பிடறதுனால வளம் பெருகுது. இந்த பாட்டை சொல்லி நம்ம தினமும் சாப்பிடலாம்.
1: பரமநடிகார் ஆனார்கள் எல்லாமே நீ உங்க என இரண்டு பொழுது பறையை,
0: ஒருவேளை சோறு இல்ல ரெண்டு வேளை சோறு போடுறாங்க. பறை நிகழ்த்தி பறையையும் பாதிக்க செய்து சொல்லாலும் அறிவிக்க செய்து சொல்லால் தாற்றி சோறிட்டார் சோறாயிட்டா சேர்வூர் வறுமை தொலைத்திட்டார். வறுமை அல்லவா தொலைத்தார்கள் இங்க எல்லாரும் ஜெயிக்கும். இதுல ஒரு சரித்திர ஒரு வேட்சி உண்டு. இது பின்னால விஞ்ஞான சம்பந்த புராணத்துல விரிவா பேச போறோம். அவருக்கு வாசியோட இருக்கிற காசு வரும். விஞ்ஞான சம்பந்தருக்கு வாசினா ஒரு சின்ன குற்றம், அப்ப இந்த காலம் தாத்தினா அந்த காசுக்கு மாதிரி பொருள் தருவாங்க. துர்ணாபுரத்தர் காசு வாசி இல்லா காசா இருக்கும், உடனே பொருள் கொடுப்பாங்க, பண்ணங்களை தருவாங்க. இது விஞ்ஞான சம்பந்தர் கண்டுபிடிச்சு பிறகு பதிகம் பாடி வாசி இல்லா காசு பெறுவார் என்பது வரலாறு. ஏன் இப்படி கொடுத்தாருன்னு சேர்க்கிறார் காரணம் சொல்றாரு. விஞ்ஞான சம்பந்த தொண்டுலையும் திருநாவுகர தொண்டுலையும் வித்தியாசம் இருக்கு. விஞ்ஞான சம்பந்த சுவாமிக்கு திருக்குமாரோட போல இல்ல, அவர் சாமி அப்பா, இவர் சாமிக்கு பிள்ளை. அதான் இவருக்கு உரிமை ஜாஸ்தி, உரிமை ஜாஸ்தினால கொஞ்சம் மட்டமான காசு சாமி கொடுக்குறாராம். அதீச அப்படி இல்ல, தொண்ட தாத மார்க்கத்தினர் சரியையாளர். அவரை ஏமாத்தலாமா? அவன் மெய்வருந்தி உழைத்தவருக்கு பொய்யா குறி கொடுக்கலாமா? சாமி செஞ்ச நீதி மாறுமே. குழந்தையவனா ஏமாத்தலாம், வீட்டுல வேலை செய்யற தொண்டனை ஏமாத்தவரு எவ்வளவு நீதி சொல்றா இருக்கீங்களா? இப்ப நம்ம வீட்டுல நம்ம வீட்டு குழந்தைக்கு தீபாவளிக்கு பட்டுல வாங்க இருந்தாலும் பருத்தியில வாங்கி கொடுக்கலாம், வேலை செய்யறவனுக்கு பட்டுல வாங்கிக்கலாம். நீங்க நடக்கிறது எப்படி இருக்கு? மாறிதான் இருக்கு. இது ஒரு நீதி சொல்ற, அதாவது வேலை செய்யறவன ஏமாத்தப்படாது. இப்ப இவர் என்ன செஞ்சாரு? இன்னொரு நுட்பம் இதை வச்சு சில பேர் நம்ம சொல்லுவாங்க, கைத்துண்டுதான் சிறப்புடையது, உடம்பால செய்யறது ஒன்று செய்யறதும் சிறந்ததுதான், கருத்து இல்ல. ஆனா பாட்டு தொண்ட குறைச்சி மதிப்பிட முடியாது. மீட்டுண்டுதான் சிறப்புன்னா சின்னாசந்தர் என்ன பண்ணிருப்பார்? அவரும் ஒரு உழவாரப்படை ஏந்தி அதுதானே செய்திருப்பார். ஆகவே அவர் மறுநாள் அதிகம் பாடி அந்த வாசியை அந்த வாசியை நீக்கி காசு பெற்றதுனால நான் பெறுகின்ற உண்மை என்ன? பதிகமும் பதிகம் பாடுவதும் சாதாரண தொண்டு இல்லை என்பது நல்லபடியா உணரணும். தவறான ஒரு அணுகுமுறை கொண்டு இந்த பகுதிகள் எல்லாம் ஆராயக்கூடாது. சீக்கிரம் சொல்ற ஈசர் மிடலை இறையவர்வா, இமயப்பாவை திருமுலைப்பால், தேசமுய உண்டவதான் திரு மா மகனார் ஆதலினம். ரொம்ப அனைத்தரா இருப்பாங்க. ஆசி வாசியுடன் பெற்றார், ஒரு அழகு சொல்றாரு, வாசியுடன் பெற்றார். அந்த வினை இறந்த கால வினை முடிஞ்சிடுச்சு. கைத்துண்டாகும் படிமையினால் வாசியில்லா காசு படி பெற்று வந்தார். பெற்றார்னு சொல்லாம பெற்று வந்தாருங்கிறார். அந்த இறந்த கால வினைதான் வந்தாருங்கிறது இறந்த காலம், பெற்று வந்தாருங்கிறது இறந்த காலம் தொடர்ந்து வருது. இவர் சொல்லும் போது விஞ்ஞான சம்பந்த சொல்லும் போது பெற்றார், அது இறந்த காலமும் முடிஞ்சு போகுது. ஆங்கிலத்துல சொன்னா சொல்லுவார்கள், இது சிம்பிள் பாஸ்ட், இது பாஸ்ட் கண்டினியூஸ் என்று சொல்லுவார். இறந்த காலத்திலே ஒரு தொடர்ச்சி இருக்கு. நான் பாகீதரை பத்தி சொல்லும் போது, ஞான சம்பந்தத்தில் சொல்லும் போது இறந்த காலம் முடிஞ்சதா இருக்கு. ஏன் இப்படி சொன்னார் சேர்க்கிறார்? இது ரொம்ப அருமையான இடம். திருஞான சம்பந்தர் பெற்ற காசு வாசியோட பொருந்திய காசு, ஆகவே பெற்றாத முடித்தார். அந்த காசு இன்னும் முடிஞ்சு போச்சு, நாளைக்கு வர போற காசு எப்படி வரும்? வாசி இல்லா காசு, ஆகவே முடித்துட்டார் வினைய. ஆனா நாவுக்கரசர் வாங்கின காசு கடைசி வரைக்கும் ஒரே மாதிரியான காசு, ஆகவே பெற்று வந்தார்னு தொடர்ச்சியா இருக்கு. எவ்வளவு அருமையான இடம் பாருங்க. சேர்க்கையாருடைய வாக்கு ஒவ்வொரு சொல்லும் அவ்வளவு ஆழமா இருக்குங்கிறது இந்த இடம் ஒரு ஆதாரமா இருக்கு. ஆறு சடமேல் அணிந்தருளும் அண்ணல் வைத்த படிக்காதா, ஈரிலாத பொருளுடைய இருவருடைய திருமணங்கள், சோறு நாளும் தொண்டர் மகிழ்ந்து உண்ண உண்ண துளையாதே, ஏறு பெருமை குவி போற்ற இன்புற்றிருக்கும் அன்னாடு. வர்ற தொண்டர் ஒத்தர் கூட பாகி வைக்காம அந்த வேலை சாப்பிட போடுறாங்க. நண்பகல் இரவு வேலை கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு எம்பெருமான் சிவக்குமணியார் உரையை எழுதுறாங்க. பேருரை உரையினார், ஒரு ஆண்டு காலம் வீழ்மையில தங்கி இருக்க கூடும். இப்ப அந்த பஞ்சகாலம் போய் நல்ல காலம் வருது. இந்த பகுதியை படிக்கிறதுனால இங்க இருக்கிற அடியாருடைய அந்த பாவனா மந்திரத்தினால, பாவனையுடைய ஆற்றலால, நல்ல சங்கல்பத்தினால காலம் தவறு தீர்ந்து கனிவான் பொழிந்த புனல் கலந்து ஞானம் எல்லாம் பிழிதூங்கி
2: உணவு பெருகி நலம் சிறப்பதாக. பாட்டு அடுத்தபடி வரப்போகுது.
1: காலம் தவறு தீர்ந்து.
2: இதுல காலத்தெல்லாம் வர கோளாறு தானே, அந்த தவறுலாம் நீங்கிட்டுதான்.
1: எங்கும் கழிவான் பொழிந்த புனர்கள்.
2: இந்த பகுதியெல்லாம் நம்ம ஓதலாம். இந்த பகுதியை நீ ஒரு பெரிய சிறப்பா செய்திருக்கிறோம். மழை பொழிவதாக, காவிரியிலே வெள்ளம் பாய்வதாக, மக்களுடைய குறை தீர்வதாக, இதுக்கு நம்ம நாவுக்கரசோ ஞான சம்பந்தம் அருள் பிரிவாராக. உள்ள அடியார் பெருமக்கள் எல்லாம் பாவனையினாலே பெருமாள் இடத்திலே விண்ணப்பம் செய்வார்களாம்.
1: ஞானம் எல்லாம் குளிர் தூங்கி, குளிர் தூங்கினா கழிப்பினாலே ஆழ்ந்திருத்தல், குளிர் நிறைந்திருத்தல். மனதுல கழிப்பு இருக்கும்போது விரைவி வெப்பமோ பஜையினால் வர வெப்பமோ வேற துன்பமோ இல்லை என்பது பொருள்.
2: உணவு பெருகி நலன் சிறப்பு, அதாவது எல்லா நலங்களும் சிறந்ததான். மூல அன்பர் இருவர்களும் இதுக்கு காரணமானவங்க இவங்க தானே, ஆக மூலம்னு சொல்லலாம். இவங்கதான் மூலமா இருக்காங்க. மொழி மாலைகளும் பல சாத்தி நீலகந்த உறவிகள் பிறமும் வணங்க நினை உற்றார். பெருமானுடைய பிற தலங்களையும் வணங்குவதற்கு மனதிலே எண்ணம் கொண்டார்கள்.
3: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
4: ஓம் சிவாய நம. சைவம்.org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த கழிப்பு. தலைப்பு சிந்தை பிறந்ததும். வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: சாட்சி என்ற தத்துவத்தை தான் 20வது பாடலில் விளக்குகின்றார். ஆகவே நம்ம அந்த சாட்சிங்கிற சொல்லினுடைய விளக்கத்தை பார்ப்போம். இப்ப இந்த சாட்சிங்கிற வார்த்தை எங்கிருந்து வந்தது, இந்த சாட்சிங்கிற வார்த்தையினுடைய நிலை என்ன என்றால், இப்ப ஒரு விளக்கினார் அல்லவா, ஆக்கி அழித்து துடைக்கும் தொழில் அத்தனை வைத்தும், இந்த உல எல்லா செயலையும் வைத்துக் கொண்டிருப்பவன், ஆனால் எல்லத்தனையேனும் தாக்குற நிற்கும் சமர்த்தன். அந்த சமர்த்தன் யார்? யார் அந்த பரபிரம்மன்? யார் அந்த மெய்ப்பொருள்? எல்லாவற்றையும் செய்து கொண்டு ஆனாலும் அதனால் தாக்கப்படாமல் இருப்பவர் யார் என்றால், அவர்தான் நம்ம மனதிற்குள்ள சாட்சியாக இருக்கின்றார். சாட்சியை அப்படிப்பட்ட சாட்சி இருக்கின்றதல்லவா அந்த தத்துவம், அதை என்ன சொல்றார், சிந்திக்கத்தக்கது. இந்த சிந்திக்கத்தக்கதுங்கிற வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால், இந்த சாட்சியை தான் நம்மால் உணரப்பட வேண்டும். நாம எதை உணரணும்னு சொன்னா, எதை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, இப்படிப்பட்ட சாட்சியத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் உபநிஷத்துல வந்த வாக்கியங்கள். அப்படியே சாரமா தாய்மானவர் நமக்கு புரிஞ்சு கொடுக்கிறார். ச ஆத்மா ச விக்னேயக, அதுதான் ஆத்மா, அதுதான் விக்னேயக. விக்னேயகன்னு சொன்னா ஞான யோக்கியம்னு சொல்ற. இந்த உலகத்துல நமக்கு அறிவு பசி இருந்து கொண்டே இருக்கு. எதையாவது தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு அந்த பசி இருக்கு. அது இருக்கிறது நல்லது. ஏன்னா சமோ குணத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த பசியே இருக்காது, வெறும் சாப்பாட்டு பசி தான் இருக்கும். அறிவு பசி இருப்பவர்கள் வந்து சத்துவ குணத்தில் இருப்பவர்கள். ஏதாவது ஒரு பொட்டலை வாங்கினாலும் கூட அதை பிரிச்சு படிச்சுட்டு இருப்பார்கள், உள்ள என்னதான் எழுதியிருக்குன்னு சொல்லி. அதுதான் அறிவு பசின்னு சொல்றது. ஏன்னா தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுங்கிற என்ன விஷயம்னு. இப்போ எதை தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு சொல்லுவார்கள், இந்த காலத்து படிப்பு வந்து எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டார்களாம், எதை படிக்கணும்னு சொல்லி கொடுக்கலையா. அப்படி நமக்கு படிக்க தெரிஞ்சு போச்சு, ஆங்கிலமோ தமிழோ ஏதோ படிக்க தெரிஞ்சு போச்சு, எதை படிக்கணும்னு தெரியல. அதைத்தான் இங்க சொல்கின்றார். தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்கு, ஆனா உனக்கு எதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை வரவில்லை. அந்த ஆசை வந்துட்டு அதுக்கு பேரு தான் முமுக்ஷுத்துவம், சாதகர்கள். ஆகவே இந்த உலகத்துல எது தெரிந்து கொள்வதற்கு யோக்கியதையுமாக இருக்கின்றது, எதை தெரிஞ்சிட்டா நமக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கும், ஒரு புருஷார்த்தம் இருக்கும், அது சொல்றார். இந்த சாட்சியை சிந்திக்கத்தக்கது. நம்ம தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் உள்ள போட்டுட்டு இருக்கோம். தேவையில்லாதவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, நாயன்மார்கள் ஆழ்வார்கள் வாழ்க்கை வரலாறு படித்தா இந்த பிரயோஜனம். இந்த தீபாவளிக்கு எல்லாம் பாருங்க, யாருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் டிவியில் ஓடிட்டு இருக்கும். இப்படி தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் உள்ள போட்டுட்டு இருக்கோம், அதுலதான் விருப்பம் ஓடிட்டு இருக்கு. அதனால நமக்கு என்ன பிரயோஜனம், ஒரு பயனும் இல்லை. இப்ப எதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், எதை தெரிந்து கொள்வதற்கு யோக்கியதையாக இருக்கின்றது, அது வந்து இந்த மெய்ப்பொருள் தத்துவம், சாட்சியை சிந்திக்கத்தக்கது. சிந்திக்கத்தக்கதுன்னா